0: நான் சொல்ல போறேன். அவர் பழையாறைக்கு வர்றதுக்கு முந்தி, அதாவது மரைக்காட்டிலிருந்து திரும்பி அவர் மீளும் போது பாடின பதிகம் அப்படின்னு சொல்றாரு. இப்ப அந்த ஊருக்கு நம்ம ஆவடுதுறைக்கு போறோம். அப்பரோட எப்படி எடுத்திருந்தா நான் எப்படி பாடுறாரு,
1: நம்பனை நாவேதும் கரை கண்டானே, ஞான பெரும் கடலை நன்மை தன்னை, கம்பனை கல்லால் இருந்தான் தன்னை, கற்பதுமான் அடியாகற்கு அருள் செய்வானே.
0: சாமி கற்பக விருட்சம் போல் அருள் சொல்லுவானாம் அந்த ஊர் சாமி.
1: செம் பொன்னை பவளத்தை திரளும் முத்தை, திங்களை ஞாயிற்றை தீயை நீரை, அம் பொன்னை ஆவடு தன் துறையுள் மிக, அரணியே அடிநாயே அடைந்து மிந்தேரே.
0: சாமி அப்பபோமா தம் அடிமைன்னு சொல்ற, நான் சொல்ல வேண்டியவர் மோசமான நிலையில இருக்கும். நினைக்கும் போது வருத்தமா இருக்குல்லவா, ரொம்ப வருத்தம். ராஜராஜ சோழ காலத்துல தஞ்சாவூர் ராஜராஜ 49 பிடாரர்கள், அதாவது உருவா மூர்த்திகள் நியமிச்சு பாட வச்சாங்க. 49 பேர் பாடிட்டு இருந்தாங்கன்னு எவ்வளவு பாட்டு படிப்பாங்க. 30 நேரம் குறிச்சு இன்னென்ன நேரத்துல நீனு ஊழியம் பண்ணணும்னு சொல்லி திருமுறை பணியாளர் வகிக்கிறாரு அந்த மகாராஜா. ஐயா போன்ற பெருமக்கள் தான் அந்த ஊரும் ஏறும். அவர்கள் திருவடிக்கு நாங்க மலர் எடுத்து பூஜை பண்ணோம். எவர் ஒருவர் தேவாரத்தை போற்றுகிறாரோ அவர் ஒருவர் நம்மால போற்றத்தக்கவர்.
1: போற்றுவார் கடலைமா போற்றலாமே என்பது மங்கேற்கிறதையா புராணம். பாவல செந்தமிழ்த்துடையார் பள்ளித்தாமே, ஞானிகளுக்கு தான் தெரியும் தேவாரத்தை. பெரியவங்க ஐயா போன்ற பெரியவங்களுக்கு தெரியுது தேவாரம் அப்படி சாதாரணமா அலட்சியப்படுத்தப்படல் ஆகாது. அதனாலதான் இது வரைக்கும் பாருங்க திருச்சிராப்பள்ளி நகர்ல 108 செய்தார்கள். அவர் பெரிய ஒரு விழாவாது ஒரு 3-4 தெரியல செய்தார்கள். அதோடு எடுத்து விடாம இந்த சபையினை ஆரம்பத்தோடனே வரலாறு தன்னந்தனியா என்று செய்யணும் தெரிவித்திருக்கிறார்கள். பார்க்கும்போது வெட்கம் ஏற்படுகிறது. அவர்களுக்கு தக்கபடியாக உதவியாக நான் இல்லையே, இந்த பாழும் ஜென்மம் இருந்த என்ன பயன் தான் இன்னும் ஏற்படுகிறது. அவருடைய திருவடிகளெல்லாம் வணங்க வேண்டும். ராஜர் இன்னும் பெருமானுக்கு துண்டு பண்ணக்கூடிய உள்ள நிரம்ப வேண்டும். அடியாருக்கு அடியான ஆகக்கூடியதை விட ஒரு சிறந்த பேர் இல்லை. அதனால்தான் தாய்மார் அவர் சுருங்க சொன்னார், அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டு விட்டால் இன்ப நிலை தானே ஆணை ஆணை கேடிக்கிட்டு போகணும் அப்படின்னு சொன்னார். ஆனா இந்த உள்ள வரமாட்டேங்குது, கொஞ்சம் செய்யணும் உடனே உள்ள வரமாட்டேங்குது. உள்ளத்தை பெருமான் தர வேண்டும். இந்த பெருமான் நன்னுடையான் திருச்சிராப்பள்ளி குன்றுடையான் தான் தர வேண்டும் என வெள்ளிக்கிறேன். பள்ளித்தாம பலதாத்தி மிக்கெழுந்த பரிவினோடும் பூவலயத்தவர் வரல உலகத்தவர் பூவலயத்தவர் இந்த ஒரு வட்டமா இருக்கிற பூமி வலயம்னா வட்டம் சக்கரம் போல இருக்கு. பூவலயத்தவர் பரவர் பல நாள் தங்கி ரொம்ப நாள் தங்கினாராம் திருவாவூர் தெரியல பாருங்க பல நாள் தங்கின்னு சொல்ற சில ஊர்களுக்கு தான் சேர்க்கிறார் குறிப்பு தர அவர் இந்த ஊர்ல தங்கி இருக்கிறார். பல நாள் தங்கி துரிமுருகை திருத்தொண்டு துரிமுருகு அன்பு மேலும் மேலிடுதல் அன்பு மேலிட கை திருத்தொண்டு செய்து வந்தார். இந்த பகுதி இருக்கு பாருங்க, பகுதி அவசியம் நாம சிந்திக்கிறோம். இந்த இன்னைக்கு நாம சிந்திக்கிற இன்னைக்கு நான் துதி செய்கின்ற இந்த அமர்வு இருக்கு பாருங்க ரொம்ப அற்புதமான அமர்வு. ஏன்னா திருஞான சம்பந்தம் திருநாமபுரம் சந்திச்சது. அப்ப தில்லை பெருமானோட அதிசயம் என்னன்னு நாம அறிஞ்சோம். அதுக்கப்புறம் அதிகம் என்னன்னா நாய பெருமான பத்தி பேசுறது அதிசயம்னு பார்த்தோம். இவங்க ரெண்டு பேரும் சந்திப்பையே 3 முறையே சொல்லப்பட்டதுன்னு பார்த்தோம். இந்த அமர்வு யாரு இழந்திருந்தாங்கன்னா பெரிய இறப்பு என்றுதான் நடிகிறது. ரொம்ப அற்புதமான பகுதி. இன்னைக்கு நம்முடைய வினையெல்லாம் இந்த ஜென்மம் முட்ட நாம செஞ்ச அத்தனை வினையும் அழிஞ்சு போயிடுச்சு. இனிமே ஏதாவது புதுசா செஞ்சாதான் உண்டு. அவ்வளவு அற்புதமா ஆண்டாரத்துகளையும் மழை பிள்ளையாரையும் பற்றி சேர்க்கையாருடைய வாக்க மணக்க மணக்க நம்ம எந்த அளவு சிந்தனை பண்ணுவோம். பூவலயத்தவர் பரவ பல நாள் தங்கி துரிபுருகை திருத்தொண்டு போற்றிச்சு. இப்ப இடைமது போற எரி புனல் பொன்மணி சிதறும் திரைநீர் பொன்னி இடைமருகை சென்றெய்தி. இடைமருது பெருமான் பெரிய சாமி மகாலிங்க பெருமான். அந்த சாமி எல்லாம் வெறும் லிங்கம் மாலி மருதவான் அன்பின் அதாவது 3 பாடல் பெற்ற தலம் 12 திருப்படிகம் பெற்ற தலம் 5, 6, 1 சம்பந்த சுவாமிகள் 5 படிகம் பாடிக்கிறாங்க. அப்ப சுவாமிகள் 6 படிகம் பாடிக்கிறாங்க. சுந்தரர் 1 பாடிக்கிறாங்க. 12 படிகம் தில்லையை விட 1 படி கூட இடைமருது. ஏன்னா தில்லை பெருமானே இவருக்கு பரிவார மூர்த்தியில வந்துருவார். இடைமருது சாமி இருக்கிறாரே தில்லை பெருமான பரிவார மூர்த்தியை கொண்டிருப்பார். அவருக்கு நடராஜர் யாருன்னா தில்லை பெருமான் தான் நடராஜர். அவருக்கு பைரவர் யாருன்னா சீகாழில இருக்கிறவர் தான் பைரவர். அவருக்கு நந்தி ஆவருதுற நந்தி. அவருக்கு தட்சிணாமூர்த்தி இரும்பூலையில இருக்கிற தட்சிணாமூர்த்தி. அவருக்கு விநாயகர் பெருமான் பனஞ்சோயில இருக்கிறது. அவருக்கு முருகர் சுவாமி மலையில இருக்கிறது. இப்படி பரிவார தேவதைகளை தனித்தனி கோவில இருக்கிற சாமிய வச்சுக்கிட்டு இருக்கிற சாமி தான் மகாலிங்க சுவாமி. போனா அது கூட ஒரு அழகு சொல்றாங்க. அந்த ஊருக்கு போறோம் போகணும்னு நினைக்கிறோம். போனோம் ஒண்ணு சொல்றாங்க தலபுராணத்துல சொல்லப்பட்ட செய்தி செய்யுள் எனக்கு தெரியல கருத்து நான் தெரியல. பிரசாரம் வரைக்கும் போறோம் திடீர்னு செய்தி வருது வேலை இருக்குன்னு ஊருக்கு போகணும் திரும்பிடுறோம். நல்லா கவனிங்க புறத்தோம் இடைமருது போனோம் போக முடியாது திரும்பி வந்துடும். திரும்பி வருமோ தனியா வருவோமா வினை வராதோம். போறோம்னு எண்ணத்துல போயிட்டோம் தானே அப்ப வினை நம்மளை விட்டு போயிடுமா. திரும்பி நம்ம வந்தா கூட வினை நம்மளை வந்து பிடிக்காதான். அவ்வளவு சிறந்த ஊர் திருவடையும். மறிவிரவு கரத்தாரை வணங்கி வைகி வண்ணமை மாறி பல மகிழச்சார். கட்டாரை எடுத்துட்டு கொலை பண்ண அதை கொலை பண்ணிட்டு போற கூட பிரம்மத்தி நீங்கி புனிதன் ஆவான் என்பது சாஸ்திரம். அற்புதமான ஊர் மறிவிரவு கரத்தாரை வணங்கி அது வைகின்ற அங்க தங்கி இருக்கிறார். இடைமருதுல வண்ணமை மாறி பல மகிழச்சார் நிறைய சாஸ்திரம் திருநேரிசை திருக்குறுந்தது திருத்தாண்டவன் பொறியரவும் புனைந்தாரே திருநாகேச்சரத்து.
2: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நமசிவாய்.

இறைவி காரார்குழலி. திருஞான சம்பந்தப் பெருமான் அருளி செய்த திருப்பதிகம் வாரணவும் முலை மங்கை பண் பஞ்சமம் மூன்றாம் திருமுறை திருச்சிற்றம்பலம்.

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: சிவாய நம. தேவார திருப்பதிகங்களை பண்ணுடன் ஆழ்ந்து பாடும்பொழுது ஏற்படும் அதிர்வு அலைகள் அமைதியை மட்டுமின்றி சுற்றுச்சூழல்களிலும் நேர்மறை எண்ண அலைகளை பரவச் செய்யும். இத்திருப்பதிகங்கள் இன்றும் என்றும் கேட்கும் பொழுதினில் எல்லாம் நல்ல பலன்களை தொடர்ந்து தரும்.
2: திருச்சிற்றம்பலம்.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: ஓம் சிவாய நமஹ. Shaivam.org-இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி தினம் ஒரு சிவாலயம். வழங்குபவர் சிவபாத சேகரன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
2: நாம் இன்று தரிசிக்கும் சிவாலயம் நெடுநாட்டில் உள்ள திருமுண்டீச்சுரம் என்ற திருத்தலத்தில் அமைந்துள்ளது. இதற்கு தற்போது கிராமம் என்ற பெயரிட்டு வழங்கப்படுகிறது. இங்கு உள்ள சிவலோகநாத சுவாமி ஆலயத்தை நாம் தரிசிக்க இருக்கிறோம். இந்த தலத்திற்கு செல்லும் பாதையாவது விழுப்புரத்திலிருந்து விருத்தாஜலம் செல்லும் ரயில் பாதையில் திருவண்ணைநல்லூர் ரோடு என்ற ரயில்வே ஸ்டேஷனிலிருந்து திருவண்ணைநல்லூருக்கு செல்லும் வழியில் சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவில் இந்த தலம் அமைந்திருக்கிறது. இதற்கு விழுப்புரத்திலிருந்து பேருந்து வசதிகள் உண்டு. திருவண்ணைநல்லூர் ரோடு ரயில்வே கேட்டை தாண்டி 3 கிலோமீட்டர் பயணித்தால் சாலை ஓரமாகவே சிவாலயம் இருக்க காண்கின்றோம். இங்கு உள்ள கானார் கோழியம்மை சமேத சிவலோகநாத சுவாமி ஆலயத்தை திருநாக்குடி சுவாமிகள் ஒரு திருத்தாண்டகத்தால் பரவியுள்ளார். இந்த தலம் பிரம்மனும் தேவேந்திரனும் பூஜித்த சிறப்பினை உடையது. இந்த தலத்தினுடைய ஆலயம் கருங்கல் திருப்பணியாக செய்யப்பட்டுள்ளது. இந்த சுவாமிக்கு முண்டீஸ்வரர் என்று ஒரு பெயரும் சிவலோகநாதர் என்ற ஒரு பெயரும் வழங்கப்படுகின்றது. சிவலோகன் என்ற பெயரை திருநாக்குர சுவாமிகள் பாடல்தோறும் குறிப்பிடுகின்றார். அப்பெருமான் தனது சிந்தையுள் விற்றிருப்பதாகவும் குறிப்பிடுகின்றார். அம்பிகை கானார் குழலி என்று பெயரிடப்பட்டுள்ளாள். திருமுண்டிச்சரத்துமேய சிவலோகன்கான் அவன் என் சிந்தையானே என்று வரும் திருத்தாண்டகம் மிகச் சிறப்பு வாய்ந்தது. இந்த தாண்டகத்தில் அப்பர் பெருமான் சிவபெருமானுடைய பல்வேறு சிறப்புகளையும் தொகுத்து மிக அழகாக நமக்கு வழங்கியுள்ளார். இதில் 9வது திருப்பாடலை பெரும் பேற்றினை நாம் பெற்றுள்ளோம். இருப்பினும் எஞ்சியுள்ள பாடல்கள் மிகவும் பக்தி சுவை உள்ளதாகவும் நமக்கு சிவனருளை எளிதாகவே பெறுவதற்கு ஒரு உபாயமாகவும் அமைந்துள்ளதை அந்த பதிகத்தை ஓதுவோர் உணர்வர். இந்த திருக்கோயிலை நாம் தரிசிக்க நுழையும் பொழுது கோயிலின் வாயிலில் 5 நிலை கோபுரம் நெடிது உயர்ந்து விளங்குவதை காண்கின்றோம். அதை தாண்டினால் விசாலமான வெளிப்பிரகாரம் இருக்க காண்கின்றோம். அந்த வெளிப்பிரகாரத்தில் விநாயகருக்கென்று ஒரு தனி சன்னதியும் முருகப்பெருமானுக்கென்று ஒரு தனி சன்னதியும் மேலும் சண்டேச நாயனாருடைய சன்னதி தேவகோஷ்டங்கள் ஆகியவற்றையும் தரிசிக்கின்றோம். திரிஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் மாணிக்கவாசகர் ஆகிய 4 திருமேனிகள் எழுந்துள்ளன. இந்த தலத்தினுடைய வெளிப்பிரகாரத்தில் அமைந்துள்ள ஒரு மேடையில் பைரவர் மூர்த்தி, முருகப்பெருமான், 3 சிவலிங்கங்கள் அவடையாருடன் கூடியவை, 1 பானம் மாத்திரம் இருக்கக்கூடிய ஒரு பெருமானுடைய வடிவம் ஆகியவற்றை அந்த மேடையில் நாம் இருக்க காண்கின்றோம். இவ்வாறாக சிறிய அளவில் இருந்தாலும் மிக பொலிவுடன் வழங்கக்கூடிய ஒரு ஆலயம் இந்த முண்டீச்சுரம் என்ற ஒரு சிவாலயம். 6வது திருமுறையில் அமைந்துள்ள திருத்தாண்டகத்தை இப்பொழுது நாம் ஓதி சிவலோகநாத பெருமானுடைய திருச்சன்னதியில் வழிபாடு செய்கின்றோம். அர்த்தான் கண் அழல் நாகம் அரைக்கு நாணாம் அடியவர்கட்கு அன்பன் காணாம்

புறங்காட்டில் ஆடல் புரிந்தான் தான்காள் காத்தான்காள் உலகு ஏழும் கலங்க வண்ணோ கனை கடல்வாய் நஞ்சு அதனை

கருத்தன் காண் கமலத்தோன் தலையில் ஒன்றைக் காய்ந்தான் காண் பாய்ந்த நீர் பரந்த சென்னி உருத்தன் காண் உமையவள் ஓர் பாகத்தான் காண் ஓர் உருவில் மூவுருவாய் ஒன்றாய் நின்ற விருத்தன் காண்

திருமுண்டி சரத்துமேய சிவலோகன் கான் அவன் என் சிந்தையானே நம்பன் காள் நரை விடை ஒன்று ஏறி நான் காள் நாதன் காள் கீதத்தை நவிற்றினான் காள் இன்பன் காள் இமயா முக்கண்ணினான் காள் ஏ சற்று மனம் உருகும்.

முண்டிச்சரத்து மேய சிவலோகன் காகான் அவன் என் சிந்தையானேயே மூவன் காண் மூவர்க்கும் முதலானான் காண் முன்னுமாய் பின்னுமாய் முடிவானான் காண் காவன் காண் உலகுக்கு ஓர் கண்ணானான் காண் கங்காளன் காண் கைலை மலையினான் காண் ஆவன் காண் ஆவகத்து அஞ்சு ஆடினான் காண் ஆரழலாய் அயற்கு ஹரிக்கு அரிய ஒண்ணா தேவன் காண் திருமுண்டீச்சரத்து மேய சிவலோகன் காண் அவன் எல் சிந்தையானே காணவன் காண் காணவனாய் பொருதான்தான் காண் கனலாடவல்லான் காண் கையில் ஏந்தும் மாணவன் காண் மறை நான்கும் ஆயினான் காண் வல் ஏறு ஒன்று அது ஏறல்லான் காண் ஊனவன் காண் உலேகத்துக்கு உயிரானான் காண் உறையவன் காண் உணர்பவன் காண் உணர்ந்தார்க்கு என்றும் தேனவன் காண் திருமுண்டிச்சரத்து மேய சிவலோகன் காண் அவன் என் சிந்தையானேயே மற்றவன் காண் உறவு எல்லாம் ஆவான்தான் காண் ஒளிவர நின்று எங்கும் உழப்பில்லான் காண் புற்றறவே

மகான் அடி அடைந்த மாணிக்காக நணுகியதோர் பெரும் கூற்றை சேவடியினால் செற்றவன் காகான் திருமுண்டி சரத்து மேய சிவலோகன் காண் அவன் என் சிந்தையானே புதைத்தவன் காண் உணராத தக்கன் வேள்வி உருண்டு ஓட தொடர்ந்து அருக்கன் பல்லை எல்லாம் தவிர்த்தவன் காகான் தக்கன் தன் தலையைச் செற்ற தலையவன் காண் மலைமகளாம் உமையை சால மதிப்பு ஒழிந்தவல் அமரர் மாண்டார் வேள்வி வந்து அவி உண்டவரோடு அதனை எல்லாம் சிதைத்தவன் காண் திருமுண்டி சரத்து மேய சிவலோகன் காண் அவன் என் சிந்தையானே உருந்த உடையார் துவரால் உடம்பை மூடி உழிதரும் ஊமர் அவர் உணரா வண்ணம் பறிந்தவன் காண் பனிவரை மீ பண்டம் எல்லாம்

0: சிவலோகன் காண் அவன் என் சிந்தையானே. அறுத்தவன் காண் அடியவர்களுக்கு அல்லல் எல்லாம் அரும்பொருளாய் நின்றவன் காண் அனங்கன் ஆகம் மறுத்தவன் காண் மலை தன்னை மதியாது ஓடி மலைமகள் தன் மனம் நடுங்க வானோரஞ்ச கருத்தவனாய் கைலாயம் எடுத்தோன் கையும் கதிர்முடியும் கண்ணும் பிதுங்கி ஓடச் செருத்தவன் காண் திருமுண்டி சரத்துமே சிவலோகன் காண் அவன் என் சிந்தையானே.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000-க்கும் மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பிரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். குழந்தைகளுக்கான கதைகள் பகுதி. இதில் எம்பெருமான் குங்குளியக்கலையநாயனார் கதை. வழங்குபவர் சிவ லதா அம்மையார் அவர்கள்.
3: சிற்றம்பலம், இது ஆத்தி கதை நேரம். இன்னைக்கு என்ன கதை தெரியுமா? குங்கிலிய கலையநாயனார் வரலாறு. என்னது? குங்கிலிய கலையநாயனார் வரலாறு. அதான் இன்னைக்கு கதை. சரியா? இவர் சோழ நாடுகளையும் நம்மளுக்கு சோழ நாட்டில் திருக்கடவுன்ற ஊர்ல இருந்தவர். உங்களுக்கு திருக்கடவுர் ஊர் தெரியல? மார்க்கண்டேயர் வரலாறுக்காக ஆட்சி சொன்ன போது சொன்ன சாமி மார்க்கண்டேயருக்காக எம்மனை உதச்ச இடம் இல்லையா? அதனால அந்த சாமி பேரு என்ன? காலகாலன். முன்னாலே பார்த்தோம் இல்லையா நம்ம? அந்த ஊர் தான் இவரோட ஊர். சரியா? இவரோட பேர் வந்து கலையர் அப்படிங்கறதான் இவரோட பேர். பேர் என்ன? கலையர். இவருக்கு ஏன் குங்கிலிய கலையர்னு பேர் வந்தது அப்படின்னா, இவர் என்ன பண்ணுவாரு, குங்கிலியம்ங்கிறது என்னன்னா, நம்ம வீட்டுல எல்லாம் பூஜை பண்ணும்போது சாம்பிராணி எல்லாம் போடுறோம்ல, சாம்பிராணி போட்டு நறுமண புகையெல்லாம் காமிச்சு தானே பூஜை பண்றோம் இல்லையா? அது மாதிரி ஒரு வகை, சாம்பிராணியுடைய ஒரு வகை தான் குங்கிலியம் அப்படிங்கிறது. சரி, அவர் என்ன பண்ணுவாரு, அந்த குங்கிலியத்தை எடுத்து நம்ம பெருமானுக்கு, திருக்கடவுர்ல கோயில்ல பெருமான் இருக்கார் இல்லையா, அந்த பெருமானுக்கு தினமும் நறும்புகை போடுறதுதான் அவர் செய்த தொண்டு. சரியா? அதனால அவர் எல்லாருமே குங்கிலிய கலையர், குங்கிலிய கலையர்னு சொல்லுவாங்க. சரியா? இப்ப என்ன, குங்கிலிய கலையர் வந்து தினமும் இந்த சிவத்தொண்டை சிறப்பா செஞ்சிட்டு இருக்காரு. என்ன தொண்டு செய்யறாரு? கோயில்ல பெருமானுக்கு நறுமண புகை போடுறது, குங்கிலிய புகை போடுறது அவர் செய்த தொண்டு. சரியா? இந்த தொண்டை ரொம்ப அன்போட சிரத்தையோட அழகா செஞ்சிட்டு இருப்பார். சரியா? இப்ப என்ன ஆகும், நம்ம சாமி எப்பவுமே என்ன பண்ணுவாரு, ஒருத்தருடைய நல்ல குணங்களை சிறப்புகளை உலகத்துக்கு காமிக்கணும்னா அப்படியே சீனை சேஞ்ச் பண்ற மாதிரி பண்ணிடுவாரு இல்லையா? அப்படி நம்ம முன்னாடி கூட பார்த்துருக்கோம்ல. அதே மாதிரி இப்ப சாமி நினைக்கிறார், குங்கிலிய கலையருடைய அன்பை உலகத்துக்கு காட்டணும், அவருடைய தொண்டுடைய சிறப்பை உலகத்துக்கு காட்டணும்னு நம்ம சாமி நினைக்கிறார். நினைச்சவர் என்ன பண்ணுவாரு, கொஞ்சம் கொஞ்சமா குங்கிலிய கலையற்ற இருக்கிற செல்வத்தை எல்லாம் கரைச்சிருவார் இல்லையா? ஒண்ணுமே இல்ல. இப்ப என்ன பண்ணுவாரு, குங்கிலிய கலையர் என்ன பண்ணுவாரு, அதை பத்தி எல்லாம் கவலையே பட மாட்டார். அவங்களுக்கு எல்லாம் வந்து இந்த காசு பணம் இதெல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது. அவங்கெல்லாம் சிவத்தொண்டே குறியா இருக்கிறவங்க இல்லையா, சிவத்தொண்டே உயிர் மூச்சு அவங்களுக்கு. அதனால அவங்களுக்கு இந்த காசு வந்தாலும் சரி போனாலும் சரி அதை பத்தியும் அவங்க எல்லாம் கவலைப்பட மாட்டாங்க. சரியா? இப்ப என்ன ஆகும், குங்கிலிய கலையர் என்ன பண்ணுவாரு, இந்த குங்கிலிய தொண்டை சிறப்பா செய்யணும் இல்லையா, அதுக்காக என்ன பண்ணுவாரு, வீடு மனை எல்லாத்தையும் வித்துருவாரு, ஒன்னு ஒன்னா வித்துருவாரு, நிலத்தெல்லாம் வித்துருவாரு, வீட்டுல இருக்க சாமான எல்லாம் வித்துருவாரு, ஒன்னு ஒன்னா வித்துட்டு இருப்பாங்க. ஆனாலும் அந்த தொண்டு தொடர்ந்துகிட்டே இருக்கும்.
4: அவருக்கு ஒரு மனைவி மக்கள்லாம் இருப்பாங்க, அவங்க வீட்டில் நிறைய அவங்க சுற்றத்தார்கள்லாம் கூட அவங்க வீட்டில் இருப்பாங்க. சரியா, அது இவ்வளோ பேரும் சாப்பிடணும், அதுபோக இந்த தொண்டு செய்யணும் இல்லையா. இந்த தொண்டு செய்யறதுக்காக அவர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய சொத்துக்கள் எல்லாம் ஒன்றொன்றா வச்சுட்டார், தன் வீட்டில் இருக்க சாமான எல்லாம் வச்சுட்டார், ஒன்று ஒன்றா போயிடுச்சு. ஆனால் தொண்டு மட்டும் தொடர்ந்துட்டே இருக்கு, அவரை எதுக்காகவும் கவலைப்படலை, சொத்துக்கள்லாம் போனதுக்காக கவலையே படலை. சரியா, இப்போ என்னாகும், ஒரு நாள் சுத்தமாக ஒன்றும் இல்லை வீட்டில், எல்லாம் போயிடுச்சு. சாமி அந்த மாதிரி ஒரு நிலைமை கொண்டு வந்தார், அந்த வீட்டில் ஒன்றும் கூட இல்லை, விற்கிறது கூட ஒன்றும் இல்லை, அந்த அளவுக்கு வீடு வறுமையில் போயிடுச்சு. அப்போ அவங்க வீட்டிலேருந்து எல்லாரும் சாப்பிட்டு ரெண்டு நாள் ஆச்சு, குழந்தைகள்லாம் பசியாக இருக்குதுங்க, வீட்டில் சுற்றத்தாரெலாம் இருக்காங்க, மனைவி இருக்காங்க, குழந்தைகள் இருக்காங்க, குங்கிலை கலையனாயினாருமே சாப்பிட்டு ரெண்டு நாள் ஆச்சு, ஆனால் தொண்டு மாத்திரம் தொடர்ந்துக்கிட்டு இருக்கு. சரியா, சாப்பிட்டு ரெண்டு நாள் ஆச்சா, பிள்ளைங்கள்லாம் பசியோடு சோர்வாக இருக்குங்க. அப்போ அவங்க மனைவிக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும். இப்போ என்ன பண்ணுவாங்க, கழுத்தில் அவங்க போட்டிருக்க தாலி மட்டும்தான் மிச்சம் இருக்கும், வீட்டில் வேறு எல்லா சமானம் போயிடுச்சு, எதுவுமே இல்லை. என்ன பண்ணுவாங்க, அந்த தாலியை கழட்டி கொடுப்பாங்க, கொடுத்து இதை விற்று நெல் வாங்கிட்டு வாங்க, பிள்ளைகளுக்கு சாப்பிடலை, பிள்ளைகளுக்கு சாப்பாடு போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாலியை கழட்டி கொடுப்பாங்க. நமக்கு எப்போனா அந்த தாலியை கழட்டி கொடுக்கறதுங்கிறது ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரீம் அண்ட் பாவர்ட்டி, இதுக்கு மேலே இனி வறுமை வர முடியாதுங்கிற நிலைமையில தான் தாலியை கழட்டுவாங்க. அது அல்லது தாலியை யாரும் கழட்டி கொடுத்து அதை விற்க மாட்டாங்க, அது ஒரு நல்லதாக இருக்காது, அதுக்காக அவங்க தாலியை யாருமே கழட்டி விற்க மாட்டாங்க. அந்த நிலைமை வருதுன்னா வறுமையுடைய எக்ஸ்ட்ரீமெண்ட்டுன்னு அர்த்தம் அது. சரியா, குத்துக்கு என்ன பண்ணுவாங்க, அவங்க மனைவி கொடுத்த தாலியை வாங்கிட்டு போய் விற்று நெல் வாங்குறதுக்காக இவர் போயிட்டு இருப்பார். போயிட்டு இருக்கும்போதே வழியில் என்ன பண்ணுவார், வழியில் ஒரு வணிகன் வருவான், அவன் வந்து தலையில் ஒரு மூட்டை வச்சுட்டு வருவான். அந்த மூட்டையை பார்த்தோன்னு இவர் கேட்பாரு, தலையில் மூட்டை வச்சுருக்கே என்னது அது அப்படின்னு கேட்பார். அப்போ அந்த வணிகன் சொல்லுவான், இது வந்து குங்கிலிய பொதி அப்படின்பான். பொதினா என்னென்னா மூட்டைன்னு அர்த்தம். சரியா, இது குங்கிலிய பொதி அப்படின்னு சொன்னோன்னே இவருக்கு ஒரே சந்தோஷம் ஆகிடும், அடடா நம்ம சாமிக்கு குங்கிலியை தொண்டு செய்யறதுக்கான குங்கிலியை கிடச்சி போச்சே அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லுவாரு, நான் பொண்ணு வச்சிருக்கேன், நான் அதை தரேன், அந்த மூட்டையை எனக்கு தரியா அப்படின்னு கேட்பார். அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார், தான் கையில் என்ன இருக்கு, தாலி, தாலி வந்து பொண்ணு தங்கம் இல்லையா, அதை கொடுத்து அப்படியே அந்த மூட்டையை வாங்கிடுவார். எதுக்காக போறாரு, தாலியை வச்சுட்டு அந்த காசை வச்சு நெல் வாங்கிட்டு வந்து பிள்ளைகளுக்கு சோறு போடுறதுக்காக போயிட்டு இருக்காரு. போறவரு குங்கிலிய பொதிங்கிற இதை பார்த்த உடனே அப்படியே உலகத்தையே மறந்துட்டார், பசியை மறந்துட்டாரு, பிள்ளைகளை மறந்துட்டாரு, குடும்பத்தை மறந்துட்டாரு, எல்லாமே போச்சு. என்ன பண்ணிட்டாரு, அப்பாரா நம்ம சாமிக்கு தொண்டு செய்யறதுக்கு தேவையான குங்கிலிய பொதி நிறைய கிடைச்சிருச்சு அப்படின்னு ஒரே மகிழ்ச்சி அவருக்கு. அந்த பொதியை பூரா வாங்கிட்டாரு. இப்போ நம்மளாரெல்லாம் என்ன செஞ்சிருப்போம், அந்த பொண்ணு நம்ம கையில் இருக்கிறது தங்கம், இது எத்தனை கிராம் இருக்குது, இது எவ்வளோ விலைக்கு போகும், இந்த குங்கிலிய பொதி எவ்வளவு காசு, இது நம்ம பொண்ணை கொடுத்தா பிச்சை அவன்கிட்ட காசு வாங்கணுமா, இப்படியெல்லாம் நம்ம யோசிச்சிருப்போம் இல்லையா. நம்ம மனசு அப்படித்தான் இறங்க நினைக்கும், நம்ம அறிவு அப்படித்தான் யோசிக்கும் இல்லையா. நம்ம கொடுக்குற பொண்ணுக்கு என்ன விலை, குங்கிலிய பொதி மூட்டை என்ன விலை, மிச்ச காசு கொடுக்கணுமா, இப்படியெல்லாம் நம்ம மனசு யோசிக்கும் இல்லையா. ஆனால் அவருக்கு அந்த மாதிரி நினைப்பே வரல. அவர் என்ன பண்ணார், என்கிட்ட பொண்ணு இருக்குது, உங்ககிட்ட குங்கிலிய பொதி இருக்குது அப்படின்னு சொல்லி அப்படியே மாற்றிக்கிட்டாங்க. ரெண்டு பேரும் மாற்றிட்டு குங்கிலிய பொதி எடுத்துகிட்டு ரொம்ப சந்தோஷமாக கோயிலுக்கு போய் கோயிலெல்லாம் அந்த பூசைக்கான பொருள்லாம் ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி வச்சு வச்சுருப்பாங்க இல்லையா, அதில் கொண்டு வச்சுட்டு மனசு ரொம்ப திருப்தியாகலாம் இருக்குது. கொஞ்சம் குங்கிலியத்தை எடுத்து சாமிக்கு நல்ல நறுமண புகை போட்டு வழிபாடு பண்ணிவிட்டு அப்படியே அந்த கோயிலையே உட்காந்துருவார். அவர் தான் சாப்பிட்டு ரெண்டு நாள் ஆச்சு இல்லையா, அதனால ரொம்ப சோர்வாக இருக்கும், அப்படியே சோர்ந்து அப்படியே கண்ணு மூடி உட்காந்துருவார். சரியா, அந்த மோசம் தூங்குற ஸ்டேஜ் மாதிரி வச்சுக்கோயேன், அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் உட்காந்துருவார். அப்போ வீட்டில் என்னாகும், பிள்ளைகள்லாம் பசியோடு சாப்பாடு இல்லாமல் தூங்கியிருப்பாங்க, மனைவி தூங்கியிருப்பாங்க, சுற்றத்தார் தூங்கியிருப்பாங்க, பிள்ளைகள்லாம் பசியிலேயே தூங்கியிருக்கோம். சரியா, இப்போ சாமி என்ன பண்ணுவார், அவங்க வீட்டில் அப்படியே எல்லா செல்வங்களையும் குவிச்சிருவார். சரியா, எப்படிதான் அப்படியே நெல் அப்படியே ஒரு மலையாக குவியும், முத்து மணி பொண்ணு அப்படின்னு அவங்க வீடு ஃபுல்லாக அப்படியே செல்வம் உணவு தானியங்களுமா குவிஞ்சிரும். சாமி அப்படி பண்ணிடுவார், பண்ணிட்டு அவங்க மனைவியை கனவுல எழுப்புவார், உங்க வீட்டுல எல்லாம் இருக்குப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து இந்த வீடுல எல்லாம் நிறையிற மாதிரி கனவு கொடுப்பாரு அவங்க மனைவிக்கு. அவங்க மனைவி அதை பார்த்துட்டு கனவு முடிஞ்சு எழுந்திரிச்சு பார்ப்பாங்க, பார்த்தா வீட்டில் நெசமாவே எல்லாமே நிறைஞ்சு கிடக்கும், ஆச்சரிய தாங்க முடியாது அவங்களுக்கு, அழகா சிவபெருமான் இவ்வளவு கருணை செஞ்சுட்டாரு அப்படின்னு அவங்களுக்கு நெகிழ்ந்து படுவாங்க. அவங்க இதே நேரத்தில் என்ன பண்ணுவாரு, அந்த கோயில் அப்படியே கண்ண மூடி சோர்வா இருக்காரு இல்லையா, நம்ம குங்கிலிய கலையனாயினார் இல்லையா, அவருக்கும் நீ வீட்டில் போய் நல்ல இனிமையான பால் சோறு சாப்பிடுப்போ, சாப்பிட்டு உன்னோட சோர்வெல்லாம் தீர்த்துக்கோ அப்படின்னு சொல்லுவார், சாமி சொல்லுவார். அப்போ குங்கிலிய கலையர் அப்படியே மயக்கத்தில் தெரிஞ்ச மாதிரி தெரிஞ்சு பார்த்துட்டு, நம்ம வீட்டில் ஒன்றுமே இல்லை, சாப்பிடக்கூட ஒன்றும் இல்லை, அவருக்கு தெரியும் இல்லையா. அப்படி இருக்கும்போது எப்படி சாமி வந்து இனிய பால் அடிச்சு சாப்பிடுன்னு எப்படி சொன்னார் அப்படின்னு நினச்சிட்டு, சரி சாமி சொன்னால் அதை எடுத்து பேச முடியாது இல்லையா, பேசவும் கூடாது இல்லையா, அதனால் சரி வீட்டில் போய் பார்க்கலான்னு வருவார். வந்தால் எங்கள் மனைவி என்ன பண்ணுவாங்க, இந்த செல்வத்தை எல்லாம் பார்த்து அப்படியே பெருமானுக்கு நன்றி சொல்லிட்டு, சரி கணவர் பசியோடு வருவார், நம்ம ஏதாவது சமையல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் தானியத்தை எடுத்து வீட்டில் போய் சமைக்க போவாங்க. அந்த நேரத்தில் குங்கிலே கலை என்னன்னா வீட்டுக்குள்ளே வரார். வந்து பார்த்தா அவருக்கு ஒரே ஆச்சரியம், வீடு பூரம் பொண்ணு மணி நெல் எல்லாம் குவிஞ்சு குவிஞ்சு கிடக்குது, பெருஞ்செல்வம் அப்படி குவிஞ்சு கிடக்குது. அப்போ அவர் கேட்குறாங்க, மனைவிக்கிட்ட இதெல்லாம் எப்படி வந்தது அப்படின்னு ஆச்சரியமாக கேட்குறாரு. அப்போ மனைவி என்ன சொல்கிறாங்க தெரியுமா, அல்லொத்த கண்டன் அருள் தர வந்தது அப்படிங்கிறாங்க. அவங்க வந்து அதை பொண்ணு மணி முத்து நெல் இப்படி பார்க்கல, அவங்க அவங்க கண்ணுக்கு அது அப்படியே சிவபெருமானுடைய அருளாகவே தெரியுது, எல்லாமே சிவபெருமானுடைய அருளாக தெரியுது, அதனால அல்லத்த கண்டன் அருள் தர வந்தது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்ப குங்கிலே கலைஞனுக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுச்சு, இறைவன் மேல இவ்வளவு இறைவன் நமக்காக இவ்வளவு கருணை செஞ்சுட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு சாமியை ரொம்ப நன்றியோடு நினைக்கிறாங்க. அப்போ அம்மா வந்து நல்ல சமையல்லாம் பண்ணி நல்ல ஒரு மாகேஸ்வர பூசை மாதிரி பண்ணி அவங்க கணவனா இருக்கு, சுற்றத்தாரெல்லாம் வீட்டில் இருக்காங்க இல்லையா, குழந்தைகள் சுற்றத்தார் எல்லாத்துக்கும் நல்ல உணவு கொடுக்குறாங்க சரியா. உணவு கொடுத்தப்பறம் அப்போ தான் இப்போ தான் அவருக்கு நிறைய செல்வம் வந்துருச்சு இல்லையா, குவியல் குவியலாக செல்வம் வந்துருச்சு இல்லையா சாமி கொடுத்துட்டாரு இல்லையா, அதனால என்ன பண்ணுவார், அந்த செல்வத்தை வச்சு எல்லா சிவனடியார்களுக்கும் நல்ல அன்னம் பாலிப்பு செய்வார், நல்ல சிறப்பாக தொண்டு செய்வார் சரியா. அந்த சாமி கொடுத்த செல்வம் நம்மளா நமக்கு நமக்கு நமக்குன்னு வச்சுக்கிறதுக்காக இல்லை சரியா, சாமி நமக்கு கொடுத்த செல்வம் அடியார்களுக்கு செய்கிறதுக்கு, சிவத்தொண்டு செய்கிறதுக்கு சரியா. அதனால் நம்ம வந்து இப்போ நமக்கு வர்ற சம்பளத்தை நம்ம என்ன நினச்சிக்கிறோம், ஏன் சம்பளம் ஏன் சம்பளம் எனக்கு எனக்குன்னு நினச்சிக்கிறோம் இல்லையா, அது இல்லை, சாமி நமக்கு கொடுக்கறது சிவத்தொண்டு செய்கிறதுக்காக நம்ம கையில் கொடுத்து வைக்கிறாரே தவிர அது நம்மளோடது இல்லை சரியா, இல்லை புரிஞ்சுக்கணும். இப்போ குங்கிலே கலைநாயனார் எவ்வளோ சிறப்பான ஒரு அடியார்னு பார்த்தாச்சா, இப்போது குங்கிலே கலைநாயனாருக்கு சாமி எவ்வளோ செல்வத்தை கொடுத்துருக்காரு இல்லையா, அவரோட தொண்டின் சிறப்புக்காக அவ்வளோ செல்வத்தை கொடுத்தார், அவங்க வீட்டை செல்வத்தால் நிறச்சிட்ட இல்லையா, அதனால சிறந்த தொண்டராக வாழ்ந்தா சிவபெருமானுடைய அருள் நிச்சயமாக கிடைக்கும் சரியா. இப்போ குங்கிலே கலைநாயனார் வாழ்க்கையில் நடந்த இன்னொரு நிகழ்வு, திருப்பனந்தாள்னு ஒரு ஊர் சரியா, அதென்ன திருப்பனந்தாள், திரு அப்படின்னா சிவம் தங்கி இருக்கிற அப்படின்னு அர்த்தம், சிவம் அப்படின்னு அர்த்தம் சரியா. பனந்தாள் அப்படின்னா பனைமரம் பார்த்துருக்கீங்களா நீங்க, பாம் ட்ரீ பார்த்துருக்கீங்களா, அந்த பனை மரத்துடைய அடிப்பாகம், தாழ்னா என்ன அடிப்பாகம், தூர்ப்பாகம் பேஸ் அப்படின்னு அர்த்தம் சரியா, பாட்டம் போர்ஷன் அப்படின்னு அர்த்தம் சரியா. ஒரு காலத்துல என்ன இருந்ததுன்னா, ஒரு பனை மரத்தடியில ஒரு சிவலிங்க திருமேனி இருக்கும், அங்க சிவம் எழுந்தருடி இருக்கும் அந்த இடத்துல சரியா. அப்போ தாடகைன்னு அங்கே ஒரு பெண் இருப்பாங்க அந்த ஊரில், அந்த பெண் என்ன பண்ணுவாங்க, அன்போடு சாமிக்கு பூசை பண்ணுறவங்க. அவங்க என்ன செய்வாங்கன்னா, தினமும் தன் கையால் பூ பறித்து அதை அழகாக மாலையாக கட்டி தினமும் நம்ம சாமிக்கு கொண்டு வந்து போட்டு, இந்த பனைமரத்தடியில் ஒரு சாமி இருக்கார் இல்லையா அவருக்கு அதை கொண்டு வந்து போட்டு வழிபாடு பண்ணுறது அவங்களுடைய வழக்கம் சரியா. அந்த பெண் அந்த சிவத்தொண்டை ரொம்ப சிறப்பாக செய்வாங்க, அதனால் நம்ம கையால் பூ பறித்து மாலை கட்டி சாமி போடுறது ரொம்ப சிறப்பு சரியா, அது வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக செய்யணும் சரியா. இப்போ என்னாகும், இந்த பெண் இப்படியே தினமும் வழிபாடு பண்ணிக்கிட்டே இருப்பாங்களா, அப்போ இந்த பெண்ணுடைய அன்பு உலகத்துக்கு தெரியணும்ல, அதுக்காக சாமி ஒரு வழி பண்ணுவார். என்ன செய்வார், ஒரு நாள் அந்த பெண் அப்படி மாலையாக கட்டி ரெண்டு கையில் மாலையை எடுத்துட்டு இப்படி குனிஞ்சு சாமிக்கு போட போவாங்க, போகிற நேரத்தில் அம்மாவுடைய அந்த பெண்ணுடைய ஆடை நழுவும்படியாக சாமி செஞ்சிருவார் சரியா. எல்லாமே சாமி செய்கிறது தான், நம்ம செய்கிறது எதுவுமே இல்லை, நடக்கிற எல்லா காரியங்களும் சாமி செய்ய வைக்கிறது தான் சரியா. அப்போ என்ன அந்த பெண்ணுடைய ஆடை அப்படி நழுவி கீழே விழ போகும், சேலை நழுவி விழுந்தால் கஷ்டாயிடும்ல, மானமே போயிடும் இல்லையா. அப்போ என்ன பண்ணுவாங்க, அந்த கை அப்படி மாலையை கையில் எடுத்துக்கிட்டு இப்படி சாமி போட போனவங்க அப்படியே முழங்க என்ன பண்ணுவோம் அப்படி குறுகி அந்த சேலையை கீழே விழாமல் பிடிச்சிக்கும் சரியா. இப்போ ரெண்டு கையிலையும் மாலை இருக்குது, சாமிக்கான மாலை இருக்குது, முழங்கை சேலை நழுவாமல் சேலையை பிடிச்சிக்கிட்டு இருக்குது இல்லையா. இப்போ கையை நீட்ட முடியல, நீட்டி மாலையை போட்டால் சேலை கிழ வந்துடும், இப்படியே கையை குறுக்கி வச்சுட்டு இருந்தா சாமிக்கு மாலை போட எட்டாது இல்லையா. இந்த நிலைமையில அந்த தாடகைங்கிற பெண்ணை தடுமாறி நிற்பாங்க, ஆனா ரொம்ப அன்புள்ளவங்க இல்லையா, அதனால சாமி என்ன பண்ணுவாரு, அவர் ஒரு வேலை பண்ணுவார். என்ன செய்வாரு, தன்னுடைய பானம் இருக்கு இல்லையா, அதை தானே சாய்ச்சி தலையை சாய்ச்ச மாதிரி சாய்ச்சி அந்த மாலையை வாங்கிக்குவார். அது என்ன பானம், நீங்கள் சிவலிங்க பெருமையை நீ பார்த்துருக்கீங்கல்ல, மேலே அப்படியே ஒரு சிலிண்ட்ரிக்கல் போர்ஷன் மாதிரி இருக்கும் இல்லையா, அதுக்கு பேர் பானம். கீழே வட்டமாக ஒன்று இருக்கும்ல, வட்டமாக ஒன்று இருக்கும், அப்புறம் அந்த எட்ஜில் அப்படியே நீர் அபிஷேகம் பண்ணுற நீர்லாம் வழியிற மாதிரி ஒன்று இருக்கும்ல, அதுக்கு பேர் கோமுகி. கீழே இருக்க அந்த வட்டமான போர்ஷனுக்கு பேர் ஆவுடை. சரியா, இப்போ சிவலிங்க திருமேனி எப்படி இருக்கும், மேலே ஒரு பானம், கீழே ஆவுடை, இந்த பக்கம் ஒரு பக்கமாக அந்த அபிஷேக நீர்லாம் வெளியில் போகிற மாதிரி ஒரு கோமுகி இருக்கும் இல்லையா. அந்த பானத்தை சாமி என்ன பண்ணிட்டாரு, தாடகை அம்மாவுடைய அந்த அன்புக்காக தலையை சாய்ச்சி அழகா அந்த மாலையை வாங்கிப்பார், தானே வாங்கிப்பார். சரியா, இப்ப என்ன ஆகும், இந்த பானம் சாஞ்சு மாலையை வாங்கிச்சு இல்லையா, அப்படியே சாஞ்சு மாதிரி இருந்துக்குவார் சாமி, நிமிர மாட்டார். இவ்வளவு சாஞ்சு மாலையை வாங்க தெரிஞ்சவருக்கு நிமிர தெரியாதா என்ன, ஆனா செய்ய மாட்டார். ஏன், அப்பதான் அந்த சாய்ந்த திருமேனியை பாக்குறவங்க எல்லாரும் நம்ம தாடகை அம்மாவுடைய அன்ப நினைப்பாங்க இல்லையா, அதுக்காக அவர் என்ன பண்ணிட்டு சாஞ்சு மாதிரியே இருந்துருவார். அப்படியே அந்த ஊர்ல வழிபாடு நடந்துட்டே இருக்கும். சரியா, இப்ப என்ன ஆகும், இந்த கை எப்படி போய் அந்த ஆடையை பிடிச்சிச்சு இல்லையா. இதுக்கு நம்ம திருவள்ளுவர் வந்து ஒரு அழகான இடம் சொல்வார், என்னன்னா, உடுக்கை இழந்தவன் கை போல ஆங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு அப்படிம்பார். என்னன்னா, இப்ப எப்படி ஆடை விழுந்து கலண்டு விழும்போது கை வந்து யாரும் சொல்றதுக்காக காத்திருக்கிறது இல்லை இல்லையா, டக்குன்னு அது ஓடி வந்து அந்த ஆடையை பிடிச்சிருது, பிடிச்சு அந்த மானத்தை காப்பாத்துது இல்லையா. அது மாதிரி நல்ல நண்பர்கள் ஒரு ஆபத்து வரும்போது யாரும் சொல்றதுக்காகவும் காத்திருக்காம ஓடி வந்து ஹெல்ப் பண்றது தான் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறதுக்காக நம்ம திருவள்ளுவர் கூட இந்த ஆடை அவிழ்ந்து விழுறது, ஆடை நழுவுறது, கை ஓடி வந்து பிடிக்கிறது, இதை வந்து நல்ல நட்புக்கு உதாரணம் சொல்ற இடத்துல பயன்படுத்தியிருப்பார். சரியா, இது இப்ப இருக்க கதைக்கு வருவோம் நம்ம. சரியா, இப்ப சாமி பானம் சாஞ்சவர் சாஞ்சே இருந்துட்டார் இல்லையா, இப்படியே வழிபாடு நடந்துட்டு இருக்கு. இப்போ இப்போ குங்கிலே கலையநாயனாருடைய காலம் வந்துச்சு. இந்த காலத்துல குங்கிலே கலையநாயனார் இருக்காரு, திருக்கடவுர்ல இருக்காரு. இந்த நிகழ்வு பானம் சாஞ்ச சாமி எங்க இருக்காரு, திருப்பனந்தாள்ல இருக்காரு இல்லையா. இப்ப அந்த நாட்டுல இருக்க ராஜா என்ன நினைப்பாரு, சாமி இப்படி சாஞ்சே இருக்காரு, இவரை நேரம் நிறுத்தி வச்சு வழிபாடு பண்ணணும்னு ரொம்ப ஆசையோடு நினைப்பார், அன்போடு நினைப்பார். அப்ப என்ன பண்ணுவாரு, இந்த பானத்தை நேரம் நிமுக்கிறதுக்காக என்ன செய்வாரு, ஒரு கயிறை நல்லா சாமியோட பானத்துல கட்டிட்டு யானையை வச்சு இருப்பாங்க. அப்ப கூட சாமி அசஞ்சே கொடுக்க மாட்டார். ஒரு பானத்தை அசை நிமித்துறதுக்கு யானை இழுக்குது, ஆனா சாமி அசைய மாட்டேங்கிறார். அப்புறம் நிறைய போர் வீரர்களை கூப்பிட்டு எல்லாரையும் வச்சு இழுக்கிறாங்க, அந்த கயிறா இவ்வளோ ஃபோர்ஸ்ஃபுல்லா இழுத்தா கூட சாமி அசையவே இல்லை, அப்படியே இருக்காரு. ஏன் அப்படி இருக்காரு, ஏன்னா அவர் இப்ப குங்கிலே கலையநாயனாருடைய அன்பை உலகத்துக்கு காட்ட நினைக்கிறார், அதுக்காக அசஞ்சே கொடுக்காம அப்படியே இருக்காரு சாமி. சரியா, இப்ப இந்த நிகழ்வு இப்படி நடந்துட்டு இருக்கிறது குங்கிலே கலையநாயனாருக்கு தெரிய வரும், அவர் இங்க இருக்காரு, திரு கடவுர்ல இருக்காரு இல்லையா, அங்க அவருக்கு தெரிய வரும். அப்ப அவர் என்ன நினைப்பாரு, அவரும் இங்க வந்து திருப்பனந்தாளுக்கு வந்து உள்ள வந்து பாப்பாரு, என்ன நடக்குதுன்னு பார்க்க வரும்போது பார்த்தா இங்க எல்லாம் யானை எல்லாம் சோர்ந்து கிடக்கும், செய்ய முடியாம ஒரு வேலையை ரொம்ப கஷ்டப்பட்டு செஞ்சா சோர்ந்து போடுவாங்களா, அப்படி யானை சோர்ந்து கிடக்கும், படை வீரர்கள் எல்லாம் சோர்ந்து இருப்பாங்க. அப்ப அவர் நினைப்பாரு, நம்மளும் இந்த சாமி தொண்டு, இது ஒரு தொண்டு இல்லையா, சாமி பானத்தை நேரம் நிமித்தணுங்கிறத அவங்க ஒரு தொண்டை நினைச்சுதான் அந்த மன்னர் ஆரம்பிக்கிறார் இல்லையா, ஒரு சேவையா நினைச்சு செய்யறார். இதுல நம்மளும் பங்கேற்றுக்கிட்டு நம்மளும் இதே மாதிரி சோர்ந்து கிடக்கணும் அப்படின்னு நினைக்கிறார் குங்கிலே கலையர், அப்படின்னு நினைக்கிறாரு. அப்ப அவர் என்ன பண்ணுவாரு, சாமி கிட்ட போயிட்டு ஒரு பூச்சரத்தை எடுப்பார். பூச்சரம்னா என்ன, பூவெல்லாம் நீளமா கொறுத்து நீளமா கட்டியிருப்பாங்க இல்லையா, கட்டி கட்டி பூவெல்லாம் இண்டிவிஜுவல் பூவெல்லாம் கட்டி கட்டி நீளமா சரம் போல செய்வாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு சரத்தை எடுத்து அதை சாமியோட பானத்துல கட்டிட்டு அடுத்த எண்ட தன்னோட கழுத்துல கட்டிட்டு இழுப்பார் இல்லையா. அப்ப குங்கிலி கலையரோட அன்புக்காக சாமி என்ன பண்ணிடுவாரு, நேரம் வந்துடுவார், இந்த பானம் நேரம் வந்துடும். இவ்வளவு நேரம் யானை இழுத்துச்சு, படை வீரர்கள்லாம் சேர்ந்து சேர்ந்து இழுத்தாங்க, அப்ப கூட நேரம் வராத பானம் குங்கிலே கலைநாயனாருடைய அன்புக்காக ஒரு பூச்சரத்தை கட்டி இழுத்தோடனே சாமி, ஐயோ நம்ம இழுப நம்ம நேரம் வராம போயிட்டா என்ன ஆகும், குங்கிலே கலையரோட கழுத்துல கட்டியிருக்காரு இல்லையா அந்த பூச்சரம், அப்ப அந்த குங்கிலே கலையரோட கழுத்துக்கு எல்லாம் ஆயிடும் இல்லையா. அந்த அன்புக்காக சாமி என்ன பண்ணுவாரு, குங்கிலே கலையருக்கு எந்த தீங்கு வராம பானம் நேரம் வந்துடும். அப்ப என்ன ஒரு அன்புல, அடியாருக்கு சாமி மேல அன்பு, சாமி அடியாருக்காக எவ்வளவு செய்யறாருல, எவ்வளவு இறங்கி வர்றாரு இல்லையா, அப்படி இப்போ உலகத்துக்கு அவரோட அன்பு நல்லா தெரிஞ்சிடும். இப்போ மன்னருக்கு ஒரே ஆச்சரியம், இவ்வளோ பேர் இழுத்து வராதது, நீங்கள் எழுத்தோன்னே வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவரை வந்து நம்ம குங்கிலே கலை நாயனார நீங்கள் சிறந்த அடியார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மன்னர் வந்து குங்கிலே கலையரை வணங்குவார். குங்கிலே கலையர் மன்னரை வணங்குவார். சாமி மேலே இவ்வளவு அன்போடு நீங்கள் சாமி சாஞ்சே இருக்காரு, அவரை நேராக வரட்டும், அவரை நேராக வச்சு பார்த்து வழிபாடு பண்ணணும்னு நினைக்கிற அன்போடு மன்னர் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு குங்கிலே கலையர் மன்னரை வணங்குவார். இப்படியே ஒரு மன்னர் குங்கிலே கலையரை வணங்க, குங்கிலே கலையர் மன்னரை வணங்க, அப்புறம் ஒரு சிறப்பான அன்பா தரத்தில் இருக்கும். சரியா, திருப்பரந்தாளில் சாமி நேரம் வந்துடுவார், எல்லாரும் சாமியை நல்ல வழிபாடு பண்ணி மன திருப்தியோடு அந்த மன்னர் அவங்க நாட்டுக்கு போயிடுவாங்க. குங்கிலே கலையர் அதே ஊரில் கொஞ்ச நாள் இருந்து சாமிக்கெல்லாம் வழிபாடெல்லாம் பண்ணிட்டு அப்புறம் கொஞ்சம் நாள் கழித்து திருக்கடவுருக்கு வந்துடுறார். சரியா, ஏன்னா அவர் திருக்கடவுரில் தான் அவர் வீடு, அங்கே தான் அவர் வந்து குங்கிலே தொண்டு செஞ்சிட்ருக்கார் இல்லையா, ஸோ அங்கே வந்துடுவார். சரியா, இப்போ குங்கிலே கலை நாயனாருடைய இந்த சிறப்பான அன்பு எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. சரியா, நீங்கள் திருக்கடவுர் போயிருக்கீங்களா? திருக்கடவுர் கோயிலில் சாமி சன்னிதானத்தை சுற்றி அப்படியே வளம் வருவோம் இல்லையா, வரும்போது அந்த சைடில் பாருங்களேன் பெரிய பெயிண்டிங் வச்சுருப்பாங்க, அதில் வந்து இதை குங்கிலே கலை நாயனார் தன்னோட கழுத்தில் அந்த பூமாலையை மாட்டிக்கிட்டு சாமியை பானத்தை நேரம் பண்ணுறதுக்காக இருக்கிறார் இல்லையா, அந்த இடத்த வந்து ஒரு அழகான பெயிண்டிங்காக பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் நெக்ஸ்ட் டைம் போனீங்கன்னா கவனித்து பாருங்கள் அந்த இடத்த. சரியா, அந்த பெயிண்டிங்கை பாருங்கள் எல்லாரும். சரியா, சரியா, இந்த குங்கிலே கலை நாயனார் வந்து அப்புறமா ஒன்று கொஞ்சம் அவர் வாழ்ந்த காலம் என்ன தெரியுமா, நம்ம திருஞான சம்பந்த திருநாவுக்கரசர் இவங்கெல்லாம் வாழ்ந்தாங்க இல்லையா, அந்த சமகாலத்தில் இவர் வாழ்ந்தார். அதனால் குங்கிலே கலை நாயனார் வந்து நம்ம சம்பந்த பெருமான நம்ம நாவுக்கரச பெருமான எல்லாம் தன் வீட்டுக்கு கூப்பிட்டு அவங்களுக்கும் அறுசுவை உணவெல்லாம் கொடுத்துருக்கார். சரியா, அந்த மாதிரி ஒரு சிறப்பான ஒரு அடியார் இவங்க. சரியா, சாமி என்ன பண்ணுவார், கொஞ்ச நாள் அவரை குங்கிலே தொண்டு செய்ய வச்சுட்டு அப்புறமா சாமி தன்னோட திருவடியில் சேர்த்துக்குவார். சரியா, இப்போ குங்கிலே கலை நாயனாரை பற்றி தெரிஞ்சுட்டாச்சா? சரியா, அவரை நினச்சி எல்லாரும் வணங்கிக்கோங்க. திருக்கடவுர் போகும்போது அந்த பெயிண்டிங்கை மறக்காமல் பாருங்கள். சரியா, திருப்பந்தாள் போக முடிஞ்சால் அங்கேயும் போய் சாமியை பார்த்துட்டு வாங்க. சரிங்களா? சரி, இப்போ நாளை பார்க்கலாமா? திருச்சி செம்பலம்.
5: ஓம் நம சிவாய. யூஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
6: இடம் வைகை நதிக்கரை. பாண்டிய மன்னனின் ஆணைப்படி காவலர்கள் வாதவூரடிகளை சுட்டெரிக்கும் வயிலில் வைகையின் மணல் பரப்பில் நிறுத்தி துன்புறுத்துகின்றனர்.
7: என்ன வாதவூரரே, கால்கள் ரொம்ப சுடுகிறதோ?
8: நம் மன்னர் உங்களை எவ்வளவு நம்பினார்! கருவூலத்திலிருந்து கொன்று சென்ற பொருட்களை திரும்ப பெறும் வரை உங்களை இவ்வாறு தண்டிக்க சொல்லி பாண்டிய மன்னன் ஆணையிட்டுள்ளார்.
9: சிவ சிவ, நீங்கள் உங்கள் கடமையைத்தான் செய்கின்றீர்கள். எல்லாம் ஈசன் செயல். கோக்களி ஆண்ட குருமணியே, பாண்டிய நாட்டை சிவலோகமாக்கியவனே, என்னை காத்தருள் புரியும். சிவ சிவ.
10: ஏ, என்னப்பா இது? வைகை ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து வருகிறது.
7: ஆமாப்பா, ஓடியா ஓடியா ஓடிலாம். ஓடியா
10: இல்லப்பா, மன்னன் நம்மை காவல் காக்க சொல்லி இருக்கிறார்.
7: ஓடியா, உயிர் முக்கியமா வேலை முக்கியமா?
10: இல்ல இல்ல, உயிர் தான் முக்கியம். வா வா வா வா, ஓடி விடலாம். ஓடியா ஓடியா ஓடியா ஓடியா.
5: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 spiritual channels from shaivam.org. Om Namah Shivaya.
11: மனதுக்கு எட்டாதவனாய் இருக்கிற பரமேஸ்வருடைய வாக்கியத்தை அர்த்தத்தை நிதியால் அருநிதியால் புகழ் முதலால் அயத்து கூறில் தயாரம் பணம் கொடுக்கிறான். புகழ் முருகன்னு சொல்லி அஞ்ஞானிகளுக்கு இந்த வாக்கியத்தை நீ சொன்னாயானால் பாதகனே போதகன், போதகன் அல்ல அந்த போதகன் பாதகன். பாகிகளுக்கு புல்லாசையினாலே புகழுக்காக இந்த வாக்கியத்தை சொன்னாயானால் சிவ வாக்கியத்தை உபதேசம் பண்ணினாயானால் நீ போதகன் அல்ல, நீ பாதகன். பாதகனே போதகன், அவர்களோடும் பற்றிடுவன் எரிநிறையம் அங்கார்வத்து. அந்த பாதகன் போவான் பாரு நரகத்துக்கு, அதோட இவனும் சேர்ந்து போவான். இந்த போதகம் அங்க ஆறு உன்னை காப்பாத்துவான். பாதகனே போதகனும் அவர்களோடும் பற்றிடுவன் எரிநிறைய அங்கார்வத்து. அங்க ஆறு உனக்கு துணை, இங்க போய் யாரு துணை வருவான்? அதனாலே சிவ வாக்கியத்தை பக்குவர்களுக்கு உபதேசம் பண்ணு, பக்குவம் இல்லாதவனுக்கு உபதேசம் பண்ணு. அதனாலதான் திசையை வந்து நன்றாக பரீட்சித்து அவனுக்கு உபதேசம் பண்ணு. திசையை அவனை நல்லா பரீட்சித்து பார்த்து, பல வருஷம் பரீட்சித்து திசையை போடு. சிவபூஷைக்கு வேண்டு உபயோகங்களும் தலைமையாகிய பஞ்சகவியத்தின் முறமே உணர்த்திருந்தார். சிவபூஷைக்கு வந்துட்டார் இப்படி சொல்லி. அதுக்கு மேல இதுல பரம தர்மாதியல் என்கின்றபடியினாலே இப்படி நூலினுடைய அருமையை சொல்லி, நூல் உபதேசத்தை சொல்லி, அந்த நூலை அரசனுக்கு ஆசிரியம் உபதேசிக்க விடும் என்று சொல்லி, அதன் மூலமாக உலகத்துல சிவ தர்மம் நடக்கும் என்று சொல்லி. அதற்கு மேலே இங்கே பரம தர்மம் என்பதிலே சிவ நூல்களும், பரம தர்மம் என்கின்ற சொல்லிலே சிவ நூலும் சிவ பூஜையும். பரம தர்மம் என்றால் உயர்ந்த தர்மம், உயர்ந்த தர்மம். சிவ தர்மம் தான் உயர்ந்த, அதுக்கு பரம தர்மம். அதுல சிவபூஷைக்கு வேண்டும் உபயோகங்களும் தலைமையாகிய பஞ்சகவியத்தின் முறமையும் உணர்ந்து வந்தார். அதனாலே தர்மங்களிலே மிக உயர்ந்தது வந்து கேட்டால் சிவபூஷை. அது புண்ணியம்னு சொல்றது சிவபூஷைய, சிவ புண்ணியம்னு சொல்றது, சிவ தர்மம்னு சொல்றது, சிவ கைங்கரியம்னு சொல்றது, சிவ தர்மம் என்று சொல்லுவது, சிவ பூஷை என்று சொல்லுவது. சிவபூஷை, சிவ தர்மம், சிவ கைங்கரியம், சிவ புண்ணியம் என்றெல்லாம் அந்த அப்படிப்பட்ட சிவபூஷைக்கு, சிவபூஷை மிக முக்கியம். சிவபூஷையிலே மிக ஒரு உச்சகட்டமாக இருப்பது அபிஷேகம். சிவபூஷையிலே சூடசுபசாரம் சொல்லுவோம், 16 வகையா உபசாரம் சிவபூஷையிலே. ஆவாகன அதிபாத்திய ஆசமா அருக்கியம் தூபதீப நைவேத்தியம் கற்பூராராத்திரியம் தோத்திரம் வலம் அர்ச்சனை எல்லாம் இருக்குதா? எல்லாம் சேர்த்தா 16 இருக்கும். அந்த 16 மிக ஒரு முக்கியமான ஒரு உபசாரம் அபிஷேகம். பால் தயிர் நெய் முதலானவற்றினால சாமிக்கு ஆடினாய் நறுமையோடு பால் தயிர் அத்தன் அறுபடியான சுத்தம். பாலினால் நறுமையால் பழத்தினால் பயிர்ந்தாட்சி நெய்யும் பாலும் தயிரும் கொண்டு நித்தல் பூஷண செய்ய நுற்றார் தேனை பால் ஆட்டு வந்தாரே. இதெல்லாம் நிறைய இடங்கள்ல அபிஷேகத்தை பற்றி நம்முடைய திருமுறைகளில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த அபிஷேகங்களிலே மிக உயர்ந்ததாயிருப்பது அபிஷேக பொருள்களிலே பஞ்சகவி. அபிஷேகத்துல சிவபெருமான் அடி கொடுக்குற அபிஷேகத்துல மிக உயர்ந்த அபிஷேகம், அவருக்கு ரொம்ப பிரியமான அபிஷேகம் பஞ்சகவி. பஞ்சகவி என்று சொன்னால் பதிலிருந்து உண்டாகுது அஜிவு, பால் தயிர் நெய் கோசலம் கோமயம். பால் தயிர் நெய் கோசலம் கோமயம், கோமயங்கிறதா ஜாம். பால் தயிர் நெய் பசிவு நீராகிய கோஷலம், பசிவு சாணம் ஆகியிருக்கிற கோமயம். இந்த அஞ்சையும் சிவபெருமான் அபிஷேகம் பண்ணிக்கிறார் அப்படின்னு சொன்னா அது என்ன சொல்றதுன்னே தெரியலப்பா, அவ்வளவு உயர்வு பசு. அதனாலே பாலான் ஐந்துடன் ஆளும் பரமாறு இந்த புரிந்த வாரத்துல இந்த கடைசி பார்த்து ரொம்ப அருமையா இருக்கு. சங்கத்துல இந்த தேவாரத்துல நூலால் நன்றான மின்கள் போய்கிட பாலான் ஐந்துடன் ஆளும் பரமன் காலாலும் புகந்தான் கடம்பன்புரை மேலாராம் செய்த வல்லுனை. இல்ல அது எனக்கு திருவாவூர் தனிதான வர்றப்பெல்லாம் பஞ்சகவி அபிஷேகம் பண்ணி தரிசனம் பண்ணிட்டு வருவார். இங்க வந்தா பஞ்சகவி இப்ப வரும்போது பஞ்சகவிக்கு ஏற்பாடு பண்ணி இருந்துச்சு வர்ற பஞ்சகவிய அபிஷேகம். ஆனாலே அந்த பஞ்சகவி அபிஷேகத்தை இதுல உணர்த்துகிறார். அரைந்தனம் அவலன் வார்த்தை ஆனிடை யாருன்னு சொல்லுவான். சிறந்தரி சிவபூஷைக்கு தேடலும் பொருள்கள் என்று இறந்தவர் என்போடாக ஈண்டலின் மாறிப்போண்டு புறம் குணத்தாடி போற்றால் புரிந்து மாதவ போதத்தில். அதனாலே இவனுடைய எலும்பைய ஆமையும் மார்பிலே தரித்து புனம் என்கின்ற மயானத்தில் அழுவனாய் இதோருமானுடைய திருவடியை போற்றுகின்ற மாதவர்களுக்கு இந்த வாக்கியத்தை சொல்லுகிறோம். அதுல சிவபூஷைக்கு முக்கியமான பொருள் ஆறு, அந்த ஆறு பொருளையும் சொல்லுகிறோம். அதுல அமரரும் அசுரதாமும் அமிழ்துணக் கருதி, அமரரும் அசுரதாமும் அமிழ்துணக் கருதி, தேவர்களோ அசுரர்களோ அமுதம் சாப்பிட வேண்டும் என்று வெப்பை தமதுயர் வரத்தாற்றாகி கடைந்தவார் கடலில். இதனால் திருப்பார் கடலை கடைந்தார்கள் அல்லவா தேவர்களோ அசுரர்கள். கோலமால வரை பத்தன அட்டி கோளாறு சுற்றி கடைந்து எழுந்த ஆரணி. ஆகையினாலே அப்படி அமுதம் சாப்பிட வேண்டும் என்று அந்த பார்க்கடலை கடைந்தார். அப்படி கடைந்த போது செங்கி பலம் பவ பலம் ஒரு பவம் ஒரு அரிய தேனு பஞ்சகம் பரமனாலே அவன் முடி கருகமான ஆறுபவ இந்தியனாமே. அதனால இப்படி திருப்பார்கடலை கடையும் போது சிவபெருமானுடைய அருளினாலே நந்தே பத்திரே சுரவி சுசீலே சுமனே என கூறிய ஐவகை பதுவும் தோன்றி அந்த திருப்பார்கடல இருந்து இந்த அஞ்சு பதுக்களும் தாமதம். நந்தே பத்திரே சுரவி சுசீலே சுமனே இப்படி அஞ்சு பசுக்கள் அந்த திருப்பார்கடல் உண்டாவது ஐவகை பதுவும் தோன்றி பின்பு பூமியின் கண்ணே சிவபூசையின் பொருட்டு யாகாதி கண்ணுகளின் பொருட்டு உதித்தன. அந்த ஐந்தும் பதினெண்கண் சிவனது திருமுடி தூய்மையான கோஷலம் கோமயம் பால் தயிர் நெய் கோரவசனையாகிய கவியங்களால் கோரவசன பசுவில் இருந்தது. ஆகையினால் இப்படி ஆறு பொருள்களையும் சிவபெருமானுக்கு கொடுக்கிறது. அதனாலதான் பசுக்கள் எல்லா பிராணிகளையும் போயிருந்தது. பசு இல்லையானால் பூசையே இல்லை, புண்ணியம் இல்லை, திருநீத்தில் இருந்து பசுக்கூட்டங்கள் வந்த துன்பத்தை போக்கணும்னு கைலாயத்திலிருந்து வந்த ஒரு சிவயோகி வந்த வேலையெல்லாம் விட்டுபுட்டு புதிய மலைக்கு போலாம்னு வந்த சிவயோகி வந்த வேலையெல்லாம் விட்டுவிட்டு அந்த பசு கத்துறத பார்த்து அந்த பசுவுக்கு இருக்கிற துன்பத்தை போக்க வேணும்னு சொல்லி அந்த இறந்த இடையனுடைய உடம்புக்குள்ள புகுந்து எழுந்து பசுவை மேய்ச்சு அந்தந்த வீட்டுல கொண்டு போய் பசு விட்டுபுட்டு மரத்துக்கடியில் வந்து உட்கார்ந்துட்டானே ஒரு யோகி. பசுக்களுக்கு வந்து துன்பத்தை போட்டு சிவை யோகி கைலாயத்திலிருந்து புதிய மலைக்கு போலாம்னு வந்தாலும் அந்த வேலையெல்லாம் விட்டுபுட்டு இந்த வேலையை செஞ்சாங்க. எந்த வேலையை பசுமாட்டம் மேய்கிற வேலை பசுக்கு வந்து துன்பத்தை போக்குற வேலை உகந்ததாக உத்தம ரோஷானந்தம் உரைத்து இத்தக பொருள்கள் வேண்டும் பலத்தினை விளக்குனாலே இந்த பொருள்கள் சிவபெருமானுடைய பூஜைக்கு உபயோகமாகின்றபடியினாலே இந்த பொருள்களால பூஜை செய்கின்றவர்களுக்கு ஞானம் உண்டாகும். அத்தனை அமலன் தன்னை ஆதரிப்பாரும் ஆற வித்திர திசைய தோன்றும் பொருள்னு எம்புவாமை. இப்படி கூறப்பட்ட கவியங்கள் ஆறிலும் புரிந்திருந்து கொண்டும் பொருளையும் மேற்கொள்ளுவான். இதுல கோஷலத்துக்கு திருவுண்டாகையாலும் கோமயத்துக்கு வியாதி போவையாலும் நெய்க்கு யாவரான மிக்க பூச்சியம் உண்டாகையாலும் கோரோசனைக்கு வயது அதிகம் உண்டாகையாலும் வேண்டும் பரச்சனை என்றார். அதனால இந்த அபிஷேகம் சிறந்தது. அபிஷேகத்துல இந்த அஞ்சு பொருளும் மிக சிறந்தது. தனித்தனியாக இப்ப பாலை அபிஷேகம் பண்றோம், தயிர் அபிஷேகம், நெய் அபிஷேகம் பண்றோம். இந்த கோஷல ஹோமயத்தை தனியாக அபிஷேகம் பண்ற விளக்கம் இல்லை. அதனால பஞ்சகவியத்துல முறையாக மந்திர விதிப்படி அதில் கோஷ்டங்களை அமைச்சு அந்த கோஷ்டங்களை அர்ச்சித்து அதுல பாத்திரங்களை வச்சு அந்த பாத்திரங்களை அர்ச்சித்து அதுல அளவுப்படியாக சொல்லப்பட்ட முறைப்படி பால் தயிர் நெய் கோஷல ஹோமயத்தை விட்டு அதற்கு மேல தர்ப்ப செலவுன்னு வச்சு இப்படி ஆறையும் மந்திர பூர்வமாக அர்ச்சித்து அப்புறம் ஒன்றாக சேர்ந்து அதை மந்திரங்களில் கடைஞ்சு அதை வந்து ரூபதீப நைவேத்தியத்தோடு அந்த பஞ்சகவியத்தை பூஜை பண்ணி அந்த பஞ்சகவியத்தை சிவபெருமானுக்கு அபிஷேகம். அதனால பஞ்சகவியம் பரமசிவனே, பஞ்சகவியம் பரமசிவன், பஞ்சகவியம் பாவனாசி, பஞ்சகவியம் பாவனாசி. அதனால பஞ்சகவியம் மிக உயர்ந்தது. ஆகவே கோமயமதில் வெல்பவன் குறுமுறி கூட தோன்றும், கோமயத்திலிருந்து வில்வத்தளிரும் தோன்றும். அதனால வில்வத்தளிர் கோமயத்துல இருந்து வில்வம் முன்னாடி உண்டாச்சுங்கிறார். முன்னே வில்வ உற்பத்தி ஆகுது, கோமயத்திலிருந்து வில்வம் உண்டாச்சு. கோமயமதில் வில்வம் குறுமுறி கூட தோன்றும், பூமகள் அந்த வில்வம் புரிந்ததில் பொருள் வாற்றார். அந்த வில்வத்தில மகாலட்சுமி குடியிருக்கிறாளாம், வில்வத்தில மகாலட்சுமி. தாமமாது வில்வந்தானும் ஸ்ரீபலம் என்றே சார், ஸ்ரீபலம் என்று ஒரு பெயரா அந்த வில்வத்துக்கு, ஸ்ரீபலம் ஸ்ரீபலம் லட்சுமி இருப்பதனாலே அந்த வில்வத்துல லட்சுமி இருக்கிறாளா, அதனால ஸ்ரீபலம் என்று கேட்டு வில்வத்துல லட்சுமி குடியிருக்கிறார், அதுக்கு ஸ்ரீபலம் என்று. தாமமாது வில்வந்தானும் ஸ்ரீபலம் என்றே சாத்து நாமமும் புணர் ஈச திருமுடிக்கு அணி என்னாள். எந்த பூ பூப்பாலும் வில்வம் இருக்கும் பூசிக்கும். எந்த ஊர்லேனாலும் விவசாயம் விவசாயத்தை வச்சு பூஜையை முழுவதும் பண்ணலாம். அருகுக்கு ஒவ்வா மென்மலர்கள் நால்வர் நல்ல அன்ப சொற்கோவா நான் மறைகள் மெல்லியலாய் ஆமந்திர எவையும் அஞ்சலத்தை ஒவ்வாறு திருமுடிக்கு என்னாலும் அது அணியாக இருக்கும் வில்வம் அணியாக இருக்கும். உற்பல கமலம் மூலம் பின்பதில் உதிக்க நீரில் பொற்புறு குங்குலியம் பொலிந்தடும் புரிய யாரும் அற்புதம் தனக்கு மற்ற அனைவருக்கும் உணவதாக கற்பூரு சென்னல்வாரில் கதிர் ஒடுக்க அளவு தோன்றும். அந்த வில்வன் தோன்றிய முன்னர் நீலோற்பல கிழங்கு தாமரை கிழங்கு அந்த கோமயத்தின் தான் கோசலத்தினும் எளிமிகுந்த குங்குலியமானதெல்லாரும் விரும்ப விளங்கி தோன்றும். பாலி நின்று சிவனுக்கு மற்றும் தேவமாண்டன் முதலியாவது கூடவாகி செஞ்சாலி முதலிய சாலி வேதங்கள் கதிர் ஒடு பொருந்தி உற்பவிக்கும். அதனாலே இந்த பொருளிலிருந்து இன்னும் அந்த மற்றைய பொருள் குங்குலியத்திலிருந்து நெல்லிலிருந்து இந்த பொருள் அந்த பாலிலிருந்து கோமயத்திலிருந்து எல்லாம் உண்டாச்சுங்கிறார். இதனுடைய ரகசியங்களை இப்ப நமக்கு தெரியாது. அதனால முன்னே எப்படி உண்டாச்சுங்கிறாரு. தயிர் நிலத்துல சந்தன முதலிய மங்கள பதார்த்தங்கள் தோன்றும். வெண்ணையிலிருந்து விண்ணில் உள்ள தேவர்களோட அருந்து அமுதம் உண்டாகும். கோரோசனை யாவது விரும்பிய சித்தி வேதங்களை தலைமை பெற தோற்றுவிக்கு இங்கனம் கூறிய ஆறும் சிக்கர்வாணம் போன்ற ரத்தனுடைய சிவனது திருமையில் ஆட்டி பணிதல் கூடியலாம். அதனால இப்படிப்பட்ட பொருள்களை சிவருமானுக்கு அபிஷேகம் பண்ணி பணிவீசலாம். ஆதலால் நெய்யால் பாலால் ஆமிலம் மற்றும் கோதரு சதியினாலும் குலகனன் முடிமையில் ஆட்டி சீதனா தகர்ந்த நீரா திடைப்புற அட்டி சேர்ந்த ஆதரவதனால் சேர்ந்த ஆதரவா பாலில் ஆட்டு தயிரில் ஆட்டு நெய்யில் ஆட்டு தேனில் ஆட்டு குளிச்சு உறிஞ்சிய தண்ணீர்ல ஆட்டுனாரா அப்புறம் என்ன பண்றாரு ஆதரவினாலையும் ஆட்டுகிறார். ஆதரவு புலவர்களுக்கு இதெல்லாம் தானா வந்து சேர்ந்து வாங்கி ஆதரவு இல்லாம இவளை நீ எவ்வளவு ஆட்டினாலும் பிரயோஜனம் இல்லையா. ஆதரவு இல்லாம விருப்பம் இல்லாம எவ்வளவு ஆட்டினாலும் பிரயோஜனம். அப்பன் சுவாமி இருந்தாரு தீர்த்தத்துல குடிக்கிறது விசேஷம் தானே. சரி தீர்த்தத்திலையும் கோடி தீர்த்தத்தை ஒன்னா சேர்த்து குடிச்சான் ஒரு பணக்காரன் துரும்பணக்காரன். கோடி தீர்த்தம் கங்கையில இருந்து லங்கையில இருக்கிற வரையில இருக்கிற தீர்த்தங்கள் எல்லாம் சேர்த்து பெரிய ட்ரம்ல போட்டு குடிச்சான்னு வச்சுக்காரு. சிவனுட்ட அன்பு இல்லன்னா அவன் குடிச்சது எப்படின்னு கேட்டா ஓட்டக்குடத்துல தண்ணியை ஊத்தி மூடி வச்சாங்க. ஓட்டக்குடத்துல தண்ணியை ஊத்தி குடத்தை மூடி வச்சான் ஒருத்தன். எப்படி இருக்கு தண்ணி அப்படியே இருக்கும். கோடி நிறுத்தம் கலந்து குடித்தவை ஆடினாலும் அரணுக்கு அன்பு இல்லை. ஓடு நீரினை ஓட்டை குடத்தட்டி மூடி வைத்துட்டு மூர்க்கரோடு ஒட்டு அதுபோல ஆதரவு தான். அதான் அரும்போடு மலர்ந்தாங்க ஆர்வத்தை உள்ளே மேனி ஈரம் பேதம பேதமதாக ஆடை படைத்து அதையால ஈரத்தை போக்குவரும். திருவொற்றாடை சிவலிங்கத்தை மூர்த்தத்தை அந்த ஈரம் போக திருவொற்றாடை உலர்ந்த வசனத்தினால துடைச்சு ஆடை பணைத்து அதுக்கு மேல புதிய வசனத்தை சாத்தி அரிதாக பெற்ற கோதில் கோரோசராதி குங்கும குளம்பும் ஊசி ஆதலால் வில்வந்தன்னை கசடர காதலால் வில்வந்தன்னை கசடர கண்ணால் கண்டேன். அதையால வில்வத்துல குற்றம் இல்லாத வில்வங்களை எல்லாம் சாத்தி வாசன பொருளை சாத்தி மலர்ந்த சாத்தி சுவாமி அலங்காரம் உற்பல கவலத்தோடு உகையார் சாத்தி அதையால உற்பல என்கின்ற செங்கல் நீர் முதலான உயர்ந்த

கட்டி சமைத்த ஓதனம் தாலி. தென்னை கூட்டியது, சர்க்கரை கூட்டியது, தேன் கூட்டியது, இப்படி பல வகையான அன்னங்களை எல்லாம் நிவேதித்து பூஜை சொல்றாரு. வரிசையா நிவேதித்து நிறைந்துரை நேயத்தோடு நிவேதனம் செய்க, மற்றும் சிறந்துள்ள உபசாரங்கள் செய்யும். மற்ற உபசாரங்கள் சூழ சுகர மற்ற உபசாரங்கள் இருக்குவாரு. எண்ணி ரெண்டு உபசாரங்கள் எங்கிடாதிவை எட்டி என்று சேர்க்கிறாங்க. எண்ணி ரெண்டு உபசாரங்கள் 16 வகையான உபசாரங்களை குறைவில்லாமல் செய்வாயா செய்தாரா ராமன் செய்து செய்க. மற்றும் சிறந்துள்ள உபசாரங்கள் செய்து செய்முறைகளில் குறைந்துள்ள வரையும் ஈச பொறுத்தருள் என்று பூஜையில குறைவு இருக்கிறதெல்லாம் நீ பொறுத்துக்கணும் ஜாமி அப்படின்னு. ஏன்னா அவன் சொல்லியிருக்கிறபடி பூஜையில நம்மளால செய்ய முடியாது. பூஜை சரியா செய்யலன்னு சொல்லி அது குற்றம் எல்லாம் பார்க்க கூடாது. அதே அந்த திருவிளையாடு மாநாட்டில் ரொம்ப அழகா சொன்னார், குறைஞ்சி வந்து பூஜை நீ தான் ஈசனும் ஆகி பூஜை யான் செய்தேன் எனும் போல வாசனை அதுவுமான மறைமுதல் அடிகள். ஆகையினால இப்படி எல்லா பிள்ளையும் பொறுத்தல் வாய்ச்சி ஏதம் பண்ணி கும்பிடு போடணுமா. பணிந்து சேர்ந்தே திண்டன வளமும் செய்யும், வளமும் செய்யும். கட்டாயம் பிரதட்சணம் பண்ணணும், பிரதட்சணம் பண்ணணும். அன்மார்த்த பண்ண முடியாம இருக்க இடம் மூக்கூர் இடம் பண்ணலாம். இப்படி வச்ச மூக்கூர் நடுவில் பூஜை பண்ணணும், சுத்தி வரலாம். அப்படி இல்லைன்னா நின்னடத்திலே சுத்திக்கணும், நின்னடத்திலேயே திண்டன பண்ணுது. திண்டன பண்ணுது அண்டங்கடத்துமாக்கும் மலர் விசையனே போத்தி அண்டங்கள் அனைத்துமாக்கும் உலக எல்லாவற்றையும் படிக்கின்ற பிரமனே வணக்கம். ஆறு சிவன் வந்த பிரமனாரம் அண்டங்கள் அனைத்துமாக்கும் அதன் இதை அயனே போற்றி அண்டங்கள் அனைத்தும் காக்க அரியனு அறிவ போற்றி அண்டங்கள் அனைத்தும் மாற்று அறிவலவரனே போற்றி அண்டத்தின் வேதத்தப்பால் அனாதிய அமல போற்றி ஆறு உயிர் அனைத்தும் இந்த அன்னையே அத்தா போற்றி ஆறு உயிர் அனைத்து நீங்க அரும்பும் உள்ளே போற்றி ஆறு உயிர் பந்தவாத அருத்தருள் அமுல போற்றி ஆறு உயிர்க்கு அமுதவர அன்பனி போற்றி போற்றி இப்படி புதி எம்பு என்ற பத்தருக்கு யுத்தம் இம்மையும் செய்வந்தார். எனத்துதி எம்பும் பத்தருக்கு இப்படி பூஜை பண்ணி இப்படி தோத்திரம் பண்ண பத்தர்களுக்கு இம்மையிலே வேண்டியது அத்தனை என்று வாழ்ந்தார். இம்மை வானவர் செல்வம் அடைத்திலும் அம்மையில் பரவி துயர்த்திருக்க தனக்கு உயர்ந்தார் உத்தாரை இளம் சிவன். சிவனுக்கு ஒத்தவனும் இல்ல உயர்ந்தவனும் இல்ல, சிவனோடு ஒத்தவனும் இல்ல சிவனுக்கு உயர்ந்தவனும் இல்ல. சிவனோடு உக்கம் தெய்வம் அவனோடு பாருங்க

0: சுவாமியுடைய பெருங்கருணையினாலே, சுவாமியுடைய பெருங்கருணையினாலே இந்த நூல்களை கேட்க முடியாத பாக்கியம் கிடைக்கும். பாட்டு 41 பாடல்
1: பிறவாமல் என யாக குருவாய் பிறவாய் திறமான பெருவாழ்வை தருவாய் குரமாதை புணர்வோனே புகழே குமரேத அரணாலை புகழ்வோனே அவிநாதி பெருமாளே அரணாலை புகழ்வோனே அவிநாதி வான்மொழி வளாது வீகம் அறிவடம் துறக்க வண்ணம் கோன்முறை அரசு குறைவிலாது இயல்வாழ்க நான்முறை அறங்கள் உங்கள் அற்றவர்கள் செய்வ நீதி வழங்கு உலகம் இல்லாத பார்வதி வதை.
2: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு சைவம்.org ரேடியோ, the 24/7 spiritual channel from shaivam.org. Om Namah Shivaya.

0: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு: சாக்கிய நாயனார் புராணம். வழங்குபவர் குளித்தலை ராமலிங்கம் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: நாடோறும் சிவலிங்கம் கண்டுள்ளும் அது நயந்து. நாடோறும் சிவலிங்கம் கண்டுள்ளும் அது நயந்து. மாடோர்கள் இடமன்னன் சிவலிங்கம் கண்டு மனம். அதனால தினந்தோறும் சிவலிங்கத்தை தரிசனம் பண்ணிட்டு சாப்பிடுறதுன்னு ஒரு கொள்கையை வச்சுக்கிட்டாரு. சிவலிங்கத்தை தரிசனம் பண்ணிட்டு சாப்பிடும். இப்ப நாங்கள்லாம் தினந்தோறும் காலையில சிவபூஜையை பண்ணிட்டு சிவலிங்க தரிசனம் பண்ணிட்டு தான் சாப்பிடும். அப்படித்தான் ஆன்மார்த்த பூஜை அவசியம். ஆன்மார்த்த பூஜைன்னா காலையில கோயில்ல தான் இருக்கும். பூஜை காரைக்கே இருக்கிறேன், அதான் கோயில்ல தான் சூபரீபம், தீர்த்தம், நிவேதனம், மலர் இவைகள் எல்லாம் கொண்டு சிவலிங்கத்தில் இருந்து பூஜை பண்ணி சாமிக்கு சோறு ஊட்டி விட்டு அப்புறம் நாங்கள் சாப்பிடுவோம். சிவருமான எல்லாருக்கும் சோறு ஊட்டுறாரு. எல்லாருக்கும் ஆறு ஊட்டுறா, சிவன் தான் ஊட்டுறான். சாமானியம் இல்லை, அந்த உண்மை தெரிஞ்சது. நான் சாப்பிட்றேன்னு சொல்கிறேன், இல்லை இல்லை அவன் தான் ஊட்டி விடுறான். சாமானியம் வழங்கார். அவன் உள்ளே இருந்து பசியை உண்டு பண்ணி அந்த பசிக்கு தகுந்த உணவை வெளியிலே விளைய வச்சு அதை உண்ணுவதற்கு பக்குவமாக ஆக்கி எல்லாம் பஞ்சபூதத்தால் தான் நடக்குது. எல்லாமே பஞ்சபூதத்தால் தான். அதை உண்ணும்படியான அவாவை உண்டு பண்ணி உண்ண வைக்கிறார். அதைத்தான் ஊட்டு வைப்பானும் உறங்கு வைப்பானும் ஒருவன் உண்டுனார். ஊட்டு வைப்பானும் உறங்கு வைப்பானும் அம்பலத்தில் ஆடுகின்றவன்னார் தாய் பட்டினம் சொல்லுவாங்க. சோறு நாம திங்கலப்பா, அவன் ஊட்டி வந்தான், அவன் தான் சாப்பிட வைக்கிறான். இவ்வளவு உண்மை சாமானியம் வழங்குவான். அதனால நம்முடைய சாமர்த்தியத்தில் சாப்பிட முடியாது. சில பேர் சாப்பிட முடியலையே, சில சமயங்களில் சாப்பிட முடியலையே, பசி வர மாட்டேங்குது, சாப்பிட முடியல, சாப்பிடாம ஏதோ மிஸ்டேக்குகள் வந்துடுது, சாப்பிட விடாம. அதனால அவன் தான் உண்ண வைக்கிறான், அவன் தான் உறங்க வைக்கிறான். அவன் உண்ணுவதும் இல்லை, அவன் உறங்குவதும் இல்லை. உண்ணாது உறங்காது இருந்து ஆய்வு. அவன் உண்ணாமலும் உறங்காமல் இருந்துவிட்டு நம்ம உண்ண வைக்கிறான், உறங்க வைக்கிறான். ஆனால் அப்படி உண்ணாத சாமிக்கு உண்ண வைக்கிறது சிவனடியார். காலையில் சிவாய சிவாகா, சிவாய சிவாகான்னு சாமிக்கு ஊட்டி விடும். சாமிக்கு சிவனடியார் சிவனுக்கு ஊட்டுகிறார். அதனால தான் சிவனடியார் உயர்ந்தவர்கள் அவருக்கு சாப்பாடு போட்டால் லட்சக்கணக்கான பிராமணர்கள் சாப்பாடு ஓட்ட போறேன்னு சொல்லுவதுன்னா அதான் காரணம். சிவனடியாரெல்லாம் மனுஷன் தான், அப்புறம் மற்றபேரும் மனுஷன் தான். மனுஷனா காலையில் சிவனுக்கு அவன் ஜோறு ஓட்டுட்டு வராது, அவனு கூட ஒன்னாவானா சும்மா இருக்கிறவன் அவனு. அதனால சிவனடியார் சாப்பாடு போட்டா லட்சம் பிராமணர்களுக்கு போட்ட வரே, கோடி பிராமணர்களுக்கு போட்ட வரேன்னு சொல்றது பொய்யல்லவே. அதனால திறந்தோறும் சிவலிங்கத்தை தரிசனம் பண்ணிவிட்டு சாப்பிட்றது ஒன்று ஒரு கொள்கை வச்சுக்கிட்டாரு. மாடோர்களில் இடமன்னன் சிவலிங்கம் கண்டு மனம். அதனால ஊருக்கு பக்கத்தில் ஒரு வெளியிடம், அந்த வெளியிடத்தில் ஒரு சிவலிங்கம் இருந்தது. அது யார் கொண்டு வச்சாங்க, எப்படி இருந்துச்சு, என்னமாச்சுன்னு தெரியாது. இங்கேயே சிவலிங்க சிவலிங்கங்கள்லாம் எங்கெங்கேயும் கிடக்குது இல்லை. இங்கே உள்ள ஒரு சிவலிங்கம் கிடந்து இல்லை, ஒன்றாந்து வச்சுருந்தீங்க. அப்படி சிவலிங்கங்கள் பல இடங்கள்ல அப்படி கோயிலிருந்து அழிஞ்சு போனதும் பல வகையிலே செய்யும். அந்த சிவலிங்கத்தை கண்டாரு. நீடோடு களி யுவகை நிலவு வர செயலறியார். அதை கண்ட உடனே இவருக்கு முன்னையே மனத்திலே சிவலிங்கத்தில் பற்று இருந்தது. அதுக்கு தகுந்த அப்புறம் சிவலிங்கத்தை கண்டுட்டார். கண்ட உடனே மனசு அளவில்லாத மகிழ்ச்சி வந்துருச்சு, சந்தோஷம் வந்துருச்சு. கண்ணப்பரு சிவலிங்கத்தை கண்ட மாதிரி கட்டி முடிச்சுக்கிட்டு அதுதாரு. சிவலிங்கத்தை அது முடி சிவலிங்கத்தை பார்த்ததே கிடையாது. சிவலிங்கத்துக்கு அவங்களுக்கு எந்த தொடர்பும் கிடையாது. சிவலிங்கத்துக்கு அவருக்கு அந்த ஜாதிக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. போனவுடனே கண்ட உடனே எனக்கு கிடச்சி போட்டார், கிடச்சி போட்டாருன்னு கட்டி பிடிச்சிருக்க விட்டுட்டு வர மனசு இல்லை. அப்புறம் வந்து எங்கனே நின்றுட்டு இருந்தோம்னா அப்புறம் சாமிக்கு பசிக்குமே அப்படின்னு சொல்லி கூட இப்போ கட்டாயமாக வெளியில் வந்து அப்புறம் வேட்டையாடி அப்புறம் கொண்டு போய் ஊட்டுனார். அதனாலே அந்த சிவலிங்கத்தை கண்ட உடனே அளவில்லாத மகிழ்ச்சி வந்துருச்சு. வராத மனுஷன் வந்தான், வராத மனுஷன் வந்தான், புதிய மனுஷன் வந்தான், உபகாரம் பண்ண மனுஷன் வந்தான், வெகுகாலம் கழித்து வந்தான், அமெரிக்கா போயிட்டு வந்தான், பத்து வருஷம் கழிச்சு வந்தேன், நமக்கு உபகாரம் பண்ண வந்தேன் அப்படின்னு என்ன அனுபவம்? நமக்கு ஒரு முக்கியமான சமயத்தில் ஒரு உயர்ந்த உபகாரத்தை செய்தால் அந்த மனுஷன் நல்ல ஒரு தரத்துல செல்வத்துல தகுதியில இருக்கிறவனா இருந்து பத்து வருஷம் கழிச்சு வந்தான்னு என்னமா இருக்கு மனசு? அளவில்லாத மகிழ்ச்சி. அது போல சிவலிங்கத்தை கண்டாரு, கண்ட உடனே அளவில்லாத மகிழ்ச்சி வந்தது. வந்து என்ன செய்யறதுன்னு தெரியல, அந்த மகிழ்ச்சியில என்ன செய்யறது தெரியல, ஆத்திரக்காரனு புத்தி புட்டுங்கிற மாதிரி அந்த மகிழ்ச்சியில என்ன செய்யறதுன்னு ஒன்றும் தெரியல. தெரியலன்னு பார்த்தாலும் தள்ளு கிடஞ்சி செக்கல் கிடஞ்சி எடுத்து எடுத்தாங்க மகிழ்ச்சியில. மாடோ பாடோர்கள் கண்டதனை பதைப்போடு எடுத்தறிந்தார், கல்ல எடுத்தாரு சாமி மேல எரிஞ்சாரு. என்ன செய்யறதுன்னு தெரியல, வேற ஒண்ணு அங்கே இல்ல, கல்லு தான் இருந்துச்சு எடுத்து எரிஞ்சாரு. இது இவர் செயல் அல்ல, இது இவருடைய செயல் அல்ல. தன்னை மறந்து மகிழ்ச்சியிலே சிவானந்தத்திலே திளைத்து செய்கிறார். இவர் தன்னியல்பிலே இருந்தா, தன்னுடைய நினைவில் உள்ளபடி இருந்தா, ஐயோ சாமி மேல கல்லெறியலாமா அப்படிங்கிற புத்தி வந்துடும். விளங்குதா? தன் நிலைமை இழந்து சிவவசமாகி தன்வசம் இழந்து பரவசமாகி நின்று தன்வசம் இழந்து பரவசமாகி நின்று கல்லெடுத்து எரிஞ்சபடியினாலே அது வந்து சிவனுக்கு பிரியமா போச்சு. கல்லு கல்லடி வாங்கிறது பிரியமா போச்சு. அகநிறைந்த பேரு வகை அடங்காத ஆதரவால் மகவு மகிழ்ந்து ஓப்பார்கள் வன்மகுரி செயலினால் இகழ்வனையே செய்தாலும் இளம் புதல்வர் பின்பமே நிகழும் அது போலதற்கு மீழறையார் தாம் மகிழ்வார். ஏதோ பிள்ளைங்க மேல ஏறி துவைக்குது மிதிக்குதுன்னு வச்சுக்கார். சின்ன பிள்ளைங்க ஏறி மிதிக்குது துவைக்குது இல்லை, இப்படி கன்னத்தில் அடிக்குது, இதெல்லாம் பிள்ளை சின்ன பிள்ளைங்க குறும்புத்தனமா செய்யும். ரெண்டு வயசு பிள்ளை ஒன்றரை வயசு பிள்ளை செய்யுதுன்னா என்ன செய்வாய் அப்ப சந்தோஷப்படும். அது அப்படியே சொல்றாரு, இளம் புதல்வருக்கு இன்பமே நிகழும் அதுபோல் அதற்கு நீழ்சடையார் தாம் மகிழ்வார். சடையார் மகிழ்ந்தாராம், கல்லடிப்பட்டதுக்கு சந்தோஷம் அடைஞ்சாராம். அன்று போய் புற்றனால் அந்நெயரி தனையுங்க. இது நெயதின்னு, நெயதினா காலையில எழுந்த உடனே பூப்பறிப்பது பூசை பண்ணுவதுங்கிற ஒரு நெயதி வச்சிருக்கா, அது போல செய்து விட்டுதான் அடுத்த காரியம் பண்றோம், செய்து விட்டுதான் அடுத்த காரியம் பண்றோம் அப்படிங்கிற கொள்கைக்கு வந்துட்டார். நித்தலு நயமஞ்செய்து நீர்மலர் கோவில் சித்தமன்ற வல்லாற்கருளும் சிவன் கோயில் என்பது சம்பந்தர் தேவாரம், அதனால திறந்தோறும் அதை செய்யணும். அன்று போய் பிற்ற நாள் அன்னையதிக்கு அணையுங்கால் கொன்றே முடியார் மேல் தான் கல்லறிந்த குறிப்பதனை நின்று இப்ப நினைவு வந்துருச்சு. கல் எடுக்க போனாரு, கல் எடுத்து சாமி மாறாரு, இப்ப இப்ப இன்னைக்கு தெரிஞ்சுட்டாரு. இன்னைக்கு சுயநிலை கூட இருக்கார், கல் எடுத்து ஜாயமில் எரியலாமா தெரியலாமா தெரியக்கூடாது. சரி நேற்று எரிஞ்சது, சரி நேற்று எரிஞ்சது நம்ம இஷ்டத்துக்கு எரியலையே, அவருடைய அருளால தானே எரிஞ்சோம், அவன் அருளால அவன் தாள் உறங்கி என்றார் போல நம்ம இஷ்டப்படி எடுத்து எரியலையே, அவை எரிய வச்சுதானே எரிஞ்சான். அப்ப அதையே கொள்கையா வச்சுக்கலாம். அதை சொல்றாரு, குறிப்பதனை நின்றுணர்வார், எனக்கு அப்போது இது நிகழ்ந்தது அவர் அருளே என்று அதுவே சொன்னாக என்று அது செயலுணர்வார். இப்படி பத்தி இருக்குவா? இது அவருடைய அருள் தானே, ஏற்றுக்கல்ல இது தெரிஞ்சது அவருடைய அருள் தானே, அதனால அதையே கொள்கையா வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லி அதையே கொள்கையா வச்சா அன்னைக்கும் கல் அறிஞர், மறுநாளும் கல் அறிஞர், கல் அறிஞ்சிட்டு அப்புறம் போய் கஞ்சி குடிக்கிறோம், சாக்கியரும் கஞ்சி குடிப்பார், சாக்கியர்கள் கஞ்சி அப்பர் சுவாமி வாழ்ந்தார். அப்பர் சுவாமி கல்லினால் எரிந்து கஞ்சி தாமுனுள் சாக்கியானார் நெல்லினார் சொருணாமே நீள் விசுந்து ஆட வைத்தார் எல்லிய அங்கெரிகையில் நட்டமாடி குல்லியாம் பன்னுகந்தார் குறுக்கை விரட்டனாரே என்று அப்புறமாடுறார். அப்புறகாலத்துக்கு அதனாலே இது கல்லு எனக்கு தெரிஞ்சது அவருடைய அருள் தான் நம்ம வச்சுக்கல, அப்புறம் அதையே கொள்கையா வச்சுக்குவோம் அப்படின்னு திறந்தோறும் போறது கல்லு தெரியறது அப்புறம் வந்து சாப்பிடணும். தொடங்கிய நாள் அருளியா தொழிலொழியா வழி தொடரும் கடன் புரிவார் அது கண்டு கல்லறிவார் துவராடை படம் முனை விடந்துவிடார் பசுபதியார் தஞ்சையலே அடங்கலும் என்பது விழுந்தார் ஆதரிதார். அதனால எல்லாமே அவருடைய செயல், எல்லாமே அவருடைய செயல் என்று சொல்லி திறந்தோறும் கல்லறிவார். இன்னி எதி பறிவோடு வலுவாமல் ஒரு நாள் தவறாம கல்லில் அடிக்கிறார் ஒரு நாள் தவறா போய் பூ கொணர்ந்த ஒரு நாடு உரியாமே பூசர இது நிறுந்தான் முடிவுக்கு வருவதே என்று சம்பந்தர் சம்பாதிகளாய் சொல்லுவது போல தவறாம செய்யும் வழிபாடுதான், தவறாம செய்யும் வழிபாடுன்னா செய்யும். இப்ப கடை வியாபாரம் வச்சிருக்கிறான்னு வச்சுக்க, வாரத்துக்கு ஒரு நாளைக்கு திறந்து வைக்கலாமா? திறந்து வைக்கணும் வியாபாரம். அதே மாதிரிதான் இப்ப எல்லா தொழில்களும் பயிர் தொழிலும் செய்யும், தொடர்ந்து செய்யும், தொடர்ந்து செய்தால் தானே பலன் கிடைக்கும். அதுபோல திறந்தோறு வழிபாடு செய்யணும், திறந்தோறு வழிபாடு செய்யணும். முட்டாமே நாள்வோறும் நீர்மூழ்கி பூப்பறித்து மூன்று போதும் கட்டார்ந்த இண்ட கொண்டு அடி சேர்த்து அந்த வருடம் கருப்பறியது முட்டாமே முட்டுப்படுதலே கூடாது. முன்னவனார் கோயில் பூஜைகள் முட்டிடியும் மன்னருக்கு தீவுலம் வாரி வழங்கு கொண்டு கண்ணன் கனவு முகத்துடன் காசினிக்கு என்ன நம்பி எடுத்துரை எடுத்துரைத்தார் என்று திருவாங்க முட்டப்படாது. அபரார்த்த பூஷையும் அன்மார்த்த பூஷையும் முட்டப்படாது. திறந்தோறும் செய்து கொண்டே இருக்கணும். அதை இன்னியதை பறிவோடு வலுவாமல் இவர் செய்ய முன்னுகிறு தொண்டர்களை முடிந்தபடி தான் மொழியில் புண்ணியமை அன்புடனே எழுந்தவனே தூயவருக்கு மன்னு பூசணையா அன்பு நிதி வளர்க்கிறார். இது சிவருக்கு பூஜையா போச்சு, சிவருமாருக்கு பூஜையா போச்சு. ஆனா இது மாதிரி பூஜை பண்ணாலும் வேற வேறு இல்லை, கல்லில் அடிச்சும் வேற வேறு கிடையாது. கல்லாலே எரிந்ததும் அன்பான படிகானில் உள்வேடர் செருப்படியும் திருமுடியும் ஏவிக்கிறார். கல்லில் எரிஞ்சாரா அவர் செருப்புல உதைச்சாரா, இதெல்லாம் அவருக்கு ரொம்ப நல்லாவே இருக்குதான். நல்லார் மற்ற அவர் செய்ய அன்பாலே நயந்ததனே அல்லாதார் கல் என்பார் அரணாருக்கு அது வரலாறா. அதனால இது அன்பினால செய்யப்பட்டபடியினாலே இது கல் மலராக கண் மலர் கல்லு மலராக ஆகியும். இப்ப மன்மதே மலர் போட்டேன் பூவை போட்டேன் அவனை சாம்பல் ஆகிவிட்டார். பூவைத்தான் போட்டேன் அவன் கல்லு வரியில ஒண்ணும் பண்ணல, பூவை போட்டேன் அவன் என்ன பண்ணார் விழிச்சு பார்த்தாரு சாப்பிட. இப்ப ஒரு கல் எறிஞ்சா இவருக்கு முத்தி கொடுத்தார், அவன் அன்பு இல்லாம செஞ்சா இவர் அன்போடு செஞ்சு காரணம் அடிப்படை அன்பு. அங்கோடுனால் அருளாலே அயர்ந்துள்ள பூன்னு இருந்தார். கல்லில் எரிஞ்சிட்டுதான் கஞ்சி குடிக்கணும், அதான் முறை. அதனால ஒரு நாள் மறந்துட்டு கஞ்சி குடிக்க உட்காரு, மறந்துட்டு கஞ்சி குடிக்க உட்காரு. எங்கள் வீரான் தானே எரியாது அயர்ந்து எனது கஞ்சியும் வச்சுட்டாக உட்கார்ந்து குடிக்க போனார். உடனே ஞாபகம் அடாடாடாடாடா சாமியை கல்லில் எரியாது என்று நம்ம கஞ்சி குடிக்க உட்காந்துருக்கோம் எவ்வளவு கிட்ட பாரு அப்படின்னா செய்ய செஞ்சுட்டு தானே அப்புறம் இந்த கஞ்சி குடிக்கணும். சிவபூஷை செய்யுமன் மற்றொன்றும் செய்ய சிவபூஷை செய்ததும் செய்யும் செய்வ சமயம் சிவபூஷை செய்யுமன் மற்றொன்றும் செய்ய சிவபூஷை செய்ததும் செய்யும். அதனால சாமியை கல்லில் அடிக்காம வந்து உட்காந்துட்டமே கஞ்சியில அப்படின்னு உடனே கஞ்சியை வச்சுட்டு குடிக்காம புறப்பட்டு போனார். குஞ்சியது ஒரு காதலுடன் மிக வரைந்து புறப்பட்டு வெங்கரியின் உரி கொணர்ந்தார் திருமுன்பும் ஏறினார். கொண்டாது ஒரு கல்லெடுத்து குறிகூடும் வகை எரிய கஞ்சியை குடிக்காம உட்கார்ந்துட்டு கஞ்சி குடிக்க உட்கார்ந்துட்டு கஞ்சியை வந்து ஒருவாறு அதை தள்ளி வச்சுட்டு கஞ்சி குடிக்கிறது ரெண்டாவதாக வச்சுக்கிட்டு குடிக்க உட்கார்ந்தவர் நேராக போனார். போன உடனே கல்லெடுத்தாரு சாமி மேல கொண்டாது ஒரு கல்லெடுத்து குறிகூடும் வகை எரிய உண்டிவினை ஒளி தஞ்சி ஓடி ஒரு வேட்கையுடன் கண்டருடன் கண்ணுதலார் கருணை ஒளி திருநோக்கால் தொண்டருது நெடுசிவில் துணவியோடும் தோற்றினார். இப்படி கஞ்சி குடிக்கிறதே உட்கார்ந்துட்டு குடிக்கிறதை விட்டுட்டு வந்து கல்லெறிகிறானே இவனுக்கு எவ்வளவு அன்பு இருக்கு நம்ம மேலே. அடாடாடாடாடா நல்ல அன்பாராச்சு, வேற வேணா கஞ்சி குடிச்சுக்கிட்டு அப்புறம் தான் எரியலாம்னு நினைப்பேன், இவன் பாரு கஞ்சியை வச்சுக்கிட்டு குடிக்காம வந்து எரியிறானே அப்படின்னு சந்தோஷம் வந்து உமாதேவியோடு பூதகணங்கள் கூட ரிசர்வ் ஆடத்துல வந்து காட்சி கொடுப்பாங்க. குண்டரடி நெடுவிசிமில் தொலைவியுடும் தோன்றியது. மளவிடமே எழுந்தருளி வந்தது ஒரு செயலாலே கலரடைந்த திருத்தொண்டர் கண்டு கரங்குவி திறஞ்சி விழ அருளோ கழித்தருளி மிக்க சிவலோகத்தில் பல அடிவை பாங்கருளி பரமர் எழுந்து அதனால காட்சி கொடுத்து அன்பனே நீ தினந்தோறும் தவறாக நம்ம மேல கல்லில் அடித்து விடுகிறாரே நீ சிவில் ஓட்டுவா அப்படின்னு
2: வைபங்கன் கடலே மறவாது கல்லறிந்த சாக்கியர்கும் அடியே
1: என்பது திருத்தோண்டர் தொலை. அதனால இப்படி அன்பு அடிப்படையை தவிர பொருள் அடிப்படையில் அன்பு அடிப்படையை தவிர பொருள் அடிப்படையில் அவ ஒரு வீட்டுக்கு விருந்துக்கு போனான். அவன் அந்த அவையுடைய பெருமையை கேள்வி போட்டு கூட்டிட்டு போயிட்டான். அந்த அம்மாவுக்கு காப்பாடு போட்டான், நல்ல தமிழ் புலமையுடைய பக்தியுடைய காப்பாடு போட்டா புண்ணியம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டான். அது வீட்டுக்காரிக்கு தெரியாது, அந்த உண்மை வீட்டுக்காரிக்கு தெரியாது. அவன் சூர்பனகமாலி அவன் அவன் போனா விருந்து வந்துருக்கான்னு சொல்லி தடா விடான்னு பாத்திரங்களாம் போட்டான். அப்படி கதா விடாங்க போட்டு அதனால சாப்பாட்டை எல்லாம் போட்டா சாப்பாடெல்லாம் நல்லா பண்ணியிருந்தா பொரியல் வகை பாயகம் எல்லாம் வச்சா அது போடுற முறை பரிமாறுற முறை சரியில்லை. கடுப்பா போட்டா உப்புடன் முகம் அலர்ந்து உபசரித்து உண்மை வேசி உப்பில்லா கூடிவிட்டாலும் உண்பதே அமிர்தமாகும். உப்பளம் உடுவாரன்னா முகம் கடுத்து இடுவாராளி கத்திய பசியினோடு கடும் பசி ஆகுந்தானே என்று சொல்லி அதனால கடுகடுன்னு போட்டா. அவன் நடக்கிறது பேசுறது பார்க்கறது போடுறது எல்லாம் பார்த்துட்டாங்க. அவன் பார்த்துட்டு இலையில எல்லாம் பரிமாறியாச்சு. பரிமாறத பார்த்துட்டு இவனுக்கு சாப்பிட வரல பாட்டு வந்துச்சு. காணக்கண் கூசுரே இலையில பரிமாறியாச்சு சாப்பாட்டை. நல்ல ருசியான சாப்பாடு, நல்ல ருசியான சாப்பாடு, ஆனா அன்பு இல்லாம பரிமாறு. அப்படி பரிமாறினவன அவனுக்கு பாட்டு வந்துச்சு. அது அவைக்கு அவர்களுக்கெல்லாம் பாட்டு கிடுகிடுன்னு வந்துடும். அது பாட்டுக்கு வந்துடும் பாட்டு, அது பாட்டுக்கு வந்துடும். காணக்கண் கூசுரே அந்த சாப்பாட்டை கையெடுக்க நானுதே மானுக்க வாய் திறக்க மாட்டாதே வீணுக்கன் என்பெல்லாம் வெற்றி எரியூரே ஐயையோ அன்பில்லால் இட்டாமது அப்படி பாடிட்டு சாப்பிடல போன முட்டா. புல்வேலூர் பூதன்னு ஒருத்தன், புல்வேலூர் பூதன்னு ஒருத்தன், அவன் வீட்டில் மாலை வேலை ராத்திரியில் வீட்டு வந்தாங்க. அவன் இந்த மாதிரி அவன் ஏதோ ஒரு கேலி போட்டு பாம்புடுது. அவன் நல்ல உபச்சாரம் பிள்ளைகள் அவன் எல்லாம் சேர்ந்து உபச்சாரம் பண்ணியிருக்கிறாங்க. உபச்சாரம் பண்ணி வரகரிசி சோறு, வரகரிசி சோறு கத்திரிக்காயை சுட்டு பிசைஞ்சு புளிக்குழம்பு தெரியும் உங்களுக்கு. கத்திரிக்காய் புளி குழம்பு சுட்டு பதிஞ்சு கொடுத்து நல்லா இருக்கு. அதெல்லாம் இப்பெல்லாம் ஒருத்திக்கு வைக்க தெரியல, முன்னையெல்லாம் நல்லா வச்சேன். இப்போ சுட்டு பதிஞ்சு புளி குழம்பு வச்சு இந்த வரகரிச்சு அதோட அந்த மோர் நான் மோர் போட்டேன் சாப்பாடு போட்டா சாப்பிட்டேன் அதே வேண்டாம் இல்லை சாப்பிட்டேன். உபச்சாரம் அதிகம், உபச்சாரம் அன்பு அதான் இருந்துச்சு, அதோட அன்பு இருந்துச்சு, அதோட அன்பு இருந்தது, ருசியா இருந்துச்சு. சாப்பிட்டு போட்டு பாடினான், அங்கேயும் பாட்டு பாடாம விடல. பாட்டு எப்படி தெரியுமா, வரகரிசிச்சோறும் வலுது உணங்காய், வலுதுனா கத்திரிக்காய், வலுது உணங்காய் வாட்டும் பாட்டுன்னா சுத்தி போயிரு. வரகரிசிச்சோறும் வலுது உணங்காய் வாட்டும் முறம் முரணவே புளித்த மோரும் திறமுடனே புல்வேலூர் பூதன் புகழ்ந்து பரிந்திட்ட சோறு எல்லா உலகம் பெறும் அன்பு. அன்பு இருந்ததுனால அது குறிப்பு தெரியல, அன்பு இல்லாமல் அது ருச்சி தெரியல. அன்பு இருந்தபடியினாலே புளிப்பு தெரியல, அன்பு இல்லாமையினாலே அது ருசி தெரியல. அன்பு இருந்தபடியினாலே இது கல்லு மலராது, உடனே கூப்பிட்டு முடியுது விளங்குல. அதனால இதெல்லாம் இல்லாத ஒரு தத்துவத்தை உடைய சிறப்பான வரலாறு. ஆதியார் தம்மையினாலும் கல்லறிந்து அணுகப்பட்ட கோதில்கள் தொண்டர் கொண்ட குறிப்பனை அவருக்கு நல்கும். சோதியார் அறிதலின்றி துணிவதன் அவர் ஆழ்வூடி வீதினை நீக்கலுக்கும் சிறப்புலியாரை சித்தி. அதனால இப்படி ஜெகவர்மன் மேல கல்லறிந்த குறிப்பு அதனுடைய உண்மை அவருக்கு தான் தெரியுமே தவிர சாதாரணமானது அறிய முடியாது அப்படின்னு சேர்க்கலார் முடிச்சு அதுக்கு மேல சிறப்புலி நான் நிறைய சொல்ல போறேன் அப்படின்னு சொல்றாரு. சேர்க்கலார் இதை பத்தி நிறைய பேர் இந்த கல்லறிஞ்சதை பத்தி பாராட்டி பாடியிருக்காங்க, கல்லறிஞ்சதை பத்தி பாராட்டி பாடியிருக்காங்க. நல்லா வணங்குதா தாய்மானார் வாடுறார்.
2: கல்லால் எரிந்தும் கைவில்லால் அடித்தும் கனி மதுரச் சொல்லால் துதித்தும் நற்பச்சிலை தூவியும் தொண்டரினை எல்லாம் பிழைத்தனர் அன்பற்ற நான் இனி ஏது செய்வேன் பொல்லா விரதியர் மேல் நின்ற முக்கட்புருமணியே
1: பட்டினத்தடிக்க செருப்பால் உதைக்க வெகுந்துருவன் கல்லால் எரிய
2: பெரம்பாலடிக்க கனி வந்து கூர்ந்து அல்லார் குளித்தில்லை அம்பாலாவானற்கு ஒரு அன்னை பிதா இல்லாததால் அல்லவோ இறைவா
1: அதனால திருவடியில பூவை போட்டு பரந்த புகழ் திருவங்கை பழமலையார் தவத்திருத்து பழுத்து நின்று சுரிந்து வணிந்து இறந்திடவன் நமக்கர் உள்ள சிறிது முழந்துணிந்தாரல்ல திருந்தவைய பித்தனென வைது கல்லால் இருந்து பெருஞ்சிலையால் அறந்தையின்மை கருதி என்பவர் கருதி அவர் அளித்தார் அப்படி சொல்லுவாங்க. பூவை போட்டு கும்பிட்டு இருந்தா அருள் கொடுக்க மாட்டேன், சபையில பித்தான் வையணும், கல்லில் அடிக்கணும், செருப்பில் அடிக்கணும், இப்படி இருக்கா தேவை அருள் கொடுப்பேன் அப்படின்னு ஒரு குலம் வருவாங்க.
2: பரந்த புகழ் திருவங்கை பணமலையார் சபை துதித்து பதத்து நின்று சுருந்துருந்து வந்திருந்திடம் நமக்கு அருள சிறிதும் உளம் துணிந்தார் அல்லர்.
1: கொஞ்சம் கூட நினைக்கிறேன் இவ்வளவு காலமா பூ பறிச்சு போட்டு பாக்கிறோம்ல ஒண்ணு காரணம்
2: திருந்தவையில் பித்த நிறவைது திருந்தவையில் பித்த நிறவைது கல்லால் இருந்து பெருஞ்சிலையார் மோதி அறந்த என்னை கடிதருதி என்பவர் கல்வி அவர் அளித்தார்
1: இருந்தா துயில் வச்சு எல்லாம் உலவர் பாடி மழுகிறாரு. இப்படி எல்லாம் பாடி இவருடைய சிறப்பை அன்பை புகழ்ந்து வாடி வருகிறார். ஆகையினால இப்படிப்பட்ட ஒரு சாக்கிய நாயனார் புராணம் நிறைவேறியது. அடுத்தாப்பில் ஒரு சிறப்புரி நாயனார் புராணம் திருவருளாலே சந்திப்போம் சிந்திப்போம் என்று இந்த அளவிலே இது நிறைவு செய்கிறது.
2: நினைத்ததெத்தனையில் தவறாமல் விளைத்த புத்திதனை பிரியாமல் கனத்த தத்துவமுத்தழியாமல் கதித்த நித்திய சித்தருள் வாயே மணி சர்வத்தர்தமை பிழியோனை மதித்த முத்தமலை பெரியோனை
1: செனித்த புத்திரரில் சிறியோரை திருத்தணிப்பதியில் பெருமாடேவான் முயல் வளாது வீக மலி வளஞ்சுரக்க மன்னன் போன் முறை அரசு ஐயோ குறைவிராது உயிரில் வாழ நான் வரை அறங்களோ கணத்தோ வெள்ளி வலியம் என்று செய்வ நீதி விளங்குக உலகம்

0: ಭೋಜನ ಜಾಯಾಭ್ಯಾಮ್ ಅವಿಂದತ ಅಂಗ ஆதித்ய இஷ்டின்னு ஒன்னு சொல்ல டிவி வந்தது அன்னைக்கு தான். இந்த டிவி வந்ததுக்கு என்ன காரணம்னு வேதம் சொல்றது, நான் சரியாக வைத்துக் கொள்கிறேன் என்று பிரதிஜை பண்ணி, ரெண்டாந்தரம் பிரதிஜை பண்ணி, அதுவும் லேடிஸ் சீட்டை பிரதிஜை பண்ணி, மூணு ஐட்டங்க இதுபடி நடக்கலன்னா இமீடியட்டா ரோகம் வரும். என்ன ரோகம் வரும்? டிபி வரும். இப்ப டிபி வரவாள்லாம் போன ஜென்மாவில் மாமி ஏமாத்திருக்கான்னு அர்த்தம். எப்படி லேடிஸ் பெருமையை பத்தியில இதே மாதிரி தான் அவர் சொல்லிட்டு சொன்னத்தை கேட்டு நீங்க பண்ணல இருந்தாலும் சமையல் பண்றேன்னு வரையில் இங்க வந்தா நீங்களே உடனே சமைச்சு அப்படிங்கிற திஸ் வே அண்ட் தட் வே ரெண்டு ஒண்ணுதான். முதல்ல நன்னா ஞாபகம் வச்சுக்கணும், ஒருத்தர் சொன்னா இன்னொருத்தருக்கு அப்ளிகபிள்னா இது எப்படின்னா அப்படித்தான் அது வைஸ் வர்சா. இவனுக்கு யக்ஷம், யக்ஷமானு சொன்னால் டியூபர் குளோசஸ், இது பெரிய ஆபத்தான வியாதி, இதை சுற்றி 10,000-15 இருக்குன்னு பெரிய விஷயங்கள்லாம் சொல்றதுக்காக. இந்த ராஜான்னு பேர், சோமனுக்கு ராஜான்னு பேர். சோம தஸ்மா பிராமணானாகும் சோம் சோம சோமராஜானோ பிராமணாஹ
1: தஸ்மாத்
0: சோமராஜானோ. இந்த சோமனுக்கு ராஜான்னு ஒரு பேரும். இந்த ராஜாவான இவனுக்கு முதல்ல இந்த ரோகம் வந்ததுனால இதுக்கு ராஜயக்ஷ்மான்னு பேர். அப்புறம் ரோகானாம் ராஜா ராஜயக்ஷ்மான் ஆயிடுச்சு. ரோகங்களுக்குள்ள ராஜாவான், ராஜாவுக்கு வந்த ரோகம் ரோகங்களுக்குள்ள ராஜாவாயிடுச்சு. இப்ப இனிமே என்ன பண்ணு, வந்துடுத்துன்னா எக்கட விட்டு போங்கன்னு ரோகிணியை விட்டுவிட்டு 32 பேரும் பேசாம ஆத்துல உட்காந்துருக்கல, பிறந்தாத்துக்கும் போகல, எல்லாருமாக ஜோசியரை கூப்பிட்டு பிரச்சாரம் பண்ண, இவருக்கு இந்த ரோக நிவர்த்தி ஆயிடுத்துன்னா ஒரு தரம் அடிபட்டு விட்டாக்கா அப்புறம் எல்லாரையும் நல்லா ட்ரீட் பண்ணுவார். என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, எங்க அப்பா வாத்திலேருந்தே மாப்பிள்ளைக்காக நாங்கள் செலவு பண்ணி யாகம் பண்றோம்ட்டான். நான் கவனிச்சுக்கலங்கோ, இவன் டிவியிலேயே எல்லா பணமும் கொடுத்துன்னா அப்போலோ ஹாஸ்பிட்டல் மாதிரி சார்ஜர் புரிஞ்சோ இல்லையோ, மற்ற ஆஸ்பத்திரியில் 1,000 ரூபான்னா அங்கே 15,00,000 ரூபா. ஏன்னா ட்ரீட்மெண்ட் ரொம்ப நல்லா இருக்கு சார். இந்த அப்போலோவிலே இந்த சோமராஜா அவனுடைய ஐவேஜ் எல்லாம் காலியாகி டெபிட்ல வந்து கொடுத்து இனிமேல் மாமனார் தான் கொடுக்கணும். என்ன பண்ணலாம், தஸ்மா ஏதமாதித்யஞ்சருன் சூரிய தேவதாகமான ஒரு யாகத்தை பண்ணினோமே ஆனால் இந்த டிவிங்கிறது நிவர்த்தி ஆகிடும், அப்புறம் இவர் சுஸ்தமாயிடுவார் அங்கிறதுக்காக அதை கண்டுபிடிச்சு பண்ணா. இதை கண்டுபிடிச்சு பண்ணாங்கிறதுல நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒரு யாகம்னா ஒரு மந்திரத்தை சொல்லி அவருடைய பெருமையெல்லாம் சொல்லணும், அடுத்த மந்திரத்தை சொல்லி ஹோமம் பண்ணும். புரோனு வாக்கியா மனுச்சயாஜ்ஜயாஜோதி வேதத்தில். அதனாலதான் நம்ம நட்சத்திர வாக்கியத்துல அக்னண்டாது கிருத்திகாக நட்சத்திரம் தேவமிந்திரியம்
1: இதமாசாம் விசக்ஷணம்
0: அவிராசஞ்சோதனான்னு புரோனு வாக்கியா. அப்புறம்
1: எஸ்ய பாந்தி லக்ஷ்மயஹ எஸ்ய கேதவஹ எஸ்ய மா விஸ்வா புவனாதி சர்வா சகிருத்திகாபிரபி சம்வசானஹ.
0: இந்த அர்த்தம் சொல்லுனா சொல்லுவானா
1: எனக்கு,
0: ஸ்வாஹா முதல் 4 வாக்கியத்தை சொல்லி அவருடைய பெருமையை சொல்லி அட்டென்ஷனோட நிக்க சொல்லி, அடுத்த 4 வாக்கியத்தை சொல்லி இந்த ஆறும் பெற்றுக்கொள்ளுங்கள். ஸ்வாஹா புரோனு வாக்கியா மனுச்சை நம்ம ஆயுஷோமத்து
1: அதுக்கு முன்னாடி
0: என்ன ஆயுஷ்டே விஸ்வதோ தயம் அக்ரே.

0: ஆஹா, இது எல்லா ராத்திரியும் ஹோமம் பண்ணியிருக்கேன். நம்ம ஆயுஷுக்குள்ள ஏதாவது பிராப்ளம் வரா மாதிரி இருந்தால் அந்த அக்னி தேவத்தை அவள்லாம் கூப்பிட்டு நாங்கள் இதுக்காக சொல்கிறோம்னா, முதல்ல ஒரு மந்திரத்தில் அவருடைய பெருமைகள்லாம் சொல்லி அவர் ரெடியாக அங்கேருந்து வந்து உட்காண்டதுக்கு அப்புறம், அதுக்கப்புறம் ஒரு மந்திரத்தினால எனக்கு என்ன வேணும், முதல்ல அவரை ஸ்தோத்திரம் பண்ணணும், இது மாதிரிலாம் தெரிஞ்சுக்கணும். ஒத்தட்டு ஒரு காரியம் ஆகணும்னா என்ன பண்ணணும், இவ்வாழை உங்களை போல உண்டா, கர்ணன் மாதிரி இருக்கே அப்படின்னா, இவர் ஏதோ சில்லறைக்காக வந்திருக்கான்னு அர்த்தம். நீங்கள் ஏதோ மகாபாகம உபாத்தியாயன்னா ஏதோ ஸ்லிப்பு கொடுத்து கேள்வி பதில் கேட்குறான்னு அர்த்தம். இந்த அப்ஜெக்டிவ்லேயே புரிஞ்சுக்கலாம். நீங்கள் பெரிய வைத்தியன்னு கேள்விப்பட்டேன்னு என்ன, இவர் ஆயில் ஃப்ரீயாக வாங்கிட்டு போகிறதுக்காக வந்திருக்காருன்னு அர்த்தம். அதனால் இவர் சொல்கிறதுலேயே அது புரியும் இல்லையா. நீங்கள் கம்ப்யூட்டரில் பெருசாக அந்த கம்பெனிக்கே மேனேஜிங் டைரக்டரானே எனக்கு ஃப்ரீ கம்ப்யூட்டர் கொடுங்கன்னு அர்த்தம். தெரியல, ஏதாவது அவாவை பார்த்துக்க வேண்டியது என்ன அதை. நீங்கள் வைத்தியாளாக இருந்திருக்கேன்னா வேஸ்ட் வஸ்திரம் கொடுங்க நிறைய இருக்கும்னு அர்த்தம். இதில் ஒன்று கவனிக்கணும், முன்காலத்தில் சாதத்துக்கு வஸ்திரமே வாங்கி கொடுக்க மாட்டான். வைத்தியால் கூட வஸ்திரம் வாங்கி கட்டின்ற நாள் எனக்கே தெரியும். அனந்தராம தீட்சதர் உபன்யாசம் பண்ணி பண்ணி பண்ணி அப்பா அம்மாவை அமணத்தோண்டியாக நிற்க வைப்பாளா, வஸ்திரம் கொடுத்தா தான் ஆகணும் அப்படின்னு அவர் உபன்யாசம் பண்ணி பண்ணி பண்ணி 50 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ வஸ்திரம் குமியோ குமியோன்னு குமியிருது, திரௌபதி வஸ்திரம் மாதிரி. இப்போ வைதிகாலெலாம் என்ன சொல்கிறா, எங்களுக்கு ஓவர் ரொம்ப ஓவராக போயிடுத்து, அதனால அதுக்கு பேர்லாம் சில்லறை கொடுங்கங்களாம். இது எல்லா ஊர்லேயும் நடக்குது, பெங்களூரில் மட்டும்தான் நினச்சிக்க வேண்டாம்னா, எல்லா ஊர்லேயும் தேவலோகத்துலேயும் இதான் நடக்கும், இன்னும் பெரிய விஷயம் இல்லை. அவள் என்கிட்ட வந்து கேட்டா, வஸ்திரத்துக்கு பேரெல்லாம் பணம் கொடுக்கலாமான்னு. நான் சொன்னேன், வஸ்திரம் கொடுத்தா வஸ்திரத்தினுடைய பெருமை, பணம் கொடுத்தா பணத்தினுடைய பெருமை, இதுவும் அதுவும் காம்பன்சேட் ஆகாதுன்னு நான் சொன்னேன். அப்புறம் இன்னொன்று சொல்லுன்னு தொலைஞ்சு போகிறதுன்னு, வஸ்திரம் இப்போ 300 ரூபாய் குறைஞ்சி கிடைக்கிறது இல்லை இல்லையா, 9-5 சுமாராக கட்டிக்கணும்னு அப்படித்தான் ஜனதா பேஷ்டியான்னு அதே. நீங்கள் அதுக்கு பதிலாக கொடுத்தா 300 ரூபா கொடுங்க, நீ என்ன பண்ணுறான், 10 ரூபா தரங்கிறான் தற்பிரதிநிதிதம் சந்தன காஷ்டம். இவன் எடுக்கல போனால் அவன் தடுக்கல போகிறான், அவன் தடுக்கல போனால் இவன் அதுக்கு மேலே போகிறான். அந்த வஸ்திரம் குவிஞ்சு போச்சு. அதனால அப்ஜெக்டிவ்ல கூப்பிடச்சே இருக்கு. இப்போது மாத்தில் எல்லாருக்கும் தெரிஞ்ச மந்திரம் ஆசீர்வாதத்தில் முதல்ல அக்ஷதை போடுறச்சே, இந்த சூரிய சந்திரனுக்கு டிவி வந்து சூரியனுடைய மகிமையினாலே நிவர்த்தியானதற்கு உள்ள புரோன வாக்கியா மந்திரம் சொல்றோம்.
1: நவோ நவோபதிஜாஜபானோ
0: அனுவாகத்தில்
1: இருக்கிறது.
0: இந்த மந்திரத்தை எல்லாரும் சொல்றோம், நவோ நவோ பவதி பவதி நவோ நவோ.

0: भवति जायमानो जायमानो भवति भवति जायमानोऽन्धामन्हाञ्जायमानो भवति जायमानोऽन्धाम्
1: ஜாயமானோன்ஹாங்கேதுஹ்கேதுரன்ஹாஞ்ஜாயமானோஜாயமானோன்ஹாங்கேதுஹ் அன்ஹாங்கேதுஹ்கேதுஹ்கேதுஹ்கேதுஹ்கேதுஹ்கேதுஹ்கேதுஹ்கேதுஹ்கேதுஹ்கேதுஹ்கேதுஹ்கேதுஹ்கேதுஹ்கேதுஹ்கேதுஹ்கேதுஹ்கேதுஹ்கேதுஹ்கேதுஹ்கேதுஹ்கேதுஹ்கேதுஹ்கேதுஹ்கேதுஹ்கேதுஹ்கேதுஹ்கேதுஹ்கேதுஹ்கேதுஹ்கேதுஹ்கேதுஹ்கேதுஹ்கேதுஹ்கேதுஹ்கேதுஹ்கேதுஹ்கேதுஹ்கேத

உடனே சாக்கையில நட்சத்திராணாகும் சதபிஷக் வசிஷ்டா தௌ தேவே கிருணுதோ தீர்க்கமாயுஹ சதகம் சஹஸ்ராபேஷஜாமினி தத்தா சமகம் போரா சொல்லணும் ஏகாச்சமே. இது ஏங்கிறது நாளைக்கு மத்தியானம் சொல்றேன். இந்த மந்திரத்தை கண்டுபிடிச்சு ஹோமம் பண்ணா அதனால அவருக்கு டிவி போச்சு சோரிக்கமா இருக்கான்னு சொல்றேன். இது மாதிரி ஒவ்வொரு ரோகங்களுக்கு எப்படி வருது, என்னத்தினால, அதுக்கு என்ன காரணம், அதெல்லாம் கண்டுபிடிச்சு சொல்றேன். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதெல்லாம் விட்டு சொல்லுங்க சார், இதெல்லாம் நீங்கள் சொன்னால் நாங்கள் எப்படி நம்புறது? அவருக்கு ஏதோ ஃப்ளூக்கில் சரியாக போச்சுங்கிறான். இதாக சொன்னால் வேண்டாம், நீங்கள் இது பண்ணாலே அவருக்கு சரியாக போச்சுன்னா, இந்த கேரம்போர்டு விளையாடுறவன் பிளேயர்லாம் கெட்டிக்காரனா அடித்து முதல்ல அவன் ஆரம்பித்தான்னா நாலு பக்கத்தில் நாலு காய் போய்விடும், அப்புறம் கிடக்கடான்னு இன்னொரு நாலு காய் போட்டுருவோம், ரெட்டுக்காக ஒரு ஃபாலோ மட்டும் மிஞ்சும். இது பிளேயர்னு பேர். நம்ம மாற்று குழந்தையோடு நான் விளையாட ஆரம்பித்தோன்னா அது வேகமாக அடிக்க மூணு காய் போய் விழுந்துடும். இதுக்கு ஃப்ளூக்குன்னு பேர். இப்போ நான் சொன்னபடி நவோனோபதி எடுத்தது அவர் ஃப்ளூக்கு, ஏன்னா அவரே ஒத்துக்கிறார். அது பஞ்சாயத்து சொல்லிட்டே வந்தார் மேலே இருக்கு நவோனோபதின்னு. அதனால எந்த வழியில் வந்தாலும் ஆன்சர் வந்தால் ரைட் தானே. நமக்கு கோனாரை பார்த்து எங்கினாலும் அதே ஆன்சர் தான், நீங்கள் கண்டுபிடிச்சாலும் அதே ஆன்சர் தான். ஆன்சர் இஸ் சேம், பட் நீங்கள் கண்டுபிடிச்சாலும் அவன் கண்டுபிடிச்சாலாங்கிறதான் விஷயம். இப்போ இன்னொரு விஷயம் இப்போ சொல்லணும். ஒருத்தர் கேட்டிருந்தார் என்கிட்ட, ரொம்ப முக்கியமானவர். இந்த அண்டு ஆர் ஆர்னு ஒரு இது உண்டான் கம்பெனியிலாம், இதை பண்ணால் இந்த நன்மை வருது, இன்னொன்று பண்ணால் இன்னொரு நன்மை வருது, ரெண்டும் வரணும், ஆனால் இதில் உள்ள டிஃபெக்ட் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது அண்டுன்னு சொல்கிறோம். ஆறுனாக்கே இதுதான் வரும், அது வர வச்சோங்களேன். இப்போ நீளமாக ஏரியல் இருக்குன்னா அது ரொம்ப வெயிட்டாக இருக்குங்கிறதுனால அது வாங்க முடியலங்கிறதுக்காக வெயிட்டை குறைக்கணும், ஆனால் எல்லாத்தையும் வாங்கணும். அப்போ என்ன பண்ணணும், லைட் வெயிட்டில் அதே எஃபெக்டை கொண்டு வரணும். கொண்டு வந்தால் அதுக்கு இன்ன இனோவேஷன்னு பேரும். இது போல் வேதத்தில் இனோவேஷனை பற்றி எங்கே இருக்குன்னா, காண்டம் சொல்றேன், ஆரம்பிச்சிருவா, எல்லாருமே ஆரம்பிச்சிருவாரு. மூணாவது அஷ்டகம் ரெண்டாவது பிரஸ்னம் ஆரம்பம்.

0: இனிமே பஞ்சாயத்து சொல்லும் போது எவ்வளவு ஆனந்தமா இருக்கும் உமக்கு, தன்னால விட நிறைய ஆனந்தமா இருக்கும் இல்லையா? அதுக்காகத்தான் அர்த்தம் தெரிஞ்சுக்கணும். மின்காலத்துல அனர்த்தஜா அல்பகண்டஸ்ட சஜயத்தே பாடகாதமாகன்னு சொல்லிட்டு இருந்தான். அர்த்தம் தெரியாம சொல்றவன் சுமார் தான் சொல்வான். அது அர்த்தம் தெரிஞ்சவா சொல்றது, அதுக்காக நீங்க அவளை போய் வியாதிங்க. இப்ப எதுவுமே இதெல்லாம் இந்த கேள்விகளுக்கு பதில் தான் நான் இதெல்லாம் தயார் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப நீங்க கொடுத்துருக்க ஸ்லிப்புக்கெல்லாம் இதுல இருந்து பதில் வரப்போறது. நான் ஸ்லிப்பாகாம வச்சுருக்கேன். அது ஸ்லிப் ஆகிறதுனாலதான் ஸ்லிப்புன்னு பேருங்கிறான் ஒருத்தம். அடிக்கடி ஸ்லிப் ஆகிறதுனால ஸ்லிப்புங்கிறான். இப்போ ஆன்சர் எல்லாமே ஸ்லிப்பில் வந்து கொடுத்தோன்னா இந்த பசங்க ஒன்றும் நோட் பண்ணி எழுதுறதில்ல. ஸ்லிப்பை வச்சுக்கிறாங்க, அது ஆன்சர் பேப்பர் கீழே வச்சுக்கிறான், அது ஒரு டிரான்ஸ்பரண்டாக இருக்குது பார்த்து எழுதிட்டுருக்காங்க. அதனால இவனுக்கு உத்தியோகத்தில் போய் ஸ்லிப் ஆகுது உடனே. ஏன்னா ஞானம் ஒன்றும் இல்லையா, அங்கே போய் என்ன பண்ணுறது? கம்ப்யூட்டர் கீழே உட்காந்து விஷயமும் உட்காந்துருக்க முடியாது. நாட்டுமா படிக்கிறச்சோ ஒழுங்காக படிக்கணும் இல்லையா? ரித்தம் வதிஷாமி சத்தியம். கத்துக்க வேண்டியது ஒழுங்கா கத்துக்கணும். இதை கேட்டா இந்த மாதிரி படிச்சா ஞானம் வந்தா என்ன சார் லாபம்ங்கிற? ஞானம் லாபம்னே உத்தரம் ஒத்துக்கல என்ன? ஐயா ஞானம் ஈஸிய அடைய வேண்டிய ஒரு லாபம் யாரா ஒத்துக்கிறாளோ? கிடையவே கிடையாது. என்ன லாபம்னா? சில்ற ஒண்ணுதான். அர்த்தையே லாபகாவா? ஞானம் லாபமா இல்லையா? என்ன சார் இவ்வளவு உபன்யாசம் கேட்டாலும் என்ன லாபம்னா? பல விஷயம் தெரிஞ்சுன்னா அதனால என்ன லாபம்னா? 50 லட்சம் ரூபா வந்து அதனால என்ன லாபம்னா? தூக்கம் போயிடுதுன்னா சொல்லு. இல்லை ஆடிட்டரை குறிச்சு சிரமப்படுத்தணும் தூங்குறதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்க ஒன்று. அதுக்கு என்னன்னா டாக்டர்கிட்ட போனால் பில்ஸு போட்டுங்கோன்ட்டான். இந்த மாதிரி நாம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். அர்த்தம் அர்த்தம் பாவய நித்தியம் நாஸ்தி தத சுகல். அதே உபனிஷத்து பணம் வேணும்னு ஹோமம் பண்ணுங்கன்னு சொல்லிருக்கு. அது வேறு விஷயம். இப்போ எதுக்காக சொல்கிறேன், இன்னோவேஷனுக்கு சொல்கிறேன். இந்த மாட்டு கண்ணுக்குட்டியை பிரித்து கட்டி அதுக்கப்புறம் இந்த மாடை மேய்க்க விடுறது, இதுலேருந்து ஆரம்பிக்கிறது நம்ம யஜுர்வேதம். அந்த பிரிக்கரிச்சே அந்த கண்ணுக்குட்டியை நகராது, பால் ஊட்டிட்டு அப்படியே நின்றுட்டு இருக்கும். மெதுவாக அதை தட்டி மெதுவாக இன்னண்டு இழுத்து கட்டணும். கட்டலைன்னா சாயந்தரம் பால் கிடைக்காது இவருக்கு. உங்களதான் விஷயம். அதனால சாயந்தரம் பால் கிடைக்காட்டால் என்னென்ன காஃபி சாப்பிட முடியாதுங்க கூடாது, அக்னிஹோத்திரம் பண்ண முடியாது. ஏன் காத்தால பால்லையும் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடலாமே? என்ன கறந்த பாலில் காஃபி சாப்பிட்டா தான் சார் நன்னா இருக்குங்கிறான். அப்புறம் அதில் 1956 எங்கள் அப்பா மன்னார்குடியில் இருந்தார். எனக்கு அப்போ 12 வயசு. ராமாயணம் கீதையெல்லாம் சொல்லிட்டு இருந்தார். மங்களம் பாட்டின்னு ஒரு ஆற்றுல கீழே 2 ஆந்தில் ஜாக இருந்தோம். அது இன்னும் ஞாபகம் வருது. பால் நிறைய இருக்கலாம், டிகாஷன் நிறைய இருக்கலாம். இப்போ பால் குறைச்சலாக இருந்ததுன்னா பாலில் டிகாஷனை விடணும். அப்போ தான் கருப்பானுன்னு நிறுத்தி விடலாம். இல்லைன்னா என் மூஞ்சி மாதிரி இருக்கும். அதை டிகாஷன் குறைச்சலாக இருந்ததுன்னா அதில் பாலை விட்டுனே வரணும். நீங்கள் பாலில் டிகாஷனை விட்டு வெறும் பாலாகவே ஒரு கூத்துரும் வாண்டாண்டு போடுவோம், வெரி லைட் காஃபிங்கிறான். ஸோ எது குறைச்சலாக இருக்கோ அதை இன்னொன்று விடணும். அதுன்னு வச்சுப்பான். இப்போது இந்த தேவலோகத்துலேருந்து இது வந்த உடனே இவர் அந்த மாட்டை நகர்த்துறதுக்காக இலையோடு கூடினதான புரசங்குச்சி ஒடிச்சுன்னு வரணும். இந்த புரசங்குச்சி ஒடிச்சுன்னு வரைச்சி எப்படி ஒடிச்சுன்னு வரணும்னு ஒரு ஜோசியம் சொல்லித்து. அந்த மரத்தில் பலவிதமான டைரக்ஷனில் கிளை இருக்குமோ இல்லையோ, எத் பிராச்சி மாஹரேத்து கிழக்கு பார்க்க இருக்கக்கூடிய கிளை பிரான்ச்சிலேருந்து ஒரு குச்சியை ஒடிச்சுன்னு வந்தேன்னா இந்த யாகம் பண்ணால் உங்களுக்கு சொர்க்கம் நிச்சயமாக உண்டு, இந்த ஜென்மாவில் சோத்துக்கு லாட்டின்ட்டான். தேவலோகம் அபிஜயேது. தேவலோகத்தில் தான் உங்களுக்கு க்ஷேமம். சாண்டா சார் வடக்க இருக்கிறதுல ஒடிச்சுன்னு வரேனே, எதுதீச்சீம் மனுஷலோகம். இந்த வடக்க இருக்கிறத ஒடிச்சு கொண்டேன்னா இந்தூரில் க்ஷேமம் வரும், சொர்க்கம் பார்த்துக்கலாம். இப்போ இவனுக்கு சொர்க்கத்தும் நன்னா வரணும், இங்கேயும் நன்னா வரணும், வயிற்றும் குறையணும், எல்லா ஸ்டேஷனையும் இழுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுறதுன்னார். இந்த கிழக்கும் வடக்குமா இப்படி டைரக்ஷனில் இப்படி ஒரு சாஞ்சி ஒரு கிளை இருக்கு பாருங்க, அதை கொண்டாங்க உண்டான். பிராச்சி முதி சீமாஹரதி உபயோர்லோகையோ. இது மாதிரி நிறைய விஷயங்கள் வேதம் இதெல்லாம் போய் சொல்லணுமானா? ஒன்றும் தெரியாதவனுக்கு எல்லாருக்கும் சொல்கிறதுக்கு தானே வேதம் வந்திருக்கு. அப்போது இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்போ சொல்ல வேண்டிய விஷயம் நான் என்ன நினைச்சிருக்கேன்னு கேட்டேன்னா, சயின்ஸை பற்றி சொல்லுவோம். இதெல்லாம் சாதாரண விஷயம். சயின்டிஃபிக்காக ஏதாவது பேசியிருக்கா சார்னா, இப்போ சயின்ஸில் எல்லாம் கண்டுபிடிக்கிறான், அடிக்க வேண்டியதா? ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ரொம்ப நாள் முன்னாடி முத முதல்ல சந்திர மண்டலத்துக்கு போனவன் சந்திரனுக்கு நடுப்புற கருப்பாக இருக்கு, இது என்னங்கிறத கண்டுபிடிச்சின்னு வந்தாங்கிறது பேப்பரில் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். என்ன இருக்குன்னு சொன்னால் கருப்பு மண், அது ஒரு விதமான பிளாக் சாயில் அப்படின்னு கொண்டு வந்தான்னு நான் படிச்சிருக்கேன் சார் தானே. சந்திர மண்டலத்துலேயும் கொண்டு வந்தான். இதை வேதமானது ஆதான பிராமணத்திலையும் சம்யத்தையிலையும் மூணு இடத்துல இதை பற்றி சொல்லிருக்கு. இதை பற்றி ஒரு கதை என்ன சொல்றது, இதை எப்படி இருக்கட்டும், பலவிதமான கவிகள் தன்னுடைய இமேஜினேஷனில் ஒரு 15 தினசாக வர்ணிச்சிருக்காங்க. ஏன் சார் அங்கே சந்திரமண்டலத்தில் நடுப்புற கருப்பு இருக்கு, ஒருத்தன் சொல்கிறான் முயல் உட்காண்டிருக்குங்கிறான், ஒருத்தன் மான் உட்காண்டிருக்குங்கிறான், இது வேற நம்பிக்கை ஆயிடுத்தேன். சசின்னு பேரு சந்திரனுக்கு, என்ன பேரு,
1: சசி,
0: முயலை உடையவன் சசி, சசா அஸ்தி அஸ்தி சசி, அங்கே முயலே கிடையாது, சசிசேகரஹான்னு சொல்றோம். சசிசேகரன் என்ன அர்த்தம், சந்திரனை சசின்னு ஏன் பேரு, முயல் இருக்கான் அதுல, அது முயல் மாதிரி தெரியறது இல்லை. பாருங்க நீங்க சந்திரனையும் பார்க்கறதுல, ஒத்திரையும் சூரியனையும் பார்க்கறதுல, சந்திரனையும் பார்க்கறதுல, நாம எப்ப பார்த்தாலும் ஏசி ரூம், 24 மணி நேரமும் ஏசி. இவருக்கு சந்திரனும் தெரியாது, சூரியனும் தெரியாது, ஆத்துக்காரியும் ஞாபகம் இருக்காது, குழந்தைகள் தெரியவே தெரியாது. ஒன்னே ஒன்று தெரியும், பிளாக் அண்ட் ஒயிட் மணி, பிஎம் அண்ட் டபிள்யூஎம். அப்போ இந்த சந்திரனை கவனிக்கணும். பெரிய பெரியவா சொன்னா, யாருக்காவது அவாவுடைய தொழிலில் தாது தவிர்க்க முடியாததான பிரச்சனையினால தூக்கம் வராமல் திண்டாடினா என்ன பண்ணுறதுங்கிறதுக்கு ஒரு நாள் ஒன்று சொல்கிறார். அது என்ன முக்கியம், இது இதெல்லாம் வேதங்கள்லாம் பிறக்கட்டும்னா. ஒரு பிசினஸ் மேன் வந்தாருங்க, நான் நீ காஞ்சிபுரத்துக்கு அடிக்கடி போவேன், பெரியவாள்கிட்ட நிறைய இருப்பேன். அவர் பெரியவாள்கிட்ட, நான் இந்த மாதிரி பிசினஸ் பண்ணுறேன் எல்லாம் இருக்குது, இப்போ கொஞ்ச நாளாக எனக்கு பெரிய பிரச்சனை வந்து கொடுத்து மனசு ஒரே கவலையாக இருக்குது, ராத்திரி படுத்துட்டா தூக்கம் வரலன்னார், பகலில் வருதோம்னார், ராத்திரியே வரலன்னுட்டான். அதுக்கு மேலே அப்புறம் சில பேர் ராத்திரி தூங்கலன்னு நைட் ஷிஃப்ட்காரால என்ன பண்ணுவா, பகலில் தூங்குவா. யானிசா சர்வபூதானாம் தஸ்யாம் ஜாகிரத சஞ்சமி, ஞானிங்கிறவ நைட் ஷிஃப்ட்காரன்னு ஒரு டிரான்ஸ்லேஷன். மற்ற பேர் எல்லாம் எப்போ தூங்குறாளோ அப்போ ஞானி முடிச்சுருக்கார், எப்போ ஞானி முடிச்சுருக்காரோ அப்போ மற்ற பேர்லாம் தூங்குறா. அப்போ அப்புறம் ஆந்தைய என்ன சார் டிரான்ஸ்லேஷன், இதெல்லாம் ஒழுங்காக ஒரிஜினலாக வேதத்தையோ கீதையோ தெரிஞ்ச பண்டிதால்கிட்ட போய் படிக்கணும். வெறும் மியர் டிரான்ஸ்லேஷன் பண்ணாக்க ஸ்மால் இரிகேஷன் ப்ராஜெக்டுக்கு சிறுநீர் பாசன திட்டம், சிறுநீர் பாசனம்னா அங்கெல்லாம் யூரின் போறதா அங்க, வாட் நான் சென்ஸ் டிரான்ஸ்லேஷன்ஸ் ஆர் தேர். ஸ்மால்னா சிறு, நீர்ப்பாசனம்னா இரிகேஷன். இந்த சிறுவை நீர்ப்பாசனத்தை சேர்க்காம சிறுநீர் பாசனம்ங்கிறான். இங்க ஒண்ணுமே வளராத, இந்த பக்கம் போகவே முடியாத, கோவிலை சுத்தி சில ஊர்லாம் கிராமங்களில் பண்ணாம சிறுநீர் பாசன திட்டம் அது. ஸ்மால் இரிகேஷன் ப்ராஜெக்ட்னா மைனர் எஜுகேஷன், ஸ்மால்னா மைனர்னா, மைனர்லாம் ஸ்மாலா இருக்கும், சில பசங்கள்லாம் பனை மரம் மாதிரி வளர்றான். இப்போ அதனால பிராச்சீமுதீச்சி மாகரதி உபயோர் லோக. அப்போ சந்திரமண்டலத்தில் என்னடான்னா ஒவ்வொரு கவி ஒன்று சொன்னோம். இதில் என்ன சொல்கிறான்னு பாருங்களேன், அதில் மானை கொண்டு வச்சுருக்கான்னா ஒருத்தன் மிருகத்தொகை, இதை இது இந்த பொயிலேருந்து வேற கொஞ்சம் வந்துடும், அதுக்காக சொல்ல வரேன். இதெல்லாம் வேதத்தில் தெரிஞ்சுங்க. சசிசேகர்னு சொல்லவே இப்படி சந்திரசேகரன் தான் சொல்லணும், அதுக்காக சசிசேகர்னு யாரா பேர் வச்சுருந்தா மாத்திரா இங்கே ஜீவ இதில் கெசட்டில் ஒன்றும் கொடுக்க வேண்டாம். இங்கே புரிஞ்சுட்டப்போ மிருகலாஞ்சனஹான்னு பேர் அவருக்கு. அவர் தூக்கம் அல்ல, அவர் அங்கே வந்தார், அவர் அங்கே வந்தார், பெரியவாட்ட சொன்னார். ஏன் அவன் என்னடா சொல்கிறான்னு என்கிட்ட கேட்டான். பெரியவா எப்பவுமே டைரெக்டாக பேச மாட்டான், இல்லை அவர் ஏதோ பிஸ்னஸில் முடிச்சு போச்சான், படுத்துட்டா தூக்கம் இல்லைங்கிறா, ரொம்ப கவலையாக இருக்கான்னு. இப்படி இப்படி யோஜனை பண்ணிவிட்டு நீ அவர்கிட்ட சொல்லு, பௌர்ணமி இன்னைக்கு மொட்டை மாடியில் போய் உட்காந்து பூர்ணமான சந்திரனில் காமாட்சி தேவி இருக்காங்கிறதாக சொல்லியிருக்கு, ராகாமண்டல மத்தியஸ்தாயை நமஹா. அது அப்படியே பார்த்துண்டு காமாட்சி தேவியேன்னு சந்திரனை பார்த்துட்டே எவ்வளோ நேரம் முடியுமோ தியானம் பண்ண சொல்லு, எல்லாம் சரியாக போயிடும். என்ன பெரிய உபதேசம் இதை பௌர்ணமி பௌர்ணமி பெரியவா பண்ணியிருக்கா. சந்திரபாகா நதிக்கரையில் பெரியவா பல மாதம் இருந்தபோது நான் அந்த பௌர்ணமி சதுர்த்தி லீவுக்கெல்லாம் போயிருக்கேன். அப்போ தான் முதல்ல கவனித்தேன், பெரியவா அந்த மரத்தடியில் வந்து உட்காந்துட்டா 6 மணிக்கெலாம் நிலா வந்துடுச்சு. இது பார்த்து உட்காந்துருக்கார், நானும் கொஞ்சம் நேரம் உட்காந்தே இருந்தேன். அப்புறம் யாரோ ஒருத்தன் வந்தா உப்புமா ரெடி ஆகிடுத்து வரையலான்னா. பௌர்ணமி இன்னைக்கு ராத்திரி சாப்பாடு போட மாட்டாங்கல்லாம், சரி உப்புமா அப்புறம் போனால் காலி ஆகிட போகிறது, சூடாக இருக்கட்டும், சரி உப்புமா சாப்பிட்டு வந்து உட்காந்துட்டேன். கொஞ்சம் நேரம் கொஞ்சம் நேரம் வந்து கொட்டாய் கொட்டாயா வருது. பெரியவா 6 மணிக்கு உட்காந்துட்டா, மணி 9:30 நாங்கள் அங்கே போயிட்டு விட்டு வரைச்சேன். இப்படியே உட்காந்துருக்காருன்னா, அவர் தூங்குறாரா தியானம் பண்ணுறாரா ஒன்றுமே தெரியல. என்ன சொரூபம் சார் அது, கண்ணால் ஜலம் விடுறத தவிர வேறு ஒன்றும் கிடையாது. இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் அதுலேருந்து சொல்ல போகிறேன், எல்லாத்தையும் இதில் கொண்டு விட்டுறேன். இப்போ நான் பதில் சொல்ல வேண்டாம், அவ சொன்ன பதில சொல்லிட்டேன்னு நான் மாட்டிக்க வேண்டாம் பாருங்க. உட்காண்டிருக்கா உட்காண்டிருக்கா, இப்படிதான் ஒரு ஒரு பௌர்ணமின்னு கண்ணங்கிறவன் சொன்னான். நானும் பார்த்தேன், இப்படி பார்த்துட்டே இருந்தேன். அது பார்த்துட்டே இருக்கிறச்சு அந்த முயல் தெரியறது, வேற என்னெல்லாமோ தெரியறது. இது எனக்கு காமாட்சி தெரியவே இல்லை நிஜமா. ஒரு மாமி தான் காமாட்சின்னு வந்தா சர்த்தா, இந்த மாமி தான் காமாட்சி. அவர் சொல்றார் இந்த பிசினஸ் மேன் பண்ண சொல்லுன்னார், அவன் வாங்கிட்டு போனோம், அப்புறம் சரியாயிடுதுன்னு சொல்லிட்டோம் வச்சுங்க. சிம்பிள், ஏன் சொன்னாருங்கிறதுக்கு அப்புறம் நான் கவனிச்சேன். சந்திரமா மனசோஜாதா சக்ஷோ சூரியோ அஜாயதா, இந்த மைண்ட் தான் நம்ம எல்லாம் பிராபலப்படுத்துறது. இந்த சந்திரமாகாங்கிறதான இந்த சந்திரன்கிறவர் ஆல்மைட்டியாக இருக்கக்கூடிய பிரம்மத்தினுடைய மனசிலிருந்து வந்தார். அந்த சந்திரன் மனசுலேருந்து வந்ததுனால அந்த சந்திரனை நாம நினைச்சோமையானால் மனசனுடைய கண்ட்ரோல் வந்து மனசுல நமக்கு வந்ததான கவலை எல்லாம் போகுங்கிறதாக இதுக்கு ஒரு கனெக்ஷன் வச்சோங்க. அப்புறம் அமாவாசை இன்னைக்கு போயிடுமாங்க கூடாது, ஒன்று சொன்னால் அதோட நிறுத்திக்கணும்னா அதுக்கு மேலே கேள்வி கேட்டேன் என்ன சொல்றது. சமுத்திரத்தை வெட்டினானே, மண்ணை எங்கே போட்டான்னு, அக்கறையில் போட்டான்னு சொல்ல வேண்டியதான். இப்போ நம்ம ஊரில் போட்டால் பெங்களூரே முழுகி போயிடுமே. இந்த ரோடை வெட்டி போட்டிருக்கான், இந்த மெட்ரோ போகிறதுக்குள்ளேயே இங்கே பல வண்டி நின்று போச்சுங்க. எல்லா ஊர்லேயும் ஒரே மெட்ரோங்கிறான். மெட்ரோன்னா என்னடான்னா நடக்க போக முடியாது, வண்டி போக முடியாதுன்னு அர்த்தம். இதுதான் இப்போதைக்கு மெட்ரோ. இந்த மண்ணை வெட்டினாலே இவ்வளோ இருந்ததுன்னா அந்த 60,000 பேர் வெட்டின மண் என்னாச்சுன்னா நம்ம மண்டைக்கு வந்து கொடுத்துருவோம்னா சொல்லலாம்.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலகரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆகியின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்து நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு வேத சிவாகங்கள் போர் அறிமுகம். வழங்குபவர் திருவிடை முருகர். சிவாகம் ரத்தினம் சிவஸ்ரீ க சாம்பசிவ சிவாச்சாரியர் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
3: ஹரஹர நம பார்வதி பதயே, ஹரஹர மகாதேவா. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இடை மருதுரையும் போற்றி, சடையிடை கங்கை தரித்தாய் போற்றி. எம்பெருமானுடைய திருவருளாலே சைவம் ஓஆர்ஜி என்கின்ற இந்த முகநூலின் வழியாக தொடர்ந்து சில தினங்களாக சிவசிந்தனைகளை நாம் பகிர்ந்து வருகிறோம். இந்த எளிய உரையை நாம் பகிர்ந்து கொள்வதற்கு காரணமாக இருக்கின்ற சைவம் ஓஆர்ஜி என்கின்ற இந்த அமைப்பிற்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இங்கு என்னோடு காணொலியிலே பங்கு கொண்டு சிவச்சிந்தனைகளை செவிமடுத்து சிவ சிந்தனைகள் வழியாக சிவனருள் பெறுகின்ற சிவனைய செல்வர்கள் அனைவரையும் வணங்கி இந்த உரையினுடைய அங்கமான இன்றைய தினத்தை உரைக்கு செல்கிறேன். எம் பிரம்ம வேதாந்த விதோ வதந்தி பரம் பிரதானம் புருஷன் ததான்யே விஸ்வோத்கதே காரணமீஸ்வரம் வாஹ தஸ்மை நமோ விக்ன விநாயகாய. ஸ்ரீகாந்த த்ரிகிணோ பவன்யுத வனஸ்கந்தேந்து நந்தியாதய பிராசீதா குரவோ பியஸ்ய கருணா லேசாத்கதா கௌரவம். தம் சர்வாதிகுரும் மனோஜ்ஞவபுஷம் மந்தஸ்மிதாலங்கிருதம் சின்முத்ராங்கித முத்ரபாணி நலினம் சித்தே சிவம் குர்மஹே. பிறையார் சடையன்னல் மறையார் மறுதரை நிறையால் நினைபவர் குறையார் இன்பமே. எம்பெருமானுடைய திருவருள் துணை நிற்க இன்றைய வேத சிவாகமங்கள் ஓர் அறிமுகம் என்கின்ற உரையின் கண் நாம் தொடர்ந்து வேதமானது அனாதியானது ஆதி எம்பெருமானாகிய சிவபெருமானாலே தோற்றுவித்து அருளிவிக்கப்பட்டது. அவைகள் ரிக்யஜுர் சாம அதர்வணம் என்கின்ற பெயர்களை உடையன. எண்ணிலியாகிய அந்த வேதங்கள் இறை அருள் செய்ய நமக்கு இங்கே நான்காக கிடைத்துள்ளன என்பன போன்றவற்றையும் அந்த வேதத்தினுடைய அங்கங்கள் முதலானவற்றையும் வேத வேள்விகள் முதலானவற்றையும் பற்றிய விஷயங்களை சிந்தித்து வருகிறோம். வேத சிந்தனைகள், வேதம் என்பது அனைத்து இந்து சமய துறைகளுக்கும் பொதுவானதாக இருக்கிறது. அந்த வேதத்துறையே வேத சமயத்திலே இந்த சைவத்துறை என்பது மிகவும் சிறப்பானது என்பதை பற்றிய நம்முடைய இந்த உரையின் கண். இப்பொழுது வேதங்களை பற்றிய நாம் கண்ணானது மிகவும் விரிவானதாக இருந்து ஓரளவு நல்ல விஷயங்களை எல்லாம் சிந்தித்தோம். வேதத்திலே கூறப்படுகின்ற தேவர்கள் எல்லோரும் சிவபெருமானுடைய அருட்சக்தியை பெற்று நமக்கு அருள் செய்தார்கள் என்பதையும், சிவபெருமானே வேத வேள்வியிலே பெற முழுமுதற் கடவுள் என்பதை பற்றியுமான சிந்தனைகளை தொடர்ந்து சிந்தித்தோம். பல்வேறு சங்க இலக்கியங்களிலும் சமய நூல்களிலும் வேதங்கள் மற்றும் வேத வேள்விகளை பற்றிய செய்திகளையும் நம்மால் இயன்றவரை சிறிது சிறிது கண்டோம். அந்த வகையிலே இன்று கந்த புராணத்திலே இந்த வேதங்களை விருத்தி கூறச் சொல்லி மகாவிஷ்ணுவிடம் சிவபெருமான் கூற அவர் வியாசனாக வந்து அவதரித்து வேதங்களை மீட்பருளி செய்தார் என்கின்ற செய்தியானது கச்சியப்ப சிவாச்சாரியார் அவர்களாலே மிகவும் விரிவாக சொல்லப்படுகிறது. அந்த பாடல்களாவன இங்கே நம்முடைய பார்வைக்காக. சிறந்தன வரம்புல எவரும் வேதநூல் மறந்தனர் பவநெறி மல்கி

குழு மேதினி இதனிடை வியாதன் வியாசன் என்பது தான் இங்கே வியாதன் வந்திருக்கு. வியாசன் என்றிடு போதமுனி என போந்து வைகுதி என்று கந்த புராணத்திலே கச்சியப்ப சிவாச்சாரிய சுவாமிகள் அழகாக குறிப்பிடுவார். இதிலே இந்த வேதத்தினுடைய அறங்களெல்லாம், ஏன்னா வேதத்திலே தான் வேத அறங்கள் எல்லாம் உள்ளன, வேதத்தை விட்ட அறமில்லை, போதத்தகு மதமெல்லாம் வேதத்திலே உள்ளது என்பது திருமந்திரத்தினுடைய முடிவாக இருக்கிறது. அத்தகைய மரங்களெல்லாம் தீந்து பவனரியானது மல்கி நாடோறும் சிறந்து வருகின்ற காலத்திலே அவையெல்லாம் இந்த உயிர்கள் செய்த தொல்வினை பயன் ஆகையினாலே அந்த தொல்வினை நீங்க அருள் செய்ய முற்பட்ட எம்பெருமான் அந்த மகாவிஷ்ணுவிடம் கூடு உன்னுடைய ஒரு கலையிலிருந்து வியாசன் என்கின்ற புரிய அவதாரத்தை கொண்டு வேத நெறியை மீண்டும் தழைக்க செய்வாயாக என்று சொல்வதாக இந்த பாடல்கள் நமக்கு இங்கு அமைந்திருக்கின்றன. வேதா வியாசாஜ விஷ்ணு ரூபாய வியாச ரூபாஜ விஷ்ணவே நமோ வை பிரம்மணிதையே வாசிஷ்டாஜ நமோ நமஹா என்கின்றது விஷ்ணு சகஸ்ரநாமத்தினுடைய முன் பகுதி பாடல்களான ஸ்லோகங்கள். அதேபோல் அந்த வியாசன் தன்னுடைய வரலாற்றையும் முன்னோர்களையும் கூறும் பொழுது வியாசம் வசிஷ்ட ஜப்தாரம் சக்தே பௌத்திர மகல்வஷம் பராச்சராத்மகம் வந்து சுகதாதம் தபோனிதிம் என்று சொல்லப்படுகிறார். அவருடைய வசிஷ்டர் அவருடைய முப்பாட்டனாக இருக்கிறார். சக்தி என்கின்ற மகரிஷி, சக்தி மகரிஷியானவர் அவருக்கு பாட்டனாக இருக்கிறார். அவருடைய மகனாகிய பராச்சரர் என்பவர் வியாசருடைய தந்தை. சுகமுனிவர் என்கின்ற என்பவர் அவருடைய மகனார். இப்படியாக வியாச பகவான் விவரிக்கப்படுகிறார். வியாசம் வசிஷ்ட ஞப்தாரம், ஞப்தாரம்னா இப்போ கொள்ளுப்பேரன் அப்படின்னு அர்த்தம், ஞப்தாரம்னா முப்பாட்டன் அப்படின்னு அர்த்தம். அதாவது வசிஷ்டருடைய கொள்ளுப்பேரன் தான் வியாசர். அதன் பிறகு சக்தே பௌத்திரம், பௌத்திரம்னா பேரன். அப்புறம் சத்தே பௌத்திரம் அவுஷா அகல்வஷம். பராச்சராத்மகம், பராச்சரனுடைய மகன், ஆத்மகன்னா மகன் அர்த்தம். பராச்சராத்மகம் வந்து சுகதாதம், சுகனுடைய தாதை சுகதாதம். அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா அவர்கிட்ட பெருஞ்செல்வமாக தபோ நிதியானது, தவமான நிதியை தன்னுடைய செல்வமாக கொண்டவர். சுகதாதம் தபோ நிதிம் என்று சொல்லப்படுகிறார். அப்படிப்பட்ட அந்த வியாச பகவான் மூலமாகத்தான் அங்கெங்கு இருந்த வேத பகுதிகளை எல்லாம் தொகுத்து நமக்கு அருள்கிறார். வியாசரை பற்றி முதல் பகுதியிலே பார்த்தோம். கிருஷ்ணத்வயம் பாயனருங்கிறது அவருடைய ஏற்பெயர் அப்படி என்பதையும், அவர் வந்து வேதத்தையெல்லாம் வியாசம் என்பதற்கு தொகுத்தளிப்பது என்று பொருள். அவ்வாறு வேதத்தை தொகுத்து அளித்ததினாலே வேதத்தினுடைய பலனை சாமானிய மக்களும் புரிந்து கொள்வதற்காக புராணங்களை அருளியதாலும் அவற்றை தொகுத்ததாலும் அவர் வியாசன் எனப்பட்டார். இந்த பெயரே அவருக்கு முழுமையான பெயராக நிலைத்துவிட்டது. கந்த புராணத்திலும் வியாதன் என்கின்ற பெயரிலே இந்த வியாச பகவான் குறிப்பிடப்படுகிறார். இப்படியாக தோன்றிய இந்த வேத நெறியிலே பல்வேறு நிலைகள் கடந்து உயர்ந்த பல துறைகள் அமைந்தன. அத்தகைய துகையெல்லாம் ஏக இறைவனை தாம் கொண்ட உய்வடைந்தன. அந்த பெரும் நெறியிலே மிகப்பெரும் நெறியாக உலகோர் உய்ய புறப்பட்ட ஒரு துறையே சைவத்துறை. இதை கூறவே சேக்கிழார் பெருமானும் திருஞான சம்பந்தமூர்த்தி சுவாமிகள் அருள் அவதாரத்தை குறிப்பிடப்படும் பொழுது வேத நெறி தடைத்து ஓங்க மிகு சைவத்துறை விளங்க பூத பரம்பரை பொழிய புனிதவாய் மலர்ந்து அழுத சீதவள வயற்புகழி திருஞான சம்பந்தன் பாதமலர் தலை கொண்டு திருத்துண்டு பரவுவாம் என்று கூறுவார். இப்போ அந்த வேத நெறியிலே சைவத்துறை விளங்குவதற்காகத்தான் திருஞான சம்பந்த சுவாமிகள் அழுதார் என்று குறிப்பிடுகிறார். அந்த அழுகையின் மூலமாக, அந்த ஒரு செயலின் மூலமாக பூத பரம்பரையானது பொழிந்தது. பூத பரம்பரைனா ஏதோ பூதங்களுடைய, சிவகண பூதங்களுடைய பரம்பரை என்று நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. பூத என்கின்ற வடமொழி சொல்லுக்கு பூத என்கின்ற அர்த்தத்தை கொள்ளக்கூடாது. பஞ்சபூதங்கள் என்றோ இந்த பூதங்கள் பைசாக்கள் என்றோ அர்த்தம் கொள்ளக்கூடாது. பூத பரம்பரை என்பது இப்போ அந்த நான்கு வகையான பகாரங்களிலே முதற் பகாரமானது எட்டு சொல்லும் பொழுது பூத என்கின்றது புனித என்கின்ற பெயரிலே வரும். பூதம்

0: வாக்சம் என்பது யஜுர்வேதமாகும், பவித்திரமாகும். பூதம் என்பதற்கு பவித்திரம் என்று பொருள். பூதம் பவித்ரேனே வாஜ்யம் என்பது யஜுர்வேதத்தினுடைய பகுதி. இது மாதிரி பல இடங்களில் பூதம்ங்கிறதுக்கு பவித்திரம் அப்படின்னு வேதங்கள் நமக்கு அருளி செய்கின்றன. பவித்திரமானது, புனிதமானது. இந்த புனிதமான சைவ பரம்பரையானது மீண்டும் புத்துளி பெறுவதற்காக அந்த இடத்திலே திருஞான சம்பந்தமூர்த்தி சுவாமிகள் அழுதார் என்று அங்கே குறிக்கப்படுகிறது. பூத பரம்பரை பொழிய பொலிவைத தோன்றுவதற்காக இல்லை, ஏன்னா அது ஏற்கனவே இருக்கிறது. சைவத்துறை வேத காலம் மற்றும் அதற்கு முன்பும் முந்தே இருக்கிறது. அதனால் அது அந்த இடத்திலே பொலிவடைகிறது. பூத பரம்பரை பொழிய புனிதவாய் மலர்ந்தழுத என்று சொல்லப்படுகிறார். அத்தகைய அந்த நெறியின் கண் அமைந்த நூல்களிலே வேதமானது நமக்கும் மற்ற ஏனையோர் துறைக்கும் பொதுவாக இருப்பதனாலே தான் திருமூல தேவநாயனார் எவ்வாறு சொன்னார் என்றால், வேதம் பொது என்று சொன்னார், ஆகமம் வந்து சிறப்பு என்று சொன்னார். ஆக மற்ற ஏனையோரும் அவரை தொடர்ந்து பல சமய அறிஞர்களும் அதை வழிபொழிந்தார்கள். நிறைய இடங்களில் நமக்கு சமய சிந்தனைகளிலே, பாடல்களிலே, உரைநடைகளிலே இந்த செய்தியானது நமக்கு தொடர்ந்து கிடைக்கப்பெற்று வருகிறது. ஆகவே இந்த சிறப்பு பொது என்கின்ற விஷயத்தில் நாம் பார்க்கும் பொழுது சிறப்பானது ஆகமம் என்று சொல்லப்படும். இப்போ சிறப்பு பொது என்பதற்கான பொருள் என்ன, யாது எனில், முற்காலங்களிலே வேதமானது மூவர்ணத்தார்க்குடையதாக இருந்தது. நான்காவது வர்ணத்தார் வேதத்தை கற்பதில்லை, மூன்று வர்ணத்தாரும் கற்றார்கள். இது வந்து நமக்கு பல்வேறு வகையான செய்திகள் மூலமாகவும் நமக்கு தெரிய வரும். இப்போ வர்ணம் என்கின்ற விஷயம் நாம் முதல்லையே பார்த்தது போல எதிலிருந்து வருகிறது என்றால், அவர்களுடைய குணகர்ம விபாககாக என்று பகவத்கீதையிலும், வள்ளுவ பெருந்தகை செய்தொழில் வேற்றுமையான் என்கின்றதனாலும் அறியப்படுகிறது. ஆக இங்கே அவர்கள் அவ்வாறு அந்த வேதி வழியை பின்பற்றி வருங்கால் அனைவருக்கும் பொதுவான ஒரு நெறியாக எல்லா சமயத்திலும் அந்தந்த நூல்கள் எழுந்தன. அவ்வாறு எழுந்த நூல்களில் சைவத்திலே ஆகமங்கள் எழுந்தன. அப்படி எழுந்த ஆகமங்கள், சிவாகமங்கள் சித்தாந்தம் என்று போற்றப்பெறுகிறது. இந்த ஆகமத்தினுடைய சிறப்பை நாம் சொல்லுங்கால், இதுக்கு ஏன் சித்தாந்தம் என்று பெயர், இது எவ்வாறு இருக்கிறது, எண்ணில் ஆகமம் என்று இறைவர் கூறியது போல பல இடங்களிலே நிறைமலி வேதம், எண்ணிலி வேதம், வேதங்கள் வந்து நிறைய நூறாயிரம் என்றெல்லாம் கூறப்படுகிறது. சொல்லணும், ஆகமம் 28, உபாகமங்கள் 207 என்று இருக்கும் பொழுது ஏன் எண்ணிலி என்று சொல்ல வேண்டும் என்று சொல்லும் பொழுது, அவருடைய தொகையானது மிகவும் விரித்து அதிகமானது. அவை தனித்தனியாக பிரித்து அந்த அவைகளுக்குள்ளே 28 ஆகமங்களுக்குள்ளே உபாகமங்களுக்குள்ளே அடைவுகளாக அமைகிறது என்பதை ஒரு கருத்தாகும். மேலும் இந்த ஆகமங்களை தவிர மேலும் தாந்திரீகம், சாக்தம் முதலானவைகளிலே ஆகமங்கள், வைஷ்ணவத்திலே ஆகமங்கள் இருக்கின்றன என்பதனாலே தான் ஆகமங்கள் எண்ணிலியாக இருக்கின்றன. எல்லா ஆகமங்களையும் இறைவர் தான் அருளி செய்தார். அவர்கள் வெவ்வேறு வகையான, அதாவது நாயன்மார்கள் அருளி செய்ததாக திருமுறைகள் இருந்தாலும் அந்த திருமுறைகள் அனைத்தும் இறைவனுடைய வாக்கே ஆகும். அதனாலே தான் சம்பந்தரும் எனதுரை தனதுரை என்று குறிப்பினாலே நமக்கு அழகாக உணர்த்தி அமைகிறார். அதனால் இந்த இடத்திலே நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டியது, அந்த ஆகமங்களானவைகள் பல்வேறாக இருந்தன. அவற்றிலே சித்தாந்தம் என்று சொல்லக்கூடிய நமது சைவ உலகிலே, தமிழ் உலகிலே போற்றப்படுகின்ற சித்தாந்தம் என்கின்ற நெறியானதற்கு உட்பட்டதான ஆகமங்களே 28 ஆகும் என்பதை நாம் நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும். அனாதியே அமலன் ஆய அறிவன் நூல் ஆகமம்தான், அனாதியே அமலன் ஆய அறிவன் நூல் ஆகமம்தான், பினாதி மாறு இன்றி பேணல் தந்திரம் மந்திரங்கள் மனாதிகள் அடக்கி தெய்வம் வழிபடும் வாய்மையாகும், தனாதி ஈரில்லாதான் தன்மை உணர்த்துதல் உபதேசம்தான் என்று நெறியிலே நமக்கு முக்கியமானதாக கொள்ளப்பட வேண்டியவைகள் மூன்று நிலைகள் என்று சொல்லப்படுகிறது. இப்பொழுது இந்த ஆகமங்கள் நமது சித்தாந்த நோக்கிலே எவ்விடத்திலே இருக்கின்றன என்றால், சித்தாந்தத்திலே இறைவனை அறிவதற்கு உயிர் தன்னை உணர்வதற்கும் ஒரு உரைகலனாக இருப்பது, உரைகல்லாக இருப்பது எவை அப்படின்னு சொன்னால், அந்த சித்தாந்த சாத்திரத்தினுடைய செழுமையை, நேர்மையை, தனித்திறத்தை, உலகத்திற்கு இயம்புகின்ற பிரமாணங்கள் என்கின்ற அளவைகளாகும். அது 10 வகையானதாக சித்தாந்தத்திலே சொல்லப்படுகிறது. அந்த 10 வகையானவைகளிலே முதல் 3 மிகவும் சிறப்புடையது. அந்த 3 மற்ற வேதாந்தம் முதலான விஷயங்களிலும் கூடி குறைத்தோ அல்லது வேறு மாயாவாதம், லோகாயுதம் முதலான மதங்களிலும் பின்பற்றப்பட்டாலும் சைவ சமய சித்தாந்த நோக்கிலேதான் மிக உயர்ந்த, அற்புதமான, எந்தவித ஐயமும் அற தேரான் தெளிவும் தெளிந்தான் கண் ஐவுறவும் தீரா இடும்பை தரும் என்பார் வள்ளுவர். அப்படி ஐயத்தினாலே நமக்கு இடும்பை ஏற்படாமல் ஐயன் திரிபுற நமக்கு அற்புதமாக அருளுகின்றன என்பது உயர்ந்தோர் மாட்டு. ஆகவே இந்த இடத்திலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, அந்த காண்டலளவையாகிய பிரத்யக்ஷ பிரமாணம், கருதலவையாகிய உபமான பிரமாணம், அதேபோல உரையைகளாகிய ஆகம பிரமாணம், இப்படி 3 வகையான பிரமாணங்கள் உள்ளன. இந்த பிரமாண வரிசையிலே மிகவும் ஆப்த வாக்கியமாக, இறையருள் வாக்கியமாக, வேத வாக்காக நமக்கு இருப்பது இவ்வாகமங்களாம். இந்த ஆகமங்களே ஆகமங்களாகும், ஆகமங்களே தான் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆகவேதான் நாம் வேதத்திலும் கூட சிறப்பாக ஆகமத்தையே கைகொள்கிறோம். ஏனெனில் அது நமக்கு சிறப்பு நூல். வேதம் பொதுநூல், எல்லோருக்குமானது. ஆனால் தெருவானது அனைவருக்கும் பொதுவானது, வீடானது நாம் ஒருவருக்கே சொந்தமானது, நமக்கானது. அதுபோல நமக்கு வீடளிக்கும் இந்த சைவத்துறையானது நமக்கானது. அதன் அந்த வீடு என்பது ஆகமங்களாகும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த ஆகமத்தை நாம் புரிந்து கொள்ளும் பொழுதே இந்த ஆகமங்கள் தந்திரம், மந்திரம், அதற்கு பிறகு உபதேசம் என்கின்ற 3 நிலைகளை நமக்கு அருளை செய்கிறது. இந்த உரையினுடைய பிரமாணங்களாக இவை 3 தான் இருக்கின்றன. அந்த வகையிலே வேதத்திலே நாம் கண்ட 3 நிலைகளுடைய தொடர்ச்சியாகவே இவை காணப்படுகின்றன என்பதை இங்கே நாம் மனதிலே குறித்து கொள்ள வேண்டும். வேதத்தினுடைய கர்மகாண்டம், உபாசனா காண்டம், ஞான காண்டம் என்கின்ற 3 காண்டங்களுடைய ஒரு தொடர்ச்சியாகவே ஆகமங்களில் நமக்கு மந்திரம், தந்திரம், உரை என்கின்ற 3, அதாவது உபதேசம் என்கின்ற 3 வகையான நிலைகள் காணப்படுகின்றன. எப்படி என்றால், இவைகளிலே மந்திரம் என்பது உபாசனா காண்டத்தை கொண்டது, தந்திரம் கர்மகாண்டத்தை கொண்டது, அதன் பிறகு உபதேசமானது ஞானகாண்டத்தை கொண்டது. ஞான பெரியோரே உபதேசம் செய்வோர். ஆகவே ஞானகாண்டம் உபதேசத்தை செய்கிறது. உபாசனை செய்வதற்கு மந்திரம் தேவை, ஆகையினாலே அது மந்திரம். கர்மகாண்டமானது செய்கைகளை குறிப்பதனாலே நமக்கு எந்தெந்த காரியங்களை எவ்வாறெல்லாம் செய்ய வேண்டும் என்று அருளி செய்கின்ற ஆகமங்கள் தந்திரம். சிவாகமாக்கியம் இதம் தந்திரம் என்று ஆகமங்களிலே சிறப்பித்து கூறப்படுகிறது. ஆகமத்தினுடைய பல்வேறு பெயர்களிலே சிவாகமம், சித்தாந்தம் என்கின்ற பெயர்கள் பிரசித்தி பெற்றதாக இருக்கின்றன. இதைத் தவிர நிகமம் என்கின்ற வேதத்திற்கு சமமானதாக, அல்லது வேதமாகவே என்ன சமமானது ஆகமம் என்று சொன்னால், வேதத்திற்கு ஒப்பானது என்று சொன்னால், அது வேதம் உயர்ந்தது அதற்கு ஒப்பானது ஆகமம் என்ற பொருள் ஏற்படும். உதாரணமாக அனைத்து புனித நதிகளும் கங்கைக்கு ஒப்பானது என்று சொல்லுவார்கள். அப்படி சொன்னால் கங்கையானது மிக புனிதமானது, அதை போலவே மற்ற நதிகளும் புனிதமானது என்று பொருட்படும். அதுபோலவே மந்திரங்களை சொல்லும் பொழுது வேதங்கள் மொழியுதே என்பார் அருணகிரிநாதரும். வேத நான்கினும் மெய்ப்பொருளாவது மந்திரம் என்பார். அப்போ வேதத்தை விட சிறந்தது, வேதம் போன்றது, அவ வேதத்தையே அளவையாக கொண்டுதான் மந்திரங்கள் இருக்கின்றன. நதிகள் எல்லாம் கங்கை என்கின்ற புனிதத்தை அளவையாகவே கொண்டு விளங்குகின்றன என்பது இங்கு வெள்ளியீடு மலை போல் விளங்குகிறது. இதற்கு எந்த ஒரு பிரமாணம் எதுவும் தேவையில்லை. நேரடியான எல்லோராலும் பின்பற்றப்படுகின்ற வாய்மொழியாகவும் பிரத்யக்ஷ பிரமாணமாகவும் இவை காணப்படுகின்றன அல்லவா. ஆகவே அதுபோல உள்ள அந்த விஷயங்களிலே கர்மம், ஞானம், உபாசனை ஆகிய மூன்றை நமக்கு அருள்வது ஆகவங்களே. இதிலே கர்மகாண்டம் என்கின்ற பகுதி கர்மகாண்டமானது தமிழில், சம்ஸ்கிருதத்தில் கர்மகாண்டம்னு சொன்னோம்னா தமிழில் கர்மகாண்டம் என்று சொல்ல வேண்டும். கர்மா என்பது தான் சம்ஸ்கிருதத்தில் கர்மா என்கின்ற அந்த சொடருக்கான நேரடி தமிழ் பொருள் தான் கண்மம் என்பதாகும். ஆணவம், கண்மம், மாயை என்பதிலே கண்மம் என்பது கர்மாவை குறிக்கும். அது நல்வினை தீவினை நன்றாக தெரியும் நமக்கு. ஆகவே அந்த கர்மகாண்டம் என்பது வினையை குறித்து சொல்லுகின்றன. ஆகவே செயல்படுதலாகிய தொழிலின் கண் இருக்கக்கூடிய நமது நெறி, ஆகம நெறியினுடைய நான்கு பாதங்கள் இதன் மூலமாக நன்றாக நமக்கு புலப்படுகின்றன. அந்த நான்கு பாதங்கள் எவை அப்படின்னா உலகறிந்த உண்மை. இதில் ஆகமங்கள் எப்படி அந்த நான்கு பாதங்களை சொல்லுகின்றன அதுதான் நமக்கு முக்கியம். நமக்கு தான் எல்லாருக்கும் தெரியுமே, பல இடங்களில் நாம் பார்த்துருக்கோம். ஆக இந்த ஆகமங்கள் எப்படி சொல்கின்றன அப்படிங்கிறது தான் நமக்கு இங்கே ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம். இந்த ஆகமங்கள் எவ்வாறு இந்த விஷயங்களை நமக்கு கூறுகின்றன, ஆகமம் என்கின்ற ஒரு நூல் எவ்வாறு இருக்கிறது, அது ஏன் பல என சொல்லப்பட்டது, அது எத்தகைய நான்கு பிரிவுகளை உடையது, அது வேத வழியில் எவ்வாறு நிற்கிறது, வேதம் போலவே எவ்வாறு மூன்று காண்டங்களை உடையதாக இருக்கிறது என்பதை பற்றி ஒரு இந்த காண்டல், கருதல், உரை ஆகிய மூன்று அளவிகளிலே உரை என்கின்ற அளவையானது மூன்றாக இருக்கிறது. அது என்னென்னா மந்திரம், தந்திரம், தந்திரம், உபதேசம், இது மூணையும் கொண்டது தான் உரை. ஆக இந்த மூன்று பெயர்களும் மூன்று செயல்களும் இந்த ஆகமத்திலே முழுமையாக பொருந்து நமக்கு பொருந்தி நிற்கின்றன அல்லவா. இப்படிப்பட்ட இவ்வாகமங்களில் சிறப்பாக இவற்றை தவிர வேதத்தோடு கூடிய மற்ற ஆகமங்களை பற்றியும் நமது ஆகமங்கள் நமக்கு எடுத்து உரைக்கின்றன. அவ்வாகிய சிவாகம பெருந்தொகுப்பிலே சைவம், பாசுபதம், சோமம், லாகுளம் முதலாகிய நான்கு வகையான ஆகமங்கள் வகைகளை பூர்வ காரணாகமமானது அருளி செய்கிறது. சைவம், சைவாகமங்கள், பாசுபத ஆகமங்கள், பாசுபத சித்தாந்தம் அப்படின்னு சைவத்தில் பாசுபதம்னு ஒரு சைவம், பாசுபத சைவம், வீர சைவம் இப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா, அப்படி சித்தாந்த சைவம், இப்படி பல்வேறு வகையான சைவ நெறிகளில் சைவ ஆகமங்கள், பாசுபத ஆகமங்கள், சோம என்கின்ற நெறியை சார்ந்த ஆகமங்கள், லாகுளம் என்கின்ற லாகுலீசர் அப்படின்னு சொல்லுவாங்க, அவர் லகுலீசர் என்றும் சொல்லுவார்கள், அவருடைய வழியிலே வந்த ஆகமங்கள், இப்படியாக நமக்காக பூர்வ காரணாகமமானது இந்த காரணாகமம் என்கின்ற ஆகமத்தினுடைய பிரிவுகளாக இருக்கக்கூடிய பூர்வ காரணம், உத்தர காரணம் என்கின்ற இரண்டு ஆகமங்களிலே பூர்வ காரணம் என்கின்ற ஆகமமானது நமக்கு இதை அருளித்தருகிறது. அப்படிப்பட்ட அந்த சைவாகமங்கள் திரும்பவும் பாசுபதம், சோமம், லாகுலத்தை தவிர சைவ ஆகமங்களிலேயே மூன்று பிரிவுகள் தனித்தனியாக காணப்படுகின்றன. அந்த வகையானவை வாமம், தட்சிணம், சித்தாந்தம் எனப்படும். அந்த வாமம், தட்சிணம், சித்தாந்தம் என்பவைகளும் அதற்குள்ளே பிரிவுகளை கொண்டவையாகவே இருக்கின்றன. வாமாச்சாரம்னு சொல்லுவாங்க, அந்த வாமம் என்கின்ற இவர்கள் வந்து நம்ம தமிழகமெங்கும் ஒரு காலத்தில் அதிகமானவர்கள் இருந்தார்கள். அதாவது இந்த அஹிம்சாவாதத்தை முன்னெடுத்து அதன் மூலமாக கடவுள் மறுப்பு கொள்கையை கொண்டு வந்த வேத மறுப்பு சமயங்களாகியவை, உங்களுக்கு புரியும் அது என்னென்ன சமயங்கள்னு, வேதத்தை, நமது வேதங்களை மறுத்த, வேதம் மறுத்த இந்தியாவில் தோன்றிய சமயங்கள், புத்த சமணம் முதலிய அமன் சமயங்கள் எல்லாம் தனக்குள்ளே எதை கொண்டு அதை மக்களிடம் புகுத்தின அப்படின்னா, கொல்லாமைங்கிற ஒரு அஹிம்சாவாதத்தையே உணர்த்தி நமக்குள்ள அந்த விஷயம், அதனாலேயே அது மக்களிடம் ஓரளவுக்கு எடுபட்டது. என்ன, வேத காலத்தினுடைய யாகங்களிலே பலன் கருதி செய்யப்பட்ட பல யாகங்கள் ஊன்பலி முதலானவற்றை கொண்டதாக இருந்தன என்பனை 21 வேத வேள்விகளிலே சோமயஜம், ஹவிர் யஜ்யம், பாகயஜங்களிலே இருப்பதை நாம் பார்த்தோம். அதனுடைய விரிவுகளை பார்க்கலைனாலும் அது பெயர்களையும் அது என்ன எவ்வாறு இருக்கிறது, அது சங்க இலக்கியங்களில் எவ்வாறு இருக்கின்றது, சங்க இலக்கிய காலங்களில் பின்பற்றப்பட்டது, அரசர்கள் யார் யார் செய்தார்கள்ங்கிற குறிப்புகளை எல்லாம் பார்த்தோம். அப்படி ஏன்னா இதெல்லாம் நூல்கள் மூலமாக பல பேர் எழுதிட்டாங்க. நிறையா விஷயங்கள் இதெல்லாம் வெளியில் இருக்குது. நம்ம சைவ சமயத்தை நோக்கி சென்று நூல்களை தேடி படித்தோம்னு சொன்னால் நமக்கு எளிதாக கிடைக்கும். இப்போ தமிழ் மேல் அதிக பற்றுள்ள நமது சிவனடியா அடியார்கள் இறைவனை விட தமிழ் மேல் அதிகப்பற்றுள்ளவர்களாக நிறைய பேர் இருக்கிறத நாம் பார்க்குறோம். அப்படி அவர்களுக்கு தமிழ் வடிவமாகவே இறைவன் இருக்கிறார். இப்படி தான் கொள்ளணும் அவங்க. ஏதாவது எந்த ரூபமாக நாம் வழிபடுறோமோ அவர் கருதுவார் கருதும் வண்ணம்னு இன்றைக்கி கருவூர்த்தேவர் சொன்னதை பார்த்தோம் இல்லையா, எப்படியெல்லாம் கருதுகிறாங்களோ அப்படி வந்து அனுகிரகம் பண்ணுவார் அவர். அவர் தமிழையே தெய்வமாக பார்க்குறாங்க அவங்க. ஆகையினால அந்த தமிழ் மேல் கொண்ட அதீதமான பக்தியின் காரணமாக அவர்கள் என்ன செய்கிறார்கள் அப்படின்னு கேட்டால், இந்த விஷயத்தையெல்லாம் இப்போ சில பேர் அதே மாதிரி வேதாந்திகளும் இருக்கா, வேதத்தையே முழுசாக கொண்டு வேதமே கடவுள்னு சொல்கிறவா இருக்கா, அது அப்படியே இப்போ சொல்லிகிட்டு இருப்பாங்க. நாம் என்ன பண்ணோம், இந்த விஷயங்கள்லேருந்துலாம் வெளியில் வரணும். மொழி இந்த இதுலேருந்துலாம் வெளியில் வந்து அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஆந்திரவனை உணர தலைப்பட வேண்டும். இது மாதிரி தலைப்பட்டவர்கள் எல்லாம் இந்த தத்துவ நூல்கள்லாம் குப்பைகள்னு சொன்ன ஞானிகளையும் சித்தர்களையும் நம்முடைய தமிழுலகிலே நாம் கண்டிருக்கிறோம். குலம் கோத்திரம் முதலானவற்றையெல்லாம் சொன்ன வேதங்கள் முதலானவற்றினுடையவற்றையெல்லாம் பின்னால் வந்த பெரியோர்கள் சில தக்க சமயங்களிலே அவற்றை மறுத்திருக்கிறார்கள். எப்பொழுதும் மறுக்கவில்லை அவர்கள். நன்றாக நீங்கள் அவற்றினுடைய பாடல்களை எல்லாம் படித்து பார்க்க வேண்டும். குலமும் கோத்திரமும் கொண்டு என் செய்வீர்னு கேட்ட அப்பரடிகள் அவர்கள் வந்து எப்பொழுதும் அதை மறுக்கவில்லை. ஆனால் ஏன் மறுக்கவில்லை அப்படின்னு கேட்டால், சமூகத்திலே அவைகள் ஒரு அங்கம், அவ்வளவே. ஏற்புடையது ஏற்பில்லாததுங்கிறது அடுத்த விஷயம். மேலும் அவர் இந்த சமூக நிலையெல்லாம் கடந்தவராக இருந்தார். மன்னன் யாமாருக்கும் குடியல்லோம், மன்னனுக்கு கட்டுப்பட்டால் தான் சட்டத்திட்டங்கள்லாம், அவர் மன்னனுக்கே கட்டுப்படலை, நமனை அஞ்சோம் அப்படின்னார். அதனால் அவர் நிலையில் இருப்பவர்களுக்கு அதெல்லாம் வேண்டாம், அதற்கு உள்நிலையில் இருக்கிறவர்களுக்கு அதெல்லாம் தேவைப்பட்டே ஆகிறது, வேறு வழி இல்லை. ஏன்னு கேட்டால் அதுதான் சமூக நிலைமை, யதார்த்தம் அப்படிங்கிறத நான் உணர்ந்து கொள்ள வேண்டும். யதார்த்தத்திலே உயர்நிலையில் இருப்போர் தாழ்நிலையில் இருப்போரை துச்சமாக மதிக்காமல் உயர்வாக மதிக்க வேண்டும் என்பதே அனைத்து நெறிகளுடைய குறிப்பாகவும் அனைத்து மெய்யியல் நூல்களுடைய மரபாகவும் இருந்து வந்திருக்கிறது. அந்த மெய்யியல் நூல்களுடைய ஞானிகள் எல்லாம் அவர்களுடைய வரலாற்றிலே பார்க்கும் பொழுது பல இடங்களிலே இறைவனாலே அவற்றை உணர்த்தப்பட்டவர்களாகவே இருக்கிறார்கள். ஆகவே அந்த இடம் வரும்பொழுது நமக்கும் நிச்சயமாக உணர்த்தப்படும். அதுவரை நாம் இங்கே இருக்க வேண்டியது தான், நமக்கு வேறு வழி இல்லை இல்லையா. ஆனால் சிவன் சிவனடியார் என்கின்ற பொழுது நாம் இவற்றையெல்லாம் கடந்து விடுகிறோம். நமது திருவாரூர் பதியிலே சிவவேதியர் சேக்கிழாருடைய வாக்கில் வேதவேதியர் சிவவேதியர் என்று பிரித்து காட்டுவார். இந்த சிவவேதியர் ஆகிய சிவாச்சாரிய பெருமக்கள் நயனார் என்று சொல்லப்படுகிறார்கள். நயனார் அப்படின்னு பேர் அவங்களுக்கு, பட்டம். அந்த நயனார் அப்படிங்கிறத அவங்க எப்படி எழுதுவாங்கன்னா, நயினார்னு எழுதுவாங்க. நாயனார் இல்லை, இது வேறு. 63 நாயன்மார்கள், அது நாயன்மார் நாயனார் வேறு, இது நயனார் அப்படின்னு எழுதுவாங்க. இந்த நயனாருங்கிறது என்ன அர்த்தம்னா, நயினர் அப்படின்னு அர்த்தம், நயினர் அப்படின்னு அர்த்தம். இந்த இனங்களையெல்லாம் கடந்தவர்கள் இறை அன்பர்கள் அப்படிங்கிறது அதனுடைய பொருள். இனம் இல்லாதவர்கள் அப்படின்னு அர்த்தம். அப்படியாக இனமில்லாத இனத்தவர் அவர்கள், அவர்கள் தான் அங்கே வந்து வழி வழியாலாய் மனம் செய்குடி பிறந்த அடியவர்கள். இப்படி தில்லையில் சிற்றம்பலத்தில் 3000 பேர் இருக்காங்களோ அது மாதிரி திருவாரூரிலே அவர்கள் வந்து வழி வழியாலாய் மனம் செய்குடி பிறந்த பழவடியார்கள். அதுதான் பல்லாண்டில் சொல்கிறாரு. ஆக அத்தகைய அடியவர்கள் போலத்தான் இன்றும் சிவாச்சாரியர்கள் இருக்கிறார்கள், இருக்க முற்படுகிறார்கள். ஆகவே இது ஒரு புறம் இருக்கட்டும் இந்த விஷயங்கள். மேலும் ஆச்சாரம் முதலானவைகள் நாம் கடைபிடிக்கத்தக்கவே. எவற்றை நாம் ஆசிரிக்கிறோமோ, எவற்றை நாம் கடைபிடிக்கிறோமோ, எதை நம்முடைய ஒழுக்கமாக கொள்கிறோமோ, அதற்கு பெயர்தான் ஆச்சாரம் என்பது. ஆகவே அந்த ஆச்சாரத்திலே முக்கியமாக இருப்பது தூய்மை. அந்த தூய்மை முதற்கண் உடற் தூய்மை, அடுத்தது மனத்துக்கண் மாசிலநாதன், அடுத்தது மனத்தினுடைய தூய்மை. ஆக இந்த தூய்மையானது என்பது ரொம்ப முக்கியமானது. இந்த உடல் தூய்மையானது சாதாரண ஆச்சார நெறிகளாலே கடைபிடிக்கப்படுகிறது. உதாரணமாக புலி வேடப்பொழிவு தோற்றம், அப்புறம் அவர்களுடைய அனுஷ்டானங்கள், சந்தியாவந்தனங்கள், முதலானவற்றையெல்லாம் கடைபிடிக்கின்ற முறைமை, அவர்கள் கடைபிடித்து ஒழுகின்ற ஒழுக்க சீலங்கள், இவைகளையெல்லாம் கொண்டு அவருடைய இது இருக்கு. அதன் அவர்கள் அருந்துகின்ற உணவு, அவர்களுடைய கடைபிடிக்கும் நெறி, அவருடைய குணம், அவர் கற்கின்ற நூல்கள், உபாசிக்கின்ற தெய்வங்கள், இவற்றின் மூலமாக அவருடைய மனத்துக்கண் மாசீலனாக அவர்கள் ஆகிறார்கள். ஆகவே இதில் ரெண்டு நாளும் தூய்மை அடைந்தவராக இருப்பவர் தான் நயினர். அதுக்கப்புறம் தான் அந்த ஸ்டேஜுக்கு நம்ம போகலாம். அது வரைக்கும் நாம் நயினர் கிடையாது அப்படிங்கிறதான் இதனுடைய கருத்தாக இருக்கிறது. அந்த வகையில் இங்கே எதற்காக சொல்ல வந்தேன் என்றால், சிவாகம பெருந்தொகுப்பிலே இருக்கக்கூடிய பூர்வ காரணாகமம் நமக்கு உணர்த்தி அருகின்ற ஆகமங்கள் சைவம், பாசுபதம், சோமம், லாகுலம் என்கின்ற நான்கு வகைகளிலே சைவம் மூன்று வகையாக இருக்கிறது. வாமம், தட்சிணம், சித்தாந்தம் எனப்படும். வாமம் என்பது காபாலிகம், காலாமுகம், சித்தாந்தம் என்று தனியாக இன்னொரு சித்தாந்தத்தோடு கூடியதாக பிரிகிறது. இதிலே தான் இந்த காபாலிகர்கள், காலாமுகர்கள் எல்லாம் நம்ம அந்த வேதமறுப்பு சமயங்கள் ஓங்கி இருந்த காலத்திலே நமது பாரத தேசமெங்கும் பறந்து விருந்திருந்தார்கள். இந்த சிறுத்தொண்டர் வரலாற்று முதலானவற்றிலும், மேலும் கலிக்காமர் வரலாறு, ஆனந்த தாண்டவபுரம் அப்படிங்கிற ஊரில் நடந்த வரலாறு, திருமணத்தின் பொழுது இவருடைய அந்த திருமண மணமகளுடைய முடியை சிரைத்து அவங்களுக்கு பூணலை வந்து அவர் ரோமத்தினால போட்டுப்பாங்க, ஜடா முடியை திருச்சி அதில் பூணல் போட்டுப்பாங்க. நீண்ட கூந்தல் அந்த மணமகளுக்கு இருந்தது. அதை அந்த சிவனடியார் யாசிக்கிறார், அதை உடனே இது பண்ணி கொடுக்குறார். ஏன்னா சிவனடியாருக்கு இல்லாத வேற யாருக்கு அப்படின்னு, அது கல்யாணத்தன்னைக்கு முடை மறித்தல்ங்கிறது வந்து இந்த இதில் வந்து ஒரு அமங்கலமான விஷயமாக பார்க்கப்படுகின்ற காலத்திலே அந்த விஷயத்தை அவருடைய தகப்பனாரும் அங்கே செய்கிறார்கள், சிவனருள் பெறுகிறார்கள்னு நாம் பார்க்குறோம். அப்படி காலாமுகர் சிறு தொண்டருடைய வரலாறு நமக்கு தெரியும், பிள்ளைக்கறி அமுது சமைத்தது, திருச்செங்கட்டாங்குடி. இப்படி இந்த அவங்க காலாமுகர்கள், காபாலிகர்கள்லாம் இருந்தார்கள்ங்கிறதுக்காக சொல்ல வரேன். இப்போ அவர்களெல்லாம் வடதேசத்திலே காசி முதலான க்ஷேத்திரங்களிலும் இமாலயத்தினுடைய பகுதிகளிலையும் இருப்பதை நாம் பார்க்குறோம். அப்படி உள்ள அவர்கள் இந்த ஆகமங்களிலே வாமம் என்கின்ற பகுதியை ஆசிரிப்பவர்கள். அவற்றை நாம் பெரும்பாலும் ஏற்றுக்கொள்வதில்லை. வாமம் என்பதை நம்முடைய ஆகமங்களாக ஒற்றுக்கொள்ளக்கூடாது என்று பல உரைநடைகளிலும் நம்முடைய ஆப்த வாக்கியங்களிலும் நாம் பார்க்க காண்கிறோம், கேட்டிருக்கிறோம். அதே போல தட்சிணம் என்பது, இந்த தட்சிணம் என்பது மாலினிய விஜயம் முதல் சொச்சந்த பைரவம் ஈராக 105 ஆகமங்கள், 150 ஆகமங்களை உடையதாக இருக்கிறது. இந்த வாமத்துக்கு வந்து மூன்று ஆகமங்கள் தான், காபாலிகம், காலாமுகம், சித்தாந்தம்னு மூணு ஆகமம் தான் இருக்கு. ஆனால் தட்சிணம்ங்கிற இதுக்கு வந்து மாலினி விஜயம் முதல் சொச்சந்த பைரவம் வரை 180 ஆகமங்கள் இருக்கின்றன. அதே மாதிரி சித்தாந்தம்ங்கிற சைவ சித்தாந்தத்தை அடிப்படையாக கொண்ட நமது சித்தாந்த சைவத்திற்கு, தட்சிண தேசத்திலே தோன்று இந்த சைவ சித்தாந்த மரபுக்கு 28 ஆகமங்கள். இதை கூறுவது சுப்ரபேதாகமம் ஆகும். இந்த செய்தி சுப்ரபேதாகமத்திலே காணப்படுகிறது. பாசுபதம் என்கின்ற அந்த சைவ மதம் 64 ஆகமங்களை கொண்டதாக காஷ்மீரத்திலே தோன்றியது. அதில் பெரிய அறிஞர்கள்லாம் இருந்தார்கள். அவர்கள் வந்து சிவா நம்ம செந்திநாதையர் அவர்கள் எழுதிய சிவாத்வைத மாபாஷ்யம், இல்லை சிவஞான மாபாடியம் வேற, சிவாத்வைத மாபாடியம் வேற, சிவாத்வைத மாபாடியம் அப்படிங்கிற அந்த சிவாத்வைத மாபாஷ்யத்தை அந்த இதை சேர்ந்தது, அந்த பாசுபத மதத்தை சேர்ந்தது.
1: ஓம் நம சிவாய. யூஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
2: திருச்சிற்றம்பலம் shaivam.org-இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி
3: மெய்கண்ட தேவநாயனார் அருளி செய்த சிவஞான போதம் வழங்கி இருப்பவர் சிவசௌரிதாசன் ஐயா அவர்கள்.
4: எடுத்துக்காட்டு வெண்பா, நான்காவது வெண்பா இந்த சூத்திரத்திற்குரியது. இறைவன் எவ்வளவு செயல்களை செய்தாலும் அதனால் பாதிக்கப்படாதவன், அதனாலே எந்த விதமான மாற்றமும் அடையாதவன். அதற்கு ரெண்டு உதாரணங்களை சொல்றார். உதாரணம் சொன்னா நமக்கு புரியும். அதனால உலகியலிலே நமக்கு தெரிந்த சில உதாரணங்களை சொல்லி அதன் மூலமாக எப்படி இறைவன் இவைகளினால் எல்லாம் அவன் தாக்காது இருக்கிறான், அவைகள் பற்றாது இருக்கிறான் அப்படிங்கறத சொல்ற. நோக்காது நோக்கி நொடித்தன்றே காலத்தின் தாக்காது நின்று உளத்தின் கண்டு இறைவன் ஆக்காதே கண்ட நன உணர்வில் கண்ட கனவு உணர கண்டவனில் இற்று இன்று ஆம் கட்டு இறைவன் அப்படிங்கறத முதல்ல எடுத்துக்கணும். காலத்தின் தாக்காது நின்று, காலம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அந்த காலத்தை நாம் கணக்கிடுகிறோம். நொடி, வினாடி, அப்புறம் நிமிஷம், மணி, மணி அப்புறம் பகல், இரவு, நாள், வாரம், அப்புறம் 15 நாட்கள் பட்சம், அப்புறம் மாதம், வருடம், அப்புறம் 60 வருடத்தை ஒரு கணக்கீடு, இப்படி எல்லாம் நம்ம கொண்டுகிட்டு போறோம். இவைகளெல்லாம் கால தத்துவத்தை நம்முடைய வசதிக்காக பகுத்திருப்பது. ஆனா கால தத்துவத்தில் இந்த கணக்கெல்லாம் இருக்கா அப்படின்னா அதெல்லாம் கிடையாது. நம்ம இப்ப 2000 வருஷம் தானே கணக்கு வச்சிருக்கிறோம், அதுக்கு முடி காலம் இல்லாம போயிட்டா? இல்ல. அப்போ கால தத்துவத்தை நம்முடைய ஒரு வசதிக்காக அதை பிரித்து வைத்திருக்கிறோம். ஆனால் காலம் இதற்கு கட்டுப்படாதது. இப்படி எல்லாம் பிரித்ததுனால காலம் ஏதாவது விகாரம் அடையுமா, துன்பம் அடையுமா, மாற்றம் அடையுமா அப்படின்னா அடையாது. இறைவன் முதலாகிய சிவபெருமான் காலம் என்னும் தத்துவம், இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்பன நாள், மணி, வினாடி முதலியாக வேறுபட்டு தோன்றினாலும் விகாரமின்றி காலம் எப்படி நிற்கிறதோ அதுபோல இறைவன் தன் நிலையிலிருந்து சிறிதும் வேறுபடாமல் நிற்பான். அவன் வேறுபடாமல் நிற்பான்னா என்ன செஞ்சு வேறுபடாமல் நிற்பான்? சும்மா இருந்துகிட்டே வேறுபடாமல் இருப்பானா? அப்படி இருந்தா கூட, சும்மா உட்கார்ந்து இருந்தா கூட கோடை காலமா இருந்தா வேர்க்கும், விகாரம் வந்துடும் நமக்கு, நமக்கு வருமா இல்லையா? குளிர்காலமா இருந்தா குளிரும், உடனே நம்ம ஒரு போர்வை எடுத்து விகாரம் அடைஞ்சிருவோம், போத்திக்கணும். இப்படி மாற்றங்கள்லாம் நமக்கு உண்டாகும். ஆனால் இறைவன் எதனாலும் தாக்கப்படாதவன், பாதிக்கப்படாதவன். ஒரு அந்த காலத்துல ஊசி வெடின்னு ஒண்ணு இருக்கும், இந்த கேப்பு வெடிப்பாங்க பாத்தீங்களா, அது யார் வெடிப்பா? சின்ன குழந்தைகள் வெடிக்கும், ஒரு 5 வயசு குழந்தைகள் வெடிக்கும். ஒரு பெரிய பயில்வான் இருக்கான், கேப்பு வெடிச்சுன்னா கேப்பு வெடிச்சு அப்படின்னு பயப்படுவான். எங்கேயாவது அது வெடிக்கிற சத்தம் கூட அவன் பெருசு பொருட்படுத்த மாட்டான். இது ஒரு சின்ன உதாரணம். அது மாதிரி சிவபெருமான் தண்ணில் தான் உட்கார்ந்து இருப்பாரு, பிரபஞ்சனுடைய ஒரு பகுதி, ஒரு பால்வெளி மண்டலம் உடஞ்சு இருக்கல உழுவுது. அதனால அவரு நமக்கு வீட்டினுடைய ஒரு குடிசையினுடைய ஒரு பகுதி ஒரு ஓடு கீழே தெரிஞ்சு போச்சுன்னா அவ்வளவுதான், நமக்கு பெரிய பாதிப்பு உண்டாயிடும். இதை ரிப்பேர் செய்யறது, யாரை போய் கூப்பிடுறது, எப்படி இதை சரி பண்றது, இதுக்கு எவ்வளவு செலவாகும், நம்மள்ட்ட அந்த அளவுக்கு வசதி இல்லையே அப்படின்னா நம்ம விகாரம் அடைஞ்சிருவோம். இதுதான் விகாரம் என்பது. அதனால கலக்கம் அடைதல். ஆனா சாமி இந்த பிரபஞ்சத்துல எங்க புட்டுக்கிட்டு போனாலும் சரி, ஏனென்றால் இந்த பிரபஞ்சமானது அவனுடைய கூற்றினுடைய ஒரு பகுதியில தான் இருக்கு. மாயை என்பது அவன் வியாபக பொருள், இதெல்லாம் வியாபியமாக அதுக்குள்ளதான் உட்கார்ந்து இருக்கு. அதுவும் அவனுடைய வியாபகத்துக்கு இதெல்லாம் எட்டவே எட்டாது, ரொம்ப சின்னது. அதனால அதுல ஒரு மாறுதல் ஏற்பட்டுச்சுன்னா, ஒரு பிளாஸ்டிக் போய் பல தடவை வாங்கிட்டு வரோம் கடத்துல இருந்து, ஒரு பிளாஸ்டிக் போய் பறந்து போயிடுது, நம்ம என்ன கவலையாப்பட போறோம் அதை பத்தி? அது போனா 1000 திட்டு வாங்க போறோம், கவலைப்பட மாட்டோம். ஆகவே அவன் என்ன காரியங்கள் உலகத்துல நிகழ்ந்தாலும் அதனால் எதையும் பாதிக்கப்படாமல் நின்று அவன் அவனுக்குரிய செயல்கள், இந்த உயிருக்கு என்ன செய்யணுமோ அவனுடைய கருணையினால், கருணைமா கடலாக இருக்கின்ற சிவபெருமான் அதை செய்து கொண்டே இருப்பான். உயிர்கள் நன்றி இல்லாம அவனை பத்தி நினைக்காம அவனையே திட்டுனா, அவன் திருவுருவை போட்டு உடைச்சா கூட அவனுக்கும் மூஞ்சி கூட காத்த கொடுத்துருவான், அவனுக்கும் சாப்பாடை போட்டுருவான், அவனுக்கும் தங்க நிலத்தை கொடுத்து விடுவான், அவனுக்கும் சாதி எல்லாத்துக்கும் தந்துடும், காத்தெல்லாம் நிலத்தையும் கொடுத்துருவான். அருளை நெருங்குவதற்கு தான் அவன் இறைவன் வகுத்த வழிபடி நடக்கணும். ஆனா அடிப்படையான தேவைகளை அவன் நாட்டிகளுக்கு கூட அவன் தான் தந்துட்டு இருக்கான். கடவுள் மறுப்பு கொள்கையாளன் கூட சாமியுடைய அருளால தான் அவன் ஜீவிச்சுட்டு இருக்கான் அந்த உலகத்துல. ஆகவே அவன் எதனாலும் தலனப்படாது. இதெல்லாம் நம்ம சாதாரண திருக்கோயிலுக்கு செல்கிறோம், கோயில்ல சாமியை பார்த்த உடனே நமக்கு ஒரு உணர்வு தோன்றும், அந்த சாமி எப்படிப்பட்டவர், அவருடைய மகிமை என்ன, அவருடைய சிறப்பின விபூதி மகிமைகள் என்று சொல்வார். அப்படி அவனுடைய மகிமைகளை நினைக்க நினைக்கதான் நாமும் அந்த மகிமைகள் சுரூபமாக மாறி அமையும். அதனால அவனுடைய மகிமைகளை நாம் சிந்திக்கணும். அது சிந்திப்பதற்குரிய வாய்ப்பு தான் அந்த நம்முடைய சாத்திரங்கள் நமக்கு தருகின்றன. அப்ப கடவுள் எதனாலும் பாதிக்கப்படாத பேராற்றல் படைத்தவன், பேரறிவும் பேராற்றலும் அனுக்கிரகமும் படைத்தவன். பேரறிவும் பேராற்றலும் இருந்து ஒரே திவானா இருந்து எல்லாருக்கும் தொந்தரவு கொடுத்துருந்தான். அனுக்கிரகமும் அவன்கிட்ட அதான் சேர்த்துக்கணும். அதை அனுக்கிரகமும் நான் பல தடவை சொல்லியிருக்கோம், அறிவினா ஆவதுண்டோ பெரிதின் நோய் தன்னோய் போல் போற்றா கடவுள். அறிவு ஜாய் அதிகமா இருக்குன்னா ஒருத்தர் பள்ளியுடமே போய் படிக்கல, ஆனால் அவன் எல்லோருக்கும் உதவியாக இருக்கிறான். அவன் தான் அறிஞன், அவனுக்கு தான் அறிஞன் நம்ம பேர் கொடுக்கணும். தன்னால் இயன்ற எல்லாவற்றையும் மற்றவர்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறான், ஆனா படிக்கல, எழுத்து ஒண்ணு கூட தெரியும், ஆங்கிற எழுத்தை பார்த்தா படிக்க தெரியாது. அவன் எல்லோருக்கும் உதவியாக ஒரு மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்றால், சுயநலம் இல்லாமல் ஒருவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான், அவன்தான் பேரறிஞன், அவன் தான் அறிவாளி. அறிவினான் ஆவதுண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றாக்கடை. அடுத்தவர் வர்ற துன்பத்தை தன் துன்பமாக உணர வேண்டும். மருந்துல கலப்பட பண்ற மாதிரி உணர்ந்தான்னாங்க, மருந்துல கலப்படம் நடக்குமா? இன்னும் எவ்வளவோ நடக்கும். மணற்கொள்ள நடக்குமா? நடக்காது. இல்லக்கறி ஊழல் நடக்குமா? நடக்காது. எதுவுமே நடக்காது. இறுதின் நோய் எத்தனை உயிர்கள் தாம் செய்கின்ற ஒரு காரியம் எத்தனை உயிர்களுக்கு துன்பம் தருகிற நினைச்சு பார்க்கணும்ல. அறிவு அதிகமாக அதிகமாக தப்பு செய்யறதும் அதிகமாயிடும். ஆனால் அறிவுக்கு இலக்கணம் அது அல்ல. அறிவுக்கு இலக்கணம் அருள், அப்படி கடவுள் வந்து பேராற்றலோடும் பேரறிவோடும் இருக்கிறதுனால பேராற்றலையும் பேரறிவையும் அவன் மற்றவருடைய நன்மைக்காகவே அவன் தகுந்துகிறான். அவன் என்ன செய்யறான், ஆக்காதே கண்டு படைக்காமல் படைக்கிறான், படைக்காமல் படைக்கிறான், நோக்காது நோக்கி காப்பாற்றாமல் காப்பாற்றுகிறான், நொடியாமல் நொடித்து நொடித்துன்னு இருக்க நொடியாதுன்னு அதை சேர்த்துக்கணும், அழிக்காமலே அழித்து நிற்றலால் அத்தொழிலை செய்தும் கட்டுகின்றான். அவன் ஒருவிதமான கட்டுப்பாடும் இல்லாதவன், சுதந்திரம் பொருந்தியவன், முதல்வன் சிவபெருமான் என்றும் விகாரம் அடையாதவன், அவன் நிர்விகாரி, எதனாலும் அவன் விகாரம் அடைய மாட்டான். களைப்போ தலிப்போ இதெல்லாம் அடையறதெல்லாம் விகாரம்னு பேர், அந்த விகாரம்லாம் அவனுக்கு கிடையாது. இறைவன் இத்தன்மைக்கு இந்த இப்படி இருப்பதற்கு ரெண்டு உதாரணங்களை சொல்லி இதை புரிய வைக்கிறார் ஆசிரியர். உள்ளத்தின் உள்ளத்தின் ஒரு அறிஞர் இருக்கிறார், அவர் நிறைய விஷயங்களை மனப்பாடம் பண்ணியிருக்கிறார். அப்படி மனப்பாடம் பண்ணி மனப்பாடம் அந்த மனநல சக்தியிலே ஆற்றலுடையவராக இருக்கா பெரிய விரிவுரைகளெல்லாம் செய்கிறார். அவர் வந்து ஒரு நாள் சொற்பொழிவு செய்கிறார், தன்னுடைய கருத்துக்களை எல்லாம் சொல்லி முடிச்சோன்னு ஐயோ என்று எல்லாம் போயிட்டு அப்படின்னு கவலை வரக்காது. ஒருவேளை மகிழ்ச்சி அடைஞ்சாலும் அடையலாம், நல்லா சொல்லிட்டு அந்த விஷயத்த எடுத்து சொல்றது சிறப்பா சொல்லியிருக்காங்க. ஆகவே தன்னுடைய கற்ற நூலில் கற்றிருக்கின்ற அந்த செய்திகளை எல்லாம் எடுத்து சொல்வதனாலே ஒருவன் எந்த விவகாரமும் அடைவதில்லை. அவன் மனன சக்தி அவன்கிட்ட அந்த மூளையிலே பதிவுகள் இருந்தன, அதை எடுத்து அவன் சொன்னானே தவிர அதனால அவன் எந்த விகாரமும் அடைவதில்லை. அதுபோல இறைவன் தன்னுடைய பேராற்றலின் காரணமாக செய்யக்கூடிய செயல்களினால் எந்த விதமான பாதிப்பும் அவன் அடைவதில்லை. இன்னொரு உதாரணம், கண்ட நனவு உணர்வில் கண்ட கனவு உணர கண்டவனின். இன்னைக்கு ராத்திரி ஒரு கனவு கண்டிருக்கோம் நம்ம, அந்த கனவுல புலி வந்து துரத்து, வேகமாக துரத்திட்டு வரும் பொழுது நடுவில் ஒரு தூரத்துல வந்து ஒரு கார் வருது, அதுல ஏறி நம்ம தப்பிச்சு வந்துடுறோம். அந்த புலி துரத்தும் பொழுது எப்படி அடிச்சிருக்கும் மனசு, படக்கு படக்குன்னு அடிச்சிருக்கும், கார் வந்து சந்தோஷப்பட்டு இருக்கும். இதெல்லாம் முடிஞ்சு போய் மறுநாள் கனவு ஒரு 6 மாசம் ஆச்சு, நம்மகிட்ட அந்த கனவு சொல்றாரு. அந்த கனவு சொல்லும் பொழுது அவருக்கு ஏதாவது பயமோ அல்லது மகிழ்ச்சி ஒண்ணு ஒரு சம்பவம் மாதிரி நமக்கு சொல்லுவார். அப்ப கனவை நனவிலே சொல்லும் பொழுது எந்த விதமான பாதிப்பையும் ஒருவன் அடைவதில்லை. கற்ற நூலிலே சொன்ன கருத்துக்களை வெளியே சொல்லும் பொழுதும் கனவிலே கண்ட காட்சியை பற்றி மற்றவர்களிடம் விவரிக்கும் பொழுதும் அவன் எந்த விதமான மாற்றத்தையும் ஒரு மனிதன் அடைவதில்லை போல, இறைவனும் இவ்வளவு காரியங்களையும் இந்த பிரபஞ்சத்தை தோற்றுவித்தும் நிலைநிறுத்தியும் ஒடுக்கியும் பொருளை உயிர்களுக்காக மறைத்தல் தொழிலை செய்தும் அருளல் தொழிலை செய்தும் இத்தனை காரியங்களை செய்தும் அவன் எதனாலும் பாதிக்கப்படாமல் அவன் தன்னில் தானாகவே இருந்து கொண்டிருப்பான். சங்கல்ப மாத்திரையினால் அந்த பாருங்க, ஆக்காதே ஆக்கின்னு போடாம ஆக்காதே கண்டு அப்படின்னு சொல்றாங்க. அவன் சங்கல்ப மாத்திரையிலே செய்கிறான் என்பதை குறிப்பால் நமக்கு உணர்த்துகிறார்கள் ஆசிரியர். தோற்றுவித்து அழித்து பின்னும் துடைத்தருள் தொழில்கள் மூன்றும் போற்றவே உடைதன் புகுந்தது விகாரம் என்னில். இந்த பஞ்ச கிருத்தியங்களை சொல்லும் செய்யும் பொழுது சுவாமிக்கு விகாரம் வருகிறது அப்படின்னு சொல்றது மிக மிக தவறு அப்படின்னு சித்தியார் சொல்லுகிறது. ஒரு உதாரணம், ஒரு பாட்டு, அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றாரு, அவர் ஒரு உதாரணம் சொல்றாரு. இப்போ கற்றநூல் கல்வியும் கனவையும் பற்றி சொன்னது போல அவர் ஒரு விஷயம் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, சூரியன் தோன்றுகிறது, சூரியன் காலையிலே புறப்பட்டு வந்த உடனே சூரியகாந்த கல் ஒரு கீழே கல்லு கிடக்கு, சூரிய ஒளியிலிருந்து நெருப்பை உண்டாக்குகின்ற கல் சூரியகாந்த கல். அந்த சூரியகாந்த கல்லுக்கு பக்கத்திலே நிறைய தாள் அல்லது செத்தைகள் எல்லாம் கிடக்கு. உடனே என்ன பண்ணும், சூரியகாந்த கல் அந்த சூரியனிலிருந்து ஒளியை வாங்கி சூரியகாந்த கல் அந்த பக்கத்தில் இருக்கிற செத்தை மேல எல்லாம் தெளித்து அதை எரிய வச்சிடும், எரிய வைக்கும். அப்புறம் அதே சூரிய ஒளி ஒரு தடாகத்தின் பக்கம் வீசுகிறது, ஒளிர்கிறது, அங்க இருக்கின்ற தாமரை மலரை மலர வைக்கும் இல்லையா. சூரியன் அங்கிருந்து புறப்பட்டு வந்து மலரு அப்படின்லாம் சொல்ல மாட்டார், சூரிய ஒளியிலே மலர்ந்துடும். இன்னொரு இடத்துல தண்ணீர் இருக்கிறது தடாகத்திலேயே, தண்ணீர் அதுல இருக்கிற தண்ணீரை வந்து சூரியனுடைய ஒளி ஆவியாக்கி மேலே கொண்டு வரும், அழிக்கும். சூரியனுடைய ஒளி கல்லிலிருந்து கனலை உற்பத்தி செய்யும், மலரை மலர்வித்து வாழ்விக்கும், அதுக்கு பிறகு தண்ணீரை வற்ற செய்து மறைக்கும். இந்த மூன்று காரியங்களையும் சூரியனுடைய ஒளி செய்கிறது. அதனால் சூரியன் ஏதாவது பாதிக்கப்படுகிறதா இல்லையா, அதனுடைய ஒளிதானே செய்கிறது. அதுபோல இறைவனுடைய சங்கல்ப மாத்திரத்தில் பராசக்தியான ஒளி இவ்வளவு காரியங்களையும் செய்து கொண்டிருக்கிறாள், அவன் எதனாலும் பாதிக்கப்படாமல் தன்னில் தானாக இருக்கிறான். இதோட என்ன அற்புதமா சொல்ல முடியும், சாமி விகாரம் இல்லாதவன் நம்ம போல அப்படின்னு. தோற்றுவித்து அழித்து பின்னும் துடைத்தருள் தொழில்கள் மூன்றும் போற்றவே உடையன் புகுந்தது விகாரம் என்னில். சாற்றிய கதிரோன் நிற்க தாமரை அலரும், காந்தம் காற்றிடும், கனலை நீரும் கரந்திடும் காசினிக்கே. இறைவன் சங்கற்ப மாத்திரையிலேயே இதைய செய்கிறான். ரொம்ப அற்புதமா திருஞான சம்பந்த சுவாமிகள் நம்முடைய பக்கத்துல இருக்கிற நம்ம தஞ்சை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சிவபுரம் என்ற அந்த அந்த பதிகம் ரொம்ப எல்லாரும் படிச்சு பார்க்கணும். அப்படியே இந்த நினைவினாலே, நினைவு மாத்திரத்தினாலே இந்த உலகத்தை இறைவன் படைக்கிறான். நினைவு மாத்திரத்தினாலே அயனை அதிர்ட்டி நின்று இந்த உலகத்தை படைக்கிறான் அப்படின்னு ஒரு பாடலை சொல்கிறார். முதல் பாடலை தான் அந்த பதிகத்தில் இருக்கக்கூடிய முதல் பாடல். இரண்டாவது பாடலிலே அரியை அதிர்ட்டி நின்று நினைத்த மாத்திரத்திலேயே உலகத்தை அவன் காப்பாற்றுகிறான். ருத்ரனை அதிர்ட்டி நின்று நினைத்து நினைவினாலேயே இந்த உலகத்தை ஒடுக்கிறான். அந்த அந்த பதிகம் முழுதும் ரொம்ப அற்புதமான ஒரு பதிகம். அதுல இருக்கிறத நீங்க படிச்சு பாருங்க. அந்த யாரை நோக்கி செல்வத்திற்காக நாம் பிரார்த்தனை செய்கிறோம் அந்த மகாலட்சுமி உங்களுக்கு சேவை செய்வாள், சிவபுரத்தில் உள்ள சிவபெருமானை வணங்கினாள். புவம் வழி கணல் புனல் புவிகலை வரைமறை உரைமறை திரிகுணம் அமர்நெறி திவம் மலி தரு சுரர் முதலியர் திகழரும் உயிர் அவை அவை தம பவமலி தொழிலது பவமதி தொழிலது நினைவோடு. இந்த வினைக்கு ஈடாக அருளப்பெறுகின்ற இந்த பிரபஞ்சத்தை அவன் என்ன பண்றானா படைக்கிறானா, எப்படி படைக்கிறான், நினைவோடு. பவமலி தொழிலது நினைவோடு, பவம்னா பிறவி, பிறவிக்கு ஏதுவான வினைக்கு ஈடாக இந்த பிரபஞ்சத்தை அவன் தோற்றுவிக்கிறான். அதை எப்படி தோற்றுகிறான், நினைவோடு, தன்னுடைய சங்கல்பத்தினாலே தோற்றுவி. பதுமணன் மலரது மருவிய, பதுமணன் மலரது மரு, பதுமம் என்றால் தாமரை மலர், தாமரை மலரிலே வீற்றிருக்கின்ற அந்த பிரம்மா வடிவத்தில் அவன்தான் இந்த நினை அந்த தொழிலை அவன் படைத்த தொழிலை செய்கிறான். அப்ப பிரம்மாவை அதிர்ட்டித்து நின்று அவனை படைக்கிறான். பவமலி தொழிலது நினைவோடு பதுமணன் மலரது மருவிய சிவனது சிவபுரம் நினைபவர் செழு நிலநினில் நிலை பெறுவரே. இந்த உலகத்துல நீண்ட நாள் வாழ்க்கை நடத்தணும்னா சிவபெருமானை, அது சிவபுரத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானை நினைக்க வேண்டும். அவன் என்ன செய்யறான்னா பிரம்மாவை அதிர்ட்டி நின்று, மலரவனை அதிர்ட்டி நின்று தன்னுடைய சங்கல்ப மாத்திரத்தினாலே இந்த உலகத்தை அவன் படைக்கிறான். இரண்டாவது பாடல்ல அதையே சொல்கிறார். விளக்கம் சொல்லலாம், நேரம் ஆயிடும், அதுக்காக உங்களுக்கு அந்த குறிப்பு மட்டும் சொல்றேன். நினைவு அப்படிங்கிறது மலைபல வளர்தரு புவியடை. அந்த புவின்னு சொல்லும் பொழுது எப்படி இலக்கியம்லாம் எந்த இலக்கியத்துக்கும் நம்முடைய அருளாளருடைய இலக்கியத்துக்கு ஈடு கொடுக்க யாராலும் முடியாது. மலைபல வளர்தரு, இந்த உலகத்தில மலைகள் வளர்ந்து இருக்கின்றன. இப்படி மலைபல வளர்தரு புவியடை இந்த உலகத்திடை மறைதரு வழி மலி மனிதர்கள், மறைகளினுடைய வழியாக நடக்கின்ற மனிதர்கள் இருக்காங்களாம் இந்த பூமியில அவர் இருந்த காலத்துல. மறைதரு வழிமலி மனிதர்கள் நிலைமலி சுரர் முதல் உலகுகள் எல்லாத்தையும் உள்ளடக்கிறாரு. இந்த நான்கு மறைகள் சொல்லுகின்ற வழியாக இந்த உலகத்திலே வாழுகின்ற ஜீவர்கள் மனிதர்கள், அப்புறம் வான உலகத்திலே உள்ள நிலைமலி சுரர் நீண்ட காலம் வாழுகின்ற தேவர்கள், நிலைமலி நிலைத்து இருக்கக்கூடிய தேவர்கள் உலகுகள். இந்த அவ்வளவையும் இந்த மலைகள் எல்லாம் தோன்றக்கூடிய இந்த உலகம், உலகத்திலே வாழக்கூடிய மனிதர்கள், நீண்ட நாள் வாழக்கூடிய தேவர்கள், இப்படி விளக்கம் சொல்லலாம். நிலை பெறு வகை இவர்கள் நிலைத்து இந்த உலகத்திலே வாழ்வதற்குரிய காலம் வரையிலும் வாழ்வதற்காக நிலை பெறு வகை நினைவோடு மிகும். எதுல சங்கல்பிக்கிறான் சாமி, நம்முடைய ஆயில அவன் தான் தீர்மானிக்கிறான். நினைவோடு மிகும் அலைகடல் நடுவு அறிவுயில் அமரறி உருவியல் வரன் உரைவதி. அலைகடல் நடுவு அறிவுயில் அமரறி, அலைகடல் நடுவில் இருந்து கொண்டு அறிவியல் செய்து கொண்டிருக்கின்ற ஹரி ஹரி மகாவிஷ்ணு. உருவியல் வரன், அவனுடைய உருவத்திலும் யார் இருக்கா, சிவபெருமான். அவன் தான் அந்த திருமாலை அதிர்ச்சித்து நின்று அந்த காத்தல் தொழிலை அவன் தான் செய்கிறான். அற்புதமான ஒரு சான்று நமக்கு. அலை கடல் இன்னும் பதினோரு பாட்டும் பாத்தீங்கன்னா அப்படி இருக்கும் அந்த பாட்டு, அந்த பாட்டோட உறவே மாட்டேங்கிறீங்க. அலைகடல் நடுவு அறிவியல் அமரறி உருவு இயல் பரன் உறைவதி. பரன் அவனுக்கு மேலானவன், படை அந்த காத்தல் தொழிலை செய்ய ஆணையிட்டுக் கொண்டிருக்கின்ற பரன், அவன் அதிர்ச்சித்து நிற்கின்ற சிவபெருமான். சிலை மலி மதில் சிவபுரம் நினைப்பவர் திருமகளோடு திகழ்வரே. அந்த சிவபெருமானை யார் நினைக்கிறார்களோ, இப்படி சங்கல்ப மாத்திரத்தினாலேயே அரிய அதிர்ச்சித்து நின்று இந்த உலகத்தை யார் ஒருவன் காப்பாற்றிக் கொண்டிருக்கிறானோ, அப்படிப்பட்ட சிவபெருமானை யார் ஒருவன் நினைக்கின்றார்களோ, அவர்கள் திருமகளோடு திகழ்வரே, செல்வ செழிப்போடு இந்த உலகத்தில் வாழ்வார். அடுத்தது ஒடுக்குதல், அதுவும் நினைவோடு. நினைவோடு எல்லாத்திலும் பாட்டிலையும் நினைவோடு இருக்கு. பழுதியில கடல் புடைதறி தழுவி, அப்படி முதல்ல மலையை சொன்னார். இப்ப கடல்கள் தழுவிய உலகம், பழுதியில கடல் புடை தழுவியபடி முதலிய உலகுகள் மலி. இப்படிப்பட்ட உலகங்கள் கடலில் உலகம் நிறைய இருக்குதான். உலகுகள் மலி, மலிந்த இந்த பிரபஞ்சம், குழுவிய துரர், குழுமி இருக்கின்ற தேவர்கள், பிறர் தேவர்கள், அப்புறம் நாகர்கள் நரகர்கள் மனிதர்கள், குலம் மலிதரும் உயிர் அவை அவை எல்லாத்தையும் சேர்த்து ஒட்டுமொத்தமா ஒரு லிஸ்ட் போட்டாரு. தேவர்கள், உலகத்தில் உள்ள மனிதர்கள், சுரர்கள், நரர்கள், நாகர்கள் எல்லாம் சேர்த்து அவைகள் உயிர்கள். உயிர்கள் அவை அவை முழுவதும் அழிவகை நினைவோடு. அந்த உயிர்கள் எல்லாம் எந்த காலம் வரையிலும் இருந்து அவர்கள் அனுபவித்து ஞானம் அடைய வேண்டுமோ அந்த காலம் வரையிலும் அவர்கள் இருக்கும்படியாக செய்து அதற்கு பிறகு ஒடுக்குதல் நினைவோடு. அதனாலதான் சொல்றாங்க, நமக்கு வேண்டிய எல்லாமே நம் முன் கருவுள்பட்டது. சாதி ஆயுள் போகம் அனைத்தும் முன் கருவுட்பட்டது. நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியே தீர்மானித்து ஒன்று ஒன்று அனுப்பப்படுகிறோம். இந்த இடத்துல இன்னைக்கு வந்து இங்கே உட்கார்ந்துருக்கணும்னு தீர்மானித்திருந்தால் மட்டுமே இங்கே இங்கே எல்லாம் வர முடியும், இல்லைன்னா வர முடியாது. முழுவதும் அழிவகை நினைவோடு முதல் உரு இயல்வரன் உரைபதி செழுமணி அணி சிவபுர நகர் தொழுவார் புகழ்மிகும் உலகிலே. அந்த சிவபெருமானை நினைத்தால் அந்த அது பதினோரு பாட்டுலையும் ஒவ்வொரு பாட்டுக்கும் பலன் இருக்கு. திருக்கடை காப்பில் மட்டும்தான் பலன் சொல்லுவார், இந்த சிவபுரம் பதிகத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாட்டிலுமே அதில் பலன் இருக்கு. இறைவன் இவ்வளவு காரியங்களையும் செய்கிறாம ஆனால் கொஞ்சம் கூட சரணப்படாதவன் என்ற கருத்தை நம்முடைய அருளாளர்கள் எல்லா இடத்துலையும் சொல்லியிருக்காங்க. வான் கெட்டு மாறுதம் மாய்ந்து அடல் நீர் மண் கெடினும் தான் கெட்டலின்றி தளிப்பறியா தன்மையனுக்கு ஊன் கெட்டு உயிர் கெட்டு உள்ளமும் போய் நான் கெட்டவாவாடி தெல்லேனும் கொட்டாமும். வான் கெட்டு வான் ஆகாயம் இருக்கிறத ரொம்ப சூட்சமானது ஆகாயம் தான். அது எவ்வளவு தூரம் விரிந்து பறந்துருக்குன்னு யாருக்காவது தெரியுமா? யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. நட்சத்திரங்கள் முழுதுமே நம்மளால கண்ணால் பார்க்க முடியாது. பகல்ல நட்சத்திரம் தெரியல, ராத்திரில பாக்குறோம். அப்புறம் பூமி சுத்தும் பொழுது அது வேற பல நட்சத்திரங்கள்லாம் வரும், நமக்கு தெரியாது. அது எத்தனை இருக்குன்னு நம்மளால சொல்ல முடியாது. 20 ஆண்டுகளுக்கு முன்பு அது கொடுத்த ஒளி 20 ஒளியாண்டு வந்து நமக்கு கிடைக்குது. அது இப்ப இருக்கா இல்லையான்னு நம்ம பாக்குற காட்சியெல்லாம் உண்மைன்னு கூட சொல்ல முடியாது. ஏனென்றால் ஒரு 20 ஆண்டுகளுக்கு பிறகு அது இறந்து கூட போயிருக்கலாம், அது அழிஞ்சு போயிருக்கலாம். ஆனா அது இருக்கிறது போல நமக்கு கண்டு தெரியும். ஏன்னா 20 ஆண்டு ஆகுது அதுலேருந்து நம்மகிட்ட ஒளி வருது. ஆகவே இறைவன் வான் கெட்டு ஆகாயம் வான் கெட்டு மாறுதம் மாறுதம்னா காற்று மாய்ந்து காற்றே இல்லாமல் போனாலும் அடல் நெருப்பு அடல் நெருப்பு சூரிய ஒளி சந்திர ஒளி நம்ம கொடுத்துற அக்னி ஒளி எல்லாம் அடல் அடல் நீர் தண்ணி மண் இந்த பூமி. ஒரு பூகம் வந்தாலே தாங்க மாட்டேங்குது நம்ம இல்லையா? ஒரு சுனாமி வந்தால் தாங்க மாட்டேங்க. அதனால தலனப்படுறோம் பாதிக்கப்படுறோம். இப்படி வான் கெட்டு மாறுதம் மாய்ந்து அடல் நீர் மண் கெடினும் தான் கெட்டல் இன்றி முதல்ல சொன்ன பார்த்தீங்களா, ஒரு சின்ன சத்தம் கேட்டதுன்னா நம்ம திரும்பி பார்க்க போகிறது கிடையாது. அதுபோல இறைவன் உலகத்தில் ஒரு பகுதி ஒரு பக்கம் அழிஞ்சிக்கிட்டு இருக்கும், ஒரு பகுதி அவன் தோற்றுவிச்சுட்டு இருப்பான். அவனுக்கு தெரியும் எல்லாம் பேரறிவாளன், எதை எங்கே எப்படி செய்யணும்ட்டு அவனுடைய சங்கல்பத்திலேயே எல்லாம் நடந்துகிட்டு இருக்கும். ஆனால் அவன் தன்னில் தானாக இன்பஸ்வரூபனாக அவன் இருந்து கொண்டிருப்பான். உலகத்துக்கு இன்ப உயிர்களுக்கு முக்தி அடைந்த உயிர்களுக்கெல்லாம் இன்பத்தை வழங்கி கொண்டு அவன் இருப்பான். முக்தி அடைந்த உயிர்களுக்கு மட்டும் இன்பத்தை வழங்குறது இல்லை, நம்ம உலகாயத்தில் இருக்கிற உயிர்கள் இன்பத்தை அனுபவிக்கிறது கூட அவனுடைய கருணை தான் காரணம். அவனுடைய கருணை இல்லாவிட்டால் இந்த இன்பம் கூட நமக்கு கிடைக்காது. சிற்றின்பம் கூட அவனுடைய அருள் தான். சிற்றின்பத்து மூலம் அவன் நம்மை பக்குவப்படுத்தி பேரின்பத்துக்கு அழைத்து செல்கிறான். அப்படிப்பட்ட இறைவன் சலனம் இல்லாதவன், வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பையில. சிவபெருமான் வேண்டுதல் அவனுக்கு ஒரு இலக்கணம் கொடுக்கிறார் திருவள்ளுவர். வேண்டாமை வேண்டுவதும் இல்லான் தன்னை, வேண்டாமை வேண்டுவதும் இல்லான்னு அவனுக்கு விருப்பும் கிடையாது வெறுப்பும் கிடையாது. திருநாவுக்கரசர், உண்ணாது உறங்காது இருந்தாய் போட்டு நம்ம உண்ணுனும் உறங்கணும், இல்லைன்னா விகாரம் அடைந்து விடுவோம். 2 நாள் 3 நாள் தூங்காம ஒருத்தனை பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா நாளா நாள் பைத்தியம் வந்துடுமா? உண்ணாது உறங்காது இருந்தாய் போற்றி, மூவாய் பிறவாய் இரவாய் போற்றி. நீ உனக்கு மூப்பு இல்லை, நீ பிறக்க மாட்டாய், உனக்கு இறப்பும் இல்லை, விகாரம் அடையாதவன் அப்படிங்கிற இதெல்லாம் ஒரு செய்தியை சொல்றோம்னா நம்முடைய அருளாளர்கள் அதை பற்றி என்னென்ன கருத்துக்கள் அந்த செய்தியை ஆழமா நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. நேரிழியை கலந்திருந்தே புலனைந்தும் வெண்டான் தன்னை. நமக்கு பௌதிக உடல், நமக்கு சுவாமிக்கு அருள் திருமேனி, அதனால நம்ம உடம்ப போல அந்த உடலை நாம் நினைக்க கூடாது. சூயவேணி சுடர்விடு சோதி காதலனாகி கடுநீர் மாலை ஏழுடைத்தாக எழுவர் அணிந்தும் என்பது மணிவாசகம். ஆக தூயமேனி சுடர்விடு சோதி, அவனுடைய உடம்புல ஒரு அடுக்கு போய் பற்றாது. நம்ம போல உணர்வுகள் எல்லாம் அந்த உடம்புல இருக்காது. அவன் அருள் திருமேனி கொண்டிருக்கிறான்னா அருளர் தொழில் செய்வதற்காக மட்டுமே அவன் அருள் திருமேனியை கொண்டிருக்கிறான். உலகத்தில் உள்ள உயிர்கள் எல்லாம் பூசனை செய்து உய்வடைய வேண்டும் என்பதற்காக. அவன் ஒன்றும் உருவம் தாங்கி இங்கே வரணுங்கிற அவசியம் கிடையாது. எல்லாமே அவனுடைய செயல்கள் எல்லாமே கருணை. அவன் உருத்தாங்கி வருகிறோம் என்றால் அவன் உருத்தாங்கி வராவிட்டால் நமக்கு இந்த ஞான நூல்கள் நமக்கு கிடையாது. அதனால தான் உருவம் எடுத்துக் கொள்கிறான். ஞான நூலை அருள்வதற்காகவே அவன் உருத்தாங்கி வருகிறான். கண்ட கரையும் கரந்தருளி வைகண்டார் அப்படி வர்றாராம். கண்டத்தில் இருக்கிற கரையை கறந்து மறைத்து கொண்டு இந்த மண் உலகத்தில் வந்தார். தடையும் கண்டக்கரையும் கறந்து வந்து மறைத்து கொண்டு வந்தார். அவன் நேரிழையை கலந்திருந்தே புலனைந்தும் வென்றானே. நேரிழை என்பது இந்த இடத்துல அவனுடைய கருணை, அவனுடைய அருள், அவனுடைய சங்கல்பம். அதை அந்த பராசக்தி அவன் கலந்திருந்தால் கூட புலனைந்தும் வென்றவன். அதை புலனைந்தும் வென்றவன் அவனை போய் நம்ம சொல்லக்கூடாது. அப்படி சொல்றது வந்து அவனை வந்து குறைச்சி மதிப்பிடுறது மாதிரி. அவனுக்கு ஏது புலன் ஏது அதை வெல்றது, அதை வெல்லணுங்கிற அவசியம் என்ன இருக்கு? இல்ல. மங்கையோடு இருந்தே யோகு செய்வானை, பாவையுடன் இருந்த பரம யோகி. நம்மை போன்ற பௌதீக தேகம் அவனுக்கு கிடையாது, அதனால அவன் எதனாலும் பாதிக்கப்படாமலேயே இருக்கிறவன் அப்படிங்கறத இந்த வார்த்தை தடுமாறுது. இந்த இடத்துல அவனை பற்றி விவரிப்பதற்கு வார்த்தை போதுமானதாக இல்லை, அதனால் முடிந்த வார்த்தையினால விவரிக்கிறார்கள். ஆகவே இந்த இந்த இரண்டாவது அதிகரணம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல் அதிகரணம் அவன் அவள் அது எனும் அவை மூ வினைமையின், இரண்டாவது அதிகரணம் தோற்றிய தேதியே ஒடுங்கி மலத்து உள்ளதாம். இது தோற்றிய ஒருவனால் தோற்றப்பட்டது, தோற்றப்பட்ட உள்பொருள் சூன்யத்திலிருந்து உலகம் வரவில்லை, மாயை என்ற ஒரு பேராற்றலிலிருந்து இறைவன் இந்த உலகத்தை படைத்தருளினான். அந்த படைத்த உலகம் அவனிலேயே ஒடுங்கியது, அவனுக்குள்ள ஒடுங்கி போச்சு. அவன் முதலே சொல்லியிருக்கேன், இதை திரும்ப திரும்ப சொல்ல வேண்டிய ஒரு நிலம் இருக்கு. அவன் வந்து அவனுக்குள்ள ஒடுங்கியது என்றால், இந்த உலகம் எதிலிருந்து தோன்றி வந்ததோ அதுலதான் ஒடுங்குகிறது, அந்த மாயை இவனுக்குள் ஒடுங்கி இருக்கிறது, அதனால இவனை வந்து ஒடுங்கின்னு சொல்றோம். அவனை அதெல்லாம் ஒடுக்கி வைப்பது இருப்பதனாலே இவன் ஒடுங்கி என்று சொல்கிறோம். மீண்டும் புனருற்பவம் செய்கிறான். அப்படி புனருற்பவம் செய்வதற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, மலத்து உள்ளதாம். எவ்வளவு அழகா சொல்றாரு, ஒரு ரெண்டு வார்த்தை தான், ஒரு வார்த்தையில அவ்வளவு விஷயம். ஆனாமலம் உயிர்களை விட்டு இன்னும் நீங்காமையினால் மீண்டும் முதலே சொன்னா சபை கூட்டப்படுகிறது. அந்த சபை கூட்டப்பட்ட காரணம் அந்த விஷயம் முடிவடையவில்லை, அதனால மறுநாளும் சபை கூட்டப்படுகிறது இல்லையா. அதுபோல ஒடுங்கி மலத்து உள்ளதாம், மலம் உயிர்களை பற்றி இருப்பதின் காரணமாக மீண்டும் இந்த உலகம் படைக்கப்படுகிறது. இந்த அதிகாரம் இப்ப பாத்துருக்கோம் நம்ம.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு Shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் Shaivam.org. ஓம் நம சிவாய.
5: ஓம் சிவாய நம. Shaivam.org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது சைவ சித்தாந்த சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சிவஞான சித்தியார் பகுதி 1, தலைப்பு அளவை இலக்கணம் தொடர்ச்சி. வழங்குபவர் திரு ராமலிங்கம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
6: அலை காற்றை இயக்குகிறான், சூரியனை இயக்குகிறான், சந்திரனை இயக்குகிறான், மழை இயக்குகிறான், பனியை இயக்குகிறான், இத்தனை இயங்குகிறது அல்லவா. இப்படி இயங்குவதனாலேயே ஒருத்தர் இயக்குகின்றவர் ஒருவன் இருக்கிறான். இயங்குவதனாலே சடப்பொருள் இயங்குவதனாலே அதை இயக்குகிறவர் ஒருவன் இருக்கிறான் என்று கருதலாம். கருதலாம், இது அகம பிரமாணத்தால் அறிவது, கருதர் பிரமாணத்தாலே அறிவது. சரி, இப்ப என்ன சொன்னேன், உயிர் இருக்கிறத நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன், இதுக்கு வேற அளவையே வேண்டியதில்லை. உயிர் இருக்குதா, கட்டாயம் இல்லைன்னா எங்காம சும்மா கிடக்குது. உயிர் இல்லைன்னு என்ன பண்ணும், கட்டை போல. அந்த கட்டையத்தான் அறிவு பொருளாய் இருக்கிற உயிர் இயக்குகிறோம். ஆனா உயிரை காண முடியாது, உயிரை கண்ணாலே காண முடியாது. கண்ணாலே காண முடியாது, என்ன பண்றோம், அனுமான பிரமாணத்தாலே இது இயங்குகிறதுனாலே தலையை ஆட்டுதா, கைய அசைக்குதா, பேசுதா, எது எல்லாம் பண்ணுது, உயிர் தான். அப்ப உயிர் உண்டு, அப்ப பசு உண்டு, பசு உண்டு. அதே போல இந்த உலக பொருள் அத்தனையும் இயங்குகிற காரணத்தினாலே, உலக பொருள் அத்தனையும் இயங்குகிற காரணத்தினாலே தண்ணீர் ஓடாது, தண்ணீர் ஓடாது, புரியுதா. அது ஓட வைக்கிறவன் சுவாமி தான், காத்து அடிக்காது. அது இதுல கூட நம்ம காசிபா செந்திநாதையர் நீலகண்ட பாஷியம் எழுதியிருக்கார், சிவாத்துவத பாடியம், அதில் எழுதுகிறாரு, சிவபெருமானுக்கு பயந்து உண்டு காற்று வீசுகிறவன், சிவபெருமானுக்கு பயந்து உண்டு காற்று வீசுகிறவன் என்று எழுதுகிறார். அதனாலே இப்படி உலகப் பொருள் அத்தனையும் சடப்பொருளாக இருந்து அது இயங்கி அந்த இயக்கத்தினாலே உயிர்கள் வாழ்கிறது, உயிர்கள் வாழ்கிறது. உலகப் பொருள் இயங்கவில்லையான்னு வச்சுங்க, சூரியன் கரெக்டாக புறப்படுறாமா, காலையில் 6 மணின்னா புறப்படுறானா, அவன் வந்து இந்த ஸ்ட்ரைக்கெல்லாம் பண்ணுறது கிடையாது, கரெக்டாக 6 மணின்னா புறப்பட்டுருவான். இதே மாதிரி எத்தனையோ கோடி காரணமாக புறப்பட்டுருக்கான். ஆமாம், அவனை இயக்குகிறவன் சௌருவான், சூரியனை இயக்குகிறவன் சௌருவான், அதை அருக்கணி சோதி அமைத்தும் என்பது திருவாசகம் விளங்குதா. இப்படி உலகப் பொருள் எல்லாம் இயங்குகின்ற காரணத்தினாலே இப்போ இந்த பொருளை நாம் இயக்க முடியாது, சூரியனையோ மழையையோ காற்றையோ நாம் இயக்க முடியாது. இப்படி சடப்பொருள் எல்லாம் இயங்குற காரணத்தினாலே கடவுள் உண்டு, பிண்டை இயங்குவதனாலே உயிர் உண்டு, அண்டை இயங்குவதனாலே கடவுள் உண்டு. இந்த ரெண்டுக்கு இப்போ நான் லெகுவாக ஒரு உதாரணம் சொல்கிறேன், புரியுதா. இது நூல் நல்ல கூட இல்லை, ஐயாவுக்கு தெரியும், இது இந்த பரமான நூல் நல்ல கூட எழுதலை, அது ஒரு மாதிரி எழுதியிருக்கிறாங்க, அது பெரிய நீளமாக எழுதியிருக்காரு பல பல, அதுக்காக சுருக்கமாக சொல்கிறேன். பச்சா, பிண்டை இயங்குவதனாலே உயிர் உண்டு, அண்டை இயங்குவதனாலே கடவுள் உண்டு. இப்போ உதய நீங்கள் நம்புறீங்களா, இப்ப நம்ம இஷ்டத்துக்கு எதையும் ஏற்க முடியல. நம்ம இஷ்டத்துக்கு ரொம்ப உடம்பு புழுக்கமா இருக்குது, காத்தடிக்காதா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன். வணக்கிற அம்மா அடிக்க வைக்க முடியல, அடிக்க வைக்க முடியல. ஆகையினாலே அண்டை இயங்குவதனாலே கடவுள் உண்டு, பெண்டை இயங்குவதனாலே உயிர் உண்டு. அப்ப பதி உண்மையும் கண்டு விட்டோம், பசு உண்மையும் கண்டு விட்டோம். இதற்கு மேலாக காண முடியாத பாசம் இருக்குது பாரு, காண முடியாத பாசம், அந்த பாசம் இருக்குது பாரு. அது நல்லாவே தெரியும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய வாழ்க்கையே பாசம்தான், நம்முடைய வாழ்க்கையே பாசம்தான். பாசம் வடமுடி, அது உங்களுக்கு தெரியுமா? பத்தி பசு பாசம் மூன்று வடமுடி. பாசம் திருவாசகத்தில் வருது. திருவாசகத்தை படிக்கிறவன் வடமொழி வேண்டாங்கிறேன், அவரு இந்த வடமொழி நிறையா வச்சு பாடிக்கிறார். அவரு யாரு? பாசம் பரஞ்சோதிக்கன் பாய், பாசம் பரஞ்சோதிக்கன் பாய், இர அப்பகலாம் என்பது திருவம்பாவையா? அதனாலே பாசம் என்பது எப்படிப்பட்டதென்றால் அறிவை மறைக்கக்கூடியது, அறிவை மறைக்கக்கூடியது. ஆக அறிவை மறைக்கக்கூடியதுன்னு சொன்னால், நம்முடைய வாழ்க்கையிலே பல சந்தர்ப்பங்களிலே பல காரியங்களிலே நம்மாலே பின்னாலே வருவது நிச்சயிக்க முடியாமல், பின்னாலே நடக்கிற நிகழ்ச்சியே நிச்சயிக்க முடியாமல் செயலை செய்து விட்டு, அடாடா எனக்கு முன்னையே இந்த யோசனை வரலையே அப்படி சொல்றோமா இல்லையா? முன்னையே இந்த யோசனை வரலையே என்பது. அதற்கு மேலே சிற்றறிவுடையதா இருக்கிற அந்த உயிரே, அதுவே சிற்றறிவா? அதை மறைச்சுக்கிட்டு இருக்கிறது ஆணவ மலம். அப்பப்பா உயிரே சிற்றறிவு, ஆனா அதையும் மறைச்சு கொண்டு இருக்கிறது எது? ஆணவமலம். அதை வந்து புத்தின நோய் அது விதனை பொருளறிந்தேன் போய் தொழுகேன்னு சுந்தர தேவாரம். பத்திமையும் அடிமையையும் கைவிடுவான் பாதியேன். புத்தின நோய் அது, புத்தின நோய் அதான் அந்த ஆணவமலம். புத்தின புத்திக்கிட்ட என்ன தெரியும்? புத்தின நோய் ஆணவமலத்தை அப்படி சொல்றாரு. புத்தின நோய் அது விதனை பொருளறிந்தேன் போய் தொழுவேன் என்பது சுந்தர சுவாமிகள் தேவாரம். ஆகையினாலே இப்படி ஆணவத்தை சிற்றறிவுடையதாய் இருக்கிற ஆன்மாவினுடைய அறிவை மறைத்து கொண்டிருப்பது ஆணவமலம். அது மறைத்து கொண்டிருப்பதனாலே நாம் என்ன பண்ண முடியல? நாம் நினைத்த மாதிரி செய்ய முடியாமையும், அதன் பிறகு செய்து விட்டு அடடட அறியாம போச்சே, தெரியாம போச்சே என்று விசனப்படுவதனாலும், விசனப்படுவதனாலும் அப்புறம் இதனால் துன்பம் வரும் என்று தெரியாமல் மாட்டிக்கொண்டு அப்புறம் துன்பத்தை அடைவதனாலும், இதெல்லாம் அந்த பாசத்தினுடைய வேலை. அதுபோல இந்த மயக்கம் வருது பாருங்க. மயக்கம்னா எளிமையா சொல்றேன். இப்ப சுகர் ஒருத்தருக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க, சுகர் ஒருத்தருக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆண்டவன் செயல சுகர் இல்லாம இருக்கணும் எல்லாத்துக்குமே, இங்க இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே சுகர் இல்லாம இருக்கணும். யாரும் ஒருத்தருக்கு சுகர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இருக்குன்னு வச்சுக்கோங்க. முன்னாடி நல்ல சிலைப்பு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, என்ன இருக்க கொஞ்சம் சாப்பிட்டு வாங்கலாமே. இவனுடைய அறிவையும் அவனுக்கு இருக்கிற சுகரையும் மீறி கூட அந்த பொருளிலேயே இச்சையே உண்டு பண்ணுகிறோம், அந்த பொருளிலேயே இச்சை. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருந்தாரு, நல்ல பணக்காரரு, அவருக்கு சுகரு, சுகர் அது ஏதோ கோளாறு வச்சுன்னா அப்புறம் மாத்திரை போட்டு சரி பண்ணி ஒரு நார்மலுக்கு வந்துருச்சுன்னா அப்புறம் என்ன பண்ணுவாரா? அவரே சொன்னார், அப்புறம் போய் கடையில் அந்த இது வாங்கிட்டு வாடா, அல்வா வாங்கிட்டு வாடா, சிலிப்பு வாங்கிட்டு வாடான்னு சொல்லுவாரா வேலைக்காரன. அவன் போய் வாங்கிட்டு வருவானா, வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுக்கிட்டு அப்புறம் 15 நாளைக்கு ஊசி போட்டு மாத்திரை போடாத வாடுபட்டு பழைய நிலைமைக்கு வருது. அப்புறம் 2 மாசத்துல அதே மாதிரி. என்ன காரணம் என்றால் அது மயக்கத்தை செய்வது. அதே மாதிரி உலக பொருள் அத்தனையும் நீங்க ஒண்ணு தான் சொல்லியிருக்கிறேன், புரியுதா? அதே மாதிரி மற்றைய உலக பொருள் அத்தனையும் மயக்கத்தை செய்வது. அந்த மயக்கத்துக்கு உயிர் அடிமைப்படுகிறது. அந்த மயக்கம் எது செய்கிறது? அதுதான் மாயாமலம். இப்ப முதல்ல ஆணவமலத்தை சொன்னனா, அப்புறம் என்ன சொன்ன? இப்போ மாயாமலம், மாயாமலம். இப்ப 2 மாசம் ஆச்சா, இன்னொன்னு இருக்கு பாரு, கண்மமலம், கண்மமலம், கண்மமலம். அதுதான் செயல். கண்மமலம் தான் செயற்பாடு, வினை என்றெல்லாம் சொல். ஆமா, அந்த வினை மன வாக்கு காயங்களால நம்ம செய்கிறோம், நம்ம செய்கிறோமா? இப்படி செய்யும் போது எப்படி செய்கிறோம் என்றால், அதனால நான் செய்கிறேன் என்று செய்கிறோம், நான் செய்கிறேன் என்று செய்கிறோமா? அப்ப நான் செய்வதனாலே அப்புறம் அதனுடைய பயனை அனுபவிக்கிறேன். இது செய்ததுனாலே இது வந்தது, இது செய்ததுனாலே இது வந்தது. அது புரியுதா? இது செய்ததுனாலே இது வந்தது, அதான் வேணும், அதான் வேணும், அதான் கண்மமலம். இப்போ ஆணவ மலத்தை சொன்னேன், மாயாமலத்தை சொன்னேன், கண்மமலத்தை சொன்னேன்னா, இப்போ பாசத்தை பதியே உலகம் இயங்குவதனாலே பதியே எறிகின்றோம், உடம்பு இயங்குவதனாலே உயிர் பசுவே எறிகின்றோம். இந்த மயக்கத்தினாலே, வினையினாலே, அறியாமையினாலே, அறியாமையை தருவது ஆணவமலம், மயக்கத்தை தருவது மாயாமலம், நான் என்கின்ற முனைப்போடு செய்வது கண்மமலம். இதை நல்லா பிரத்யட்சமா எல்லாரும் பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். ஆனா இது மலம்தான் என்பது தெரியாது, இது மலம், இது பாசம் என்று பல பேருக்கு தெரியாது. அதனாலே இப்ப காணப்படாத பொருளை காணப்படாத பொருளை காணுகின்ற பொருளை வச்சு நிச்சயிப்பது, காணப்படாத பொருளை காணுகின்ற பொருளை வச்சு நிச்சயிப்பது. இப்ப சத்தம் வந்துச்சுன்னு வச்சுக்கோ, சத்தம் வந்துச்சுன்னு வச்சுக்கோ, அது இன்ன பிராணி சத்தம் போடுகிறதுன்னு கண்டுபிடிக்கிறோம். நல்லா புரியுதா? மனுஷன் சத்தம் போடுறது, மாடு சத்தம் போடுறது தெரியுது அல்லவா? அங்க கத்துச்சுன்னா, மாடு கத்துச்சுன்னா என்ன சொல்லுவோம்? மாடு இருக்கிறது, மாடு காணவில்லை யாராலும் சத்தத்தை கொண்டு. இதே போல காட்சி பிரமாணம், அனுமான பிரமாணம், உரை பிரமாணம், ஆகம பிரமாணம், இந்த மூன்றையும் பத்தி நிறைய சொல்லுகிறாரு. அதனால இப்ப நமக்கு என்ன இப்ப முடிவு

0: நிச்சயிக்கிறோம், உண்டு என்று நிச்சயித்துக் கொண்டோமா? இது அளவு இலக்கணத்துல இந்த வாரம் ஓரளவு இது முடிச்சு அதுக்கு மேல வர்றத முதற் சூத்திரம். முதற் சூத்திரம், இந்த சூத்திரம் பிரபஞ்சத்தை தோற்றி ஒடுக்குதற்கு பதி ஒருவன் வேண்டப்படும் என்பதும். இந்த சூத்திரம் என்ன சொல்லுதுன்னா, பிரபஞ்சத்தை, பிரபஞ்சம் என்றால் உலகம், பிரபஞ்சம் என்றால் உலகம், இந்த பிரபஞ்சத்தை தோற்றி ஒடுக்குதற்கு, தோற்றி ஒடுக்குதற்கு, தோற்றி ஒடுக்குதற்கு, அது எது போல என்றால், இப்ப இதை ஆன் பண்ணிருக்கமா, தோற்றுதல்.
1: ஆவாய் சார்,
0: இப்ப நான் தான் இதை ஆன் பண்ணேன், நான் தான் ஆஃப் பண்ணேன், நான் தோற்றுவித்தேன், நான் வந்து ஒடுக்கி விட்டேன். இந்த மைக்கே வலை செய்துவார், இந்த மைக்கை நான் வந்து தோற்றுவித்தேன், இந்த மைக்கே ஒடுக்கி விட்டேன் பாரு. இவ்வளவு சாமர்த்தியம் எனக்கு இருக்குது என்றால், இப்படி உலக அத்துணையும் தானே தோன்றாது, உலகம் தானே தோன்றாது, தானே தோன்றாது, தானே நிற்காது, தானே ஒடுங்காது. இப்ப இந்த கட்டடத்தை பார்த்தா என்ன சொல்லுவோம், இந்த கட்டடத்தை தானா அந்த கட்டடம் உண்டாயிருக்குமா? ஒருவனாலே கட்டப்பட்டது, ஒருவனாலே கட்டப்பட்டது, ஒருவனாலே கட்டப்பட்டது, நிற்கிறது என்று நிச்சயிப்போம். தானே உண்டாகாது, தானே உண்டாயிருக்காது. இது யாரு கட்டினது இந்த வீடு கேட்கிறோம்ல, இது யாரு கட்டினது என்று கேட்கிறோம். அது போல அதனால உலகமானது ஒருவனாலே பண்ணப்பட்டது. அதே அப்பர் சுவாமி பண்ணிய உலகினீர் பயின்ற பாவத்தை நன்றி நின்றது பண்ணிய உலகின், ஒருவனாலே பண்ணப்பட்ட உலகம், கடல், மலை, வானம், பூமி, சூரியன், சந்திரன், அக்கினி, காற்று, பனி முதலான அத்துணை பொருள்களை யார் உண்டு பண்ணினா? இத்தனை உண்டு பண்றதுக்காக என்ன பண்றேன், என்ன பண்றேன் தெரியுமா? விதை இல்லாமே உண்டு பண்றாடா. இது இது ஒரு பதில் அதுவோ. இப்ப தேங்காய் இருக்குன்னு வச்சுங்க, தேங்காய், தேங்காய் இப்ப தென்னை மரத்தை உண்டு பண்ணணும்னா என்ன பண்ணணும், என்ன பண்ணணும்? தென்னை மரத்தை இப்ப முளைக்க வைக்கணும்னா என்ன பண்ணணும்? தேங்காயே அது உனக்கு நல்லா தெரியுமே, தேங்காயே பதியம் பண்ணணும். தேங்காயை உண்டு பண்ணணும்னா, தேங்காயை உண்டு பண்ணணும்னு வச்சுக்கோ, தென்னை மரத்து, தென்னை மரத்தை உண்டு பண்றதுக்கு தேங்காய், தேங்காயை உண்டு பண்ண. இப்படியே நம்ம கதை, முதலிலே அந்த தேங்காய் எப்படி உண்டாயிருக்கும், முதலிலே, முதலிலே அந்த தேங்காய் எப்படி உண்டாயிருக்கும் யாராவது சொல்ல முடியுமா? நம்ம சொல்லலாம், சிவபெருமான் உண்டு பண்ணிடும். யார் சொல்றா? விச்சரின்றியே விளைவு செய்வோம். நாம் தேங்காயை உண்டு பண்ண வேணுமானால் அதற்கு வித்து வேணும், வித்து இல்லாமல் விளைவு வராது. சிவபெருமான் எப்படி பண்றானா? முதல்ல அவன் தேங்காய் கடையில வாங்கியா முளைக்க போட்டிருப்பேன், முதல்லையே தென்னையே படைக்கிறார், மரத்தையும் காயோட படைக்கிறார். அதான் விச்சதின்றியே விளைவு செய்வாய். என்ன அழகு, என்ன அழகு, விண்ணும் மண்டகம் முழுது யாவையும் வச்சு வாக்குவாய் தீர்ந்து வச்சு சித்தாந்தமே இதுக்குள்ள புரிஞ்சு வச்சு. இந்த ரெண்டு ரெண்டு வரைக்குள்ள விச்சதின்றியே விளைவு செய்வாய், விண்ணும் மண்டகம் முழுதும் யாவையும் வைச்சு வாங்கும். என்ன அழகு, திருச்சதா. இப்ப நெல் இருக்கு, நெல்லை விளைவிக்கணும்னு என்ன ஒண்ணு, நெல் வேணும், வித நெல் வேணும். இப்படியே போனீங்கன்னா முதல்ல அந்த நெல் எப்படி உண்டாயிருக்கும், அதுதான் அவன் உண்டு பண்ணு. இதை நினைச்சா கூட கடவுள் உண்டுன்னு சொல்ல, விச்சதின்றியே விளைவு செய்வோம். அதுக்கு அடுத்த என்ன சொல்றாரு, விண்ணு மண்ணகம் முழு யாவையும் வைச்சு வாக்குவோம். மண், தண்ணீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், பஞ்சபூதங்களை என்ன பண்ற, உண்டு பண்ணுகிறான். உண்டு பண்ணுவான், எங்கிருந்து உண்டு பண்ணுகிறான், மாயையிலிருந்து. இதுதான் பெரிய சித்தாந்தம். சித்திலிருந்து சடம் தோன்றாது, சடத்திலிருந்து சித்து தோன்றாரு. அறிவு பொருள்ல இருந்து அறிவில்லாத பொருள் தோன்றாரு, அறிவு பொருள்ல இருந்து அறிவில், அறிவில்லாத பொருள்ல இருந்து அறிவு பொருள் தோன்றாரு. அதுதான் நம்ம அந்த ஏகாரணவாதம், பரமந்தான் இத்தனை பொருள் ஆகியது, பரமந்தான் இத்தனை பொருள்களாக ஆகியது என்பது. அதனாலே பரம அறிவில்லாத பொருளை உண்டு பண்ணுமா, அறிவில்லாத பொருளை பெறுமா, அல்ல. அவன் எங்க இருந்து பெறா, மாயையிலே உண்டு பண்ணுகிறார். நம்முடைய சித்தாந்தம் மாயையிலே உண்டு பண்ணும், மாயாமலம் என்கின்ற ஒரு சக்தியினாலே அதிலிருந்து இந்த பொருளை எல்லாம் உண்டு பண்ணுகிறார். ஆகையினாலே இப்படி இந்த உலகத்தை உண்டு பண்ணுவதற்கு ஒருவன் வேண்டும், உலகத்தை உண்டு பண்ணுவதற்கு ஒருவன், ஒருவன் இல்லாமல் உண்டாகாது, ஒருவன் இல்லாமல் உண்டாகாது. தோற்றுதலும் நிற்றலும் அப்புறம் உடுங்குதலும், உடுங்குதல் நம்மளது அழிதல் கூட அல்ல, உடுங்குதல், உடுங்குதல், மாயையிலே தோன்றி மாயையிலே நின்று மாயையிலே உடுக்குதல், மாயையிலே தோற்று வைக்கிறான். அப்புறம் மாயையிலேயே இன்னைக்கு இப்ப நம்ம மாயையில தான் தோன்றி இருக்கிறோம், அது உங்களுக்கு நல்லா தெரியுதா? தோன்றியதே மாயை தான், வாழ்வே அப்புறம் மாயந்தான், அப்புறம் ஒழுங்குறது மாயந்தான், சிந்து வச்சா எல்லாமே அதுதான்.

0: தெரியலையா மாயா, அது உங்களுக்கு தெரியுதா? மாயா மரத்துல தான் தோண்டினோம், அது உங்களுக்கு குறிச்சு சொல்ல வேண்டியது இல்லை. அதுக்கு மேல வந்து வாழ்கிறது அத்தனையும்
1: மாயாமரம்,
0: இல்லாதவற்றை நிலையினை என்று உணர்ந்து அதிலே வாழ்ந்து கொண்டிருப்பது மாயாமரம். என்ன பிரியம் தெரியுமா, ஒவ்வொரு பொருள்லையும் ஒவ்வொரு பொருளையும் என்ன பிரியம் தெரியுமா? ஆனா அந்த பிரியம் இல்லைன்னா வாழ மாட்டேன், வெறுப்பு வந்து எல்லாம் ஜாமியார போயிருவேன். நல்லா புரியுதா? அதே அப்பர் சுவாமி சொன்னாரு, ரெண்டு காலை நட்டானா, ரெண்டு காலை நட்டானா, ரெண்டு கைமரத்தை போட்டானா, அதுக்கு மேலே வந்து வரிச்சு போட்டானா, அப்புறம் மேலே தீர்த்து போட்டானா, வேஞ்சானா, ஒரு வீடு கட்டுனானா, அந்த வீட்டுக்கு ரெண்டு வாசல் பெரிய வாசல் வச்சானா, அப்புறம் ஏழு சன்னல் வச்சானா, ரெண்டு வாசல் பெரிய வாசல், அதுக்கு மேலே ஏழு சன்னலை வச்சானா, அதுக்கு மேலே ஒரு ஆளை புகுத்தினானா அந்த வீட்டுக்குள்ளே, அவனுக்கு ஆசையை வச்சு உள்ளே புகுத்தினானா, இப்படி ஒரு மேஸ்திரி வச்சு கால் கொடுத்து இருகை ஏற்றி, கால் கொடுத்து இருகை ஏற்றி, அந்த இரு என்கின்ற சொல்ல இடநிலை தீவமாக கைக்கும் போட்டுக்கணும் காலுக்கும் போட்டுக்கணும், ரெண்டு கால் ரெண்டு கைதாரப்பா. இப்போ வீடு கட்டுறதுக்கு ரெண்டு காலை நட்டு ரெண்டு கைமரம் போட்டு, புரியுதா? இப்போ அந்த கால்னு சொல்கிறோம்லவா, உங்களுக்கு தெரியும். கால் கொடுத்து இருகை ஏற்றி, களி நிறைத்து இறைச்சி மேய்ந்து, தோல் ஒடுத்து உதிர நீரால் சுவர் எடுத்து, இரண்டு வாசல் ஏழு உடைத்து அமைத்து, அங்கு ஏழு சாலேகம் பண்ணி, மால் கொடுத்து அவி வைத்தார், மால் கொடுத்து அவி வைத்தார் மாமரை காடனாரே. பெரிய அஞ்சனி, பெரிய எத்தனையோ வீடு மாதிரி கட்டிருக்காரு, எத்தனை வீடு அப்பாடியப்பா, அளவில்லாத வீடு கட்டிருக்கு. மால் கொடுத்து, மால் புரியுதா? ஆசை மயக்கம் கொடுத்து ஆவி வைத்தார் மாமரை காடனாரே. அதனாலே தோன்றுவது மாயையிலே, வாழ்வது மாயையிலே, ஒடுங்குவது மாயாக. இந்த மாயை சடப்பொருளாகையினாலே அது தானே என்கார். மாயை சடப்பொருளாகையினாலே அது மாயையே பரிக்கரக சக்தின்னு சொல்றது. சிவருமானுக்கு பரிக்கரக சக்தின்னு சொல்றது, மாயையே பரிக்கரக சக்தின்னு சொல்றது. மாயை தானே வேலை செய்யாது, மாயை தானே வேலை செய்யாது. அதனாலே அந்த மாயை இயக்குன்றவன் தான் சௌரவான். மாயையை கடந்தவனாய சௌரவான், மாயையை கடந்தவனாய சௌரவான் என்ன பண்றான்? நமக்காக முப்பத்தாறு தத்துவமும் மாயதான், முப்பத்தாறு தத்துவமும் மாயதான். அவன் என்ன பண்றான் தெரியுமா? ஒரு அஞ்சு பங்களா தனியா கட்டி வச்சிருக்கிறான், நல்ல ஏசி பங்களா அஞ்சு பங்களா தனியா கட்டி வச்சிருக்கிறான். ஒன்னா நம்புற, அதுல தூசி துப்பல்லாம் இருக்காது, தூசி துப்பல்லாம் வராது, கூட்ட வேண்டியதில்லை, பளிங்கில் கட்டப்பட்டது, ஒன்றா நம்பர் பங்களா. புரியுதாப்ப, நான் சொல்கிற பங்களா அஞ்சு பங்களா, என்ன பங்களா சொல்லுங்க பார்க்கலாம். அஞ்சு பங்களா தனியாக வந்து தங்கிக்கிறதுக்குமா, சிவபெருமான் வந்து தங்கிக்கிறதுக்காக ஒரு அஞ்சு பங்களா குப்பை ஊழல் தூசி அழுக்கு கொஞ்சம் கூட இல்லாத ஒரு அஞ்சு பங்களா, அஞ்சு பங்களா அதில் வந்து தங்கி இருந்துக்கிட்டு அப்புறம் எல்லாத்தையும் வேலை பார்க்குறேன், கீழே இருக்கிற எல்லாத்தையும் வேலை பார்க்குறேன். ஆ, சுத்த தத்துவம், சுத்த தத்துவம், நாதம் விந்து சாதாக்கியம் ஈஸ்வரம் சுத்த, இதை சுத்தமாயைன்னு சொல்லுவோம், சுத்தமாயை என்று சொல்லுவது. இந்த சுத்தமாயையில் உண்டாகிய இந்த அஞ்சு தத்துவங்களிலே வந்து சிவபெருமான் எழுந்தருளியிருந்து அதனால மற்ற வித்யா தத்துவம் ஏழையும் ஆன்மதத்து இருபத்தி நாலையும் இயக்குகிறான். அவன் வந்து தங்கிக்கிறதுக்கு அந்த அந்த அந்த அந்த ஏசி பங்களா, ஏசி பங்களா, ஏசி பங்களான்னா ஒன்னானு பங்களா, அது எந்த வகையிலும் இந்த துப்பு தூசி துப்பு அழுக்கு எதுவும் படாது, அது சுத்தமாயி. இது பூரா அசுத்தமாயி, கூட்டிக்கிட்டே இருக்கணும், கழுவிக்கிட்டே இருக்கணும், குளிச்சுக்கிட்டே இருக்கணும். ஐயா, அப்படிப்பட்டவங்களா நமக்கு கட்டி கொடுத்துருக்குறேன், விளங்குதா? ஆகையினால இப்படியெல்லாம் பிரபஞ்சத்தை தோற்றி உடுப்பதற்கு பதி உருவம் நண்டப்படும் என்பதும், பதி அதனை தோற்றி உடுக்கும் முறைமையும் கூறுமுகத்தான் பதி உண்மையும் பதி இலக்கணமும் கூறுகின்றது. இச்சூத்திரத்தின் முதற்சியுள் அவற்றை தொகுத்தும் ஏனைய செயல்கள் வகுத்தும் கூறுகின்றன என்று ஆரம்பிக்கிறார். அதற்கு மேலே சிவஞான போதம் சொல்லணும், அதுக்கு மேலே இந்த பாட்டை சொல்லணும் சொல்லி இந்த அளவில் இந்த உரையை நிறைவு செய்கின்றேன்.
2: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய்.

0: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு அமர்நீதி நாயனார் புராணம். வழங்குபவர் திரு கு சுந்தரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: எல்லாம் இறைவனுடைய திருவள்ளை திறமையை கொண்டு இப்பொழுது அமர்நீதியார் என்ற அமைப்பிலே தலைப்பிலே நாம் சிலவற்றை எண்ண இருக்கிறோம். அமர்நீதியார் என்ற பகுதிக்கு நாம் வருகிறோம். நம்முடைய 63 நாயன்மார்களிலே ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகையில் பெருமானிடத்தில் தம்முடைய அடிமை தொண்டை செய்து அதை தொடர்ந்து நடத்தி வந்தார். பெரிய புராணத்தில் இருக்கின்ற ஒரு பெரிய பெருமையே நாம் அடிக்கடி எண்ணுவது அவரவர்களும் தாம் தாம் தனக்கென்று ஒரு ஒன்றை தேர்ந்தெடுத்துக் கொள்வார்கள். அப்படி தேர்ந்தெடுத்துக் கொள்கின்ற பொழுது தனக்கு எது இயலுமோ அதுதான் தேர்ந்தெடுத்துக் கொள்வார்கள். ஆனால் அந்த இயலுகின்ற ஒன்றை தேர்ந்தெடுத்த பிறகு சிறிதும் பின்வாங்க மாட்டார்கள். அதான் அவற்றை இருக்கிற ஒரு பெருமை. அதனால தான் அவர்கள் நாயன்மார்களாக பெரிய அடிவர்களாக ஆனார். செயற்கரிய செய்வார் பெரியர் என்று சொல்வது. செயற்க அரியது என்றால் என்ன என்றால், ஏதோ மற்றவர்கள் எல்லாம் செய்ய முடியாத ஒன்றை செய்தது என்பது அல்ல, தாம் தேர்ந்தெடுத்துக் கொண்ட ஒன்றை தவறாமல் செய்வது இருக்கிறதே, அதுதான் செயற்கரியது. ஓடு கொடுப்பது ஒருவர், இது மாதிரி இப்ப கோவணம் கொடுப்பது ஒருவர், அடியாருக்கு உணவளிப்பது ஒருவர், இறைவனுக்கு பூமாலை தொடுத்து சாத்துவது ஒருவர், இப்படி ஒவ்வொருவர் தத்தமக்கு ஏற்ற மாதிரி ஒரு பணியை எடுத்துக்கொள்றாங்க. ஆனா அந்த பணிக்கு பின்னால் எந்தவித ஊறுபாடு வந்தாலும் உயிரே சென்றாலும் கூட அந்த பணியை நடைபெறுத்தி விடுவார். இதுதான் அவற்றிருந்த பெரிய ஆற்றல். அதற்கு முழுமையாக இறைவனுடைய திருவுருளை துணை கொண்டவர்கள். அதுதான் அவர்களுக்கு இருக்கிற அமைப்பே. திருவுருள் துணை கொண்டு அந்த எடுத்துக்கொண்ட பணியை தொடர்ந்து செய்கின்ற பாங்குதான் 63 நாயன்மார்களத்தில் நமக்கு அமைந்து கிடப்பதை பார்க்கிறோம். அந்த வகையிலே அமர்நீதியார் என்ற ஒரு அருமையான பெரியவரை பற்றி நாம் நினைவு கொள்கிறோம். நம்முடைய பெரிய புராணத்தில முதல் அமைப்பு தில்லைவாடந்தனரும் அடியார்க்கும் அடியேன் என்று சொல்கின்ற தில்லைவாடந்தனர் சருக்கம். இன்று நம்முடைய இறைவணக்கம் பாடிய ஐயா அவர்கள் ஒரு பாடலை எல்லோரும் சொல்கிற பாடல் தான் என்றாலும் சொன்னார்கள், கற்பனை கடந்த ஜோதி கருணையே உருவமாக என்ற அருமையான பாடல். அந்த பாடலை எடுத்து பார்த்தோம் சொன்னோம்னா ஒரு நினைப்பு எனக்கு திடீர்னு அவங்க கடவுள் வணக்கமா பாடின போது நினைவுக்கு வந்ததை சொல்லிவிடுறேன். ஜோதினா பெருமான் வந்து ஒளி வடிவமாக இருக்கிறான். அந்த ஒளி வடிவமாக இருக்கிறோம் எப்படின்னா, நம்முடைய ஆன்மாவினுடைய கற்பனைக்கெல்லாம் கடந்து இருக்கிறான். இவர்கள் ஏதோ கற்பனை செய்து இப்படித்தான் ஜோதி இருக்கும் இப்படித்தான் ஒளி இருக்கும் என்று கருதினால் அதற்கு அப்பாற்பட்டவனா இருக்கிறான். எனவே மனித எல்லையிலே தாம் தாம் செய்கின்ற கற்பனைகளுக்கெல்லாம் கடந்த ஜோதியாக இருக்கிறான். அப்படிப்பட்ட ஜோதிதான் அவன் தன்னுடைய கருணையினாலே உயிர்களுக்கு அருள் செய்கிறான். கருணையே வருவமாக என்று சொல்றான். ரொம்ப அருமையான சேக்கலார் வாக்கு 12 நூற்றாண்டு வள்ளலார். இந்த தொடர் தான் அவருக்கு அடிப்படையாக இருக்க வேண்டும். அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை, கற்பனை கடந்த ஜோதி அது அருட்பெருஞ்சோதி, கருணையே வடிவமாக தனிப்பெரும் கருணை. ஆகவே தம்முடைய எல்லையில அந்த பேரோடு எப்படிப்பட்டதுன்னு கேட்டா அருள் ஜோதி பெருஞ்சோதி, அது கற்பனை கடந்த ஜோதி. அப்படிப்பட்ட ஜோதியை எப்படி இந்த ஆன்மா அடைய முடியும்னார், அவர் கருணையே வடிவமாக இருந்து ஆன்மாக்கள் தோறும் வந்து வந்து பலவற்றை செய்கிறார். அப்போ தனிப்பெரும் கருணை. இந்த தனிப்பெரும் கருணைனா தன்னந்தனியாக செய்கிற கருணை அர்த்தம் இல்ல, தனினா ஒப்பற்றன்னு அர்த்தம். ஒப்பற்ற கருணை பெருங்கருணை. ஏன்னா அந்த கருணைக்கு இலக்காக வேற யாரும் செய்ய முடியாது. அது ரொம்ப அருமையாக தனிப்பெரும் அருள் பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை என்ற ஒரு தொடரை வைத்து மிக அற்புதமாக தம்முடைய வாழ்நாள்ல அது எத்தனையோ சில கருத்துக்களை எல்லாம் பரப்பியவர்கள். ஒரு எல்லையில் நின்று ரொம்ப அருமையாக தமக்கென்ற ஒரு நிறுவனம், தமக்கென்ற ஒரு கொடி, தமக்கென்ற ஒரு சித்தி வளாகம் என்றெல்லாம் வைத்துக் கொண்டு பின்னால் பேசினார். ஆனாலும் அவர்கள் அவர்களை பின்பற்றவர்கள் எப்படி செய்கிறார்களோ எங்களுக்கு தெரியாது. ஆனா அவர் வாடையடி வாடையென வந்ததிரு கூட்ட மறைவில் யானொருவன் அன்று என்று தன்னை உளப்படுத்தி செய்கிறாரு தவிர தான் ஏதோ மிகப்பெரியவர் என்று அப்படின்லாம் சொல்லிக்கொள்ள. வாழையடி வாழையென வந்ததிரு கூட்ட மறைவினில் யானொருவன் அன்று இந்த ஏழைப்படும் பார் உனக்கு என்றெல்லாம் சொல்கிறார். எனவே வழி வழியாக வந்த அருட்பெருமக்களுடைய அந்த கூட்டத்தில் தன்னை இணைத்துக் கொண்டுதான் பேசினாரே தவிர பிரித்து கொண்டு பேசல. அவருடைய வாக்கும் அதற்கு முன்னோடியாக இருக்கிற சேக்கடாருடைய வாக்கும் நாம் இப்பொழுது நினைப்பதற்கு ஏதுவாக நம்முடைய கடல் உணக்கத்தை பாடினார்கள். கற்பனை கடந்த ஜோதி கருணையே உருவமாக இல்ல அற்புத தனிக்கூத்தாடி என்றெல்லாம் சொல்கிற அருமைப்பாட்டை நினைவுபடுத்தினார்கள். எனவே இப்பொழுது அமர்நீதியாருக்கு வருவோம். அமர்நீதியாரை பற்றி சுந்தரமூர் சுவாமிகள் ஒரு தொடர் முதல்ல சொன்னார், அது திருத்தொண்ட தொகை. அதன் பிறகு நம்பியாண்டார் நம்பிகள் அந்த ஒரு வரியை வைத்துக் கொண்டு அவரை பற்றிய வரலாற்றை சுருக்கி தந்தார். அது நம்பியாண்டார் நம்பிகள் திருவந்தாதி வழிநூல் மாதிரி. இனி அந்த இரண்டும் தனக்கு முன்னோடியாக, அதற்கு மேலாக நடராஜ பெருமான் திருவருள் தனக்கு முழுமையாக நிலை பெற சேக்கடார் பெருமான் ரொம்ப அற்புதமா இந்த பெரிய புராணத்தை எழுதினார் என்று நாம் சொல்றோம். அதனால் அது தொகை, அடுத்தது வகை, அடுத்தது விதி என்பதாக அமைந்த அருமையான ஒரு பெருநூல் நம்முடைய பெரிய புராணம். இந்த மாதிரி ஒரு கட்டுக்கோப்பு இன்னைக்கு வரைக்கும் இன்னும் ஒரு காப்பியம் தோன்றல. இனி தோன்றுதான் வச்சுக்கோ. இப்ப இது மாதிரி தொகை வகை எரி விரி என்ற அந்த பாங்கில இப்படி ஒரு பெருங்காப்பியம் பக்தி காப்பியம் இன்றைய வரைக்கும் தோன்றல. அப்படிப்பட்ட ஒரு தனி நிலையில் அருமையான காப்பியத்தை மாண்புமிகு அமைச்சராகவும் இருந்து கொண்டு அதே நிலையில் மிகுந்த பேரொழுக்கு திறனோடு கூட பக்தி சுவையை ரொம்ப அருமையாக கலந்து செய்த அருமையான காப்பியம் இந்த காப்பியம் என்பதை நாம் நினைவு கொள்ளாமல் இருக்க முடியாது. அதில் அமிர் நீதியாரை பற்றி நம்முடைய சுந்தரமூர் சுவாமிகள் சொன்ன ஒரு தொடர், ஒரே ஒரு தொடர்ல சொன்ன, அங்க சொன்னது திருவாரூர், திருவாரூர் பெருமானுடைய திருவிழாவில் சொல்லப்பட்டது. அல்லீமன் முல்லையந்தார் அமர் நீதிக்கு அடியேன், அவ்வளவுதான் அவர் சொன்னார். அல்லிமன் முல்லையந்தார் அமர் நீதிக்கு அடியேன். இப்ப இந்த 63 நாயன்மார்கள் இன்ன மாலையை அணிந்த அடியவருக்கு அடியேன்னு சொன்னது இந்த ஒருவருக்கு தான் தெரியுங்களா. இல்ல அப்படியே ஒரு அவுட்லைன் பார்த்தா கூட தெரியும், தில்லைவாளன் தென்னையில கண்டத்து குயனா இல்லை என்ன, அது இப்படி ஒவ்வொன்று ஒருத்தர் சொன்னாரு. ஆனால் அணிந்த மாலையை குறிப்பிட்டு ஒரு அடியவரை அறிமுகப்படுத்தியது இந்த ஒரே ஒருவன், ஒருவன் என்னும் ஒருவன் காண்க அமர் நீதியார் தான். அதுல என்ன மாலை சொல்லப்பட்டதுன்னு கேட்டா, நல்ல அருமையான அகைதல் இதழ்களை எல்லாம் உடையிருக்கும்படியான முல்லை மலர், அந்த முல்லை மலர் ஆய மாலையை அணிந்து அமர் நீதியாருக்கு அடியேன் என்று சொன்னார். அது என்னது வந்து இவர் அமர் நீதியாருடைய காலம் எப்பன்னு சொல்ல தெரியல. இப்ப ஞானசம்பந்தர் காலம் 700 என்று சொல்வது போல, சுந்தரமூர் சுவாமிகள் காலம் 800 என்று சொல்வது போல, வரையறுத்து சொல்வது போல, நாம் வந்து இப்பொழுது அமர் நீதியார் காலத்தை சொல்ல முடியாது. அப்படி இருந்தும் என்னமோ அவர் அணிந்த அந்த மாலையை ரொம்ப அருமையா சுந்தரமூர் சுவாமி எப்படி சொல்லுகிறார், இவர் பார்த்தாரா, பக்திமான் கேட்கறது வேற, ஆடாடா அருமையா இருக்குன்னு சொல்லுவாங்க, இந்த ஆராய்ச்சியாளர் நுழைற நுழைவே வேற இல்லவா, ஐயா இவர் எத்தனை நூற்றாண்டு அவர் எத்தனை நூற்றாண்டு, அப்படிப்பட்ட முன்னே இருந்த பெரியவரை பற்றி இந்த முல்லை மாலை அணிந்திருக்குன்னு சொல்லுகிறாரே எப்படி சொல்ல முடியும் என்று ஒருவன் கேட்டா பதில் சொல்லணுமல்ல, சொல்லணுமில்ல. ஒரு கால எல்லையில நாமெல்லாம் நம்முடைய தமிழினம் மாலை போடாம இருந்த காலமே கிடையாது. அப்படி இருந்தது. இப்ப எப்படி நம்ம சட்டை போட்டுட்டு வெளியில போறோமோ மாலையை போட்டு வெளியில போயிருக்கோம், நாமளும் அப்படிதான் போயிருப்போம் சரிங்களா. நாம என்ன அப்படி திடீர்னு பிறந்துட்டோமா, புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி இப்படி எல்லாம் படிப்படியா வந்தால்தான் சரிங்களா. அதனால எப்படி எல்லாம் சங்க காலத்துல இருந்தோமோ இப்போ அப்படியே வளர்ச்சியில 20 ஒரு மனிதனாக ஏதோ ஆண்டவனுடைய அருளை குருவருள் எல்லாம் நினைத்துக் கொண்டிருக்கிற ஒரு கொஞ்சம் அதுவா கிஞ்சித்துன்னு சொல்றமே மிகச்சிறிய ஒரு ஞானம் பெற்றவர்களாக நாம் இருக்கிறோம், அவ்வளவுதான். ஆகவே ஒவ்வொரு நாளும் எப்படி தலை சீவிக்கிட்டு ஒரு சட்டை போட்டுட்டு தான் வெளியில போறோமோ, அப்ப இது போல அந்த காலத்துல தலை செய்ய வேண்டியதுல எல்லாம் குடுமி, அதனால வந்து ஒரு மாலையை போட்டுப்போம். ஆனா அந்த மாலை ஒரு வேற்றுமை உடையதாக இருந்தது. என்ன வேற்றுமைன்னு கேட்ட, 4 இனம் இருக்குதே அந்த அரசர் அந்தனர் வணிகர் வேளாளர்னு சரிங்களா, அந்த இனம் ரொம்ப காலத்துக்கு முன்னே தோன்றிட்டு சங்கலிங்கள் நிறைய இருக்குது, தொல்லாப்பித்திலேயே இருக்கு. அதனால 4 இனம், இந்த 4 இனங்களும் எப்படியோ தனக்கென்று ஒவ்வொரு மாலையை வைத்துக் கொண்டு, அதுல வணிகர்கள் அவங்க என்ன செய்வான்னு கேட்டீங்க, முல்லை மாலை அணிந்திருப்பாங்க. நம்முடைய அமர் நீதியார் வணிகர் மரபு, ஆதலால் அல்லீமன் முல்லையந்தார் அமர் நீதிக்கு அடியே என்று ரொம்ப அருமையா சொல்லுவாங்க. எனவே ஒரு பற்றி ஒரு விதமா சொல்லணும், அது இவர் சொல்லுகின்ற பொழுது திருவுருள் இப்படி உந்தி இருக்குது, வணிக மரபில் தோன்றியவர், எனவே முல்லை மாலை அணிந்த நம்முடைய அமர் நீதியாருக்கு வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று சொல்லி வைத்தார். ரொம்ப அருமையானது. இனிமேல் அல்லிமன் முல்லையந்தார் அமர் நீதி என்று சொன்னார். அது என்ன அமர் நீதி என்று சொன்ன, இந்த பெயரை பற்றியே தனித்த முறையில ஒரு ஆய்வெல்லாம் கூட செய்யலாம். இப்பொழுது நாம் படிக்கிற பெயரெல்லாம் அவருடைய தாய் தந்தையர் வச்ச பெயரா அல்லது பின்னே வந்த காரண பெயரா என்று ஒரு அப்படியே ஆய்வு பண்ணினா, பல பெயர்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா காரணம் தெரியாமே இருக்கு. இப்ப இந்த பெயர் அமர் நீதியார் இயல்பா அப்பா அம்மா வைத்திருக்க வேண்டும், வைத்திருக்க கூடும், அதுக்கு மேல சொல்ல முடியாது, சொல்ல முடியாது. இப்ப இது கண்ணப்பர் நிச்சயமா தின்னனாருங்கிறது இயற்பெயர், கண்ணப்பர்ங்கிறது பின்னே வந்த பெயர் தெரியுது. அது போல நாவுக்கரசருக்கு அப்பா அம்மா வைத்த பெயர் மருள்நீக்கியார், பிறகு திருநாவுக்கரசர் என்ற பெயர் வந்தது, இது தெரியுது. திருஞான சம்பந்தருக்கு ஞான சம்பந்தர் என்ற பெயர் குளத்தங்கரையில வந்தது, அதுக்கு முன்ன 3 வரைக்கும் எது எந்த பெயர் சுற்றி அளித்தாங்க தெரியாது, தெரியாது. ஆமா, ஏனென்றால் சேக்கடா பெருமான் குளத்தங்கரையில அம்மை இந்த ஞானத்தை கலந்து கொடுத்த பிறகு சிவஞான சம்பந்தர் ஆயினார் என்று சொல்றாரு. ஞான சம்பந்தராக ஆயினார்ங்கிறார். எனவே அதுக்கு முன்ன 2.5 வயசு வரைக்கும் அந்த 3 வயசு வரைக்கும் என்ன அப்பா அம்மா எந்த பேர்ல கூப்பிட்டாங்களோ தெரியல, தெரியவே இல்லை, இயற் பேரே தெரியல, தெரியல. இப்படி பல அமைப்பு. அதுல இந்த அமரநீதியார் என்பது நம்ம எப்படி இருக்க கூடும் என்றால் தாயந்தர் வைத்த பெயராக இருக்கு. ஆனா அருமையான பெயர்
2: அமர்தல் மேவல் தொல்காப்பியம். மேவல்னா விரும்புதல் அர்த்தம். அமர்தல் என்ற சொல்லுக்கு இப்ப உட்காடுதல் ஒரே ஒரு பொருளோ நின்று போயிட்டான், எத்தனையோ நின்றுட்டான், அதுல இது வளர்ச்சியில இது நின்றுட்டான். ஆனா தொல்காப்பியத்துல விரும்பி இருத்தல், விரும்புதல் என்ற பொருள். அப்போ அமர்நீதியார் என்றால் நீதி என்ற ஒன்றே இவரிடத்தில் விரும்பி இருந்தது. அப்படிப்பட்ட இந்த காலத்துல இந்த மாதிரி பெயர் வைக்கணும், ஏன்னா நீதியே இல்லாம போன காலத்துல இப்படி பாரப்பா நீதியே இல்லாம எங்க மேலிருந்து கீழ் வரைக்குமே இல்ல அப்படி போட்டு. அப்படி இருக்கிற காலத்துல பாருங்க, நீதியே நீதி என்ற ஒன்று போய் பார்த்துதான் யாரிடத்தில் தங்கினால் நாம் அந்த நீதிங்கிறது சிதையாமல் இருப்போம் என்று கேட்டா, இது ஒரு பிள்ளை எங்கேயோ பிறந்தது, இந்த பிள்ளை இடத்துல நம்ம தங்கினோம்னா நீதிங்கிற ஒன்று நமக்கு அழிவில்லாமல் இருக்கும் என்று கருதி அப்படி அமர்ந்தது அமர் நீதியார். கம்பராமாயணத்தை ஒரு வேடிக்கையா சொல்வோம், பேன நோற்றது மணிப்பிறவி பெண்மை போல் நாணம் நோற்று உயர்ந்தது நங்கை தோண்டலான். கவிச்சக்கரவர்த்தி அதுல யாரும் தப்பு இல்ல, ரெண்டாவது கருத்து சொல்றதுக்கு இல்ல. கவிச்சக்கரவர்த்தி தான் இந்த நாணம் என்ற ஒன்று பார்த்துதான் யாரிடத்துல போய் தங்கினா நமக்கு அழிவில்லாம இருக்குன்னு பார்த்துதான் இப்படியே யோசிச்சு பார்த்தது. இந்த சீதா பிராட்டின்னு ஒரு அம்மா, அந்த அம்மா கிட்ட போய் தங்கிட்டோம் அழிவில்லாம இருக்கலாம் என்று கருதி நாணம் என்ற உண்டு அப்படி தங்கிச்சான். பேன நோற்றது மணிப்பிறவி என்று சொன்னார். அதுக்காக தவங்கடந்து அந்த அந்த நாணம் என்ற போய் அங்க போயிட்டான் தங்கிச்சான். அது போல இங்க நீதி என்ற ஒன்று தவங்கடந்து இவரிடத்தில் தங்கியதனால அமரநீதியார் என்று பெயர் வந்திருக்கலாம். இப்படி எல்லாம் நம்ம நினைக்கலாம். இப்படிப்பட்ட அருமையான இந்த அரியவர் இப்பொழுது எங்கே தோன்றுகிறார் அப்படின்னா, பழையாறை என்று சொல்லுகின்ற இடம் பழையாறை. அது சோழ நாட்டிலே கும்பகோணத்துக்கு அண்மையிலே இருக்கிறது. இங்க சோழ நாடு கும்பகோணம் என்று சொன்ன போதே சோழ நாட்டுக்குன்னு சொல்லும் போது ரெண்டு பெருமை யாரும் சொல்லுவாங்க அந்த காலத்துல. ஒரு பெருமை நீர் வளம், இன்னொரு பெருமை அரசியல் வளம். ஒரு வளம் காவிரி, காவிரி பாயும்படியான சோழ நாடு, பொன்னினன் நாடு என்று சொல்லுவது. அது தள்ளிமிருந்து சொன்னாங்க. அடுத்தது அரசியல் வளம் கேட்கவே வேணாம், சொல்ல சொல்லி என்ன பயன் இருக்கு. ஆனால் நம்ம சோழ நாட்டுக்கு சொல்லுகின்ற பொழுது பொதுவா ஒரு நாட்டுக்குன்னு சொல்லும் போது ரெண்டு வளம், ஒன்று நீர் வளம். ஏன்னா மக்கள் எல்லாரும் வளமாக வாழணும்னா நல்ல நீர் வேணும். வானின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிர்தம் என்று உணரப்பாட்டு என்று சொன்ன திருவள்ளுவர் அல்லவா. இந்த உலகம் யாரால வழங்குதுனாரு, ஒன்னால என்னால இல்லப்பா, வானின்று உலகம் வழங்கி வருதலால் என்று சொன்னார். ஆகவே அந்த வானின்று உலகம் வழங்கி வருவதனால் வருகிற தண்ணீரை எப்பொழுதுமே பெற்றுக் கொண்டிருக்கிற நாடு வளமான நாடு. இதற்கு மேலாக நல்ல செங்கோல் சிறப்பு, மக்களுக்கு எந்தவித நலக்குறைவும் இல்லாமல் வளம் மிகுந்து காக்க வேண்டிய பொறுப்பு அரசுக்கு உண்டு. இந்த அரசியல் வளமும் நீர்வளம் தான் எந்த நாட்டிற்கும் எந்த காலத்திலும் சொன்னார்கள். இறந்த காலமா போச்சு. இனி அந்த ரெண்டை குறித்து அறிவுப்படுத்துவதற்கு நமக்கு அருகதை இல்லை. சீரில் நீடிய செம்பியர் பாருங்க, எடுத்து சோழரை பத்தி சொன்னார். சீரில் நீடிய செம்பியர், இந்த சிறப்புகள் எல்லாவற்றிலும் பொருந்திய சோழர், அந்த சோழர்களுடைய ஆட்சியில உட்பட்டது இந்த இடம். சரி, பொன்னின் நாட்டு அந்த அந்த அருமையான ஆட்சி சிறப்புல எது ரொம்ப மக்களுக்கு பயன்படுனா, பொன்னி வான் பொய்ப்பினும் தான் பொய்யா மலைத்தலைய கடற்காவிரி என்று சங்கலிக்கம் பாடிச்சு. வான் பொய்ப்பினும் மழையே 12 ஆண்டு 20 ஆண்டு பெய்யாவிட்டாலும் சரி, தான் பொய்யா காவிரி, அந்த காவிரி எங்கே தொடங்குதினார், மலைத்தலைய கடற்காவிரி. மலையை தலையாக கொண்டு கடலை நுனியாக கொண்டு வாடுதான். அப்ப குடகுங்கிற மலையில தொடங்கி பூம்புகாருங்கிற கடல்ல கொண்டு கலக்குதான், மலைத்தலைய கடற்காவி என்றெல்லாம் சொன்னான். ஊழி வைக்கும் பேருதவி ஒழியாய்வாடி காவேரி, பழம்பெருமையா போயிட்டு. ஆகவே அந்த பொன்னியன நாட்டு காரின் மேவிய காளியாளி மலர்போரில் சூழ்ந்து, இந்த நல்ல அருமையான அரசியல் வளமும் நல்ல நீர்வளமும் இருப்பதனால ஒவ்வொரு கிராமங்களும் ஒவ்வொரு ஊர்களும் நல்ல சுற்றுப்புற சூழல் அருமையா இருந்தது. என்ன அருமையான சோலை, அருமையான மரங்கள் எப்பொழுது இருக்கும், இந்த மரத்தை வெட்டுறது அந்த மரத்தை வெட்டுறது இந்த விதையே வேலையா போறதெல்லாம் கிடையாது. எனவே காரில் மேவிய காளியடி மலர்போடில் சூழ்ந்து, நல்ல சோலைகள் எல்லாம் சூழ்ந்திருக்குமானா இயற்கையான நறுமணமிக்க காற்று வரும் மக்களுக்கு, அதோடு கூட நல்ல மேகங்கள் அங்கங்க அப்படி தவழ்ந்து வருகின்ற பொழுது அந்த குளிர்ந்த காற்று பட அருமையா மழை பெய்யும். அதற்காகத்தான் சோலைகள் நிரம்ப இருந்தன அல்லவா. ஆகவே அப்படிப்பட்ட சோலைகள் எல்லாம் சூழ்ந்து தேரின் மேவிய செடுமணி வீதிகள் சிறந்து ஊரு கடகு சோலை தெருவு கடகு என்னன்னாரு, நல்ல எப்பொழுது விடாமல் மாதந்தோறும் பெருமான் எழுந்தருளி வரணும், எழுந்தருளி வரணும். இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி. இப்ப மற்ற நாளெல்லாம் திருவிழா இல்லாதனால நாம் போய் கோவில்ல வணங்குறோம், திருவிழா காலங்கள்ல பெருமான் எழுந்தருளுகிறோம். இன்னைக்கு என்ன வாகனையா, யானை வாகனம். நாளைக்கு என்ன, குதிரை வாகனம். இன்னைக்கு பஞ்சமூர்த்தியும் வருது அருமையா, அந்த விடை மேலே வருகிறது. இன்னைக்கு புஷ்ப பல்லாக்குங்க என்று சொல்றோம், கடைசி நாள் தேர்ல வருது என்று சொல்றோம். இப்படி வீதிக்கு என்ன அடுகுன்னு கேட்டா, இடைவிடாமல் நல்ல அருமையான மங்கள விழாக்கள், அது பெருமான் எழுந்தருள்கிற விழாக்களாகும், அது மிகச்சிறப்பு என்று சொல்லுவோம். அப்படிப்பட்ட

0: இதுதான் எங்களுடைய பழையாறை நகரனுடைய சிறப்பு. இங்கே சோழர்கள் ஒரு காலத்தில இருந்து அதை தலைநகராக கொண்டு கூட அரசாண்டு இருக்கிறாங்க. இப்ப ஒண்ணுமே இல்லை, கும்பகோணம் பக்கத்துல ரொம்ப சின்ன ஊரா போட்டுது. பழையாறை என்பது பழையாறை வடைதடி என்று, அங்கதான் அப்பர் சுவாமிகள் உண்ணாவிரதம் மேற்கொண்ட இடம். உண்ணாவிரதம் அவர் காலத்துல அங்க வந்திருக்கிறார். வந்தா ஒரு கோவில், அந்த கோவில் வந்து இவங்க என்னென்ன சமணர்கள் அப்படியே எங்கேயாவது மரங்கரம்லாம் அப்படியே வச்சு வச்சு மறைச்சு கரைச்சு அது அப்படியே என்னன்னு சூழ்ந்து போய் அந்த கோவில் இருக்கிறது தெரியாம ஆக்கியிருக்கிறாங்க. இவர் இப்படியே வந்தார், வயசானவர் ஆனாலும் கூட ரொம்ப கூர்மையான அந்த கண்ணோட்டம் உடையவர். இப்படி வந்தவன் அது என்னது அங்க ஒரு கோவில் அப்படி ஏதோ இது மாதிரி இருக்குது, அவர் சுத்தி அப்படி இப்படி மரம்னு அப்படி சூழ்ந்து இருக்குது அப்படின்னு பார்த்திருக்காரு. பார்த்தா இங்கே ஒரு கோவில், ஆஹா எங்க பெருமாட்டத்தில் இருக்கிற கோவில மூடிவிட்டானுங்க அப்படின்னு. வேற ஒண்ணும் செய்யல, இந்த கோவில் மீண்டும் திறந்து வழிபாடு செய்யற வரைக்கும் நான் உண்ண மாட்டேன். உண்ணாவிரதத்துக்கு முன்னோடியார் நமக்கு இப்ப தெரிஞ்ச வரைக்கும் அப்பர் சுவாமியில தான், அப்பர் சுவாமியில தான். இப்ப பெரும்பாலும் காந்தியடிகள்னு சொல்றாங்க, அதுக்கு தப்பு இல்லை. திருவள்ளுவர் கண்டானாம் தான் கண்டவாறு, நீ ஏன் ஐயோ பாவம் அப்பர் அப்பர் நீ ஏங்கிற அப்படின்னாரு. காணாதார் காட்டுவான் தான் காணாம், ஒண்ணுமே தெரியாத முட்டாளுக்கு சொன்னீங்கன்னா நீ தான் முட்டாளாயிடுவே. நீ எப்ப சார் அவன் அறிவாளி ஆகுறதுனாரு, அடாடாடா தான் கண்டவாறு கண்டானாம், அவன் தான் தன்னை பெரிய மேதை நினைச்சிட்டு இருக்கானே, நீ ஏன் அப்படி சொல்லிட்டு இருக்க, அவன் மேதடா உற்று திருவள்ளுவர் அல்லவா. அதனால அது மாதிரி உண்ணாவிரதத்தினுடைய தந்தை யாருன்னு கேட்டா காந்தியடிகள். அவரையும் மறந்துட்டோம் போன்னு வச்சுங்க, அவரையாவது ஞாபகம் வச்சிருக்கோமா? கிடையாது. அதனால அந்த இடத்துல உண்ணாவிரதம் இருந்தாராம். உடனே அந்த சோழ பேரரசனுக்கு தெரிய வந்தது, அங்கிருந்து வந்தான் என்ன என்று கேட்ட மாதிரி சொன்னார். உடனே அந்த வெட்டெல்லாம் அகத்தி பார்த்தா அங்க கோவில் இருக்கு. உடனே அந்த கோவிலுக்கு வழிபாடு செய்வித்து இவருக்கு வழிபடி வணக்க செய்வித்து அதன் பிறகுதான் அந்த இடத்தை விட்டு வந்தாராம். அப்படிப்பட்ட அருமையான இடம் பழையாறை வடது. அந்த பழையாறை என்ற ஊரிலே வாழ்ந்தவர் அவர். எந்த மரபுன்னா மண்ணும் அப்பாதி வணிகர்தம் குலத்தினில் வந்தார். அதனால வணிகர் இங்கே விரிநூல் வணிகர் என்று அறிமுகப்படுத்தியது. ஆனா தொகை நூல் அல்லிமன் முல்லையந்தார் அமர்நீதிக்கடியேன் என்று சொல்லி பார்த்தீங்களா, அந்த கூறியது ஒரு வருதா பார்த்தீங்களா. தொகை நூல் ஒன்றை அறிமுகப்படுத்தியது, விரிநூல் அதற்குரிய மரபை அறிமுகப்படுத்தியது. ஆகவே வணிகர் குலத்தில் வந்தார். சரி, பொன்னும் முத்தும் நன்மணிகளும் பூந்துயில் முதலா எந்நிலத்தினும் உள்ளன வருவளத்தியல்வாள் அந்நிலைக்கன் மிக்க அவர் அமர் நீதி என்பார். என்னையா வணிகர்னா ஏதேனும் ஒண்ணு வெறும் அறுவை வாணிகம் மட்டுமல்ல. அறுவை வாணிகம்னா தெரியும் நல்ல வேலை. இப்ப நம்ம கோபால் வந்து அது பொன் வாணிகர் அப்படின்னு போட்டு ரொம்ப அருமையா செய்யறார். அது வேறு பேர், நல்ல அருமையான தமிழ் பேர்ல இருக்குது. அது போல ஜவுளி கடைங்கிறத அறுவை வாணிகம்னு சொல்லணும். அறுவைன்னு அபசகனம்னு நினைக்கிறான், அறுக்கிறதுங்கிறான், உண்மை அறுக்கிறதான்னாரு. ஆமா, நீளமா நெய்திட்டு நீ என்ன பண்ற, எட்டு மலமாவோ நாலு மலமாவோ அல்ல துண்டாவோ அறுக்கிற, அதுவே அறுவை. நீ செய்யறதுக்கு நாங்க பேர் கொடுத்தோம்ப்பா, அது உனக்கு என்னமோ அமங்கலமாப்படுது. நீ வேற மாதிரி சொல்ல சொல்லிக்க நாங்க என்ன பண்றது. அதனால நீங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, நீளமா அந்த துணியை நெய்து விட்டு அந்தந்த வகையில எது எது வேண்டுமோ அந்த வகையில் நீங்க என்ன பண்றீங்க, அறுத்து செய்யறீங்க. எனவே அறுவை துணிங்கிறது அப்படித்தான், துணிக்கப்படுவது துணி, துணித்தல் என்று சொல்றது. நம்ம துணிங்கிறது அதை பத்தி பரவாயில்ல, ஏன்னா இந்த அறுவைன்னு சொன்னா போச்சு அங்க வரும். அறுவை துணி என்பதெல்லாம் காரண பெயர்களாக அமைந்த ஒன்று, துணிக்கப்படுதலின் துணி. இங்க இவர் என்னன்னு கேட்டா, எல்லா பொருளும் வாணிகம் செய்யறாராம். பொன்னும் முத்தும் நன்மணிகளும் பூந்துகில் முதலா, இந்த அறுவை வாணிகமும் உண்டு, ஏனைய மணிகள் மற்றவை எல்லாம் வாணிகம் உண்டு. அது எல்லாவற்றிலும் எங்கெங்கெல்லாம் எவையவை நிரம்ப கிடைக்கின்றனவோ அல்லது கொஞ்சம் பொருள் குறைவா கிடைக்கின்றதோ அவற்றை எல்லாம் எடுத்துட்டு வருவாங்க. இங்க இவையெல்லாம் நிரம்ப இருக்கின்றனவோ அவற்றை எல்லாம் இல்லாத இடங்களுக்கு அனுப்புவார்கள். அவர் பெரிய தொண்டல்லவா. வாணியம்ங்கிறது தாம் பாடுகின்ற ரூபா மட்டுமல்ல, நாட்டுக்கு செய்கிற தொண்டும் அதன் வாயிலாக பெறுகிற ஊதியம் அப்படித்தானே. அது போல உழவர்கள் தான் ஏதோ சாப்பிடறதுக்காக நெல் சமையல் பண்றாங்க. உழுவார் உலகத்தாருக்கு ஆணி என்று சொன்னாரு. ஏன் அகுதாற்றாது எழுவாரை எல்லாம் பொறுத்து. அதுக்கு கதி இல்லாம நம்ம இருக்கிற ஆளெல்லாம் 1000 வாங்கி 2000 வாங்கி 10000 வாங்கினா கூட அரிசி இங்க இருக்குன்னு தானே போய் கேட்கிறோம், வேற வழி. அப்ப அவங்கதான் ஆணி என்று சொன்னார். ஆகவே ஒவ்வொருவரும் சொல்றேன், தன்னுடைய வளத்துக்காக வாழ்ந்தால் அது நாட்டினுடைய மறைமுகமா நாட்டினுடைய வளத்துக்கும் ஏறுதா இருக்கு. அது போல இந்த வணிகராக இருந்து இப்படிப்பட்ட எல்லா பொருளையும் வணிகராக, அவருடைய பெயர் அந்நிலைக்கண் மிக்கவர் அமர் நீதியார் என்பார். அவர் பெயர் அமர் நீதியார் என்று பெயர். இந்த நம்ம நீதி சொல்லு நடுநிலைமை சொல்லுகின்ற பொழுது கூட திருவள்ளுவர் ரெண்டு பேருக்கு தனியா சொன்னார், மற்றதெல்லாம் பொதுவா சொன்னார், ரெண்டு பேருக்கு மட்டும் தனியா சொன்னார். எது இந்த நடுநிலைமையா இருக்கணுங்கிறத, நடுநிலைமை எங்க பெறணும்னு தெரிஞ்சு எங்க பெறல கூடாதுன்னு வச்சார் திருவள்ளுவர். இந்த வாணிகம் செய்யும் போது நடுநிலைமை போடும். ஏதேனும் நெல்லகுல்ல வாங்குற காலத்துல படி பெருசா இருக்கும், கொடுக்கற காலத்துல சின்னதா போடும். வாங்கறதுக்கு ஒண்ணு கொடுக்கறதுக்கு ஒண்ணு அப்படித்தான் பேரும், அப்படி எல்லாம் ஆயிடும். அதனால ஒன்று பார்த்தார், வாணிகம் செய்வார்க்கும் வாணிகம் இங்க வாணர். நீங்க எல்லாம் வாணிகம் தானே? ஆமானர். உங்களுக்கு ஒரு மேற்கொண்டு ஒரு ஊதியமான ஒரு வாணிகம் நான் சொல்லுகிறேன். என்னன்னர், பேணி பிறவும் தமபோல் செய்யும். உன் சொத்துல எவ்வளவு நாட்டம் இருக்குது, உனக்கு எவ்வளவு வருவாயில உனக்கு எவ்வளவு கவனம் இருக்குது, அது போலத்தானே பிரத்தியான் சொத்து பிரத்தியான் வருவாய் எதிர்பார்ப்பான்ப்பா. அதனால நீ கொடுக்கறதும் சரி வாங்கறதும் சரி ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கு. சங்கலிக்கத்துல இது கொஞ்சம் பிஹெச்டி ஸ்டாண்டர்ட். எது வாணிகம் செய்வார்க்கும் வாணிகம், பேணி பிறவும் தம போல் செய்யும், பிஹெச்டியா இருக்குது. விளங்கல சார், கொஞ்சம் டென்த்துக்கு வாங்க, பிளஸ் டூ கூட வேணாம், டென்த்துக்கு வந்து சொல்லுங்க. கொடுப்பதும் மிகக்கூடாது, கொள்வதும் மிகக்கூடாது, கொடுப்பதும் குறைகூடாது. கொள்வதை மிகையாக வாங்கி கொடுப்பதை குறையாக வாங்காமல் இருக்கிறது, அதற்கே அதுதான் வாணிகம் செய்வார்க்கும் வாணிகம் என்று எங்கள் திருவள்ளுவர் சொன்னார். அப்ப திருவள்ளுவர் சொன்னதற்கு சங்கலிக்குமே உரையாயிருக்கு. இப்படி எல்லாம் இருக்கு. எனவே அப்படிப்பட்ட அருமையான வாணிகம் செய்தவராம் இவர். இன்னொருவர் இந்த வாணிகருக்கு ஒன்னு நீதியை இந்த நடனமே சொன்னார், சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்து ஒருபால் கோடாமை சான்றோர்கனி. ஊராட்சி மன்றம் நகராட்சி எல்லாம் இருக்குத, நீதிமன்றங்கள், நீதிமன்றங்களுக்கு ஒரு தனியாப்பா நீங்க நடுநிலைமையா இருக்கணும் பாருங்க. எது போல தராசு மாதிரி இருந்து சமன் செய்து சீர் தூக்கும் கோல் போல் அமைந்து ஒருபால் கோடாமை சான்றோர்கனி. ஆகவே இவர் ரொம்ப அருமையாக அந்த மாதிரி நல்ல வாணிகம் செய்வார்க்கும் வாணிகம் என்பது போல அருமையான வாணிகம் செய்து வந்தவர். சரி, இவர் என்ன செய்ய முடியும் என்று தேர்ந்தெடுத்துக் கொள்கிறார்னு பார்ப்போம். அவை எல்லாரும் போல நல்ல ஒரு ஊர்ல பழையாறைங்கிற ஊர்ல தோண்டி, எல்லாரும் போல தோண்டிய ஒரு ஒரு குளம், அது வணிகர் மரபில் தோண்டி, அவர் வணிகர்கள் இருந்த ஏனைய வணிகர் என்ன செய்வாரோ அது போல அந்த வாணிகமும் செய்கிறார். இது வரைக்கும் எல்லாம் உலகியலோடு ஒட்டியது. ஆனா இவருக்கென்று தனித்து வகுத்து கொண்டது என்ன, அதுதான் இப்ப சொல்ல போறோம். சிந்தை செய்வது சிவன் காடல் அல்ல, அது ஒன்று இல்லாரு. அவர் ஒவ்வொரு நாளும் மனதுல இடைவிடாமல் சிந்தனை செய்வார். அது எது? பெருமானுடைய திருவடி தவிர வேற எது இருக்க? மலைமிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலைமிசை நீடு வாழ்வார். ஆகவே மலைமிசை ஏகினான் மானடியை தினமும் விடாமல் நினைப்பது, அது அவருக்கு முக்கியமான ஒன்று. அந்தி வண்ணம் ஆடியவர் அமுது ஆடி அவர்க்கு அமுது செய்வித்து. இரண்டாவது என்னன்னா, நல்ல சிவனடியாரனை அழைத்த, ஐயா நம்ம வீட்டுல வந்து இன்னைக்கு உணவு இருந்தணும் என்று வேண்டி கேட்டுக்கொண்டு அவர் அழைத்துக் கொண்டு போய் கொண்டு வந்து மணி புகுந்து குலாவ பாதம் விளக்கிய மண்டு காதல் ஆதனத்திலே வைத்தரிச்சனை செய்தபின் உண்டினாலு விதத்திலாறு சுவைத்திரத்தின் ஒப்பிலா அண்டநாயகர் தொண்டரிச்சியல் அமுது செய்ய அளித்துள்ளார் என்று அருமையா அரிசுவங்கள் எல்லாம் படைப்பாராம். சரி, அமுது செய்விப்பார். அப்புறம் அவர்கள் வந்து விடைபெற்று செல்லுகின்ற பொழுது என்ன செய்வார்னர், கந்தை கீழுடை கோவனம் கருத்தறிந்து உதவி. ரொம்ப அருமை. ஞானியர்கள் கந்தை உடுத்துவதும் உண்டு. வெறும் இப்ப திருக்கோவனம் சுவாமியிடம் கீழுடை கோவணம், இந்த இடுப்பை சுத்தி ஆனா வந்து அந்த கோவணமாக இருக்கிறதுக்கே அதுதான் அந்த கீழ் உடை கோவணம். இதுல எது அணிகின்ற மரபு இருக்குதோ அதுக்கு ஏற்ப அவர் கருத்தெறிந்து கொடுப்பாராம். இந்த கந்தைங்கிறது எனக்கு என்ன, கந்தையானாலும் கசி கட்டுங்கிறமே, இந்த கந்தை வேற இங்க சொல்ற கந்தை வேற, மறந்துட கூடாது. நாம சொல்ற கந்தையானாலும் கசி கட்டுங்கிறது என்ன பொருள்னு கேட்டா, ஏதோ பரம ஏழை வேஸ்ட்லாம் கிழிஞ்சு கழிஞ்சிருக்குது, ஏதோ இருக்குது, ஏதோ அந்த காலத்துல இந்த ஊசி நோடு தப்பாம் பாவம் வச்சு அதை வைத்துக்கொண்டு. ஆனா அப்படி இருந்தாலும் கூடப்பா பரவாயில்ல, ஏழையா இருந்து சின்ன சாதாரணமா பத்தாவது துணி இப்படி கட்டி தான் கூட சரி, கசைக்கு கட்டு, நல்லா துவைச்சு குவிச்சு நல்ல வெயில்ல உலர்த்தி கட்டுப்பா அப்படின்னு சொல்லி. அங்க கந்தைங்கிறது கிழிந்தும் மற்ற தைத்தும் இருக்கிற துணி. அடியவர்களுக்கு கந்தை என்பது எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நாவுக்கரசர் கந்தை அணிந்திருந்தால் அந்த கந்தை கிழிஞ்சதை தச்சு தச்சு கட்டிக்கல.
1: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க்.
2: ஓம் சிவாய நமஹ. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது சைவ சித்தாந்தம் சொற்பொழிவு திருவருள் பயன், தலைப்பு முதல் அதிகாரம். வழங்குபவர் சிவ குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
3: மூன்றாவது குரட்பாவினை இப்பொழுது சிந்திக்க இருக்கின்றோம். அந்த குரட்பா வருவார். பெருமைக்கும் நுண்மைக்கும் பேரருக்கும் பேச்சின் அருமைக்கும் ஒப்பின்மையான் என்பது அந்த குரட்பா. அதாவது முதல் குரட்பாவிலே ஆசிரியர் குறிப்பிட்டருளினார், அகர உயிர் போல் அறிவாகி எங்கும் நிகரில் இறை நிற்கும் நிறைந்து என்று கூறியருளினார். நிகரில் இறை என்று அங்கே குறிப்பிட்டார். இறைவன் நிகரற்றவன் என்ற கருத்து அங்கே கூறப்பெற்றது. இந்த மூன்றாவது குரட்பாவிலே நிகரற்றவன் என்பதன் விளக்கம் கூறப்படுகிறது. எப்படி அவன் நிகரற்றவனாக விளங்குகின்றான்? நிகரில் இறை என்று முதற் குரட்பாவிலே கூறியதன் விளக்கமாக இந்த மூன்றாவது குரட்பா அமைந்துள்ளது. அதே சமயத்தில் திருக்குறளிலே கடவுள் வாழ்த்து அதிகாரத்தில் தனக்கு ஓமை இல்லாதான் என்று வள்ளுவப் பெருந்தகை குறிப்பிட்டருள்வாரே, அந்த தனக்கு ஓமை இல்லாதவன் என்று சொல்லும் பொழுது எப்படி அவன் தனக்கு ஓமை இல்லாதவனாக திகழ்கின்றான் என்பதற்கு விளக்கம் அறிய வேண்டுமாயின் அதற்கும் விளக்கமாக வேண்டும். தனக்கு ஓமை இல்லாதான் என்று திருவள்ளுவர் பெருமான் கூறியதை இங்கு முதற் குறளிலே நிகரில் இறை என்று குறிப்பிட்டார்கள். அதன் விளக்கமாக இங்கே மூன்றாவது குரட்பாவிலே சொல்கின்றார்கள், பெருமைக்கும் நுண்மைக்கும் பேர் அருட்கும் பேச்சின் அருமைக்கும் ஒப்பின்மையா. பெருமைக்கும் நுண்மைக்கும் என்று சொல்லும் பொழுது நம்ம பெருமையாலும் நுண்மையாலும் பேர் அருளாலும் பேச்சின் அருமையாலும் ஒப்பில்லாதவன் என்று நான் விளக்கம் காணவேன். பெருமையாலும் நுண்மையாலும் என்று சொல்ல வேண்டியதுதான் பெருமைக்கும் நுண்மைக்கும் சொல்லியிருக்கின்றார். ஆக எந்த ஒரு வேற்றுமையுறுப்பு வந்தாலும் எப்படி கொண்டால் பொருள் கிடைக்குமோ அப்படி கொள்ள வேண்டும் என்று ஆசிரியர் துர்காப்பியர் ஒரு சூத்திரம் அருளி செய்துள்ளார். யாதன் இயல்பில் கூறிற்றாயினும் பொருள் செல் மருங்கின் வேற்றுமை சாரும் என்பது அந்த சூத்திரம். யாதன் உருவில் கூறிற்றாயினும் பொருள் செல் மருங்கின் வேற்றுமை சாரும். ஆகவே இங்கு கூவுறுப்பு பெருமைக்கு நுண்மைக்கு என்று அந்த கூவுறுப்பு கூறினாலும் மூன்றாம் வேற்றுமை பொருள்ல தான் ஆள் உருவு இருக்கிற மாதிரி தான் நம்ம பொருள் பண்ணணும், பெருமையாலும் உண்மையாலும் என்று பொருள் பண்ணும். இதிலே எப்படி இது நிகரில் இறை என்பதற்கு தனக்குவமை இல்லாதா என்பதற்கெல்லாம் எப்படி இது விளக்கமாக திகழ்கின்றது என்று பார்த்தால், ஒரு பொருள் சிறப்பு வாய்ந்ததாக இருக்க வேண்டும் என்றால் அது தன்னுடைய பெருமையினாலே சிறப்பு வாய்ந்திருக்கலாம். பெரிய பொருளாக இருப்பதனாலே சில பொருள்களுக்கு சிறப்பு, சில பொருள்கள் நுட்பமாக இருப்பதனாலே சிறப்பு பெற்றவை சில பொருள்கள். ஆக பெரிதாக இருக்கின்ற பொருளிடத்திலே நுட்பத்தை காண முடியாது, நுட்பமாக இருக்கின்ற பொருளிடத்திலே பெரிதாக விளங்கக்கூடிய அந்த தன்மையினை காண முடியாது. ஆனால் முழுமுதல் பரம்பொருளாகிய சிவபெருமான் பெரியவற்றுடெல்லாம் பெரிய பொருளாக இருக்கின்றான். அது மாதிரி சிறியவற்றுடெல்லாம் சிறிதாகவும் நுட்பமானவற்றுடெல்லாம் நுட்பமாகவும் இருக்கின்றான். அதுதான் அங்கு மிகப்பெரிய சிறப்பு. இந்த இரண்டு தன்மைகளும் ஒரு பொருளிடத்திலே காண்பது மிக அரிது. சிவபெருமான் பெரிய பொருள்களை ஆவற்றுக்கும் பெரியவனாக இருப்பதை வந்து அண்டமும் ஓர் அணுவாம்படி பெரிதாக இருப்பவர் என்று சொல்வார்கள். அதை வந்து திரு அண்ட பகுதியிலே மணிவாச பெருமான் அதைத்தான் கூறி தொடங்குகின்றார்கள், அதைத்தான் பாடி அருள்கின்றார்கள். அண்டப்பகுதியின் உண்டை பிறக்கம் அளப்பெருந்தன்மை வளப்பெருங்காட்சி ஒன்றினுக்கொன்று நின்றெழில் பகரின் 101 கோடியின் மேற்பட விரிந்தன. அப்படி பெரிய பெரிய அண்டங்கள்லாம் இருக்கின்றன, 100 கோடிக்கு மேல் இருக்கின்றன. அத்துணை பெரிய அண்டங்கள்லாம் ஒன்று சேர்ந்தாலும் எப்படி ஆயிருமா இன்னுடைய கதிரின் துண்ணனு குறைய. அவையெல்லாம் வந்து மிக மிக அற்பமான அணு என்று சொல்லத்தக்க அளவிலே அவையெல்லாம் சிறிதாக விளங்கும்படி எம்பெருமான் பெரியவனாக விளங்குகின்றான். துண்ணணு புறைய, புறைய என்பது ஓம உருபு. இல்லத்துக்குள்ளே சூரிய ஒளி நம்ம இல்லத்துக்குள்ளே புகும்பொழுது மிகச்சிறிய அணுக்களை அணு அளவு புகழ்களை நாம் கண்ணுறலாம். அந்த அணுக்கள் அளவிற்கு மிக மிகச் சிறிய பொருள்களாக இந்த பிரம்மாண்டமாக விளங்கக்கூடிய அண்டங்கள் எல்லாம் சேர்ந்து அப்படி அற்ப துகளாக போய்விடும்படி சிவபெருமான் பெரிய பொருளாக திகழ்கின்றான். நம்மோடு ஒப்பிடும் பொழுதுதான் இந்த அண்டங்கள்லாம் மிகப்பெரியதாக திகழ்கின்றன. ஆனால் சிவபரம்பரோடு ஒப்பிடும் பொழுது அணுவாக விளங்குகின்றன, அத்துணை பெரியவராக இருக்கின்றார் சிவபெருமான். அதே சமயத்தில் எப்படி நுட்பமானாக இருக்கின்றார் என்றால் அதற்கும் அதே ஓமையை மாற்றிச் சொல்கின்றார்கள். ஒரு அணுவை வந்து அண்டம் என்று கூறிவிடலாம். அணுதான் நுட்பத்திற்கு பெயர் பெற்றது. அந்த அணுவை வந்து அண்டம்னு கூறத்தக்க அளவுக்கு சிவபெருமான் அவ்வளவு நுட்பமாகவும் இருக்கின்றார். ஆக பெருமையால் பெயர் பெற்றது அண்டம், அதை அணுன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு பெருமையால் பெயர் பெற்றிருக்கின்றார் நம் பெருமான். அதே மாதிரி உண்மையால் பெயர் பெற்றது அணு, அந்த அணுவை வந்து பெரிய அண்டம்னு சொல்லத்தக்க அளவில் சிவபரம்பொருள் மிக மிக நுட்பமாக திகழ்கின்றது. அதை ஞானாமிரதத்திலே பெருமைக்கு அண்டம் அணுத்தர பெருமையை பார்க்கும் பொழுது அண்ட அணுவா போய்விடும்படியாக பெரியவனாக இருக்கின்றான். அதே சமயத்தில் அணு அண்டத்து நின்று நுணங்கிய அணுவை அண்டம் என்று சொல்லத்தக்க அளவிற்கு நுட்பமாக இருக்கின்ற பெருமான். ஆகவே அணுத்த என்ன சொல்கின்றார், அணு அண்டத்து நின்று நுணங்கிய தண்டாச்சித்தி என்று சொல்கின்றார். ஆக அப்படி பெருமைக்கும் நுண்மைக்கும், பெருமைக்கும் ஒப்பற்றவன் நுண்மைக்கும் ஒப்பற்றவன். சரி, இத்துணை பெருஞ்சிறப்பினை உடைய பொருள் வந்து பெரும் கருணை உடைய பொருளாகவும் இருக்கின்றது. அப்படி பார்க்க முடியுமா? நாம இத்தனையோ சிறந்த மக்களை நாம் பார்க்கலாம், அவர்கள் அளவிலே அவர்கள் மிகப்பெரியவர்களாக இருப்பார்கள். ஆனால் எல்லோருக்கும் எளிவந்து உதவக்கூடிய தன்மையினை நாம் பார்க்க முடியுமா? எல்லாராலும் நெருங்க முடியுமா அவர்களை? தனக்கு எந்த வகையிலும் ஒப்பில்லாமல் திகழக்கூடிய சிவபெருமான் பெருமைக்கும் சரி உண்மைக்கும் சரி எந்த வகையிலும் தனக்கு ஒப்பில்லாதனாக திகழக்கூடிய அந்த பெருமான் வந்து பேரருள் உடையவராகவும் இருக்கின்றார். நிறைய இரக்கம் உடையவர்களாக இருப்பார்கள், உதவி மனப்பான்மை உடையவர்களாக இருப்பார்கள். ஆனால் உதவக்கூடிய ஆற்றல் உடையவர்களாக இருப்பார்களா என்று சொன்னால் அது இல்லாமல் இருக்கலாம். அது மாதிரி உதவக்கூடிய ஆற்றல் எல்லாம் இருக்கலாம், வசதி வாய்ப்புகள், ஆனால் உதவக்கூடிய உள்ளம் இருக்கணும். எல்லாம் பொருந்தி வருவது என்பது அது பெருமானிடத்தில் மட்டும்தான். பெருமைக்கும் உண்மைக்கும் பேரருக்கும் பேற்றின் அருமைக்கும், அதாவது பெறக்கூடிய அரிய பேறுகள் அனைத்தினும் மிகச்சிறந்த அரிய பேறு என்னவென்றால் எம்பெருமானை பெறுகின்ற பேரு தான். இன்னும் பிற பேறுகளை பெற்றவர்களால் எல்லாம் சிவப்பேறு பெறுதல் என்பது இயலாது. ஆனால் சிவப்பேறு பெற்றவர்களுக்கு எந்த பேறு வேண்டுமானாலும் எளிதில் வந்து கைகூடும். அவர்கள் வேறு எந்த பேற்றையும் ஒரு பொருட்டாகவே மதிக்க மாட்டார்கள், அதுவே விஷயம். ஆனால் யாருக்கு எந்த பேற்று வேண்டுமானாலும் அவர்களால் அருள முடியும், அடியார்களால் முடியும். அதை நாம வந்து நம்முடைய ஞான சம்பந்த பெருமான் முதலிய நாயன்மார்களுடைய திருவரலாற்றிலே நாம் காண்கின்றோம். பிற பேர்களை எல்லாம் பெற்றவர்களால் சிவப்பேற்றினை பெறவும் முடியாது, பிறருக்கு தரவும் முடியாது. ஆனால் சிவப்பேறு பெற்றவர்கள் யாருக்கு வேண்டுமானாலும் எந்த பேர் வேண்டுமானாலும் தருவார்கள். ஏனென்றால் அவர்களை இடமாக கொண்டு சிவபெருமானே எல்லாவற்றையும் செய்கின்றார். ஆகவே பேரனைத்தும் அணுவனவே கருதும்படியாக பேரின்ப பெருக்காக வருபவன் எம்பெருமான். இதை தாய்மான சுவாமியோடு சொல்வார், அந்த சிவப்பேர் என்பது கிடைத்துவிட்டால் மற்ற பேர்கள் அனைத்தும் அணுவாக, அதாவது அற்பமாக கருதி விலக்கிவிடலாம், அத்தகைய பேர் என்பார். அதை பேச்சின் அருமைக்கும் ஆக நிகரில் இறை என்று சொல்லும் பொழுது முதற் குரற்பாவிலே நிகரில் இறை என்று சொல்லும் பொழுது ஒப்பில்லாத இறைவன் என்பது பெறப்பட்டது. ஒப்பில்லாதவன் என்றால் என்னென்ன முறைகளிலே தனக்கு ஒப்பில்லாதவனாக திகழ்கின்றான் என்பதை வகுத்து கூறுகின்றார். பெருமையாலும் சரி உண்மையாலும் சரி பேர் அருளாலும் சரி பெருதற்கரிய தன்மையாலும் சரி சிவபெருமானே ஒப்புயர்வற்ற முழுமுதல்வன் என்று இந்த பாடல் நமக்கு தெளிவாக உணர்த்துகின்றது. இனி அடுத்த குறட்பாவினை பார்த்தோம் என்றால், ஆக்கி எவையும் அழித்து ஆசுடன் அடங்க போக்கும் அவன் போகா புகழ். இது நன்கு சிந்தித்து உணர வேண்டிய ஒரு குறட்பாவாகும். ஆக்கி எவையும் என்று இருக்கின்றது. எவையும் என்பதை முதற்கன் வைத்துக் கொள்ள வேண்டும். எவையும் ஆக்கி, முதல் காரண மாயையிலிருந்து சுத்த உலகம், மிச்சிர உலகம், அசுத்த உலகம் என்று எல்லா வகையான உலகங்களையும் தனு கரணங்களையும் இவற்றையெல்லாம் ஆக்கி படைத்து அழித்து சொல்லும்போது காத்தருளி, இந்த படைத்த உலகங்களை எல்லாம் அவற்றின் கால எல்லை வரை காத்தருளி, ஆசுடன் அடங்க போக்கும், அடங்க போக்கும் என்று சொல்லும் பொழுது ஒடுக்குதல் குறிக்கப்படுகின்றது. இதுதான் அழித்தல் என்று சொல்வார்கள். அழித்தல் என்பது ஒடுக்குதல் என்றுதான் சைவ சித்தாந்தத்தில் பொருள்படும். ஏனென்றால் சைவ சித்தாந்தம் சர்க்காரியவாதம் கூறுவது, உள்ளது அழியாது இல்லாதது தோன்றாது என்பது சர்க்காரியவாதம். ஆகவே இருக்கின்ற பொருள் வந்து இல்லாமல் போய்விடுதல் என்பது ஒருபோதும் நிகழக்கூடியதன்று. இருக்கின்ற பொருள் எப்பொழுதும் இருப்பதுதான். அப்ப அழித்தல் சொல்கின்றீர்கள் என்று சொன்னால், எந்த முதல் காரணத்திலிருந்து அந்த காரியம் தோன்றியதோ அந்த முதல் காரணத்திலேயே ஒடுக்கப்படுதல். ஆக அதுதான் அடங்க போக்கும் என்று சொன்னார். அதுல கூட ஒரு சொல்லும் சேர்த்து சொல்லியிருக்கின்றார்கள், ஆசுடன் அடங்க போக்கும். ஆசு என்று சொல்லும் பொழுது அது குற்றம் என்று பொருள்படும், மலம் என்பதும் அதுதான். அப்போ அங்க ஆசு என்பது என்ன வளத்தை குறித்தது அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஆணவ மலம் என்று ஒரு சாரார் உரை கூறுகின்றார்கள், பெரிதொரு சாரார் மாயாமலம் என்றும் கூறுகின்றார்கள். இரண்டு கருத்துக்கள் நெடுங்காலமாக இருந்து வருகின்றன. நிரம்ப அழகிய தேசிகரவர்கள் ஆணவ மலம் என்றே கொண்டுள்ளார். அப்ப வந்து இந்த படைத்து காக்கப்பட்ட உலகங்கள்லாம் ஆணவ மலத்துக்குள்ளேயே போய் ஒடுங்குது இல்லையே? ஆணவ மலத்தால் உயிர்கள் தான் மறைக்கப்பட்டுள்ளன. உலகங்கள் உடல்கள் எல்லாம் மாயாமலமாகிய அந்த முதல் காரணத்திலிருந்து தோன்றி அப்புறம் கால எல்லை வரை நிறைவேற்று பின்பு சங்காரகாலம் வரும் பொழுது அந்த மாயையில தான் போய் ஒடுங்குகின்றன. ஆகவே தோற்றுவித்த உலகங்களை எல்லாம் முதல் காரண மாயையாகிய, ஏன்னா மாயையும் ஒரு மலம் தான், மூன்று மலங்களில் ஒன்றாக எண்ணப்படுவது. ஆகவே முதல் காரண மாயையாகிய மலத்தோடு அடங்கும்படி அந்த உலகங்களை ஒடுக்கிவிடுகின்றான் என்று சொன்னால் பொருத்தமாக இருக்குமே என்று கூட கருதலாம். இதுதான் மாயாமலம் என்று பொருள் கொள்பவர்கள் அவர்கள் கொடுக்கின்ற விளக்கம் இதுதான். ஆனால் ஆணவ மலம் என்ற பொருள் கொள்ளும்போது நாம் வந்து அங்கே எவ்வாறு பொருள் பண்ண வேண்டும் என்று சொன்னால், எதற்காக இந்த உலகங்களை படைத்தார் காத்தார், யாருக்காக? சிவபெருமான் தம்பொருட்டு எந்த உலகத்தையும் தோற்றுவிக்கவில்லை, காக்கவும் இல்லை, உயிர்களின் பொருட்டு தான். அப்ப இந்த உயிர்கள் வந்து அவை பல பிறவிகள் எடுத்து வினைகளை ஈட்டி மேலும் மேலும் அவை வினைகளை பெருக்கி அந்த உயிர்கள் இழைப்புற்று இருப்பதனாலே உயிர்கள் எல்லாம் இழைப்பாறு பொருட்டு இந்த உலகங்களை எல்லாம் ஒடுப்போம் ஒடுக்கின்றார். அப்போ உயிர்கள் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா அவை ஆணவ மனத்திலே ஒடுங்கி நிற்கும். ஏன்னா இந்த உடல் உலகங்களை சாரும் பொழுதுதான் தத்துவ சார்பு கிடைத்து அதனால கொஞ்சம் ஆணவ சார்பு சிறிதே குன்றி சிற்றறிவு விளக்கம் பெறுகின்றன. இப்போ தத்துவங்கள் புவனங்கள் எல்லாவற்றையும் மாயையில ஒடுக்குகின்றார் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்போ அந்த உயிர்கள் எல்லாம் மலன் தாரகமாக ஓடும். அந்த கருத்துப்படிதான் ஆசுடன் அடங்க, உயிர்கள் எல்லாம் ஆசாகிய ஆணவமலத்தில் அடங்கும்படி. ஏன்னா உலகத்தை ஒடுக்கிய பிறகு உயிர்கள் என்ன ஆகும் என்ற கேள்விக்கு விளக்கம் கொடுப்பதாக அது அமைந்துள்ளது என்று சொல்லலாம். மேலும் ஆசை என்பது குற்றம், குற்றம்னு சொன்னால் அது ஆணவத்தை தான் குறிக்கும். கண்மம் மாயையெல்லாம் வந்து நிரந்தரமா குற்றமாக இருப்பவை அல்ல. உயிர்கள் மட்டும் அருள் வழி நின்று விட்டார் என்று சொன்னால் அந்த உயிர்கள் செய்கின்ற வினைகள் எல்லாம் கண்மமலமாக பந்திக்க மாட்டா, அவையும் அருட்செயல்களாக விளங்கும். அந்த உயிர்களுடைய தத்துவங்கள் கருவிகள்லாம் சிவகரணங்களாக விளங்கிவிடும். அதான் பசுகரணம் சிவகரணம்னு ரெண்டு வகையா சொல்வார்கள். கருவிகளை, தத்துவ கருவிகளை ரெண்டு வகையா சொல்றாங்க. என்ன அப்படின்னா எல்லாம் ஒரே கருவிகள் தான். உயிர் வந்து எந்த நிலையில இருக்கின்றது என்பதுதான் அங்க விஷயம். உயிர் வந்து ஆணவ மலத்தை சார்ந்து அது காட்டுகின்ற விபரீத வழியிலே இந்த உயிர் நின்றது என்று சொன்னால் அந்த உயிர் கொண்டுள்ள கருவி கரணங்கள் எல்லாம் அவையும் ஆணவ மலத்தினுடைய நிற்கும். உயிர் வழி நிற்பவை தான் அவை. உயிரே வந்து ஆணவத்தினுடைய நிற்கின்றது. ஆணவ மலத்தை நன்கு சார்ந்து அதனால் பெற்ற அந்த விபரீத உணர்வோடு உயிர் நிற்கின்றது. அப்ப அந்த உயிரால் பயன்படுத்தத்தக்க அந்த கருவி கரணங்கள் எல்லாம் அந்த விபரீத செயல்முறைகளுக்கு தான் அங்க பயன்பட்டுக் கொண்டிருக்கும். அதனால அப்போ அவை வந்து உயிர் வந்து மலத்தை சார்ந்து பசுவாக நிற்கும் பொழுது அந்த உயிருக்கு உற்ற கருவிகரணங்கள் எல்லாம் பசுகரணங்கள். உயிர் நன்கு பக்குவப்பட்டு சத்தினிவாத உற்று அருட்சார்களை நிற்கும் பொழுது அந்த உயிருக்கு உற்ற அந்த கருவிகரணங்கள் எல்லாம் அவையும் அருள்வழி நின்று சிவகரணங்களாக விளங்கும். ஆனா ஆணவ மலத்தை எப்படி சிவமயமா விளங்கும்னு எங்கேயாவது நாம படிச்சிருக்கோமா கேட்டிருக்கோமா? கிடையாது. ஏன் அப்படின்னா அது எப்பவுமே உயிருக்கு வந்து அது எதிரியாகத்தான் விளங்கும். ஆகையினாலே குற்றம்னா அதுதான் உண்மையான குற்றம். அதனால ஆசு என்று மட்டும் சொன்னால், மலம் என்று மட்டும் சொன்னால் அது ஆணவ மலத்தை தான் குறிக்கும். எப்போதும் மலமாகவே இருக்கக்கூடியது அதுதான். அதனால அங்க ஆசு என்பது ஆணவ மலத்தைத்தான் குறிக்கும் என்பது நாம் வந்து சிந்தித்து பெறக்கூடிய விளக்கம். இவை எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய பண்டார சாத்திரங்களுள் இந்த மாதிரி இடங்கள்லாம் அங்க விளக்கம் இருக்குது. நம்முடைய குருமுதல்வர் அருள்திரு நமச்சிவாயமூர்த்தியினுடைய நேரடி சீடராகிய அருள்திரு தட்சிணாமூர்த்தி தேசிகர் அவர்கள் தம்முடைய உபதேச பகருடையிலே ஒரு இடத்திலே அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அதாவது இந்த ஆக்கி எவையும் அழித்து ஆசுடன் அடங்க போக்கும் அவன் போகாப்புகள் இந்த குரட்பாவினுடைய சாரத்தை அங்கே வைத்துள்ளார்கள். உண்டாக்கி ஆக்கி உடைத்து இருளோடே அடங்க கண்டிடுவது பதி என்று சொல்லியிருக்கின்றார். ஆகவே எல்லா உலகங்களையும் உண்டாக்கி அவற்றை காத்து அப்புறம் என்ன செய்கின்றார், இருளோடே அடங்கும்படி செய்கின்றார். ஆசுடன் அடங்கன்னு அங்கே போட வேண்டிய இடத்துல இருளோடு அடங்கன்னு போட்டாங்க. ஆக இருள்னு சொன்னா அது ஆணவத்தை தான் குறிக்கும், அதில் நமக்கு சந்தேகமே கிடையாது. ஆகையினாலே இதே நடையிலே இந்த கருத்தினை அவர்கள் இங்கே வைத்து காட்டி ஆசை என்பது இருள் மலம் என்பதை அங்கே நன்றாக குறித்து அருளியுள்ளார். அது நமக்கு சிறந்த பிரமாணமாக திகழ்கின்றது. ஆக இப்படி உலகங்களை எல்லாம் உண்டாக்கி கால எல்லை வரை காத்து பிறகு அவற்றை முதல் காரணங்களிலே ஒடுக்குகின்றார். உயிர்கள் ஆணவத்தோடு அடங்கும்படியாக உலகங்களை ஒடுக்குகின்றார். அப்படி செய்தும் அவர்தான் போகா புகழாக விளங்குகின்றார். ஏன்னா மீளவும் அந்த உயிர்களுக்கு வந்து பிறவிகளை வழங்க வேண்டும் என்றால் அவர் தான் வழங்க முடியும், அவரால்தான் வழங்க முடியும். இது இந்த கருத்தை கூறுகின்ற உயிர்கள் இழைப்பாறிவிட்டன, மீண்டும் அது பிறவி எடுக்க வேண்டும். ஏன்னா இன்னும் வந்து ஆணவ மலம் ஒடுங்காமல் இருக்கின்றது. அதான் ஒடுங்கி மலத்துள்ளதான் சொன்னார். உயிர்களுக்கு உயிர்களை பிடித்துள்ள ஆணவ மலம் அது ஒடுங்க வேண்டியுள்ளதால் ஒடுக்கிய உலகங்களை மீளவும் தோற்றுவித்தருள்வான் முதல்வன். ஆகவே உலகங்கள் எல்லாம் ஒடுங்கிய பிறகு நீங்காத புகலிடமாக இறைவன் தான் விளங்குகின்றான். இது நல்ல சான்று சங்கார காலம் தான், வேற எந்த சார்பும் நிலையற்றது, எல்லாம் ஒடுங்கி விடுகின்றன. உயிர்கள் ஆணவத்தில் அழுந்த வேண்டியதான். எது வந்து அங்க உயிர்களுக்கு சார்பான் என்ன அங்க வந்து தாங்க போகின்றது? அந்த இடத்துலதான் வந்து சிவபெருமான் ஒருவனே எல்லா உயிர்களுக்கும் உறவாக இருப்பவன் என்பது அங்கதான் பெறப்படுகின்றது. நல்ல தெளிவாக நமக்கு எல்லாம் விளங்கக்கூடிய இடம் அதுதான். ஆகவே மீளவும் ஒரு பிறவி, அதிலே பல உறவுகள் பல நண்பர்கள் இப்படி எல்லாம் வரணும் அப்படின்னா சிவபெருமான் கொடுத்தாதானே உண்டு. அப்ப உண்மையான உறவாக இருப்பவர் யாரு? சிவபெருமான் தான். ஆகவே போகாத புகழாக இருக்கின்றான். மற்ற எத்தனையோ புகலிடங்கள் இந்த உலகத்தில் இருப்பதாக நமக்கு தோன்றலாம், ஆனால் அவையெல்லாம் நீங்கிவிடக்கூடியவை. அந்த புகலிடங்களுக்கும் நமக்கும் உரிய தொடர்பு எப்போது வேண்டுமானாலும் நீங்கிவிடும். ஆனால் எப்பொழுதும் நமக்கு நீங்காததோர் புகலிடமாக விளங்குவது யார் என்றால் அது சிவபெருமான் தான். அதை மிக அருமையாக சொல்கின்றார். சாத்திர கருத்தை சொல்கின்ற முறையிலே சிவபக்தி உள்ளத்திலே நன்கு வளரும் வண்ணம் நம்முடைய உமாவதி சிவாச்சாரிய சுவாமிகள் மிக அற்புதமாக சொல்கின்றார். இவே இந்த திருவருட் பயன் வந்து ஒரு ஈடு இணையற்ற நூலாக அவன் தான் போகா புகழாக இருக்கின்றாயா என்று எவ்வளவு அருமையாக சொல்கிறார்கள். அதிலே நம்முடைய ஆதீன வித்வானாக விளங்கியவர்கள் வஜ்ரவேல் முதலியார்கள் சிறப்பான முறையிலே நியாயமாக சொல்கின்றார்கள். அவன் போகா புகழ் அப்படின்னு சொன்னதுனால அது ஆசு இருக்கின்றதே ஆணவ மலம். அது நீங்கிய பிறகும் கூட ஆணவ மலம் நீங்கி உயிர் முத்தி பெற்று விடுகின்றது. ஆமா, அந்த முத்தி பெற்ற பிறகும் கூட சிவபெருமான் தான் புகலிடமாக இருக்கின்றார். அதான் என்றுமே நீங்காத புகழாக இருக்கின்றார். போகா புகழ். ஒரு கோடை காலம் இங்கேயாவது அப்படி மலைப்பிரதேசத்துக்கு போனோம், நல்ல குளுமையான இடம் போனோம், ஊட்டி போனோம் அப்படின்னு சொன்னா கோடை காலம் வரைக்கும் அது புகலிடமா இருக்கும். குளிர்காலம் வந்துட்டா அடிச்சு புரண்டு ஓடிட வேண்டியதான். அதே மாதிரி குளிருக்கு வந்து வெம்மையான இடம் வந்து கொஞ்சம் இடம் தரலாம். எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் காலம்தான். இவையெல்லாம் மாறக்கூடியவை. ஒரு காலத்தில் இன்பம் தந்த பொருள் பெரிதொரு காலத்தில் பெருந்துன்பம் தரக்கூடிய பொருளாகும். ஆகவே எல்லாம் போய்விடக்கூடிய புகழ்களாகத்தான் இருக்கின்றன. என்றும் போகா புகழாக இருப்பவன் சிவபெருமான் தான். என்றும் போகா புகழ்னு சொல்லும் பொழுது ஆசுடன் அடங்க போக்கினானே அந்த ஆசையிலிருந்தே உயிர்கள் விடுபட்ட பிறகும் முத்தி அடைந்த பிறகும் அந்த உயிர்களுக்கு நீங்காத புகழிடமாக இருக்கின்றான் என்று அருமையாக விளக்கம் தருகின்றார்கள் நம்முடைய வஜ்ரவேல் முதலியார். அடுத்த குரட்பாவிலே அருவும் உருவும் அறிஞர்க்கு அறிவாம் உருவும் உடையான் உளம், அருவத்திருமேனி உருவத்திருமேனி என்று இரண்டு வகையான திருமேனிகளை கொண்டிருக்கின்றான் என்று சொல்வார். அப்ப அருவுருவ திருமேனின் ஒண்ணு உண்டே அப்படின்னா, அருவும் உருவம் ரெண்டையும் சொல்லும் பொழுது அருவுருவும் பெறப்படும். என்ன அப்படின்னா, அருவத்துக்கும் உருவத்துக்கும் இடையில அப்படி ஒரு நிலை இருக்க வேண்டும் அருவுருவம். அதான் சேக்கிழார் பெருமான் சொல்வார்கள், இந்த அருவுருவ திருமேனியை பார்க்கும் பொழுதுதான் இந்த அருவுருவ நிலைக்கு முந்தைய அருவ நிலையும் உணரப்படும், இந்த அருவுருவ நிலைக்கு பிந்தைய உருவ நிலையும் உணரப்படும் என்று சொல்லி அவர்கள் அருமையாக சொல்வார். அருவுருவ திருமேனி சிவலிங்க திருமேனி தான். இந்த அருவுருவ திருமேனி ஆகிய சிவலிங்கத்தை பார்க்கும் பொழுது தரிசிக்கும் பொழுது இந்த அருவுருவ திருமேனிக்கு முந்தைய அருவ திருமேனி ஒன்று இருக்க வேண்டும், இதற்கு அடுத்தார் கூட வரக்கூடிய உருவ திருமேனியும் இருக்க வேண்டும் என்று நாம் உயித்துணரும் வண்ணம் உள்ளது என்று அவர்கள் நயமாக குறிப்பிடுவார்கள். அருவ திருமேனி காண முடியாதது, உருவ திருமேனி காணக்கூடியது. இந்த இரண்டிற்கும் இடைப்பட்டு விளங்குவது இந்த சிவலிங்க திருமேனி என்று சொல்லி அருமையாக சொல்வார். காணாத அருவினுக்கும் உருவினுக்கும், காணாத அருவினுக்கும் சொன்னதுனால காணும் உருவினுக்கும் நாம பொருள் பண்ணணும் என்று நம்முடைய சிவகவிமணி சீக்கிரசி அவர்கள் சொல்வார். காணாத அருவினுக்கும் உருவினுக்கும் காரணமாய் நீனாகம் அணிந்தார்க்கு நிகழ்குறியாம் சிவலிங்கம். நீனாகம் அணிந்தார்க்கு நிகழ்குறியாம், குறினா லிங்கம், நீனாகம் அணிந்தார்க்கு நிகழ்குறி. நீனாகம் அணிந்தார் யாரு? சிவபெருமான். அப்ப அணிந்தார்க்கு நிகழ்குறியாம், அந்த அணிந்தார்க்கு லிங்கமாக விளங்கும். லிங்கம் குறி என்றால் அடையாளம், லிங்கம் என்ற சமஸ்கிருத சொல்லும் அதான் அடையாளம். யாருக்கு அடையாளமா இருப்பது? நீனாகம் அணிந்தார்க்கு. நீனாகம் அணிந்தார் சிவபெருமான், சிவபெருமானுக்கு அடையாளமாக இருப்பது. ஆகவே சிவலிங்கம் என்றால் சிவபெருமானுக்கு லிங்கம் என்று அது நான்காம் வேற்றுமை தொகை என்று அறிஞர்கள் விளக்கம் தருவார். இந்த சேக்கலார் பெருமான் திருவாக்கினை ஆதாரமாக கொண்டு தருவார். காணாத அறிவினுக்கும் உருவினுக்கும் காரணமாய் நீனாகம் அணிந்தார்க்கு நிகழ்குறியாம் சிவலிங்கம் என்பார். ஆக இந்த அருவம் உருவம் இரண்டையும் சொல்லி இடையில் உள்ள அருவுருவத்தை பெறும்படி உமாவிசுவாச்சரி சமர்ப்பித்தார்கள். அங்கே அருவுருவத்தை சொல்லி முந்தைய அருவத்தையும் பிந்தைய உருவத்தையும் பெறும்படி சேக்கிழார் பெருமான் அமைத்துள்ளார். ஆக இந்த அருவத்திருமேனி உருவத்திருமேனி மட்டுமன்றி இவையெல்லாம் சரியக்கிரிய யோகம் சிவகுண்ணிய செயல்களில் நிற்பவர்கள் அவருடைய வழிபாட்டினை ஏற்று பூசையினை ஏற்று அருள்புரிவதற்காக சிவபெருமான் கொண்டருடைய தடத்த திருமேனிகள். அவனுடைய சொரூப நிலை உண்மையான இயல்பு என்ன? ஞானமயமாய் விளங்குதல். அது ஞானிகளுக்கு அந்த ஞானமயமான நிலை விளங்கப்பெறும். அதனாலதான் அறிஞர்க்கு அறிவாம் உருவும். அறிஞர் என்று சொன்னால் நாம வந்து சாதாரணமான கல்வி அறிவினாலே அறிஞர்களாக விளங்குபவர்களை கதவிடக்கூடாது. சிவஞானிகள் அவர்களைத்தான் இங்கே அறிஞர் சொன்னார்கள். அவர்களுக்கு அறிவாம் உருவும், ஞானமயமான தன்னுடைய சொரூப இயல்பை உடையவன். அறிஞர்க்கு அறிவாம் உருவும் உடையான் உடன் ஞான உருவனையும் உடையான் என்று அங்கே குறிப்பிட்டார். ஆக அருவத்திருமேனி உருவத்திருமேனி இடையிலே உள்ள அருவுருவத்திருமேனி இவை அன்றியும் ஞானிகளால் வழிபடத்தக்க ஞானமயமான சொரூப திருமேனியும் உடையவன் என்று சொன்னார். நீ அடுத்த குரட்பாவிலே பார்த்தோம் என்றார், பல்லார் உயிர் உணரும் பான்மையென மேலொருவன் இல்லாதான் எங்கள் இறை. உயிர்கள் பலவாக இருப்பன, பலவாக நிறைந்திருப்பன, அதனாலதான் பல்லார் உயிர் என்று சொன்னார். பல்லார் என்று சொல்லும் பொழுது பலவாய் நிறைந்த உயிர்கள். இந்த உயிர்கள் எல்லாம் உணரும் பான்மை எப்படிப்பட்டது? உயிர்கள் எவ்வாறு உணர்கின்றன என்று சொன்னால், தமக்கு ஒரு தலைவன் இருக்க அந்த தலைவன் தம்மையெல்லாம் கடந்த நிலையிலே விளங்கி தமக்கு உணர்த்தி வர அவன் உணர்த்ததனாலே உணர்ந்து வரக்கூடியவை. ஆகவே பல்லார் உயிர் உணரும் பான்மை என்று சொன்னால் பலவாக நிறைந்துள்ள உயிர்கள் எப்படி தமக்கு ஒரு தலைவனை கொண்டு அந்த தலைவன் உணர்த்த உணர்ந்து வருகின்றனவோ அந்த தன்மைதான் உயிர்கள் உணரக்கூடிய தன்மை. இப்படிப்பட்ட ஒரு அறியும் தன்மை சிவபெருமானிடம் கிடையாது. ஏனென்றால் தனக்கு மேலாக ஒருவனை அவன் கொண்டிருக்கவில்லை, அவன்தான் எல்லாருக்கும் மேலானவன். அதான் மேல் ஒருவன் இல்லாதான் எங்கள் இறை. பல்லார் உயிர் உணரும் பான்மை என உயிர்கள் எல்லாம் எப்படி தமக்கு மேலாக

0: மற்ற தேவரல்ல, மற்ற தெய்வம் எல்லாம் வேதனைப்படும், இறக்கும், பிறக்கும், மேல் வினையும் செய்யும் என்று சொல்லி சிவஞான சத்தியா சொல்லும். ஆகவே எங்கள் இறைவனாகி சிவபெருமான் இறை இலக்கணமுடைய அந்த பெருமான் வந்து தனக்கு மேலாக ஒருவன் இல்லாதபடிக்கு தானே எல்லா உயிர்களுக்கும் அறிவித்து வருகின்ற தனி முதல்வனாவான் என்று அருமையாக கூறினார். இதெல்லாம் வந்து பரத்துவம் கூறக்கூடிய சிவபெருமானுடைய முழு முதன்மையினை எடுத்து வைக்கும் பகுதி.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: ஓம் சிவாய. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது சைவ சித்தாந்தம் சொற்பொழிவு திருவருள் பயன். தலைப்பு முதல் அதிகாரம். வழங்குபவர் சிவ குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
0: அப்படி தனக்கு மேல் ஒரு தலைவன் இல்லாமல் விளங்கி வருகின்ற முழுமுதல் பரம்பொருளாகிய சிவபெருமான் அடியார்களிடத்திலே எப்படி இருக்கின்றார், அல்லாதவரிடத்திலே எப்படி இருக்கின்றார் என்பதை சொல்லக்கூடிய பாடல் அடுத்த பாடல். ஆனா அறிவாய் அகலான் அடியவர்க்கு, நீங்காத அறிவாக, கெடாத அறிவாக எப்பொழுதும் அடியார்களுடைய உள்ள தாமரையை விட்டு நீங்காமல் விளங்குகின்றார். நீங்காத ஞானமயமாக இருக்கின்றான். அடியார்களுடைய உள்ளத்தை விட்டு அவன் நீங்குவதில்லை. அடியார்களுக்கு எப்படி இருக்கின்றான், ஆனால் பதவிகளையும் போகங்களையும் மட்டுமே மனத்திற்கொண்டு வழிபட்டு வருகின்ற சிவழிபாடெல்லாம் செய்கின்றார்கள். யாரு, தேவர்கள் செய்யாமல்ல, சிறப்பாக செய்கின்றார்கள். ஆனால் அவையெல்லாம் காமிய வழிபாடுகள். எல்லாம் தம்முடைய பதவிக்காலம் இன்னும் நீட்டிக்க வேண்டும். இப்பொழுதும் அந்த பதவியில இருந்து அங்கு உள்ள மேலுலக அந்த மேலுலக போகங்களை எல்லாம் குறைவின்றி அனுபவித்து வர வேண்டும் என்பதுதான் அங்க எண்ணம். அவர்களுக்கு வந்து தன்னுடைய சொரூப இயல்பை ஒருபோதும் காட்டாமல் விளங்கும், தேவர்களால் என்றென்றும் அறியப்படாமல் விளங்கும். அதான் நிரம்பலகை தேசியர் அங்கே போற்றுகிறார். அவர் திருவாசகத்திலே இருந்து அவர் மேற்கோள் காட்டி அருமையாக விளக்குகின்றார். வாத உருடிகளை போற்றி சொல்கின்றார். கனவிலும் தேவர்க்கு அரியாய் போற்றி, நனவிலும் நாயர்க்கு அருளினை போற்றி என்று அருளி செய்தார் போத ஊர் குலகம் போர்த்தமையின் வாத ஊர் வந்த மறைமுதல் தலைவர் என்று சொல்லி அவருடைய அந்த அதாவது வாதவுரையருடைய திருமேனியே வந்து ஞானமயமான திருமேனியாக விளங்குவதனாலே போத ஊர் புலகம் போர்த்த மெய்யின் என்று சொன்னார். வாத ஊர் வந்த மறைமுதற் தலைவர் என்று குறிப்பிட்டார். ஆக இந்த திருவருள் பயனிலே ஆசிரியர் உமாவதி சிவாச்சாரிய சுவாமிகள் ஆங்காங்கு திருமுறை சொல்லாட்சிகளை அப்படி அப்படியே வைத்திருப்பதை நாம் பார்க்கலாம். அதற்கு இந்த குறட்பாவும் சிறந்த எடுத்துக்காட்டு. இந்த குறட்பா சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாக திகழ்கின்றது. ஆனா அறிவாய் அகலான் அடியவர்க்கு வானாடர் காணாத மண். பொருளளவில் மட்டும் அல்லாமல் அந்த சொல்லாட்சிகளும் அப்படியே அமைந்துள்ளன. திருவாசகத்திலே திரு அம்மானை அதிலே 16வது பாடலை பார்த்தோம் என்று சொன்னால், ஊனாய் உயிராய் உணர்வாய் என்னுட் கலந்து தேனாய் அமுதமாய் தீங்கரும்பின் கட்டியுமாய் வானோர் அறியா வழி எமக்கு தந்தருளும் தேனார் மலர்கொன்றை சேவகனார் சீரொளி சேர் ஆனா அறிவாய் அளவிறந்த பல்லுயிர்க்கும் கோணாகி நின்றவா கூறுதுங்கான் அம்மானாய். ஈற்றடியிலே ஆனா அறிவாய் அளவிறந்த பல்லுயிர்க்கும் கோணாகி நின்றவா, ஈற்றயலடியிலே ஈற்றடி கோணாகி நின்றவா என்று வருகின்றது. அதற்கு முந்தைய அடியிலே ஆனா அறிவாய் என்று வருகின்றது. அந்த சொல்லாட்சி அப்படியே இங்கே அமைந்துள்ளது. ஆனா அறிவாய் என்ற தொடர் அப்படியே இந்த குறட்பாவில் இடம்பெற்றுள்ளது. கருத்தும் அதே கருத்து தான். என்ன அப்படின்னு சொன்னா, வானோர் அறியா வலியமக்கு தந்தருளும் என்று முந்தைய அடியில் ஒரு இடத்திலே வந்தது.

0: ஆகவே வானவர்களுக்கு எட்டாமல் இருக்கின்ற அந்த பெருமான் வந்து அடியார்களிடத்திலே நீங்காமல் இருக்கின்றான் என்ற கருத்தை சொல்லும் பொழுது திருவாசகத்திலே அந்த கருத்து வருகின்ற பாடலையும் எடுத்துக்கொள்கின்றார்கள். அதே சமயத்தில் ஆனா அறிவாய் என்ற அந்த தொடர் அப்படியே அமைந்திருக்கின்ற அந்த பாடலை எடுத்துக்கொண்டு அதை திருவுள்ளத்திலே சிந்தித்து இந்த குரற்பாயினை நம்முடைய உமாவதி சிவாச்சாரிய சுவாமிகள் நமக்கெல்லாம் அருளியிருக்கின்றார்கள். ஆனா அறிவாய் அகலான் அடியவர்க்கு வானாடர் காணாத மண், மண் என்று சொல்லும் பொழுது மன்னவன் மேலானவன் என்று நாம் கொள்ள, ஆனா என்று சொன்னால் ஆனாத என்பது ஆனான்னு, ஆனாங்குவது நீங்காத கெடாத என்று பொருள். நீ அடுத்த குரட்பாவை பார்த்தோம் என்று சொன்னால் இறைவன் எல்லா பொருள்களிடம் கலந்திருந்தாலும் எவற்றிலும் துவையாமல் தனிச்சிறப்போடு விளங்குகின்றான் என்ற கருத்தினை கூறுகின்றார். எங்கும் எவையும் எரியுரு நீர் போல் ஏகம் தங்கும் அவன்தானே தனி என்று சொல்கிறார். எங்கும் எவையும் எல்லா உலகங்களிடத்தும், அதான் எங்கும் எவையும் சொல்லும் பொழுது அளவற்ற எல்லா உயிர்களிடத்தும் சட உலகங்களிடத்தும் சித்துப்பொருள்களாகிய உயிர்களிடத்தும் எவ்வாறு கலந்திருக்கின்றான், நீக்கமர கலந்திருக்கின்றான். அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு எரியுரு நீர், நீருரு எரி என்று மாற்றி வைத்துக் கொள்ள வேண்டும் என்று உரையாசிரியர்கள் நமக்கு அறிவுறுத்துகின்றார்கள். நீருரு எரி, அதாவது நல்ல கொதிக்க வைத்த நீரிலே வெம்மை வந்து நன்கு வெளிப்பட்டு விடும். வெப்பம் இல்லாம எந்த பொருளும் இல்லை, எல்லா பொருள்களுக்கும் வெப்ப ஆற்றல் உள்ளது. ஆனாலும் நாம் அதை உணரும்படியா இருக்கணும்னா அதுக்கு தான் வந்து கொதிநீரை நாம் கருத வேண்டும். அந்த நன்கு சுடக்கூடிய தண்ணீரிலே அந்த வெம்மையானது அந்த நீர் முழுக்க நீங்காமல் விளங்குவது போல, அதான் இதை வந்து எரியுரு நீர் என்பதை நீருரு எரி, எரினா நெருப்பு சூடுன்னு வைத்துக் கொள்ள வேண்டும், நீருரு எரின்னு மாற்றிக்கொள்ளணும். ஏன்னா இதுவும் திருவாசக சொல்லாட்சி, அதை நிரம்ப அழகிய தேசிகர் அருமையா நமக்கு காட்டுகின்றார். பார்வதம் அண்டம் அனைத்துமாய் என்பதனுள், பார்வதம் அண்டம் அனைத்துமாய் என்று தொடங்கக்கூடிய திருவாசக பாடல் அதிலே வருகின்றது நீருரு தீ என்று வருகின்றது. பார்வதம் அண்டம் அனைத்துமாய் என்பதனுள் நீருரு தீ என்று அருளி செய்தவாறு காண்க, நீர் ஒரு தீ என்பது காய்ந்த புனலின்கண் உளதாய வெம்மை, காய்ந்த புனல் நன்கு சுட வச்ச நீர் அதில் இருக்கக்கூடிய வெப்பம் அதுதான் நீர் ஒரு தீ. அந்த மாதிரி அந்த நீர்ல உள்ள வெப்பமானது எப்படி நீர் முழுக்க நிறைந்து பிரிப்பின்றி விளங்குகின்றதோ அதுபோல உலகங்களிடத்தும் உயிர்களிடத்தும் நிறைந்து பிரிப்பின்றி விளங்கக்கூடியவர் எம்பெருமான். அதே சமயத்துல எல்லா உயிர்களிடத்தும் எல்லா உலகங்களிடத்தும் இரண்டரை கலந்து விளங்கினாலும், பிரிக்க முடியாதபடி கலந்து விளங்கினாலும் அந்த உலகங்கள் உயிர்கள் ஆகிய அந்த பொருள்களின் தன்மை தன்னை சிறிதும் பற்றுதல் இன்றி விளங்குகின்றான். அதான் தோயாமல் விளங்கு, எந்த பொருளை சார்ந்திருக்கின்றானோ அந்த பொருளின் தன்மை சிறிதும் தனக்கின்றி தனக்குரிய தனித்தன்மை குன்றாதபடி விளங்குது. இதுதான் வந்து தோய்வின்றி கலந்திருத்தங்குது. அதுதான் சித்தாந்தத்தில் அது மிக முக்கியமான வார்த்தை, அதுக்கு நாம சரியான பொருளை உணர்ந்து கொள்ள வேண்டும். இறைவன் எல்லாவற்றையும் அறிகின்றான் ஆனால் எதிரும் தோயாத அறிகின்றான், தோயாமல் அறிகின்றான் அப்படின்னு சொல்றவன் தோயாமல்னா எப்படி, எந்த பொருளை சார்ந்திருக்கின்றானோ அந்த பொருளின் தன்மையை தான் அடைய மாட்டான். ஏன்னா அப்படி பிரிப்பின்றி சார்ந்திருந்தும் அந்த பொருளின் தன்மை தனக்கு அடையாமல் இருக்க வேண்டும் என்றால் அது மிகப்பெரிய நிலை. இதுதான் ஆகவே அதை இங்கே அருமையாக வலியுறுத்தினார்கள். எங்கும் எவையும் எரியுரு நீர் போல் ஏகம் தங்கும் அவன்தானே தனி, அக்கடவுள் அப்பதங்களில் தங்காது உயிர்கள் உலகங்கள் ஆகிய அந்த பொருளிடத்திலே தங்காமல் என்று சொன்னால் தங்காது நீங்கி ஏகனாக இருப்பான் என்று உரை சொல்கின்றார்கள். தங்கி இருக்கின்றான், தங்கி இருப்பவன் அதிலே தோயாமல் இருக்கின்றான் என்று நாம் இங்கே பொருள் கொள்ள வேண்டும். எரியுரு நீர், நீரில் இருக்கின்ற வெப்பம் மாதிரி, நீர்ல வெப்பம் தங்கி இருப்பது மாதிரி உலகங்களிடத்திலும் உயிர்களிடத்திலும் சிவபெருமான் தங்கி இருக்கின்றார். இருந்தாலும் அவன்தானே தனி என்று சொல்கின்றார். அவன் தானே தனியும் சொல்லும் பொழுது இந்த உயிர் உலகங்களின் தன்மைகள் தனக்கு எய்தப்பெறாமல் தான் தனித்தன்மையோடு தன்னுடைய முழு முதன்மைக்கு எந்த குறைபாடும் இல்லாதபடிக்கு அந்த முழு முதன்மை குன்றாமல் தனிப்பரம்பொருளாக விளங்குகின்றார் என்பது கருத்து. சித்தாந்த ஞான சாஸ்திர சிந்தனையிலே நமக்கு அமைந்துள்ள திருவருட் பயனிலே முதல் அதிகாரத்திலே எட்டாவது குரட்பாவிலிருந்து தொடர்ந்து சிந்திப்பதற்கு குருவருள் கூட்டி வைத்து
1: இந்த முதல் அதிகாரமாகிய பதிமுதுநிலை சைவ சித்தாந்தத்தில் கூறப்படுகின்ற முப்பொருள்களில் பதிப்பொருளை பற்றி விளக்கிச் சொல்கின்ற அதிகாரமாகும். பதிமுதுநிலை என்ற தலைப்பிற்கிணங்க பதிப்பொருளானது ஏனைய பசுவாசங்களிலும் எவ்வாறு மேம்பட்டு விளங்குகின்றது என்ற உண்மையினை மிக அருமையாக எடுத்துரைக்கின்ற அதிகாரம் பதிமுதுநிலை. திருக்குறளுக்கு இரண்டு சிறப்புகள் இருக்கின்றன. ஒன்று சிறந்த செய்திகளை சொல்லுதல், இரண்டாவது அதை அழகாக நயமாக சொல்லுதல். அதை போலவே இந்த திருவருட்பயன் சாத்திரமும் பல சித்தாந்த சாத்திரங்களைப் போல அரிய சித்தாந்த செய்திகளை சொல்வதோடு அதனை ஈடு இணையில்லாத ஒரு அழகோடு நயமாக சொல்கின்றது. அது குறள் வெண்பாவிற்கே அமைந்த ஒரு தனிச்சிறப்பு. அந்த குறள் வெண்பா என்ற அந்த செய்யுள் முறை சிறந்த புலவர்களிடம் அமையும் பொழுது, அதுவும் ஞானிகளிடம் அமையும் போது, அதனுடைய தனித்தன்மையினை மக்களெல்லாம் உளம் கொண்டு மகிழ்ந்து போற்றுவதற்கு இடனாகின்றன. அந்த வகையிலே இந்த பதிமுதுநிலை அதிகாரத்திலே மிகச்சிறப்பாக பதியினுடைய மேன்மையினை ஒவ்வொரு குரட்பாவிலும் எடுத்துரைத்த ஆசிரியர் இந்த எட்டாவது குரட்பாவிலே சொல்வது என்னவென்றால், பதிப்பொருள் எல்லா உலகங்களிடத்தும் எல்லா உயிர்களிடத்தும் நீக்கமர நிறைந்துள்ளது என்ற கருத்தை சொல்லி அதன் மேல் ஒரு சிறப்பான உண்மையினையும் உணர்த்தும். எல்லா உயிர்களிடத்திலும் எல்லா உலகங்களிடத்திலும் பதிப்பொருள் நீக்கமர நிறைந்துள்ளது என்ற கருத்து இந்த அதிகாரத்து முதற்குரட்பாவிலே கூறப்பட்ட கருத்துதான். ஆகையினாலே அதே கருத்தை மீளவும் எட்டாவது குரட்பாவிலே சொன்னால் அது கூறியது கூறல் என்று குற்றமாகிவிடும். ஆகையினாலே இந்த குரட்பாவிற்கென்று ஒரு தனி கருத்து உள்ளது. அது என்னவென்றால், முதற்குரட்பாவிலே நாம் படித்தோம், எல்லா உலகங்களிடத்தும் உயிர்களிடத்தும் இறைவன் நீக்கமர நிறைந்திருக்கின்றார் என்ற உண்மையினை படித்தோம். ஓமையும் கூறினார்கள், உயிர்களில் உயிர்மை உயிரெழுத்துகளிடமும் மெய்யெழுத்துகளிடமும் அகர உயிர் எவ்வாறு நீக்கமர நிறைந்துள்ளதோ, பதினோரு உயிர்களிடத்தும் அகரம் தவிர மற்ற பதினோரு உயிர்களிடத்திலும் மற்ற பதினெட்டு மெய்யெழுத்துகளிடமும் அந்த அகர உயிர் எவ்வாறு நீக்கமர நிறைந்துள்ளதோ, அதுபோல இறைவனும் எல்லா உயிர்களிடத்தும் உலகங்களிடத்தும் அறிவுமயமாக நீக்கமர நிறைந்திருக்கின்றான் என்று தெரிவிக்கப்பட்டது. இந்த எட்டாவது குரட்பாவிலே அதன் மேல் சொல்கின்ற கருத்து என்னவென்றால், அவ்வாறு எல்லா உயிரிடத்திலும் கலந்திருந்தாலும் உலகங்களிடத்தும் கலந்திருந்தாலும் தன்னுடைய இயல்பிலே சிறிதும் மாற்றமின்றி, அதான் நிர்விகாரி என்று சொல்வார்கள், விகாரப்படுதல் என்பது அவனிடம் கிடையாது. அது உயிர்களாகி நம் மேல் வைத்து பார்த்தால்தான் நமக்கு அந்த உண்மை விளங்கும். உயிர்களாகி நாம் எப்படி எதை சார்கின்றோமோ அதன் வண்ணமாகி விடுவோம். சாந்ததன் மயமாய் விளங்குதல் உயிர்களாகிய நம்முடைய இயல்பாக உள்ளது. இறைவன் எல்லாவற்றிலும் கலந்திருக்கின்றான். உண்மை என்னவென்றால், அப்படி எல்லா பொருளிடத்தும் கலந்திருக்கின்றானே சிவபெருமான், அந்த சிவபெருமானை சார்ந்துதான் மற்ற எல்லா பொருள்களும் இருக்கின்றனவே ஒழிய மற்ற பொருள்களை சார்ந்து சிவம் இருப்பதில்லை. கலந்து இருப்பது என்பது வேறு, சார்ந்து இருப்பது என்பது வேறு. சார்ந்திருந்தது என்றால் எந்த பொருளை, ஏதாவது ஒரு பொருளை சார்ந்து நாம் இருக்கின்றோம் என்றால் அதன் சார்பு இல்லாவிட்டால் நமக்கு இழப்பு ஏற்படும். உணவை சார்ந்திருக்கின்றோம், உடையை சார்ந்திருக்கின்றோம், இருப்பிடத்தை சார்ந்திருக்கின்றோம், இன்னும் எத்தனையோ உலக போகங்களை. ஏன்னா முதல்ல உடலை சார்ந்து விட்டோம், உயிர்களாகி நாம் உடலை சார்ந்து விட்டோம். அப்ப உடலோ உடையை சார்ந்திருக்கின்றது, உணவை சார்ந்திருக்கின்றது, இருப்பிடத்தை சார்ந்திருக்கின்றது. மேலும் இவை அத்தியாவசிய சார்புகள். இவை தவிர ஆசையின் காரணமாக இன்னும் ஈட்டிக்கொண்ட சார்புகள் மிக பல. ஆகவே இப்படி பல சார்புகளிலே துடக்குண்டு, அதாவது அந்த சார்பு இல்லாமல் நம்மால் இருக்க முடியாது என்று அதற்குள்ளே அகப்பட்டு கிடத்தான் துடக்குண்டு கிடத்த. அப்படி பல சார்புகளுக்குள்ளே துடக்குண்டு பந்தப்பட்டு அதிலிருந்து மீள முடியாமல் நாம் இருக்கின்றோம். ஆனால் இறைவன் எதையும் சார்ந்திருப்பதில் எல்லாவற்றிலும் கலந்திருக்கின்றான். ஆனால் தன்னுடைய தனிமுதல் தன்மையிலே எந்த மாறுபாடும் இல்லாமல் நிர்விகாரியாக விளங்குகின்றான். உலகத்தை ஒடுக்குவதும் அவன் தான். உலகத்தை படைத்து காத்து ஒடுக்குபவன் முத்தொழிலுக்கும் முழுமுதற் தலைவன் சிவபெருமான் தான். உரைத்தவை தொழில்கள் மூன்றும் மூவருக்குலகம் போத வரைத்தொருவனுக்கே ஆக்கி வைத்தது இங்கு என்ன எண்ணின் வித்யாரில் சொல்றேன். முத்தொழில்களுக்கும் மும்மூர்த்திகள் சொல்லியிருக்கும் போது முத்தொழில்களையும் சிவபெருமான் ஒருவனே செய்வான் சொல்வது என்ன என்றால், அவனுடைய ஆணையின் வழி நின்றுதான் அயனும் திருமாலும் படைத்தல் காத்தல் ஆகியவற்றை செய்கின்றார்கள். ஆகவே அவையும் அவனுடைய தொழிலே என்று தெளிவாக்கின. அப்படி எல்லா உலகங்களும் அழியும் போதும் கூட அவன் தன்னுடைய தனித்தன்மையிலே மாறுபடுவதில்லை. திருவாசகம் சிறப்பாக எடுத்துரைக்கின்றது. வான் கெட்டு மாறுதம் வாய்ந்து அடல் நீர் மண்கடினும் தான் கெட்டலின்றி சலிப்பறியா தன்மை என்று அருமையாக எடுத்து, எல்லா உலகங்களும் நம் நிறையில் திரிந்து ஒடுங்குகின்ற சங்கார காலத்திலே சிவபெருமான் ஒருவனே தான் ஒடுங்காமல் நிலை பெற்று விளங்குகின்றான். ஒடுங்காமல் விளங்குதல் மட்டுமன்று சிறிதும் விகாரமின்றி தன் நிறையிலே எந்த மாற்றமும் இன்றி விளங்குகின்றார். நமக்கு ஒரு கேடு நடக்காவிட்டாலும் நம்மை சுற்றி கேடு விளைந்தால் நாம் அதனாலே பாதிக்கப்படுவோம். ஆனால் சிவபெருமானோ எல்லா உலகங்களும் ஒடுங்கும் போதும் எல்லா உலகங்களும் நடைபெறும் போது எப்படி அவர் விளங்கினாரோ அப்படித்தான் எல்லா உலகங்களும் ஒடுங்கும் போதும் விளங்குவார். ஏன்னா அவர் அருளைத்தானே செய்கின்றார். ஒடுக்கமும் அருள் தான். உயிர்கள் இடைப்பார வேண்டும். நமக்கு தெரியாது, ஐயோ அடித்தல் தொழில் ஆயிடுச்சேன்னு சொல்லுவோம். ஆனால் அதுவும் நமக்கு தேவை. குழந்தைக்கு மருந்து தேவை என்று தெரியாது, வேண்டாம் சொல்லு. ஆனால் தாய் அறிவாள் இந்த மருந்து இந்த குழந்தைக்கு தேவை. அதே மாதிரி அவன் எப்பொழுதும் அந்த தாய சிறந்த தயாவாக அவன் விளங்குவதனாலே அவன் நிலையிலே எந்த மாறுபாடும் கிடையாது. அதுதான் இங்கே சிறப்பாக சொன்னார் இந்த எட்டாவது குரட்பாவிலே. நீரிலே சூடு கொதிக்கின்ற நீரை உதாரணமாக எடுத்துக் கொள்ளலாம். கொதிக்கின்ற நீரிலே சூடு எப்படி முழுமையாக அந்த நீர் முழுமையும் உள்ளதோ அதுபோல எப்பொருள்களிலும் சிவபெருமான் கடந்திருந்தாலும் தன்னுடைய நிலையிலே சிறிதும் மாறுபாடின்றி கலந்துள்ள பொருள்களின் காரணமாக அந்த கலந்துள்ள பொருள்களின் தன்மை தனக்கு எய்துதலின்றி தான் ஏகனாய் நிற்பான் என்று அருளி செய்தனர். எட்டாவது குரட்பாவா. இதற்காக இதை சொல்வதற்கு இன்னொரு காரணமும் உள்ளது. ஏனென்றால் ஏழாவது குரட்பாவிலே அடியவர்களுக்கு அகலாத ஞானமாய் விளங்குகின்றான், வானுலோருக்கு எட்டாதவனாய் விளங்குகின்றான் என்ற கருத்து சொல்லப்பட்டது. அப்ப முதல் குரட்பாவிலே எல்லா பொருள்களிடத்திலும் சிவபெருமான் கடந்து விளங்குகின்றான் சொல்லிவிட்டு ஏழாவது குரட்பாவிலே அடியாரிடத்து மட்டும் நீங்காமல் விளங்குகின்றான், அப்ப மற்ற பொருள்கள் நீங்கி விளங்குகின்றானா என்று ஒரு ஐயம் வரும்பொழுது அந்த ஐயத்தை அறுக்க வேண்டும், அந்த ஐயத்தை போக்க வேண்டும். அதுக்காகத்தான் மீளவும் அந்த கருத்தை முதற்குரட்பாவிலே சொன்ன கருத்தை மீளவும் சொல்லி இங்கே வலியுறுத்தி எல்லா பொருளும் இருக்கின்றான். அப்ப அடியவனிடம் மட்டும் அவனுடைய கலப்பு சிறப்பாக உள்ளது. அதாவது எல்லா பொருளிடத்தும் சிவபெருமான் கலந்திருந்தாலும் அடியவர்களிடம் கொண்டுள்ள கலப்பு எப்படி என்றால், அடியவர்களிடத்து தான் இருப்பதை அந்த அடியவர்களுக்கு உணர்த்துகின்றான். மற்ற பொருள்கள்ட்ட நான் தன்னுடைய கலப்பை அந்த பொருள்களுக்கு உணர்த்துவதில்லை. அடியனிடமும் சிவபெருமான் இருக்கின்றார் என்றால் சிவபெருமான் அடியனுக்கு தன்னை உணர்த்தி கொண்டிருக்கவில்லை. அடியனுக்கு உணர்த்துவதெல்லாம் வினைக்கீடான போகங்களைத்தான். ஆனால் சிறந்த சிவனடியார்களுக்கு அவர்கள் உள்ளத்திலே தாம் தங்கி உள்ளதை உணர்த்துகின்றார். ஏன்னா உணர்த்தினா அவர்கள் உணரக்கூடியவர்களாக பக்குவம் பெற்றவர்களாக இருக்கின்றார்கள். அந்த பக்குவம் வராதவர்களுக்கு தன்னை உணர்த்த மாட்டான், வினைப்போகங்களையே தான் ஊட்டுவான். ஆகையினாலே அடியவர்களிடத்திலே அவன் நீங்காமல் இருக்கின்றான் என்பதற்காக ஏனைய பொருள்களிலே இங்கு இருக்கின்றான் என்பது பொருள் அன்று, ஏனைய பொருள்களிலே அவன் இருந்தாலும் அவனுடைய இருப்பினை ஏனையோர் அறிவதில்லை. அடியவர்களுக்கு அவர்கள் அறியத்தக்க வகையிலே விளங்கி தோன்றுகின்றான் என்பதுதான் அதனுடைய பொருள்.

0: உயிர்த்தனை வீடு சேர்க்கும் சைவ சித்தாந்தம். அன்பு வணக்கம் நண்பர்களே. இறை அருளால் கற்க கசடர அறக்கட்டளையின் முயற்சியில் நம் ஐயா கம்பபாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்கள் அருளும் சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள். முதல் பாடம் ஞான குருவான திருமணவாசகம் கடந்த தேவர் அருளிய உண்மை விளக்கம். வகுப்பு 18.
1: எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவடிகளை என்னுடைய மனமொழிமைகளால் போற்றிப் பணிகின்றேன். ஞான குருவாகிய மிகுண்ட தேவர் திருவடிகளை உச்சிமேல் திருப்பி உண்மை விளக்கத்தோடு தத்துவ ஞானத்தை நமக்கு தந்து கொண்டிருக்கின்ற மனவாசகம் கடந்த தேவர் திருவடிகளுக்கு எங்கள் எல்லோருடைய பணிவார்ந்த வணக்கம். உரையாசிரியர் ஆனந்தராஜன் ஐயா அவர்கள் பாதங்களை அணிந்து மகிழ்கின்றோம். உண்மை விளக்கத்தினுடைய வகுப்புக்குள்ளே நுழைவதற்கு முன்பாக ஒரு நாளும் இப்படி ஒரு நல்ல விநாயகர் வணக்கத்தை தேர்ந்தெடுத்து எங்களுக்கு தருகின்ற தாமோதரனுக்கு தனி வணக்கங்கள். இன்றைய தொகுப்புரையை இளங்கோ அவர்களிடம் ஒப்படைத்து அதை கேட்க நாங்கள் எல்லோரும் தயாராக இருக்கிறோம். நேற்று போலவே பாடல்களை ஸ்ரீராம் படித்து வைக்க நான் தனித்தனி பெயர் சொல்லாமல் ஒவ்வொருவராக முனைந்து ஒரு பாடலை சொல்லுகிற மாதிரி அந்த வகுப்பை நாங்கள் ஆரம்பிப்போம். ஸ்ரீராம் தொடங்க.
2: காப்பு செய்யுள் வன்மை தரும் ஆகம நூல் வைத்த பொருள் வழுவா உண்மை விளக்கம் முறை செய்ய திண்மதம் சேர் அந்தி நிற தந்தி முக தொந்தி வைத்த ஐங்கரனை வந்தமரப் பொந்தியுள் வைப்பாம்.
3: பொய் காட்டி பொய் அகற்றி போதானந்த பொருளாம் மெய் காட்டும் மெய்கண்டாய் விண்ணப்பம் பொய் காட்டா மெய்யா திருவண்ணை வித்தகா சுத்தவினா ஐயா நீதான் கேட்டருள்.
4: ஆறாறு தத்துவம் ஏது ஆணவம் ஏது அன்றையதான் மாறா வினை ஏது மற்ற இவற்றின் பேராகா நானேது நீ ஏது நாடம் நாதன் ஐந்தெழுத்து ஏது தான் ஏது தேசிகனை சாற்று
1: நடம்
4: ஏது
5: உள்ளபடி இத்தை உரைக்கு கீழ் உன்றனுக்கு வள்ளல் அருளால் அன்று வாய்மலர்ந்த தெளிய சீர் ஆகமங்கள் சொன்ன அடைவிலே ஆனந்த யோகம் நிகழ் புதல்வா உற்று
6: நாற்கோணம் பூமி உணல் நண்ணும் மதியின் பாதி ஏற்கும் அனல் முக்கோணம் எப்பொழுதும் ஆக்கும் அருங்கோணம் கால்வட்டம் ஆகாயம் ஆன்மா ஊறுகாயம் ஆண் இவற்றால் உற்று
7: உள்பார் உணல் வெண்மை பொங்கும் மணல் சிவப்பு வன்கால் கருமை வளர்வான் தூமம் என்பார் எழுத்து லா வா லா யா ஆ பாராதிக்கு என்றும் அழுத்தமதாய் நிற்கும் அது
8: குறி குலிசம் போகனதம் கொள்கவத்தி குன்றா கொள்கவர்த்தி குன்றா அறுப்புள்ளி ஆரமுது விந்து பிரிவின்றி மண் புனல் தீ கால் வானம் மண்ணும் அடைவே என்று புதல்வார் ஆகமம் ஓதும்
9: ஆராதி ஐந்தும் பண்ணும் அதிதெய்வங்கள் ஆறார் அயனாதி ஐவராம் ஓரோர் தொழிலவர்க்கு சொல்லுங்கால் தோற்றம் முதல் ஐந்தும் பழுதுறவே பண்ணுவார்கண் பார்
6: அடைப்பன் அயன் அளிப்பன் பங்கேற்கன் மாயன் துடைப்பன் உத்திரனும் சொல்லில் திடப்பெறவே என்றும் துரோ பிப்பார் ஈசன் சதாசிவரும் அன்றே அணுகுக ஆம்
10: வாரி குறைந்தே பதமாம் ஒன் கணல் சுட்டு ஒன்றுவிக்கும் ஓவாமல் வன்கால் பறந்து சலித்து திரட்டும் பார்க்கில் ஆகாயம் நிரந்தரமாய் நிற்கும் நிறைந்து
11: உள்ளபடி மாபூதம் ஓதினோம் உந்தனுக்கு கள்ளமிகம் ஐம்புலனும் கட்டுரைக்கில் மெல்லவே ஓசை பரிசம் உருவம் சுவை நாற்றம் ஆசை தரும் ஐம்புலனேயாம்
12: ஞானேந்திரியங்கள் நன்றா உரைக்க கேள் ஊனமிகு பூதம் உற்றிடமா இனமாம் சந்தாதியை அறியும் தானம் செவி தோல் கண் அத்தாலு மூக்கன்று அறி
13: வானிடமா நின்று செவி மண்ணும் ஒளியதனை ஈனமிகும் தோல்கால் இடமாக ஊனப்பதிசம் தனையறியும் பார்வையின் கண் அங்கி விரவி உருவங்காணுமே.
11: நன்றாக நீரிடமா நாரதம் தானறியும் ஒன்றா மன மூக்கு பூவிடமா நின்றறியும் என்றோதும் அன்றே இறை ஆகமம் இதனை வென்றார் சென்றார் இன்ப வீடு.
1: நல்ல முயற்சி. இந்த அளவு முடிந்தால் இந்த படிக்கிற பாடல்களை மனநம் பண்ணி விட்டால் கூட நல்லது. ஒரு பெரிய அதிக பாடல்கள் 54 பாடல்கள் பிற்காலத்திலே பெரிய கை கொடுக்கும். கை கொடுக்கும் என்பது மற்றவர்களுக்கு பாடம் சொல்லுகிற பொழுதும் அல்லது செய்திகளை ஒரு மேடையிலே சொல்ல வந்தால் அந்தந்த பாடல் சொல்லி முற்றுப்புள்ளி வைக்கிறது என்பது ஒரு கம்பீரம். போர்க்களத்துக்கு போகிறவன் ஆயுதத்தோடு போக வேண்டும். உரை கொண்டு வந்திருக்கேன் கத்தி வீட்டிலே இருக்கிறது என்று சொல்லக்கூடாது. அதுபோல அந்த பாடல்களை அப்படியே மனனம் பண்ணி சொல்வது என்பது ஒரு நல்லது. உங்களாலே சொல்ல முடியும் என்று தெரிகிறது. நீங்கள் அவ்வளவு தெளிவாக படிக்கிறீர்கள், தெளிவாக சொல்கிறீர்கள். ஆகவே பாடலை இன்னும் ஒரு 10 நாள் 15 நாள் போனவுடனே பார்க்காமலே சொல்வீர்கள் என்று எதிர்பார்க்கிறேன். இனி வகுப்பு ஸ்ரீராமிடம் ஒப்படைக்கப்படுகிறது.
2: பாடல் 14 பக்கம் 79. இனி கண்மேந்திரியங்கள். கண்ணுதல் நூல் ஓதியிடும் கண்மேந்திரியங்கள் எண்ணும் வசனாதிக்கு இடமாக நன்னியிடும் வாக்கு பாதம் பாணி மண்ணு குதம் உபத்தம் ஆ கருதும் நாளும் அது. பதவுரை. கண்ணுதல் நூல் சிவபெருமான் அருளி செய்த சிவாகமன நூல். ஓதியிடும் சொல்லுகின்ற கண்மேந்திரியங்கள் தொழிற்பொறிகள் எண்ணும் வேறு வேறாய் கருதப்படும் வசன ஆதிக்கு பேச்சு முதலிய செயல்களை இடமாக தோற்றுவிப்பவனாக தோற்றுவிப்பனவாக நன்னியிடும் பொருந்தும் அத்தொழிற்பொறிகள் யாவை எனில் வாக்கு வாய் பாதம் கால் பாணி கை மண்ணு குதம் பொருந்திய எருவாய் உபத்தம் ஆக கருவாய் என அது அச்சிவாகமம் நாளும் எப்பொழுதும் கருதும் ஆராய்ந்துரைக்கும்.
1: தத்துவ வரைபடத்தை உங்கள் மனதுக்குள்ளே கொண்டு வந்து கொள்ளுங்கள். நாங்கள் சுத்தமாயை அசுத்தமாயை தாண்டி பிரகிருதி மாயா தத்துவத்துக்குள்ளே நுழைகிறோம். தெரிந்தது கொண்டு தெரியாதது காணுதல் என்ற அந்த கொள்கையை பற்றி முதலிலே கீழே இருந்து ஒடுக்க முறையிலே தத்துவங்கள் சொல்ல தலைப்படுகிறார் நூலாசிரியர். அந்த வகையிலே நிலம் பற்றிய விடயங்களை சொல்லி நில அணுக்கள் நிறம் போன்றவை எல்லாம் சொல்லி பஞ்சபூதங்கள் பற்றிய விவரங்கள் எல்லாம் சொல்லி கீழே இருந்து தொடங்கினார். அதற்கு பிறகு பஞ்சபூதங்களுக்கு காரணமாக இருக்கிற தன்மாத்திரைகள் பற்றி சொன்னார். தன்மாத்திரைகள் பற்றி சொல்லி முடிந்த பிறகு நேராக அதற்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய அகங்காரத்தினுடைய விளைவுகளான சாத்வீக ராஜச தாமச விளைவுகளான விடயங்கள் பற்றி சொல்லத் தொடங்கி நேற்று ஞானேந்திரியங்கள் பற்றி சொன்னார். கண்மேந்திரியங்கள் பற்றி சொல்கிறார். ஞானேந்திரியங்கள் 5 கண்மேந்திரியங்கள் 5. இதே ஒரு சொற்பிரயோகம் வந்தது நீங்கள் கவனித்திருப்பீர்களோ என்னவோ தெரியவில்லை. சத்தாதி என்று ஒரு வார்த்தை பிரயோகம் சொல்லுகிறார். இந்த சத்தாதி என்பது அது பின்னாலே நாங்கள் படிக்க போகிறோம். ஞானேந்திரியங்களாலே வருகிற அறிவு இருக்கிறதே சத்தாதி வசனாதி என்று பிரிப்பார்கள். சத்தாதி என்பது என்னவென்றால் ஞானேந்திரியங்களாலே வருகின்ற பொறிக்காட்சியினுடைய அனுபவங்கள். காட்சி வேறு, காட்சியினுடைய அனுபவம் வேறு. அதுபோல கண்மேந்திரியங்களிலே சொல்லப்படுகின்ற அந்த கண்மேந்திரிய காட்சி கூடாக வருகிற அனுபவங்கள் வசனாதி என்று பிரியும். எப்படி ஐந்து ஞானேந்திரியம் ஐந்து கண்மேந்திரியங்கள் இருக்கிறதோ, ஞானேந்திரிய அனுபவம் ஐந்து, கண்மேந்திரிய அனுபவம் ஐந்து என்று பிரித்து கொண்டு சப்தாதி வசனாதி என்று அவர்களுக்கு பெயரிடுவார்கள். அது வாக்கு பற்றி நாங்கள் படிக்கிற பொழுது அது அது அது அது சேர்த்து எண்ணப்படக்கூடியதான ஒன்றாக வரும். இப்போது மேலோட்டமாக அதை மனதிலே ஒரு மூலையிலே போட்டு வையுங்கள். இனி பாட்டுக்குள்ளே நுழையிறோம்.
2: கண்ணுதல் நூல் ஓதியிடும் கண்மேந்திரியங்கள் எண்ணும் வசனாதிக்கு இடமாக நன்னியிடும் வாக்கு பாதம் பாணி மண்ணு குதம் உபத்தம் ஆ கருதும் நாளும் அது. பதவுரை. கண்ணுதல் நூல் சிவபெருமான் அருளி செய்த சிவாகமன நூல்.
1: ரெண்டு கண்ணாலே படித்து நூல் எழுதுகிறவரை விட மூன்று கண்ணாலே படித்து நூல் எழுதுகிறவர் அவர். ஆகவே அது இன்னும் தெளிவாக இருக்கும். விளையாட்டுக்காக தருகிறேன். வெளிப்படையாக ஆகமம் சிவனால் உபதேசிக்கப்பட்டது என்பதை உறுதிப்படுத்தி கண்ணுதல் நூல் என்கிறார்.
2: ஓதியிடும் சொல்லுகின்ற கண்மேந்திரியங்கள் தொழிற்பொறிகள் எண்ணும் வேறு வேறாய் கருதப்படும் வசன ஆதிக்கு பேச்சு முதலிய செயல்களை இடமாக தோற்றுவிப்பனவாக
1: உண்மையாக பேச்சு முதலிய செயல்களின் அனுபவத்திற்கு என்றதுதான் அந்த வசனாதிக்கான உண்மை அர்த்தம். இப்படி சொன்னால் ஒண்ணும் தப்பில்லை. அது தெளிவாக செய்தால், அதாவது கண்ணாலே காணுகிற காட்சி என்பது ஒன்று, காட்சியினாலே வருகிற அனுபவம் என்பது ஒன்று. அதுல அது உங்களுக்கு அதை புரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. காட்சி என்பது ஒன்று, காட்சியினுடைய அனுபவம் என்பது ஒன்று. சும்மா ஒரு விளக்கத்துக்காக தெளிவிட்டு போகிறேன். நனவு கனவு என்று நம்முடைய உயர்நிலைகளை பிரிக்கிற பொழுது, கனவு பற்றி சொல்கிற பொழுது கனவிலே காட்சி இல்லை ஆனால் அனுபவம் உண்டு சொல்றது உங்களுக்கு புரிகிறதா? கனவிலே கண்ணாலே காணுகிற காட்சி இல்லை, காதாலே கேட்கிற சத்தம் இல்லை, மூக்காலே நினைக்கிற சுவம் வாசம் இல்லை, எதுவும் இல்லை, ஆனால் அவற்றினுடைய அனுபவம் நிகழும். கனவிலே பார்த்தது போன்ற ஒரு அனுபவம் நிகழும், கேட்டது போன்ற அனுபவம் நிகழும். ஆகவேதான் சப்தாதி வேறு, நேரடியான அறிவு என்பது வேறு. அதை புரிந்து கொள்ளுங்கள். ஆகவே பொறிகளுக்கூடாக காணுகிற காட்சி என்பது ஒன்று, காட்சி அனுபவம் என்பது ஒன்று என்று போக போக இன்னும் உள்ளே பிரித்து கொண்டு போவார்கள். அப்படி
2: வசன ஆதிக்கு பேச்சு முதலிய செயல்களை இடமாக தோற்றுவிப்பனவாக நன்னியிடும் பொருந்தும் அத்தொழிற்பொறிகள் யாவை எனில் வாக்கு வாய் பாதம் கால் பாணி கை மண்ணு குதம் பொருந்திய எருவாய் உபத்தமாக கருவாய் என அது அச்சிவாகமம் நாளும் எப்பொழுதும் கருதும் ஆராய்ந்துரைக்கும். பொழிப்புரை. இறைவன் அருளி செய்த ஆகம நூலில் சொல்லப்பட்டுள்ள கண்மேந்திரியங்கள் பேசுதல் போக்குவரவு செய்தல் ஏற்றல் இடுதலை செய்தல் கழிவுப் பொருள்களை வெளியேற்றுதல் சிற்றின்பம் செய்தல் ஆகிய செயல்களை செய்யும். அக்கண்மேந்திரியங்களாவன வாய் கால் கை எருவாய் கருவாய் என்பன. அவை வடமொழியில் வாக்கு பாதம் பாணி பாயு உபத்தம் என்று கூறப்படும்.
1: அதாவது வார்த்தை கூட ஒரு செயல் கருவிதான். இதெல்லாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள். ஏனென்றால் செயல்கருவி சொல்லுகிற பொழுது வாக்கு எங்கே இருந்து வந்தது என்று கேட்டால் வாக்கு என்றுதான் தொடங்குகிறார். வார்த்தையூடாக நாங்கள் செயல் செய்கிறோம். அது உங்களுக்கு முதலே தெரியும். அதனால்தான் மனமொழிமை என்கின்ற திரிகரணம் என்ற பற்றி நாங்கள் திரிகரண சுத்தி பற்றி எல்லாம் பேசுவோம். ஆகவே வாக்கும் செயல்கருவியாகத்தான் நமக்கு செய்கிறது. ஒரு உத்தரவிட்டால் அதை மற்றவர்கள் செய்விக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே வாக்கு பாதம் என்பது கால். அது முந்தைய ஓரளவு நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தி இருக்கிறேன். ஐந்து செயல்கருவி என்ன செய்யும் என்று கேட்டால், நம்முடைய செயல்பாட்டுக்காக இறைவன் நம்முடைய உடம்பை இந்த ஐந்து கருவியோடு பொருத்தி படைத்திருக்கிறான். ஒன்று பாதம், ஒன்று பாணி. பாணி என்பது கை. அதனால்தான் தண்டபாணி கோதண்டபாணி என்ற பெயர்கள் எல்லாம் நாங்கள் வைத்திருக்கிறோம். கோதண்டத்தை கையில் வைத்திருக்கிறவன் கோதண்டவாணி, கண்டத்தை கையில் வைத்திருக்கிறவன் தண்டவாணி, சாரங்கம் என்கின்ற வில்லை வைத்திருக்கிறவன் சாரங்கபாணி என்று இந்த பாணி வைக்கிறோம். குழந்தைகளுடைய நான் முன்பும் சொல்லியிருக்கிறேன், குழந்தைகளுடைய கைதட்டி பரவுற கைதட்டி மகிழ்கிற அந்த பருவத்துக்கு சப்பாணி பருவம் என்று பெயர். கையை சப்பென்று தட்டுகிற பழையால் கைதட்டுகிற பருவத்துக்கு சப்பாணி பருவம் என்று பெயர். இது கையாலே செய்கிற செயல் என்னவென்றால் வைத்து எடுத்தல், கொடுத்தல் எடுத்தல், இது ரெண்டும் கையாலே நிகழும். அதுக்கேற்ற மாதிரி கை பொறிமுறையிலே அமைக்கப்பட்டிருக்கிறது. எடுத்தல் கொடுத்தல் என்பதுக்கு ஏற்ற மாதிரி கையிலே மூன்று வளைவு, ஒன்று நடுக்கையினுடைய வளைவு, பிறகு மடக்குதல், பிறகு நீட்டுதல், இப்படி மூன்று அமைப்பு வைத்திருக்கிறார் கடவுள். மூன்றினூடாக கொடுத்தல் எடுத்தல்கள் நிகழும். இது போதுமா என்று கேட்டால் கையெட்டுகிற தூரம் வரையும் போதும். அதுக்கப்பால் என்ன செய்வது, செயலுக்கு என்ன செய்வது என்றால் கையை அதைவிட நீட்டினால் உடம்பு அமைப்புக்கு அது வடிவாக இருக்காது, என்ற அழகாக இருக்காது. கடவுள் அப்படி பண்ணியிருக்கலாம், கையை நீட்டுற மாதிரி பண்ணியிருக்கலாம், நீட்டினால் எவ்வளவு தூரம் தான் நீட்டுவது. ஆகவே என்ன செய்கிறார், கையை இந்த அளவிலே உடம்பு ஏதாவது ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு ஆர்கிடெக்டினுடைய வேலை வசதியாக அமைக்கவும் வேண்டும், அதே நேரத்திலே அது அழகாக இருக்கவும் வேண்டும். கை என்பது கொடுக்க வாங்க இயங்க என்கிற அளவிலே அது வசதியாக இருக்கிறது, உடம்பினுடைய அளவிலே அழகாகவும் இருக்கிறது. இதை விட நீட்ட முடியாது, நீட்டுறது என்றால் ஒரு கொஞ்சம் நீட்டலாமே தவிர அதை விட நீட்ட முடியாது. உயர்ந்த மிக உயர்ந்தவர்களுக்கு கை எழும்பி நின்று கீழே விட்டால் முழங்கால் வரையும் நிற்கும் என்று சொல்வார்கள். காந்தி மகனுக்கு எல்லாம் அப்படி இருந்தது என்பார்கள், முழங்கால் வரையும் கை நீளும் என்று. இன்றைக்கு வகுப்பு முடிந்தவுடனே எல்லாரும் நீட்டி பார்க்க போகிறார்கள் என்பது தெரிகிறது. அது கை கையினுடைய அமைப்பு. அப்ப இதுக்கு மேலே கையை நீட்ட முடியாது என்றால் இன்னும் தேவை இருக்கிறதே, தூர பொருளை கிட்டே எடுக்க வேண்டும், தூர கொண்டு போய் வைக்க வேண்டும் என்றால் அதற்காக காலை வைக்கிறார். கை இந்த அளவிலே இயங்க கால் உடம்பை மொத்தமாக கொண்டு செல்லும். கால் நம்முடைய உடம்பை மொத்தமாக நினைக்கிற இடத்துக்கு கொண்டு செல்லும். அந்த இடத்திலே போய் நின்று கொண்டு பிறகு கையை நீட்டி அந்த பொருளை எடுக்கலாம் நிற்கலாம் என்கிற வகையிலே இந்த உடம்பு உடம்பை விளங்கி ரசித்தால் அதிலேயே ஆண்டவன் தெரிந்து விடுவான். கடவுள் அமைத்திருக்கிற இந்த உடம்பை அமைத்திருக்கிற அழகு என்பது ஒவ்வொன்றாக நீங்களே அனுபவிக்க வேண்டும். மூக்கேனை எப்படி இருக்கிறது, காதேனை எப்படி இருக்கிறது, காற்று வழி எப்படி இருக்கிறது, சவுண்ட் சிஸ்டம் எப்படி இருக்கிறது, எல்லாவற்றையும் அழகாக அமைத்திருக்கிறான். அப்ப காலின் திசையும் கையை கொண்டு திரிந்து எடுத்தல் கொடுத்தல்களை இன்னும் விரிவிக்கும். ஆகவே காலினுடைய வேலை அதுவாகும். அதுக்கு பிறகு மிஷின் வேலை செய்கிறது, அதுக்கு பிறகு சத்தம். இதுவும் முடியவில்லையா, சத்தத்தினாலே இயக்கலாம். எட்ட உர தூரத்துக்கு சப்தம் போட்டு இதை கொண்டு வா என்றால் ஒருவர் கொண்டு வருவான், உத்தரவுகள் இடலாம். இது சப்தத்தினுடைய வேலை. அடுத்ததாக இதோடு முடிந்து விடலாம் என்றால் ஒரு மெஷின் வேலை செய்தால் அதனுள்ளே அதுக்கான ஒரு இயக்க சக்தி இயங்கும். அந்த சக்தி இயங்குகிற பொழுது கழிவு வரும், அது தவிர்க்க முடியும், எந்த இயந்திரத்துக்கும் அது பொது. அப்படி கழிவு வந்தால் அந்த கழிவு அகற்றப்பட்டால்தான் இயந்திரம் தொடர்ந்து இயங்கும். அப்படி கழிவை அகற்றுகிற பகுதிக்கு தான் நாங்கள் பாயு என்று பெயர். மல சல வாசல்கள், அது அக்கழிவுகள் எல்லாம் இந்த உடம்பினுடைய ஓட்டைகள் வழியாக வெளியேறும், அது வெளியேற்றப்பட வேண்டும். பொதுவாக அதை நாங்கள் மலவாசல் என்று சொன்னாலும் மலங்களை வெளியேற்றுகிற எல்லா வாசலும் இந்த பாயு என்ற வார்த்தையினாலே குறிக்கப்படும். அதற்கு பிறகு இந்த அளவிலே போதுமா என்று கேட்டால் கர்ம வினைக்கேற்ப கடவுள் ஒவ்வொருவரையும் படைத்துக் கொண்டு ஒவ்வொரு ஜீவனுக்கும் தனித்தனி தொழிலாற்றி கொண்டிருக்கிறது. கடவுளுக்குரிய புத்திசாலித்தனம் அழகில்லை, அதனால என்ன செய்கிறார், ஒரு உயிரிலிருந்து இன்னுயிர் உயிர் தோன்றுகிற மாதிரி ஒரு ஒழுங்கு செய்ய வேண்டும். அதற்காகத்தான் இந்த இன்ப வெளியேற்றம், அதை ஒரு ஆர்வப்படுத்தி உடம்பிலே அதை அமைத்து உண்ணுகிற உணவு விந்தாக மாறுகிற வரைக்கும் மாற்றங்கள் செய்வித்து அந்த ஒவ்வொரு வடிகட்டுதலிலேயும் உணவு தூய்மையாகி தூய்மையாகி தூய்மையாகி கடைசி வடிகட்டுதலிலே அது விந்தாக மாறி இன்னொரு உயிரை உருவாக்குகிற தகுதி பெறுகிறது. அந்த உயிரை தகுதி பெறுகிற பொழுது அதை தகுதி பெற்றால் மட்டும் போதாது, அது அதை இன்னொரு உயிரிடம் அது விந்து தானம் பண்ண வேண்டும். பண்ணுவதற்கு மனதுக்குள்ளே ஆர்வத்தை பொதித்து கடவுள் செய்திருக்கிற வேலை அதுதான் காமம் என்ற பெயரிலே வெளிப்பட்டது. தேவையை உண்டாக்கி ஒரு ஒரு ஒரு சந்ததி விருத்தி நிகழ்வதற்கு, உலகத்திலே உயிர் விருத்தி நிகழ்வதற்கான ஒழுங்கையும் அதே உடம்புக்குள்ளே செய்கிறார். அதற்கு உபஸ்தம் என்று பெயர். ஆகவே ஐந்து வேலைகள், வாக்கு, பாதம், பாணி, பாயு, உபஸ்தம் என்கின்ற இந்த ஐந்து வேலைகளையும் உடம்பிலே பூட்டிய கருவிகளினோடு செய்விக்கிறபடியால் இந்த கருவிகளுக்கு கண்மேந்திரியங்கள் என்று பெயர். இவ்வளவத்தையும்
2: இறைவன் அருளி செய்த ஆகம நூலில் சொல்லப்பட்டுள்ள கண்மேந்திரியங்கள் பேசுதல், போக்குவரவு செய்தல், ஏற்றல் இடுதலை செய்தல், கழிவுப் பொருள்களை வெளியேற்றுதல், சிற்றின்பம் செய்தல் ஆகிய செயல்களை செய்யும். அக்கண்மேந்திரியங்களாவன வாய், கால், கை, எருவாய், கருவாய் என்பன. அவை வடமொழியில் வாக்கு, பாதம், பாணி, பாயு, உபஸ்தம் என்று கூறப்படும். பாடல் 15. கண்மேந்திரியங்கள் செயற்படும் முறை. வாக்கு ஆகாயம் இடமா வந்து வசனிக்கும். கால் போக்காரும் காற்றிடமாய். புல்கி அனல் ஏற்கும் இடும் கை. குதம் நீர் இடமா மலாதி விடும். பாரிடம் உபத்தம் விந்து.
1: அதாவது ஐந்து கண்மேந்திரியங்களுடைய செயலுக்கும் பஞ்சபூதத்துக்குமான தொடர்பு சொல்லுகிறார். எதை இடமாக கொண்டு இந்த கண்மேந்திரியங்கள் இயங்குகின்றன என்று சொல்லுகிறார். இதை படியுங்க.
2: பதவுரை. வாக்கு, வாக்கு என்னும் இந்திரியம் ஆகாயம் இடமா வந்து வாய் ஆகிய உறுப்பில் நிற்கும் சப்த மாத்திரையை இடமாக பற்றி நின்று வசனிக்கும், பேசுதலை செய்யும். கால் பாதம் என்னும் இந்திரியம் காற்று இடமாய் கால் ஆகிய உறுப்பில் நிற்கும் பரிச தன்மாத்திரையை பற்றி நின்று போக்கு ஆறும் போக்கு வரவினை செய்யும். கை பாணி என்னும் இந்திரியம் அனல் புல்கி கையாகிய உறுப்பில் நிற்கும் உருவதன் மாத்திரையை பற்றி நின்று ஏற்கும் இடும் ஏற்றல் இடுதலை செய்யும். குதம் பாயு என்னும் இந்திரியம் நீர் இடமா எருவாய் ஆகிய உறுப்பில் நிற்கும் ரத தன்மாத்திரையை பற்றி நின்று மல ஆதி விடும் மலம் முதலியவற்றை வெளிப்படுத்தும். உபத்தம் உபத்தம் என்னும் இந்திரியம் பாரியிடமாக கருவாயாகிய உறுப்பில் நிற்கும் கந்த தன்மாத்திரையை பற்றி நின்று விந்து விடும் ஆடவர்க்கு சுக்கிலமும் மகளிர்க்கு சோனிதமும் வெளிப்படுத்தி இன்பம் செய்யும்.
1: இது ஓரளவு உங்களுக்கு புரிந்திருக்கும். அதாவது தன்மாத்திரைகள் ஐந்தினூடாக இந்த கண்மேந்திரிய உறுப்புகள் தொடர்பு கொண்டு இந்த ஐந்து தொழிலையும் செய்கிறது. தொடர்ந்தான் இதற்குள்ளே செய்யும். ஆண்களிடம் பெறுகிற உயிர் பொருளை
2: என்னும்
1: என்றும், பெண்களிடம் பெறுகிற உயிர் தன்மையை ரோனிதம் என்றும் சொல்வார்கள். இதெல்லாம் எனக்கு ஐயப்பாடு தருகிற இடங்கள். ஆண்மைக்கு ஏன் முதலிடம், பெண்மைக்கு ஏன் இரண்டாம் இடம் என்பது பற்றியெல்லாம் இந்த ஆண் பெண் என்ற நிலையில் நின்று சிந்திக்காமல் சிந்தித்தால் அங்கே கூட இந்த சுக்கிலும் சுரோனிதம் கூட ஆண்களுடைய சுக்கிலம்தான் இயங்கி உச்சென்று கருத்தரிக்க செய்யும், பெண்ணுடைய சுரோனிதம் உள்ளே நின்று வாங்கி கருத்தரிக்க செய்யும். எனக்கு இதுல எல்லாம் இருக்கிற ஐயப்பாடு ஆண் விந்துக்கு உயிர்த்தன்மை உயிரே இருக்கிறது, அதனுடைய அது இயக்கம் இருக்கிறது. அதாவது ஒரு உயிர் பொருளுக்கு மூன்று விஷயம் வேண்டும் என்று நான் முன்பு சொல்லியிருக்கிறேன். உயிர் பொருளுக்கான மூன்று விஷயங்கள், அது ஒன்று அறிவு, இச்சை, செயல். இது மூன்றும் உங்களுக்கு தெரியும். அதான் இச்சா கிரியா ஞான ஆசக்தி என்று சொல்லுகிறோம். அறிவு இருக்க வேண்டும், இருப்பிருக்க வேண்டும், செயல் இருக்க வேண்டும். இந்த மூன்றையும் பார்த்தால் ஆண்களினுடைய சுக்கிலத்தில் தான் பார்க்க முடிகிறது. அதற்கு செயல் இருக்கிறது. விஞ்ஞானத்திலே பார்க்கிற பொழுது நாங்கள் விஞ்ஞானம் உண்டாகவும் பார்க்கிறோம், செயல் இருக்கிறது. அது தேடி உள்ளே போகும், தேடி உள்ளே போகிறபடியால் விருப்பு இருக்கிறது. நான் சொல்றது உங்களுக்கு புரிகிறது இல்லவா? தேடி உள்ளே செல்கிறபடியால் விருப்பு இருக்கிறது, விருப்பு இருக்கிறபடியால் அறிவு இருக்கிறது. இந்த மூன்று தன்மையும் பொருந்திய உயிர்பொருளாக நாங்கள் ஆண்களினுடைய சுக்கிலத்தை எடுக்கிறோம். பெண்களினுடைய சுரோனிதத்துக்கு இந்த மூன்றும் உண்டா என்பது எனக்கு இருக்கிற சந்தேகம். இது நூல் சம்பந்த நூலை வைத்து அதுக்கு அப்பால் நான் சொல்வது. இதுலதான் உங்களுக்கு அதிக நாட்டம் என்றும் எனக்கு தெரியும். தேட தொடங்குவீர்கள். இந்த இயற்கை தன்மை என்பது ஆண் பிந்துவுக்கு அதிகம் என்று நம்முடைய அடிப்படை உண்மைகளிலே புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அதனால்தான் இந்த ஆண்மைக்கு நம்முடைய தமிழ் முதலியவை முக்கியத்துவம் கொடுத்தனவோ என்று எனக்கு ஒரு ஐயப்பாடு இருக்கிறது. அப்படியானால் பெண்முட்டை என்ன என்று கேட்டால், ஆண்முட்டை வெளிப்படையான உயிர்த்தன்மை கொண்டது, பெண்முட்டை உயிரை வளர்க்கின்ற தகுதி கொண்டது என்றுதான் நான் மனதிலே நினைக்கிறேன். இது பற்றி நீங்கள் ஆராயலாம். சரி, இதுக்கு அப்பாலே போவோம்.
14: ஓம் நம சிவாய. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.

0: நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமசிவாய.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் .org இன் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க இருப்பது சைவ சித்தாந்தம் பற்றிய சொற்பொழிவு. தலைப்பு: சிவஞான போத மாபாட்டியம். உரை வழங்குபவர் வி கே புரம் ஜி சண்முகம் ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: எந்த சரியைய சரியையில் சரியைனா சரியை சரியைய மந்ததரமாக செய்தோம், சரியையில் சரிய மந்தமாக செய்தோம், சரியையில் சரிய தீவிரமாக செய்தோம், சரியையில் சரிய தீவிரதரமாக செய்தோம் என்று இப்படி மல்டிபிள்ஸா கூடிக்கிட்டே போகுது. விளங்குதா? எல்லாத்துக்கும் சிவலோகம்னு கொண்டு வைக்க முடியுமா? எங்க வைக்க? அப்போ இல்லையா, பல படி இருக்கா இல்லையா? எந்த இதை செஞ்சாலும் ஒரே பலனை கொடுக்க முடியாதா இல்லையா? எனவே இந்த தவலோகம் என்பது பல வகையாக வேறுபடும், பல வகையாக வேறுபடும். எனவே சரியையில் சரியையை செய்தவன் அவனுக்கு சாலோகம் எது? அவன் எந்த புவனத்தில் இருக்கானோ, அவன் எந்த புவனத்தில் இருக்கிறானோ. அப்பாடின்னு, ஏ அப்பா, நாம் இப்போ எங்கே இருக்கோம்? இங்கே தான் இருக்கோம், பிரம்மாண்டத்தில். எங்கே இருக்கோம்? பிரம்மாண்டம். எனவே அந்த அண்டத்தில் அந்த அண்டபதி, அந்த அண்டபதி அவனுடைய லோகம்தான் இவனுக்கு சிவலோகம். விளங்குதா? இவன் இந்த பிரதிவி தத்துவத்தில் மட்டுமே 108 இருக்கு, இதில் மட்டுமே 108 இருக்கு. இப்படி புவனங்கள் 224 புவனம் இருக்கு. விளங்குதா? இதில் அப்போ ஒவ்வொருவனுக்கும் அவன் தகுதிக்குத்தாலும் வெவ்வேறு இடங்களில் என்ன கிடைக்கு? சாலோகம் வாய்க்கிறது. அவன் எந்த முறையில் செஞ்சானோ அதுக்கு தந்தாப்புல சாலோகம் வாய்க்கிறது. அதுபோல தான் இந்த சாமீபம், அதுபோல தான் சாரூபம். இப்போ சாயிச்சம் அப்படின்னு சொல்கிறோம். சாயிச்சம்னா என்ன? அப்போ ஞானத்தில் ஞானம் அந்த நிலைக்கு வந்தவன் சிவனோட சேருவான். இப்போ சரியையில் ஞானம் பெற்றவன் அதுவும் சாயிச்சம் தானே? ஆனால் அதை கழிச்சிடணுங்களா? அப்போ அவனுக்கு எது இடம்? அவனுக்கு சாயிச்சமாவது அவனுடைய புவனபதி இருக்காளா இல்லையா, அவனை போல் இருத்தல். அவனை போல் இருத்தல் என்றால் அவனை போல ஒத்திருப்பாரா, அவனை விட ஓங்கி இருப்பானா, அவன் வேலையை தள்ளிட்டு இவன் வேலை பார்ப்பானா இல்லையா, அவனும் இவனும் சேர்ந்து வேலை பார்ப்பானா, எப்படி வேலை பார்ப்பான்? இப்படி பல கேள்விகளை எழுப்புகிறார் முனிவர். விளங்குதா? அப்போ இந்த சரியையில் ஞானம் பெற்றவருக்கு சாயிச்சம் எது அப்படின்னா, அந்த புவனபதிகள்லாம் யாரு? புவனபதிகள் யாரு? புவனபதிகளெல்லாம் பிரளயாகலர் விஞ்ஞானகலரில் பக்குவம் உடையவர்கள். அவங்கெல்லாம் யாரு? பிரளயாகலர் விஞ்ஞானகலரில் பக்குவம் உடையவர்கள். விளங்குதா? இவன் யாரு? இவன் சகலர், இவன் சகலர். அதனால இவன் சாயிச்சம்னு அவனை மாதிரி ஆக முடியும். எனவே அவன் ஏவல் வழி நின்று அந்த தொழிலை செய்வான். எப்படி செய்வான்? அவன் ஏவல் வழி நின்று அந்த தொழிலை செய்தான், அவனுக்கு என்னது? சாயிச்சம். விளங்குதா? இப்படி அதிநுட்பமாக பல செய்திகளை இங்கே சொல்கிறார். விளங்குதா? இப்படி அவன் வந்து எந்தெந்த நிலையில செய்தானோ, மந்தமா செய்தானோ, தீவிரமா செய்தானோ, அப்படி வெவ்வேறு புவனங்களுக்கு அவன் போறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. விளங்குதா? அப்போ தபலோகம் சார்ந்து அங்க போய் அந்த வேலையை அனுபவிச்சாச்சு, அந்த அந்த போகங்களை அனுபவிச்சாச்சு. அனுபவிச்சு முடிச்ச உடனே என்ன செய்வான்? அனுபவிச்சு முடிச்சாச்சு, முடிச்ச உடனே மறுபடியும் இங்க வந்துருவானா? அவன் அந்த தவத்தை செய்தவன் பற்றுடன் செய்திருந்தான்னா திரும்பி வந்துடுவான். பற்று இல்லாமல் செஞ்சாம்னா அங்கிருந்தவாறே அதுக்கு மேலே செல்வான். விளங்குதா? பற்று இருந்தா என்ன செய்வான்? இங்க வந்து பிறப்பான், மேலே இங்க வந்து பிறப்பான். அதான் தவலோகம் சார்ந்து பின்னால் என்ன செய்வாங்க, அங்க அனுபவிச்ச உடனே பவம் செய்து, பவம் செய்து. ஏன்னா இந்த இடத்துக்கு மற்ற ஆசிரியர்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, தவலோகமாவது விஞ்ஞானகலர் இருக்கக்கூடிய சிவ தத்துவ அந்த தத்துவத்தில் உள்ள உலகங்கள்னு சொல்றாங்க. அந்த உலகத்துக்கு போனவன் என்ன செய்ய மாட்டான், மீண்டிங்க பிறக்க மாட்டான். விளங்குதா? அப்படி சொன்னா அது என்னது? சித்தாந்த விரோதம் என்கிறார். சித்தாந்த விரோதம். எனவே அங்க போறோம், இங்க வந்து பிறக்க முடியாது. அப்போ யாரு இதெல்லாம்? அதுக்கு கீழே உள்ள புவனங்கள் இருப்பவர்கள் பாபம் செய்து அப்போ இங்க வந்து பிறக்காங்க. அப்போ அப்படி பிறக்கும் போது எப்படி பிறப்பாங்க அப்படின்னா, எதுக்கு இங்க பிறக்காங்கன்னா, பற்றறுப்பாராக. பற்று அறுப்பாராக, அறுப்பாராகனா அறுத்தர் பொருட்டு. ஆக என்பது என்ன அர்த்தம்? பொருட்டு, அந்த குற்றத்தை நீக்குதற் பொருட்டு ஒரு பிறவிய தருகிறான். விளங்குதா? அந்த பற்றோட செஞ்சிட்டாங்களா இல்லையா, அந்த குற்றத்தை நீக்கணுமா இல்லையா, அந்த குற்றத்தை நீக்கிறதுக்கு என்ன செய்யறான், ஒரு பிறவிய கொடுக்கறான். விளங்குதா? அந்த சிலந்திக்கெல்லாம் கொடுத்தானா இல்லையா, அது போல கொடுக்கறான். அப்போ பற்று அறுத்தற் பொருட்டு கொடுக்கறதுனால என்ன செய்யறான்னா, அவன் பிறக்கிறது எப்படி பிறக்கிறான்னா, தபம் செய் நற்சார்பில் வந்துதித்து. தபம் செய் நற்சார்பில் வந்துதித்து, அது என்ன நற்சார்பு? தபம் செய்யற நற்சார்பு எது? அதான் அது என்ன சார்புங்க? அதான் ஆமா. இப்போ நரர் பயில் தேகம் தண்ணின் ஆன்மறை பயிலா நாட்டில் விரவுதல் ஒழித்து தோன்றல் மிக்க புண்ணியத்தால் ஆகும் சொல்றாரா இல்லையா. எனவே இங்க சிவ வழிபாடு ஆகம வழிபாடு அதெல்லாம் இல்லாத இடத்துல போய் பிறந்துட்டாமனா அவன் எங்க தவம் செய்வான்? விளங்குதா? எனவே அந்த மாதிரி ஒரு நல்ல இடத்துல நல்ல குடும்பத்தில் பிறக்கும் பொழுதே சிவசப்தம் கேட்கக்கூடிய ஒரு குடும்பத்தில் பிறக்க வைத்து. விளங்குதா? அப்போ அவங்கள்லாம் இவனுடைய தபத்தை முற்றுவிப்பதற்கு துணை காரணங்களாக அமைகின்றனர். விளங்குதா? எனவே அப்படிப்பட்ட குலத்தில் அதான் நற்சார்பு, நல்ல சார்பு, நல்ல தாய் தந்தையர். அப்படிப்பட்ட குலத்தில் இவர் பிறந்து வந்து உதித்து, அதனால் அவர் என்ன சொல்றாரு, உதித்து என்கிறார். நற்சார்பில் வந்து உதித்து அங்க தவத்தை முற்றுவித்து, அங்க வந்து என்ன செய்வாங்க, தவத்தை முற்றுவித்து. அப்ப முற்றுவித்துனா என்ன செய்வாங்க, நிஷ்காமிகமா மேற்சரியை கிரியைகளை செய்து முற்றுவித்து ஞானத்தை நண்ணுதல், ஞானத்தை நண்ணு அடைவார்கள் இல்லையா. நண்ணுதலை கற்றார் சூழ் சொல்லுமாம், கற்றார் சூழ் கண்டு சொல்லுமாம் என்கிறார். விளங்குதா? எனவே எந்த இதில் என்ன சொல்றாருன்னா, தபம் மட்டும்தான் நமக்கு ஞானத்தை தரும், மற்ற சரியை கிரியை யோகங்களெல்லாம் ஞானத்துக்கு வாயல் தான். அப்போ அந்த இது வந்து தவலோகத்தை தான் தரும். அது என்ன தரும்? தவலோகங்களை தான் தரும். அவன் எப்போ வந்து தவத்தை முற்றுவிச்சானோ அப்போதான் என்ன செய்வான், ஞானத்தை பெறுவான் சொல்றாரா இல்லையா. எனவே இந்த முதல் உதாரணம் என்பால நமக்கு இந்த ஞானத்தை அடைவதற்கு தகுதி என்னன்னு சொல்றாரு, இந்த தவத்தை முற்றுவித்தலே, தவத்தை முற்றுவித்தலே என்று சொல்லி அதை உறுதி செய்கிறார். அடுத்து அடுத்த பாட்டில் என்ன சொல்றாருன்னா, இந்த வேள்விகள், வேள்விகள் அது மீமாம்சர் சொல்வது, பட்டாச்சாரியான் சொல்வது, வேள்விகள் அந்த வேதத்தில் சொன்ன கர்மகாண்டத்தில் சொன்ன அந்த வேள்விகளை செய்தாலே அதுவே நமக்கு என்ன தரும், முக்தியை தரும் என்பது. அவனை மறுப்பதற்கு அவர் சொல்கிறார், என்ன சொல்றார்னா, இந்த வேள்விகள் எல்லாம் பசித்து பசித்து உண்டு, பசித்து உண்டு. இப்ப நமக்கு பசி, பசினா என்னது, பசினா என்னது, அடே அடே அப்பா அது யாரு, யாரு ஞான பூசி எடுத்துருக்குது? அப்படி ஒரு ஆள் கிடக்கிறாங்க. பசி என்பது என்ன? நோய். பசி என்பது என்னது? நோய். ஆமா, பசி நோய் செய்த பரிதான். சுந்தரமூர்த்தி சாமி சொல்றாரா இல்லையா? பசி பிணி சொல்றோமா இல்லையா? எனவே இங்க இந்த பசித்து, அப்போ பசிங்கிறது நோயினால உணவு என்னது? மருந்து. உணவு என்னது? மருந்து. அதனால நம்ம உணர்வை என்ன சொல்றோம்? அமுதுன்னு சொல்றோமா இல்லையா? உணவை என்ன சொல்றோம்? அமுது. அமுதுன்னு என்ன? மரணம் தவிர்ப்பது. ஆ மிர்த்து. ஆ மிர்த்து இல்லையா? எனவே மரணத்தை தடுப்பது. அதனால இந்த பசித்து உண்டு, அப்போ இந்த உணவு மருந்துன்னு சொல்றதுனால மருந்து எப்படி சாப்பிடணும்? அளவோட. எப்படி சாப்பிடணும்? அளவோட உண்டு. சரி, உண்டாச்சு இல்லையா? அந்த பசித்து உண்டாச்சு. அப்போ உண்டதுக்கப்புறம் அந்த நோய் போகுது. பெர்மனண்டாக போகுதா? போகலை. என்ன செய்து சொல்லும்போதே சாப்பாடை பற்றி சொன்னாலே இனிக்கிங்க. எனவே அது கொஞ்ச நேரம் கழிச்சு பழையபடியும் பசி வந்துடுது இல்லையா? பசித்து உண்டு மீண்டும் பசிப்பானை ஒக்கும். அப்போ பசிப்பானை ஒக்கும் என்பது எதை குறிக்கிறது? பசிப்பானுக்கு உள்ள பயனை ஒக்கும். பசிப்பானை ஒக்கும்னா அவனை பார்த்து என்ன செய்ய? அவனுக்கு ஏற்பட்ட பயனை போன்றது. பசிப்பானை ஒக்கும்னா பசிப்பானுக்குள்ள பயனை, உண்டியால் வரும் பயனை அங்கே குறித்தார். அப்போ அந்த பயன் என்ன ஆகிறது? சாப்பிட்டோம், சாப்பிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு பழையபடியும் பசிக்குன்னா அது அழிந்து போகிறது. அந்த பயன் அழிந்து போகிறது. அதுபோலதான் வேள்விங்கிறாரு. அதுபோலதான் வேள்வி. எனவே ஒரு வேள்வியை செஞ்சோம்னா அந்த வேள்வியினான பயன் நமக்கு அதனுடைய பலனை கொடுத்து என்ன செஞ்சிடும்? பசி பழையபடி வருத மாதிரி அழிந்து போகும். அதனால அது என்ன சொல்றாரு? இறப்புடைய தபம். அது என்னது? இறப்புடைய தபம். எனவே பசித்து உண்டு பின்னும் பசிப்பானை ஒக்கும், இசைத்து வரும் வினையின் இன்பம். இசைத்து எதோடு? இசைத்து, இசைத்துன்னு நான் சேர்ந்து, எதோடு சேர்ந்து? அந்த வேள்வி முதலிய கிரியைகளை சொல்றாங்களா இல்லையா, அதோடு சேர்ந்து. அந்த வேள்விகளை சொல்கின்ற அறநூல்களிலே அதை விதிக்கின்ற அந்த நூலோடு சேர்ந்தே பயனும் உடன் கூறப்படுகிறது இல்லையா? அதனால அறநூல்களிலே சொல்லப்பட்டு வருகின்ற இந்த புண்ணிய பலன் ஆகிய இன்பம் பசித்து உண்டு மீண்டும் பசிப்பானை ஒக்கும். எனவே அதெல்லாம் அது நமக்கு நம்மாலே அனுபவித்து கழிக்கப்படுபவை. அது எது போலன்னா அந்த அந்த உணவை உண்டவனுக்கு வருகின்ற பயன் போல அந்த புண்ணியங்கள் அழிந்து படுவன, அழிந்து படுவன. எனவே இசைத்த இருவினை ஒப்பில் இறப்பில் தபத்தான் மறுபவனாம் ஞானத்தை வந்து. இசைத்த இருவினை ஒப்பில் இறப்பின் தவத்தால், இறப்பில் தவத்தால் என்ன வருது? இருவினை ஒப்பு. இருவினை ஒப்பு

நமக்கு என்ன வருது? இருவினை ஒப்பு. அப்போ இருவினை ஒப்பு வந்தா என்ன வரும்? இருவினை ஒப்பு வந்தா என்ன வரும்? மல பரிபாகம் வரும். மல பரிபாகம் வரும். மல பரிபாகம்னா என்ன? இத பாருங்க, குற்றம்னா மலம் குற்றம் தானே. பரிபாகம்னா என்னது? பக்குவம் நீங்குதல் நான் எழுதியிருக்கேன். அதற்குரிய துணை காரணங்களோடு கூடுதல். அதற்குரிய துணை காரணங்களோடு கூடுதல். இப்ப அழுக்கு இருக்கு, ஆடையில அழுக்கு இருக்கு. அந்த அழுக்கு நீங்குவதற்கான துணை காரணம் எது? சோப்பு, நீர். சோப்பு, நீர் முதலியவை. விளங்குதா? அப்போ அதோட இப்ப சோப்பை போட்டு ஒரு துணியை வச்சிருக்கிறோம். சோப்பு போட்டு நல்ல அப்படி யாரு யாரு சொன்னது? ஏ அப்பா, சோப்பை போட்டு ஊற வச்சாச்சு. இப்போ ஒரு சோப்பு போட்டு ஊற வச்சிருக்கிறார் ஐயா. ஐயா பேர் என்ன பேரு? பேர் என்ன பேரியா? கோவிந்தசாமி ஐயா. இப்போ சோப்பை போட்டு அதை ஊற வச்சாச்சு. எதை? உங்களை இல்லையே. இப்போ துணியை ஊற வச்சிருக்கு. அப்போ இந்த ஊறின துணி நமக்கு எதை காட்டுகிறது? எதை காட்டுகிறது அந்த ஊறி இருக்கிற துணி? அதற்கு முன்னால அந்த அழுக்கு வன்மையா இருந்ததையும் இனிமே அது நீங்க போறதையும் உணர்த்துகிறது. விளங்குதா? அந்த சோப்பு போட்டிருக்கிற நிலையை என்ன உணர்த்துது? முன்னால வன்மையா இருந்ததையும் பின்னால நீங்க போற நிலையும் உணர்த்துதா இல்லையா? அந்த மாதிரி இந்த சோப்பு போட்டு அந்த ஊர் இருக்கும் போது அது என்ன ஆகுது? அந்த வலிமையா இருந்த அழுக்கு என்ன ஆகுது? மிருதுவாகிறது. அது என்னாகுது? மிருதுவாகிறது. அப்போ நம்ம அறிவில இந்த தவத்தை செய்ய செய்ய அந்த அழுக்கு என்னாகுது? அது மிருதுவாகிறதுன்னா என்ன? ஆமா, முன்னால எத்தனை திருமுறையை உட்கார்ந்து பாடினாலும் சரி கல்லு மாதிரி இருப்பான். எப்படி இருப்பான்? செவடன் சங்கன காதல ஊதுன சங்கு மாதிரி ஒரு உணர்ச்சி இருக்கிறது இல்லையா? செவி இன்னதென்று அறியேனே என்பார். செவி இரும்பினும் வலிது சொல்றாரா இல்லையா? அப்படி இரும்பு தரும் மனத்தேனேன்னு அங்க என்ன இல்ல? என்னது இல்ல? உருக்கமே இல்லை. என்ன இல்ல? உருக்கமே இல்லை இல்லையா? அப்படி இருந்தது. இந்த தபம் செய்ய செய்ய செய்ய சோப்பை போட்டு ஊற வைக்க வைக்க என்னாச்சு? அப்படியே வீதிவாய் கேட்டலுமே விம்மி விம்மி விம்மி மெய் மறந்து அப்படியே கீழே விழுந்தது கூட தெரியல. அப்படி தன்னிலை மறந்து இல்லையா? எனவே அது கசிவது பெருகி, கசிவது பெருகி கடலன மருகிங்கிற. எனவே அவனை பத்தி சொன்னாலே கசியுது. எப்படி செய்து? கசியுது. அன்னைக்கு இந்த ஒரு வகுப்பு கடைசியில வச்சோம். என்ன வகுப்பு? நேத்து கலந்து உரையாடல்னு. பாடத்திலேயே வரல, கேள்விகள் ஒன்று ரெண்டு தான் வந்தது இல்லையா? அதில் ஒரு அன்பர் கேட்டிருந்தார், ஒரு அன்பர் கேட்டிருந்தார். அந்த நீலகண்டம் பெருமான அந்த சுந்தரர் கையில் கரியாவல, இவர் கைக்கு இவர் கழுத்து கரியாயிட்டுதேன்னு கேட்டிருந்தாரா இல்லையா? அது கரியா? அட பாவமே. அதாவது அங்கே சொல்வார் அந்த பெருமான், அந்த நீலகண்டத்தை நினைச்சு நினைச்சே ஒருத்தர் முத்தி அடைஞ்சிட்டாரு இல்லையா? அதனால தான் பெரிய புராணத்தை முன்னால வச்சிருக்கு. நீலகண்டத்தை தான் முன்னும் பின்னும் அணியாக கொறுத்திருக்காங்க 63 நாயன்மார்ல இல்லையா? எனவே அந்த நீலகண்டம் அப்பேற்பட்ட ஒரு கண்டம்.

0: அந்த பெருமான் நீ அந்த இவர்களெல்லாம் தன்னை மறந்து இறைவனை மறந்து ஆதாரப்பொருளை மறந்து அந்த செயலை செய்தாலும் எப்படி ஒளிஞ்சு போட்டுன்னு விடலை இல்லையா. அவர்கள் துன்புறும் பொழுது குழந்தைகளைப் போல் அணைத்து கொண்டார். அவர்களா கடவுள் இல்லையா. எனவே வந்து அந்த நஞ்சை உண்டு அவர்களுக்கு அமுதை கொடுத்தார். நஞ்சை உண்டு அமுதை கொடுத்தார். இதை கேள்விப்பட்ட ஒருவர் ஒரு பக்தர் ஓடி போய் பெருமானுடைய திருக்கோயிலில் போய் பெருமானை பார்க்கார். அந்த கண்டம் என்ன ஆச்சியா, இப்படிப்பட்ட நஞ்ச உண்டானே என்று. அங்கே பார்த்தா கண்டம் நீளம் நீளமே கண்டம் என்கிறார். எப்படி இருக்கான், நீளமே கண்டம். ஐயோ கண்ட நீளமாயிருக்க, வாய் வழியே தானே சாப்பிட்டுருப்பாரு, வாய் என்னாச்சு பார்க்கறாரு. சின்ன பிள்ளைய பார்ப்போமா இல்லையா, இப்போ மண்ணள்ளி சாப்பிட்டா என்ன செய்வோம், ஓடி போய் காட்டு வாய காட்டு அப்படின்னு பார்ப்போமா இல்லையா. அப்படி பெருமான் மீது பரிவோடு ஓடி சென்று பார்க்கிறார். அவர் வாய் பவள வாயா இருக்கு. ஐயோ இந்த வாயில அது ஒன்றும் பாதிக்கலையே, நஞ்சி கறிக்கு இருக்கோம்னா வாய உதடலாம் கறி இருக்கணுமா இல்லையா. பவளமே திருவாய், அது பவள மாதிரி இருக்கு, சிகப்பா இருக்கிறது மட்டுமல்ல ஜொலிச்சுக்கிட்டு இருக்கு. அடே அப்பா இது என்ன இப்படி இருக்கு, அப்போ உதட்டுல படாம முழுங்கிட்டான புள்ள அப்படின்னு சொல்லி பல்ல காட்டியாங்கரு. நாம எங்கேயோ போய் பல்ல காட்டிட்டு இருக்கோம், அங்க பல்ல பார்த்தா அது கருப்பா இருக்கணுமா இல்லையா. அது நித்திலம் நிறைத்து இளங்கினவே போலும் உருவல் அப்படிங்கிறாரு. அது உலகில் உள்ள முத்துக்களுக்கெல்லாம் ஒளி கொடுத்த பல் போல இருக்கிறது. ஏப்பா இங்கிருந்துதான் ஒளி எல்லா முத்துக்கும் பேருக்கு போல்க, என்ன ஜொலிப்பு அப்படின்னு அந்த பல்ல பாக்குறாரு. இவர் பரிவோடு பார்க்க அவரை பார்த்து இவர் சிரிக்கிறாரு. ஏன், எந்த பொருள் அவரை பாதிக்க முடியும் உலகத்துல, பெருமானை பாதிக்கக்கூடிய பொருள் உலகத்துல இருக்கா, என்னையா கேள்வி அது இல்லையா. அதால சரி அப்போ பல்லுலையும் படாம அப்படியே முழுங்கிட்டானோ அப்படின்னு நினைச்சா, அப்போ பல்லுல படாம முழுங்குனா அப்படி முகத்தை சுழிக்கலையா, மருந்து சாப்பிடுவாங்க பாத்திருக்கேன்ல பாத்திருக்கேன்ல. அப்போ முகம் எப்படின்னு பார்த்தா எப்படி இருக்கான், ஆனந்தம் ஆனந்தம் பொலிந்து அப்படி நிறைந்திருக்கான் முகத்துல. அதெல்லாம் பார்த்து இவன் சாப்பிட்டது என்னையா, விஷத்தை சாப்பிட்டானா வேற என்னத்தையும் சாப்பிட்டானா, அச்சோ அழகிது. அப்போ இந்த கண்டம் அந்த கண்டம் இவர் கழுத்துல போனா அணி ஆகி போச்சையா அப்படிங்கிறாரு. அந்த கண்டம் கரியாயி ஊனமாயிருக்க வேண்டியது இவருடைய கண்டத்துக்கு போனோடனே என்ன ஆயிடுது, அணியாக சொலிக்கிறதேன்னு அப்படி பெருமானை பார்த்து பார்த்து உருகிறாரு. அப்படி ஒருவர் உரி இருக்க இவர் என்ன சொல்றாரு, அவர் கழுத்தை கறிக்கிட்டு தான் ஆடாப்பா. ஏன்னா அது இந்த தேவர்களெல்லாம் வேண்டி கொண்டதுனால எங்களுக்கு உம கண்டத்தை பார்க்க போதெல்லாம் நாங்கள் செய்த குற்றம் விளங்க வேண்டும் என்பதற்காக நிறுத்தினார். விளங்குதா. அதனால இங்கே இந்த தவலோகம் சார்ந்து பவம் செய்து பற்றறுப்பாராக. அதனால இங்க இசைத்த இருவினை ஒப்பில், இருவினை ஒப்பு, இருவினை ஒப்புனா என்னது, இருவினை ஒப்புனா என்ன, இன்ப துன்பத்தை சமமா பாவிச்சிடணுமா என்னையா. இருவினை ஒப்பு என்பதுக்கு முதல்ல சொல்வாரு, இது சுந்தோப சொந்த நியாயமாய் ஒரு தீவினை ஒரு நல்வினையால் ஒழிவது அல்ல, அப்படி ஒழியாது இல்லையா. ரெண்டும் சமமானாலும் அப்படியும் ஒப்பு வராது இல்லையா. இப்போ 50 தீவினை செஞ்சுருக்கேன், அப்போ 50 நல்வினை செஞ்சாச்சுன்னா ரெண்டும் சரியாயிருவாய்யா அப்படின்னு, அதான் ஒப்பு, அதுவும் ஒப்பல்ல. பெரு எதுதான் ஒப்பு, எது ஒப்பு, இருவினை ஒப்பு எது. ஆமா இப்போ அது ஒருத்தன் சரியா, நீ இன்பத்தில் என்ன செய்யக்கூடாது சிரிக்கக்கூடாது துன்பத்தில் அழக்கூடாது அப்படின்னா சரி இன்னைக்கே செஞ்சிருந்தம்ட்டு நேர ஒரு கல்யாண வீட்டில் போய் என்ன செஞ்சானா, சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா அது நேரம் போய் அதே மாதிரி துக்க வீட்டுல போய் சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க, இங்க ஒப்பு வந்துடுதுன்னு அர்த்தமா? அது ஒப்பல்ல, விளங்குதா? அப்போ இந்த ஒப்பு என்பது எதுல வரணும், எதுல வரணும் ஒப்பு? அறிவில. எதுல வரணும்? அறிவில. அதனால இந்த அதனாலதான் நமக்கு பண்டார சாத்திரத்துல சொல்லுவாரு, இந்த இருவினை ஒப்பு என்பது சமமாக பாவித்தல், சமமாக பாவித்தல் என்றால் இந்த நல்வினையின் தீவையும் சமமாக பாவிக்கிறதுனா அது நெருக்கப்படும் பொருளோ என்பார். அப்படி நேரா பார்த்து ரெண்டும் சரியா இருக்கியா அப்படின்னு நெருக்கிறதா என்று கேட்பார் இல்லையா? அப்போ அதுவும் அல்ல. அப்போ எதுதான் இருவினை ஒப்பு? அதுக்கு இந்த இருவினை ஒப்புக்கு சிவஞான மாமுனிவர் அவர் சொல்லக்கூடிய இந்த சிவப்பிரகாச பாடலை விட்டா வேற பாடல் உதாரணம் கிடைக்கவே கிடைக்காது, விளங்குதா? ஏன்னா இந்த பாடியத்தில் கூட அவர் அதை சொல்லலை. எங்க சொல்லியிருக்கிறாரு? சிவபிரகாசத்தை தான் சொல்றாரு.
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org. Om Namah Shivaya.

0: திருச்சிற்றம்பலம் சைவம் டா டார்கின் அன்பான நேர்களே, நீங்கள் கேட்க இருப்பது சைவ சித்தாந்த சொற்பொழிவு. தலைப்பு: எம்பிரான் உமாபதி சிவாச்சாரியார் அருளி செய்த போற்றி பகருடை. உரை வழங்குபவர் நெல்லை சிவகாந்தி ஐயா அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
1: கற்பனை கடந்த ஜோதி கருணையே உருவமாகி அற்புத கோலம் நீடி அருமறை சிரத்தின் மேலாம் சிற்பர வியோமமாகும் திருச்சிற்றம்பலத்துள் நின்று பொற்புடன் நடஞ்செய்கின்ற பூங்கடல் போற்றி போற்றி. சிற்றம்பலம் மண்ணும் சின்மயராம் தில்லை நகர் கொற்றங்குடி

0: மற்றவர்க்கும் இறைவா போற்றி எல்லாம் அல்ல. அன்னை காந்திமதி அம்பாள் உடனுரை சுவாமி நெல்லையப்பருடைய புனார் திருவடியை அடியை போற்றி வணங்கிக் கொண்டு ஞானசாஸ்திர நூலை நமக்கு தந்து வேறு உபகாரம் செய்திருக்கின்ற குற்றவங்குடி உமாபதி சிவாச்சாரிய சுவாமிகளுடைய புனார் திருவடியை அடியை போற்றி வணங்கி தோத்திரம் சாத்திரம் புராணம் இதிகாசம் வேதம் ஆகமம் பற்றிய செய்திகளையெல்லாம் சைவ உலகுக்கு உள்ளங்கனி நெல்லிக்கடி போல் தெரிய வரும்படியாக பேர் உபகாரம் செய்து கொண்டிருக்கின்ற சைவம் ஓஆர்ஜி அமைப்பினை சார்ந்திருக்கின்ற அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் அதை இணைத்துக் கொண்டிருக்கின்ற அன்பர்களுக்கும் இந்த நிகழ்வினை கண்டும் கேட்டும் கொண்டிருக்கின்ற அன்பர்களுக்கும் திருநெல்வேலி சிவகாந்தி ஆகிய என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். சைவ பெரியவர்களே, நம்முடைய சைவமானது நம்முடைய வாழ்வோடு இணைந்தது. சைவத்தினுடைய முறைமைகளும் நெறிமைகளும் நம்முடைய வாழ்வோடு பின்னி பிணைந்திருக்கிறது. நம்முடைய ஆண்டவர்கள் சைவத்தினுடைய உண்மைகளை எல்லாம் அனுபவ வாக்காக பழமொழியாக நமக்கு தந்திருக்கிறார்கள். அந்த பழமொழிகளை நாம் உற்று நோக்கினால் அத்தனையும் சைவத்திரத்தையே உறுத்தும். ஒரு நல்ல பழமொழி, ஊர் ரெண்டு பட்டால் கூத்தாடிக்கு கொண்டாட்டம். இந்த ஊர் ரெண்டு பட்டால் கூத்தாடிக்கு கொண்டாட்டம் என்றால் இதனுடைய பொருள், ஊர் என்பது உடம்பும் உயிரும். இந்த உடம்பும் உயிருமாகிய ரெண்டும் பட்டால் இந்த உடம்பு தத்துவ கருவிகளால் ஆனது, கருவிகரணங்களால் ஆன அவைகள் பசுக்கரணங்கள் பட்டு சிவக்கரணங்கள் ஆகிவிட்டால், அதே போன்று இந்த உயிரானது சீவபோதம் பட்டு சிவபோதம் வந்துவிட்டால் இந்த ஆன்மா உயிர்ந்துவிடும் என்று கூத்தாடி ஆகிய அம்பலக்கூத்தன் மகிழ்வானான். அதனால்தான் ஊர் ரெண்டு பட்டால் கூத்தாடிக்கு கொண்டாட்டம். இந்த கருத்தைத்தான், இந்த பழமொழியைத்தான் சுந்தரமூர்த்தி நாயனார் ஊன் உயிர் வேறு செய்தான் நொடித்தான் மலை உத்தமனே என்று சொல்லிக்காட்டார். எனவே இந்த உடம்பையே உயிராக நினைத்துக் கொண்டிருக்கின்ற ஆன்மா உடம்பு வேறு, அதில் இருக்கின்ற தத்துவங்கள் வேறு என பிரித்து அதிலே இருக்கின்ற பசுக்கரணங்களை சிவக்கரணங்களாக மாற்றுதல் வேண்டும். இந்த ஆன்மா சிவபோதம் கெட்டு சிவபோதம் ஆதல் வேண்டும். உயிர்களை எல்லாம் கடைத்தேறுதல் வேண்டும் என்பதற்காகத்தானே ஐந்தொழி நடத்துகின்றான் நம்முடைய ஆடல் நல்லா. அப்படி அந்த ஆன்மா பக்குவம் அடைந்து விட்டதென்றால் இறைவன் மகிழ்கிறான். அதைத்தான் ஊர் ரெண்டு பட்டால் கொத்தாடிக்கு கொண்டாட்டம் என்று அங்கே சொல்லி காட்டுவார். அடுத்தார் போன்ற ஒரு பழமொழி சொல்லுவார்கள், அடி உதவுவதை போல் அண்ணன் தம்பி உதவ மாட்டான். இந்த அண்ணன் தம்பி என சொல்லக்கூடியவர்கள் நம்மோடு உள்ளவர்கள், உடன் இருப்பவர்கள். இந்த உடன் பிறந்தவர்கள் என சொல்லக்கூடியவர்கள் அவரது உடம்பு உலகிலே இருக்கின்ற வரைக்கும், நம்முடைய உடம்பு உலகிலே இருக்கிற வரைக்கும் தான் அந்த அண்ணன் தம்பி உறவு. இன்னும் இருவருமே உடம்போடு இருந்தாலும் கூட அந்த உறவு நிலையற்றது. அண்ணன் தம்பியாலோ இன்பமும் வரக்கூடும் துன்பமும் வரக்கூடும். அபிப்பிராட்டி கூறுவாள், உடன் பிறந்தார் சுற்றத்தார் என வேண்டாம், உடனிருந்தே கொல்லும் வியாதி. உடன் பிறந்தார் சுற்றத்தார் என வேண்டாம். உடன் பிறந்தவர்களால் நமக்கு கழிப்பும் வரும், சில சமயங்களில் அவர்களால் நமக்கு சலிப்பும் வரும். ஆனால் உயிர்களுக்கு புகலிடம் என்று சொல்லக்கூடிய ஒன்றிருக்கிறதே, அது ஒன்றுதான் நமக்கு தோன்றா துணை. இது அண்ணன் தம்பி உறவு போல் நிறையற்றதாக இல்லாமல் அது உயிர் துணையாக அந்த திருவடியானது நமக்கு என்றைக்குமே உதவக்கூடியது. அந்த திருவடி நமக்கு நிலையாக நின்று நமக்கு துணை செய்யும். அந்த திருவடி நமக்கு இன்பத்தையே தரும். அந்த திருவடியானது நம்மை பேரானந்த பெருங்கழிப்பிலேயே அமிழ்த்து கொண்டே இருக்கும். ஆகையினாலே தான் அடி உதவுவதை போல் அண்ணன் தம்பி உதவ மாட்டான் என்று அந்த உயிர்களுக்கெல்லாம் புகலிடம் அந்த திருவடி ஒன்றே என்று அங்கே நமக்கு கூறுவதற்காகத்தான் அங்கே அந்த பழமொழியாக வைத்து சொல்லி காட்டியிருக்கிறார்கள். இன்னும் சில பேருக்கு அறிவுரை சொல்லுகின்ற பொழுது ஒரு சலிப்பு வந்தால் நாலு பேர் போன பாதையிலே போ என்று சொல்லிவிடுவார்கள். அந்த நாலு பேர் போன பாதை எது என்றால் சமயாச்சாரியார்கள் நால்வர். எனவே நாம் இப்படித்தான் போக வேண்டும் என்பதற்காக அந்த நான்கு பேர் போன பாதையிலே போ. நான்கு பேர் என்பது சமயாச்சாரியார்களையும் எடுத்துக்கொள்ளலாம், சஞ்சனாச்சாரியார்களையும் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்தார் போன்று எடுத்துக்கொண்டால் ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே. இந்த ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே என்பது எந்த சித்தாந்த கருத்தை சைவ கருத்தை உணர்த்துகிறது என சொன்னால், இறைவனானவன் கேவல நிலையிலே பாடாளமாக கிடக்கின்ற அந்த உயிர்களுக்கு தனு கரண பூண போகத்தை கொடுப்பதற்கு முதன் முதலிலே மாயையில் இருந்து மாயையை முதல் காரணமாக வைத்துக் கொண்டு சக்தியை துணை காரணமாக வைத்துக் கொண்டு தான் நிமித்த காரணமாக இருந்து கொண்டு படைத்தல் காத்தல் அளித்த மாதிரி செய்கிறார். இந்த ஆக்குவது என்பதற்கு அங்கே மாயையாகிய சக்தி அதற்கு துணையாக அருட்சக்தி, இந்த மாயையாகிய சக்தியும் அவனது பறிக்கிற சக்தியே, அதை வைத்துதான் படைக்கிறது. எனவே ஆக்குவதும் பெண்ணாடே அழிவது பெண்ணாடே என்று சொல்லக்கூடியது இந்த உலகத்தை நிறுத்திய பின்பு ஒடுக்க நினைக்கின்ற பொழுது நம்முடைய பெருமான் ஆளுகளின் மத்தியிலே பெண் குதிரையின் வடிவத்திலே இருக்கின்ற அந்த வடவாக்கினி என்று சொல்லக்கூடிய ஒன்றை கடலில் இருந்து வெளிப்படும்படியாக செய்து அந்த பெண் குதிரை வெளிப்பட்ட பின்பு அதனால் கடல் பொங்கி நிலத்தினை கொள்ள, நிலத்தினை நீர் கொள்ள, நீரினை அக்னி கொள்ள, அக்னியினை காற்று கொள்ள, காற்று ஆகாயத்திலே சென்று அடங்கி இப்படி சம்ஹாரம் நடக்கிறது. எனவே வடவாக்கினி ஆகிய அந்த பெண்ணை வைத்து அந்த ஒடுக்க முறையினை தோற்றுவிக்கிறார். ஆகையினாலே தான் ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே என்று சொல்லி காட்டுவார். அடுத்தார் போன்று எடுத்துக்கொண்டார் பாம்பின் கால் பாம்பறியும் என்பார். பாம்புக்கு கால் கிடையாது, ஆனால் பாம்பின் கால் பாம்பறியும் என்றால் இரு பொருள். கால் என்பது வழி. பாம்பு ஒன்று ஒரு இடத்திலே வந்ததென்றால் எந்த வழியாக வந்ததோ அந்த வழியாக தானாக சென்று விடும். எந்த பொந்து வழியாக, எந்த இடுக்கு வழியாக வந்ததோ அது வழியாக அது அடையாளம் பார்த்து போய்விடும். பூனைக்கு வந்த வழி தெரியாது, அது முட்டி கொண்டு வரும். எனவே பாம்பின் கால் பாம்பறியும், பாம்புக்கு தன் வந்த இடம் அறிந்து போய்விடும். ஆனால் சித்தாந்த ரீதியாக பாம்பு என்பது குண்டலினி சக்தி. அந்த குண்டலினி சக்தி எப்படி ஏற்படுத்தப்படுகிறது? இடகளை பிங்களை இரண்டையும் நிறுத்தி அங்கே சுழுமுனையை அங்கே ஏற்றுகின்ற பொழுது, அந்த சுழுமுனையை ஏற்றுகின்ற பொழுது அந்த கால் அளவு மாத்திரை எவ்வளவு என்பதை குண்டலினி சக்தி அறிந்து செலுத்தும். 8 மாத்திரை 16 மாத்திரை 32 மாத்திரை 64 மாத்திரை என்று திருமந்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அந்த குண்டலினி சக்தியை ஏற்படுத்துகின்ற பொழுது, தூண்டுகின்ற பொழுது அந்த கால் காற்றின் அளவு அறிந்து அது செலுத்தப்படும். அது அறியாமல் செலுத்தினால் அந்த உடம்பிலே இருக்கிற பிராணவாயு முட்டி அவனுக்கு உடம்பிலிருந்து உயிரை நீக்குவதற்கு உள்ள ஒரு இது வந்துவிடும். ஆகையினாலேதான் பாம்பின் கால் பாம்பறியும் என்று சொல்லி காட்டுவார்கள். வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டு என்று சொல்லி காட்டுவார்கள். இந்த வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டு என சொல்லுகின்ற பொழுதுதான் இதற்கு பல எடுத்துக்காட்டுகள் இருக்கிறது. திருக்கூடராசப்பர் அருளி செய்திருக்கின்ற திருக்குற்றால தலபுராணத்திலே அகத்திய மகரிஷியை பகைவனாக பாவித்து சில அவரை வந்து துன்புறுத்தி அடித்து உதைத்து அவரை அந்த இடத்தை விட்டு விரட்டுவதற்கு திரண்டு வருகின்றனர். அப்படி வருகின்ற பொழுது அகத்திய மகரிஷி தான் தனித்து நிற்கின்ற அவர் ஆயுதங்களோடு தன்னை எதிர்த்து வருகின்ற அந்த கூட்டத்தை நோக்கி தன் கையில இருக்கின்ற தர்ப்பை புல்லை தான் ஏவினார். அந்த தர்ப்பை புல்லே தன்னை தாக்க வந்தவர்களை துரத்தி அடித்தது. இப்படி நம்முடைய நூல்களிலே இறைவனது அடியார்கள் இறைவனது திருவருளை வைத்துக் கொண்டு எதையும் செய்வார்கள், வல்லவனுக்கு வல்லவனாக திகழ்வார்கள் என்றெல்லாம் நம்முடைய செய்திகளை பழமொழிகளாக வைத்திருக்கிறார்கள். அடுத்தார் போன்ற ஒரு அருமையான ஒரு பழமொழி, கொன்றால் பாவம் தின்றால் போச்சு என்று உண்டு வருகிறது. இந்த கொன்றால் பாவம் என சொல்லுவது எது என்று சொன்னால், நம்முடைய சமயத்திலே முதலிலே ஒழுக்கம் வரையறுக்கப்படுகிறது. ஆகையினாலே தான் ஒழுக்கத்தை கொடுக்கின்ற திருக்குறள் படித்தல் வேண்டும், திருமந்திரத்திலே வருகின்ற முதலாவதாக உள்ள உபதேசத்தையும் படிக்க வேண்டும் என்று சொல்வார்கள். அந்த ஒழுக்கத்திலே சொல்லுகின்ற பொழுது புறால் மறுத்தல், சைவத்திற்கு 100 விடுக்காடு அவன் கடைபிடித்தே ஆக வேண்டும். இதை சைவ சமய நெறி என்கின்ற நூலிலே மறைஞான சம்பந்தர் எவ்வுயிரும் நீங்காது உறையும் இறை சிவன் என்று எவ்வுயிருக்கும் அன்பாயிரு, இந்த கருத்து மனதிலே தைத்து விட்டால் எந்த உயிரையும் தான் தின்ன வேண்டும் என்கின்ற அந்த எண்ணம் இல்லாது போய்விடும். திருவள்ளுவர் தேவநாயனார் 26வது அதிகமாக புறால் மறுத்தலை வைத்தார். பின்பு 33வது அதிகாரமாக கொல்லாமையையும் வைத்தார். இதே போன்று திருமூல தேவநாயனாரும் கொல்லாமையை வைத்த பின்பு புறால் மறுத்தலை வைக்கிறார். அந்த புலாலை உண்டவர்களுக்கு என்ன தண்டனை, ஒன்றால் பாவம் அதுக்கு என்ன தண்டனை என்பதற்கு திருமூல தேவநாயனார் சொல்லி காட்டுகிறார். பொல்லா புலாலை நுகரும் புலையரை எல்லாரும் காண இயமன் தன் தூதுவர் செல்லாக பற்றி தீவாய் நரகத்தில் மல்லாக்கா தள்ளி மறித்து வைப்பரே. எனவே அந்த புலால் உண்டவர்களை நரகத்திலே தள்ளி துன்புறுத்துவார்கள். அவன் புலால் உண்டமைக்காக என்ன செய்வார்களாம்? அடுத்த இது வந்து கொன்றால் பாவம் தின்றால் போச்சு. இந்த தின்றால் போச்சு என்பதற்கு போற்றிப்பவருடையதான் விடை வருகிறது. நேற்றைய தினம் சிந்திக்கின்ற பொழுது தீவினை புரிந்து புறால் உண்ட ஒருவனை யமதூதர்கள் அழைத்து சென்று என்ன செய்கிறார்களா, நாரிந்தும் உன் ஊனை ஈரா தின்னென்று அடித்தும் அந்த புலால் உண்டவன் கையிலே ஆயுதத்தை கருவியை கொடுத்து உன்னுடைய ஊனை தசையினை நீயே அறிந்து நீயே தின் என்று தலையிலே அடிப்பார்களா. ஆக அந்த கொன்ற பாவம் தன் சதையினை தின்றதால் தீர்க்கப்படுகிறது. இதைத்தான் கொன்றால் பாவம் தின்றால் போச்சு என்று இப்படி சொல்லப்படுகிறது. ஆக நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் தன்னுடைய அனுபவ மொழிகளாக சைவ சித்தாந்த உண்மைகளையே நமக்கு அங்கே சொல்லி இருக்கிறார்கள். இதில் ஆகையினாலே தான் சாஸ்திர நூல்களையும் சைவர்கள் கண்டிப்பாக கற்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுது கொன்றால் பாவம் தின்றால் போச்சு என்பதற்கு இந்த போற்றி பதனுடையதான் நமக்கு விடை கிடைக்கிறது. இந்த சாஸ்திர நூல் எவ்வளவு அவசியம் என்பதை நம்முடைய 9வது திருவரையிலே புருடோத்திர நம்பி திருப்புணவாயில் பதிகத்திலே அழகாக சொல்லி காட்டுகிறார். திருச்சிற்றம்பலவர் வாயினை கேட்டறிவார் வையத்தார் ஆவாரே. பரம்பொருளாகிய எம்பெருமான் வாயினை கேட்டறிவார். வாயினை என்றால் தானே குருவாக இருந்து ஆகம செய்திகளை உபதேசம் செய்த நம்முடைய சைவ சித்தாந்தம் ஒன்று உபதேச பரம்பரையாக வருகிறது. சிவத்திடம் இருந்து தொடங்கி குருமூர்த்தி வரைக்கும், இன்றைய பூரகத்தில் இருக்கின்ற குருமூர்த்தி வரைக்கும் அந்த பரம்பரையாக, கைலாய பரம்பரையாக வந்து கொண்டிருக்கிறது. ஆகையினாலே சிவன் தன் வாயினால் உபதேசம் செய்த அந்த சாத்திர உண்மைகளை கேட்டறிவார் வையத்தார் ஆவாரே, அவர்களே இந்த பூவுலகத்தினை ஆளுகின்ற அரசனாகி போகத்தை அனுபவிப்பர் என்று சொல்லி காட்டுகிறார். அப்படி சொல்லி காட்டுகின்ற பொழுது பூவுலகத்திலே அரசனாக இருந்து போகம் அனுபவிப்பார் என்றார் அதில் இம்மப்பயனையும் தருவார் மறுமை பயனையும் தருவார் என்பது அங்கே தொக்கில் இருக்கிறது. ஆகையினாலே இந்த சாஸ்திர நூல் என சொல்லக்கூடியது சைவர்களுக்கு அவசியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற இந்த போற்றி பகருடை எப்படிப்பட்டது என சொன்னால், திருவாசகத்திலே வரக்கூடிய ஒரு வார்த்தைக்கு விளக்கமாக அமைகிறது. திருவாசகத்திலே 6வது பகுதியாக வருகின்ற நீத்தல் விண்ணப்பத்திலே மூன்றாவது திருப்பாடல் முடிவிலே எப்படி வருகிறது என சொன்னார், மன்னோ உத்தரகோசை மங்கைக்கு அரசே வாரு பூன்முளையாள் பங்க என்னை வளர்ப்பவனே, என்னை வளர்ப்பவனே. இந்த ஆன்மாக்களை வளர்ப்பது யார் என்று சொன்னால் சிவபெருமான். ஏன் வளர்ப்பவனே என்று குறிப்பிட்டு காட்டுகிறார்? ஒரு விவசாயி பயிரை வளர்க்கிறார் என்றால் அவனே வித்தினை தேர்ந்தெடுத்து அங்கே பயிரிட்டு அங்கே வீரியமாக வரக்கூடிய உரத்தையும் போடுவார், புழு பூச்சி பறவைகள் தாக்காத வண்ணமும் காத்து கல்வனிடம் இருந்தும் காக்கிறார். இதே போல ஒரு தாயானவர் தன்னுடைய பிள்ளையை எப்படி வளர்க்கிறார், அந்த குழந்தைக்கு வேண்டிய ஊட்டச்சத்தையும் கொடுத்து எந்தெந்த காலங்களில் எந்த உணவை எப்படி எதை எப்படி கொடுக்க வேண்டும் என்பதை அறிந்து கொடுத்து நோய் முதலானவை வாராமல் தடுத்து வந்தால் மருந்து கொடுத்தும் தீர்க்கிறார். இதே போல பரம்பொருளாகிய எம்பெருமான் தன்னுடைய அந்த ஆன்மாக்களை எல்லாம் அவனே எப்படி காக்கின்றான், அதைத்தான் அந்த காக்கின்ற முறைமைகளைத்தான் இந்த போற்றி பகருடையிலே நமக்கு விரித்து காட்டுகிறார். எப்படியெல்லாம் நம்மை நம்முடைய கருவில் இருந்து முக்தி பேறு வரை அவன் உடன் இருக்கிறான் என்பதை காட்டுவதுதான் இந்த போற்றி பகருடை. எனவே அந்த திருவாசகத்திலே வரக்கூடிய அந்த அருமையான செய்தியாகிய வளர்ப்பவனே என்ற ஒன்றுக்கு ஒரு பேருரை எழுதப்பட்டதை போலத்தான் இந்த போற்றி பகருடை அமைந்திருக்கிறது. இன்று நமக்கு உரிய பகுதியிலே அந்த இறைவனானவன் மூவகைப்பட்ட ஆன்மாக்களுக்கு அன்பு செய்ததை அந்த நிலையை இதுவரை சிந்தித்தோம். விஞ்ஞானகள பிரளயாகல சகலன், இதில் சகலமற்ற ஆன்மாக்களாகிய நமக்கு இறைவன் அங்கே ஒரு மானுடைய சட்டை தாங்கி வந்து குருவாக வந்து அருள் புரிகிறான். இப்படி மானுடைய சட்டை தாங்கி வந்து குருவாக அருள் புரிகின்ற அந்த பரம்பொருளானவர் எப்படியெல்லாம் அனுக்கிரகம் செய்கிறார் என்பதைத்தான் இன்றைய பகுதியிலே சிந்திக்க இருக்கிறோம். 71வது கண்ணியிலே இருந்து, மென்று ஆய ஆறு சமய பொருளும் அறிவித்து அவற்றின் பேரு இன்மை எங்களுக்கே பேறு ஆக்கி. இறைவன் ஆகமங்களை உபதேசித்தார். ஆகம உபதேசம் கேட்கின்ற பொழுது ஆன்மாக்களுடைய பக்குவத்திற்கு ஏற்ப புரிதல் மாறியது, சில பேருக்கு புரிந்து உபதேசம் செய்கின்ற பொழுது கொஞ்சம் மாறியது. இன்னும் சரியான குரு கொள்ளாமல் ஆராய்ச்சி முறையிலே சென்று வேறு விதமாகவும் பொருள் கொண்டார்கள். அப்படி நம்முடைய சமயத்திலே கற்பங்கள் தோறும் மாறுகின்ற பொழுது ஆன்மாக்களுடைய அந்த பரிபக்குவ நிலைய மாற்றத்திற்கு ஏற்ப நம் சைவத்திலிருந்து முப்பொருள் கொள்கையை ஏற்றுக்கொண்டாலும் அதிலே சில கருத்துக்கள் சில செய்திகளுக்கு வேறுபட்டும் மாறுபட்டும் ஒரு கூட்டம் இருக்கிறது. அவைகளை அறுவகை சமயம் என்று நம்முடைய சமயம் குறிப்பிடுகிறது. புறப்புறச்சமயம், புறச்சமயம், அகப்புறச்சமயம், அகச்சமயம் என்று. இந்த புறப்புறச்சமயம் என சொல்லக்கூடியது வேத ஆகமத்தை பிரமாணமாக கொள்ளாதவர்கள். புறச்சமயங்கள் என சொல்லக்கூடியவர்கள் வேதத்தை ஏற்றுக்கொண்டு ஆகமத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள். அகப்புற சமயம் என சொல்லக்கூடியவர்கள் வேதத்தையும் ஆகமத்தையும் ஏற்றுக்கொண்டு ஒரு பசு வர்க்கத்தைச் சேர்ந்த ஒவ்வொரு கூற்றை அவர்கள் பிரமாணமாக கொள்வார்கள். அகச்சமயம் என சொல்லக்கூடியவர்கள் வேத சமயம் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டாலும் முத்தி நிலையிலும் சில இடங்களிலும் முப்பொருள் உண்மையிலே அவர்கள் சற்று மாறுபட்டும் வேறுபட்டும் இருப்பார்கள். அவைகளெல்லாம் ஒரு அறியாமையின் காரணத்தினால், சரியான குரு இல்லாத காரணத்தினால் இந்த பிழை ஏற்பட்டது என்பதை நம்முடைய ஞானாசிரியன்மார்கள் தோத்திரத்திலும் சாத்திரத்திலும் அவைகளுக்கு மறுப்பு கொடுத்திருக்கிறார்கள். திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார் 10வது திருப்பாடல் தோறும் புறச்சமய, ஏன் உண்மை சமயம் என நம்பி ஆன்மாக்கள் சென்று ஏமாற்றம் அடைந்து துன்பத்திற்கு ஆளாக கூடாது என்பதை கருணையோடு செய்த செயல் அது. ஆகையினாலே அந்த புறச்சமயத்தில் இருந்து நம்மை காண்பதற்காக சரியான குருவினை கொள்ளுதல் வேண்டும். ஆனால் அவர்களெல்லாம் நமக்கு பகைவர்கள் அல்ல, அவைகளெல்லாம் ஒரு படிமுறைகள். ஆகையினாலே புறச்சமய நெறி நின்றும் என்றே கூறப்படுகிறது. அந்தந்த புரட்சமயத்தில் இருந்தவர்களுக்கு அதற்கேற்ப ஒரு நற்பலனும் கிடைக்கும். ஆனால் முடிந்த முடிவாகிய சித்தாந்த புத்தி என சொல்லக்கூடியது நம்முடைய சைவத்தில் சிரத்தில் இருந்தவர்களுக்கு மட்டுமே அது கிடைக்கும். நம்முடைய குறிக்கோள் சித்தாந்த அத்துவிதம் இக்கி, ஆகையினாலே தான் நம்முடைய சைவ சித்தாந்தம் உயர்ந்தது என்று ஞானாசிரியன்மார்கள் அங்கே குறிப்பிடுவார்கள். இங்கே குருவாக வந்து என்ன செய்கிறானா, மெண்டு ஆய ஆர்ஷமய பொருளும் அறிவித்து இந்த புரட்சமய கொள்கைகள் எது எது என்பதை நமக்கு தெரிவித்து, அதுதான் நமக்கு விளக்கமாக சிவஞான சித்தியார் பரபக்கமும் சங்கல்ப நிராகரணமும் நமக்கு கிடைக்கிறது. அறிவித்து அவற்றில் பேறு இன்மை எங்களுக்கே பேறு ஆக்கி அந்த சமயங்களால் எந்த பயனும் இல்லை என்பதை நிரூபித்து எம்போன்றவர்களுக்கு மனதிலே நன்றாக பதியும்படியாக தேராத சித்தம் தெளிய திருமேனி கொண்டு வரும் அத்தகமி தானே அமையாமல். எனவே சைவ சமயமே சமயம் என்று உணரமாட்டாத என்னுடைய மனமும் தெளிவடையும்படி ஆச்சாரியனாக வெளிப்பட்டு வந்ததோடு மட்டுமல்லாது தேராத சித்தம் தெளிய திருமேனி கொண்டு வரும் அத்தகமை தானே அமையாமல் என்று சொல்லி காட்டார். ஆக குருவினது உபதேசம்தான் சித்தாந்த சைவத்திலே நிலை நிறுத்தும் நம்முடைய சமயம் சித்தாந்த சைவம். இதைத்தான் கலசை 15-15 மாதவ சிவஞான சுவாமிகள் இதுவன்றி வேறு சமயத்தை நம்பின் இல்லை முக்தி உண்மை என்று சொல்லி காட்டுவார். இதே கலசை 15-15 மாதவ சிவஞான சுவாமிகள் மாறினேன் சமய வேதம் வழிபடும் புண்மையெல்லாம் தேடினேன் வீடு சேர்க்கும் சைவ சித்தாந்தம் என்றே ஏறினேன் சிவலோகத்தே இரண்டு அற கலந்து ஒன்றாகி ஆவினேன் வருத்தம் எல்லாம் கலசைக்கோன் அருளினாலே. இதை மாதவ சிவஞான சுவாமிகள் காஞ்சி புராணத்திலேயும் ஒரு இடத்துல சொல்லி காட்டார். தன்னுடைய பாயிர பகுதியிலே பேயன்ன புரட்சமயம் பிணக்கு நூல் வழியனைக்கும் பிழையே அன்றி வா என்மை தெளிந்து சைவ சித்தாந்த வழிதேறி அதீத வாழ்வில் போய் அன்னி அஞ்செழுத்தும் திருநீரும் கண்டிகையும் பொருளாக கொண்ட நாயன்மா திருக்கூட்டம் பணிந்திரஞ்சும் பெரும்பேறு நான் பெற்றேனார். ஆகையினாலே சைவ சித்தாந்தமே சமயம், சைவ சமயமே சமயம் என்று தெளித்ததோடு அமையாமல் என்ன செய்கிறார், வித்தகமாம் சைவ நெறியில் ஞானமயமாக இருக்கின்ற நம்முடைய வைதிக சைவ மார்க்கத்தில் வித்தகமாக அந்த சைவ நெறியில் என்ன செய்கின்றார் அழகாக நம்முடைய பெருமாள். அங்கே வேதம் முதல் ஆக அபிஷேகம், சமயம் முதலாக அபிஷேகம் என்ன செய்கிறார், சமயம் முதலாக அபிஷேகம், சமய தீட்சை விசேட தீட்சை நிர்வாண தீட்சை ஆச்சாரிய அபிஷேகம் என்று சொல்லக்கூடிய இந்த தீட்சைகளை செய்வித்து, இந்த சமய தீட்சை என சொல்லக்கூடியது இங்கே கிரியையிலே செய்யக்கூடிய சமய தீட்சை. இந்த சமய தீட்சை விசேட தீட்சை நிர்வாண தீட்சை ஆச்சாரிய அபிஷேகம் என சொல்லக்கூடியதற்கு விளக்கம் திருமூல தேவநாயனார் குறிப்பிடுவார். சமயம் மனத்தை சிவன் எருந்தருளும் கோயிலாக மாற்றுதல் புறவழிபாடு கொண்டு வரும். விசேட தீட்சை சைவ மந்திரம் முறையாக ஜபித்தல். நிர்வாண தீட்சை என சொல்லுகிறது மூல மந்திரத்தின் பொருளினை அங்கே கேட்டு உணர்தல். ஆச்சாரிய அபிஷேகம் என சொல்லக்கூடியது தான் என்பது அற்று சிவத்தோடு நிட்டை கூடி சமாதியாக நிற்றல். சமயம் கிரியையில் தன்மனம் கோயில், சமயம் மனுமுறைதானே விசேடம், சமயத்து மூலந்தனை தேரல் மூன்றாம், சமய அபிஷேகம் தானாம் சமாதியே என்று திருமந்திரத்திலே குறிப்பிடுகிறார். எனவே அந்த சமய தீட்சை விசேட தீட்சை நிர்வாண தீட்சை ஆச்சாரிய தீட்சை முதலெல்லாம் அங்கே தீட்சைகளை செய்வித்து, இந்த தீட்சை என்ற ஒரு சொல்லுக்கு என்ன பொருள், தீட்சை, தீ என்பது கெடுத்தல், செய் என்பது கொடுத்தல், பசுத்துவத்தை கெடுத்து சிவத்துவத்தை கொடுத்தல். இந்த தீட்சை இல்லையே முத்தி இல்லை, வீடு வீட்டுக்கு நுழைவு வாயிலே தீட்சை தான். எனவே அந்த தீட்சையை கொடுத்து கொடிய கடிய பிறப்பால் பட்ட புண்ணும் இருவினையும் போயகல செய்ய தெருக்கண்ணால் நோக்கி அழகாக சொல்லி காட்டுகிறார். பிறவி துன்பங்களுக்கு காரணமாக இருக்கின்ற அந்த புண்ணிய பாவங்கள் இருவினையும் போயகல செய்ய திருக்கண்ணருடால் நோக்கி தன்னுடைய திருக்கண்களால் நயன தீட்சை அந்த பார்வ தீட்சையை செய்தருளி, எப்படி மீனானது தான் முட்டையிட்ட அந்த முட்டையினை பார்த்து கொண்டே இருந்து அந்த முட்டைக்குள் இருக்கின்ற குஞ்சு பக்குவப்பட்டு வெளிவரும்படியாக செய்கிறதோ அதே போல தன்னுடைய தீட்சையினால் அந்த ஆன்மாவை சுத்தி செய்கின்றார். அந்த நயன தீட்சை செய்தும் வண்ணமலர் கைதளத்து வைத்து அருளி, தன்னுடைய தாமரை போன்ற கைகளை என்னுடைய உச்சி மேல் வைத்து அருளி ஸ்பரிச தீட்சை. ஸ்பரிச தீட்சை என சொல்லக்கூடியது கோழி எப்படி தன்னுடைய இறகினை வைத்துக் கொண்டு அணைத்து அந்த முட்டையை பக்குவப்படுத்தி குஞ்சு வெளிப்படும்படி செய்கிறதோ அதே போல முட்டையிலிருந்து வெளிப்பட்ட குஞ்சுகளை தன்னுடைய இறகுக்குள் அணைத்து அவைகளை வளர்ந்து பக்குவப்படும்படி செய்கிறதோ அதே போல ஸ்பரிச தீட்சை அந்த தொடு தீட்சையினாலே உயிர்களை பக்குவப்படுத்துகிறான் குரு. கல்லாய நெஞ்சு உரித்தி மெய்த்தகமையெல்லாம் விரித்து ஓதி, கல் போன்ற என்னுடைய நெஞ்சமும் கசிந்து உருகும்படியாக முப்பொருள் உண்மையை எல்லாம் உணர்த்தி விரித்து ஓதி, ஷேர் ஒத்து ஒழுகும் இரு ஆறு இருள் வடிவம் செம்கதிரோன் பாலிற்ப காணாது ஒளியும் கணக்கே போல. அப்படி தீட்சைகள் செய்த காரணத்தினாலே என்ன நிகழ்கிறது? ஆகாயம் இருளாக இருக்கிறது. முக்கியமான பகுதி ஆகாயம் இருளாக இருக்கிறது. சூரியன் தோன்றுகிறது. ஆகாயத்திலே இருக்கின்ற இருள் மறைகிறது. எனவே ஆகாயம் ஆகிய ஆன்மாவிடத்தே இருளாகிய ஆணவமலம் இருக்க அங்கே சிவகுருநாத சிவநாத அந்த குருவினால் கொடுக்கப்பட்ட அந்த சிவஞானமாகிய சூரியன் எழ அங்கு இருந்த இருளாகிய ஆணவம் மறைந்தது. இருளாகிய ஆணவம் ஒளியவில்லை அழியவில்லை அடங்கி நிற்கிறது. ஒரு அறைக்குள்ளே இருள் இருக்கிறது, அங்கே ஒரு விளக்கு போடுகிறோம். அந்த இருளினால் இருளிலே இருக்கின்ற பொழுது வெளி விளக்கை போடுகின்ற பொழுது அந்த ஒளியினால் இருள் மடங்கி நிற்கிறதே தவிர அது போகவில்லை. இந்த ஒளி போய்விட்டால் அங்கு இருக்கின்ற இருள் மீளவும் தடை தூக்கி விடும். எனவே ஆகாயத்திலே இருள் இருந்து கொண்டே தான் இருக்கும், ஆனால் சூரிய ஒளியிலே அது அடங்கி நிற்கிறது. இதே போலதான் ஆன்மாவிடத்தை ஆணவமலம் சிவஞானமாகிய ஒளி வருகின்ற பொழுது ஆணவமலம் அடங்கி இருக்கும். இது எதற்காக உள்ள விளக்கம் சொல்கிறேன் சொன்னால், ஆணவமலம் அழியாது, நித்திய பொருள். அது நித்திய பொருள் என்பதை காட்டுவதற்காகத்தான், அது அழியாது என்பதை உணர்த்துவதற்காகத்தான் நடராஜபெருமான் திருவடியிலே ஊன்றி இருக்கின்ற பாலத்தின் கீழ் இருப்பது முயலகன். அந்த முயலகன் என சொல்லக்கூடியது ஆணவமலம். அந்த முயலகன் எப்படி இருக்கிறான்? விதித்ததாலே இறந்து போட்டது போல செயலற்று அல்ல, அது உயிருடன் தான் நிமிர்ந்து பார்க்கும். எப்பொழுது இந்த பிடி நகலும் எழுந்திருப்போம் என்று அது காத்திருக்கும். ஆகையினாலே அந்த நித்தியமாகிய ஆணவ பொருள் தொழிற்படாதபடி வருத்த விதை போல் செயல்படாதபடி செய்கிறார். இதைத்தான் சேர்வத்து ஒழுகும் ஆறு இருள் வடிவம் செங்கதிரோன் பாவிப்ப காணாது ஒளியும் கணக்கே போல. ஆணவத்தின் ஆதி குறையாமல், அந்த ஆணவமலத்தினுடைய நித்தியத்தன்மை குறையாமல், எம்பால் அணுகாமல், அது மீளவும் அணுகாமல், நீதி நிறுத்தும் நிலை போற்றி எங்களின் முன்பு போல அந்த ஆணவமலம் வந்து பற்றிக்கொள்ளாதபடியும் காத்த அனுக்கிரகம் செய்த நிலை போற்றி அந்த குருமூர்த்தியினுடைய தன்மை எம்மை காப்பதாக என்று அழகாக சொல்லி காட்டுகிறார். முக்கியமான ஒரு செய்தி சித்தாந்தம் என்று சொல்லுகின்ற பொழுது சித்தத்தை அந்தமாக வைத்தல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே இந்த இடத்திலே நம்முடைய சித்தாந்தம் என்று சொல்லுகின்ற அந்த இடத்திலே அருள் வயப்பட்டு காப்பது, சாத்திரம் அருள் வயப்பட்டவனை காப்பது. அருள்வயப்பட்டவனை காப்பது என்றால் ஆணவமலம் தாக்காதபடி காப்பது சைவ சித்தாந்தம். எனவே சைவ சித்தாந்தம் ஒன்றுதான் ஆணவமலத்தை எப்பொழுதுமே ஆன்மாவை பற்றாதபடி தடுத்து நிற்கும். ஆகையினால்தான் சைவ சித்தாந்தம் கற்க வேண்டும் என்று சொல்வார்கள், குருமுகமாக கற்க வேண்டும் என சொல்வார்கள். அதை உபதேசித்த குருவினை வணங்குகிறேன் என்று சொல்கிறார்.
1: ஓம் நமஃ சிவாய. You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: நினைவாக கொண்டுள்ளது. எனவே அது ஆணவ மடம் சார்ந்த அந்த மனத்திலிருந்து நீங்கி மற்றொரு உள்ளமாக மற்றொரு மனமாக விளங்கக்கூடிய அந்த திருவருளை பொருந்தி அது தன்னுடைய தற்போதும் கெடுதலாகிய வினைக்கு பயனாக வரும் சிவபோகத்தை முதல்வனது கருணையாலே புசிக்கின்றது என்று கூறினார். மன இருள் இரிய, இரிய என்பது நீங்க, மன இருள் என்றால் இருள் மனம் என்று மாற்றிக்கொள்ள வேண்டும். இருள் என்பது உவமையாக பெயராய் ஆணவ மனத்தை குறித்தது. இந்த மனம் இருக்கின்றதே நம்முடைய மனம், இது ஆணவ மனத்தின் வழி நிற்பது மாயா காரியம். அதனால இருள் மனத்தின் வழி நிற்கும் மனம் என்பதனாலே மன இருள் என்று சொன்னார். இரிய என்றால் நீங்க, இந்த மனம் நீங்க மற்றொரு உள்ளம் அது மருவி. மற்றொரு உள்ளம் என்பது திருவருளை சொன்னார். திருவருளை இன்னொரு உள்ளம் அப்படின்னு வர்ணிக்கின்றார். மற்றொரு மனமா உள்ளமாகிய திருவருளை பொருந்தி மாயா வினை அரும். இந்த மாயா வினைங்கிறது என்ன அப்படின்னா, மாயா வினை அரும் வினை அப்படின்னா மாயா வினை அரும் வினை. இதுதான் ரொம்ப நாம நுணுக்கமாக பொருள் கொள்ள வேண்டிய பகுதி. மாயா வினை அரும் வினை, வினை புசிப்பான் என்று அர்த்தால வருகின்றது. வினை புசிப்பான்னா வினைக்கு ஏற்ற போகங்களை புசிப்பான் அது. சீவன்முத்தர்கள் இப்படி சொல்லலாமா? சீவன்முத்தர்கள் வினைக்கேற்ற போகங்களையா புசிக்கின்றார்கள்? அவர்கள் சிவபோகத்தை தானே புசிக்கின்றார்கள். போன பாடலை கூட சொன்னாரே, இப்ப வினை புசிப்பான் என்று சொன்னாரே என்றால், வினை புசிப்பான்னா வினைக்கேற்ற பலனை புசிப்பான் தான் பொருள் பண்ண முடியும். வேற எந்த பொருளும் பண்ண முடியாது. வினைக்கேற்ற பலன்னா எந்த வினைக்கேற்ற பலன்? உலக நல்வினை, உலக தீவினை, இந்த ரெண்டு பேற்ற பலனை தான் நாம புசித்துக் கொண்டிருக்கின்றோம். இங்க வினை புசிப்பான்னா அது எந்த வினை, எந்த வினைக்கேற்ற பலனை புசிப்பான், அந்த வினை எப்படிப்பட்ட வினை, அதான் அடை கொடுத்து வர்ணித்தார். மாயா வினை அரும் வினை என்று சொன்னார். மாயா வினை அரும் வினை என்று சொன்னார். அதாவது மாயா வினை என்பது என்னவென்றால் தற்போதத்தால் எழக்கூடிய வினை. நான் என்ற உணர்வோடு செய்யப்படுகின்ற நல்வினையானாலும் சரிதான், தீவினையானாலும் சரி, நான் என்ற உணர்வோடு அருளை மறந்து, அருளின் உதவியை மறந்து நான் செய்கின்றேன் என்ற உணர்வோடு நல்வினை செய்தாலும் சரி, அருளை மறந்த நான் நாம வந்து நினைக்கும் நான்கிற உணர்வுனா ரொம்ப செருக்கில் ரொம்ப வந்து அகம்பாவத்தில் இருக்கிறவங்க தான் நம்ம நான்கிற உணர்வு உள்ளவன். அப்படி நம்ம எல்லாமே நான்கிற உணர்வு தான் இருக்கும். அருளை மறந்து இருக்கின்ற வேலையெல்லாமே நான் என்ற உணர்வோடு இருக்கும் வேலை தான். அது நம்ம பிரத்தியாட்ட ரொம்ப மரியாதையா பேசினாலும் சரி, பிரத்தியாட்ட பணிவா பேசினாலும் சரி, மற்றவர்களுக்கு நாம எவ்வளவுதான் நம்ம பிரயாசையோட அன்போடு நம்ம தொண்டு செஞ்சாலும் சரி, இவையெல்லாம் அருளால் தான் நாம் செய்ய முடிகின்றது அப்படிங்கிற உணர்ச்சி இல்லாம நாம எவ்வளவு பணிவா நடந்துகிட்டாலும் சரி, எவ்வளவு செஞ்சாலும் சரி, அதெல்லாம் நான் என்ற உணர்வு தான். நாம பிரத்தியாட்ட பணிவா நடந்துகிட்டோம்னா நான் என்ற உணர்வு நமக்கு கிடையாதுயா அப்படின்னு நம்ம நினைச்சிருக்கோம். அப்படி இல்லை, ஒரு எல்லாத்தையும் பணிவா பேசுறாரு, எல்லாத்தையும் அன்பா நடக்காரு, அவருக்கு நான் என்ற உணர்வு இல்லைன்னு நாம சொல்றோம். அது தவறு. ஞான சாஸ்திரங்களிலே நான் என்ற உணர்வு சொல்லப்படுது என்னவென்றால், திருவருள் அறிவிக்காமல் நமக்கு ஒரு அறிவும் நிகழாது. சடப்பொருள் மாதிரி இருக்க வேண்டியதான், அதான் நம்முடைய லட்சணம் ஆகும், உயிருடைய லட்சணம் ஆகும். அவன் அறிவித்தால் என்று இந்த ஆன்மா எதையும் அறியாது. அப்படி இருக்கும் பொழுது அறிவிக்கின்றானே அந்த அந்த அறிவித்தலாகிய உபகாரத்தை நாம நினைச்சு பார்க்காம சூரிய ஒளி விளக்கொலி இவற்றின் துணையோடு தான் பார்க்கின்றோம். ஆனா ஏதோ நாமா பார்க்கின்ற மாதிரி தான் பார்க்க முடியாது. அதன் துணையை நாம நினைப்பதில்லை. கரண்ட் போகும்போது தான் தெரியுது அந்த துணையை இழந்து நிற்கின்றோம். ஆகவே இப்படி பிரத்யட்சமாக துணை செய்யக்கூடிய இந்த துணையை நாம வந்து உணராத போது தோன்றா துணையாகிய அருளை நாம் உணர்வது அறிவுதான். அவ்வளவுதான் பக்குவம் இருக்கின்றது. ஆகையினாலே அந்த அருளை மறந்து எப்படிப்பட்ட வினையை செய்தாலும், எவ்வளவு சிறந்த வினையை செய்தாலும் அது வந்து தான் என்ற உணர்வோடு செய்யப்படும் வினைதான். அந்த தன்மை அரும் வினையை வந்து ஆன்மா சீவன் முத்தன் செய்யறான். அந்த தற்போதம் தான் என்ற உணர்வு அற்றுப்போகின்ற வினை. அப்போ என்ன அர்த்தம்? தான் என்ற உணர்வு அற்றுப்போதுன்னா அருளையே நினைக்கின்றான். அதான் மேல சொன்ன என்ன முதல முதலடியில் சொன்னார் இல்லையா, நினைவது கருணை தானாய். இந்த சீவன்முத்தனுடைய நினைவு கூறா கருணை என்பது அருள் திருவருள். சீவன்முத்தனுடைய நினைவு கூறா எதுலதான் இருக்கும்? திருவருளையே தான் சிந்தித்துக் கொண்டிருக்கும். சீவன்முத்தனுடைய சிந்தனை நினைவு வந்து திருவருளையே சிந்திக்கும். அப்ப எதை செய்தாலும் அவன் அருளை மறந்து செய்ய மாட்டான். அப்போ அது தற்போதம் அறக்கூடிய வினையத்தான் அவன் செய்கின்றான். தற்போதம் அற்று அருளையே சார்பாக கொண்டுதான் அவன் செய்கின்றான். எனவே அந்த வினைக்கு பலனை புசிப்பான். ஐயா, தற்போதத்தோடு செய்யக்கூடிய வினைகளுக்கெல்லாம் இன்பமும் துன்பமும் பலன். தற்போதம் அற்று அருளையே சார்ந்து செய்யக்கூடிய வினைக்கு எது பலன்? அதுக்கும் உலக இன்பத்தையே பலனா கொடுப்பான் சுவாமி. என்ன அவளுக்கு அப்படிப்பட்டவரா? அவரவர் வினைக்குத்தான பலனை கொடுப்பான். தற்போதம் கொண்டு நல்வினை செய்வர்களுக்கு நல்லா செய்யப்பா, நீ நல்லா நடந்திருக்க, நல்லா இன்பத்தை அனுபவிக்கும், உலக இன்பத்தை கொடுப்பான். உலகத்துல சிறந்த பிறவி, உலகத்துல மேன்மேல புகழ் பணம் எல்லாம் சேர்ற மாதிரி, அல்லது இதுக்கும் மேல பெரிய சிறப்பான புண்ணியங்கள் செஞ்சிருந்தான்னா தேவலோக பதவி எல்லாம் கொடுப்பான். அதே மாதிரி தற்போதம் கொண்டு தீவினை செய்தவர்களுக்கு துன்பமான தாழ்ந்த பதவியை கொடுத்து துன்பத்தை கொடுக்காரு. ஆகவே தற்போதம் கொண்டு செய்தவனுக்கு அதுக்கு அதுக்கு ஏற்ற பலனை கொடுக்கிற மாதிரி, தற்போதம் அற்று, தற்போதம் அற்றுன்னா அப்ப எதையாவது ஒண்ணு சாரணம், அருளை சான்று. ஆன்மாவானது தற்போதம் அற்று, தான் என்ற அந்த உணர்வு அற்று, அருளால் தான் எல்லாம் நடக்கின்றன என்று அருளை சார்ந்து செய்கின்றானே, அந்த அருளையே நினைவாக கொண்டு செய்கின்றானே, அந்த செயல்களுக்கெல்லாம் என்ன பலனை கொடுப்பார்? முத்தி இன்பமாகிய சிவபோக பலனை தான் கொடுக்கின்றார். அதான் சொன்னார் மாயா வினை அரும் வினைன்னு சொன்னார். மாயா வினை என்பது தற்போதத்தோடு செய்யக்கூடிய வினை, அந்த வினை அற்று செய்யக்கூடிய வினை, அதனால மாயா வினை அரும் வினை. அந்த தற்போதம் அற்று செய்யக்கூடிய வினைக்கு பலன் எது அப்படின்னா முத்தி இன்பமே பலன். அந்த வினை பலனை அவன் கொடுக்க, இந்த பெருமான் கொடுக்க, இந்த சிவன்முத்தன் புசிப்பான். மேலவன் கருணையாலே, அந்த மேலவனாகிய சிவபெருமானுடைய கருணையினாலே தற்போதமற்று செய்யக்கூடிய வினைக்கு தகுந்த சிவபோகத்தை இந்த சிவன்முத்தன் புசிப்பான். இந்த கருத்துக்கு பிரமாணம் திருவருட்பயனிலே இந்த கருத்து உள்ளது. 97வது குறளிலே திருவருட்பயனிலே உள்ளது. அதுல என்ன சொல்லியிருக்காரு திருவருட்பயன உமாவதி சிவம் ஆசிரியர், திருவருட்பயன் ஆசிரியர் உமாவதி சிவம், அவர் என்ன சொல்லியிருக்கின்றார் என்றால், உருந்தொழிற்கு தக்க பயன் உலகம். உருந்தொழில் தன்முனைப்பு, உருந்தொழில் தற்போதம், உருந்தொழில் தான் என்ற நினைவோடு செய்யக்கூடிய தொழில்கள், அந்த தொழில்களுக்கு பயன் என்ன, பலன் என்ன? உலகம், உலக பலன்கள், உலகத்தில் உள்ள இன்பம் துன்பம், இதுதான் தற்போதத்தோடு செய்யக்கூடிய வினைக்கு. தற்போதத்தோடு நல்வினை செஞ்சானா இன்பம், தற்போதத்தோடு தீவினை செஞ்சானா துன்பம். உருந்தொழிற்கு தக்க பயன் உலகம் என்று சொல்லிவிட்டேன். தற்போதத்தோடு செய்யக்கூடிய வினைக்கு பலன் உலக பலன்கள், இந்த கருத்தை அப்படியே சொல்லியிருக்கார். தத்தம் வருந்தொழிற்கு வாய்மை பயன், வாய்மைனா மெய், உண்மை மெய். அப்ப இந்த இடத்துல மெய்ப்பொருளாகி சிவத்தை குறித்தது வாய்மை என்பது. அப்ப இந்த இடத்துல சிவம் வாய்மை பயன், சிவமே பயன், சிவமே பலனாகின்றான். யாருக்கு சிவமே பலனாகின்றான்? தத்தம் வருந்தொழில், வரும் வல்லின ரூ, இடைநிறுவு போட்டா வருதல் அப்படின்னு குறிக்கும். இது வரும் அப்படின்னா வல்லின ரூ போடணும். வரும் தொழில்னா தன்முனைப்பு வற்றி போகக்கூடிய தொழில்கள், தன்முனைப்பை வற்ற செய்து அருளின் வழி நின்று செய்கின்ற தொழில்களுக்கு எது பயனாக உள்ளது? வாய்மை, மெய்ப்பொருளாக சிவமே பயனாக உள்ளது. அருமையாக வகுத்து சொல்லியிருக்கின்றார் திருவருட்பயன். ஐயா, தன்முனைப்போடு செய்யும் வினைகளுக்கெல்லாம் உலக போகங்களே பயன்கள், தன்முனைப்பு வற்றி போக அருளோடு சார்ந்து செய்யும் செயல்களுக்கெல்லாம் வாய்மையாக சிவமே பயன் என்று அருமையாக அந்த திருவருட்பயன் சொன்ன கருத்தை இங்கே நம்முடைய குருமூர்த்திகள் நாம் எல்லாம் விளங்கும்படிக்கு நல்ல விரிவாக 4 அடிகளிலே, அது 2 அடி உணர்வது அறிவு, சின்ன குரல் 2 அடிதான் இருக்கு. உருந்தொழில்னா என்ன, வருந்தொழில்னா என்ன, நம்ம விளங்கிக் கொள்வது அறிவு. அப்போ அதை நல்ல ஆசிரியர் விருத்தத்தில், அரிசியர் விருத்தத்தில் நல்ல விரிவாக விளக்கமாக நம்முடைய குருமூர்த்திகள் எப்படி சொல்லியிருக்காரு பாருங்க. மாயாவினை அரும் வினை, மாயாவினை என்பது தற்போதம் கொண்டு செய்யக்கூடிய வினை, அரும் வினை என்றால் அந்த தற்போத உணர்வு அற்று செய்யக்கூடிய வினை. மாயாவினையாகிய தற்போத வினை அற்று போகும்படியாக செய்யக்கூடிய வினைகள், அருளை சார்ந்து செய்யும் செயல்கள், அந்த செயல்களுக்கு ஏற்ற பலனை சிவபெருமான் கருணையினாலே அந்த சீவன்முத்தன் புசிப்பான் என்று கூறினார். அடுத்த பாடலிலே அருமையாக ஒரு ஐயப்பாட்டினை எழுப்புகின்றார்கள் நம்முடைய குருமூர்த்தி, எழுப்பி அதற்கு அருமையாக விடையும் கூறி அருள்கின்றார். என்னவென்றால், இந்த சீவன்முத்தனாகிய ஆன்மா சிவத்தோடையே கலந்து வரும். இதுக்கு முன்னால் வழிபாடுகள்லாம் செய்தது, உடலால் செய்யக்கூடிய வழிபாடு சரியை, ஆலயத்தை வந்து பெருக்குதல், மெழுகுதல், நந்தவனம் அமைத்து புஷ்பங்களை கொய்து எம்பெருமானுக்கு மாலை அணிவித்தல், எம்பெருமானை தோத்திரங்களாலே தேவாரமுறை தோத்திரங்களாலே புகழ்ந்து பாடுதல், ஆலயத்தில் வருகின்ற ஏனைய அடியார்கள், சிவவேடம் தாங்கி வருகின்ற ஏனைய அடியார்களுக்கு பணி வந்து அவர்கள் ஏவல் கேட்டு அவர்களுக்கும் பணி செய்தல், இந்த சரியையெல்லாம் அந்த ஆன்மா செய்தது, சரிய வழிபாடு இதெல்லாம். அப்புறம் கிரியை வழிபாடு செய்தது இல்லையா, சிவபூசை இருந்தவர்களை பெற்று ஆன்மாத்தை சிவபூசை செய்தது, யோகம் அந்த புறப்பூசை செய்த பயிற்சி நிரம்ப பெற்று அகத்திலேயே அந்த சிவபூசை ஏற்றக்கூடிய யோக பயிற்சியும் செய்தது, இதெல்லாம் அந்த வழிபாடுகள்லாம் ஏன் செய்தது? சிவத்தை பெற வேண்டும், சிவத்தோடு கலந்துவிட வேண்டும், அந்த நோக்கம் பற்றி தானே செய்தது. இப்ப இந்த ஆன்மா குருவருள் பெற்று இல்லையா, இந்த சரியை புதிய யோகம்லாம் இயற்றினதுக்கு பலனாக குருவாக சுவாமி எழுந்தொழி வந்து குருவருள் தந்து இந்த தசகாரியங்கள் 10 அனுபவங்களில் தந்து கடைசியில் சிவபோகம் தந்துட்டேன். அந்த ஆன்மா சிவத்தோடய கூடியாச்சு. அப்ப எந்த நோக்கத்துக்காக வழிபாடு செய்தோ அந்த நோக்கம் நிறைவேறியாச்சு. சிவத்தோட ஆன்மா இரண்டரை கலந்து பேரின்பத்தில் இருக்குது. அதற்கப்புறம் அந்த ஆன்மா எதுக்கு வழிபாடு செய்ய வேண்டும் என்று ஒரு கேள்வி வருகிறது. உற்றவன் சிவனேயாக ஒத்துடல் சிவனதாக பெற்றவன், ஐயா சிவத்தையே அந்த ஆன்மா பெற்றாச்சு இல்லையா, உடலும் சிவன் வசமாயிட்டது. அதுக்கப்புறம் அர்ச்சனாதி பிடிப்பதன், அப்புறம் இவன் அர்ச்சனையை செய்ய வேண்டும். அர்ச்சனைனா அந்த நாமாவளியை சொல்லி புஷ்பங்களை போடுறது மட்டும்தான் அர்ச்சனைன்னு நாம பெரும்பாலும் கருதுகின்றோம். அர்ச்சனை என்ற சொல்லே பூசை என்றதுதான் பொருள். அது சீவன்முத்தனா ஆன பிறகு சிவத்தோடையே கலந்தாச்சு. சிவத்தோடு கூடுவதற்காகத்தான், சிவத்திலே கலப்பதற்காக தான் வழிபாடுலாம் செய்தான். இப்போ வழிபாடுலாம் செய்து அதன் பலனாக சிவத்தோடு கூடியாச்சு, சீவன்முத்தன் ஆயாச்சு. அப்புறமும் ஏன் அர்ச்சனைகளை செய்ய வேண்டும்? ஏன்னா சீவன்முத்தர்களும் வழிபட்டார்கள், தலந்தரமாக வந்து வழிபட்டார்கள். மூவர் முதலிகள் தரையாத்திரை மேற்கொண்டு தலந்தரமாக வழிபட்டார். அவர்கள் தான் எல்லாம் அருள் பெற்றவர்கள் தானே. ஞானப்பால் மூலமாக அருள் பெற்று விட்டார். அவரும் சூரிய நோயிலிருந்து காப்பாற்றப்பட்டு அருள் பெற்று விட்டார். சுந்தரமூர் சுவாமிகளும் தருத்தார் கொள்ளப்பட்டு அருள் பெற்று விட்டார். திருவடி தீசி செய்யப்பட்டு விட்டார். அதுக்கப்புறமும் அவர்கள் வந்து வழிபாட்டிலே ஏன் இருந்தார்கள் என்று ஒரு கேள்வி வருகிறது. மலைவு தீர சொற்றிடல் வேண்டும், அடியேனுடைய ஐயம் தீரும்படியாக இந்த கேள்விக்கு விடை சொல்ல வேண்டும். சீவன்முத்தரும் ஏன் வழிபாடு செய்கின்றார்கள்? அது மிக அருமையாக விளக்கம், விரிவான விளக்கம் இந்த நூலில் தான் இருக்கின்றது. நம்முடைய குருமூர்த்திகள், மூன்றாவது குருமூர்த்திகள் அம்பலமான தேசிக சுவாமிகள் அவர்கள் அருள் செய்துள்ள இந்த தசகாரியம் என்ற இந்த நூலில் தான் இந்த கேள்வி அருமையாக விரிவாக விடைவிடும். மற்றதில் இந்த மாதிரி கேள்வியும் தடையும் விடையுமாக சொல்லவில்லை. அருமையாக சொல்றாரு, ஏன் அர்ச்சனைகள் செய்ய வேண்டும்? நேயம் துலங்கிய ஆவி ஆன்மா நற்றிரு மேனியாகும் நாடில் அங்காங்கியாமேன் என்று அடுத்த ரெண்டு அடிகள் சொல்கிறேன். அதாவது சிவத்திற்கு இந்த ஆன்மா திருமேனியாக விளங்கும். இந்த ஆன்மா முத்தியடைந்து விட்ட ஆன்மா, சிவத்தோடு கூடி முத்தியடைந்து விட்ட ஆன்மா எப்படி விளங்குமா? அந்த சிவத்துக்கு திருமேனியாக விளங்கும். அந்த ஆன்மாவை சிவபெருமானுக்கு திருமேனியாக விளங்குதுன்னா அப்ப எப்பேற்பட்ட ஒரு நிலை பாருங்க. இந்த ஆன்மா அருள் தான் சுவாமிக்கு திருமேனி. இந்த ஆன்மா தான் அருளோடு திளைத்து அருளோடே அமிழ்ந்துட்டுதே. அப்ப இந்த அந்த முத்தான்மாவும் அவனுக்கு திருமேனியா விளங்குது. திருமேனியாகும் நாடில் அங்காங்கியாமே. எனவே நாடில் ஆராய்ந்து பார்த்தால் அங்காங்கியாமே, சிவபெருமானுக்கும் முத்தான்மாவுக்கும் உள்ள சம்பந்தம் அங்காங்கி சம்பந்தம். இந்த முத்தான்மா அவனுக்கு அங்கம், திருமேனியாகிய அங்கம். அங்கத்தை உடையவன் என்ன சொல்லுவோம்? அங்கின்னு சொல்லுவோம். அங்கி என்பது அக்னி என்ற நெருப்பையும் வந்து அங்கின்னு சொல்லுவோம், அது வேறு. அங்கத்தை உடைய பொருளை அங்கின்னு சொல்லுவோம். ஆகவே இப்ப பார்த்தோம்னா நம்ம உடல் வந்து நமக்கு அங்கம், உயிராகிய நாம் இந்த உடலை அங்கமாக கொண்டிருக்கிற அங்கி. முத்தி நிலையிலே சீவன் முத்தி அந்த முத்தி நிலை அடைந்து விட்ட அந்த முத்த ஆன்மா அது அங்கம், சிவபெருமானுக்கு அங்கம். சிவபெருமான் அந்த ஆன்மாவை அங்கமாக கொண்டிருக்கிற அங்கி. எனவே நாடில் ஆராய்ந்து பார்த்தால் அங்காங்கியாமே, சிவபெருமானுக்கும் முத்தான்மாவுக்கும் உள்ள சம்பந்தம் அங்கத்துக்கும் அங்கிக்கும் உள்ள சம்பந்தம். முத்தான்மா அங்கம், சிவபெருமான் அங்கி என்று கூறினார். அப்போ என்ன கேள்வி கேட்டிருக்கான், ஐயா சீவன் முத்தர்களும் ஏன் வழிபாடு செய்ய வேண்டும்? அவர்கள் இந்த முத்தி நிலையை பெறுவதற்காக தான் வழிபாடுகளாக செய்தார்கள், சரியை கிரியை ஒன்றொட்டி செய்தார்கள். இப்போ அந்த முத்தியே அடைஞ்சாச்சு, சிவத்தோடையே கூடியாச்சு. அப்புறம் என்ன வழிபாடு? மேலிருந்து உடலே சிவபெருமான் வசமாயிட்டது, அப்புறம் என்ன வழிபாடு அப்படின்னு கேட்டதுக்கு முழு விடையும் சொல்லிடல. படிப்படியா விடை சொல்றாங்க. அதுல முதல் கருத்தை இங்க சொல்லியிருக்காங்க என்னன்னா, அப்பா ஒரு கருத்து தெரிஞ்சுக்கோ என்ன அப்படின்னா, சீவன் முத்தனுக்கும் சிவத்துக்கும் உள்ள சம்பந்தம் வந்து அங்கத்துக்கும் அங்கிக்கும் உள்ள சம்பந்தப்பா, அது தெரிஞ்சுக்கோ. மேலும் இந்த இடத்துல புற வழிபாடு விதித்தது என்னன்னா, வழிபாடு விதிச்சதுன்னா புற வழிபாடு. இப்ப முத்தி நிலையில வந்து ஆன்மா சிவத்தை வழிபட்டுக் கொண்டுதான் இருக்கிறது. நம்ம சித்தாந்த முத்தியை நம்ம நல்லா உணர்ந்து கொள்ளணும். சில சமயங்கள் சொல்லணும், ஞானம் பெற்றா பிறகு வழிபாடு தேவையில்லைன்னு சொல்லிட்டேன். சித்தாந்தம் இப்படி சொல்லணும், ஞானம் வந்தாச்சுன்னா அப்புறம் பக்தி தேவையில்லை, ஞானத்துக்கு அடைந்த வர பக்தி வேணும், ஞானம் வந்தாச்சுன்னா பக்தி வேண்டாம், இப்படி சொல்கின்ற சமயங்கள்லாம் இதே வேதாந்த சமயம் அப்படிதான் சொல்லுவேன் கேட்டீங்களா. ஞானம் வந்ததுன்னா பக்தி வேண்டாம், பக்தி கீழ்நிலை, ஞானம் மேல்நிலை. ஆனால் சித்தாந்தத்தில் முத்தி அப்படி சொல்றது, சித்தாந்த முத்தி என்பது என்னவென்றால் அந்த இடத்துல பக்தி தான், பக்தி இல்லாமல் முத்தி சொல்றது கேட்டீங்களா. இன்னும் தெளிவா சொல்லணும்னா, இவன் முழுமையாக பக்தி செய்வதற்கு பக்திக்கும் ஞானத்துக்கும் உள்ள தொடர்பு, பக்திக்கும் ஞானத்துக்கு என்ன தொடர்புனா, ஒருவன் ஞானி ஆயிட்டான்னா என்ன பொருள் அப்படின்னா, அவன் முழுமையாக பக்தி செய்வதற்கு, சிவபெருமான் மேல் முழுமையாக பக்தி செய்வதற்கு எது எது தடையாக இருந்ததோ அந்த தடை நீங்க பெற்றவன் தான் ஞானி. சித்தாந்தம் கொடுக்கிற விளக்கம் அதுதான். சிவபெருமானம் முழுமையாக பக்தியோடு வழிபட வேண்டும் நினைக்கிறான். நாம நினைக்க முடியுதா? இல்லை, பல தடைகள் நமக்கு இருக்கின்றன. இந்த தடைகள் எல்லாவற்றிலும் நீங்க பெற்று முழுமையாக சுவாமியின் மீது பக்தி செலுத்துவதற்கான அவன் அவன் தான் ஞானின். இப்ப பாருங்க, அவருக்கு சொல்லுத விளக்கத்துக்கு நமக்கு எவ்வளவு தொடர்பே இல்லை. பாருங்க, பக்தியை கடந்து ஞானி ஞானம் வந்துட்டு அப்புறம் பக்தி தேவையில்லைங்க. நாம என்ன சொல்றோம், முழுமையா பக்தி செய்வது தான் ஞானி. அப்போ அதெல்லாம் ஞானி ஆகுமா? அது அவருக்கு ஞானம்னா ஞானம் ஆகுமா? சிந்திச்சுப்பாரு. அதான் சொன்னார் அருணிசன், சொன்னார் ஈனத்தார் ஞானங்கள் அல்லாத ஞானம். இறைவனடி ஞானமே ஞானம் என்பர். இறைவன் திருவடி மேல எவன் பக்தி செய்தானோ அவன் தான் முழுமையான ஞானி. யார் சொன்னார்? அருந்தி சொன்னது. ஏன், இது நம்முடைய சிறப்பு நூல், சைவத்துக்கே உரிய நூல், பொது நூல், திருவள்ளு திருக்குறள். பாருங்க, அவர் அங்க கடவுள் வாழ்த்து சொன்னது கூட என்ன, அவனுடைய அடி சேர்வது தான் சொன்னேன். ஒவ்வொரு குரலையும் நற்றால் தொடாது மா மலவி செய்யணும், மான் அடி சேர்ந்தான் என்று சொன்னேன். தனக்கோமை இல்லாதான் தாழ் சேர்ந்தான். ஒவ்வொன்றையும் அந்த அடி சேர்ந்து தான் சொன்னார். எண்குணத்தான் தாளை வணங்காத இறை பெருங்களை நீந்து நீந்தார் இறைவன் அடி செய்யறான். ஆகவே அந்த திருவடி செய்வது தான் முக்தி. வள்ளுவர் காட்டின முக்தியும் அதுதான், நாம காட்டுறது தான். திருவடிங்கும் போது என்ன, அவன் மேல் பக்தி செலுத்துறது தான். ஆகவே அந்த பக்திக்கு எது தடையாக இருந்ததோ அந்த தடை நீங்கப்பெற்றவன் ஞானி. மும்மணங்களும் தடை, அந்த மும்மணங்களை நீங்கி அந்த பக்தி செய்வதற்கு ஏற்ற அந்த அருள், மும்மணங்களை நீங்கி அருளை பெறணும். நீங்க வேண்டியது மும்மணங்கள், பெற வேண்டியது ஒன்றுமில்லைன்னு சொல்லிடக்கூடாது. பெற வேண்டியது அவனுடைய அருள். அவன் அருள் இருந்தால்தான் அந்த பக்தியை செய்ய முடியும். அவன் அருளாலே அவன் தாழ வேண்டும். ஆகவே அந்த பக்தி செய்வதற்குள்ள தடை நீங்கப்பட்டவன் தான் ஞானி. ஆகவே நமக்கு அதான் சிவஞான பத்தினால் மறவாது ஏத்த அவனது சீபாதத்தை அடையும் என்றது அப்படின்னு சொன்னார். ஆகையினாலே இங்க என்ன கேட்கிறாருன்னா, அந்த பக்தியோடு அந்த சிவபெருமான அது வழிபட்டு அந்த முத்து பேரின்பத்திலே தானே இருக்கின்றது. எது இந்த முத்தான்மா? முத்தான்மா வந்து என்ன, வேற என்ன அதுக்கு செயல் இருக்குது? அது சிவத்தையே சிந்திச்சு கொண்டு சிவத்தோடு கலந்து அந்த சிவத்தையே வழிபட்டு அந்த வழிபாட்டில் தான் முத்தின்பமே கிடைக்கிறது. அந்த சிவ வழிபாடு செய்ய செய்ய அவனுக்கு முத்தி

தனக்கு முத்தி ஒடுங்கி அந்த குருவின் திருமேனியை வழிபட வேண்டும். சிவன் அடியார்கள் சிவவேடம் தாங்க சிவன் அடியார்கள் வழிபட வேண்டும். பன்னெண்டாம் சொல்றது இல்லையா, என்ன சொல்லுது, அன்பரோடு மருகி ஆலயம் தானும் அரண்மனத்தோடுமே அப்படின்னு சொல்லுது. ஏன் அன்பர்களை வழிபா அன்பர்கள் வழிபாடு புற வழிபாடு ஏன் செய்யணும், ஆலயத்தில் போய் புற வழிபாடு செய்யணும், இதெல்லாம் செய்தார்களா இல்லையா? சிவன் முத்திரனாகிய மூவர் முதலியோ இதெல்லாம் செய்தார்கள். கலந்தரமாக சென்று ஆலயத்தில் சென்று ஆலயத்தில் உள்ள சிவலிங்க திருமேனி மீது தான் கோத்திரங்கள்லாம் பாடினார்கள், பதியங்கள் பாடினார்கள். மூர்த்தி தலம் தீர்த்தம் என்ற முறையில் தானே அவர்கள் பதியம் பாடியிருக்கின்றார்கள். இந்த தலத்தில் உள்ள இந்த பெருமானை பாடுகிறேன் தான் பாடியிருக்காங்க. அதே மாதிரி மற்ற அடியார்களை கண்டால் எவ்வளவு வழிபட்டார்கள். ஞானசமுத்திரம் அப்போது சந்தித்து ஒருவர் வழிபட்ட காட்சியெல்லாம் அது சாதாரண காட்சியாக பார்க்கிறோம். இந்த புற வழிபாடவர்கள் ஏன் செய்ய வேண்டும், அவர்கள் ஏற்கனவே சிவத்தோடு கலந்து சிவத்தோடு ஒன்றி சிவ வழிபாடே தான் அவர்கள் நிலைத்திருக்கின்றார்கள். அப்ப புறத்திலும் ஏன் அவர்கள் வழிபட வேண்டும் என்று ஒரு கேள்வி தான் மாநாட்டன் கேட்கின்றான். அப்ப அதுக்கு பதில் சொல்ல தொடங்குறார் என்னன்னா, இப்ப சீவன் முத்தன் எப்படிப்பட்டவன்னா சுவாமிக்கு அங்கம் மாதிரி, அவன் சுவாமி அவனுக்கு அங்கி மாதிரிப்பா அப்படின்னு தொடங்குறார் இந்த பாட்டுல. தொடர்ந்து அந்த விடைய வருகின்ற பாடல்கள் ரெண்டு மூணு பாடல்கள் சொல்ற, அவற்றை பார்ப்போம். மாசிலா ஆவி அங்கம் மண்ணிடும் உயிரான் ஈசன் ஆசிலா தேகம் தேகி ஆனது போல, அதாவது போன பாட்டை சொன்ன கருத்தை மீளவும் சொல்கின்றான். மீளவும் சொன்னா புரியுது குரலாக ஆகாது, அதை இன்னும் விளக்கமா சொல்றதுக்கா சொல்ற என்ன அப்படின்னா, போன பாட்டில் சொன்ன இல்லையா சீவன் முத்தனாகிய ஆன்மா அங்கம், சுவாமி வந்து அவனுக்கு அங்கி. அப்ப இந்த அங்கமாகிய சீவன் முத்தன் என்ன செய்யறான், அங்கியாகிய சிவத்தை தொழுதுகிட்டே இருக்கான். அப்ப உனக்கு என்ன உண்மை தெரியுது, அங்கம் வந்து அங்கியே தொழ வேண்டும் அந்த உண்மை தெரியுது இல்லையா. இப்ப சொல்றேன், தேசுலாமேனி அங்கம் திரண்டெடு குருவின் அடைந்த சீடனுடைய அங்கம் இருக்க உடம்பு இருக்க, சீவன் முத்தியனுடைய உடம்பு அவனுடைய உடம்பு வந்து அங்கம் மாதிரி அப்படின்னா, திரண்டெடு குருவின் மேனி ஏசிலா உயிரே ஆகி, குருவினுடைய திருமேனி அங்கி அப்படின்னா முத்தான்மா சிவம்னு பார்க்கும்போது முத்தான்மா வந்து அங்கம் சிவம் வந்து அங்கி. அதே மாதிரி இப்போ அந்த குரு சீடன் பார்க்கும்போது சீடனுடைய உடம்பு அங்கம் குருவினுடைய உடம்பு அங்கி, குருவினுடைய உடம்புக்கு சீடனுடைய உடம்பு அங்கம் என்று சொல்கிறார். சீடனுடைய உடம்பு அங்கம் குருவினுடைய திருமேனி அங்கி. அப்போ அங்கம் என்ன செய்யணும், அங்கே தொடரணும் இல்லையா, அப்படி வா அப்படி வர. இப்ப சீவன் முத்தன் அங்கம் சிவம் அங்கின்னு சொன்னோம். அப்ப சீவன் முத்தன் என்ன பண்றான், சிவத்தையே தொழுதான். அதே மாதிரிதான்ப்பா குருவனுடைய திருமேனி அங்கி, சீவனுடைய உடம்பு அங்கம். உடம்புன்னு ஏன் சொன்னார், புற வழிபாட்டை வற்புறுத்துவதற்காக உடம்புன்னு சொன்னார். வெறுமனை கூட சீடன் அங்கம் குரு அங்கின்னு கூட சொல்லல. அப்ப நம்ம சீடனுடைய ஆன்மா குருவனுடைய ஆன்மான்னு போவோம். சீடனுடைய உடம்பு அங்கம், சீடன் அங்கம் கூட சொல்லல, சீடனுடைய உடம்பு அங்கம் குரு. அது மாதிரி குருவினுடைய உடம்பு அங்கி. அப்ப இந்த அங்கம் வந்து அங்கே வழிபடத்தான் செய்யணும். அப்ப சீடன் தன்னுடைய உடம்பால் குருவினுடைய உடம்புக்கு சேவை செய்ய வேண்டும், வழிபட வேண்டும், வழிபாடு ஏற்ற வேண்டும் என்பது எவ்வளவு அருமையாக வற்புறுத்தப்படுகிறது பாருங்க. இந்த செய்தி இந்த ஒரு சாத்திரத்தில் தான், வேற தமிழ் நூல்கள் சித்தாந்தம் தமிழ் சித்தாந்தனுடைய எதிரையும் பார்க்கணும். நம்முடைய ஆதினத்து மூன்றாவது குருமூர்த்தியில் அருளி செய்த இந்த தசகாரியம் என்ற இந்த ஒரு சாத்திரத்தை தான் பார்க்கணும். மிகாரிய செய்தி, ஏன் சீடன் முத்தியடைந்த சீடன் குரு வழிபாடு ஏன் ஏற்ற வேண்டும், அவன்தான் முத்தியே பெற்றாச்சே, ஏன் குரு வழிபாடு ஏற்றணும், லிங்க வழிபாடு ஏன் ஏற்றணும், சங்க வழிபாடு ஏன் ஏற்றணும், அதான் சொல்றேன். குருவினுடைய திருமேனி அங்கி, சீடனுடைய திருமேனி அங்கம், அங்கம்னா அங்கியை வழிபட தானே செய்யணும். சீவன் முத்திய வச்சு காட்டியாச்சு, முத்தான்மா அங்கி மன்னிக்கணும், முத்தான்மா அங்கம் சிவம் அங்கி, அங்க அங்கமாகிய முத்தான்மா அங்கியாகிய சிவத்தை வழிபடுவதல்லவா. அதே மாதிரி தானே சீடனுடைய உடம்பு அங்கம் குருவினுடைய உடம்பு அங்கினா, அங்கம்னா அது அங்கியை வந்து பேண வேண்டும், போற்ற வேண்டும், வழிபட வேண்டும். எனவே சீடன் குருவினிடத்தே புற வழிபாடு செய்ய வேண்டும். தேசுலா மேனி அங்கம் மானன் தேசுலா மேனி, மாணாக்கனுடைய ஒளிபொருந்திய மேனி அங்கமாகும். திரண்டலு குருவின் மேனி உயிரே ஆகி, உயிர்னா அங்கியாகி, இசைந்து அங்கு அங்காங்கியாமே என்று சொன்னார். ஆகவே இவ்வாறு பொருந்தி சீடன் உடம்பும் குருவினுடைய உடம்பும் அங்காங்கி சம்பந்தம் உடையவை என்று கூறினார். சீடனுடைய ஞானமயமான உடல் அங்கமாகும், ஞானமே திரண்டு உருக்கொண்ட குருவின் மேனி படிப்பில்லா அங்கியாக இசைந்து, இவ்வாறு சீடன் உடலும் குருவின் உடலும் தமக்குள் அங்காங்கி சம்பந்தமுற்று நிற்பன என்று அருமையாக சொன்னார். அடுத்த பாடலிலே கூறுகின்றார், வெம்மையுற்று அரக்கு இலக்கம் மேவிய அரக்கின் தன்மை செம்மை சற்றுண்டு.

0: அரக்கு வந்து நல்ல சிவந்த சிவப்பு நிறுத்துறது இல்லையா, அந்த அரக்கையே நல்லா சூடுபடுத்தி அந்த அரக்கை நல்லா இழக வச்சுட்டோம்னா அப்புறம் அதனுடைய அந்த சிவந்த நிறம் அதற்கு இருக்குமா கேட்கும் இல்லையா, இருக்காது அல்லவா. அதுபோல மலச்சார்போடு இருக்கும்போது அந்த ஆன்மா தான் என்ற உணர்வோடு தான் செய்யும். ஆனால் இந்த அரக்கு நல்லா சூடுபட்டது மாதிரி இந்த ஆன்மாவானது நல்லா பக்குவப்பட்டு சிவத்தை சார்ந்து விட்டால் அப்புறம் அதுக்கு தற்போதம் தன்முனைப்பு என்பது இருக்குமா, இருக்காது. ஆகவே இந்த ஆன்மா தற்போதமற்று சிவத்தோடையே ஒன்றா இருக்கு. அதனால இந்த அங்கமாக சிவத்துக்கு அங்கமாக இருக்கிற ஆன்மா அந்த அங்கியாகிய சிவத்தை வழிபடத்தானே செய்யும். இந்த பாட்டு எதுக்குன்னா, ஐயா அங்கம்னா அது அங்கிய வழிபடுமையா அப்படின்னு சொல்வதற்காக. சீவன்முத்தனாகிய ஆன்மா அங்கம், சிவபெருமான் அங்கி, அங்க அந்த அங்கமாகிய சீவன்முத்தன் என்ன செய்யறான், அந்த ஆன்மா என்ன செய்யுது, முத்தான்மா என்ன செய்யுது, அங்கமாகிய முத்தான்மா அங்கேயாகிய சிவத்தை வழிபடுகிறது. ஏன்னா தன்முனைப்பு அற்றது அந்த அரக்கு, இழகுன அரக்கு தன் சிவந்த நிறத்தை இழந்தது போல பக்குவப்பட்ட அந்த சீவன் முத்தான்மா இது தன்னுடைய தன்முனைப்பை இழந்து அந்த அங்கியாகிய சிவத்தை போற்றிக்கொண்டேதான் இருக்கிறது. அங்கியாகிய சிவமும் என்ன பண்ணுது, இந்த அங்கமாகிய ஆன்மாவை உருக்கி உருக்கி சிவம் எம்மை உருக்கும் பணிகொள்ளும் என்று திருவாசகர் சொன்ன மாதிரி அங்கமாகிய ஆன்மாவை உருக்கி உருக்கி அதனை அதற்கு இன்பம் அளித்துக் கொண்டிருக்கின்றது அல்லவா. அதான் சொன்னார்கள், சீவன் ஈசனை சேர்ந்து ஒன்றாகி தம்மையை அற்று ஒன்றாய், அதாவது தற்போதம் அற்று ஒன்றாய் நிற்றல் தரும் முதல் ஒன்றே அன்றோ. அங்க ஆன்மா சிவம்னு பேதப்படுத்த முடியுமா, முத்தி நிலையில ஒன்றா கலந்து விட்டது அந்த ஆன்மா. அம்மையற்று அளித்த மேனி அது புகுந்து உருக்கான் இருக்கும். அம்மையற்று அம்மை அந்த மை, மை என்பது இருள், அது இருள் மனமாகி ஆணவத்தை குறித்தது. அம்மையற்று அம்மையற்று அந்த ஆணவமற்று அந்த ஆணவமடம் நீங்கப்பெற்று மேனி மேனியாக விளங்கி சிவத்துக்கு அங்கமாக அந்த ஆன்மா விளங்கி ஆணவமடம் நீங்கி அந்த ஆன்மா சிவத்துக்கு அங்கமாக விளங்கி அந்த அங்கமாகிய ஆன்மாவை சிவம் உருக்கா நிற்கும். அந்த சிவமானது அதனை உருக்கி நிற்கும். அது உருக்க உருக்க இந்த ஆன்மாவும் அதை வழிபட்டுக் கொண்டே நிற்கும். எனவே அங்கம் அங்கேயே வழிபடும் என்றார். அதே மாதிரி தான் அங்கமாகிய சீடனும் அங்கேயாகிய குருவை வழிபட வேண்டும். குரு வழிபாடு சொன்னதை வச்சே லிங்க வழிபாடும் சங்க வழிபாடும் செய்யணும் என்பதும் நமக்கு சேர்த்துக் கொள்ள வேண்டும். அகம்புறம் என்று இரண்டாம் அறிவதை ஒழித்து மாயா செகம் புறமாக்கி தன்னை தரிசித்து சிவனோடு ஒன்றாய் இகம்பரமற்று நிற்கும் இன்பத்துள் அதீதமான சுகம்புறும் சுகம்புரி கருணை மேனி தொழுது கண்டு உருகா நிற்கும். போன பாடல என்ன சொன்னார்கள்னா, அங்கியாகிய சிவம் அங்கமாகிய ஆன்மாவை உருக்கும் அப்படின்னாங்க. இந்த பாட்டு என்ன சொல்றாங்கன்னா, அந்த சிவத்தால் உருக்கப்படுகின்ற அந்த முத்தான்மா அது உருகி உருகி அந்த சிவத்தையே தொழுது நிற்கும். அகம் புறங்கிற பேதத்தெல்லாம் விட்டு அந்த சிவத்தையே தொழுது நிற்கும் என்று இந்த பாடல சொல்றாங்க. தன்னை தரிசித்து இந்த ஆன்மா தன்னையே நன்றாக அப்பந்தான் உணருதான். சிவத்தோடு கலந்த பிறகுதான் தன்னுடைய நிலையை உணருது. சிவத்தினுடைய மேன்மை அறிய அறிய தன்னுடைய தாழ்மையை உணர்ந்து எத்துணையும் அற்பமான தன்னை எத்துணை மேன்மையாகி சிவபெருமான் வந்து ஆட்கொள்கின்றான். தேவர்களுக்கும் மூவர்களுக்கும் எட்டாத சிவபெருமான் எத்துணையும் தாழ்ந்த அடியனையும் ஒரு பொருட்டாக கொண்டு இப்படி உருக்கு இப்படி அருள் உருகின்றானேன்னு அது நினைக்க நினைக்க அது அப்படியே உருகின்றது பாத்தீங்களா. அதான் சிவன் தன்னுடைய தன்மையை உணர்த்துகின்றான், ஆன்மாவின் தன்மையை உணர்த்துகின்றான். அப்ப அவன் எவ்வளவு மேன்மையானவன் தான் எவ்வளவு தாழ்மையானவன் உணர்ந்து அப்படியே உருகின்றதான் தான். இந்த சிவபெருமான் தன்னை உணர்த்துவதும் ஆன்மாவை உணர்த்துவதும் தான் அவன் உருக்குகின்றான் என்பது. எத்துணை மேன்மையாகினான் எத்துணைப்பட்ட உண்மையை ஆட்கொள்கின்றோ அப்படின்னு உணர்த்துறான். உணர்த்தின உடனே அது அப்படியே உருகி கொண்டு இருக்கின்றது. ஆய நான் மறையவனும் நீயே ஆதல் அறிந்தி. சிவபெருமான் எப்படிப்பட்டவன், எல்லா கலைஞானங்களுக்கும் மூலமாக உள்ள நான்மறைகளே அருளி செய்தவன். அப்ப அவன் சர்வஞ்சத்துவம் உள்ளவன், முற்றறிவு உள்ளவன். என எல்லாவற்றையும் சொல்வது நால்வேதம், அதை அருளியவன். அப்ப எல்லாவற்றையும் அறிபவன் ஆயிடுது. அவ்வளவு மேலான நான்மறைவனாகிய அந்த சிவபெருமான் அத்துணை மேலானவன் யார ஆட்கொள்றான், யான் யாவரினும் கடையனாய நாயினேன் ஆதலையும் நோக்கிக் கண்டு நாதனே நான் உனக்கோர் அன்பன் என்பேன் ஆயினேன் ஆதலால் ஆண்டு கொண்டாய் அடியார்தாம் இல்லையே அன்றி மற்றோர் பேயனேன் இதுதான் என் பெருமை என்றே எம்பெருமான் என் சொல்லி பேசுகிறேனே என்று சொல்லி அந்த ஆன்மா அப்படியே உருகி நிற்கின்றது. அந்த திருவாசகத்தை வைத்திருக்கின்றார்கள். அப்படி அதான் தன்னை தரிசித்து நான் யாவரினும் கடையேனாய நாயினேன் ஆதலையும் நோக்கி கண்டு அதுதான் தன்னை தரிசித்து. அதான் தம்மையும் நோக்கிக் கண்டு தகவனும் வேலையிட்டு செம்மையும் இருப்பார்கள் என்று அப்பர் பெருமான் அதான் சொன்னார்கள். அதைத்தான் தன்னை தரிசித்து என்று இங்கே சொன்னார்கள் குருமூர்த்திகள். அப்படி தன்னுடைய தாழ்வையும் எம்பெருமானுடைய உயர்வையும் எம்பெருமான் அறிவிக்க அறிந்து அந்த அதனாலே உருகி உருகி அந்த ஆன்மா சிவத்தை தொழுது கொண்டிருக்கின்றது. அப்படி உருவி கொண்டிருக்கின்றது. இதுதான்ப்பா அங்கத்துக்கும் அங்கிக்கும் உள்ள சம்பந்தம். இப்போ நான் என்ன சொன்னேன், சீடன் அங்கம்னு சொன்னேன், குரு அங்கின்னு சொன்னேன். அப்ப இந்த சீடன் அங்கமாகிய சீடன் அங்கேயாகிய குருவை இப்படி உருகி உருகி தொட வேண்டுமா வேண்டாமா? அதனாலதான் புற வழிபாடு குரு வழிபாடும் இந்த சிவன் முத்தன் செய்யணும்னு விதிச்சாங்க. குருவேதான் சிவலிங்கத்திலே இருக்கார், அதனால சிவலிங்கத்தையும் வழிபட வேண்டும் சொன்னார்கள். பாதகுரடிகள் புராணத்துல பார்க்கின்றோம், மணிவாசக பெருமான் சிவபெருமான் என்று அந்த இடத்துல மூவர் முதலிகளுக்கும் அவர்களுக்கும் உள்ள வேற்றுமை, மணிவாச பெருமானுக்கும் உள்ள ஒரு வேற்றுமை. ஏன்னா அற்பாளருக்கு அனுமன்னும் ஆதிமானும் கேட்பான்புகிற அளவிலே கிழக்க வண்ணத்தில் மூவர் முதலிகளை தரந்தரமாக யாத்திரை கொண்டு செய்தார் சுவாமி வந்து. அவர்களும் முத்தர் தான், மணிவாசகரும் முத்தர் தான். மணிவாசகருக்கு எம்பெருமானிட்ட கட்டணம் என்றால், எம்பெருமான் சில தலங்களை சொன்னார், இந்த தலங்களை எல்லாம் வழிபட்டு விட்டு சிதம்பரம் தான் உனக்கு பரமுத்தி தந்து விடுகின்றேன் சொல்லிட்டேன். ஏற்கனவே முத்தன் ஆக்கியாச்சு திருப்பரந்துறையிலே பரமுத்தி, இந்த தேகத்தையும் விட்டு கடந்து செல்கின்ற. அப்ப சுவாமி சொன்ன தலங்களை மட்டும் வழிபட்டு வந்தார் மணிவாசகர். அந்த தலங்கள்லாம் வழிபடும் போது வாதவுரடிகள் புராணத்துல அது நம்ம ஆதீன அற்புடை தான், வாதவுரடிகள் புராணம் கடவுள் மாமுனிவர் நம்முடைய ஆதீன முனிவர். அதில் தெளிவாக சொல்லியிருக்கின்றார், ஒவ்வொரு தலத்திலையும் உத்தரகோச மங்கை முதலிய ஒவ்வொரு தலத்திலையும் மணிவாசகர் புராணம் வழிபடும் போது அந்த சிவலிங்க திருமேனியில நம்ம ஆட்கொண்ட அந்த குருவின் திருக்கோலத்தை கண்டார்னு சொல்லி. அதனாலதான் பன்னெண்டாம் சித்திரத்துல வந்து வருங்க குருவை வழிபடுங்கன்னு வரல.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவிளையாட புராண சொற்பொழிவு. வழங்குபவர் சிவ திரு பிரபாகரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: நிக்கவரம் எனக்கு நீதா, மனக்கவலை நிற்கின்ற தென்மதுரை நிர்மலனே, எவ்வுலகம் ஆக்குகின்ற சுக்கநாதா, நம பார்வதீபதையே, அரகர மகாதேவா, தென்னாளுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஆடகமதுரை அரசே போற்றி, கூடல் இலங்கு குருமணி போற்றி, நிலையும் தலைமையும் வைக்கின்ற அன்னையார் அவர்களுக்கும் சான்றோர் பெருமக்களுக்கும் எளியனுடைய பணிவான வணக்கங்களை முதலே தெரிவித்துக் கொண்டு, எல்லாம் கடந்திருக்கிற அண்டம் கடந்த பொருள், அழகந்த வெள்ளப் பொருள், பண்டும் இன்றும் என்றும் உள்ள பொருள் என்றே பல்லாண்டு பாடக்கூடிய நிலையில் இருக்கிற ஒரு பொருள், எல்லா தத்துவங்களையும் கடந்திருக்கிற ஒரு பொருள், இந்த கலிமருடைய மண்ணை சுமந்த ஒரு மாண்பு, அதுதான் இன்றைக்கு அதன் அடிப்படையிலே சிந்தனைகள். இத்தமனாளர் என்று பேசுவார் மாணிக்கவாசகர் பெருமான். நாள்தோறும் அவரு திருமண கோலம் கொண்டிருக்கிறாராம். அதனால மதுரையில தடாதகை பிராட்டியார வந்து திருமணம் செய்து கொண்டார் என்று ஒரு கல்யாணம் தான் நமக்கு தெரிகிறது. சித்திரை மாதத்தில் நிகழ்கிற திருமணம் தான் நமக்கு தெரிகிறது பெருவழக்காக. அதுக்கு இந்த பாசு கேட்டெல்லாம் அடிச்சுக்கிட்டு வர்றது, டிவி முன்னாடி உட்கார்ந்து பாக்குறது எல்லாம் சட்டம் இல்லாம இன்னொரு கல்யாணம் நடக்குது தை மாதத்துல. இவள் பேரரசியா இருக்கக்கூடிய நிலையிலே திருமணம், அதனால மிகப்பெரிய ஆரவாரம். தட்சனுடைய மகளாக இருந்த போது திருமணம், அது சாமி கைலாயத்தை கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணிட்டாருங்க. பார்வதி கல்யாணம் இங்கே நடந்தது இமவானுடைய தலைநகரத்துல, மீனாட்சி கல்யாணம் மதுரையில நடந்தது, இன்னொன்னு குக்கிராமத்துல கடற்கரை நெய்தல் ஊரிலே போய் திருமணம் செய்து கொள்கிறார். ஆக பெருமான் மிக எளிவந்தவன். கல்யாணம் என்றால் என்ன? மங்களத்தை தருகிற நிகழ்ச்சி. கல்யாணம் செய்தார்கள், அது பொருத்தமாகவும் துர்த்தமாகவும் அமைந்து எல்லா நலங்களையும் வாழ்க்கையில தர வேண்டும். மண்ணினல்ல வண்ணம் வாழலாம், வைகளும் எண்ணினல்ல கதிக்கு யாதுமோர் குறைவிலை, கண்ணினல் அகுதூரும் கடுமல வளநகர் பெண்ணி நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே. அதனால மண்ணி நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் பெண்ணி நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததுனாலே மண்ணி நல்ல வண்ணம் வாழலாம். அதான் திருமணம். அப்படிப்பட்ட திருமணத்தை பெருமான் மதுரையில ஒரு ஆடல் காரணமாக நிகழ்த்தி காட்டுகிறார். இறை அருள் எங்கே நிற்கும் என்று யாராலும் சொல்ல முடியாது. சொலற்கரிய சூழலா இது உன் தன்னை சொல்லுவதற்கு அருமையான சூழ்நிலை உடையவன் இறைவன். நம்முடைய சூழ்நிலையோட வைத்து அவனை உணர்ந்து கொள்ள முடியாது. அவனுடைய நிலை நமக்கு வருமானால் அந்த சூழலை அவன் தருவானால் சூழுமா சூழே என்று சொல்வார் திருவிஜயாச்சு. அந்த நிலை நமக்கு கொடுப்பானால் அவன் காட்டுகிற கண்ணின் வழியாக அவற்றை எல்லாம் கண்டு அனுபவிக்கலாமே தவிர நம்மாலே நம்முடைய அறிவு கொண்டு அளந்து காண முடியாது. பெருமான் பாட்டுக்கு உருகிறவர் மாதிரி அம்மையும் பாட்டுக்கு உருகிறவர். ஆனால் தான் மதங்கர் குலத்தோன்றிய எம்பெருமாட்டினன் பேரழகினர். அம்மா எங்க வேணாலும் போய் அவதாரம் எடுத்து அந்தந்த குலங்களை எல்லாம் வாழ்விக்கிற சிறப்புடையதாக. ஆனால் தான் லலிதா சகசிராமத்தில் ஒரு நாமாவளி மாதங்கியாயன் மக என்று அதை எடுத்துக்கொண்டு அற்புதம் வச்சு மதங்கரின்னா பாணர் குலத்தை சேர்ந்தவர். அங்க போய் அம்மா பிறக்கிறார். அப்படி பிறகுறதுக்கு முன்னாடி அவர் இசை இசையினாலும் உடையவர். அவருடைய பெருமையெல்லாம் பற்றி மிகச்சிறப்பாக நூல்கள் சொல்லுகின்றன. அதுபோல பாணர் வீட்டிலே பிறந்த மாதிரி அந்த கடல்ல வலை வீசுகிற மீனவர் பரதவர் குலத்திலே போய் பிறக்கிறார். அது பெருமானுடைய இச்சை. அது இன்னைக்கு கூட சிவகாமி நடராஜா தேர்ல வர்ற போது அந்த ஈசான மூலையில வந்து அந்த சிதம்பரத்துக்கு அருகில இருக்கக்கூடிய பரதவர்கள் எல்லாம் வந்து எங்க விட்டு பொண்ணு மாப்பிள்ள வர்றாங்கன்னு சொல்லி அந்த தேர்ல வைப்பாங்க. எல்லாருக்கும் இடம் கொடுத்துருக்கு. நம்முடைய சமயம் யாரையும் ஒதுக்கி வைக்கல. தெய்வம் ஒதுக்கி வச்சா தானே சமயம் ஒதுக்கி வைக்க முடியும். தெய்வம் யாரையும் ஒதுக்கி வைக்கல. மண்ணு மகேந்திரம் அலையரில் இருந்து சொன்ன ஆகமம் தோற்றுவித்தருளியும் திருவாசகத்தில் ஆகமம் நிறைய சொல்லினார். பலருக்கு சொன்னார். இதை திருநாவுக்கரசன் எடுத்துக்கொண்டார். பனை இல்லாகமம் சொல்லும் தன் வாங்கிக்கே. யாரு பிரியமானவங்களோ அவங்களுக்கு தான் விஷயங்களை சொல்லணும். ரொம்ப அணுக்கமா இருக்கிறவர்களுக்கு சொல்லணும். முதல்ல தன்னுடைய துணைவியாருக்கு சொன்னார். இணையிலா எழு இடைமாமரில் பனையில் ஆகமம் சொல்லும் தன் வாங்கிக்க. திருவிடைமருதுல சொல்ல முடியாத இணை சொல்ல முடியாத பெருமை ஊரா அந்த இடைமருது. அங்க வந்து அம்பாளுக்கு ஆகமங்கள் பல்வேறு வகையாக விளங்கி தோன்றுகிற ஆகமங்கள் பனையில் ஆகமம் பனை தேடுகிற ஆகமங்கள் சிந்திக்க சிந்திக்க புது புது கருத்து. அந்த திட்ட மாசகல வருகிற சிவாகமங்கள் அவற்றையெல்லாம் அம்மாவுக்கு சொன்னாங்களாம். அது மாதிரி தனி இடத்துல இருந்து மதுரை பெறான் அந்த உபதேசத்தை செய்கிறார். வேறிடத்து வைகி மந்தனமான வேதமறை பொருள் உணர்த்தும் மாதோ. ஒரு தனியான இடத்துல ஏகாந்தமான இடத்துல இருந்து உயர்ந்த விஷயங்களை சுவாமி சொல்றார். அதை கேட்கக்கூடிய நிலையும் அம்மாவுக்கு இருக்கு. ஆனாலே கேட்கிற போது கொஞ்சம் என்ன காரணம் எல்லாம் திருவருள் வரம்னா எந்த காரியம் செய்தாலும் அதுல திருவருள் மயம். அதனால அம்மா கொஞ்சம் கேளாத மாதிரி லேசா ஆயிரவா கொட்டாது விட்டாங்க. சாமிக்கு பொறுக்கல. சாமி யாரா இருந்தாலும் பணி கொள்ளுவார். பணி கொண்ட பிறகு அந்த பணியிலே சரியாக நிற்கவில்லை என்று சொன்னால் புளிய வளாரால் மோதுவிப்பாய். சாமி மாதிரி தண்டனை கொடுக்கணும். அந்த தண்டனை உணர்றதுக்கு ஆற்றல் இல்லை. பணி தருவான் பணி பிழைக்கில் புளிய வளாரால் மோதுவிப்பாய். அப்படி கொடுத்தாதான் உயிர்களுக்கு நினைவு நினைப்பு இருக்கும். சரியா செய்யணும் சரியா செய்யணும். இந்த கண்டிக்காததுனாலையும் தண்டிக்காததுனால பல நிலைகள் நாம இந்த சிறந்த வல்லாளன் செஞ்ச தேர் இருக்கு பாருங்க அது போல அந்த தேர் இருக்கணும்னு சொன்னா சரியா இருக்கணும். அது கட்டு உழைந்தது போல நம்முடைய சமுதாயத்தில் பல நிலைகள் தக்கவர்கள் இப்படி இப்படி இருக்கணும்னு சொல்லணும். நமக்கு என்ன நமக்கு என்ன நமக்கு என்னன்னு போனதுனால பல காரியங்கள் அருகி வருகிறது. நல்ல விஷயங்கள்லாம் அருகி வருகிறது. அம்மாவுக்கு அந்த மாதிரி கொஞ்சம் அயற்சி தோன்ற மாதிரி அந்த அம்மாவும் நடிச்சிருக்கேன். இந்த ஐயா நடிக்கிற மாதிரி அந்த அம்மாவும் நடிக்கிறேன். நடிச்ச உடனே தக்க பொருளை நீ அலட்சியமா கேட்டதுனால நீ போய் அந்த வலைஞர் குலத்துல நாளும் நாளும் கொடிய கொலை செய்து கொண்டிருக்க, ஆயிரக்கணக்கான கொலை. ஒரு கொலை இல்ல, வலை வீசினா லட்சம் ஆயிரம் துடி துடிச்சு கண் முன்னாடி பார்க்கலாம். வலை வீசினா அது அகப்படுகிற மீன்களை எல்லாம் பிடித்து பிடித்து துடி துடித்து சாவதை பார்த்து வாழ்கிற வாழ்க்கை அது அவர்களுக்கு. ஒவ்வொருவருக்கும் ஒரு நிலை. அந்த நிலையில அவர்கள் குலத்துல போய் நீ தோன்றுவாயாக. தம்பி சொன்னாங்க, இப்படி நீங்க தாபம் போடலாம், அம்மாவுக்கே தாபம் போடுறோம் அப்படின்னு சொன்ன. நான் வந்து அங்க ஒரு காரணமா வரணும், அதுக்காக நீ போக முன்னாடி. எங்க இவர் போகணும்னு நினைக்கிறாரோ அங்க சித்தக்திய அனுப்புறாரு. அதுதான் திருவருளுடைய வீழ்ச்சி. இந்த கதைகள்னா என்ன சொல்லுதுன்னா, அம்மை வந்தாலன்றி அல்லது அருளிப்பாடு வந்தாலன்றி அவனுடைய திருவடி வந்தாலன்றி அல்லது ஞானம் வந்தாலன்றி இத்தனை. தேரில் திருவடியே ஞானம், அருள் திருவடி அல்லது அம்மை. இந்த நான்கு, அம்மை என்றால் அன்னை பராசக்தியினுடைய சொரூபம் அல்லது அவனுடைய திருவடி அல்லது உயிரிழக்கு ஏற்படுகிற சிறந்த ஞானம், ஓமையில்லாத கலைஞானம், உணர்வறிய விஞ்ஞானம். இது வந்துட்டதுன்னா சாமி அங்க வந்துட்டா இருந்தோம். ஆனா தான் சிந்தையே கோயில் கொண்ட எம்பெருமான் திருப்பெருந்துரை உரை சிவனே எந்தையே ஈசா என் உடல் இடம் கொண்டா யான் இதற்கு இளநோர் கைமாறு. நான் என்ன பெரிய உபகாரம் செய்ய முடியும்? மன்னியன் சிந்தை இருந்தாய் போச்சு. ஞானிகள் சொன்ன வாக்குகள்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா பெருமான் சிந்தை மிசையார், சிந்தனையிலேயே இருப்பார். எப்போ திருவடி தோய்வு இருக்கும், நல்ல அடியாளுடைய சிந்தனையிலே இருந்து கொண்டே இருக்குமா. அதனால அம்மாவை போக சொல்லி அவர்களுக்கு அழுதுவதற்காக நான் வருகிறேன், ஒன்ன வந்து நான் மன்னம் செய்து கொள்கிறேன். இந்த நிகழ்வு நடக்கிற போது பெரிய பிள்ளை வந்தது. இந்த பிள்ளைகள் மூத்த பிள்ளையார் வந்தார். முன்னாடி இந்த சுவடி கட்டெல்லாம் வச்சிருந்தது. இதெல்லாம் இருக்கிறதுனால தானே எங்க அப்பா எங்க அம்மாவை கோச்சுக்கிட்டாலும் தூக்கி பிடிங்கி கடல் தூக்கி போட்டார். குடிமை பற்றி கோபம் வந்தா பிள்ளைகள் என்ன செய்வாங்க? முருக பிள்ளை சின்ன பிள்ளை வந்தார். அவர் இன்னும் கொஞ்சம் உரிமையானவர். பெரிய பிள்ளையாவது மேலே வளர்ந்த முச்சோத்து தூக்கி போட்டாரு. இந்த குழந்தை முருகன் என்ன பண்ணாரு, கையில வச்சிருந்த சரியான போதும் இருக்கு பாருங்க, அதை வாங்கி கடல்ல போட்டுட்டாரு. இன்னும் எப்படி எல்லாம் நடக்குமான மனிதர்களுடைய வாழ்க்கை முறை போல இறைநிலைகளை வைத்து காட்டி இல்லைன்னா அதை அனுபவிக்க முடியாது. நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை சொல்லாமல் வேறு விஷயத்தை சொன்னா யாருக்கும் புரியல. அதனாலதான் கதை சொல்றது ரொம்ப பல இடங்கள்ல கதை சொன்னா கருத்து சொன்னா கேட்க மாட்டாங்க. கதை சொன்னா நம்ம மாதிரி இருக்கு, கண்ணீர் விடுறாங்க பெட்டிக்கு முன்னாடி உட்காந்துக்கிட்டு. நம்ம வீட்டுல நடக்கிற மாதிரி இருக்கு, அத்தை அம்மா சித்தி எல்லாம் நம்ம வீட்டுல இருக்கிறதுதான் அங்க காமிக்கலாம், கரண்டிச்சலோட பாத்துக்கிட்டு இருக்கோம். அப்படி அறிய உரிய விஷயங்களை எல்லாம், அறிய உரிய விஷயங்கள் எல்லாம் வாழ்க்கையோடு பிணைத்து சொல்லலன்னா யாரும் புரிந்து கொள்வார்கள். அதனால்தான் ஏறத்தாழ ஒரு 50-60 ஆண்டு காலம் வாரியார் சாமிகள் தமிழ்நாடு மட்டுமல்ல பல இடங்கள்லயும் போய் ரொம்ப நுட்பமான விஷயம் சொல்லுவாங்க. அதை எடுத்துக்கிட்டவங்க இலை கொண்டு போனவன் சில பேர் இருப்பான், தழை கொண்டு போனவன் சில பேர் இருப்பான், நல்ல பிஞ்சு கொண்டு போனவன் சில பேர் இருப்பான், காய் கொண்டு போனவன் சில பேர் இருப்பான், பட்டை கொண்டு போனவன் சில பேர் இருப்பான், நல்ல மாங்கனி கொண்டு போனவன் சில பேர் இருப்பான், சில பேர் ஜூஸா பருகிட்டு போனவன். அந்த மாதிரி அவர் பெரிய மரம் போல மாமரம் போல பழுத்தம் பழம் அது. அப்படி என்ன அவங்கவுங்களுக்கு எதுன்னு தேவையோ அதெல்லாம் அதுக்குள்ள எடுத்துக்கொள்ளலாம். அப்படி சொல்ல வல்லார்கள் ரொம்ப, எல்லா வகையாகவும் சொல்ல வல்லவர்கள் தமிழ்நாட்டில் இருந்து வரணும். அதுக்கு ஒரு பிரார்த்தனை பண்ணணும், இல்லைன்னா பல 100 பேர் பலன் அடைந்திருக்கிறார். பல பேர் நான் இப்படிதான் ஆணையன் சொன்னது அவருடைய பேச்சு காரணம். அதனால சுவாமி இங்கே மிகச் சிறப்பாக அவர் அனுப்பினார். அந்த நூலை எடுத்து விநாயகர் பெருமான் போட்டுட்டார். விநாயகருக்கு சாபம் கொடுத்தா தனக்கே சாபம் கொடுத்த மாதிரி அதனால பேசாமல் விட்டார். முருகனை பார்த்தார், நீ இந்த மாதிரி செஞ்சதுனால மதுரையில போய் நேற்று பார்த்தோம் இந்த புலவருடைய சங்கத்தா புலவருடைய கழகத்தை தீர்க்கிறதுக்கு நீ உப்பூரி குடி கிழார் மகன் அந்த உருத்திர சன்மன் என்று பெயர் எடுத்து உங்க பிள்ளையா இருந்து வருகிறது என்று சாமி அது நேற்றே கழிஞ்சு போச்சு. சாபம் நந்திய பெருமாள் கும்பிட்டார், வேலை தெரியாம உள்ள விட்ட பாரு, நீ என்ன காவக்கால பணி செய்கிறவள்னு சொன்ன எஜமானுடைய நேரம் நியமம் எல்லாம் தெரிஞ்சு ஆட்களை உள்ளே அனுப்புறது தடை செய்வதெல்லாம் இருக்கணும். இவ்வளவு சர்வஜாகிரதையா இருக்கக்கூடிய அதிகாரம் பெற்ற நந்தி அங்க நழுவி போட்டார். திருவுருள் பயம், நீ வந்து கடல்ல போய் சுறா மீனா போய் கலக்கு, எந்த நேரத்தில் எப்படி யார உள்ள அனுப்புறதுன்னு தெரியாதவன் கலங்கி போனவன், ஆனால் நீ போய் கலக்கு. அப்படியெல்லாம் நடந்துச்சு. அந்த நீதல் நிலத்து தலைவன் பரதருக்கு ஒருத்தவன் அவனுடைய தோற்றத்தெல்லாம் பரஞ்சோதி மீது மிக அழகாக வர்ணிக்கிறார். அங்க போய் கால நாள் மகப்பேர் இல்ல, குபிடல் பெருமான நினைந்து கொண்டிருக்கிறான். அந்த முருட்டு மனமா இருந்தாலும் இருட்டு உடலா இருந்தாலும் உள்ள என்னமோ ஒளிதிகள் உள்ளமா இருந்தது. அவன் ஒரு நாள் கடற்கரை பக்கம் போகும்போது புன்னை மலை நீளம் இல்ல, அம்மா சின்ன குழந்தையா கிடக்கிற அங்க மேனைக்கு தாமரை மலர்ல தோன்றினா, கடாதகைக்கு நெருப்பில நீரோடையிலே தோன்றினாடங்க. நீரோடையில பங்கஜம் என்று சொல்லக்கூடிய தாமரை மலர்ல பங்கஜ வெள்ளியா தோன்றின. இங்க மதுரையில வேள்விச்சி நெருப்பிலே தோன்றின. இங்க புன்னை மர நீழலிலே நீதல் நிலத்திலே அந்த கடற்கரை ஓரத்திலே அம்மா குழந்தையாக இருந்து அழுகிறார். ரொம்ப மகிழ்ச்சி எடுத்து தன்னுடைய மனைவிடத்தை கொடுத்தான். மிக மகிழ்ச்சியாக வளர்க்கிறார்கள், விளையாடுகிறார், மிகச் சிறப்பாக விளையாடுகிறார். இந்த விளையாட்டெல்லாம் ரொம்ப அழகா சொல்றார் பரஞ்சோதி மீது. அப்படி வளர்ந்திருக்கிற போது சாமி ரொம்ப நாள் நினைச்சாராம், அம்மா விட்டு பிரிஞ்சு ரொம்ப நாள் இருக்கமே, இப்போ போய் நம்ம சோமசுந்தரராகவோ சுந்தர பாண்டியராகவோ சிறந்த வணிகராகவோ போனா அங்க பொருத்தமா இருக்கும், பொண்ணு கொடுக்க மாட்டான். அந்த மகளுக்கு ஏற்ற நிலையில அவள் வளர்கிற இடத்துக்கேற்ப நாம போகணும் என்று சொல்லி அன்னவளுக்கு அந்த மீன்பலை உருவு எடுத்து ஏழுதும் என்ன, அவளுக்கு பொருத்தமான வலைஞர் குலத்து தலைவனாக நம்ம இளைஞனாக போக வேணும்னு வேடமிட்டுக் கொண்டார். அங்க போனார், செமாந்து போனார். கூட ஆட்கள் எல்லாம் வர்றாங்க, எல்லாம் அந்த வலைஞர் குலத்து இளைஞர்களாக வருகிறார்கள். அங்க வந்தவுடனே தலைவன் வரவேற்று பார்த்தா ரொம்ப பெருமிதம் உடையவனா இருக்கையே, எந்த ஊர்னார், நான் மதுரைக்காரன். இந்த மதுரைக்காரன் சொன்னாலே ஒரு பெருமிதம். சில பேர் தஞ்சாவூர்காரன்மா, அதுக்கு மேல ரெண்டு பேர் சொன்னான் திருநெல்வேலிக்காரன்மா. இதெல்லாம் அந்த காலத்துல இந்த வினயமா இருக்கக்கூடியவங்க பேசிக்கிற பேச்சு. நான் மதுரைக்காரன், நான் வல்லவன், மதுரையிலே மீன் வலை வீசி பெருநிலையிலே பெருமிதமாக வாழ்கிறவனுடைய மைந்தன் நான். மதுரையில் என்னன்னா கடல் இல்ல, கடல் போன்ற குளங்கள் இருக்கு, ஏரி கம்மா எல்லாம் இருக்கு, அங்கமா மீன் வலை வீசி வாழ்வு பெறுகின்ற ஒரு தலைமகனுடைய பிள்ளை நான். நான் எப்படிப்பட்டவனா, படைத்து அழித்து காக்கின்ற முத்தொழில் செய்ய வல்லவன் முதல்ல. இந்த இயல்பா சொன்னார், நான் எல்லாவற்றையும் உண்டாக்கி காத்து அழிக்கக்கூடிய ஆற்றல் உடையவன் என்று சொல்லிட்டு அப்புறம் இன்னொரு வாக்குமூலம் கொடுக்கிறார் சாமி. சாமி முதல்ல ஒரு வாக்கு உண்மையான வாக்குமூலம் கொடுத்துட்டார். அடுத்த வாக்குமூலம் என்ன கொடுக்கிறார், வான்மீன் எல்லாம் வலை கொண்டு ஓச்ச வல்லவன், மிகப்பெரிய மீன் கூட்டங்களை எல்லாம் வலையிலே அகப்படுத்திக்கிட வருகிற ஆற்றல் உடையவன். அங்க மீனவனாயி வெளிப்படுமாயிடிலே என்று பேசுவார் மாணிக்கவாச சாமி. அங்க அவன் மலையா இருக்கிறான், அந்த மலையா இருக்கிறவன் தான் கையில அகப்பட்டுக் கொள்கிறான். பக்தி வலை வீசினா அதுல அவன் அகப்பட்டுக் கொள்வான். இவன் வந்து அருள் வலை வீசி அன்புடையவர்களாகிய வான் மீன்களை எல்லாம் கவர்ந்து கொள்ளுகிற ஆற்றல் உடையவன். தான் வீசுகிற வலையில ஒரு உயிர் கூட தப்பக்கூடாது, இடையதாது வீசிக்கொண்டே இருக்கிறான். பிறவி பெருங்கடல்ல இடையதாது எப்படி அவர்கள் தொழில் செய்கிறார்களோ இடையதாது மீன் படுகிறதோ, எங்கேயாவது குறையுதான் மீன்பிடி தொழில்னா இடையதாது ஏதாவது ஒரு மீன், மீன் பிடிக்கலைன்னா அவங்களுக்கு வாழ்க்கை இல்லை பறந்தவர்களுக்கு. அதுபோல இறைவனுக்கு அடியாரளை வலை வீசி பிடிக்கலைன்னா அவனுக்கு வாழ்க்கை இல்லை. அவனுடைய வாழ்க்கை என்ன என்று சொன்னால், இடையராது அடியாரலை ஆட்கொண்டு கொண்டே இருப்பது. திருவிழாகிய வலையை வீசி அன்புடையவனாகிய அந்த வான் மீன் விசிறுகிறவனாக இருக்கிறான் பெருமான். அந்த நிலையிலே நான் மீன் கலைஞர் சொன்ன உடனே, என்ன இவன் முன்னுக்கு முன் மரணா சொல்றானே, நான் படைத்து காத்து அழிக்க வல்லவன் சொன்னான், இப்ப மீன் வலைங்கன்னு சொல்றானே, இவனுடைய உண்மை நிலையை பார்ப்போம்னார். அங்க சொதா மீன் கடல்ல நந்தியம்பெருமான் போய் கலக்கிக்கிட்டு இருக்காரு, ஆனாலும் படகுகள் எல்லாம் செந்திஞ்சு போச்சு, வலை வீசினா வலையெல்லாம் அருந்து போச்சு. என்ன பண்ணுவது, இந்த மீனவ தலைவனாகிய இந்த பெருமானே போய் அதை பிடிக்கணும்னு பார்த்தான், ஒன்னும் நடக்கல. எப்படி அறிவுடைய அன்பர்கள் எல்லாம் தேடி பார்த்தாலும் அகப்படாத திருவடி இருக்கோ, அது மாதிரி இந்த மீனும் இவனுடைய வலையில் அகப்படல, குழந்தை போய்விட்டது. ஆனாலே பார்த்தான், நீ இவ்வளவு வல்லாளன்னு சொல்றிய, இந்த சுறா மீனை பிடிச்சிட்டு வந்தீங்கன்னா என் பொண்ணை தருவேன். அந்த மாதிரி சொல்லுவதற்கு ஏற்ற பெருமித தோற்றத்தோட போனதுனால என் பெண்ணு தவிர அப்படியே ஏறினார். இவர் ஏவிய அந்த நந்தியம் பெருமான் வணங்கி வந்து வலையில விழுந்தார். கரை சேர்த்தார் திருமணம். இப்படி வலை வீசி ஒரு திருமணம் நடந்த ஒரு அற்புத திருவிளையாடலையும் இந்த இறுதி பகுதியிலையும் வைக்கிறார். திருமணத்தை முதல் பகுதியில் வச்ச மாதிரி இறுதி பகுதியிலையும் வைக்கிறார். இப்படி பெருமானே இந்த செயல்களெல்லாம் நிகழ்த்திய பிறகு மதுரையிலே 59வது திருவிளையாடலாக ஒரு திருவிளையாடல். அது என்ன? 58வது திருவிளையாடல் வாத ஊர் அடிகளுக்கு உபதேசம் பண்ணிருது. இந்த உபதேசம், உபதேசம்னா என்ன? கேட்கிறவர்களுக்கு தான் உபதேசம், கேளாதவர்களுக்கு உபதேசம் கிடையாது. பெருமான் பலகாலம் சிறந்த அறிவு நலம் வாய்ந்தவராக மதுரையினுடைய வைகையாற்றினுடைய வடகரையில் இருக்கக்கூடிய திருவாதவூர் என்ற ஊர்ல தோன்றி அருளினார். அந்த வாதவூர் எப்படின்னா சங்க காலத்திலேயே சிறப்புற்றிருந்தது. பரம்பு நாட்டு அரசனாகிய பாரியனுடைய 300 ஊர்கள்ல அது ஒரு ஊர். திருவாரூர் இருக்க அது பாண்டி நாட்டினுடைய எல்லையில் இருந்தாலும் பரம்பு நாட்டுக்குள்ள ஒரு பகுதியாக 300 ஊர்கள் வழங்கிய 300 ஊர்கள்ல தென்பரம்பு நாட்டு திருவாரூர் என்று சொல்வார்கள். அந்த திருவாரூர்ல திருவாரூரர் அவதரிக்கிறதுக்கு முன்னாடியே பொய்யா நாடு அந்தணனாக இருக்கிற கபிலனும் அங்கே தோன்றி இருக்கிறார். அங்கே அந்த கோவிலுக்குள்ளே கபில தீர்த்தம் என்று ஒன்று இருக்கிறது. அந்த கபில தீர்த்தத்தை நாம தீர்த்தம் ஆடித்தான் உள்ளர போய் பெருமான அந்த கபில தீர்த்தம் தான் பெருமானுக்கு திருமஞ்ச நாட்டுக்கு தீர்த்தமாக இருக்கு. ஒரு கிணறு வடிவத்தில் இருக்கு கபில தீர்த்தம். அக்னி தீர்த்தம், பிரம்ம தீர்த்தம், விஷ்ணு தீர்த்தம் எல்லாம் இருந்தாலும் ரொம்ப அணுக்கமா இருக்கிறது கபில தீர்த்தம். ஏன்னா புலவர்களை ரொம்ப அணுக்கமா ஆண்டம் வச்சுக்குவான். அந்த ஊரிலே அமாத்தியர் குலம் என்று சொல்லக்கூடிய அமைச்சு தொழில் செய்யக்கூடிய அந்தனர் குலத்துல வந்து இவர் பிறக்கிறார். 16 ஆண்டுக்குள்ள எல்லா கலைகளும் கற்று நிறைய அறிவுடையவராக இருக்கிறார். எந்த வேலைக்கும் இவர் அப்ளிகேஷன் போடல. அறிவுடையவனாறு அரசன் செல்லும் என்று ஒரு கருத்து. இவர் அறிஞர் என்ற கேள்விப்பட்டு உரியவர்களை அனுப்பி அழைத்து தன்னுடைய அமைச்சராக ஆக்கி கொண்டான் பாண்டியன் அரிமர்த்தனன். பொருத்தமா வேலை செய்கிறார், திருத்தமா வேலை செய்கிறார். உடனே முதலமைச்சராக ப்ரமோஷன் கிடைச்சிச்சு. அந்த காலத்துல அப்பாயின்மெண்ட் பண்றது அமைச்சர், இப்ப தேர்ந்தெடுக்கிறது. ஆக உயர்ந்தவர்கள் தக்கவர்கள், அவர்களை நியமித்தார்கள், உயர்ந்தார்கள். சென்னவன் பிரம்மராயன் பட்டம் பெற்றார். அப்பத்தான் எது எது என்று ஆய்வு செய்கிறார். ஒரு நல்ல பதவியில் இருக்கிற போதுதான் சிந்தனைகள் நன்றாக கூர்மையா இருக்கும். செயல் செய்கிறவர்களுக்கு தான் சிந்தனை நன்றாக கூர்மையா இருக்கும். அந்த சிந்தனை வைத்தினாலே இந்த வைகையாறு இருக்கிறதே, அந்த வைகாறு என்ன செய்வது? கடல் வயிற்றை போய் நிரப்பல்லையா? பரஞ்சொன்மன் சொல்ற தக்கவர்கள் வழங்கினா வழங்குகிறவர் யார் பெறுகிறார்களோ அவர்கள் வறுமை உடையவர்களா? அந்த வறுமையை நீக்க நாம் பொருள் கொடுத்தால் அதை தக்கவாறு பயன்படுத்துவார்களா? இப்ப செல்வேறு போட்டா அவன் கெட்ட காரியம் பண்ணுவான், இப்படியெல்லாம் சொல்றாங்க. அது மாதிரி வைகையாரும் தகுதி அறிந்து கொடுத்தால் அந்த கொடுத்ததுக்கு ஏற்ற பயனூட்டுகிற தன்மை இருக்கிறதா என்று பார்த்து இந்த கூவல் நிலம் இதுக்கெல்லாம் கொடுத்ததை தவிர பயன்படாத கடலுக்கு கொண்டு போய் தண்ணீரை கொடுக்கலையா? ஏன்னா யாருக்கும் பயன்படாது, குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாது. அப்படிப்பட்ட வைகை கரையில் இவர் வந்ததுனால வாழ்க்கை பயன்பட வேண்டும், பெற்ற பிறப்பு இருக்கிறதே அதை மதிக்க வேண்டும், மதித்தவாறு பயன்படுத்த வேண்டும் என்று நினைக்கிற நினைப்பு வந்தது. அந்த நினைப்பினாலே எது விவேக அவிவேகம் என்று சொல்ற அறிவில்லாத நிலை அறிவுடைய நிலை அந்த ரெண்டிலையும் கால் நெஞ்சம் கால்பட்டு பல்வேறு வகையான நூல்களை எல்லாம் படித்து படித்து அதனுடைய உண்மை பொருள் தெரிவதற்கு தக்க ஒரு குருநாதன் வேண்டும் என்று நினைக்கிறார். அந்த குருநாதனை நினைக்கிற போது அவருக்கு விருப்பம் ஒன்று உண்டாகிவிட்டது, ஒரு நிலை அடைய வேண்டும் என்று. அது என்னன்னா மேலான நிலைமை, மேலான நிலைமை. அத பரகதி என்று சொன்னார். பரகதி பாண்டியருக்கு அருளினை இவர் கேட்கிறார், பாண்டியனுக்கு முதல்ல கொடுத்தார். அந்த பரகதி மேலான நிலைமை, இடம், நடை. அந்த நிலையை விரும்பி நினைக்கிறார். மெய்மயாம் பொருள் விவேகமும் வேறுபாடாய பொய்மயாம் பொருள் விவேகமும் குன்றியுள் தோன்ற அறிவிலே விளைகிற முதிர்ந்த நிலை. குந்தியுள் தோன்ற மெய்மயாம் பொருள் விவேகமும் வேறுபாடாய பொய்மயாம் பொருள் விவேகமும் குந்தியுள் தோன்ற இம்மையாசையும் மறுமையில் ஆசையும் நீகந்தே. இப்படி தோன்றுமானால் இந்த பிறப்புல ஆசை என்பது அவிழ்ந்து போய்விட வேண்டும். ஈசனோடாயினும் ஆசை அருமின்கள், ஆசை அருமின்கள், ஆசை அருமின்கள், ஈசனோடாயினும் ஆசை அருமின்கள். வழிபாடு செய்வதனுடைய கடமைதானே தவிர வழிபாட்டினுடைய பயனாக எனக்கு ஒரு நிலை வேண்டும் என்று நினைக்கிற நினைப்பு எழுந்தி போவதுதான் ஆசை அறிதல். கடவுளை வழிபாடு செய்வது என்னுடைய கடமை, கும்பிடல் என்னுடைய வாழ்வியல் பாங்கு, அதற்காக நான் உன்னை விரும்புகிறேன் என்று இறைவன் கருதி கொடுத்து விடக்கூடாது. ஆனால் சொன்னார், இம்மை ஆசையும் மறுமையில் ஆசையும் இகந்து, ரெண்டையும் நீக்கி விட்டார். இம்மை மறுமை, அதுக்கு பிறகு அம்மை ஒன்று இருக்கிறது. இம்மை என்று ஒன்று இருக்கிறது, மறுமை என்றால் அடுத்த பிறப்பு, அது என்ன என்று தெரியாது. ஆனால் அதுக்கு மேல அம்மையும் இருக்க ஒன்று இருக்கிறது. அம்மை என்பது நீட்டிங்கு வாரா நெறி, நீட்டிங்கு வந்து நினைப்பிறவி சாராமே கள்ள புலக்குரம்பை கட்டளிக்க வல்லானே, நள்ளிரலில் நட்டாம் பயந்தாடு நாதனே, இல்லை கூட்டனே தென்பாண்டி நாட்டானே, அல்லல் பிறவி அறுப்பானே ஓ என்று சொல்லற்கரியானை சொல்லிக் கொண்டே இருக்கிற நிலை, சொல்லிக்கொண்டே இருக்கிற நிலை, நீந்து கொண்டே இருக்கிற நிலை. அந்த நினைதலும் சொல்லுதலும் ஆகிய அனுபவத்துக்குள்ள ஆண்டிருக்கிற மலத்தால் என் தலைமையில் வைத்து அங்கே அனுபவத்தை தருகிற ஒரு நிலை. அது பேசுவனாதது, வாசித்து காணவனாதது, எந்த நிலையிலும் அறிய முடியாத ஒரு அனுபவம், அதுதான் அம்மை. ஆனால் தான் அம்மையே சிவலோகம் ஆழ்வதற்கு யாதும் ஐயுறவில்லையே, சுந்தரருடைய வாக்கு. இப்படி அந்த பரகதியை விரும்பினாலே என்ன ஆசையும் இகழ்ந்து என்ன நிலையில் இருக்கணும், ஆசையை விட்டுடுவான் சில பேர், ஏன்னா இதனால ஒன்றும் பயன் இல்லைன்னு நினைச்சு. ஆனால் நிலை ஒன்று இருக்கிறது, செம்மையாகிய கருத்தராய். இந்த செம்மை என்பதை கடையே சொல்வார், செம்மையில இருக்கிறத சொல்வார், சிதடரோடும் திரிவேனை என்று பேசுவார். வீணாக அலைக்கழித்துக் கொண்டிருக்கிற கூடாது. இந்த ஆசை இல்லாமல் சில பேர் இயல்பாக பல்வேறு நிலைகளில் ஈடுபட்டு ஆசை என்ன கிடையாது, அறியாமல் பல நிலைகளில் வாழ்வார்கள். அப்படி இல்லாமல் செம்மை என்ற ஒரு நிலை இருக்கிறது. அந்த செம்மையாகிய கருத்தராய் பரகதி தேர்ந்திருக்கிற போது பெருமான் எப்படி நமக்கு குருவாக வருவான், குருவாய் வருவாய் அருள்வாய். போதனாகிய குருபரன் வருவது எப்பொழுது, குருபரன் என்று சொன்னா எனக்கு இவர்தான் குரு, எனக்கு இவர்தான் குருன்னா, அவருக்கும் அறிவில்லை, குருடும் குருடும் குருட்டா ஆடி குழியில் விழுகிற குருநாதர்கள் சீடர்கள் இருக்கிறாங்க வளர்க்கு, அது இன்னாலும் சொல்லக்கூடாது, அவரவரும் தெரிந்து கொள்வார்கள் அனுபவத்தில். இங்க போதம் தருகிற குருபரன், அவனும் அறிவுடையவனாக இருக்கணும், அவன் அறிவு வழங்குவதற்கு ஏற்ற ஆற்றல் உடையவனாக இருக்கணும், அப்படி வழங்கினாலும் ஏற்றுக்கொள்கிற பக்குவம் உடையவனாக இவன் இருக்க வேண்டும். அவன் எப்படி நமக்கு வந்து அருளப்போகிறான் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார், அது தவமாக வைத்திருக்கிறார். நிறைய கல்வி கேள்வி எல்லாம் அனுபவம் தான் இருக்கு, ஆனால் இந்த தொட்டு காட்டுகிறது இதுதான் இப்படித்தான் என்று இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டுகிற தெய்வம் எப்பொழுது வரும், குருநாதன் எப்படி வருவான், எப்பொழுது வருவான் என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறார். கரவிலாத பேரன்பினுக்கு எழிவரும் கருணை புறவனார் அன்றி, கரவிலாத பேரன்புக்குத்தான் எளிமையாக வருவான். கரவிந்தி நன்மாமலர் கொண்டே இரவும் பகலும் நினைவார்கள், அவர்களுக்குத்தான் ஊனத்தீருளை நீக்கி ஞான பொருள் தருவான் பெருமான். கரவிலாத பேர் அன்பினுக்கு எளிவரும் கருணை குறவனார் அருளன்றி, இக்கொடியவன் வாசம் புறையில் கேள்வியால் குற்றமில்லாத கேள்வினாலே மட்டும் நாம் பெற்றுவிடலாம் என்று நினைப்பது கடப்பது, அந்த நிலையிலிருந்து கடந்து செல்வது என்பது புனையினால் அன்றி தெப்பமில்லாமல் உழவு நீர் கடல் கரங்கொடு நீந்துவது ஒக்கும், வலிமையான கடலை கைகளினாலே நீந்தி கடந்து விடலாம் என்று கருதுவது போல இருக்கிறது. அதுதான் சிவஞான போகத்தில் எட்டாம் சூத்திரத்தில் சுவாமி வந்து நீ யார், ஞானத்தால் தொழுவார் சில ஞானிகள், நான் தொழக்கண்டு தொழ வேண்டும், அப்படி காட்டுகிறவர்கள் யார், சுட்டி காட்டுகிறவர்கள் யாரு நமக்கு குருநாதர். அவர் எப்படி வேணாலும் எந்த வடிவத்தில் வேணாலும் வரலாம் அவர்களுடைய நிலைக்கு தக்கபடி. மாணிக்க வாசகருக்கு கால் காட்டி ஆண்டான், திருஞான சம்பந்த பெருமானுக்கு பால் கொடுத்து ஆண்டான், அவருக்கு சூளை அவருக்கு ஓலை, அருளிப்பாடு எப்படி வரும் என்று நமக்கு தெரியாது.

0: இங்கேன்னு கொடுப்பாராம். உடனே எங்கே எப்படி பிறந்தாலும் சரி, அவரவருடைய தகுதி. அவன் எப்படி பிறந்திருக்கான்னு பாக்கிறதா பிறப்புக்கும் என்று வள்ளுவர் பெருமாள் சொன்னார். சிறப்பு உவா செய்தொழில் வற்றுமையினார். பெருமான் செய்கிற அருளிப்பாடு இருக்கே சிறப்பு, அவரவருடைய வினைகளுக்கு ஏற்ப செய்தொழில் வேற்றுமையினால் சிறப்பு. பிறப்புக்கும் பெருமானுக்கு எல்லா பிறப்பும் ஒன்றுதான். அவன் செய்கிற அருளிப்பாடாகிய சிறப்பு ஒவ்வா, ஏன் செய்தொழில் இவர்கள் ஆத்துகிற வினைகளுக்கு ஏற்ப அப்படின்னு தோணும். தப்பு தான் மன்னிச்சுங்க, தப்பு தான் மன்னிச்சுங்க. இங்க தோணுன்னு சொல்லிட்டேன் உங்கள்கிட்ட. சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமையினால், அதனால பிறப்பை கருதி பெருமான் எதுவும் செய்வதில்லை. எங்கேனும் யாராகி பிறந்தடியும் தன்னடியாருக்கு இங்கே என்று அருள் புரியும் எம்பெருமான். அதனாலதான் அங்க போய் ஐந்து புல வேடத்துக்குள்ளே கட்டுப்பட்டு இருக்கிற இந்த உயிரை மீட்டுக் கொண்டு வருகிறான். நீ பெரிய ராஜகுமாரனுடைய பிள்ளை, இங்க இருக்கக்கூடாது, அறியாமைக்குள்ள இருளில இருக்கக்கூடாது. காராரும் ஆணவமான காட்டை அகழ்ந்து அவன் வெளியாக்கி அங்கே மிகச்சிறந்த அகழ்ந்தெடுக்கக்கூடியவன். யாருக்கும் தெரியாது தானம் என்பது கிழங்காக, கண்ணுக்கு தெரியாததாக நான் இருக்கிறேன் என்று காட்டாததாக இருக்கிறது உயிருக்குள்ளே. அதை காட்டுவதற்கு குருநாதன் தான் வரவேணும். அந்த குருநாதன் எப்பொழுது வருவான்? நான் வெறும் கல்வி கல்விகளினாலேயே கடந்து விடலாம் என்று கருதுகிற நிலையில இருந்து பெருமானுடைய திருவருள் குருவருளாக வருமானால் நமக்கு அந்த அருளிப்பாடு கிடைக்கும் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார். வருகிறவர்கள் எல்லாம் வருபவர்கள் எல்லாம் பல உஷாப்புகிறார். யாராவது குருநாதராக கிடைப்பாரான்னு பார்க்கிறார். அப்படி அவருக்கு கிடைக்கல. ஆனாலும் அமைச்சர் தொழில் செய்து கொண்டிருக்கிறார். அதுல மனம் ஒன்றி வேலை செய்ய முடியல. உள்ளம் வேறுபட்டு அமைச்சியல் நெறியில் இன்று ஒழுகும் வள்ளலார். ஒரு பெரிய வள்ளல், ஞான வள்ளல். அவர் திருப்பணிக்கு செய்த வள்ளலும் கூட, பாண்டியனுடைய பணத்தை எடுத்து திருப்பணி செய்தார். அந்த திருப்பணி செய்த பெருமை மட்டுமல்ல, இந்த சொல் திருப்பணி கல் திருப்பணி மட்டும் அவர் செய்யல, சொல் திருப்பணியும் பண்ணியிருக்காரு. அது பிறகு ஒரு உயர்ந்த ஞான தானம் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. இறுதி வரைக்கும் நினைந்து நினைந்து உருகி உருகி படிக்க வேண்டிய ஒப்பற்ற அருள் ஞான நூல்.
1: ஓம் நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ். 24/7 spiritual channels from shaivam.org. Om Namah Shivaya.
2: அருணகிரிநாத பெருமான் பாடுகின்றார் இங்கே. சிவனே முருகன், முருகனே சிவன். இதை நம்ம முதலே பார்த்தோம்.

பெரிய பாடல். சரண சிவகாமி இரண குலகாரி தரு முருகநாம பெருமாள் காடு என்று சொல்லும்படியாக இயல் புலியூர் வாழ்பொற் பெருமாளே என்று புலியூரிலே ஆனந்த நடராஜனாக எந்த எம்பெருமானம் அமர்ந்திருக்கின்றானோ, அமர்ந்திருக்கவில்லை நாட்டியம் ஆடிக்கொண்டிருக்கின்றானோ, அப்பேற்பட்ட கனக சபையிலே இருக்கக்கூடிய முருகப்பெருமானை அருணகிரிநாதர் பாடுவார். எப்போகும் பொழுது அவசரவசரமா பார்க்கிறோம். அங்கே சிதம்பரம் ஆனந்தமான க்ஷேத்திரம், அப்தில்லை என்றொரு தலமுங்கிருக்குதாம், அதை கண்ட பேர்க்கு ஜனன மரண பிணியை கெடுக்குதாம். இது எப்பேற்பட்டதுனா காண வேண்டாமோ, காண வேண்டாவோ சிவனை காண வேண்டாவோ, இரு கண்ணிருக்கும் போதே

இரு கண்ணிருக்கும் போதே விண்ணுயிர் கோபுரம் யார் தில்லை கோபுரத்தை பார்க்க வேண்டுமா? எத்தனை அடியவர்கள் பாடியிருக்கக்கூடிய க்ஷேத்திரம் அது, எப்பேற்பட்ட க்ஷேத்திரம். கனக சபை இல்லையா, எத்தனை மகாராஜாக்கள், எத்த ஆதிசங்கரன் முதல் கொண்டு எத்தனை பேர் இங்கே வழிபட்டு இருக்கிறார்கள். மிக அருமையான க்ஷேத்திரம். தயவு செய்து போனால் அவசரப்படாமல் பாருங்கள், அதான் முக்கியமான விஷயம். அங்கே நடராஜ பெருமானை இப்பொழுது அருகிலே இருந்து பார்க்க முடியும், பக்கத்துல போய் பகவானே அந்த பஞ்சாட்சர படிக்கு கீழே இருந்து பார்க்க முடியும். மிக அழகான இந்த ஆங்கிலத்துல சப்பி சீக்ஸ், அப்படி குண்டு குண்டாக இருக்கக்கூடிய அவருடைய கண்ண கதுப்பு என்ன, அம்பிகை அவதான் நிஜமாவே ஒரு பரிபூர்ணமான ஒரு யௌவன யுவதி, இப்பதான் கல்யாணம் செய்து கொண்டிருக்கிறாள்னா எவ்வளவு ஒரு ஆனந்தம் இருக்குமோ, அந்த புது மணப்பெண்ணுக்கு இருக்கக்கூடிய ஆனந்தம், அந்த கம்பீரம், ஒரு பெருமிதம். அதுவும் யாரு, உலகத்துக்கே நாயகனாக இருக்கப்பட்ட அவனை மனம் செய்து கொண்டிருக்கிறார் இல்லையா அந்த. ஆனா கொஞ்சம் தலை கீழே தாழ்ந்திருக்க, அவனுடைய கீழே அவனுடைய பாதத்தை பார்ப்பதை போலவே குஞ்சித பாதமாக எடுத்த பொற்பாதமாக இருக்கின்றான். எத்தனை அடியவர்கள், எத்தனை அடியவர்கள் அங்கே குறித்த பருவமும் கொவ்வை செவ்வாயில் குமிழ்ச்சிரிப்பும் பனித்த சடையும் பவளம்போல் மேனியில் பால்வண்ணீரும் இனித்தவுடன் எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித்த விரவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தை. இந்த பாடல் தெரியாதவர்கள் யார் இருக்க முடியும், குனித்த பருவமும் கொவ்வை செவ்வாயில் குமிழ்ச்சிரிப்பும். இப்ப பார்த்து அப்படியே சிரிச்சுட்டு இருக்க மாதிரி இருக்கும். திருநாவுக்கரசர் போனாரா அவர் பாடுகின்றார் அங்கே, வந்தியா எப்படி இருக்கிறேன்னு கேட்கிற மாதிரி இறைவன் தன் திருக்குறிப்பே என்று சொல்லும்படியாக அவர் அமர்ந்து கொண்டு அந்த ஆடிக்கொண்டிருக்கின்றானா எம்பெருமான். பார்க்க ஆயிரம் கண் வேணும் நிஜமாவே. இதெல்லாம் மனித எத்தனத்திலே நடக்கக்கூடியதில்லை. அந்த எம்பெருமானை பார்க்க, அவன் அருகிலே இடப்புறத்திலே நின்று கொண்டிருக்கக்கூடிய சிவகாமி அம்மையை பார்க்க, அது ரத்ன அங்கியும் ரத்ன அபயஹஸ்தமுமாக இருக்கப்பட்ட அந்த எம்பெருமானை, செஞ்சடை வீசி ஆடக்கூடிய அந்த எம்பெருமானை பார்க்க காண கண் கோடி வேண்டும். நிஜமாகவே காண கண் கோடி வேண்டும். காபாலி என்பவனை காண கண் கோடி வேண்டும். மதுரமணியை ஏற்பாடுவாராம், நம்ம பாடுறதில்ல, மதுரமணியை ஏற்பாடுனா கேட்கணும். அப்படி பாடும் பொழுது மாணிக்கம் வைரம் என்று சொல்லும்படியாக இழைத்த ஆபரணங்களோடு இருக்கிறானே அவனை பார்க்கணும். அதே மாதிரி இந்த சாயங்காலம் மற்ற சமயங்களிலெல்லாம் அந்த ஸ்பட்டிக லிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணி, அன்னாபிஷேகத்திலிருந்து எல்லாம் அபிஷேகம் பண்ணி செய்யக்கூடிய பூஜை இருக்கிறது. அடையப்பா என்ன அற்புதமான க்ஷேத்திரம் அது, எத்தனை திருவிளையாடல்கள் நடந்திருக்கக்கூடிய க்ஷேத்திரம். தில்லைவாள் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன் என்று அடியெடுத்து கொடுத்தது மட்டும் கிடையாது, அந்த தில்லைவாள் அந்தனர்களாகவே இருந்து தானே அவர்களாக இருக்கின்றானே முதல் அவர்தானே. எம்பெருமானுடைய 63 நாயன்மார்கள் என்று சொல்லும் பொழுது முதன் முதலாக இருக்கக்கூடிய நாயன்மார்கள் தில்லைவாள் அந்தனர்கள் என்று இருக்கக்கூடிய அந்த தில்லை 3000 அவர்கள்தான், அவர்கள்தான் இருக்கிறார்கள். முதல்ல எடுத்தவுடனே அவர்கள் தான் இருக்கிறார்கள். அவர்களாலே பூஜை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக எம்பெருமான் பதஞ்சலி பாம்பும் புலியுமை பாடுபட்டு தேடி பார்க்க முடியாதது பாடுவார்களே, பாம்பும் புலியும் பதஞ்சலி வியாக்கிரவாதர்கள் ரெண்டு பேராலையும் தேடி தேடி பார்க்க முடியாத க்ஷேத்திரமா? அது மட்டுமில்லை, இது ஏன் வந்தார்கள் அங்கே? ஆனந்த நடனத்தை நினைத்து நினைத்து ஆனந்த பரவசனாகி கண்ணீர் வெடித்துக் கொண்டிருந்தானா மகாவிஷ்ணு தன்னுடைய சயனத்திலே, ஆதிசேஷ சயனத்திலே. இறைவனை நினைத்த மாத்திரத்திலேயே ஆனந்தத்திலே அவருடைய உடல் பருத்து கனம் அதிகமானதான். ஆதிசேஷன் நடுங்கினார், என்ன கனம் அதிகமாகிறதே, என்னாலே தாங்க முடியவில்லையே என்று கேட்ட பொழுது காரணம் சொல்லுகிறார், வேறொன்றும் கிடையாது, சிவபெருமானுடைய ஆனந்த தாண்டவத்தை நினைத்தேன் என்னுடைய எடை கூடியதுன்னு. இப்ப அவருக்கே எடை கூடணும்னா யோசித்து பாருங்கள், நமக்கு எடை கூடுவத அங்கே போய் நின்று இருக்கும் பொழுது நம்முடைய எடை குறையும். ஏன் இவ்வளவு காலம் பண்ணின பாவம் அகங்காரம் எல்லாம் நம்ம மேல மூட்டை கட்டி வைத்திருக்கிறதே அந்த எடை குறையும். அவருக்கு எடை கூடியது, நமக்கெல்லாம் எடை குறையணும். அந்த பாவ மூட்டை குறையணும்னு சொன்னா தூக்கிய திருவடி துணையன வந்தேன் நம்பி வந்தேன் என்று சிவபெருமானை சிதம்பரத்துல போய் பார்க்கணும், பார்த்தே ஆகணும், பார்க்க முக்தி தரக்கூடிய க்ஷேத்திரம். அது மட்டும் இல்ல, பஞ்சபூத ஸ்தலத்திலே ஆகாச க்ஷேத்திரமாக இருக்கக்கூடிய க்ஷேத்திரம் அது. அப்படி எம்பெருமான் அங்கே பார்த்தாராம், சிதம்பர நாதனை பார்த்து சேவித்து கொண்டு, அப்படி மாயூரம் என்று சொல்லக்கூடிய மாயூரநாதரையும் சேவித்துக் கொண்டு செல்லுகின்றாராம். மாயூரநாதரை சேவிக்கிறார். அங்கிருந்து செல்லும் பொழுது மண்ணியாறு என்று சொல்லக்கூடிய ஆற்றங்கரையிலே, இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆற்றங்கரையிலே சாயந்தரம் ஆனது. சூரியனானவன் இப்பொழுது கடலுக்கு சென்று முழுக போகிறான், இரவு வரப்போகிறது. இப்படி எப்படி இருக்கிறதுன்னு சொன்னார்,
இந்த அதான் முதல்லயே பார்த்தமே, கச்சியப்பருக்கு கச்சியப்ப சிவாச்சாரியாருக்கு எதை பார்த்தாலும் சிவனுடைய நினப்பு இருக்கும். நமக்கு சிவனை பார்த்தாலுமே அவன் நினப்பு வரமாட்டேங்கிறது, அவருக்கு யார நினைச்சாலும் சிவன் நினைப்பு வருகிறது. இங்கே இரவாக எப்படி இருக்கிறது, இந்த இரவிலே சிவந்த வானம், அங்கே நட்சத்திரங்கள் வந்து கொண்டிருக்கின்றன, சிறிய பிறை அங்கே இருக்கின்றது. இதையெல்லாம் பார்த்தவுடன் அவர் பாடுகிறார் கச்சியப்பர், மிக்க தாருக வனத்தினை ஒத்தது விசும்பில் தொக்க பேர் இருள். அப்படி சந்தியா காலத்துல சிவந்த நிறத்தோடு இருள் கவிந்து கொண்டு வருகிறதா, அந்த தாருகா வனம் போலே இருக்கின்றது இந்த இருள், வரக்கூடிய ஆகாசத்துல வரக்கூடிய இருள். மாதர் ஒத்தன உடு தோற்றம், இறைவனை பார்த்து விசாரணமூர்த்தியாக வந்த அந்த எம்பெருமானை பார்த்து மயங்கி நின்றார்களே தாருகாவனத்து ரிஷி பத்தியவார்கள், அதை போல மயங்கி நின்றதை போலவே அங்கே உடுன்னு சொன்னா தாராகணங்கள், அதான் நட்சத்திர கூட்டங்கள், நட்சத்திர கூட்டங்கள் இருக்கின்றன. செக்கர் ஈசனை ஒத்தது, செக்கர் ஈசனை ஒத்தது, அந்த சிவந்த வானம் இருக்கிறதே அது எம்பெருமானை ஒத்து, எம்பெருமானை ஒத்து இருக்கிறது. ஒன் போனகம் செறிந்த கை கபாலம் அது ஒத்தது, கதிர் இளம் பிறகே என்று சொல்ல முடியாத இளம் பிறை இருக்கிறதே அது பிரம்ம கபாலத்தை எப்படி ஏந்தி இருக்கிறானோ சிவபெருமான் அந்த பிரம்ம கபாலம் போலவே இருந்தது இளம்பிறை என்று சொல்லுகின்றார். அங்கே திருச்சேங்கலூர் என்று சொல்லும்படியாக ஒரு சின்ன நகரத்தை தேவதச்சனானவன் அமைத்துக் கொடுத்தானாம். இங்கே தங்க வேண்டும் என்று விரும்பினார் முருகப்பெருமான். அதுக்கு குமாரபுரம் என்று சொல்லும்படியாக சே என்று சொன்னால் பிள்ளைன்னு அர்த்தம், சேங்கலூர்னா முருகப்பெருமானா குமாரபுரம் என்பது தமிழிலே. இது சேங்கலூர் என்று இப்ப எல்லா பேரையும் கெடுக்கிறோமே, எல்லார் பேரையும் கெடுக்கிறோம், இறைவனுடைய பெயரையும் சேர்ந்தே கொடுப்போம், இவருடைய பெயரையும் கெடுக்கிறோம், இங்கே இருக்கக்கூடிய கஷேத்திரங்களினுடைய பெயரையும் கெடுக்கிறோம், சேங்கலூர்னு சொல்லுகிறோம். அது குமாரபுரம் சேங்கலூர் என்று சொல்லக்கூடிய மண்ணியாற்றங்கரையிலே எம்பெருமானுக்கு ஒரு பெரிய கோயில் அமைத்து அங்கே தங்குகிறாராம் முருகப்பெருமான், தங்கி இருக்கின்றார். தங்கும் பொழுது ஒரு அழகான ஒரு சின்ன கதை ஏன் சொல்லுகிறான்னு யோசித்து பாருங்கள். எல்லாரும் அங்கே தங்குகிறார்கள். அப்போ சீர்காழியிலே இருக்கப்பட்ட ஒரு வன தேவதை இந்திரனை வந்து சந்திக்கிறது, இந்திரனை வந்து சந்திக்கிறது. சந்திக்கக்கூடிய சமயத்துல காஷாபுரம்னு சீர்காழியை இங்கே ஸ்காந்தமானது சொல்லும். அப்படி சொல்லக்கூடிய அங்கே வனதேவதை வந்து ஒரு பெரிய பாத்திரத்துல இந்திராணியினுடைய நகைகளை கொடுத்துதான் இவன் இந்திராணி இந்த சூரபத்மனுக்கு பயந்து சீர்காழியிலே வேணுவனம் என்று சொல்லக்கூடிய சீர்காழியிலே மூங்கில் உருவத்திலே இந்திரன் இந்திராணி எல்லாம் தவம் செய்து கொண்டிருந்தார்கள். அவன் தன்னுடைய மனைவியினுடைய நகைகளை அங்கே இருக்கக்கூடிய வனதேவதையின் இடத்திலே கொடுத்து வைத்திருந்தான். இதெல்லாம் பின்னாடி பார்க்க போகிறோம், அதை பத்தி பலவிதமான சரித்திரங்கள் இந்த கந்தபுராணத்திலேயே வரும். இப்போ அந்த வனதேவதையானவள் இந்திராணியினுடைய நகைகளை கொண்டு வந்து கொடுக்கின்றது. முருகனுடைய அருகிலே இருந்தாலும் கூட இவன் அங்கே அன்றைக்கு இரவு காம பரவசன் ஆனான் என்று ஸ்காந்தமும் கந்தபுராணம் ரெண்டுமே சொல்லும். அந்த பிரிந்த இந்திராணியை நினைத்து ரொம்ப காலமாச்சு இந்திராணியோடு சேர்ந்து இருக்க முடியவில்லை, இவன் அவளை பிரிந்து அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறான் இந்திரன். அவளை நினைத்தால் ஆகா என்னுடைய தன்னுடைய மனைவியை நினைத்து காம விகாரத்துக்கு உட்படுகின்றான் இந்திரன். இரவு முழுவதும் அந்த காமத்திற்கு வசப்பட்டவனாக துன்புற்றுக் கொண்டிருக்கிறான். இதை விட காமத்தை விட கொடுமையான விஷயம் கிடையாது என்று கச்சியப்பர் பாடுவார். தீமை உள்ளன யாவையும் தந்திடும், உலகத்துல எதுதான் துதி கோர் என்று சொல்லும்படியாக தீமை இதுதான் இருக்கிறதே உருப்படி இல்லாத விஷயம்னு சொன்னா எந்த எந்த தீமைகள் உண்டோ அதெல்லாம் கொடுக்கும். சிறப்பும் தோமில் செல்வமும் கெடுக்கும், பெயரையும் கெடுக்கும் செல்வத்தையும் கெடுக்கும். நல் உணர்வினை தொலைக்கும், ஏம நன்னறி தடுத்து இருள் உய்த்திடும். மோட்சம் போக விடாம பாபமான நரகத்திற்கு பாவம் செய்ய வைத்த நரகத்திற்கு அனுப்பும். இதனால் காமமன்றியே ஒரு பகை உண்டு கொள்கருதில், அப்படிப்பட்ட நரகத்துக்கு நம்ம அனுப்பக்கூடிய இதை விட ஒரு பகைவை ஏதாவது உண்டா அப்படின்னு கேட்கிறார் கச்சியப்பர். இந்த இடத்துல காமம் எல்லா விதமான தீங்குகளையும் தருகிறது என்று இங்க கச்சியப்பர் சொல்லுவார். அந்த காமத்திற்கு ஆட்பட்டவர்கள் என்றைக்குமே மேலே செல்ல முடியாது, மோட்சம் அடைய முடியாது, அவர்கள் நரகத்திற்கு செல்லுகின்றார்கள் என்கின்ற தத்துவத்தை இங்கே சொல்லுவார். இந்திரன் வசப்பட்டான், சரி இப்படி காமமானது தீவினை உய்த்திடும், அதை எப்படி தடுப்பது? எல்லாரும் அதுவும் அருணகிரிநாதர் வந்து இதற்காக பல பாடல்கள் வந்து சொல்லும் பொழுது இதைத்தான் மிகச்சிறப்பாக எடுத்து சொல்லுகிறார். இது இதுதான் என்னை தடுக்கின்றது தடுக்கின்றது என்று சொல்லும்படியாக
இந்த காமமானதை நீக்க வேண்டும், நீக்க வேண்டும் என்று கருவினுருவாகி வந்து வயதளவில் வளர்ந்து கலைகள்

இதே போல பல இடங்களில் இதை சொல்லுவார். வெற்றி ஜெய உற்றகனை விற்குதை வளைத்து மதன் விட்டகனை பட்ட விசையாலே.

என்னை அழிய விடாமல் நீ மயில் மீது வந்து என்னை காக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். இது எத்தனையோ பாடல். அவருடைய திருப்புகளை நான்காக எடுத்துக்கொண்டால் எது அதிகம் என்று சொல்லும் பொழுது, இந்த மாதர் மயக்குகளிலே இருந்து காமத்திலே இருந்து என்னை நீக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார்களே, அப்படிப்பட்ட காமத்தை இங்கே காந்தமும் கந்தபுராணமும் சொல்லுகின்றது. இந்திரன் அதற்கு வயப்பட்டான். மறுநாள் காலை வரும் பொழுது புனுகு கோராஜனை செவ்வாது எல்லாம் தடவிக்கொண்டு, பல பேர் எதுக்கு சென்று போட்டுக்கிறாங்கன்னா குளிக்காம இருக்கிறத வேலை மெயினியில இருந்து வரக்கூடிய நாற்றத்தை மறைத்துக் கொள்வதற்காகத்தான், வேற ஒன்றும் கிடையாது. மேல அப்படி வாசனை வாசனையா வர்றாங்கன்னா என்ன அர்த்தம்? சரியில்லேன்னு அர்த்தம். இல்லைன்னா அது சாதாரணமாக வர முடியும் இல்லையா? ஆனால் இங்கே மேல் அணிந்து கொண்டு இந்திரன் அப்படித்தான் வந்தானா? மறுநாள் காலை மிகவும் மனம் வருந்திவனாக இப்படி காமத்திற்கு ஆட்பட்டேனே என்று வருகின்றான். இத ரொம்ப அழகா வரியார் சுவாமிகள் கந்தபுராணத்துல அதுல சொல்லுவார். இந்திரன் வந்த பொழுது எல்லாம் அறிந்த முருகப்பெருமான் அவனை பூஜைக்கு அழைத்து என்ன சொல்கின்றாராம், நீ நாம் சிவபெருமானை பூஜிக்க விரும்புகிறோம், என்ன பண்ண வேண்டும், அதற்கு இருக்கக்கூடிய சாதனங்களை எல்லாம் நீ செய்து வைக்க வேண்டும் என்று சிவப்பணியிலே சிவபெருமானுடைய பூஜை பணியிலே இந்திரனை ஈடுபடுத்துகின்றார். இதுல இருந்து ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும். முதல் விஷயம் என்னன்னா, காமம் என்பது இயற்கையாக இருக்கலாம் மனிதனுக்கு, பிராணிகளுக்கு வரும் போகும், ஆனால் மனிதன் ஒருத்தன் மட்டும்தான் அதை மனத்திற்குள்ளே தேக்கி வைத்து அதனாலே அழிந்து விடுகின்றான். அது நெருப்பு போலே உள்ளே இருந்து அவனை அழித்து விடுகின்றது. கேன்சரை விட மோசமான ஒரு வியாதி உண்டுன்னா அது காமம் என்கின்ற வியாதி தான், வேற ஒன்றும் அது ஒரு வியாதி தான், வேற ஒன்றும் கிடையாது. அந்த காமத்தை நீக்க வேண்டும் என்றால் காமம் எப்பொழுது செயல்படுகிறது? நான் அதான் முதல்லயே கந்தபுராணம் ஆரம்பிக்கும் பொழுது சொன்னேன். கந்தபுராணத்திலே நமக்கு வேண்டிய இந்த உலகத்திற்கு வேண்டிய நம்மை காக்கக்கூடிய கருத்துக்கள் இருக்கின்றன. இந்த உலகத்தில ராமாயண மகாபாரத காலத்திலே இருந்து இதிகாச புராணங்கள் சொல்லக்கூடிய பலவிதமான கருத்துக்கள் என்னன்னா, காமத்தினாலே அழிந்து விடுகின்றார்கள். பலவிதமான கருத்துக்கள், அது அஜமுகியாக இருக்கலாம், சூரபத்மனாக இருக்கலாம், அல்லது ராவணேஸ்வரனாக இருக்கலாம், யாராக இருந்தால்

காமம் என்கின்ற நோய் தான் இதற்கு காரணமானது. இந்த நோயை எப்படி நீக்க வேண்டும்? முதல்ல நோய் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். இதுவே ஒரு பெரிய, நான் எவ்வளவு பேர் எப்படிப்பட்டவன் தெரியுமா, இதே ஒரு பெருமையாக நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய சில மூடர்களும் உண்டு. இதையே பெருமையாக நினைத்து கொண்டிருந்தால் அவனாலே உய்வடைய முடியாது. இது முதல்ல வியாதி இது மாதிரி இருக்கிறது என்று தெரிந்து கொண்டால் அதை நீக்குவதற்கு வழிபட வேண்டும். எப்படி நீக்க வேண்டும்? காமத்திற்கு அடிப்படை என்ன? மனமா உடலா? உடலும் மனமும் சேர்ந்து காமத்தை அனுபவிக்கின்றன. ஆனால் உடல் இல்லாவிட்டால் மனது மாத்திரம் என்ன செய்ய முடியாது? உடல் தன்னுடைய பலம் இழந்த பொழுது காமம் மனத்தினுடைய தன்மை. உடல் பலம் இழந்த பொழுது இவனுக்காக ஒருத்தன் டிசென்ட்ரி வயிற்று போக்கு ஏற்பட்டது, ஒரு உதாரணத்துக்கு சொல்லுகிறேன், ஏற்பட்டதுன்னு வச்சுக்கலாம். காமமானது ஒன்னாது, பசி வந்துட பத்தும் பறந்து போகும்னு சொல்லுகிறோம், அதே காமமும் ஒன்று. பசியோடு இருக்கிறான் அவன் முதல்ல வயிற்ற பார்ப்பானா காமத்தை பார்ப்பானா? யோசித்து பாருங்கள். உடலினுடைய மற்ற உபாதைகள் அதிகமாக இருக்கும் பொழுது உடல் காமத்தை நினைப்பதில்லை. ஆக உடல் உபாதை மட்டுமே சொல்ல முடியாது. ஆனால் மனது என்பது ஏற்றுக்கொண்டு கொஞ்சம் இருந்தாலும் சலனம் இவனை அடைய வைக்கிறது. மனத்திலே இருந்து தோன்றக்கூடிய ஒரு எண்ணமாக இந்த காமம் என்கின்ற எண்ணம் இருக்கிறது. இதை அடிபணிய வைக்க வேண்டும், இதை ஒழிக்க வேண்டும் என்று சொன்னால் அமையும் அமையிறு தோழியர் மேல் வைத்த ஆசையுமே என்று அபிராமிப்பட்டர் பாடுவாரே, அப்படி அந்த எம்பெருமாட்டியை வணங்க வேண்டும். இங்கே சிவபெருமானுடைய பணிவிடையின் காரணத்தினாலே பூஜைக்கு, முருகப்பெருமான் செய்த பூஜைக்கு இந்திரன் பணிவிடை செய்கின்றான். இதுதான் முக்கியம். நம்முடைய உடலினாலே நம்மை மாற்றம் ஏற்படுத்திக் கொள்ளும் பொழுது என்ன மாற்றம்? இந்த காரியத்தை செய்யணும் மனசோடு இருந்து, பூஜை ஜபம் அல்லது பூஜை ஸ்தோத்திரங்கள் இப்படி ஏதாவது ஒரு உடல் ரீதியான ஒரு காரியத்தை பண்ணும் பொழுது மனம் அதிலே ஈடுபடுகின்றது. உடல் மூலமாக உடலுக்கு காமத்தை பற்றிய உணர்வில்லாதபடியாக மாற்றினால், இறை வழிபாட்டிலே நம்முடைய மனத்தை செலுத்தினால் காமம் மாறும். இது ஒரு முக்கியமான விஷயம். முதல்ல இது ஒரு மாற்றம்தான், அடுத்ததுதான் அதை போக்குவது. இதை போக்குவது என்று சொல்லவில்லையே, இது மனத்தினுடைய செயல். மனம் இருக்கின்ற வரை இந்த காமமானது மனிதர்களுக்கு இருக்கும். ஆனால் இது அளவுக்கு அதிகமானால், அளவுனே கிடையாது, காமம் இருக்குமானால் மனிதன் அழிந்து விடுகின்றான். இந்த காமத்தை தொலைக்க வேண்டும் என்றால் சிவ பூஜனை, சிவ வழிபாடு, சிவ ஸ்தோத்திரங்கள் சொல்லுவது என்பதை போலவே உடலை ஒரு நல்ல புண்ணிய கருமத்திலே, புண்ணிய செயலிலே ஈடுபடுத்த வேண்டும். ஈடுபடுத்தினால் மனமானது தனித்து நிற்கிறது, ஏன் உடலானது ஈடுபடுகின்றது. ஒரு உதாரணம் பார்க்கலாம். சிவபூஜை செய்கிறோம், சிவபூஜை ஒரு சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணி, ஏன்னா அபிஷேக பிரியகா சிவகா இல்லையா, அபிஷேக பிரியனாக இருக்கப்பட்ட அந்த சிவனுக்கு அபிஷேகம் பண்ணி அவனுக்கு அர்ச்சனை செய்ய வேண்டும். என்ன என்னெல்லாம் செய்கிறோம் யோசித்து பாருங்கள். நல்ல மனமுள்ள சந்தனம் பன்னீர் முதலிய விஷயங்களையும் அபிஷேகம் செய்ய போகிறோம். வாசனையானது இருக்கிறது. மீண்டும் அவனுக்கு நல்ல தாமரை மலர், மல்லிகை மலர், இந்த வில்வம் முதலிய வில்வ பத்திரங்களினாலே, புஷ்பங்களினாலே நாம் அர்ச்சனை செய்ய போகிறோம், அலங்காரம் செய்ய போகிறோம். நல்ல வாசனை இருக்கிறது, புஷ்பங்களை கொண்டு அர்ச்சிக்க போகிறோம், இறைவனை அலங்காரம் செய்து ஆபாதலாந்தஸ்தன என்று சொல்லும்படியாக அந்த பாதாளத்துக்கும் ஆகாசத்துக்குமாக இருக்கக்கூடிய பிரம்மாண்டமா விஸ்புரத்து ஜோதிஷ்பாடிகள் லிங்க மௌலி விலசத்து பூர்ணேந்து வந்தாமிருதை என்று சொல்லுவார்களே, அப்படி ஸ்படிகமயமான எவன் ஒருவன் இருக்கின்றானோ, நம்முடைய தன்னையெல்லாம் காட்டி கொடுக்கக்கூடிய ஸ்படிகம் போலவே அங்கே அலங்காரம் செய்து கொண்டிருக்கின்றோம். கண் அவனையே கண்டுகொண்டிருக்கிறது. அதே போல ஸ்தோத்திரங்களை வாய் சொல்லிக்கொண்டே நமசிவாய நமசிவாய என்று, நற்றவா உன்னை நான் மறைக்கிறோம் சொல்லு நான் நமசிவாயவே என்று, சொற்றுனை வேதியன் சோதி வானவன் பொற்றுனை திருந்தடி பெருந்த கைதொட கற்றுனை பூட்டி ஓர் கடலில் பாய்ச்சினும் நற்றுனையாவது நமசிவாயவே என்று, இந்த நமசிவாய மந்திரத்தை நாவினுக்கு அருங்கலம் என்று சொல்லும்படியாக நமசிவாயவே என்று இந்த நமசிவாய மந்திரத்தை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறது. பஞ்ச இந்திரியங்கள் மூலமாகத்தான் மனது செயல்படுத்த முடியும். நீங்க யோசித்து பார்க்கலாம். ரொம்ப ஒரு பேப்பர்ல ஒரு முக்கியமான ஒரு செய்தி, நமக்கு முக்கியமானது என்ன,
ஒன்னு பண சம்பந்தப்பட்டது, இல்ல சென்சேஷனல் நியூஸ் அவ்வளவுதான், இவர் இப்படி அவ அப்படி ஏதாவது ஒன்று வந்திருக்கும், இங்கே எரிந்தது அங்கே கருகினது, இவன் இறந்தான் அங்கே கொள்ளை நடந்தது, இதுதான் நமக்கு சென்சேஷனல் நியூஸ். அது பாலிடிக்ஸ் இதுதானே நம்ம பார்க்க போகிறோம், ஏதோ ஒன்று நடக்கிறது. காஃபி கொண்டு வந்து விற்கிறார்கள் காஃபி பிரியர்கள், ஏன்னா ரொம்ப பேர் காஃபி பிரியர்கள் தான், அடிமையாக இருக்கிறோம் காஃபியோ ஏதோ ஒன்றுக்கு அடிமை.

இருக்கிறோம். அங்கே கொண்டு வந்து வைக்கும் பொழுது அங்கே வரக்கூடிய வாசனை கூட நமக்கு மூக்குக்கு செல்வது கிடையாது. ஏன்? நம்முடைய மனம் எல்லாம் அந்த பேப்பர்ல இருக்கக்கூடிய நியூஸ்ல இருக்கிறது, அங்கே இருக்கக்கூடிய செய்தியிலே இருக்கிறது. நிஜமா இல்லையா? இப்போ மனமானது ஒரு இடத்திலே ஒரு புலன் வழியாக இருக்கும் போது மற்ற புலன்கள் ஈடுபடுவதில்லை. அது மட்டும் கிடையாது, எல்லா புலன்களும் சினிமா பார்க்கிறோம், ரொம்ப சிம்பிளான விஷயம், டிவி பார்க்கிறோம், ஏதாவது இது நடந்த விஷயம் தானே. ராமாயணம் இந்த மகாபாரதம் சீரியல் எல்லாம் போடும் பொழுது வீட்டுக்குள்ள புகுந்து திருநின்று போயிட்டு இருக்கிறாங்க, யாருக்கும் தெரியாது. அதுவும் காலையில பட்டப்பகல்ல இந்த சீரியல் நடக்கும் பொழுது, சாகரங்க ராமாயணம் நடக்கும் பொழுது டிவியில, இதெல்லாம் நடந்த செய்திகள். டிவியில ஒரு சீரியல் ஓடுகிறது எனக்கு வேற எதுவுமே தெரியாது. ஐம்புலன்களும் அப்படியே ஒரு இடத்திலே ஒன்றி கொண்டிருக்கிறது. நல்ல அத கெட்ட விஷயம், ஆனா இதுதான் நல்ல உதாரணம். இது மாதிரி பார்க்கவே முடியாது வேற எந்த விதமானது. எப்படி இருந்தாலும் சரி, கல்யாண டயத்தை இந்த டிவி சீரியலுக்காக மாத்தினவர்கள் எல்லாம் உண்டு, நியூஸ்ல நம்ம படிச்சிருக்கலாம். அதே போலத்தான் திருடிக்கொண்டு பட்டப்பகலில் செல்லுகின்றான், எதுவுமே கிடையாது, நான் டிவி பார்த்துக் கொண்டிருக்கின்றேன் என்று பார்க்கிறோமே. ஏன்? கண்கள் பார்க்கின்றன, காதுகள் கேட்கின்றன, மனம் அங்கே ஈடுபட்டு இருக்கின்றது. வாய் பேசுவதில்லை, நம்முடைய உடல் செயல்படுவதில்லை, எல்லாம் அங்கேதான் இருக்கிறது. இந்த ஐம்புலன்களின் மூலமாகத்தான் மனம் செயல்பட முடியும். இப்போ ஐம்புலன்களின் மூலமாக சிவபூஜை செய்யும் பொழுது, அர்ச்சனை செய்கிறோம், தோத்திரம் பாட்டே ஆகும் என்று நம்முடைய வாயினாலே நம சிவாயகா சிவதராய என்று சொல்லும்படியாக அந்த ஈஸ்வரனை பரமேஸ்வரன் சர்வேஸ்வரன் காலகாலன் ரிஷபாரூடன் உமாமகேஸ்வரன் என்றெல்லாம் அவனை சொல்லும் பொழுது, டம்பாய பரமடம்பாய என்றெல்லாம் அவனை பாடும் பொழுது நாமானது அதிலே ஈடுபடுகின்றது. எந்திரமானுடைய திருவுருவத்தை காணும் பொழுது கண்களானது அவனை அதையே கண்டு ஈடுபடுகின்றது. கண்காய் கண்மின்களோ கடல் நஞ்சுண்ட கண்டன் எம்மான் எண்தோள் வீசின்றாடும் பிராந்தனை கண்காய் கண்மின்களோ

0: இந்த ஐம்பொறிகளின் மூலமாக நம்ம பூஜை செய்கின்றோம். வாயானது இறைவனையே ஸ்தோத்திரம் செய்து கொண்டிருக்கிறது, உடலானது அபிஷேகம் அர்ச்சனை செய்து கொண்டிருக்கிறது கரங்களினாலே, கண்கள் அவனுடைய அலங்காரத்தை பார்த்து கொண்டிருக்கின்றன, அவனுடைய காது நம்முடைய காதுகள் எல்லாம் அவனை நாம் ஸ்தோத்திரம் செய்யும் பொழுது கேட்டுக் கொண்டிருக்கிறோம், மணிச்சத்தம் கேட்டுக் கொண்டிருக்கிறது, அல்லது ருத்ரம் சொல்லும் போது அவனை எம்பெருமானை சொல்லும் பொழுது அவனையே பரம்பொருள் என்று பாடும் பொழுது காதுகள் கேட்டுக் கொண்டிருக்கின்றன, கண்கள் பார்த்து கொண்டிருக்கின்றன, மூக்கானது அங்கே வரக்கூடிய மலர் சந்தனம் பன்னீர் முதலிய அந்த மனத்தை நுகர்ந்து கொண்டிருக்கிறது. ஐம்புலன்களும் ஐம்பொறிகளும் அங்கே ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் போது மனம் அங்கே செல்லும், மனமானது அங்கேதான் இருக்க முடியும், மனத்தோடு நம்ம செய்ய முடியும், மனமானது அங்கே ஒன்றி விடுகின்றது. அதனால தான் அந்த பூஜை ஸ்தோத்திரங்கள் எல்லாம் பெரியவர்கள் வைத்திருக்கின்றார்கள், வேற ஒன்றும் காரணம் கிடையாது. இப்போ இந்த பூஜையிலே இந்திரனை ஈடுபடுத்தினார்ங்கிறது என்னன்னா, நமக்கு அறிவுறுத்துவதற்காக. மனிதர்கள் காமத்திற்கு ஈடுபடுவார்கள், ஆனால் அப்படி ஈடுபடும் பொழுது இந்த ஸ்தோத்திரம் பூஜைகள் முதலிய வழிபாடுகள் இருக்கின்றனவே, இவைகள் இவற்றை மாற்றும், காமத்தினுடைய வன்மையை மாற்றும் என்று சொல்லும்படியாக ஒரு கருத்தை சுட்டி காட்டுவதற்காகத்தான் அங்கே இருந்தது. அங்கே மண்ணியாற்றிலே குமாரபுரையிலே எம்பெருமான் மண்ணியாற்றங்கரையிலே சிவபெருமானை ஸ்தாபிதம் செய்து பூஜை செய்கின்றாராம் முருகப்பெருமான். இதோட ஒரு அழகு எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். பரமேஸ்வரனை அங்கே பூஜை செய்கின்றார். பூஜை செய்தவுடனேயே எம்பெருமான் பிரத்யக்ஷமானாராம். பரமேஸ்வரனுடைய குமாரன் பூஜை செய்கின்றானான். அது எப்படி இருக்கும் என்று பார்க்க வேண்டும். முருகப்பெருமான் சிவபெருமானை ஆராதனம் செய்கின்றார். செய்த உடனேயே உமாதேவியோடு ரிஷபாரூடராக ஈஸ்வரன் தோன்றினாராம். எல்லாரும் வணங்கி துதிக்கின்றார்கள். அப்பொழுது சர்வ சங்காராஸ்திரம் என்று சொல்லக்கூடிய, சர்வ சம்ஹாராஸ்திரம் என்று சொல்லக்கூடிய ருத்ர பாசுபதாஸ்திரத்தையும், சங்கராஸ்திரம் ரௌத்ராஸ்திரம் என்று சொல்லக்கூடிய அஸ்திரங்களை எல்லாம் கொடுத்தாராம். இப்போ முருகப்பெருமான் பூஜை செய்யும் பொழுது அவர் பாசுபதம் என்று சொல்லக்கூடிய நோன்பை நோற்றார் என்ற ஸ்காந்தமானது சொல்லும். இந்த பாசுபதம்ங்கிற விரதம் பாரத்வாஜங்கிற முனிவர் எடுத்துக் கொடுத்தது என்றும், அது சுக்ல சதுர்திசியிலே ஆரம்பிக்க வேண்டும் என்றும், சோமவாரத்தில் இந்த சுக்ல சதுர்திசி வரும் பொழுது அது மிகவும் சிறப்பானதாக ஆரம்பிக்கலாம், உபவாசம் இருந்து விரதமாக இருந்து வழிபட வேண்டும், வெண்மையான ஆடை உடுக்க வேண்டும், ஹோமங்கள் செய்ய வேண்டும், எம்பெருமானை நினைத்து மூன்று விதமாக ஓங்காரம் அல்லது பஞ்சாட்சரம் இதை கொண்டு திருநீர் அணிந்து எம்பெருமானுக்கு பூஜை செய்து மகேஸ்வர பூஜை ஆன பிறகு மகேஸ்வர பூஜை என்று சொல்லும்படியாக அடியவர்களுக்கும் பூஜை செய்ய வேண்டும். இதுதான் பாசுபத நோன்பை பற்றி குறிப்புகள் இருக்கின்றன. இந்த பாசுபத நோன்பை முருகப்பெருமான் செய்தாராம். செய்து எம்பெருமானை வழிபடும் பொழுது சர்வசம்ஹாராஸ்திரம் என்று சொல்லும்படியாக அந்த அஸ்திரத்தை இங்கே கொடுக்கிறார். அந்த அஸ்திரத்தை கொடுத்த உடனே இது உன்னை உன்னாலே சூரபத்மன் இந்த அஸ்திரத்தினாலே அழிவான் உனக்கு கொடுத்தோம், யாரும் இதை இதுவரை என்னிடத்திலே இருந்து அடைந்தது கிடையாது, உனக்கு கொடுத்தோம் என்று சொல்லும்படியாக முருகப்பெருமானுக்கு அருள் செய்தாராம். அவர் அங்கிருந்து எல்லாரும் புறப்படுகின்றார்கள். இதற்கு முன்பாக மண்ணியாற்றங்கரைக்கு பிறகு திருவிடை மருதூர் என்று சொல்லும்படியாக, திருவிடை மருதூர் மத்தியார்ஜுனம் என்று சொல்லக்கூடிய க்ஷேத்திரம், திருப்பரியலூர் என்று சொல்லக்கூடிய வீரட்டானம் அட்டவீரட்ட தலங்களிலே ஒன்று, அந்த அட்டவீரட்ட தலங்களுக்கும் முருகப்பெருமான் சென்று எம்பெருமானை ஸ்தோத்திரம் செய்தாராம். அது பரசலூர் என்று சொல்லும்படியாக இருக்கக்கூடிய க்ஷேத்திரம், அங்கே இந்த மயிலாடுதுறைக்கு பக்கத்தில் அது அங்கே இருக்கின்றது. தக்ஷ யஜ்ஞத்தை அடித்த க்ஷேத்திரம் அது, வீரட்டானேஸ்வரர் என்று சொல்லும்படியாக. அதே போல தாரகாசுரனுடைய பயத்தை தேவர்களுக்கெல்லாம் நீக்கின க்ஷேத்திரம் என்று இந்த இடத்துல சொல்லுவார்கள். அந்த அங்கே இருக்கக்கூடிய புஷ்கரன், அதாவது சிவகங்கை என்று சொல்வார்கள் இல்லையா, திருக்குளம், அந்த திருக்குளம் தான் தக்ஷன் யஜ்யம் செய்த இடமா. இன்றைக்கும் கூட எப்பொழுதாவது பஞ்சம் ஏற்பட்டு அந்த தண்ணீரானது வற்றும் பொழுது உள்ளே அந்த மண்டபம் போல இருக்கக்கூடிய இடம் காட்சியளிக்கின்றது என்று சொல்லுகின்றார்கள். தக்ஷ யஜ்யம் நடந்து அந்த இடத்திலே திருப்பரியூரில்தான் எம்பெருமான் வீரபத்ரனாக வந்து தக்ஷனுடைய தலையை வாங்கினார் என்று சொல்லக்கூடிய தன்மையெல்லாம் உண்டு. ஆக அங்கே தரு அந்த திருப்பரியூரிலே இருந்து செல்லுகின்றார்கள். போகும் பொழுது ஒரு பெரிய பாலைவனமானது வருகின்றது. அந்த பாலைவனத்தினுடைய வெயில் கொடுமை தாங்க மாட்டாது, எல்லாரும் தவிக்கும் பொழுது முருகப்பெருமானுடைய திருவருளாலே பாலைவனம் சோலைவனமானதுன்னர். இது திருப்பரங்குன்றம் போகக்கூடிய வழியிலே இருக்கிறது. நான் தான் வேடிக்கையா சொல்லுவேன், வேற ஒன்றும் கிடையாது. நம்ம பக்கம் முருகப்பெருமான் வந்திருக்கிறாருன்னு நிச்சயமா தெரியும். அந்த பள்ளத்தூர் இது மாதிரி, என்னுடைய ஊர் பள்ளத்தூர், இந்த இது மாதிரி அந்த ஏரியால வந்திருக்கணும், சிவகாசி இதெல்லாம் வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். அவர் வந்த காரணத்தினால் மதுரைக்கு முன்னாலே இருக்கிறது. இப்போ தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வரணும்னு சொன்னா, இந்த திருப்பரியலூர் இங்க இருந்து வரணும்னு சொன்னா, இவர் இந்த வழியாத்தான் புதுக்கோட்டை தாண்டி இந்த வழியாத்தான் போயிருக்கணும், ஏதோ அந்த இடத்துல தான் போயிருக்க வேண்டும், முருகப்பெருமான் சென்றிருக்க வேண்டும். அதெல்லாம் அவ்வளவு பாலைவனம் போலவே வானம் பார்த்த பூமி என்று சொல்வார்கள் இல்லையா, அப்பேற்பட்ட பூமியாக அந்த இடத்துல சென்றிருக்க வேண்டுமா? ஆனா பாலைவனத்தை சோலைவனமாக மாற்றினாராம் முருகப்பெருமான். அங்கிருந்து திருப்பரங்குன்றுக்கு சென்று அடைகின்றார். அங்கே தத்தர் என்று சொல்லும்படியாக ஆளும் அந்த பராசர புத்திரர்கள் எல்லாம் அங்கே காத்து கொண்டிருந்தார்கள். நம்ம இந்த கதையை முதலேயே பார்த்திருக்கிறோம். பராசர குமாரர்கள் வியாசருக்கு சகோதரர்களாக இருந்தவர்கள். ஆறு பேர் என்ன பண்ணார்களாம், மீனை குளத்திலே இருக்கக்கூடிய மீன் வாலிலே கயிற்ற கட்டி அதற்கு துன்புறுத்தி விளையாடி கொண்டிருந்தார்களாம். பராசரர் கோபுற்று தன்னுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் சரி அவர்களை சபித்து விடுகின்றார். சபித்து நீங்களும் மீனாக செல்ல வேண்டும் என்று அவர்களை சபித்தாராம். அவர்கள் மீனாக இருந்தார்கள். அப்பொழுது எங்களுக்கு சாப விமோசனம் எப்பொழுது என்று கேட்டார்களாம் தன்னுடைய தந்தையாரிடத்திலே. உமையம்மைய அம்பிகையருடைய திருமுலை பாலானது சிந்தும் அந்த பொய்கையிலே, அப்பொழுது அதனை உண்டு நீங்கள் மீண்டும் முனிவர்களாக மாறுவீர்கள் என்று சொல்ல, எம்பெருமானுக்கு தன்னுடைய திருமுலை பாலை உமையம்பிகை கொடுக்கும் பொழுது சரவண பொய்கையிலே விட இந்த பராசர முனிவர்களுடைய புத்திரனாக இருந்த தத்தர், அனந்தர், நந்தி, சதுர்முகர், சக்கரவாணி, பாலி என்று சொல்லக்கூடிய ஆறு பேரும் மீண்டும் முனிவர்களாக மாறினார்கள். இறைவனுடைய அருளாலே அம்பிகையினுடைய ஆணைப்படி திருப்பரங்குன்றிலே வந்து முருகப்பெருமானுக்காக தவம் செய்து கொண்டிருந்தார்களாம். அங்கே தவம் செய்து கொண்டிருந்த அந்த ஆறு பேருக்கும் எம்பெருமான் தன்னுடைய கருணா கடாட்சத்தினாலே ஞானத்தை கொடுத்து அவர்களுக்கு பூரண அனுகிரகம் புரிந்தார் என்று சொல்லும்படியாக திருப்பரங்குன்று சென்றார். அங்கே தங்களை அடுத்தது அப்படியே செல்லுகின்றாராம். திருப்பரங்குன்றத்திலே இருந்து திருச்செங்குன்றூர் என்று சொல்லும்படியாக திருச்செங்கோடு இருக்கிறதே அங்கே சென்றாராம். திருச்செங்கோடெல்லாம் போய் பார்க்கணும். முருகப்பெருமான் திருச்செங்கோட்டு வேலவனை பார்க்கறதுக்கு அப்படி ஒரு அந்த அம்பி அந்த சிவபெருமானுடைய மூர்த்தத்தை பார்க்கணும்னாலும், ஆறடிக்கு மேல இருக்கக்கூடிய மூர்த்தம் அல்லது எம்பெருமானுடைய அந்த உருவத்தை பார்க்கணும்னாலும் காண கண் கோடி வேண்டும். இதெல்லாம் போய் பார்க்க வேண்டிய இடங்கள். அப்படி திருச்செங்கோன்று அந்த திருச்செங்கோடு என்று சென்றிருக்கக்கூடிய திருச்செங்கோட்டு வேலவனாக நின்று அங்கிருந்து திருச்செந்தூருக்கு செல்லுகிறாராம். திருச்செந்தூர் கடற்கரையிலே இருக்கக்கூடிய இன்றைக்கு நாம் திருச்செந்தூர் என்று சொல்லக்கூடிய க்ஷேத்திரத்திற்கு போகும் பொழுது சேந்திபுரம் என்றும் ஜெயந்திபுரம் அதாவது வெற்றியை கொடுக்கக்கூடிய நகரமாக அங்கே ஒரு இடமாக அமைந்தது. அங்கே விஸ்வகர்மாவினாலே முருகப்பெருமானுக்கு மிகச்சிறந்த ஒரு கோயிலானது அங்கே அமைக்கப்பட்டது. அந்த கோயிலிலே தான் எழுந்தருளி சிவபெருமானையும் அங்கே பூஜை செய்து கொண்டு ஆறு படை வீடிலே இரண்டாவது படை வீடாக இருக்கப்பட்ட திருச்செந்தூரிலே முருகப்பெருமான் அமர்ந்தாராம். அமர்ந்து எம்பெருமானை சிவபெருமானை பூஜை செய்து கொண்டு தன்னுடைய திருவோலக்க மாம திருவாமணி மண்டபத்திலே அமர்ந்து கொண்டு விஷ்ணு, பிரம்மா, எல்லாரும், இந்திரன் முதலிய அத்தனை பேரும் அங்கே அமர்ந்திருக்கிறார்கள். திவ்யாசனத்திலே அமர்ந்தவராக கேட்டாராம், நாம் இப்பொழுது செல்லுகின்றோமே சூரபத்மனை அழிப்பதற்காக, சூரபத்மனுடைய வரலாறு என்ன, அவர்கள் எப்படி தவம் செய்தார்கள், ஏன் உங்களுக்கு தீமை இழைத்தார்கள், இதையெல்லாம் நீங்கள் விரிவாக சொல்ல வேண்டும் என்று சொன்ன இந்திரன் அந்த பிரம்மாவும் விஷ்ணுவும் யோசித்தார்களாம், நம்ம சொல்றதை விட கதை சொல்றதுக்கு ஒருத்தர் இருக்கணும், யார் சொல்றது, தேவகுருவான பிரகஸ்பதி தான் வாக்கிலே சிறந்தவர், ஆக வாக்கிலே சிறந்தவரான பிரகஸ்பதி சொல்ல வேண்டும் என்று அவரிடத்திலே வேண்டிக் கொள்ள, வாக்கிலே சிறந்த பிரகஸ்பதி திருச்செந்தூருடைய முருகப்பெருமானுக்கு அசுரர்கள் எப்படி பிறந்தார்கள், எப்படி வளர்ந்தார்கள், ஏன் இப்படி நடந்தது என்கின்ற சரித்திரத்தை எல்லாம் சொல்லுகின்றார். இப்பொழுது ஒரு அந்த காண்டமானது உற்பத்தி காண்டம் என்று சொல்லக்கூடிய இவ்வளவு காலம் நம்ம பார்த்தது உற்பத்தி காண்டம் என்று சொல்லக்கூடிய காண்டம் நம்ம பார்த்திருக்கிறோம். அடுத்தது அசுர காண்டம் என்று அசுரர்கள் எப்படி பிறந்தார்கள் தோன்றினார்கள் என்கின்ற தன்மை அங்கே சொல்லப்படுகிறது. ஆனால் கச்சியப்பரும் சரி ஸ்காந்தத்திலேயும் சரி இதுல பலவிதமான தத்துவங்களை எடுத்து அமைத்திருக்கின்றார்கள். நாம பார்ப்போம் என்று சொல்லி அடுத்த காண்டத்திற்குள்ளே அசுர காண்டம் என்று சொல்லக்கூடிய காண்டத்திற்குள்ளே நாம் இப்பொழுது புகுகின்றோம். திருச்செந்தில் நாதனை வேண்டி அங்கே தன்னுடைய திருமாமணி தவிசிலே திருத்தவிசிலே விற்று கொண்டு சிம்மாசனத்திலே விற்று கொண்டிருக்கக்கூடிய அந்த எம்பெருமானை துதித்து நாம் திருச்செந்தூரிலே எம்பெருமானை பார்ப்பதற்காக அவன் கேட்ட கதையை கேட்பதற்காக நாம் நிற்கின்றோம்.
1: Om Namah Shivaya. You are listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: Om Shivaya. Shaivam.org இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி ஸ்ரீ சிவ மகாபுராணம் சொற்பொழிவு. வழங்குபவர் வைத்தியநாதன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
0: சிவாய நம, சிவாய நம, சிவாய நம, சிவாய நம. ஸ்ரீ சிவ மகாபுராணம் இரண்டாவதான ருத்ரசம்ஹிதை, அதிலே இரண்டாவதான சதீகண்டம், அத்தியாயம் 40. நாரதர் கேட்கிறார், பிரம்மதேவரே, தாங்கள் அனைத்தும் அறிந்தவர், சிவ தத்துவத்தை நன்கறிந்து பரப்பியவர். இதுவரை சிவபெருமானது அழகிய அற்புதமான திருவிளையாடல்கள் பற்றிய கதைகளை கூறினீர்கள். தந்தையே, மிக்க வீரனான வீரபத்ரன் தட்சிணது வேள்வியை அழித்து கயிறு சென்றானே, அதன் பின் என்ன ஆயிற்று என்பதை எங்களுக்கு கூற வேண்டுகிறேன். பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதரே, ஸ்ரீ ருத்ரனது படைகளால் உடல் சிதறுற்று தோற்ற தேவர்களும் முனிவர்களும் உடனே என் சத்தியலோகத்திற்கு வந்து என்னை பலவாறு துதித்து வணங்கி தாங்கள் அடைந்த துன்பங்களை முழுவதுமாக கூறினர். அதை கேட்ட நான் புத்திரசோகத்தில் ஆழ்ந்தேன், மனம் கலங்கினேன், பெரும் சிந்தை என்னை ஆட்கொண்டது. உடனே நான் பக்தியோடு ஸ்ரீமன் நாராயணனை தியானித்தேன். அதனால் எனக்கு அவ்விடத்திற்கேற்ப ஓர் எண்ணம் உதித்தது. உடனே நான் தேவர்களோடும் முனிவர்களோடும் ஸ்ரீவைகுண்டம் சென்று ஸ்ரீமன் நாராயணனை வணங்கி பலபடியாக துதித்து பின் என் துன்பத்தை கூறினேன். தேவதேவா, பாதையில் நின்ற வேள்வி நிறைவு பெறுமாறும், வேள்வியின் யஜமானனான தட்சன் திரும்பவும் உயிர் வெற்றி எழவும், முனிவர்களும் தேவர்களும் அனைவரும் நலம் பெறவும் ஆவன செய்ய வேண்டுகிறேன். திருமகள் கேள்வனே, தேவதேவனே, தாங்கள் தேவர்களுக்கு நலனே விளைபவரும் செய்பவரும், தேவர்களும் முனிவர்களுமான நாங்கள் தங்களையே சரணமடைந்துள்ளோம். சிவ சிந்தனையிலேயே நித்தமும் நிற்கும் திருமகள் மணாளரான ஸ்ரீமன் நாராயணன் நான் கூறியதை கேட்டு பின்வருமாறு கூறலானார். ஏழ்மை என்பதையே அறியாதவர் அல்லவா அவர். ஸ்ரீ மகாவிஷ்ணு கூறுகிறார், தேவர்களே, திரள் படைத்தவன் ஏதாவது ஒரு தவறு செய்வானேயானாலும், அதற்கு எதிரடையாக வேறொருவன் தவறு செய்வானேயானால் அந்த தவறு அவனுக்கு நலனை தராது. பிரம்மதேவரே, தேவர்கள் அனைவரும் சிவ அபராதம் செய்தவர்கள், எனில் அவர்கள் வேள்வியில் சிவபெருமானுக்கான அவிர்வாகத்தை தரவில்லை. ஆகவே நீங்கள் அனைவரும் தூய்மை உள்ளத்தோடு சிவபெருமானது திருவடிகளை பற்றி கொண்டு அவரை மகிழ்வுறச் செய்யுங்கள். ஏனெனில் அவர் வெகு எளிதில் மகிழ்ச்சி கொள்பவர், அசுதோஷி. அவரிடம் மன்னிப்பு வேண்டுங்கள். அவர் கோபம் கொள்வாரே யாகில் அனைத்து உலகங்களும் ஒரு நொடியில் அழிந்துவிடும். அவர் கட்டளையால் எண்டிசை உலக பாலகர்களின் காலமும் வேள்விகளும் அதனால் பெறலாகும் பயன்களும் விரைவிலேயே நிறைவடைந்துவிடும். இப்பொழுதோ அவர் தன் மனைவியான சதீதேவியை பிரிந்துள்ளார். மேலும் தீயவனான தட்சன் தன் வசை சொற்களாகிய வானங்களால் முதலிலேயே அவரது இதயத்தை புண்படுத்தியிருக்கிறான். ஆகவே நீங்கள் அனைவரும் விரைவில் அவரிடம் சென்று உங்களது தவறுக்காக மன்னிக்க வேண்டுங்கள். பிரம்மதேவரே, அவரை அமைதி கொள்ளச் செய்ய இதுவொன்றுதான் சிறந்த உபாயம். அவ்வாறு செய்வதால் அவர் விரைவில் மகிழ்ச்சி கொள்வார் என்பதை நான் நன்கறிவேன். உள்ள உண்மையை கூறிவிட்டேன். பிரம்மதேவரே, நானும் உங்களோடு கையிலே வந்து சிவபெருமானிடம் மன்னிக்க வேண்டுகிறேன். என்னிடமும் தேவர்களிடமும் இவ்வாறு கூறிய ஸ்ரீஹரி தேவர்களோடு கையிலே செல்ல எண்ணி தேவர்கள் முனிவர்கள் பிரஜாபதிகள் ஆகிய அனைவரையுமே தன் திருமேனியாக கொண்டுள்ள பகவான் அவர்களையும் அழைத்துக் கொண்டு ஸ்ரீவைகுண்டத்திலிருந்து சிவபெருமான் வீற்றிருக்கும் உயர்ந்த மலையான கைலையங்கிரிக்குச் சென்றார். கைலை மலை சிவபெருமான் தானாக உகந்து வாழுமிடம் ஆகும். மனிதர்களில் இருந்து வேறுபட்ட கிண்ணரர்கள், அப்சரஸ் பண்டிர், யோகத்தில் சித்தி பெற்ற சான்றோர்கள் ஆகியவர்கள் அனைவரும் அவ்வுயர்ந்த மலையில் அவருக்கு சிறந்த பணிவிடை செய்து வருகிறார்கள். கைலையங்கிரிக்கு அருகில்தான் சிவபெருமானது சிறந்த நண்பரான குபேரனது அழகாபுரி பட்டினம் உள்ளது. அதையும் அதன் அருகில் பசுமையான பல்வகை மரங்கள் அடர்ந்து நறுமணம் வீசி விளங்கும் சௌகந்திகம் என்னும் வனப்பகுதியையும் கண்டனர் தேவர்கள். அவ்வனமோ தெய்வீகமானது. அவ்வனத்தில் எங்கும் நறுமணம் பரப்பும் சௌகந்திகம் என்னும் தாமரை மலர்கள் மலர்ந்து விளங்குகின்றன. அந்த அழகாபுரியின் வெளியே நந்தா அலகநந்தா எனும் இரு புண்ணிய நதிகள் பாய்ந்தோடுகின்றன. அவை தரிசித்த மாத்திரத்திலேயே பிராணிகளின் பாவங்கள் அனைத்தையும் நீக்கிவிடுபவை. யக்ஷர்களின் மன்னனான குபேரனது அழகாபுரியையும் சௌகந்திக வனத்தையும் கடந்து சென்ற தேவர்கள் சற்றே சிறிது தூரத்தில் சிவபெருமான் தபம் செய்யும் கல்லால மரத்தை கண்டனர். அதன் நிழல் நாற்புறமும் பரவியிருந்தது. அதன் உயரமோ 100 யோஜனை. அதன் கிளைகள் 75 யோஜனை தூரம் வரை பரவியிருந்தன. அம்மரத்தில் எந்த ஒரு பறவை கூடுகளும் இல்லை. கடும் கோடையிலும் கோடையின் கடுமை அங்கில்லை. புண்ணியம் செய்த சான்றோர்களே அதை தரிசிக்க முடியும். தூய்மை மிக்கது, புண்ணியமானது. அந்த கல்லால மரமே சிவபெருமான் யோகம் செய்யும் இடம். மிகவும் உத்தமமான அந்த புனிதமான மரத்தை யோகிகளும் வணங்குகின்றனர். முக்தி வழியை நாடுவோர் வந்து அடைக்கலம் புகும் யோகமயமான அக்கல்லால மரத்தின் அடியில் பகவான் சிவபெருமான் அமர்ந்திருப்பதை விஷ்ணு முதலிய தேவர்கள் அனைவரும் கண்டனர். பெரும் சித்தி பெற்றவர்களும் சிவபக்தியிலேயே உரியவர்களுமான எனது குமாரர்களான சனகாதிகள் பெருமகிழ்ச்சியோடு அமைதியாக வறுக்க பணிவிடை செய்து கொண்டு இருக்கிறார்கள். அமைதியே உருவெடுத்தார் போன்ற திரிவேணி சிவபெருமானது குஹியர்களுக்கெல்லாம், குஹியர்களுக்கும் ராட்சதர்களுக்கும் தலைவனான குபேரன் சிவபெருமானது உற்ற நண்பன். தன் குடும்பத்தைச் சேர்ந்தவர்களோடும் மற்ற தன் பணியாளர்களோடும் மிக்க கவனத்துடன் அவருக்கு சேவை புரிகிறான். சிவபெருமான் பெரும் தபசிகளும் கண்டு உகக்கும் அழகிய திருமேனி கொண்டு அங்கு விற்றிருக்கிறார். சிவபெருமான் பெரும் தபசிகளும் கண்டு உகக்கும் அழகிய திருமேனி கொண்டு அங்கு விற்றிருந்தார். உடலெங்கும் அழகுற திருநீற்று பூச்சு, அதுவே சிறந்த அழகு. தனது வாத்சல்யத்தால் அனைத்து உலகங்களுக்கும் உற்ற நண்பர் இவரே. நாரதா தருப்பை புள்ளிலான ஆசனத்தில் அமர்ந்திருந்த அவர் சாதுக்கள் அனைவரும் கேட்கும்படி நீ கேட்கும் கேள்விகளுக்கெல்லாம் தத்துவஞான நெறியில் உனக்கு பதில் கூறி உபதேசம் செய்து கொண்டிருந்தார். இடது காலை வலது தொடையின் மேலிருத்தி இடது கையை இடந்து இடது முழந்தாள் முட்டியில் வைத்துக் கொண்டு மணிக்கட்டில் ருத்ராட்ச மாலையை தாங்கி அழகான தர்க்கமுத்திரை காட்டிக்கொண்டு விளங்குகிறார். ஆட்காட்டி விரலை கீழ் நோக்கி மடக்கி கட்டை விரலோடு சேர்த்து மற்ற மூன்று விரல்களையும் நேராக ஒன்று சேர்த்து வைத்துக் கொள்வதே தர்க்கமுத்திரை, அதாவது ஞானமுத்திரை என்பர். இவ்வாறு விளங்கும் சிவபரம்பருளை தரிசித்த ஸ்ரீ மகாவிஷ்ணு முதலிய அனைத்து தேவர்களும் இரு கை கூப்பி சிரம் தாழ்த்தி அவர் சரணங்களில் வீழ்ந்து வணங்கினர். நானும் ஸ்ரீமன் நாராயணனும் வந்ததைக் கண்ட சிவபெருமான் உடனே எழுந்து நின்று தலை தாழ்த்தி வணங்கினார். சான்றோர்கள் வந்து அடைக்கலம் பெருமிடம் சிவபெருமானது திருவடிகள் அன்றோ? இவ்வாறு ஸ்ரீமன் நாராயணன் முதலிய தேவர்கள் அனைவரும் வந்து வணங்கவே சிவபெருமானும் திரும்ப வணங்கியது. அகில உலகங்களுக்கும் நற்கதி அருளும் ஸ்ரீமன் நாராயணன் கஷ்யப் பிரஜாபதியை வணங்குவது போல் இருந்தது. தேவர்கள் சித்தர்கள் அனைவரது அவர்களது கூட்டங்களின் தலைவர்கள் மற்றும் மகர்ஷிகள் ஆகிய அனைவரும் வணங்கும் சிவபெருமானிடம் தேவர்கள் வணங்க நிற்கும் சிவன் நாராயணன் மிகுந்த மரியாதையோடு பல பல பேசலானார். அத்தியாயம் 41-42. தேவர்கள் அனைவரும் மிகவும் வினயத்தோடு வணங்கிய சென்னியராய் சிவபெருமானை துதித்து கூறலுற்றனர். சிவபரம்பொருளே, தாங்களோ ஈடு இணையற்றவர், பரத்துக்கும் பரன் பரமேசன், எங்கும் நீக்கமர நிறைந்து விளங்குபவர், உலகங்களே உங்களது திருமேனி. இப்படிப்பட்ட மகேசனான தங்களை வணங்குகிறோம். சிவன் நாராயணனே தங்களது ஆன்மாவின் சக்தி தத்துவம், அவரது இதயத்தில் விளங்குபவரும் நீங்களே. கரிய ரூபியானவர், பைரவராக காட்சியருளுபவர், சரணம் பற்றினோரிடம் அன்பு கொள்பவர், திரையம்பக மந்திரத்தினால் போற்றக்கூடிய மும்மூன்றானவர், உலகையே தன் திருவிளையாடலாக கொண்டு விளையாடுபவர், தாங்களோ காலனை காலால் உதைத்தவர், சோகம் என்பதும் தங்கள் திருவுருவன்தான், முக்குண ரூபியாக விளங்கும் நிர்குணராக விளங்குபவரும் தாங்களே, முக்குண ரூபியாக விளங்குபவரும் நிர்குணராக விளங்குபவரும் தாங்களே. சந்திரன் சூரியன் அக்னி மூவரும் தங்களது முக்கண்கள், அனைத்திற்குமான காரணப்பொருளும் தர்ம நெறிகளையே தன் சுரூபமாக கொண்டவரும் தாங்களே. தங்களை வணங்குகிறோம். தன் ஒளியால் அகில உலகங்களையும் ஒளிரச் செய்பவர் தாங்கள். தாங்களோ விகாரமற்றவர், எவரிடமும் வேறுபாடு கொள்ளாதவர், ஒளிமயமானவர், சிச்சுரூபரும் ஆனந்தமே வடிவானவரும் பரம்பொருளுமான பரமாத்மா. மகேசா, பிரம்மதேவர், ஸ்ரீமன் நாராயணன், இந்திரன், சந்திரன் முதலிய தேவர்கள் அனைவரும் மற்றும் முனிவர்களும் தங்களிடமிருந்தே தோன்றியவர்கள். தாங்களே தங்களது திருமேனியை, அதாவது சக்தி தத்துவத்தை 8 பாகங்களாக்கி அகில உலகங்களையும் தாங்கி போஷிப்பதால் தாங்கள் அஷ்டமூர்த்தி என்று அழைக்கப்படுகிறீர்கள். அனைத்திற்கும் ஆதிகாரணராகிய சர்வேஸ்வரன் தாங்கள். தங்களிடம் கொண்ட பயத்தினால்தான் வாயு காற்று வீசுகிறது, அக்னி எரிக்கிறான், சூரியன் பிரகாசிக்கிறான், மிருத்யுவான யமன் நாற்றிசைகளிலும் ஓடுகிறான். இதை அப்படியே தைத்திரிய உபனிஷத்தோடு ஒப்பு நோக்கலாம் என்று உரையாசிரியர் கூறுகிறார். பீஷாத்மாத் பாத பவதே பீஷோதேதி சூர்யா பீஷா பீஷாஸ்மாத் அக்னிச்சேந்திரச்ச மிருத்யுர்தாவதி பஞ்சமயிதி. தைத்திரிய உபனிஷத்திலே வரக்கூடியது இந்த சிவமகாபுராணத்திலே இருக்கக்கூடிய ஸ்லோகத்திற்கு அப்படியே பொருத்தமாக அதை ஒப்பு நோக்குகிறார் உரையாசிரியர். அனைத்திற்கும் ஆதிகாரணராகிய சர்வேஸ்வரன் தாங்கள். தங்களிடம் கொண்ட பயத்தால் தான் வாயு அந்த காற்று வீசுகிறது, அக்னி எரிக்கிறான், சூரியன் பிரகாசிக்கிறான், மிருத்யுவான யமன் நாற்றிசைகளிலும் ஓடுகிறான். கருணைக்கடலே, மகேசா, பரமேசா, அமைதி கொள்ளுங்கள். நாங்கள் எங்களது சைதன்யத்தை இழந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே எங்களை காத்திருடுங்கள், அருள் புரியுங்கள். இறைவா, ஏழைக்கு அருள்பவரே, நன்மையே செய்யக்கூடியவர் தாங்கள். இதுவரை பல பல இன்னல்களில் இருந்து எங்களை காத்தருளிய தாங்கள் இன்று எங்களை காப்பாற்றாமல் கைவிடலாமா? எம்பிரானே, கௌரீசா, கருணை கொண்டு பாதியில் நின்ற இவ்வேள்வியை காத்து தட்ச பிரஜாபதியையும் பிழைக்கச் செய்ய வேண்டுகிறோம். பகன் தன் கண்களை பெறட்டும், எஜமானனான தட்சன் உயிர் பெறட்டும், பூஷாவின் பற்கள் முறைக்கட்டும், பிருகும ரிஷியும் போல் தன் தாடி மீசைகளை பெறட்டும். சங்கரா, ஆயுதங்களாலும் கற்களாலும் உடல் ஊனமுற்றவர்களுக்கும் கருணை காட்டுங்கள், அவர்களும் முழுமையாக நலம் அடையட்டும். இறைவா, வேள்வி நிறைவு பெற்றதும் அதில் மீதமுள்ளவை அனைத்தும் தங்களது பாகமே, பிறர் அதை தொடக்கூடாது. ருத்ரதேவனே, தங்களுக்கு அளிக்கும் வேள்வியின் மிஞ்சிய பாகத்தினாலேயே வேள்வி நிறைவு பெறட்டும், தங்களுக்கு பாகமளிக்காத வேள்வி நிறைவு பெறாமல் போகட்டும். இவ்வாறு கூறிவிட்டு ஸ்ரீமன் நாராயணன், பிரம்மதேவன் மற்றும் உள்ள தேவர்கள் ஆகிய அனைவரும் தாங்கள் செய்த அபராதத்தை பொறுத்து அருளுமாறு வேண்டி இருகை கூப்பி தரையில் ஒரு தண்டம் போல் விழுந்து வணங்கினார்கள். பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதரே, இவ்வாறு நான், ஸ்ரீமன் நாராயணர், எண்டிசை பாலகர்கள், முனிவர்கள், நவ பிரஜாபதிகள் ஆகிய அனைவரும் ஒன்று கூடி இறைவனான சிவபெருமானை வேண்டவே, கருணையே வடிவான அவர் மனம் மகிழ்ந்து தேவர்களுக்கு அபயமளித்து புன்னகை பூத்த முகத்துடன் கூறலானார். ஸ்ரீ மகாதேவர் கூறுகிறார், தேவதேவர்களான ஸ்ரீமன் நாராயணரே, பிரம்மதேவரே, நான் கூறும் உண்மையை கவனமாக கேளுங்கள். நீங்கள் கூறியது அனைத்தையும் நான் எப்பொழுதும் ஏற்றுக்கொள்பவன். தக்ஷனது வேள்வியை நான் அழிக்கவில்லை. தக்ஷன் தானாகவே பிறரிடம் பகைமை பாராட்டுகிறான். பிறருக்கு நாம் செய்வதே நமக்கு அதுவாகவே பின்னர் வருகிறது. ஆகவே நாம் பிறருக்கு தீங்கு பயக்கும் செயலை என்றும் செய்யக்கூடாது. பிறருக்கு நாம் செய்வதே நமக்கு அதுவாகவே பின்னர் வருகிறது. ஆகவே நாம் பிறருக்கு தீங்கு பயக்கும் செயலை என்றும் செய்யக்கூடாது. பரம் வேஷ்டி பரேஷாம் யதாத்மனஸ்தத் பவிஷ்யதி பரேஷாம் க்ளேதனம் கர்ம ந காரியம் தத் கதா கதாச்சன. தட்சனுடைய தலை சாம்பலாகிவிட்டதால் ஆட்டின் தலையை அவன் உடலோடு உடலோடு சேர்த்து வையுங்கள். பகன் மித்திரனது கண்களால் தன் அவி உணவை காணட்டும். பற்களை இழந்த பூஷன் எஜமானது பற்களால் நன்கு அரைக்கப்பட்ட வேள்வி உணவை சாப்பிடட்டும். என்னை பகைத்த பிருகு ஆட்டின் தாடியை பெறட்டும். வேள்வியில் மீதமிருப்பவை எனக் கழித்த தேவர்கள் வேள்வியில் மீதம் இருப்பதை எனக் கழித்த தேவர்கள் அனைவரும் முன்போலவே உடலை பெறட்டும். அவர்கள் ஊனம் குணமாகட்டும். வேள்வி செய்த அத்வத்யு முதலிய கையிழந்தவர்கள் அஸ்வினி குமாரர்கள் மற்றும் பூஷா ஆகியவர்களது கைகளினால் தங்கள் காரியங்களை செய்து கொள்ளட்டும். உங்களிடம் கொண்ட அன்பினால் இவற்றை கூறினேன். பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதா, கருணை உள்ளம் கொண்ட சிவபெருமான் இவ்வாறு கூறிவிட்டு மௌனமானார். அவர் வேதநெறியையே கடைபிடிப்பவர், தேவாதி தேவன், அனைத்து ஜீவராசிகளுக்கும் ஒரே தலைவன். இவ்வாறு கூறக்கேட்ட ஸ்ரீமன் நாராயணன், நான் மற்றும் உள்ள தேவர்கள் அனைவரும் மிகவும் மகிழ்ந்து அவருக்கு நன்றி கூறினோன். பின்பு ஸ்ரீமன் நாராயணர் மற்ற தேவர்களோடு என்னையும் அழைத்துக் கொண்டு சிவபெருமானுடன் மகிழ்ச்சியோடு கனகலம் என்ற இடத்தில் உள்ள தட்சணது வேள்விச்சாலைக்கு சென்றார். அப்பொழுதுதான் சிவபெருமான் வேள்விச்சாலையில் தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் வீரபத்ரனால் நேர்ந்த இழப்பை கண்டார். ஸ்வாஹா, ஸ்வதா, பூஷா, துஷ்டி, திருதி, சரஸ்வதி மற்றும் ரிஷிகள், பித்திருக்கள், அக்னிக்கள், பல பல யக்ஷர்கள், கந்தர்வர்கள், ராட்சசர்கள் முதலியோர் அங்கு வீழ்ந்து கிடந்தனர். சிலரது உடல் சிதறி இருந்தன. சிலரது தலைமுடிகள் பிடுங்கப்பட்டிருந்தன. பலர் இறந்திருந்தனர். வேள்வியில் நேர்ந்துள்ள இந்த பரிதாப நிலையை கண்ட சிவபெருமான் புன்முறிவளித்தவாறே பலம் பொருந்திய தனது சிவகணங்களின் தலைவனான வீரபத்ரனை அழைத்து, பெருந்தோள் உடையவனே வீரபத்ரா, நீ என்ன காரியம் செய்தாய்? சிறிது நேரத்திலேயே தேவர்கள் ரிஷிகள் முதலியோருக்கு பெருந்தண்டனையை தந்துவிட்டாயே. தக்ஷனன்றோ இம்மாதிரியான துரோகத்திற்கு காரணம்? உயர்ந்துதான இந்த வேள்வியை தொடங்கியவனும் அவனே. அதனால் ஆய பயனையும் தண்டனையையும் அவன் அனுபவித்தாயிற்று. அவனை நீ இங்கே உடனே அழைத்து வா. சிவபெருமான் இவ்வாறு கூறவே வீரபத்ரன் வேகமாக சென்று தக்ஷனது தலையற்ற உடலை எடுத்து வந்து அவர் எதிரே போட்டான். தலையற்ற அவன் உடனே கண்ட இறைவன் உலகங்களுக்கெல்லாம் நலனே செய்பவர் ஆதலால் அருகில் நின்ற வீரபத்ரனிடம் தக்ஷனது தலை எங்கே என்று கேட்டார். வீரபத்ரனும் தான் தக்ஷனது தலையை வேள்வியில் இட்டதை கூறினான். சிவபெருமானும் தேவர்களிடம் முன்பு தான் கூறியவாறே செய்ய சொன்னார். அவர் கூறியவாறே நானும் ஸ்ரீமன் நாராயணனும் பிருகுமுதிரைவர்களை உளப்படுத்தினோம். பின்பு சிவனது கட்டளைப்படி வேள்வி பசுவான ஆட்டின் தலையை கொய்து தக்ஷ பிரஜாபதியின் உடலோடு சேர்த்தோம். அவ்வாறு சேர்த்தவுடன் சிவபெருமானது திருக்கண்களின் அருட்பார்வையினால் தூங்கி எழுந்தவன் போல் தக்ஷன் எழுந்து நின்றான். எழுந்து நின்றதும் தன் எதிரில் விளங்கும் சிவபெருமானைக் கண்டு இதயத்தில் காதல் பொங்க அது அவனது அந்தக்கரணமான உள்ளத்தை தெளிவாக்கி மகிழ்ச்சி கொள்ளச் செய்தது. முன்பு இறைவனிடம் பகைமை கொண்டிருந்ததால் அவன் உள்ளம் மாசுபடிந்திருந்தது. இப்பொழுது சிவபெருமானை தரிசித்ததால் அவன் உள்ளம் சரத்காலத்தில் அதாவது மாரிக்காலத்தில் சந்திரன் போல நிர்மலம் ஆனது. அவன் மனம் சிவனை துதிக்க விரும்பியது. ஆனால் பச்சாதாபத்தினாலும் தன் மகளது இறப்பினாலும் அவன் மனம் கலக்கமடைந்திருந்தது. ஆகவே உடனே துதிக்க முடியவில்லை. ஆனால் சிறிது போதிலேயே மனவுறுதி பெற்ற தட்சன் வெட்கத்தினால் தலைகுனிந்து உலக நாயகரான சிவபெருமானை வணங்கி அவரது பெருமைகளை பலவாறாக துதித்து பாடி பின்பு வணங்கி முடிவில் குரலானான், இறைவனே, எனது குற்றத்தை மன்னித்தருள வேண்டும். முன்பு உங்களது உண்மை உணராத முழு முடனாகவும் தீயவனாகவும் இருந்தேன். இப்பொழுது என்னை தண்டித்ததன் மூலம் எனக்கு பேரருள் புரிந்திருக்கிறீர்கள். தாங்கள் தேவர்க்கும் உவர்க்கும் எட்டாத பரம்பொருள் என்பதை அறிந்தேன். வேதங்களாலேயே தாங்கள் அறியத்தக்கவர். சான்றோர்களுக்கு தாங்களே கற்பகத்தரு. தீயோரை தண்டிப்பவர். அடியார்கள் வேண்டுவதை வேண்டியவாறு அளிப்பவர். முதலில் ஆன்ம தத்துவங்களை அறிவுறுத்த வேண்டி வித்யை தவம் விரதம் ஆகியவற்றை கடைபிடித்து ஒழுகும் அந்தணர்களை உங்கள் முகத்திலிருந்து படைத்தீர்கள். இடையன் கையில் கோள் கொண்டு பசுக்கூட்டங்களை காத்து வருவது போல் அறநெறிமுறைகளை நன்கு ஒழுங்காக நடக்க அந்நெறிமுறைகளை தாங்கள்தானே காத்து வருகிறீர்கள். ஆகவே தாங்கள் அந்த அந்தணர்களை பல்வேறு துன்பங்களில் இருந்தும் காத்து வருகிறீர்கள். நான் கடும் சொற்களாகிய வானங்களால் பரமேஸ்வரனான தங்களை மிகவும் புண்படச் செய்துவிட்டேன். இருந்தும் எனக்கருள் புரிய தாங்களே இங்கு எழுந்தருளியுள்ளீர்கள். என்னைப் போன்றே பரிதாபத்திற்குரிய இந்த தேவர்களிடமும் கருணை கொள்ளுங்கள். தாங்களோ அடியார்க்கு எளியவர், ஏழைகளுக்கு இறங்குபவர், அனைத்து செல்வங்களையும் கொண்டுள்ள சம்பு. தங்களை மகிழ்விக்க என்னிடம் எந்த ஒரு நற்குணமும் இல்லை. அறுவகை செல்வங்களையும் ஒருங்கே கொண்ட பரம்பொருள் தாங்கள். ஆகவே தங்களது பெருந்தன்மையினாலேயே என் மேல் இரக்கம் கொண்டு மகிழ வேண்டும். குற்றம் புரிதல் எனக்கு இயல்பு. அவற்றை குணமாக கொள்வது தங்கள் இயல்பு. அறுவகை செல்வங்களையும் ஒருங்கே கொண்ட பரம்பொருள் தாங்கள். ஆகவே தங்களது பெருந்தன்மையினாலேயே என் மேல் இரக்கம் கொண்டு மகிழ வேண்டும். குற்றம் புரிதல் எனக்கு இயல்பு. அவற்றை குணமாக கொள்வது தங்கள் இயல்பு. பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதா, அனைத்து உலகங்களுக்கும் நன்மையே செய்திடும் மகேசனான பரம்பொருள் ஸ்ரீ சங்கரரை துதித்த தட்ச பிரதாபதி மன அடக்கம் கொண்டு மௌனமானான். பின்பு ஸ்ரீமன் நாராயணன் எருதுக்கொடியோனான ஸ்ரீ சிவபெருமானை இருகை கூப்பி வணங்கி தழுதழுத்த குரலில் துதித்தார். இதன் பின் நான், தேவதேவனே, மகாதேவனே, கருணைக்கடலே, இறைவா, தாங்களோ சுதந்திரர், பரமபுருஷர், ஒப்பார் மிக்கார் இல்லாதவர், அழிவற்ற பரம்பொருள், பரமேஸ்வரா, தாங்கள் என் மகன் மேல் கருணை கொண்டு அவன் செய்த அவமரியாதையை கணிசிக்காமல் அவனது வேள்வியை நிறைவுறச் செய்யுங்கள். தேவதேவனே, தாங்கள் மனம் மகிழ்ந்து அனைத்து சாபங்களையும் நீக்க வேண்டும். தாங்களோ அறிவே வடிவானவர். செய்ய வேண்டிய கடமைகளை சரிவர ஆற்ற எனக்கு ஊக்கமளித்தவர் தாங்கள்தானே. செய்யக்கூடாத மரச்செயல்களினின்றும் தடுத்து நிறுத்துபவரும் தாங்கள்தானே. பெருந்தவசியே, இவ்வாறு பரமனான சிவபெருமானை துதித்த நான் இருகை கூப்பி தலைவணங்கி நின்றேன். பின்பு நல்லெண்ணமுடைய இந்திரன் முதலிய தேவர்களும் எண்டிசை பாலகர்களும் அன்றலர்ந்த தாமரை முகத்தனான பகவானை துதித்தனர். தேவர்கள், சித்தர்கள், ரிஷிகள், பிரஜாபதிகள் ஆகியோரும் மனம் மகிழ்ச்சியிற்று ஸ்ரீ சிவசங்கரனை துதித்தனர். இவர்களைத் தவிர உபதேவர்கள், நாகர்கள், வேள்விச்சாலை இருந்த அவையோர், அந்தணர்கள் ஆகிய எல்லோரும் மிகுந்த பக்தியோடு தனித்தனியே இறைவனை வணங்கி போற்றி துதித்தனர். இரண்டாவதான ருத்ர சம்ஹிதை, அதிலே இரண்டாவதான சதீகண்டம், அத்தியாயம் 43. பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதா, இவ்வாறு ஸ்ரீ மகாவிஷ்ணு நான், தேவர்கள், ரிஷிகள், மற்றும் உள்ளவர் ஆகியோரது துதிகளை கேட்டு மகிழ்ந்த சிவபெருமான் ரிஷிகளையும் தேவர்களையும் கருணையோடு நோக்கிய பின் என்னையும் ஸ்ரீமன் நாராயணனையும் சமாதானம் செய்துவிட்டு தட்சனை பார்த்து கூறலானார். மகாதேவன் கூறுகிறார், தட்ச பிரஜாபதியே, நான் சொல்வதை கேள். உன்னிடம் மிக்க மகிழ்ச்சி கொண்டுள்ளேன். நான் அனைவருக்கும் ஒப்பற்ற தலைவனும் சுதந்திரமானவனும். ஆயினும் என் அடியாருக்கு கீழ்ப்பட்டவன். பக்தனுக்கு அடியவன் நான். நான்கு விதமான புண்ணிய புருஷர்கள் என்னை வழிபடுகிறார்கள். அந்நால்வகை பக்தர்களில் முன்னுக்கு முன்னு உள்ளவர்களை காட்டிலும் அடுத்தடுத்து வருபவர்களே உயர்ந்தவர்கள். அவர்களில் முதலாவவன் துன்பத்தில் துடிப்பவன். இரண்டாவவன் இறை தத்துவத்தை அறிய விரும்புபவன். மூன்றாவவன் உலகியல் பொருட்களை பெறுவதிலேயே அவள் உடையவன். நான்காமவன் ஆன்ம அறிவான விஞ்ஞானம் பெற்றவன். முதல் மூன்று நிலைகளில் உள்ளவர்கள் பாமரர்கள், சாதாரண பக்தர்கள். ஆனால் நான்காமவன் பெருமதிப்பு கொண்டவன். இந்நார்வரில் நான்காவதான ஞானியே எனக்கு மிகவும் உகந்தவன். அவன் எனது சொரூபனே ஆகும். அவனை விட வேறொருவன் அவ்வளவாக எனக்கு பிரியப்பட்டவன் அல்லன். இதுவே முற்றிலும் உண்மை. சதுர்விதா பஜந்தேமாம் ஜனா சுகிருதனசதா உத்தரோத்தரத ஸ்ரேஷ்டாஸ்தேஷாம் தக்ஷ பிரஜாபதே ஆர்த்தோ ஜிக்ஞாசுஹு அர்த்தார்த்தி ஞானி செய்வ சதுர்த்தகா பூர்வேத்ரஸ்ச சமான்யாச்சதுர்த்தோ ஹி விசிஷ்யதே தத்ர ஞானி பிரியதரோ மமநூபம் ச சம் ச சம்ஸ்மிருதா தத்ர ஞானி பிரியதரோ மம ரூபம் ச ஸ்மிருதா தஸ்மாத் பிரியதரோ நான்யஹா சத்யம் சத்யம் வதாம்யஹம். நான்கு விதமான புண்ணிய புருஷர்கள் என்னை வழிபடுகிறார்கள். அந்நால்வகை பக்தர்களில் முன்னுக்கு முன் உள்ளவர்களை காட்டிலும் அடுத்தடுத்து வருபவர்களே உயர்ந்தவர்கள். அவர்களில் முதலாவவன் துன்பத்தில் துடிப்பவன் ஆர்த்தி, இரண்டாவவன் இறை தத்துவத்தை அறிய விரும்புபவன் ஆர்த்தன் அத ஆர்த்தோ. முதலாவவன் துன்பத்தில் துடிப்பவன் ஆர்த்தோ, இரண்டாவவன் இறை தத்துவத்தை அறிய விரும்புபவன் ஜிக்ஞாசு, மூன்றாவவன் உலகியல் பொருட்களை பெறுவதிலேயே ஆவல் உடையவன் அர்த்தார்த்தி, நான்காவவன் ஆன்ம அறிவான விஞ்ஞானம் பெற்றவன் ஞானி. முதல் மூன்று நிலைகளில் உள்ளவர்கள் அதாவது ஆர்த்த ஜிக்ஞாசு அர்த்தார்த்தி இந்த மூன்று பேரும் முதல் மூன்று நிலைகளில் உள்ளவர்கள் பாமரர்கள், சாதாரண பக்தர்கள். ஆனால் நான்காமவன் அந்த ஞானி பெருமதிப்பு கொண்டவன். இந்நால்வரில் நான்காவதான ஞானியே எனக்கு மிகவும் உகந்தவன். அவன் எனது சொரூபனே ஆகும். அவனை விட வேறொருவன் அவ்வளவாக எனக்கு பிரியப்பட்டவன் அல்லன். இதுவே முற்றிலும் உண்மை. தட்சனே, நான் ஆன்மாவை அறிந்தவன். வேத வேதாங்கங்களை கசடரக்கற்ற பண்டிதர்கள் ஆன்மீக அறிவு கொண்டு என்னை அறிகின்றனர். மந்த புத்தி கொண்டவர்கள் ஆன்மீக அறிவின்றி என்னை அடைய முயற்சிக்கிறார்கள். கர்ம மார்க்கத்திலேயே நிற்கும் அறிவிலிகள் ஆன்மீக அறிவினால் அல்லது வேதம் கற்றல், வேள்வி செய்தல், தானமளித்தல் மற்றும் தவத்தின் மூலம் என்னை என்றுமே அடைய இயலாது. கர்ம மார்க்கத்திலேயே நிற்கும் அறிவிலிகள் ஆன்மீக அறிவினால் அல்லது வேதம் கற்றல், வேள்வி செய்தல், தானமளித்தல் மற்றும் தவத்தின் மூலம் என்னை என்றுமே அடைய இயலாது. ஆகவே தட்சனே, நீ உனது ஆன்மீக அறிவு கொண்டு முதலில் என்னை நன்கு அறிந்து கொள். அதன்பின் இறைஞானத்தின் உதவி கொண்டு மனதை ஒருநிலைப்படுத்தி கர்மங்களை செய். பிரஜாபதியே, நீ உன் புத்தியை நிர்மலமாக்கிக் கொண்டு நான் கூறும் இந்த மற்றொரு சொல்லையும் கவனமாக கேள். அறம் நிலை நிற்கும் பொருட்டு இப்பொழுது எனது சகுண சுரூபத்தை பற்றி உனக்கு கூறுகிறேன். இவ்வுலகிற்கு உயர்ந்த காரணபூதர்கள் நான் பிரம்மதேவர் மற்றும் ஸ்ரீமன் நாராயணனே. நானே அனைவரின் ஆன்மாவிற்கு தலைவன், அனைத்தையும் வேறுபாடின்றி காணும் சாட்சியும். எனது ஒளியாலேயே ஒளிர்பவன் நான், ஸ்வயன் பிரகாசன், வேறுபாடற்றவன், நிர்விசேஷன், ஒப்பற்றவன். முனிவரே, நான் எனது முக்குண மாயையை ஏற்றேன். உலகை படைத்தல், காத்தல், அழித்தல் என்னும் முத்தொழில்களையும் இயற்ற வேண்டி பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன் என்னும் திருநாமங்களை கொண்டுள்ளேன். வேறுபாடற்ற, ஒப்பற்ற, அத்விதீயமான, தனித்த, தூய்மையான, பரபிரம்ம பரம்பொருளான என்னை பிரம்மதேவர், ருத்ரனான ஈஸ்வரன் மற்றும் உள்ள ஜீவராசிகள் என பல பல ரூபங்களில் உள்ளவனாக ஆன்மஞானமற்ற அறிவிலிகள் காண்கின்றனர். எந்த மனிதனாவது தனது கை, கால்கள், தலை ஆகியனவற்றை இவை எனதல்ல, பிறருடையவை என்று எண்ணுவானா? இல்லை என்றோ? அதே போலத்தான் எனது அடியார்களும் அகில ஜீவராசிகளையும் என்னை விட்டு பிரிதாக நினைப்பதில்லை. அவ்வளவு ஜீவராசிகளிலும் ஆன்மாவாக நான் உறைவதை எனது அடியார்கள் உணர்ந்தவர்கள். தட்சணே, நான் பிரம்மதேவர், ஸ்ரீ விஷ்ணு ஆகிய மூவரும் உண்மை சுரூபத்தில் ஆன்மலோக்கில் ஒருவரே. அனைத்து ஜீவர்களாக விளங்குவதும் நாங்களே என்ற உண்மையை நன்கறிந்து மும்மூர்த்திகளான எங்களிடம் வேறுபாடு காணாது இருப்பவனே உண்மையான அமைதியை பெறுகிறான். எங்கள் மூவரில் வேறுபாடு காணும் மானிடப்பதர் சந்திரனும் நட்சத்திரங்களும் உள்ளவரை நரகத்திலேயே உளர்கிறான். சர்வ பூதாத்மனாமேக பாவானாம் யோ நபஷ்யதி த்ரிசுராணாம் விதாம் தக்ஷ ச சாந்தி மதிகச்சதி யக்கரோத்தி த்ரிதேவேஷு பேத புத்திம் நராதமஹா நரகேச வசேன்னூனம் யாவதா சந்திரதாரகம். தட்சணே, எவன் ஒருவன் விஷ்ணுவிடம் பக்தி கொண்டு என்னை நிந்திக்கிறானோ அல்லது என்னிடம் பக்தி கொண்டு விஷ்ணுவை நிந்திக்கிறானோ அவனுக்கு முன்பு நான் கூறிய அனைத்து சாபங்களும் நிச்சயம் உண்டு. அவனுக்கு என்றுமே உன்னை அறிவான தத்துவ ஞானம் பெறலாகாது. ஹரி பக்தோஹிமாம் நிந்தே ததா சைவோ பவேத்யதி தயோ சாபா பவேயுஸ்தே தத்துவ பிராப்தி பவேன்னஹி. பிரம்மதேவர் கூறுகிறார், முனிவரே, சிவபெருமானது சொல் என்றுமே நன்மை அளிப்பது. சிவபெருமானது சொல் என்றுமே நன்மை அளிப்பது. அதை கேட்டு தேவர்கள் முனிவர்கள் ஆகிய அனைவரும் மிக்க மகிழ்ச்சி கொண்டனர். தட்சன் மகிழ்ச்சி பொங்க தன் குடும்பத்தோடு சிறந்த சிவபக்தனானான். சிவபெருமானே அகில உலக நாயகன் என்பதை அறிந்து தேவர்களும் சிவனடியார்கள் ஆனார்கள். யார் யார் எந்த ஒரு மனநிலையில் சிவனை துதிக்கிறார்களோ, யார் யார் எந்த ஒரு மனநிலையில் சிவனை துதித்தார்களோ, அவர்களுக்கெல்லாம் அவர்களது துதிக்கேற்ப சிவபெருமான் மகிழ்ச்சியோடு வரமளித்தார். பின்பு சிவபெருமானது கட்டளைப்படி பரம சிவபக்தனான தட்சன் அவரது திருவருளால் தனது வேள்வியை நடத்தி முடித்தான். தேவர்களுக்கு வேள்வியில் அவிர்வாகம் தந்த தட்சன் சிவருக்கும் முழு அவிர்வாகத்தை தந்தான். அந்தணர்களுக்கு தானம் அளித்தான். இவ்வாறு தட்சன் சிவனருள் பெற்று உயிந்தான். இதுவரை சிவபெருமானது திருவிளையாடல் பற்றி கூறினேன். தட்ச பிரஜாபதியும் சிவபெருமானது அருளால் ரித்விக்குகளின் துணை கொண்டு வேள்வியை முறைப்படி முடித்தான். தேவர்களும் ரிஷிகளும் சிவபெருமானது புகழை பாடிக்கொண்டு தங்கள் இருப்பிடம் சென்று சேர்ந்தனர். மற்றவர்களும் மகிழ்ச்சியோடு விடைபெற்றுச் சென்றனர். நானும் ஸ்ரீமன் நாராயணனும் பரம மங்களங்களை அளிக்கவல்ல பரமசிவனது புகழை பாடிய வண்ணம் எங்கள் இருப்பிடம் போய் சேர்ந்தோம். சான்றோர்களது புகலிடமான சிவபரம்பொருளும் தட்சனது மரியாதையை ஏற்று தன் கணங்கள் சூழ மகிழ்ச்சியோடு தன் இருப்பிடமான கயிலை சென்றார். அங்கு சென்றதும் தன் மனையாளான சதீதேவியின் நினைவு வர அவளை பற்றி தன் முக்கிய கணங்களிடம் கூறினார். இவ்வாறு தட்சனின் பெண்ணான சதீதேவி வேள்வியில் தன் உடலை உகுத்து இமமானின் மனைவி மேனையின் திருஉதரத்தில் திரு அவதாரம் செய்தாள் என்பது உலகு அறிந்ததே. பின்பு கௌரியான சிவை கடுந்தவம் செய்து சிவனை பதியாக பெற்றாள். சிவபெருமானது இடது பாகத்தை பெற்ற பாகம் பிரியாள் பல பல திருவிளையாடல்கள் புரியலானாள். நாரதா, இதுவரை நான் கூறிய சதீதேவியின் திவ்யமான சரித்திரம் இகபர இன்பங்களை அளிக்க வல்லது. விரும்பியதை விரும்பியவாறு முடிக்க வல்லது. பாவங்களை களைவது புண்ணியமானது தூய்மையானது. ஸ்வர்க்கம் புகழ் ஆயுள் தரவல்லது. மகன் பேரன் என குலத்தை தழைக்க வைப்பது. அன்பனை, பக்தியோடு இதை கேட்பவனும் உலகினருக்கு கூறுபவனும் இந்நில உலகில் நற்செயல்களின் பயனை பெற்று பின் அவ்வுலகமுக்தி இன்பத்தையும் பெறுவான். நாரதா, இதுவரை நான் கூறிய சதீதேவியின் திவ்யமான சரித்திரம் இக பர இன்பங்களை அளிக்க வல்லது. விரும்பியதை விரும்பியவாறு முடிக்க வல்லது. பாவங்களை களைவது புண்ணியமானது தூய்மையானது. ஸ்வர்க்கம் புகழ் ஆயுள் தரவல்லது. மகன் பேரன் என குலத்தை தழைக்க வைப்பது. அன்பனே, பக்தியோடு இதை கேட்பவனும் உலகினருக்கு கூறுபவனும் இந்நில உலகில் நற்செயல்களின் பயனை பெற்று பின் அவ்வுலக முக்தி இன்பத்தையும் பெறுவான். இத்துடன் ஸ்ரீ சிவமகாபுராணத்திலே இரண்டாவதான ருத்ரசம்ஹிதையின் இரண்டாவதான சதீகண்டம் நிறைவு பெறுகிறது. சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய
3: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
4: Om Namah Shivaya.

0: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக தமிழிசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது உலகநாத சுவாமி அருளிய ரிபுகீதை அத்தியாயம் 1 முதல் 44 வரை பாராயணம். வழங்குபவர் ஸ்ரீ ரமண மகரிஷி ஆசிரம குழுவினர். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: ஓம் திருச்சிற்றம்பலம் ஸ்ரீ கணேசாய நம.
2: ரிபுகீதை முதல் அத்தியாயம் பரசிவ வணக்கம் நூல் வரலாறு ஆத்ம நிர்ணயம் சுவானுபவமும் உரைக்கும் அத்தியாயம்.

வரவேண்டி இதயத்தின்கண் ஊனமர உபாசிக்கப்பட்டோக்கிங்கு உவந்த பயன் அருள்கருணாமூர்த்தியாகி வானமென அகண்ட சிதாகாசமான வஸ்துவதாம் பரசிவனை வணங்கள் செய்வாம். சுத்த சிதாகாசமதாம் எந்த வஸ்து ஸ்வதந்திரமாம் தனது பரசக்தியோடே பக்தரெல்லாம் உய்யும் வனம் கருணையாலே பரதத்துவ வடிவாக திரண்டெழுந்தே அத்வைதானந்தமுணர்வு அனுபவத்தின் அதிசயம் இங்கெல்லோரும் அறியும் வண்ணம் நித்தமுமே ஆனந்த நடனம் செய்யும் நிதமந்த வஸ்துவினை நினைவில் வைப்பாம். எவ்வடிவின் இடப்பாகம் இலங்கா நின்ற இவ்வுலகமனைத்துக்கும் மாதாவாகும் எவ்வடிவின் வலப்பாகம் இலங்கா நின்ற இவ்வுலகமனைத்துக்கும் பிதாவுமாகும் எவ்வடிவின் பதத்தில் உள்ள சிலம்பின் கோஷை எவ்விதமாம் நூலுக்கும் ஹேதுவாகும் எவ்வடிவின் விழி மூன்றால் இலங்கும் யாவும் இணையற்றா அவ்வடிவே எம்மை காக்க அகில ஜெகநாயகனாய் அனந்த சக்தி அமைவுற்ற அகண்ட சிவன் சரணம் போற்றி நிகில ஜெகன்மாதாவாய் நித்யானந்த நிஜ வடிவாம் அம்பிகையின் சரணம் போற்றி சகலவித விக்னம் தீர்த்தல்லோர்க்கும் சாதகமாம் விநாயகனச் சரணம் போற்றி தகமை மிகும் அன்பக்கு சிவஞானத்தை தந்தருளும் சண்முகனச் சரணம் போற்றி. நூல் வரலாறு. ஜெகமலையும் கற்பித்த பரேசன் இந்த ஜகத்திலுள்ள ஜீவரெல்லாம் உய்ய வேண்டி வெகுவிதமாம் கர்ம உபாசனைகள் ஞானம் விளம்பியிடும் வேதத்தை முன்புண்டாக்கி மிகவும் மகாண்மையதாம் அவ்வேதத்தின் மெய்ப்பொருளை நன்றாக உணரும் வண்ணம் பகரும் ஸ்மிருதி புராணம் இதிகாசம் மற்றும் பலவிதமாம் நூல்களையும் படைத்தான் என்றே அகிலவித நூல்களிலும் மேலாய் நின்ற அருமறையின் முக்கிய தாத்பரியமான விகரமுரா அத்வைத நிர்ணயத்தை விளம்பியிடும் புராண இதிகாசங்கட்குள் இகழ்வு சிவ ரகசியம் என்றுரைக்கும் நாமம் இசைந்த ஒரு இதிகாசம் மிகவும் மேலாம் பரவிய இவ்விதிகாசம் பனிரண்டம்சம் பொருந்தியதாம் மெத்தவுமே புனிதமாகும் பரவிய இவ்விதிகாசம் தன்னை முன்னம் பரமசிவன் பரமசிவை உபதேசித்தான் அருள்வடிவாம் அம்பிகை மற்றிந்த நூலை அருளுடனே சண்முகனுக்கு உபதேசித்தாள் உரிய சிவபக்தி மிகும் ஜெய்கே செவ்வியற்கு உவகையுடன் கந்தன் இதை உபதேசித்தான் விரவு சிவ கருணையினால் அனைத்தும் பெற்ற வியாசன் இதை சூதமுனிக்கு உபதேசித்தான் சூதமுனி மற்ற மகாமுனிவர்க்கெல்லாம் சூக்மமாம் இந்நூலை உபதேசித்தான் ஓரிய இவ்வகையாக உலகத்தின் கண் உத்தமமாய் உலகின் நூல் விளங்கலாயிற்று ஆதிவுல அம்சங்கள் பனிரண்டுக்குள் அத்தியந்தம் அதிசயமாம் ஆறாம் அம்சம் ஏதினை முன்பொரு காலம் கைலாயத்தில் இணையல் சிவன் ரிபுவுக்கு தனித்துரைத்தான் அரியதிலும் மனிதான இவ்வம்சத்தில் அமைவுற்ற அத்தியாயம் 50 பரவுமிதிலும் 44 அத்தியாயம் பரமசிவன் அருள் செய்த பரிசேயாக நிருபலமாயிருபு முனிவன் நிதாகநாதி நிகில மகா முனிவர்க்கும் நிகழ்த்தலாலே உரை தரும் இவ்வத்தியாயம் அனைத்தும் இங்கே உத்தமமாம் ரிபுகீதை என்னலாகும் என்ன விதம் வடமொழியால் ஈசன் தானே இயம்பியிடும் இவ்வாறாம் அம்சத்தின் கண் முன்னருளவாம் ஒரு 3 அத்தியாயங்கள் முடிவுறவாம் 3 அத்தியாயங்கள் பன்னியிடும் கருத்துடனே நடுவில் உள்ள பரமான 44 அத்தியாயம் மன்னிய இக்கீதையினே முமுட்சுவெல்லாம் மதிக்கும் வனம் தமிழ்கவியால் அமைக்கின்றேன் யான் சர்வக்யசிகாமணியாம் பரேசன் நேரே சாரமதாம் படமொழியால் உரைத்த நூலை ஒரு சிறிதும் அறியாவின் புன்னை வாக்கால் ஊனமர உரைத்திடுதல் ஒவ்வாதென்றே கருதிவையே இருந்த என் கருத்தை கரியாக நின்றவையும் அசைக்கும் ஈசன் அரியதினும் அரிதான இந்த நூலை அமைக்கும் மனம் அசைப்பித்த திறமை என்னே சர்வசராசரங்கட்கும் சாட்சியாகி சகலத்தும் ஆந்திரமாம் அந்தருயாமி சொரூபமதாம் பரமசிவன் ஆக்ஞையாலே ஸ்வதந்திரமே சரியாத என் தன் வாக்கால்
உரை தரும் இன்னொற்கவியில் உள்ள தோஷம் ஒன்றையுமே சாதுக்கள் மதித்திடாமல் பெருமை மிகும் இந்நூலின் பொருளை நாடி பிழைகளெல்லாம் பொருத்திதனை பேணல் வேண்டும். சூதமுனினை மிசவாரண்யத்துள்ள சுத்த மகா முனிவரரை நோக்கிச் சொல்வான் வேதியரே மேடருமஜ்ஜைகீஷவ்யன் விமல சிவன் சுதனான கந்தன் தன்னை காதலும் அநேக முனிகணங்களோடும் கரையற்ற அநேக சிவகணங்களோடும் வீதலுராமகிழ்வுடனே இறைஞ்சி ஏத்தி வினயமுடன் இவ்விதமாய் வினவினானால் அருள்வடிவே அருள்வடிவாம் பரேசம் செய்யே அடைக்கலமென்றடைந்தவரை ஆளும் கோவே சர்வமுன சிகாமணியே சிவமே நோக்கும் ஷண்முகவா நினதருளால் ஐந்தம்சங்கள் இருளறவே கேட்டனன்மேலாராமம்சம் இனியருளி நின் வசனச் சுதையினாலே கருகுபவ தாபமெலாம் நீக்கி என்னை

சர்வஜெகநாயகனாம் பரேஷன் தானே சாட்சாத்தாய் சகலர்க்கும் ஹிதமேயாக நிர்மலமாம் ரிபுமுனியை நோக்கி முன்பு நிகரற்ற கைலாய கிரியில் சொன்ன இருமையிலா ஞான மகாவர்ணவத்தை எல்லோர்க்கும் ஹிதமாக இங்குச் சொல்வாம். முன்பொருதால் சம முதலாம் நற்குணங்கள் முழுதுமுளறிவு முனிவன் கைலாயத்தில் துன்பமெல்லாம் தீர்க்கின்ற என் பிதாவை துகளறவே தரிசித்து மிக வணங்கி இன்பமிகும் அகண்டபர ஞானம் வேண்டி ஈசனருள் உரமாகக் கிடைப்பதற்கச் சம்புவினை குறித்து மிகும் அன்பினோடே சாலவுமே வினயமுடன் போற்றலுற்றான். போற்றிய பின் பரசிவனை நோக்கிச் சொல்வான் பூரணமாம் சத்குருவே இன்பெனக்கு தோற்றிய இத்வைதமெல்லாம் துடைக்கத்தக்க துகளற்ற அத்வைத ஞானம் தன்னை ஏற்றியனல் கருணையினால் உபதேசித்திங்கு எல்லோரும் இதன் வழியாய் உய்யும் வண்ணம் சாற்றியருள் செய்திடுவாய் என்னலோரும் சங்கரனும் சரியனவே அருளிச் செய்தான். அயன்சுதனாம் ரிபுமுனிவா வேதாந்தத்தின் அர்த்தமெல்லாம் அழுக்கரவே தெரிவிக்கின்ற இயல்புலதாம் சூத்திரமோ நான்கத்யாயம் யாமருளிச் செய்ததிதன் விசாரத்தாலே பயமருமா கண்டபர ஞானம் உண்டாம் பவனீங்கும் பரபிரம்மானந்தமெய்தும் மயலர நீ கேளனவே அதனை முற்றும் மகிழ்வுடனே ரிபுவுக்கு மகேசன் சொன்னான். சொன்னவுடன் ரிபுமுனிவன் சூத்திரத்தின் சூக்ஷ்மமாம் பொருளையலாம் கேட்ட வண்ணம் பின்னமர மனதினிடையே மனனம் செய்து பின்னும் அதை தியானித்து பூன்ற ஞானம் மன்னியதால் பவ துன்பம் அனைத்தும் நீங்கி மகத்தான ஆனந்தம் அருவேனோ நான். அன்ன சிவன் திருவுருவை இறைஞ்சி ஏத்தி அதிசயமாம் அன்புடனே போற்றலானான். அருள்வடிவாயினையாண்ட சிவமே போற்றி ஆனந்த கனமான சிவமே போற்றி சர்வவிலட்சணமான சிவமே போற்றி சகலர்க்கும் ஹிதமான சிவமே போற்றி நிர்மலமாய் நின்ற பர சிவமே போற்றி நீக்கமர நிறைந்த பர சிவமே போற்றி இருமையிலா ஏக பர சிவமே போற்றி எங்குமுள அகண்ட பர சிவமே போற்றி அகில ஜெக காரணமாம் சிவமே போற்றி அம்பிகையின் நாயகமாம் சிவமே போற்றி நிகில பரிபூரணமாம் சிவமே போற்றி நிரபயவ நிஷ்களமாம் சிவமே போற்றி விகலமிலா விபுவான சிவமே போற்றி வேதாந்த வேத்தியமாம் சிவமே போற்றி சகல ஜெகநாயகமாம் சிவமே போற்றி சத்தியசித் சுககணமாம் சிவமே போற்றி சரமசரம் எவைக்குமதிட்டானமான சண்மயமாம் சங்கரனின் சரணம் போற்றி பரமபரம் யாவையுமே விளக்கா நின்ற பரஞ்சுடராம் பரசிவனின் சரணம் போற்றி விரவியையும் உயிர்க்கும் இன்பம் நல்கும் விமலசுக வடிவேனின் சரணம் போற்றி ஹரிஹரனே முதலான அநேக கோட்டி அமரர்கணம் வணங்கியனின் சரணம் போற்றி பக்தருடைய பவதாபம் வனைத்து நீக்கி பரமசுக நல்கியனின் சரணம் போற்றி சுத்தபர ஞானத்தை எளிதாய் தந்து சோர்வையலாம்.

சஞ்சரித்து மண்ணுசிலாதிகாரிக்கு ஞானத்தை மகிழ்வுடனே அங்கங்கே உபதேசித்த பின்ன சில ஹேதுவினால் புவியின் கண்ணே பெருங்கியதாம் கேதாரஸ்தலத்தில் வந்தான். பாரிமிசை ஹிமகிரியின் சிகரத்தின் கண் பற்றியதாம் கேதாரஸ்தலத்திலிருந்து பூரணமாய் பொருந்தியவ கேதாரேசன் பூஜனையே புரிந்து மிக விரக்தி கூர்ந்து தீரமுறும் சிவபக்தி சிவஞானங்கள் திருடமாகி விபூதியுடன் ருத்தீராட்ச வார முதல் சிவச்சின்னம் அனைத்தும் பூண்ட அயன் சுதனாம் ரிபுமுனியை முனிவர் கண்டார். கண்டவுடன் நிதாக சுகராதியான களங்கமிலா முனிவரெல்லாம் அன்பு கூர்ந்து தண்டனவே நன்றாக வணங்கி ஏத்தி தகவி மிகும் ரிபுமுனியை நோக்கிச் சொல்வார். பண்டொருகால் பரசிவனை கைலாயத்தில் பக்தியுடன் பாங்காக ஆராதித்தோ அண்ட பிரான் கருணையினால கண்ட ஜானோ அகிலர்க்கும் ஹிதமாக அடைந்தாயன்றோ. சதனமிலா கண்ட பரஜானோ பெற்ற சத்குருவே பரமசிவன் கருணையாலே கலனமிலா சுருதிமுடி சூத்திரத்தின் கருத்தான அகண்ட பரசிவ ஞானத்தை

வடிவேயாகி நீரென்றும் நிச்சலமாய் நின்று வாழ்வீர். இந்த விதம் நிதாக சுகராதியான இம்முனிவர் தமை நோக்கி பொதுவாய் ஓதி பிந்தி மகாதேவனை முக்கரணத்தாலும் பிரியமுடன் வணங்கி மிக அன்பு கூர்ந்த அந்தரு மாமுனிவன் நிதாகன் என்னும் அரிய மகாமுனிதனையே தலைமையாக்கி தொந்தமுறா கண்ட பரசிவஞானத்தை தோழரவே அருள் செய்யத் தொடங்கினானால் பூரணமாய கண்ட சிதாகாசமாக பொருந்தியுமா பதியான பரசிவன் தான் பாரினையே முதலான ஜகத்தையெல்லாம் படைத்த உபாதான நிமித்தங்கள் என்னும் காரணமாமன்றியும் அஜகத்தையெல்லாம் கலந்துண்மை தருவோனும் ஒளி செய்வோனும் சாரமிலாவற்றின்பம் செய்வோனும் சத்திய சித் சுககணமாம் சம்புதானே அருள்.

அவ்விதமாம் பரமசிவ வஸ்துதானே அருளதனால் எம்மயலாம் என்றும் காக்க. ஆத்ம நிர்ணயம் பாடல் 35. நிகிரவித சாதனமோ நேரை பெற்ற நீதாக நினக்கினியான்ம நிர்ணயத்தை அகில

அறிவுருவாய் அமைவுற்றார் மாதானே, அகிலக்கும் பெய்யமதால் சுகமுமாகும். அறிவுருவாய் அமைவுற்ற ஆன்மாதானே, அந்தமிலாதிருப்பதனால் அனந்தமாமே. அத்வைத அறிவுருவே பிரம்மமாகும், அதுதானே அகிலபதிஷ்டானமாகும். இத்வைதம் அனைத்துக்கும் அதீதமாகும், ஏக பரிபூரணமாய் இலங்கா நேர்க்கும். நித்திய நிர்குணமாகும் நிபலமாகும், நிரஞ்சனமாம் நிஷ்கிரிய சுபவமாகும். சக்திய சேத் சுககனமாம் சாந்தமாகும், சந்ததமும் சகலர்க்கும் ஆன்மாவாமே. ஒரு வெளியாயிருக்கின்ற வானம் தானே, உற்றகட மடம் என்னும் உபாதியாலே. இருவழி போல் கடமானோ மடமான் என்றே, இவ்வுலகில் இலங்கியிடும் நீதியே போல். ஒரு வடிவாம் அறிவான வஸ்து தானே, உண்மையிலா அவிதி முதல் உபாதியாலே. இருவடிவமானது போல் ஆன்மா என்றும், எங்குமுள பிரம்மம் என்றும் இலங்குமன்றே. கடமதமாம் உபாதிகளை நேதி செய்யில், கடமானும் மடமானும் ஒன்றே போல. மடமை முதல் உபாதிகளை நேதி செய்யின், மாசற்ற ஆன்மாவும் பரமும் ஒன்றே. இடமருவும் வேதாந்த விசாரத்தாலே, இருமை தரும் உபாதியெல்லாம் நேதி பண்ணி. தடமருவோம் ஆன்ம பர ஐக்கியத்தை, தடையறவே முமுட்சுவெல்லாம்.

ஈதவையும் அதிஷ்டானம் தனக்கு வேறாய் எள்ளளவும் இலை எனவே நீதி பண்ணி ஆதி முடி ஒன்று மிலா அகண்டமான ஆன்ம பர ஐக்கியமே அறிய வேண்டும். சுப்திகையில் கல்பித்தமாம் ரசதமந்த சுப்தியலாத அந்நியமா இலததே போல் சத்திய சேத் சுக கணமாம் ஆன்மாவின் கண் சலன முதல்

அற்பித்தமாய் தோன்ற நின்ற இத்வைதம் யாவையுணிவாமவன்றி இதரமதாய் இலையனவே நீதி பண்ணி அத்வைத பூரணமாய் அமர்ந்து நின்ற ஆன்மபர ஐக்கியமே அறிய வேண்டும். ஆன்மாவில் கல்பிதமாய் காண்பதெல்லாம் ஆன்மாவு கயலாக என்றும் இல்லை. ஆன்மாவு கயலாக பிரம்மம் இல்லை, அப்பிரம்மம் தன கயலாய் ஆன்மா இல்லை. ஆன்மாவே பிரம்மமதாம் பிரம்மம் தானே, ஆன்மாவாம் அணுவும் இதில் ஐயமில்லை. ஆன்மாவாம் அகம் பிரம்மம் என்ற போதும் ஆன்மபர ஐக்கியமே அறிய வேண்டும். அறிவுருவாம் ஆன்மாவே இருப்பதாலே அறையுமனான் வாமெனுமோர் வாக்குமில்லை. அறிவுருவாம் ஆன்மாவே இருப்பதாலே அறையுமனான் வாமெனுமோர் மதியும் இல்லை. அறிவுருவாம் ஆன்மாவே இருப்பதாலே அமருமனான் மாவெனுமோர் ஜகத்தும் இல்லை. அறிவுருவாம் ஆன்மாவே என்றுமெங்கும் அசஞ்சலமாய் அமர்ந்ததென நிச்சயிப்பாய். அறிவுருவாம் ஆன்மாவே இருப்பதாலே அந்நியமாம் அவ்வியிலை மாயையில்லை. அறிவுருவாம் ஆன்மாவே இருப்பதாலே அந்நியமாம் சங்கல்ப விகல்பமில்லை. அறிவுருவாம் ஆன்மாவே இருப்பதாலே அந்நியமாம் ஆகாரம் அணுவுமில்லை. அறிவுருவாம் ஆன்மாவே என்றுமெங்கும் அசஞ்சலமாய் அமர்ந்ததென நிச்சயிப்பாய். சித்தம் முதல் ஒரு பொருளும் இளமையாலே சிந்திக்க தகு பொருளும் என்றும் இல்லை. சத்தியமாய் தேக முதல் இளமையாலே ஜரைமரண முதலியவை என்றும் இல்லை. ஹஸ்த முதல் அவயவமே இளமையாலே யாதான முதலியவோர் செய்துமில்லை. நிச்ச அறி உருவான ஆன்மா ஒன்றே நிச்சலமாய் நிலைத்ததென நிச்சயிப்பாய். விருந்த ஜக காரணமாம் விதியில்லாதால் விசித்திரமாய் பகுப்புற்ற ஜகத்தே இல்லை. தரந்தரமாம் ஜகத்தில்லா தன்மையாலே தயங்கு ஜக பாலகனாம் ஹரியுமில்லை. பொருந்து சராச்சரமெவையும் இளமையாலே புகழ ஜெகன் நாசகனாம் ஹரனுமில்லை. நிரந்தரமாய் நிறைவேற்ற ஆன்மா ஒன்றே நிச்சலமாய் நிலைத்ததென நிச்சயிப்பாய். அகர முதல் வண்ணமிலா தன்மையாலே அதனையுரை நாடியிடும் வாக்குமில்லை. தகமமிகும் குறவனிலா தன்மையாலே தற்பரனாய் நிற்கின்ற மானான் இல்லை. வெகுவிதமாம் உங்களிலா தன்மையாலே விதியுடனே நிஷேத முதல் எவையும் இல்லை. இகழ்வு பெற அறிவுருவாம் ஆன்மா ஒன்றே எப்போதும் இருப்பதென நிச்சயிப்பாய். ஒன்றில்தான் தன்மையினால் இரண்டும் இல்லை, உபயமில்லா தன்மையினால் ஒன்றும் இல்லை. தொன்றுபயம் இளமையினால் அபயம் இல்லை, தொடர் அபயம் இளமையினால் பயமும் இல்லை. நின்ற சுபம் இளமையினால் அசுபம் இல்லை, நிகழ் அசுபம் இளமையினால் சுபமும் இல்லை. என்றும் அறி உருவான ஆன்மா ஒன்றே எப்போதும் இருப்பதென நிச்சயிப்பாய். சத்திலதான் தன்மையினால் அசத்துமில்லை, சஞ்சலமாம் அசத்திலதால் சத்துமில்லை. சுத்தமிலா தன்மையினால் அசுச்சி இல்லை, சொலும் அசுச்சி இல்லாமையினால் சுச்சியும் இல்லை. தொத்தும் இடர் இளமையினால் சுகமும் இல்லை, தொடர்ந்த சுகம் இளமையினால் இடரும் இல்லை. இத்வைதம் எவையுமிலா ஆன்மா ஒன்றே எப்போதும் இருப்பதென நிச்சயிப்பாய். நித்யமுனி இளமையினால் நானும் இல்லை, நிகழ்த்திய நான் இளமையினால் நீயும் இல்லை. கர்த்திருவே இளமையினால் கரணம் இல்லை, கரணமில்லா தன்மையினால் கர்த்தா இல்லை. பத்தனிலா தன்மையினால் முக்தன் இல்லை, பகர்முக்தன் இளமையினால் பத்தன் இல்லை. இத்வைதம் எவையுமிலா ஆன்மா ஒன்றே எப்போதும் இருப்பதென நிச்சயிப்பாய். ஜனனமிலா தன்மையினால் மரணம் இல்லை, சாதனிலா தன்மையினால் ஜனனம் இல்லை. அந்யமிலா தன்மையினால் அகமும் இல்லை, அகமில்லதான் தன்மையினால் அந்யமில்லை. மனமில்லதான் தன்மையினால் மயக்கம் இல்லை, மயக்கமில்லா தன்மையினால் மனதும் இல்லை. கனவரிவாய் நிறைவேற்ற ஆன்மா ஒன்றே கலங்காத வஸ்துவென நிச்சயிப்பாய். அந்தமிலா தன்மையினால் ஆதி இல்லை, ஆதி இலா தன்மையினால் அந்தம் இல்லை. துவந்தமிலா தன்மையினால் தோற்றம் இல்லை, தோற்றமிலா தன்மையினால் துவந்தம் இல்லை. பந்தமிலா தன்மையினால் வீடும் இல்லை, பரவிய வீடின்மையினால் பந்தம் இல்லை. சந்ததமும் சின்மயமாம் ஆன்மா ஒன்றே சரியாத வஸ்துவென நிச்சயிப்பாய்.
புகழ் ஒரு காரியமும் இளமையாலே பொருந்தியிடும் காரணமும் ஒன்றும் இல்லை. திகழும் ஒரு திருஷ்யமும் இளமையாலே திருஷிக்கும் திருக்கும் ஒரு காலும் இல்லை. வெகுவிதமாம் துவைத்தமெல்லாம் இளமையாலே வேறுபட அத்வைதம் தானும் இல்லை. அகில பரிபூரணமாம் ஆன்மா ஒன்றே அழியாத வஸ்துவென நிச்சயிப்பாய். ஒரு பொருளும் மாந்திரமா இளமையாலே ஒன்றியிடும் பாஹ்யமாம் பொருளும் இல்லை. சர்வமென சற்று பொருள் இளமையாலே சந்ததமும் கிஞ்சிலெனும் பொருளும் இல்லை. பூரணமிலா பொருளையும் இளமையாலே பூரணமாய் பொருந்து பொருள் தானும் இல்லை. பரவிய சித்கனமான ஆன்மா ஒன்றே பழுதற்ற வஸ்துவென நிச்சயிப்பாய். இருவதுவென்று எம்பியிடும் பொருளும் இல்லை, இலகுலதென்று எம்பியிடும் பொருளும் இல்லை. ஸ்திதமெனவே நிகழ்த்தியிடும் பொருளும் இல்லை, திருஷ்டாந்தம் தாஷ்டாந்தம் எவையும் இல்லை. விதவிதமாய் விளம்பியிடும் பொருளும் இல்லை, விசித்திரமாம் ஜீவபர ஜெகத்தே இல்லை. நிதமும் மேலாம் அகண்டபர பிரம்மம் தானாம் நிமலபர பிரம்மம் அதே ஆன்மாவாகும். நிகிலமென

இகஜகமாய் தோற்றுவதும் பிரம்மம் தானாம், ஈசனென தோற்றுவதும் பிரம்மம் தானாம், அகிலவித தோற்றமுமே பிரம்மம் தானாம், அகண்ட பர பிரம்மம் அதே ஆன்மாவாகும். சத்தியசி சுககணமாம் ஆன்மரூபம் சகல பரிபூரண.

அத்வைத பொருளாகும் ஆன்மரூபம், அகண்டைக்கரசமாகும் ஆன்மரூபம். ஆதலினால் அகண்டைக்கரசனையான ஆன்மாவுக்கு அந்நியமாய் அணுவும் இல்லை. போதகனமாகிய அவ்வான்மாவேலி புகழ்ந்ததிலோர் அணுவேனும் ஐயமில்லை. மாதவயுவான்மாவானே போதும் மகத்தான பரபிரம்ம சுரூபம் என்றே வேதநில அகண்டான்மா நிச்சயத்தை பெற்றதனால் பவபாச முத்தனாவாய். எந்த விதம் யாவர்க்கும் ஹிதமையாக இருமையில அகண்டாத்மா நிர்ணயத்தை அந்த நில மகிமையுறும் மகேஷன் முன்னம் அருளியவா நிதகனின கடக்கிச் சொன்னோம். துவந்தமுறா இவ்வாண்மா நிர்ணயத்தை துகளற்ற மனதுடனே ஒரு காலேனும் புத்தியுற திருடமாக கேட்டுணர்ந்தோர் பூரணமாம் பரபிரம்ம வடிவேயாவர். பாடல் 61 முதல் இறுதி வரை சுவானுபவம். என்பவளும் ரகுமுனியை மகிழ்வாய் நோக்கி எனையாளும் சத்குருவே கைலயத்தில் அன்று சிவ கருணையினால் அடையப்பட்ட அற்புதமாம் நின் சொருப்ப அனுபவத்தை இன்றுள்ள உரை செய்தி பவத்துன்பங்கள் யாவையுமே நீக்கி என்னை ஆழ்வாய் என்றே நின்றடைவாய் வினவி இடோ நிரகனுக்கு நேரான உத்தரமம் நீ சொல்வான்.

தத்துவமாய் தனித்த பர பிரம்மனானே, தான் தானாய் நின்ற பர பிரம்மனானே, அத்வைதமான பர பிரம்மனானே, அகண்ட பரிபூரணமாம் பிரம்மம் நானே, சண்மயமாய் நின்ற பர பிரம்மனானே, சதானந்தமான பர பிரம்மனானே, சின்மயமாய் நின்ற பர பிரம்மனானே, சிதாகாசமான பர பிரம்மனானே, நிர்மலமாய் நின்ற பர பிரம்மனானே, நிரஞ்சனமாய் நிறந்த பர பிரம்மனானே, என்மயமாய் நின்ற பர பிரம்மனானே, ஏக பரிபூரணமா பிரம்மனானே, ஜாதிக்குலமற்ற பர பிரம்மனானே, சங்கமெல்லாம் விட்ட பர பிரம்மனானே, ஆதிமுடி அற்ற பர பிரம்மனானே, அனந்தமெல்லாம் விட்ட பர பிரம்மனானே, கேதமெல்லாமற்ற பர பிரம்மனானே, கிம்பீர முற்ற பர பிரம்மனானே, பேதமெல்லாம் அற்ற பர பிரம்மனானே, பிணிப்பவையும் அற்ற பர பிரம்மனானே, இது வெனுமோர் பொருளுமிலா பிரம்மனானே, யானெனுமோர் பொருளுமிலா பிரம்மனானே, அது வெனுமோர் பொருளுமிலா பிரம்மனானே, அயலெனுமோர் பொருளுமிலா பிரம்மனானே, ஸ்திரவெனுமோர் பொருளுமிலா பிரம்மனானே, திருஷ்யம் ஏதொன்றுமிலா பிரம்மனானே, நிதமும் ஒரு வடிவான பிரம்மனானே, நிச்சலமாய் நின்ற பர பிரம்மனானே, அத்தியந்த நித்திய பர பிரம்மனானே, அத்தியந்த சுத்த பர பிரம்மனானே, அத்தியந்த புத்த பர பிரம்மனானே, அத்தியந்த முக்த பர பிரம்மனானே, அத்தியந்த அமல பர பிரம்மனானே, அத்தியந்த அசுங்க பர பிரம்மனானே, அத்தியந்தம் அச்சல பர பிரம்மனானே, அத்தியந்தம் அகண்ட பர பிரம்மனானே.

அகமென்றும் தேகமலன் பொறிகளல்லன், அகமென்றும் உயிர்களலன் உள்ளமல்லன், அகமென்றும் புத்தியலன் சித்தமல்லன், அகமென்றும் பொன்மை அகங்காரமல்லன், அகமென்றும் மதன் மூலா வித்தியல்லன், அகமென்றும் எஷ்டியலன் சமஷ்டியல்லன், அகமென்றும் அறிவுற்ற தேவையுமல்லன், அகமென்றும் அகண்டபர பிரம்மம் தானே, அகமென்றும் சாதனலன் சிசுமல்லன், அகமென்றும் தருணநலன் விருத்தனல்லன், அகமென்றும் சிறியநலன் பெரியநல்லன், அகமென்றும் சிதைவுற்று மறிப்போனல்லன், அகமென்றும் ஜீவநலன் ஈசனல்லன், அகமென்றும் ஜடஜடமாம் ஜெகத்துமல்லன், அகமென்றும் எவையுமிலாத் அகமாய் நின்ற அத்வைத அகண்டபர பிரம்மம் தானே, அகமனீஷம் சண்மயமாம் பிரம்மரூபம், அகமனீஷம் சின்மயமாம் பிரம்மரூபம், அகமனீஷம் நன்மயமாம் பிரம்மரூபம், அகமனீஷம் தன்மயமாம் பிரம்மரூபம், அகமனீஷம் நின்மலமாம் பிரம்மரூபம், அகமனீஷம் நிர்குணமாம் பிரம்மரூபம், அகமனீஷம் அசஞ்சலமாம் பிரம்மரூபம், அகமனீஷம் அகண்டபர பிரம்மரூபம், அறந்தவனே அனந்தமிதம் அறிந்திங்கென்ன, அகம் பிரம்மம் பிரம்மம் அகம் அகமெல்லாம் என்று உறந்தருமே உவ கண்டபர நிச்சயந்தான், உத்தமனாம் சிவன் அருளால் யாமடைந்த நிரந்தரமாம் அனுபூதி ஐயமில்லை, நிமலபர சிவனானை உண்மை சொன்னோம், பொருந்திய இவ்வர்த்தத்தை ஒரு காலேனும் புத்தியுற கேட்டுணர்வோர் பரமையாவர், அல்பமுமோர் வேதமிலாத கண்டமான அத்வைத்த பரசிவமே வேதாந்தங்கள், நிர்பயமாய் நிகழ்த்தியன பொருளாய் நின்று நிகழுமன சுத்தியிலா மூடரெல்லாம், பற்பலவாம் நூல்களினால் வேத புத்தி பற்றியதால் அகண்டைக்க பரசிவத்தை, தத்பரமாம் சுருதி முடி முதல நூலின் தாத்பரிய பொருளாக அறியார் என்றும், நித்ய சிவாச்சனை முதலாம் பக்தி செய்து நிகழுமன சுத்தியினை பெற்ற தீரர், அத்வைத பரசிவமே மறையிராதி அனைத்துக்கும் தாத்பரிய பொருளாம் என்றும், சத்தியமாம் அச்சிவமே நாமாம் என்றும் சலனமில அகண்ட சிவ ஞானம் பெற்று, மித்யதாம் பவபந்தம் மணிக்கும் நீங்கி மெய்யுணர்வானந்த பர சிவமையாவர், பரமசிவன் கருணையினால் அருளி செய்த பாங்காக ரிபுமுனிவன் நிதகனுக்கங்கு, இருமையில அகண்டான்மா நிர்ணயத்தோடு இலகியதன் சுவானுபவம் இசைத்தான் என்றேன், அருமையுடன் வினவீடும் ஜெய்விஷவியர்க்கு அகிலமுமே அடைவாக அறிந்த கந்தன், நிர்மலமாய் உரை செய்தான் எனவே சூதன் நிகில மகா முனிவர்க்கும் நிகழ்த்தினான, அகில பூரணமாகி அகண்டமாம் ஆன்மரூபத்தின் நிர்ணயம் ஓதலும் நிகரில் சத்திய சித்சுகமாகவே நின்ற நிர்மலமான பரம்பொருள் அகமென அகமப்பரம் மேயன

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: சிற்றம்பலம் மாதவ சிவஞான சுவாமிகள் அருளிச் செய்த காஞ்சி புராணம். வழங்குபவர் ஸ்ரீ வித்யாசங்கர சிவாச்சாரியார், திருச்சிற்றம்பலம்.
2: தர்மம் செய்தா சித்த சுத்தி ஏற்படும். முதல்ல சித்த சுத்தி நமக்கு இருந்தா தான் மற்றெல்லாம் நடக்கும். அந்த சித்த சுத்தி ஏற்பட்டாதான் சாந்தம் ஏற்படும் மனசுல. சாந்தம்ங்கிறது இயற்கையாக வரணும். சில பேரை பார்த்தா எப்போதும் மனசில் எப்போதும் சாந்தமாக இருப்பாங்க. அசடாக இருக்கிறதும் சாந்தமாக இருக்க முடியாது. அது வேறு எப்போ பார்த்தாலும் உட்காந்துருக்கோம், அது சாந்தம் இல்லை. அவன் முகத்தை பார்த்த உடனே நமக்கு ஒரு சந்தோஷம் வரும். இப்போ எங்கள் ஊரில் ஒருத்தர் இருக்கார், அவர் அடுத்த கருத்துடையவர்னாலும் அவர்கிட்ட ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டை நான் பார்க்குறேன். எவ்வளவு இன்னல் வந்தாங்க, எவ்வளவு இழிவன் வளர்த்தேன், அதே சாந்தமான மாற்றம் இருப்பேன். அது எப்படி அவரால் இருக்க முடியுது? எப்படி அவங்களால இருக்க முடியும்? நான் இப்போ முதல்ல இருக்கேன் ஆங்கிற. அது எப்படி வந்ததுன்னா, பின் முன்கிரவிகளை செய்த புண்ணியங்களுக்கான சித்த சுத்தி ஏற்பட்டு அந்த சித்த சுத்தியினால ஒரு சாந்தம் இந்த பிறகு அவருக்கு வந்திருக்கு. சாந்தம் இவனால் வந்ததுக்கு அப்புறம் தான் அஷ்டாங்க யோகங்கள்லாம் இவருக்கு வர ஆரம்பிக்கும். அதன் பின்பு சிவபுண்ணை உனக்கு செய்ய கேட்கும். அதனால் இந்த தர்மங்கள்லாம் என்ன செய்யணும், முதல்ல சித்த சுத்தி ஏற்படுவதற்காக ஏற்படுத்தப்பட்டது. நான் அவரை பார்ப்பேன். அந்த சிதப்பிரக்கிறதுக்கு சொல்லுக்கு என்ன இலக்கணமோ அவரை பார்த்தா எப்போ அவர் எவ்வளோ கஷ்டமும் இடிஞ்சாங்க. மூணு நாள் சொல்லியிருக்கேன், எங்கள் ஊரில் ஒரு முதலியார் இருந்தார் போன தலைமுறையில், எனக்கும் முந்தின விளம்பரை ஜவுளி வியாபாரம், பெரிய வியாபாரம். அந்த காலத்தில் டயர் போடுற சாரட்டை போகிறோன்னா பெரியது, இந்த கெடிக்கலாக்கில் போகிற மாதிரி டயர் போட்ட சாரட். அது டக்கு டக்கு டக்கு டக்குனாதான் அவர் வீட்டில் என்ன கிடைக்க வர்றதும் கடையிலேருந்து சாரட்டை போகிறோம். அவருக்கான என்ன ஆச்சுன்னு கடைசி ஒன்றும் இல்லை, நெல் கடைசியால் கடைசி காலத்தில் வருவோம் வரக்கூடாது, ரொம்ப கஷ்டம். ஆமாம், யவனத்தில் வருவோம் தான் தாங்கக்கூடிய சக்தியே இருக்கும். வயசுக்கு கிடையாது 60 வயசுக்கு மேலே வருமா வர்றது, அது ஒரு பௌருஷமாக இருந்துட்டு கிடையாது, ஒன்றும் இல்லை, கேர் ஆஃப் ப்ராப்ளமாக இருக்கும். ஆனால் அவர் நடைமுறையில் என்ன பண்ணான்னா, ஈசான சுவாதி தீட்சை பெற்று சூரிய எழுந்தது பண்ணி அது சாஸ்திரங்களை கேட்டு அதில் ஒரு நிறுவனம். எவ்வளவு கஷ்டப்பட்டேன், முகத்தில் இதே தளர்ச்சியை பார்க்க முடியாது. அடுத்த வேலைக்கு என்ன நிலைமை எனக்கு தெரியல. ஆனால் காலமாக இருந்து குளித்து நண்பூகிலாம் ஜம்முனை போட்டு சிவஜெல்லாம் பண்ணிட்டு ஜம்முனை உட்காந்துருப்பார். அன்னைக்கு ஒரு தமிழை தீர்த்தம் தாங்க அவர் இருப்பார், பார்த்து தெளிவாக இருப்பார். அது எப்படி முடிகிறது? அது என்ன, அந்த முன் பிறவிகளை செய்த புண்ணியத்தின் காலமாகத்தான் அந்த ஒரு வரணும். நமக்கு ஒரு 5.5 மணிக்கு வர வேண்டிய காப்பி வல்லேன்னு சொல்லி நமக்கு என்ன வரத்து வருது? அங்கே பார்க்குறோம், இங்கே பார்க்காங்க, அங்கே தூக்கி அங்கே வைக்கணும், அதை தூக்கி இங்கே வைக்கணும், படித்து புசத்தை பரத்தான் ஓட மாட்டேங்குது. ஆனால் ஒரு தமிழை தண்ணி சாப்பிட்றப்ப அடுத்த வேலைக்கு என்ன உறுதி இல்லை, தெளிவாக இருக்கும். அதுதான் சாஸ்திர கற்றலுடைய இலக்கணம். அந்த மாதிரி உளமுற சிவனை எண்ணல் முதல் பற்பல உளவாம் என்றே சிவலிங்க பதிட்டை செய்தல் எவற்றுடன் சிறந்ததாகும். சிவலிங்க பிரதிஷ்டை செய்தல் சர்மங்களிலே சிறந்தது. பதிட்டைங்கிறது தான் பதிட்டை அங்கே தான் போட்டிருக்காங்க. சிவலிங்க பதிட்டை செய்தல் எவற்றுடன் சிறந்ததாகும். சிவபக்தர் பதிட்டை தானம் அன்னதே இவைதான். அன்னைய சிவபக்தரை எப்படி பிரதிஷ்டை பண்றது? ஆனா அவருக்கு வேண்டி உணவுகள் மற்ற உபச்சாரங்கள் எல்லாம் பண்ணி அந்த அடியார்களுக்கு செய்கின்ற உதவிகள் அனைத்தும் அனுசிவ புண்ணியமே. சில பேர் சிவ பூஜை பூஜை பண்ண மாட்டான், பண்றவனுக்கு இடைஞ்சல் பண்ணுவான். அது பண்ணாமல் இருந்தாலே போறோம், இவன் கொடிய ஒன்றும் செய்ய வேண்டாம். எங்க ஊர்ல சிவதீட்சைக்கு போ பண்ண எடுத்துக்க போறேன், நீங்க சொன்ன உடனே உங்களை கலைக்கிறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கு. ஏ அதை போய் எடுத்துக்கிட்டு இருக்கே, வேற வேலை இல்லாம எல்லாம் எடுக்கத்தான் வரேன். ஏ எடுக்காத கஷ்டம் வரும், எதுக்கு வருது உனக்கு தெரியாது, நிறைய கஷ்டங்கள்லாம் இருக்கு பாருல, அதை சாப்பிடப்படாமா இதை சாப்பிடப்படாமா எல்லாம் வம்புதான் வரும் பணம் எல்லாம் என்னத்துக்கு பார்க்கணும், அதெல்லாம் நான் ஒழுங்காக வரணும் என்னெல்லாமோ சொல்லி பார்ப்பான். ஒன்றுக்கும் இந்த பேர் சரிப்பட்டு வரல, நான் கடைசி ஆயிரும் எனக்கு ஒன்றும் தெரியாது. தீட்சை எடுத்தேன்னா மனைவி கூட சேரப்படாதுன்றமா அப்போ என்ன செய்யணும் அப்படியான டமாக்கிட வந்துடும், கடைசி ஆயிரம் ஒரே எழுதினாயிரும் டாம்னு கிட்ட வந்துடும் அப்படியா அப்பனும் வேண்டாம் ஆகிட்டுவான். இப்படி அதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கு. அது மாதிரி நன்மை செய்யாட்டாலும் தீமை செய்யாட்டாலும் தீமை செய்யாமல் இருந்தால் போறாரு. அதுக்கு இங்கே என்ன, சிவபக்தர் பதிட்டை தானம் அன்னதையா, சிவபக்தர்கள் அறியார்களுக்கு திருவாமுது செய்தல், அதற்கு வேண்டும் உபதாரங்கள் செய்துதல், அவள் சூழ்ச்சி செய்தால் அதுக்கு அனுகூலமாக இருத்தல், இதெல்லாமே ஒரு சிவபெரிய சிவனையும் தான். ஆமாம், சிவனமர் தரங்கள் தம்மி செய் பயன் கோடி மேலாக, இந்த மாதிரி பண்ணி சிவஸ்தலத்தில் செய்தால் பல கோடி பலன். அதன் சிவநிலை காஞ்சி வைப்பில் செய்திடின் அனந்த கோடி, அதோட காஞ்சியில செய்தா அனந்த கோடி பலன். இன்னைக்கு எட்டே வர தண்ணூறு அடியார் போன் பண்ணார், சந்தேகம் சாமி கேட்கணும், யார் கிளப்பி விட்டா தெரியல, அனுஷ்டான வீட்டில் செய்வது விசேடமா கோயிலில் செய்வது விசேடமாங்க, இந்த கேள்வியே புதுசா இருக்கப்பா, என்ன வீட்டில்தானே செய்வாங்க அனுஷ்டானங்க, இல்லை எங்க தகட்டாரு வீட்டில் செய்கிறத விட கோயிலில் செய்கிறது பல மடங்கு புண்ணியான்னு சொல்லிட்டாரு, அதனால அது இதை சொல்லலை. சிவதரங்கள் பல திருக்கோயில் செய்ய வேண்டிய புண்ணியங்கிட செய்தாங்க செய்யறதுன்னு சொல்லிப்பேன், அனுஷ்டானம் வீட்டிலாம் செய்யணும், கோயில் போய் உட்காந்து செய்யிட்டு கூடாது. எத்தனை பேருக்கு இடங்கள், பொதுவாக அனுஷ்டானம் அடக்கமாக இருக்கணும், நாலு பேர் மத்தியில் எல்லாரும் பார்க்கணுங்கிற காண்டி உட்காந்து கொஞ்சம் பார்த்து சடக்கு சத்தம் கேட்கணும், அவர் செய்கிறாருன்னு எல்லாரும் தெரியணுங்கிற காண்டி இந்த பஞ்சபாத்திரம் அடக்கு சொலக்கம் தனியாக எடுத்து அப்படிலாம் செய்யக்கூடாது, அடக்கமாக இருக்கிற நேரத்தில் இருந்து செய்யணும் சொல்லிக்குப்பா, கோயிலெல்லாம் செய்யக்கூடாது, இல்லை இங்கே சொல்லிவிட்டான் பல மடங்கு புண்ணியனவனை சொல்லிட்டான் அதெல்லாம் இல்லையா. அதை மாதிரி இங்கே சிவன் அமர தலை இதை பார்த்துடா சொல்லிட்டானா என்னவோ, சிவன் அமர தலங்கள் தம்மி செய் பயன் கோடி மேலா, சிவஸ்தலங்களில் செய்தால் கோடி பலன், என்ன அந்த கோயிலில் செய்ய வேண்டிய பணிகள் செய்தாய் கோருவோம். நம்முடைய அனுஷ்டானங்கள் நம்முடைய கிரியைகள் எல்லாம் வீட்டிலாம் செய்யணும், யாரை கிளப்பி விட்டது அருகொரு கல்யாணம் எங்கே அது எந்த ஊரு ஞாபகம் வர மாட்டேன் தெரு, ஆமாம் அங்கே போய் செய்யணும்னு அவனா கிடைக்கிட்டு அங்கெல்லாம் செய்யணும், ஆமாம் அங்கெல்லாம் செய்யணும் போங்கன்னு அங்கே போய் செய்கிறோட பேசாமல் இருக்கலாம், அதாவது இவ சிக்கனத்துக்காக அங்கே போகிறானோ, இங்கே இருந்தால் எல்லாரையும் கூப்பிடணும், அவரை கூப்பிடணும் இவரை கூப்பிடணும் வேண்டாம், அங்கே போய் செய்தால் ஆச்சரியர் மாத்திரம் போய் செய்துட்டு வந்துடலாம், ஆச்சரியர் மாத்திரமாக போகிறா பொண்ணு பிள்ளைகள் எல்லோரும் ஒரு பத்து இருபது டிக்கெட்டு போகுது, இருபது டிக்கெட்டுக்கு பஸ் சார்ஜ் என்னாச்சு, லாட்ஜிங் என்னாச்சு, போர்டிங் என்னாச்சு, அது இங்கே இங்கே இருக்குன்னா அங்கே வந்தோன்னா அங்கே வேற ஒன்றும் கிடையாது, ஆயிரரூபா கட்டினா ஒன்று, ஐயாயிரரூபா கட்டினா ஒன்று, பத்தாயிரரூபா கட்டினா தலையில் தாப்பாக கட்டுவான், பதினஞ்சாயிரம் கட்டும் ஆனையில் கட்டி வச்சுக்கிட்டு வருவான், இவ்வளோ கடைசி இதுதான் விஷயம், மற்ற ஒன்றுங்க கும்பல் சுவாகாதாங்க. நான் பாட்டு வந்தேன் ஒரு ஒன்று ஒழுங்காக நடக்காது, புகையை போடுவான் அவங்க உட்காத்துக்கு மாலையை போட்டு உட்காத்து வச்சு இந்த இந்த பலிக்கு அந்த எடுத்துகிட்டு போகிற ஆடுக்கு எடுத்துகிட்டு போகிற மாலையெல்லாம் போட்டு எடுத்துகிட்டு போகிற மாதிரி மாலையெல்லாம் போட்டு உட்காந்து வச்சுட்டு என்னத்தையே போய போடுவோம் ஜோரியம் தண்ணியை விட்டு போயிட்டு வாங்கன்றோம், அங்கே போய் செய்யறோட பேசாமல் இருக்கலாம், எல்லாம் அங்கே ஆஹா ஊஹூன்னு மார்க்கண்டே இருக்கு முத்தி கொடுத்தா உனக்கும் கொடுப்பாருங்க கணக்க என்னங்க மார்க்கண்டே இருக்கு முத்தி கொடுத்தாடா அங்கே வாசம் தான் அதுக்கு உடனே நீ அங்கே போயிட்டா உனக்கு உடனே அப்பா உனக்கு நெய் வாசிட்டு தான் இருக்கேன் உடனே கொடுத்துட்டு வர ஏன்னா அந்த மாதிரி நடக்குது. அதுதான் சிவனமர் தங்கங்களம் செய்வயன் கோடி மேல சிவனிலை காஞ்சி வைப்பின் செய்திடன் அனந்த கோடி. அத காஞ்சியில் போய் செய்தார், ரொம்ப விசேஷம், பலவிறங்கு கோடி பலன் ஆன்னு சொல்றார். காஞ்சியை நினைப்பின் காசி கடிநகர்னு வசித்த பேரா. காஞ்சியை நினைச்சாலே போருமா, காசியில வசித்த புண்ணியம் கிடைச்சு போவோம். காஞ்சியே எவற்றினுள்ளும் சிறந்தது காண்மின், காஞ்சிதான் எல்லா தலங்களிலும் மிக சிறந்தது. காஞ்சி சூழ் அல்குள் வாணி கணவனார் மொழி உட்கொண்டு, அந்த காஞ்சியில் இருக்கின்ற மேகலை அணிந்த சரஸ்வதியினுடைய கணவனா இருக்கிறாரு, அவர் சொன்ன மொழியை உட்கொண்டு என்ன சொன்னார். காஞ்சியை அடைந்தார் மாசு கடிந்துயர் எழிவர் தாமம். இந்த 7 வருஷம் காஞ்சிக்கு போனாலும் அவர் பிரம்மா சொன்னதை பற்றி கேட்டு அதுபடி காஞ்சிக்கு போனார். அப்படி காஞ்சியில் போய் அவ வந்து தபஸ் 7 லிங்கங்களை ஸ்தாபித்தாலாம், ஒவ்வொருத்தரும் 1 லிங்கத்தை ஸ்தாபனம் பண்ணி அதுக்கு வழிபாடுகளை தான் நிகழ்த்தினார். அதாவது கீழ்கடையில் சில தப்புகள் நடந்திருக்கு, பெரியவா பண்ணியிருக்கா, அனுபவிச்சிருக்காது, எனத்தினால அனுப்பிச்சான் தெரியல. எங்கள் கோயிலில் மூலைக்கு மூலைக்கு சிவலிங்கமாக தான் இருக்கும் எல்லாங்க, அவன் என்ன சாதி என்ன மூலைக்கு மூலை சிவலிங்கமாக தான் இருக்கு. இது எவனோ சொன்னிருக்கான், காசிக்கு போயிட்டு வந்து லிங்கம் பரிசுட்ட பண்ணா புண்ணியம்னு எவனோ சொல்லிட்டான், அவன் போயிட்டு வந்து மூலைக்கு மூலைக்கு லிங்கத்தில் நட்டுட்டு போயிட்டான். அது தண்ணியும் கிடையாது, புளியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அப்போ அந்த பாவம் யார்த்தான் செய்தோம், அது நட்டமனு தான் இங்கே விசாரம். அது யாராவது சொல்லியிருக்காது, பெரியவாள் ஏதோ பிசாமல் இருந்திருக்காங்க. நான் கும்பாபிஷேகம் போன இடத்துல எங்கே வரும் வரும் வருவான் சாமி. நான் வந்து இந்த கோயில் நவக்கிரகம் இல்லை, நவக்கிரக பிரதிஷ்டை பண்ண போகிறேன். ஆமாம், அது கோயில் நல்லா தானடா இருக்கு, ஏன்டா இது பண்ணுறது இல்லை, நவக்கிரகம் தான் முடியுமா, எல்லோரும் நவக்கிரகம் பிரதிஷ்டை பண்ணும். 9 ஆளாக நடனம்ல 9 லட்சம் ரூபா டெபாசிட் கட்டு கோயிலுக்கு எதுக்குன்னு. அவன் நீமான் நட்டுட்டு போயிடுற, அதுக்கு பால் ஊற்றணும், அதுக்கு தண்ணி விடணும், அதை அபிஷேகம் பண்ணணும், த வேட்டி கொடுத்தணும், அது யார் செய்கிறது, அதுக்கு ஃபண்டு வேணும்ல. ஏன் ஈவோ அலாட் பண்ண மாட்டாங்க, பூஜை வந்த சாமிக்கெல்லாம் எங்கெங்கே ஃபண்டு கிடையாது, அலாட் பண்ண கிடையாது, தரமாட்டேன்பா. அவன் பூஜா இருக்கா, இது அடிஷனல் ஒர்க்கு, எனக்கு கூட சம்பளம் வேணும்பா, இல்லை ஆறு கொடுக்குறதே, ஓடியோ போயிடுவான் வேண்டாண்டு. அவங்க மாட்டேன் தெரியுமா, தயார் நட்டு நட்டுட்டு பாட்டு போயிடுவாங்க, அதனால கொஞ்சம் யார் நட்டு. நம்முடைய திருக்கோயில் நவக்கிரக பரிஷ்டைங்கிறது ஆகமத்தில் இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 150 ஆண்டுகளுக்குள்ளே வந்ததான், 100 ஆண்டுகளுக்குள்ளதான். ஏதோ கோயிலில் நட்டால் அதை பார்த்தா எல்லோரும் நட்டுக்கிட்டே இருந்தால் நட்டுக்கிட்டே போகலாம், நடக்கும் போயிட்டு போகலாம். அதனால் நவக்கிரக பரிஷ்டை வைஷ்ணவில் நடவிட மாட்டான், இந்த மாதிரிலாம் அங்கே நடக்குமா, அவன் முதுகலுங்க உள்ளவன். அதனால் அந்த சாமி தான் அனாவசியம் ஒரு சாமியும் நடவிட மாட்டான், ஆமாம் நவக்கிரகமே நடனம். அதாவது வைஷ்ணவனுக்கும் சில காரியங்கள் செய்து கொடுக்க போனேன், என்னை பிரியமாக கூப்பிட்றாங்க, ஏதோ ஆச்சரியமாக இருக்கேன்னு, பட்ட ஊதி போட்டுருக்க இன்னும் எப்படி கூப்பிட்றாங்க அவங்க. அவங்க கிரகப்பிரியை செய்யவே மாட்டான், நவக்கிரக பிரி காரியம் ஆரம்பிக்கிறாங்கன்னா கிரகப்பிரின்னு ஒன்று பண்ணணும், எங்கள் சம்பிரதாயத்தை கிடையாது. என்ன சார் நான் எம்பெருமா இருக்கவே இமயங்களை ஏமாற்றணும், எதுக்காக பண்ணணும், அப்படி இருக்காங்க, நவக்கிரி பண்ண மாட்டாங்க, நவக்கிர ஸ்தோத்திரம் சொல்ல மாட்டாங்க, ஜாதகம் பார்ப்பாங்க, அது வேறு விஷயம், பொருத்தம் பார்க்குறது அதெல்லாம் விஷயம். நவக்கிரகத்துக்கு ஸ்தோத்திரம் பண்ணுறது, நவக்கிரக பிரதிஷ்டை பண்ணுறது, நவக்கிர பூஜை பண்ணுறது, வைஷ்ணவா அப்படின்னு நாட் அலவுட் ஆண்டுவோம். ஆமாம், அவங்க முதுகலும் கூட இருக்கான், நமக்கு அது இல்லை, அது என்ன அதைத்தான் இங்கே என்ன சொல்ல வந்தேன். அருட்சிவகங்கை நன்னீராடி ஏகம்பவான திருப்பதொழுது மஞ்சள் செழுநதி கரையன் எய்தி அருத்திகூர் யாதநாதன் அணிமையில் தத்தம் பேரால் இருத்தினர் இலிங்கம் பூசை இயற்றினர் ஆழ்வத்தோடும். சிவகங்கையில் நீராடி ஏகம்பநாதரை வணங்கி அவர் திருப்பதத்தை தொழுது கொண்டு மஞ்சள் செழு நதிக்கரையில் தம்பை நதிக்கரையில் எய்தி அருத்திகூர் வியாதநாதன் அணிமய வியாசமுனிவர் பொதிச்ச பண்ணியிருக்கார் முந்தன படலத்தில், அதுக்கு பக்கத்தில் தத்தம் பேரால் இருத்தினார் இறைஞ்சான். தன்னுடைய ஒவ்வொருத்தர் பேரால பூஜை இயற்றினர் ஆர்வத்தோடும் பூஜையெல்லாம் செய்து கொண்டிருந்தார். அப்படி இருக்கும் பொழுது பச்சிலை பழம்போதேனும் பறித்திட்டு பத்தி செய்வோர்க்கு எச்சமில் இருமைப்பேரன் அளித்தரு இறைவா போச்சி. ஏதாவது ஒரு பச்சிலை ஏதாவது பழம் நான் போறோம், அவன் ஆசதோஷி என்ன கொடுத்தாலும் வாங்கிக்கிடுவான், கொடுக்கலன்னு விட்டுருவான். அதாவது சாஸ்திரத்தை விதண்டாவாரமா பண்ணி கொண்டு வர்றது அது நியாயம் போல இருக்கும். எங்க ஊர் கோயில ஒரு அசகட்ட பெரிய பெரிய ஆழமங்கள்லாம் படிச்சுட்டு வந்திருக்காரு போயிருக்காங்க. இல்லை காலத்தில் நெகிழ்ச்சியும் பண்ண மாட்டேங்கிறான். நீங்க இவ்வளவு சாஸ்திரம் படிச்சு உங்களுக்கு விவரம் தெரியலையே என்ன, அவருக்கு பசியது மாசம்தான், அவர் எல்லாம் கடந்தவர், அவருக்கு பசியது எது கொடுத்தாலும் வாங்கிப்பார், கொடுக்காட்டாலும் மாட்டார். ஆசை தோஷம்னு எல்லாம் சொல்லிடுறாரு. அந்த கொப்பரையிலிருந்து ஒரு டம்ளர் ஜலத்தை எடுத்து நெய்வேத்தியம் பண்ணி இந்த இதாண்டா உனக்குன்னு சொல்லிட்டு போனால் ஒன்றும் சொல்ல மாட்டார். எப்படி அதுனா சாஸ்திரம் எங்கே வேலை போய் செய்யுது வேலை செய்யுது. ஆமாம் அப்போ நான் அப்படிதான் சொல்ல முடியும், இல்லை தப்பு சொல்ல முடியும். ஆமாம் வாசம்தான். அதாவது சாஸ்திரத்தை விதியை அதை எப்படி தான் வளைக்கலாங்கிறதுக்கு காரணம். இதே மாதிரி சிவராத்திரி நிர்ணயத்தில் இந்த மாதிரி விவகாரங்கள்லாம் வரும். அதனால் ஆகமத்தில் என்ன சொன்னான்னா எல்லா விரதங்களும் சாந்திரமானபடி பண்ணணும் எக்ஸப்ட் சிவராத்திரி. அதுக்கு வாக்கியம் சொல்லலாம், சாந்திரமானேன கர்த்தவியம் சௌரமானேன கர்த்தவியம். இந்த ஒரு எழுத்து நடுவில் கிடக்கு. சாந்திரமானேன கர்த்தவியம் சௌரமானேன கர்த்தவியம். இந்த நானாவை இங்கே கல்விப்பட்டுருக்கு, இங்கே நான் அங்கே சேர்த்துருக்கு. அவன் கொஞ்சம் வேண்டான் அப்படிலாம் கிடையாது. சாந்திரமான கர்த்தவியன் நான் இங்கே எழுத போட்டேன், சாந்திரமானேன கர்த்தவியம் சௌரமானே அந்த நாவா அப்படி சேர்த்தேன் நான் கர்த்தவியன். இப்போ என்ன பொருள் சொல்லுன்னா சாந்திரமானத்தான் பண்ணணும், சௌரமானத்தை கூடாது என்ன நியாயம் பாருங்க. அதாவது அந்த வித்வத் குறும்புன்னு சொல்லுது இப்படிலாம் பண்ணத்தோம் ஆங்கவம் பண்ணுறோம் ஆர்கியூமெண்ட் பண்ணுறான். ஆமாம், அதாவது மற்றவாழ்லாம் சுவார்த்தாலாம் எல்லோரும் சாந்திரமானந்தான், சிவராத்திரியும் வளர்ந்து சாந்திரமானந்தான். ஆனால் நமக்கு சைவத்துக்கு மாத்திரம் சௌரமானப்படி தான் சிவராத்திரி கொண்டாடணும்னு பாக்கியம் எழுதி இப்படி தான் நான் அங்கே சேர்த்து இங்கே எழுத்து வேண்டாத்தனம்லாம் பண்ணுறோம் வித்வத் குறும்புன்னு சொல்கிறது. ஆமாம், அது காரணம் நம்முடைய தீவினை அவன் மூலமாக அந்த நிற்கிது, அதான் காரணம். இந்த மாதிரி ஆர்கியூமெண்ட் பண்ணாருக்கோம். இந்த சிவராத்திரி சண்டை எங்களுக்கு இந்த உபாகரமா சண்டை தீரவே தீராது, உலகம் புரண்டான்னு தீராது. ஏன்னா இவங்க அந்த பரட்டி பரட்டி பேசிக்கிட்டே இருக்கு இங்கே. இப்போ இங்கே உபாகரமா கூணூர் சண்டை நடந்துக்கிட்டு இருக்கு. ஆமாம், என்னைக்கு போடணுங்கிறதுல அது தீர்க்க முடியாது. ரெண்டாவது வருஷம் சதஸை கூட்டினாங்க எல்லாரையும் வாங்கோ பேசணும். நான் சொன்னேன் அவன் தனித்தனியாக சொல்லிகிட்டு இருக்கான், கேட்டா கேளாடாப்போ நீ எல்லோரும் ஒரு இடத்த கூட்டாதேன்னு. ஆ அது முறை முறை முடிவு பண்ண வேண்டாமா, அதில் எல்லாரையும் உட்காந்து சண்டை தான் நடந்தது. ஆ உனக்கு என்ன தெரியும் உனக்கு என்ன தெரியும், இப்படி தான் அப்படி தான் சண்டை ஒன்றும் நிர்ணயம் ஆகலை, அவன் எழுந்திரிச்சு போயிட்டான். அதனால் அந்த ஈவில்ஸ் தனித்தனியாக இருக்கும்போது ஒன்றும் சேர்க்கப்படாது. அதான் ஈவில் தனியாக இருந்தால் வாட்டி இருந்துட்டு போட்டு விட்டுறணும், அதை போய் ஒரு இடத்துல சேர்த்தா உருப்படுமா முடியாது. அது மாதிரி இந்த சண்டை சீராது, சிவராத்திரி சண்டையும் வாகனம் ஒரு நாளும் சீராது பாருங்க. அதே மாதிரி இங்கே என்னென்னா பச்சிலை பழம்போதேனும் பறித்திட்டு பத்தி செய்வோர்க்கு அன்னைக்கு பறித்த பூ பூஜை பண்ணணும்னு சொல்லுவேன். நடக்குமா இன்னைக்கு நடக்குமா இந்த காலத்தில்? அவன் முந்தானத்து பூஜை பறித்த பூ தான் இன்னைக்கு மார்க்கெட்டுக்கே கொண்டு வந்திருக்கான். நாம் என்ன பண்ணுறோம், அதை வாங்கிட்டு போய் ஃப்ரிட்ஜில் ரெண்டு நாளாக வச்சு பூஜை பண்ணிகிட்ருக்கோம். நடக்க முடியாது. சாமி தலையெழுத்து அவ்வளோதான் போகும். அதாவது அப்பகதீஸ்வரர் சொன்னார், சிவாட்கமணி தீபகனும் செய்திருக்கார், பூவே கிடைக்கல, நான் என்ன செய்கிறது, கவலையே விடாத, திலாட்சதையினால் அர்ச்சனை பண்ணலாங்க, எள்ளும் அரிசியும் கலந்து அதனால் பூஜை பண்ணால் போகிறோம் சொல்லியிருக்கார் அபயகிருஷ்ணர். அதனால் பூவே கிடைக்கலை, இதால் பண்ணலாம். அது பூ கொடுக்கல, இங்கே வேண்டிய கண்டதெல்லாம் பறித்து அவர் சலையாக போடணும். இந்த கேந்தி கேந்தி வாடாமலை கோடி கொண்டை இதெல்லாம் இங்கிலீஷ்காரம் அவன் சமாதியில் போடுற பூ, அவன் சமாதியில் போடுவான் அந்த பூலாம். அதை எப்பவும் இங்கே கொண்டு நட்டுட்டான், இது நட்டு தான் எது நம்ம சாமியாலையும் போட்டுட்ருக்கான். ஏ சம் ஆதி முன்னாலே இருக்கார், அதனால என்ன பண்ணுறது தான் இருக்கு. எச்சமில் இருமை பேரும் அழித்து அருள் இறைவா போற்றி, குறைவில்லாத இருமை பேரு இரண்டு பேரையும் கொடுக்கக்கூடியவர், இம்மைக்கும் மறுமைக்கும் பலன் கொடுக்கக்கூடியவர். முச்சக முதலே போற்றி முறைச்சுவட்டணியாய் போற்றி, நச்சினார்கினியாய் போற்றி ஏ நச்சு தினவேதங்கானே வச்சு நச்சினார்கினியார் போற்றின்னு போட்டிருக்காரு. நச்சினார்கினியார் எப்போ வந்தார் நடத்தினார், நச்சினைக்கு இனியார், அதாவது அதாவது விரும்பியவர்களுக்கு அரிசி வர, யார் விரும்பி போற்றுகிறாரோ அவருக்கு அரிசி வர, நச்சினுக்கு இனியார். ஆயிடை வெளி நின்று எம்மான் அத்திரி பிருகுலாதி தூயரை நோக்கி வைவஸ்வத மன்வந்தரத்தில் நீயில் எம் ஆணையால்தான் நிகழும் ஏழ் முனிவராமின் மாயுறு முத்தி ஈற்றின் வழங்குதும் என்று சிவபெருமான் வெளிப்பட்டார். அத்திரி போன்ற அந்த முனி ஏழு முனிவரையும் கூப்பிட்டார். நீங்கள் சொல்லலாம் சொல்லலாம்ப்பா, நீங்கள் நல்லா தான் சேர்க்கிறது. வைவஸ்வத மந்திரம்னு வரும், அந்த வைவஸ்வத மந்திரத்தில் கடைசியில் உங்களுக்கு நாங்கள் முத்தி கொடுப்போம் கோரப்படாயும் சொல்லி ஒரு வாயிலாக போட்டு அனுப்பிச்சிட்டார். உடனே கொடுக்க வேண்டாமா எனக்கு தெரியல, இவங்களுடைய புண்ணியம் அந்த தான் உங்களுக்கு. வைவஸ்வத மன்வந்தரத்தில் நீர் எம் ஆணையால்தான் நிகழும் ஏழ் முனிவராமின் மாயுறு முத்தி ஈற்றின் வழங்குதம் என்ற பெண்ணும். இப்போ நடக்கிறது வைவஸ்வத மன்வந்தரம் தான், இது கடைசியில் கொடுப்பார் உங்களுக்கு, நமக்கு கொடுத்தார் வாங்கலாம். ஏழ் இளைஞம் எம்மை தரிசித்தோர்க்கு, அந்த ஏழு லிங்கம் ஸ்தாபிச்சிருக்காவா பேரில், அந்த லிங்கத்தில் யார் ஒரு வழிபடுகிறார்களோ பார்க்கிறார்களோ தரிசிக்கிறார்களோ அவர்களுக்கு இருமை பேராம் வாழ்வழித்தருகே, வாழ்க்கை இரண்டு பேர் மறுமையிலும் இம்மையிலும் அவளுக்கு வாழ்வழித்து அருள் செய்வேன் என்று வரங்கொடுத்து அகன்றான் ஐயன். பால்வினை அறுக்கும் சத்தத்தானத்தில் பணிய பெற்றோர் ஊழ்வழி தொடக்கு நீங்கி கும்பர்கோ நடிகர் சேர்வார். இப்படி இந்த சத்தத்தானத்தில் வந்து இந்த முனிவர்கள் வணங்கிய லிங்கத்தை யார் ஒருவர் வணங்குகிறாரோ அவர்களுக்கெல்லாம் ஊழ்வழி தொடக்கு நீங்கி அனு சஞ்சிதவினை நீங்கும். ஊழ்வெளி என்பது சஞ்சிதம்.
3: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
4: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்யின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்க இருப்பது திருவாதவூர் அடிகள் புராணம் ஓர் அறிமுக உரை. வழங்குபவர் சீகம்பட்டி சிவ ராமலிங்கம் ஐயா அவர்கள். ஓம் சிவாய நம.
5: உடையாடும் நடுவிருக்கும்

முடியா முதலே எங்கள்

चित्रम्बलम् नमः पार्वती அருளை வடிவாகிய அம்பலவானருடைய துருங்கருணையினாலே இன்று முதலாக ஊரடிகள் புராண விரிவுரை என்கின்ற ஞான பூசை நிகழ திருவருள் கூட்டியுள்ளது. இந்த பூலோகமாகிய இந்த லோகம் சிவலோகம் என்கின்றதை உயிர்களாலே காண முடியாது என்று சொல்லி சிவபெருமான் இந்த பூலோகத்தையே சிவலோகமாக ஆக்கி தந்திருக்கிறார். இந்த பாரத நாடு, அதிலும் குறிப்பாக தமிழ்நாடு சிவலோகம். அப்பாண்டிய நாட்டை சிவலோகம் ஆக்குவித்த அப்பா அரசரையப்பன் என்பது திருவாசு. அதனாலே சிவபெருமான் எங்கே இருக்கிறானோ அது சிவலோகம். சிவபெருமான் எங்கே இருக்கிறார்? எல்லா இடங்களிலும் இருக்கிறார். அவன் திருமேனி கொண்டு கோயில் கொண்டு உமாதேவியோடு எழுந்தருளி இருக்கிற ஆலயங்கள் அதிகமாக உள்ளது தமிழ்நாடு. எல்லா இடங்களிலும் பாயிலே நெய் போல இருக்கிறார். தமிழ்நாட்டிலே தயிரிலே நெய் போல இருக்கிறார். எல்லா நாட்டிலும் இருக்கிறார். அங்கெல்லாம் பாலிலே நெய் போல மறைந்து இருக்கிறான். தமிழ்நாட்டிலே தயிரிலே நெய் போல விடுபட்டு அது எதனாலே அது விளங்குகின்றன என்றால், அவன் அளவில்லாத கோயில்களை தன்னுடையதாக கொண்டு திருமேனி கொண்டு எழுந்தருளியிருக்கிற ஒரு சிறப்பு. அதற்கு மேல வேதாகமங்கள் வழங்குவது தமிழ்நாடு. அவன் அருளி செய்த முதன்முதலாக வேதாகமங்கள் வழங்குவது தமிழ்நாடு. இந்த உண்மைகளை எல்லாம் சொல்லி சைவ சமயமே சமயம் என்று நன்றாக பல அதிசயங்களாலே அருள் பாடல்களாலே நிலைநாட்டுகின்ற ஒரு அருளாளர்களை கைலாயத்திலிருந்து இங்கே தமிழ்நாட்டுக்கு அனுப்பிவிட்டு அவர்கள் மூலமாக சிவபரத்துவத்தை சிவசமயமாகிய சைவ சமயத்தை நன்றாக எல்லாரும் தெரிந்து கொள்ள முடியாத, சிவனுக்கு மேலே தெய்வம் இல்லை, சைவத்துக்கு மேலே சமயம் இல்லை என்கின்ற உண்மையை நிலைநாட்டியவர்கள் நம்முடைய நால்வர்களும். அந்த நால்வரும் பாடிய பாடல்கள் மூலமாக நன்றாக விளங்குகிறோம். அவர்கள் அதிசயம் செய்திருக்கிறார்கள். திருவருளாகி அதிசயம் செய்திருக்கிறார். அதனாலே இப்படி அவன் கோயில் கொண்டிருப்பதனாலும் வேதாரணங்கள் வழங்குவதனாலும் அருளாளர்கள் அவதாரம் செய்தனாலும் அவருடைய அருள்பாடல்கள் அதிகமாக இங்கே விளங்குவதாலும் இந்த நாடு சிவலோகம், பூலோகம் சிவலோகம். அப்படி இந்த நாட்டையே சிவலோகம் ஆக்கி இங்கே வசிக்கின்ற ஆன்மாக்களிலே பக்குவமுடையவர்கள் எல்லாம் தன்னுடைய திருவருளை கொடுத்த தன்னோடு சேர்த்துக் கொள்ளுகின்ற ஒரு பெருங்கருணையை சிவபெருமான் இவற்றையெல்லாம் நன்றாக எல்லாருக்கும் தெரியும்படியாக செய்தவர்கள் சமயாச்சாரியராகிய திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரமுர் சுவாமிகள், மாணிக்கவாசர், இன்னும் பல அடியவர்கள் நிறைய அவதாரம் பண்ணியிருக்கிறார்கள். ஆனால் இந்த நால்வரை போல பாடலும் விஷயம் செய்தவர்கள் நம்முடைய நாட்டிலேதான் மகான்கள் அதிகமாக அவதாரம் பண்ணியிருக்கிறார்கள். சைவத்திலே அதிகமாக அப்படி சைவமே சமயம், சிவனே கடவுள். சைவத்தின் மேல் சமயம் ஏதில்லை, அதில் சாரசமமான தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லை. நால்வரை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாதிரமும் உயிர்த்தரச் செய்த நால்வர் முற்றாளியும் உயிர்த்துணை என்பது அவர்கள் கரம்பம். இந்த உண்மையை திருமலை பாடல்களாக இருந்தியவர்கள் இந்த சமயாச்சாரியர். அதற்கு மேல
தாயினால் ஒரு நீ கண்டால் அவன் இந்த சிவன் மறைமான சிவன் உமாதி சிவன் திருவதிகை வனவாசம் கடந்தார் திருவயிலூர் உய்யவந்த நாயனார் திருக்கடவூர் உய்யவந்த நாயனார்கள் எல்லாம் சாத்திரங்களை பதினான்கு சாத்திரங்களை அதன் மூலமாக சிவபெருமானே கடவுள் என்று சைவ சமயமே சமயம் என்று நிலைநாட்டினார். அதுக்கு மேல புராண ஆசிரியர்கள் கட்சி இப்ப சிவாச்சாரிய சுவாமி முதலாக புராண ஆசிரியர்கள் வந்து சிவபெருமானே கடவுள் சைவ சமயமே சமயம் என்று நாட்டினார்கள். இந்த நால்வரும் சைவ சமயமே சமயம் என்று நாட்டினார்கள், சிவனே கடவுள் என்று காட்டினார்கள் நாட்டினார்கள். பிரத்யட்சமாக அவன்தான் கடவுள் என்று காட்டினான், அவன்தான் எனக்கு பால் கொடுத்தான் என்று இப்படி காட்டியவர்கள் சுட்டி காட்டியவர்கள் நான் சொல்றேன். இந்த திருவாதகத்திற்கு இவன்தான் பொருள் என்று சுட்டி காட்டிய ஒரு மாணிக்க

அந்த நாலுபரியே ஒருவராக மாணிக்க வாசகரை பற்றி சிவபெருமான் உயிர்களை ஆண்டு கொண்டு அருள் செய்வது பல வகையாக இருக்கும். அட்பாட வகுத்தல் ஒரு வண்ணம் ஆதிமான்கள் கேட்பான் உயிர் அளவில்லை கிடக்க வேண்டாம் என்பது ஞானசம்பந்த தேவாரம். எப்பெரும் தன்மையை எவ்வொரு தரமும் அப்பரிசனால் ஆண்டு கொண்டது என்பது. அதனாலே ஒருவரை ஆண்டு கொண்டது கொலை ஒருவரை ஆண்டு கொள்ள வேண்டாம். ஒவ்வொருவருக்கு அவரவர் தகுதியை அவரவருடைய புண்ணியத்தை வடிவங்கள் வெவ்வேறு மறைமுகமாக வந்து ஆண்டு பிரம்மச்சாரியாக வருவது சன்னியாசியாக வருவது சிவயோகியாக வருவது இப்படி பல வகையாக உள்ளவர்களுக்கு தாயாக வந்திருக்கிறான். ஞானாசிரியனாக உபதேசம் பண்ண வந்தது மாணிக்கவாசகர் ஒருவர். ஞானாசிரியராக திருமேனி தாங்கி உபதேசம் பண்ணுவதற்காகவே வந்த திருமேனி சிவபெருமான் வந்தது மாணிக்கவாசகர் ஒருவர். அதனாலே மாணிக்கவாசகருடைய பெருமை பாடுபடாது. அவருக்கு அருள் செய்த முறையே தனிச்சோ மற்றவர்களுக்கு போல குருவாக எழுந்தவங்க இருந்து பக்கத்தில் உட்கார வைத்து கண்ணீரை தொடைத்து திருநீர் பூசி திருவடியை சூட்டி திருக்கரத்தை வைத்து முத்திவெஞ்சாக்கரத்தை காதில உபதேசம் பண்ணி அதற்கு மேலே ராமோபதேசம் டாக்டர் உபதேசம் பண்ணி இருக்கிறான் என்றால் அவருடைய பெருமை சொல்ல முடியாது. இந்த மாதிரி செய்தது வேற யாருக்கும் கிடையாது. மாணிக்கவாசகர் ஸ்ரீகண்ட சிவங்களுக்கு அருள் பண்ணி இருக்க உபதேசம் பண்ணி இருக்கிறான். அது சதாசிவங்களுக்கு உபதேசம் பண்ணி இருக்கிறான். ஆண்டவன் ஜனதாதிபதிகளுக்கு உபதேசம் பண்ணி இருக்கிறான். உமாதேவிக்கு உபதேசம் பண்ணி இருக்கிறான். அகத்தியருக்கு உபதேசம் பண்ணி இருக்கிறான். ஜோதிதேவருக்கு உபதேசம் அதெல்லாம் சிவவர்த்தங்கள் கையாயத்தில் இருக்கின்றன. பூமியிலே மனிதருக்கு உபதேசம் பண்ணியது மாணிக்கவாசகர் கொண்டிருக்கார். உபதேசம் உபதேசம் உபதேசம் தான் உயர்ந்தது. ஆச்சாரியனாக உபதேசம் பண்றதா அந்த முறை திருவாத உருவாகிய மாணிக்கவாசகர் யாருக்கும் கிடையாது. அதனாலே அவரை திருத்தொண்ட தொகையிலே சுந்தர குருசுவாமி பாடவில்லை. மற்ற அடியவர்களோடு ஒரு அடியவர் அல்ல இவர். மற்ற அடியவர்களோட ஒரு அடியவர் அல்ல இவர். எல்லாரையும் மேம்பட்டவராய் திருநந்தி தேவரே திருவாத ஊரிலே இருந்து அவதாரம் பண்ணி திருநந்தி தேவரே திருவாத ஊரிலே இருந்து அவதாரம் பண்ணி இருக்கிறார். அவனுக்கு வேற மனிதர்கள் வேறவே உபதேசம் பண்ணினா சரியா இருக்காது. நந்திக்கு நாமதான் உபதேசம் பண்ணணும். நந்தி தான் திருவாத ஊர்ல வந்திருக்கிறார். அதனால நாமே போய் உபதேசம் பண்ணுவோம் என்று சொல்லித்தான் சிவபெருமானே வந்து உபதேசம் பண்ணுவோம். இந்த முறை வேற யாருக்கும் கிடையாது. முருகனுடைய அம்சமாக வந்தவர்கள் ஞான சுந்தரம். அதனாலதான் உமாதேவி வந்து வார்த்தம் தான். வேற யாருக்கும் பால் கொடுக்கலையே. ஏன் கொடுத்தா? முருகனுடைய அம்சமாக அவதாரம் பண்ணியிருக்கிறார். இவர் திருநந்தி தேவரே அவதாரம் பண்ணினார் திருவாத ஊரிலே. அதனால சிவபெருமானையே வந்து உபதேசம் பண்ணினார். சீடருடைய பக்குவத்துக்கு தகுந்தால் போல ஆச்சாரியர்கள் கொடுக்கும். சீடருடைய பக்குவத்துக்கு தகுந்தால் போல ஆச்சாரியம். குருவுக்கு தகுந்த சீடம் சீடருக்குடைய பக்குவத்துக்கு உண்டால் போல ஆச்சாரியம். யாருக்கு தெரியும்? சௌரமானுக்கு தெரியும். அதனாலே சௌரமான ஆச்சாரியம் ஒருத்தவராக வந்து குருவடிவாகி கோலை இருந்த திருவடி வைத்து காட்டியது திருவாரூர் என்றாகி மாணிக்கவாசகர். அதனாலே நம்ம திருத்த

0: கோவிலே பாடல் அதை நான் வாடவூர் வள்ளல் என்கின்ற நூலிலே பாடியிருக்கிறேன். அருள் செய்யும் முறைமைதான் அனைவரும், அருள் செய்யும் முறைமைதான் அனைவரும். பால் கொடுத்தார், சூளை கொடுத்தார், ஓலை கொடுத்தார், ஓடு தந்தார், கோவணம் தந்தார், பிள்ளைய கேட்டார், மனைவியை கேட்டார், கண்ணை கொடுத்தார், படுத்தார். எனவே நெல்முளைவாய் வகுத்து உணவு சமைத்தார் என்றெல்லாம் இப்படி எல்லாமே உள்ளார். எல்லாமே அதிலே மிக உயர்ந்தது உபதேசம். உபதேசம் என்பது எப்படி தாயும் பிள்ளையும் தாயான ஒரு பிள்ளைக்கு எப்படி பால் ஊட்டுவாரோ அதே போல ஞானாசிரியர் சின்னதற்கு ஞானத்தையும் ஊட்டுகிறார். தாயானவள் பிள்ளைக்கு தன்னுடைய தனத்திலே அனைத்து பால் எப்படி பிரியமாக அந்த உள்ள உண்மோ தாய் பிரியமாக ஊட்டுவார். அதே போலத்தான் ஞானோபதேசம் பண்ணுகிற ஆச்சாரியன் தன்னுடைய பிள்ளை ஞான தந்தை உபதேசம் பண்ணுகிற சின்னன் உள்ளே உபதேசம் பண்ணும் போது அந்த உபதேசத்தை கேட்கிற சீடருக்கு வருகின்ற ஆர்வம், நல்ல சீடருக்கு நல்ல ஆச்சாரியர் உபதேசம் பண்ணும் போது வருகின்ற ஒரு ஆர்வம் எதிரையும் இருக்காது. நீங்க இந்த கருத்தை கேட்டுக்க நல்ல ஞானாசிரியன் ஒரு நல்ல ஞானமுடைய சீடருக்கு உபதேசம் பண்ணும் போது அந்த ஆச்சாரியருக்கு இருக்கிற ஆனந்தமும் அந்த மாணவருக்கு இருக்கிற ஆனந்தமும் சொல்லி முடியாது. வேற எங்கேயும் அந்த ஆனந்தம் அமையும் எங்கேயும் அதோ. அப்படிப்பட்ட ஒரு நிலைதான் இந்த மாணிக்க வாசகருக்கு வாய்ப்பு. அதனாலே சிவபெருமானுக்கு மேலே ஆச்சாரியம் கிடையாது, மாணிக்க வாசகம் மேலே சீடம் கிடையாது என்று சொல்லும்படியாக வந்தது. அதை அருள் செய்யும் மரணதான் அநேகம் உண்டு, அவற்றிலே மிக உயர்வு உபதேசம் தான். அருளுருவான் தேவிக்கும் திருநந்திக்கு அடக்கியிருக்கும் உபதேசம் செய்து வைத்தான். அருளுருவான் வாதவூர் முனிவருக்கு அண்ணவரும் உபதேசம் செய்து வைத்தான். திருநூறுவான் திருத்தொண்ட தொகையைத்தான் சேர்க்கவில்லை என நம்மை தெரிஞ்சுக்கொண்டு பல்வேறு கேட்கிறார்கள். ஏன் திருத்தொண்ட தொகையிலே சுக்கர்முன் சுவாமி பாடவில்லை, ஏன் பெரியபுராணத்திலே மாணிக்கவாசகரை பாடவில்லை என்றெல்லாம் கேட்கிறார். அந்த கேட்கிறவர்கள் மேல தப்பு இல்லை, ஆனால் பெரியவர்கள் இந்த உண்மையை சொல்றது. இப்போ இதுவரையும் சொன்னேன் பாரு உண்மை நாலு சமயாச்சாரியர் அப்படின்னு சொல்லி விடுகிறார். நாலு சமயாச்சாரியர் ஆனாலே இப்படி பரமேஸ்வரனுடைய அனுக்கிரகம் உயிர்களுக்கு பல வகையாக கிடைக்கும். அந்த வகையில் மிக உயர்ந்த முறையிலே அவன் அனுக்கிரகம் என்பது உபதேசம் உள்ளதா உபதேச மந்திரம் பொருளாலே உணினான் என்று விரும்பியோம் என்பது. அதான் சொன்னே தாயார்கள் பிள்ளைக்கு பால் ஊட்டுகிறாள், பிள்ளை மகிழ்ந்து குடிக்கிறது. தாய் அந்த பிள்ளைக்கு ஊட்டுக்கும் போது பால் ஊட்டும் போது அவளுக்கு எப்படி இருக்கும், ஆனந்தமா இருக்கும். அதே போல ஞானாசிரியர் நல்ல சீடருக்கு உபதேசம் பண்ணும் போது அதிலே வருகின்ற அறந்தவரை எதுவும் வராது. அந்த அந்த சீடருக்கும் அந்த குருவுக்கும் தான் தெரியும் தான், வேற யாருக்கு அந்த அண்ணன் தெரியும். கண்ணப்பன் ஒப்பது ஒரு அன்பின்மை என்றவையால் கண்ணப்பர் அன்பதனை கண்ணப்பர் தாமரிகள் காலத்தியாரர்கள் மற்றும் யாமரையும் அன்பு இருந்தது என்றார் போல அந்த ஆச்சாரியன் அந்த அந்த உபதேசத்தை நான் திருவான தீட்சையிலே என் உருமாதரு நான் எனக்கு உபதேசம் பண்ணும் போது அந்த அண்ணத்தை நான் பெற்றிருக்கிறேன். அவரும் பெற்றாரு நானும் பெற்றிருக்கேன். அப்போது நம்ம எங்க அந்த கண்ணீர் வரும். இப்படியும் நமக்கு சுவாமி அருள் பண்ணுகிறாரே. சாதாரணமாக நமக்கே இப்படி இருக்கான், மாணிக்கவாசகருக்கு எப்படி இருக்கும், மாணிக்கவாசகர் ஒரே சிவர் பார்க்க முடிய அளவுக்கு இருக்கும். நம்மளும் இந்த வாத ஒரு வள்ளல் வாடியிருக்கிறேன். ஒரு நல்ல குரு கிடைக்க மாணவன் தவம் பண்ணியிருக்கவர் அதே போல நல்ல சீடர் கிடைக்க ஆழ்வாக இருக்க ஒவ்வொருத்தருக்கும் சீடனாரனா ஆச்சாரியருக்கு பொருள். நல்ல சீடன் அமைஞ்சிட்டான்னு வச்சுக்க ஆச்சாரியன் குறைந்தவனா இருந்தா கூட அவனுடைய பெருமையை அதிகமாக சொல்லியே பொல்லாத சீடன் அமைஞ்சிட்டா ஆச்சாரியனை கெடுத்தே உடைய பெருமை மக்களுக்கு சமாதானம் தெரியும். அவருடைய பொறுமை நன்றாக விளக்கி உலகங்கள் எல்லாம் வெளிப்படி காட்டுவது அருந்தி சுவாத்தரி. அருந்தி சுவாத்தரி சுவாமிகள் இரண்டாவுடைய பொறுமை. ஆனாலே இப்படி சிவபெருமான் தவம் பண்ணி இருந்தாரு, அதனாலதான் மணித்துவாக சிவராக அமைந்தார். இப்படி அவர் என்னமா தவம் பண்ணாரு, யாரை வந்து தவம் பண்ணாரு இல்ல, எல்லாரும் செய்கிற தவம் மூணா சோர் மாட்டம் போச்சு, அதனாலதான் மாணிக்க வாசு அப்படின்னு சகல வர்க்க மனிதருக்கு, சகல வர்க்க மனிதருக்கு உபதேசம் தான் சங்கடனாய் மனிதருக்குள் இருந்து செய்வார். மனிதர்களாகிய நமக்கு விஞ்ஞானகலர் பிரளயங்களர் சகலது என்ற மூன்று வர்க்கங்களிலே விஞ்ஞானகலர் ஒரு மரமுடையவர்கள், பிரளயங்களில் இரண்டு மரமுடையவர்கள், சகலர் மூன்று மரமுடையவர்கள். விஞ்ஞானகலருக்கு உள்ளே நின்று உணர்த்துவான், பிரளயங்களுக்கு முன் நின்று உணர்த்துவான், சகலராகிய நமக்கு படக்கையில். படக்கை என்றால் நம்மை போலவே ஆச்சாரியம் மொத்தமாகவும் மனித வடிவத்திலும் அந்த மணிமணி தேவையாக பண்ணும்போது உள்ளே சிவபெருமாக நின்று அதிர்ச்சித்து நின்று உபதேசம் பண்ணுகிறார் என்றுதான் நம்முடைய நூல்களிலே. இப்பொழுது சகல வர்க்க மனிதருக்கு உபதேசம் தான் சங்கரனார் மனிதருக்குள் நின்று செய்வார். இகரவே வாதவோ சங்கரனார் சிவபெருமான் மனிதருக்குள்ளே நின்று உபதேசம் பண்ணுவார். இகலறவே வாதவூர் முனிவருக்கு ஈசனே குருவாக வந்து செய்வார். ஆச்சாரியத்திலே சிவபெருமான தீட்சித்து உபதேசம் பண்ணுவாரு. இப்ப துக்கசிவன் என்பதிலே ஐயம் தகவதனால் நம்பியார் ஊரல்லாமன் இந்த பாட்டு இந்த வழியை நல்லா கேளு. தகவதனால் நம்பியார் ஊரல்லாமன் சாத்தவில்லை திருத்தொண்டன் தொகையெடுத்தார். இந்த உயர்வுகளை யாருக்கும் இல்லாமையினாலே மற்ற அடியவர்களோடு ஒரு அடியவராக சுந்தரமுக சுவாமிகள் பாடவில்லை, திருத்தொண்ட தொகையிலே பாடவில்லை, நம்பி அண்ணாரும் மேலும் பாடவில்லை. தொகையிலும் இல்லை, வகையிலும் இல்லை, புதியிலும் இல்லை. அதனாலே இப்படி மாணிக்க வாசகனுடைய சிறப்பு தனிச்சிறப்பு. அருசி என்ற முறவை தீட்சா அனுக்கிரகம், தீட்சனா அனுக்கிரகம் மனைவி, தீட்சா அனுக்கிரகம் என்று சொல்லும் அனுக்கிரகம் இருக்குது அல்லவா. சிஷி திதி சங்காரம் துரோபம் அனுக்கிரகம் இருக்குது அல்லவா. இந்த அஞ்சுல அந்த அனுக்கிரகம் தீட்சனா. அந்த தீட்சை எதிரே சொல்லப்பட்டது என்றால் சிவபெருமான ஆகமத்திலே சொல்லப்பட்ட அந்த ஆகமத்திலே சொல்லப்பட்ட உயிரெழுத்த அனுக்கிரகம். அந்த அனுக்கிரகம் தீட்சையானது பல வகையாக பலவிதம் பாசத்தை மோசனம் பண்ண, பாசத்தை மோசனம்னா பாசத்தை நீக்குதல், பாசத்தை பலவிதம் ஆசனம் பாச மோசனம் தான். பணிநயன தருள் வருஷம் ஆசகம் ஆனதும் ஆயுத சாத்திரம் யோகம் அவுத்திராதி அநேகம் உடைய என்பது சிவஞானம். தீட்சை ஏழு வகை, ஒன்று நயனம், இன்னொன்று பரிசம், வாசகம், மானதம், சாத்திரம், யோகம், அவுதி. இந்த ஏழு தீட்சையும் மாணிக்கவாசருக்கு உடனே பண்ணிட்டார். அந்த குதிரை வாங்க வந்தார். பாண்டி நாட்டு முதலமைச்சராக இருந்தார் ஹரிமர்த்தன பாண்டியிடத்திலே. அவன் குதிரை வாங்க போன்னு சொன்னா குதிரை வாங்க வந்தார். வழியிலே சிவபெருமான் காத்துக் கொண்டு இந்த திருக்கோலத்தோடு அப்படி காத்துக் கொண்டிருந்தவரு எதற்காக எல்லாரும் கொடுக்கிறவனை போய் வாங்கிறவன் காத்துக்கிட்டு இருப்பான். கொடுக்கிறவன் வந்து காத்துக்கிட்டு வாங்கிறவன் போய் காத்துக்கிட்டு இருப்பான். எப்ப வருவாரு, எப்ப கொடுப்பாரு அப்படின்னு காத்துக்கிட்டு இருப்பான். இப்ப வாங்கறவன் தாமதமாக இருக்கிறாரு, கொடுக்கிறவன் உண்மை ஒன்று உட்கார்ந்து இருக்காரு, கொடுக்கறது உட்கார்ந்து இருக்கா, என்ன கொடுப்பாரு அப்ப அதுதான் சிவஞான போதமுடன் சிறந்த அழகம். திருநேற்று கோலமணி சிவந்த திருமேனி நவகோடி மதியுதித்த என்ன பிரகாசம், நல்ல குருந்தடி நீழல் மாணவர்கள் சூழல் சிவஞான தேசிகனாய் தெரிந்து செய்ய நோக்கி திருவாத ஊரம் நான் வருவான். இப்படி எப்படித்தானே பார்த்துருக்கணும்,
1: சிவபெருமான் கிடைக்கும். சிவயோக அதிகம் உள்ள வாழ உரம் தேடாமல் சிவபெருமான் தேடி வரும்.
0: சிவயோக நாயகியோட அன்பநாத செல்வமல்லா இவருக்கு சேர்ந்ததாமா. சிவயோகம் மிக விரும்ப பக்தர் எல்லாம் திருவாக ஊரடி வாழ்கிறேன் என்பது ஆடவர்கள். மாணிக்கவாசருடைய பெருமை தனிச்சிறப்புடையது. அவரை ஆண்டு கொண்டது தனிச்சிறப்பு. புத்தி பஞ்சாக்கரை யாருக்கும் உபதேசம் பண்ணவில்லை. ஆங்கிலத்திலே ஞானபாதத்தை முதலிலே உபதேசம் எடுத்த உடனே ஞானபாதத்தை உபதேசம் பண்ணுவது மாணிக்கவாசர். ஜனதாதி முனிவர்கள் ஞானபாதத்தை உபதேசம் பண்ணது என்று கேட்டார்கள். அதன் பிறகு சொன்னார், ஒரு கேட்காமலே எடுத்த உடனே ஞானபாதத்தை உபதேசம், கேட்காமலே எடுத்த உடனே ஞானபாதத்தை உபதேசம் பண்ணினார்.
1: ஓம் நம சிவாய. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.

0: வணக்கம் நேயர்களே, நாங்கள் விஞ்ஞானமும் மெஞ்ஞானமும் நிகழ்ச்சியிலே இன்றைய பல விடயங்களை பற்றி பார்க்க இருக்கிறோம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: சொல்லுங்க.
1: மயில்வானம்
0: சொல்லுங்க.
1: ஐயா, ரெண்டு பேருக்கு பூர்த்தி எடுத்து நாங்கள் சந்தோஷப்படுறோம். நான் ஒழுங்கா கேட்டுக்கொண்டிருக்கிறேன். நான்
0: சரி,
1: இந்த புண்ணிய கனடாவிலேயே எத்தனையோ அறிஞர்களும் ஞானிகளும் வந்து போயிருக்கிறார்கள்.
0: உண்மை.
1: எங்களுடைய டாக்டர் ஐயாவின் அறிவும் ஆற்றலும் இதை நான் யோசிக்கும் பொழுது, இது இறைவன் தான் அவருக்குள்ளேருந்து செயற்பட்டு கொண்டிருக்கிறார் ஒழிய டாக்டர் அல்ல.
2: இது என்னுடைய சுய சொத்து அல்ல. நாங்கள் எல்லாம் வெறும் தகர டப்பாக்கள்.
1: நான் உண்மையாக எத்தனையோ பேருட்டு இந்த வேதாந்தத்தை அறிய தேடி தெரிஞ்சிருக்கிறேன். இந்த வேதாந்தத்தை உபதேசிக்கிற சிலர் வந்து சித்தாந்தத்தை பற்றி கடவுள் வழிபாட்டு அவ்வளவு மேம்படுத்துறது இல்ல, ஞான போக்குதான் போக சொல்லி நிக்கிறோம். ஐயாண்ட இதெல்லாம் கேட்ட உடனே எனக்கு உண்மையாக வேதாந்தம் தான் முக்கியம். ஐயாண்ட பிரசங்களை கேட்ட பிறகு என்னுடைய மனங்கள் எவ்வளவோ மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த சேவை ஏற்பட வேணும். இந்த இளம் பிள்ளைகளுக்கும் இது போய் சேர வேணும் என்றாதான் என்னுடைய அந்த
0: விருப்பம்.
2: நிச்சயமாக, நிச்சயமாக.
0: இல்ல, அந்த சேவையில டாக்டர் அவர்கள் ஏற்கனவே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் என்று உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன்.
1: தெரியும். வெப்சைட் இருக்கால் தெரியும்.
0: வெப்சைட் தெரியும்.
2: வெப்சைட் வந்து
0: நோய்களும்
2: மற்றது. இந்த சிறுவர்களுக்கும் இந்த வகுப்புகள் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகின்றது. 4 மணி தொடக்கம் 7 மணி வரைக்கும் அவர்களும் பயனடைகின்றார்கள். சமீபத்திலே இங்கே வருகை தந்திருந்த போதிநாத வேலன் சுவாமிகள், கவாயாதீனத்தைச் சேர்ந்தவர், அவர்களும் வருகை தந்திருந்து நம்முடைய இளைஞர்கள் சிறுவர்கள் மிகுந்த பயனடைந்தார்கள் என்றுதான் கேள்விக்கொண்டேன். அவர்களுடைய சம்பாஷணையே இன்னொரு உபநிடதமாக இருக்கும். உண்மையாக சிறுவர்கள் கேட்ட கேள்விகள், அதாவது அவர்கள் கேட்ட கேள்வி, இந்த வீடு என்று சொல்லுகின்றீர்களே, வீடு என்றால் என்ன, அதற்கும் எங்களுடைய இப்ப இருக்கிற வீட்டுக்கும் என்ன வித்தியாசம், ஏன் நாங்கள் வீடு போறது பெற வேண்டும், மற்றது பெற வேண்டும், மற்றது வாட் இஸ் ஸ்பிரிச்சுவலி, வாட் இஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் த அனிமல்ஸ் அண்ட் ஹியூமன்ஸ், அந்த அனிமல்ஸுக்கும் கர்மா உண்டா, மனிதர்கள் மீண்டும் மிருகமாக பிறப்பார்களா, மற்றது கோயிலுக்குத்தான் சென்று ஏன் வழிபட வேண்டும், கடவுள் எங்கேயும் இருக்கின்றார் தானே, நீங்கள் சக்தி உள்ள கோயில்கள் பவர்ஃபுல் டெம்பிள்ஸ் அண்ட் ஸ்ட்ராங் டெம்பிள்ஸ் என்று சொல்லுவீர்கள், அப்படி என்றால் என்ன, அடுத்தது ஒரே கடவுளுக்கு இங்கே 2 கோயில்கள் எல்லாம் இருக்கின்றன, அப்ப எந்த கோயிலுக்கு போவது, இது சிறுவர்கள் கேட்கின்றார்கள். அடுத்ததாக பிரார்த்தனை என்றால் என்ன, அதைத்தா இதைத்தா என்று எல்லாம் கேட்கின்றோமே, அதுதானா பிரார்த்தனை, பிரார்த்தனை என்றால் என்ன, இதுதான் இந்த சிறுவர்களுக்கும் போதிநாத வேலன் சுவாமி அவர்களுக்கும் இருந்த உரையாடல். மிகுந்த எளிமையாக எல்லாருக்கும் விளங்கக்கூடிய முறையில நடைமுறையில உதாரணங்கள் சொல்லி மிக அழகாக விளங்கப்படுத்தினர். அந்த பதிவுகளும் தலைமையேற்றப்பட்டுள்ளன.
0: தயவுசெய்து கவனிக்கவும், உங்களுடைய குழந்தைகளுக்கு இந்த பதிவேற்றங்களை ஒரு தடவை அவர்களை கேட்க வைக்க வேண்டும். அதுதான் உங்களுக்கு முக்கியமானது. குழந்தைகளை கேட்க வைக்க வேண்டும். அதிலே அவர்களுக்கு ஒரு தெளிவான ஒரு அமைதியான சூழ்நிலையிலே அவர்களை கேட்டுத்தான் அவர் உணர வைக்க வேண்டும்.
2: நாங்கள் பெற்றோர்கள் ஆசிரியர்களையும் இவற்றை கேட்டால் இந்த குழந்தைகளுடைய கேள்விகளுக்கு நாங்கள் மறந்து சொல்லக்கூடியதா இருக்கு. மற்றதை குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுப்பதனாலேயே நாங்கள் வளர்ச்சி அடைகின்றோம். இதை கேட்டவர்களுக்கு ஒரு ஒவ்வொரு கிழமையில ஒரு நாள் 2 நாள் என்றாலும் வசதி நேரத்தில் இதை பற்றி சம்பாஷிக்க வைத்து பேச வைத்து அதற்குரிய மரமலைகளை சொல்லிக் கொண்டு வரவே அது ஒரு பெரிய விஷயம்.
0: உண்மையிலேயே நான் இந்த ஆசிரியர் தொழில கண்ட ஒரு இது, நீங்கள் டாக்டர் சொல்றதை நான் இப்ப உண்மையிலேயே மரமேற பாராட்டுகிறேன். காரணம் என்றால், அதாவது வந்து பிள்ளைகள் கேட்கிற கேள்விகளுக்கு எங்களுக்கு தெரியவில்லை என்றால் தெரியவில்லை, அதை நாங்கள் உங்களுக்கு தேடி தெரிந்து அதை பார்த்து பற்றிய விவரங்களை அடுத்த முறை சொல்லுவோம் மட்டும் சொல்ல வேணும்.
2: சொல்ல வேணும்.
0: எல்லாம் தெரிந்த மாதிரி அவர்களை நாங்கள் பிள்ளையான வழிகளில் வழிகாட்டக்கூடாது. அதுதான் மிக முக்கியம். இந்த ஆசிரியர் தொழிலை சில ஆசிரியர்கள் எனக்கு தெரியும் என படிப்பித்த ஆசிரியர்கள் நேரடியாக சொல்லுகிறார்கள், எனக்கு தெரியாது, நான் பார்த்துவிட்டு உங்களுக்கு இதை பற்றிய விளக்கம் தருவேன் அடுத்த வகுப்பில் என்று சொல்வார்கள். சில ஆசிரியர்கள் மலைத்து விடுவார்கள். அது இருக்கக்கூடாது. அந்த முறை இங்க இருக்கிற அந்த கற்றல் கற்பித்தல் முறையில மிக முக்கியம், மாணவர்களை மையமாக கொண்டுதான் நாங்கள் கல்வி போற்ற வேண்டும். அவர்கள் கேட்கின்ற கேள்விகள், அவர்களுடைய விளக்கங்கள் காணாது விட்டால் மேலதிக விளக்கங்கள் கொடுத்து அவர்களை முழு மனிதராக்கின்ற ஒரு சிறந்த பணியிலே ஆசிரியர்கள் நாங்கள் செயலாற்ற வேண்டும் என்று
2: முக்கியமானது என்று கேட்டால் the faith is more important than the knowledge
0: right right
2: we should infuse the faith the knowledge is secondary
0: right right
2: pala samaya vagupugalile nadakkindrathu endru kettal and the பரீட்சைகளையும் எடுத்து போட்டிகளையும் பேசி பதக்கங்களையும் பெற்றுக் கொண்டு போய்விடுகின்றார்கள். முதலாவது இந்த ஃபெய்த் என்றால் நாங்கள் சொல்லுகின்ற கதை புராணங்கள் இதிகாசங்கள் இந்த கதைகள் சொல்லுகின்ற விஷயங்களிலே ஆசிரியருக்கு ஃபெய்த் இருக்க வேணும். வணக்கம் வணக்கம்.
1: பல நேரமா நான் லைன் எடுத்து கஷ்டம் போச்சு. நான் எடுத்தது என்னண்டா, கடந்த 2 வருஷமும் நான் கேட்டு அந்த ஒவ்வொரு நாளும் நம்பிக்கை தெரியும் ஞாயிற்றுக்கும் வெறிக்க வேண்டு அணையும் கேட்டு கூட
2: கேட்டுக்கொள்றது
1: பொறுமை எல்லாத்தையும் கூட நேர்ச்சியாக நான் அடைஞ்சிருக்கிறேன். அதே நேரம் நான் உங்களை இந்த பள்ளிக்கூடத்துல படிச்சீங்கன்னு ஆசைப்பட்டு கேட்டேன்.
0: உண்மையிலே பல நேரல் வந்து எங்களுக்கு ஆழவு அன்பான வார்த்தைகள் கூறி மிகுந்த ஆதரவாக எங்களுக்கு அவர்கள் கூறுகின்ற வார்த்தைகளை கேட்கும் பொழுது உண்மையிலே ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த நிகழ்வு தொடர்ந்தும் நடைபெறும். அதற்கு எல்லாம் வல்ல இறைவனின் எங்களுக்கு ஆசிகளை வழங்கி நீங்களும் உங்களுக்கு இவ்வாறு ஆசிகளை தருவதை நாங்கள் மிகவும் பாராட்டுகிறோம். அடுத்த நிகழ்ச்சிக்கு போகலாம்.
2: அடுத்த நிகழ்ச்சிக்கு
0: சிறிது நேரம் ஒரு இடைவெளியில் விட்டுவிட்டு நீங்கள் புறம்பும் வரலாம், திரும்பவும். நாங்கள் இப்பொழுது எங்களுக்கு இருக்கின்ற சில விடயங்களை பற்றி பேச நிறையவே இருக்கிறது. எங்களுடைய புது வருடப்பிறப்பு வர இருக்கிறது. அப்போ அதை பற்றிய சில விவரங்களையும் நாங்கள் ஏற்கனவே கூறியிருந்தாலும் அதை மீளவும் சொல்வதாலே நாங்கள் அதை உங்களுக்கு எல்லாம் கூடிய விளக்கத்தோடு கூறக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. எனவே டாக்டர் அவர்கள் இன்றைக்கு அதை பற்றியும் கூற இருக்கிறார்கள்.
2: அதாவது எங்களுடைய புது வருடம் நந்தன வருடம் புதிய வருடமாக வருகின்றது. இந்த புதிய வருடம் வந்து ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 8:15 இந்த புது வருடம் பிறக்கிறது. அப்ப அன்றைக்கு புத்தாண்டு தினம், நம்முடைய தமிழ் அல்லது இந்து புத்தாண்டு தினம் அன்று. அன்றைக்கு அந்த காலை நேரத்துல வந்து எங்களுடைய அந்த நேரத்துல விடியவில் 4:15 இருந்து மத்தியானம் 12:15 வரைக்கும் புண்ணிய காலம் என்று சொல்வது.
0: ஓஹோ,
2: இந்த புண்ணிய காலத்துல என்ன செய்யணும் என்றால் உடைய முறைப்படி ஸ்நானம் செய்து முழுகி அதை மருத்து நீர் என்பது சில இலைகள் பூக்கள் சேர்த்து காய்ச்சப்பட்ட விசேஷமாக செய்யப்பட்ட நீர் ஆலயங்களிலே காணிக்கையை செலுத்தி பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த மருத்து நீரை தலையிலே வைத்து அன்று ஸ்நானம் செய்து வழிபாடு செய்ய வேண்டும். இந்த புண்ணிய காலங்களிலே செய்கிற வழிபாட்டுக்கு மற்ற காலங்களிலே செய்கின்ற வழிபாட்டை விட அதிக பலன். ரெண்டு விஷயம் இருக்கின்றது, ஒன்று காலம், மற்றது இடம். சில இடங்களிலே செய்கிற வழிபாட்டுக்கு கிரியைகளுக்கு ஜபம் தபம் போன்றவற்றுக்கு பலன் கூட. அதான் நாங்கள் காசிக்கு யாத்திரை போகின்றோம், பிதிர்கடன் போய் காசியிலே கயையிலே செய்கின்றோம் என்றால் அங்கே பலன் கூட. அதே மாதிரி சில காலங்களிலே செய்கின்ற தர்ப்பணம் மற்றது இந்த கிரியைகளுக்கு பலன் கூட. அது இந்த இந்த ஒவ்வொரு மாசமும் பிறக்கின்ற பொழுது, அதாவது ஒவ்வொரு மாசம்ன்றதோ மாசப்பிறப்பு என்று சொல்லுவார்கள். இந்த வான மண்டலத்திலே இந்த பூமியினுடைய சஞ்சாரம் சூரியனை சுற்றி நீள்வட்டமாக நடைபெறுகின்றது. 360 பாகை, ஆனால் நீள்வட்ட பாதை என்பதனால இந்த 30 பாகையை கடக்கிற காலம் வந்து எப்போதும் ஒரு மாதிரி இருக்காது. வட்டம் என்றால் ஒரே காலமாக இருக்கும். அவைய சில வேளையில 29 நாள் எடுக்கும், சில வீடுகளில் 31 நாள் எடுக்கும். அப்ப இந்த முறைப்படி அது ஒவ்வொரு ராசிக்குள்ளும் பிரவேசிக்கிற காலத்தை தான் ஒரு புதிய மாதம் தொடங்குகின்றது என்று சொல்லுவோம். இதுதான் எங்களுடைய தமிழ் மாதங்களுடைய இந்து மத மாதங்களுடைய அடிப்படை இதுதான். அப்ப எல்லாவற்றுக்கும் இப்ப 1 ஜனவரி என்றால் எங்களுக்கு தெரியாது ஏன் 1 ஜனவரி என்று சொல்லி. ஆனால் எங்களுக்கு இப்ப 7 ஜனவரி என்றால் தெரிகின்றது. ஏனென்றால் சூரியன் வானமண்டலத்திலே மேஷ ராசிக்குள் பிரவேசிக்கின்ற காலம் அதான் அந்த சித்திரை மாசம் என்று சொல்லுகின்றோம். அதே மாதிரியாக வைகாசி மாசம் என்றால் அங்கே வந்து சூரியன் இடபராசியிலே இடபத்துக்கு போறது. அப்ப இந்த மாசத்துக்குள்ளே போகின்ற அந்த நாளிலே அந்த சூரியன் பிரவேசிக்கின்ற நேரத்துக்கு முன்னும் பின்னுமான ஒரு சில மணி நேரங்கள் புண்ணிய காலம் என்று சொல்லுவோம். அந்த புண்ணிய காலங்களிலே புண்ணிய தீர்த்தங்களிலே நீராடுதல், அல்லது வீட்டிலே இறைவனை நினைத்து நீராடுதல், வழிபடுதல், மற்றது இற வழிபாடு செய்தல்களுக்கு கூடிய பலன் உண்டு. அப்ப இந்த வருஷப்பிறப்புக்கு வந்து மிக முக்கியமான பலன் உண்டு. அப்ப இந்த காலத்துல என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால், இறை வழிபாடு செய்ய வேண்டும். அன்றைக்கு தீப வீட்டுக்கு விளக்கேற்றி சுவாமிக்கு ஒரு நைவேத்தியம் ஏதாவது ஒன்று செய்து வைத்து, நேரம் இல்லாதவர்கள் பால் செய்து வைக்கலாம், நேரம் உள்ளவர்கள் அரிசி உள்ள ஏதாவது ஒரு நிவேதனம் பொங்கல் செய்து வைக்கலாம், அவர்களை செய்து வழிபட வேண்டும். சூரியனை வழிபட வேண்டும்,
0: அது முக்கியம்.
2: சூரியனுக்குரிய விடயங்களாக ரெண்டு இருக்கின்றது, ஒன்று ஆவணி ஞாயிறு, மற்றது சித்திரை வருடப்பிறப்பு. அந்த சூரியனை வழிபட வேண்டும். மற்றது இந்த மருத்து நீர் தேய்த்து ஸ்நானம் செய்ய வேண்டும், இந்த காலத்துகளை செய்ய வேண்டும். மற்றது இந்த காலத்திலே வந்து காலியங்களிலே போய் வழிபாடு செய்து வார்கள், அதன் இடம் என்று சொன்னோமே, காலம் ஒன்று இடம் ஒன்று, ஆலய வழிபாடும் சிறந்த
0: பலன் வருது. டாக்டர், இன்னொரு விஷயம், வெள்ளிக்கிழமை வர்றது இன்னொரு விஷயம்,
2: இன்னொரு விடம். அதோட வெள்ளிக்கிழமை மட்டுமல்ல, இன்றைக்கு சுக்கிரனுடைய ஆதிக்கத்திலேதான் இந்த வருடம் பிறக்கிறது, அது வெள்ளிக்கிழமையிலே பிறக்கின்றது. அப்ப இது இன்னொரு விஷயம், சுக்கிரன் வந்து மலை கிரகம், இதெல்லாம் திருவிளையாட புராணத்திலேயே வருகின்றது. அந்த கோடை காலம் வந்த பொழுதெல்லாம் சுக்கிரனுடைய அது போவதனால, சுக்கிரன் வந்து அஸ்தமித்து போவதனால அந்த காலங்கள்ல மழை இல்லாம போகின்றது. அப்ப இந்த வருடம் முழுக்க மழை, ஆறு, வெள்ளம், அந்த பலன்கள் உள்ள காலம் என்று சொல்லுவார்கள். ஆகவே இந்த நேரத்திலே முக்கியமாக சில நட்சத்திரங்களை சொல்லியிருக்கிறார்கள். கார்த்திகை நட்சத்திரம், ரோஹிணி நட்சத்திரம், மற்றது மிருகசீர நட்சத்திரம், முதலாம் இரண்டாம் பாதம், உத்தர நட்சத்திரம், மூலம், பூராடம், உத்தரட நட்சத்திரக்காரர்கள் வந்து நிச்சயமாக இந்த எல்லாருக்கும் பொதுவாக தேவை. இந்த நட்சத்திரக்காரர்கள் மிக முக்கியமாக இது அவசியம், வழிபாடுகளை இயற்றி பயன்பெற வேண்டும், அது முக்கியமாக இருக்கின்றது. மற்றது சில பேர் வந்து இப்பொழுது கேட்பார்கள், எங்களுடைய வருடப்பிறப்பு எது, எங்களுடைய வருடப்பிறப்பு வந்து தமிழ் புத்தாண்டு எந்த வருஷம் வருகின்றது, என்ன வருஷம் சரியாக வருகின்றது, அல்லது இது என்ன ஆங்கிலத்திலே ஒரு வருடம் இருக்கின்றது, இது தமிழிலே ஒரு வருடம் இருக்கின்றது, இது எங்களுக்கு இன்னொன்று தேவை. ஜனவரி தானே உலகம் முழுக்க கொண்டாடுகின்ற வருடப்பிறப்பு என்றெல்லாம் சொல்லுகின்றார்கள். இந்த உலகம் முழுக்க கொண்டாடுகின்ற இந்த வருடப்பிறப்பை சொல்லுவார்கள் தை மாதத்திலே தொடங்குகின்றது. இந்த தை மாதத்திலே தொடங்குகின்ற வருடப்பிறப்பு வந்து பலம், அதுவும் இடையிலே வந்தது தான். அதற்கு முன்னால் ஏப்ரல் மாதம் தான் வருடப்பிறப்பு இருந்தது.
0: அவர்
2: ஆங்கிலேயருடைய பழைய வரிமைப்படி வருடப்பிறப்பு ஒவ்வொரு மாசமும் ஏப்ரல் முதலாம் தேதி தான் வந்தது. அப்ப எங்களுடைய சித்திரையோட வருகிறது, நாள் கணக்கிலே வித்தியாசம் இருந்தாலும் மாசத்திலே அணுக்கமாக வருகின்றது. இதை மாற்றம் செய்து இப்ப இருக்கிற கலண்டரை கொண்டவர் போப் கிரிகரி, கிரிகரி 13th என்று சொல்லுவார்கள்.
0: கிரிகரியன்
2: கலண்டர், இவர் 1582 1582 ஆண்டு கிறிஸ்துவுக்கு பின் 1582 கிட்டத்தட்ட 500 வருஷத்துக்கு முந்தி அவர் வந்து 450 வருஷத்துக்கு முந்தி அவர் வந்து கிரிகரி வந்து இந்த புதிய கலண்டரை அறிமுகம் செய்கின்றார். அப்பொழுது ஏப்ரல் மாதம் புது வருடம் இருந்த தன்மையை மாற்றி, இந்த பழமையை மாற்றி ஜனவரி மாதம் முதலாம் தேதிக்கு புது வருடத்தை அறிமுகப்படுத்துகின்றார். அந்த நேரம் இருந்த அரசியல் வேறுபாடுகள் காரணமாக சில நாடுகள் இந்த வழமையை கை கொள்ளவில்லை, இங்கிலாந்து உட்பட சில நாடுகள் அதை உடனடியாக எடுக்கவில்லை. அந்த சில பேர் சொல்லுகிறார்கள் அந்த மெசேஜ் சரியாக டிரான்ஸ்மிட் பண்ணப்படவில்லை என்று சொல்லுகிறார்கள், சில பேர் அரசியல் வேறுபாடு என்று சொல்லுகின்றார்கள். ஆகினபடியினாலே பிற்காலத்திலே இந்த இன்னமும் ஏப்ரல் மாதம் முதலாம் திகதியை புது வருடமாக கொண்டாடி கொண்டிருப்பவர்களை வெள்ளி நகையாடும் வழமையாகத்தான் இந்த ஏப்ரல் ஃபூல்
0: வந்தது.
2: ஏப்ரல் முட்டாள் தினம் ஏப்ரல் ஃபர்ஸ்ட்ல வந்தது. இப்படித்தான் இந்த அவருடைய இது ஆரம்பமாகின்றது.
0: அப்ப இந்த கிரெகரியன் கலண்டர் வந்து அதுக்கு முன்பெல்லாம் ஏப்ரல்ல அதை ஆரம்பித்தவர்கள் கிரேக்கர்களா டாக்டர்? அந்த ஆரம்ப காலத்துல
2: ஆரம்ப கால கலண்டர் வந்து மேற்கத்திய கணிப்பு முறையிலே கிரேக்கர்கள் கணிப்பு இருந்திருக்கின்றது. எங்களுடைய கணிப்பிலே வேறு
0: எங்களை
2: வைத்து சொல்லுகின்ற இதிலே எங்களுடைய வருடங்கள் வந்து மிகவும் கச்சிதமாக கணிக்கப்பட்ட
0: ஒன்று.
2: அவர்கள் வினாடி கணக்கெல்லாம் பார்த்துதான் சொல்லுவார்கள். அதாவது வந்து ஒரு ராசியிலே அந்த 30 பாகையை கடப்பதற்கு அந்த 30 இல்ல 360 பாகையை கடப்பது, அந்த நீள்வட்ட பாதையில ஒரு முறை சுற்றி வருவதற்கு அஸ்ட்ரோனமிக்கலா எடுக்கிற காலம் வந்து 365 நாள் 6 மணித்தியாலம் 11 நிமிஷம் 48 செகண்ட்ஸ்.
0: இதெல்லாம் மலமா துல்லியமா கணக்கிட்டு
2: 365 டேஸ் 6 ஹவர்ஸ் 11 மினிட்ஸ் 48
0: செகண்ட்ஸ்.
2: இதுதான் அஸ்ட்ரோனமிக்கல் இயர். இதுதான் அவருடைய இதுல ஒன்று கூட குறைய என்ற தன்மை கிடையாது. அப்ப ஒரு வருஷம் தொடங்கி சென்றால் அடுத்த வருஷம் திருப்பி அதே மாதிரி சரியாக 365 நாள் 6 மாசம் 11 நிமிடம் 48 செகண்ட்ஸுக்கு பிறகுதான் அடுத்த நிமிடம் தொடங்கும்,
0: அடுத்த வருடம்,
2: அந்த அடுத்த வருடம் தொடங்கும். இதுதான் அந்த
0: வானசாஸ்திர
2: அடிப்படையானது. அப்ப இதுல வந்து ஒரு கொஞ்சம் முன்னே பின்னே வராது, அந்த பின்னுக்கு முன்னுக்கு வர்றதெல்லாம் கிடையாது. அப்ப ஒரு இதுக்கு அதுதான் எங்களுக்கு அந்த இன்றைக்கு சொல்லுகிறோம், இன்றைக்கு காலையில 8:15 இந்த ஏப்ரல் மாதம் 13 தேதி 8:15 சரியாக அந்த கணக்கு வருகிறது என்று நாங்கள் அச்சொட்டாக சொல்லுகின்றோம். இதுல கூட குறைய ஒன்றும் கிடையாது. அப்ப அச்சொட்டாக அந்த கணக்கு அங்கே விழுகின்றது. இதே மாதிரியாக பார்க்கின்ற பொழுது என்ன சொல்லுவார்கள் என்று கேட்டால், இந்த கணக்குகள்ல வந்து சொல்லுவார்கள், இந்த எங்களுடைய கணக்கில ஆதியில பார்த்தோம் என்று சொன்னால் முந்தி இருந்த கணக்கத்தை சொல்லுவார்கள். இருந்து முந்தி இருந்தது ஒரு சப்த ரிஷி சகாப்தம் என்று எங்கட கலண்டர் கிரீக் கலண்டர் மாதிரி இந்துக்களுக்கு இருந்தது சப்த ரிஷி. அந்த ஏழு ரிஷிகள் இருக்கிறார்கள் இல்லையா, வசிஷ்டர் முதலான ஏழு ரிஷிகள், அந்த ஏழு ரிஷிகளுடைய காலத்திலே அவர்களால் அந்த கலண்டர் தான் எங்களுக்கு வரலாற்றுக்கு தெரிகின்றது இருந்ததண்டு. அதனுடைய காலம் இன்றைக்கு கிட்டத்தட்ட 10,062 வருஷத்துக்கு முந்தி
0: சப்த ரிஷிகள்,
2: அதாவது கிறிஸ்துவுக்கு முன்னர் 8516 தான் அது தொடங்குது. இந்த கணிப்பு முறையில வந்து அப்ப பார்த்து கொண்டு வரைக்குள்ள அவர்கள் வந்து அந்த அந்த காலத்துல சப்தரிஷி கால கணக்கில் வந்து அவர்கள் வந்து அந்த அக்காலத்திய அந்த காலத்துல இந்த நேரத்தில் உச்சம் கொடுக்கிறது, சூரியன் வந்து இப்பெல்லாம் இப்பத்துக்கும் அப்ப உச்சம் கொடுக்கறதுக்கும் வித்தியாசம். ஆனா சூரியன் வந்து அந்த நாளில உச்சம் கொடுத்த திகதிகளுக்கு இப்ப இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஏனென்றால் மூமெண்ட் நடந்துட்டு, அந்த பூமத்திய ரேகை கடப்பு அந்த நேரத்துல வந்து எல்லாம் ஒரே நேரத்துல நடந்தது நவம்பர் மாசத்துல, இப்ப வந்து வித்தியாசமா போகுது. அப்ப அந்த கணக்கை வச்சுக்கொண்டு அந்த இதை இப்ப நாங்கள் இதை தொடங்குகிறோம். அப்ப இந்த கால கணக்கு வந்து கிறிஸ்துக்கு முன் 8516 நவம்பர் 21 அவை அமல்படுத்தி இருக்கணும். அதுக்கு முந்தி இருந்த பல கணிப்புகளை பற்றிய குறிப்பு இருக்குது, ஆனா அந்த கணிப்புகள் இல்ல. அப்ப இது வந்து இதுதான் முதல் கலண்டர் ரெண்டு இல்ல. இதுக்கு பிறகு இது வந்து கிட்டத்தட்ட இப்ப 10,000 வருஷத்துக்கு முந்தி, இப்ப 9,000 வருஷத்துக்கு முந்தி விஸ்வாமித்திரர் ஒரு அஸ்ட்ரோனமிக்கல் கான்ஃபரன்ஸ் வச்சு தை மாசம் தான் வருஷ பிறப்பு என்று தீர்மானித்தார்
0: விஸ்வாமித்திரர்.
2: இது வியாசருடைய மகாபாரதத்துல இருக்குது, வியாசருடைய மகாபாரதத்துல இருக்குது. இதற்கு பிற்பட்ட காலத்துல கர்க மகரிஷி என்றவர், அவர்தான் சூரியன் பூமத்திய ரேகை இந்த ஈக்குவேட்டரை கடக்கின்ற காலம் சித்திர மாசமா வந்து அந்த சித்திர மாதத்தை வருஷப்புறப்ப கொண்டிருந்தார்.
0: சூரியனுடைய இதை வைத்துதான் அவர்
2: அப்ப எங்களுக்கும் அந்த வருஷப்புறப்பு வந்து தையில இருந்த, அதுக்கு பிறகு இவர் கர்க மகரிஷியினுடைய காலத்தில இருந்துதான் சித்திர மாதத்துக்கு வருகிறது. இதுதான் பிற்பாடு வந்த வான சாஸ்திர வல்லுநர்கள் ஆரியபட்டர் வராகமீரர் எல்லாம் கொண்டு வந்து இன்று வரைக்கும் நடைமுறைக்கு இருக்குது. அதே மாதிரி எங்களுடைய இந்த சித்திர மாதத்தில் இருந்த இதை கொண்டு வரையக்குள்ள அவர்கள் அதுக்கு முந்தி இருந்த பல ஆதாரங்களை காட்டுகின்றார்கள். ஏன் சித்திர மாதம் கொண்டு வர வேணும் என்ற ஆதாரங்களை காட்டுகிறார்கள். அதுல ஒன்று வந்து என்று கேட்டால், பல ஆண்டு நூற்றாண்டுகளுக்கு முன்னர் ராமர் வந்து வனவாசம் இருந்து மீண்டும் அயோத்திக்கு திரும்பினோம், அந்த வாமர் வனவாசியம் இருந்து அயோத்திக்கு திரும்புகிற நாள் வந்து சித்திர மாதம் வளர்புரை சப்தமி. அவர் சஷ்டியில நாடு திரும்பி சப்தமியில முடிச்சு விடுறார். இது இதங்க இருக்குது இன்னைக்கு வியாசருடைய வான்மீகியினுடைய ராமாயணத்துல இருக்கு. அப்ப அவர் திரும்பி வந்த நாள் தான் நியூ இயர் என்று சொல்லுகிறார்கள். ஆனா இன்றைக்கு அது தீபாவளி என்று வட இந்தியால மாறி சொல்லுகிறார். அப்ப அவர் வந்தது சித்திரை என்று தான் வான்மீக ராமாயணத்துல இருக்கு. ஆகவே இந்த சித்திரை வந்து மிகவும் சிறப்பான அம்சம். இது ஆயிரக்கணக்கான வருடங்களாக எங்களுக்கு இந்த சித்திரையிலே தான் இந்த புத்தாண்டு வளமை இருந்து வருகின்றது. தேச வளமைகள்ல ஒவ்வொரு இடங்கள்ல கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசங்கள் உண்டு. ஆனாலும் இந்து சமய வளமையில இந்த சித்திரை வகைக்கு ஏன் வருடப்பிறப்பு வருகின்றது என்றதுக்கு தான் நான் இப்ப விளக்கம்
0: சொல்லி, அது உண்மையான ஒரு சிறப்பான விளக்கம்.
3: Om Namah Shivaya. You are listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
4: அதே போலயே முப்புறங்கள்னு மூணு பட்டணங்கள்னு பௌராணிக்கமான ஒரு கதை நடந்த கதை சொன்னேன். ஆனா இப்பொழுதுதான் அவர் புரிஞ்சது இல்லையா, அன்னைக்குதான் போயிட்டாரு சேர்ந்தார். இல்ல இல்ல, இப்பொழுதும் உம்ம சரீரத்தில் இருக்கக்கூடியதான மூன்று சரீரங்கள், எது பூத உடல், அது ஸ்தூல சரீரம். ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஸ்தூல சரீரத்தோட சூக்ம சரீரமும் ஒண்ணு இருக்கு. அது என்னது? நமக்குள்ள ஐந்து புலன்கள், ஐந்து அறிவு புலன்கள், ஐந்து செயல் புலன்கள், ஐந்து பிராணங்கள், மனசு புத்தி சித்தம் அகங்காரம் என்று 19 உருப்படிகள், சப்தாங்கா ஏகோன விம்சதி முகா அப்படின்னு மாண்டூக்கிய உபநிடதம் சொல்றது. இப்படி இந்த 19 உருப்படிகளையும் சேர்த்து, நம்ம உறுப்புகளையும் சேர்த்து நம்ம என்ன சொல்றோம், லிங்க சரீரம் அப்படிங்கிறோம். இப்ப இந்த ஸ்தூல சரீரத்துல இந்த பூத உடலுக்குள்ள ஒண்ணு இருக்கு, அதுக்குள்ள ஒண்ணு இருக்கு, எனது அறியாமை. எதை கேட்டாலும் பிரம்மம் தெரியுமா தெரியாது, சந்தோஷம் தெரியுமா தெரியாது, எதை பார்த்தாலும் தெரியாது தெரியாதுங்கிற பாருதான். இந்த அறியாமைன்னு ஒண்ணு இருக்கு பாருங்க, ஒன்னும் அறியாம ஆனந்தமா தூங்கினேன். ஒவ்வொரு நாளும் அறியாமலே தூங்கிட்டு இருக்கான். 7-8 மணி நேரம் ஒரு மனுஷன் ஒரு நாளைக்கு வேஸ்ட் பண்றான் பாருங்க. என்னடா தூங்கினேன், அந்த தூக்கம் வராத போனா ரொம்ப சிரமம் சுவாமி அப்படிங்கிறார். இந்த அறியாம இருக்க அது காரண சரீரம். அப்ப மூணு சரீரங்கள், ஸ்தூல சரீரம்னு ஒண்ணு, சூக்ம சரீரம்னு ஒண்ணு, காரண சரீரம், இந்த முப்புறங்கள். இந்த புறமே காத சத்வாரம் அஜஸ்யா வக்ரசே தசஹா அப்படின்னு ஸ்ருதி சொல்றது. அதே போலயே புறத்துதான் நவத்வாரே புரே தேகி நைவகிருஷ்டன் அப்படின்னு, நவத்வாரே புரே 9 ஓட்டைகள் இருக்கக்கூடியதான இந்த பட்டணம், அப்படிப்பட்டதான இந்த சரீரம் இருக்க, இந்த சரீரம் எனக்கூடியதான புறத்தை பேதனம் எடுக்கிற பிஜ்யதே ஹிருதய கிரந்தி சித்தியந்தே சர்வசம் சயாக அப்படின்னு முப்புறங்களையும் எரிச்சு அதை பிரிச்சு உடச்சு அதுக்கப்புறம் உங்களை தன்னிடத்துல ஆட்கொள்கிறார், தன்னோட ஒன்னா சேர்த்துக்கிறார். ஆகையால் புரபிதே நித்யாய த்ரிகுணாத்மனே புரபிதே காத்யாயனி ஸ்ரேயசே. அம்பாள், அம்பாள் இடத்துல ரொம்ப பிரியமா இருந்துட்டு இருக்க, காத்யாயினின்னு அம்பாளுக்கு பேரு. இந்த காத்யாயினிங்கிற எந்த அளவுக்கு வந்திருக்குன்னா, வேதங்கள்ல இருக்கிற மகர்ஷிகள்லாம் இந்த காத்தியாயினின்னு சொன்னாலும் அங்கிருந்து ஆரம்பிச்சு நம்ம ஊர்ல கிராமாந்திரத்துலாம் காத்தாயின்னு பேர் வச்சுருக்கா. கிராம தேவதை வரைக்கும் அத்தனை பேருக்கும் க்ஷேமத்தை கொடுக்கக்கூடிய அப்படி விசேஷமாக காத்தாயி, பேச்சாயி, வாக்குவாதினி அம்பாளுக்கு பேச்சாயின்னு பேர், வாக்குன்னு பேச்சு. அந்த வாக்குவாதினி மாத்தார லோகத்துல இருக்கங்கள சாதாரணமா பேச்சாயின்னு சொல்லிவிட்டா, ஆயின்னு அம்மான்னு அர்த்தம். அப்ப வாக்வாதினி, வாகீஸ்வரி, வாகதீஸ்வரி இப்படிப்பட்டதான பேரானது லோகத்துல கிராமம் வரைக்கும் போச்சு. அப்படி இந்த காத்யாயினி அப்படின்னு அந்த மகர்ஷியினுடைய அனுகிரகம் பண்றதுக்காக வந்த அம்மா அந்த காத்யாயன் இடத்துல பிரேயசே எப்பொழுதும் ஸ்ரேயசை கொடுத்துட்டு இருக்காரு. அந்த அம்பாள்னால லோகத்துல ஜனங்களுக்கெல்லாம் சகலக்ஷேமமும் ஏற்படணும், அம்பாளை நினைச்ச மாத்திரத்தினால உங்களுக்கு வாழ்க்கையில எல்லா நன்மைகளும் ஏற்படும் எனக்கூடியதான எண்ணத்தை தந்து கொண்டிருக்கார். காத்யாயனி ஸ்ரேயசே பிறகு சத்யாயா, முதல்ல நித்யாயான்னு சொன்னேன், அடுத்தது சத்யாயா, சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா. மனுஷன் பண்ண வேண்டியதான் சுலபமா செய்யக்கூடியதான செயல்கள்ல சத்தியம்னு ஒண்ணு. வேதம் முதல் முதல்ல என்ன சொல்ற, சத்தியம் வதா. படிப்பெல்லாம் படிச்சாச்சு, குருகிட்ட வேதங்கள்லாம் வாச்சாச்சு, இனிமேல வாழ்க்கையே தான் சொந்தமா நடந்துக்கிறதுக்காக பையன் நான் குருகிட்ட இருந்து நான் பர்மிஷன் வாங்கிட்டு வெளியில வர்றேன் கான்வகேஷன். அப்ப அவர் முதல்ல என்ன சொல்றார், அவருக்கு இனிமேல நீ வாழ்க்கையில இன்னமா நடந்துக்கணும் அப்படின்னு சில ரூல்ஸ் கொடுத்துருக்கார். சத்தியம் வதா தர்மம் சரா சுவாத்தியாயன்மா பிரமதா மாதேவோ பவா பிதேவோ பவா ஆச்சாரிய தேவோ பவா அதிதி தேவோ பவா யான்யனவத்யானி கர்மாணி தானி சேவிதவ்யானி நோ இதராணி. இப்படி சிலதெல்லாம் 1 by 1 அவன் எப்படி வாழ்க்கையில அவன் வாழணுங்கிறது சொல்ற. அதுல முதல்ல என்ன சொல்ற, சத்தியம் வதா, உண்மை சொல். எப்படிப்பட்டதான சந்தர்ப்பத்திலையும் உண்மை என்னை சொல்லிட்டே இருந்தேயானால் ஒரு ப்ராப்ளமும் வராது. 4 பேர் கோச்சுக்கிறாளா, கோச்சுட்டா கோச்சுட்டான், உண்மை தானா தெரிஞ்சுன்னு அவனே ஓடி விடுறான். இன்னார் கரெக்டா உண்மை தானே சொன்னார், நான் தான் தெரியாம கோவிச்சுட்டேன். இருக்கிறது இருக்கிறது சொல்லிவிடுங்களேன், பயம் எதுக்க? சோ அந்த சத்திய ஸ்வரூபமா பரமாத்மா இருக்கார். நீங்க உண்மையை சொல்ல சொல்ல பரமாத்மா உங்க இதயத்துல கிட்ட வந்துட்டு இருக்காரு. நம்ம ஏதோ தப்பு வந்துடும், நமக்கு அவமானம் வந்துடும், நமக்கு துன்பம் வரும் அப்படின்னு நினைச்சுட்டு நீங்க பொய் சொல்ற, பொய் தான் துன்பத்தை கொடுக்கறது. சத்யாய ஆதி குடும்பினே பிற, முதல் முதல்ல குடும்பத்தோட இருந்தவர் யாருன்னா பரமாத்மா பரமேஸ்வரன் தான். குடும்பம்னு என்ன, ஆத்தக்காரி குழந்தைகள் வீடு எல்லாம் இருக்கிறது. இது யாருன்னா பரமேஸ்வரன் குடும்பம் சொல்றல, பரமேஸ்வரன் சன்னியாசி தானேன்னு அவர் பிக்ஷுக்கனோ இல்லையோ, கிராமம் கிராமம் சுத்திட்டு இருக்காரு, அங்கங்க சுத்திட்டு இருக்காரு, எப்பவும் ஆத்துல சாப்பிடுறதே கிடையாது, பிச்சை எடுத்துட்டு சாப்பிட்டுருக்காரு என்ன. அது இருக்கட்டும், அது அவருடைய சுபாவம். ஆனா முதல்ல குடும்பத்தை கொடுத்து வச்சவர் அவர்தான். ஏன்னா இன்னைக்கும் தம்பதிகள் சௌக்கியமா இருக்கணும், ஒருத்தரோட அந்யோன்ய ஸ்ரேயஸா இருக்கணும், ஏன்னா அவரை தான் பூஜை பண்ணணும். கல்யாணத்துல அந்த பார்வதி பரமேஸ்வராக வச்சுண்டு கௌரி பூஜை பண்ணி அதுக்கப்புறம் தான் எல்லாமே. விவாகத்துக்கு முன்னாலே கௌரி பூஜை தான் பண்றான். என்ன சுவாமி அப்படின்னு அவரை தான் பூஜை பண்ணணும். சொல்லும் பொருளும் எப்படி ஒண்ணு ஒண்ணு இணைஞ்சிருக்க, ஒரு சொல்ல சொன்னதுமே குடம்னு சொன்னதுமே உங்க மனசுல குடம்ங்கிறது தானா தெரியறதா இல்லையா? அதுக்காக நீங்க ஒரு முயற்சியும் பண்ண வேண்டாம். நான் யானைன்னு சொன்னா ஓஹோ இப்பொருளைத்தான் சொல்றான்னு அந்த யானை யாந்து உங்க மனசுல வந்ததா இல்லையா? அதே போல யானையை பார்த்ததுமே ஓஹோ இது யானை அப்படின்னு இந்த சொல்லு ஞாபகம் வருதோ இல்லையா? அந்த பொருளுக்கும் சொல்லுக்கும் விட்டு பிரியாதான ஏதோ ஒரு சம்பந்தம் இருந்துட்டே இருக்கு. நீங்க 10 வருஷம் யானையை பார்க்கல, ஆனா அதுக்கப்புறம் போனே ஒரு யானையை பார்த்தேன்னா டக்குனு யானைன்னு ஞாபகம் வருது. இத்தனை நாளா எங்கேயே சார் போச்சு, கவனிக்கவே இல்லையே. தினந்தோறும் பண்ற டெலிபோன் நம்பர் கூட ஞாபகம் இல்ல, ஆனா இதுல ஞாபகம் இருக்க, இந்த சொல்லுக்கு இந்த பொருளுக்கு அது ஞாபகம் இருக்க. எப்படி அந்த பொருளுக்கும் அதுக்கும் எப்படி ஒரு சம்பந்தம் இருக்கோ, அதே போல பாரதி பரமேஸ்வராளுக்கு ஒரு சம்பந்தமா. வாகர்த்தாவிவ சம்பிருக்தவ், அப்படிப்பட்டதான அவள் வாகர்த்த பிரதிபத்தையே, எனக்கு சொல்ல பார்த்ததுமே கரெக்டா அப்ரோப்ரியேட் வேர்டு ஞாபகம் வரணும் பொருளை பார்த்ததுமே. அதே போல அந்த சொல்லானது சொன்னதுமே அந்த பொருளானது எல்லோருக்கும் அறியும்படி, எல்லோராலையும் அறியும்படி அனுகிரகம் பண்ணணும். வாகர்த்த பிரதிபத்தையே ஜெகத பிதரவு வந்து முதல் முதல்ல அம்மா அப்பாவா இருந்தவ அவதான். அதனால்தான் வீட்டுல ஆத்துக்காரர் ஆத்துக்காரி இவளுக்கு ரெண்டு பேருக்கும் மனசுல கவலை இல்லாம ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுட்டு போகணுமே ஆனால் பார்வதி பரமேஸ்வரால தியானம் பண்ணணும். பவானி துவம் தாசே விதர மயி திருஷ்டியும் சக்கரணாம் இது ஸ்தோத்தும் வாஞ்சன்னு பவானின்னு சொன்னார். அவ்வளவுதான், பவானி துவம்னாராம், நீங்க வந்து என்ன காப்பாத்தணும் அம்மாவை பார்த்தாலாம். பவானி துவமிதியா, அடுத்த கணம் பவானி தன்னோட சாயுஜத்தையே கொடுத்துட்டாளாம். அப்படி விசேஷமாக அந்த தம்பதிகளுக்கு அந்யோன்யமான ஒரு பதார்த்தம் இருக்கணும். அது இப்ப மாடர்ன் டேஸ்ல ரொம்ப வேண்டியதா இருக்கு. எங்க பார்த்தாலும் சண்டை, என்னன்னா இதுக்கும் ஒவ்வொருத்தரும் எம்ஏ தான் படிக்க, கம்மி படிக்கவே இல்லை, போஸ்ட் கிராஜுவேஷன் கம்மி இல்லை, அதுக்கெல்லாம் படிக்கிறதுக்கு இந்த படிப்பா கணக்கே எடுக்கிறது இல்லை. இப்ப முன்காலம் என்ன படிங்க, இந்த ஸ்கூல் ஃபைனல் அதான் ஃபைனல் நாங்க, இப்ப ஃபைனலே கிடையாதுன்னு எல்லாமே அவ என்ன நிறைய படிக்கிற, படிக்க படிக்க என்ன ஆச்சுன்னா நான் தான் ஓசத்திங்கிற அகங்காரமும் ஜாது. நான் சொன்னபடி நீர் கேட்கணுமா, நீர் சொன்னபடி நான் கேட்கணுமா, யார் சொன்னபடி யார் கேட்க வேண்டாம், ஒருத்தர் சொன்னபடி ஒருத்தர் கேட்கணும். குடும்பத்துல விட்டு பிரிஞ்சுட்டு ஒரு மனப்பான்மை இருந்தா தான் ரெண்டு பேரும் சௌக்கியமா இருக்க முடியும். அந்த அம்மா இல்லாம இவராலையும் சௌக்கியமா இருக்க முடியாது, இவர் இல்லாம நிஜமா அந்த அம்மாவாலையும் சௌக்கியமா இருக்க முடியாது. அதை ரெண்டு பேரும் புரிஞ்சுக்கணும். நீ வச்சதி நான் வச்சதுன்னு யாரும் சொல்லல. கார்ல ஒரு டயர் பெருசு ஒரு டயர் சின்னதா இருந்தா அந்த கார் எப்படி போகும் சொல்லுங்க பார்க்கலாம். ரெண்டு ஒரே மாதிரி இருந்தா தானே சக்கரம் சரியா இருக்கும். குடும்பம்ங்கிற ஒரு தேர் இழுக்கிறதுக்கு ரெண்டு சக்கரமும் ஒரே மாதிரி ஈக்குவலா தான் இருக்கணும். இதெல்லாம் பேசுறதுக்கு அழகா இருக்கு சார், ஆனா நடந்துக்கிறது இல்லைன்னார். அதனாலதான் கவலை இருக்கு. முன்னால என்ன சொல்லிருக்க, பார்வதி பரமேஸ்வரர் ரெண்டும் சமானமா துவந்த சமாசம் தான் போட்டிருக்காங்க. ஏன் சுவாமினர், ரெண்டு பேருக்கும் சமப்பிரதானமா இருக்கணும். அப்படிப்பட்டதான சமப்பிரதானமா இருக்கக்கூடியதான குடும்பத்தை முதல் முதல்ல காண்பித்து கொடுத்தவர் பரமேஸ்வரன். சத்யாய ஆதி குடும்பினே முனிமன பிரத்யக்ஷின் மூர்த்தையே முனிமனஹா, மௌனமா இருக்கணும். இது ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். நமக்கு வர வர மனுஷா பேசிட்டே இருக்க, காலம்பிறந்து ராத்திரி வரைக்கும், அதோட இல்ல எந்த இடத்துல பேசப்படாதோ அங்க பேசுறோம். ரோடு நடுவில் வச்சுட்டு பேசிண்டே போற, பேசுறதுக்கு இடம் இல்லையோ, டிரைவ் பண்ணிட்டே இருக்கிறப்ப பேசிட்டு போறது, நடந்து போறப்ப பேச, பின்னால இருக்கிற ஹார்ன் அடிச்சுட்டே வரான் இவன், அந்த ஹார்னா கேட்கறது ரெண்டு காதலையும் சொல்லி வச்சுட்டு இருக்கானே, இது கேட்கல. அந்த எப்படி அப்படிப்பட்டதான் ஒரு சங்கீதம் வேணுமா விவகாரம் முழுக்க, ஆனா அது எடுத்ததுமே கெட்ட வார்த்தை பேசிட்டு இருக்கான். எது வேண்டாமோ அப்படி இல்லாமல் மங்களமான பத்ரங்கர்னே விஷ்ணுனியாம தேவாஹா ஸ்ருதி அப்படின்னா சொல்றது, நல்ல வார்த்தைனா காதால கேட்டுக்கொண்டே இருக்கணும். எந்நேரமும் சினிமா சங்கீதம் இதை கேட்டுட்டு ஏதோ அவ தனியா அவ உலகத்துல இருக்காளா, அது பாட்டு கேட்டுட்டே இருக்கா, வாயால பேசிட்டே இருக்கான். பேசினா அதை நிறுத்துறதே கிடையாது, இனி எங்க நிறுத்தணும்னு தெரியல, பேசுறது வசதி இல்லை, எங்க நிறுத்தணும்னு தெரியல, இன்னொரு 10 நிமிஷம் கேட்டிருக்கலாமே நமக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணம் வர சமயத்தில் நிறுத்தி விடுங்க, போர் அடிச்சு பிராண வாங்குறேன் சார், ரம்பம் போடுறான் சார் நினைக்கப்பட, அதுக்குள்ளேயே நிறுத்தி பண்ணும் மனுஷர். அப்படி இல்லையே, ஐயோ இவன் பார்த்து விட்டோமே 1 மணி நேரம் சாப்பிடுவானோ அப்படின்னு நினைக்கப்படாது உங்களை பார்த்தது. அப்படி இவரும் என்ன மௌனமா இருக்க பார்த்தேல, அந்த மௌனமா இருக்க இருக்க அந்த இதை மாதிரி தானா உள்நோக்கி பரமாத்மாவை பார்க்க. அதனால்தான் மௌனாய முனி ஜன பிரத்யக்ஷத்தின் மூத்தையே வால்மீகி முனி புங்கவம் முனி புங்கவ நாரதம் பரிபர பிரச்ச. வால்மீகி ஆனவர் ரொம்ப கவலைப்பட்டு இருக்கார், அப்ப நாரதர் வந்தார், என்ன ஆச்சுன்னர், ரொம்ப கவலையா இருக்க என்ன பண்ணணும் அப்படின்னு அவர் சொன்னார், ராம கதையை எழுதுனர் அவ்வளவுதான் சொன்னார். அதுக்கப்புறம் என்ன சரியினர், அதுக்கப்புறம் அவருக்கு பிரம்மதேவரை எதிர்க்க வந்து நான் உங்களுக்கு அனுகிரகம் பண்றேன், டிவியில காட்டுற போல நடந்த சரித்திரத்துல உங்களுக்கு பார்க்கும்படி பண்றேன் அப்படின்னு சொல்லி அவர் பாட்டுக்கு எழுத ஆரம்பிச்சு விட்டார். தபஸ்வாத்தியாய நிரதம் தபஸ்வி வாக்விதாம்பரம் நாரதம் பரிபப்ரச்ச வால்மீகி முனி புங்கவ அப்படின்னு ஆரம்பிச்சு நாரதர். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு, இந்த உலகத்துல 16 குணங்களும் படைத்தவர், பரிபூர்ணமான கலைகளோட இருக்கக்கூடியதான மனிதன் இருப்பானா இருக்கானா அப்படின்னு ஒரு கேள்வி, அது வரிசையாக அப்படியே சொல்ல ஆரம்பிச்சுட்டார் நாரதர் அப்படின்னு சொல்லி அந்த குணங்களை எல்லாம் சேர்த்து ஆரம்பிச்சு நமக்கு வால்மீகி ராமாயணமா வந்திருக்க. காரணம் என்ன, வால்மீகி முனி புங்கவா, அந்த மௌனமா இருந்த அது நம்ம தெரிஞ்சுக்கணும், எந்தெந்த அளவுக்கு மௌனமாக பேசாம புலன்களை வெளிவிடாமல் நாம் பாட்டுக்கு பரமாத்மாவோட சேர்த்து வைக்கிறோமோ அந்தந்த அளவுக்கு மனுஷனுக்கு சக்தியானது ஜாஸ்தியா இருக்கு. ஆகையால் முனி பிஹி முனி மன பிரத்யக்ஷத்தின் மூர்த்தையே, முனிகளுடைய மனசுல எப்பொழுதுமே பிரத்யட்சமா இருக்கக்கூடியதான சித் ஸ்வரூபமா இருந்துட்டு இருக்க. முனி மன பிரத்யக்ஷத்தின் மூர்த்தையே மாயா திரட்ட ஜகத்ரயாய, மாயினால மூலகத்தையும் சுட்டிச்சிருக்க, ஒன்று ரெண்டும் இல்லை எல்லா உலகத்தையும் அவர் சுட்டிச்சிருக்கார். மாயா திரட்ட ஜகத்ரயாய சகல அம்னாயந்தாரினே, எங்க சுத்தின் இருக்க, வேதாந்தங்கள்ல சுத்தின் இருக்கார். இந்த உபநிஷத்தை அவங்க கூட அவர் அங்கே இங்கேயும் சுத்தல, சகல அம்னாயாந்தாரினே அம்னாயாந்தம், ஆம்னாயம்ன வேதங்கள், வேதங்களுடைய அந்தம் வேதாந்தம், வேதாந்தம்னா உபநிடதங்கள், அந்த உபநிடதங்கள்ல எல்லாவற்றையும் அந்த தத்துவத்தை தான் பார்த்து கொண்டு அது எல்லாருக்கும் அறிவித்துக் கொண்டு இருக்கார். சகல அம்னாயாந்தாரிடே யாரு, சாயம் தாண்டவ சம்பிரமாய, ஏன் தாண்டவத்துக்கு சாயங்காலம் தான் சமயம், சாயம் தாண்டவ சம்பிரமாய ஜட்டினே செய்யம் நதிசம்பவே, அப்படிப்பட்டதான பரமாத்மாவுக்கு நமஸ்காரம் பண்றேன் அப்படின்னு அடுத்ததாக ஒரு ஸ்லோகத்துல அதே தாண்டவ ஸ்வரூபத்தை சொல்றார். நித்யாய திரிகுணாத்மனே புரஜிதே காத்யாய நீ ஸ்ரேயசே, மாய சத்யாய ஆதி குடும்பினே முனிமன பிரத்யஜன் மூர்த்தையே மாயா திருஷ்ட ஜகத்ரயாய சகல ஆம்நாயாந்த சஞ்சாரிணே சாயம் தாண்டவ சம்பிரமாய ஜட்டினே செய்யம் நதிசம்பவே அப்படின்னு சொல்லிவிட்டு இப்படிப்பட்டதான பரமேஸ்வரனுடைய ஒரு தாண்டவ ஸ்வரூபத்தை மனதில் நினைப்பதற்கோ அல்லது அந்த தாண்டவ ஸ்வரூபத்தை எடுத்து சொல்வதற்கோ காதால கேட்கறதுக்கோ பல பிறவிகள்ல புண்ணியம் பண்ணி இருக்கலாம். அந்த புண்ணியத்தை சொல்ற, நித்யம் சோதர பூரணாய சகலானுத்திஷ்ய வித்தாசய வியர்த்தம் பர்யடனங்கரோமி பவத சேவா அன்னஜானே விபோ மஜ்ஜன்மாந்தர புண்ணிய பாக பலதா ஸ்வம் சர்வ சர்வாந்தர ஸ்திஷ்டத்யேவ ஹி தே நவாபசுபதே தே ரக்ஷணீயோஸ்மி அஹம், ஹே பரமேஸ்வர நிச்சயமாக நீங்கள் என்ன காப்பாற்றணும், ஏன் இப்படி கட்டளை போடுறல, எதுக்காக காப்பாத்தணும்? இல்ல என்ன, நீங்க எங்க ஹிருதயத்துல இருக்கீங்கிறது கண்டுபிடிச்சிடணும். எங்க ஹிருதயத்திலே இருக்க நீங்க, ஆனா நான் இத்தனை நாளா கவனிக்கல. என்ன பண்ற போறட போஷனாயா, தினந்தோறும் நான் பிறந்த அண்ணில இருந்து புத்திக்கு வந்த பிறகு அதுக்கப்புறம் என்ன வயல ரொப்படம், இதே ஒரே காரியம் தான். காசு சம்பாதிக்கணும், நிறைய சாப்பிடணும் தானே, எவ்வளவு சாப்பிட்டாலும் ஒரு திருப்தி வர மாட்டேங்கிறது. ஆகாரத்துக்கு பசிக்கு சாப்பிடணும், ஆனா என்ன இருந்தாலும் சரி சாப்பிட்டே இருக்கோம் சார், அது வேணும் இது வேணும் இது வேணும். எத்தனை தோசை சாப்பிட்டுருக்கோம், எத்தனை இட்லி சாப்பிட்டுருக்கோம், எவ்வளவு சட்னி விழுங்கிருக்கோம், இன்னும் வேணும் தானே பாக்குறோம். போருங்கிற ஒரு எண்ணம் வரவே ஏதோ ஒண்ணு, பசிக்காக அந்த பசி பிணியை தீக்கிறதுக்காக கொஞ்சம் சாப்பிடணுங்கிற எண்ணம் இருக்கணுமே தவிர, அது வேணும் இது வேணும் எனக்கூடியதான எண்ணத்திலேயே ஆசைப்பட்டு இருக்கானே. இத்தனை நாளா என்ன பண்ணினேன் அப்படின்னு யோஜனை பண்ணி பார்த்தா வாழ்க்கையில இது ஒண்ணுதான் தோன்றது. எது வயர ஒப்புறதுக்காக முயற்சி பண்ணிருக்கேன். இந்த எண்ணம் வந்த பிறகு இனிமேல ஏதாவது பண்ணுவோம்னா பார்க்கறதுக்கு பண்றதுக்கு உடம்புல சக்தி இல்லை. அப்பத்தான் நினைச்சான் இத்தனை நாள் என்ன பண்ணி பார்த்தோம்னா வேற ஒண்ணும் பண்ணல, வயர ரொப்பிட்டு அவ்வளவுதான். நித்தியம் சோதர போராடாய, தன்னுடைய வயத்தை ரொம்ப ரொப்புவதற்காக சகலானுத்திசயா எல்லாரையும் பார்த்து எவாளை பார்க்கணும் இவாளை பார்க்கணும் அங்கே போகணும் இங்கே போகணும் இதே தானே சார். யார் யார் இருந்தோம்னாலும் கை கட்டிட்டு நின்று அவளை சொன்னதுக்கெல்லாம் சார் சார்னு பதில் சொல்லி என்ன பண்ணியிருக்கோம்? கிடைச்சல 60 வயசு ரிட்டையர் ஆகிற வரைக்கும் என்ன பண்ணினோம்னா இதுதான் ஒண்ணு பண்ணினோம். இது ஒன்னே ஒண்ணுதான், வயர் ரொம்பணும். நித்தியம் சோதர பூரணாய, தன்னுடைய வயர் போடனாய, சரீரம் புஷ்டி அறுக்கணும் அப்படிங்கிறதுக்கு சகலானுத்திஷ்டா அவளுக்கா சேவை பண்ணினோ. எதுக்கு சுவாமின்னார், அவன் என்ன அன்னத்தை இடறாளோ இல்ல அம்மா இடுவா அத்தக்காரி இடுவா, அவ அன்னத்தை கொடுக்கல வித்த ஆசையா, அவ காசு கொடுத்தா அதனால சம்பாதிக்க. சோ இந்த காசுக்கு மேல ஆசையை தவிர எதையும் ஆசைப்படலையேனா இப்படியே வாழ்நாள் முழுக்கப்படுது. நித்தியம் சோதர போஷனாய சகலானுத்தியம் பரியடனம் கரோமி. இங்கும் அங்கும் சுத்து இருக்கே சார், இந்த சுத்துறதுன்னு இருக்க பத்தல, இது ரொம்ப கஷ்டமான காரியம் தெரியல. வேதம் என்ன சொல்றது, இருக்கிற இடத்துல பிரதிஷ்டையா இருக்கும்னு. நித்தியம் பிரதிஷ்டம் விந்ததே அப்படின்னா ஸ்ருதி சொல்றது. மனுஷால எப்படி ஆசீர்வாதம் பண்றது, ஒரு கிராமத்துல இருக்கணும் நீங்க, அங்க ஒரு வீடு, அந்த வீட்டுல நீங்க இருந்து பகவானை தியானம் பண்ணிட்டு நித்திய கர்மாக்கள் பண்ணி 4 பேருக்கு உதவிட்டே இருக்கும் அவ்வளவுதான். அந்த வீட்டுல என்ன, உங்களுக்கு குழந்தைகள் பேரன்கள் பேத்திகள் அவளுடைய குழந்தைகள் அவளோட இருந்துட்டு பசுமாடு அவைகளாம் இருந்து அங்கே தான் இருக்கணும். இங்கேயும் இங்கேயும்

செயின் ரெட்டு பூட்டு போட்டுட்டு இருக்கான் அப்படின்னா லோகத்துல பாத்துட்டு இருக்கான். பழைய நாள் ஒண்ணுமே கிடையாது. வந்தா எல்லாரும் ஒரே ஒரு சார் ஒரு சின்ன ஆசனம் மாதிரி இருக்கும், மாசத்துல கீழே உட்காருவா எல்லோரும். இப்ப நமக்கு கீழே உட்கார்ந்தா ரெண்டு பேரும் வந்து எழுப்ப எழுப்ப கேளும், அந்த அளவுக்கு ஆயிடுத்த விவகாரம் இருக்க. சரீரம் பருத்து போச்சுங்கிறான் இல்ல, பருத்து போன சரீரமா இருந்தாலும் அந்த வழக்கம் இருந்தா தான் எழுந்துக்க முடியும். வழக்கத்தை விட்டோம் நம்ம. இப்படி இங்கேயும் இங்கேயும் அலைஞ்சுட்டு இருக்கான். அதோட மட்டும் இல்ல, சிங்கப்பூர் போகணும், அது என்ன அந்தந்த ஊருக்கு போகணும், மலேசியா போகணும், துபாய் போகணும், எங்கேயும் போக வேண்டாங்கிற இருக்கிற இடத்துல நீங்க இருக்கணும், சௌக்கியமா இருக்கணும். ஆனா அதை விட்டு இந்த காசுக்காக எங்கெங்க அலைஞ்சேன் தெரியுமா? நித்தியம் சோதர போஷணாய சகலா அனுதிஷ்ய வித்தாசைய வியர்த்தம் பரியட்டனம் கரோமி வியர்த்தமா. ஏன்னா கடைசியில என்ன சேர்த்து வச்சோம்னா அதான் இல்ல. இத்தனையும் ஆச்சு சார், இத்தனையும் பண்ணினா கடைசியில என்னாச்சு, என்ன சேர்த்து வச்சோன்னார், ஒன்னும் சேர்த்து வைக்கல. ஏன்னா அப்பப்ப கடனுக்கு தவணை கட்டத்திலேயே வாழ்நாளுக்கு உங்களுக்கு போயிடுச்சு. அது வாங்கினேன், இது வாங்கினேன், இதை மாத்தினேன், எதையும் வாங்கினது பர்மனண்டா ஒண்ணும் இல்ல. ரெண்டு வருஷத்துக்குள்ளதும் அதை மாத்திட்டு 20,000 ரூபாய் பிரிட்ஜ் வாங்கிட்டு 2,000 திருப்பி கொடுத்து 18,000 கடன் அப்படின்னா அதே போலதான் எல்லா பொருளும் எதையும் வாங்கிட்டு வியர்த்தமான போயிடுது. வாழ்நாள் முழுக்க எதையும் நாம் சாதிக்கலையேங்கிறார். வியர்த்தம் பரியட்டனம் கரோமி. சிவானந்த லஹரி படிக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில் நம்ம எப்படி இருக்கோம், லோகம் எப்படி வாழறது, ரெடியும் சேர்த்து கவனிச்சோம்னா ஆச்சாரியால் எப்படி தெரிஞ்சுண்டு எழுதுறாரு. வியர்த்தம் பரியட்டனம் கரோமி. இங்கும் அங்கும் அலைஞ்சுட்டு இருக்கான் சார். பஸ் ஸ்டாண்ட்ல போனா கியூ, ட்ரெயின்ல போனா டிக்கெட்டே கிடைக்கலையேங்கிறான். 2 மாசத்துக்கு முன்னாள் ரிசர்வேஷன் கிடைக்கல, அவ்வளவு கும்பல். பிளேன் டிக்கெட் அது வேற, சார்ஜ் எக்கச்சக்கமா ஏற்றி விட்டானா இருந்தாலும் கும்பலா இருக்குங்கிறோம். எமர்ஜென்சின்னு இருக்கிற இடத்துல பார்த்துக்கோட்டார், ட்ரெயின் டிக்கெட் இல்லைங்கிறோம். என்ன பண்றது, வியர்த்தம் பரியட்டனம் கரோமி பவதா சேவாம் ந ஜானே விபோ. இத்தனையும் ஆச்சு. அந்த பரமேஸ்வரனை நம்ம சேவை பண்ணுவோம்னு சொன்னா அது தெரியல சார். இப்ப என்ன ஆச்சுன்னா, ஒரு பூஜை பண்றது எப்படின்னு தெரியாம போயிடுது சாதாரண மனுஷாளுக்கு. ஏன் அந்த வம்சத்தான் வந்திருக்கா, நம்ம முன்னோர்கள்லாம் பண்ணினால தெரியல. அவ பண்றதை விட்டுவிட்டா குழந்தைகளுக்கு ஒண்ணுமே தெரியல. பகவானுக்கு எப்படி சேவை பண்றது, கோவிலுக்கு எப்படி போறது, கோவில்ல எந்த பகவான் முதல்ல பார்க்கறது, எப்படி பரமேஸ்வரனுக்கு பிரதட்சிணம் பண்றது. சில கோவில்கள்ல சோமசூத்திர பிரதட்சிணம் நேரம் முழுக்க சுத்தப்படாது, ஓரளவுக்கு வந்து மறுபடியும் திருப்பி வரணும். இப்படி எல்லாம் பிரதட்சிணம் பண்ண வேண்டி இருக்கு. அதே போலயே சில மரங்கள்லாம் இருந்ததுன்னா அதுக்கு எண்ணிக்கு பிரதட்சணம் பண்ணணும், எண்ணிக்கு பிரதட்சணம் பண்ணப்படாது. பகவான்கிட்ட பிரசாதம் கொடுத்தா அது எப்படி இட்டுக்கணும், புதுமே தெரியலையே ஜனங்களுக்கு. சேவாம்னா ஜானே விபோ. என்ன நினைச்சுட்டு இருக்கோம், இப்படிக்கு ஏதோ நம்ம காசுல கொஞ்சம் காசு பகவானுக்கு கொடுத்துட்டா நம்ம புண்ணியம் வந்துருது நமக்கு அப்படின்னு ஒரு நிலை வந்துருது மனுஷாளுக்கு. பகவானை எப்படி ஆராதிக்கணும், பகவான் நாம எப்படி சொல்லணும், பெரியவர்களுக்கு எப்படி நம்ம தொண்டு பண்ணணும், நம்மளாட்ட இருக்கக்கூடியது 4 பேருக்கு எப்படி தானம் பண்ணி சௌக்கியமா இருக்கணும், இவைகள்லாம் இந்த பகவானுக்கு எப்படி சேவை பண்றதுங்கிற விவகாரம் தெரியாம போயிடுதே அப்படிங்கிறார். பவத சேவம் ந ஜானே விபோ. பரமேஸ்வரனுக்கு ஒன்றும் வேண்டாம், அவருக்கு ஒரு பில்லு தளமும் ஒரு தீர்த்தமும் கொடுத்தா போறோம். ஆனா நம்மகிட்ட இருக்கக்கூடியதான காசில் 4 பேருக்கு தானம் பண்ணணும், 4 பேர்கிட்ட நல்ல இனிமையான வார்த்தையை சொல்லணும், பகவானுடைய நாமாவை சொல்லிக்கொண்டே இருக்கணும். ரொம்ப கவலை பண்ணிருக்கோம், அவ்வளோ கவலையில ஒன்றும் இல்லைப்பா, பகவான் உங்களை காப்பாற்றுவார் அப்படின்னு சொன்னா போறோம். அதை சொல்றதுக்கு பெரியவா இல்லையா ஆத்துல, எவ்வளவு கட்டம் வந்தா அதெல்லாம் சரியா பண்ணும்பா அப்படின்னு ஒரு பாட்டியமா இருந்தா, அந்த மாதிரி சொன்ன வார்த்தையினால தைரியமா இருந்தா. இப்ப ஏதாவது ஒரு உடம்பு வந்துருதுன்னா அது கேன்சரோங்க, இவனுக்கு தெரிஞ்ச வார்த்தை இது ஒண்ணுதான். டாக்டர்கிட்ட போனால இவனே கேட்கறான், சார் இது மாதிரி பயமா இருக்குன்னு. அவர் பார்த்தார், காசு இருக்கோ இன்சூரன்ஸ் இருக்கோ, அவர் ஸ்கேன் எடுத்துனுவான், கேன்சருக்கும் ஸ்கேனுக்கும் சம்பந்தம் தெரியாது. அதை வரத்துக்குள்ள ரிப்போர்ட் வரத்துக்குள்ள இவன் படுற பாடு, நிஜமா கேன்சர் வந்தாலும் அவனுக்கு தெரியாமலேயே பிராணம் விட்டுருக்கான் பழைய நாள்ல. கடைசிக்கும் மனசு நிம்மதியா இருந்துட்டு இருக்கா, அப்படின்னா லோகம் இருக்கு. அதனால பகவானுக்கு சேவை பண்ணக்கூடியதான வழி தெரியாம போயிடுது. வியர்த்தம் பரியட்டனம் கரோமி பவதா சேவாம் ந ஜானே விபோ மத் ஜன்மாந்தர புண்ணிய பாப பலத பாக பலதா. எந்த ஜென்மால எந்த புண்ணியம் பண்ணினேனோ, எந்த சத்துகளை சேவை பண்ணினேனோ தெரியல. இந்த ஜென்மால பண்ணினா போல தெரியல. ஏன், இந்த ஜென்மாவில தான் நித்தியம் சோதர போஷணாய சகலா.

அவ்வேஸ்ய வித்யாதயா வியர்த்தம் பரியஜனம் கரோமி. காசுக்காக அலஞ்சு அலஞ்சுன்னு தான் இருக்கேன் இந்த ஜென்மாவில. ஆகையால் இந்த ஜென்மாவில நல்ல கர்மா பண்ணினா போல எனக்கு ஒண்ணும் தெரியல. ஆனா ஏதோ ஒரு பிறவியில ஏதோ பண்ணிருக்கணும். மஜ்ஜன்மாந்தர புண்ணிய பாக பலதா, புண்ணியம் பண்ணினத்தினுடைய ஒரு விளைவுனால துவம் சர்வா சர்வாந்தரா ஹே சர்வா ஹே பரமேஸ்வர சர்வாந்தரா எல்லோருக்குள்ளையும் இருக்காய். அதை நான் கண்டுபிடிச்சேன். பெரிய சான்றோர்கள் சொன்ன பரமேஸ்வரன் இங்கே அங்கேன்னு அலையாதீங்கோ உங்க இதை இருக்கா. ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருதேசே அர்ஜுன திஷ்டதி. நான் நல்லவனா கெட்டவனா நீங்க எடை போடாதீங்க, பரமேஸ்வரனுக்கு தெரியும். அவர் இருக்க உங்க இதயத்துல இருக்க நிச்சயமா இருக்க க்ஷேமத்தை கொடுப்பார். ஆகையால் ஹே சர்வ சர்வ அந்தர திஷ்டசி எல்லோருக்குள்ளையும் நீங்க இருக்கலையா. திஷ்டசியே வகி தேனவா பசுபதே. அதனால ஹே பசுபதே அந்த பரமேஸ்வரனை கூப்பிடுறது பாருங்க. சர்வான எல்லாத்துக்குள்ளயும் இருக்கிறவர்னு அர்த்தம். பசுபதே ஜனங்களை எல்லாரையும் காப்பாத்துறவர், பசுக்களை காப்பாற்றக்கூடியவர்னாலாம் பசு மாதிரி. பசுமாட்டுக்கு எப்படி இது பண்ணணும் இது பண்ணப்படாதுன்னு தெரியாதோ அதே மாதிரி தானே இது பண்ணணும் அதை பண்ணப்படாதுன்னு தெரியாம இருக்கும். காலம் பிறந்து அவளுக்கு என்ன நித்திய கர்மா என்ன பண்ணணும் எப்படி வாழணும் எப்படி இருக்கணும் என்கிறதே தெரியாம வாழ்ந்துட்டு இருக்கும். யாரையும் சொல்லி தப்பு இல்லை, சொல்லி கொடுக்கறது விட்டோம். நம்ம குழந்தைகளுக்கும் பேரனுக்கும் எப்படி வாழணும்னு சொல்லி கொடுத்தோமா? ஸ்கூல்ல மாரல் லெசன் இருக்கா? யாருக்காவது ராமாயணம் பாகவதம் கதை சொல்லியிருக்கீடா? எங்க சொல்றது உங்களுக்கு தெரியும்? உங்க பேரன் பக்கத்துல இல்லையே, அவன் அமெரிக்கலாம் இருக்கான். அங்கே ஸ்கூல்ல ஜீசஸ் கிரைஸ்ட் பத்தி சொல்றான், ராமாயணத்தை பத்தி சொல்லலையே, உண்மைய பேசுன்னு சொல்லலையே. நம்ம குழந்தைகளுக்கு பேர குழந்தைகள் உண்மைய பேசு, அம்மா அப்பாவை மதிக்கணும், பகவான நினைக்கணும், சுத்தமா இருக்கணும் சொன்னமா? இல்ல. அதனால என்ன ஆயிடுதுன்னு அவனுக்கு நல்ல வழி தெரியல. ந ஜானே விபோ சேவம், ந ஜானே விபோ அவளுக்கு சேவை பண்ற தெரியல. மஜ்ஜன்மந்தர புண்ணிய பாகவசத பலதா ஸ்வம் சர்வ சர்வாந்தர திஷ்டேனே பசுபதே. பசுக்கள் மாதிரியே வாழ்ந்துட்டு இருக்கோம், மனிதர்கள் மாதிரி வாழல நாங்க. பசுக்கள் எப்படி வாழறாளோ அப்படி, எப்ப பசிக்கிறதோ அப்ப சாப்பிடுறது, எப்ப தூக்கம் வருதோ அப்ப தூங்குறது. இப்படியா நம்ம சொல்லியிருக்கோம், சாயங்கால வேளையில தூங்கப்படாது, சூரியன் உதிக்கிறப்ப தூங்கவே படாது, அதுக்கு முன்னாலேயே எழுந்துக்கணும். காலமே 5 மணிக்கெல்லாம் எழுந்துக்கணும். சாயங்கால வேளையில எவ்வளவு சிரமமா இருந்தாலும் உட்காரணுமே தவிர படுத்துன்னு தூங்கப்படாது. அதுக்கு சந்தியா வந்தனும், பகவானை போற்றணும். அந்த சமயம் பிரதோஷ சமயம் பகவானுக்காக ஏற்பட்டது. உங்க இஷ்டமான பகவான ஸ்தோத்திரம் பண்ணணும். நானும் அங்கே தூங்காதீங்க. கரெக்டா காலமே 8 மணி வரைக்கும் தூங்குறான், சாயங்காலம் அப்படியே ரெஸ்ட் எடுத்துக்கிறான். எதுக்கு தூக்கறதுக்கு பண்ணப்படாது. எப்ப தூங்கணும் எப்ப முடிச்சுக்கணும். பசுக்கள் தான் தூக்கம் வந்தா தூங்குறது, பசிச்சா சாப்பிடுறது. உங்களுக்குன்னு ஒரு நியமம் இருக்கு, இப்பத்தான் சாப்பிடணும், இந்த சமயத்தில் தான் சாப்பிடணும், மத்தியானம் பண்ணித்தான் சாப்பிடணும் அப்படின்னு பெரியவர்கள் சொன்னாரோ இல்லையோ தெரியலையே. பசு பார்த்தே இப்படி பசுவாட்ட நான் வாழறனே. பசுக்களுக்கு பத்தியா இருக்கக்கூடியதான தாங்கள் அல்லவா எங்களை காப்பாற்றணும். திட்டஸ்தே வகி தேனே தேனவா பசுபதே தேரட்சணியோஸ்மியகம், உங்களால நான் காப்பாற்றப்பட வேண்டும், ஆகையால் எங்களை காப்பாத்துங்கன்னு பிரார்த்தனை பண்ணியிருக்காரு இந்த ஸ்லோகத்துல. நித்யம் சோதர போஷணாய சகலானுத்திசிய வியர்த்தம் பரியடனம் கரோமி பவத சேவம் ந ஜானே விபோ மஜ்ஜன்மாந்தர புண்ணிய பாக பலதா த்வம் சர்வ சர்வாந்தரஹ இதுவரைக்கும் சொல்லி அதுக்கான பகவானுடைய ஒரு பிரகாசத்தை அது சத்ரூபமா இப்ப சொன்ன சித்ரூபமாக இருக்கிற வடிவத்தை ஏகோ வாரிஜ பந்த வட்சிஜனோ வியாப்தம் தமோ மண்டலம் வித்வாலோச்சன கோச்சரோ விபவதி த்வம் கோட்டி சூரிய பிரபா.

0: சொன்னோம் பவா அப்படின்னு நமக்குள்ள இருக்கக்கூடியதான உள்ளிருட்டு எவ்வளவு கும்மிருட்டா இருக்கோ. நீங்க இதயத்துல இருந்த போதிலும் எங்க இருட்டு போகலையே, ஹே பரமேஸ்வரா தாங்கள் தான் காப்பாற்றணும். எனக்குள்ள இருக்கக்கூடியதான அந்தஹா தமஹா உள்ளிருட்டு அது எப்படி போகும், வேதாந்த வாக்கியத்தினாலதான் போகும். அப்படி தட்சிணாமூர்த்தி வடிவமா இருந்து எங்களை காப்பாற்றணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்காரு. அடுத்த ஸ்லோகத்துல இத அடுத்த சனிக்கிழமை.
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org. Om Namah Shivaya.

0: ஓம் நம சிவாய. சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது ஆறு தரிசனங்கள். தலைப்பு வேதாந்தா. வழங்குபவர் திரு ராமகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: சொரூபானந்தத்தை அடைவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றது நீங்க எப்படி சொன்னீங்க?
2: தாரதி சோகம் ஆத்மவித் இத்யாதி ஸ்ருதேஹே. தாரதி சோகம் ஆத்மவித் கேக்குறாரு நாரதர் சனத்குமார் அவர்கிட்ட. பகவானே, எனக்கு இந்த உபதேசத்தை நான் உங்களை மாதிரி பெரியவங்கிட்ட இருந்து கேள்விப்பட்டிருக்கேன். என்ன கேள்விப்பட்டிருக்க? தரதி சோகம் ஆத்மவித்து. தரதி சோகம், துன்பத்தை கடக்கிறார். தரண தர சந்தரணே அப்படின்ட்டு அடுத்த பக்கம், அடுத்த பக்கத்துக்கு போறது. அப்படி துன்பத்தை கடக்கிறார், துன்ப பெருங்கடலை கடக்கிறார். யாரு? ஆத்மவித்து. வித ஞானே தாத்து. விது ஞானே, ஞானத்தை அடைதலில், ஞானத்தில் அப்படின்னு சொல்லி பொருள். ஞானத்தில் வீத் அப்படிங்கிற தாத்துக்கு ஞானத்தில் அப்படின்னு பொருள். அப்படி எதை, எந்த ஞானம்? பானை ஞானம், துணி ஞானம், அப்படி ஞானம் இல்ல, ஆத்ம ஞானம். ஆத்ம ஞானத்தை அடைந்தவர் துன்பத்தை கடக்கிறார் அப்படின்னுட்டு பகவத் சதுருஷிபியோ பவாதிருஷிபியோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றார். உங்களை மாதிரி பெரியவங்கிட்ட கேள்விப்பட்டிருக்கேன், அதனால சோகம் சோகம் தாரம் பாறையத்து, பாரம் தாரையத்து அப்படிங்கிறார். சோகம் பாரம் தாரையத்து, அதனால என்னுடைய சோகத்திலிருந்து பாரம் அந்த பக்கம் தாரையத்து கடத்தி விட்டுடுங்க அப்படிங்கிறார். அப்போ உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்கிறார். ஏன்னா உபதேசம் எங்கேருந்து ஆரம்பிக்கணும், எங்கேருந்து சிஷ்யம் விட்டுருக்கானோ அங்கேருந்து ஆரம்பிக்கணும் ஏற்கனவே பார்த்தோம். அப்போ அவரு 64 கலையும் சொல்றார் ஒன்னு விடாம. அப்பவும் போய் உட்கார்ந்து கையை கட்டி நின்று கேட்டுட்டார். ததேவ தரத்தி சோகமாவது. அது மாத்திரம் இல்ல, சரி அது வந்து சோகத்தை போறது அப்படின்னு, சோகத்தை போக்குறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு. ஆனா சுஸ்வரூப ஆனந்தத்தை பத்தி சொல்லவே இல்லையே. ரெண்டு உதாரணம் எதுக்கு கொடுக்கறாரு? அவர் கொடுத்த ரெண்டு விசேஷத்துக்கும் உதாரணம் கொடுத்துருக்காரு. இந்த பலனுக்கு ரெண்டு பிரயோஜனத்தை ரெண்டு வகையா பிரிச்சுட்டாரு அவரு. ஒரே பிரயோஜனமா சொல்லியிருக்கலாம், ரெண்டு பிரயோஜனமா பிரிச்சாரு. எதிராளியோட எதிராளி புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்ட்டு அவங்களுடைய தோஷமானது உண்டாக கூடாது அப்படிங்கிறதுக்கு. அதுல ஒன்னுத்துக்கு என்னது? ததைக்க பிரமேயகத அஜ்ஞான நிவர்த்தி அப்படிங்கிறதுக்கு தரத்தை சோகம் ஆத்மவித்து. எப்ப சோகத்திலிருந்து நாம விடுதலை அடைய முடியும்? அந்த பிரமேயகத ஐக்கியமானது, அந்த பிரம்மத்தினுடைய ஞானமானது அடையும் போகுது. அது எப்ப அடைய முடியும்? அஜ்ஞானம் நீங்கிறதுனால. அப்போ அதுக்கு பதில் கொடுத்தாச்சு. ரெண்டாவது சொன்னார், சுரூப ஆனந்த பிராப்திச்ச அப்படின்னாரு. அது எங்க இருந்து தெரியும் உங்களுக்கு அப்படின்னா, பிரம்ம விது பிரம்மைவ பவதி, பிரம்ம வேத பிரம்மைவ பவதி. ரெண்டும் ரெண்டும் இருக்கு, அதனால ஒண்ணு பிரச்சனை இல்ல. பிரம்ம வேத பிரம்மைவ பவத்தின்னு இருக்கலாம், இல்லாட்டி பிரம்ம வேது பிரம்மைவ பவதி அப்படின்னு இருக்கலாம். பிரம்ம விது பிரம்ம வேத ஒண்ணு பெரிய தப்பு இல்ல. பிரம்ம வேத, பிரம்மத்தை உணர்ந்தவர் பிரம்ம ஏவ பவதி, பிரம்மமாகவே இருக்கிறார், ஆகிறார் அப்படிங்கறதுல. பவத்தி அப்படிங்கிறது பொதுவா என்ன அர்த்தத்துல ஆகுது? ஆகின்றார், ஆவது அப்படிங்கிற அர்த்தத்துல. இங்க ஆவது அப்படிங்கறது இல்ல, இருக்கிறார். ஏன்னா பூ சத்தாயாம் இருத்தலில் அப்படிங்கிற தாத்து, இருத்தலில் அப்படிங்கிற பொருள்ல கொடுக்கிற பேர்ச்சொல். அதனால பிரம்ம வேத பிரம்மைவ பவதி, பிரம்மமாகவே சந்தேகமே வேண்டாம், பிரம்மமாவா தான் அவர் இருக்கார். அவர் எப்பவுமே பிரம்மமா தான் இருந்தாரு. அந்த ஞானமானது அஜ்ஞானமான நீங்கிட்டவன்னா அவர் பிரம்மமாகவே முழுமையா இருக்கார் அப்படிங்கறத அவரும் தெரிஞ்சுக்கார். அப்படி பிரம்மமாகவே இருக்கார் அப்படிங்கறதுனால என்ன நிரூபணம் ஆச்சு? சஸ்வரூப ஆனந்த, அந்த பிரம்மத்தினுடைய ஆனந்தம் சஸ்வரூப ஆனந்தம், அதை அடைஞ்சிடுறார் அப்படிங்கறதும் நிரூபணமாயிடுது. சரி, அடுத்த சொல்றாரு, அயம் அதிகாரி ஜனன மரணாதி சம்சார அனலசம் தப்த தீப்த சிரா ஜலராசிம் இவ உபஹார பாணிஹி ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம் குரும் உபசத்திய தம் அனுசரதி. சரி, அதிகாரிய சொல்லியாச்சு. அதிகாரி லட்சணம், அதிகாரி சம்பந்தம், பிரயோஜனம், விஷயம் எல்லாத்தையும் சொல்லியாச்சு. இந்த அதிகாரி என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டா, அதிகாரி சரி நான் நினைப்பானே எனக்கு இந்த தகுதி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு அப்படின்ன உடனே இப்ப நான் என்ன பண்ணணும்? ஏன்னா பொதுவா என்ன வாழ்க்கையில நம்ம பாக்குறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, உனக்கு பிரச்சனை இருக்கு அப்படிங்கறதோட நிறுத்திட்டு போயிட்டான பிரச்சனை. இவ்வளவு பெரிய பிரச்சனையில இருக்கியப்பா அப்படின்னு சொல்லி சொன்னா, பிரச்சனையில் இருக்கேன், ஆமா நீங்க சொல்றது கரெக்ட் தான், ஃபர்ஸ்ட் அவனுக்கு தெரியலன்னு சொல்லி சொன்னா தெரிஞ்சுப்பான் பிரச்சனையில் இருக்கேன்னு தெரிஞ்சுப்பான். சரி, நீ பிரச்சனையில ரொம்ப பெரிய பிரச்சனையில இருக்கப்பா, ஆமா சாமி நீங்க சொன்னது கரெக்ட் தான், பிரச்சனையில தான் இருக்கேன், சரிப்பா டாட்டா பாவா, அதுக்கு முன்னாடி யாரும் அவன் பிரச்சனையில ஒண்ணுமே தெரியாம இருந்தவன் இப்ப பிரச்சனையில இருக்கேன்னு தெரிஞ்சுட்டு இப்ப அவன் கஷ்டப்பட்டு இருப்பான். என்ன பண்றது என்ன பண்றதுன்ட்டு அதுக்கான வழி ஏதாவது சொல்லணுமே அப்படிங்கறதுனா அடுத்தது ஆரம்பிக்காது. ஐயம் அதிகாரி, இந்த அதிகாரியானவன் என்ன பண்ணுவான், ஜனன மரணாதி சம்சார அனல சந்தப்தக. இந்த அதிகாரி எப்படிப்பட்டவனா இருக்கான், அதிகாரியுடைய நிலை என்ன அப்படின்னு கேட்டா, ஜனன மரண பிறப்பு இறப்பு ஆதி, ஆதி பதத்தினால அதுக்கு நடுவுல உண்டார எல்லா மாற்றங்களையும் எடுத்துடணும். ஷட் பாவ விகாரம்னு சொல்றாரு யாஸ்கர் அவருடைய நிருத்தத்துல சொல்லியிருக்காரு. ஆறு பாவ விகாரம், பாவ பதங்க பாவ பதார்த்தம் இருத்தல் உடையது அப்படிங்கிற பொருள் எல்லாமே என்ன ஆறுது, ஆறு மாற்றங்கள் அடையிறது. அஸ்தியிலேருந்து ஆரம்பிச்சு இருத்தல், முதல் இருத்தல், ஜாயத்தை பிறக்கிறது, அப்புறம் திபரிணமத்தை வர்த்தத்தை வளர்றது, திபரிணமத்தை மாற்றம் அடையிறது, அபக்ஷியத்தை தேயறது, வினஷ்யத்தை அழியறது. இப்படி ஆறு நிலையை அடையிறது ஒவ்வொரு பாவ பதார்த்தமும் ஒவ்வொரு விஷயமும். அதனால கடைசி முதலும் கடைசியுமா எடுத்துன்றாரு, பிறப்பு இறப்பு ஆதின்னு சொல்லி சொல்லும் போது நடுவுல இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துன்றோம். அப்படி இந்த மாதிரி பிறப்பு இறப்பு அப்படிங்கிற முதலிய சம்சார அனல சந்தப்த, பிறப்பு இறப்பு அப்படிங்கிறது என்னது, பிறப்பு இறப்பு முதலியவே அப்படிங்கிறது என்னதான் சம்சாரம், பிறப்பு இறப்பு அப்படிங்கறதுதான் சம்சாரம். சரி, அந்த சம்சாரம் என்ன அப்படின்னு கேட்டா, அந்த சம்சார அனல சந்தப்த, அந்த சம்சாரம் அப்படிங்கிற அனலக அனலக அப்படின்னு சொல்லி சொன்னா நெருப்பு, அனல அப்படின்னா நெருப்பு. அந்த அனலனால சந்தப்தக இவன் ரொம்ப துன்பப்படுறான், துன்பப்படவனா இருக்கிறவன் எப்படி அப்படின்னு சொல்லி சொன்னா, தீப்த ஷீரா ஜலராசியம் இவ உபஹார பாணிகி. தீப்த ஷிரா அவன் எவ்வளவு கஷ்டப்படுறான் அப்படின்னு சொல்லி சொன்னா, தீப்த ஷிரா ஷிரஸ் அப்படின்னா தலை, ஷிரா தலை, தீப்த ஷிரா எரியற தலை, தலையில நெருப்பு பிடிச்சுட்டு இருக்க அவனுக்கு. அப்படிப்பட்டவன் ஜலராசிம் இவ, ஒரு ஜல ராசி, ராசினா கூட்டம், ஜலம் அப்படின்னா நீர், நீர் கூட்டம், நீர் தேக்கம், நீர் தேக்கத்தை எப்படி தேடி போவானோ, நீர் தேக்கத்தை தேடி போவான் அப்படின்னு சொல்லி சொன்னா அவன் யார்ட்டையும் கேட்டுட்டு இருக்க மாட்டான், எப்பா எனக்கு தலை எரி நெருப்பு பிடிஞ்சிட்டு இருக்கு, இங்க பக்கத்துல எங்க நீர் நிலை இருக்கு அப்படின்னு கேட்டுருக்க மாட்டான், குட்டையோ குப்பையோ எதுலயாவது குதிச்சிருவான். அந்த மாதிரி எங்கேயாவது போய் குதிடா அப்படின்னு சொல்லி சொல்லல, அவன் எப்படி தேடுறானோ அந்த மாதிரி நீ தேடு அப்படிங்கிறாரு. பொதுவா என்ன அர்த்தம் அது, அவன் எப்படி குட்டையோ குளத்தையோ தேடுறானோ, அந்த கூவாத்துல கூட குதிக்க தயாரா இருக்கானோ, அந்த மாதிரி இவனும் எங்கேயாவது போய் குதிச்சிடணும் அப்படின்றது இல்ல. உபகார பாணிகி, முறைப்படி உபகார பாணிகி, பாணிகினா கை, உபகாரம்னா உதவி புரியறதா, அவன் கையில ஏதாவது ஒரு வெறுங்கையோட போகக்கூடாது. போனவன் வெறுங்கையோடே போகாத வண்ணம் போய், கைவில் நடந்து சொல்றது இப்படி போனோம் அப்படின்னு சொல்லி வெறுங்கையோடு போகாத வண்ணம் போய் சொல்லிருக்கு. குரு கிட்ட போகும்போது, பகவான் கிட்ட போகும்போது, கோயில் போகும்போது, இல்ல ராஜா கிட்ட போகும்போது வெறும் கையோட, நருத்தம் நருத்த பாணி உபேயாத் நருத்த ஹஸ்தம் உபேயாத் அப்படிங்கிறது சாஸ்திரம், ந ரித்த ஹஸ்தம் உபேயாத், ரித்த ஹஸ்தம்னா வெறும் கை, ந உபேயாத் அவர்களை அடையாதீர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றது, வெறும் கையோட போகக்கூடாதுன்னு சொல்லி சொல்றது. அதனால உபஹார பாணிகி, கையில ஏதாவது கொண்டு போகணும் அப்படிங்கிறது, கையில ஏதாவது கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னா அப்பா வெயிட் பண்ணிட்டு இருக்காரா, அப்படிப்பட்ட ஆளுங்கிட்ட நாம எதுக்கு போனோம், இவன் கொண்டு வரணும்னு எதிர்பார்க்கிறாரு அப்படிங்கிறவர்கிட்ட எதுக்கு போனோம், அவர் எதிர்பார்க்கிறார் அப்படிங்கிறது இல்ல, இவருடைய அடிப்படை தகுதி அங்க சொல்றது, சிஷ்யனுடைய தகுதி சொல்றது. ஏன்னா குருடைய தகுதி அடுத்ததை சொல்றாரு, எப்படிப்பட்ட ஆளுகிட்ட அவன் போனோம், இவன் எப்படி போனோம் அப்படின்றத சொல்றது மாத்திரம் இல்லாம எப்படிப்பட்ட ஆளுகிட்ட போனோம் அப்படிங்கறதையும் சொல்றாரு. ரித்த உபஹார பாணிகி குரும் உபசிருத்திய தம் அனுசரதி, குரும் உபசிருத்திய தம் அனுசரதி, குருவை அடைந்து, அதாவது வெறுங்கையோட போகாம குருவை அடைஞ்சு, தம் உபசிருத்திய அனுசரத்தி அவரை அடைந்து, அவர் நெருக்கி அவரை நெருங்கி போய் அவரை அனுசரணை செய்கிறான், அனுசரணை செய்கிறான்னா அவர்கிட்ட உபதேசத்தை அடையிறான், அவரை கடைபிடிக்கிறான், அவர் பின்பற்றான் அப்படின்ட்டு. அப்ப அந்த குரு உபசிருத்தி அப்படின்னு சொல்லி சொன்னா குருவை அடையிறது அப்படின்னு சொல்லி சொன்னா, இன்னைக்கு போற வரவங்க எல்லாமே குருன்னு போட்டுக்கிறாங்க, பெரிய பிரச்சனை, எல்லாம் ஏதாவது ஒரு விஷயத்த சொல்றது அத அவன் குருன்னு ஒரு பேரையும் போட்டுன்றது முடிஞ்சு போச்சு கதை, அவங்களுக்கு என்ன தெரியும் என்ன தெரியாதுங்கிறதே இல்லை. குருனா யாருக்கு குருன்னு சொல்லக்கூடிய தகுதி இருக்கு அப்படிங்கறத அடுத்த வார்த்தையில சொல்றாரு. முன்னாடி குருவுக்கு சொல்லப்பட்ட விசேஷம் அது, ரெண்டுமே விசேஷணம். குரும் நான் எங்க இருந்து நேரடியா போயிட்டேன் கவனிங்க, உபஹார பாணிஹி குரும் உபசிருத்திய தம் அனுசரதி அப்படின்னு போயிட்டேன். உபஹார பாணிஹி கையில வெறும் கையோட போகாம குருவை போய் அடைஞ்சு அவரை கடைபிடிக்கிறான், அவர் பின்பற்றான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன். ஆனா குரு எப்படிப்பட்டவர் அப்படிங்கறத சொல்றது என்னது, ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம். எப்படிப்பட்ட குருவை போய் அடையணும், ஸ்ரோத்ரியராகவும் பிரம்மனிஷ்டனாகவும் இருக்கிற குருவை போய் அடையணும் அப்படின்ட்டு. அதுக்குதான் உதாரணம் என்ன சொல்றது, இது எப்படி நீங்க இந்த மாதிரி சொன்னீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, தத் விஞ்ஞானார்த்தம் சகுருமேவா மிகச்சே சமிப்பாணி ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம் இத்தியாதி சுத்தே குண்டக உபநிஷத்துல இருந்து எடுத்து கொடுத்துட்டாரு. என்ன சொல்றாரு, தத் விஞ்ஞானார்த்தம், ததுனா அந்த பிரம்மம், அந்த பிரம்மத்தை விஞ்ஞானார்த்தம் விசேஷன ஞானார்த்தம் அதனுடைய சிறப்பான அறிவை அடையறதுக்கு, ஏன்னா ஏற்கனவே அவன் சாஸ்திரத்தை வேதத்தை படிச்சுட்டு வந்தவன், அதனுடைய சிறப்பான ஞானம் அடையறதுக்கு அவன் என்ன பண்ணணும் அப்படின்னா, குருவேவா அபிகச்சேத், குருவைத்தான், ச குரு ஏவ அபிகச்சேத், அவன் குருவைத்தான் நாட வேண்டும். இது ஒரு வகை. அடுத்தது தன் விஞ்ஞானார்த்தம், அந்த பரபிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக, ச ஏவ குரு அபிகச்சேத், அவன் தான் குருவை அடையணும். யாரு, அந்த சமாதி சக்க சம்பத்தி முதலியதெல்லாம் இருக்கிறவன் தான் போய் குருவை அடையணும். ஒன் டைமையும் குரு டைமையும் வேஸ்ட் பண்ணாத அப்படிங்கிறார். ஏவ குரு அபிகச்சே, அவன் தான் குருவை போய் அடையணும். அது ரெண்டுத்தையும் சொல்லிட்டார். அதே மாதிரி சரி வேற என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, தத் விஞ்ஞானார்த்தம், தத் விஞ்ஞானார்த்தம் ஏவ ச குரு அபிகச்சே. மூணாவது, இந்த ஏவ அப்படிங்கிற பொருளை, ஏவங்கிற வார்த்தைய ஒரு ஒரு இடத்தையும் சேர்த்து சொல்றது. ஃபர்ஸ்ட் ச குரு ஏவ அபிகச்சேத், அவன் குருவை தான் நாட வேண்டும். தான் அப்படிங்கிறது ஒரு இடத்தை கொண்டு போய் போட்டேன், அவன் குருவை தான் நாட வேண்டும் அதை அறிவதற்கு, தத் விஞ்ஞானார்த்தம். அடுத்தது ச ஏவ குரு அபிகச்சேத், தத் விஞ்ஞானார்த்தம், அவன் தான் குருவை அடைய வேண்டும் எதற்கு, அதை அறிவதற்கு. இரண்டாவது, மூணாவது, தத் விஞ்ஞானார்த்தம் ஏவ ச குரு அபிகச்சேத், அதை அறியத்துக்குத்தான் அவன் குருவை போய் அடையணும். குரு கிட்ட போறது எதுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா, ஊர்ல இருக்கிற கதையெல்லாம் பேசுறதுக்கு இல்ல, அவர் போய் அவர்கிட்ட போய் அடையறது எதுக்கு, அந்த பிரம்ம ஞானத்தை அடையறதுதான். ஏன்னா அவன் கேட்கிற கேள்வி என்னது, கஸ்பின்னு பகவோ விஜ்ஞாதே சர்வம் இதம் விஜ்ஞாத்தம் பவதி இதி, அவன் கேட்கிற கேள்வி அதுதான். கஸ்பின்னு பகவோ, ஏ பகவானே, கஸ்பின்னு எந்த விஷயத்தை தெரிஞ்சுண்டா, எதை தெரிந்து கொண்டால் எல்லாம் தெரிந்ததாகின்றதோ, விஜ்ஞாதே சர்வம் இதம் விஜ்ஞாத்தம் பவதி, கஸ்பின் விஜ்ஞாதே, எதை அறிந்து கொண்டால் சர்வம் இதம் எல்லாம், இது எல்லாம் இதம், இது இது எல்லாம் சர்வம் இதம் சர்வம் இது எல்லாம் விஜ்ஞாதம் பவதி, அறிந்ததாக ஆகின்றதோ, அதை எனக்கு சொல்லிக் கொடுங்கோ அப்படிங்கிறான். அதனால தது விஜயார்த்தம் ஏவ ச குரு அபிகச்சது, அதை தெரிந்து கொள்வதற்குத்தான் அவன் குருவை அடைய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எப்படி போனோம் அப்படிங்கறத சொல்றாரு. சமிப்பாணி, வெறுங்கையோட போகக்கூடாது அப்படிங்கிறாரு. யாரை போய் அடையணும், ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம் அப்படின்னு குருவுடைய விசேஷம் சொல்றாரு. இது பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.
3: ஓம் நமஃ சிவாய. யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க்.
4: சிவாயனம் சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சொற்பொழிவு, வழங்குபவர் சண்முகவேல் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாயனம்.
5: இலங்கையில் தோன்றிய நம்முடைய குப்பிளான், நம்முடைய செந்திநாத ஐயர், செந்திநாத ஐயர் என்ன பண்ணாரு, இந்த இத்தனை பேரும் விளக்கம் சொல்லியிருக்கிறாங்களே, இதுல ஒரு சைவ சித்தாந்தம் படிக்கின்ற ஒரு மாணவனுக்கு இதுல எது ரொம்ப முக்கியம் அவர் கேட்டார், சிந்திச்சார். அப்ப என்னதுன்னு கேட்டா, இந்த ஆறு பேர் சொன்ன விளக்கத்திலையும் நம்ம விளக்கத்துக்கு அருகாமையில வர்றதுனால ஒரு சைவ சித்தாந்தம் தமிழிலே படிக்கிற மாணவன் எதை நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அந்த பாசுபத சைவம், காஷ்மீர் சைவம், வீர சைவம், சித்த சித்தாந்தா, அதெல்லாம் படிக்கிறத விட இந்த நீலகண்ட சிவாச்சாரியாரை புரிஞ்சு கொண்டால் நல்ல விளக்கம் கிடைக்கும், உனக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்பதற்காக தான் அவர் என்ன பண்ணாரு என்றால், இந்த சிவாத்வித சைவத்தை செய்த நீலகண்ட சிவாச்சாரியார் என்ன விளக்கம் கொடுத்தார் என்ற அந்த வடமொழி பாஷ்யத்தை மட்டும் தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்தார் நமக்கு. எவ்வளவு பெரிய விஷயம், செந்திநாதையர் செய்த ஒரு பெரிய விஷயம், 42 நூல் பண்ணியிருக்கிறார். எவ்வளவு நம்மளாம் நினைச்சே பார்க்க முடியாது. அந்த காலத்தில் அவங்க எல்லாம் செஞ்ச காலத்தில் இவ்வளவு வசதி உண்டா? ஒரு கேமரா உண்டா? ஒரு வீடியோ உண்டா? ஒரு கம்ப்யூட்டர் உண்டா? ஒரு ஜெராக்ஸ் உண்டா? ஒண்ணு இல்லாத காலத்தில் இவ்வளவு பண்ணியிருக்கிறாங்க. நமக்கு பாருங்க ரொம்ப ஈஸி. அப்பெல்லாம் ஒரு 100 ஏன்ட்ட இல்லாத ஒரு புத்தகம் கிட்ட இருக்குன்னா அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்களாம், உங்க வீட்டில் போய் உங்களுக்கு வேண்டிய உதவியெல்லாம் பண்ணி அந்த புத்தகத்தை வாங்கி காப்பி பண்ணுவாங்க. உட்காந்து ஒரு வாரம் 10 நாள் உட்காந்து காப்பி பண்ணிட்டு வருவாங்க. ஈஸியா டேக் எ ஜெராக்ஸ் காப்பி, வெரி ஈஸி. நவ் த ஜாப் இஸ் பிகமிங் வெரி ஈஸி. ஆனா அதை நம்ம பயன்படுத்துறோமா? அந்த காலத்தில் அவர் என்ன பண்ணாரு, அந்த நீலகண்ட சிவாச்சாரிய செய்த பாடியும் இருக்கு, அந்த பாஷியத்தை அவர் சம்ஸ்கிருத்தில் தான் பண்ணார். எல்லாருமே சம்ஸ்கிருதம் விளக்கம் கொடுத்தாங்க. அது வந்து என்ன ஆகுதுன்னா, நமக்கு ரொம்ப அருகாமையில கொள்கை விளக்கத்தை நமக்கு சொல்லுவது அந்த சிவாத்வித சைவம். ஆகவே சிவாத்வித சைவத்தினுடைய கொள்கையை ஒரு சைவ சித்தாந்தி நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அதை அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்தார் தமிழ்ல. இந்தியாவை பொறுத்தவரை இந்த ஸ்டேட் ஆஃப் கர்நாடகா அண்ட் மகாராஷ்டிரா, தே ஆர் லார்ஜ் இன் நம்பர். வீர சைவிசம் இஸ் வெரி லார்ஜ் இன் கர்நாடகா அண்ட் மகாராஷ்டிரா, ரெண்டும் அட்ஜசன் ஸ்டேட்ஸ். அப்போ அந்த சிவாத்வித சைவம் ரொம்ப முக்கியம். ஏன்னா கிட்டத்தட்ட நம்ம சைவ சித்தாந்தது கிட்ட வந்துடுறாங்க அவங்க, தே கம் வெரி க்ளோஸ். அதனால என்ன பண்ணாருன்னா, அதை எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. அதாவது நமக்கு அந்த சம்ஸ்கிருதம் படிக்காத குறைய நமக்கு நிவர்த்தி பண்றாங்க பாருங்க, எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. ஆகவே அதை அப்படியே வேர்ட் பை வேர்ட் டிரான்ஸ்லேஷன் கொடுத்தாரு. அதுவே சைவ பாஷ்யம்னு பேர், நீலகண்ட சிவாச்சாரியம். ரொம்ப நாள் வெளிவராம வந்து இப்ப வெளி வந்தது, ரீபிரிண்ட் இந்தியாவில் போட்டிருக்கிறாங்க. கலா சம்ரக்ஷண சங்கம் தஞ்சாவூர், அவங்க வெளியிட்டு இருக்காங்க. தஞ்சாவூர்ல ஒரு பெரிய அமைப்பு இருக்கு, சைவ அமைப்பு, அது பேர் கலா சம்ரக்ஷண சங்கம்னு பேரு. கலா சம்ரக்ஷண சம்ரக்ஷண சங்கம் அவங்க வெளியிட்டு இருக்காங்க. 400 ரூபாய் இந்தியன் ரூபியில, நான் 400 ரூபீஸ். ஏன்னா நம்முடைய தலைமுறையில ஒருத்தர் வருவார், எதுக்காக சொல்றது, லம்போதரன், டாக்டர் லம்போதரனுக்கு இவ்வளவு ஈடுபாடு ஏன் வருதுன்னு கேட்டா, அவருடைய தாத்தா பெரிய சைவ சித்தாந்த ஸ்காலர் கட்டுக்கோட்டையில. இப்ப அவரே எதிர்பார்த்திருக்க மாட்டார் இப்படி நமக்கு ஒரு பேரை வருவார் எதிர்பார்த்திருப்பாரா? அவர் இல்லாத போது அவரை பற்றி போகலாம், இருக்கும்போது சொல்லக்கூடாது. அவர் வந்து எங்களுடைய சைவ சித்தாந்த மகா சமாஜத்துக்கே தலைமை தாங்கி இருக்கிறார். அவருடைய தாத்தா எங்களுடைய சைவ பெருமன்றம், இந்த பெருமன்றம் கிட்டத்தட்ட 102 வயசே கடந்திருக்கிறது. எங்களுடைய பெருமன்றது 102 வயசாகுது. அந்த காலம் பெரிய பெரிய ஸ்காலர்ஸ் எல்லாம் பேசக்கூடிய ஒரு பெரிய, அந்த காலத்தில் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டின்னு சொல்லுவாங்க, அதை மகா சமாஜத்தில் போய் பேசினா ஒரு ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில போய் லெக்சர் கொடுத்ததுக்கு சமானம். அந்த அளவுக்கு ஒரு பெரிய, ஏன்னா பெரிய பெரிய ஸ்காலர்ஸ் அந்த காலத்தில் தேவர் ஒன்லி பெர்மிட்டட் டு கிவ் அ லெக்சர். அதுல நம்ம டாக்டர் லம்போதனுடைய தாத்தா வந்து ஒரு கான்பரன்ஸ் ப்ரெசைடு ஓவர். அப்ப இன்னைக்கு அவரே பார்த்தா அவரு மேல இருந்து இன்னைக்கு சந்தோஷப்படுவார், இப்படி ஒரு பேரன் வந்திருக்கிறார். அது போல நாம சில நூல்களை பிரிசர்வ் பண்ணோம்னா அது வருங்கால சந்ததிக்கு நம்முடைய சந்ததியிலே ஒருத்தன் வரலாம். அது நாமளும் எதிர்பார்க்க முடியாது, ஏன்னா அது புண்ணிய வசத்தினால குழந்தைகள் வருகிறது. ஆக என்ன, அதெல்லாம் வந்து வி ஹாவ் டு பிரிசர்வ் சம்திங், வெதர் வி ஆர் ரீட் இட் ஆர் ஸ்டடி இட், தட் இஸ் அ டிஃபரெண்ட் திங், பட் வி ஹாவ் டு பிரிசர்வ். அந்த வகையில அந்த காசிவா சிந்துநாதருடைய நூல் வந்து ரொம்ப அற்புதமான நூல், அதை தெரிந்து கொள்ளலாம். எப்படி அது போல இந்த வேரியஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் த வேரியஸ் ஸ்கூல்ஸ் ஆஃப் சைவிசம், அந்த வேறுபாட்டை தெரிந்து கொள்வதற்கு எது உதவுது, சாத்திரம் தான் உதவும். இப்ப நாம போய் காஷ்மீர் சைவத்தையோ பாசுபத சைவத்தையோ வீர சைவத்தையோ நம்ம போய் படிக்கணும்னு சொன்னா அது ஒரு சிக்கல் என்ன வருதுன்னா, இப்போ அந்த சிவாத்வித சைவத்தை எடுத்துக்கொண்டால் அந்த நூல் வந்து சான்ஸ்கிரிட்ல இருக்கு, அதனுடைய விளக்கங்கள் எங்க இருக்கு இருக்குன்னா இந்த கனடிஸ் லாங்குவேஜில் இருக்கு. அதுபோல வீர சைவத்தை எடுத்துக்கொண்டால் அது ஒரு பெரிய சிக்கல். இப்போ மெய்கண்டாரை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், மெய்கண்டாரை நன்றாக புரிய வேண்டும் என்று சொன்னால் சான்ஸ்கிரிட்டும் தமிழும் ஈக்குவலி கெட்டிக்கான மெய்கண்டார சரியா புரிய முடியும். அது ஒரு அதே போல இப்ப வீரசைவத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார். சான்ஸ்கிரிட்லையும் கன்னடத்திலையும் பயிற்சி இருக்கணும். ஏன்னா விளக்கெல்லாம் கன்னடத்தில் கொடுத்த, மெய்கண்டார் எப்படி தமிழ்ல கொடுத்தாலும் இப்ப கன்னடத்தில் கொடுத்த. அதே போல காஷ்மீர் சைவம் இதெல்லாம் வேறு வேறு மொழிகள்ல கொடுத்தது.
1: சைவ சித்தாந்தம் மாதிரி அவங்களுக்கு நிறைய புத்தகங்கள் இருக்கு,
5: நிறைய இருக்கு. நம்மகிட்ட எவ்வளவு நூல் இருக்கோ அந்த அவ்வளவு நூல்கள் அவங்ககிட்டயும் இருக்கு.
6: நீ சொன்ன நூல் திருச்சியில மட்டும்தான் எடுக்கலாம், சென்னையில் எடுக்கக்கூடிய
5: சென்னையில வச்சிருக்கலாம், சென்னையில இருக்கும், காந்தலத்திலேயே கூட இனிமே இருக்கலாம். தஞ்சாவூர்ல கலா சம்ரக்ஷண சங்கம்னு ஒரு இதை ஏற்படுத்தி, அதாவது ரொம்ப நாள மறுபதிப்பு செய்யாத நூல்களை எல்லாம் வெளியிடுறாங்க. அவங்கதான் காசிவான் சிந்துநாதருடைய தேவாரம் வேதசாரத்தையும் அவங்க தான் வெளியிட்டாங்க. சிந்துநாதருடைய தேவார வேதசாரம் ரொம்ப நாள் கிடைக்காம இருந்தது, அந்த நூலையும் அவங்க தான் கொண்டு வந்தாங்க. தேவாரம் வேதசாரம் அதையும் அருமையா நல்ல பிரிண்ட் இப்ப நல்ல அந்த அவங்க நூல்கள் வந்து அந்த எடிஷன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும். அவருடைய பைண்டிங் அந்த கேலிக்கோ அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். அதுல ரொம்ப சீப்பு. இன்னைக்கு வந்து என்ன கேட்டால் இந்த நூல்கள்லாம் அதிகமாக போகாது, 400 ரூபாய் கொடுக்கறதுங்கிறதே பெரிய விஷயம் தான் அது. ஏன்னா அந்த நூல்களை இன்னும் இன்னைக்கு வேற ஒரு பப்ளிஷர் ஹிக்கின் பாதம்ஸ் இந்த மாதிரி பெரிய பெரிய புக் செல்லர்ஸ் எல்லாம் போட்டால் நான் அது வந்து கிட்டத்தட்ட 5 டைம்ஸ் போடுவோம். அவங்களும் பெரிய பப்ளிஷர்ஸ் இருக்கிறாங்க இந்தியாவில், ஆனால் அவங்கள ரொம்ப காஸ்ட்லி. அதுபோல வேரியஸ் ஸ்கூல்ஸ் ஆஃப் சைவிசம் இருக்கு, அதை வந்து அருமையாக நம்முடைய சாத்திரங்கள் வாயிலாகத்தான். ஏன்னா இன்னைக்கு போறாமே எதை வலியுறுத்துறேன்னா, த நெசசிட்டி ஆஃப் ஹேவிங் அன் ஐடியா அபவுட் சாஸ்திராஸ், த லேர்னிங் சாஸ்திராஸ், லேர்னிங் சாஸ்திராஸ், முதல்ல நோயிங் சாஸ்திராஸ், தென் லேர்னிங் சாஸ்திராஸ், தென் ஸ்டடியிங் சாஸ்திராஸ். வாசிப்பது வேற, கற்றல் வேற. அப்புறம் ரெண்டாவது, இந்திய நாட்டிலே இன்னொரு பெரிய சிறப்பு என்ன கேட்டால் தர்சனங்கள். அதாவது எப்பொழுதுமே நம்முடைய கொள்கை உயர்ந்தது என்று தெரிந்து கொள்வதற்கு அந்த கம்பேரிட்டிவ் ரிலிஜியன் தெரிஞ்சா மட்டும் போதாது. இந்திய நாட்டில் ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு செய்தி என்னன்னு கேட்டால், சமயங்கள் வளர்ந்ததோடு தர்சனங்கள் என்று ஒரு ஆர்வம் உண்டு. தர்சனம் என்பது என்னன்னு கேட்டால், சில அடிப்படையான சில கொள்கைகளை சில முனிவர்கள் வெளிப்படுத்தினார்கள். அதை தர்சனம் என்பதற்கு என்ன சொன்னார், இன்சைட் சொன்னார் சிவாய சுப்பிரமணியர். இங்கிலீஷ் சொல்லும் பொழுது இன்சைட், தர்சனம், தர்ஷன், தர்ஷினி எல்லாம் பேர் வைக்கிறாங்க சைலா. அந்த 6 தர்சனங்கள்ல அது என்ன சொல்றதுன்னு கேட்டா, நம்முடைய சைவ மெய்ஞானிகள் அதை பத்தி கமெண்ட்ஸ் கொடுக்குறாங்க. அது பெரிய சிறப்பு. எப்பொழுதுமே ஒரு எப்பயுமே ஒரு கொள்கையோ ஒரு முடிந்த முடிவையோ ஒரு பெரிய ஸ்காலரோ ஒரு பெரிய விவிஐபியோ அதை பத்தி ஒரு கமெண்ட் கொடுக்கறது முக்கியமான ஒன்று இல்லையா? அப்ப என்னது கேட்டா, அப்ப என்ன வருதுன்னு கேட்டா, ஒரு பொலிட்டீஷியன் என்று சொன்னால் அவனுக்கு என்ன கடமை வருது? இந்த அக்ரிமெண்ட் பிட்வீன் ஸ்டேட்ஸ் அண்ட் இந்தியா, இது தேவையா இல்லையா என்று அவனுடைய கருத்தை சொல்லணும். இது பொலிட்டீஷியனுடைய கடமை. அதே போல நம்ம சைவ மெய்ஞானிகளுக்கு ஒரு கடமை வந்தது. என்ன கடமைன்னு கேட்டா, இந்திய நாட்டில் தோன்றிய தர்சனங்கள் என்று ஒரு ஆறு இருக்குது. தர்சனம் என்பதற்கு என்ன சொன்னாங்கன்னா, வேதிக் சயின்டிஸ்ட், அவங்களும் போற முனிவர்கள் தான், சாதாரண ஆட்கள் இல்லை. அந்த தர்சனங்களை செய்தவர்கள் யாரு? முனிவர்கள். அந்த முனிவர்களை நாம இன்னைக்குள்ள பாஷையில் சொல்றாங்க, தே ஆர் வேதிக் சயின்டிஸ்ட். வேதிக் சயின்டிஸ்ட், அதாவது அவர்கள் காலம் வரை அந்த வளர்ந்த அந்த விஞ்ஞான அறிவை வைத்துக் கொண்டு அவர்கள் சில கொள்கைகளை வெளிப்படுத்தினார்கள். அதுக்குதான் என்ன பேரு, தர்சனங்கள். அந்த தர்சனங்கள் வந்து அந்த பேரை மட்டும் குறிச்சுக்கணும், இன்னொரு நாள் விளக்கி சொல்றேன். இன்னைக்கு ஒரு அறிமுகம் கொடுத்துக்கிட்டே வரேன். அந்த 6 பேரை மட்டும் எழுதிடுங்க. 1 வந்து மீமாம்சா, 2 வந்து நியாயம், 3 வைசேஷிகம், 4 சாங்கியம், 5 யோகம், 6 வேதாந்தம். இது சான்ஸ்கிரிட்ல ஷட் தர்சனம் சொல்லுவாங்க. ஷட் தர்சனம், ஷட் தர்சனம் என்ன அர்த்தம்? ஷட் ஷட்னா 6. ஷட் தர்சனம் என்று சொன்னால் தி 6 இன்சைட்ஸ், இங்கிலீஷ்ல சொல்றாங்க 6 இன்சைட்ஸ். இதுக்கு தர்சனங்கள்னு பேரு. இந்த தர்சனங்களை பற்றி அந்த முனிவர்கள் வெளியிட்ட கருத்து இருக்கு இல்லையா, அந்த கருத்துக்களை பற்றி நம்முடைய சைவ மெய்ஞானிகள் என்ன பண்ணாங்க, தே ஹவ் ரெக்கார்டட் தேர் கமெண்ட்ஸ். ஏன்னா அது ஒரு ஒரு எப்படி ஒரு அரசியல்வாதிக்கு வந்து நாட்டு நடக்கக்கூடிய ஒன்றுக்கு அவன் கண்டிப்பா அவனுடைய கருத்தை சொல்லணும் இல்லையா, அந்த கருத்தை ஏற்றுக்கொள்கிறோமா உடன் விடுகிறோமான்னு சொன்னாதான ஒரு பொலிட்டிஷியன். ஏன்னா நாட்டினுடைய இன்ட்ரெஸ்ட கருத கருத்து டேக்கிங் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த கண்ட்ரி, இது சரியா தவறா அப்படின்னு வியூ மாறுது அரசியல்ல. அதே போலதான் இங்க இந்த நம்முடைய சைவ சமய கருத்தின் பிரகாரம் இந்த சிக்ஸ் இன்சைட் பத்தி நாம என்ன சொல்றோம்னு ஒரு கருத்து சொல்ல வேண்டிய அவசியம் யாருக்கு வருது, ஞானிகளுக்கு வருகிறது. அந்த கருத்துக்களை எல்லாம் நான் இங்க தெரிஞ்சுக்க முடியும், சாஸ்திரத்தான் தெரிய முடியும். தேவாரத்தில் தெரியுமா, திருவாசகத்தில் தெரியுமா, மீமாம்சையை பற்றி ஞான சம்பந்தர் என்ன சொல்கிறார், வைசேஷியத்தை பற்றி ஞான சம்பந்தர் என்ன சொல்கிறார், வேதாந்தத்தை பற்றி ஞான சம்பந்தர் என்ன சொல்கிறார், தேவாரத்தை வச்சுட்டு உங்களால சொல்ல முடியுமா, முடியாது. சாத்திரங்கள்ல தான் அவர் செயின்ஸ் have recorded their comments either for or against the six insights of Indian philosophy. அந்த வகையில தான் இன்னைக்கு என்ன பண்றோம், இந்த சாத்திரங்களை கற்பது ஒரு சைவனுக்கு எப்படி கடமை வருகிறது, ஒரு சாத்திரத்தை சாத்திர அறிவு, சாத்திர உணர்வு, சாத்திர பயிற்சி. பயிற்சிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, எப்பயுமே முதல்ல வந்து ஒரு அறிவு, அப்புறம் அதை பற்றி ஒரு கல்வி, அப்புறம் மூணாவது வர்றதான் பயிற்சி. பயிற்சிங்கிறது என்ன, அது வந்து வித்தவுட் எனி எஃபர்ட்ஸ் நமக்கு என்ன சொல்ல வருதோ அதுதான் பயிற்சி. பயிற்சிங்கிறது இப்போ நம்ம டிரைவிங் இருக்கு, எப்படி டிரைவ் பண்ணணும்னு படிக்கிறோம். இப்போ காருக்குள்ளே ஏறாமையே உட்காந்து எப்படி டிரைவிங் பண்ணுறது அப்படின்னு அப்படியே படிச்சுக்கிட்டே ஆப்ஷன் இருந்தால் அது என்ன ஆகும், கார்ல உட்காந்து ஓட்டினா தானே தெரியும். அதுதான் அதை வந்து பயிற்சியிலே வரும்பொழுது வித்தவுட் எனி எஃபர்ட்ஸ் அதை நாம டெலிவர் பண்ணக்கூடிய அல்லது டெமான்ஸ்ட்ரேட் பண்ணக்கூடிய நாலேஜ் எப்போ வருதோ அது அதான் பயிற்சின்னு பேர். அப்படி இந்த பயிற்சி நமக்கு வருவதற்கு முதல்ல சாத்திர அறிமுகம், இரண்டாவது சாத்திர கல்வி, மூணாவது சாத்திர பயிற்சி. இன்னைக்கு நாம சிந்திச்சது என்ன, சாத்திர அறிமுகம். நான் இன்னைக்கு பண்ண ரோல் என்ன, சாஸ்திர அறிமுகம், த இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் சாஸ்திராஸ். பயிற்சிங்கிறது கேட்டா ஒரு அந்த சாஸ்திரத்தில் வரக்கூடிய ஒரு அந்த செய்கையிலேயோ சரியான போதிலோ உதாரண வெண்பாவை கொடுத்து அந்த உதாரண வெண்பாவை நான் எந்த விதமான நோட்ஸ் இல்லாம அதை வந்து ஒரு இன்டர்பிரட் பண்ணக்கூடிய இது கெப்பாசிட்டி எனக்கு வரணும். சிவஞான போதில் 89 வெண்பா இருக்கு, 89 வெண்பா ஒரு வெண்பாவை கொடுத்து அதை கொஞ்சம் விளக்குங்கன்னு சொன்னா நான் வந்து வித்தவுட் ரெஃபரிங் இன் டு த புக்ஸ் ஐ மஸ்ட் பி ஏபிள் டு எக்ஸ்பிளைன். அப்போதான் எனக்கு பயிற்சி வந்ததாக அர்த்தம். எஃபர்ட்லெஸ், எஃபர்ட்லெஸ்ஸா வர்றது வேற, எஃபர்ட் எடுத்து செய்யறது வேற, எஃபர்ட்லெஸ் அது மாதிரி வருது பயிற்சி. பயில் பிளஸ் சி தான் பயிற்சி. அதாவது பயில் சி இலக்கணம் பண்டித பயிற்சி என்பது என்னன்னா சி விகுதி பெற்ற தொழிற்பெயர்னு சொல்ல தெரியணும். அதான் பார்சிங், பயிற்சிக்கு அர்த்தம் சொல்றது வேற, அந்த பயிற்சியினுடைய அந்த பயிற்சி என்ற சொல் வந்து பார்சிங் என்று ஆங்கிலம் சொல்லுவார்கள். பார்சிங் பார்சிங் என்ன, ஐ ஷுட் நாட் டெல் த மீனிங் இங்கிலீஷ்ல பார்சிங். அந்த பார்சிங் என்ன, அந்த கிராமட்டிக்கல் ஆஸ்பெக்ட் ஆஃப் யுவர் வேர்ட் சொல்றது, தட் இஸ் கால்ட் பார்சிங். அந்த பார்சிங்கிறதுக்கு தான் தமிழ் என்ன சொன்னாங்க, இலக்கண குறிப்பு. அர்த்தம் சொல்லக்கூடாது, பயிற்சி அதுக்கு இலக்கண குறிப்பு வரைக என்று சொன்னால் நன்றாக தமிழ் கற்றவன் என்ன சொல்ல வேண்டும், சி விகுதி பெற்ற தொழிற்பெயர் அப்படி சொல்ல தெரியும். அது தெரியாம தமிழ் மொழிக்கு அர்த்தம் சொல்லக்கூடாது அப்படி வச்சாங்க அந்த காலத்தில், வரம்பு வச்சாங்க. அந்த இலக்கண குறிப்பு தெரியாம ஒரு வார்த்தைக்கு நீ அர்த்தம் சொல்லக்கூடாது அப்படின்னு அந்த காலத்தில் பெரிய ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சாங்க. அதனாலதான் புலவர்களுக்கெல்லாம் அந்த காலத்தில் அவ்வளவு சிறப்பு இருந்தது, ஏன்னா அவர்கள் சொல்லிக் கொடுத்தாங்க புலவர்கள் இல்லையா. இலக்கணத்துக்கு இலக்கண பயிற்சி ரொம்ப குறைஞ்சு போச்சு. அதனால நம்ம வந்து பல சொற்களுக்கு அதை அந்த ரூட் கண்டுபிடிக்கல. அந்த வார்த்தை பயிற்சிங்கிற வார்த்தைக்கு பயில் என்ற ரூட்ல இருந்து வருது, ரூட் வேர்ட் தமிழ்ல பகுதின்னு பேர், இங்கிலீஷ்ல ரூட்டுமா, சான்ஸ்கிரிட்ல தாது அதுக்கு பேர் தாது. ஒரே விஷயம், ஒரே கான்செப்ட் தான், தமிழ்ல பகுதி, இங்கிலீஷ்ல ரூட்டு, சான்ஸ்கிரிட்ல தாதுன்னு பேர். அந்த தாது தெரிஞ்சாதான் அந்த வார்த்தை எப்படி வருது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். அதுபோல சி விகுதி பெற்ற தொழிற்பெயர் அப்படின்னு தெரியும். இது அருமை, அது எல்லா மொழியிலையும் உண்டு. இப்ப இங்கிலீஷ்ல அதுக்கு பேர் என்ன தெரியுமா, அதாவது ஒரு வெர்பு வந்து நவுனா ஃபங்க்ஷன் பண்ணும். அதுக்கு ஆங்கில மொழியில ஜெரண்ட்னு பேர், ஜெரண்ட், ஜிஇஆர்யுஎன்டி, ஜெரண்ட். அந்த ஜெரண்டுங்கிறது தமிழ் என்ன பேரு? தொழிற்பெயர். இப்ப ஐ வென்ட் ஃபார் ஷாப்பிங் சொல்றீங்க, ஐ வென்ட் ஃபார் ஷாப்பிங், ஷாப்பிங்கிறது என்னது? அந்த பார்சிங் ஆஸ்பெக்ட் என்ன? ஷாப்பிங், ஷாப்பிங்கிறது பிரசன்ட் பார்ட்டிசிபிள். ஆனா அங்க ஐ வென்ட் ஃபார் ஷாப்பிங் சொல்லும் போது அது என்ன பண்ணுது? பிரசன்ட் பார்ட்டிசிபிளா வரல. The present participle is doing the function of a noun. That the English grammar is called gerund. And the gerund is Tamil than Tholippeyar. All the similarity to our language, all the language, all the language. I don't know if you know that, I don't know if you know Tamil or Tamil. There is a spoken English. But the English, the linguistic aspect of English, that is a very good thing. அப்பதான் அந்த மாஸ்டரி ஓட லாங்குவேஜ் வரும் என்று சொல்லிக்கொண்டு இந்த அளவிலே என்னுடைய சிந்தனை செய்வோம். வான்மிகள் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைகளாக உயிர்கள் வாழ்க நான் மறையர்கள் ஓங்க நற்றவங்கள் மல்க மேலைகள் செய்த நீதி விளங்குக மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம்.
7: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
0: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது அடியவர் அருள் வரலாறு. தலைப்பு திருநாவுக்கரச நாயனார் புராணம். வழங்குபவர் திருவானிக்கா சிவராகவன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
8: அருந்தமிழ் மாலை புனைந்து போகிய ஒரு அருமையான பாட்டு இந்த திருநாகேஸ்வரர் திருத்தாண்டத்துல ஒரு செய்தி. தட்சிணாமூர்த்தியில பாடுறதுக்கு நல்ல பாடல் வேணும் அப்படின்னு கேக்குறவங்க இந்த திருநாகேஸ்வர பாட்டை மனப்பாடம் பண்ணு. தட்சிணாமூர்த்தியில பாடுறதுக்கு ஒரு அருமையான பாட்டை திருநாகேஸ்வரர் சொல்றாரு. தட்சிணாமூர்த்தி என்ன கொடுத்திருக்கிறாரு, என்ன செய்தாருங்கிறதா இந்த பாட்டுல சொல்லப்படுது. மனப்பாடம் பண்ணி வச்சுக்கலாம். கோயிலுக்கு போனோம், தென்முக கடவுள் ஆலநீரல் அமர்ந்தான், ஆளிருக்கு விரும்பினான். அந்த பெருமாண்டத்திலே பாடணும், என்ன பாட்டு பாடுறது? இப்ப எல்லாரும் திருவிழாப்புரான பாடலாம் சொல்லுவோம். அதை விட சிறந்த பாடல் திருமுறை பாடல். திருவிழாப்புரணும் புராணங்கிற அமைப்புல இருக்கு, ஆனா திருமுறைக்கு அதோட மந்திராட்டம் இன்னும் கூட. அந்த பாட்டை சொல்லுவோம். அப்பமுத்தியோட பாட்டு மந்திராட்டம் கூட. குறித்தானை மத வேடம் தன்னை மின்னார் ஒளிமுடியும் பெருமானே உமையோர் பாகம் தரித்தானே தரியலதும் புறமைதானே மனசி சொல்லார் பாருங்க. தன் அடைந்தார்தம் வினை நோய் பாவம் எல்லாம் அறித்தானே. அவனை அடைஞ்சா வினை போகும், நோய் போகும், பாவம் எவ்வளவு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இல்ல எல்லாத்தையும் அடக்கி விடுவான். அப்புறம் தட்சிணாமூர்த்திங்கிறது காரணம் சொல்லக்கூடாது. ஆலதன் கீழிருந்து நால்வர்க்கு என்னென்ன சொன்னார் சாமி? அறம், பொருள், இன்பம், வீடு, ஆனந்தம், வேதம், தெரித்தானே. இந்த பாட்டை நீங்க தினமும் சொல்லி பாருங்க, உங்களை நாடி நிச்சயமா ஞானம் வந்து சேரும். உங்க குழந்தைய படிக்கிறது 8வதுல, அதுதான் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் படிக்க எழுத போகுது. மாநிலத்துல முதலாவதா சேரும் குழந்தைங்க. நீங்களா படிக்கலாமே, ஏன்னா அத்தனை ஞானம் வந்துருங்க. அறம், பொருள், இன்பம், வீடு, ஆரங்கம், நால்வேடும். அது மட்டும் இல்ல, அடைஞ்சதுனால வினை நோய் பாவம் எல்லாம் ஒழுங்கி சாம்பலா கொடுத்து இவ்வளவு அரிய பாடலை கொடுத்திருக்கிறாரு திருநாவுக்கரசர். என்ன கை மாறி செய்ய போறோம் அவருக்கு? திருநாகேஸ்வரத்து போற்றி அருந்தமிழ் மாலை புனைந்து போந்து செறிவிரையன் மலச்சோரை பழையாறை திருப்பழையாறை பிள்ளை. இப்ப பாண்ட பையம் எல்லாம் கிடைக்கல. திருச்சத்தி முற்றத்தில் சென்று சேர்ந்தா சத்தி முற்றம் போயிட்டார். சென்று சேர்ந்து திருச்சத்தி முற்றத்திலிருந்த சிவக்குழுந்தை, அந்த சாமி பேரு சிவக்குழுந்தைதான். வெண்ணாடத்தில் இருக்கிற பெருமான் பேரும் சிவக்குழுந்தை, இங்க இருக்கிற ஒரு பேரு சிவக்குழுந்தை. அவருடைய பிரான்சி குலருவர் குன்றமகள் தன் மணக்காதல் குலம்பூதை கொண்டருளும் என்று மினிய பெருமானை இறைஞ்சி இயல்பில் திருப்பணிகள் முன்றில் அணைந்து செய்து தமிழ் மொழிமாலைகளும் தாக்குவார். சேகரா பெருமான் என்ன செய்யறார்? அதே அமைப்பில் சொல்றார். கோவாய் முடுகி என்று தேவான் தொடங்கும். அதே அமைப்பில் சேகரா சொல்றார். கோவாய் முடுகி என்று எடுத்து கூற்றம் வந்து குமைப்பதனும் வாரடிகள் என் தலைமையில் பொறித்து வைப்பாய். நாவுக்கர் சுவாமிகள் சாமியிட வேண்டார். பெருமானே, நான் எவனுடைய தண்டனைக்கு ஆளாகாதவன இருக்கணும்னு நீ விரும்பினியானா உன்னுடைய திருவடியை தலையில சூட்டி விட, சூட்டக்கூடாதா? ஏற்கனவே பெண்ணாடத்துல கேட்டார். அந்த சுடக்கூடிய பேர் ஒற்றுமையினால் இப்படி கேட்கறாரு போல. அந்த இடப்புரிய சூழக்குரியும் பொறுத்திக்கிட்டார். இங்க வந்து திருவடி வேணும்னு கேட்டார். இடப்புரிய சூழக்குரிய போரல அவருக்கு. சாமி திருவடியே ஒண்ணு, திருவடினால எனக்கு தலையில சூட்டி விடுது அப்படிங்கிறார். சாமி என்ன செய்யலாம்? இது நல்ல இடம் பாருங்க. சில பழங்களுக்கு தண்ணி தீவிஷம் கூட இருக்கும். திருச்சித்தி முற்றத்துல செய்யறதுக்கு பெருமான் விருப்பப்படல. அதை விட சிறந்த தலம் சாமி கல்யாண கோலமா இருக்கும். நித்த மணாலும் நிரம்ப அழகிய அந்த கோலம் பக்கத்துல திரு நல்லு அந்த அகத்தியருக்கு திருமண கோலம் காட்டியிருக்கான். பெருமாள் அஞ்சு வண்ணத்துல காட்டி அளிப்பான். பஞ்சவர்ண பெருமானம் சொல்ல சீக்கிரார். நாவார் பதிகம் பாடுதலும் நாதந்தானும் நல்லூரில் வாவா. ரெண்டு முறை கூப்பிடுற சாமி நல்லூரில் வாவா. அத அடிக்கு எதுக்குன்னா சீக்கிரமா விரைவு குறிப்பதற்காக உனக்கு அருள் பண்ண காத்திருக்கணும். சீக்கிரமா சொல்லும் போது இதே தொடர் திருவாசகத்துல பயந்து வருதலையும் நாம் அறிய வேண்டும். ஆவா அரி அகல் இந்திரம் வானோக்கு அரிய சிவனும் வா வா என்று என்னையும் பூதலத்தே வலித்து ஆண்டு கொண்டார். இதே திருவடி சுற்றல் அவரும் சொல்றார். பூவாரடி சுவடி எல் தலைமேல் பொறித்தலுமே தேவான வாபாடி செல்லேனும் கொட்டாலோ அடிகள் வாக்கு. அதே மாதிரி வாவாங்கிறார். அதே திருவடி சுற்றணும்னு கேக்குற எவ்வளவு பெருமக்களிடத்திலே இந்த ஒன்றுபட்ட உணர்வு இருக்கு பாருங்க. இன்பமா இருக்கு பாத்தீங்களா? இப்ப இவர் போக்குவரத்து வாழ்ந்தாங்கள அதுக்கு கூட இன்னும் தாமதம் ஓடுறாரு. நன்மை பெருகு அருள் நெறிய இதெல்லாம் சைவருடைய உள்ளத்திலே அன்றாடம் பயின்று வருகின்ற அருமை திருப்பாடல். இல்லாத தினந்தோறும் ஓடுவாங்க. அவ்வளவு அருமையான சிவபூஜை செல்லும் பெருமக்கள் எல்லாம். நன்மை பெருகு அருள் நெறிய வந்தணைந்து நல்லூர்னு அந்த ஊர் பேரு நல்ல ஊர். மண்ணு திருத்தொண்டனார் வணங்கி மகிழ்ந்து எழும் பொழுது சாமி சொன்னவாக்க தவறுவானா? உன்னுடைய நினைப்பதனை முடிக்கின்றோ என்று அவதம் சென்னிமிசை பாதமலர் சூட்டினா சிவபெருமாறுகிறார். இப்போ பாட்ட இந்த பாட்டு திருத்தாண்டம் ஒண்ணு பாடுறார். நல்லூர்ல திருத்தம் பாடுகிறார். திருத்தாண்டம் பாத்தீங்கன்னா சாமி திருவிழி வச்சானா வைத்தான் வைத்தானே பாட்ட பாடுறார். நினைந்துருகும் அடியாரை நெய்ய வைத்தார் நில்லானே தீவினைகள் நீங்க வைத்தார் சினம் திருகு கலிட்டுரிவை போர்வை வைத்தார் செடுமதியின் தயிர் வைத்தார் சிறந்து வானோர் இனம் துருவி மணிம உணர்ந்து ஏற துற்ற இனமலர்கள் போத விழுந்து மதுவாய்ப்பில் நனைந்தனைய திருவடி என் தலைமேல் வைத்தார் நல்லூர் என் பெருமானா நல்லவாரே வைத்தார். வைத்தாரே இந்த பாட்டு பயந்து வருது. சேர்க்கிறார் அப்படியே எடுத்துகிறார். அது தம்முடைய பாணிக்கு ஏற்ப மாற்றி சொல்றார். நனைந்தனைய திருவடி தலைமையில் வைத்தார் என்று புனைந்த திரு தாண்டகத்தால் தோற்றி வைத்து புனிதரருள் பாருங்க ஆறு வினையச்சமும் ஒரு வினை முற்று வச்சு ஏழா மாத்துவார். ஏன் இப்படி செய்யறாருனா ஏழு கடல் சேர்ந்தது போல உவகை என்பதுதான் வாகீசர் உள்ளத்திலே பெருக்கிட்டது. நினைந்து ஒரு வினையச்சம் உருகி விழுந்து எழுந்து நிறைந்து மலர்ந்து இது வரைக்கும் ஆறு வினையச்சம் இருக்கு. கடைசியில தடைத்தார் என்று வினை முற்று வைக்கிறார். ஆறு வினையற்றவும் ஒரு வினை முற்று வச்சு திருநாவுக்கரசருடைய மனதுல
9: ஏழு கடல் போல உபதை பெருகிட்டு சொல்ற. நினைந்து உருகி விழுந்து எழுந்து நிறைந்து மலர்ந்து ஒழியாத தனம் கேடு பெற்று வந்த வரியோ மனம் தலைத்தா. நல்லூரை விட்டு பிரிவார் அப்புறமா சாமி கூட பண்ணிருக்கிறான். எப்படி நல்லூர் விட்டு பிரிவார்? நாவுக்கு மன்னர் திரு நல்லூரின் நம்பர்வார் மேவுற்ற திருப்பணிகள் மேவுற நாளும் செய்து பாவுற்ற தமிழ்மாரை பல பாடி பணிந்தேத்தி தேவுற்ற திருத்தொண்டு செய்ருழுகி செல்லும் நான். ஒரு அருமையான விளக்கம் இருக்கு பாருங்க. தேவுற்ற திருத்தொண்டு கடைசி அடியில வரும். அதாவது தெய்வத்தன்மை நிரம்பிய திருத்தொண்டு பொருள், தெய்வாம்சம் காணப்பெறுகின்ற திருத்தொண்டு என்று பொருள். எது தெய்வாம்சம் நிரம்பிய திருத்தொண்டு? நல்லா யோசிப்போம். சில தொண்டு பண்ணோம், அதுல தெய்வாம்சம் இருக்கணும், தெய்வத்தன்மை நிரம்பி இருக்கணும். அந்த தொண்டு என்னன்னு பார்த்தா முதலடி பாருங்க, பாவுற்ற தமிழ் மாலை பல பாடி. தமிழ் மாலை பாடினா அது தேவுற்ற தமிழ் தொண்டு. இப்ப தெய்வாம்சம் நிரம்பிய தொண்டு, இப்ப தெய்வாம்சம் நிரம்பிய தொண்டா பெருமானுக்கு செய்யணும்னா என்ன பண்ணணும்? பாவுற்ற தமிழ் மாலை பல பாடவே. இவ்வளவு அருமையான ஒரு விளக்கம் இந்த பாடல கிடைக்கும். பக்கத்துல கருகாவும் திருக்கருகாவும் இங்கே அப்புறம் பாடுகிறார். அங்க அம்மா ரொம்ப பிரசித்தி, வெப்பாரக்ஷம்மன்னு பேரு எல்லாரும் தெரியும். சாமி முல்லைவனேஸ்வரர்னு பேரு. ஆனா முல்லை தான் அந்த பலமரம். தஞ்சாவூர் ஒட்டி இருக்கு திருக்கருகாவும். அப்புறம் பாடுகிறார் சம்பந்தபுத்தி சுவாமிகளும் பாடுகிறாங்க. கருகாவும் முதலா கண்ணுதலோ நமந்தருளும் திருவாவூர். திருவாவூர்ங்கிறது திருவாவூர் பசுபதிச்சரம், திருவாரூர் இல்ல, திரு ஆவூர், ஆவூர் பசுபதிச்சரம். ஆவூர் பசுபதிச்சரம் பாடினாமே என்பது பிள்ளையார் தேவாரம். நீங்க அப்பருடைய பதிய நமக்கு கிடைக்கல. திருப்பாளையத்துறை இங்க அப்புறம் மட்டும் பாடியிருக்கிறார். இதுல கூட ஒரு அற்புதமான செய்தி சொல்றார். தொடரும் தொண்டரை துக்கம் தொடர்ந்து வந்து அடரும் போது அரணாய் அருள் செய்வார். நல்ல கவனிக்கு அருமையான செய்தி சொல்றார். நம்ம சாமியை தொடர்ந்து போறோம், நம்ம தொடர்ந்து துக்கம் வருது. சாமியை தொடர்ந்து நாம போறோம், நம்ம தொடர்ந்து துக்கம் வருது. நாம சாமியை தொடர்ந்து போயிட்டே இருந்தோம்னா இந்த துக்கத்தை அறுத்து விட்டுவோம். அப்ப துக்கத்தை அறுக்கணும்னா அந்த தொடர்ச்சி அருகணும்னா எந்த தொடர்ச்சி அருக கூடாது? சாமியை தொடர்ந்து போற தொடர்ச்சி அருகக்கூடாது. நல்லா கவனிக்கும். துன்பங்கிற தொடர்ச்சி அருகணும்னா சாமிங்கிற தொடர்ச்சி அருகக்கூடாதுன்னு நீதி சொல்ற ரொம்ப அருமையான செய்தி இங்க இருக்கு. நம்ம நடைமுறையில பின்பற்றுறது இல்ல. கொஞ்ச நாள் சாமி கும்பிடுவோம், நம்ம நினைச்ச காரியம் கை கூடலன்னு அந்த வழிபாட்டை விட்டுடுவோம். அப்படி விடக்கூடாதுன்னு இந்த பாடம் சொல்லப்படுது. இன்னொன்னு செய்தி சொல்ற பாருங்க, முத்தி பஞ்சாகரத்தை வச்சு ஒரு பாட்டு சொல்றாரு. விண்ணினார் பணிந்தேற்ற வியப்புறும் மண்ணினார் மறவாது சிவாய என்று எண்ணினார் கிரமா எழில் வானகம் பண்ணினார் அவர் பாட்டு. முச்சி பஞ்சாக்கரம் என்று சொல்லப்படும் பெரிய பஞ்சாக்கரம். சூல பஞ்சாக்கரம், சூக்ம பஞ்சாக்கரம், அதுக்கு மேல இருக்குது அதிசூக்கம பஞ்சாக்கரமாக இந்த முச்சி பஞ்சாக்கரம். நமச்சிவாயங்கிறது சூலம், சிவாயனம்ங்கிறது சூக்மம். அதெல்லாம் விட சிறப்பான இது தெரியுமா? இந்த நமங்கிறது இல்லாம இருக்குது, ம அப்படிங்கிறது மலம், அப்படிங்கிறது துரோதன சக்தி. இந்த மலத்தையும் துரோதன சக்தியும் மறைச்சி சிவமும் அம்மையும் உயிரும் மட்டும் கூடிக்கிற பஞ்சாகரத்துக்கு பேர் முத்தி பஞ்சாகரன் பேர். அத வாங்க அந்த பஞ்சாகரத்தை அருள்கிறார் அப்பர். நடுப்புற அப்படியே பொன்னே போல் பதித்து வைக்கிறார். அவர் பாடின திருமுறைகள் நாலு அஞ்சு ஆறு, அதுல நடுப்பு இருக்கிறது அஞ்சு, அந்த அஞ்சு நூறு பெரிய இருக்கு, நடுப்பு இருக்கிறது பாளையத்துறை, அதுல நடுப்பு இருக்கிற பாட்டுல இது அருமையா பாடுறாரு. பிறவும் செட்டிலை பெருநாக திருத்தொண்டு செய்து பெரும் திருநல்லூர் ஒரு காலம் பிரியாது. நல்லூர் விட்டு பிரிய முடியல. ஏன் பிரிய முடியல? திருவடி தீக்க சூட்டப்பட்டதா? அப்ப ஏன் என்ன தெரியுது? நம்ம சாமி எந்த சாமி நமக்கு ரொம்ப அருள் காட்டானோ அந்த சாமி விட்டு பிரிய கூடாது. இது சட்டம் தெரியும், சட்டம் தெரியும். நம்ம நம்ம கட்சியில மாறக்கூடாது. சட்டு சட்டுன்னு கட்சி மாறினா பாவம். உலகியில்தான் அப்படி இருக்கலாம், அரசியல் இருக்கலாம், அருளியில் அப்படி இருக்கக்கூடாது. அருளியில் இருந்து அது நமக்கு இடப்பாட கொண்டு சொல்றாரு பாருங்க. நல்லூர் பெருமான பிரியாம இங்கே போயிட்டு இருக்கிறார். ஒரு காலம் தெரியாது உள்ளுருகி பணிகின்ற உள்ளத்துல உருக நினைக்கும் போது பெருமானுக்கு கருணை தெரியுது. என்ன கருணை இருந்தாலும் திருவடி நமக்கு நல்குவான் நினைச்சு நினைச்சு ஆடுறான். ஆளுடைய நாயகன் தன் அருள் பெற்றங்க அகன்று போய் வாழைப்பாய் புனற்பழன திருப்பழனம் மருங்கடைந்து. திருப்பழனம் போயிட்டார் திருவியார் தண்ணி திருப்பழனம். காலவிடம் உண்டிருந்த கண்டம் பனிக்கலன் பூண்டு நீளிரவில் ஆடுவான். பாம்ப சூடி ராட்டையில் ஆடுற பெருமான் கடல் வணங்க நேர் பெற்றார். நேர் பெற்றார் அந்த பெருவுக்குரிய பேச்சினை பெற்றார் என்று கருத்து. அப்பதியை சூழ்ந்த திருப்பதியில் அரணார் வகையிடம் ஒவ்வொரு தானங்கள் உள்ளுருகி பணிந்தடைவான். மெய்ப்பொருளுடைய நாவினுக்கு வேந்ததாம் மேவினா
10: செப்பருஞ்சீர் அப்பூதி அரிகளு திங்களு பகுதியில் ஆரம்பிக்கிறார் சாமி. இதுதொட்டு 12 பாட்டு அப்பூதியா பெருமையை வச்சு இப்படி பயணத்துல இருந்து கிழக்கால போயிட்டு இருக்கிற திங்களு ஊர் வரும். அது அப்பூதியாருடைய ஊர். இப்பதான் முதல் முதல் அப்பூதியை பத்தி அவர் கேள்வி போற போறோம். இவருடைய வரலாறு பின்னாலதான் இவங்க வரப்போகுது. அந்த அப்பூதியரை பத்தி சொல்ல சாதாரண பிராமணராக இல்லையே அந்த மேம்பட்ட அப்படி முடிஞ்சது அவரால வரலாறு பார்த்தா தெரியும். அந்த நரின் மேம்பட்ட அப்பூதி அடிகளார் என்ன செய்தார் தொண்டு தம் தமையருடன் உள்ள சாலை கூவல் கிணல் குளம் தரு தருண மரம் தண்ணீர் பந்தர்பல எல்லாத்துக்கும் ஆண்டரசு பெயர். திருநாவுக்கரது திருநாவுக்கரது தண்ணீர் பந்தர் திருநாவுக்கரது சாலை திருநாவுக்கரது கிணறு பையன் பேர் திருநாவுக்கரது இரண்டாவது பேரு பேர் இளைய திருநாவுக்கரது மூணாவது பேருக்கு மூன்றாம் திருநாவுக்கரது இப்படி பேர் இருக்கிறார். இந்த பாட்டுல கூட ஒரு நயம் இருப்பாங்களேன். முதல்ல பேர் வச்சு தனையர்னு சொன்னார். கடைசியில வச்சு தண்ணீர் பந்தர்னர் முறை மாத்தி வைக்கிறது. முதல்ல பிள்ளைய வச்சார் கடைசியில பந்தல வச்சார். ஏன் அரசர் முதல்ல பந்தரை பார்க்க போறார் கடைசியில புள்ளையை எழுப்பி பிணத்தை உயிரோட பார்க்க போறார். அவர் பார்த்த முறையை மாத்தி சேர்க்கிறார் பையனை முதல்லையும் பந்தல கடைசியிலே. இது ஒரு நயம். தம் தனையருடன் சாலை அங்க அப்படிதான் அவங்கள பந்தரை பார்த்தா வருவார்.
11: நம்மை உடைய கழகு 5 திரு 90 இம்மையில்

வரலாறு. மனைவியார் மீண்டும் சுற்றமுடன் கழிவுற தொழுது எழுந்து சூழ்ந்து மொழி கொற்றவரை அமுதையே குறை கொள்வார். இல்ல பாருங்க, அடுத்தது பெரியவங்களை சாப்பாடு அவங்க திருவமுது செய்யணும், சாப்பாடு சொல்றது கொச்சையான பேச்சு. சைவ குறைபாடுல திருவமுது செய்யணும், திருவமுது சேவிக்கணும்னா மரியாதையை பல முறை கேட்கணும். ஏதோ போனோம்னா ஏயா வீட்டுல வந்து சாப்பிடறியா கேட்டா ரொம்ப மகாப்பாடு. அடையின் மனையில எழுந்துரு, அழிஞ்சி இடருள் நீங்க அடியே என்பார் எழுந்துருள் பெரியவோ நீண்ட அமுது செய்தருள்கள் அப்படின்னு மிகவும் பணிவா கேட்கணும்னு சொல்லுங்க. அதுபோல பல முறை கேட்கலாம் திருநாவுக்கரசர் அப்பூதியா ஒத்துக்கிட்டான். அப்ப திருநாவுக்கரசர் ஒத்துக்கிட்டது இவர் செஞ்ச பெரிய தவங்கிற. அப்ப இது என்ன தெரியுது, ஒரு அடியா நம்ம வீட்டுல சாப்பாடு சாப்பிடறது ஒத்துக்கிட்டாருன்னா என்ன அர்த்தம், நாம செஞ்ச தவம் ஒத்துக்க மாட்டாங்க. அவன் ஒத்துக்காட்டி நம்ம என்ன பண்றது, ஒத்துக்கிற வரைக்கும் கெஞ்சி கெஞ்சி கேட்டுட்டே இருக்க வேண்டிய. இன்னைக்கா உணவு மனசு மாறாதான் அவ்வளவு பணிவு நம்ம இடத்துல இருக்கா, நீ சாப்பாடு போயேன் அப்படிதான் சொல்லுவோம். கொற்றவரை அமுதையை குறை கொள்வார் இறை கொள்ள, குறை கொள்வார் வேண்டி கேட்கிற பணிந்து கேட்கணும். அப்ப கேட்கிற முறை சொல்லப்படுது இறை கொள்ள. இறைனா பதில், பதில் பெற்றாரா, பெற்ற பெருந்தவர் தொண்ட திருவுள்ளம் பெற பெற்றார். இவரு சமையல் எல்லாம் ஏற்பாடாக போகுது, நிகழ்ச்சி நடக்க போகுது, இந்த தொடர்புகளை எல்லாம் சபையிலே பல பொருட்படுத்த கூட பொருட்படுத்தாத அளவுக்கு எங்க மூத்த குழந்தையுடைய உள்ளத்துல அன்பு. திருமூடு செய்தவர்கள ஓங்கு கடலை குறித்து கொண்டு கொள்ளை வந்தடையும். நச்சியினுடைய வேகம் என்ன, மனிதனுடைய ஓட்டத்தின் வேகம் என்ன, இது கொண்டு ஒவ்வொரு இருந்தாலும் மூக்க குழந்தை நம்ம கீழே விழுந்தோம்னா தயக்கம் காட்டாது. சுவாமியினுடைய வேகத்தை விட மிக வேகமாக வீட்டுக்குள்ளே விரைந்து அந்த இலையை தாயாருடைய திருக்கரத்திலே கொடுத்து பின் நச்சி தலைக்குள்ள கீழே விழுந்து மாண்டபடி. இதெல்லாம் பாக்குறேன், அந்த பாம்பு கடிச்ச அடையாளங்களெல்லாம் வைத்து தாயும் தந்தையுமாக முடிவு செய்யறான். முக்கியமான இடம், இவர் பிராமணர், பூஜ்ய பிராமணர். சாதாரண எந்த மரபினரா இருந்தாலும் அவர் வீட்டுல ஒரு சாவு காரியம் நடந்தது, பெரிய காரியம்னு சொல்றான். இந்த பெரிய காரியம் நடந்தது அப்படின்னா அன்னைக்கு அவன் வீட்டுல சமைக்க மாட்டாங்க, வேற யாரை வச்சு விருந்து ஊட்டவும் மாட்டாங்க, அன்னைக்கு யாரையும் விருந்தாளியெல்லாம் கூப்பிட மாட்டாங்க. அதை பத்திலாம் பூஜையர் கவலைப்படல பாருங்க. அவர் மூத்த பையன், யார் சாப்பாட்டுக்காக இளப்பறிக்கு அனுப்பினாரோ அவர் சாப்பாடு தான் அவருக்கு முக்கியமா இருக்கு. அதாவது திருநாவுக்கரசு சாப்பிடணும், அதெல்லாம் பையன் செஞ்சா அதை பத்தி கவலைப்படல. எவ்வளவு சிவபக்தின்னு பாரு, சிவபக்தியினுடைய ஆழம் இந்த இடத்துல பெறப்படுகிறது. அடியார் கண்ணம்பாளிக்கு செய்யறதுக்காக வீட்டுல நடந்த அந்த சாவை மறைத்து, சாவுல சாதாரண சாவு இல்ல, இயல்பா நடந்ததும் அல்ல, இளப்பறிக்கவே செத்துருக்கலாம். இது ஒரு பெரிய ஒரு பெரிய இதுவா எடுத்துருக்கலாம், புரட்சியா கலக்கிருக்கலாம். அப்புறம் ஒரு மண்டியில் விழுந்து வணையிடலாம், சாமி சாமி நீங்க தான் காப்பாத்தணும், உங்களுக்கு இளப்பறிக்க போன பையன் செத்து போயிட்டா நீங்க தானே பாக்கணும் அப்படின்னு சொல்லலாம். இல்ல இன்னும் மோசமானவர்களா இருந்தா, ஐயா நீங்க திருவடி வைத்தீர்கள் இல்லத்துல என் வீட்டுல பையன் செத்து போயிட்டான், சவுனா நல்லா இல்ல, இல்லைன்னா பேசக்கூடும். ஆனா அந்த போன்ற தீய எண்ணங்கள் எள்ளளவும் அப்பூஜியார் உள்ளத்தில் இல்லையா. அவர் என்ன பயிர்த்து போனது பொருட்படுத்தவே இல்லை, இது நமக்கு புரிஞ்சு இருந்து அது சொல்லுவோம். அவ்வளவு அற்புதமான பகுதி இந்த சரிதத்தில் இடம்பெறுகிறது. தூயவர் இங்கு அமுதையே தொடங்க, நம்ம எல்லாம் என்னோட என்ன சொல்லி சிறு சிறு அற்ப காரணங்களுக்காக எல்லாம் தொண்டை கைவிட்டுவோம். அற்ப காரணம் பாருங்க, உள்ள செத்து உள்ளே செத்து போய் அவன் புழக்கடையில பாயில மறைச்சி வச்சுட்டு வந்திருக்கிற சாப்பாடு போடணும்னு நினைக்கிறாரு, அவ்வளவு பெரிய உள்ள. அப்ப அவங்க உண்மையும் இருக்கு பாருங்களேன், அடியார் வீட்டுல இருக்கும்போது இழவு சாவு திட்டு போன்ற இளைஞலை பத்தி கவலைப்பட வேண்டாம்னு தெரியும். இத பாடமா நம்ம பின்பற்றினா நமக்கு பெரும் நலன் தந்துடும், பெரிய நன்மை நமக்கு விளையும். அந்த சீட்டு காரியம் சொல்லி வீட்டுல அப்படி நடந்தது இப்படி நடந்தது இப்படி காரணங்களை கற்றுக்காம அது சாமி சம்பந்தமாவோ அடியார் சம்பந்தமாவோ இருந்தா பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம நம்முடைய தொண்டை தொடர்ந்து மேற்கொள்வது நமக்கு பெரும் நன்மையை தரும். அப்படி நடந்ததுனாலதான் அந்த புள்ள உயிர் பெற்று எழுகின்றான் என்பது பெறப்படுகிறது. இவர் மாறாக ஏனைய மாதர்களை போல அழுது புலம்பி அரட்டியிருப்பாரே, ஆனால் அப்புறம் பெருமான இவர் பிள்ளையை எழுப்பாம கூட போயிருக்க கூடும், அவருடைய துக்கம் துக்கமாகவே இருந்திருக்கவும் கூடும். இத்தனையும் மாறியது காரணம் அவர் தொண்டு கொஞ்சம் கூட மாறாது இருந்த தூயவராய் இருந்ததுதான். இது நம்ம பாடமா இங்க பெறுகின்ற இந்த புள்ள எழுந்ததுக்கு காரணம் கூட திருநீர் தான். திருநீரை நம்ம மறந்து விடவே முடியாது. இத பூஜை வரலாறு தான் சொல்லுவார், அருந்தவர் எழுந்து செய்ய அடியினை விளக்கி வேறோ திருந்தும் ஆதனத்து ஏறி பரிகாரம் திருத்தணும்னு.

0: இருந்து வெண்ணீர் சாத்தி இருவுடை இருவருக்கும் பொருந்திய நீர் நல்கி முதல்வருக்கும் அளிக்கும் பொழுது அப்படின்பார். அப்போதைய வரலாற்றில் சொல்லப்படும் திருநீர் சாத்திர குழந்தைகள்லாம் அப்பதான் கண்டுபிடிக்கிறார். அப்ப மூத்து பையன் எங்க அப்படின்னு அவர் சொல்ல அப்போதைய சொல்லவே இல்லை. புள்ள சத்தத அப்பறம் கண்டுபிடிக்கிறார். எப்படி கண்டுபிடிக்கிறார்? திருநீரும் பையன்கள் வர வைக்கிறார். மூத்த பையனை காணுமே எங்க இருக்கிறது உதவான் உரையும் உண்மையை விரிவாக சொல்லுங்கன்னு சொன்ன பிறகு அவர் நடந்ததெல்லாம் சொல்லியிருந்தார் என்பது அப்புரியார் வரலாற்றை பெரிதாக பேசப்படுகிறது. சுருக்கம் என்று சொல்றார். தம் புதல்வன் சமமரைத்து தடுமாற்றம் இலராகி உள்ளைய இழந்தவருக்கு தடுமாற்றம் இருக்க வேண்டியது இயல்பு. ஆனா இவருக்கு தடுமாற்றம் இல்லையா? தடுமாற்றம் இல்லாம இருக்க வேண்டிய தண்டமிழ் ஆலியார் பாண்டக சதுர திருநாவுக்கரச தடுமாறுறார். இது எவ்வளவு அழகா இருக்கும். பிள்ளைய பறிவுறுத்தவர் தடுமாறணும், அவர் தடுமாறல. இந்த செய்தியை பத்தி அறியாத இருக்கிற அப்பர் தடுமாறாம இருந்திருக்கணும், அவர் தடுமாறுறார். அப்பருடைய உள்ளத்துல சாமி உள்ளத்துல ஒரு தடுமாற்றத்தை ஏற்படுத்தி உண்மையை கண்டு பிடிப்பதற்கு துணை செய்கின்றான் எம்பெருமான் உதவி செய்ய வேண்டும் என வந்திருங்க. என்ன தெரியுது நமக்கு? நாம மெய்யன்போடு தொண்டு செஞ்சோம்னா எந்த துன்பமும் நம்ம வந்து அணுகாது என்பது பெறப்படுகிறது. கும்பர்வினான் திருத்தொண்டர் உள்ளத்தில் தடுமாற்ற நம்பர் அருளாரை அறிந்து அருளி கவி நிற்பார். தீர்க்க முயலுகின்றார். என்ன செய்ய போறார்? இப்போ இந்த சரீரத்தினுடைய திருப்பு ஒரு முக்கியமான பகுதி சொல்றார். அப்போதே அவருடைய எந்த செயல் அரசரிடத்திலே கருணையை பெருக்கிட்டு கருணையை விளைத்தது? அப்போதையா இந்த புள்ள சத்தத்தை மறைத்தார் தானே, அதுதான் அவர்பால் இவருக்கு அன்பு சுரக்க காரணமாய் அமைந்தது. இவர் அதை பிரகடனம் பண்ணி சொல்லியிருந்தாரே, ஆனால் அப்புறம் எழுப்பாமையும் போயிருக்க. மறைத்து தொண்டு செய்யக்கூடிய அந்த தூய உள்ளம் தான் திருநாவுக்கரவருடைய உள்ளத்திலே கருணையை விளைத்தது என்று சொல்றார். அன்பவர்கள் மறைத்ததற்கு இதுல நாம பெற வேண்டிய பாடம் என்ன அப்படின்னா, நம்முடைய வாழ்விலே பல சோதனைகள் இருக்கு, சஞ்சலங்கள் இருக்கு, துன்பங்கள் இருக்கு. அதை வெளிக்காட்டான் அடியாருக்கு அடியாராக சாமிக்கு அடியாராக வாழ தலைப்படுவதனால் அதை மறைஞ்சி இருக்கிற துன்பம் எப்படியோ சாமி வெளிக்கொணர்ந்துருவோம். அதை தீர்ப்பதற்கு ஒரு அன்பரையும் அனுப்புவோம். இதுதான் இதுல பெறப்படுகின்ற. நாம அந்த துன்பத்தை வெளியில போய் சொல்லி அதுக்கு ஆதரவு தேடாம துன்பத்தை மறைச்சு வச்சுக்கிட்டே இருந்தோம்னா எப்படியோ ஒரு அன்பர் பக்கத்துல மனசுல அந்த எண்ணத்தை ஏற்படுத்தி சாமி தீர்த்து வச்சிருவோம் என்பது இங்கு பெறப்படுகிறது. அன்பவர்கள் மறைத்ததனுக்கு மறைச்சதுதான் காரணமா இருந்தது. அளவிறந்த கருணையராய் ஆச்சரியம் உண்மையிலே பெரிய வியப்பு தானே. வாழ்நாள் நம்ம வச்சு பார்த்து பொருத்தி பார்த்தோம்னா தெரியும். என்னோட வீட்டுல இவ்வளவு அடியாரு அண்ணம்பாலை செய்யணும்னு நினைக்கிறேன். அந்த அன்புரை எழுந்து விட்டார். அவர் எழுந்துள்ள நேரத்துல என்ன மூத்த பிள்ளை செத்து போயிடறான். அப்படி அந்த அண்ணம்பாலை விஷயம் நினைக்கவும் செய்ய மாட்டேன், செய்யவும் செய்ய மாட்டான். அந்த அன்பு இல்ல. அப்படி பிள்ளை செத்தா சாப்பிட்டோம் வந்து அடியார் சாப்பிடணும் அப்படிங்கிற எண்ணம் என்னிடத்துல எல்லாரும் இல்லை. அது இருந்தத கூறியாத்த அதனாலதான் அவர் நாயனாரா இருக்க. அது இல்ல எங்கிடத்துல. ஆகவே அன்பினுடைய நிலை எவ்வளவு ஆழமா இருக்கு நாயனாரத்தை பாருங்க. இப்ப இந்த பாடங்களை கத்துக்கிட்டு இப்ப நம்ம இடத்துல இந்த அன்பு இல்லையே. சூரியாருடைய திருவடியில் வெளியே சாமி எவ்வளவு அன்பு எனக்கு வராது. இதோ ஓரளவுக்கு அடியாரு கடையாரா சொந்த துன்பத்தை எல்லாம் மறைத்து செய்யக்கூடிய தூய உள்ளத்தை எங்களுக்கு கொடுங்கன்னு வேண்டியிருக்கும். வேண்டுவதற்கு வாய்ப்பாக இந்த பாடலம் இல்லை. கொண்டைனரும் தடையாதும் கோவிலின் முன் கொணவில் கோயிலுக்கு உள்ள இல்ல கோவிலுக்கு வெளியில தான் முன் என்று சொன்னார். காரணம் சவம். சவம் என்பதனால இதனுடைய ஆலயத்துக்கு உள்ளே இட்டு செல்வது என்பது மரபா மரபன்று. அதே வெளியில மதியிலிருந்து வெளியில நிறுத்தி வச்சு இந்த பணத்தை இருக்க வைத்து பாடப்படும். குஞ்சு கொல்லாம சிந்தை உயர்வரை ஒன்று கோலாம் உயரும் ஒன்று ரெண்டு எண்ணலங்காரத்திலே பாடுகின்றார் அப்படிவாம். இதுல ஒரு நுட்பம் சொல்ல போறாரு விஷயங்கள். இந்த பாட்டு பாடுறதுடைய நோக்கம் என்ன? இப்ப நமக்கு ஒரு துன்பம் வருது, நம்ம என்ன பண்ணணும்? அந்த துன்பத்துல மிக அழகான ஒரு உபதேசம் இங்கு நமக்கு சொல்லப்படுகிறது. நம்ம வாழ்வில் எத்தனையோ அச்சினல்கள் அல்லல்கள் வருகின்றன. அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யணும்னா அந்த அல்லல் வந்தோம்னா அது ரெண்டு கலங்காம முதல்ல கலக்காது கூடாது. மலையே வந்து வீழினும் மனிதர்கள் நிலையிலிருந்து கலங்க பெறுகிறேன் அப்பருடைய அருள். மனசுல ஒரு தெய்வ கிடகாந்தரமா மனசு ஆக்கிக்கிட்டு சோதனை சாமியால் ஏற்படுது, நான் செஞ்ச வினையினால வருது, கலங்கக்கூடாதுன்னு சொல்லி சாமியுடைய சிறப்ப பாடணும். சரீர வாயிலா அவருடைய புகழ பாடணும். பாடினோம்னா மலை போல வந்த அந்த துன்பம் அணு போல மறைஞ்சு சொல்ற பாருங்க. ஒன்றுகளாம் எனப்பறியும் எடுத்து உடையான் சீர்பாட உடையான், நம்ம எஜமான, நம்ம எஜமான யாரு? சிவகுரு. ஆகவே சிவபெருமானுடைய சீர் புகழை நாம் பாட வேண்டும். பாடினால் நம்முடைய துன்பம் நீங்கும் என்கின்றார் சேக்கிரார். இங்கு அரிய செய்தி நமக்கு நுட்பமாக உணர்த்தப்படுகின்றது. நாம் தொல்லைக்கோ துன்பத்துக்கோ ஆளாக நேரும் பொழுது நாம் அந்த தொல்லையிலிருந்து விடுபட வேண்டும் என்றால் சிவனாருடைய புகழை பாட வேண்டும். பின்னவிடம் போய் நீங்கி பிள்ளை உணர்ந்து எழுந்திருந்தார். அவன் அறிவுற்ற சிந்தையனா எழுந்து இருக்கின்றான். இப்ப இன்னொரு அழகு செய்தி சொல்ல போற புள்ள எழுந்துதான் அப்பா மகன் மகிழ்ச்சியான செய்தியா இருக்கணும் தானே? அப்போதையா இருந்தா ஒரு மனைவியா இருக்கும். அவன் மகிழ இப்படி பண்ணிட்டானே, இவன் இவன் சாப்பிடறதுக்கு காலம் தாக்கே அவன் காரணமா இருந்துட்டானே. ஏதோ அந்த பையனே பாம்பு வச்சு இல்ல கடிக்க வச்ச போல பாம்பு வச்சு சாதாரணமா நடந்து இருக்கிற வச்சு, ஆனா அது பையன் மேல ஏத்தி குமார மேல கோபம் கொள்றான். அப்படியா ஒரு அன்பு இன்னும் மேல மேல போயிடுது பாருங்க. பையன் மொழிச்சோட நல்லதை விட அப்பா அம்மா மேலே கட்டிக்கணும். இப்படி செய்யாம இவன் இவன் சாப்பிடறதுக்கு காலம் தாக்கினா அவர் மேல சினமும் கொள்கின்றான் சொல்றார். அருந்தனையும் உயிர் பெற்று அது கண்டும் அமுது செய்யாது இருந்ததற்கு தலைவீதி. அப்ப பாருங்க, அப்ப அடியார்கள் அமுது செய்யாம இருந்தாக்க அது நம்ம தளர்ச்சியே கொடுக்கணும். அதற்கு செய்ய தெரியும். அடியார்கள் அண்ணம்பாலை செய்யும் பொழுது குறித்த காலத்துல செய்யும், காலம் தாக்கல் ஆகாது. அத சொல்லுவார் சேகரமா நாட்கூறு என்று சொல்லுவார். ஒரு நாள ரெண்டு கூறா பிரித்தோம்னா பகல் 12 இரவு 12. இந்த பகல் 12 உணவு செய்யும். அந்த 12 முன்னால அடியவர்களுக்கு அண்ணம்பாலை செய்யும். காலம் தாழ்த்தி செஞ்சா முழுமையான பயனை பெற இயலாம். இத திருநாவுக்கரசர் திருஞான சம்பந்த வரலாற்றை சொல்வார். திருவிழி மேலே திருவமுது காலத்தால் ஆக்கி இங்கு மேபுமிக்கு அடியாருக்கு அழியாவாறு விளைந்தவாறு என்பதோ. இப்ப ஒரு இடப்படும் சில இடங்கள்ல முழுமையா அந்த சமையல் ஆயிருக்காரு. அப்ப என்ன பண்றது? காலம் தாழ்த்தலாமா? அப்பயும் தாழ்த்தக்கூடாது. என்ன ஆயிருக்கோ அதை படைத்து அடியவருடைய பசியை ஆற்றிவிட வேண்டும். இதுக்கு என்ன ஆதாரம்? காரைக்கால மேயரோட வரலாற்று. கரியமுதும் குதவாறு திருவமுது கைகூட கறி போன்ற துணை உணவுகள் எல்லாம் தயாராக சோறாகிய திருமுது தயாராகும். திருமுது படைத்து துணையமுதாக மாங்கனியை படைத்து வந்தவருடைய பசியை ஆற்றினால் காரைக்கால மேயார். நமக்கு ரொம்ப நுட்பமான ஒரு செய்தி தெரியும். எந்த காரணத்தில் காலம் தாழ்த்தி அடியாருக்கு நம்ம உணவு படைக்கல் ஆகாது. சாதாரணம் 12 சமையல் ஆல ஒரு பொங்கலோ தைதாவோ ஒண்ணு செய்திடலாம். அவரை சாப்பாட அறுசுவை ஒண்டி படைக்கணும்னு சாயந்தரம் 7 உட்கார வச்சு சாப்பாடு போடுறோம்னு வச்சுங்களேன், நன்மையை விட தீமி தான் விளையும். தீமி விளையும் அந்த நுட்பத்தை நாம தெரிஞ்சுக்கணும். நம்ம சொல்லலாம், ஏன் காலம் தாழ்த்தி என்ன தப்பு? அறுசுவை ஒண்டி தானே படைத்தேன். ஆனா பெரிய புராணத்துக்கு முரண்பாடா இருக்கு. ஆகவே உண்மை பயன் நம்ம பெற முடியாது. அரிசிக்காக காத்திருந்து 3 வாடியார்கள் வாட்டத்தோட இருக்கணுமா? அதுக்கு ஒரு எளிய உணவு ஒன்று தயார் செய்து 12 அளவில் அவர்களுக்கு படைத்து அவருடைய பசியை தீர்த்து விடலாம். இந்த பாடத்தை இங்க நான் தெரியும். அருந்தனை உயிர் பெற்றது வேண்டும். அமுது செய்யாது இருந்ததற்கு தளர்வீதி. அப்ப தளர்ச்சி வரணும். அடியாரு சாப்பாடு நேராயிட்டே நின்று வரணும். தளர்ச்சி இடருடந்த அவர் துன்பத்துக்கு ஆளாயிட்டாராம். இடர் நீங்க இப்ப வாங்கிட்டு தான் அதை தீந்தரணும். அவர் வீட்டுக்கு போய் சாப்பிட போறார். வருந்துமவர் மனை புகுந்து வகீச திருமுனிவர் இருந்தபோது செய்திருளி விருப்பினுடன் நிலவும் நாள். மெல்ல மெல்ல அப்படின்னா தங்கிய பிறகு இந்த ஊரை விட்டு புறப்பட்டு அடுத்த ஊர்ல இருந்து புறப்படுறது.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
2: திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த 4 திருமுறை பழமொழி திருப்பதிகம்.

நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.

திருஞான சம்பந்தப் பெருமான் அருளிய திருப்பதிகம் வெந்த வெண்பொடி பூசும் மார்பின் விரிநூல் என்ற திருப்பதிகம் பண் மேகராக குறிஞ்சி மழை வேண்டிப்பதிகம் ஞானசம்பந்தப் பெருமான் அருளிய ஏழில் இத்தலத்தில் ஒரு பதிகம் அமைந்துள்ளது. 1 திருமுறை திருச்சிற்றம்பலம்.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: ஓம் சிவாய நம. Shaivam.org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை இசை. தலைப்பு: பண்ணின் தமிழ் இசை. பாடல்: வாழ்க அந்தனர். பாடியிருப்பவர்: மதுரை ரத்தின சபாபதி ஓதுவார் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: வாழ்க்கை.

இசனையேற்கு பாடல் நல்லார்கள் சேர்புகலி ஞான சம்பந்தன் நல்ல எல்லார்களும் வர.

0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम.org रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम.org।
2: ओम शिवाय नमः। சைவம் டாட்டாகின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி தினம் ஒரு சிவாலயம். வழங்குபவர் சிவபாத சேகரன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமன்.
3: நாம் இன்று தரிசிக்கும் சிவாலயம் நெடுநாட்டில் உள்ள திருமுண்டீச்சுரம் என்ற திருத்தலத்தில் அமைந்துள்ளது. இதற்கு தற்போது கிராமம் என்ற பெயரிட்டு வழங்கப்படுகிறது. இங்கு உள்ள சிவலோகநாத சுவாமி ஆலயத்தை

நாம் தரிசிக்கிறோம். இந்த தலத்திற்கு செல்லும் பாதையாவது விழுப்புரத்திலிருந்து விருத்தாஜலம் செல்லும் ரயில் பாதையில் திருவண்ணைநல்லூர் ரோடு என்ற ரயில்வே ஸ்டேஷனிலிருந்து திருவண்ணைநல்லூருக்கு செல்லும் வழியில் சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவில் இந்த தலம் அமைந்திருக்கிறது. இதற்கு விழுப்புரத்திலிருந்து பேருந்து வசதிகள் உண்டு. திருவண்ணைநல்லூர் ரோடு ரயில்வே கேட்டை தாண்டி 3 கிலோமீட்டர் பயணித்தால் சாலை ஓரமாகவே சிவாலயம் இருக்க காண்கின்றோம். இங்கு உள்ள கானார் கோழியம்மை சமேத சிவலோகநாத சுவாமி ஆலயத்தை திருநாக்குடி சுவாமிகள் ஒரு திருத்தாண்டகத்தால் பரவியுள்ளார். இந்த தலம் பிரம்மனும் தேவேந்திரனும் பூஜித்த சிறப்பினை உடையது. இந்த தலத்தினுடைய ஆலயம் கருங்கல் திருப்பணியாக செய்யப்பட்டுள்ளது. இந்த சுவாமிக்கு முண்டீஸ்வரர் என்று ஒரு பெயரும் சிவலோகநாதர் என்ற ஒரு பெயரும் வழங்கப்படுகின்றது. சிவலோகன் என்ற பெயரை திருநாக்குடி சுவாமிகள் பாடல்தோறும் குறிப்பிடுகின்றார். அப்பெருமான் தனது சிந்தையுள் விற்றிருப்பதாகவும் குறிப்பிடுகின்றார். அம்பிகை கானார் குழலி என்று பெயரிடப்பட்டுள்ளாள். திருமுண்டிச்சரத்துமேய சிவலோகன்கான் அவன் என் சிந்தையானே என்று வரும் திருத்தாண்டகம் மிகச் சிறப்பு வாய்ந்தது. இந்த தாண்டகத்தில் அப்பர் பெருமான் சிவபெருமானுடைய பல்வேறு சிறப்புகளையும் தொகுத்து மிக அழகாக நமக்கு வழங்கியுள்ளார். இதில் 9வது திருப்பாடலை பெரும் பேற்றினை நாம் பெற்றுள்ளோம். இருப்பினும் எஞ்சியுள்ள பாடல்கள் மிகவும் பக்தி சுவை உள்ளதாகவும் நமக்கு சிவனருளை எளிதாகவே பெறுவதற்கு ஒரு உபாயமாகவும் அமைந்துள்ளதை அந்த பதிகத்தை ஓதுவோர் உணர்வர். இந்த திருக்கோயிலை நாம் தரிசிக்க நுழையும் பொழுது கோயிலின் வாயிலில் 5 நிலை கோபுரம் நெடிது உயர்ந்து விளங்குவதை காண்கின்றோம். அதை தாண்டினால் விசாலமான வெளிப்பிரகாரம் இருக்க காண்கின்றோம். அந்த வெளிப்பிரகாரத்தில் விநாயகருக்கென்று ஒரு தனி சன்னதியும் முருகப்பெருமானுக்கென்று ஒரு தனி சன்னதியும் மேலும் சண்டேச நாயனாருடைய சன்னதி தேவகோஷ்டங்கள் ஆகியவற்றையும் தரிசிக்கின்றோம். திரிஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் மாணிக்கவாசகர் ஆகிய 4வருடைய திருமேனிகள் எழுந்துள்ளன. இந்த தலத்தினுடைய வெளிப்பிரகாரத்தில் அமைந்துள்ள ஒரு மேடையில் பைரவர் மூர்த்தி, முருகப்பெருமான், 3 சிவலிங்கங்கள் அவடையாருடன் கூடியவை, 1 பானம் மாத்திரம் இருக்கக்கூடிய ஒரு பெருமானுடைய வடிவம் ஆகியவற்றை அந்த மேடையில் நாம் இருக்க காண்கின்றோம். இவ்வாறாக சிறிய அளவில் இருந்தாலும் மிக தொலைவுடன் வழங்கக்கூடிய ஒரு ஆலயம் இந்த முண்டீச்சுரம் என்ற ஒரு சிவாலயம். 6வது திருமுறையில் அமைந்துள்ள திருத்தாண்டகத்தை இப்பொழுது நாம் ஓதி சிவலோகநாத பெருமானுடைய திருச்சன்னதியில் வழிபாடு செய்கின்றோம். அர்த்தான் கண் அழல் நாகம் அரைக்கு நாண அடிய

கருத்தன் காண் கமலத்தோன் தலையில் ஒன்றை காய்ந்தான் காண் பாய்ந்த நீர் பரந்த சென்னி உருத்தன் காண் உமையவள்வோர் பாகத்தான் ஓர் உருவில் மூவுருவாய் ஒன்றாய் நின்ற விருத்தன் காண்

ஆகான் திருமுண்டி சரத்துமேய சிவலோகன் கான் அவன் என் சிந்தையானே நம்பன் காள் நரைவிடை ஒன்று ஏறி நான் காள் நாதன் காள் கீதத்தை நவிற்றினான் காள் இன்பன் காள் இமயா முக்கண்ணினான் காள் ஏ சற்று மனம் உருகும்.

முண்டிச்சரத்து மேய சிவலோகன் காகான் அவன் என் சிந்தையானேயே மூவன் காண் மூவர்க்கும் முதலானான் காண் முன்னுமாய் பின்னுமாய் முடிவானான் காண் காவன் காண் உலகுக்கு ஓர் கண்ணானான் காண் கங்காளன் காண் கைலை மலையினான் காண் ஆவன் காண் ஆவகத்து அஞ்சு ஆடினான் காண் ஆரழலாய் அயற்கு ஹரிக்கு அரிய ஒண்ணா தேவன் காண்.

பொருதான் தான் காண், கனலாடவல்லான் காண், கையில் ஏந்தும் மாணவன் காண், மறை நான் கும்மாயினான் காண், வல் ஏறு ஒன்று அது ஏறல்லான் காண்,

மேய சிவலோகன் காண் அவன் என் சிந்தையானேயேற்றவன் காண் உறவு எல்லாம் ஆவான்தான் காண் ஒழிவர நின்று எங்கும் உழப்பில்லான் காற்றறவே ஆடையுமா.

அடியடைந்த மாணிக்காக நணுகியதோர் பெரும் கூற்றை சேவடியினால் செற்றவன் காண் திருமுண்டிச்சரத்து மேய சிவலோகன் காண் அவன் என் சிந்தையானே புதைத்தவன் காண் உணராத தக்கன் வேள்வி உருண்டு ஓட தொடர்ந்து அருக்கன் பல்லை எல்லாம் தவிர்த்தவன் காண் தக்கன் தன் தலையைச் செற்ற தலையவன் காண் மலைமகளாம் உமையை சால மதிப்பு ஒழிந்த வல் அமரர் மாண்டார் வேள்வி வந்து அவி உண்டவரோடு அதனை எல்லாம் சிதைத்தவன் காண் திருமுண்டிச்சரத்துமேய சிவலோகன் காண் அவன் என் சிந்தையானே உருந்த உடையார் துவரால் உடம்பை மூடி உழிதரும் ஊமர் அவர் உணரா வண்ணம் பறிந்தவன் பனிவரை மீ பண்டம் எல்லாம்

0: சிவலோகன்கான் அவன் என் சிந்தையானே. அறுத்தவன் காண் அடியவர்களுக்கு அல்லல் எல்லாம் அரும்பொருளாய் நின்றவன் காண் அனங்கன் ஆகம் மறுத்தவன் காண் மலை தன்னை மதியாது ஓடி மலைமகள் தன் மனம் நடுங்க வானோரஞ்ச கருத்தவனாய் கைலாயம் எடுத்தோன் கையும் கதிர்முடியும் கண்ணும் பிதுங்கி ஓடச் செருத்தவன் காண் திருமுண்டிச்சரத்து மேயே சிவலோகன் காண் அவன் என் சிந்தையானே.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000-க்கும் மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். குழந்தைகளுக்கான கதைகள் பகுதி. இதில் எம்பெருமான் குங்குலியக்கலையநாயனார் கதை. வழங்குபவர் சிவ லதா அம்மையார் அவர்கள்.
3: சிற்றம்பலம், இது ஆட்சி கதை நேரம். இன்னைக்கு என்ன கதை தெரியுமா? குங்கிலிய கலையநாயனார் வரலாறு. என்னது? குங்கிலிய கலையநாயனார் வரலாறு, அதான் இன்னைக்கு கதை. சரியா? இவர் சோழ நாடுகளையும் நம்மளுக்கு சோழ நாட்டில் திருக்கடவுள்னு ஊர்ல இருந்தவர். உங்களுக்கு திருக்கடவுர் ஊர் தெரியல? மார்க்கண்டேயர் வரலாறுக்காக ஆட்சி சொன்ன போது சொன்னீங்க, சாமி மார்க்கண்டேயருக்காக எம்மனை உதச்ச இடம் இல்லையா? அதனால அந்த சாமி பேர் என்ன? காலகாலன். முன்னாலே பார்த்தோம் இல்லையா நம்ம, அந்த ஊர் தான் இவரோட ஊர். சரியா? இவர் இவரோட பேர் வந்து கலையர் அப்படிங்கிறதா இவரோட பேர். பேர் என்ன? கலையர். இவருக்கு ஏன் குங்கிலிய கலையர்னு பேர் வந்தது அப்படின்னா, இவர் என்ன பண்ணுவாரு, குங்கிலியம்ங்கிறது என்னன்னா, நம்ம வீட்டுல எல்லாம் பூஜை பண்ணும்போது சாம்பிராணி எல்லாம் போடுறோம்ல, சாம்பிராணி போட்டு நறுமண புகையெல்லாம் காமிச்சு தானே பூஜை பண்றோம் இல்லையா? அது மாதிரி ஒரு வகை, சாம்பிராணியுடைய ஒரு வகை தான் குங்கிலியம் அப்படிங்கிறது. சரி, அவர் என்ன பண்ணுவாரு, அந்த குங்கிலியத்தை எடுத்து நம்ம பெருமானுக்கு, திருக்கடவுர்ல கோயில்ல பெருமான் இருக்கார் இல்லையா, அந்த பெருமானுக்கு தினமும் நறும்புகை போடுறதா அவர் செய்த தொண்டு. சரியா? அதனால அவர் எல்லாருமே குங்கிலிய கலையர், குங்கிலிய கலையர்னு சொல்லுவாங்க. சரியா? இப்ப என்னது, குங்கிலிய கலையர் வந்து தினமும் இந்த சிவத்தொண்டை சிறப்பா செஞ்சிட்டு இருக்காரு. என்ன தொண்டு செய்யறாரு? கோயில்ல பெருமானுக்கு நறுமண புகை போடுறது, குங்கிலிய புகை போடுறது அவர் செய்த தொண்டு. சரியா? இந்த தொண்டை ரொம்ப அன்போட சிரத்தையோட அழகா செஞ்சிட்டு இருப்பார். சரியா? இப்ப என்னாகும், நம்ம சாமி எப்பவுமே என்ன பண்ணுவாரு, ஒருத்தருடைய நல்ல குணங்களை சிறப்புகளை உலகத்துக்கு காமிக்கணும்னா அப்படியே சீனை சேஞ்ச் பண்ற மாதிரி பண்ணிடுவாரு இல்லையா? அப்படி நம்ம முன்னாடி கூட பார்த்துருக்கோம்ல, அதே மாதிரி இப்ப சாமி நினைக்கிறார், குங்கிலிய கலையருடைய அன்பை உலகத்துக்கு காட்டணும், அவருடைய தொண்டுடைய சிறப்பை உலகத்துக்கு காட்டணும்னு நம்ம சாமி நினைக்கிறார். நினைச்சவர் என்ன பண்ணுவாரு, கொஞ்சம் கொஞ்சமா குங்கிலிய கலையற்ற இருக்கிற செல்வத்தை எல்லாம் கரைச்சிடுவார் இல்லையா? ஒண்ணுமே இல்ல. இப்ப என்ன பண்ணுவாரு, குங்கிலிய கலையர் என்ன பண்ணுவாரு, அதை பத்தி கவலைப்பட மாட்டார். அவங்களுக்கு எல்லாம் வந்து இந்த காசு பணம் இதெல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது. அவங்களாம் சிவத்தொண்டே குறியா இருக்கிறவங்க இல்லையா, சிவத்தொண்டே உயிர் மூச்சு அவங்களுக்கு. அதனால அவங்களுக்கு இந்த காசு வந்தாலும் சரி போனாலும் சரி அதை பத்தியும் அவங்கெல்லாம் கவலைப்பட மாட்டாங்க. சரியா? இப்ப என்ன ஆகும், குங்கிலிய கலையர் என்ன பண்ணுவாரு, இந்த குங்கிலிய தொண்டை சிறப்பா செய்யணும் இல்லையா, அதுக்காக என்ன பண்ணுவாரு, வீடு மனை எல்லாத்தையும் வித்துருவாரு, ஒன்னு ஒன்னா வித்துருவாரு, நிலத்தெல்லாம் வித்துருவாரு, வீட்டுல இருக்க சாமான எல்லாம் வித்துருவாரு, ஒன்னு ஒன்னா வித்துட்டு இருப்பாங்க. ஆனாலும் அந்த தொண்டு தொடர்ந்துகிட்டே இருக்கும்.
4: அவருக்கு ஒரு மனைவி மக்கள்லாம் இருப்பாங்க, அவங்க வீட்டில் நிறைய அவங்க சுற்றத்தார்கள்லாம் கூட அவங்க வீட்டில் இருப்பாங்க. சரியா, அது இவ்வளோ பேரும் சாப்பிடணும், அதுபோக இந்த தொண்டு செய்யணும் இல்லையா. இந்த தொண்டு செய்யறதுக்காக அவர் என்ன பண்றாரு, தன்னுடைய சொத்துக்கள் எல்லாம் ஒன்னொன்னா வச்சுட்டாரு, தன் வீட்டில் இருக்க சாமான எல்லாம் வச்சுட்டாரு, ஒன்னொன்னா போயிடுச்சு. ஆனால் தொண்டு மாத்திரம் தொடர்ந்துட்டே இருக்கு, அவர் எதுக்காகவும் கவலைப்படலை, சொத்துக்கள்லாம் போனதுக்காக கவலையே படலை. சரியா, இப்போ என்னாகும், ஒரு நாள் சுத்தமாக ஒன்றும் இல்லை வீட்டில், எல்லாம் போயிடுச்சு. சாமி அந்த மாதிரி ஒரு நிலைமையை கொண்டு வந்தார், அந்த வீட்டில் ஒன்றும் கூட இல்லை, விற்கிறது கூட ஒன்றும் இல்லை, அந்த அளவுக்கு வீடு வறுமையில் போயிடுச்சு. அப்போ அவங்க வீட்டிலேருந்து எல்லாரும் சாப்பிட்டு ரெண்டு நாள் ஆச்சு, குழந்தைகள்லாம் பசியாக இருக்குதுங்க, வீட்டில் சுற்றத்தாரெலாம் இருக்காங்க, மனைவி இருக்காங்க, குழந்தைகள் இருக்காங்க, குங்கிலை கலைநாயனாருமே சாப்பிட்டு ரெண்டு நாள் ஆச்சு, ஆனால் தொண்டு மாத்திரம் தொடர்ந்துகிட்டு இருக்கு. சரியா, சாப்பிட்டு ரெண்டு நாள் ஆச்சா பிள்ளைங்கள்லாம் பசியோடு சோர்வாக இருக்குங்க. அப்போ அவங்க மனைவிக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும். இப்போ என்ன பண்ணுவாங்க, கழுத்தில் அவங்க போட்டிருக்க தாலி மட்டும்தான் மிச்சம் இருக்கும், வீட்டில் வேறு எல்லா சமானம் போயிடுச்சு, எதுவுமே இல்லை. என்ன பண்ணுவாங்க, அந்த தாலியை கழட்டி கொடுப்பாங்க, கொடுத்து இதை விற்று நெல் வாங்கிட்டு வாங்க, பிள்ளைகளுக்கு சாப்பிடலை, பிள்ளைகளுக்கு சாப்பாடு போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாலியை கழட்டி கொடுப்பாங்க. நமக்கு எப்போனா இந்த தாலியை கழட்டி கொடுக்கறதுங்கிறது ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரீம் அண்ட் பாவர்ட்டி, இதுக்கு மேலே இனி வறுமை வர முடியாதுங்கிற நிலைமையில தான் தாலியை கட்டுவாங்க. அது அல்லது தாலியை யாரும் கழட்டி கொடுத்து அதை விற்க மாட்டாங்க, அது ஒரு நல்லதாக இருக்காது, அதுக்காக அவங்க வந்து தாலி யாருமே கழட்டி விற்க மாட்டாங்க. அந்த நிலைமை வருதுன்னா வறுமையுடைய எக்ஸ்ட்ரீமெண்ட்டுன்னு அர்த்தம் அது. சரியா, கொடுத்துட்டு என்ன பண்ணுவாங்க, அவங்க மனைவி கொடுத்த தாலியை வாங்கிட்டு போய் விற்று நெல் வாங்குறதுக்காக இவர் போயிட்டு இருப்பார். போயிட்டு இருக்கும்போதே வழியில் என்ன பண்ணுவார், வழியில் ஒரு வணிகன் வருவான், அவன் வந்து தலையில் ஒரு மூட்டை வச்சுட்டு வருவான். அந்த மூட்டையை பார்த்தாலும் அவர் கேட்பாரு, தலையில் மூட்டை வச்சிருக்கே என்னது அது அப்படின்னு கேட்பார். அப்போ அந்த வணிகன் சொல்லுவான், இது வந்து குங்கிலிய பொதி அப்படின்பா, பொதினா என்னன்னா மூட்டைன்னு அர்த்தம். சரியா, இது குங்கிலிய பொதி அப்படின்னு சொன்னோன்னே இவருக்கு ஒரே சந்தோஷம் ஆகிடும், அடடா நம்ம சாமிக்கு குங்கிலியை தொண்டு செய்யறதுக்கான குங்கிலியை கழிச்சு போச்சே அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லுவாரு, நான் பொண்ணு வச்சிருக்கேன், நான் அதை தரேன், அந்த மூட்டையை எனக்கு தரியா அப்படின்னு கேட்பார். அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார், தான் கையில் என்ன இருக்கு, தாலி, தாலி வந்து பொன் தங்கம் இல்லையா, அதை கொடுத்து அப்படியே அந்த மூட்டையை வாங்கிடுவார். எதுக்காக போறாரு, தாலியை வச்சுட்டு அந்த காசை வச்சு நெல் வாங்கிட்டு வந்து பிள்ளைகளுக்கு சோறு போடுறதுக்காக போயிட்டு இருக்காரு. போறவர் குங்கிலிய பொதிங்கிற இதை பார்த்த உடனே அப்படியே உலகத்தையே மறந்துட்டாரு, பசியை மறந்துட்டாரு, பிள்ளைகளை மறந்துட்டாரு, குடும்பத்தை மறந்துட்டாரு, எல்லாமே போச்சு. என்ன பண்ணிட்டாரு, அப்பாரா நம்ம சாமிக்கு தொண்டு செய்யறதுக்கு தேவையான குங்கிலிய பொதி நிறைய கிடைச்சிருச்சு அப்படின்னு ஒரே மகிழ்ச்சி அவருக்கு, அந்த பொதியை பூரா வாங்கிட்டாரு. இப்போ நம்மளால என்ன செஞ்சிருப்போம், அந்த பொண்ணு நம்ம கையில் இருக்கிறது தங்கம், இது எத்தனை கிராம் இருக்குது, இது எவ்வளோ விலைக்கு போகும், இந்த குங்கிலிய பொதி எவ்வளவு காசு, இது நம்ம பொண்ணை கொடுத்தா மிச்சம் அவன்கிட்ட காசு வாங்கணுமா, இப்படிலாம் நம்ம யோசிச்சிருப்போம் இல்லையா. நம்ம மனசு அப்படித்தான் இறங்க நினைக்கும், நம்ம அறிவு அப்படித்தான் யோசிக்கும் இல்லையா. நம்ம கொடுக்குற பொண்ணுக்கு என்ன விலை, குங்கிலிய பொதி மூட்டை என்ன விலை, மிச்சம் காசு கொடுக்கணுமா, இப்படிலாம் நம்ம மனசு யோசிக்கும் இல்லையா. ஆனால் அவருக்கு அந்த மாதிரி நினைப்பே வரல, அவர் என்ன பண்ணார், என்கிட்ட பொண்ணு இருக்கு, உங்ககிட்ட குங்கிலிய பொதி இருக்கு அப்படின்னு சொல்லி அப்படியே மாற்றிக்கிட்டாங்க ரெண்டு பேரும். மாற்றிட்டு குங்கிலியை பொதி எடுத்துகிட்டு ரொம்ப சந்தோஷமாக கோயிலுக்கு போய் கோயிலெல்லாம் அந்த பூசைக்கான பொருள்லாம் ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி வச்சு வச்சுருப்பாங்க இல்லையா, அதில் கொண்டு வச்சுட்டு மனசு ரொம்ப திருப்தியாகலாம் இருக்கு. கொஞ்சம் குங்கிலியத்தை எடுத்து சாமிக்கு நல்ல நறுமண புகை போட்டு வழிபாடு பண்ணிவிட்டு அப்படியே அந்த கோயிலையே உட்காந்துருவார். அவர் தான் சாப்பிட்டு ரெண்டு நாள் ஆச்சு இல்லையா, அதனால ரொம்ப சோர்வாக இருக்கும், அப்படியே சோர்ந்து அப்படியே கண்ணு மூடி உட்காந்துருவார். சரியா, அது மோசம் தூங்குற ஸ்டேஜ் மாதிரி வச்சுக்கோயேன், அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் உட்காந்துருவார். அப்போ வீட்டில் என்னாகும், பிள்ளைகள்லாம் பசியோட சாப்பாடு இல்லாமல் தூங்கியிருப்பாங்க, மனைவி தூங்கியிருப்பாங்க, சுற்றத்தார் தூங்கியிருப்பாங்க, பிள்ளைகள்லாம் பசியிலேயே தூங்கியிருக்கோம். சரி, இப்போ சாமி என்ன பண்ணுவார், அவங்க வீட்டில் அப்படியே எல்லா செல்வங்களையும் குவிச்சிருவார். சரியா, எப்படின்னா அப்படியே நெல்லும் அப்படியே ஒரு மலையாக குவியும், முத்து மணி பொண்ணு அப்படின்னு அவங்க வீடு ஃபுல்லாக அப்படியே செல்வம் உணவு தானியங்களுமா குவிஞ்சிரும். சாமி அப்படி பண்ணிடுவார், பண்ணிட்டு அவங்க மனைவியை கனவுல எழுப்புவார், வீட்டு எல்லாம் இருக்குப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து இந்த வீட்டில் வீடுல எல்லாம் நிறைய நிறையிற மாதிரி கனவு கொடுப்பார் அவங்க மனைவிக்கு. அவங்க மனைவி அதை பார்த்துட்டு கனவு முடிஞ்சு எழுந்திரிச்சு பார்ப்பாங்க, அப்போ வீட்டில் நிஜமாவே எல்லாமே நிறைஞ்சு கிடக்கும், ஆச்சரிய தாங்க முடியாது அவங்களுக்கு, அழகா சிவபெருமான் இவ்வளோ கருணை செஞ்சுட்டாரு அப்படின்னு அவங்களுக்கு நெகிழ்ந்து படுவாங்க. அவங்க இதே நேரத்தில் என்ன பண்ணுவார், அங்கே கோயில் அப்படியே கண்ணை மூடி சோர்வாக இருக்காரு இல்லையா, நம்ம குங்கிலிய கலையனாயினார் இல்லையா, அவருக்கும் நீ வீட்டில் போய் நல்ல இனிமையான பால் சோறு சாப்பிடுப்போ, சாப்பிட்டு உன்னோட சோர்வெல்லாம் தீர்த்துக்கோ அப்படின்னு சொல்லுவார் சாமி சொல்லுவார். அப்போ குங்கிலிய கலையர் அப்படியே மயக்கத்தில் தெரிஞ்ச மாதிரி தெரிஞ்சு பார்த்துட்டு, நம்ம வீட்டில் ஒன்றுமே இல்லை, சாப்பிட கூட ஒன்றும் இல்லை, அவருக்கு தெரியும் இல்லையா. அப்படி இருக்கும்போது எப்படி சாமி வந்து இனிய பால் அடிச்சல் சாப்பிடுன்னு எப்படி சொன்னாரு அப்படின்னு நினச்சிட்டு, சரி சாமி சொல்லாம் அதை எடுத்து பேச முடியாது இல்லையா, பேசவும் கூடாது இல்லையா, அதனால சரி வீட்டில் போய் பார்க்கலான்னு வருவார். வந்தால் எங்கள் மனைவி என்ன பண்ணுவாங்க, இந்த செல்வத்தை எல்லாம் பார்த்து அப்படியே பெருமானுக்கு நன்றி சொல்லிட்டு, சரி கணவர் பசியோடு வருவார், நம்ம ஏதாவது சமையல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் தானியத்தை எடுத்து வீட்டில் போய் சமைக்க போவாங்க. அந்த நேரத்தில் குங்கிலே கலையினா இப்போ வீட்டுக்குள்ளே வரார். வந்து பார்த்தா அவருக்கு ஒரே ஆச்சரியம், வீடு பூரா பொண்ணு மணி நெல் எல்லாம் குவிஞ்சு குவிஞ்சு கிடக்குது, பெருஞ்செல்வம் அப்படி குவிஞ்சு கிடக்குது. அப்போ அவர் கேட்குறாங்க, மனைவிக்கிட்ட இதெல்லாம் எப்படி வந்தது அப்படின்னு ஆச்சரியமாக கேட்குறாரு. அப்போ மனைவி என்ன சொல்கிறாங்க தெரியுமா, அல்லொத்த கண்டன் அருள் தர வந்தது அப்படிங்கிறாங்க. அவங்க வந்து அதை பொண்ணு மணி முத்து நெல்லுமே பார்க்கல, அவங்க அவங்க கண்ணுக்கு அது அப்படியே சிவபெருமானுடைய அருளாகவே தெரியுது, எல்லாமே சிவபெருமானுடைய அருளாக தெரியுது, அதனால அல்லொத்த கண்டன் அருள் தர வந்தது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போ கும்பிலே கலைஞனுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாயிடுச்சு, இறைவன் மேலே இவ்வளோ ஒரு இறைவன் நமக்காக இவ்வளோ கருணை செஞ்சுட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு சாமியை ரொம்ப நன்றியோடு நினைக்கிறாங்க. அப்போ அம்மா வந்து நல்ல சமையல்லாம் பண்ணி நல்ல ஒரு மாகேஸ்வர பூஜை மாதிரி பண்ணி அவங்க கணவனாக இருக்குது, சுற்றத்தாரெலாம் வீட்டில் இருக்காங்க இல்லையா, குழந்தைகள் சுற்றத்தார் எல்லாத்துக்கும் நல்ல உணவு கொடுக்குறாங்க சரியா. உணவு கொடுத்தப்பறம் அப்போ தான் இப்போ தான் அவருக்கு நிறைய செல்வம் வந்துடுச்சு இல்லையா, குவியல் குவியலாக செல்வம் வந்துடுச்சு இல்லையா சாமி கொடுத்துட்டாரு இல்லையா, அதனால என்ன பண்ணுவார், அந்த செல்வத்தை வச்சு எல்லா சிவனடியார்களுக்கும் நல்ல அன்னம் பாலிப்பு செய்வார், நல்ல சிறப்பாக தொண்டு செய்வார் சரியா. அந்த சாமி கொடுத்த செல்வம் நம்மளா நமக்கு நமக்கு நமக்குன்னு வச்சுக்கிறதுக்காக இல்லை சரியா, சாமி நமக்கு கொடுத்த செல்வம் அடியார்களுக்கு செய்கிறதுக்கு, சிவத்தொண்டு செய்கிறதுக்கு சரியா. அதனால நம்ம வந்து இப்போ நமக்கு வர்ற சம்பளத்தை நம்ம என்ன நினச்சிக்கிறோம், ஏன் சம்பளம் ஏன் சம்பளம் எனக்கு எனக்குன்னு நினச்சிக்கிறோம் இல்லையா, அது இல்லை, சாமி நமக்கு கொடுக்கறது சிவத்தொண்டு செய்கிறதுக்காக நம்ம கையில் கொடுத்து வைக்கிறாரே தவிர அது நம்மளோடது இல்லை சரியா, இல்லை புரிஞ்சுக்கணும். இப்போ குங்கிலே கலைநாயனார் எவ்வளோ சிறப்பான ஒரு அடியார்ன்னு பார்த்தாச்சா, இப்போது குங்கிலே கலைநாயனாருக்கு சாமி எவ்வளோ செல்வத்தை கொடுத்துருக்காரு இல்லையா, அவரோட தொண்டின் சிறப்புக்காக அவ்வளோ செல்வத்தை கொடுத்தார், அவங்க வீட்டை செல்வத்தால் நிறச்சிட்ட இல்லையா, அதனால சிறந்த தொண்டராக வாழ்ந்தால் சிவபெருமானுடைய அருள் நிச்சயமாக கிடைக்கும் சரியா. இப்போ குங்கிலி கலையநாயனார் வாழ்க்கையில் நடந்த இன்னொரு நிகழ்வு, திருப்பனந்தாள்னு ஒரு ஊர் சரியா, அதென்ன திருப்பனந்தாள், திரு அப்படின்னா சிவம் தங்கி இருக்கிற அப்படின்னு அர்த்தம், சிவம் அப்படின்னு அர்த்தம் சரியா. பனந்தாள் அப்படின்னா பனைமரம் பார்த்துருக்கீங்களா நீங்கள், பாம் ட்ரீ, பாம் ட்ரீ பார்த்துருக்கீங்களா, அந்த பனைமரத்துடைய அடிப்பாகம், தாள்னா என்ன அடிப்பாகம், தூர்ப்பாகம் பேஸ் அப்படின்னு அர்த்தம் சரியா, பாட்டம் போர்ஷன் அப்படின்னு அர்த்தம் சரியா. ஒரு காலத்தில் என்ன இருந்ததுன்னா ஒரு பனைமரத்தடியில் ஒரு சிவலிங்க திருமேனி இருக்கும், அங்கே சிவம் எழுந்தருளி இருக்கும் அந்த இடத்துல சரியா. அப்போ தாடகைன்னு அங்கே ஒரு பெண் இருப்பாங்க அந்த ஊரில், அந்த பெண் என்ன பண்ணுவாங்க, அன்போடு சாமிக்கு பூஜை பண்ணுறவங்க. அவங்க என்ன செய்வாங்கன்னா தினமும் தன் கையால் பூ பறித்து அதை அழகாக மாலையாக கட்டி தினமும் நம்ம சாமிக்கு கொண்டு வந்து போட்டு, இந்த பனைமரத்தடியில் ஒரு சாமி இருக்கார் இல்லையா அவருக்கு அதை கொண்டு வந்து போட்டு வழிபாடு பண்ணுறது அவங்களுடைய வழக்கம் சரியா. அந்த பெண் அந்த சிவத்தொண்டை ரொம்ப சிறப்பாக செய்வாங்க, அதனால் நம்ம கையால் பூ பறித்து மாலை கட்டி சாமி போடுறது ரொம்ப சிறப்பு சரியா, அது வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக செய்யணும் சரிங்களா. இப்போ என்னாகும், இந்த பெண் இப்படியே தினமும் வழிபாடு பண்ணிக்கிட்டே இருப்பாங்களா, அப்போ இந்த பெண்ணுடைய அன்பு உலகத்துக்கு தெரியணும்ல, அதுக்காக சாமி ஒரு வழி பண்ணுவார். என்ன செய்வார், ஒரு நாள் அந்த பெண் அப்படி மாலையாக கட்டி ரெண்டு கையில் மாலையை எடுத்துட்டு இப்படி குனிஞ்சு சாமிக்கு போட போவாங்க, போகிற நேரத்தில் அம்மாவுடைய அந்த பெண்ணுடைய ஆடை நழுவும்படியாக சாமி செஞ்சிருவார் சரியா. எல்லாமே சாமி செய்கிறது தான், நம்ம செய்கிறது எதுவுமே இல்லை, நடக்கிற எல்லா காரியங்களும் சாமி செய்ய வைக்கிறது தான் சரியா. அப்போ என்ன, அந்த பெண்ணுடைய ஆடை அப்படியே நழுவி கீழே விழ போகும், சேலை நழுவி விழுந்தால் கஷ்டாயிடும்ல, மானமே போயிடும் இல்லையா. அப்போ என்ன பண்ணுவாங்க, அந்த கை அப்படி மாலையை கையில் எடுத்துக்கிட்டு இப்படி சாமி போட போனவங்க அப்படியே முழங்க என்ன பண்ணுவோம் அப்படி குறுகி அந்த சேலையை கீழே விழாமல் பிடிச்சிக்கும் சரியா. இப்போ ரெண்டு கையிலையும் மாலை இருக்குது, சாமிக்கான மாலை இருக்குது, முழங்கை சேலை நழுவாமல் சேலையை பிடிச்சிக்கிட்டு இருக்குது இல்லையா. இப்போ கையை நீட்ட முடியல, நீட்டி மாலையை போட்டால் சேலை கீழே விழுந்துடும், இப்படியே கையை குறுக்கி வச்சுட்டு இருந்தால் சாமிக்கு மாலை போட எட்டாது இல்லையா. இந்த நிலைமையில அந்த தாடகைங்கிற பெண்ணை தருமாறி நிற்பாங்க, ஆனால் ரொம்ப அன்புள்ளவங்க அவங்க இல்லையா, அதனால சாமி என்ன பண்ணுவார், அவர் ஒரு வேலை பண்ணுவார், என்ன செய்வார், தன்னுடைய வானம் இருக்கு இல்லையா, அதை தானே சாய்ச்சி தலையை சாய்ச்ச மாதிரி சாய்ச்சி அந்த மாலையை வாங்கிக்குவார். அது என்ன பானம், நீங்க சிவலிங்க திருமேனி பார்த்துருக்கீங்கல்ல, மேல அப்படியே ஒரு சிலிண்ட்ரிக்கல் போர்ஷன் மாதிரி இருக்கும் இல்லையா, அதுக்கு பேர் பானம். கீழே வட்டமாக ஒன்று இருக்கும்ல, வட்டமாக ஒன்று இருக்கும், அப்புறம் அந்த எட்ஜில் அப்படியே நீர் அபிஷேகம் பண்ணுற நீர்லாம் வழியிற மாதிரி ஒன்று இருக்கும்ல, அதுக்கு பேர் கோமுடி. கீழே இருக்க அந்த வட்டமான போர்ஷனுக்கு பேர் ஆவுடை. சரியா, இப்போ சிவலிங்க திருமேனி எப்படி இருக்கும், மேலே ஒரு பானம், கீழே ஆவுடை, இந்த பக்கம் ஒரு பக்கமாக அந்த அபிஷேக நீர்லாம் வெளியில் போகிற மாதிரி ஒரு கோமுகி இருக்கும் இல்லையா. அந்த பானத்தை சாமி என்ன பண்ணிட்டாரு, தாடகை அம்மாவுடைய அந்த அன்புக்காக தலையை சாய்ச்சி அழகாக அந்த மாலையை வாங்கிப்பார், தானே வாங்கிப்பார். சரியா, இப்போ என்ன ஆகும், இந்த பானம் சாஞ்சு மாலையை வாங்கிச்சு இல்லையா, அப்படியே சாஞ்ச மாதிரியே இருந்துக்குவார் சாமி, நிமிர மாட்டார். இவ்வளோ சாஞ்சு மாலையை வாங்க தெரிஞ்சவருக்கு நிமிர தெரியாதா என்ன, ஆனால் செய்ய மாட்டார். ஏன், அப்போதான் அந்த தாய்ந்த திருமேனியை பார்க்குறவங்க எல்லாரும் நம்ம தாடகை அம்மாவுடைய அன்பை நினைப்பாங்க இல்லையா, அதுக்காக அவர் என்ன பண்ணிக்குவார், சாஞ்ச மாதிரியே இருந்துருவார். அப்படியே அந்த ஊரில் வழிபாடு நடந்துகிட்டே இருக்கும். சரியா, இப்போ என்னாகும், இந்த கை எப்படி போய் அந்த ஆடையை பிடிச்சிச்சு இல்லையா, இதுக்கு நம்ம திருவள்ளுவர் வந்து ஒரு அழகான இடம் சொல்வார். என்னன்னா, உடுக்கை இழந்தவன் கை போல ஆங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு அப்படிம்பார். என்னன்னா, இப்போ எப்படி ஆடை அவ விழுந்து கலண்டு விழும்போது கை வந்து யாரும் சொல்றதுக்காக காத்திருக்கிறது இல்லை இல்லையா, டக்குன்னு அது ஓடி வந்து அந்த ஆடையை பிடிச்சிருது, பிடிச்சு அந்த மானத்தை காப்பாற்றுது இல்லையா. அது மாதிரி நல்ல நண்பர்கள் ஒரு ஆபத்து வரும்போது யார் சொல்றதுக்காகவும் காத்திருக்காம ஓடி வந்து ஹெல்ப் பண்றது தான் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறதுக்காக நம்ம திருவள்ளுவர் கூட இந்த ஆடை அவிழ்ந்து விழுறது, ஆடை நழுவுறது, கை ஓடி வந்து பிடிக்கிறது, இதை வந்து நல்ல நட்புக்கு உதாரணம் சொல்ற இடத்துல பயன்படுத்தியிருப்பார். சரியா, இது இப்ப இருக்க கதைக்கு வருவோம் நம்ம. சரியா, இப்ப சாமி பானம் சாஞ்சவர் சாஞ்சே இருந்துட்டார் இல்லையா, இப்படியே வழிபாடு நடந்துட்டு இருக்கு. இப்போ குங்கிலே கலையநாயனாருடைய காலம் வந்துருச்சு. இந்த காலத்தில் குங்கிலே கலையநாயனார் இருக்காரு, திருக்கடவுரில் இருக்காரு. இந்த நிகழ்வு பானை சாஞ்ச சாமி எங்கே இருக்காரு, திருப்பனந்தாளில் இருக்கார் இல்லையா. இப்போ அந்த நாட்டில் இருக்க ராஜா என்ன நினைப்பாரு, சாமி இப்படி சாஞ்சே இருக்காரு, இவரை நேரம் நிறுத்தி வச்சு வழிபாடு பண்ணணும்னு ரொம்ப ஆசையோடு நினைப்பார், இல்லை அன்போடு நினைப்பார். அப்போ என்ன பண்ணுவார், இந்த பானத்தை நேரம் நிமுக்கிறதுக்காக என்ன செய்வார், ஒரு கயரை நல்ல சாமியோட பானத்தில் கட்டிட்டு யானையை வச்சு இருப்பாங்க. அப்போ கூட சாமி அசஞ்சே கொடுக்க மாட்டார். ஒரு பானத்தை நிமித்துறதுக்கு யானை இருக்குது, ஆனால் சாமி அசைய மாட்டேங்கிறார். அப்புறம் நிறைய போர் வீரர்களை கூப்பிட்டு எல்லாரையும் வச்சு இருக்கிறாங்க, அந்த கயிறா இவ்வளோ ஃபோர்ஸ்ஃபுல்லாக எடுத்தா கூட சாமி அசையவே இல்லை, அப்படியே இருக்கார். ஏன் அப்படி இருக்காரு, ஏன்னா அவர் இப்போ குங்கிலே கலைநாயனாருடைய அன்பை உலகத்துக்கு காட்ட நினைக்கிறார், அதுக்காக அசஞ்சே கொடுக்காம அப்படியே இருக்கார் சாமி. சரியா, இப்போ இந்த நிகழ்வு இப்படி நடந்துட்டு இருக்கிறது குங்கிலே கலைநாயனாருக்கு தெரிய வரும். அவர் இங்கே இருக்காரு, திரு கடவுரில் இருக்காரு இல்லையா, அங்கே அவருக்கு தெரிய வரும். அப்போ அவர் என்ன நினைப்பாரு, அவரும் இங்கே வந்து திருப்பனந்தாளுக்கு வந்து உள்ள வந்து பார்ப்பார். என்ன நடக்குதுன்னு பார்க்க வரும்போது பார்த்தா இங்கெல்லாம் யானை எல்லாம் சோர்ந்து கிடக்கும், செய்ய முடியாமல் ஒரு வேலையை ரொம்ப கஷ்டப்பட்டு செஞ்சால் சோர்ந்து போடுவாங்க இல்லையா, அப்படி யானை சோர்ந்து கிடக்கும், படை வீரர்கள்லாம் சோர்ந்து இருப்பாங்க. அப்போ அவர் நினைப்பாரு, நம்மளும் இந்த சாமி தொண்டு, இது ஒரு தொண்டு இல்லையா, சாமி பானத்தை நேரம் நிமித்தணுங்கிறத அவங்க ஒரு தொண்டை நினச்சி தான் அந்த மன்னர் ஆரம்பிக்கிறார் இல்லையா, ஒரு சேவையாக நினச்சி செய்கிறார். இதில் நம்மளும் பங்கேற்றுக்கிட்டு நம்மளும் இதே மாதிரி சோர்ந்து கிடக்கணும் அப்படின்னு நினைக்கிறார் குங்கிலே கலையர், அப்படின்னு நினைக்கிறாரில்ல. அப்போ அவர் என்ன பண்ணுவார், சாமிகிட்ட போயிட்டு ஒரு பூச்சரத்தை எடுப்பார். பூச்சரம்னா என்ன, பூவெல்லாம் நீளமாக கொறுத்து நீளமாக கட்டியிருப்பாங்க இல்லையா, கட்டி கட்டி பூவெல்லாம் இண்டிவிஜுவல் பூவெல்லாம் கட்டி கட்டி நீளமாக சரம் போல செய்வாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு சரத்தை எடுத்து அதை சாமியோட பானத்தில் கட்டிட்டு அடுத்த எண்டை தன்னோட கழுத்தில் கட்டிட்டு இழுப்பார் இல்லையா. அப்போ குங்கிலி கலையரோட அன்புக்காக சாமி என்ன பண்ணிடுவார், நேரம் வந்துடுவார், அந்த பானம் நேரம் வந்துடும். இவ்வளோ நேரம் யானை இழுத்துச்சு, படை வீரர்கள்லாம் சேர்ந்து இழுத்தாங்க, அப்போ கூட நேரம் வராத பானம் குங்கிலி கலைநாயனாருடைய அன்புக்காக ஒரு பூச்சரத்தை கட்டி இழுத்தோடனே சாமி, ஐயோ நம்ம இழுப்ப நம்ம நேரம் வராமல் போயிட்டா என்னாகும், குங்கிலி கலையரோட கழுத்தில் கட்டியிருக்காரு இல்லையா அந்த பூச்சரம், அப்போ அந்த குங்கிலி கலையரோட கழுத்துக்கு இதெல்லாம் ஆயிடும் இல்லையா. அந்த அன்புக்காக சாமி என்ன பண்ணுவார், குங்கிலே கலையருக்கு எந்த தீங்கு வராமல் பானை நேரம் வந்துடும். அப்போ என்ன ஒரு அன்புல, அடியாருக்கு சாமி மேலே அன்பு, சாமி அடியாருக்காக எவ்வளோ செய்கிறாருல, எவ்வளோ இறங்கி வர்றாரு இல்லையா, அப்படி இப்போ உலகத்துக்கு அவரோட அன்பு நல்லா தெரிஞ்சிடும். இப்போ மன்னருக்கு ஒரே ஆச்சரியம், இவ்வளோ பேர் இழுத்து வராதது, நீங்கள் எழுத்தோன்னே வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இவரை வந்து நம்ம குங்கிலே கலைய நாயனார நீங்கள் சிறந்த அடியார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மன்னர் வந்து குங்கிலே கலையரை வணங்குவார். குங்கிலே கலையர் மன்னரை வணங்குவார். சாமி மேலே இவ்வளவு அன்போடு நீங்கள் சாமி சாஞ்சே இருக்காரு, அவரை நேரம் வரட்டும், அவரை நேரம் வச்சு பார்த்து வழிபாடு பண்ணணும்னு நினைக்கிற அன்போடு மன்னர் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு குங்கிலே கலையர் மன்னரை வணங்குவார். இப்படியே ஒரு மன்னர் குங்கிலே கலையரை வணங்க, குங்கிலே கலையர் மன்னரை வணங்க, அப்படி ஒரு சிறப்பான அன்பா தரத்தில் இருக்கும். சரியா, திருப்பரந்தாளில் சாமி நேரம் வந்துடுவார், எல்லாரும் சாமியை நல்ல வழிபாடு பண்ணி மன திருப்தியோடு அந்த மன்னர் அவங்க நாட்டுக்கு போயிடுவாங்க. குங்கிலே கலையர் அதே ஊரில் கொஞ்ச நாள் இருந்து சாமிக்கெல்லாம் வழிபாடெல்லாம் பண்ணிட்டு அப்புறம் கொஞ்சம் நாள் கழித்து திருக்கடவுருக்கு வந்துடுறார். சரியா, ஏன்னா அவர் திருக்கடவுரில் தான் அவர் வீடு, அங்கே தான் அவர் வந்து குங்கிலே தொண்டு செஞ்சிட்ருக்கார் இல்லையா, ஸோ அங்கே வந்துடுவார். சரியா, இப்போ குங்கிலே கலைய நாயனாருடைய இந்த சிறப்பான அன்பு எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. சரியா, நீங்கள் திருக்கடவுர் போயிருக்கீங்களா? திருக்கடவுர் கோயிலில் சாமி சன்னிதானத்தை சுற்றி அப்படியே வளம் வருவோம் இல்லையா, வரும்போது அந்த சைடில் பாருங்களேன் பெரிய பெயிண்டிங் வச்சுருப்பாங்க, அதில் வந்து இதாக குங்கிலே கலைய நாயனார் தன்னோட கழுத்தில் அந்த பூமாலையை மாட்டிக்கிட்டு சாமியை பானத்தை நேரம் பண்ணுறதுக்காக இருக்கிறாரு இல்லையா, அந்த இடத்த வந்து ஒரு அழகான பெயிண்டிங்காக பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் நெக்ஸ்ட் டைம் போனீங்கன்னா கவனித்து பாருங்கள் அந்த இடத்த. சரியா, அந்த பெயிண்டிங்கை பாருங்கள் எல்லாரும். சரியா, சரியா, இந்த குங்கிலை கலைய நாயனார் வந்து அப்புறமா ஒன்று கொஞ்சம் அவர் அவர் வாழ்ந்த காலம் என்ன தெரியுமா, நம்ம திருஞான சம்பந்த திருநாவுக்கரசர் இவங்கெல்லாம் வாழ்ந்தாங்க இல்லையா, அந்த அந்த சம காலத்தில் இவர் வாழ்ந்தார். அதனால் குங்கிலை கலைய நாயனார் வந்து நம்ம சம்பந்த பெருமான நம்ம நாவுக்கரசர் பெருமான எல்லாம் தன் வீட்டுக்கு கூப்பிட்டு அவங்களுக்கும் அறுசுவை உணவெல்லாம் கொடுத்துருக்கார். சரியா, அந்த மாதிரி ஒரு சிறப்பான ஒரு அடியார் இவங்க. சரியா, சாமி என்ன பண்ணுவார், கொஞ்ச நாள் அவரை குங்கிலியை தொண்டு செய்ய வச்சுட்டு அப்புறமா சாமி தன்னோட திருவடியில் சேர்த்துக்குவார். சரியா, இப்போ குங்கிலே கலை நாயனாரை பற்றி தெரிஞ்சுட்டாச்சா? சரியா, அவரை நினச்சி எல்லாரும் வணங்கிக்கோங்க. திருக்கடவுர் போகும்போது அந்த பெயிண்டிங்கை மறக்காமல் பாருங்கள். சரியா, திருப்பந்தாள் போக முடிஞ்சால் அங்கேயும் போய் சாமியை பார்த்துட்டுவாங்க. சரிங்களா, சரி, இப்போ நாளை பார்க்கலாமா? திருச்சி செம்பலம்.
5: Om Namah Shivaya. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
6: இடம் வைகை நதிக்கரை. பாண்டிய மன்னனின் ஆணைப்படி காவலர்கள் வாதவூரடிகளை சுட்டெரிக்கும் வயிலில் வைகையின் மணல் பரப்பில் நிறுத்தி துன்புறுத்துகின்றனர்.
7: என்ன வாதவூரரே, கால்கள் ரொம்ப சுடுகிறதோ?
8: நம் மன்னர் உங்களை எவ்வளவு நம்பினார்! கருவூலத்திலிருந்து கொண்டு சென்ற பொருட்களை திரும்ப பெறும் வரை உங்களை இவ்வாறு தண்டிக்க சொல்லி பாண்டிய மன்னன் ஆணையிட்டுள்ளார்.
9: சிவ சிவ, நீங்கள் உங்கள் கடமையைத்தான் செய்கின்றீர்கள். எல்லாம் ஈசன் செயல். கோக்களி ஆண்ட குருமணியே, பாண்டிய நாட்டை சிவலோகமாக்கியவனே, என்னை காத்துருள் புரியும். சிவ சிவ.
10: ஏ, என்னப்பா இது? வைகை ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து வருகிறது.
7: ஆமாப்பா, ஓடியா ஓடியா ஓடிலாம்.
10: இல்லப்பா, மன்னன் நம்மை காவல் காக்க சொல்லி இருக்கிறார்.
7: ஓடியா, உயிர் முக்கியமா வேலை முக்கியமா?
10: இல்லை இல்லை, உயிர் தான் முக்கியம். வா வா வா, ஓடி விடலாம், ஓடி ஓடி ஓடி ஓடி.
5: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு Shaivam.org ரேடியோஸ். 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
11: மனதுக்கு எட்டாதவனாய் இருக்கிற பரமேஸ்வருடைய வாக்கியத்தை வாக்கியத்தை அர்த்தத்தை நிதியால் அருநிதியால் புகழ் முதலால் அயர்த்து கூறில் தயாரம் பணம் கொடுக்கிறான். புகழ் குருதுன்னு சொல்லி அஞ்ஞானிகளுக்கு இந்த வாக்கியத்தை நீ சொன்னாயால் பாதகனே போதகன். போதகன் அல்ல, அந்த போதகன் பாதகன். பாவிகளுக்கு பொருளாசையினாலே புகழுக்காக இந்த வாக்கியத்தை சொன்னாயானால் சிவ வாக்கியத்தை உபதேசம் பண்ணினாயானால் நீ போதகன் அல்ல, நீ பாதகன். பாதகனே போதகன். அவர்களோடும் பற்றிடுவன் எரி நிறையம் அங்கார்வத்து. அந்த பாதகன் போவான் பாரு நரகத்துக்கு, அதோட இவனும் சேர்ந்து போவான் இந்த போதகம். அங்க ஆறு உன்னை காப்பாத்துவான், பாதகனே போதகம். அவர்களோடும் பற்றிடுவன் எரி நிறைய அங்கார்வத்து. அங்க ஆறு உனக்கு துணை, அங்க யாரு துணை வருவான்? அதனாலே சிவ வாக்கியத்தை பக்குவர்களுக்கு உபதேசம் பண்ணு, பக்குவம் இல்லாதவனுக்கு உபதேசம் பண்ணு. அதனாலதான் திசையை வந்து நன்றாக பரீட்சித்து அவனுக்கு உபதேசம் பண்ணு. திசையும் அவனை நல்லா பரீட்சித்து பார்த்து, பல வருஷம் பரீட்சித்து திசையும் போடு. சிவபூஷைக்கு வேண்டிய உபயோகங்களும் தலைமையாகிய பஞ்சகவியத்தையும் முறமே உணர்த்திருந்தார். சிவபூஷைக்கு வந்துட்டார் இப்படி சொல்லி. அதுக்கு மேல இதுல பரம தர்மாதியல் என்கின்றபடியினாலே இப்படி நூலினுடைய அருமையை சொல்லி, நூல் உபதேசத்தை சொல்லி, அந்த நூலை அரசனுக்கு ஆசிரியம் உபதேசிக்க விடும் என்று சொல்லி, அதன் மூலமாக உலகத்துல சிவதர்மம் நடக்கும் என்று சொல்லி. அதற்கு மேலே இங்கே பரம தர்மம் என்பதிலே சிவ நூல்களும், பரம தர்மம் என்கின்ற சொல்லிலே சிவ நூலும் சிவ பூசையும். பரம தர்மம் என்றால் உயர்ந்த தர்மம், உயர்ந்த தர்மம். சிவ தர்மம் தான் உயர்ந்து, அதுக்கு பரம தர்மம். அதுல சிவபூஷைக்கு வேண்டும் உபயோகங்களும் தலைமையாகிய பஞ்சகவியத்தின் முறமையும் உணர்ந்திருந்தார். அதனாலே தர்மங்களிலே மிக உயர்ந்தது வந்து கேட்டால் சிவபூஷை. அது புண்ணியம்னு சொல்றது சிவபூஷைய, சிவ புண்ணியம்னு சொல்றது, சிவ தர்மம்னு சொல்றது, சிவ கைங்கரியம்னு சொல்றது, சிவ தர்மம் என்று சொல்லுவது, சிவ பூஷை என்று சொல்லுவது. சிவபூஷை, சிவ தர்மம், சிவ கைங்கரியம், சிவ புண்ணியம் அப்படிப்பட்ட சிவபூஷைக்கு, சிவபூஷை மிக முக்கியம். சிவபூஷையிலே மிக ஒரு உச்சகட்டமாக இருப்பது அபிஷேகம். சிவபூஷையிலே சோழச்சு உபசாரம் பதினாறு வகையான உபசாரம். சிவபூஷையிலே ஆவாகன அதிபாத்தி ஆசமா இருக்கியம் தூபதீப நைவேத்தியம் கற்பூராராத்திரியம் தோத்திரம் வளம் அர்ச்சனை எல்லாம் இருக்குதா? எல்லாம் சேர்த்தா பதினாறு. அந்த பதினாறிலே மிக ஒரு முக்கியமான ஒரு உபசாரம் அபிஷேகம். பால் தயிர் நெய் முதலானவற்றால சாமிக்கு ஆடினாய் நறுமையோடு பால் நயிர் அத்தன் அறுபடியான சுற்றம் பாலினால் நறுமையால் படத்தினால் பயிர்ந்தாட்சி நெய்யும் பாலும் தயிரும் கொண்டு நித்தன் பூஷணம் செய்ய நிற்றார் தேனை பால் ஆட்டு வந்தாரே. இதெல்லாம் நிறைய இடங்கள்ல அபிஷேகத்தை பற்றி நம்முடைய திருமுறைகளில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த அபிஷேகங்களிலே மிக உயர்ந்ததாயிருப்பது அபிஷேக பொருள்களிலே பஞ்சகவி. அபிஷேகத்துல சிவபெருமான் அடி கொடுக்கிற அபிஷேகத்துல மிக உயர்ந்த அபிஷேகம், அவருக்கு ரொம்ப பிரியமான அபிஷேகம் பஞ்சகவி. பஞ்சகவி என்று சொன்னால் பசுவிலிருந்து உண்டாகுது அடி, பால் தயிர் நெய் கோசலம் கோமயம். பால் தயிர் நெய் கோசலம் கோமயம், கோமயங்கிறதான் சாணம். பால் தயிர் நெய் பசுவில் நீராகிய கோஷலம், பசுவில் சாணம் ஆகியிருக்கிற கோமயம். இந்த அஞ்சையும் சிவபெருமான அபிஷேகம் பண்ணிக்கிறார் அப்படின்னு சொன்னா அது என்ன சொல்றதுன்னே தெரியலப்பா, அவ்வளவு உயர்வு பசு. அதனாலே பாலா நைங்குடன் ஆடும் பரமாறு இந்த புரிந்த வாரத்துல இந்த கடைசி பாட்டு ரொம்ப அருமையா இருக்கு. தங்கத்தில் இந்த தேவாரத்துல நூலால் நன்றாள் போய்கிட பாலா நைங்குடன் ஆடும் பரமம் காலாரும் சுகந்தான் கடம்பந்துரை மேலாராம் செய்த வல்லுனை. இல்ல அது எனக்கு திருவாவூர் தெலுங்கான வர்றப்பல பஞ்சகவி அபிஷேகம் பண்ணி தரிசனம் பண்ணிட்டு அவர் வருவார். இங்க வந்தா பஞ்சகவி இப்ப வருவோம், பஞ்சகவி ஏற்பாடு பண்ணி இருந்துச்சு வர்ற
12: ஞாயிற்றுக்கிழமை.
11: ஆமா பஞ்சகவிய அபிஷேகம். ஆனாலே அந்த பஞ்சகவி அபிஷேகத்தை இதுல உணர்த்துகிறார் அரந்தனம் அவலம் வார்த்தை. ஆனிடை யாருன்னு சொல்லுவான், சிறந்தரி சிவபூஷைக்கு தேடலும் பொருள்கள் என்று இறந்தவர் என்போடாக ஈண்டலின் மாறிக்கொண்டு புறம் குணத்தாடி போற்றால் புரிந்து மாதவ போதத்தில். அதனாலே இவனுடைய எலும்பையும் ஆமையும் மார்பிலே தரித்து புனம் என்கின்ற மயானத்தில் ஆளுவனாகி தேவருமானுடைய திருவடியை போற்றுகின்ற மாதவர்களுக்கு இந்த வாக்கியத்தை சொல்லுகிறோம். அதுல சிவபூஷைக்கு முக்கியமான பொருள் ஆறு, அந்த ஆறு பொருளையும் சொல்லுகிறோம். அதுல அமரரும் அசுரதாமும் அமிழ்துணர் கருதி, அமரரும் அசுரதாமும் அமிழ்துணர் கருதி, தேவர்களோ அசுரர்களோ அமுதம் சாப்பிட வேண்டும் என்று வெப்பை தமதுயர் வரத்தாற்றாகி கடைந்தவார் கடலில். திருப்பார் கடலை கடைந்தார்கள் அல்லவா தேவர்களோ அசுரர்கள் கோலமாக வரை பத்தனை நாட்டி கோளரவு சுற்றி கடைந்து இருந்த ஆரணம். ஆகையினாலே அப்படி அமுதம் சாப்பிட வேண்டும் என்று அந்த பார்க்கடலை கடைந்தார். அப்படி கடைந்த போது செங்கி பலம் பவ பலம் ஒரு பவம் ஒரு அரிய தேனு பஞ்சகம் பரமனாலே அவன் முடி கருகமான ஆறுபவ இந்தியாமே. அதனால இப்படி திருப்பார்கடலை கடையும் போது சிவபெருமானுடைய அருளினாலே நந்தே பத்திர சுரவி சுசீலே சுமனே என கூறிய ஐவகை பதுவும் தோன்றி அந்த திருப்பார்கடல இருந்து இந்த அஞ்சு பதுக்களும் தாமதம். நந்தே பத்திர சுரவி சுசீல சுமன இப்படி அஞ்சு பசுக்கள் அந்த திருப்பார்கடல் உண்டாவது. ஐவகை பதுவும் தோன்றி பின்பு பூமியின் கண்ணே சிவபூசையின் பொருட்டு யாகாதி கண்ணுகளின் பொருட்டு உதித்தன. அந்த ஐந்தும் பதினெண்கண் சிவனது திருமுடி தூய்மையான கோஷலம் கோமயம் பால் தயிர் நெய் கோரவசனையாகிய கவியங்களால் கோரவசன பசுவில் இருந்து ஆகினால் இப்படி ஆறு பொருள்களையும் சிவபெருமானுக்கு கொடுக்கிறது. அதனாலதான் பசுக்கள் எல்லா பிராணிகளையும் போயிருந்தது. பசு இல்லையானால் பூசையே இல்லை, புண்ணியம் இல்லை, திருநீத்தில் இருந்து எல்லாம் பசு இல்லை. அதனாலதான் வாழ்க அந்தனர் வானவர் ஆண் கூட்டமாகிய பசு கூட்டங்கள் ஆண் இனம் ஆண் இனம்னார் பதில ஆண் இனம் இனம்னா கூட்டம் பசு கூட்டங்கள் வாழ்வதா பசு கூட்டங்கள் ஒரு சேவதா பசு கூட்டம் வாழ்வதா. பசுக்களுக்கு வந்த துன்பத்தை போக்கணும்னு கைலாயத்திலிருந்து வந்த ஒரு சிவயோகி வந்த வேலையெல்லாம் விட்டு போட்டு புதிய மலைக்கு போலாம்னு வந்த சிவயோகி வந்த வேலையெல்லாம் விட்டு விட்டு அந்த பசு கத்துறத பார்த்து அந்த பசுக்கு இருக்கிற துன்பத்தை போக்க வேணும்னு சொல்லி அந்த இறந்த இடையனுடைய உடம்புக்குள்ள புகுந்து எழுந்து பசுவை மேய்ச்சு அந்தந்த வீட்டுல கொண்டு போய் பசுவை விட்டு போட்டு மரத்துக்கடியில் வந்து உட்கார்ந்துட்டானே ஒரு யோகி. பசுக்களுக்கு வந்து துன்பத்தை போட்டு சிவயோகி கைலாயத்திலிருந்து புதிய மலைக்கு போலாம்னு வந்தாலும் அந்த வேலையெல்லாம் விட்டு போட்டு இந்த வேலையை செஞ்சாங்க. எந்த வேலையை பசு மாட்டை மேய்க்கிற வேலை பசுக்கு வந்து துன்பத்தை போக்குற வேலை உகந்ததாக உத்தம ரோஷானந்தம் உரைத்து இத்தக பொருள்கள் வேண்டும் பலத்தினை விடக்கூடாது. இந்த பொருள்கள் சிவபெருமானுடைய பூஜைக்கு உபயோகமாக இருந்தபடியினாலே இந்த பொருள்களால பூஜை செய்கின்றவர்களுக்கு ஞானம் உண்டாகும். அத்தனை அமலன் தன்னை ஆதரிப்பாரும் திசைய தோன்றும் பொருள்னு எம்புவாமை. இப்படி கூறப்பட்ட கவியங்கள் ஆறிலும் புரிந்திருந்து கொண்டு பொருளையும் மேற்கொள்ளுவான். இதுல கோஷலத்துக்கு திருவுண்டாகையாலும் கோமயத்துக்கு வியாதி போவையாலும் நெய்க்கு யாவரான மிக்க பூஜ்யம் உண்டாகையாலும் கோரோசனைக்கு வயது அதிகம் உண்டாகையாலும் வேண்டும் பலச்சனை என்றார். அதனால இந்த அபிஷேகம் சிறந்தது. அபிஷேகத்துல இந்த அஞ்சு பொருளும் மிக சிறந்தது. தனித்தனியாக இப்ப பாலை அபிஷேகம் பண்றோம், தயிர் அபிஷேகம், நெய் அபிஷேகம் பண்றோம். இந்த கோஷல ஹோமயத்தை தனியாக அபிஷேகம் பண்ற விளக்கம் இல்லை. அதனால பஞ்சகவியத்துல முறையாக மந்திர விதிப்படி அதில் கோஷ்டங்களை அமைச்சு அந்த கோஷ்டங்களை அர்ச்சித்து அதுல பாத்திரங்களை வச்சு அந்த பாத்திரங்களை அர்ச்சித்து அதுல அளவுப்படியாக சொல்லப்பட்ட முறைப்படி பால் தயிர் நெய் கோஷல ஹோமயத்தை விட்டு அதற்கு மேல தர்ப்ப செலவுன்னு வச்சு இப்படி ஆறையும் மந்திர பூர்வமாக அர்ச்சித்து அப்புறம் ஒன்றாக சேர்ந்து அதை மந்திரங்களில் கடைஞ்சு அதை வந்து ரூபதீப நைவேத்தியத்தோடு அந்த பஞ்சகவியத்தை பூஜை பண்ணி அந்த பஞ்சகவியத்தை சிவபெருமானுக்கு அபிஷேகம். அதனால பஞ்சகவியம் பரமசிவனே, பஞ்சகவியம் பரமசிவன், பஞ்சகவியம் பாவனாசி, பஞ்சகவியம் பாவனாசி. அதனால பஞ்சகவியம் மிக உயர்ந்தது. ஆகவே கோமயமதனில் தெய்வம் குறுமுறி கூட தோன்றும், கோமயத்திலிருந்து வில்வத்தளிரும் தோன்றும். அதனால வில்வத்தளிர் கோமயத்துல இருந்து வில்வம் முன்னாடி உண்டாச்சுங்கிறார். முன்னே வில்வம் உற்பத்தி ஆகுது, கோமயத்திலிருந்து வில்வம் உண்டாச்சு. கோமயமதனை வில்வம் குறுமுறி கூட தோன்றும். பூமகள் அந்த வில்வம் புரிந்ததில் பொருள் வாற்றார். அந்த வில்வத்துல மகாலட்சுமி குடியிருக்கிறாளாம், வில்வத்துல மகாலட்சுமி தாமமாது வில்வந்தானு ஸ்ரீபலம் என்றே சார். ஸ்ரீபலம் என்று ஒரு பெயராம் அந்த வில்வத்து. ஸ்ரீபலம் ஸ்ரீபலம் லட்சுமி இருப்பதனால அந்த வில்வத்துல லட்சுமி இருக்கிறாளாம். அதனால ஸ்ரீபலம் என்று கேட்டு வில்வத்துல லட்சுமி இருக்கிறார். ஸ்ரீபலம் என்று தாமமாக வில்வந்தானு ஸ்ரீபலம் என்றே சார்த்து நாமமும் புணர் ஈச திருமுடிக்கு அணியன்னாள். எந்த பூப்பல் ஏனாலும் வில்வம் இருக்கும் பூஜை. எந்த ஊர்லேனாலும் உருவத்தை உருவத்தை வச்சு பூஜையை முருகனும் பண்ணலாம். பூஜை பண்ண உருவத்தை கழுவிட்டு மறுநாள் அர்ச்சனைக்கு வச்சுக்கணும். மற்ற புத்தகம் எல்லாம் அப்படி பண்றவங்க உருவத்தை ஆறு மாசத்துக்கு வச்சுக்கலாம். பரிசு ஆறு மாசத்துக்கு உருவத்துக்கு மேல உயர்ந்தது கிடையவே கிடையாது. உருவத்தை நிற்க விசித்த விலை பத்திரத்தொழில அளவதற்கும் என்பதும் செய்யணும். உருவத்துக்கு மேல உயர்ந்த விரிவ அருகுக்கு ஒவ்வா மென்மலர்கள் நால்வர் நல்ல அன்ப சொற்கோவா நான் மறைகள் மெல்லியலாய் ஆமந்திர எவையும் அஞ்சலத்தை ஒவ்வாறு திருமுடிக்கு என்னாலும் அது அணியாக இருக்கும். விரிவம் அணியாக இருக்கும். உற்பல கமலம் மூலம் பின்பதி உதிக்க நீரில் பொற்புறு குங்குலியம் பொலிந்தடும் புரியாரும் அற்புதம் தனக்கு மற்ற அனைவருக்கும் உணவதாக கற்பூரு சென்னல்வாரில் கதிரோடு கலந்து தோன்றும். அந்த வில்வன் தோன்றிய முன்னர் நீலோற்பல கலந்து தாமரை கலந்து அந்த கோமயத்தின் தான் கோசலத்தினும் எளிமிகுந்த குங்குலியமானதெல்லாரும் விரும்ப விளங்கி தோன்றும். பாதி நின்று சிவனுக்கு மற்றும் தேவமாண்டன் முதலியாவது கூடவாகி செஞ்சாலி முதலிய சாலி வேதங்கள் கதிரோடு பொருந்தி உட்போவிக்கும். அதனாலே இந்த பொருளிலிருந்து இன்னும் அந்த மற்றைய பொருள் பூங்குலியத்திலிருந்து நெல்லிலிருந்து இந்த பொருள் அந்த பாலிலிருந்து கோமயத்திலிருந்து எல்லாம் உண்டாச்சுங்கிறாரு. இதனுடைய ரகசியங்களை இப்ப நமக்கு தெரியாது. அதனால முன்னே எப்படி உண்டாச்சுங்கிறாரு. தயிர் நிலத்திலே சந்தன முதலிய மங்கள பதார்த்தங்கள் தோன்றும். வெண்ணையிலிருந்து விண்ணில் உள்ள தேவரோட அருந்து அமுதம் உண்டாகும். கோரோஷனை யாவது விரும்பிய சுற்றி வேதங்களை தலைமை பெற தோற்றுவிக்கு இங்கனம் கூறிய ஆறும் சிக்கர்வாணம் போன்ற ரத்தனுடைய சிவனது திருமையில் ஆட்சி பணிதற்கு உயரலாம். அதனால இப்படிப்பட்ட பொருள்களை சிவருவானுக்கு அபிஷேகம் பண்ணி பணிவீசலாம். ஆதலால் நெய்யால் பாலால் ஆமில மற்றும் கோதரு ததியினாலும் குலகனன் முடிமையில் ஆட்டி சீதன தகந்த நீரா திளைப்புற அட்டி சேர்ந்த ஆதரவதனால் சேர்ந்த ஆதரவா பாலில் ஆட்டு தயிரில் ஆட்டு நெய்யில் ஆட்டு தேனில் ஆட்டு குளிச்சு உறிஞ்சிய தண்ணீர்ல ஆட்டுனாரா அப்புறம் என்ன பண்றாரு ஆதரவினாலையும் ஆட்டுகிறாரு. தரும் புலவர்களுக்கு இதெல்லாம் தானா வந்து சேர்ந்த வாய் ஆதரவு இல்லாம இவளை நீ எவ்வளவு ஆட்டினாலும் பிரயோஜனம் இல்லை. ஆதரவு இல்லாம விருப்பம் இல்லாம எவ்வளவு ஆட்டினாலும் பிரயோஜனம். அப்பன் சுவாமி இருந்தாரு தீர்த்தத்துல குடிக்கிறது விசேஷம் தானே. சரி தீர்த்தத்திலையும் கோடி தீர்த்தத்தை ஒன்னா சேர்த்து குடிச்சான் ஒரு பணக்காரன் பெரும் பணக்காரன். கோடி தீர்த்தம் கங்கையில இருந்து லங்கையில இருந்து வரையில இருக்கிற தீர்த்தங்கள் எல்லாம் சேர்த்து பெரிய ட்ரம்ல போட்டு குடிச்சான்னு வச்சுக்காரு. சிவனுட்ட அன்பு இல்லைன்னா அவன் குடிச்சது எப்படின்னு கேட்டா ஓட்டக்குடத்துல தண்ணியை ஊத்தி மூடி வச்சாங்க. ஓட்டக்குடத்துல தண்ணியை ஊத்தி குடத்தை மூடி வச்சான் ஒருத்தன். எப்படி இருக்கு தண்ணி அப்படியே இருக்கும். கோடி தீர்த்தம் கலந்து குடித்தவை ஆடினாலும் அரனுக்கு அன்பு இல்லை. ஓடு நீரினை ஓட்டை கூட தட்டி மூடி வைத்துட்டு மூர்க்கரோடு ஒட்டும். அதுபோல ஆதரவு தான் அரும்போடு மலர்ந்து ஆர்வத்தை உள்ளே ஆர்வம் ஆர்வம் ஆதரவு விருப்பம் அன்பு அதனால ஆதரவ ஆட்சி ஆதியாகும். சீதள நீரும் ஆட்சி சீதள நீர் அந்த குளிர்ச்சி புரிஞ்சி சிகள் நிறு மேனி ஈரம் பேதம பேதமதாக ஆடை படைத்து அதையால ஈரத்தை போக்குவரும். திருவத்தாடக்காரத்து சிவலிங்கத்தை குங்கும குளம்பும் ஊசி ஆதலால் வில்வந்தன்னை கசடர காதலால் வில்வந்தன்னை கசடர கண்ணார் கண்டேன். வில்வத்துல குற்றம் இல்லாத வில்வங்களை எல்லாம் ஜாத்தி வாசன பொருளை ஜாத்தி மலர்ந்த ஜாதி சுவாமி அலங்காரம். உட்பல கமலத்தோடு உகையார் சாட்சி கையால உட்பல என்கின்ற செங்கல் நீர் முதலான உயர்ந்தபு குற்குழுவதனால் தூபம் கொடுத்து சாட்சி நெய்யால் குற்குழுவதனால் தூபம் கொடுத்து கையால குற்குழுங்கிற குங்குரிய தூபம் நெய்யினார் தூபம் எல்லாம் கொடுத்து நெய்யார் பொற்புருவாயதான கையால நெய் சேர்ந்த பொங்கல் நெய் சேர்ந்த பொங்கல் பாயசம் புளிப்புரு தடி கையால புளிச்சாதம் இப்படி பல வகையான அன்னங்கள் இவைகளை எல்லாம் சர்க்கரை தேன் நெய் கூட்டி சமைத்த ஓதனமும் தாரு. தென் நெய் கூட்டியது சர்க்கரை கூட்டியது தேர் கூட்டியது இப்படி பல வகையான அன்னங்களை எல்லாம் நிவேதித்து பூஜை சொல்றாரு வரிசையா நிவேதித்து நிறைந்துரை நேயத்தோடு நிவேதனம் செய்யும் மற்றும் சிறந்துள்ள உபசாரங்கள் செய்யும் மற்ற உபசாரங்கள் சூழல் சுகிற மற்ற உபசாரங்கள்லாம் இருக்குவாரு இன்னும் ரெண்டு உபசாரங்கள் எங்கிடாதிவை எட்டி என்று சேர்க்கிறாங்க எண்ணிரண்டு உபசாரங்கள் பதினாறு வகையான உபசாரங்களை குறைவில்லாமல் செய்வாயா செய்தாரா ராமன் செய்து செய்க மற்றும் சிறந்துள்ள உபசாரங்கள் செய்து செய்முறைகள் தம்மில் குறைந்துள்ள வரையும் ஈச பொறுத்தருள் என்று பூஜையில குறைவிருக்கா நீ பொறுத்துக்கணும் ஜாமி அப்படின்னு ஏன்னா அவன் சொல்லியிருக்கிறபடி பூஜையில நம்மளால செய்ய முடியாது அவன் சொல்லியிருக்கிறபடி பூஜையில நம்மளால செய்ய முடியாது தராளமா சொல்லுங்க அவனுக்கு வேலை இல்லை சொல்லி வச்சிருக்கான் அவனுக்கு நிறைய வேலை அந்த மாதிரி செய்ய முடியுமா தாராளமா சொல்லி வச்சிருக்கான் பூஜை அளவு இல்ல பூஜைக்கு அளவு இல்லப்பா பூஜை நம்ம சரியா செய்யறோமா நான் சரியா செய்யல நான் பூஜை சரியா செய்யலன்னு சொல்லி போறோம் அது குற்றங்கள்லாம் பார்க்கக்கூடாது இருந்தது அதே அந்த திருவிளையாடு புராணத்துல ரொம்ப அழகா சொன்னார் குறைஞ்சி ஒரு முடியும் பூஜை நீ தான் பூஜைக்கு அந்த பொருள் நீ தான் பூஜை செய்யறவனு நீ தான் பூஜை இருக்கிறவன் நீ தான் பூஜைக்கு பலன் கொடுக்கறவனு நீ தான் பூஜை நான் செய்யணும்னு நினைக்கிற அந்த வாசனையும் நீ தான் பூஜையும் பூஜைக்கு ஏற்ற பொருளும் பூஜையின் ஏதும் பூஜை கொண்டு நயதிரு பேரவர்கள் ஈசனும் ஆகி பூஜை யான் செய்தேன் எனும் போல வாசனை அதுவுமான மறைமுதல் அடிகள் ஆகையினால இப்படி எல்லா பிள்ளையும் பொருத்தல் வாய்த்து ஏதம் பண்ணின்னு கும்பிடு போடணுமா பணிந்து சேர்ந்தே திண்டன வளமும் செய்யும் வளமும் செய்யும் கட்டாயம் பிரதட்சணம் பண்ணணும் பிரதட்சணம் பண்ணணும் தன்மார்த்த பூஜையில பண்ண முடியாம இருக்க இடம் மூக்கூறு இடம் பண்ணலாம் இப்படி வச்ச மூக்கூறு நடுவில் பூஜை பண்ணணும் சுத்தி வரலாம் அப்படி இல்லைன்னா நின்னடத்திலே சுத்திக்கணும் நின்னடத்திலேயே திண்டன பணிந்து திண்டன பணிந்து அஷ்டம் அண்டங்கள் அனைத்தும் ஆக்கும் மலர் விசையனே போற்றி அண்டங்கள் அனைத்தும் ஆக்கும் உலக எல்லாவற்றையும் படிக்கின்ற பரமனே வணக்கம் ஆறு சிவன் வந்த பரமன் அர்த்தாரம் அண்டங்கள் அனைத்தும் ஆக்கும் அலர் விசை அயனே போற்றி அண்டங்கள் அனைத்தும் காக்க அரியனு அறிவ போற்றி அண்டங்கள் அனைத்தும் மாற்று அறிவலவரனே போற்றி அண்டத்தின் வேதத்தப்பால் அனாதி அமல போற்றி ஆறு உயிர் அனைத்தும் என்ற அன்னையே அத்தா போற்றி ஆறு உயிர் அனைத்து நீங்க அரும்பெரும் பொருளே போற்றி ஆறு உயிர் பந்தவாத அருத்தருள் அமுல போற்றி ஆறு உயிர்க்கு அமுதவர அன்பனே போற்றி போற்றி இப்படி புதி எம்பு என்ற பத்தருக்கு யுத்தம் இம்மையும் செய்வந்தார் எனத்துதி எம்பும் பத்தருக்கு இப்படி பூஜை பண்ணி இப்படி தோத்திரம் பண்ண பத்தர்களுக்கு இம்மையிலே வேண்டியது அத்தனை எம்பு வாழ்ந்தார் இம்மை வானவர் செல்வம் அடைத்திலும் அம்மையில் பரவி துயர்த்திருக்கிறார் தனக்கு உயர்ந்தார் உத்தாரை இளம் சிவன் சிவனுக்கு ஒத்தவனும் இல்ல உயர்ந்தவனும் இல்ல சிவனோடு ஒத்தவனும் இல்ல சிவனுக்கு உயர்ந்தவனும் இல்ல சிவனோடுக்கும் தெய்வம் அவனோடு பாருங்க எடுத்துக்கொள்கிற திருமேனி அவனுடைய செயல் அவன் நமக்காக இறங்கி வருகின்ற இந்த உண்மை இந்த செய்திகள் சொல்கிற நூல் இத்தனையும் ஆச்சரியம் இத்தனையும் ஆச்சரியம் தான்

0: சொல்றாரு பூஷை பத்தீஸ்வரர் போய் முடியுது, இந்த பரமதன்மாதி இயல் முடியுது, பிரஞ்சமையான தானவ இயல் வருது. அதனால இந்த வகையில இந்த உரை என்ன விஷயம், சாமியுடைய பெருங்கமையினாலே சுவாமியுடைய பெருங்கமையினாலே இந்த நூல்களை கேட்க முடியாத பாக்கியம் கிடைக்கும். பாட்டு 41 பாடல்
1: சொல்லணும். குருவாய் பெறவாய் திறமான பெருவாழ்வை தருவாய் குரமாதை புணர்வோனே புகழேத குமரேத அரணாலை புகழ்வோனே அவிநாதி பெருமாளே அரணாலை புகழ்வோனே அவிநாதி வான்மொழிவளாதுவடம் சுரக்க மன்னம் கோன்முறை அரசிய குறைவிலாது இயல்வாழ் நான் முறை அரங்களுங்க ரத்தவழி மயிலுமே செய்வ நீதி வழங்கு உலகம் இல்லாதவ பார்வதி
2: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோ, the 24/7 spiritual channel from shaivam.org. Om Namah Shivaya.

0: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு: சாக்கிய நாயனார் புராணம். வழங்குபவர் குளித்தலை ராமலிங்கம் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: நாடோறும் சிவலிங்கம் கண்டுள்ளும் அது நயந்து தெளிந்தாராய். நாடோறும் சிவலிங்கம் கண்டுள்ளும் அது நயந்து மாடோர்கள் இடமன்னும் சிவலிங்கம் கண்டு மனம். அதனால தினந்தோறும் சிவலிங்கத்தை தரிசனம் பண்ணிட்டு சாப்பிடுறதுன்னு ஒரு கொள்கையை வச்சுக்கிட்டார். சிவலிங்கத்தை தரிசனம் பண்ணிட்டு சாப்பிடுறோம். இப்போ நாங்கள்லாம் தினந்தோறும் காலையில சிவ பூஜையை பண்ணிட்டு சிவலிங்க தரிசனம் பண்ணிட்டு தான் சாப்பிடுறோம். அதுதான் ஆன்மார்த்த பூஜை. அவசியம் ஆன்மார்த்த பூஜைன்னா காலையில கோயில்ல தான் இருக்கும். பூஜை காரைக்கே இருக்கிறேன், அதான் கோயில்ல தான் தூபதீபம் தீர்த்தம் நிவேதனம் மலர் இவைகளெல்லாம் கொண்டு சிவலிங்கத்தில் இருந்து பூஜை பண்ணி சாமிக்கு சோறு ஊற்றி விட்டு அப்புறம் நாங்கள் சாப்பிடுறோம். சிவபெருமான் எல்லாருக்கும் சோறு ஊட்டுறாரு. எல்லாருக்கும் ஆறு ஊட்டுறா, சிவன் தான் ஊட்டுறான். சாமானியம் இல்லை, அந்த உண்மை தெரிஞ்சது. அப்போ நான் சாப்பிட்றேன்னு சொல்கிறேன், இல்லை இல்லை அவன் தான் ஊட்டி விடுறான். அது சாமானியம் வழங்காரு. அவன் உள்ளே இருந்து பசியை உண்டு பண்ணி அந்த பசிக்கு தகுந்த உணவை வெளியிலே விளைய வச்சு அதை உண்ணுவதற்கு பக்குவமாக ஆக்கி எல்லாம் பஞ்சபூதத்தால் தான் நடக்குது. எல்லாமே பஞ்சபூதத்தால் தான். அதை உண்ணும்படியான அவாவை உண்டு பண்ணி உண்ண வைக்கிறார். அதைத்தான் ஊட்டுவிப்பானும் உறங்குவிப்பானும் ஒருவன் உண்டுனார். ஊட்டுவிப்பானும் உறங்குவிப்பானும் அம்பலத்தில் ஆடுகின்றவன்னார் தாய் பட்டினு சொல்லுவாங்க. சோறு நாம திங்கலப்பா, அவன் ஊட்டி வந்தான், அவன் தான் சாப்பிட வைக்கிறான். இவ்வளவு உண்மை சாமானியம் வழங்குவான். அதனால நம்முடைய சாமர்த்தியத்தில் சாப்பிட முடியாது. சில பேர் சாப்பிட முடியலையே, சில சமயங்களில் சாப்பிட முடியலையே, பசி வர மாட்டேங்குது, சாப்பிட முடியல, சாப்பிடாம ஏதோ மிஸ்டேக்குகள் வந்துடுது, சாப்பிட விடாம. அதனால அவன் தான் உண்ண வைக்கிறான், அவன் தான் உறங்க வைக்கிறான். அவன் உண்ணுவதும் இல்லை, அவன் உறங்குவதும் உண்ணாது உறங்காது இருந்து ஆய்வு. அவன் உண்ணாமலும் உறங்காமல் இருந்தோடு நம்ம உண்ண வைக்கிறான் உறங்க வைக்கிறான். ஆனால் அப்படி உண்ணாத சாமிக்கு உண்ண வைக்கிறது சிவனடியார். காலையில் சிவாய சிவாகா சிவாய சிவாகான்னு சாமிக்கு ஊட்டி விடும். சாமிக்கு சிவனடியார் சிவனுக்கே ஊட்டுகிறாரு. அதனால தான் சிவனடியார் உயர்ந்தவர்கள் அவருக்கு சாப்பாடு போட்டா லட்சக்கணக்கான பிராமணர்கள் சாப்பாடு ஓட்ட போறேன்னு சொல்றதுன்னா அதான் காரணம். சிவனடியாரெல்லாம் மனுஷன்தான், அப்புறம் மற்ற பேரும் மனுஷன்தான். மனுஷனா காலையில் சிவனுக்கு அவன் ஜோறு ஓட்டுட்டு வராங்க, அவனுக்கு கூட ஒன்னாவானா சும்மா இருக்கிறவன் அவனு. அதனால சிவனடியார் சாப்பாடு போட்டா லட்சம் பிராமணர்களுக்கு போட்ட வரேன், கோடி பிராமணர்களுக்கு போட்ட வரேன்னு சொல்றது பொய்யல்லவே.

0: அதனால பிறந்தோம் சிவலிங்கத்தை தரிசனம் பண்ணிவிட்டு சாப்பிடுறது ஒண்ணு ஒரு பொழுத வச்சுக்கிட்டாரு. மாடோர்களில் இடம் வந்தும் சிவலிங்கம் கண்டு வரும். அதனால ஊருக்கு பக்கத்துல ஒரு வெளியிடம், அந்த வெளியிடத்துல ஒரு சிவலிங்கம் இருந்தது. அது யாரு கொண்டு வச்சாங்க, எப்படி இருந்துச்சு, என்னமாச்சுன்னு தெரியாது. இங்கேயே சிறுவங்க சிவலிங்கங்கள்லாம் எங்கெங்கயும் கிடக்குது இல்லை, இங்க கூட ஒரு சிவலிங்கம் கிடந்து இல்லை ஒண்ணு வச்சிருந்தீங்க. அப்படி சிவலிங்கங்கள் பல இடங்கள்ல அப்படி கோயில் இருந்து அழிஞ்சு போனதும் பல வகையிலேயே போயிருக்கு. அந்த சிவலிங்கத்தை கண்டாரு, நீடோடு களி யுவகை நிலவை வர செயலறியார். அதை கண்ட உடனே இவருக்கு முன்னையே மனத்திலே சிவலிங்கத்தில பத்து இருந்தது, அது தகுந்த அப்புறம் சிவலிங்கத்தை தந்துட்டாரு. கண்ட உடனே மனசு அளவில்லாத மகிழ்ச்சி வந்துருச்சு, சந்தோஷம் வந்துருச்சு. கண்ணப்பரு சிவலிங்கத்தை கண்ட மாதிரி கட்டி முடிச்சுக்கிட்டு அதுதாரு சிவலிங்கத்தை. அது முடிஞ்சு சிவலிங்கத்தை பார்த்ததே கிடையாது, சிவலிங்கத்துக்கு அவங்களுக்கு எந்த தொடர்பும் கிடையாது. சிவலிங்கத்துக்கு அவருக்கு அந்த ஜாதிக்கு எந்த தொடர்பும் கிடையாது. போனவுடனே கண்ட உடனே எனக்கு கிடைச்சி போட்டாரு கிடைச்சி போட்டாருன்னு கட்டி பிடிச்சிருக்க விட்டுட்டு வர மனசு இல்லை. அப்புறம் வந்து எங்கனே நின்றுட்டு இருந்தோம்னா அப்புறம் சாமிக்கு பசிக்குமே அப்படின்னு சொல்லி கூட அப்போ கட்டாயமா வெளியில வந்து அப்புறம் வேட்டையாடி அப்புறம் கொண்டு போய் ஊட்டினார். அதனால அந்த சிவலிங்கத்தை கண்ட உடனே அளவில்லாத மகிழ்ச்சி வந்துருச்சு. வராத மனுஷன் வந்தான், வராத மனுஷன் வந்தான், பெரிய மனுஷன் வந்தான், உபகாரம் பண்ண மனுஷன் வந்தான், வெகுகாலம் கழிச்சு வந்தான், அமெரிக்கா போயிட்டு வந்தான், 10 வருஷம் கழிச்சு வந்தேன், நமக்கு உபகாரம் பண்ண வந்தேன் அப்படின்னு நமக்கு என்ன அர்த்தம்? நமக்கு ஒரு முக்கியமான சமயத்தில் ஒரு உயர்ந்த உபகாரத்தை செய்தால் அந்த மனுஷன் நல்ல ஒரு தரத்துல செல்வத்துல தகுதியில இருக்கிறவனா இருந்து 10 வருஷம் கழிச்சு வந்தான்னு வச்சு என்னமா இருக்கு மனசு? அளவு இல்லாத மகிழ்ச்சி. அது போல சிவலிங்கத்தை கண்டாரு, கண்ட உடனே அளவில்லாத மகிழ்ச்சி வந்தது. வந்து என்ன செய்யறதுன்னு தெரியல, அந்த மகிழ்ச்சியில என்ன செய்யறதுன்னு தெரியல. ஆத்திரை காட்டுக்கு புத்தி விட்டுங்கிற மாதிரி அந்த மகிழ்ச்சியில என்ன செய்யறதுன்னு ஒன்றும் தெரியல. பார்த்தாரு தள்ளு கிடந்து செக்கல் கிடந்து எடுத்து எடுத்தாரு சாமி மகிழ்ச்சியில. மாடோ பாடோர்கள் கண்டதனை பதைப்போடு எடுத்தறிந்தார், கல்ல எடுத்தாரு சாமி மேல எரிஞ்சாரு. என்ன செய்யறதுன்னு தெரியல, வேற ஒண்ணு அங்கே இல்ல, கல்லுதான் இருந்து எடுத்துருங்க. இது இவர் செயல் அல்ல, இது இவருடைய செயல் அல்ல. தன்னை மறந்து மகிழ்ச்சியிலே சிவானந்தத்திலே திளைத்து செய்கிறார். இவர் தன்னியல்விலே இருந்தா தன்னுடைய நினைவில உள்ளபடி இருந்தா ஐயோ சாமி மேல கல்லெறியலாமா அப்படிங்கிற புத்தி வந்துடும். விளங்குதா? தன் நிலைமை இழந்து சிவவசமாகி தன்வசம் இழந்து பரவசமாகி நின்று தன்வசம் இழந்து பரவசமாகி நின்று கல்லெடுத்து எரிஞ்சபடியினாலே அது வந்து சிவனுக்கு பிரியமா போச்சு. கல்லடி வாங்கிறது பிரியமா போச்சு. அகநிறைந்த பேரு வகை அடங்காத ஆதரவால் மகவு மகிழ்ந்து ஓப்பார்கள் வன்மகுரி செயலினால் இகழ்வரையே செய்தாலும் இளம் புதல்வர் பின்பமே நிகழும் அது போலதற்கு மீழறையால் தாம் மகிழ்வார். பிள்ளை மேல ஏறி துவைக்குது மிதிக்குதுன்னு வச்சுக்காரு, சின்ன பிள்ளை ஏறி மிதிக்குது துவைக்குது இல்ல இப்படி கன்னத்துல அடிக்குது, இதெல்லாம் பிள்ளை சின்ன பிள்ளை குறும்புத்தனமா செய்யும். 2 வயசு பிள்ளை 1.5 வயசு பிள்ளை செய்யுதுன்னா என்ன செய்வாய் அப்ப சந்தோஷப்படுவார். அது அப்படியே சொல்றாரு, இளம் புதல்வருக்கு இன்பமே நிகழும் அதுபோல் அதற்கு நீழ்சடையார் தாம் மகிழ்வார். சடையார் மகிழ்ந்தாராம், கல்லடிப்பட்டதுக்கு சந்தோஷம் அடைஞ்சாராம். அன்று போய் பிற்றனால் அந்நெயதி தனையுங்க. இது நெயதின்னு, நெயதினா காலையில எழுந்த உடனே பூப்பறிப்பது பூசை பண்ணுவதுங்கிற ஒரு நெயதி வச்சிருக்கோமா, அது போல செய்து விட்டுதான் அடுத்த காரியம் பண்றோம், செய்து விட்டுதான் அடுத்த காரியம் பண்றோம் அப்படிங்கிற கொள்கைக்கு வந்துட்டார். நித்தலு நயமஞ்செய்து நீர்மலர் கோவி சித்தமன்ற வல்லாற்கருளும் சிவன் கோயில் என்பது சம்பந்தர் தேவாரம். அதனால திறந்தோறும் அதை செய்யணும். அன்று போய் பிற்றனால் அன்னையதிக்கு அணையுங்கால் கொன்றே முடியார் மேல் தான் கல்லறிந்த குறிப்பதனே நின்று இப்ப நினைவு வந்துருச்சு. கல் எடுக்க போனாரு, கல் எடுத்து சாமி தெரிஞ்சுட்டாரு. இன்னைக்கு சுய நினைவோட இருக்கார், கல் எடுத்து சாமி மேல எரியலாமா தெரியலாமா தெரியக்கூடாது. நேத்து தெரிஞ்சது சரி, நேற்று எரிஞ்சது நம்ம இஷ்டத்துக்கு இல்லையே, அவருடைய அருளால தானே எரிஞ்சான். அவன் அருளால அவன் போல நம்ம இஷ்டப்படி எடுத்துலயே அவை எரிய வச்சுதானே இருக்கு. அப்ப அதையே கொள்கையா வச்சுக்கலாம். அதை சொல்றாரு, குறிப்பதனை நின்றுணர்வார், எனக்கு அப்போது இது நிகழ்ந்தது அவர் அருளே என்று அதுவே கொண்டாக என்று அது செயலுணர்வார். இப்படி பத்தி இருக்குவா, இது அவருடைய அருள் தானே, ஏற்றுக்கல்ல இருக்கிறது அவருடைய அருள் தானே, அதனால அதையே கொள்கையா வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லி அதையே கொள்கையா வச்சா அன்னைக்கும் கல் அறிஞ்சாரு, வருங்காலும் கல் அறிஞ்சாரு, கல் அறிஞ்சிட்டு அப்புறம் போய் கஞ்சி குடிக்கிறோம், சாக்கியரும் கஞ்சி குடிப்பார், சாக்கியர்கள் கஞ்சி குடிப்பார். இது அப்பர் சாமி பாடினார், அப்பர் சாமி கல்லினால் எரிந்து கஞ்சி தாமுனுள் சாக்கியானார் நெல்லினார் சொருணாமே நீள் விசுந்து ஆட வைத்தார் எல்லிய அங்கெரிகள் நட்டமாடி குல்லியாம் பன்னுகந்தார் குறுக்கை விரட்டனாரே என்று அப்புறமாடுறார். அப்புறகாலத்துக்கு அதனாலே இது கல்லு எனக்கு தெரிஞ்சது அவருடைய அருள் தான் நம்ம வச்சுக்கல, அப்ப அதையே கொள்கையா வச்சுக்குவோம் திறந்தோறும் போறது கல்லு தெரியறது அப்புறம் வந்து சாப்பிடும். தொடங்கிய நாள் அருளியா தொழிலொழியா வழிதொடரும் கடன் புரிவார் அது கண்டு கல்லறிவார் துவராடை படம் புனை விடந்து விடார் பசுபதியார் தஞ்சையலை அடங்கலும் என்பது விழுந்தார் ஆதரிதார். அதனால எல்லாமே அவருடைய செயல், எல்லாமே அவருடைய செயல் என்று சொல்லி திறந்தோறும் கல்லறியும் இன்னியதி பரிவோடு வலுவாமல் ஒரு நாள் தவறாம கல்லில் அடிக்கிறார் சாமி. ஒரு நாள் தவறா அவசரை போய் பூ கொணர்ந்த ஒரு நாடு உரியாமே பூசரை நின்றுந்தார் முடிவுக்கு வருவதே என்று சம்பந்தர் சம்பாதிகளாக சொல்லுவது போல தவறாம செய்யும் வழிபாடுனா, தவறாம செய்யும் வழிபாடுனா செய்யும். இப்ப கடை வியாபாரம் வச்சிருக்கிறான்னு வச்சுக்க, வாரத்துக்கு ஒரு நாளைக்கு திறந்து வைக்கலாமா, தினந்தோறும் திறந்து வைக்கணும் வியாபாரம். அதே மாதிரிதான் இப்ப எல்லா தொழில்களும் பயிர் தொழிலும் செய்யும் தொடர்ந்து செய்யும், தொடர்ந்து செய்தால் தானே பலன் கிடைக்கும். அதுபோல தினந்தோறும் வழிபாடு செய்யணும், தினந்தோறும் வழிபாடு செய்யணும். முட்டாமே நாள்வோறும் நீர்மூழ்கி பூப்பறித்து மூன்று போதும் கட்டார்ந்த இண்ட கொண்டு அடி சேர்த்து அந்த நலம் கருப்பறியது முட்டாமே முட்டுப்படுதலே கூடாது. முன்னவனார் கோயில் பூஜைகள் முட்டிடியும் மன்னருக்கு தீங்குடன் வாரி வழங்கொண்டு கண்ணன் கனவு முகத்துடன் காசினிக்கு என்ன நம்பி இடிப்புரை எடுத்துரைத்தார் என்று சொல்லுவாங்க. முட்டப்படாது அபரார்த்த பூஷையும் அன்மார்த்த பூஷையும் முட்டப்படாது, திறந்தோறும் செய்து கொண்டே இருக்கணும். அதை இன்னியதை பறிவோடு வலுவாமல் இவர் செய்ய முன்னுகிறு தொண்டர்களை முடிந்தபடி தான் மொழியில் புண்ணியமை அன்புடனே எழுந்தவனே தூயவருக்கு மன்னு பூசணையா அன்பு நிதி வளர்க்கிறார். இது சிவருக்கு பூஜையா போச்சு, சிவருமாருக்கு பூஜையா போச்சு. ஆனா இது மாதிரி பூஜை பண்ணாலும் வேற வேறு இல்லை, கல்லில் அடிச்சும் வேற வேறு கிடையாது. கல்லாலே எரிந்ததும் அன்பான படிகானில் உயிர்வேடர் செருப்படியும் திருமுடியும் ஏவிக்கிறார். கல்லில் எரிஞ்சாரா அவர் செருப்பில் உதைச்சாரா, இதெல்லாம் அவருக்கு ரொம்ப நல்லாவே இருக்குதான். நல்லார் மற்ற அவர் செய்ய அன்பாலே நயந்ததனே அல்லாதார் கல் என்பார் அரணார்க்கு அது வரலாறா. அதனால இது அன்பினால செய்யப்பட்டபடியினாலே இது கல் மலராது, கண் மலர் கல்லு மலராக ஆகியது. இப்ப மன்மதே மலர் போட்டேன் பூவை போட்டேன் அவனை சாம்பல் ஆகிவிட்டார், பூவைத்தான் போட்டேன் அவன் கல்லு வரியில ஒண்ணும் பண்ணல, பூவை போட்டேன் அவன் என்ன பண்ணார் விழித்து பார்த்தாரு சாப்பிட. இப்ப ஒரு கல் எறிஞ்சாரு இவருக்கு முத்தி கொடுத்தார், அவன் அன்பு இல்லாம செஞ்சான் இவர் அன்போடு செஞ்சார். காரணம் அடிப்படை அன்பு, அங்கோடு உணால் அருளாலே அயர்ந்துள்ள பூன்னு இருந்தார். கல்லில் எரிஞ்சிட்டு தான் கஞ்சி குடிக்கணும், அதான் முறை. அதனால ஒரு நாள் மறந்துட்டு கஞ்சி குடிக்க உட்காரு, மறந்துட்டு கஞ்சி குடிக்க உட்காரு. எங்கள் வீரான் தானே எரியாது அயர்ந்து எனது கஞ்சியும் வச்சுட்டாக உட்கார்ந்து குடிக்க போனார். உடனே ஞாபகம் அடாடாடாடாடா சாமியை கல்லில் எரியாது என்று நம்ம கஞ்சி குடிக்க உட்காந்துருக்கோம் எவ்வளவு கூட்ட போறது அப்படின்னா செய்ய செஞ்சுட்டு தானே அப்புறம் இந்த கஞ்சி குடிக்கணும். சிவபூசை செய்யுமன் மற்றொன்றும் செய்யல் சிவபூசை செய்ததும் செய் என்று சைவ சமயம் சிவபூசை செய்யுமன் மற்றொன்றும் செய்யல் சிவபூசை செய்ததும் செய் என்று சொல்லுவார். அதனால சாமியை கல்லில் அடிக்காம வந்து உட்காந்துட்டமே கஞ்சியில அப்படின்னு உடனே கஞ்சியை வச்சுட்டு குடிக்காம புறப்பட்டு போனார். குங்கியதோர் காதலுடன் மிக வரைந்து புறப்பட்டு வெங்கரியின் உரி கொணர்ந்தார் திருமுன்பும் ஏறினார். கொண்டால் ஒரு கல்லெடுத்து குறிகூடும் வகை எரிய கஞ்சியை குடிக்காம உட்கார்ந்துட்டு கஞ்சி குடிக்க உட்கார்ந்துட்டு கஞ்சியை வந்து ஒருவாறு அது தள்ளி வச்சுட்டு கஞ்சி குடிக்கிறது ரெண்டாவதா வச்சுக்கிட்டு குடிக்க உட்கார்ந்தவர் நேரா போனாரு. போன உடனே கல்லெடுத்தாரு சாமி வெள்ள கொண்டாதோரு கல்லெடுத்து குடிகூடும் வகை எரிய உண்டிவேனை ஒளித்தஞ்சி ஓடி ஒரு வேட்கையுடன் கண்டருடன் கண்ணுதலார் கருணை ஒளி திருநோக்கால் தொண்டருது நெடுசிவில் துணவியுடன் தோற்றினார். இப்படி கஞ்சி குடிக்கிறதே உட்கார்ந்துட்டு குடிக்கிறதை விட்டுட்டு வந்து கல்லெறிகிறானே இவனுக்கு எவ்வளவு அன்பு இருக்கு நம்ம மேலே. நல்ல அன்பராச்சு. வேற வேணா கஞ்சி குடிச்சுட்டு அப்புறம் தான் எரியலாம்னு நினைப்பேன். இவன் பாரு கஞ்சியை வச்சுக்கிட்டு குடிக்காம வந்து எரியிறானே அப்படின்னு சந்தோஷம் வந்து உமாதேவியோடு பூதகணங்கள் கூட வாரத்தில் வந்து வேலை காட்சி கொடுப்பாங்க. விளங்குத தொண்டரது நெடுவிசிமில் துணவியுடன் தோன்றியது மளவிடமே எழுந்தருளி வந்தது ஒரு செயலாலே கலரடைந்த திருத்தொண்டர் கண்டு கரங்குவி திறஞ்சி விழ அருணோ கழித்தருளி மிக்க சிவலோகத்தில் பல அடிவை பாங்கருளி பரமர் எழுந்து அதனால காட்சி கொடுத்து அன்பனே நீ தினந்தோறும் தவறாக நம்ம மேல கல்லில் அடித்து விடுகிறாரே நீ சொல்லி ஓட்டுவா
1: அப்படின். கடலே மறவாது கல்லறிந்த சாக்கியர்கும் அடியே
0: என்பது திருத்தோன்ற. அதனால இப்படி அன்பு அடிப்படையே தவிர பொருள் அடிப்படையில் அன்பு அடிப்படையே தவிர பொருள் அடிப்படையில் அவ ஒரு வீட்டுக்கு விருந்து போன அவன் அந்த அவையுடைய பெருமையை கேள்விப்பட்டு கூட்டிட்டு போயிட்டான். அந்த அம்மாவுக்கு காப்பாடு போட்டா நல்ல தமிழ் புலமையுடைய பக்தியுடைய காப்பாடு போட்டா புண்ணியம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டா. அது வீட்டுக்காரிக்கு தெரியாது அந்த உண்மை வீட்டுக்காரிக்கு தெரியாது. அவன் சூர்பனகாமல் போனா விழுந்து வந்து இருக்கான்னு சொல்லி தடா விடா தடா விடான்னு பாத்திரங்களாம் போட்டான். அப்படி தடா விடான்னு போட்டு வேலை சாப்பாட்டை எல்லாம் போட்டான். சாப்பாடெல்லாம் நல்லா பண்ணியிருந்தா பொரியல் வகை பாயகள் எல்லாம் வச்சா அது போடுற முறை பரிமாறுற முறை சரியில்லை. கடுப்பா கடுப்பா போட்டான். உப்புடன் முகம் அலர்ந்து உபசரித்து உண்மை வேசி உப்பில்லா கூறிவிட்டாலும் உண்பதே அமிர்தமாகும். முப்பழம் உடுவாரன்னும் முகம் கடுத்து இடுவாராளி தத்திய பசியினோடு கடும் பசி ஆகும் தானே என்று சொல்லி அதால கடுகடுன்னு போட்டான். அவன் நடக்கிறது பேசுறது பார்க்கறது போடுறது எல்லாம் பார்த்துட்டான். இங்க அவன் பார்த்துட்டு இலையில எல்லாம் பரிமாறியாச்சு. பரிமாறத பார்த்துட்டு இவனுக்கு சாப்பிட வரல பாட்டு வந்துருச்சு. இறையில பரிமாறியாச்சு சாப்பாட்ட நல்ல ருசியான சாப்பாடு நல்ல ருசியான சாப்பாடு ஆனா அன்பு இல்லாம பரிமாறு அப்படி பரிமாறினவொன்னு அவளுக்கு பாட்டு வந்துருச்சு. அது அவைக்கு அவளுக்கெல்லாம் பாட்டு கிடுகிடுன்னு வந்துடும். அது பாட்டுக்கு வந்துடும் பாட்டு அது பாட்டுக்கு வந்துடும். காணக்கண் கூசுரே அந்த சாப்பாட்ட கையெடுத்த நானுதே மானுக்க வாய் திறக்க மாட்டாதே வீணுக்கன் என்பெல்லாம் வெற்றி எரியுதே ஐயையோ அன்பில்லால் இட்டாமது
2: அப்படின்னு சாப்பிடலை போனாங்க. புல்வேலூர் பூதன்னு ஒருத்தேன் புல்வேலூர் பூதன்னு ஒருத்தேன் அவன் வீட்டில் மாலை வேலை ராத்திரியில் வீட்டு வந்தாங்க. அவன் இந்த மாதிரி அவன் என்ன ஏதோ எவ்வளோ கேள்வி போட்டு பாம்புடுது. அவன் நல்ல உபச்சாரம் பிள்ளைகள் அவன் எல்லாம் சேர்ந்து உபச்சாரம் பண்ணியிருக்கிறாங்க. உபச்சாரம் பண்ணி வரகரிசி சோறு வரகரிசி சோறு கத்திரிக்காயை சுட்டு பசைஞ்சு புளிக்குழம்பு தெரியும் உங்களுக்கு. கத்திரிக்காய் புளிக்குழம்பு சுட்டு பசைஞ்சு உங்களுக்கு நல்லா இருக்கு. அதெல்லாம் இப்போல்லாம் ஒருத்திக்கு வைக்க தெரியல. முன்னெல்லாம் நல்லா வச்சேன். சுட்டு பதிஞ்சு புளி குழம்பு வச்சு இந்த வரகல்லி பூ, அதோட அந்த மோர் மூணு நான் மோர் போட்டேன் சாப்பாடு போட்டா சாப்பிட்டா சாப்பிட்டேன் அதே வேண்டாம் இல்லை சாப்பிட்டேன். உபச்சாரம் அதிகம், உபச்சாரம் அன்பு அதான் இருந்துச்சு, அதோட அன்பு இருந்துச்சு அதான் இருந்துச்சு, அதோட அன்பு இருந்தது குஷியா இருந்துச்சு. சாப்பிட்டு போட்டு பாடினேன், அங்கேயும் பாட்டு பாடாம விடணும். பாட்டு எப்படி தெரியுமா, வரகரிசிச்சோறும் வலுது உணங்காய், வலுதுனா கத்திரிக்காய், வலுது உணங்காய் வாட்டும் வாட்டுன்னா சுத்தி பண்ணு, வரகரிசிச்சோறும் வலுது உணங்காய் வாட்டும் முறம் முரணவே புளித்த மோரும் திறமுடனே புல்வேலூர் பூதம் புகழ்ந்து பறிந்திட்ட சோறு எல்லா உலகம் பெறும். அன்பு அன்பு இருந்ததுனால அது புளிப்பு தெரியல, அன்பு இல்லாமல் அது ருச்சி தெரியல, அன்பு இருந்தபடியினாலே புளிப்பு தெரியல, அன்பு இல்லாமையினாலே அது ருசி தெரியல, அன்பு இருந்தபடியினாலே இது கல்லு மலராது. உடனே கூப்பிட்டு முடியுது விளங்குல. அதனால இதெல்லாம் இல்லாத ஒரு தத்துவத்தையுடைய சிறப்பான வரலாறுகள். ஆதியா தம்மையினாலும் கல்லறிந்து அணுகப்பட்ட கோதில்கள் தொண்டர் கொண்ட குறிப்பனை அவருக்கு நல்கும் சோதியார் அறிதலின்றி துணிவதன் அவர் ஆழ்வூடி வீதினை நீக்கலுக்கும் சிறப்புலியாரை சித்தி. அதனால இப்படி ஜெகவர்மான் மேல கல்லறிந்த குறிப்பு அதனுடைய உண்மை அவருக்கு தான் தெரியுமே தவிர சாதாரணமானது அறிய முடியாது அப்படின்னு சேர்க்கிறார் முடிச்சு. அதுக்கு மேல சிறப்புலி நாயன் அரை சொல்ல போறேன் அப்படின்னு சொல்றாரு. இதை பத்தி நிறைய பேர் இந்த கல்லறிஞ்சதை பத்தி பாராட்டி பாடியிருக்காங்க, கல்லறிஞ்சதை பத்தி பாராட்டி பாடியிருக்காங்க. நல்லா வணங்குதா தாய்மானார் வாடுறார். கல்லால் எரிந்தும் கைவில்லால் அடித்தும் கனிமதுர சொல்லால் துதித்தும் நற்பச்சிலை தூவியும் தொண்டரினை எல்லாம் பிழைத்தனர் அன்பற்ற நான் இனி ஏது செய்வீர் நின்ற முக்கட்புருமணியே. பட்டினத்தடிக்க செருப்பால் உதைக்க வெகுந்துருவன் கல்லால் எரிய பெரம்பாலடிக்க கனி வந்து கூர்ந்து அல்லார் புளித்தில்லை அம்பாலவானற்கு ஒரு அன்னை பிதா இல்லாததால் அல்லவோ இறைவா கட்சியே நம்பே. அதனால திருவடியில பூவை போட்டு பரந்த புகழ் திருவங்கை பழமலையார் தவத்திருத்து பழுத்து நின்று சுரிந்து பணியின் திறந்திடவும் நமக்கர் உள்ள சிறிது முழந்துணிந்தாரல்ல திருந்தவை பித்தனென வைது கல்லால் இருந்து பெருஞ்சிலையால் அறந்த என்மை கருதி என்பவர் கருதி அவர் அடித்தார் அப்படி சொல்லுவாங்க. பூவை போட்டு கும்பிட்டு இருந்தா அருள் கொடுக்க மாட்டேன், சபையில பித்தான் வையணும், கல்லில் அடிக்கணும், செருப்பில் அடிக்கணும், இப்படி இருக்காக்காவே அருள் கொடுப்பேன் அப்படின்னு ஒரு உலக வருவாங்க. பரந்த புகழ் திருவங்கை பணமலையார் தவை துதித்து பதத்து நின்பு சுருந்துருந்து வந்திருந்திடம் நமக்கருள சிறிதும் உளந்துணிந்தாரன்னர். கொஞ்சம் கூட நினைக்கிறேன் இவ்வளவு காலமா பூ பறிச்சு போட்டு பாக்கிறோம்ல ஒண்ணும் காரணம் திருந்த அவையில் பித்த நினைவு திருந்த அவையில் பித்த நினைவு கல்லால் இருந்து பெருஞ்சிலையார் மோதி அறந்த என்னை கடிதருதி என்பவர் கல்வி அவர் அளித்தார் பாடி மழுகிறாரு. இது எல்லாம் பாடி இவருடைய சிறப்பு அன்பை புகழ்ந்து பாடி மழுகிறார். ஆகையினால இப்படிப்பட்ட ஒரு சாக்கிய நாயனார் புராணம் நிறைவேறியது. அடுத்தாப்புல ஒரு சிறப்பு நாயனார் புராணம் திருவருளாலே சந்திப்போம் சிந்திப்போம் என்று இந்த அளவிலே இது நிறைவு செய்கிறது. நினைத்ததெத்தனையில் தவறாமல்
1: விளைத்த புத்தி தலை பிரியாவல் கனத்த தத்துவ முற்றழியாவல் கதித்த நித்திய சித்தருள் வாயே மணி சர்வத்தர்தமை பிழியோனை மதித்த முத்தமளி பெரியோனை செனித்த புத்திரரில் சிறியோனை திருத்தணிப்பதியில் பெருமாடேவான் முயல் வளாது வீகம் அழிவளஞ்சுரக்கமன்னன்
3: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க்.

0: ಭೋಜನ
1: ಜಾಯಾಭ್ಯಾಮ್ ಅವಿಂದತ ಅಂಗ ನಲ್ಲ ನೋಟ್ಲಾರ್
2: ತಜ್ಜಾಯೇನ್ಯಸ್ಯೇತೇಂದಿ
1: ಆದಿತ್ಯ ಇಷ್ಟೀನು ಅವನು ಸೊಲ ಬರಲ್ಲ. ಟಿವಿ ಬಂದದ್ದು ಅನ್ನಿಗಿತಾನ್. ಇಂದ ಟಿವಿ ಬಂದದಕ್ಕೆ ಎನ್ನ ಕಾರಣಂನೆ ವೇದನ್ ಜೊಲ್ರದು. ನಾನ್ ಸರಿಯಾಗ ವೈತುಕೊಳ್ಳುಗಿರೇನ್ ಎಂದು ಪ್ರತಿಜ್ಞೆ ಬಣ್ಣಿ, ರೆಂಡಾಂತರಂ ಪ್ರತಿಜ್ಞೆ ಬಣ್ಣಿ, ಅದೂ ಲೇಡೀಸ್ ಇಟ್ಟ ಪ್ರತಿಜ್ಞೆ ಬಣ್ಣಿ, ಮೂನ್ ಐಟಂಗೆ ಇದು ಪಡಿ ನಡಕಲ್ಲೇನೆ ಇಮಿಡಿಯೇಟ್ಟಾ ರೋಗம் வரும். என்ன ரோகம் வரும்? டிபி வரும். இப்ப டிபி வரவாள்லாம் போன ஜென்மாவில் மாமி ஏமாத்திருக்கான்னு அர்த்தம். எப்படி லேடிஸ்னுடைய பெருமையை பத்தியில இதே மாதிரி தான் அவர் சொல்லிட்டு சொன்னதை கேட்டு நீங்கள் பண்ணலன்னாலும் சமையல் பண்ணுறேன்னு வரையில் இங்கே வந்தால் நீங்களே உடனே சமைச்சு அப்படிங்கிறாள். திஸ் வே அண்ட் தட் வே ரெண்டு ஒன்று தான். முதல்ல நன்னா ஞாபகம் வச்சுக்கணும். ஒருத்தர் சொன்னால் இன்னொருத்தருக்கு அப்ளிகபிள்னா இது எப்படின்னா அப்படி தான் அது வைஸ் வர்சா. இவனுக்கு யக்ஷம் யக்ஷமானு சொன்னால் டூபர் குளோசஸ். இது பெரிய ஆபத்தான வியாதி. இதை சுற்றி 10,000-15,000 இருக்குன்னு பெரிய விஷயங்கள்லாம் சொல்கிறக்காவா. இந்த ராஜான்னு பேர், சோமனுக்கு ராஜான்னு பேர். சோம தஸ்மா பிராமணானாகும் சோம் சோம சோமராஜானோ பிராமணாஹ
2: தஸ்மாத்
1: சோமராஜானோ. இந்த சோமனுக்கு ராஜான்னு ஒரு பேரும். இந்த ராஜாவான இவனுக்கு முதல்ல இந்த ரோகம் வந்ததுனால இதுக்கு ராஜயக்ஷ்மான்னு பேர். அப்புறம் ரோகானாம் ராஜா ராஜயக்ஷ்மான் ஆயிடுச்சு. ரோகங்களுக்குள்ள ராஜாவான், ராஜாவுக்கு வந்த ரோகம் ரோகங்களுக்குள்ள ராஜாவாயிடுச்சு. இப்ப இனிமே என்ன பண்ணு? வந்துடுத்துன்னா எக்கட் எட்டு போங்கன்னு ரோஹிணியை விட்டுவிட்டு 32 பேசாம ஆத்துல உட்காந்துக்கல, பிறந்தாத்துக்கும் போகல. எல்லாருமாக ஜோசியரை கூப்பிட்டு பிரச்சாரம் பண்ண, இவருக்கு இந்த ரோக நிவர்த்தி ஆயிடுத்துன்னா ஒரு தரம் அடிபட்டு விட்டாக்கா அப்புறம் எல்லாரையும் நல்லா ட்ரீட் பண்ணுவார். என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. எங்க அப்பா வாத்திலேருந்தே மாப்பிள்ளைக்காக நாங்கள் செலவு பண்ணி யாகம் பண்றோம்ட்டான். நான் கவனிச்சுங்கயோ, இவன் டிவியிலேயே எல்லா பணமும் கொடுத்துன்னா அப்போலோ ஹாஸ்பிட்டல் மாதிரி சார்ஜர் புரிஞ்சோ இல்லையோ? மற்ற ஆஸ்பத்திரியில் 1,000 ரூபான்னா அங்கே 15,000 ரூபா. ஏன்னா ட்ரீட்மெண்ட் ரொம்ப நல்லா இருக்கு சார். இந்த அப்போலோவிலே இந்த சோமராஜா அவனுடைய ஐவேஜ் எல்லாம் காலியாகி டெபிட்ல வந்து கொடுத்து இனிமேல் மாமனார் தான் கொடுக்கணும். என்ன பண்ணலான்? தஸ்மா ஏதமாதித்யஞ்சருன்னிரவபன். சூரிய தேவதாகமான ஒரு யாகத்தை பண்ணினோமே ஆனால் இந்த டிவிங்கிறது நிவர்த்தி ஆகிடும். அப்புறம் இவர் சுஸ்தமாயிடுவார் அங்கிறதுக்காக அதை கண்டுபிடிச்சு பண்ணா. இதை கண்டுபிடிச்சு பண்ணாங்கிறதுல நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒரு யாகம்னா ஒரு மந்திரத்தை சொல்லி அவருடைய பெருமையெல்லாம் சொல்லணும், அடுத்த மந்திரத்தை சொல்லி ஹோமம் பண்ணும். புரோனு வாக்கியா மனுச்சயாஜ்ஜயாஜோதி வேதத்தில். அதனாலதான் நம்ம நட்சத்திர வாக்கியத்துல அக்னாது கிருத்திகாக நட்சத்திரம் தேவமிந்திரியம்
2: இதமாசாம் விசக்ஷணம் அவிராசஞ்சோதனான்னு
1: புரோனு வாக்கியா. அப்புறம்
2: எஸ்ய பாந்திரஸ்மயஹ எஸ்ய கேதவஹ எஸ்ய மாவிஸ்வா புவனாலி சர்வா சகிருத்திகாபிரபிசம்வசானஹ.
1: நான் அர்த்தம் சொல்லணும் சொல்லுவேன். எனக்கு
2: தாது
1: ஸ்வாஹா. முதல் 4 வாக்கியத்தை சொல்லி அவருடைய பெருமையை சொல்லி அட்டென்ஷனோட நிக்க சொல்லி, அடுத்த 4 வாக்கியத்தை சொல்லி இந்தாரும் பெற்றுக்கொள்ளுங்கள் ஸ்வாஹா. புரோனு வாக்கியம் மனுச்சை நம்ம ஆயுஷோமத்து
2: எல்லாராத்திலையும்
1: நம்ம ஆயுஷுக்கு ஏதாவது பிராப்ளம் வராம இருந்தா அந்த அக்னி தேவத்தை வள்ளம் கூப்பிட்டு நாங்க இதுக்காக சொல்றோம்னா, முதல்ல ஒரு மந்திரத்துல அவருடைய பெருமைகள்லாம் சொல்லி அவர் ரெடியாக அங்கேருந்து வந்து உட்காண்டதுக்கு அப்புறம், அதுக்கப்புறம் ஒரு மந்திரத்தினால எனக்கு என்ன வேணும், முதல்ல அவரை ஸ்தோத்திரம் பண்ணணும், இது மாதிரிலாம் தெரிஞ்சுக்கணும். ஒத்தட்டு ஒரு காரியம் ஆகணும்னா என்ன பண்ணணும்? இவ்வாழை உங்களை போல உண்டா கர்ணன் மாதிரி இருக்கே அப்படின்னா இவர் ஏதோ சில்லறைக்காக வந்திருக்கான்னு அர்த்தம். நீங்கள் ஏதோ மகாபாகம உபாத்தியாயன்னா ஏதோ ஸ்லிப்பு கொடுத்து கேள்வி பதில் கேட்குறான்னு அர்த்தம். இந்த அப்ஜெக்டிவ்லேயே புரிஞ்சுக்கலாம். நீங்கள் பெரிய வைத்தியன்னு கேள்விப்பட்டேன்னா இவர் ஏதோ ஆயில் ஃப்ரீயாக வாங்கிட்டு போகிறதுக்காக வந்திருக்கான்னு அர்த்தம். அதனால் இவர் சொல்கிறதுலேயே அது புரியும் இல்லையா? நீங்கள் கம்ப்யூட்டரில் பெருசாக அந்த கம்பெனிக்கே மேனேஜிங் டைரக்டரானே எனக்கு ஃபீ கம்ப்யூட்டர் கொடுங்கன்னு அர்த்தம். தெரியல, அப்பாவை பார்த்துக்க வேண்டியது என்ன அதை. நீங்கள் வைதிகாலாக இருந்திருக்கீங்கன்னா வேஸ்ட் வஸ்திரம் கொடுங்க நிறைய இருக்கும்னு அர்த்தம். இதில் ஒன்று கவனிக்கணும், முன்காலத்தில் சிராதத்துக்கு வஸ்திரமே வாங்கி கொடுக்க மாட்டான். வைதிகால் கூட வஸ்திரம் வாங்கி கட்டின்ற நாள் எனக்கே தெரியும். அனந்தராம தீட்சிதர் உபன்யாசம் பண்ணி பண்ணி பண்ணி அப்பா அம்மாவை அமணத்தோண்டியாக நிற்க வைப்பாளா, வஸ்திரம் கொடுத்தா தான் ஆகணும் அப்படின்னு அவர் உபன்யாசம் பண்ணி பண்ணி பண்ணி 50 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ வஸ்திரம் குமியோ குமியோன்னு குமியிருது, திரௌபதி வஸ்திரம் மாதிரி. இப்போ வைதிகாலில் என்ன சொல்கிறா, எங்களுக்கு ஓவர் ரொம்ப ஓவராக போயிடுத்து, அதனால் அதுக்கு பேர்லாம் சில்லறை கொடுங்கோங்கிறான். இது எல்லா ஊர்லேயும் நடக்குது, பெங்களூரில் மட்டும்தான் நினச்சிக்க வேண்டாம்னா, எல்லா ஊர்லேயும் தேவலோகத்துலேயும் இதான் நடக்கும், இன்னும் பெரிய விஷயம் இல்லை. அவள் என்கிட்ட வந்து கேட்டான், வஸ்திரத்துக்கு பேரெல்லாம் பணம் கொடுக்கலாமான்னு. நான் சொன்னேன், வஸ்திரம் கொடுத்தா வஸ்திரத்தினுடைய பெருமை, பணம் கொடுத்தா பணத்தினுடைய பெருமை, இதுவும் அதுவும் காம்பன்சேட் ஆகாதுன்னு நான் சொன்னேன். அப்புறம் இன்னொன்று சொல்லுன்னு தொலைஞ்சு போகிறதுன்னு. வஸ்திரம் இப்போ 300 ரூபாய் குறைஞ்சி கிடைக்கிறது இல்லை இல்லையா, 9-5 சுமாராக கட்டிக்கணும்னு அப்படித்தான் ஜனதா பேஷ்டியான்னு அதே. நீங்கள் அதுக்கு பேரெல்லாம் கொடுத்தா 300 ரூபா கொடுங்க, நீ என்ன பண்ணுறான், 10 ரூபா தரேங்கிறான் தற்பிரதிநிதிதம் சந்தன காஷ்டம். இவன் எடுக்கல போனால் அவன் தடுக்கல போகிறான், அவன் தடுக்கல போனால் இவன் அதுக்கு மேலே போகிறான். அந்த வஸ்திரம் குவிஞ்சு போச்சு, அதனால அப்ஜெக்டிவ்ல கூப்பிடச்சே இருக்கு. இப்போ மாத்துல எல்லாருக்கும் தெரிஞ்ச மந்திரம் ஆசீர்வாதத்துல முதல்ல அக்ஷதை போடுறச்சே, இந்த சூரிய சந்திரனுக்கு டிவி வந்து சூரியனுடைய மகிமையினால நிவர்த்தி ஆனதுக்கு உள்ள புரோன வாக்கியா மந்திரம் சொல்றோம்.
0: நவோ நவோ
1: கண்டுபிடிச்சானே, இதுக்கு அர்த்தத்துல அனுவாகத்துல
0: இருக்காது. தீர்க்கமாயோ
1: அடுத்து மந்திரம்
0: ஆதித்யா அகம் சுமா
1: இந்த மந்திரத்தை எல்லாரும் சொல்ற, நவோ நவோ பவதி பவதி நவோ நவோ.

உடனே சாக்கையில நட்சத்திராணாகும் சதபிஷக் வசிஷ்டா தௌ தேவேபியஃ க்ருணுதோ தீர்க்கமாயுஹ் சதகம் சஹஸ்ராபேஷஜாமினி தத்தா சமகம் போரா சொல்லணும் ஏகாச்சமே. இது ஏங்கிறது நாளைக்கு மத்தியானம் சொல்றேன். இந்த மந்திரத்தை கண்டுபிடிச்சு ஹோமம் பண்ணா அதனால அவருக்கு டிவி போச்சு சோரிக்கமா இருக்கான்னு சொல்றேன். இது மாதிரி ஒவ்வொரு ரோகங்களுக்கு எப்படி வருது, என்னத்தினால, அதுக்கு என்ன காரணம், அதெல்லாம் கண்டுபிடிச்சு சொல்றேன். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதெல்லாம் விட்டு சொல்லுங்கள் சார், இதெல்லாம் நீங்கள் சொன்னால் நாங்கள் எப்படி நம்புறது? அவருக்கு ஏதோ ஃப்ளூக்கில் சரியாக போச்சுங்கிறான். இதாக சொன்னால் வேண்டாம், நீங்கள் இது பண்ணாலே அவருக்கு சரியாக போச்சுன்னா, இந்த கேரம்போர்டு விளையாடுறவன் பிளேயர்லாம் கெட்டிக்காரனா அடித்து முதல்ல அவன் ஆரம்பித்தான்னா நாலு பக்கத்தில் நாலு காய் போய்விடும், அப்புறம் கிடக்கடான்னு இன்னொரு நாலு காய் போட்டுருவோம், ரெட்டுக்காக ஒரு ஃபாலோ மட்டும் மிஞ்சும். இது பிளேயர்னு பேர். நம்ம மாற்று குழந்தையோடு நான் விளையாட ஆரம்பித்தோன்னா அது வேகமாக அடிக்க மூணு காய் போய் விழுந்துடும். இதுக்கு ஃப்ளூக்குன்னு பேர். இப்போ நான் சொன்னபடி நவோன ஓபாபதி எடுத்தது அவர் ஃப்ளூக்கு, ஏன்னா அவரே ஒத்துக்கிறார். அது பஞ்சாயத்து சொல்லிட்டே வந்தார் மேலே இருக்கு நவோன ஓபாபதின்னு. அதனால எந்த வழியில் வந்தாலும் ஆன்சர் வந்தால் ரைட் தானே. நமக்கு கோணாரை பார்த்து எங்கினாலும் அதே ஆன்சர் தான், நீங்கள் கண்டுபிடிச்சாலும் அதே ஆன்சர் தான். ஆன்சர் இஸ் சேம், பட் நீங்கள் கண்டுபிடிச்சாலும் அவன் கண்டுபிடிச்சாலாங்கிறதான் விஷயம். இப்போ இன்னொரு விஷயம் இப்போ சொல்லணும். ஒருத்தர் கேட்டிருந்தார் என்கிட்ட, ரொம்ப முக்கியமானவர். இந்த அண்டு ஆர் ஆர்னு ஒரு இது உண்டான் கம்பெனியெல்லாம், இதை பண்ணால் இந்த நன்மை வருது, இன்னொன்று பண்ணால் இன்னொரு நன்மை வருது, ரெண்டும் வரணும், ஆனால் இதில் உள்ள டிஃபெக்ட் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அண்டுன்னு சொல்கிறோம். ஆறுனாக்கே இதுதான் வரும், அது வர வச்சோங்களேன். இப்போ நீளமாக ஏரியல் இருக்குன்னா அது ரொம்ப வெயிட்டாக இருக்குங்கிறதுனால அது வாங்க முடியலங்கிறதுக்காக வெயிட்டை குறைக்கணும், ஆனால் எல்லாத்தையும் வாங்கணும். அப்போ என்ன பண்ணணும், லைட் வெயிட்டில் அதே எஃபெக்டை கொண்டு வரணும். கொண்டு வந்தால் அதுக்கு இனோவேஷன்னு பேரும். இது போல் வேதத்தில் இனோவேஷனை பற்றி எங்கே இருக்குன்னா, காண்டம் சொல்றேன், ஆரம்பிச்சிருவா, எல்லாருமே ஆரம்பிச்சிருவாரு. மூணாவது அஷ்டகம் ரெண்டாவது பிரஸ்னம் ஆரம்பம்.

0: இனிமே பஞ்சாயத்து சொல்லும் போது எவ்வளவு ஆனந்தமா இருக்கும் உமக்கு, தன்னால விட நிறைய ஆனந்தமா இருக்கும் இல்லையா? அதுக்காகத்தான் அர்த்தம் தெரிஞ்சுக்கணுங்க. மின்காலத்துல அனர்த்தஜா அல்பகண்டஸ்ட சஜயத்தே பாடகாதமாகன்னு சொல்லிட்டு இருந்தான். அர்த்தம் தெரியாம சொல்றவன் சுமார் தான் சொல்வான். அது அர்த்தம் தெரிஞ்சவா சொல்றது, அதுக்காக நீங்க அவளை போய் வியாதிங்க. இப்ப எதுவுமே இதெல்லாம் இந்த கேள்விகளுக்கு பதில் தான் நான் இதெல்லாம் தயார் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப நீங்க கொடுத்துருக்க ஸ்லிப்புக்கெல்லாம் இதுல இருந்து பதில் வரப்போறது. நான் ஸ்லிப்பாகாம வச்சுருக்கேன். அது ஸ்லிப் ஆகிறதுனாலதான் ஸ்லிப்புன்னு பேருங்கிறான் ஒருத்தம். அடிக்கடி ஸ்லிப் ஆகிறதுனால ஸ்லிப்புங்கிறான். இப்போ ஆன்சர் எல்லாமே ஸ்லிப்பில் வந்து கொடுத்தோன்னா இந்த பசங்க ஒன்றும் நோட் பண்ணி எழுதுறதில்ல. ஸ்லிப்பை வச்சுக்கிறாங்க, அது ஆன்சர் பேப்பர் கீழே வச்சுக்கிறான். அது ஒரு டிரான்ஸ்பரண்டாக இருக்குது, பார்த்து எழுதிட்டுருக்காங்க. அதனால இவனுக்கு உத்தியோகத்தில் போய் ஸ்லிப் ஆகுது உடனே. ஏன்னா ஞானம் ஒன்றும் இல்லையா, அங்கே போய் என்ன பண்ணுறது? கம்ப்யூட்டருங்க உட்காந்து விஷயம் உட்காந்துருக்க முடியாது. நாட்டுமா படிக்கிறச்சோ ஒழுங்காக படிக்கணும் இல்லையா? ரித்தம் வதிஷாமி சத்தியம். கத்துக்க வேண்டியது ஒழுங்கா கத்துக்கணும். இதை கேட்டா இந்த மாதிரி படிச்சா ஞானம் வந்தா என்ன சார் லாபம்? ஞானம் லாபம்னே உத்தரவு ஒத்துக்கல. என்ன ஐயா, ஞானம் ஈஸிய அடைய வேண்டிய ஒரு லாபம் யாரா ஒத்துக்கிறாளோ? கிடையவே கிடையாது. என்ன லாபம்னா சில்ற ஒண்ணுதான். அர்த்த ஏவ லாபகாவா? ஞானம் லாபமா இல்லையா? என்ன சார் இவ்வளவு உபன்யாசம் கேட்டாலும் என்ன லாபம்னா பல விஷயம் தெரிஞ்சுன்னா அதனால என்ன லாபம்னா 50 லட்சம் ரூபா வந்து அதனால என்ன லாபம்னா தூக்கம் போயிடுதுன்னா சொல்லு. இல்லை ஆடிட்டரை குறிச்சு சிரமப்படுத்தணும் தூங்குறதுக்கு ஏதாவது வயசு சொல்லுங்க ஒன்று. அதுக்கு என்னன்னா டாக்டர்கிட்ட போனால் பில்ஸு போட்டுங்கோன்ட்டான். இந்த மாதிரி நாம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். அர்த்தம் அர்த்தம் பாவய நித்தியம் நாஸ்தி தத சுகல். அதே உபனிஷத்து பணம் வேணும்னு ஹோமம் பண்ணுங்கன்னு சொல்லிருக்கு. அது வேறு விஷயம். இப்போ எதுக்காக சொல்கிறேன், இன்னோவேஷனுக்கு சொல்கிறேன். இந்த மாட்டு கண்ணுக்குட்டியை பிரித்து கட்டி அதுக்கப்புறம் இந்த மாடை மேய்க்க விடுறது, இதுலேருந்து ஆரம்பிக்கிறது நம்ம யஜுர்வேதம். அந்த பிரிக்கரிச்சே அந்த கண்ணுக்குட்டியை நகராது, பால் ஊட்டிட்டு அப்படியே நின்றுட்டுருக்கும். மெதுவாக அதை தட்டி மெதுவாக இன்னண்டு இழுத்து கட்டணும். கட்டலைன்னா சாயந்தரம் பால் கிடைக்காது இவருக்கு. உங்களதான் விஷயம். அதனால் சாயந்தரம் பால் கிடைக்காட்டால் என்னென்ன காஃபி சாப்பிட முடியாதுங்க, கூடாது அக்னிஹோத்திரம் பண்ண முடியாது. ஏன் காத்தால பால்லையும் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடலாமே? என்ன கறந்த பாலில் காஃபி சாப்பிட்டா தான் சார் நன்னா இருக்குங்கிறான். அப்புறம் இதில் 1956 எங்கள் அப்பா மன்னார்குடியில் இருந்தார். எனக்கு அப்போ 12 வயசு. ராமாயணம் கீதையெல்லாம் சொல்லிட்டு இருந்தார். மங்களம் பாட்டின்னு ஒரு ஆற்றுல கீழே 2ஆம் தள்ளில் ஜாக இருந்தோம். அது இன்னும் ஞாபகம் வருது. பால் நிறைய இருக்கலாம், டிகாஷன் நிறைய இருக்கலாம். இப்போ பால் குறைச்சலாக இருந்ததுன்னா பாலில் டிகாஷனை விடணும். அப்போ தான் கருப்பானுன்னு நிறுத்தி விடலாம். இல்லைன்னா என் மூஞ்சி மாதிரி இருக்கும். அதை டிகாஷன் குறைச்சலாக இருந்ததுன்னா அதில் பாலை விட்டுனே வரணும். நீங்கள் பாலில் டிகாஷனை விட்டு வெறும் பாலாகவே ஒரு கூத்துரும் வாண்டாண்டு போடுவோம். வெரி லைட் காஃபிங்கிறான். ஸோ எது குறைச்சலாக இருக்கோ அதை இன்னொன்று விடணும். அதுன்னு வச்சுப்பான். இப்போது இந்த தேவலோகத்துலேருந்து இது வந்த உடனே இவர் அந்த மாட்டை நகர்த்துறதுக்காக இலையோடு கூடினதான புரசங்குச்சி ஒடிச்சுன்னு வரணும். இந்த புரசங்குச்சி ஒடிச்சுன்னு வரைச்சி எப்படி ஒடிச்சுன்னு வரணும்னு ஒரு ஜோசியம் சொல்லித்து. அந்த மரத்தில் பலவிதமான டைரக்ஷனில் கிளை இருக்குமோ இல்லையோ, எத் பிராச்சி மாஹரேத்து கிழக்கு பார்க்க இருக்கக்கூடிய கிளை பிரான்ச்சிலேருந்து ஒரு குச்சியை ஒடிச்சுன்னு வந்தேன்னா இந்த யாகம் பண்ணால் உங்களுக்கு சொர்க்கம் நிச்சயமாக உண்டு, இந்த ஜென்மாவில் சோத்துக்கு லாட்டின்ட்டான். தேவலோகம் அபிஜயேது. தேவலோகத்தில் தான் உங்களுக்கு க்ஷேமம். சாண்டா சார் வடக்க இருக்கிறதுல ஒடிச்சுன்னு வரேனே, எது தீச்சீம் மனுஷலோகம். இந்த வடக்க இருக்கிறத ஒடிச்சு கொண்டேன்னா இந்தூரில் க்ஷேமம் வரும், சொர்க்கம் பார்த்துக்கலாம். இப்போ இவனுக்கு சொர்க்கத்தும் நன்னா வரணும், இங்கேயும் நன்னா வரணும், வயிற்றும் குறையணும், எல்லா ஸ்டேஷனையும் இழுக்கணும். அப்படின்னா என்ன பண்ணுறதுன்னார், இந்த கிழக்கும் வடக்குமா இப்படி டைரக்ஷனில் இப்படி ஒரு சாஞ்சி ஒரு கிளை இருக்கு பாருங்க, அதை கொண்டாங்கன்னுட்டான். பிராச்சி முதி சீமா ஹரதி உபயோர்லோகயோ. இது மாதிரி நிறைய விஷயங்கள் வேதம் இதெல்லாம் போய் சொல்லணுமாண்ணா? ஒன்றும் தெரியாதவனுக்கு எல்லாருக்கும் சொல்கிறதுக்கு தானே வேதம் வந்திருக்கு. அப்போது இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்போ சொல்ல வேண்டிய விஷயம் நான் என்ன நினைச்சிருக்கேன்னு கேட்டேன்னா, சயின்ஸை பற்றி சொல்லுவோம். இதெல்லாம் சாதாரண விஷயம். சயின்டிஃபிக்காக ஏதாவது பேசியிருக்கா சார்னா, இப்போ சயின்ஸில் எல்லாம் கண்டுபிடிக்கிறான், அடிக்க வேண்டியதான், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ரொம்ப நாள் முன்னாடி முத முதல்ல சந்திர மண்டலத்துக்கு போனவன் சந்திரனுக்கு நடுப்புற கருப்பாக இருக்கு, இது என்னங்கிறத கண்டுபிடிச்சின்னு வந்தாங்கிறது பேப்பரில் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். என்ன இருக்குன்னு சொன்னால் கருப்பு மண், அது ஒரு விதமான பிளாக் சாயில் அப்படின்னு கொண்டு வந்தான்னு நான் படிச்சிருக்கேன் சார் தானே. சந்திரமணத்துலேயும் கொண்டு வந்தான். இதை வேதமானது ஆதான பிராமணத்திலையும் சம்யத்தையிலையும் மூணு இடத்துல இதை பற்றி சொல்லிருக்கு. இதை பற்றி ஒரு கதை என்ன சொல்கிறது, இதை எப்படி இருக்கட்டும், பலவிதமான கவிகள் தன்னுடைய இமேஜினேஷனில் ஒரு 15 தினசாக வர்ணிச்சிருக்காங்க. ஏன் சார் அங்கே சந்திரமண்டலத்தில் நடுப்புற கருப்பு இருக்குது, ஒருத்தன் சொல்கிறான் முயல் உட்காண்டிருக்குங்கிறான், ஒருத்தன் மான் உட்காண்டிருக்குங்கிறான், இது வேற நம்பிக்கை ஆகிட்டேன். சசின்னு பேர் சந்திரனுக்கு, என்ன பேர்,
1: சசி,
0: முயலை உடையவன் சசி, சசா அஸ்தி அஸ்தி சசி, அங்கே முயலே கிடையாது, சசிசேகரஹான்னு சொல்கிறோம். சசிசேகரன் என்ன அர்த்தம், சந்திரனை சசின்னு ஏன் பேர், முயல் இருக்கான் அதில், அது முயல் மாதிரி தெரிகிறது இல்லை. பாருங்க நீங்க சந்திரனையும் பார்க்கறதுல ஒத்திரையும், சூரியனையும் பார்க்கறதுல சந்திரனையும் பார்க்கறதுல, நாம எப்போ பார்த்தாலும் ஏசி ரூம், 24 மணி நேரமும் ஏசி. இவருக்கு சந்திரனும் தெரியாது, சூரியனும் தெரியாது, ஆத்துக்காரியும் ஞாபகம் இருக்காது, குழந்தைகள் தெரியவே தெரியாது. ஒன்னே ஒன்று தெரியும், பிளாக் அண்ட் ஒயிட் மணி, பிஎம் அண்ட் டபிள்யூஎம். அப்போ இந்த சந்திரனை கவனிக்கணும். பெரிய பெரியவா சொன்னா, யாருக்காவது அவாவுடைய தொழிலில் தாவி தவிர்க்க முடியாததான பிரச்சனையினால தூக்கம் வராமல் திண்டாடினா என்ன பண்ணுறதுங்கிறதுக்கு ஒரு நாள் ஒன்று சொல்கிறார். அது என்ன முக்கியம், இது இதெல்லாம் வேதங்கள்லாம் பிறக்கட்டும்னா. ஒரு பிஸ்னஸ் மேன் வந்தாருங்க, நான் அன்னைக்கு காஞ்சிபுரத்துக்கு அடிக்கடி போவேன், பெரியவாழ்கிட்ட நிறைய இருப்பேன். அவர் பெரியவாழ்கிட்ட, நான் இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறேன் எல்லாம் இருக்குது, இப்போ கொஞ்ச நாளாக எனக்கு பெரிய பிரச்சனை வந்து கொடுத்து மனசு ஒரே கவலையாக இருக்குது, ராத்திரி படுத்துருந்தா தூக்கம் வரலன்னார், பகலில் வருதோன்னார், ராத்திரியே வரலன்னுட்டான். அதுக்கு மேலே அப்புறம் சில பேர் ராத்திரி தூங்கலன்னு நைட் ஷிஃப்ட்காரால என்ன பண்ணுவான், பகலில் தூங்குவான். யானிசா சர்வபூதானாம் தஸ்யாம் ஜாகிரத சஞ்சமி, ஞானிங்கிறவ நைட் ஷிஃப்ட்காரன்னு ஒரு டிரான்ஸ்லேஷன். மற்ற பேர் எல்லாம் எப்போ தூங்குறாளோ அப்போ ஞானி முடிச்சுருக்கார், எப்போ ஞானி முடிச்சுருக்காரோ அப்போ மற்ற பேர்லாம் தூங்குறா. அப்போ அப்புறம் ஆந்தைய என்ன சார் டிரான்ஸ்லேஷன், இதெல்லாம் ஒழுங்காக ஒரிஜினலாக வேதத்தையோ கீதையோ தெரிஞ்ச பண்டிதால்கிட்ட போய் படிக்கணும். வெறும் மியர் டிரான்ஸ்லேஷன் பண்ணாக்க ஸ்மால் இரிகேஷன் ப்ராஜெக்டுக்கு சிறுநீர் பாசன திட்டம், சிறுநீர் பாசனம்னா அங்கெல்லாம் யூரின் போறது அங்க. வாட் நான்சென்ஸ் டிரான்ஸ்லேஷன்ஸ் ஆர் தேர். ஸ்மால்னா சிறு, நீர் பாசனம்னா இரிகேஷன். இந்த சிறுவை நீர் பாசனத்தை சேர்க்காம சிறுநீர் பாசனம்ங்கிறாங்க. ஒண்ணுமே வளராத, இந்த பக்கம் போகவே முடியாது. கோவிலை சுற்றி சில ஊர்லெல்லாம் கிராமங்களில் பண்ணாமல் சிறுநீர் பாசன திட்டம், அது ஸ்மால் இரிகேஷன் ப்ராஜெக்ட்னா மைனர் எஜுகேஷன். ஸ்மால்னா மைனர்னா, மைனர்லாம் ஸ்மாலாக இருக்கும், சில பசங்கள்லாம் பனை மரம் மாதிரி வளர்றான். இப்போ அதனால பிராச்சீ முதீச்சி மாகரதி உபயோர் லோக. அப்போ சந்திரமண்டலத்தில் என்னடான்னா ஒவ்வொரு கவி ஒன்று ஒன்று சொன்னோம். இதில் என்ன சொல்கிறான்னு பாருங்களேன், அதில் மானை கொண்டு வச்சுருக்கான்னா ஒருத்தர் மிருகத்தொகை, இதை இது இந்த பொயிலேருந்து வேற கொஞ்சம் வந்துடும், அதுக்காக சொல்ல வரேன். இதெல்லாம் வேதத்தில் தெரிஞ்சுங்க. சசிசேகர்னு சொல்லவே இப்படி சந்திரசேகரன் தான் சொல்லணும், அதுக்காக சசிசேகர்னு யாரா பேர் வச்சுருந்தா மாத்திரா இங்கே ஜீவ இதில் கெசட்டில் ஒன்றும் கொடுக்க வேண்டாம். இங்கே புரிஞ்சுட்டப்போ மிருகலாஞ்சனஹான்னு பேர் அவருக்கு. அவர் தூக்கம் அல்ல, அவர் அங்கே வந்தார், அவர் அங்கே வந்தார், பெரியவாட்ட சொன்னார். ஏன் அவன் என்னடா சொல்கிறான்னு என்கிட்ட கேட்டார். பெரியவா எப்பவுமே டைரெக்டாக பேச மாட்டான், இல்லை அவர் ஏதோ பிஸ்னஸில் முடிச்சு போச்சான், படுத்துட்டா தூக்கம் இல்லைங்கிறா ரொம்ப கவலையாக இருக்கான்னு. இப்படி இப்படி யோஜனை பண்ணிவிட்டு நீ அவர்கிட்ட சொல்லு, பௌர்ணமி இன்னைக்கு மொட்டை மாடியில் போய் உட்காந்து பூர்ணமான சந்திரனில் காமாட்சி தேவி இருக்காங்கிறதாக சொல்லியிருக்கு, ராகாமண்டல மத்தியஸ்தாயை நமஹா. அது அப்படியே பார்த்துண்டு காமாட்சி தேவியேன்னு சந்திரனை பார்த்துண்டே எவ்வளோ நேரம் முடியுமோ தியானம் பண்ண சொல்லு, எல்லாம் சரியாக போயிடும். என்ன பெரிய உபதேசம் இதை பௌர்ணமி பௌர்ணமி பெரியவா பண்ணியிருக்கா. சந்திரபாகா நதிக்கரையில் பெரியவா பல மாதம் இருந்தபோது நான் அந்த பௌர்ணமி சதுர்த்தி லீவுக்கெல்லாம் போயிருக்கேன். அப்போ தான் முதல்ல கவனித்தேன், பெரியவா அந்த மரத்தடியில் வந்து உட்காந்துட்டா 6 மணிக்கெலாம் நிலா வந்துடுச்சு. இது பார்த்து உட்காந்துருக்கார், நானும் கொஞ்சம் நேரம் உட்காந்தே இருந்தேன். அப்புறம் யாரோ ஒருத்தன் வந்தால் உப்புமா ரெடி ஆகிடுத்து வரையலான்னா. பௌர்ணமி இன்னைக்கு ராத்திரி சாப்பாடு போட மாட்டாங்கல்லாம். சரி உப்புமா அப்புறம் போனால் காலி ஆகிட போகிறது, சூடாக இருக்கட்டும். சரி உப்புமாவை சாப்பிட்டு வந்து உட்காந்தேன் கொஞ்சம் நேரம். கொஞ்சம் நேரம் வந்து கொட்டாய் கொட்டாயாக வருது. பெரியவா 6 மணிக்கு உட்காண்டோ, மணி 9:30 நாங்கள் அங்கே போயிட்டு விட்டு வரைச்சேன். இப்படியே உட்காண்டிருக்காருன்னா அவர் தூங்குறாரா தியானம் பண்ணுறாரா ஒன்றுமே தெரியல. என்ன சொரூபம் சார் அது, கண்ணால் ஜலம் விடுறத தவிர வேறு ஒன்றும் கிடையாது. இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் அதுலேருந்து சொல்ல போகிறேன், எல்லாத்தையும் இதில் கொண்டு விட்டுறேன். இப்போ நான் பதில் சொல்ல வேண்டாம், அவ சொன்ன பதில சொல்லிட்டேன்னா நான் மாட்டிக்க வேண்டாம் பாருங்க. உட்காண்டிருக்கா உட்காண்டிருக்கா, இப்படிதான் ஒரு ஒரு பௌர்ணமின்னு கண்ணங்கிறவன் சொன்னான். நானும் பார்த்தேன், இப்படி பார்த்துட்டே இருந்தேன். அது பார்த்துட்டே இருக்கிறச்சு அந்த முயல் தெரியறது, வேற என்னெல்லாமோ தெரியறது. இது எனக்கு காமாட்சி தெரியவே இல்லை நிஜமா. ஒரு மாமி தான் காமாட்சின்னு வந்தா சர்த்தா இந்த மாமி தான் காமாட்சி. அவர் சொல்றார் இந்த பிசினஸ் மேன் பண்ண சொல்லுன்னார், அவன் வாங்கிட்டு போனோம், அப்புறம் சரியாயிடுதுன்னு சொல்லிட்டோம் வச்சுங்க. சிம்பிள், ஏன் சொன்னாருங்கிறதுக்கு அப்புறம் நான் கவனிச்சேன். சந்திரமா மனசோஜாதா சக்ஷோ சூரியோ அஜாயத. இந்த மைண்ட் தான் நம்ம எல்லாம் பிராபலப்படுத்துறது. இந்த சந்திரமாகங்கிறதான இந்த சந்திரன்கிறவர் ஆல்மைட்டியாக இருக்கக்கூடிய பிரம்மத்தினுடைய மனசிலிருந்து வந்தார். அந்த சந்திரன் மனசுலேருந்து வந்ததுனால அந்த சந்திரனை நாம நினைச்சோமையானால் மனசனுடைய கண்ட்ரோல் வந்து மனசுல நமக்கு வந்ததான கவலை எல்லாம் போகுங்கிறதாக இதுக்கு ஒரு கனெக்ஷன் வச்சோங்க. அப்புறம் அமாவாசை இன்னைக்கு போயிடுமாங்க கூடாது, ஒன்று சொன்னால் அதோட நிறுத்திக்கணும்னா அதுக்கு மேலே கேள்வி கேட்டேன் என்ன சொல்றது. சமுத்திரத்தை வெட்டினானே மண்ணை எங்கே போட்டான்னு அக்கறையில் போட்டான்னு சொல்ல வேண்டியதான். இப்போ நம்ம ஊரில் போட்டால் பெங்களூரே முழுகி போயிடுமே. இந்த ரோடை வெட்டி போட்டிருக்கான், இந்த மெட்ரோ போகிறதுக்குள்ளேயே இங்கே பல வண்டி நின்று போச்சுங்க. எல்லா ஊர்லேயும் ஒரே மெட்ரோங்கிறான். மெட்ரோன்னா என்னடான்னா நடக்க போக முடியாது, வண்டி போக முடியாதுன்னு அர்த்தம். இதுதான் இப்போதைக்கு மெட்ரோ. இந்த மண்ணை வெட்டினாலே இவ்வளோ இருந்ததுன்னா அந்த 60,000 பேர் வெட்டின மண் என்னாச்சுன்னா நம்ம மண்டைக்கு வந்து கொடுத்துருவோம்னா சொல்லலாம். அது அடுத்த கேள்வி கேட்டு அப்படி சொல்லணும்.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்து நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு வேத சிவாகங்கள் போர் அறிமுகம். வழங்குபவர் திருவிடை முருகர். சிவாகம் ரத்தினம் சிவஸ்ரீ க சாம்பசிவ சிவாச்சாரியார் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
3: ஹரஹர நம பார்வதி பதயே, ஹரஹர மகாதேவா. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இடை மருதுரையும் போற்றி, சடையிடை கங்கை தரித்தாய் போற்றி. எம்பெருமானுடைய திருவருளாலே சைவம் ஓஆர்ஜி என்கின்ற இந்த முகநூலின் வழியாக தொடர்ந்து சில தினங்களாக சிவ சிந்தனைகளை நாம் பகிர்ந்து வருகிறோம். இந்த எளிய உரையை நாம் பகிர்ந்து கொள்வதற்கு காரணமாக இருக்கின்ற சைவம் ஓஆர்ஜி என்கின்ற இந்த அமைப்பிற்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இங்கு என்னோடு காணொலியிலே பங்கு கொண்டு சிவ சிந்தனைகளை செவிமடுத்து சிவ சிந்தனைகள் வழியாக சிவனருள் பெறுகின்ற சிவனைய செல்வர்கள் அனைவரையும் வணங்கி இந்த உரையினுடைய அங்கமான இன்றைய தினத்தை உரைக்கு செல்கிறேன். எம் பிரம்ம வேதாந்த விதோ வதந்தி பரம் பிரதானம் புருஷன் ததான்யே விஸ்வோத்கதே காரணமீஸ்வரம் வாஹ தஸ்மை நமோ விக்ன விநாயகாய. ஸ்ரீகாந்த த்ரிகிடோ பவன்யுத வனஸ்கந்தேந்து நந்தியாதய பிராசீதா குரவோ பிரியஸ்ய கருணா லேசாத்கதா கௌரவம். தம் சர்வாதிகுரும் மனோஜ்ஞ வபுஷம் மந்தஸ்மிதாலங்கிருதம் சின்முத்ராங்கித முத்ரபாணி நலினம் சித்தே சிவம் குர்மஹே. பிறையார் சடையன்னல் மறையார் மறுதரை நிறையால் நினைபவர் குறையார் இன்பமே. எம்பெருமானுடைய திருவருள் துணை நிற்க இன்றைய வேத சிவாகமங்கள் ஓர் அறிமுகம் என்கின்ற உரையின் கண் நாம் தொடர்ந்து வேதமானது அனாதியானது ஆதி எம்பெருமானாகிய சிவபெருமானாலே தோற்றுவித்து அருளிவிக்கப்பட்டது. அவைகள் ரிக்யஜுர் சாம அதர்வணம் என்கின்ற பெயர்களை உடையன. எண்ணிலியாகிய அந்த வேதங்கள் இறை அருள் செய்ய நமக்கு இங்கே நான்காக கிடைத்துள்ளன என்பன போன்றவற்றையும் அந்த வேதத்தினுடைய அங்கங்கள் முதலானவற்றையும் வேத வேள்விகள் முதலானவற்றையும் பற்றிய விஷயங்களை சிந்தித்து வருகிறோம். வேத சிந்தனைகள் வேதம் என்பது அனைத்து இந்து சமய துறைகளுக்கும் பொதுவானதாக இருக்கிறது. அந்த வேதத்துறையே வேத சமயத்திலே இந்த சைவத்துறை என்பது மிகவும் சிறப்பானது என்பதை பற்றிய நம்முடைய இந்த உரையின் கண். இப்பொழுது வேதங்களை பற்றிய நாம் கண்ணானது மிகவும் விரிவானதாக இருந்து ஓரளவு நல்ல விஷயங்களை எல்லாம் சிந்தித்தோம். வேதத்திலே கூறப்படுகின்ற தேவர்கள் எல்லோரும் சிவபெருமானுடைய அருட்சக்தியை பெற்று நமக்கு அருள் செய்தார்கள் என்பதையும் சிவபெருமானே வேத வேள்வியிலே பெற முழுமுதற் கடவுள் என்பதை பற்றியுமான சிந்தனைகளை தொடர்ந்து சிந்தித்தோம். பல்வேறு சங்க இலக்கியங்களிலும் சமய நூல்களிலும் வேதங்கள் மற்றும் வேத வேள்விகளை பற்றிய செய்திகளையும் நம்மால் இயன்றவரை சிறிது சிறிது கண்டோம். அந்த வகையிலே இன்று கந்தபுராணத்திலே இந்த வேதங்களை விருத்தி கூறச் சொல்லி மகாவிஷ்ணுவிடம் சிவபெருமான் கூற அவர் வியாசனாக வந்து அவதரித்து வேதங்களை மீட்பருளி செய்தார் என்கின்ற செய்தியானது கச்சியப்ப சிவாச்சாரியார் அவர்களாலே மிகவும் விரிவாக சொல்லப்படுகிறது. அந்த பாடல்களாவன இங்கே நம்முடைய பார்வைக்காக. சிறந்தன வரம்புல எவரும் வேதநூல் மறந்தனர் பவநெறி மல்கி நாடோறும். இறந்தன வரம்புலக்கெவரும் வேதநூல் மறந்தனர் பவநெறி மல்கி நாடோறும். சிறந்தன அவை உயிர் செய்த தொல்வினை அறிந்து அருளி ஐய நீ அமைத்தவாயினும் காதலின் அருளுன்முன் தலையின் பன்மையிற் கோதரும் ஓர்களை கொண்டு நேமிசூழ் மேதினி இதனிடை வியாதன் வியாசன் என்பதுதான் இங்கே வியாதன் வந்திருக்கு. வியாசன் என்றிடு போதமுனி என போந்து வைகுதி என்று கந்தபுராணத்திலே கச்சியப்ப சிவாச்சாரிய சுவாமிகள் அழகாக குறிப்பிடுவார். இதிலே இந்த வேதத்தினுடைய அறங்களெல்லாம் ஏன்னா வேதத்திலே தான் வேத அறங்கள் எல்லாம் உள்ளன. வேதத்தை விட்டு அறமில்லை, போதத்தகு மதமெல்லாம் வேதத்திலே உள்ளது என்பது திருமந்திரத்தினுடைய முடிவாக இருக்கிறது. அத்தகைய மரங்களெல்லாம் தேய்ந்து பவநெறியானது மல்கி நாடோறும் சிறந்து வருகின்ற காலத்திலே அவையெல்லாம் இந்த உயிர்கள் செய்த தொல்வினை பயன் ஆகையினாலே அந்த தொல்வினை நீங்க அருள் செய்ய முற்பட்ட எம்பெருமான் அந்த மகாவிஷ்ணுவிடம் கூட உன்னுடைய ஒரு கலையிலிருந்து வியாசன் என்கின்ற புதிய அவதாரத்தை கொண்டு வேத நெறியை மீண்டும் தழைக்கச் செய்வாயாக என்று சொல்வதாக இந்த பாடல்கள் நமக்கு இங்கு அமைந்திருக்கின்றன. வேதா வியாசாஜ விஷ்ணு ரூபாய வியாச ரூபாஜ விஷ்ணவே நமோ வை பிரம்மணிதையே வாசிஷ்டாஜ நமோ நமஹா என்கின்றது விஷ்ணு சகசரநாமத்தினுடைய முன் பகுதி பாடல்களான ஸ்லோகங்கள். அதேபோல் அந்த வியாசன் தன்னுடைய வரலாற்றையும் முன்னோர்களையும் கூறும் பொழுது வியாசம் வசிஷ்ட ஜப்தாரம் சக்தே பௌத்திர மகல்வசம் பராச்சராத்மகம் வந்து சுகதாதம் தபோநிதிம் என்று சொல்லப்படுகிறார். அவருடைய வசிஷ்டர் அவருடைய முப்பாட்டனாக இருக்கிறார். சக்தி என்கின்ற மகரிஷி சக்தி மகரிஷியானவர் அவருக்கு பாட்டனாக இருக்கிறார். அவருடைய மகனாகிய பராச்சரர் என்பவர் வியாசருடைய தந்தை. சுகமுனிவர் என்கின்ற என்பவர் அவருடைய மகனார். இப்படியாக வியாச பகவான் விவரிக்கப்படுகிறார். வியாசம் வசிஷ்ட ஞப்தாரம் ஞப்தாரம்னா இப்போ கொள்ளுப்பேரன் அப்படின்னு அர்த்தம். நெப்தாரம்னா முப்பாட்டன் அப்படின்னு அர்த்தம். அதாவது வசிஷ்டருடைய கொள்ளுப்பேரன் தான் வியாசர். அதன் பிறகு சக்தே பௌத்திரம், பௌத்திரம்னா பேரன். அப்புறம் சத்தே பௌத்திரம் அவுஷா அகல்மஷம். பராச்சராத்மகம், பராச்சரனுடைய மகன், ஆத்மகன்னா மகன் அர்த்தம். பராச்சராத்மகம் வந்தே சுகதாதம், சுகனுடைய தாதை சுகதாதம். அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, அவர்கிட்ட பெருஞ்செல்வமாக தபோ நிதியானது, தவமான நிதியை தன்னுடைய செல்வமாக கொண்டவர். சுகதாதம் தபோநிதிம் என்று சொல்லப்படுகிறார். அப்படிப்பட்ட அந்த வியாச பகவான் மூலமாகத்தான் அங்கங்கிருந்த வேத பகுதிகளை எல்லாம் தொகுத்து நமக்கு அருள்கிறார். வியாசரை பற்றி முதல் பகுதியிலே பார்த்தோம். கிருஷ்ணத்வயம் பாயனருங்கிறவருடைய ஏற்பெயர் அப்படி என்பதையும், அவர் வந்து வேதத்தையெல்லாம் வியாசம் என்பதற்கு தொகுத்தளிப்பது என்று பொருள். அவ்வாறு வேதத்தை தொகுத்து அளித்ததினாலே வேதத்தினுடைய பலனை சாமானிய மக்களும் புரிந்து கொள்வதற்காக புராணங்களை அருளியதாலும் அவற்றை தொகுத்ததாலும் அவர் வியாசன் எனப்பட்டார். இந்த பெயரே அவருக்கு முழுமையான பெயராக நிலைத்துவிட்டது. கந்த புராணத்திலும் வியாதன் என்கின்ற பெயரிலே இந்த வியாச பகவான் குறிப்பிடப்படுகிறார். இப்படியாக தோன்றிய இந்த வேத நதியிலே பல்வேறு நிலைகள் கடந்து உயர்ந்த பல துறைகள் அமைந்தன. அத்தகைய துகையெல்லாம் ஏக இறைவனை தாம் கொண்ட உய்வடைந்தன. அந்த பெரும் நெறியிலே மிக பெரும் நெறியாக உலகோர் உய்ய புறப்பட்ட ஒரு துறையே சைவத்துறை. இதை கூறவே சேக்கிழார் பெருமானும் திருஞான சம்பந்தமூர்த்தி சுவாமிகள் அருள் அவதாரத்தை குறிப்பிடப்படும் பொழுது, வேத நெறி தடைத்து ஓங்க மிகு சைவத்துறை விளங்க பூத பரம்பரை பொழிய புனிதவாய் மலர்ந்து அழுத சீதவள வயற்புகழி திருஞான சம்பந்தன் பாதமலர் தலை கொண்டு திருத்தொண்டு பரவுவாம் என்று கூறுவார். இப்போ அந்த வேத நெறியிலே

நேவாக்ஷம் என்பது யஜுர்வேதமாகும். பவித்திரமாகும். பூதம் என்பதற்கு பவித்திரம் என்று பொருள். பூதம் பவித்ரேனே வாஜ்யம் என்பது யஜுர்வேதத்தினுடைய பகுதி. இது மாதிரி பல இடங்களில் பூதம்ங்கிறதுக்கு பவித்திரம் அப்படின்னு வேதங்கள் நமக்கு அருளி செய்கின்றன. பவித்திரமானது, புனிதமானது. இந்த புனிதமான சைவ பரம்பரையானது மீண்டும் புத்துளி பெறுவதற்காக அந்த இடத்திலே திருஞான சம்பந்தமூர்த்தி சுவாமிகள் அழுதார் என்று அங்கே குறிக்கப்படுகிறது. பூத பரம்பரை பொழிய பொலிவைத தோன்றுவதற்காக இல்லை. ஏன்னா அது ஏற்கனவே இருக்கிறது. சைவத்துறை வேத காலம் மற்றும் அதற்கு முன்பும் முந்தே இருக்கிறது. அதனால் அது அந்த இடத்திலே பொலிவடைகிறது. பூத பரம்பரை பொழிய புனிதவாய் மலர்ந்தழுத என்று சொல்லப்படுகிறார். அத்தகைய அந்த நெறியின் கண் அமைந்த நூல்களிலே வேதமானது நமக்கும் மற்ற ஏனையோர் துறைக்கும் பொதுவாக இருப்பதனாலே தான் திருமூல தேவநாயனார் எவ்வாறு சொன்னார் என்றால், வேதம் பொது என்று சொன்னார், ஆகமம் வந்து சிறப்பு என்று சொன்னார். ஆக மற்ற ஏனையோரும் அவரை தொடர்ந்து பல சமய அறிஞர்களும் அதை வழிபொழிந்தார்கள். நிறைய இடங்களில் நமக்கு சமய சிந்தனைகளிலே, பாடல்களிலே, உரைநடைகளிலே இந்த செய்தியானது நமக்கு தொடர்ந்து கிடைக்கப்பெற்று வருகிறது. ஆகவே இந்த சிறப்பு பொது என்கின்ற விஷயத்தில் நாம் பார்க்கும் பொழுது சிறப்பானது ஆகமம் என்று சொல்லப்படும். இப்போ சிறப்பு பொது என்பதற்கான பொருள் என்ன, யாது எனில், முற்காலங்களிலே வேதமானது மூவர்ணத்தார்க்குடையதாக இருந்தது. நான்காவது வர்ணத்தார் வேதத்தை கற்பதில்லை, மூன்று வர்ணத்தாரும் கற்றார்கள். இது வந்து நமக்கு பல்வேறு வகையான செய்திகள் மூலமாகவும் நமக்கு தெரிய வரும். இப்போ வர்ணம் என்கின்ற விஷயம் நாம் முதல்லையே பார்த்தது போல எதிலிருந்து வருகிறது என்றால், அவர்களுடைய குணகர்ம விபாககாக என்று பகவத்கீதையிலும், வள்ளுவ பெருந்தகை செய்தொழில் வேற்றுமையான் என்கின்றதனாலும் அறியப்படுகிறது. ஆக இங்கே அவர்கள் அவ்வாறு அந்த வேதி வழியை பின்பற்றி வருங்கால் அனைவருக்கும் பொதுவான ஒரு நெறியாக எல்லா சமயத்திலும் அந்தந்த நூல்கள் எழுந்தன. அவ்வாறு எழுந்த நூல்களில் சைவத்திலே ஆகமங்கள் எழுந்தன. அப்படி எழுந்த ஆகமங்கள், சிவாகமங்கள் சித்தாந்தம் என்று போற்றப்பெறுகிறது. இந்த ஆகமத்தினுடைய சிறப்பை நாம் சொல்லுங்கால், இதுக்கு ஏன் சித்தாந்தம் என்று பெயர், இது எவ்வாறு இருக்கிறது, எண்ணில் ஆகமம் என்று இறைவர் கூறியது போல பல இடங்களிலே நிறைமலி வேதம், எண்ணிலி வேதம், வேதங்கள் வந்து நிறைய நூறாயிரம் என்றெல்லாம் கூறப்படுகிறது. சொல்லணும், ஆகமம் 28, உபாகமங்கள் 207 என்று இருக்கும் பொழுது ஏன் எண்ணிலி என்று சொல்ல வேண்டும் என்று சொல்லும் பொழுது அவருடைய தொகையானது மிகவும் விரித்து அதிகமானது. அவை தனித்தனியாக பிரித்து அந்த அவைகளுக்குள்ளே 28 ஆகமங்களுக்குள்ளே உபாகமங்களுக்குள்ளே அடைவுகளாக அமைகிறது என்பதை ஒரு கருத்தாகும். மேலும் இந்த ஆகமங்களை தவிர மேலும் தாந்திரீகம், சாக்தம் முதலானவைகளிலே ஆகமங்கள், வைஷ்ணவத்திலே ஆகமங்கள் இருக்கின்றன என்பதனாலே தான் ஆகமங்கள் எண்ணிலியாக இருக்கின்றன. எல்லா ஆகமங்களையும் இறைவர் தான் அருளி செய்தார். அவர்கள் வெவ்வேறு வகையான, அதாவது நாயன்மார்கள் அருளி செய்ததாக திருமுறைகள் இருந்தாலும் அந்த திருமுறைகள் அனைத்தும் இறைவனுடைய வாக்கே ஆகும். அதனாலே தான் சம்பந்தரும் எனதுரை தனதுரை என்று குறிப்பினாலே நமக்கு அழகாக உணர்த்தி அமைகிறார். அதனால் இந்த இடத்துல நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டியது, அந்த ஆகமங்களானவைகள் பல்வேறாக இருந்தன. அவற்றிலே சித்தாந்தம் என்று சொல்லக்கூடிய நமது சைவ உலகிலே, தமிழ் உலகிலே போற்றப்படுகின்ற சித்தாந்தம் என்கின்ற நெறியானதற்கு உட்பட்டதான ஆகமங்களே இவ்வ 28 ஆகும் என்பதை நாம் நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும். அனாதியே அமலன் ஆய அறிவன் நூல் ஆகமம்தான். அனாதியே அமலன் ஆய அறிவன் நூல் ஆகமம்தான். பினாதி மாறு இன்றி பேணல் தந்திரம் மந்திரங்கள் மனாதிகள் அடக்கி தெய்வம் வழிபடும் வாய்மையாகும். தனாதி ஈரில்லாதான் தன்மை உணர்த்துதல் உபதேசம்தான் என்று நெறியிலே நமக்கு முக்கியமானதாக கொள்ளப்பட வேண்டியவைகள் மூன்று நிலைகள் என்று சொல்லப்படுகிறது. இப்பொழுது இந்த ஆகமங்கள் நமது சித்தாந்த நோக்கிலே

0: எவ்விடத்திலே இருக்கின்றன என்றால், சித்தாந்தத்திலே இறைவனை அறிவதற்கு உயிர் தன்னை உணர்வதற்கும் ஒரு உரைகலனாக இருப்பது, உரைகல்லாக இருப்பது எவை அப்படின்னு சொன்னால், அந்த சித்தாந்த சாத்திரத்தினுடைய செழுமையை, நேர்மையை, தனித்திறத்தை உலகத்திற்கு இயம்புகின்ற பிரமாணங்கள் என்கின்ற அளவைகளாகும். அது 10 வகையானதாக சித்தாந்தத்திலே சொல்லப்படுகிறது. அந்த 10 வகையானவைகளிலே முதல் 3 மிகவும் சிறப்புடையது. அந்த 3 மற்ற வேதாந்தம் முதலான விஷயங்களிலும் கூடி குறைத்தோ அல்லது வேறு மாயாவாதம், லோகாயுதம் முதலான மதங்களிலும் பின்பற்றப்பட்டாலும் சைவ சமய சித்தாந்த நோக்கிலேதான் மிக உயர்ந்த அற்புதமான, எந்தவித ஐயமும் அற தேரான் தெளிவும் தெளிந்தான் கண் ஐவுறவும் தீரா இடும்பை தரும் என்பார் வள்ளுவர். அப்படி ஐயத்தினாலே நமக்கு இடும்பை ஏற்படாமல் ஐயன் திரிபுற நமக்கு அற்புதமாக அருளுகின்றன என்பது உயர்ந்தோர் மாட்டு. ஆகவே இந்த இடத்திலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, அந்த காண்டலளவையாகிய பிரத்யக்ஷ பிரமாணம், கருதலவையாகிய உபமான பிரமாணம், அதேபோல உரையைகளாகிய ஆகம பிரமாணம், இப்படி 3 வகையான பிரமாணங்கள் உள்ளன. இந்த பிரமாண வரிசையிலே மிகவும் ஆப்த வாக்கியமாக, இறையருள் வாக்கியமாக, வேத வாக்காக நமக்கு இருப்பது இவ் ஆகமங்களாம். இந்த ஆகமங்களே ஆகமங்களாகும், ஆகமங்களே தான் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆகவேதான் நாம் வேதத்திலும் கூட சிறப்பாக ஆகமத்தையே கைகொள்கிறோம். ஏனெனில் அது நமக்கு சிறப்பு நூல். வேதம் பொதுநூல், எல்லோருக்குமானது. ஆனால் தெருவானது அனைவருக்கும் பொதுவானது, வீடானது நாம் ஒருவருக்கே சொந்தமானது, நமக்கானது. அதுபோல நமக்கு வீடளிக்கும் இந்த சைவத்துறையானது நமக்கானது. அதன் அந்த வீடு என்பது ஆகமங்களாகும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த ஆகமத்தை நாம் புரிந்து கொள்ளும் பொழுது இந்த ஆகமங்கள் தந்திரம், மந்திரம், அதற்கு பிறகு உபதேசம் என்கின்ற 3 நிலைகளை நமக்கு அருளை செய்கிறது. இந்த உரையினுடைய பிரமாணங்களாக இவை 3 தான் இருக்கின்றன. அந்த வகையிலே வேதத்திலே நாம் கண்ட 3 நிலைகளுடைய தொடர்ச்சியாகவே இவை காணப்படுகின்றன என்பதை இங்கே நாம் மனதிலே குறித்து கொள்ள வேண்டும். வேதத்தினுடைய கர்மகாண்டம், உபாசனா காண்டம், ஞான காண்டம் என்கின்ற 3 காண்டங்களுடைய ஒரு தொடர்ச்சியாகவே ஆகமங்களில் நமக்கு மந்திரம், தந்திரம், உரை என்கின்ற 3, அதாவது உபதேசம் என்கின்ற 3 வகையான நிலைகள் காணப்படுகின்றன. எப்படி என்றால், இவைகளிலே மந்திரம் என்பது உபாசனா காண்டத்தை கொண்டது, தந்திரம் கர்மகாண்டத்தை கொண்டது, அதன் பிறகு உபதேசமானது ஞானகாண்டத்தை கொண்டது. ஞான பெரியோரே உபதேசம் செய்வோர். ஆகவே ஞானகாண்டம் உபதேசத்தை செய்கிறது. உபாசனை செய்வதற்கு மந்திரம் தேவை, ஆகையினாலே அது மந்திரம். கர்மகாண்டமானது செய்கைகளை குறிப்பதனாலே நமக்கு எந்தெந்த காரியங்களை எவ்வாறெல்லாம் செய்ய வேண்டும் என்று அருளி செய்கின்ற ஆகமங்கள் தந்திரம். சிவாகமாக்கியம் இதம் தந்திரம் என்று ஆகமங்களிலே சிறப்பித்து கூறப்படுகிறது. ஆகமத்தினுடைய பல்வேறு பெயர்களிலே சிவாகமம், சித்தாந்தம் என்கின்ற பெயர்கள் பிரசித்தி பெற்றதாக இருக்கின்றன. இதைத் தவிர நிகமம் என்கின்ற வேதத்திற்கு சமமானதாக, அல்லது வேதமாகவே என்ன சமமானது ஆகமம் என்று சொன்னால், வேதத்திற்கு ஒப்பானது என்று சொன்னால், அது வேதம் உயர்ந்தது அதற்கு ஒப்பானது ஆகமம் என்ற பொருள் ஏற்படும். உதாரணமாக அனைத்து புனித நதிகளும் கங்கைக்கு ஒப்பானது என்று சொல்லுவார்கள். அப்படி சொன்னால் கங்கையானது மிக புனிதமானது, அதை போலவே மற்ற நதிகளும் புனிதமானது என்று பொருள்படும். அதுபோலவே மந்திரங்களை சொல்லும் பொழுது வேதங்கள் மொழியுதே என்பார் அருணகிரிநாதரும். வேத நான்கினும் மெய்ப்பொருளாவது மந்திரம் என்பார். அப்போ வேதத்தை விட சிறந்தது, வேதம் போன்றது, வேதத்தையே அளவையாக கொண்டுதான் மந்திரங்கள் இருக்கின்றன. நதிகள் எல்லாம் கங்கை என்கின்ற புனிதத்தை அளவையாகவே கொண்டு விளங்குகின்றன என்பது இங்கு வெள்ளியீடு மலை போல் விளங்குகிறது. இதற்கு எந்த ஒரு பிரமாணம் எதுவும் தேவையில்லை. நேரடியான எல்லோராலும் பின்பற்றப்படுகின்ற வாய்மொழியாகவும் பிரத்யக்ஷ பிரமாணமாகவும் இவை காணப்படுகின்றன அல்லவா. ஆகவே அதுபோல உள்ள அந்த விஷயங்களிலே கர்மம், ஞானம், உபாசனை ஆகிய மூன்றை நமக்கு அருள்வது ஆகமங்களே. இதிலே கர்மகாண்டம் என்கின்ற பகுதி கர்மகாண்டமானது தமிழில், சம்ஸ்கிருதத்தில் கர்மகாண்டம்னு சொன்னோம்னா தமிழில் கர்மகாண்டம் என்று சொல்ல வேண்டும். கர்மா என்பதுதான் சம்ஸ்கிருதத்தில் கர்மா என்கின்ற அந்த சொடருக்கான நேரடி தமிழ் பொருள் தான் கண்மம் என்பதாகும். ஆணவம், கண்மம், மாயை என்பதிலே கண்மம் என்பது கர்மாவை குறிக்கும். அது நல்வினை தீவினை நன்றாக தெரியும் நமக்கு. ஆகவே அந்த கர்மகாண்டம் என்பது வினையை குறித்து சொல்லுகின்ற, ஆகவே செயல்படுதலாகிய தொழிலின் கண் இருக்கக்கூடிய நமது நெறி ஆகம நெறியினுடைய நான்கு பாதங்கள் இதன் மூலமாக நன்றாக நமக்கு புலப்படுகின்றன. அந்த நான்கு பாதங்கள் எவை அப்படின்னா உலகறிந்த உண்மை. இதில் ஆகமங்கள் எப்படி அந்த நான்கு பாதங்களை சொல்லுகின்றன அதுதான் நமக்கு முக்கியம். நமக்கு தான் எல்லாருக்கும் தெரியுமே, பல இடங்கள்லாம் நாம் பார்த்துருக்கோம். ஆக இந்த ஆகமங்கள் எப்படி சொல்லுகின்றன அப்படிங்கிறது தான் நமக்கு இங்கே ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம். இந்த ஆகமங்கள் எவ்வாறு இந்த விஷயங்களை நமக்கு கூறுகின்றன, ஆகமம் என்கின்ற ஒரு நூல் எவ்வாறு இருக்கிறது, அது ஏன் பல என சொல்லப்பட்டது, அது எத்தகைய நான்கு பிரிவுகளை உடையது, அது வேத வழியில் எவ்வாறு நிற்கிறது, வேதம் போலவே எவ்வாறு மூன்று காண்டங்களை உடையதாக இருக்கிறது என்பதை பற்றி ஒரு இந்த காண்டல், கருதல், உரை ஆகிய மூன்று அளவிகளிலே உரை என்கின்ற அளவையானது மூன்றாக இருக்கிறது. அது என்னென்னா மந்திரம், தந்திரம், மந்திரம், தந்திரம், உபதேசம், இது மூணையும் கொண்டது தான் உரை. ஆக இந்த மூன்று பெயர்களும் மூன்று செயல்களும் இந்த ஆகமத்திலே முழுமையாக பொருந்து நமக்கு பொருந்தி நிற்கின்றன அல்லவா. இப்படிப்பட்ட இவ்வாகமங்களில் சிறப்பாக இவற்றை தவிர வேதத்தோடு கூடிய மற்ற ஆகமங்களை பற்றியும் நமது ஆகமங்கள் நமக்கு எடுத்து உரைக்கின்றன. அவ்வாகிய சிவாகம பெருந்தொகுப்பிலே சைவம், பாசுபதம், சோமம், லாகுலம் முதலாகிய நான்கு வகையான ஆகமங்கள் வகைகளை பூர்வ காரணாகமமானது அருளி செய்கிறது. சைவம், சைவாகமங்கள், பாசுபத ஆகமங்கள், பாசுபத சித்தாந்தம் அப்படின்னு சைவத்தில் பாசுபதம்னு ஒரு சைவம், பாசுபத சைவம், வீர சைவம் இப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா, அப்படி சித்தாந்த சைவம், இப்படி பல்வேறு வகையான சைவ நெறிகளில் சைவ ஆகமங்கள், பாசுபத ஆகமங்கள், சோம என்கின்ற நெறியை சார்ந்த ஆகமங்கள், லாகுலம் என்கின்ற லாகுலீசர் அப்படின்னு சொல்லுவாங்க, அவர் லகுலீசர் என்றும் சொல்லுவார்கள், அவருடைய வழியிலே வந்த ஆகமங்கள், இப்படியாக நமக்காக பூர்வ காரணாகமமானது, இந்த காரணாகமம் என்கின்ற ஆகமத்தினுடைய பிரிவுகளாக இருக்கக்கூடிய பூர்வ காரணம், உத்தர காரணம் என்கின்ற இரண்டு ஆகமங்களிலே பூர்வ காரணம் என்கின்ற ஆகமமானது நமக்கு இதை அருளித்தருகிறது. அப்படிப்பட்ட அந்த சைவாகமங்கள் திரும்பவும் பாசுபதம், சோமம், லாகுலத்தை தவிர சைவ ஆகமங்களிலேயே மூன்று பிரிவுகள் தனித்தனியாக காணப்படுகின்றன. அந்த வகையானவை வாமம், தட்சிணம், சித்தாந்தம் எனப்படும். அந்த வாமம், தட்சிணம், சித்தாந்தம் என்பவைகளும் அதற்குள்ளே பிரிவுகளை கொண்டவையாகவே இருக்கின்றன. வாமாச்சாரம்னு சொல்லுவாங்க, அந்த வாமம் என்கின்ற இவர்கள் வந்து நம்ம தமிழகமெங்கும் ஒரு காலத்தில் அதிகமானவர்கள் இருந்தார்கள். அதாவது இந்த அஹிம்சாவாதத்தை முன்னெடுத்து அதன் மூலமாக கடவுள் மறுப்பு கொள்கையை கொண்டு வந்த வேத மறுப்பு சமயங்களாகியவை, உங்களுக்கு புரியும் அது என்னென்ன சமயங்கள்னு, வேதத்தை நமது வேதங்களை மறுத்த, வேதம் மறுத்த இந்தியாவில் தோன்றிய சமயங்கள், புத்த சமணம் முதலிய அமன் சமயங்கள் எல்லாம் தனக்குள்ளே எதை கொண்டு அதை மக்களிடம் புகுத்தின அப்படின்னா கொல்லாமைங்கிற ஒரு அஹிம்சாவாதத்தையே உணர்த்தி நமக்குள்ள அந்த விஷயம், அதனாலேயே அது மக்களிடம் ஓரளவுக்கு எடுபட்டது. என்ன, வேத காலத்தினுடைய யாகங்களிலே பலன் கருதி செய்யப்பட்ட பல யாகங்கள் ஊன்பலி முதலானவற்றை கொண்டதாக இருந்தது என்பனை 21 வேத வேள்விகளிலே சோமயஜம், ஹவிர் யஜம், பாகயஜங்களிலே இருப்பதை நாம் பார்த்தோம். அதனுடைய விரிவுகளை பார்க்கலைனாலும் அது பெயர்களையும் அது என்ன எவ்வாறு இருக்கிறது, அது சங்க இலக்கியங்களில் எவ்வாறு இருக்கின்றது, சங்க இலக்கிய காலங்களில் பின்பற்றப்பட்டது, அரசர்கள் யார் யார் செய்தார்கள்ங்கிற குறிப்புகளை எல்லாம் பார்த்தோம். அப்படி ஏன்னா இதெல்லாம் நூல்கள் மூலமாக பல பேர் எழுதிட்டாங்க. நிறையா விஷயங்கள் இதெல்லாம் வெளியில் இருக்குது. நம்ம சைவ சமயத்தை நோக்கி சென்று நூல்களை தேடி படித்தோம்னு சொன்னால் நமக்கு எளிதாக கிடைக்கும். இப்போ தமிழ் மேல் அதிக பற்றுள்ள நமது சிவனடியா அடியார்கள் இறைவனை விட தமிழ் மேல் அதிக பற்றுள்ளவர்களாக நிறைய பேர் இருக்கிறத நாம் பார்க்குறோம். அப்படி அவர்களுக்கு தமிழ் வடிவமாகவே இறைவன் இருக்கிறார். இப்படி தான் கொள்ளணும் அவங்க. ஏதாவது எந்த ரூபமாக நாம் வழிபடுறோமோ அவ கருதுவார் கருதும் வண்ணம்னு இன்றைக்கி கருவூர் தேவர் சொன்னதை பார்த்தோம் இல்லையா, எப்படியெல்லாம் கருதுகிறாங்களோ அப்படி வந்து அனுகிரகம் பண்ணுவார் அவர். அவர் தமிழையே தெய்வமாக பார்க்குறாங்க அவங்க. ஆகையினால அந்த தமிழ் மேல் கொண்ட அதீதமான பக்தியின் காரணமாக அவர்கள் என்ன செய்கிறார்கள் அப்படின்னு கேட்டால், இந்த விஷயத்தையெல்லாம் இப்போ சில பேர் அதே மாதிரி வேதாந்திகளும் இருக்கா, வேதத்தையே முழுசாக கொண்டு வேதமே கடவுள்னு சொல்கிறவா இருக்கா, அது அப்படியே இப்போ சொல்லிகிட்டு இருப்பாங்க. நாம் என்ன பண்ணோம், இந்த விஷயங்கள்லேருந்துலாம் வெளியில் வரணும். மொழி இந்த இதுலேருந்துலாம் வெளியில் வந்து அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஆண்டவனை உணர தலைப்பட வேண்டும். இது மாதிரி தலைப்பட்டவர்கள் எல்லாம் இந்த தத்துவ நூல்கள்லாம் குப்பைகள்னு சொன்ன ஞானிகளையும் சித்தர்களையும் நம்முடைய தமிழுலகிலே நாம் கண்டிருக்கிறோம். குளம் கோத்திரம் முதலானவற்றையெல்லாம் சொன்ன வேதங்கள் முதலானவற்றையெல்லாம் பின்னால் வந்த பெரியோர்கள் சில தக்க சமயங்களிலே அவற்றை மறுத்திருக்கிறார்கள். எப்பொழுதும் மறுக்கவில்லை அவர்கள். நன்றாக நீங்கள் அவற்றினுடைய பாடல்களை எல்லாம் படித்து பார்க்க வேண்டும். குளம் கோத்திரமும் கொண்டு என் செய்வீர்னு கேட்ட அப்பரடிகள் அவர்கள் வந்து எப்பொழுதும் அதை மறுக்கவில்லை. ஆனால் ஏன் மறுக்கவில்லை அப்படின்னு கேட்டால், சமூகத்திலே அவைகள் ஒரு அங்கம், அவ்வளவே. ஏற்புடையது ஏற்பில்லாததுங்கிறது அடுத்த விஷயம். மேலும் அவர் இந்த சமூக நிலையெல்லாம் கடந்தவராக இருந்தார். மன்னன் யாமாருக்கும் குடியல்லோம், மன்னனுக்கு கட்டுப்பட்டால் தான் சட்டத்திட்டங்கள்லாம், அவர் மன்னனுக்கே கட்டுப்படலை, நமனை அஞ்சோம் அப்படின்னார். அதனால் அவர் நிலையில் இருப்பவர்களுக்கு அதெல்லாம் வேண்டாம். அதற்கு உள்நிலையில் இருக்கிறவர்களுக்கு அதெல்லாம் தேவைப்பட்டே ஆகிறது, வேறு வழி இல்லை. ஏன்னு கேட்டால் அதுதான் சமூக நிலைமை, யதார்த்தம் அப்படிங்கிறத நான் உணர்ந்து கொள்ள வேண்டும். யதார்த்தத்திலே உயர்நிலையில் இருப்போர் தாழ்நிலையில் இருப்போரை துச்சமாக மதிக்காமல் உயர்வாக மதிக்க வேண்டும் என்பதே அனைத்து நெறிகளுடைய குறிப்பாகவும் அனைத்து மெய்யியல் நூல்களுடைய மரபாகவும் இருந்து வந்திருக்கிறது. அந்த மெய்யியல் நூல்களுடைய ஞானிகள் எல்லாம் அவர்களுடைய வரலாற்றிலே பார்க்கும் பொழுது பல இடங்களிலே இறைவனாலே அவற்றை உணர்த்தப்பட்டவர்களாகவே இருக்கிறார்கள். ஆகவே அந்த இடம் வரும்பொழுது நமக்கும் நிச்சயமாக உணர்த்தப்படும். அதுவரை நாம் இங்கே இருக்க வேண்டியது தான், நமக்கு வேறு வழி இல்லை இல்லையா. ஆனால் சிவன் சிவனடியார் என்கின்ற பொழுது நாம் இவற்றையெல்லாம் கடந்து விடுகிறோம். நமது திருவாரூர் பதியிலே சிவவேதியர் சேக்கிழாருடைய வாக்கில் வேதவேதியர் சிவவேதியர் என்று பிரித்து காட்டுவார். இந்த சிவவேதியர் ஆகிய சிவாச்சாரிய பெருமக்கள் நயனார் என்று சொல்லப்படுகிறார்கள். நயனார் அப்படின்னு பேர் அவங்களுக்கு, பட்டம். அந்த நயனார் அப்படிங்கிறத அவங்க எப்படி எழுதுவாங்கன்னா நயினார்னு எழுதுவாங்க. நாயனார் இல்லை, இது வேற. 63 நாயன்மார்கள், அது நாயன்மார் நாயனார் வேற, இது நயினார் நயனார் அப்படின்னு எழுதுவாங்க. இந்த நயனாருங்கிறது என்ன அர்த்தம்னா நயினர் அப்படின்னு அர்த்தம், நயினர் அப்படின்னு அர்த்தம். இந்த இனங்களையெல்லாம் கடந்தவர்கள் இறையன்பர்கள் அப்படிங்கிறது அதனுடைய பொருள். இனம் இல்லாதவர்கள் அப்படின்னு அர்த்தம். அப்படியாக இனமில்லாத இனத்தவர் அவர்கள், அவர்கள் தான் அங்கே வந்து வழி வழியாலாய் மனம் செய் குடி பிறந்த அடியவர்கள். இப்படி தில்லையில் சிற்றம்பலத்தில் 3000 பேர் இருக்காங்களோ அது மாதிரி திருவாரூரிலே அவர்கள் வந்து வழி வழியாலாய் மனம் செய் குடி பிறந்த பழவடியார்கள். அதுதான் பல்லாண்டில் சொல்கிறார். ஆக அத்தகைய அடியவர்கள் போலத்தான் இன்றும் சிவாச்சாரியர்கள் இருக்கிறார்கள், இருக்க முற்படுகிறார்கள். ஆகவே இது ஒரு புறம் இருக்கட்டும் இந்த விஷயங்கள். மேலும் ஆச்சாரம் முதலானவைகள் நாம் கடைபிடிக்கத்தக்கவே. எவற்றை நாம் ஆசிரிக்கிறோமோ, எவற்றை நாம் கடைபிடிக்கிறோமோ, எதை நம்முடைய ஒழுக்கமாக கொள்கிறோமோ அதற்கு பெயர்தான் ஆச்சாரம் என்பது. ஆகவே அந்த ஆச்சாரத்திலே முக்கியமாக இருப்பது தூய்மை. அந்த தூய்மை முதற்கண் உடற் தூய்மை, அடுத்தது மனத்துக்கண் மாசிலநாதன், அடுத்தது மனத்தினுடைய தூய்மை. ஆக இந்த தூய்மையானது என்பது ரொம்ப முக்கியமானது. இந்த உடல் தூய்மையானது சாதாரண ஆச்சார நதிகளாலே கடைபிடிக்கப்படுகிறது. உதாரணமாக புலி வேடப்பொழிவு தோற்றம், அப்புறம் அவர்களுடைய அனுஷ்டானங்கள், சந்தியாவந்தனங்கள் முதலானவற்றையெல்லாம் கடைபிடிக்கும் என்ற முறைமை, அவர்கள் கடைபிடித்து ஒழுகின்ற ஒழுக்க சீலங்கள் இவைகள் எல்லாம் கொண்டு அவருடைய இது இருக்கு. அதன் அவர்கள் அருந்துகின்ற உணவு, அவர்களுடைய கடைபிடிக்கும் நெறி, அவருடைய குணம், அவர் கற்கின்ற நூல்கள், உபாசிக்கின்ற தெய்வங்கள், இவற்றின் மூலமாக அவருடைய மனத்துக்கண் மாசீலனாக அவர்கள் ஆகிறார்கள். ஆகவே இதில் ரெண்டு நாளும் தூய்மை அடைந்தவராக இருப்பவர் தான் நயினர். அதுக்கப்புறம் தான் அந்த ஸ்டேஜுக்கு நம்ம போகலாம். அது வரைக்கும் நாம் நயினர் கிடையாது அப்படிங்கிறதான் இதனுடைய கருத்தாக இருக்கிறது. அந்த வகையில் இங்கே எதற்காக சொல்ல வந்தேன் என்றால், சிவாகம பெருந்தொகுப்பிலே இருக்கக்கூடிய பூர்வ காரணாகமம் நமக்கு உணர்த்தி அருகின்ற ஆகமங்கள் சைவம், பாசுபதம், சோமம், லாகுலம் என்கின்ற நான்கு வகைகளிலே சைவம் மூன்று வகையாக இருக்கிறது. அவ வாமம் தட்சிணம் சித்தாந்தம் எனப்படும். வாமம் என்பது காபாலிகம் காலாமுகம் சித்தாந்தம் என்று தனியாக இன்னொரு சித்தாந்தத்தோடு கூடியதாக பிரிகிறது. இதிலே தான் இந்த காபாலிகர்கள் காலாமுகர்கள் எல்லாம் நம்ம அந்த வேத மறுப்பு சமயங்கள் ஓங்கி இருந்த காலத்திலே நமது பாரத தேசமெங்கும் பறந்து விருந்திருந்தார்கள். இந்த சிறுத்தொண்டர் வரலாற்று முதலானவற்றிலும், மேலும் கலிக்காமர் வரலாறு, ஆனந்த தாண்டவபுரம் அப்படிங்கிற ஊரில் நடந்த வரலாறு, திருமணத்தின் பொழுது இவருடைய அந்த திருமண மணமகளுடைய முடியை சிரைத்து அவங்களுக்கு பூனலை வந்து அவர் ரோமத்தினால போட்டுப்பாங்க, ஜடா முடியை திருச்சி அதில் பூனல் போட்டுப்பாங்க. நீண்ட கூந்தல் அந்த மணமகளுக்கு இருந்தது. அதை அந்த சிவனடியார் யாசிக்கிறார், அதை உடனே இது பண்ணி கொடுக்குறார். ஏன்னா சிவனடியாருக்கு இல்லாத வேற யாருக்கு அப்படின்னு. அது கல்யாணத்தன்னைக்கு முடை மறைத்தல்ங்கிறது வந்து இந்த இதில் வந்து ஒரு அமங்கலமான விஷயமாக பார்க்கப்படுகின்ற காலத்திலே அந்த விஷயத்தை அவருடைய தகப்பனாரும் அங்கே செய்கிறார்கள், சிவனருள் பெறுகிறார்கள்னு நாம் பார்க்குறோம். அப்படி காலாமுகர் சிறுத்தொண்டருடைய வரலாறு நமக்கு தெரியும், பிள்ளைக்கறி அமுது சமைத்தது, திருச்செங்கட்டாங்குடி. இப்படி இந்த அவங்க காலாமுகர்கள் காபாலிகர்கள்லாம் இருந்தார்கள்ங்கிறதுக்காக சொல்ல வரேன். இப்போ அவர்களெல்லாம் வடதேசத்திலே காசி முதலான க்ஷேத்திரங்களிலும் இமாலயத்தினுடைய பகுதிகளிலையும் இருப்பதை நாம் பார்க்குறோம். அப்படி உள்ள அவர்கள் இந்த ஆகமங்களிலே வாமம் என்கின்ற பகுதியை ஆசிரிப்பவர்கள். அவற்றை நாம் பெரும்பாலும் ஏற்றுக்கொள்வதில்லை. வாமம் என்பதை நம்முடைய ஆகமங்களாக ஒற்றுக்கொள்ளக்கூடாது என்று பல உரை நடைகளிலும் நம்முடைய ஆப்த வாக்கியங்களிலும் நாம் பார்க்க காண்கிறோம், கேட்டிருக்கிறோம். அதே போல தட்சிணம் என்பது, இந்த தட்சிணம் என்பது மாலினிய விஜயம் முதல் சொச்சந்த பைரவம் ஈராக 105 ஆகமங்கள், 150 ஆகமங்களை உடையதாக இருக்கிறது. இந்த வாமத்துக்கு வந்து மூன்று ஆகமங்கள் தான், காபாலிகம் காலாமுகம் சித்தாந்தம்னு மூணு ஆகமம் தான் இருக்கு. ஆனால் தட்சிணம்ங்கிற இதுக்கு வந்து மாலினி விஜயம் முதல் சொச்சந்த பைரவம் வரை 180 ஆகமங்கள் இருக்கின்றன. அதே மாதிரி சித்தாந்தம்ங்கிற சைவ சித்தாந்தத்தை அடிப்படையாக கொண்ட நமது சித்தாந்த சைவத்திற்கு, இந்த தட்சிண தேசத்திலே தோன்று இந்த சைவ சித்தாந்த மரபுக்கு 28 ஆகமங்கள். இதை கூறுவது சுப்ரபேதாகமாகும். இந்த செய்தி சுப்ரபேதாகமத்திலே காணப்படுகிறது. பாசுபதம் என்கின்ற அந்த சைவ மதம் 64 ஆகமங்களை கொண்டதாக காஷ்மீரத்திலே தோன்றியது. அதில் பெரிய அறிஞர்கள்லாம் இருந்தார்கள். அவர்கள் வந்து சிவா நம்ம செந்திநாதையர் அவர்கள் எழுதிய சிவாத்வைத மாபாஷ்யம், இல்லை சிவஞான மாபாடியம் வேற, சிவாத்வைத மாபாடியம் வேற, சிவாத்வைத மாபாடியம் அப்படிங்கிற அந்த சிவாத்வைத மாபாஷ்யத்தை அந்த இதை சேர்ந்தது, அந்த பாசுபத மதத்தை சேர்ந்தது.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
2: திருச்சிற்றம்பலம் shaivam.org-இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி
3: மெய்கண்ட தேவநாயனார் அருளி செய்த சிவஞான போதம். வழங்கியிருப்பவர் சிவசௌரிதாசன் ஐயா அவர்கள்.
4: எடுத்துக்காட்டு வெண்பா, நான்காவது வெண்பா இந்த சூத்திரத்தை கூறியது, இறைவன் எவ்வளவு செயல்களை செய்தாலும் அதனால் பாதிக்கப்படாதவன், அதனாலே எந்த விதமான மாற்றமும் அடையாதவன். அதற்கு ரெண்டு உதாரணங்களை சொல்றார். உதாரணம் சொன்னா நமக்கு புரியும். அதனால உலகியலிலே நமக்கு தெரிந்த சில உதாரணங்களை சொல்லி அதன் மூலமாக எப்படி இறைவன் இவைகளா இவைகளினால் எல்லாம் அவன் தாக்காது இருக்கிறான், அவைகள் பற்றாது இருக்கிறான் அப்படிங்கறத சொல்ற. நோக்காது நோக்கி நொடித்தன்றே காலத்தின் தாக்காது நின்று உளத்தின் கண்டு இறைவன் ஆக்காதே கண்ட நன உணர்வில் கண்ட கனவு உணர கண்டவனில் இற்று இன்று ஆம் கட்டு. இறைவன் அப்படிங்கறத முதல்ல எடுத்துக்கணும். காலத்தின் தாக்காது நின்று. காலம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அந்த காலத்தை நாம் கணக்கிடுகிறோம், நொடி வினாடி அப்புறம் நிமிஷம் மணி மணி அப்புறம் பகல் இரவு நாள் வாரம் அப்புறம் 15 நாட்கள் பட்சம் அப்புறம் மாதம் வருடம் அப்புறம் 60 வருடத்தை ஒரு கணக்கீடு இப்படி எல்லாம் நம்ம கொண்டுகிட்டு போறோம். இவைகளெல்லாம் கால தத்துவத்தை நம்முடைய வசதிக்காக பகுத்திருப்பது. ஆனா கால தத்துவத்தில் இந்த கணக்கெல்லாம் இருக்கா அப்படின்னா அதெல்லாம் கிடையாது. நம்ம இப்ப 2000 வருஷம் தானே கணக்கு வச்சிருக்கிறோம், அதுக்கு முடி காலம் இல்லாம போயிட்டா இல்ல. அப்போ கால தத்துவத்தை நம்முடைய ஒரு வசதிக்காக அதை பிரித்து வைத்திருக்கிறோம். ஆனால் காலம் இதற்கு கட்டுப்படாதது. இப்படி எல்லாம் பிரித்ததுனால காலம் ஏதாவது விகாரம் அடையுமா, துன்பம் அடையுமா, மாற்றம் அடையுமா அப்படின்னா அடையாது. இறைவன் முதலாகிய சிவபெருமான் காலம் என்னும் தத்துவம், இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்பன நாள் மணி வினாடி முதலியாக வேறுபட்டு தோன்றினாலும் விகாரமின்றி காலம் எப்படி நிற்கிறதோ அதுபோல இறைவன் தன் நிலையிலிருந்து சிறிதும் வேறுபடாமல் நிற்பான். அவன் ஏன் வேறுபடாமல் இருப்பான்னா என்ன செஞ்சு வேறுபடாமல் இருப்பான், சும்மா இருந்துகிட்டே வேறுபடாமல் இருப்பானா? அப்படி இருந்தா கூட சும்மா உட்கார்ந்து இருந்தா கூட கோடை காலமா இருந்தா வேர்க்கும், விகாரம் வந்துடும் நமக்கு, நமக்கு வருமா இல்லையா? குளிர்காலமா இருந்தா குளிரும், உடனே நம்ம ஒரு போர்வை எடுத்து விகாரம் அடைஞ்சிரும், போத்திக்கணும். இப்படி மாற்றங்கள்லாம் நமக்கு உண்டாகும். ஆனால் இறைவன் எதனாலும் தாக்கப்படாதவன், பாதிக்கப்படாதவன். ஒரு அந்த காலத்துல ஊசி வெடின்னு ஒண்ணு இருக்கும், இந்த கேப்பு வெடிப்பாங்க பாத்தீங்களா, அது யார் வெடிப்பா? சின்ன குழந்தைகள் வெடிக்கும், ஒரு 5 வயசு குழந்தைகள் வெடிக்கும். ஒரு பெரிய பயலுவான் இருக்கான், கேப்பு வெடிச்சுன்னா கேப்பு வெடிச்சு அப்படின்னு பயப்படுவான். எங்கேயாவது அது வெடிக்கிற சத்தம் கூட அவன் பெருசு பொருட்படுத்த மாட்டான். இது ஒரு சின்ன உதாரணம். அது மாதிரி சிவபெருமான் தண்ணில் தான் உட்காந்துருப்பாரு, பிரபஞ்சனுடைய ஒரு பகுதி, ஒரு பால்வெளி மண்டலம் உடஞ்சிடுக்குள்ள உழுவுது. அதனால அவரு நமக்கு வீட்டினுடைய ஒரு குடிசையினுடைய ஒரு பகுதி ஒரு ஓடு கீழே தெரிஞ்சு போச்சுன்னா அவ்வளவுதான், நமக்கு பெரிய பாதிப்பு உண்டாயிடும். இதை ரிப்பேர் செய்யறது யாரை போய் கூப்பிடுறது, எப்படி இதை சரி பண்றது, இதுக்கு எவ்வளவு செலவாகும், நம்மள்ட்ட அந்த அளவுக்கு வசதி இல்லையே அப்படின்னா விகாரம் அடைஞ்சிருவோம். இதுதான் விகாரம் என்பது, அதனால கலக்கம் அடைதல். ஆனா சாமி இந்த பிரபஞ்சத்துல எங்க புட்டுக்கிட்டு போனாலும் சரி, ஏனென்றால் இந்த பிரபஞ்சமானது அவனுடைய கூற்றினுடைய ஒரு பகுதியில தான் இருக்கு. மாயை என்பது அவன் வியாபக பொருள், இதெல்லாம் வியாபியமாக அதுக்குள்ளதான் உட்கார்ந்து இருக்கு. அதுவும் அவனுடைய வியாபகத்துக்கு இதெல்லாம் எட்டவே எட்டாது, ரொம்ப சின்னது. அதனால அதுல ஒரு மாறுதல் ஏற்பட்டுச்சுன்னா ஒரு பிளாஸ்டிக் போய் பல தடவை வாங்கிட்டு வரோம், கடத்தல இருந்து ஒரு பிளாஸ்டிக் போய் பறந்து போயிடுது, நம்ம என்ன கவலையப்பட போறோம் அதை பத்தி? அது போனா 1000 திட்டு வாங்க போறோம், கவலைப்பட மாட்டோம். ஆகவே அவன் என்ன காரியங்கள் உலகத்துல நிகழ்ந்தாலும் அதனால் எதையும் பாதிக்கப்படாமல் நின்று அவன் அவனுக்குரிய செயல்கள், இந்த உயிருக்கு என்ன செய்யணுமோ அவனுடைய கருணையினால், கருணைமா கடலாக இருக்கின்ற சிவபெருமான் அதை செய்து கொண்டே இருப்பான். உயிர்கள் நன்றி இல்லாம அவனை பத்தி நினைக்காம அவனையே திட்டுனா அவன் திருவுருவை போட்டு உடைச்சா கூட அவனுக்கும் மூஞ்சி கூட காத்த கொடுத்துருவான், அவனுக்கும் சாப்பாடை போட்டுருவான், அவனுக்கும் தங்க நிலத்தை கொடுத்து விடுவான், அவனுக்கும் சுவாசி எல்லாத்தையும் தந்துடுவான், காத்தெல்லாம் எல்லாத்தையும் கொடுத்துருவான். அருளை நெருங்குவதற்கு தான் அவன் இறைவன் வகுத்த அடிப்படை நடக்கணும். ஆனா அடிப்படையான தேவைகளை அவன் நாத்திகனுக்கு கூட அவன் தான் தந்துட்டு இருக்கான். கடவுள் மறுப்பு கொள்கையாளன் கூட சாமியுடைய அருளால தான் அவன் ஜீவிச்சுட்டு இருக்கான் அந்த உலகத்துல. ஆகவே அவன் எதனாலும் தலனப்படாதவன். இதெல்லாம் நம்ம சாதாரண திருக்கோயிலுக்கு செல்கிறோம், கோயில்ல சாமியை பார்த்த உடனே நமக்கு ஒரு உணர்வு தோன்றும், அந்த சாமி எப்படிப்பட்டவர், அவருடைய மகிமை என்ன, அவருடைய சிறப்பு விபூதி மகிமைகள் என்று சொல்வார். அப்படி அவனுடைய மகிமைகளை நினைக்க நினைக்கதான் நாமும் அந்த மகிமைகள் சுரூபமாக மாறி அமையும். அதனால அவனுடைய மகிமைகளை நாம் சிந்திக்கணும், அது சிந்திப்பதற்குரிய வாய்ப்பு தான் அந்த நம்முடைய சாத்திரங்கள் நமக்கு தருகின்றன. அப்ப கடவுள் எதனாலும் பாதிக்கப்படாத பேராற்றல் படைத்தவன், பேரறிவும் பேராற்றலும் அனுக்கிரகமும் படைத்தவன். பேரறிவும் பேராற்றலும் இருந்து ஒரே திவானா இருந்து எல்லாருக்கும் தொந்தரவு கொடுத்துருந்தான். அனுக்கிரகமும் அவன்கிட்ட அதான் சேர்த்துக்கணும், அதை அனுக்கிரகமும். நான் பல தடவை சொல்லியிருக்கோம், அறிவினான் ஆவதுண்டோ பெரிதின் நோய் தன்னோய் போல் போற்றா கிடையாது. அறிவு ஜாதி அதிகமா இருக்குன்னா ஒருத்தன் பள்ளிக்கூடமே போய் படிக்கல, ஆனால் அவன் எல்லோருக்கும் உதவியாக இருக்கிறான், அவன் தான் அறிஞன், அவனுக்கு தான் அறிஞன் நம்ம பேர் கொடுக்கணும். தன்னால் இயன்ற எல்லாவற்றையும் மற்றவர்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறான், ஆனா படிக்கல, எழுத்து ஒண்ணு கூட தெரியாதுங்கிற எழுத்தை பார்த்தா படிக்க தெரியாது. அவன் எல்லோருக்கும் உதவியாக ஒரு மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்றால் சுயநலம் இல்லாமல் ஒருவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான், அவன்தான் பேரறிஞன், அவன் தான் அறிவாளி. அறிவினான் ஆவதுண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றாக்கடை. அடுத்தவர் வர்ற துன்பத்தை தன் துன்பமாக உணர வேண்டும். மருந்துல கலப்பட மாட்டோம் மாதிரி உணர்ந்தான்னாக்க மருந்துல கலப்படம் நடக்குமா? இன்னும் எவ்வளவுதோ நடக்கும். மணற்கொள்ள நடக்குமா? நடக்காது. இலக்கறி ஊழல் நடக்குமா? நடக்காது. எதுவுமே நடக்காது. பிரிதின் நோய் எத்தனை உயிர்கள் தாம் செய்கின்ற ஒரு காரியம் எத்தனை உயிர்களுக்கு துன்பம் தருக்கு நினைச்சு பார்க்கணும்ல. அறிவு அதிகமாக அதிகமாக தப்பு செய்யறதும் அதிகமாயிடும். ஆனால் அறிவுக்கு இலக்கணம் அது அல்ல, அறிவுக்கு இலக்கணம் அருள். அப்படி கடவுள் வந்து பேராற்றலோடும் பேரறிவோடும் இருக்கிறதுனால பேராற்றலையும் பேரறிவையும் அவன் மற்றவருடைய நன்மைக்காகவே அவன் செலவு செய்கிறான். அவன் என்ன செய்யறான், ஆக்காதே கண்டு படைக்காமல் படைக்கிறான், படைக்காமல் படைக்கிறான், நோக்காது நோக்கி காப்பாற்றாமல் காப்பாற்றுகிறான், நொடியாமல் நொடித்து நொடித்துன்னு இருக்க நொடியாதுன்னு அதை சேர்த்துக்கணும், அழிக்காமலே அழித்து நிற்றலால் அத்தொழிலை செய்தும் கட்டுகின்றாம். அவன் ஒரு விதமான கட்டுப்பாடும் இல்லாதவன், சுதந்திரம் பொருந்தியவன், முதல்வன் சிவபெருமான் என்றும் விகாரம் அடையாதவன், அவன் நிர்விகாரி, எதனாலும் அவன் விகாரம் அடைய மாட்டான். களைப்போ தலிப்போ இதெல்லாம் அடையறதெல்லாம் விகாரம்னு பேர், அந்த விகாரம்லாம் அவனுக்கு கிடையாது. இறைவன் இத்தன்மைக்கு இந்த இப்படி இருப்பதற்கு ரெண்டு உதாரணங்களை சொல்லி இதை புரிய வைக்கிறார் ஆசிரியர். உள்ளத்தின் உள்ளத்தின் ஒரு அறிஞர் இருக்கிறார், அவர் நிறைய விஷயங்களை மனப்பாடம் பண்ணியிருக்கிறார். அப்படி மனப்பாடம் பண்ணி மனப்பாடம் அந்த மனன சக்தியிலே ஆற்றலுடையவராக இருக்கா பெரிய விரிவுரைகளெல்லாம் செய்கிறார். அவர் வந்து ஒரு நாள் சொற்பொழிவு செய்கிறார், தன்னுடைய கருத்துக்களை எல்லாம் சொல்லி முடிச்சோன்னு ஐயோ என்று எல்லாம் போயிட்டு அப்படின்னு கவலை போடுறாங்க. ஒருவேளை மகிழ்ச்சி அடைஞ்சாலும் அடையலாம், நல்லா போய் சொல்லிட்டு அந்த விஷயத்த எடுத்து சொன்னது சிறப்பாக சொல்லியிருக்காங்க. ஆகவே தன்னுடைய கற்ற நூலில் கற்றிருக்கின்ற அந்த செய்திகளை எல்லாம் எடுத்து சொல்வதனாலே ஒருவன் எந்த விவகாரமும் அடைவதில்லை. அவன் மனன சக்தி அவன்கிட்ட அந்த மூளையிலே பதிவுகள் இருந்தன, அதை எடுத்து அவன் சொன்னானே தவிர அதனால அவன் எந்த விகாரமும் அடைவதில்லை. அதுபோல இறைவன் தன்னுடைய பேராற்றலின் காரணமாக செய்யக்கூடிய செயல்களினால் எந்த விதமான பாதிப்பும் அவன் அடைவதில்லை. இன்னொரு உதாரணம், கண்ட நனவு உணர்வில் கண்ட கனவு உணர கண்டவனின். இன்னைக்கு ராத்திரி ஒரு கனவு கண்டிருக்கோம் நம்ம, அந்த கனவுல புலி வந்து துரத்துது, வேகமாக துரத்திட்டு வரும்பொழுது நடுவில் ஒரு தூரத்துல வந்து ஒரு காடு வருது, அதுல ஏறி நம்ம தப்பிச்சு வந்துடுறோம். அந்த புலி துரத்தும் பொழுது எப்படி அடிச்சிருக்கும் மனசு, படக்கு படக்குன்னு அடிச்சிருக்கும், காரு வந்து சந்தோஷப்பட்டு இருக்கும். இது எல்லாம் முடிஞ்சு போய் மறுநாள் கனவு ஒரு ஒரு 6 மாசம் ஆச்சு, நம்மகிட்ட அந்த கனவு சொல்றாரு. அந்த கனவு சொல்லும் பொழுது அவருக்கு ஏதாவது பயமோ அல்லது மகிழ்ச்சி ஒண்ணு ஒரு சம்பவம் மாதிரி நமக்கு சொல்லுவார். அப்ப கனவை நனவிலே சொல்லும் பொழுது எந்த விதமான பாதிப்பையும் ஒருவன் அடைவதில்லை. கற்ற நூலிலே சொன்ன கருத்துக்களை வெளியே சொல்லும் பொழுதும் கனவிலே கண்ட காட்சியை பற்றி மற்றவர்களிடம் விவரிக்கும் பொழுதும் அவன் எந்த விதமான மாற்றத்தையும் ஒரு மனிதன் அடைவதில்லை போல, இறைவனும் இவ்வளவு காரியங்களையும் இந்த பிரபஞ்சத்தை தோற்றுவித்தும் நிலைநிறுத்தியும் ஒடுக்கியும் பொருளை உயிர்களுக்காக மறைத்தல் தொழிலை செய்தும் அருளல் தொழிலை செய்தும் இத்தனை காரியங்களை செய்தும் அவன் எதனாலும் பாதிக்கப்படாமல் அவன் தன்னில் தானாகவே இருந்து கொண்டிருப்பான். சங்கல்ப மாத்திரையினால் அந்த பாருங்க, ஆக்காதே ஆக்கின்னு போடாம ஆக்காதே கண்டு அப்படின்னு சொல்றாங்க. அவன் சங்கல்ப மாத்திரையிலே செய்கிறான் என்பதை குறிப்பால் நமக்கு உணர்த்துகிறார்கள் ஆசிரியர். தோற்றுவித்து அழித்து பின்னும் துடைத்தருள் தொழில்கள் மூன்றும் போற்றவே உடைதன் புகுந்தது விகாரம் என்னில். இந்த பஞ்சகிருத்தியங்களை சொல்லும் செய்யும் பொழுது சுவாமிக்கு விகாரம் வருகிறது அப்படின்னு சொல்றது மிக மிக தவறு அப்படின்னு சித்தியா சொல்லுகிறது. ஒரு உதாரணம், ஒரு பாட்டு, அது ஒரு உதாரணம் சொல்றாரு, அவர் ஒரு உதாரணம் சொல்றாரு. இப்போ கற்றநூல் கல்வியும் கடமையும் பற்றி சொன்னது போல அவர் ஒரு விஷயம் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, சூரியன் தோன்றுகிறது, சூரியன் காலையிலே புறப்பட்டு வந்த உடனே சூரியகாந்த கல் ஒரு கீழே கல்லு கிடக்கு, சூரிய ஒளியிலிருந்து நெருப்பை உண்டாக்குகின்ற கல் சூரியகாந்த கல். அந்த சூரியகாந்த கல்லுக்கு பக்கத்திலே நிறைய தாள் அல்லது செத்தைகள் எல்லாம் கிடக்கு. உடனே என்ன பண்ணும், சூரியகாந்த கல் அந்த சூரியனிலிருந்து ஒளியை வாங்கி சூரியகாந்த கல் அந்த பக்கத்தில் இருக்கிற செத்தை மேலெல்லாம் செலுத்தி அதை எரிய வச்சிடும், எரிய வைக்கும். அப்புறம் அதே சூரிய ஒளி ஒரு தடாகத்தின் பக்கம் வீசுகிறது, ஒளி இருக்கிறது, அங்க இருக்கின்ற தாமரை மலரை மலர வைக்கும் இல்லையா. சூரியன் அங்கிருந்து புறப்பு வந்து மலரு அப்படின்லாம் சொல்ல மாட்டார், சூரிய ஒளியிலேயே மலர்ந்துடும். இன்னொரு இடத்துல தண்ணீர் இருக்கிறது தடாகத்திலேயான தண்ணீர், அதுல இருக்கிற தண்ணீரை வந்து சூரியனுடைய ஒளி ஆவியாக்கி மேலே கொண்டு வரும், அழிக்கும். சூரியனுடைய ஒளி கல்லிலிருந்து கனலை உற்பத்தி செய்யும், மலரை மலர்வித்து வாழ்விக்கும், அதுக்கு பிறகு தண்ணீரை வற்ற செய்து மறைக்கும். இந்த மூன்று காரியங்களையும் சூரியனுடைய ஒளி செய்கிறது. அதனால் சூரியன் ஏதாவது பாதிக்கப்படுகிறதா, இல்ல இல்லையா, அதனுடைய ஒளிதானே செய்கிறது. அதுபோல இறைவனுடைய சங்கல்ப மாத்திரத்தில் பராசக்தியான ஒளி உலக காரியங்களை செய்து கொண்டிருக்கிறாள், அவன் எதனாலும் பாதிக்கப்படாமல் தன்னில் தானாக இருக்கிறான். இதோட என்ன அற்புதமா சொல்ல முடியும், சாமி விகாரம் இல்லாதவன் நம்ம போல அப்படின்னு. தோற்றுவித்து அழித்து பின்னும் துடைத்தருள் தொழில்கள் மூன்றும் போற்றவே உடையதன் புகுந்தது விகாரம் என்னில். சாற்றிய கதிரோன் நிற்க தாமரை அலரும், காந்தம் காற்றிடும், கனலை நீரும் கரந்திடும் காசினிக்கே. இறைவன் சங்கற்ப மாத்திரையிலேயே இதை செய்கிறான். ரொம்ப அற்புதமா திருஞான சம்பந்த சுவாமிகள் நம்முடைய பக்கத்துல இருக்கிற நம்ம தஞ்சை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சிவபுரம் என்ற அந்த அந்த பதிகம் ரொம்ப எல்லாரும் படிச்சு பார்க்கணும். அப்படியே இந்த நினைவினாலே நினைவு மாத்திரத்தினாலே இந்த உலகத்தை இறைவன் படைக்கிறான், நினைவு மாத்திரத்தினாலே அயனை அதிர்ட்டி நின்று இந்த உலகத்தை படைக்கிறான் அப்படின்னு ஒரு பாடலை சொல்கிறார். முதல் பாடலை தான் அந்த பதிகத்தில் இருக்கக்கூடிய முதல் பாடல். இரண்டாவது பாடலிலே அரியை அதிர்ட்டி நின்று நினைத்த மாத்திரத்திலேயே உலகத்தை அவன் காப்பாற்றுகிறான். ருத்ரனை அதிர்ட்டி நின்று நினைத்து நினைவினாலேயே இந்த உலகத்தை ஒடுக்கி கொடுக்கிறான். அந்த அந்த பதிகம் முழுதும் ரொம்ப அற்புதமான ஒரு பதிகம். அதுல இருக்கிறத நீங்க படிச்சு பாருங்க. அந்த யாரை நோக்கி செல்வத்திற்காக நாம் பிரார்த்தனை செய்கிறோம் அந்த மகாலட்சுமி உங்களுக்கு சேவை செய்வாள், சிவபுரத்தில் உள்ள சிவபெருமானை வணங்கினாள். புவம் வழி கணல் புனல் புவி கலை வரைமறை உரைமறை திரிகுணம் அமர்நெறி திவம் மலி தரு சுரர் முதலியர் திகழரும் உயிர் அவை அவை தம பவமலி தொழிலது பவமதி தொழிலது நினைவோடு. இந்த வினைக்கு ஈடாக அருளப்பெறுகின்ற இந்த பிரபஞ்சத்தை அவன் என்ன பண்றானா படைக்கிறானா, எப்படி படைக்கிறான், நினைவோடு. பவமலி தொழிலது நினைவோடு, பவம்னா பிறவி, பிறவிக்கு ஏதுவான வினைக்கு ஈடாக இந்த பிரபஞ்சத்தை அவன் தோற்றுவிக்கிறான். அதை எப்படி தோற்றுகிறான், நினைவோடு, தன்னுடைய சங்கல்பத்தினாலே தோற்றி. பதுமணன் மலரது மருவிய பதுமணன் மலரது மரு பதுமம் என்றால் தாமரை மலர், தாமரை மலரிலே வீற்றிருக்கின்ற அந்த பிரம்மா வடிவத்தில் அவன்தான் இந்த நினை அந்த தொழிலை அவன் படைத்த தொழிலை செய்கிறான். அப்ப பிரம்மாவை அதிர்ட்டித்து நின்று அவனை படைக்கிறான். பவமலி தொழிலது நினைவோடு பதுமணன் மலரது மருவிய சிவனது சிவபுரம் நினைபவர் செழு நிலநினில் நிலை பெறுவரே. இந்த உலகத்துல நீண்ட நாள் வாழ்க்கை நடத்தணும்னா சிவபெருமானை, அது சிவபுரத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானை நினைக்க வேண்டும். அவன் என்ன செய்யறான்னா பிரம்மாவை அதிர்ட்டி திரின்று மலரவனை அதிர்ட்டி திரின்று தன்னுடைய சங்கல்ப மாத்திரத்தினாலே இந்த உலகத்தை அவன் படைக்கிறான். இரண்டாவது பாடல்ல அதையே சொல்கிறார். விளக்கம் சொல்லலாம், நேரம் ஆயிடும், அதுக்காக உங்களுக்கு அந்த குறிப்பை மட்டும் சொல்றேன். நினைவு அப்படிங்கிறது மலை பல வளர்தரு புவியடை. அந்த புவின்னு சொல்லும் பொழுது எப்படி இலக்கியம்லாம் எந்த இலக்கியத்துக்கும் நம்முடைய அருளாளருடைய இலக்கியத்துக்கு ஈடு கொடுக்க யாராலையும் முடியாது. மலை பல வளர்தரு, இந்த உலகத்தில மலைகள் வளர்ந்து இருக்கின்றன. இப்படி மலை பல வளர்தரு புவியடை இந்த உலகத்திடை மறைதரு வழி மலி மனிதர்கள், மறைகளினுடைய வழியாக நடக்கின்ற மனிதர்கள் இருக்காங்களாம் இந்த பூமியில அவர் இருந்த காலத்துல. மறைதரு வழிமலி மனிதர்கள் நிலைமலி சுரர் முதல் உலகுகள் எல்லாத்தையும் உள்ளடக்கிறாரு. இந்த நான்கு மறைகள் சொல்லுகின்ற வழியாக இந்த உலகத்திலே வாடுகின்ற ஜீவர்கள் மனிதர்கள், அப்புறம் வான உலகத்திலே உள்ள நிலைமலி சுரர் நீண்ட காலம் வாழுகின்ற தேவர்கள், நிலைமலி நிலைத்து இருக்கக்கூடிய தேவர்கள் உலகுகள். இந்த அவ்வளவையும் இந்த மலைகள் எல்லாம் தோன்றக்கூடிய இந்த உலகம், உலகத்திலே வாழக்கூடிய மனிதர்கள், நீண்ட நாள் வாழக்கூடிய தேவர்கள், இப்படி விளக்கம் சொல்லலாம். நிலை பெறு வகை இவர்கள் நிலைத்து இந்த உலகத்திலே வாழ்வதற்குரிய காலம் வரையிலும் வாழ்வதற்காக நிலை பெறு வகை நினைவோடு மிகும். எதுல சங்கல்பிக்கிறான் சாமி, நம்முடைய ஆயில அவன் தான் தீர்மானிக்கிறான். நினைவோடு மிகும் அலைகடல் நடுவு அறிவுயில் அமரறி உருவியல் பரனுரைபதி. அலைகடல் நடுவு அறிவுயில் அமரறி, அலைகடல் நடுவில் இருந்து கொண்டு அறிவில் செய்து கொண்டிருக்கின்ற ஹரி ஹரி மகாவிஷ்ணு. உருவியல் பரன், அவனுடைய உருவத்தில் யார் இருக்கா, சிவபெருமான். அவன் தான் அந்த திருமாலை அதிர்ச்சித்து நின்று அந்த காத்தல் தொழிலை அவன் தான் செய்கிறான். அற்புதமான ஒரு சான்று நமக்கு. அலை கடல் இன்னும் பதினோரு பாட்டும் பாத்தீங்கன்னா அப்படி இருக்கும் அந்த பாட்டு, அந்த பாட்டோட நவரவே மாட்டீங்க நீங்க. அலைகடல் நடுவு அறிவியல் அமரறி உருவு இயல் பரன் உறைவதி பரன், அவனுக்கு மேலானவன் படை அந்த காத்தல் தொழிலை செய்ய ஆணையிட்டுக் கொண்டிருக்கின்ற பரன், அவன் அதிர்ச்சித்து நிற்கின்ற சிவபெருமான். சிலை மலி மதில் சிவபுரம் நினைப்பவர் திருமகளோடு திகழ்வரே. அந்த சிவபெருமானை யார் நினைக்கிறார்களோ, இப்படி சங்கல்ப மாத்திரத்தினாலேயே அரிய அதிர்ச்சித்து நின்று இந்த உலகத்தை யார் ஒருவன் காப்பாற்றிக் கொண்டிருக்கிறானோ, அப்படிப்பட்ட சிவபெருமானை யார் ஒருவன் நினைக்கின்றார்களோ அவர்கள் திருமகளோடு திகழ்வரே, செல்வ செழிப்போடு இந்த உலகத்தில் வாழ்வார். அடுத்தது ஒடுக்குதல், அதுவும் நினைவோடு. நினைவோடு எல்லாத்திலையும் பாட்டிலும் நினைவோடு இருக்கு. பழுதியில கடல் புனைதரு தழுவி, அப்படி முதல்ல மலையை சொன்னார், இப்ப கடல்கள் தழுவிய உலகம். பழுதியில கடல் புடை தழுவியபடி முதலிய உலகுகள் மலி, இப்படிப்பட்ட உலகங்கள் கடலில் உலகம் நிறைய இருக்கிறான். உலகுகள் மலி மலிந்த இந்த பிரபஞ்சம், குழுவிய சுரர் குழுமி இருக்கின்ற தேவர்கள் பிறர், தேவர்கள் அப்புறம் நாகர்கள் நரகர்கள் மனிதர்கள், குலம் மலிதரும் உயிர் அவை அவை எல்லாத்தையும் சேர்த்து ஒட்டுமொத்தமா ஒரு லிஸ்ட் போட்டாரு. தேவர்கள் உலகத்தில் உள்ள மனிதர்கள் சுரர்கள் நரர்கள் நாகர்கள் எல்லாம் சேர்த்து அவைகள் உயிர்கள். உயிர்கள் அவை அவை முழுவதும் அழிவகை நினைவோடு, அந்த உயிர்கள் எல்லாம் எந்த காலம் வரையிலும் இருந்து அவர்கள் அனுபவித்து ஞானம் அடைய வேண்டுமோ அந்த காலம் வரையிலும் அவர்கள் இருக்கும்படியாக செய்து அதற்கு பிறகு ஒடுக்குதல் நினைவோடு. அதனாலதான் சொல்றாங்க, நமக்கு வேண்டிய எல்லாமே நம் முன் கருவுள்பட்டது, சாதி ஆயுள் போகம் அனைத்தும் முன் கருவுள்பட்டது. நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியே தீர்மானித்து ஒன்று அனுப்பப்படுகிறோம். இந்த இடத்துல இன்னைக்கு வந்து இங்கே உட்கார்ந்துருக்கணும்னு தீர்மானித்து இருந்தால் மட்டுமே இங்கே வர முடியும், இல்லைன்னா வர முடியாது. முழுவதும் அழிவகை நினைவோடு முதல் உரு இயல்வரன் உரைபதி செழுமணி அணி சிவபுர நகர் தொழுவார் புகழ்மிகும் உலகிலே. அந்த சிவபெருமானை நினைத்தால் அந்த அது 11 பாட்டுலையும் ஒவ்வொரு பாட்டுக்கும் பலன் இருக்கு. திருக்கடை காப்புல மட்டும்தான் பலன் சொல்லுவார். இந்த சிவபுரம் பதிகத்துல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பாட்டிலுமே அதுல பலன் இருக்கு. இறைவன் இவ்வளவு காரியங்களையும் செய்யறான், ஆனால் கொஞ்சம் கூட சரணப்படாதவன் என்ற கருத்தை நம்முடைய அருளாளர்கள் எல்லா இடத்துலையும் சொல்லியிருக்காங்க. வான் கெட்டு மாறுதம் மாய்ந்து அடல் நீர் மண் கெடினும் தான் கெட்டலின்றி தளிப்பறியா தன்மையனுக்கு ஊன் கெட்டு உயிர் கெட்டு உள்ளமும் போய் நான் கெட்டவாவாடி தெல்லேனும் கொட்டாமும். வான் கெட்டு வான் ஆகாயம் இருக்கிறத ரொம்ப சூட்சமானது ஆகாயம் தான். அது எவ்வளவு தூரம் விரிந்து பறந்திருக்குன்னு யாருக்காவது தெரியுமா? யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. நட்சத்திரங்கள் முழுதுமே நம்மளால கண்ணால பார்க்க முடியாது. பகல்ல நட்சத்திரம் தெரியல, ராத்திரில பாக்குறோம். அப்புறம் பூமி சுத்தும் பொழுது அது வேற பல நட்சத்திரங்கள்லாம் வரும், நமக்கு தெரியாது. அது எத்தனை இருக்குன்னு நம்மளால சொல்ல முடியாது. 20 முன்பு அது கொடுத்த ஒளி 20 ஒளி ஆண்டு வந்து நமக்கு கிடைக்குது. அது இப்போ இருக்கா இல்லையான்னு நம்ம பார்க்குற காட்சியெல்லாம் உண்மைன்னு கூட சொல்ல முடியாது. ஏனென்றால் ஒரு 20 பிறகு அது இறந்து கூட போயிருக்கலாம், அது அழிஞ்சு போயிருக்கலாம். ஆனால் அது இருக்கிறது போல நமக்கு கண்டு தெரியும். ஏன்னா 20 ஆகுது அதுலேருந்து நம்மகிட்ட ஒளி வருது. ஆகவே இறைவன் வான் கெட்டு ஆகாயம் அழிவு, வான் கெட்டு மாறுதம், மாறுதம்னா காற்று, மாய்ந்து காற்றே இல்லாமல் போனாலும், அடல் நெருப்பு, அடல் நெருப்பு சூரிய ஒளி சந்திர ஒளி நம்ம கொடுக்குற அக்னி ஒளி எல்லாம் அடல், அடல் நீர் தண்ணி மண் இந்த பூமி. ஒரு பூகம் வந்தாலே தாங்க மாட்டேங்குது நம்ம இல்லையா, ஒரு சுனாமி வந்தால் தாங்க மாட்டேங்குது. அதனால தலனப்படுறோம், பாதிக்கப்படுறோம். இப்படி வான் கெட்டு மாறுதம் மாய்ந்து அடல் நீர் மண் கெடினும் தான் கெட்டல் இன்றி. முதல்ல சொன்ன பார்த்தீங்களா, ஒரு சின்ன சத்தம் கெட்டுதுன்னா நம்ம திரும்பி பார்க்க போறது கிடையாது. அது போல இறைவன் உலகத்துல ஒரு பகுதி ஒரு பக்கம் அழிஞ்சிட்டு இருக்கும், ஒரு பகுதி அவன் தோற்று வச்சுட்டு இருப்பான். அவனுக்கு தெரியும் எல்லாம், பேரறிவாளன், எதை எங்க எப்படி செய்யணும்ட்டு அவனுடைய சங்கல்பத்திலேயே எல்லாம் நடந்துகிட்டு இருக்கும். ஆனா அவன் தன்னில் தானாக இன்ப சுரூபனாக அவன் இருந்து கொண்டிருப்பான். உலகத்துக்கு இன்ப உயிர்களுக்கு முக்தி அடைந்த உயிர்களுக்கு எல்லாம் இன்பத்தை வழங்கி கொண்டு அவன் இருப்பான். முக்தி அடைந்த உயிர்களுக்கு மட்டும் இன்பத்தை வழங்குறது இல்ல, நம்ம உலகாயத்துல இருக்கிற உயிர்கள் இன்பத்தை அனுபவிக்கிறது கூட அவனுடைய கருணை தான் காரணம். அவனுடைய கருணை இல்லாவிட்டால் இந்த இன்பம் கூட நமக்கு கிடைக்காது. சிற்றின்பம் கூட அவனுடைய அருள் தான். சிற்றின்பத்து மூலம் அவன் நம்மை பக்குவப்படுத்தி பேரின்பத்துக்கு அழைத்து செல்கிறான். அப்படிப்பட்ட இறைவன் சலனம் இல்லாதவன், வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பையில. சிவபெருமான் வேண்டுதல் அவனுக்கு ஒரு இலக்கணம் கொடுக்கிறார் திருவள்ளுவர். வேண்டாமை வேண்டுவதும் இல்லான் தன்னை, வேண்டாமை வேண்டுவதும் இல்லான் அவனுக்கு விருப்பும் கிடையாது வெறுப்பும் கிடையாது. திருநாவுக்கரசர், உண்ணாது உறங்காது இருந்தாய் போட்டு நம்ம உண்ணணும் உறங்கணும், இல்லைன்னா விகாரம் அடைந்து விடுவோம். 2-3 தூங்காம ஒருத்தனை பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா நாளா நாள் பைத்தியம் வந்துருமா. உண்ணாது உறங்காது இருந்தாய் போற்றி, மூவாய் பிறவாய் இரவாய் போற்றி. நீ உனக்கு மூப்பு இல்லை, நீ பிறக்க மாட்டாய், உனக்கு இறப்பும் இல்லை, விகாரம் அடையாதவன் அப்படிங்கிற இதெல்லாம் ஒரு செய்தியை சொல்றோம்னா நம்முடைய அருளாளர்கள் அதை பற்றி என்னென்ன கருத்துக்கள் அந்த செய்தியை ஆழமா நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. நேரிழியை கலந்திருந்தே புலனைந்தும் வெந்தான் தன்னை. நமக்கு பௌதிக உடல், நமக்கு சுவாமிக்கு அருள் திருமேனி, அதனால நம்ம உடம்ப போல அந்த உடலை நாம் நினைக்க கூடாது. தூயவேணி சுடர்விடு சோதி காதலனாகி கடுநீர் மாலை ஏழுரைக்காக எழுவர் அணிந்தும் என்பது மணிவாசகம். ஆக தூயமேனி சுடர்விடு சோதி, அவனுடைய உடம்புல ஒரு அடுக்கு போய் பற்றாது. நம்ம போல உணர்வுகள் எல்லாம் அந்த உடம்புல இருக்காது. அவன் அருள் திருமேனி கொண்டிருக்கிறான்னா அருளர் தொழில் செய்வதற்காக மட்டுமே அவன் அருள் திருமேனியை கொண்டிருக்கிறான். உலகத்தில் உள்ள உயிர்கள் எல்லாம் பூசனை செய்து உய்வடைய வேண்டும் என்பதற்காக. அவன் ஒன்றும் உருவம் தாங்கி இங்கே வரணுங்கிற அவசியம் கிடையாது. எல்லாமே அவனுடைய செயல்கள் எல்லாமே கருணை. அவன் உருத்தாங்கி வருகிறோம் என்றால், அவன் உருத்தாங்கி வராவிட்டால் நமக்கு இந்த ஞான நூல்கள் நமக்கு கிடையாது. அதனால தான் உருவம் எடுத்துக் கொள்கிறான். ஞான நூலை அருள்வதற்காகவே அவன் உருத்தாங்கி வருகிறான். கண்ட கரையும் கரந்தருளி மெய்கண்டார் அப்படி வர்றாராம். கண்டத்தில் இருக்கிற கரையை கரந்து மறைத்து கொண்டு இந்த மண்ணுலகத்தில் வந்தார். தடையும் கண்ட கரையும் கரந்து வந்த மறைந்து மறைத்து கொண்டு வந்தார். அவன் நேரிழையை கலந்திருந்தே புலனையிலும் வென்றானே. நேரிழை என்பது இந்த இடத்துல அவனுடைய கருணை, அவனுடைய அருள், அவனுடைய சங்கல்பம். அதை அந்த பராசக்தி அவன் கலந்திருந்தால் கூட புலனைந்தும் வென்றவன். அதை புலனைந்தும் வென்றவன்னு அவனை போய் நம்ம சொல்லக்கூடாது. அப்படி சொல்றது வந்து அவனை வந்து குறைச்சி மதிப்பிடுறது மாதிரி. அவனுக்கு ஏது புலன் ஏது அதை வெல்றது, அதை வெல்லணுங்கிற அவசியம் என்ன இருக்கு? இல்ல. மங்கையோடு இருந்தே யோகு செய்வானை, பாவையுடன் இருந்த பரம யோகி. நம்மை போன்ற பௌதீக தேகம் அவனுக்கு கிடையாது, அதனால அவன் எதனாலும் பாதிக்கப்படாமலேயே இருக்கிறவன் அப்படிங்கறத இந்த வார்த்தை தடுமாறுது. இந்த இடத்துல அவனை பற்றி விவரிப்பதற்கு வார்த்தை போதுமானதாக இல்லை. அதனால் முடிந்த வார்த்தையினால விவரிக்கிறார்கள். ஆகவே இந்த ரெண்டாவது அதிகரணம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல் அதிகரணம் அவன் அவள் அது எனும் அவை மூ வினைமையின், ரெண்டாவது அதிகரணம் தோற்றிய தேதியே ஒடுங்கி மலத்து உள்ளதாம், இது தோற்றிய ஒருவனால் தோற்றப்பட்டது, தோற்றப்பட்ட உள்பொருள், சூனியத்திலிருந்து உலகம் வரவில்லை, மாயை என்ற ஒரு பேராற்றலிலிருந்து இறைவன் இந்த உலகத்தை படைத்தருளினான், அந்த படைத்த உலகம் அவனிலேயே ஒடுங்கியது, அவனுக்குள்ள ஒடுங்கி போச்சு. அவன் முதலே சொல்லியிருக்கேன், இதை திரும்ப திரும்ப சொல்ல வேண்டிய ஒரு நிலம் இருக்கு. அவன் வந்து அவனுக்குள்ள ஒடுங்கியது என்றால் இந்த உலகம் எதிலிருந்து தோன்றி வந்ததோ அதுலதான் ஒடுங்குகிறது, அந்த மாயை இவனுக்குள் ஒடுங்கி இருக்கிறது, அதனால இவனை வந்து ஒடுங்கின்னு சொல்றோம். அவனை அதெல்லாம் ஒடுக்கி வைப்பது இருப்பதனாலே இவன் ஒடுங்கி என்று சொல்கிறோம். மீண்டும் புனருற்பவம் செய்கிறான். அப்படி புனருற்பவம் செய்வதற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டா மலத்து உலகம். எவ்வளவு அழகா சொல்றாரு, ஒரு ரெண்டு வார்த்தை தான், ஒரு வார்த்தையில அவ்வளவு விஷயம் இருக்கும். ஆனாமலம் உயிர்களை விட்டு இன்னும் நீங்காமையினால் மீண்டும் முதலே சொன்னா சபை கூட்டப்படுகிறது. அந்த சபை கூட்டப்பட்ட காரணம் அந்த விஷயம் முடிவடையவில்லை, அதனால மறுநாளும் சபை கூட்டப்படுகிறது இல்லையா. அது போல ஒடுங்கி மலத்து உள்ளதாம், மலம் உயிர்களை பற்றி இருப்பதின் காரணமாக மீண்டும் இந்த உலகம் படைக்கப்படுகிறது. இந்த அதிகாரம் இப்ப பார்த்துருக்கோம் நம்ம.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு Shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் Shaivam.org. ஓம் நம சிவாய.
5: ஓம் சிவாய நம. Shaivam.org-இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது சைவ சித்தாந்த சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சிவஞான சித்தியார் பகுதி 1, தலைப்பு அளவை இலக்கணம் தொடர்ச்சி. வழங்குபவர் திரு ராமலிங்கம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
6: அலே காற்றை இயக்குகிறான், சூரியனை இயக்குகிறான், சந்திரனை இயக்குகிறான், மழை இயக்குகிறான், பனியை இயக்குகிறான், இத்தனையும் இயங்குது அல்லவா. இப்படி இயங்குவதனாலேயே ஒருத்தன் இயக்குகின்றவர் ஒருவன் இருக்கிறான். இயங்குவதனாலே சடப்பொருள் இயங்குவதனாலே அதை இயக்குகிறவர் ஒருவன் இருக்கிறான் என்று கருதலாம். கருதலாம், இது அகம பிரமாணத்தால் அறிவது, கருதல் பிரமாணத்தால் அறிவது. சரி, இப்ப என்ன சொன்னேன், உயிர் இருக்கிறத நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன், இதுக்கு வேற அளவையே வேண்டியதில்லை. உயிர் இருக்குதா கட்டை இல்லைன்னாத்தான் எங்காம சும்மா கிடக்குது. உயிர் இல்லைன்னு என்ன பண்ணும், கட்டை போல. அந்த கட்டையத்தான் அறிவு பொருளாக இருக்கிற உயிர் இயக்குகிறது. ஆனா உயிரை காண முடியாது, உயிரை கண்ணாலே காண முடியாது. கண்ணாலே காண முடியாது, என்ன பண்றோம், அனுமான பிரமாணத்தாரே இது இயங்குகிறதுனாலே தலை ஆட்டுதா, கை அசைக்குதா, பேசுதா, எது எல்லாம் பண்ணுது, உயிர் தான். அப்ப உயிர் உண்டு, அப்ப பசு உண்டு, பசு உண்டு. அதே போல இந்த உலக பொருள் அத்தனையும் இயங்குகிற காரணத்தினாலே, உலக பொருள் அத்தனையும் இயங்குகிற காரணத்தினாலே தண்ணீர் ஓடாது, தண்ணீர் ஓடாது, புரியுதா. அது ஓட வைக்கிறவன் சுவாமி தான். காத்து அடிக்காது, அது இதெல்லாம் கூட நம்ம காசிபா செந்திநாதையில் நீலகண்ட பாஷியம் எழுதியிருக்கார், சிவாத்துவத பாடியம், அதில் எழுதுகிறாரு, சிவபெருமானுக்கு பயந்து உண்டு காற்று வீசுகிறவன், சிவபெருமானுக்கு பயந்து உண்டு காற்று வீசுகிறவன் என்று எழுதுகிறார். அதனாலே இப்படி உலகப் பொருள் அத்தனையும் சடப்பொருளாக இருந்து அது இயங்கி அந்த இயக்கத்தினாலே உயிர்கள் வாழ்கிறது, உயிர்கள் வாழ்கிறது. உலகப் பொருள் இயங்கவில்லையான்னு வச்சுங்க, சூரியன் கரெக்டாக புறப்படுறாமா, கடையில் 6 மணின்னா புறப்படுறானா, அவன் வந்து இந்த ஸ்ட்ரைக் எல்லாம் பண்ணுறது கிடையாது, கரெக்டாக 6 மணின்னா புறப்பட்டுருவான். இதே மாதிரி எத்தனையோ கோடி காரமாக புறப்பட்டுருக்கான். ஆமாம், அவனை இயக்குகிறவன் சௌருவான், சூரியனை இயக்குகிறவன் சௌருவான், அதை அருக்கணீர் சோதி அமைத்தும் என்பது திருவாசகம். விளங்குதா, இப்படி உலகப் பொருள் எல்லாம் இயங்குகின்ற காரணத்தினாலே இப்போ இந்த பொருளை நாம இயக்க முடியாது, சூரியனையோ மழையையோ காற்றையோ நாம இயக்க முடியாது. இப்படி சடப்பொருள் எல்லாம் இயங்குற காரணத்தினாலே கடவுள் உண்டு, பிண்டை இயங்குவதனாலே உயிர் உண்டு, அண்டை இயங்குவதனாலே கடவுள் உண்டு. இந்த ரெண்டுக்கு இப்போ நான் லெகுவாக ஒரு உதாரணம் சொல்கிறேன், புரியுதா, இது நூல் நல்ல கூட இல்லை, ஐயாவுக்கு தெரியும், இது இந்த பரமான நூல் நல்ல கூட எழுதலை, அது ஒரு மாதிரி எழுதியிருக்கிறாங்க, அது பெரிய நீளமாக எழுதியிருக்கார் பல பல, அதுக்காக சுருக்கமாக சொல்கிறேன். பச்சா, பிண்டை இயங்குவதனாலே உயிர் உண்டு, அண்டை இயங்குவதனாலே கடவுள் உண்டு. இப்போ உதய நீங்கள் எம்பறீங்களா, இப்போ நம்ம இஷ்டத்துக்கு எதையும் இயக்க முடியல, நம்ம இஷ்டத்துக்கு ரொம்ப இவ்வளவு குலுக்கமா இருக்குது, காத்தடிக்காதா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறவன் விளங்குதா? அம்மா அடிக்க வைக்க முடியல, அடிக்க வைக்க முடியல. ஆகையினாலே அண்டை இயங்குவதனாலே கடவுள் உண்டு, பெண்டை இயங்குவதனாலே உயிர் உண்டு. அப்போ பதி உண்மையும் கண்டு விட்டோம், பசு உண்மையும் கண்டு விட்டோம். இதற்கு மேலாக காண முடியாத பாசம் இருக்குது பாரு, காண முடியாத பாசம், அந்த பாசம் இருக்குது பாரு. அது நல்லாவே தெரியும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய வாழ்க்கையே பாசம்தான், நம்முடைய வாழ்க்கையே பாசம்தான். பாசம் வடமுடி, அது உங்களுக்கு தெரியுமா? பத்தி பசு பாசம் மூன்று வடமுடி. பாசம் திருவாசகத்தில் வருது. திருவாசகத்தை படிக்கிறவன் வடமொழி வேண்டாங்கிறேன். அவரு வடமொழி நிறையா வச்சு பாடிக்கிறாரு. அவரு யாரு? பாசம் பரஞ்சோதிக்கன் பாய். பாசம் பரஞ்சோதிக்கன் பாய் இரு அப்பகலாம் என்பது திருவம்பாவையா? அதனாலே பாசம் என்பது எப்படிப்பட்டதென்றால் அறிவை மறைக்கக்கூடியது. அறிவை மறைக்கக்கூடியது. ஆக அறிவை மறைக்கக்கூடியதுன்னு சொன்னால், நம்முடைய வாழ்க்கையிலே பல சந்தர்ப்பங்களிலே பல காரியங்களிலே நம்மாலே பின்னாலே வருவது நிச்சயிக்க முடியாமல், பின்னாலே நடக்கிற நிகழ்ச்சியே நிச்சயிக்க முடியாமல் செயலை செய்து விட்டு, அடாடா எனக்கு முன்னையே இந்த யோசனை வரலையே அப்படின்னு சொல்றோம் இல்லையா? முன்னையே இந்த யோசனை வரலையே என்பது. அதற்கு மேலே சிற்றறிவுடையதா இருக்கிற அந்த உயிரே, அதுவே சிற்றறிவா? அதை மறைச்சுக்கிட்டு இருக்கிறது ஆணவ மரம். அப்பப்பா உயிரே சிற்றறிவு, ஆனா அதையும் மறைச்சு கொண்டு இருக்கிறது எது? ஆணவமலம். அதை வந்து புத்தின நோய் அது விதனை பொருளறிந்தேன் போய் தொழுகேன் சுந்தர தேவாரம். பத்திமையும் அடிமையையும் கைவிடுவான் பாதியன். புத்தின நோய் அது, புத்தின நோய் அதான் அந்த ஆணவமலம். புத்தின நோய் புத்திக்கிட்டா என்ன தெரியும்? புத்தின நோய் ஆணவமலத்தை அப்படி சொல்றாரு. புத்தின நோய் அது விதனை பொருளறிந்தேன் போய் தொழுவேன் என்பது சுந்தர சுவாமி தேவாரம். ஆகையினாலே இப்படி ஆணவத்தை சிற்றறிவுடையதாக இருக்கிற ஆன்மாவினுடைய அறிவை மறைத்து கொண்டிருப்பது ஆணவமலம். அது மறைத்து கொண்டிருப்பதினாலே நாம் என்ன பண்ண முடியல? நாம் நினைத்த மாதிரி செய்ய முடியாமையும், அதன் பிறகு செய்து விட்டு அடடடே அறியாம போச்சு, தெரியாம போச்சு என்று விசனப்படுவதினாலும் அப்புறம் இதனால் துன்பம் வரும் என்று தெரியாமல் மாட்டிக்கொண்டு அப்புறம் துன்பத்தை அடைவதினாலும், இதெல்லாம் அந்த பாசத்தினுடைய வேலை. அது போல இந்த மயக்கம் வருது பாருங்க. மயக்கம்னா எளிமையா சொல்றேன். இப்ப சுகர் ஒருத்தருக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க, சுகர் ஒருத்தருக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆண்டவன் செயல சுகர் இல்லாம இருக்கணும் எல்லாத்துக்குமே, இங்க இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே சுகர் இல்லாம இருக்கணும். யாரும் ஒருத்தருக்கு சுகர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இருக்குன்னு வச்சுக்கோங்க. முன்னாடி நல்ல சிலை பிரிஞ்சுன்னு வச்சுக்கோங்க, என்ன இருக்க கொஞ்சம் சாப்பிடுவாங்களே. இவனுடைய அறிவையும் அவனுக்கு இருக்கிற சுகரையும் மீறி கூட அந்த பொருளிலே இச்சையே உண்டு பண்ணுகிறோம். அந்த பொருளிலே இச்சை. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருந்தாரு, நல்ல பணக்காரரு, அவருக்கு சுகரு. சுகர் அது ஏதோ கோளாறு வச்சுன்னா அப்புறம் மாத்திரை போட்டு சரி பண்ணி ஒரு நார்மலுக்கு வந்துருச்சுன்னா அப்புறம் என்ன பண்ணுவாரான்? அவரே சொன்னார், அப்புறம் போய் கடையில் அந்த இது வாங்கிட்டு வாடா, அல்வா வாங்கிட்டு வாடா, சிலிப்பை வாங்கிட்டு வாடான்னு சொல்லுவார் வேலைக்காரன். அவன் போய் வாங்கிட்டு வரானா, வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுக்கிட்டு அப்புறம் 15 நாளைக்கு ஊசி போட்டு மாத்திரை போடாத வாடுபட்டு பழைய நிலைமைக்கு வருது. அப்புறம் 2 மாசத்துல அதே மாதிரி. என்ன காரணம் என்றால் அது மயக்கத்தை செய்வது. அதே மாதிரி உலக பொருள் அத்தனை நீங்க ஒன்னு தான் சொல்லியிருக்கிறேன், புரியுதா? அதே மாதிரி மற்றைய உலக பொருள் அத்தனையும் மயக்கத்தை செய்வது. அந்த மயக்கத்துக்கு உயிர் அடிமைப்படுகிறது. அந்த மயக்கம் எது செய்கிறது? அதுதான் மாயாமலம். இப்ப முதல்ல ஆணவமலத்தை சொன்னேன்னா அப்புறம் என்ன சொன்ன? இப்போ மாயாமலம், மாயாமலம். இப்ப 2 மாசம் ஆச்சா, இன்னொன்னு இருக்குவாரு, கண்மமலம், கண்மமலம், கண்மமலம். அதுதான் செயல். கண்மமலம் தான் செயற்பாடு, வினை என்றெல்லாம் சொல். ஆமா, அந்த வினை மன வாக்கு காயங்களால நம்ம செய்கிறோம், நம்ம செய்கிறோமா? இப்படி செய்யும் போது எப்படி செய்கிறோம் என்றால், அதனால நான் செய்கிறேன் என்று செய்கிறோம், நான் செய்கிறேன் என்று செய்கிறோமா? அப்ப நான் செய்வதனாலே அப்புறம் அதனுடைய பயனை அனுபவிக்கிறேன். இது செய்ததுனாலே இது வந்தது, இது செய்ததுனாலே இது வந்தது. அது புரியுதா? இது செய்ததுனாலே இது வந்தது. கண்மமலம். இப்ப ஆணவ மலத்தை சொன்னேன், மாயாமலத்தை சொன்னேன், கண்மமலத்தை சொன்னா, இப்ப பாசத்தை பதியே உலகம் இயங்குவதனாலே பதியே எறிகின்றோம், உடம்பு இயங்குவதனாலே உயிர் பசுவை எறிகின்றோம். இந்த மயக்கத்தினாலே வினையினாலே அறியாமையினாலே, அறியாமையை தருவது ஆணவமலம், மயக்கத்தை தருவது மாயாமலம், நான் என்கின்ற முனைப்போடு செய்வது கண்மமலம். இது நல்லா பிரத்யட்சமா எல்லாரும் பார்த்து கொண்டு கேட்டு கொண்டு இருக்கிறோம். ஆனா இது மலம்தான் என்பது தெரியாது. இது மலம், இது பாசம் என்று பல பேருக்கு தெரியாது. அதனாலே இப்ப காணப்படாத பொருளை, காணப்படாத பொருளை காணுகின்ற பொருளை வச்சு நிச்சயிப்பது. காணப்படாத பொருளை காணுகின்ற பொருளை வச்சு நிச்சயிப்பது. இப்ப சத்தம் வந்துச்சுன்னு வச்சுக்கோ, சத்தம் வந்துச்சுன்னு வச்சுக்கோ, அது இன்ன பிராணி சத்தம் போடுகிறது கண்டுபிடிக்கிறோம். இதெல்லாம் புரியுதா? மனுஷன் சத்தம் போடுறது, மாடு சத்தம் போடுறது தெரியுது அல்லவா? அங்க கத்துச்சுன்னா, மாடு கத்துச்சுன்னா என்ன சொல்லுவோம்? மாடு இருக்கிறது, மாடு காணவில்லை யாராலும் சத்தத்தை கொண்டு. இதே போல காட்சி பிரமாணம், அனுமான பிரமாணம், உரை பிரமாணம், ஆகம பிரமாணம், இந்த மூன்றையும் பத்தி நிறைய சொல்லுகிறாரு. அதனால இப்ப நமக்கு என்ன, இப்ப முடிவு, இதனுடைய முடிவு என்னன்னா, பதி உண்டு, பசு உண்டு, பாசம் உண்டு, பதியாய கடவுள் உண்டு, காணவில்லையானாலும் கடவுள் உண்டு, காண முடியவில்லையானாலும் கடவுள் உண்டு. அதற்கு மேலே பசு உண்டு, உயிர் உண்டு, உயிர் உண்டு, இந்த உயிரை மறைத்து கொடுக்க பாசமும் பதி பசுவாக காண முடியாத பொருளாயிருந்தாலும் இந்த கருத்து பிரமாணத்தினாலும் ஆகம பிரமாணத்தினாலும் இதை நிச்சயிக்கிறோம், உண்டு என்று நிச்சயித்துக் கொண்டோமா? இது அளவு இலக்கணத்துல இந்த வாரம் ஓரளவு இதை முடிச்சு அதுக்கு மேல வர்றத முதற் சூத்திரம். முதற் சூத்திரம், இந்த சூத்திரம் பிரபஞ்சத்தை தோற்றி உடுக்குதற்கு பதி ஒருவன் வேண்டப்படும் என்பதும். இந்த சூத்திரம் என்ன சொல்லுதுன்னா, உல பிரபஞ்சத்தை, பிரபஞ்சம் என்றால் உலகம், பிரபஞ்சம் என்றால் உலகம், இந்த பிரபஞ்சத்தை தோற்றி உடுக்குதற்கு, தோற்றி உடுக்குதற்கு, தோற்றி உடுக்குதற்கு, அது எது போலவென்றால், இப்ப இதை ஆன் பண்ணிருக்கமா, தோற்றுதல் ஆவாய் சார், இப்ப நான் தான் இதை ஆன் பண்ணேன், நான் தான் ஆஃப் பண்ணேன், நான் தோற்றுவித்தேன், நான் வந்து ஒடுக்கி விட்டேன், இந்த மைக்கே வலை செய்துவார், இந்த மைக்கை நான் வந்து தோற்றுவித்தேன், இந்த மைக்கே ஒடுக்கி விட்டேன் பாரு, இவ்வளவு சாமர்த்தியம் எனக்கு இருக்குது என்றால், இப்படி உலக அத்துணையும் தானே தோன்றாது, உலகம் தானே தோன்றாது, தானே தோன்றாது, தானே நிற்காது, தானே ஒடுங்காது. இப்ப இந்த கட்டடத்தை பார்த்தா என்ன சொல்லுவோம், இந்த கட்டடத்தை தானா இந்த கட்டடம் உண்டாயிருக்குமா? ஒருவனாலே கட்டப்பட்டது, ஒருவனாலே கட்டப்பட்டது, ஒருவனாலே கட்டப்பட்டது, நிற்கிறது என்று நிச்சயிப்போம். தானே உண்டாகாது, தானே உண்டாயிருக்காது. இது யாரு கட்டினது இந்த வீடு கேக்குறோம்ல, இது யாரு கட்டினது என்று கேட்கிறோம். அது போல அதனால உலகமானது ஒருவனால பண்ணப்பட்டது. அதே அப்பர் சுவாமி பண்ணிய உலகினீர் பயின்ற பாவத்தை நன்றி, பண்ணிய உலகின் ஒருவனாலே பண்ணப்பட்ட உலகம், கடல், மலை, வானம், பூமி, சூரியன், சந்திரன், அக்கினி, காற்று, பனி முதலான அத்துணை பொருள்களை யார் உண்டு பண்ணினா? இத்தனை உண்டு பண்றதுக்காக என்ன பண்றேன், என்ன பண்றேன் தெரியுமா? விதை இல்லாம உண்டு பண்றாரா? இது ஒரு பதிய, இப்ப தேங்காய் இருக்குன்னு வச்சுங்க, தேங்காய், தேங்காய் இப்ப தென்னை மரத்தை உண்டு பண்ணோம்னா என்ன பண்ணணும், என்ன பண்ணணும், தென்னை மரத்தை இப்ப முளைக்க வைக்கணும்னா என்ன பண்ணணும், தேங்காயே, அதை உனக்கு நல்லா தெரியுமா, தேங்காய பதியம் பண்ணணும், தேங்காயை உண்டு பண்ணணும்னா, தேங்காயை உண்டு பண்ணணும்னு வச்சுக்கோ, தென்னை மரத்து, தென்னை மரத்தை உண்டு பண்றதுக்கு தேங்காய், தேங்காயை உண்டு பண்ண, இப்படியே நம்ம கதை. முதலிலே அந்த தேங்காய் எப்படி உண்டாயிருக்கும், முதலிலே, முதலிலே அந்த தேங்காய் எப்படி உண்டாயிருக்கும், யாராவது சொல்ல முடியுமா? நம்ம சொல்லலாம், சிவபெருமான்னு உண்டு பண்ணிடும். யார் சொல்றா? விச்சதின்றியே விளைவு செய்வோம். நாம் தேங்காயை உண்டு பண்ண வேணுமானால் அதற்கு வித்து வேணும், வித்து இல்லாமல் விளைவு வராது. சிவபெருமான் எப்படி பண்றானா? முதல்ல அவன் தேங்காய் கடையில வாங்கியா முளைக்க போட்டிருப்பேன், முதல்லையே தென்னையே படைக்கிறார், மரத்தையும் காயோட படைக்கிறார். அதான் விச்சதின்றியே விளைவு செய்வாய், என்ன அழகு, என்ன அழகு, விண்ணும் மண்டகம் முழுது யாவையும் வச்சு வாங்குவாய் தீர்ந்து வச்சு சித்தாந்தமே இதுக்குள்ள புரிஞ்சு வச்சு, இது ரெண்டு ரெண்டு வரைக்குள்ள விச்சதின்றியே விளைவு செய்வாய், விண்ணும் மண்டகம் முழுதும் யாவையும் வச்சு வாங்குவாய், என்ன அழகு. திருச்சதா இப்ப நெல் இருக்கு, நெல்லை விளைவிக்கணும்னு என்ன ஒண்ணு, நெல்லு வரும், வித நெல்லு வரும். இப்படியே போனா முதல்ல அந்த நெல் எப்படி உண்டாயிருக்கும், அதுதான் அவன் உண்டு பண்ணு. இதை நினைச்சா கூட கடவுள் உண்டு விச்சதின்றியே விளைவு செய்வோம். அதுக்கு அடுத்த என்ன சொல்றாரு, ஒண்ணு மண்ணகம் முழு யாவையும் வைச்சு வாக்குவோம், மண், தண்ணீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், பஞ்சபூதங்களை என்ன பண்ற, உண்டு பண்ணுகிறான், உண்டு பண்ணுவான். எங்கிருந்து உண்டு பண்ணுகிறான், மாயையில் உண்டு பண்ணுவோம். இதுதான் பெரிய சித்தாந்தம், சித்திலிருந்து சடம் தோன்றாது, சடத்திலிருந்து சித்து தோன்றாரு, அறிவு பொருள் இருந்து அறிவில்லாத பொருள் தோன்றாரு, அறிவு பொருள் இருந்து அறிவில்லாத பொருள் இருந்து அறிவு பொருள் தோன்றாரு. அதுதான் நம்ம அந்த ஏகார்மவாதம், பிரம்மன் தான் இத்தனை பொருள் ஆகியது, பிரம்மன் தான் இத்தனை பொருள்களாக ஆகியது என்பது. அதனாலே பரமா அறிவில்லாத பொருளை உண்டு பண்ணுமா, அறிவில்லாத பொருளை பெறுமா? அல்ல. அவன் எங்கிருந்து பெறுறா? மாயையிலே உண்டு பண்ணுகிறார். நம்முடைய சித்தாந்தம் மாயையிலே உண்டு பண்ணும். மாயாமலம் என்கின்ற ஒரு சக்தியினாலே அதிலிருந்து இந்த பொருளை

0: அப்புறம் ஒழுங்குறது மாயம் தான் சிந்துச்சா. அதுதான் எல்லாமே அதுதான். இப்போ தோன்றியது மாயா, அது உங்களுக்கு தெரியுதா? மாயா மரத்தில் தான் தோன்றினோம். அது உங்களுக்கு விரிச்சு சொல்ல வேண்டியதில்லை. அதுக்கு மேலே வந்து வாழ்கிறது அத்தனையும்
1: மாயாமரம்.
0: இல்லாதவற்றை நிலையினை என்று உணர்ந்து அதிலே வாழ்ந்து கொண்டு இருப்பது மாயாமரம். இப்போ என்ன பிரியம் தெரியுமா? ஒவ்வொரு பொருள்லையும் ஒவ்வொரு பொருளையும் என்ன பிரியம் தெரியுமா? ஆனால் அந்த பிரியம் இல்லைன்னா வாழ மாட்டேன். வெறுப்பு வந்து எல்லாம் ஜாமியாராக போயிருவேன். நல்லா புரியுதா? அதே சுவாமி அப்பர் சுவாமி சொன்னார், ரெண்டு காலை நட்டானா, ரெண்டு காலை நட்டானா, ரெண்டு கைமரத்தை போட்டானா, அதுக்கு மேலே வந்து வறுச்சு போட்டானா, அப்புறம் மேலே கீத்து போட்டானா, வேஞ்சானா, ஒரு வீடு கட்டுனானா, அந்த வீட்டுக்கு ரெண்டு வாசல் பெரிய வாசல் வச்சானா, அப்புறம் ஏழு சன்னல் வச்சானா, ரெண்டு வாசல் பெரிய வாசல், அதுக்கு மேலே ஏழு சன்னலை வச்சானா, அதுக்கு மேலே ஒரு ஆளை புகுத்தினானா அந்த வீட்டுக்குள்ளே, அவனுக்கு ஆசையை வச்சு உள்ளே புகுத்தினானா, இப்படி ஒரு மேஸ்திரி மேய்ச்சி. கால் கொடுத்திருகை ஏற்றி, கால் கொடுத்து இருகை ஏற்றி, அந்த இரு இரு என்கின்ற சொல்ல இடநிலை தீபமாக கைக்கும் போட்டுக்கணும், காலுக்கும் போட்டுக்கணும். ரெண்டு காலு ரெண்டு கைதானப்பா. இப்போ வீடு கட்டுறதுக்கு நான் ரெண்டு காலை நட்டு ரெண்டு கைமரம் போட்டு, புரியுதா? ஆ ஆ இப்போ அந்த கால்னு சொல்கிறோமல்லவா, உங்களுக்கு தெரியும். கால் கொடுத்து இருகை ஏற்றி, களி நிறைத்து இறைச்சி மேய்ந்து, தோல் ஒடுத்து உதிர நீரால் சுவர் எடுத்து, இரண்டு வாசல் ஏழு உடைத்து அமைத்து, அங்கு ஏழு சாலையகம் பண்ணி, மால் கொடுத்து அவி வைத்தார், மால் கொடுத்து அவி வைத்தார் மாமரை காடனாரே. பெரிய அஞ்சனி, பெரிய எத்தனையோ வீடு மாதிரி கட்டிருக்காரு. எத்தனை வீடு அப்பா? அடியப்பா, அளவில்லாத வீடு கட்டிருக்காரு. மால் கொடுத்து, மால் புரியுதா? ஆசை மயக்கம் கொடுத்து ஆவி வைத்தார் மாமரை காடனாரே. அதனாலே தோன்றுவது மாயையிலே, வாழ்வதும் மாயையிலே, ஒடுங்குவதும் மாயாக. இந்த மாயை சடப்பொருளாகினால அது தானே எங்கார். மாயை சடப்பொருளாகினாலே அது மாயையே பரிக்கரக சக்தின்னு சொல்ற சிவருமானுக்கு பரிக்கரக சக்தின்னு சொல்றது, மாயையே பரிக்கரக சக்தின்னு சொல்றது. மாயை தானே வேலை செய்யாது, மாயை தானே வேலை செய்யாது. அதனாலே அந்த மாயை இயக்குன்றவன் தான் சௌரவான். மாயையை கடந்தவனாகிய சௌரவான், மாயையை கடந்தவனாகிய சௌரவான் அவன் என்ன பண்றான்? நமக்காக முப்பத்தாறு தத்துவம் மாயதான், முப்பத்தாறு தத்துவமும் மாயதான். அவன் என்ன பண்றான் தெரியுமா? ஒரு அஞ்சு பொங்கலா தனியா கட்டி வச்சிருக்கிறான், நல்ல ஏசி பொங்கலா அஞ்சு பொங்கலா தனியா கட்டி வச்சிருக்கிறான். ஒன்னா நம்புற, அதுல தூசி துப்பல்லாம் இருக்காது, தூசி துப்பல்லாம் வராது, கூட்ட வேண்டியதில்லை, பளிங்குல கட்டப்பட்டது, ஒன்னா நம்பர் பொங்கலா. புரியுதா? இப்ப நான் சொல்ற பொங்கலா அஞ்சு பொங்கலா, என்ன பொங்கலா சொல்லுங்க பாக்கலாம். அஞ்சு பொங்கலா தனியா அவன் வந்து தங்கிக்கிறதுக்குமா, சிவபெருமான் வந்து தங்கிக்கிறதுக்காக ஒரு அஞ்சு பொங்கலா, குப்பை ஊழல் தூசி அழுக்கு கொஞ்சம் கூட இல்லாத ஒரு அஞ்சு பொங்கலா, அஞ்சு பொங்கலா அதில் வந்து தங்கி இருந்துக்கிட்டு அப்புறம் எல்லாத்தையும் வேலை பார்க்குறேன், கீழே இருக்கிற எல்லாத்தையும் வேலை பார்க்குறேன். ஆ சுத்த தத்துவம், சுத்த தத்துவம், நாதம் விந்து சாதாக்கியம் ஈஸ்வரம் சுத்த வித்து, இதை சுத்தமாயைன்னு சொல்லுவோம், சுத்தமாயை என்று சொல்லுவது. இந்த சுத்தமாயையில் உண்டாகிய இந்த அஞ்சு தத்துவங்களிலே வந்து சிவபெருமான் எழுந்தருளியிருந்து அதனால மற்ற வித்யாதத்துவ ஏழையும் ஆன்மதத்து இருபத்தி நாலையும் இயக்குகிறான். அவன் வந்து தங்கிறதுக்கு அந்த அந்த அந்த அந்த ஏசி பங்களா, ஏசி பங்களா, ஏசி பங்களான்னா ஒன்னானுபவங்களா, அது எந்த வகையிலும் இந்த துப்பு தூசி துப்பு அழுக்கு எதுவும் படாது, அது சுத்தமாயி. இது பூரா அசுத்தமாயி, கூட்டிக்கிட்டே இருக்கணும், கழுவிக்கிட்டே இருக்கணும், குளிச்சுக்கிட்டே இருக்கணும். ஐயா அப்படிப்பட்டவங்களா நமக்கு கட்டி கொடுத்துருக்குறேன், விளங்குதா? ஆகையினால இப்படியெல்லாம் பிரபஞ்சத்தை தோற்றி உடுப்பதற்கு பதி உருவம் வேண்டப்படும் என்பதுதான் பதி. அதனை தோற்றி உடுக்கும் முறைமையும் கூறுமுகத்தான் பதி உண்மையும் பதி இலக்கணமும் கூறுகின்றது இச்சூத்திரத்தின் முதற்சியுள். அவற்றை தொகுத்தும் ஏனைய செயல்கள் வகுத்தும் கூறுகின்றன என்று ஆரம்பிக்கிறார். அதற்கு மேலே சிவஞான போதம் சொல்லணும், அதுக்கு மேலே இந்த பாட்டை சொல்லணும் சொல்லி இந்த அளவில் இந்த உரையை நிறைவு செய்கின்றேன்.
2: ஓம் நம சிவாய்.
3: யூ ஆர் லிசனிங் டு சைவம் .org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் .org.
2: ஓம் நம சிவாய்.

0: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு அமர்நீதி நாயனார் புராணம். வழங்குபவர் திரு கு சுந்தரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: எல்லாம் இறைவனுடைய திருவள்ளை திறமையிற்கு இப்பொழுது அமர்நீதியார் என்ற அமைப்பிலே தலைப்பிலே நாம் சிலவற்றை எண்ண இருக்கிறோம். அமர்நீதியார் என்ற பகுதிக்கு நாம் வருகிறோம்.

0: 63 நாயன்மார்களிலே ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகையில் பெருமானிடத்தில் தம்முடைய அடிமை தொண்டை செய்து அதை தொடர்ந்து நடத்தி வந்தார்கள். பெரிய புராணத்தில் இருக்கின்ற ஒரு பெரிய பெருமையே நாம் அடிக்கடி எண்ணுவது, அவரவர்களும் தாம் தாம் தனக்கென்று ஒரு ஒன்றை தேர்ந்தெடுத்துக் கொள்வார்கள். அப்படி தேர்ந்தெடுத்துக் கொள்கின்ற பொழுது தனக்கு எது இயலுமோ அதுதான் தேர்ந்தெடுத்துக் கொள்வார்கள். ஆனால் அந்த இயலுகின்ற ஒன்றை தேர்ந்தெடுத்த பிறகு சிறிதும் பின்வாங்க மாட்டார்கள். அதான் அவற்றை இருக்கிற ஒரு பெருமை. அதனால்தான் அவர்கள் நாயன்மார்களாக பெரிய அடிவர்களாக ஆனார்கள். செயற்கரிய செய்வார் பெரியர் என்று சொல்வது, செயற்க அரியது என்றால் என்ன என்றால், ஏதோ மற்றவர்கள் எல்லாம் செய்ய முடியாத ஒன்றை செய்தது என்பது அல்ல, தாம் தேர்ந்தெடுத்துக் கொண்ட ஒன்றை தவறாமல் செய்வது இருக்கிறதே, அதுதான் செயற்கரியது. ஓடு கொடுப்பது ஒருவர், இது மாதிரி இப்ப கோவணம் கொடுப்பது ஒருவர், அடியாருக்கு உணவளிப்பது ஒருவர், இறைவனுக்கு பூமாலை தொடுத்து சாத்துவது ஒருவர், இப்படி ஒவ்வொருவர் தத்தமக்கு ஏற்ற மாதிரி ஒரு பணி எடுத்துக் கொள்றாங்க. ஆனா அந்த பணிக்கு பின்னால் எந்தவித ஊறுபாடு வந்தாலும், உயிரே சென்றாலும் கூட அந்த பணியை நிலைபெறுத்தி விடுவார். இதுதான் அவற்றில் இருந்த பெரிய ஆற்றல். அதற்கு முழுமையாக இறைவனுடைய திருவுருளை துணை கொண்டவர்கள், அதுதான் அவர்களுக்கு இருக்கிற அமைப்பே. திருவுருள் துணை கொண்டு அந்த எடுத்துக்கொண்ட பணியை தொடர்ந்து செய்கின்ற பாங்குதான் 63 நாயன்மார்களத்தில் கவிந்து கிடப்பதை பார்க்கிறோம். அந்த வகையிலே அமரநீதி யார் என்ற ஒரு அருமையான பெரியவரை பற்றி நாம் நினைவு கொள்கிறோம். நம்முடைய பெரிய புராணத்தில முதல் அமைப்பு தில்லைவாடந்தனரும் அடியார்க்கும் அடியேன் என்று சொல்கின்ற தில்லைவாடந்தனர் சருக்கம். இன்று நம்முடைய இறைவணக்கம் பாடிய ஐயா அவர்கள் ஒரு பாடலை எல்லோரும் சொல்கிற பாடல் தான் என்றாலும் சொன்னார்கள், கற்பனை கடந்த ஜோதி கருணையே உருவமாக என்ற அருமையான பாடல். அந்த பாடலை எடுத்து பார்த்தோம் சொன்னோம்னா ஒரு நினைப்பு எனக்கு திடீர்னு கடவுள் வணக்கம் பாடின போது நினைவுக்கு வந்ததை சொல்லிவிடுறேன். ஜோதின பெருமான் வந்து ஒளிவடிவமாக இருக்கிறான். அந்த ஒளிவடிவமாக இருக்க எப்படின்னா, நம்முடைய ஆன்மாவினுடைய கற்பனைக்கெல்லாம் கடந்து இருக்கிறான். இவர்கள் ஏதோ கற்பனை செய்து இப்படித்தான் ஜோதி இருக்கும் இப்படித்தான் ஒளி இருக்கும் என்று கருதினால் அதற்கு அப்பாற்பட்டவனா இருக்கிறான். எனவே மனித எல்லையிலே தாம் தாம் செய்கின்ற கற்பனைகளுக்கெல்லாம் கடந்த ஜோதியாக இருக்கிறான். அப்படிப்பட்ட ஜோதிதான் அவன் தன்னுடைய கருணையினாலே உயிர்களுக்கு அருள் செய்கிறான், கருணையே வருவமாக என்று சொல்றான். ரொம்ப அருமையான சேக்கலார் வாக்கு 12 நூற்றாண்டு வள்ளலார். இந்த தொடர் தான் அவருக்கு அடிப்படையாக இருக்க வேண்டும். அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை, கற்பனை கடந்த ஜோதி அது அருட்பெருஞ்சோதி, கருணையே வடிவமாக தனிப்பெரும் கருணை. ஆகவே தம்முடைய எல்லையில அந்த பேரோடு எப்படிப்பட்டதுன்னு கேட்டா அருள் ஜோதி பெருஞ்சோதி, அது கற்பனை கடந்த ஜோதி. அப்படிப்பட்ட ஜோதியை எப்படி இந்த ஆன்மா அடைய முடியும்னார், அவர் கருணையே வடிவமாக இருந்து ஆன்மாக்கள் தோறும் வந்து வந்து பலவற்றை செய்கிறார். அப்போ தனிப்பெரும் கருணை, இந்த தனிப்பெரும் கருணைனா தன்னந்தனியாக செய்கிற கருணை அர்த்தம் இல்ல, தனியின ஒப்பற்ற அர்த்தம். ஒப்பற்ற கருணை பெருங்கருணை, ஏன்னா அந்த கருணைக்கு இலக்காக வேற யாரும் செய்ய முடியாது. அது ரொம்ப அருமையாக தனிப்பெரும் அருள் பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை என்ற ஒரு தொடரை வைத்து மிக அற்புதமாக தம்முடைய வாழ்நாள்ல அது எத்தனையோ சில கருத்துக்களை எல்லாம் பரப்பியவர்கள் ஒரு எல்லையில் நின்று ரொம்ப அருமையாக தமக்கென்ற ஒரு நிறுவனம், தமக்கென்ற ஒரு கொடி, தமக்கென்ற ஒரு சித்தி வளாகம் என்றெல்லாம் வைத்துக் கொண்டு பின்னால் பேசினார்கள். ஆனாலும் அவர்கள் அவர்களை பின்பற்றவர்கள் எப்படி செய்கிறார்களோ எங்களுக்கு தெரியாது. ஆனா அவர் வாடையடி வாடை என வந்ததிரு கூட்ட மறைவில் யானொருவன் அன்று என்று தன்னை உளப்படுத்தி செய்கிறாரு தவிர தான் ஏதோ மிகப்பெரியவர் என்று அப்படின்லாம் சொல்லிக்கொள்ளும். வாழையடி வாழை என வந்ததிரு கூட்ட மறைவினில் யானொருவன் அன்று இந்த ஏழைப்படும் வாழ் உனக்கு என்றெல்லாம் சொல்கிறார். எனவே வழி வழியாக வந்த அருட்பெருமக்களுடைய அந்த கூட்டத்தில தன்னை இணைத்துக் கொண்டுதான் பேசினாரே தவிர பிரித்து கொண்டு பேசல. அவருடைய வாக்கும் அதற்கு முன்னோடியாக இருக்கிற சேக்கடாருடைய வாக்கும் நாம் இப்பொழுது நினைப்பதற்கு ஏதுவாக நம்முடைய கடல் உணக்கத்தை பாடினார். கற்பனை கடந்த ஜோதி கருணையே உருவமாக இல்ல அற்புத தனிக்கூத்தாடி என்றெல்லாம் சொல்கிற அருமைப்பாட்டை நினைவுபடுத்தினார்கள். எனவே இப்பொழுது அமரநீதியாருக்கு வருவோம். அமரநீதியாரை பற்றி சுந்தரமூர் சுவாமிகள் ஒரு தொடர் முதல்ல சொன்னார், அது திருத்தொண்ட தொகை. அதன் பிறகு நம்பியாண்டார் நம்பிகள் அந்த ஒரு வரியை வைத்துக் கொண்டு அவரை பற்றிய வரலாற்றை சுருக்கி தந்தார். அது நம்பியாண்டார் நம்பிகள் திருவந்தாதி வழிநூல் மாதிரி. இனி அந்த இரண்டும் தனக்கு முன்னோடியாக அதற்கு மேலாக நடராஜ பெருமான் திருவருள் தனக்கு முழுமையாக நடைபெற சேக்கடார் பெருமான் ரொம்ப அற்புதமா இந்த பெரிய புராணத்தை எழுதினார் என்று நாம் சொல்றோம். அதனால் அது தொகை, அடுத்தது வகை, அடுத்தது விதி என்பதாக அமைந்த அருமையான ஒரு பெருநூல் நம்முடைய பெரிய புராணம். இந்த மாதிரி ஒரு கட்டுக்கோப்பு இன்னைக்கு வரைக்கும் இன்னும் ஒரு காப்பியம் தோன்றல. இனி தோன்றுதான் வச்சுக்கோ. இப்ப இது மாதிரி தொகை வகை எரி விரி என்ற அந்த பாங்கில இப்படி ஒரு பெருங்காப்பியம் பக்தி காப்பியம் இன்றைய வரைக்கும் தோன்றல. அப்படிப்பட்ட ஒரு தனி நிலையில் அருமையான காப்பியத்தை மாண்புமிகு அமைச்சராகவும் இருந்து கொண்டு அதே நிலையில் மிகுந்த பேரொழுக்கு திறனோடு கூட பக்தி சுவையை ரொம்ப அருமையாக கலந்து செய்த அருமையான காப்பியம் இந்த காப்பியம் என்பதை நாம் நினைவு கொள்ளாமல் இருக்க முடியாது. அதில் அமிர் நீதியாரை பற்றி நம்முடைய சுந்தரமூர் சுவாமிகள் சொன்ன ஒரு தொடர், ஒரே ஒரு தொடர்ல சொன்ன, அங்க சொன்னது திருவாரூர், திருவாரூர் பெருமானுடைய திருவிழாவில் சொல்லப்பட்டது. அல்லீமன் முல்லையந்தார் அமர் நீதிக்கு அடியேன், அவ்வளவுதான் அவர் சொன்னார். அல்லிமன் முல்லையந்தார் அமர் நீதிக்கு அடியேன். இப்ப இந்த 63 நாயன்மார்கள் இன்ன மாலையை அணிந்த அடியவருக்கு அடியேன்னு சொன்னது இந்த ஒருவருக்கு தான் இல்லைங்களா? இல்ல அப்படியே ஒரு அவுட்லைன் பார்த்தா கூட தெரியும், தில்லைவாளன் தென்னையில கண்டத்து குயனா இல்லை என்ன, அது இப்படி ஒவ்வொன்று ஒருத்தர் சொன்னாரு. ஆனால் அணிந்த மாலையை குறிப்பிட்டு ஒரு அடியவரை அறிமுகப்படுத்தியது இந்த ஒரே ஒருவர், ஒருவன் என்னும் ஒருவன் காண்க அமர் நீதியார் தான். அதுல என்ன மாலை சொல்லப்பட்டதுன்னு கேட்டா, நல்ல அருமையான அகைதல் இதழ்களை எல்லாம் உடையிருக்கும்படியான முல்லை மலர், அந்த முல்லை மலராய ஆய மாலையை அணிந்த அமர் நீதியாருக்கு அடியேன் என்று சொன்னார். அது என்னது வந்து இவர் அமர் நீதியாருடைய காலம் எப்பன்னு சொல்ல தெரியல. இப்ப ஞானசம்பந்தர் காலம் 7 என்று சொல்வது போல, சுந்தரமூர் சுவாமிகள் காலம் 8 என்று சொல்வது போல, வரையறுத்து சொல்வது போல, நாம் வந்து இப்பொழுது அமர் நீதியார் காலத்தை சொல்ல முடியாது. அப்படி இருந்தும் என்னமோ அவர் அணிந்த அந்த மாலையை ரொம்ப அருமையா சுந்தரமூர் சுவாமி எப்படி சொல்லுகிறார், இவர் பார்த்தாரா? பக்திமான் கேட்கறது வேற, ஆளாடா அருமையா இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த ஆராய்ச்சியாளர் நுழைற நுழைவே வேற இல்லவா? ஐயா இவர் எத்தனை நூற்றாண்டு, அவர் எத்தனை நூற்றாண்டு, அப்படிப்பட்ட முன்னே இருந்த பெரியவரை பற்றி இந்த முல்லை மாலை அணிந்திருக்குன்னு சொல்லுகிறாரே எப்படி சொல்ல முடியும் என்று ஒருவன் கேட்டா பதில் சொல்லணுமல்ல, சொல்லணுமில்ல. ஒரு கால எல்லையில நாமெல்லாம் நம்முடைய தமிழினம் மாலை போடாம இருந்த காலமே கிடையாது. அப்படி இருந்தது. இப்ப எப்படி நம்ம சட்டை போட்டுட்டு வெளியில போறோமோ மாலையை போட்டு வெளியில போயிருக்கோம், நாமளும் அப்படிதான் போயிருப்போம் சரிங்களா? நாம என்ன அப்படி திடீர்னு பிறந்துட்டோமா? புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி இப்படி எல்லாம் படிப்படியா வந்தால்தான் அதனால எப்படி எல்லாம் சங்க காலத்துல இருந்தோமோ இப்போ அப்படியே வளர்ச்சியில 20 ஒரு மனிதனாக ஏதோ ஆண்டவனுடைய அருளை குருவருள் எல்லாம் நினைத்து கொண்டிருக்கிற ஒரு கொஞ்சம் அதுவா கிஞ்சித்துன்னு சொல்றமே மிகச்சிறிய ஒரு ஞானம் பெற்றவர்களாக நாம் இருக்கிறோம், அவ்வளவுதான். ஆகவே ஒவ்வொரு நாளும் எப்படி தலை சீவிக்கிட்டு ஒரு சட்டை போட்டுட்டுதான் வெளியில போறோமோ, இது போல அந்த காலத்துல தலை சீவ வேண்டியதுல எல்லாம் குடுமி, அதனால வந்து ஒரு மாலையை போட்டுப்போம். ஆனா அந்த மாலை ஒரு வேற்றுமை உடையதாக இருந்தது. என்ன வேற்றுமைன்னு கேட்ட, 4 இனம் இருக்குதே அந்த அரசர் அந்தனர் வணிகர் வேளாளர்னு சரிங்களா, அந்த இனம் ரொம்ப காலத்துக்கு முன்னே தோன்றிட்டு சங்கலிங்கள் நிறைய இருக்குது, தொல்லாப்பித்திலேயே இருக்கு. அதனால 4 இனம், இந்த 4 இனங்களும் எப்படியோ தனக்கென்று ஒவ்வொரு மாலையை வைத்துக் கொண்டு, அதுல வணிகர்கள் அவங்க என்ன செய்வான்னு கேட்டீங்க, முல்லை மாலை அணிந்திருப்பாங்க. நம்முடைய அமர் நீதியார் வணிகர் மரபு, ஆதலால் அல்லீமன் முல்லையந்தார் அமர் நீதிக்கு அடியேன் என்று ரொம்ப அருமையா சொல்லுவாங்க. எனவே ஒரு பற்றி ஒரு விதமா சொல்லணும், அது இவர் சொல்லுகின்ற பொழுது திருவுருள் இப்படி உந்தி இருக்குது, வணிக மரபில் தோன்றியவர். எனவே முல்லை மாலை அணிந்த நம்முடைய அமர் நீதி யாருக்கு வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று சொல்லி வைத்தார். ரொம்ப அருமையானது. இனிமேல் அல்லிமன் முல்லையந்தார் அமர் நீதி என்று சொன்னார். அது என்ன அமர் நீதி என்று சொன்ன, இந்த பெயரை பற்றியே தனித்த முறையில ஒரு ஆய்வெல்லாம் கூட செய்யலாம். இப்பொழுது நாம் படிக்கிற பெயரெல்லாம் அவருடைய தாய் தந்தையர் வச்ச பெயரா அல்லது பின்னே வந்த காரண பெயரா என்று ஒரு அப்படியே ஆய்வு பண்ணினா, பல பெயர்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா காரணம் தெரியாமே இருக்கு. இப்ப இந்த பெயர் அமர் நீதியார் இயல்பா அப்பா அம்மா வைத்திருக்க வேண்டும், வைத்திருக்க கூடும், அதுக்கு மேல சொல்ல முடியாது, சொல்ல முடியாது. இப்ப இது கண்ணப்பர் நிச்சயமா தின்னனாருங்கிறது இயற்பெயர், கண்ணப்பர்ங்கிறது பின்னே வந்த பெயர் தெரியுது. அது போல நாவுக்கரசருக்கு அப்பா அம்மா வைத்த பெயர் மருள்நீக்கியார், பிறகு திருநாவுக்கரசர் என்று பெயர் வந்தது, இது தெரியுது. திருஞான சம்பந்தருக்கு ஞான சம்பந்தர் என்ற பெயர் குளத்தங்கரையில வந்தது, அதுக்கு முன்ன 3 வரைக்கும் எது எந்த பெயர் சுற்றி அளிச்சாங்க தெரியாது, தெரியாது. ஆமா, ஏனென்றால் சேக்கடா பெருமான் குளத்தங்கரையில அம்மை இந்த ஞானத்தை கலந்து கொடுத்த பிறகு சிவஞான சம்பந்தர் ஆயினார் என்று சொல்றார், ஞான சம்பந்தராக ஆயினார்ங்கிறார். எனவே அதுக்கு முன்ன 2.5 வரைக்கும் அந்த 3 வரைக்கும் என்ன அப்பா அம்மா எந்த பெயர்ல கூப்பிட்டாங்களோ தெரியல, தெரியவே இல்லை, இயற்பெயரே தெரியல, தெரியல. இப்படி பல அமைப்பு. அதுல இந்த அமர் நீதியார் என்பது நம்ம எப்படி இருக்க கூடும் என்றால் தாயந்தர் வைத்த பெயராக இருக்கு. ஆனா அருமையான பெயர்
1: அமர்தல் மேவல் தொல்காப்பியம். மேவல்னா விரும்புதல் அர்த்தம். அமர்தல் என்ற சொல்லுக்கு இப்ப உட்காருதல் ஒரே ஒரு பொருளோட நின்று போயிட்டோம், எத்தனையோ நின்றுட்டான் அதுல, இது வளர்ச்சியில இது நின்றுட்டான். ஆனா தொல்காப்பியத்துல விரும்பி இருத்தல், விரும்புதல் என்ற பொருள். அப்போ அமர்நீதியார் என்றால் நீதி என்ற ஒன்றே இவரிடத்தில் விரும்பி இருந்தது. அப்படிப்பட்ட இந்த காலத்துல இந்த மாதிரி பெயர் வைக்கணும், ஏன்னா நீதியே இல்லாம போன காலத்துல இப்படி பாரப்பா நீதியே இல்லாம எங்க மேலிருந்து கீழ் வரைக்குமே இல்ல அப்படி போட்டு. அப்படி இருக்கிற காலத்துல பாருங்க, நீதியே நீதி என்ற ஒன்று போய் பார்த்துதான் யாரிடத்தில் தங்கினால் நாம் அந்த நீதிங்கிறது சிதையாமல் இருப்போம் என்று கேட்டா, இது ஒரு பிள்ளை எங்கேயோ பிறந்தது, இந்த பிள்ளை இடத்துல நம்ம தங்கினோம்னா நீதிங்கிற ஒன்று நமக்கு அடிவில்லாமல் இருக்கும் என்று கருதி அப்படி அமர்ந்தது அமர் நீதியார். கம்பராமாயணத்தை ஒரு வேடிக்கையா சொல்லுவோம், பேன நோற்றது மணிப்பிறவி பெண்மை போல் நாணம் நோற்று உயர்ந்தது நங்கை தோண்டலான். கவிச்சக்கரவர்த்தி அதுல யாரும் தப்பு இல்ல, ரெண்டாவது கருத்து சொல்றதுக்கு இல்ல. கவிச்சக்கரவர்த்தி நாணம் என்ற ஒன்று பார்த்துதான் யார் இடத்துல போய் தங்கினா நமக்கு அழிவில்லாம இருக்குன்னு பார்த்துதான். இப்படியே யோசிச்சு பார்த்தது, இந்த சீதா பிராட்டின்னு ஒரு அம்மா, அந்த அம்மா கிட்ட போய் தங்கிட்டோம் அழிவில்லாம இருக்கலாம் என்று கருதி நாணம் என்ற ஒன்று அப்படி தங்கிச்சான். பேன நோற்றது மணிப்பிறவி என்று சொன்னார். அதுக்காக தவங்கிடந்து அந்த அந்த நாணம் என்ற போய் அங்க போயிட்டான் தங்கிச்சான். அது போல இங்க நீதி என்ற ஒன்று தவங்கிடந்து இவரிடத்தில் தங்கியதனால அமர நீதியார் என்று பெயர் வந்திருக்கலாம். இப்படி எல்லாம் நம்ம நினைக்கலாம். இப்படிப்பட்ட அருமையான இந்த அரியவர் இப்பொழுது எங்கே தோன்றுகிறார் அப்படின்னா, பழையாறை என்று சொல்லுகின்ற இடம் பழையாறை. அது சோழ நாட்டிலே கும்பகோணத்துக்கு அண்மையிலே இருக்கிறது. இங்க சோழ நாடு கும்பகோணம் என்று சொன்ன போதே சோழ நாட்டுக்குன்னு சொல்லும் போது ரெண்டு பெருமை யாரும் சொல்லுவாங்க அந்த காலத்துல. ஒரு பெருமை நீர்வளம், இன்னொரு பெருமை அரசியல் வளம். ஒரு வளம் காவிரி, காவிரி பாயும்படியான சோழ நாடு பொன்னின நாடு என்று சொல்லுவது, அது தலைமிருந்து சொன்னாங்க. அடுத்தது அரசியல் வளம் கேட்க வேணாம், சொல்ல சொல்லி என்ன பயன் இருக்கு. ஆனால் நம்ம சோழ நாட்டுக்கு சொல்லுகின்ற பொழுது பொதுவா ஒரு நாட்டுக்குன்னு சொல்லும் போது ரெண்டு வளம், ஒன்று நீர்வளம். ஏன்னா மக்கள் எல்லாரும் வளமாக வாழணும்னா நல்ல நீர் வேணும். வானின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிர்தம் என்று உணர்ப்பார் என்று திருவள்ளுவர் அல்லவா. இந்த உலகம் யாரால வழங்குதுனாரு, உன்னால என்னால இல்லப்பா, வானின்று உலகம் வழங்கி வருதலால் என்று சொன்னார். ஆகவே அந்த வானின்று உலகம் வழங்கி வருவதனால் வருகிற தண்ணீரை எப்பொழுதுமே பெற்றுக் கொண்டிருக்கிற நாடு வளமான நாடு. இதற்கு மேலாக நல்ல செங்கோல் சிறப்பு, மக்களுக்கு எந்தவித நலக்குறைவும் இல்லாமல் வளம் மிகுந்து காக்க வேண்டிய பொறுப்பு அரசுக்கு உண்டு. இந்த அரசியல் வளமும் நீர்வளம் தான் எந்த நாட்டிற்கும் எந்த காலத்திலும் சொன்னார்கள் இறந்த காலமா போச்சு. இனி அந்த ரெண்டை குறித்து அறிவுப்படுத்துவதற்கு நமக்கு அருகதை இல்லை. சீரில் நீடிய செம்பியர் பாருங்க, எடுத்துக்கிட்டே சோழரை பத்தி சொன்னார். சீரில் நீடிய செம்பியர், இந்த சிறப்புகள் எல்லாவற்றிலும் பொருந்திய சோழர், அந்த சோழர்களுடைய ஆட்சியில உட்பட்டது இந்த இடம். சரி, பொன்னின் நாட்டு அந்த அந்த அருமையான ஆட்சி சிறப்புல எது ரொம்ப மக்களுக்கு பயன்படுனா, பொன்னி வான் பொய்ப்பினும் தான் பொய்யா மலைத்தலைய கடற்காவிரி என்று சங்க இலக்கியம் பாடிச்சு. வான் பொய்ப்பினும் மழையே 12 ஆண்டு 20 ஆண்டு பெய்யாவிட்டாலும் சரி, தான் பொய்யா காவிரி, அந்த காவிரி எங்கே தொடங்குதினார், மலைத்தலைய கடற்காவிரி. மலையை தலையாக கொண்டு கடலை நுனியாக கொண்டு வாடுதான். அப்ப குடகுங்கிற மலையில தொடங்கி பூம்புகாருங்கிற கடல்ல கொண்டு கலக்குதான், மலைத்தலைய கடற்காவி என்றெல்லாம் சொன்னான். ஊழி வைக்கும் பேருதவி ஒழியாய்வாடி காவேரி, பழம்பெருமையா போயிட்டு. ஆகவே அந்த பொன்னியன நாட்டு காரின் மேவிய காளியாளி மலர்போலில் சூழ்ந்து, இந்த நல்ல அருமையான அரசியல் வளமும் நல்ல நீர்வளமும் இருப்பதனால ஒவ்வொரு கிராமங்களும் ஒவ்வொரு ஊர்களும் நல்ல சுற்றுப்புற சூழல் அருமையா இருந்தது. என்ன அருமையான சோலை, அருமையான மரங்கள் எப்பொழுது இருக்கும், இந்த மரத்தை வெட்டுறது அந்த மரத்தை வெட்டுறது இந்த விதையே வேலையா போறது எல்லாம் கிடையாது. எனவே காரில் மேவிய காளியடி மலர் போலில் சூழ்ந்து, நல்ல சோலைகள் எல்லாம் சூழ்ந்திருக்குமானா இயற்கையான நறுமணமிக்க காற்று வரும் மக்களுக்கு, அதோடு கூட நல்ல மேகங்கள் அங்கங்க அப்படி தவழ்ந்து வருகின்ற பொழுது அந்த குளிர்ந்த காற்று பட அருமையா மழை பெய்யும், அதற்காகத்தான் சோலைகள் நிரம்ப இருந்தன அல்லவா. ஆகவே அப்படிப்பட்ட சோலைகள் எல்லாம் சூழ்ந்து தேரின் மேவிய செடுமணி வீதிகள் சிறந்து, ஊருக்கழகு சோலை தெருவுக்கழகு என்னன்னாரு, நல்ல எப்பொழுது விடாமல் மாதந்தோறும் பெருமான் எழுந்தருளி வரணும், எழுந்தருளி வரணும். இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி. இப்ப மற்ற நாளெல்லாம் திருவிழா இல்லாதனால நாம் போய் கோவில்ல வணங்குறோம், திருவிழா காலங்கள்ல பெருமான் எழுந்தருளுகிறான். இன்னைக்கு என்ன வாகனம்யா, யானை வாகனம். நாளைக்கு என்ன குதிரை வாகனம், இன்னைக்கு பஞ்சமூர்த்தியும் வருது அருமையா, அந்த விடை மேலே வருகிறது, இன்னைக்கு புஷ்ப பல்லாக்குங்க என்று சொல்றோம், கடைசி நாள் தேர்ல வருது என்று சொல்றோம். இப்படி வீதிக்கு என்ன அடுகுன்னு கேட்டா, இடைவிடாமல் நல்ல அருமையான மங்கள விழாக்கள், அது பெருமான் எழுந்தருள்கிற விழாக்களாகும், அது மிகச் சிறப்பு என்று சொல்றோம். அப்படிப்பட்ட

0: இதுதான் எங்களுடைய பழையாறை நகருடைய சிறப்பு என்ற. இங்கே சோழர்கள் ஒரு காலத்தில இருந்து அதை தலைநகராக கொண்டு கூட அரசாண்டு இருக்கிறாங்க. இப்ப ஒண்ணுமே இல்ல, கும்பகோணம் பக்கத்துல ரொம்ப சின்ன ஊரா போட்டுது. பழையாறை என்பது பழையாறை வடைதலி என்று. அங்கதான் அப்பர் சுவாமிகள் உண்ணாவிரதம் மேற்கொண்ட இடம். உண்ணாவிரதம் அவர் காலத்துல அங்க வந்திருக்கிறார். வந்தா ஒரு கோவில், அந்த கோவில் வந்து இவங்க என்னென்ன சமணர்கள் அப்படியே எங்கேயாவது மரங்கரமெல்லாம் அப்படி வச்சு வச்சு மறைச்சு கரைச்சு அது அப்படியே என்னென்ன சூழ்ந்து போய் அந்த கோவில் இருக்கிறன்னு தெரியாம ஆக்கியிருக்கிறாங்க. இவர் இப்படியே வந்தார், வயசானவர் ஆனாலும் கூட ரொம்ப கூர்மையான அந்த கண்ணோட்டம் உடையவர். இப்படி வந்தவன் அது என்ன, அங்க ஒரு கோவில் அப்படி ஏதோ இது மாதிரி இருக்குது, அவர் சுத்தி அப்படி இப்படி மரம்னா அப்படி சூழ்ந்து இருக்குது அப்படின்னு பார்த்திருக்காரு. பார்த்தா இங்கே ஒரு கோவில், ஆஹா எங்க பெருமாள் இருக்கிற கோவில மூடிவிட்டானுங்க, வேற ஒண்ணும் செய்யல, இந்த கோவில் மீண்டும் திறந்து வழிபாடு செய்யற வரைக்கும் நான் உண்ண மாட்டேன். உண்ணாவிரதம் இருந்ததுக்கு முன்னோடியார் நமக்கு இப்ப தெரிஞ்ச வரைக்கும் அப்பர் சுவாமிகள் தான். இப்ப பெரும்பாலும் காந்தடிகள்னு சொல்றாங்க. அதுக்கு தப்பு இல்ல, திருவள்ளுவர் கண்டானாம் தான் கண்டவாறு. நீ ஏன் ஐயோ பாவம் அப்பர் அப்பர் நீ ஏன்னுங்கிற அப்படின்னாரு. காணாதார் காட்டுவான் தான் காணான். ஒண்ணுமே தெரியாத முட்டாளுக்கு சொன்னீங்கன்னா நீ தான் முட்டாளாயிடுவே. நீ எப்ப சார் அவன் அறிவாளி ஆகிறதுனாரு. அடாராடா தான் கண்டவாறு கண்டானாம், அவன் தான் தன்னை பெரிய மேதை நினைச்சிட்டு இருக்கானே, நீ ஏன் அப்படி சொல்லிட்டு இருக்க, அவன் மேதடா உற்று திருவள்ளுவர் அல்லவா. அதனால அது மாதிரி உண்ணாவிரதத்தினுடைய தந்தை யாருன்னு கேட்டா காந்தியடிகள். அவரையும் மறந்துட்டோம் போன்னு வச்சுங்க, அவரையாவது ஞாபகம் வச்சிருக்கோமா? கிடையாது. அதனால அந்த இடத்துல உண்ணாவிரதம் இருந்தாராம். உடனே அந்த சோழ பேரரசனுக்கு தெரிய வந்தது, அங்கிருந்து வந்தான் என்ன என்று கேட்ட மாதிரி சொன்னார். உடனே அந்த வெட்டெல்லாம் அகத்தி பார்த்தா அங்க கோவில் இருக்கு. உடனே அந்த கோவிலுக்கு வழிபாடு செய்வித்து இவருக்கு வழிபடி வணக்க செய்வித்து அதன் பிறகுதான் அந்த இடத்தை விட்டு வந்தாராம். அப்படிப்பட்ட அருமையான இடம் பழையாறை வடது. அந்த பழையாறை என்ற ஊரிலே வாழ்ந்தவர் அவர். எந்த மரபுன்னா மண்ணும் அப்பாதி வணிகர்தம் குலத்தினில் வந்தார். அதனால வணிகர் இங்கே விரிநூல் வணிகர் என்று அறிமுகப்படுத்தியது. ஆனா தொகை நூல் அல்லிமன் முல்லையந்தார் அமர்நீதி கடியேன் என்று சொல்லி பார்த்தீங்களா, அந்த கூறியது ஒரு வருதா பார்த்தீங்களா. தொகை நூல் ஒன்றை அறிமுகப்படுத்தியது, விரிநூல் அதற்குரிய மரபை அறிமுகப்படுத்தி ஆகவே வணிகர் குலத்தில் வந்தார். சரி. பொன்னும் முத்தும் நன்மணிகளும் பூந்துயில் முதலா எந்நிலத்திலும் உள்ளன வருவளத்து இயல்பால் அந்நிலைக்கன் மிக்க அவர் அமர் நீதி என்பார். என்னையா வணிகர்னா ஏதேனும் ஒண்ணு வெறும் அறுவை வாணிகம் மட்டுமல்ல. அறுவை வாணிகம்னா தெரியும் நல்ல வேலை. இப்ப நம்ம கோபால் வந்து அது பொன் வாணிகர் அப்படின்னு போட்டு ரொம்ப அருமையா செய்யறார். அது வேறு பேர், நல்ல அருமையான தமிழ் பேர்ல இருக்குது. அது போல ஜவுளி கடைங்கிறத அறுவை வாணிகம்னு சொல்லணும். அறுவைன்னு அபசகனம் நினைக்கிறான், அறுக்கிறதுங்கிறான், உண்மை அறுக்கிறதான்னு. ஆமா நீளமா நெய்திட்டு நீ என்ன பண்ற, எட்டு மலமாவோ நாலு மலமாவோ அல்ல துண்டாவோ அறுக்கிறவே அறுவை. நீ செய்யறதுக்கு நாங்க பேர் கொடுத்தோம்ப்பா, அது உனக்கு என்னமோ அமங்கலமாப்படுது. நீ வேற மாதிரி சொல்ல சொல்லிக்கோ, நாங்க என்ன பண்றது. அதனால நீங்க என்னன்னு கேட்டீங்கன்னா நீளமா அந்த துணியை நெய்து விட்டு அந்தந்த வகையில எது எது வேண்டுமோ அந்த வகையில் நீங்க என்ன பண்றீங்க, அறுத்து செய்யறீங்க. எனவே அறுவை துணிங்கிறது அப்படித்தான், துணிக்கப்படுவது துணி, துணித்தல் என்று சொல்றது. நம்ம துணிங்கிறது அதை பத்தி பரவாயில்ல, ஏன்னா இல்ல இந்த அறுவைன்னு சொன்னா போச்சா அங்க வரும். அறுவை துணி என்பதெல்லாம் காரண பெயர்களாக அமைந்த ஒன்று, துணிக்கப்படுதலின் துணி. இங்க இவர் என்னன்னு கேட்டா எல்லா பொருளும் வாணிகம் செய்யறாராம். பொன்னும் முத்தும் நன்மணிகளும் பூந்துயில் முதலார். இந்த அறுவை வாணிகமும் உண்டு, ஏனைய மணிகள் மற்றவை எல்லாம் வாணிகம் உண்டு. அது எல்லாவற்றிலும் எங்கெங்கெல்லாம் எவை எவை நிரம்ப கிடைக்கின்றனவோ அல்லது கொஞ்சம் பொருள் குறைவா கிடைக்கின்றதோ அவற்றை எல்லாம் எடுத்துட்டு வருவாங்க. இங்க இவையெல்லாம் நிரம்ப இருக்கின்றனவோ அவற்றை எல்லாம் இல்லா இடங்களுக்கு அனுப்புவார்கள். அவர் பெரிய தொண்டல்லவா. வாணியம்ங்கிறது தாம் வாழுகின்ற ரூபா மட்டுமல்ல, நாட்டுக்கு செய்கிற தொண்டும் அதன் வாயிலாக பெறுகிற ஊதியம் அப்படித்தானே. அது போல உழவர்கள் தான் ஏதோ சாப்பிடறதுக்காக நெல் சமையல் பண்றாங்க. உழுவார் உலகத்தாருக்கு ஆணி என்று சொன்னாரு. ஏன் அகுதாற்றாது எழுவாரை எல்லாம் பொறுத்து. அதுக்கு கதி இல்லாம நம்ம இருக்கிற ஆளெல்லாம் 1000 வாங்கி 2000 வாங்கி 10000 வாங்கினா கூட அரிசி இங்க இருக்குன்னு தானே போய் கேட்கிறோம், வேற வழி. அப்ப அவங்கதான் ஆணி என்று சொன்னார். ஆகவே ஒவ்வொருவரும் சொல்றேன், தன்னுடைய வளத்துக்காக வாழ்ந்தால் அது நாட்டினுடைய மறைவுமா நாட்டினுடைய வளத்துக்கும் ஏறுதா இருக்கு. அது போல இந்த வணிகராக இருந்து இப்படிப்பட்ட எல்லா பொருளையும் வணிகராக, அவருடைய பெயர் அந்நிலைக்கண் மிக்கவர் அமர் நீதியார் என்பார். அவர் பெயர் அமர் நீதியார் என்று பெயர். இந்த நம்ம நீதி சொல்லு நடுநிலைமை சொல்லுகின்ற பொழுது கூட திருவள்ளுவர் ரெண்டு பேருக்கு தனியா சொன்னார், மற்றதெல்லாம் பொதுவா சொன்னார், ரெண்டு பேருக்கு மட்டும் தனியா சொன்னது. எது இந்த நடுநிலைமையா இருக்கணுங்கிறது, நடுநிலைமை எங்க பெறணும்னு தெரிஞ்சு எங்க பெறல கூடாதுன்னு வச்சார் திருவள்ளுவர். இந்த வாணிய செய்யும் போது நடுநிலைமை போடும். ஏதேனும் நெல்லகல்ல வாங்குற காலத்துல படி பெருசா இருக்கும், கொடுக்கற காலத்துல சின்னதா போடும். வாங்கறதுக்கு ஒண்ணு கொடுக்கறதுக்கு ஒண்ணு அப்படித்தான் பேரு. அப்படி எல்லாம் ஆயிடும். அதனால ஒன்று பார்த்தார், வாணியம் செய்வார்க்கும் வாணிகம். இங்க வாணர், நீங்க எல்லாம் வாணிகம் தானே? ஆமானர். உங்களுக்கு ஒரு மேற்கொண்டு ஒரு ஊதியமான ஒரு வாணிகம் நான் சொல்லுகிறேன். என்னன்னர், பேணி பிறவும் தம போல் செய்யும். உன் சொத்துல எவ்வளவு நாட்டம் இருக்குது, உனக்கு எவ்வளவு வருவாயில உனக்கு எவ்வளவு கவனம் இருக்குது, அது போலத்தானே பிரத்யான் சொத்தும் பிரத்யான் வருவாயும் எதிர்பார்ப்பான்ப்பா. அதனால நீ கொடுக்கறதும் சரி வாங்கறதும் சரி ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கு. சங்கலிக்கத்துல இது கொஞ்சம் பிஹெச்டி ஸ்டாண்டர்ட். எது வாணிகம் செய்வார்க்கும் வாணிகம், பேணி பிறவும் தம போல் செய்யும். பிஹெச்டியா இருக்குது. விளங்குல சார், கொஞ்சம் டென்த்துக்கு வாங்க, பிளஸ் டூ கூட வேணாம், டென்த்துக்கு வந்து சொல்லுங்க. கொடுப்பதும் மிகக்கூடாது, கொள்வதும் மிகக்கூடாது, கொடுப்பதும் குறைகூடாது. கொள்வதை மிகையாக வாங்கி கொடுப்பதை குறையாக வாங்காமல் இருக்கிறது, அதற்கே அதுதான் வாணிகம் செய்வார்க்கும் வாணிகம் என்று எங்கள் திருவள்ளுவர் சொன்னான். அப்ப திருவள்ளுவர் சொன்னதுக்கு சங்கலிக்குமே உரையாயிருக்கு. இப்படி எல்லாம் இருக்கு. எனவே அப்படிப்பட்ட அருமையான வாணிகம் செய்தவராம் இவர். இன்னொருவர் இந்த வாணிகருக்கு ஒன்னு நீதிய இந்த நடுநிலைமை சொன்னார், சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்த ஒருபால் கோடாமை சான்றோர்கனி. ஊராட்சி மன்றம், நகராட்சி எல்லாம் இருக்குது, நீதிமன்றங்கள், நீதிமன்றங்களுக்கு ஒரு தனியாப்பா நீங்க நடுநிலைமையா இருக்கணும் பாருங்க. எது போல தராசு மாதிரி இருந்து சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்து ஒருபால் கோடாமை சான்றோர்கனி. ஆகவே இவர் ரொம்ப அருமையாக அந்த மாதிரி நல்ல வாணிகம் செய்வார்க்கும் வாணிகம் என்பது போல அருமையான வாணிகம் செய்து வந்தவர். சரி, இவர் என்ன செய்ய முடியும் என்று தேர்ந்தெடுத்துக் கொள்கிறார்னு பார்ப்போம். அவர் எல்லாரும் போல நல்ல ஒரு ஊர்ல பழையாறைங்கிற ஊர்ல தோண்டி, எல்லாரும் போல தோண்டிய ஒரு ஒரு குளம், அது வணிகர் மரபில் தோண்டி, அவர் வணிகர்கள் இருந்த ஏனைய வணிகர் என்ன செய்வாரோ அது போல அந்த வாணிகமும் செய்கிறார். இது வரைக்கும் எல்லாம் உலகியலோடு ஒட்டியது. ஆனா இவருக்கென்று தனித்து வகுத்து கொண்டது என்ன, அதுதான் இப்ப சொல்லப்படும். சிந்தை செய்வது சிவன் காடல் அல்ல அதொன்று எல்லாரு. அவர் ஒவ்வொரு நாளும் மனதுல இடைவிடாமல் சிந்தனை செய்வார். அது எது? பெருமானுடைய திருவடி தவிர வேற எது இருக்க? மலைமிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலைமிசை நீடு வாழ்வார். ஆகவே மலைமிசை ஏகினான் மானடியை தினமும் விடாமல் நினைப்பது, அது அவருக்கு முக்கியமான ஒன்று. அந்தி வண்ணம் ஆடியவர் அமுது ஆடியவர்க்கு அமுது செய்வித்து. ரெண்டாவது என்னன்னு, நல்ல சிவனடியாரலை அழைத்த ஐயா நம்ம வீட்டுல வந்து நீங்க உணவு இருந்தனும் என்று வேண்டி கேட்டுக்கொண்டு அவர் அழைத்து கொண்டு போய் கொண்டு வந்து மணி புகுந்து குலாவ பாதம் விளக்கிய மண்டு காதல் ஆதனத்தில் வைத்தரிச்சனை செய்தபின் உண்டினால் விதத்திலாறு சுவைத்திரத்தின் ஒப்பிலா அண்டநாயகர் தொண்டரிச்சியல் அமுது செய்ய அளித்துள்ளார் என்று அருமையா அரிசுவெல்லாம் படைப்பாராம். சரி, அமுது செய்விப்பார். அப்புறம் அவர்கள் வந்து விடைபெற்று செல்லுகின்ற பொழுது என்ன செய்வார்னர், கந்தை கீழுடை கோவனம் கருத்தறிந்து உதவி. ரொம்ப அருமை. ஞானியர்கள் கந்தை உடுத்துவதும் உண்டு. வெறும் இப்ப திருக்கோவணம் சுவாமியிடம் கீழுடை கோவணம், இந்த இடுப்பை சுத்தி ஆனா வந்து அந்த கோவணமாக இருக்கிறதுக்கே அதுதான் அந்த கீழ் உடை கோவணம். இதுல எது அணிகின்ற மரபு இருக்குதோ அதுக்கு ஏற்ப அவளை கருத்தெறிந்து கொடுப்பாராம். இந்த கந்தைங்கிறது எனக்கு என்ன, கந்தையானாலும் கசகி கட்டுங்கிறமே, இந்த கந்தை வேற, இங்க சொல்ற கந்தை வேற, மறந்துடக்கூடாது. நாம சொல்ற கந்தையானாலும் கசி கட்டுங்கிறது என்ன பொருள்னு கேட்டா, ஏதோ பரம ஏழை, வேஷ்டி எல்லாம் கிழிஞ்சு கிழிஞ்சிருக்குது, ஏதோ இருக்குது, ஏதோ அந்த காலத்துல இருந்து ஊசி நோடு தப்பாம் பாவம் வச்சு அதை வைத்து கொண்டு. ஆனா அப்படி இருந்தாலும் கூடப்பா பரவாயில்ல, ஏழையா இருந்து சின்ன சாதாரணமா பத்தாவது துணி இப்படி கட்டிதான் கூட சரி, கசைக்கு கட்டு, நல்லா துவைச்சு குவிச்சு நல்ல வெயில்ல உளர்த்தி கட்டுப்பா அப்படின்னு சொன்ன. அங்க கந்தைங்கிறது கிழிந்தும் மற்ற தைத்தும் இருக்கிற துணி. அடியவர்களுக்கு கந்தை என்பது எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நாவுக்கரசர் கந்தை அணிந்திருந்தால் அந்த கந்தை கிழிஞ்சதை தச்சு தச்சு கட்டிக்கல.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க்.
2: ஓம் சிவாய நமன். சைவம் டாட் ஆர்கின் அன்பாண்ட நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது சைவ சித்தாந்தம் சொற்பொழிவு திருவருள் பயன். தலைப்பு முதல் அதிகாரம். வழங்குபவர் சிவ குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமன்.
3: மூன்றாவது குரட்பாவினை இப்பொழுது சிந்திக்க இருக்கின்றோம். அந்த குரட்பா வருமாறு பெருமைக்கும் நுண்மைக்கும் பேரருக்கும் பேச்சின் அருமைக்கும் ஒப்பின்மையான் என்பது அந்த குரல்பா. அதாவது முதல் குரட்பாவிலே ஆசிரியர் குறிப்பிட்டருளினார், அகர உயிர்போல் அறிவாகி எங்கும் நிகரில் இறை நிற்கும் நிறைந்து என்று கூறியருளினார். நிகரில் இறை என்று அங்கே குறிப்பிட்டார். இறைவன் நிகரற்றவன் என்ற கருத்து அங்கே கூறப்பெற்றது. இந்த மூன்றாவது குரட்பாவிலே நிகரற்றவன் என்பதன் விளக்கம் கூறப்படுகிறது. எப்படி அவன் நிகரற்றவனாக விளங்குகின்றான்? நிகரில் இறை என்று முதற் குரட்பாவிலே கூறியதன் விளக்கமாக இந்த மூன்றாவது குரட்பா அமைந்துள்ளது. அதே சமயத்தில் திருக்குறளிலே கடவுள் வாழ்த்து அதிகாரத்தில் தனக்கு ஓமை இல்லாதான் என்று வள்ளுவப்பெருந்தகை குறிப்பிட்டருள்வாரே, அந்த தனக்கு ஓமை இல்லாதவன் என்று சொல்லும் பொழுது எப்படி அவன் தனக்கு ஓமை இல்லாதவனாக திகழ்கின்றான் என்பதற்கு விளக்கம் அறிய வேண்டுமாயின் அதற்கும் விளக்கமாக வேண்டும். தனக்கு ஓமை இல்லாதான் என்று திருவள்ளுவர் பெருமான் கூறியதை இங்கு முதற் குறளிலே நிகரில் இறை என்று குறிப்பிட்டார்கள். அதன் விளக்கமாக இங்கே மூன்றாவது குரட்பாவிலே சொல்கின்றார்கள், பெருமைக்கும் நுண்மைக்கும் பேர் அருக்கும் பேச்சின் அருமைக்கும் ஒப்பின்மையா. பெருமைக்கும் நுண்மைக்கும் என்று சொல்லும் பொழுது நம்ம பெருமையாலும் நுண்மையாலும் பேர் அருளாலும் பேச்சின் அருமையாலும் ஒப்பில்லாதவன் என்று நான் விளக்கம் காணவன். பெருமையாலும் உண்மையாலும் என்று சொல்ல வேண்டியதுதான் பெருமைக்கும் உண்மைக்கும் சொல்லியிருக்கின்றார். ஆக எந்த ஒரு வேற்றுமையுறுப்பு வந்தாலும் எப்படி கொண்டால் பொருள் கிடைக்குமோ அப்படி கொள்ள வேண்டும் என்று ஆசிரியர் துர்காப்பியர் ஒரு சூத்திரம் அருளி செய்துள்ளார். யாதன் இயல்பில் கூறிற்றாயினும் பொருள் செல் மருங்கின் வேற்றுமை சாரும் என்பது அந்த சூத்திரம். யாதன் உருவில் கூறிற்றாயினும் பொருள் செல் மருங்கின் வேற்றுமை சாரும். ஆகவே இங்கு கூவுறுப்பு பெருமைக்கு நுண்மைக்கு என்று அந்த கூவுறுப்பு கூறினாலும் மூன்றாம் வேற்றுமை பொருள் தான் ஆள் உருவு இருக்கிற மாதிரி தான் நம்ம பொருள் பண்ணணும். பெருமையாலும் உண்மையாலும் என்று பொருள் பெறும். இதிலே எப்படி இது நிகரில் இறை என்பதற்கு தனக்கு ஓமை இல்லாதா என்பதற்கெல்லாம் எப்படி இது விளக்கமாக திகழ்கின்றது என்று பார்த்தால், ஒரு பொருள் சிறப்பு வாய்ந்ததாக இருக்க வேண்டும் என்றால் அது தன்னுடைய பெருமையினாலே சிறப்பு வாய்ந்திருக்கலாம். பெரிய பொருளாக இருப்பதனாலே சில பொருள்களுக்கு சிறப்பு, சில பொருள்கள் நுட்பமாக இருப்பதனாலே சிறப்பு பெற்றவை சில பொருள்கள். ஆக பெரிதாக இருக்கின்ற பொருளிடத்திலே நுட்பத்தை காண முடியாது. நுட்பமாக இருக்கின்ற பொருளிடத்திலே பெரிதாக விளங்கக்கூடிய அந்த தன்மையினை காண முடியாது. ஆனால் முழுமுதல் பரம்பொருளாகி சிவபெருமான் பெரியவற்றுடெல்லாம் பெரிய பொருளாக இருக்கின்றான். அது மாதிரி சிறியவற்றுடெல்லாம் சிறிதாகவும் நுட்பமானவற்றுடெல்லாம் நுட்பமாகவும் இருக்கின்றான். அதுதான் அங்கு மிகப்பெரிய சிறப்பு. இந்த இரண்டு தன்மைகளும் ஒரு பொருளிடத்திலே காண்பது மிக அரிது. சிவபெருமான் பெரிய பொருள்களை ஆவற்றுக்கும் பெரியவனாக இருப்பதை வந்து அண்டமும் ஓர் அணுவாம்படி பெரிதாக இருப்பவர் என்று சொல்வார்கள். அதை வந்து திரு அண்ட பகுதியிலே மணிவாசக பெருமான் அதைத்தான் கூறி தொடங்குகின்றார்கள். அதைத்தான் பாடி அருள்கின்றார்கள். அண்ட பகுதியின் உண்டை பிறக்கம் அளப்பெருந்தன்மை வளப்பெருங்காட்சி ஒன்றினுக்கொன்று நின்றெழில் பகரின் 101 கோடியின் மேற்பட விரிந்தன. அப்படி பெரிய பெரிய அண்டங்கள்லாம் இருக்கின்றன, 100 கோடிக்கு மேல் இருக்கின்றன. அத்துணை பெரிய அண்டங்கள்லாம் ஒன்று சேர்ந்தாலும் எப்படி ஆயிருமா இன்னுடைய கதிரின் துண்ணனு குறைய. அவையெல்லாம் வந்து மிக மிக அற்பமான அணு என்று சொல்லத்தக்க அளவிலே அவையெல்லாம் சிறிதாக விளங்கும்படி எம்பெருமான் பெரியவனாக விளங்குகின்றான். துண்ணணு புறைய, புறைய என்பது ஓம உருபு. இல்லத்துக்குள்ளே சூரிய ஒளி நம் இல்லத்துக்குள்ளே போகும்பொழுது மிகச்சிறிய அணுக்களை அணு அளவு புகழ்களை நாம் கண்ணுறலாம். அந்த அணுக்கள் அளவிற்கு மிக மிக சிறிய பொருள்களாக இந்த பிரம்மாண்டமாக விளங்கக்கூடிய அண்டங்கள் எல்லாம் சேர்ந்து அப்படி அற்ப துகளாக போய்விடும்படி சிவபெருமான் பெரிய பொருளாக திகழ்கின்றான். நம்மோடு ஒப்பிடும் பொழுதுதான் இந்த அண்டங்கள்லாம் மிகப்பெரியதாக திகழ்கின்றன. ஆனால் சிவபரம்பரோடு ஒப்பிடும் பொழுது அணுவாக விளங்குகின்றன. அத்துணை பெரியவராக இருக்கின்றார் சிவபெருமான். அதே சமயத்தில் எப்படி நுட்பமனாக இருக்கின்றார் என்றால் அதற்கும் அதே ஓமையை மாற்றிச் சொல்கின்றார்கள். ஒரு அணுவை வந்து அண்டம் என்று கூறிவிடலாம், அணுதான் நுட்பத்திற்கு பெயர் பெற்றது. அந்த அணுவை வந்து அண்டம்னு கூறத்தக்க அளவுக்கு சிவபெருமான் அவ்வளவு நுட்பமாகவும் இருக்கின்றான். ஆக பெருமையால் பெயர் பெற்றது அண்டம், அதை அணுன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு பெருமையால் பெயர் பெற்றிருக்கின்றார் நம் பெருமான். அதே மாதிரி உண்மையால் பெயர் பெற்றது அணு, அந்த அணுவை வந்து பெரிய அண்டம்னு சொல்லத்தக்க அளவில் சிவபரம் பொருள் மிக மிக நுட்பமாக திகழ்கின்றது. அதை ஞானாமிரதத்திலே பெருமைக்கு அண்டம் அணுத்தர பெருமையை பார்க்கும் பொழுது அண்ட அணுவா போய்விடும்படியாக பெரியவனாக இருக்கின்றான். அதே சமயத்தில் அணு அண்டத்து நின்று நுணங்கிய அணுவை அண்டம் என்று சொல்லத்தக்க அளவிற்கு நுட்பமாக இருக்கின்ற பெருமான். ஆகவே அணுத்த என்ன சொல்கின்ற அணு அண்டத்து நின்று நுணங்கிய தண்டாச்சீர்த்தி என்று சொல்கின்ற. ஆக அப்படி பெருமைக்கும் நுண்மைக்கும், பெருமைக்கும் ஒப்பற்றவன் நுண்மைக்கும் ஒப்பற்றவன். சரி, இத்துணை பெருஞ்சிறப்பினை உடைய பொருள் வந்து பெரும் கருணை உடைய பொருளாகவும் இருக்கின்றது. அப்படி பார்க்க முடியுமா? நாம இத்தனையோ சிறந்த மக்களை நாம் பார்க்கலாம், அவர்கள் அளவிலே அவர்கள் மிகப்பெரியவர்களாக இருப்பார்கள். ஆனால் எல்லோருக்கும் எளிவந்து உதவக்கூடிய தன்மையினை நாம் பார்க்க முடியுமா? எல்லாராலும் நெருங்க முடியுமா அவர்களை? தனக்கு எந்த வகையிலும் ஒப்பில்லாமல் திகழக்கூடிய சிவபெருமான் பெருமைக்கும் சரி உண்மைக்கும் சரி எந்த வகையிலும் தனக்கு ஒப்பில்லாதனாக திகழக்கூடிய அந்த பெருமான் வந்து பேரருள் உடையவராகவும் இருக்கின்றார். நிறைய இரக்கம் உடையவர்களாக இருப்பார்கள், உதவி மனப்பான்மை உடையவர்களாக இருப்பார்கள், ஆனால் உதவக்கூடிய ஆற்றல் உடையவர்களாக இருப்பார்களா என்று சொன்னால் அது இல்லாமல் இருக்கலாம். அது மாதிரி உதவக்கூடிய ஆற்றல் எல்லாம் இருக்கலாம், வசதி வாய்ப்புகள், ஆனால் உதவக்கூடிய உள்ளம் இருக்கணும். எல்லாம் பொருந்தி வருவது என்பது அது பெருமானிடத்தில் மட்டும்தான். பெருமைக்கும் உண்மைக்கும் பேரருக்கும் பேற்றின் அருமைக்கும், அதாவது பெறக்கூடிய அரிய பேறுகள் அனைத்தினும் மிகச்சிறந்த அரிய பேறு என்னவென்றால் எம்பெருமானை பெறுகின்ற பேரு தான். இன்னும் பிற பேறுகளை பெற்றவர்களால் எல்லாம் சிவப்பேறு பெறுதல் என்பது இயலாது. ஆனால் சிவப்பேறு பெற்றவர்களுக்கு எந்த பேறு வேண்டுமானாலும் எளிதில் வந்து கைகூடும். அவர்கள் என்று வேறு எந்த பேற்றையும் ஒரு பொருட்டாகவே மதிக்க மாட்டார்கள். அது வேறு விஷயம். ஆனால் யாருக்கு எந்த பேற்றை வேண்டுமானாலும் அவர்களால் அருள முடியும், அடியார்களால் முடியும். அதை நாம் வந்து நம்முடைய ஞான சம்பந்த பெருமான் முதலிய நாயன்மார்களுடைய திருவரலாற்றிலே நாம் காண்கின்றோம். பிற பேர்களை எல்லாம் பெற்றவர்களால் சிவப்பேற்றினை பெறவும் முடியாது, பிறருக்கு தரவும் முடியாது. ஆனால் சிவப்பேறு பெற்றவர்கள் யாருக்கு வேண்டுமானாலும் எந்த பேர் வேண்டுமானாலும் தருவார்கள். ஏனென்றால் அவர்களை இடமாக கொண்டு சிவபெருமானே எல்லாவற்றையும் செய்கின்றார். ஆகவே பேரனைத்தும் அணுவனவே கருதும்படியாக பேரின்ப பெருக்காக வருபவன் எம்பெருமான். ஸ்ரீ தாய்மான சுவாமிகள் சொல்வார், அந்த சிவப்பேர் என்பது கிடைத்துவிட்டால் மற்ற பேர்கள் அனைத்தும் அணுவாக, அதாவது அற்பமாக கருதி விலக்கிவிடலாம். அத்தகைய பேர் என்பார். அதை பேச்சின் அருமைக்கும் ஆக நிகரில் இறை என்று சொல்லும் பொழுது முதற்குறட்பாவிலே நிகரில் இறை என்று சொல்லும் பொழுது ஒப்பில்லாத இறைவன் என்பது பெறப்பட்டது. ஒப்பில்லாதவன் என்றால் என்னென்ன முறைகளிலே தனக்கு ஒப்பில்லாதவனாக திகழ்கின்றான் என்பதை வகுத்து கூறுகின்றார். பெருமையாலும் சரி உண்மையாலும் சரி பேரருளாலும் சரி பெருதற்கரிய தன்மையாலும் சரி சிவபெருமானே ஒப்புயர்வற்ற முழு முதல்வன் என்று இந்த பாடல் நமக்கு தெளிவாக உணர்த்துகின்றது. நீ அடுத்த குறட்பாவினை பார்த்தோம் என்றால் ஆக்கி எவையும் அழித்து ஆசுடன் அடங்க போக்கும் அவன் போகா புகழ். இது நன்கு சிந்தித்து உணர வேண்டிய ஒரு குறட்பாவா. ஆக்கி எவையும் என்று இருக்கின்றது. எவையும் என்பதை முதற்கன் வைத்துக் கொள்ள வேண்டும். எவையும் ஆக்கி முதல் காரண மாயையிலிருந்து சுத்த உலகம், மிச்சிர உலகம், அசுத்த உலகம் என்று எல்லா வகையான உலகங்களையும் தனு கரணங்களையும் இவற்றையெல்லாம் ஆக்கி படைத்து அழித்து சொல்லும்போது காத்தருளி இந்த படைத்த உலகங்களை எல்லாம் அவற்றின் கால எல்லை வரை காத்தருளி ஆசுடன் அடங்க போக்கும். அடங்க போக்கும் என்று சொல்லும் பொழுது ஒடுக்குதல் குறிக்கப்படுகின்றது. இதுதான் அழித்தல் என்று சொல்வார்கள். அழித்தல் என்பது ஒடுக்குதல் என்றுதான் சைவ சித்தாந்தத்தில் பொருள்படும். ஏனென்றால் சைவ சித்தாந்தம் சர்க்காரியவாதம் கூறுவது உள்ளது அழியாது இல்லாதது தோன்றாது என்பது சர்க்காரியவாதம். ஆகவே இருக்கின்ற பொருள் வந்து இல்லாமல் போய்விடுதல் என்பது ஒருபோதும் நிகழக்கூடியதன்று, இருக்கின்றவருடைய எப்பொழுதும் இருப்பதுதான். அப்ப அழித்தல் சொல்கின்றீர்கள் என்று சொன்னால், எந்த முதல் காரணத்திலிருந்து அந்த காரியம் தோன்றியதோ அந்த முதல் காரணத்திலேயே ஒடுக்கப்படுதல், அதுதான் அடங்க போக்கும் என்று சொன்னார். அதுல கூட ஒரு சொல்லும் சேர்த்து சொல்லியிருக்கின்றார்கள், ஆசுடன் அடங்க போக்கும். ஆசு என்று சொல்லும் பொழுது அது குற்றம் என்று பொருள்படும், மலம் என்பதும் அதுதான். அப்போ அங்க ஆசு என்பது என்ன வளத்தை குறித்தது அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஆணவ மலம் என்று ஒரு சாரார் உரை கூறுகின்றார்கள், பெரிதொரு சாரார் மாயாமலம் என்றும் கூறுகின்றார்கள். இரண்டு கருத்துக்கள் நெடுங்காலமாக இருந்து வருகின்றன. நிரம்ப அழகியை தேசிகிறவர்கள் ஆணவ மலம் என்றே கொண்டுள்ளார். அப்ப வந்து இந்த படைத்து காக்கப்பட்ட உலகங்கள்லாம் ஆணவ மலத்துக்குள்ளேயே போய் ஒடுங்குது இல்லையே? ஆணவ மலத்தால் உயிர்கள் தான் மறைக்கப்பட்டுள்ளன. உலகங்கள் உடல்கள் எல்லாம் மாயா மலமாகிய அந்த முதல் காரணத்திலிருந்து தோன்றி அப்புறம் கால எல்லை வரை நிறைவேற்று பின்பு சங்கார காலம் வரும்பொழுது அந்த மாயையில தான் போய் ஒடுங்குகின்றன. ஆகவே தோற்றுவித்த உலகங்களை எல்லாம் முதல் காரண மாயையாகிய, ஏன்னா மாயையும் ஒரு மலம் தான், மூன்று மலங்கள் ஒன்றாக எண்ணப்படுவது. ஆகவே முதல் காரண மாயையாகிய மலத்தோடு அடங்கும்படி அந்த உலகங்களை ஒடுக்கிவிடுகின்றான் என்று சொன்னால் பொருத்தமாக இருக்குமே என்று கூட கருதலாம். இதுதான் மாயாமலம் என்று பொருள் கொள்பவர்கள் அவர்கள் கொடுக்கின்ற விளக்கம் இதுதான். ஆனால் ஆணவ மலம் என்று பொருள் கொள்ளும்போது நாம் வந்து அங்கே எவ்வாறு பொருள் பண்ண வேண்டும் என்று சொன்னால், உயிர் எதற்காக இந்த உலகங்களை படைத்தார் காத்தார், யாருக்காக? சிவபெருமான் தம்பொருட்டு எந்த உலகத்தையும் தோற்றுவிக்கவில்லை, காக்கவும் உயிர்களின் பொருட்டு தான். அப்ப இந்த உயிர்கள் வந்து அவை பல பிறவிகள் எடுத்து வினைகளை ஈட்டி மேலும் மேலும் அவை வினைகளை பெருக்கி அந்த உயிர்கள் இழைப்புற்று இருப்பதனாலே உயிர்கள் எல்லாம் இழைப்பாறு பொருட்டு உலகங்களை எல்லாம் ஒடுப்போம் ஒடுக்கின்றார். அப்ப உயிர்கள் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, அவை ஆணவ மனத்திலே ஒடுங்கி நிற்கும். ஏன்னா இந்த உடல் உலகங்களை சாரும் பொழுதுதான் தத்துவ சார்பு கிடைத்து அதனால கொஞ்சம் ஆணவ சார்பு சிறிதே குன்றி சிற்றறிவு விளக்கம் பெறுகின்றன. இப்போ தத்துவங்கள் புவனங்கள் எல்லாவற்றையும் மாயையில ஒடுக்குகின்றார் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்போ அந்த உயிர்கள் எல்லாம் மலன் தாரகமாக ஓடுது. அந்த கருத்துப்படிதான் ஆசுடன் அடங்க, உயிர்கள் எல்லாம் ஆசாகிய ஆணவமலத்தில் அடங்கும்படி. ஏன்னா உலகத்தை ஒடுக்கிய பிறகு உயிர்கள் என்ன ஆகும் என்ற கேள்விக்கு விளக்கம் கொடுப்பதாக அது அமைந்துள்ளது என்று சொல்லலாம். மேலும் ஆசு என்பது குற்றம், குற்றம்னு சொன்னால் அது ஆணவத்தை தான் குறிக்கும். கண்மம் மாயையெல்லாம் வந்து நிரந்தரமா குற்றமாக இருப்பவை அல்ல. உயிர்கள் மட்டும் அருள் வழி நின்று விட்டன என்று சொன்னால் அந்த உயிர்கள் செய்கின்ற வினைகள் எல்லாம் கண்மமலமாக பந்திக்க மாட்டா, அவையும் அருட்செயல்களாக விளங்கும். அந்த உயிர்களுடைய தத்துவங்கள் கருவிகள் சிவகரணங்களாக விளங்கிவிடும். அதான் பசுகரணம் சிவகரணம்னு ரெண்டு வகையா சொல்வார்கள். கருவிகளை, தத்துவ கருவிகளை ரெண்டு வகையா சொல்றாங்க. என்ன அப்படின்னா, எல்லாம் ஒரே கருவிகள் தான். உயிர் வந்து எந்த நிலையில இருக்கின்றது என்பதுதான் அங்க விஷயம். உயிர் வந்து ஆணவ மலத்தை சார்ந்து அது காட்டுகின்ற விபரீத வழியிலே இந்த உயிர் நின்றது என்று சொன்னால், அந்த உயிர் கொண்டுள்ள கருவி கரணங்கள் எல்லாம் அவையும் ஆணவ மலத்தின் வழியே நிற்கும். ஏன்னா உயிர் வழி நிற்பவைதான் அவை. உயிரே வந்து ஆணவத்தின் வழி நிற்கின்றது. ஆணவ மலத்தை நன்கு சார்ந்து அதனால் பெற்ற அந்த விபரீத உணர்வோடு உயிர் நிற்கின்றது. அப்ப அந்த உயிரால் பயன்படுத்தத்தக்க அந்த கருவிகரணங்கள் எல்லாம் அந்த விபரீத செயல்முறைகளுக்கு தான் அங்க பயன்பட்டு கொண்டிருக்கும். அதனால அப்போ அவை வந்து உயிர் வந்து மலத்தை சார்ந்து பசுவாக நிற்கும் பொழுது அந்த உயிருக்கு உற்ற கருவிகரணங்கள் எல்லாம் பசுகரணங்கள். உயிர் நன்கு பக்குவப்பட்டு சத்தினிவாத உற்று அருட்சார்களை நிற்கும் பொழுது அந்த உயிருக்கு உற்ற அந்த கருவிகரணங்கள் எல்லாம் அவையும் அருள்வழி நின்று சிவகரணங்களாக விடும். ஆனா ஆணவ மலத்தை எப்படி சிவமயமா விளங்கும்னு எங்கேயாவது நாம படிச்சிருக்கோமா கேட்டிருக்கோமா? கிடையாது. ஏன் அப்படின்னா, அது எப்பவுமே உயிருக்கு வந்து அது எதிரியாகத்தான் விடும். ஆகையினாலே குற்றம்னா அதுதான் உண்மையான குற்றம். அதனால ஆசு என்று மட்டும் சொன்னால், மலம் என்று மட்டும் சொன்னால் அது ஆணவ மலத்தை தான் குறிக்கும். எப்போதும் மலமாகவே இருக்கக்கூடியது அதுதான். அதனால அங்க ஆசை என்பது ஆணவமனத்தை தான் குறிக்கும் என்பது நாம் வந்து சிந்தித்து பெறக்கூடிய விளக்கம். இவை எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய பண்டார சாத்திரங்களுள் அந்த மாதிரி இடங்கள்லாம் அங்க விளக்கம் இருக்குது. நம்முடைய குருமுதல்வர் அருள் திரு நமச்சிவாயமூர்த்தியினுடைய நேரடி சீடராகிய அருள் திரு தட்சிணாமூர்த்தி தேசிகர் அவர்கள் தம்முடைய உபதேச பகருடையிலே ஒரு இடத்திலே அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அதாவது இந்த ஆக்கி எவையும் அழித்து ஆசுடன் அடங்க போக்கும் அவன் போகா புகழ் இந்த குரட்பாவினுடைய சாரத்தை அங்கே வைத்துள்ளார்கள். உண்டாக்கி ஆக்கி உடைத்து இருளோடே அடங்க கண்டிடுவது பதி என்று சொல்லியிருக்கின்றார். ஆகவே எல்லா உலகங்களையும் உண்டாக்கி அவற்றை காத்து அப்புறம் என்ன செய்கின்றார், இருளோடே அடங்கும்படி செய்கின்றார். ஆசுடன் அடங்கன்னு அங்க போட வேண்டிய இடத்துல இருளோடு அடங்கன்னு போட்டாங்க. ஆக இருள்னு சொன்னா அது ஆணவத்தை தான் குறிக்கும், அதுல நமக்கு சந்தேகமே கிடையாது. ஆகையினாலே இதே நடையிலே இந்த கருத்தினை அவர்கள் இங்கே வைத்து காட்டி ஆசை என்பது இருள் மலம் என்பதை அங்கே நன்றாக குறித்து அருளியுள்ளார். அது நமக்கு சிறந்த பிரமாணமாக திகழ்கின்றது. ஆக இப்படி உலகங்களை எல்லாம் உண்டாக்கி கால எல்லை வரை காத்து பிறகு அவற்றை முதல் காரணங்களிலே ஒடுக்குகின்றார். உயிர்கள் ஆணவத்தோடு அடங்கும்படியாக உலகங்களை ஒடுக்குகின்றார். அப்படி செய்தும் அவர்தான் போகா புகழாக விளங்குகின்றார். ஏன்னா மீளவும் அந்த உயிர்களுக்கு வந்து பிறவிகளை வழங்க வேண்டும் என்றால் அவர் தான் விளங்க முடியும், அவரால் தான் வழங்க முடியும். இந்த கருத்தை கூறுகின்றார். உயிர்கள் இளைப்பாறிவிட்டன, மீண்டும் அது பிறவி எடுக்க வேண்டும். ஏன்னா இன்னும் வந்து ஆணவ மலம் ஒடுங்காமல் இருக்கின்றது. அதான் ஒடுங்கி மலத்துள்ளதான்னு சொன்னார். உயிர்களுக்கு உயிர்களை பிடித்துள்ள ஆணவ மலம் அது ஒடுங்க வேண்டி உள்ளதால் ஒடுக்கிய உலகங்களை மீளவும் தோற்றுவித்தருள்வான் முதல்வன். ஆகவே உலகங்களெல்லாம் ஒடுங்கிய பிறகு நீங்காத புகலிடமாக இறைவன் தான் விளங்குகின்றான். இது நல்ல சான்று சங்கார காலம் தான், வேற எந்த சார்பும் நிலையற்றது, எல்லாம் ஒடுங்கி விடுகின்றன. உயிர்கள் ஆணவனத்தில் அழுந்த வேண்டியதான். எது வந்து அங்க உயிர்களுக்கு சார்பான் என்ன அங்க வந்து தாங்க போகின்றது? அந்த இடத்துலதான் வந்து சிவபெருமான் ஒருவனே எல்லா உயிர்களுக்கும் உறவாக இருப்பவன் என்பது அங்கதான் பெறப்படுகின்றது. நல்ல தெளிவாக நமக்கு எல்லாம் விளங்கக்கூடிய இடம் அதுதான். ஆகவே மீளவும் ஒரு பிறவி, அதிலே பல உறவுகள் பல நண்பர்கள் இப்படி எல்லாம் வரணும் அப்படின்னா சிவபெருமான் கொடுத்தாதானே உண்டு. அப்ப உண்மையான உறவாக இருப்பவர் யாரு? சிவபெருமான் தான். ஆகவே போகாத புகழாக இருக்கின்றான். மற்ற எத்தனையோ புகலிடங்கள் இந்த உலகத்தில் இருப்பதாக நமக்கு தோன்றலாம், ஆனால் அவையெல்லாம் நீங்கிவிடக்கூடியவை. அந்த புகலிடங்களுக்கும் நமக்கும் உரிய தொடர்பு எப்போது வேண்டுமானாலும் நீங்கிவிடும். ஆனால் எப்பொழுதும் நமக்கு நீங்காததோர் புகலிடமாக விளங்குவர் யார் என்றால் அது சிவபெருமான் தான். அதை மிக அருமையாக சொல்கின்றார். சாத்திர கருத்தை சொல்கின்ற முறையிலே சிவபக்தி உள்ளத்திலே நன்கு வளரும் வண்ணம் நம்முடைய உமாவதி சிவாச்சாரிய சுவாமிகள் மிக அற்புதமாக சொல்கின்றார். இந்த திருவருட் பயன் வந்து ஒரு ஈடு இணையற்ற நூலா, அவன் தான் போகா புகழாக இருக்கின்றாயா என்று எவ்வளவு அருமையா சொல்றாங்க. அதிலே நம்முடைய ஆதீன வித்வானாக விளங்கியவர்கள் வஜ்ரவேல் முதலியார்கள் சிறப்பான முறையிலே நியாயமாக சொல்கின்றார்கள். அவன் போகா புகழ் அப்படின்னு சொன்னதுனால அது ஆசு இருக்கின்றதே ஆணவ மலம், அது நீங்கிய பிறகும் கூட ஆணவளம் நீங்கி உயிர் முத்தி பெற்று விடுகின்றது. ஆமா, அந்த முத்தி பெற்ற பிறகும் கூட சிவபெருமான் தான் புகலிடமாக இருக்கின்றார். அதான் என்றுமே நீங்காத புகழாக இருக்கின்றார். போகா புகழ், ஒரு கோடை காலம் இங்கேயாவது அப்படி மலைப்பிரதேசத்துக்கு போனோம், நல்ல குளுமையான இடம் போனோம், ஊட்டி போனோம் அப்படின்னு சொன்னா கோடை காலம் வரைக்கும் அது புகலிடமா இருக்கும். குளிர்காலம் வந்துட்டா அடிச்சு புரண்டு ஓடிட வேண்டியதான். அதே மாதிரி குளிருக்கு வந்து வெம்மையான இடம் வந்து கொஞ்சம் இடம் தரலாம். எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் காலம்தான், இவையெல்லாம் மாறக்கூடியவை. ஒரு காலத்தில் இன்பம் தந்த பொருள் பெரிதொரு காலத்தில் பெருந்துன்பம் தரக்கூடிய பொருளாகும். ஆகவே எல்லாம் போய்விடக்கூடிய புகழ்களாகத்தான் இருக்கின்றன. என்றும் போகா புகழாக இருப்பவன் சிவபெருமான் தான். என்றும் போகா புகழ்னு சொல்லும் பொழுது ஆசுடன் அடங்க போக்கினானே அந்த ஆசையிலிருந்தே உயிர்கள் விடுபட்ட பிறகும் முத்தி அடைந்த பிறகும் அந்த உயிர்களுக்கு நீங்காத புகலிடமாக இருக்கின்றான் என்று அருமையாக விளக்கம் தருகின்றார்கள் நம்முடைய வஜ்ரவேர்முதி அவர். அடுத்த குரட்பாவிலே அருவும் உருவும் அறிஞர்க்கு அறிவாம் உருவும் உடையான் உளம். அருவ திருமேனி உருவ திருமேனி என்று இரண்டு வகையான திருமேனிகளை கொண்டிருக்கின்றான் சொல்வார். அப்ப அருவுருவ திருமேனின் ஒண்ணு உண்டு அப்படின்னா அருவும் உருவம் ரெண்டையும் சொல்லும் பொழுது அருவுருவும் பெறப்படும். என்ன அப்படின்னா அருவத்துக்கும் உருவத்துக்கும் இடையில அப்படி ஒரு நிலை இருக்க வேண்டும் அருவுருவம். அதான் சேக்கிழார் பெருமான் சொல்வார்கள், இந்த அருவுருவ திருமேனியை பார்க்கும் பொழுதுதான் இந்த அருவுருவ நிலைக்கு முந்தைய அருவ நிலையும் உணரப்படும், இந்த அருவுருவ நிலைக்கு பிந்தைய உருவ நிலையும் உணரப்படும் என்று சொல்லி அவர்கள் அருமையாக சொல்வார். அருவுருவ திருமேனி சிவலிங்க திருமேனி தான். இந்த அருவுருவ திருமேனி ஆகிய சிவலிங்கத்தை பார்க்கும் பொழுது தரிசிக்கும் பொழுது இந்த அருவுருவ திருமேனிக்கு முந்தைய அருவ திருமேனி ஒன்று இருக்க வேண்டும், இதற்கு அடுத்தார் கூட வரக்கூடிய உருவ திருமேனியும் இருக்க வேண்டும் என்று நாம் உயிர்த்துணரும் வண்ணம் உள்ளது என்று அவர்கள் நயமாக குறிப்பிடுவார்கள். அருவ திருமேனி காண முடியாதது, உருவ திருமேனி காணக்கூடியது, இந்த இரண்டிற்கும் இடைப்பட்டு விளங்குவது இந்த சிவலிங்க திருமேனி என்று சொல்லி அருமையாக சொல்வார். காணாத அருவினுக்கும் உருவினுக்கும், காணாத அறிவினுக்கும் சொன்னதுனால காணும் உருவினுக்கும் நாம பொருள் பண்ணணும் என்று நம்முடைய சிவக்கவிமணி சீக்கேசி அவர்கள் சொல்வார். காணாத அறிவினுக்கும் உருவினுக்கும் காரணமாய் நீனாகம் அணிந்தார்க்கு நிகழ்குறியாம் சிவலிங்கம். நீனாகம் அணிந்தார்க்கு நிகழ்குறியாம், குறினா லிங்கம், நீனாகம் அணிந்தார்க்கு நிகழ்குறி. நீனாகம் அணிந்தார் யாரு? சிவபெருமா. அப்ப அணிந்தார்க்கு நிகழ்குறியாம், அந்த அணிந்தார்க்கு லிங்கமாக விளங்கும். லிங்கம் புரி என்றால் அடையாளம், லிங்கம் என்ற சமஸ்கிருத சொல்லும் அதான் அடையாளம். யாருக்கு அடையாளமா இருப்பது? நீனாகம் அணிந்தாருக்கு. நீனாகம் அணிந்தார் சிவபெருமான், சிவபெருமானுக்கு அடையாளமாக இருப்பது. ஆகவே சிவலிங்கம் என்றால் சிவபெருமானுக்கு லிங்கம் என்று அது நான்காம் வேற்றுமை தொகை என்று அறிஞர்கள் விளக்கம் தருவார். இந்த சேக்கலாருமான் திருவாக்கினை ஆதாரமாக கொண்டு தருவார். காணாத அறிவினுக்கும் உருவினுக்கும் காரணமாய் நீனாகம் அணிந்தார்க்கு இகழ்குரியாம் சிவலிங்கம் என்பார். ஆக அருவம் உருவம் இரண்டையும் சொல்லி இடையில் உள்ள அருவுருவத்தை பெறும்படி உமாசிவாச்சாரிய சுவாமி வைத்தார்கள். அங்கே அருவுருவத்தை சொல்லி முந்தைய அருவத்தையும் பிந்தைய உருவத்தையும் பெறும்படி சேக்கலார் பெருமான் அமைத்துள்ளார். ஆக இந்த அருவத்திருமேனி உருவத்திருமேனி மட்டுமன்றி இவையெல்லாம் சரியக்கிரிய யோகம் சிவபுண்ணிய செயல்களை நிற்பவர்கள் அவருடைய வழிபாட்டினை ஏற்று பூசையினை ஏற்று அருள் புரிவதற்காக சிவபெருமான் கொண்டருடைய தடத்த திருமேனிகள். அவனுடைய சொரூப நிலை உண்மையான இயல்பு என்ன? ஞானமயமாய் விளங்குதல். அது ஞானிகளுக்கு அந்த ஞானமயமான நிலை விளங்கப்பெறும். அதனாலதான் அறிஞருக்கு அறிவாம் உருவும். அறிஞர் என்று சொன்னால் நாம வந்து சாதாரணமான கல்வி அறிவினாலே அறிஞர்களாக விளங்குபவர்களை கதவிடக்கூடாது. சிவஞானிகள் அவர்களைத்தான் இங்கே அறிஞர் சொன்னார்கள். அவர்களுக்கு அறிவாம் உருவும், ஞானமயமான தன்னுடைய சொரூப இயல்பை உடையவன். அறிஞருக்கு அறிவாம் உருவும் உடையான் உடன் ஞான உருவனையும் உடையான் என்று அங்கே குறிப்பிட்டார். ஆக அருவ திருமேனி உருவ திருமேனி இடையிலே உள்ள அருவுருவ திருமேனி இவை அன்றியும் ஞானிகளால் வழிபடத்தக்க ஞானமயமான சொரூப திருமேனியும் உடையவன் என்று சொன்னார். நீ அடுத்த குரட்பாவிலே பார்த்தோம் என்றார், பல்லார் உயிர் உணரும் பான்மையென மேலொருவன் இல்லாதான் எங்கள் இறை. உயிர்கள் பலவாக இருப்பன, பலவாக நிறைந்திருப்பன, அதனாலதான் பல்லார் உயிர் என்று சொன்னார். பல்லார் என்று சொல்லும் பொழுது பலவாய் நிறைந்த உயிர்கள். இந்த உயிர்கள் எல்லாம் உணரும் பான்மை எப்படிப்பட்டது? உயிர்கள் எவ்வாறு உணர்கின்றன என்று சொன்னால், தமக்கு ஒரு தலைவன் இருக்க அந்த தலைவன் தம்மையெல்லாம் கடந்த நிலையிலே விளங்கி தமக்கு உணர்த்தி வர அவன் உணர்த்ததனாலே உணர்ந்து வரக்கூடியவை. ஆகவே பல்லார் உயிர் உணரும் பான்மை என்று சொன்னால் பலவாக நிறைந்துள்ள உயிர்கள் எப்படி தமக்கு ஒரு தலைவனை கொண்டு அந்த தலைவன் உணர்த்த உணர்ந்து வருகின்றனவோ அந்த தன்மைதான் உயிர்கள் உணரக்கூடிய தன்மை. இப்படிப்பட்ட ஒரு அறியும் தன்மை சிவபெருமானிடம் கிடையாது. ஏனென்றால் தனக்கு மேலாக ஒருவனை அவன் கொண்டிருக்கவில்லை, அவன்தான் எல்லாருக்கும் மேலானவன். அதான் மேல் ஒருவன் இல்லாதான் எங்கள் இறை. பல்லார் உயிர் உணரும் பான்மை என உயிர்கள் எல்லாம் எப்படி தமக்கு மேலாக ஒரு தலைவனை கொண்டு அவன் உணர்த்த உணர்ந்து வருகின்றனவோ அந்த மாதிரி தனக்கு மேல் ஒருவன் யாரும் இல்லாதபடிக்கு விளங்குபவன் எங்களுடைய இறைவன். இந்த இடத்துல தான் எங்கள் இறை நான். ஏன்னா இறைவன் இறைவன் சொல்லி பல சமயங்களும் சொல்கின்றன. அவர்கள் சொல்கின்ற கடவுளர் எல்லாம் தமக்கு மேலாக ஒருவன் இல்லாமல் தாமே உணர்ந்து வருவடா அல்ல. அதுதான் அங்க குறிப்பு. அத்தேவர் தேவர் அவர் தேவர் என்றிஞன் பொய்த்தேவு பேசி புலம்புகின்ற பூதலத்தே என்று மணிவாசக பெருமான் அருள்சிவார். மற்ற தேவர் மற்ற தெய்வம் எல்லாம் வேதனைப்படும் இறக்கும் பிறக்கும் மேல் வினையும் செய்யும் என்று சொல்லி சிவஞான சத்தியாசன். ஆகவே எங்கள் இறைவனாகி சிவபெருமான் இற இலக்கணமுடைய அந்த பெருமான் வந்து தனக்கு மேலாக ஒருவன் இல்லாதபடிக்கு தானே எல்லா உயிர்களுக்கும் அறிவித்து வருகின்ற தனி முதல்வனாவான் என்று அருமையாக கூறினார். இதெல்லாம் வந்து பரத்துவம் கூறக்கூடிய சிவபெருமானுடைய முழு முதன்மையினை எடுத்து வைக்கும் பகுதி.
4: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பிரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
5: ஓம் நம சிவாய. யூஆர் லிசனிங் டு Shaivam.org ரேடியோஸ், 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: Om Shivaya Namah. Shaivam.org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது சைவ சித்தாந்தம் சொற்பொழிவு திருவருள் பயன். தலைப்பு முதல் அதிகாரம். வழங்குபவர் சிவ குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
3: அப்படி தனக்கு மேல் ஒரு தலைவன் இல்லாமல் விளங்கி வருகின்ற முழுமுதல் பரம்பொருளாகிய சிவபெருமான் அடியார்களிடத்திலே எப்படி இருக்கின்றார், அல்லாதவரிடத்திலே எப்படி இருக்கின்றார் என்பதை சொல்லக்கூடிய பாடல் அடுத்த பாடல். ஆனா அறிவாய் அகலான் அடியவர்க்கு, நீங்காத அறிவாக கெடாத அறிவாக எப்பொழுதும் அடியார்களுடைய உள்ள தாமரையை விட்டு நீங்காமல் விளங்குகின்றான். நீங்காத ஞானமயமாக இருக்கின்றான். அடியாருடைய உள்ளத்தை விட்டு அவன் நீங்குவதில்லை. அடியார்களுக்கு இப்படி இருக்கின்றான். ஆனால் பதவிகளையும் போகங்களையும் மட்டுமே மனத்திற்கொண்டு வழிபட்டு வருகின்ற சிவ வழிபாடெல்லாம் செய்கின்றார்கள். யாரு தேவர்கள் செய்யாமல்ல, சிறப்பாக செய்கின்றார்கள். ஆனால் அவையெல்லாம் காமிய வழிபாடுகள். எல்லாம் தம்முடைய பதவிக்காலம் இன்னும் நீட்டிக்க வேண்டும். இப்பொழுதும் அந்த பதவியில இருந்து அங்கு உள்ள மேலுலக அந்த மேலுலக போகங்களை எல்லாம் குறைவின்றி அனுபவித்து வர வேண்டும் என்பதுதான் அங்க எண்ணம். அவர்களுக்கு வந்து தன்னுடைய சொரூப இயல்பை ஒருபோதும் காட்டாமல் விளங்கும். தேவர்களால் என்றென்றும் அறியப்படாமல் விளங்கும். அதான் நிரம்பலகி தேசியர் அங்கே போற்றுகிறார். அவர் திருவாசகத்திலே இருந்து அவர் மேற்கோள் காட்டி அருமையாக விளக்குகின்றார். வாதவுரடிகளை போற்றி சொல்கின்றார். கனவிலும் தேவர்க்கு அரியாய் போற்றி, நனவிலும் நாயர்க்கு அருளினை போற்றி என்று அருளி செய்தார் போதவூர் புலகம் போர்த்தமையின் வாதவூர் வந்த மறைமுதல் தலைவர் என்க. அவருடைய அந்த வாதவுரடிகளுடைய திருமேனியே வந்து ஞானமயமான திருமேனியாக விளங்குவதனாலே போதவூர் புலகம் போர்த்தமையின் என்று சொன்னார். வாதவூர் வந்த மறைமுதல் தலைவர் என்க என்று குறிப்பிட்டார். ஆக இந்த திருவருட்பயனிலே ஆசிரியர் உமாவதி சிவாச்சாரிய சுவாமிகள் ஆங்காங்கு திருமுறை சொல்லாட்சிகளை அப்படி அப்படியே வைத்திருப்பதை நாம் பார்க்கலாம். அதற்கு இந்த குறட்பாவும் சிறந்த எடுத்துக்காட்டு. இந்த குறட்பா சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாக திகழ்கின்றது. ஆனா அறிவாய் அகலான் அடியவர்க்கு வானாடர் காணாத மன்.

அறிவாய் அளவிறந்த பல்லுயிர்க்கும் கோணாகி நின்றவா. ஈற்று அயலடியிலே ஈற்றடி கோணாகி நின்றவா என்று வருகின்றது. அதற்கு முந்தைய அடியிலே ஆனா அறிவாய் என்று வருகின்றது. அந்த சொல்லாட்சி அப்படியே இங்கே அமைந்துள்ளது. ஆனா அறிவாய் என்ற தொடர் அப்படியே இந்த குரட்பாவில் இடம்பெற்றுள்ளது. கருத்தும் அதே கருத்து தான். என்ன அப்படின்னு சொன்னா, வானோர் அறியா வலியமக்கு தந்தருளும் என்று முந்தைய அடியில் ஒரு இடத்திலே வந்தது. ஆகவே வானோர்களுக்கு எட்டாமல் இருக்கின்ற அந்த பெருமான் வந்து அடியார்களிடத்திலே நீங்காமல் இருக்கின்றான் என்ற கருத்தை சொல்லும் பொழுது திருவாசகத்திலே அந்த கருத்து வருகின்ற பாடலையும் எடுத்துக்கொள்கின்றார்கள். அதே சமயத்தில் ஆனா அறிவாய் என்ற அந்த தொடர் அப்படியே அமைந்திருக்கின்ற அந்த பாடலை எடுத்துக்கொண்டு அதை திருவுள்ளத்திலே சிந்தித்து இந்த குரட்பாவினை நம்முடைய உமாவதி சிவாச்சாரிய சுவாமிகள் நமக்கெல்லாம் அருள் இருக்கின்றார்கள். ஆனா அறிவாய் அகலான் அடியவர்க்கு வானாடர் காணாத மண். மண் என்று சொல்லும் பொழுது மன்னவன் மேலானவன் என்று நாம் கொள்ளலாம். ஆனா என்று சொன்னார், ஆனாத என்பது ஆனான், ஆனாங்குவது நீங்காத கெடாத என்று பொருள். நீ அடுத்த குரட்பாவை பார்த்தோம் என்று சொன்னால், இறைவன் எல்லா பொருள்களிடம் கலந்திருந்தாலும் எவற்றிலும் துவையாமல் தனிச்சிறப்போடு விளங்குகின்றான் என்ற கருத்தினை கூறுகின்றார். எங்கும் எவையும் எரியுரு நீர் போல் ஏகம் தங்கும் அவன்தானே தனி என்று சொல்கிறார். எங்கும் எவையும் எல்லா உலகங்களிடத்தும், அதான் எங்கும் எவையும் சொல்லும் பொழுது அளவற்ற எல்லா உயிர்களிடத்தும் சட உலகங்களிடத்தும் சித்துப்பொருள்களாகிய உயிர்களிடத்தும் எவ்வாறு கலந்திருக்கின்றான், நீக்கமர கலந்திருக்கின்றான். அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு எரியுரு நீர், நீரு எரி என்று மாற்றி வைத்துக் கொள்ள வேண்டும் என்று உரையாசிரியர்கள் நமக்கு அறிவுறுத்துகின்றார்கள். நீரு எரி, அதாவது நல்ல கொதிக்க வைத்த நீரிலே வெம்மை வந்து நன்கு வெளிப்பட்டு விடும். வெப்பம் இல்லாம எந்த பொருளும் இல்லை, எல்லா பொருளுக்கும் வெப்ப ஆற்றல் உள்ளது. ஆனாலும் நாம் அதை உணரும்படியா இருக்கணும்னா அதுக்கு தான் வந்து கொதிநீரை நாம் கருத வேண்டும். அந்த நன்கு சுடக்கூடிய தண்ணீரிலே அந்த வெம்மையானது அந்த நீர் முழுக்க நீங்காமல் விளங்குவது போல. அதான் இதை வந்து எரியுறு நீர் என்பதை நீரு எரி, எரினா நெருப்பு சூடுன்னு வைத்துக் கொள்ள வேண்டும், நீரு எரின்னு மாற்றிக்கொள்ளணும். ஏன்னா இதுவும் திருவாசக சொல்லாட்சி, அதை நிரம்ப அழகி தேசிகர் அருமையாக நமக்கு காட்டுகின்றார். பார்வதம் அண்டம் அனைத்துமாய் என்பதனுள், பார்வதம் அண்டம் அனைத்துமாய் என்று தொடங்கக்கூடிய திருவாசக பாடல் அதிலே வருகின்றது நீரு தீ என்று வருகின்றது. பார்வதம் அண்டம் அனைத்துமாய் என்பதனுள் நீரு தீ என்று அருளி செய்தவாறு காண்க. நீர் ஒரு தீ என்பது காய்ந்த புனலின்கண் உள்ளதாய வெம்மை, காய்ந்த புனல் நன்கு சுட வச்ச நீர், அதில் இருக்கக்கூடிய வெப்பம் அதுதான் நீர் ஒரு தீ. அந்த மாதிரி அந்த நீர்ல உள்ள வெப்பமானது எப்படி நீர் முழுக்க நிறைந்து பிரிப்பின்றி விளங்குகின்றதோ அதுபோல உலகங்களிடத்தும் உயிர்களிடத்தும் நிறைந்து பிரிப்பின்றி விளங்கக்கூடியவர் எம்பெருமான். அதே சமயத்துல எல்லா உயிர்களிடத்தும் எல்லா உலகங்களிடத்தும் இரண்டரை கலந்து விளங்கினாலும், பிரிக்க முடியாதபடி கலந்து விளங்கினாலும், அந்த உலகங்கள் உயிர்கள் ஆகிய அந்த பொருள்களின் தன்மை தன்னை சிறிதும் பற்றுதல் இன்றி விளங்குகின்றான். அதான் தோயாமல் விளங்கு. எந்த பொருளை சார்ந்திருக்கின்றானோ அந்த பொருளின் தன்மை சிறிதும் தனக்கின்றி தனக்குரிய தனித்தன்மை குன்றாதபடி விளங்குது. இதுதான் வந்து தோய்வின்றி கலந்திருத்தங்கிறது. அதுதான் சித்தாந்தத்தில் அது மிக முக்கியமான வார்த்தை. அதுக்கு நாம சரியான பொருளை உணர்ந்து கொள்ள வேண்டும். இறைவன் எல்லாவற்றையும் அறிகின்றான், ஆனால் எதிரும் தோயாத அறிகின்றான், தோயாமல் அறிகின்றான் அப்படின்னு சொல்றவன் தோயாமல்னா எப்படி, எந்த பொருளை சார்ந்திருக்கின்றானோ அந்த பொருளின் தன்மையை தான் அடைய மாட்டான். ஏன்னா அப்படி பிரிப்பின்றி சார்ந்திருந்தும் அந்த பொருளின் தன்மை தனக்கு அடையாமல் இருக்க வேண்டும் என்றால் அது மிகப்பெரிய நிலை. இதுதான் ஆகவே அதை இங்கே அருமையாக வலியுறுத்தினார்கள். எங்கும் எவையும் எரியுரு நீர் போல் ஏகம் தங்கும் அவன்தானே தனி. அக்கடவுள் அப்பதங்களில் தங்காது உயிர்கள் உலகங்கள் ஆகிய அந்த பொருளிடத்திலே தங்காமல் என்று சொன்னால் தங்காது நீங்கி ஏகனாகி இருப்பான் என்று உரை சொல்கின்றார்கள். தங்கி இருக்கின்றான், தங்கி இருப்பவன் அதிலே தோயாமல் இருக்கின்றான் என்று நாம் அங்கே பொருள் கொள்ள வேண்டும். எரியுறு நீர், நீரில் இருக்கின்ற வெப்பம் மாதிரி, நீரில் வெப்பம் தங்கியிருப்பது மாதிரி உலகங்களிடத்தும் உயிர்களிடத்திலும் சிவபெருமான் தங்கி இருக்கின்றார். இருந்தாலும் அவன்தானே தனி என்று சொல்கின்றார். அவன் தானே தனியும் சொல்லும் பொழுது இந்த உயிர் உலகங்களின் தன்மைகள் தனக்கு எய்த பெறாமல்

0: தான் தனித்தன்மையோடு தன்னுடைய முழு முதன்மைக்கு எந்த குறைபாடும் இல்லாதபடிக்கு அந்த முழு முதன்மை குன்றாமல் தனிப்பரம்பொருளாக விளங்குகின்றார் என்பது கருத்து. வேதாந்த ஞானசாஸ்திர சிந்தனையிலே நமக்கு அமைந்துள்ள திருவருட் பயனிலே முதல் அதிகாரத்திலே 8வது குரட்பாவிலிருந்து தொடர்ந்து சிந்திப்பதற்கு குருவருள் கூட்டி வைத்து இந்த முதல் அதிகாரமாகிய பதிமுதுநிலை சைவ சித்தாந்தத்தில் கூறப்படுகின்ற முப்பொருள்களில் பதிப்பொருளை பற்றி விளக்கிச் சொல்கின்ற அதிகாரமாகும். பதிமுதுநிலை என்ற தலைப்பிற்கு இணங்க பதிப்பொருளானது ஏனைய பசுவாசங்களிலும் எவ்வாறு மேம்பட்டு விளங்குகின்றது என்ற உண்மையினை மிக அருமையாக எடுத்துரைக்கின்ற அதிகாரம் பதிமுதுநிலை. திருக்குறளுக்கு இரண்டு சிறப்புகள் இருக்கின்றன. ஒன்று சிறந்த செய்திகளை சொல்லுதல், இரண்டாவது அதை அழகாக நயமாக சொல்லுதல். அதைப் போலவே இந்த திருவருட்பயன் சாத்திரமும் பல சித்தாந்த சாத்திரங்களைப் போல அரிய சித்தாந்த செய்திகளை சொல்வதோடு அதனை ஈடு இணையில்லாத ஒரு அழகோடு நயமாக சொல்கின்றது. அது குறள் வெண்பாவிற்கே அமைந்த ஒரு தனிச்சிறப்பு. அந்த குறள் வெண்பா என்ற அந்த செயல் முறை சிறந்த புலவர்களிடம் அமையும் பொழுது, அதுவும் ஞானிகளிடம் அமையும் போது அதனுடைய தனித்தன்மையினை மக்களெல்லாம் உளங்கொண்டு மகிழ்ந்து போற்றுவதற்கு இடனாகின்றன. அந்த வகையிலே இந்த பதிமுதுநிலை அதிகாரத்திலே மிகச்சிறப்பாக பதியினுடைய மேன்மையினை ஒவ்வொரு குரட்பாவிலும் எடுத்துரைத்த ஆசிரியர் இந்த 8வது குரட்பாவிலே சொல்வது என்னவென்றால், பதிப்பொருள் எல்லா உலகங்களிடத்தும் எல்லா உயிர்களிடத்தும் நீக்கமர நிறைந்துள்ளது என்ற கருத்தை சொல்லி அதன் மேல் ஒரு சிறப்பான உண்மையினையும் உணர்த்தும். எல்லா உயிர்களிடத்திலும் எல்லா உலகங்களிடத்திலும் பதிப்பொருள் நீக்கமர நிறைந்துள்ளது என்ற கருத்து இந்த அதிகாரத்து முதற்குரட்பாவிலே கூறப்பட்ட கருத்துதான். ஆகையினாலே அதே கருத்தை மீளவும் 8வது குரட்பாவிலே சொன்னால் அது கூறியது கூறல் என்று குற்றமாகிவிடும். ஆகையினாலே இந்த குரட்பாவிற்கென்று ஒரு தனி கருத்து உள்ளது. அது என்னவென்றால், முதற் குரட்பாவிலே நாம் படித்தோம், எல்லா உலகங்களிடத்தும் உயிர்களிடத்தும் இறைவன் நீக்கமர நிறைந்திருக்கின்றான் என்ற உண்மையினை படித்தோம். ஓமையும் கூறினார்கள், உயிர்களில் உயிர்மை உயிரெழுத்துகளிடமும் மெய்யெழுத்துகளிடமும் அகர உயிர் எவ்வாறு நீக்கமர நிறைந்துள்ளதோ, 11 உயிர்களிடத்தும் அகரம் தவிர மற்ற 11 உயிர்களிடத்திலும் மற்ற 18 மெய்யெழுத்துகளிடமும் அந்த அகர உயிர் எவ்வாறு நீக்கமர நிறைந்துள்ளதோ, அதுபோல இறைவனும் எல்லா உயிர்களிடத்தும் உலகங்களிடத்தும் அறிவு மயமாக நீக்கமர நிறைந்திருக்கின்றான் என்று தெரிவிக்கப்பட்டது. இந்த 8வது குரட்பாவிலே அதன் மேல் சொல்கின்ற கருத்து என்னவென்றால், அவ்வாறு எல்லா உயிரினத்திலும் கலந்திருந்தாலும் உலகங்களிடத்தும் கலந்திருந்தாலும் தன்னுடைய இயல்பிலே சிறிதும் மாற்றமின்றி, அதான் நிர்விகாரி என்று சொல்வார்கள், விகாரப்படுதல் என்பது அவனிடம் கிடையாது. அது உயிர்களாகிய நம்மேல் வைத்து பார்த்தால்தான் நமக்கு அந்த உண்மை விளங்கும். உயிர்களாகிய நாம் எப்படி எதை சார்கின்றோமோ அதன் வண்ணமாகி விடுவோம். சாந்ததன் மயமாய் விளங்குதல் உயிர்களாகிய நம்முடைய இயல்பாக உள்ளது. இறைவன் எல்லாவற்றிலும் கலந்திருக்கின்றான். உண்மை என்னவென்றால், அப்படி எல்லா பொருளிடத்தும் கலந்திருக்கின்றானே சிவபெருமான், அந்த சிவபெருமானை சார்ந்துதான் மற்ற எல்லா பொருள்களும் இருக்கின்றனவே ஒழிய மற்ற பொருள்களை சார்ந்து சிவம் இருப்பதில்லை. கலந்து இருப்பது என்பது வேறு, சார்ந்து இருப்பது என்பது வேறு. சார்ந்திருந்தல் என்றால் எந்த பொருளை, ஏதாவது ஒரு பொருளை சார்ந்து நாம் இருக்கின்றோம் என்றால் அதன் சார்பு இல்லாவிட்டால் நமக்கு இழப்பு ஏற்படும். உணவை சார்ந்திருக்கின்றோம், உடையை சார்ந்திருக்கின்றோம், இருப்பிடத்தை சார்ந்திருக்கின்றோம், இன்னும் எத்தனையோ உலக போகங்களை. ஏன்னா முதல்ல உடலை சார்ந்து விட்டோம், உயிர்களாகி நாம் உடலை சார்ந்து விட்டோம். அப்ப உடலோ உடையை சார்ந்திருக்கின்றது, உணவை சார்ந்திருக்கின்றது, இருப்பிடத்தை சார்ந்திருக்கின்றது. மேலும் இவை அத்தியாவசிய சார்புகள். இவை தவிர ஆசையின் காரணமாக இன்னும் ஈட்டிக்கொண்ட சார்புகள் மிக பல. ஆகவே இப்படி பல சார்புகளிலே துடக்குண்டு, அதாவது அந்த சார்பு இல்லாமல் நம்மால் இருக்க முடியாது என்று அதற்குள்ளே அகப்பட்டு கிடத்த துடக்குண்டு கிடத்த, அப்படி பல சார்புகளுக்குள்ளே துடக்குண்டு பந்தப்பட்டு அதிலிருந்து மீள முடியாமல் நாம் இருக்கின்றோம். ஆனால் இறைவன் எதையும் சார்ந்திருப்பது எல்லாவற்றிலும் கலந்திருக்கின்றான். ஆனால் தன்னுடைய தனிமுதல் தன்மையிலே எந்த மாறுபாடும் இல்லாமல் நிர்விகாரியாக விளங்குகின்றான். உலகத்தை ஒடுக்குவதும் அவன்தான். உலகத்தை படைத்து காத்து ஒடுக்குபவன் முத்தொழிலுக்கும் ஒழுமுதற் தலைவன் சிவபெருமான் தான். உரைத்தவை தொழில்கள் மூன்றும் மூவருக்குலகம் போத வரைத்தொருவனுக்கே ஆக்கி வைத்தது இங்கு என்ன எண்ணின் வித்யாரில் சொல்றேன். ஏன்னா முத்தொழில்களுக்கும் மும்மூர்த்திகள் சொல்லியிருக்கும் போது முத்தொழில்களையும் சிவபெருமான் ஒருவனே செய்வான் சொல்வது என்ன என்றால், அவனுடைய ஆணையின் வழி நின்றுதான் அயனும் திருமாலும் படைத்தல் காத்தல் ஆகியவற்றை செய்கின்றார்கள். ஆகவே அவையும் அவனுடைய தொழிலே என்று தெளிவாக்கினார். அப்படி எல்லா உலகங்களும் அழியும் போதும் கூட அவன் தன்னுடைய தனித்தன்மையிலே மாறுபடுவதில்லை. திருவாசகம் சிறப்பாக எடுத்துரைக்கின்றது. வான்கட்டு மாறுதம் வாய்ந்து அடல் நீர் மண்கடினும் தான் கெட்டலின்றி சலிப்பறியா தன்மை என்று அருமையாக எடுத்து, எல்லா உலகங்களும் நம் நிறையில் திரிந்து ஒடுங்குகின்ற சங்கார காலத்திலே சிவபெருமான் ஒருவனே தான் ஒடுங்காமல் நிறைவேற்று விளங்குகின்றான். ஒடுங்காமல் விளங்குதல் மட்டுமன்று சிறிதும் விகாரமின்றி தன் நிறையிலே எந்த மாற்றமும் இன்றி விளங்குகின்றான். நமக்கு ஒரு கேடு நடக்காவிட்டாலும் நம்மை சுற்றி கேடு விளைந்தால் நாம் அதனாலே பாதிக்கப்படுவோம். ஆனால் சிவபெருமானோ எல்லா உலகங்களும் ஒடுங்கும் போதும் எல்லா உலகங்களும் நடைபெறும் போது எப்படி அவர் விளங்கினாரோ அப்படித்தான் எல்லா உலகங்களும் ஒடுங்கும் போதும் விளங்குவார். ஏன்னா அவர் அருளைத்தானே செய்கின்றார். ஒடுக்கமும் அருள் தான். உயிர்கள் இழைப்பார வேண்டும். நமக்கு தெரியாது, ஐயோ அடித்தல் தொழில் ஆயிற்றுன்னு சொல்லுவோம். ஆனால் அதுவும் நமக்கு தேவை. குழந்தைக்கு மருந்து தேவை என்று தெரியாது, வேண்டாம் சொல்லுவோம். ஆனால் தாய் அறிவாள் இந்த மருந்து இந்த குழந்தைக்கு தேவை. அதே மாதிரி அவன் எப்பொழுதும் அந்த தாய சிறந்த தயாவாக அவன் விளங்குவதனாலே அவன் நிலையிலே எந்த மாறுபாடும் கிடையாது. அதைத்தான் இங்கே சிறப்பாக சொன்னார் இந்த எட்டாவது குரட்பாவிலே. நீரிலே சூடு கொதிக்கின்ற நீரை உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம். கொதிக்கின்ற நீரிலே சூடு எப்படி முழுமையாக அந்த நீர் முழுமையும் உள்ளதோ அதுபோல எப்பொருள்களிலும் சிவபெருமான் கடந்திருந்தாலும் தன்னுடைய நிலையிலே சிறிதும் மாறுபாடின்றி கலந்துள்ள பொருள்களின் காரணமாக அந்த கலந்துள்ள பொருள்களின் தன்மை தனக்கு எய்துதலின்றி தான் ஏகனாய் நிற்பான் என்று அருளி செய்தார். எட்டாவது குரட்பாவா இதற்காக இதை சொல்வதற்கு இன்னொரு காரணமும் உள்ளது. ஏனென்றால் ஏழாவது குரட்பாவிலே அடியவர்களுக்கு அகலாத ஞானமாய் விளங்குகின்றான், வானுலோருக்கு எட்டாதவனாய் விளங்குகின்றான் என்ற கருத்து சொல்லப்பட்டது. அப்ப முதல் குரட்பாவிலே எல்லா பொருள்களிடத்திலும் சிவபெருமான் கடந்து விளங்குகின்றான் சொல்லிவிட்டு ஏழாவது குரட்பாவிலே அடியாரிடத்து மட்டும் நீங்காமல் விளங்குகின்றான், ஏன்னா அப்ப மற்ற பொருள்களை நீங்கி விளங்குகின்றானா என்று ஒரு ஐயம் வரும்பொழுது அந்த ஐயத்தை அறுக்க வேண்டும், அந்த ஐயத்தை போக்க வேண்டும். அதுக்காகத்தான் மீளவும் அந்த கருத்தை முதற் குரட்பாவிலே சொன்ன கருத்தை மீளவும் சொல்லி இங்கே வலியுறு எல்லா பொருளும் இருக்கின்றான். அப்ப அடியவனிடம் மட்டும் அவனுடைய கலப்பு சிறப்பாக உள்ளது. அதாவது எல்லா பொருளிடத்தும் சிவபெருமான் கலந்திருந்தாலும் அடியவர்களிடம் கொண்டுள்ள கலப்பு எப்படி என்றால், அடியவர்களிடத்து தான் இருப்பதை அந்த அடியவர்களுக்கு உணர்த்துகின்றான், மற்ற பொருள்கிட்ட தன்னுடைய கலப்பை அந்த பொருள்களுக்கு உணர்த்துவதில்லை. அடியனிடமும் சிவபெருமான் இருக்கின்றார் என்றால் சிவபெருமான் அடியனுக்கு தன்னை உணர்த்தி கொண்டிருக்கவில்லை. அடியனுக்கு உணர்த்துவதுனா வினைக்கீடான போகங்களைத்தான். ஆனால் சிறந்த சிவனடியார்களுக்கு அவர்கள் உள்ளத்திலே தாம் தங்கி உள்ளதை உணர்த்துகின்றார். ஏன்னா உணர்த்தினா அவர்கள் உணரக்கூடியவர்களாக பக்குவம் பெற்றவர்களாக இருக்கின்றார்கள். அந்த பக்குவம் வராதவர்களுக்கு தன்னை உணர்த்த மாட்டான், வினைப்போகங்களையே தான் ஊட்டுவான். ஆகையினாலே அடியவர்களிடத்திலே அவன் நீங்காமல் இருக்கின்றான் என்பதற்காக ஏனைய பொருள்களிலே நீங்கி இருக்கின்றான் என்பது பொருள் அன்று, ஏனைய பொருள்களிலே அவன் இருந்தாலும் அவனுடைய இருப்பினை ஏனையோர் அறிவதில்லை. அடியவர்களுக்கு அவர்கள் அறியத்தக்க வகையிலே விளங்கி தோன்றுகின்றான் என்பதுதான் அதனுடைய.
1: உயிர்த்தனை வீடு சேர்க்கும் சைவ சித்தாந்தம். அன்பு வணக்கம் நண்பர்களே. இறை அருளால் கற்க கசடர அறக்கட்டளையின் முயற்சியில் நம் ஐயா கம்பபாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்கள் அருளும் சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள் முதல் பாடம் ஞான குருவான திருமணவாசகம் கடந்த தேவர் அருளிய உண்மை விளக்கம் வகுப்பு 18.
2: எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவடிகளை என்னுடைய மனமொழிமைகளால் போற்றிப் பணிகின்றேன். ஞான குருவாகிய மிகுந்த தேவர் திருவடிகளை உச்சி மேல் சுற்றி உண்மை விளக்கத்தோடு தத்துவ ஞானத்தை நமக்கு தந்து கொண்டிருக்கின்ற மனவாசகம் கிடந்த தேவர் திருவடிகளுக்கு எங்கள் எல்லோருடைய பணிவார்ந்த வணக்கம். உரையாசிரியர் ஆனந்தராஜன் ஐயா அவர்கள் பாதங்களை அணிந்து மகிழ்கின்றோம். உண்மை விளக்கத்தினுடைய வகுப்புக்குள்ளே நுழைவதற்கு முன்பாக ஒரு நாளும் இப்படி ஒரு நல்ல விநாயகர் வணக்கத்தை தேர்ந்தெடுத்து எங்களுக்கு தருகின்ற தாமோதரனுக்கு தனி வணக்கங்கள். இன்றைய தொகுப்புரையை இளங்கோ அவர்களிடம் ஒப்படைத்து அதை கேட்க நாங்கள் எல்லோரும் தயாராக இருக்கிறோம். நேற்று போலவே பாடல்களை ஸ்ரீராம் படித்து வைக்க நான் தனித்தனி பெயர் சொல்லாமல் ஒவ்வொருவராக முனைந்து ஒரு பாடலை சொல்லுகிற மாதிரி அந்த வகுப்பை நாங்கள் ஆரம்பிப்போம். ஸ்ரீராம் தொடங்க.
3: காப்பு செய்யுள் வன்மை தரும் ஆகம நூல் வைத்த பொருள் வழுவா உண்மை விளக்கம் முறை செய்ய திண்மதம் சேர் அந்தி நிற தந்தி முக தொந்தி வைத்த ஐங்கரனை வந்த மரப் புந்தியுள் வைப்பாம்.
4: பொய் காட்டி பொய் அகற்றி போதானந்த பொருளாம் மெய் காட்டும் மெய் கண்டாய் விண்ணப்பம் பொய் காட்டா மெய்யா திருவண்ணை வித்தகா சுத்தவினா ஐயா நீதான் கேட்டருள்.
5: ஆறாறு தத்துவம் ஏது ஆணவம் ஏது அன்றேதான் மாறா வினை ஏது மற்ற இவற்றின் பேராகா நான் ஏது நீ ஏது நாடம் நாதன் ஐந்தெழுத்து ஏது தான் ஏது தேசிகனே சாற்று
2: நடம்
5: ஏது
6: உள்ளபடி இத்தை உரைக்கைக் கேள் உன்றனுக்கு வள்ளல் அருளால் அன்று வாய்மலர்ந்த தெளிய சீர் ஆகமங்கள் சொன்ன அடைவிலே ஆனந்த யோகம் நிகழ் புதல்வா உற்று
7: நாற்கோணம் பூமி உணல் நண்ணும் மதியின் பாதி ஏற்கும் அனல் முக்கோணம் எப்பொழுதும் ஆக்கும் அருங்கோணம் கால்வட்டம் ஆகாயம் ஆன்மா ஊறுகாயம் ஆண் இவற்றால் உற்று
8: உள்பார் உணல் வெண்மை பொங்கும் மணல் சிவப்பு வன்கால் கருமை வளர்வான் தூமம் என்பார் எழுத்து லா வா யா பாராதிக்கு என்றும் அழுத்தமதாய் நிற்கும் அது
9: குறி குலிசம் போகனதம் கொள்கவத்தி குன்றா கொள்கவத்தி குன்றா அறுபுள்ளி ஆரமுது விந்து பிரிவின்றி மண் புனல் தீ கால் வானம் மண்ணும் அடைவே என்று புதல்வார் ஆகமம் ஓதும்
10: ஆராதி ஐந்தும் பண்ணும் அதிதெய்வங்கள் ஆறார் அயனாதி ஐவராம் ஓரோர் தொழிலவர்க்கு சொல்லுங்கால் தோற்றம் முதல் ஐந்தும் பழுதுறவே பண்ணுவார்கண் பார்
7: படைப்பன் அயன் அளிப்பன் பங்கேற்கன் மாயன் துடைப்பன் உத்திரனும் சொல்லில் திடப்பெறவே என்றும் துரோபிப்பார் ஈசன் சதாசிவரும் அன்றே அணுகிற ஆம்
11: வாரி குறைந்தே பதமாம் ஒன் கணல் சுட்டு ஒன்றுவிக்கும் ஓவாமல் வன்கால் பறந்து சலித்து திரட்டும் பார்க்கில் ஆகாயம் நிரந்தரமாய் நிற்கும் நிறைந்து
12: உள்ளபடி மாபூதம் ஓதினோம் உந்தனுக்கு கள்ளமகம் ஐம்புலனும் கட்டுரைக்கில் மெல்லவே ஓசை பரிசம் உருவம் சுவை நாற்றம் ஆசை தரும் ஐம்புலனேயாம்
13: ஞானேந்திரியங்கள் நன்றா உரைக்கக் கேள் ஊனமிகு பூதம் உற்றிடமா இனமாம் சந்தாதியை அறியும் தானம் செவி தோல் கண் அத்தாலு மூக்கென்று அறி
14: வானிடமா நின்று செவி மண்ணும் ஒளியதனை ஈனமிகும் தோல்கால் இடமாக
4: ஊனப்பதிசம் தனையறியும் பார்வையின் கண் அங்கி விரவி உருவங்காணுமே.
12: நன்றாக நீரிடமா நாரதம் தானறியும் ஒன்றா மன மூக்கு பூவிடமா நின்றறியும் என்றோது மன்றே இறை ஆகமம் இதனை வென்றார் சென்றார் இன்ப வீடு.
2: நல்ல முயற்சி. இந்த அளவு முடிந்தால் இந்த படிக்கிற பாடல்களை மனநம் பண்ணி விட்டால் கூட நல்லது. ஒரு பெரிய அதிக பாடல்கள் 54 பாடல்கள் பிற்காலத்திலே பெரிய கை கொடுக்கும். கை கொடுக்கும் என்பது மற்றவர்களுக்கு பாடம் சொல்லுகிற பொழுதும் அல்லது செய்திகளை ஒரு மேடையிலே சொல்ல வந்தால் அந்தந்த பாடல் சொல்லி முற்றுப்புள்ளி வைக்கிறது என்பது ஒரு கம்பீரம். போர்க்களத்துக்கு போகிறவன் ஆயுதத்தோடு போக வேண்டும். உரை கொண்டு வந்திருக்கேன் கத்தி வீட்டிலே இருக்கிறது என்று சொல்லக்கூடாது. அதுபோல அந்த பாடல்களை அப்படியே மனநம் பண்ணி சொல்வது என்பது ஒரு நல்லது. உங்களாலே சொல்ல முடியும் என்று தெரிகிறது. நீங்கள் அவ்வளவு தெளிவாக படிக்கிறீர்கள், தெளிவாக சொல்கிறீர்கள். ஆகவே பாடலை இன்னும் ஒரு 10 நாள் 15 நாள் போனவுடனே பார்க்காமலே சொல்வீர்கள் என்று எதிர்பார்க்கிறேன். இனி வகுப்பு ஸ்ரீராமிடம் ஒப்படைக்கப்படுகிறது.
3: பாடல் 14 பக்கம் 79. இனி கண்மேந்திரியங்கள். கண்ணுதல் நூல் ஓதியிடும் கண்மேந்திரியங்கள் எண்ணும் வசனாதிக்கு இடமாக நன்னியிடும் வாக்கு பாதம் பாணி மண்ணு குதம் உபத்தம் ஆ கருதும் நாளும் அது. பதவுரை. கண்ணுதல் நூல் சிவபெருமான் அருளி செய்த சிவாகமன நூல். ஓதியிடும் சொல்லுகின்ற கண்மேந்திரியங்கள் தொழிற்பொறிகள் எண்ணும் வேறு வேறாய் கருதப்படும் வசன ஆதிக்கு பேச்சு முதலிய செயல்களை இடமாக தோற்றுவிப்பவனாக தோற்றுவிப்பனவாக நன்னியிடும் பொருந்தும் அத்தொழிற்பொறிகள் யாவை எனில் வாக்கு வாய் பாதம் கால் பாணி கை மண்ணு குதம் பொருந்திய எருவாய் உபத்தம் ஆக கருவாய் என அது அச்சிவாகமம் நாளும் எப்பொழுதும் கருதும் ஆராய்ந்துரைக்கும்.
2: தத்துவ வரைபடத்தை உங்கள் மனதுக்குள்ளே கொண்டு வந்து கொள்ளுங்கள். நாங்கள் சுத்தமாயை அசுத்தமாயை தாண்டி பிரகிருதி மாயா தத்துவத்துக்குள்ளே நுழைகிறோம். தெரிந்தது ஒன்று தெரியாதது காணுதல் என்ற அந்த கொள்கையை பற்றி முதலிலே கீழே இருந்து ஒடுக்க முறையிலே தத்துவங்கள் சொல்ல தலைப்படுகிறார் நூலாசிரியர். அந்த வகையிலே நிலம் பற்றிய விடயங்களை சொல்லி நில அணுக்கள் நிறம் போன்றவை எல்லாம் சொல்லி பஞ்சபூதங்கள் பற்றிய விவரங்கள் எல்லாம் சொல்லி கீழே இருந்து தொடங்கினார். அதற்கு பிறகு பஞ்சபூதங்களுக்கு காரணமாக இருக்கிற தன்மாத்திரைகள் பற்றி சொன்னார். தன்மாத்திரைகள் பற்றி சொல்லி முடிந்த பிறகு நேராக அதற்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய அகங்காரத்தினுடைய விளைவுகளான சாத்வீக ராஜச தாமச விளைவுகளான விடயங்கள் பற்றி சொல்லத் தொடங்கி நேற்று ஞானேந்திரியங்கள் பற்றி சொன்னார். கண்மேந்திரியங்கள் பற்றி சொல்கிறார். ஞானேந்திரியங்கள் 5 கண்மேந்திரியங்கள் 5. இதே ஒரு சொற்பிரயோகம் வந்தது நீங்கள் கவனித்திருப்பீர்களோ என்னவோ தெரியவில்லை. சத்தாதி என்று ஒரு வார்த்தை பிரயோகம் சொல்லுகிறார். இந்த சத்தாதி என்பது அது பின்னாலே நாங்கள் படிக்க போகிறோம். ஞானேந்திரியங்களாலே வருகிற அறிவு இருக்கிறதே சத்தாதி வசனாதி என்று பிரிப்பார்கள். சத்தாதி என்பது என்னவென்றால் ஞானேந்திரியங்களாலே வருகின்ற பொறிக்காட்சியினுடைய அனுபவங்கள். காட்சி வேறு, காட்சியினுடைய அனுபவம் வேறு. அதுபோல கண்மேந்திரியங்களிலே சொல்லப்படுகின்ற அந்த கண்மேந்திரிய காட்சி கூடாக வருகிற அனுபவங்கள் வசனாதி என்று பிரியும். எப்படி 5 ஞானேந்திரியம் 5 கண்மேந்திரியங்கள் இருக்கிறதோ ஞானேந்திரிய அனுபவம் 5, கர்மேந்திரிய அனுபவம் ஐந்து என்று பிரித்துக் கொண்டு சப்தாதி வசனாதி என்று அவர்களுக்கு பெயரிடுவார்கள். அது வாக்கு பற்றி நாங்கள் படிக்கிற பொழுது அது அது அது அது சேர்த்து எண்ணப்படக்கூடியதான ஒன்றாக வரும். இப்போது மேலோட்டமாக அதை மனதிலே ஒரு மூளையிலே போட்டு வையுங்கள். இனி பாட்டுக்குள்ளே நுழையிறோம்.
3: கண்ணுதல் நூல் ஓதியிடும் கர்மேந்திரியங்கள் எண்ணும் வசனாதிக்கு இடமாக நன்னியிடும் வாக்கு பாதம் பாணி மண்ணு குதம் உபத்தம் ஆ கருதும் நாளும் அது. பதவுரை. கண்ணுதல் நூல் சிவபெருமான் அருளி செய்த சிவாகமன நூல்.
2: ஓதியிடும் கண்ணாலே ரெண்டு கண்ணாலே படித்து நூல் எழுதுகிறவரை விட மூன்று கண்ணாலே படித்து நூல் எழுதுகிறவர் அவர். ஆகவே அது இன்னும் தெளிவாக இருக்கும். விளையாட்டுக்காக சொல்கிறேன். வெளிப்படையாக ஆகமம் சிவனால் உபதேசிக்கப்பட்டது என்பதை உறுதிப்படுத்தி கண்ணுதல் நூல் என்கிறார்.
3: ஓதியிடும் சொல்லுகின்ற கண்மேந்திரியங்கள் தொழிற்பொறிகள் எண்ணும் வேறு வேறாய் கருதப்படும் வசன ஆதிக்கு பேச்சு முதலிய செயல்களை இடமாக தோற்றுவிப்பனவாக
2: உண்மையாக உண்மையாக பேச்சு முதலிய செயல்களின் அனுபவத்திற்கு என்றதுதான் அந்த வசனாதிக்கான உண்மை அர்த்தம். இப்படி சொன்னால் ஒன்றும் தப்பில்லை. அது தெளிவாக செய்தால் அதாவது கண்ணாலே காணுகிற காட்சி என்பது ஒன்று, காட்சியினாலே வருகிற அனுபவம் என்று என்பது ஒன்று. அதுல அது உங்களுக்கு அதை புரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. காட்சி என்பது ஒன்று, காட்சியினுடைய அனுபவம் என்பது ஒன்று. சும்மா ஒரு விளக்கத்துக்காக தெளிவிட்டு போகிறேன். நனவு கனவு என்று நம்முடைய உயர்நிலைகளை பிரிக்கிற பொழுது கனவு பற்றி சொல்கிற பொழுது கனவிலே காட்சி இல்லை ஆனால் அனுபவம் உண்டு சொல்றது உங்களுக்கு புரிகிறதா? கனவிலே கண்ணாலே காணுகிற காட்சி இல்லை, காதாலே கேட்கிற சத்தம் இல்லை, மூக்காலே நினைக்கிற சுவம் வாசம் இல்லை, எதுவும் இல்லை, ஆனால் அவற்றினுடைய அனுபவம் நிகழும். கனவிலே பார்த்தது போன்ற ஒரு அனுபவம் நிகழும், கேட்டது போன்ற அனுபவம் நிகழும். ஆகவேதான் சத்தாதி வேறு, நேரடியான அறிவு என்பது வேறு. அதை புரிந்து கொள்ளுங்கள். ஆகவே பொறிகளுக்கூடாக காணுகிற காட்சி என்பது ஒன்று, காட்சி அனுபவம் என்பது ஒன்று என்று போக போக இன்னும் உள்ளே பிரித்து கொண்டு போவார்கள். அப்படி
3: வசன ஆதிக்கு பேச்சு முதலிய செயல்களை இடமாக தோற்றுவிப்பனவாக நன்னியிடும் பொருந்தும் அத்தொழிற்பொறிகள் யாவை எனில் வாக்கு வாய் பாதம் கால் பாணி கை மண்ணு குதம் பொருந்திய எருவாய் உபத்தமாக கருவாய் என அது அச்சிவாகமம் நாளும் எப்பொழுதும் கருதும் ஆராய்ந்துரைக்கும். பொழிப்புரை. இறைவன் அருளி செய்த ஆகம நூலில் சொல்லப்பட்டுள்ள கண்மேந்திரியங்கள் பேசுதல் போக்குவரவு செய்தல் ஏற்றல் இடுதலை செய்தல் கழிவுப் பொருள்களை வெளியேற்றுதல் சிற்றின்பம் செய்தல் ஆகிய செயல்களை செய்யும். அக்கண்மேந்திரியங்களாவன வாய் கால் கை எருவாய் கருவாய் என்பன. அவை வடமொழியில் வாக்கு பாதம் பாணி பாயு உபத்தம் என்று கூறப்படும்.
2: அதாவது வார்த்தை கூட ஒரு செயல் கருவிதான். இதெல்லாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள். ஏனென்றால் செயல்கருவி சொல்லுகிற பொழுது வாக்கு எங்கே இருந்து வந்தது என்று கேட்டால் வாக்கு என்றுதான் தொடங்குகிறார். வார்த்தையூடாக நாங்கள் செயல் செய்கிறோம். அது உங்களுக்கு முதலே தெரியும். அதனால்தான் மனம் மொழிமை என்கின்ற திரிகரணம் என்ற பற்றி நாங்கள் திரிகரண சுத்தி பற்றி எல்லாம் பேசுவோம். ஆகவே வாக்கும் செயல்கருவியாகத்தான் நமக்கு செய்கிறது. ஒரு உத்தரவிட்டால் அதை மற்றவர்கள் செய்விக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே வாக்கு பாதம் என்பது கால். அது முன்பே ஓரளவு நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தி இருக்கிறேன். ஐந்து செயல்கருவி என்ன செய்யும் என்று கேட்டால் நம்முடைய செயல்பாட்டுக்காக இறைவன் நம்முடைய உடம்பை இந்த ஐந்து கருவியோடு பொருத்தி படைத்திருக்கிறான். ஒன்று பாதம், ஒன்று பாணி. பாணி என்பது கை. அதனால்தான் தண்டபாணி கோதண்டபாணி என்ற பெயர்கள் எல்லாம் நாங்கள் வைத்திருக்கிறோம். கோதண்டத்தை கையில் வைத்திருக்கிறவன் கோதண்டபாணி, கண்டத்தை கையில் வைத்திருக்கிறவன் தண்டபாணி, சாரங்கம் என்கின்ற பிள்ளை வைத்திருக்கிறவன் சாரங்கபாணி என்று இந்த பாணி வைக்கிறோம். குழந்தைகளுடைய நான் முன்பும் சொல்லியிருக்கிறேன், குழந்தைகளுடைய கைதட்டி பரவுற கைதட்டி மகிழ்கிற அந்த பருவத்துக்கு சப்பாணி பருவம் என்று பெயர். கையை சப்பென்று தட்டுகிற அப்படியால் கை தட்டுகிற பருவத்துக்கு சப்பானி பருவம் என்று பெயர். இது கையாலே செய்கிற செயல் என்னவென்றால் வைத்து எடுத்தல், கொடுத்தல் எடுத்தல், இது ரெண்டும் கையாலே நிகழும். அதுக்கேற்ற மாதிரி கை பொறிமுறையிலே அமைக்கப்பட்டிருக்கிறது. எடுத்தல் கொடுத்தல் என்பதுக்கு ஏற்ற மாதிரி கையிலே மூன்று வளைவு, ஒன்று நடுக்கையினுடைய வளைவு, பிறகு மடக்குதல், பிறகு நீட்டுதல், இப்படி மூன்று அமைப்பு வைத்திருக்கிறார் கடவுள். மூன்றினூடாக கொடுத்தல் எடுத்தல்கள் நிகழும். இது போதுமா என்று கேட்டால் கையெட்டுகிற தூரம் வரையும் போதும். அதுக்கப்பால் என்ன செய்வது, செயலுக்கு என்ன செய்வது என்றால் கையை அதைவிட நீட்டினால் உடம்பு அமைப்புக்கு அது வடிவாக இருக்காது, என்ற அழகாக இருக்காது. கடவுள் அப்படி பண்ணியிருக்கலாம், கையை நீட்டுற மாதிரி பண்ணியிருக்கலாம். நீட்டினால் எவ்வளவு தூரம் தான் நீட்டுவது? ஆகவே என்ன செய்கிறார், கையை இந்த அளவிலே உடம்பு ஏதாவது ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு ஆர்கிடெக்டினுடைய வேலை வசதியாக அமைக்கவும் வேண்டும், அதே நேரத்திலே அது அழகாக இருக்கவும் வேண்டும். கை என்பது கொடுக்க வாங்க இயங்க என்கிற அளவிலே அது வசதியாக இருக்கிறது, உடம்பினுடைய அளவிலே அழகாகவும் இருக்கிறது. இதை விட நீட்ட முடியாது. நீட்டுறதென்றால் ஒரு கொஞ்சம் நீட்டலாமே தவிர அதை விட நீட்ட முடியாது. உயர்ந்த மிக உயர்ந்தவர்களுக்கு கை எடும்பு நின்று கீழே விட்டால் முழங்கால் வரையும் நிற்கும் என்று சொல்வார்கள். காந்தி மகனுக்கு எல்லாம் அப்படி இருந்தது என்பார்கள், முழங்கால் வரையும் கை நீடும் என்று. இன்றைக்கு வகுப்பு முடிந்தவுடனே எல்லாரும் நீட்டி பார்க்க போகிறார்கள் என்பது தெரிகிறது. அது கை கையினுடைய அமைப்பு. அப்ப இதுக்கு மேலே கையை நீட்ட முடியாது என்றால் இன்னும் தேவை இருக்கிறதே, தூர பொருளை கிட்டே எடுக்க வேண்டும், தூர கொண்டு போய் வைக்க வேண்டும் என்றால் அதற்காக காலை வைக்கிறார். கை இந்த அளவிலே இயங்க கால் உடம்பை மொத்தமாக கொண்டு செல்லும். கால் நம்முடைய உடம்பை மொத்தமாக நினைக்கிற இடத்துக்கு கொண்டு செல்லும். அந்த இடத்திலே போய் நின்று கொண்டு பிறகு கையை நீட்டி அந்த பொருளை எடுக்கலாம் நிற்கலாம் என்கிற வகையிலே இந்த உடம்பை விளங்கி ரசித்தால் அதிலேயே ஆண்டவன் தெரிந்து விடுவான். கடவுள் அமைத்திருக்கிற இந்த உடம்பை அமைத்திருக்கிற அழகு என்பது ஒவ்வொன்றாக நீங்களே அனுபவிக்க வேண்டும். மூக்கேனை எப்படி இருக்கிறது, காதேனை எப்படி இருக்கிறது, காற்று வழி எப்படி இருக்கிறது, சவுண்ட் சிஸ்டம் எப்படி இருக்கிறது, எல்லாவற்றையும் அழகாக அமைத்திருக்கிறான். அப்ப காலின் திசையும் கையை கொண்டு திரிந்து எடுத்தல் கொடுத்தல்களை இன்னும் விரிவிக்கும். ஆகவே காலினுடைய வேலை அதுவாகும். அதுக்கு பிறகு மிஷின் வேலை செய்கிறது. அதுக்கு பிறகு சத்தம், இதுவும் முடியவில்லையா, சத்தத்தினாலே இயக்கலாம். எட்ட உர தூரத்துக்கு சப்தம் போட்டு இதை கொண்டு வா என்றால் ஒருவர் கொண்டு வருவான், உத்தரவுகள் இடலாம். இது சப்தத்தினுடைய வேலை. அடுத்ததாக இதோடு முடிந்து விடலாம் என்றால் ஒரு மெஷின் வேலை செய்தால் அதன் உள்ளே அதுக்கான ஒரு இயக்க சக்தி இயங்கும். அந்த சக்தி இயங்குகிற பொழுது கழிவு வரும், அது தவிர்க்க முடியும், எந்த இயந்திரத்துக்கும் அது போதும். அப்படி கழிவு வந்தால் அந்த கழிவு அகற்றப்பட்டால்தான் இயந்திரம் தொடர்ந்து இயங்கும். அப்படி கழிவை அகற்றுகிற பகுதிக்கு தான் நாங்கள் பாயு என்று பெயர், மலசல வாசல்கள். அது அக்கழிவுகள் எல்லாம் இந்த உடம்பினுடைய ஓட்டைகள் வழியாக வெளியேறும், அது வெளியேற்றப்பட வேண்டும். பொதுவாக அதை நாங்கள் மலவாசல் என்று சொன்னாலும் மலங்களை வெளியேற்றுகிற எல்லா வாசலும் இந்த பாயு என்ற வார்த்தையினாலே குறிக்கப்படும். அதற்கு பிறகு இந்த அளவிலே போதுமா என்று கேட்டால் கர்ம வினைக்கேற்ப கடவுள் ஒவ்வொருவரையும் படைத்துக் கொண்டு ஒவ்வொரு ஜீவனுக்கும் தனித்தனி தொழிலாற்றி கொண்டிருக்கிறது. கடவுளுக்குரிய புத்திசாலித்தனம் அழகில்லை. அதனால என்ன செய்கிறார், ஒரு உயிரிலிருந்து இன்னொரு உயிர் தோன்றுகிற மாதிரி ஒரு ஒழுங்கு செய்ய வேண்டும். அதற்காகத்தான் இந்த இன்ப வெளியேற்றம், அதை ஒரு ஆர்வப்படுத்தி உடம்பிலே அதை அமைத்து உண்ணுகிற உணவு விந்தாக மாறுகிற வரைக்கும் மாற்றங்கள் செய்வித்து அந்த ஒவ்வொரு வடிகட்டுதலிலேயும் உணவு தூய்மையாகி தூய்மையாகி தூய்மையாகி கடைசி வடிகட்டுதலிலே அது விந்தாக மாறி இன்னொரு உயிரை உருவாக்குகிற தகுதி பெறுகிறது. அந்த உயிரை தகுதி பெறுகிற பொழுது அதை தகுதி பெற்றால் மட்டும் போதாது, அது இன்னொரு உயிரிடம் அது விந்து தானம் பண்ண வேண்டும். பண்ணுவதற்கு மனதுக்குள்ளே ஆர்வத்தை பொதித்து கடவுள் செய்திருக்கிற வேலை அதுதான் காமம் என்ற பெயரிலே வெளிப்பட்டது. தேவையை உண்டாக்கி ஒரு ஒரு சந்ததி விருத்தி நிகழ்வதற்கு, உலகத்திலே உயிர் விருத்தி நிகழ்வதற்கான ஒழுங்கையும் அதே உடம்புக்குள்ளே செய்கிறார். அதற்கு உபஸ்தம் என்று பெயர். ஆகவே ஐந்து வேலைகள், வாக்கு, பாதம், பாணி, பாயு, உபஸ்தம் என்கின்ற இந்த ஐந்து வேலைகளையும் உடம்பிலே பூட்டிய கருவிகளினோடு செய்விக்கிறபடியால் இந்த கருவிகளுக்கு கண்மேந்திரியங்கள் என்று பெயர். இவ்வளவத்தையும்
3: இறைவன் அருளி செய்த ஆகம நூலில் சொல்லப்பட்டுள்ள கண்மேந்திரியங்கள் பேசுதல், போக்குவரவு செய்தல், ஏற்றல் இடுதலை செய்தல், கழிவுப் பொருள்களை வெளியேற்றுதல், சிற்றின்பம் செய்தல் ஆகிய செயல்களை செய்யும். அக்கண்மேந்திரியங்களாவன வாய், கால், கை, எருவாய், கருவாய் என்பன. அவை வடமொழியில் வாக்கு, பாதம், பாணி, பாயு, உபஸ்தம் என்று கூறப்படும். பாடல் 15. கண்மேந்திரியங்கள் செயற்படும் முறை. வாக்கு ஆகாயம் இடமா வந்து வசனிக்கும். கால் போக்காரும் காற்றிடமாய். புல்கி அனல் ஏற்கும் இடும் கை. குதம் நீர் இடமா மலாதி விடும். பார் இடம் உபத்தம் விந்து.
2: அதாவது இந்த 5 கண்மேந்திரியங்களுடைய செயலுக்கும் பஞ்சபூதத்துக்குமான தொடர்பு சொல்லுகிறார். எதை இடமாக கொண்டு இந்த கண்மேந்திரியங்கள் இயங்குகின்றன என்று சொல்லுகிறார். இதை படியுங்க.
3: பதவுரை. வாக்கு, வாக்கு என்னும் இந்திரியம் ஆகாயம் இடமா வந்து வாய் ஆகிய உறுப்பில் நிற்கும் சப்த மாத்திரையை இடமாக பற்றி நின்று வசனிக்கும், பேசுதலை செய்யும். கால் பாதம் என்னும் இந்திரியம் காற்று இடமாய் கால் ஆகிய உறுப்பில் நிற்கும் பரிச தன்மாத்திரையை பற்றி நின்று போக்கு ஆறும் போக்கு வரவினை செய்யும். கை பாணி என்னும் இந்திரியம் அனல் புல்கி கையாகிய உறுப்பில் நிற்கும் உருவ தன்மாத்திரையை பற்றி நின்று ஏற்கும் இடும் ஏற்றல் இடுதலை செய்யும். குதம் பாயு என்னும் இந்திரியம் நீர் இடமா எருவாய் ஆகிய உறுப்பில் நிற்கும் ரத தன்மாத்திரையை பற்றி நின்று மல ஆதி விடும் மலம் முதலியவற்றை வெளிப்படுத்தும். உபத்தம் உபத்தம் என்னும் இந்திரியம் பாரியிடமாக கருவாயாகிய உறுப்பில் நிற்கும் கந்த தன்மாத்திரையை பற்றி நின்று விந்து விடும் ஆடவர்க்கு சுக்கிலமும் மகளிர்க்கு சோனிதமும் வெளிப்படுத்தி இன்பம் செய்யும்.
2: இது ஓரளவு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதாவது தன்மாத்திரைகள் 5 இந்த கண்மேந்திரிய உறுப்புகள் தொடர்பு கொண்டு இந்த 5 தொழிலையும் செய்கிறது. தொடர்ந்தான் இதற்குள்ளே செய்யும். ஆண்களிடம் பெறுகிற உயிர் பொருளை சுக்கிலம் என்றும் பெண்களிடம் பெறுகிற உயிர் தன்மையை சோனிதம் என்றும் சொல்வார்கள். இதெல்லாம் எனக்கு ஐயப்பாடு தருகிற இடங்கள். ஆண்மைக்கு ஏன் முதலிடம், பெண்மைக்கு ஏன் 2 இடம் என்பது பற்றி எல்லாம் இந்த ஆண் பெண் என்ற நிலையில் நின்று சிந்திக்காமல் சிந்தித்தால் அங்கே கூட இந்த சுக்கிலம் சுரோனிதம் கூட ஆண்களுடைய சுக்கிலம்தான் இயங்கி உச்சென்று கருத்தரிக்க செய்யும், பெண்ணுடைய சுரோனிதம் உள்ளே நின்று வாங்கி கருத்தரிக்க செய்யும். எனக்கு இதுல எல்லாம் இருக்கிற ஐயப்பாடு ஆண் விந்துக்கு உயிர்த்தன்மை உயிரே இருக்கிறது, அதனுடைய அது இயக்கம் இருக்கிறது. அதாவது ஒரு உயிர் பொருளுக்கு 3 விஷயம் வேண்டும் என்று நான் முன்பு சொல்லியிருக்கிறேன். உயிர் பொருளுக்கான 3 விஷயங்கள், அது 1 அறிவு, இச்சை, செயல். இது 3 உங்களுக்கு தெரியும். அதனால இச்சா கிரியா ஞானாசக்தி என்று சொல்லுகிறோம். அறிவு இருக்க வேண்டும், இருப்பு இருக்க வேண்டும், செயல் இருக்க வேண்டும். இந்த 3 பார்த்தால் ஆண்களினுடைய சுக்கிலத்தில் தான் பார்க்க முடிகிறது. அதற்கு செயல் இருக்கிறது. விஞ்ஞானத்திலே பார்க்கிற பொழுது நாங்கள் விஞ்ஞானம் உள்ளாகவும் பார்க்கிறோம், செயல் இருக்கிறது. அது தேடி உள்ளே போகும், தேடி உள்ளே போகிறபடியால் விருப்பு இருக்கிறது. நான் சொல்றது உங்களுக்கு புரிகிறது இல்லவா? தேடி உள்ளே செல்கிறபடியால் விருப்பு இருக்கிறது, விருப்பு இருக்கிறபடியால் அறிவிருக்கிறது. இந்த 3 தன்மையும் பொருந்திய உயிர் பொருளாக நாங்கள் ஆண்களினுடைய சுக்கிலத்தை எடுக்கிறோம். பெண்களினுடைய சுரோனிதத்துக்கு இந்த 3 உண்டா என்பது எனக்கு இருக்கிற சந்தேகம். இது நூல் சம்பந்த நூலை வைத்து அதுக்கு அப்பால் நான் சொல்வது. இதுலதான் உங்களுக்கு அதிக நாட்டம் என்றும் எனக்கு தெரியும். தேட தொடங்குவீர்கள். இந்த இந்த இந்த இயற்கை தன்மை என்பது ஆண் விந்துவுக்கு அதிகம் என்று நம்முடைய நம்முடைய அடிப்படை உண்மைகளிலே புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அதனால்தான் இந்த ஆண்மைக்கு நம்முடைய தமிழ் முதலியவை முக்கியத்துவம் கொடுத்தனவோ என்று எனக்கு ஒரு ஐயப்பாடு இருக்கிறது. அப்படியானால் பெண்முட்டை என்ன என்று கேட்டால், ஆண்முட்டை வெளிப்படையான உயிர்த்தன்மை கொண்டது, பெண்முட்டை உயிரை வளர்க்கின்ற தகுதி கொண்டது என்றுதான் நான் மனதிலே நினைக்கிறேன். இது பற்றி நீங்கள் ஆராயலாம். சரி, இதுக்கப்பாலே போவோம்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
14: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க இருப்பது சைவ சித்தாந்தம் பற்றிய சொற்பொழிவு. தலைப்பு: சிவஞான போத மாபாட்டியம். உரை வழங்குபவர் வி கே புரம் ஜி சண்முகம் ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
15: எந்த சரியைய சரியையில் சரியைனா, சரியை சரியைய மந்ததரமாக செய்தோம், சரியையில் சரிய மந்தமாக செய்தோம், சரியையில் சரிய தீவிரமாக செய்தோன், சரியையில் சரிய தீவிரதரமாக செய்தோன் என்று இப்படி மல்டிபிள்ஸா கூடிக்கிட்டே போகுது. விளங்குதா? எல்லாத்துக்கும் சிவலோகம்னு கொண்டு வைக்க முடியுமா? எங்க வைக்க? அப்போ இல்லையா, பல படி இருக்கா இல்லையா? எந்த இதை செஞ்சாலும் ஒரே பலனை கொடுக்க முடியாதா இல்லையா? எனவே இந்த தவலோகம் என்பது பல வகையாக வேறுபடும், பல வகையாக வேறுபடும். எனவே சரியையில் சரியையை செய்தவன் அவனுக்கு சாலோகம் எது? அவன் எந்த புவனத்தில் இருக்கானோ, அவன் எந்த புவனத்தில் இருக்கிறானோ. அப்பாடின்னு, ஏ அப்பா, நாம் இப்போ எங்கே இருக்கோம்? இங்கே தான் இருக்கோம், பிரம்மாண்டத்தில். எங்கே இருக்கோம்? பிரம்மாண்டம். எனவே அந்த அண்டத்தில் அந்த அண்டபதி, அந்த அண்டபதி அவனுடைய லோகம்தான் இவனுக்கு சிவலோகம். விளங்குதா? இவன் இந்த பிரதிவி தத்துவத்தில் மட்டுமே 108 இருக்கு, இதில் மட்டுமே 108 இருக்கு. இப்படி புவனங்கள் 224 புவனம் இருக்கு. விளங்குதா? இதில் அப்போ ஒவ்வொருவனுக்கும் அவன் தகுதிக்கு தலை வெவ்வேறு இடங்களில் என்ன கிடைக்கு? சாலோகம் வாய்க்கிறது. அவன் எந்த முறையில் செஞ்சானோ அதுக்கு தந்தாப்புல சாலோகம் வாய்க்கிறது. அதுபோல தான் இந்த சாமீபம், அதுபோல தான் சாரூபம். இப்போ சாயிச்சம் அப்படின்னு சொல்கிறோம். சாயிச்சம்னா என்ன? அப்போ ஞானத்தில் ஞானம் அந்த நிலைக்கு வந்தவன் சிவனோட சேருவான். இப்போ சரியையில் ஞானம் பெற்றவன் அதுவும் ஜாயிச்சம் தானே? ஆனால் அதை கழிச்சிடணுங்களா? அப்போ அவனுக்கு எது இடம்? அவனுக்கு சாயிச்சமாவது அவனுடைய புவனபதி இருக்காளா இல்லையா, அவனை போல் இருத்தல். அவனை போல் இருத்தல் என்றால் அவனை போல ஒத்திருப்பாரா, அவனை விட ஓங்கியிருப்பானா, அவன் வேலையை தள்ளிட்டு இவன் வேலை பார்ப்பானா இல்லையா, அவனும் இவனும் சேர்ந்து வேலை பார்ப்பானா, எப்படி வேலை பார்ப்பான்? இப்படி பல கேள்விகளை எழுப்புகிறார் முனிவர். விளங்குதா? அப்போ இந்த சரியையில் ஞானம் பெற்றவருக்கு சாயிச்சம் எது அப்படின்னா, அந்த புவனபதிகள்லாம் யாரு? புவனபதிகள் யாரு? புவனபதிகளெல்லாம் பிரளயாகலர் விஞ்ஞானகலரில் பக்குவம் உடையவர்கள். அவங்கெல்லாம் யாரு? பிரளயாகலர் விஞ்ஞானகலரில் பக்குவம் உடையவர்கள். விளங்குதா? இவன் யாரு? இவன் சகலர், இவன் சகலர். அதனால் இவன் சாயிச்சம்னு அவனை மாதிரி ஆக முடியும். எனவே அவன் ஏவல் வழி நின்று அந்த தொழிலை செய்வான். எப்படி செய்வான்? அவன் ஏவல் வழி நின்று அந்த தொழிலை செய்தான், அவனுக்கு என்னது? சாயிச்சம். விளங்குதா? இப்படி அதிநுட்பமாக பல செய்திகளை இங்கே சொல்கிறார். விளங்குதா? இப்படி அவன் வந்து எந்தெந்த நிலையில செய்தானோ, மந்தமா செய்தானோ, தீவிரமா செய்தானோ, அப்படி வெவ்வேறு புவனங்களுக்கு அவன் போறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. விளங்குதா? அப்ப தபலோகம் சார்ந்து அங்க போய் அந்த வேலைய அனுபவிச்சாச்சு, அந்த அந்த போகங்களை அனுபவிச்சாச்சு. அனுபவிச்சு முடிச்ச உடனே என்ன செய்வான்? அனுபவிச்சு முடிச்சாச்சு, முடிச்ச உடனே மறுபடியும் இங்க வந்துருவானா? அவன் அந்த தவத்தை செய்தவன் பற்றுடன் செய்திருந்தான்னா திரும்பி வந்துருவான். பற்று இல்லாம செஞ்சாம்னா அங்கிருந்தவாறே அதுக்கு மேல செல்வான். விளங்குதா? பற்று இருந்தா என்ன செய்வான்? இங்க வந்து பிறப்பான், மீள இங்க வந்து பிறப்பான். அதான் தவலோகம் சார்ந்து பின்னால் என்ன செய்வாங்க? அங்க அனுபவிச்ச உடனே பவம் செய்து, பவம் செய்து. ஏன்னா இந்த இடத்துக்கு மற்ற ஆசிரியர்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, தபலோகமாவது விஞ்ஞானகலர் இருக்கக்கூடிய சிவ தத்துவ அந்த தத்துவத்தில் உள்ள உலகங்கள்னு சொல்றாங்க. அந்த உலகத்துக்கு போனவன் என்ன செய்ய மாட்டான்? மீண்டுங்க பிறக்க மாட்டான். விளங்குதா? அப்படி சொன்னா அது என்னது? சித்தாந்த விரோதம் என்கிறார். சித்தாந்த விரோதம். எனவே அங்க போறவன் இங்க வந்து பிறக்க முடியாது. அப்போ யாரு இதெல்லாம்? அதுக்கு கீழே உள்ள புவனங்கள் இருப்பவர்கள் பபம் செய்து அப்போ இங்க வந்து பிறக்காங்க. அப்போ அப்படி பிறக்கும் போது எப்படி பிறப்பாங்க அப்படின்னா, எதுக்கு இங்க பிறக்காங்கன்னா, பற்றறுப்பாராக. பற்று அறுப்பாராக, அறுப்பாராகனா அறுத்தர் பொருட்டு. ஆக என்பது என்ன அர்த்தம்? பொருட்டு, அந்த குற்றத்தை நீக்குதற் பொருட்டு ஒரு பிறவிய தருகிறான். விளங்குதா? அந்த பற்றோட செஞ்சிட்டாங்களா இல்லையா, அந்த குற்றத்தை நீக்கணுமா இல்லையா? அந்த குற்றத்தை நீக்கிறதுக்கு என்ன செய்யறான்? ஒரு பிறவிய கொடுக்கறான். விளங்குதா? அந்த சிலந்திக்கெல்லாம் கொடுத்தானா இல்லையா, அது போல கொடுக்கறான். அப்போ பற்று அறுத்தற் பொருட்டு கொடுக்கறதுனால என்ன செய்யறாம்னா, அவன் பிறக்கிறது எப்படி பிறக்கிறான்னா, தபம் செய் நற்சார்பில் வந்துதித்து. தபம் செய் நற்சார்பில் வந்துதித்து. அது என்ன நற்சார்பு? தவம் செய்யற நற்சார்பு எது? அதான், அது என்ன சார்புங்க? அதான், ஆமா. இப்போ நரர் பயில் தேகம் தண்ணின் நான்மறை பயிலா நாட்டில் விரவுதல் ஒழித்து தோன்றல் மிக்க புண்ணியத்தால் ஆகும் சொல்றாரா இல்லையா? எனவே இங்க சிவ வழிபாடு, ஆகம வழிபாடு அதெல்லாம் இல்லாத இடத்துல போய் பிறந்துட்டாமனா அவன் எங்க தவம் செய்வான்? விளங்குதா? எனவே அந்த மாதிரி ஒரு நல்ல இடத்துல, நல்ல குடும்பத்தில் பிறக்கும் பொழுதே சிவசப்தம் கேட்கக்கூடிய ஒரு குடும்பத்தில் பிறக்க வைத்து. விளங்குதா? அப்போ அவங்கள்லாம் இவனுடைய தபத்தை முற்றுவிப்பதற்கு துணை காரணங்களாக அமைகின்றனர். விளங்குதா? எனவே அப்படிப்பட்ட குலத்தில் அதான் நற்சார்பு, நல்ல சார்பு, நல்ல தாய் தந்தையர். அப்படிப்பட்ட குலத்துல இவர் பிறந்து வந்து உதித்து, அதனால அவர் என்ன சொல்றாரு? உதித்து என்கிறார். நற்சார்பில் வந்து உதித்து அங்க தவத்தை முற்றுவித்து, அங்க வந்து என்ன செய்வாங்க? தவத்தை முற்றுவித்து. அப்ப முற்றுவித்துனா என்ன செய்வாங்க? நிஷ்காமிகமா மேற்சரிய கிரியைகளை செய்து முற்றுவித்து ஞானத்தை நன்னுதல், ஞானத்தை நன்னு அடைவார்கள் இல்லையா? நன்னுதலை கற்றார் சூழ் சொல்லுமாம், கற்றார் சூழ் கண்டு சொல்லுமாம் என்கிறார். விளங்குதா? எனவே எந்த இதுல என்ன சொல்றாருன்னா, தபம் மட்டும்தான் நமக்கு ஞானத்தை தரும், மற்ற சரியை கிரியை யோகங்கள் எல்லாம் ஞானத்துக்கு வாயல் தான். அப்போ அந்த இது வந்து தவலோகத்தை தான் தரும். அது என்ன தரும்? தவ லோகங்களைத்தான் தரும். அவன் எப்போ வந்து தவத்தை முற்றுவிச்சானோ அப்பதான் என்ன செய்வான்? ஞானத்தை பெறுவான் சொல்றாரா இல்லையா? எனவே இந்த முதல் உதாரண பண்பால நமக்கு இந்த ஞானத்தை அடைவதற்கு தகுதி என்னன்னு சொல்றாரு? இந்த தவத்தை முற்றுவித்தலே, தவத்தை முற்றுவித்தலே என்று சொல்லி அதை உறுதி செய்கிறார். அடுத்து அடுத்த பாட்டில் என்ன சொல்றாருன்னா, இந்த வேள்விகள், வேள்விகள் அது மீமாம்சர் சொல்வது, பட்டாச்சாரியான் சொல்வது, வேள்விகளில் அந்த வேதத்தில் சொன்ன கர்மகாண்டத்தில் சொன்ன அந்த வேள்விகளை செய்தாலே அதுவே நமக்கு என்ன தரும், முக்தியை தரும் என்பது அவனை மறுப்பதற்கு அவர் சொல்கிறார். என்ன சொல்றார்னா, இந்த வேள்விகள் எல்லாம் பசித்து பசித்து உண்டு, பசித்து உண்டு. இப்ப நமக்கு பசி, பசினா என்னது, பசினா என்னது, அடே அடே அப்பா, அது யாரு, யாரு ஞான பசி எடுத்திருக்குது, அப்படி ஒரு ஆள் கிடக்கிறாங்க. பசி என்பது என்ன, நோய். பசி என்பது என்னது, நோய். ஆமா, பசி நோய் செய்த பரிதான் சுந்தரமூர்த்தி சாமி சொல்றாரா இல்லையா, பசி பிணி சொல்றோமா இல்லையா. எனவே இங்க இந்த பசித்து, அப்போ பசிங்கிறது நோயினால உணவு என்னது, மருந்து. உணவு என்னது, மருந்து. அதனால நம்ம உணர்வை என்ன சொல்றோம், அமுதுன்னு சொல்றோமா இல்லையா. உணவை என்ன சொல்றோம், அமுது. அமுதுன்னு என்ன, மரணம் தவிர்ப்பது, ஆமிர்த்து, ஆமிர்த்து இல்லையா. எனவே மரணத்தை தடுப்பது. அதனால இந்த பசித்து உண்டு, அப்போ இந்த உணவு மருந்துன்னு சொல்றதுனால மருந்து எப்படி சாப்பிடணும், அளவோட. எப்படி சாப்பிடணும், அளவோட உண்டு. சரி, உண்டாச்சு இல்லையா, அந்த பசித்து உண்டாச்சு. அப்போ உண்டதுக்கப்புறம் அந்த நோய் போகுது, பெர்மனண்டா போகுதா, போகலை. என்ன செய்து சொல்லும் போதே சாப்பாடை பற்றி சொன்னாலே இன்னைக்குங்க. எனவே அது கொஞ்ச நேரம் கழிச்சு பழையபடியும் பசி வந்துடுது இல்லையா. பசித்து உண்டு மீண்டும் பசிப்பானை ஒக்கும். அப்போ பசிப்பானை ஒக்கும் என்பது எதை குறிக்கிறது, பசிப்பானுக்கு உள்ள பயனை ஒக்கும். பசிப்பானை ஒக்கும்னா அவனை பார்த்து என்ன செய்ய, அவனுக்கு ஏற்பட்ட பயனை போன்றது. பசிப்பானை ஒக்கும்னா பசிப்பானுக்குள்ள பயனை, உண்டியால் வரும் பயனை அங்கே குறித்தார். அப்போ அந்த பயன் என்ன ஆகிறது, சாப்பிட்டோம், சாப்பிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு பழையபடியும் பசிக்குன்னா அது அழிந்து போகிறது, அந்த பயன் அழிந்து போகிறது. அது போலதான் வேள்விங்கிறாரு, அது போலதான் வேள்வி. எனவே ஒரு வேள்வியை செஞ்சோம்னா அந்த வேள்வியினான பயன் நமக்கு அதனுடைய பலனை கொடுத்து என்ன செஞ்சிடும், பசி பழையபடி வருத மாதிரி அழிந்து போகும். அதனால் அது என்ன சொல்றாரு, இறப்புடைய தபம். அது என்னது, இறப்புடைய தபம். எனவே பசித்து உண்டு பின்னும் பசிப்பானை ஒக்கும், இசைத்து வரும் வினையின் இன்பம். இசைத்து, எதோடு இசைத்து, இசைத்துன்னு நான் சேர்ந்து, எதோடு சேர்ந்து, அந்த வேள்வி முதலிய கிரியைகளை சொல்றாங்களா இல்லையா, அதோடு சேர்ந்து அந்த வேள்விகளை சொல்கின்ற அறநூல்களிலே அதை விதிக்கின்ற அந்த நூலோடு சேர்ந்தே பயனும் உடன் கூறப்படுகிறது இல்லையா. அதனால அறநூல்களிலே சொல்லப்பட்டு வருகின்ற இந்த புண்ணிய பலன் ஆகிய இன்பம் பசித்து உண்டு மீண்டும் பசிப்பானை ஒக்கும். எனவே அதெல்லாம் அது நமக்கு நம்மாலே அனுபவித்து கழிக்கப்படுபவை. அது எது போலன்னா அந்த அந்த உணவை உண்டவனுக்கு வருகின்ற பயன் போல அந்த புண்ணியங்கள் அழிந்து படுவன, அழிந்து படுவன. எனவே இசைத்த இருவினை ஒப்பில் இறப்பில் தபத்தான் மறுபவனாம் ஞானத்தை வந்து. இசைத்த இருவினை ஒப்பில் இறப்பின் தபத்தால், இறப்பில் தபத்தால் என்ன வருது, இருவினை ஒப்பு, இருவினை ஒப்பு. அப்போ இருவினை ஒப்பு எப்படி ஏற்படுகிறது, இருவினை ஒப்பு எப்படி ஏற்படுகிறது? இறப்பில் தவத்தால், இறப்பில் தவம் செஞ்ச காரணத்தால. இறப்பில் தவம்னா என்னன்னு பார்த்தோமா இல்லையா? என்ன பார்த்தோம்? சிவபுண்ணியம், சரிய கிரிய யோகம் ஆகிய வழிபாடுகள். இந்த வழிபாடு செய்தது காரணத்தினாலதான் நமக்கு என்ன வருது? அதான் இறப்பில் தவம். ஆ, அதனால என்ன வருகிறது? இருவினை ஒப்பு. அப்போ இந்த சிவபுண்ணியங்களை செய்ய செய்ய நமக்கு என்ன வருது? இருவினை ஒப்பு. அப்போ இருவினை ஒப்பு வந்தா என்ன வரும்? இருவினை ஒப்பு வந்தா என்ன வரும்? மல பரிபாகம் வரும். மல பரிபாகம் வரும். மல பரிபாகம்னா என்ன? இத பாருங்க, குற்றம்னா மலம் குற்றம் தானே. பரிபாகம்னா என்னது? பக்குவம் நீங்குதல் எழுதியிருக்கேன். அதற்குரிய துணை காரணங்களோடு கூடுதல், அதற்குரிய துணை காரணங்களோடு கூடுதல். இப்ப அழுக்கு இருக்கு, ஆடையில அழுக்கு இருக்கு. அந்த அழுக்கு நீங்குவதற்கான துணை காரணம் எது? சோப்பு நீர், சோப்பு நீர் முதலியவை. விளங்குதா? அப்போ அதோட இப்ப சோப்பை போட்டு ஒரு துணியை வச்சிருக்கிறோம். சோப்பு போட்டு நல்ல ஓ, அப்படி யாரு யாரு சொல்றது? ஏ அப்பா, சோப்பை போட்டு ஊற வச்சாச்சு. இப்போ ஒரு சோப்பு போட்டு ஊற வச்சிருக்கிறார் ஐயா. ஐயா பேர் என்ன பேரு? பேர் என்ன பேரியா? கோவிந்தசாமி ஐயா. இப்போ சோப்பை போட்டு அதை ஊற வச்சாச்சு. எதை? உங்களை இல்லையே. இப்போ துணியை ஊற வச்சிருக்கு. அப்போ இந்த ஊறின துணி நமக்கு எதை காட்டுகிறது? எதை காட்டுகிறது அந்த ஊறி இருக்கிற துணி? அதற்கு முன்னால அந்த அழுக்கு வன்மையா இருந்ததையும் இனிமே அது நீங்க போறதையும் உணர்த்துகிறது. விளங்குதா? அந்த சோப்பு போட்டிருக்கிற நிலையே என்ன உணர்த்துது? முன்னால வன்மையா இருந்ததையும் பின்னால நீங்க போற நிலையும் உணர்த்துதா இல்லையா? அந்த மாதிரி இந்த சோப்பு போட்டு அந்த ஊர் இருக்கும் போது அது என்ன ஆகுது? அந்த வலிமையா இருந்த அழுக்கு என்ன ஆகுது? மிருதுவாகிறது. அது என்ன ஆகுது? மிருதுவாகிறது. அப்போ நம்ம அறிவில இந்த தவத்தை செய்ய செய்ய அந்த அழுக்கு என்ன ஆகுது? அது மிருதுவாகிறதுன்னா என்ன? ஆமா, முன்னால எத்தனை திருமுறைய உட்கார்ந்து பாடினாலும் சரி கல் மாதிரி இருப்பான். எப்படி இருப்பான்? செவடை ஞான காதல ஊதுன சங்கு மாதிரி ஒரு உணர்ச்சி இருக்கிறது இல்லையா? செவி இன்னதென்று அறியேனே என்பார். செவி இரும்பினும் வலிது சொல்றாரா இல்லையா? அப்படி இரும்பு தரும் மனத்தேனேன்னு அங்க என்ன இல்ல? என்னது இல்ல? உருக்கமே இல்லை. என்ன இல்ல? உருக்கமே இல்லை இல்லையா? அப்படி இருந்தது. இந்த தபம் செய்ய செய்ய செய்ய சோப்பை போட்டு ஊற வைக்க வைக்க என்னாச்சு? அப்படியே வீதிவாய் கேட்டலுமே விம்மி விம்மி விம்மி மெய் மறந்து அப்படியே கீழே விழுந்தது கூட தெரியல. அப்படி தன்னிலை மறந்து இல்லையா? எனவே அது கசிவது பெருகி, கசிவது பெருகி கடலன மருகிங்க. எனவே அவனை பத்தி சொன்னாலே கசியுது. எப்படி செய்து? கசியுது. அன்னைக்கு இந்த ஒரு வகுப்பு கடைசியில வச்சோம். என்ன வகுப்பு? நேத்து கலந்து உரையாடல்னு. பாடத்திலேயே வரல, கேள்விகள் ஒன்று ரெண்டு தான் வந்தது இல்லையா? அதில் ஒரு அன்பர் கேட்டிருந்தார், அந்த நீலகண்டம் பெருமான அந்த சுந்தரர் கையில் கரியாவலை, இவர் கழுத்து கரியாயிட்டுதேன்னு கேட்டிருந்தாரா இல்லையா? அது கரியா? அட பாவமே.

அந்த செயலை செய்தாலும் எப்படி ஒழிஞ்சு போட்டோன்னு விடல இல்லையா. அவர்கள் துன்புறும் பொழுது குழந்தைகளைப் போல் அணைத்து கொண்டார். அவர்களா கடவுள் இல்லையா. எனவே வந்து அந்த நஞ்சை உண்டு அவர்களுக்கு அமுதை கொடுத்தார். நஞ்சை உண்டு அமுதை கொடுத்தார். இதை கேள்விப்பட்ட ஒருவர், ஒரு பக்தர், ஓடி போய் பெருமானுடைய திருக்கோயிலில் போய் பெருமானை பார்க்கார். அந்த கண்டம் என்ன ஆச்சியா, இப்படிப்பட்ட நஞ்சை உண்டானே என்று. அங்கே பார்த்தா கண்டம் நீளம், நீளமே கண்டம் என்கிறார். எப்படி இருக்கான், நீளமே கண்டம். ஐயோ, கண்ட நீளமாயிருக்க வாய் வழியே தானே சாப்பிட்டுருப்பாரு. வாய் என்னாச்சு பார்க்குறாரு, சின்ன பிள்ளைய பார்ப்போமா இல்லையா. இப்போ மண்ணள்ளி சாப்பிட்டா என்ன செய்வோம், ஓடி போய் காட்டு வாயை காட்டு அப்படின்னு பார்ப்போமா இல்லையா. அப்படி பெருமான் மீது பரிவோடு ஓடி சென்று பார்க்கிறார். அவர் வாய் பவள வாயா இருக்கு. ஐயோ, இந்த வாயில அது ஒன்றும் பாதிக்கலையே, நஞ்சு கறிக்கிருக்கோம்னா வாயை உதடலாம் கறி இருக்கணுமா இல்லையா. பவளமே திருவாய், அது பவள மாதிரி இருக்கு, சிகப்பா இருக்கிறது மட்டுமல்ல ஜொலிச்சுக்கிட்டு இருக்கு. அடே அப்பா, இது என்ன இப்படி இருக்கு. அப்போ உதட்டுல படாம முழுங்கிட்டான புள்ள அப்படின்னு சொல்லி பல்ல காட்டியாங்கரு. நாம எங்கேயோ போய் பல்ல காட்டிட்டு இருக்கோம். அங்க பல்ல பார்த்தா அது கருப்பா இருக்கணுமா இல்லையா. அது நித்திலம் நிறைத்து இளங்கினவே போலும் உருவல் அப்படிங்கிறாரு. அது உலகில் உள்ள முத்துக்களுக்கெல்லாம் ஒளி கொடுத்த பல் போல இருக்கிறது. ஏப்பா, இங்க இருந்துதான் ஒளி எல்லா முத்துக்கும் போயிருக்கு போலுக்க, என்ன ஜொலிப்பு அப்படின்னு அந்த பல்ல பாக்குறாரு. இவர் பரிவோடு பார்க்க அவரை பார்த்து இவர் சிரிக்கிறாரு. ஏன், எந்த பொருள் அவரை பாதிக்க முடியும் உலகத்துல, பெருமானை பாதிக்கக்கூடிய பொருள் உலகத்துல இருக்கா, என்னையா கேள்வி அது இல்லையா. அதால சரி, அப்போ பல்லுலையும் படாம அப்படியே முழுங்கிட்டானோ அப்படின்னு நினைச்சா, அப்போ பல்லுல படாம முழுங்குனா அப்படி முகத்தை சுழிக்கவும் இல்லையா, மருந்து சாப்பிடுவாங்க பாத்திருக்கேன்ல, பாத்திருக்கேன்ல. அப்போ முகம் எப்படின்னு பார்த்தா எப்படி இருக்கான், ஆனந்தம், ஆனந்தம் பொலிந்து அப்படி நிறைந்திருக்கான் முகத்துல. அதெல்லாம் பார்த்து இவன் சாப்பிட்டது என்னையா, விஷத்தை சாப்பிட்டானா வேற என்னத்தையும் சாப்பிட்டானா, அச்சோ அழகிது. அப்போ இந்த கண்டம், அந்த கண்டம் இவர் கழுத்துல போனா அணி ஆகி போச்சையா அப்படிங்காரு. அந்த கண்டம் கரியாயி ஊனமாயிருக்க வேண்டியது இவருடைய கண்டத்துக்கு போனோடனே என்ன ஆயிடுது, அணியாக சொலிக்கிறதேன்னு அப்படி பெருமான பார்த்து பார்த்து உருகிறாரு. அப்படி ஒருவர் உருகியிருக்க இவர் என்ன சொல்றாரு, அவர் கழுத்தை கறிக்கிட்டு தான் ஆடாப்பா. ஏன்னா அது இந்த தேவர்களெல்லாம் வேண்டி கொண்டதுனால, எங்களுக்கு உம்ம கண்டத்தை பார்க்க போதெல்லாம் நாங்கள் செய்த குற்றம் விளங்க வேண்டும் என்பதற்காக நிறுத்தினார். விளங்குதா. அதனால இங்கே இந்த தவலோகம் சார்ந்து பவம் செய்து பற்றறுப்பாராக. அதனால இங்க இசைத்த இருவினை ஒப்பில், இருவினை ஒப்பு, இருவினை ஒப்புனா என்னது, இருவினை ஒப்புனா என்ன, இன்ப துன்பத்தை சமமா பாவிச்சிடணுமா என்னையா. இருவினை ஒப்பு என்பதுக்கு முதல்ல சொல்வாரு, இது சுந்தோப சொந்த நியாயமாய் ஒரு தீவினை ஒரு நல்வினையால் ஒழிவது அல்ல, அப்படி ஒழியாது இல்லையா. ரெண்டும் சமமானாலும் அப்படியும் ஒப்பு வராது இல்லையா. இப்போ 50 தீவினை செஞ்சுருக்கேன், அப்போ 50 நல்வினை செஞ்சாச்சுன்னா ரெண்டும் சரியாயிருவாயா அப்படின்னு, அதான் ஒப்பு, அதுவும் ஒப்பல்ல. பெரு எதுதான் ஒப்பு, எது ஒப்பு, இருவினை ஒப்பு எது. ஆமாம், இப்போ அது ஒருத்தன் சரியா, நீ இன்பத்தில் என்ன செய்யக்கூடாது, சிரிக்கக்கூடாது, துன்பத்தில் அழக்கூடாது அப்படின்னா, சரி இன்னைக்கே செஞ்சிருந்தம்ட்டு நேர ஒரு கல்யாண வீட்டில் போய் என்ன செஞ்சானா, சிரிச்சுக்கிட்டு இருந்தோம்னா அது நேராக போய் அதே மாதிரி துக்க வீட்டில் போய் சிரிச்சுக்கிட்டு இருந்தோம்னு இங்கே ஒப்பு வந்துடுதுன்னு அர்த்தமா, அது ஒப்பல்ல. விளங்குதா.

0: அப்போ இந்த ஒப்பு என்பது எதுல வரணும்? எதுல வரணும் ஒப்பு? அறிவில. எதுல வரணும்? அறிவில. அதனால இந்த அதனாலதான் நமக்கு பண்டார சாத்திரத்துல சொல்லுவாரு, இந்த இருவினை ஒப்பு என்பது சமமாக பாவித்தல், சமமாக பாவித்தல் என்றால் இந்த நல்வினையின் தீவையும் சமமாக பாவிக்கிறதுனா அது நெருக்கப்படும் பொருளோ என்பார். அப்படி நேரா பார்த்து ரெண்டும் சரியா இருக்கியா அப்படின்னு நெருக்கிறதா என்று கேட்பார் இல்லையா. அப்போ அதுவும் அல்ல. அப்போ எதுதான் இருவினை ஒப்பு? அதுக்கு இந்த இருவினை ஒப்புக்கு சிவஞான மாமுனிவர் அவர் சொல்லக்கூடிய இந்த சிவப்பிரகாச பாடலை விட்டா வேற பாடல் உதாரணம் கிடைக்கவே கிடைக்காது. விளங்குதா? ஏன்னா இந்த பாடியத்தில் கூட அவர் அதை சொல்லலை. எங்க சொல்லியிருக்கிறாரு? சிவபிரகாசத்தை தான் சொல்றாரு.
1: ஓம் நம சிவாய். You are listening to shaivam.org radio, the 24/7 spiritual channel from shaivam.org.
2: Om Namah Shivaya.

0: திருச்சிற்றம்பலம் சைவம்டா டார்கின் அன்பான நேர்களே, நீங்கள் கேட்க இருப்பது சைவ சித்தாந்த சொற்பொழிவு. தலைப்பு: எம்பிரான் உமாபதி சிவாச்சாரியார் அருளி செய்த போற்றி பகுருடை. உரை வழங்குபவர் நெல்லை சிவகாந்தி ஐயா அவர்கள். திருச்சிற்றம்பலம்
1: திருச்சிற்றம்பலம்

தொழின்று பொற்புடன் நடஞ்செய்கின்ற பூங்கடல் போற்றி போற்றி. சிற்றம்பலம் மண்ணும் சின்மயராம் தில்லை நகர் கொற்றங்குடி முதரை கூறும் நான்

0: மற்றவர்க்கும் இறைவா போற்றி எல்லாம் அல்ல. அன்னை காந்திமதி அம்பாள் உடனுரை சுவாமி நெல்லையப்பருடைய பொனார் திருவடியை அடியேன் போற்றி வணங்கிக் கொண்டு ஞானசாஸ்திர நூலை நமக்கு தந்து வேறு உபகாரம் செய்திருக்கின்ற கொற்றவங்களுடைய உமாபதி சிவாச்சாரிய சுவாமிகளுடைய பொன்னார் திருவடியை அடியேன் போற்றி வணங்கி தோத்திரம் சாத்திரம் புராணம் இதிகாசம் வேதம் ஆகமம் பற்றிய செய்திகளையெல்லாம் சைவ உலகுக்கு உள்ளங்கனி நெல்லிக்கடி போல் தெரிய வரும்படியாக பேருபகாரம் செய்து கொண்டிருக்கின்ற சைவம் ஓஆர்ஜி அமைப்பினை சார்ந்திருக்கின்ற அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் அதை இணைத்துக் கொண்டிருக்கின்ற அன்பர்களுக்கும் இந்த நிகழ்வினை கண்டும் கேட்டும் கொண்டிருக்கின்ற அன்பர்களுக்கும் திருநெல்வேலி சிவகாந்தி ஆகிய என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். சைவ பெரியவர்களே, நம்முடைய சைவமானது நம்முடைய வாழ்வோடு இணைந்தது. சைவத்தினுடைய முறைமைகளும் நெறிமைகளும் நம்முடைய வாழ்வோடு பின்னி பிணைந்திருக்கிறது. நம்முடைய ஆண்டவர்கள் சைவத்தினுடைய உண்மைகளை எல்லாம் அனுபவ வாக்காக பழமொழியாக நமக்கு தந்திருக்கிறார்கள். அந்த பழமொழிகளை நாம் உற்று நோக்கினால் அத்தனையும் சைவத்திரத்தையே உறுத்தும். ஒரு நல்ல பழமொழி, ஊர் ரெண்டு பட்டால் கூத்தாடிக்கு கொண்டாட்டம். இந்த ஊர் ரெண்டு பட்டால் கூத்தாடிக்கு கொண்டாட்டம் என்றால் இதனுடைய பொருள், ஊர் என்பது உடம்பும் உயிரும். இந்த உடம்பும் உயிருமாகிய ரெண்டும் பட்டால் இந்த உடம்பு தத்துவ கருவிகளால் ஆனது, கருவிகரணங்களால் ஆன அவைகள் பசுக்கரணங்கள் பட்டு சிவக்கரணங்கள் ஆகிவிட்டால், அதே போன்று இந்த உயிரானது சீவபோதம் பட்டு சிவபோதம் வந்துவிட்டால் இந்த ஆன்மா உயிர்ந்துவிடும் என்று கூத்தாடி ஆகிய அம்பலக்கூத்தன் மகிழ்வானான். அதனால்தான் ஊர் ரெண்டு பட்டால் கூத்தாடிக்கு கொண்டாட்டம். இந்த கருத்தைத்தான், இந்த பழமொழியைத்தான் சுந்தரமூர்த்தி நாயனார் ஊன் உயிர் வேறு செய்தான் நொடித்தான் மலை உத்தமனே என்று சொல்லிக்காட்டார். எனவே இந்த உடம்பையே உயிராக நினைத்துக் கொண்டிருக்கின்ற ஆன்மா, உடம்பு வேறு அதில் இருக்கின்ற தத்துவங்கள் வேறு என பிரித்து அதில் இருக்கின்ற பசுக்கரணங்களை சிவக்கரணங்களாக மாற்றுதல் வேண்டும். இந்த ஆன்மா சிவபோதம் கெட்டு சிவபோதம் ஆதல் வேண்டும். உயிர்களை எல்லாம் கடை தேர்தல் வேண்டும் என்பதற்காகத்தானே ஐந்தொழி நடத்துகின்றான் நம்முடைய ஆடல்கள். அப்படி அந்த ஆன்மா பக்குவம் அடைந்து விட்டதென்றால் இறைவன் மகிழ்கிறான். அதைத்தான் ஊர் ரெண்டு பட்டால் கொத்தாடிக்கு கொண்டாட்டம் என்று அங்கே சொல்லி காட்டுவார். அடுத்தார் போன்ற ஒரு பழமொழி சொல்லுவார்கள், அடி உதவுவதை போல் அண்ணன் தம்பி உதவ மாட்டான். இந்த அண்ணன் தம்பி என சொல்லக்கூடியவர்கள் நம்மோடு உள்ளவர்கள், உடன் இருப்பவர்கள். இந்த உடன் பிறந்தவர்கள் என சொல்லக்கூடியவர்கள் அவரது உடம்பு உலகிலே இருக்கின்ற வரைக்கும், நம்முடைய உடம்பு உலகிலே இருக்கிற வரைக்கும் தான் அந்த அண்ணன் தம்பி உறவு. இன்னும் இருவருமே உடம்போடு இருந்தாலும் கூட அந்த உறவு நிலையற்றது. அண்ணன் தம்பியாலோ இன்பமும் வரக்கூடும் துன்பமும் வரக்கூடும். அபிப்பிராட்டி கூறுவாள், உடன் பிறந்தார் சுற்றத்தார் என வேண்டாம், உடனிருந்தே கொள்ளும் வியாதி. உடன் பிறந்தார் சுற்றத்தார் என வேண்டாம். உடன் பிறந்தவர்களால் நமக்கு கழிப்பும் வரும், சில சமயங்களில் அவர்களால் நமக்கு சலிப்பும் வரும். ஆனால் உயிர்களுக்கு புகலிடம் என்று சொல்லக்கூடிய ஒன்றிருக்கிறதே, அது ஒன்றுதான் நமக்கு தோன்றா துணை. இது அண்ணன் தம்பி உறவு போல் நிறையற்றதாக இல்லாமல் அது உயிர் துணையாக அந்த திருவடியானது நமக்கு என்றைக்குமே உதவக்கூடியது. அந்த திருவடி நமக்கு நிலையாக நின்று நமக்கு துணை செய்யும். அந்த திருவடி நமக்கு இன்பத்தையே தரும். அந்த திருவடியானது நம்மை பேரானந்த பெருங்கழிப்பிலேயே அமிழ்த்துக் கொண்டே இருக்கும். ஆகையினாலே தான் அடி உதவுவதை போல் அண்ணன் தம்பி உதவ மாட்டான் என்று அந்த உயிர்களுக்கெல்லாம் புகலிடம் அந்த திருவடி ஒன்றே என்று அங்கே நமக்கு கூறுவதற்காகத்தான் அங்கே அந்த பழமொழியாக வைத்து சொல்லி காட்டியிருக்கிறார்கள். இன்னும் சில பேருக்கு அறிவுரை சொல்லுகின்ற பொழுது ஒரு சலிப்பு வந்தால் நாலு பேர் போன பாதையிலே போ என்று சொல்லிவிடுவார்கள். அந்த நாலு பேர் போன பாதை எது என்றால் சமயாச்சாரியார்கள் நால்வர். எனவே நாம் இப்படித்தான் போக வேண்டும் என்பதற்காக அந்த நான்கு பேர் போன பாதையிலே போ. நான்கு பேர் என்பது சமயாச்சாரியார்களையும் எடுத்துக்கொள்ளலாம், சஞ்சனாச்சாரியார்களையும் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்த போன்று எடுத்துக்கொண்டால் ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே. இந்த ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே என்பது எந்த சித்தாந்த கருத்தை சைவ கருத்தை உணர்த்துகிறது என சொன்னால், இறைவனானவன் கேவல நிலையிலே பாடானமாக கிடக்கின்ற அந்த உயிர்களுக்கு தனு கரண பூண போகத்தை கொடுப்பதற்கு முதன் முதலிலே மாயையில் இருந்து மாயையை முதல் காரணமாக வைத்துக் கொண்டு சக்தியை துணை காரணமாக வைத்துக் கொண்டு தான் நிமித்த காரணமாக இருந்து கொண்டு படைத்தல் காத்தல் அளித்த மாதிரி செய்கிறார். இந்த ஆக்குவது என்பதற்கு அங்கே மாயையாகிய சக்தி அதற்கு துணையாக அருட்சக்தி, இந்த மாயையாகிய சக்தியும் அவனது பறிக்கிற சக்தியே, அதை வைத்துதான் படைக்கிறது. எனவே ஆக்குவதும் பெண்ணாலே அழிவது பெண்ணாலே என்று சொல்லக்கூடியது இந்த உலகத்தை நிறுத்திய பின்பு ஒடுக்க நினைக்கின்ற பொழுது நம்முடைய பெருமான் ஆழ்கடலின் மத்தியிலே பெண் குதிரையின் வடிவத்திலே இருக்கின்ற அந்த வடவாக்கினி என்று சொல்லக்கூடிய ஒன்றை கடலில் இருந்து வெளிப்படும்படியாக செய்து அந்த பெண் குதிரை வெளிப்பட்ட பின்பு அதனால் கடல் பொங்கி நிலத்தினை கொள்ள, நிலத்தினை நீர் கொள்ள, நீரினை அக்னி கொள்ள, அக்னியினை காற்று கொள்ள, காற்று ஆகாயத்திலே சென்று அடங்கி இப்படி சம்ஹாரம் நடக்கிறது. எனவே வடவாக்கினியாகிய அந்த பெண்ணை வைத்து அந்த ஒடுக்க முறையினை தோற்றுவிக்கிறார். ஆகையினாலே தான் ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே என்று சொல்லி காட்டுவார். அடுத்தார் போன்று எடுத்துக்கொண்டார் பாம்பின் கால் பாம்பறியும் என்பார். பாம்புக்கு கால் கிடையாது, ஆனால் பாம்பின் கால் பாம்பறியும் என்றால் இரு பொருள். கால் என்பது வழி. பாம்பு ஒன்று ஒரு இடத்திலே வந்ததென்றால் எந்த வழியாக வந்ததோ அந்த வழியாக தானாக சென்று விடும். எந்த பொந்து வழியாக, எந்த இடுக்கு வழியாக வந்ததோ அது வழியாக அது அடையாளம் பார்த்து போய்விடும். பூனைக்கு வந்த வழி தெரியாது, அது முட்டி கொண்டு வரும். எனவே பாம்பின் கால் பாம்பறியும், பாம்புக்கு தன் வந்த இடம் அறிந்து போய்விடும். ஆனால் சித்தாந்த ரீதியாக பாம்பு என்பது குண்டலினி சக்தி. அந்த குண்டலினி சக்தி எப்படி ஏற்படுத்தப்படுகிறது? இடகளை பிங்களை இரண்டையும் நிறுத்தி அங்கே சுடுமுனையை அங்கே ஏற்றுகின்ற பொழுது, அந்த சுடுமுனையை ஏற்றுகின்ற பொழுது அந்த கால் அளவு மாத்திரை எவ்வளவு என்பதை குண்டலினி சக்தி அறிந்து செலுத்தும். 8 மாத்திரை 16 மாத்திரை 32 மாத்திரை 64 மாத்திரை என்று திருமந்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அந்த குண்டலினி சக்தியை ஏற்படுத்துகின்ற பொழுது, தூண்டுகின்ற பொழுது அந்த கால் காற்றின் அளவு அறிந்து அது செலுத்தப்படும். அது அறியாமல் செலுத்தினால் அந்த உடம்பிலே இருக்கிற பிராணவாயு முட்டி அவனுக்கு உடம்பிலிருந்து உயிரை நீக்குவதற்கு உள்ள ஒரு இது வந்துவிடும். ஆகையினாலேத்தான் பாம்பின் கால் பாம்பறியும் என்று சொல்லி காட்டுவார்கள். வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டு என்று சொல்லி காட்டுவார்கள். இந்த வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டு என சொல்லுகின்ற பொழுதுதான் இதற்கு பல எடுத்துக்காட்டுகள் இருக்கிறது. திருகூடராசப்பர் அருளி செய்திருக்கின்ற திருக்குற்றால தலபுராணத்திலே அகத்திய மகரிஷியை பகைவனாக பாவித்து சில அவரை வந்து துன்புறுத்தி அடித்து உதைத்து அவரை அந்த இடத்தை விட்டு விரட்டுவதற்கு திரண்டு வருகின்றனர். அப்படி வருகின்ற பொழுது அகத்திய மகரிஷி தான் தனித்து நிற்கின்ற அவர் ஆயுதங்களோடு தன்னை எதிர்த்து வருகின்ற அந்த கூட்டத்தை நோக்கி தன் கையிலே இருக்கின்ற தர்ப்பை புல்லை தான் ஏவினார். அந்த தர்ப்பை புல்லே தன்னை தாக்க வந்தவர்களை துரத்தி அடித்தது. இப்படி நம்முடைய நூல்களிலே இறைவனது அடியார்கள் இறைவனது திருவருளை வைத்துக் கொண்டு எதையும் செய்வார்கள், வல்லவனுக்கு வல்லவனாக திகழ்வார்கள் என்றெல்லாம் நம்முடைய செய்திகளை பழமொழிகளாக வைத்திருக்கிறார்கள். அடுத்தார் போன்ற ஒரு அருமையான ஒரு பழமொழி, கொன்றால் பாவம் தின்றால் போச்சு என்று உண்டு வருகிறது. இந்த கொன்றால் பாவம் என சொல்லுவது எது என்று சொன்னால், நம்முடைய சமயத்திலே முதலிலே ஒழுக்கம் வரையறுக்கப்படுகிறது. ஆகையினாலேதான் ஒழுக்கத்தை கொடுக்கின்ற திருக்குறள் படித்தல் வேண்டும், திருமந்திரத்திலே வருகின்ற முதலாவதாக உள்ள உபதேசத்தையும் படிக்க வேண்டும் என்று சொல்வார்கள். அந்த ஒழுக்கத்திலே சொல்லுகின்ற பொழுது புறால் மறுத்தல், சைவத்திற்கு 100 விழுக்காடு அவன் கடைபிடித்தே ஆக வேண்டும். இது சைவ சமய நெறி என்கின்ற நூலிலே மறைஞான சம்பந்த எவ்வுயிரும் நீங்காது உறையும் இறை சிவன் என்று எவ்வுயிருக்கும் அன்பாயிரு, இந்த கருத்து மனதிலே தைத்து விட்டால் எந்த உயிரையும் தான் தின்ன வேண்டும் என்கின்ற அந்த எண்ணம் இல்லாது போய்விடும். திருவள்ளுவர் தேவநாயனார் 26வது அதிகமாக புறால் மறுத்தலை வைத்தார். பின்பு 33வது அதிகாரமாக கொல்லாமையையும் வைத்தார். இதே போன்று திருமூல தேவநாயனாரும் கொல்லாமையை வைத்த பின்பு புறால் மறுத்தலை வைக்கிறார். அந்த புலாலை உண்டவர்களுக்கு என்ன தண்டனை, ஒன்றால் பாவம் அதுக்கு என்ன தண்டனை என்பதற்கு திருமூல தேவநாயனார் சொல்லி காட்டுகிறார். பொல்லா புலாலை நுகரும் புலையரை எல்லாரும் காண இயமன் தன் தூதுவர் செல்லாக பற்றி தீவாய் நரகத்தில் மல்லாக்கா தள்ளி மறித்து வைப்பரே. எனவே அந்த புலால் உண்டவர்களை நரகத்திலே தள்ளி துன்புறுத்துவார்கள். அவன் புலால் உண்டமைக்காக என்ன செய்வார்களாம், அடுத்த இது வருது, கொன்றால் பாவம் தின்றால் போச்சு. இந்த தின்றால் போச்சு என்பதற்கு போற்றிப்பவருடையதான் விடை வருகிறது. நேற்றைய தினம் சிந்திக்கின்ற பொழுது தீவினை புரிந்து புறால் உண்ட ஒருவனை யமதூதர்கள் அழைத்து சென்று என்ன செய்கிறார்களா, நாரிந்தும் உன் ஊனை ஈரா தின்னென்று அடித்தும் அந்த புலால் உண்டவன் கையிலே ஆயுதத்தை கருவியை கொடுத்து உன்னுடைய ஊனை தசையினை நீயே அறிந்து நீயே தின் என்று தலையிலே அடிப்பார்களா. ஆக அந்த கொன்ற பாவம் தன் சதையினை தின்றதால் தீர்க்கப்படுகிறது. இதைத்தான் கொன்றால் பாவம் தின்றால் போச்சு என்று இப்படி சொல்லப்படுகிறது. ஆக நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் தன்னுடைய அனுபவ மொழிகளாக சைவ சித்தாந்த உண்மைகளையே நமக்கு அங்கே சொல்லி இருக்கிறார்கள். இதை ஆகையினாலே தான் சாஸ்திர நூல்களையும் சைவர்கள் கண்டிப்பாக கற்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுது கொன்றால் பாவம் தின்றால் போச்சு என்பதற்கு இந்த போற்றி பகலுடைய தான் நமக்கு விடை கிடைக்கிறது. இந்த சாஸ்திர நூல் எவ்வளவு அவசியம் என்பதை நம்முடைய 9வது திருமறையிலே புருடோத்திர நம்பி திருப்புணவாயின் பதிகத்திலே அழகாக சொல்லி காட்டுகிறார். திருச்சிற்றம்பலவர் வாயினை கேட்டறிவார் வையத்தார் ஆவாரே. பரம்பொருளாகிய எம்பெருமான் வாயினை கேட்டறிவார். வாயினை என்றால் தானே குருவாக இருந்து ஆகம செய்திகளை உபதேசம் செய்த நம்முடைய சைவ சித்தாந்தம் ஒன்று உபதேச பரம்பரையாக வருகிறது. சிவத்திடம் இருந்து தொடங்கி குருமூர்த்தி வரைக்கும், இன்றைய பூரகத்தில் இருக்கின்ற குருமூர்த்தி வரைக்கும் அந்த பரம்பரையாக கைலாய பரம்பரையாக வந்து கொண்டிருக்கிறது. ஆகையினாலே சிவன் தன் வாயினால் உபதேசம் செய்த அந்த சாத்திர உண்மைகளை கேட்டறிவார் வையத்தார் ஆவாரே, அவர்களே இந்த பூவுலகத்தினை ஆளுகின்ற அரசனாகி போகத்தை அனுபவிப்பர் என்று சொல்லி காட்டுகிறார். அப்படி சொல்லி காட்டுகின்ற பொழுது பூவுலகத்திலே அரசனாக இருந்து போகம் அனுப்பிப்பார் என்றால் அதில் இம்மப்பயனையும் தருவார் மறுமை பயனையும் தருவார் என்பது அங்கே தொற்றில் இருக்கிறது. ஆகையினாலே இந்த சாஸ்திர நூல் என சொல்லக்கூடியது சைவர்களுக்கு அவசியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற இந்த போற்றி பகருடை எப்படிப்பட்டது என சொன்னால், திருவாசகத்திலே வரக்கூடிய ஒரு வார்த்தைக்கு விளக்கமாக அமைகிறது. திருவாசகத்திலே 6வது பகுதியாக வருகின்ற நீத்தல் விண்ணப்பத்திலே மூன்றாவது திருப்பாடல் முடிவிலே எப்படி வருகிறது என சொன்னார், மன்னோ உத்தரகோசை மங்கைக்கு அரசே வாருரு பூன்முளையாள் பங்க என்னை வளர்ப்பவனே, என்னை வளர்ப்பவனே. இந்த ஆன்மாக்களை வளர்ப்பது யார் என்று சொன்னால் சிவபெருமான். ஏன் வளர்ப்பவனே என்று குறிப்பிட்டு காட்டுகிறார்? ஒரு விவசாயி பயிரை வளர்க்கிறார் என்றால் அவனே வித்தினை தேர்ந்தெடுத்து அங்கே பயிரிட்டு அங்கே வீரியமாக வரக்கூடிய உரத்தையும் போடுவார். புழு பூச்சி பறவைகள் தாக்காத வண்ணமும் காத்து கழுவனிடம் இருந்தும் காக்கிறார். இதே போல ஒரு தாயானவர் தன்னுடைய பிள்ளையை எப்படி வளர்க்கிறார், அந்த குழந்தைக்கு வேண்டிய ஊட்டச்சத்தையும் கொடுத்து எந்தெந்த காலங்களில் எந்த உணவை எப்படி எதை எப்படி கொடுக்க வேண்டும் என்பதை அறிந்து கொடுத்து நோய் முதலானவை வாராமலும் தடுத்து வந்தால் மருந்து கொடுத்தும் தீர்க்கிறார். இதே போல பரம்பொருளாகிய எம்பெருமான் தன்னுடைய அந்த ஆன்மாக்களை எல்லாம் அவனே எப்படி காக்கின்றான், அதைத்தான் அந்த காக்கின்ற முறைமைகளைத்தான் இந்த போற்றி பகருடையிலே நமக்கு விரித்து காட்டுகிறான். எப்படியெல்லாம் நம்மை நம்முடைய கருவில் இருந்து முக்தி பேர் வரை அவன் உடன் இருக்கிறான் என்பதை காட்டுவதுதான் இந்த போற்றி பகருடை. எனவே அந்த திருவாசகத்திலே வரக்கூடிய அந்த அருமையான செய்தியாகிய வளர்ப்பவனே என்ற ஒன்றுக்கு ஒரு பேருரை எழுதப்பட்டதை போலத்தான் இந்த போற்றி பகருடை அமைந்திருக்கிறது. இன்று நமக்கு உரிய பகுதியிலே அந்த இறைவனானவன் மூவகைப்பட்ட ஆன்மாக்களுக்கு அருளி செய்ததை அந்த நிலையை இதுவரை சிந்தித்தோம். விஞ்ஞானகள பிரளயாகல சகலன், இதில் சகலவர்க்க ஆன்மாக்களாகிய நமக்கு இறைவன் அங்கே ஒரு மானுடைய சட்டை தாங்கி வந்து குருவாக வந்து அருள் புரிகிறான். இப்படி மானுடைய சட்டை தாங்கி வந்து குருவாக அருள் புரிகின்ற அந்த பரம்பொருளானவர் எப்படியெல்லாம் அனுக்கிரகம் செய்கிறார் என்பதைத்தான் இன்றைய பகுதியிலே சிந்திக்க இருக்கிறோம். 71வது கண்ணியிலே இருந்து, மிண்டு ஆய ஆறு சமயப்பொருளும் அறிவித்து அவற்றின் பேரு இன்மை எங்களுக்கே பேரு ஆக்கி. இறைவன் ஆகமங்களை உபதேசித்தார். ஆகம உபதேசம் கேட்கின்ற பொழுது ஆன்மாக்களுடைய பக்குவத்திற்கு ஏற்ப புரிதல் மாறியது சில பேருக்கு, புரிந்து உபதேசம் செய்கின்ற பொழுது கொஞ்சம் மாறியது. இன்னும் சரியான குரு கொள்ளாமல் ஆராய்ச்சி முறையிலே சென்று வேறு விதமாகவும் பொருள் கொண்டார்கள். அப்படி நம்முடைய சமயத்திலே கற்பங்கள் தோறும் மாறுகின்ற பொழுது ஆன்மாக்களுடைய அந்த பரிபக்குவ நிலைய மாற்றத்திற்கு ஏற்ப நம் சைவத்திலிருந்து முப்பொருள் கொள்கையை ஏற்றுக்கொண்டாலும் அதிலே சில கருத்துக்கள் சில செய்திகளுக்கு வேறுபட்டும் மாறுபட்டும் ஒரு கூட்டம் இருக்கிறது. அவைகளை அறுவகை சமயம் என்று நம்முடைய சமயம் குறிப்பிடுகிறது. புறப்புற சமயம், புறச்சமயம், அகப்புற சமயம், அகச்சமயம் என்று. இந்த புறப்பட சமயம் என சொல்லக்கூடியது வேத ஆகமத்தை பிரமாணமாக கொள்ளாதவர்கள். புறச்சமயங்கள் என சொல்லக்கூடியவர்கள் வேதத்தை ஏற்றுக்கொண்டு ஆகமத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள். அகப்புற சமயம் என சொல்லக்கூடியவர்கள் வேதத்தையும் ஆகமத்தையும் ஏற்றுக்கொண்டு ஒரு பசு வர்க்கத்தைச் சேர்ந்த ஒவ்வொரு கூற்றை அவர்கள் பிரமாணமாக கொள்வார்கள். அகச்சமயம் என சொல்லக்கூடியவர்கள் வேத சமயம் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டாலும் முத்தி நிலையிலும் சில இடங்களிலும் முப்பொருள் உண்மையிலே அவர்கள் சற்று மாறுபட்டும் வேறுபட்டும் இருப்பார்கள். அவைகளெல்லாம் ஒரு அறியாமையின் காரணத்தினால், சரியான குரு இல்லாத காரணத்தினால் இந்த பிழை ஏற்பட்டது என்பதை நம்முடைய ஞானாசிரியன்மார்கள் தோத்திரத்திலும் சாத்திரத்திலும் அவைகளுக்கு மறுப்பு கொடுத்திருக்கிறார்கள். திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார் 10வது திருப்பாடல் தோறும் புறச்சமய ஏன் உண்மை சமயம் என நம்பி ஆன்மாக்கள் சென்று ஏமாற்றம் அடைந்து துன்பத்திற்கு ஆளாக கூடாது என்பதை கருணையோடு செய்த செயல் அது. ஆகையினாலே அந்த புறச்சமயத்தில் இருந்து நம்மை காண்பதற்காக சரியான குருவினை கொள்ளுதல் வேண்டும். ஆனால் அவர்களெல்லாம் நமக்கு பகைவர்கள் அல்ல, அவைகளெல்லாம் ஒரு படிமுறைகள். ஆகையினாலே புறச்சமய நெறி நின்றும் என்றே கூறப்படுகிறது. அந்தந்த பிரச்சமயத்தில் இருந்தவர்களுக்கு அதற்கேற்ப ஒரு நற்பலனும் கிடைக்கும். ஆனால் முடிந்த முடிவாகிய சித்தாந்த முக்தி என சொல்லக்கூடியது நம்முடைய சைவத்தில் சிரத்தில் இருந்தவர்களுக்கு மட்டுமே அது கிடைக்கும். நம்முடைய குறிக்கோள் சித்தாந்த அத்வைத முக்தி. ஆகையினாலே தான் நம்முடைய சைவ சித்தாந்தம் உயர்ந்தது என்று ஞானாசிரியன்மார்கள் அங்கே குறிப்பிடுவார்கள். இங்கே குருவாக வந்து என்ன செய்கிறானா, மிண்டு ஆய ஆர் சமய பொருளும் அறிவித்து இந்த புறச்சமய கொள்கைகள் எது எது என்பதை நமக்கு தெரிவித்து, அதுதான் நமக்கு விளக்கமாக சிவஞான சித்தியார் பரபக்கமும் சங்கல்ப நிராகரணமும் நமக்கு கிடைக்கிறது. அறிவித்து அவற்றில் பேறு இன்மை எங்களுக்கே பேறு ஆக்கி அந்த சமயங்களால் எந்த பயனும் இல்லை என்பதை நிரூபித்து எம்போன்றவர்களுக்கு மனதிலே நன்றாக பதியும்படியாக தேராத சித்தம் தெளிய திருமேனி கொண்டு வரும் அத்தகமி தானே அமையாமல். எனவே சைவ சமயமே சமயம் என்று உணரமாட்டாத என்னுடைய மனமும் தெளிவடையும்படி ஆச்சாரியனாக வெளிப்பட்டு வந்ததோடு மட்டுமல்லாது தேராத சித்தம் தெளிய திருமேனி கொண்டு வரும் அத்தகமி தானே அமையாமல் என்று சொல்லிக்காட்டார். ஆக குருவினது உபதேசம்தான் சித்தாந்த சைவத்திலே நிலைநிறுத்தும் நம்முடைய சமயம் சித்தாந்த சைவம். இதைத்தான் கலசை 15-15 மாதவ சிவஞான சுவாமிகள் இதுவன்றி வேறு சமயத்தை நம்பின் இல்லை முக்தி உண்மை என்று சொல்லி காட்டுவார். இதே கலசை 15-15 மாதவ சிவஞான சுவாமிகள் மாறினேன் சமய வேதம் வழிபடும் புண்மையெல்லாம் தேடினேன் வீடு சேர்க்கும் சைவ சித்தாந்தம் என்றே ஏறினேன் சிவலோகத்தே இரண்டு அற கலந்து ஒன்றாகி ஆறினேன் வருத்தம் எல்லாம் கலசைக்கோன் அருளினாலே. இதை மாதவ சிவஞான சுவாமிகள் காஞ்சி புராணத்திலேயும் ஒரு இடத்துல சுட்டிக்காட்டார். தன்னுடைய பாயிர பகுதியிலே பேயன்ன புறச்சமயம் பிணக்கு நூல் வழியனைத்தும் பிழையே அன்றி வா என்மை தெளிந்து சைவ சித்தாந்த வழிதேறி அதீத வாழ்வில் போய் அண்மை அஞ்செழுத்தும் திருநீரும் கண்டிகையும் பொருளாக கொண்ட நாயன்மா திருக்கூட்டம் பணிந்திரஞ்சும் பெரும்பேறு நான் பெற்றேனார். ஆகையினாலே சைவ சித்தாந்தமே சமயம் சைவ சமயமே சமயம் என்று தெளித்ததோடு அமையாமல் என்ன செய்கிறார், வித்தகமாம் சைவ நெறியில் ஞானமயமாக இருக்கின்ற நம்முடைய வைதிக சைவ மார்க்கத்தில் வித்தகமாக அந்த சைவ நெறியில் என்ன செய்கின்றார் அழகாக நம்முடைய பெருமாள். அங்கே வேதம் முதல் ஆக அபிஷேகம் சமயம் முதலாக அபிஷேகம் என்ன செய்கிறார், சமயம் முதலாக அபிஷேகம் சமய தீட்சை விசேட தீட்சை நிர்வாண தீட்சை ஆச்சாரிய அபிஷேகம் என்று சொல்லக்கூடிய இந்த தீட்சைகளை செய்வித்து, இந்த சமய தீட்சை என சொல்லக்கூடியது இங்கே கிரியையிலே செய்யக்கூடிய சமய தீட்சை. இந்த சமய தீட்சை விசேட தீட்சை நிர்வாண தீட்சை ஆச்சாரிய அபிஷேகம் என சொல்லக்கூடியதற்கு விளக்கம் திருமூல தேவநாயனார் குறிப்பிடுவார். சமயம் மனத்தை சிவன் எழுந்தருளும் கோயிலாக மாற்றுதல் புறவழிபாடு கொண்டு வரும். விசேட தீட்சை சைவ மந்திரம் முறையாக ஜெபித்தல். நிர்வாண தீட்சை என சொல்லுகிறது மூல மந்திரத்தின் பொருளினை அங்கே கேட்டு உணர்தல். ஆச்சாரிய அபிஷேகம் என சொல்லக்கூடியது தான் என்பது அற்று சிவத்தோடு நிட்டை கூடி சமாதியாக நிற்றல். சமயம் கிரியையில் தன்மனம் கோயில் சமயம் மனுமுறைதானே விசேடம் சமயத்து மூலந்தனை தேரல் மூன்றாம் சமய அபிஷேகம் தானாம் சமாதியே என்று திருமந்திரத்திலே குறிப்பிடுகிறார். எனவே அந்த சமய தீட்சை விசேட தீட்சை நிர்வாண தீட்சை ஆச்சாரிய தீட்சை முதலெல்லாம் அங்கே தீட்சைகளை செய்வித்து, இந்த தீட்சை என்ற ஒரு சொல்லுக்கு என்ன பொருள், தீட்சை தீ என்பது கெடுத்தல் செய் என்பது கொடுத்தல், பசுத்துவத்தை கெடுத்து சிவத்துவத்தை கொடுத்தல். இந்த தீட்சை இல்லையே முத்தி இல்லை, வீடு வேற்றுக்கு நுழைவு வாயிலே தீட்சை தான். எனவே அந்த தீட்சையை கொடுத்து கொடிய கடிய பிறப்பால் பட்ட புண்ணும் இருவினையும் போயகர செய்ய தெருக்கண்ணால் நோக்கி அழகா சொல்லி காட்டுகிறார். பிறவி துன்பங்களுக்கு காரணமாக இருக்கின்ற அந்த புண்ணிய பாவங்கள் இருவினையும் போயகல செய்ய திருக்கண்ணருளால் நோக்கி தன்னுடைய திருக்கண்களால் நயன தீட்சை அந்த பார்வை தீட்சையை செய்தருளி எப்படி மீனானது தான் முட்டையிட்ட அந்த முட்டையினை பார்த்து கொண்டே இருந்து அந்த முட்டைக்குள் இருக்கின்ற குஞ்சு பக்குவப்பட்டு வெளிவரும்படியாக செய்கிறதோ அதே போல தன்னுடைய தீட்சையினால் அந்த ஆன்மாவை சுத்தி செய்கின்றார். அந்த நயன தீட்சை செய்தும் வண்ணமலர் கைதளத்து வைத்து அருளி தன்னுடைய தாமரை போன்ற கைகளை என்னுடைய உச்சிமேல் வைத்து அருளி ஸ்பரிச தீட்சை. ஸ்பரிச தீட்சை என சொல்லக்கூடியது கோழி எப்படி தன்னுடைய இறகினை வைத்துக் கொண்டு அணைத்து அந்த முட்டையை பக்குவப்படுத்தி குஞ்சு வெளிப்படும்படி செய்கிறதோ அதே போல முட்டையிலிருந்து வெளிப்பட்ட குஞ்சுகளை தன்னுடைய இறகுக்குள் அணைத்து அவைகளை வளர்ந்து பக்குவப்படும்படி செய்கிறதோ அதே போல ஸ்பரிச தீட்சை அந்த தொடு தீட்சையினாலே உயிர்களை பக்குவப்படுத்துகிறான் குரு. கல்லாய நெஞ்சு உரித்தி மெய்த்தகமையெல்லாம் விரித்து ஓதி கல் போன்ற என்னுடைய நெஞ்சம் கசிந்து உருகும்படியாக முப்பொருள் உண்மையை எல்லாம் உணர்த்தி விரித்து ஓதி ஷேர் ஒத்து ஒழுகும் இரு ஆர் இருள் வடிவம் செம்கதிரோன் பாலிற்ப காணாது ஒளியும் கணக்கே போல. அப்படி தீட்சைகள் செய்த காரணத்தினாலே என்ன நிகழ்கிறது? ஆகாயம் இருளாக இருக்கிறது. முக்கியமான பகுதி, ஆகாயம் இருளாக இருக்கிறது. சூரியன் தோன்றுகிறது, ஆகாயத்திலே இருக்கின்ற இருள் மறைகிறது. எனவே ஆகாயம் ஆகிய ஆன்மாவிடத்தே இருளாகிய ஆணவமலம் இருக்க அங்கே சிவகுருநாத சிவநாத அந்த குருவினால் கொடுக்கப்பட்ட அந்த சிவஞானமாகிய சூரியன் எழ அங்கு இருந்த இருளாகிய ஆணவம் மறைந்தது. இருளாகிய மாணவம் ஒளியவில்லை, அழியவில்லை, அடங்கி நிற்கிறது. ஒரு அறைக்குள்ளே இருள் இருக்கிறது, அங்கே ஒரு விளக்கு போடுகிறோம். அந்த இருளினால் இருளிலே இருக்கின்ற பொழுது விளக்கை போடுகின்ற பொழுது அந்த ஒளியினால் இருள் மடங்கி நிற்கிறதே தவிர அது போகவில்லை. இந்த ஒளி போய்விட்டால் அங்கு இருக்கின்ற இருள் மீளவும் தடை தூக்கி விடும். எனவே ஆகாயத்திலே இருள் இருந்து கொண்டே தான் இருக்கும், ஆனால் சூரிய ஒளியிலே அது அடங்கி நிற்கிறது. இதே போலதான் ஆன்மாவிடத்தை ஆணவமலம் சிவஞானமாகிய ஒளி வருகின்ற பொழுது ஆணவமலம் அடங்கி இருக்கும். இது எதற்காக உள்ள விளக்கம் சொல்கிறேன் சொன்னால், ஆணவமலம் அழியாது, நித்திய பொருள். அது நித்திய பொருள் என்பதை காட்டுவதற்காகத்தான், அது அழியாது என்பதை உணர்த்துவதற்காகத்தான் நடராஜபெருமான் திருவடியிலே ஊன்றி இருக்கின்ற பாலத்தின் கீழ் இருப்பது முயலகன். அந்த முயலகன் என சொல்லக்கூடியது ஆணவமலம். அந்த முயலகன் எப்படி இருக்கிறான்? விதித்ததாலே இறந்து கொண்டது போல செயலற்று அல்ல, அது உயிருடன் தான் நிமிர்ந்து பார்க்கும். எப்பொழுது இந்த பிடி நகலும் எழுந்திருப்போம் என்று அது காத்திருக்கும். ஆகையினாலே அந்த நித்தியமாகிய ஆணவ பொருள் தொழிற்படாதபடி வருத்த விதை போல் செயல்படாதபடி செய்கிறார். இதைத்தான் சேர்வத்து ஒழுகும் ஆர் இருள் வடிவம் செங்கதிரோன் பாவிப்ப காணாது ஒளியும் கணக்கே போல. ஆணவத்தின் ஆதி குறையாமல், அந்த ஆணவபலத்தினுடைய நித்தியத்தன்மை குறையாமல், எம்பால் அணுகாமல், அது மீளவும் அணுகாமல், நீதி நிறுத்தும் நிலை போற்றி எங்களை முன்பு போல அந்த ஆணவமலம் வந்து பற்றிக்கொள்ளாதபடியும் காத்த அனுக்கிரகம் செய்த நிலை போற்றி அந்த குருமூர்த்தியினுடைய தன்மை எம்மை காப்பதாக என்று அழகாக சொல்லி காட்டுகிறார். முக்கியமான ஒரு செய்தி சித்தாந்தம் என்று சொல்லுகின்ற பொழுது சித்தத்தை அந்தமாக வைத்தல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே இந்த இடத்திலே நம்முடைய சித்தாந்தம் என்று சொல்லுகின்ற அந்த இடத்திலே அருள் வயப்பட்டு காப்பது, சாத்திரம் அருள் வயப்பட்டவனை காப்பது. அருள் வயப்பட்டவனை காப்பது என்றால் ஆணவமலம் தாக்காதபடி காப்பது சைவ சித்தாந்தம். எனவே சைவ சித்தாந்தம் ஒன்றுதான் ஆணவமலத்தை எப்பொழுதுமே ஆன்மாவை பற்றாதபடி தடுத்து நிற்கும். ஆகையினால் சைவ சித்தாந்தம் கற்க வேண்டும் என்று சொல்வார்கள், குருமுகமாக கற்க வேண்டும் என சொல்வார்கள். அதை உபதேசித்த குருவினை வணங்குகிறேன் என்று சொல்கிறார்.
1: ஓம் நமஃ சிவாய. You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: நினைவாக கொண்டுள்ளது. எனவே அது ஆணவ மலம் சார்ந்த அந்த மனத்திலிருந்து நீங்கி மற்றொரு உள்ளமாக மற்றொரு மனமாக விளங்கக்கூடிய அந்த திருவருளை பொருந்தி அது தன்னுடைய தற்போதும் கெடுதலாகிய வினைக்கு பயனாக வரும் சிவபோகத்தை முதல்வனது கருணையாலே புசிக்கின்றது என்று கூறினார். மன இருள் இரிய, இரிய என்பது நீங்க, மன இருள் என்றால் இருள் மனம் என்று மாற்றிக்கொள்ள வேண்டும். இருள் என்பது உவமையாக பெயராய் ஆணவ மலத்தை குறித்தது. இந்த மனம் இருக்கின்றதே நம்முடைய மனம், இது ஆணவ மலத்தின் வழி நிற்பது, மாயா காரியம். அதனால இருள் மலத்தின் வழி நிற்கும் மனம் என்பதனாலே மன இருள் என்று சொன்னார். இரிய என்றால் நீங்க, இந்த மனம் நீங்க. மற்றொரு உள்ளம் அது மருவி. மற்றொரு உள்ளம் என்பது திருவருளை சொன்னார். திருவருளை இன்னொரு உள்ளம் அப்படின்னு வர்ணிக்கின்றார். மற்றொரு மனமாக உள்ளமாகிய திருவருளை பொருந்தி மாயா வினையரும். இந்த மாயா வினைங்கிறது என்ன அப்படின்னா, மாயா வினை அரும் வினை அப்படின்னா, மாயா வினை அரும் வினை ரொம்ப நாம நுணுக்கமாக பொருள் கொள்ள வேண்டிய பகுதி. மாயா வினை அரும் வினை, வினை புசிப்பான் என்று அர்த்தால வருகின்றது. வினை புசிப்பான்னா வினைக்கு ஏற்ற போகங்களை புசிப்பான் அது. சீவன்முத்தர்கள் இப்படி சொல்லலாமா? சீவன்முத்தர்கள் வினைக்கேற்ற போகங்களையா புசிக்கின்றார்கள்? அவர்கள் சிவபோகத்தை தானே புசிக்கின்றார்கள். போன பாடல கூட சொன்னாரே, இப்ப வினை புசிப்பான் என்று சொன்னாரே என்றால், வினை புசிப்பான்னா வினைக்கேற்ற பலனை புசிப்பான்னா பொருள் பண்ண முடியும், வேற எந்த பொருளும் பண்ண முடியாது. வினைக்கேற்ற பலன்னா எந்த வினைக்கேற்ற பலன்? உலக நல்வினை, உலக தீவினை, இந்த ரெண்டு கேற்ற பலனை தான் நாம புசித்துக் கொண்டிருக்கின்றோம். இங்க வினை புசிப்பான்னா அது எந்த வினை, எந்த வினைக்கேற்ற பலனை புசிப்பான், அந்த வினை எப்படிப்பட்ட வினை, அதான் அடை கொடுத்து வர்ணித்தார். மாயா வினையரும் வினை என்று சொன்னார். மாயாவினை அரும் வினை என்று சொன்னான். அதாவது மாயாவினை என்பது என்னவென்றால் தற்போதத்தால் எழக்கூடிய வினை. நான் என்ற உணர்வோடு செய்யப்படுகின்ற நல்வினையானாலும் சரிதான், தீவினையானாலும் சரி, நான் என்ற உணர்வோடு அருளை மறந்து, அருளின் உதவியை மறந்து நான் செய்கின்றேன் என்ற உணர்வோடு நல்வினை செய்தாலும் சரி, அருளை மறந்த நான் நாம வந்து நினைக்கும் நான்கிற உணர்வுனா ரொம்ப செருக்கல, ரொம்ப வந்து அகம்பாவத்தில் இருக்கிறவங்க தான் நம்ம நான்கிற உணர்வு உள்ளவன். அப்படி நம்ம எல்லாமே நான்கிற உணர்வு தான் இருக்கும். அருளை மறந்து இருக்கின்ற வேலை எல்லாமே நான் என்ற உணர்வோடு இருக்கும் வேலைதான். அது நம்ம பிரத்தியாளிட்ட ரொம்ப மரியாதையா பேசினாலும் சரி, பிரத்தியாளிட்ட பணிவா பேசினாலும் சரி, மற்றவர்களுக்கு நாம எவ்வளவுதான் நம்ம பிரயாசையோட அன்போடு நம்ம தொண்டு செஞ்சாலும் சரி, இவையெல்லாம் அருளால் தான் நாம் செய்ய முடிகின்றது அப்படிங்கிற உணர்ச்சி இல்லாம நாம எவ்வளவு பணிவா நடந்துகிட்டாலும் சரி, எவ்வளவு செஞ்சாலும் சரி, அதெல்லாம் நான் என்ற உணர்வு தான். நாம பிரத்தியார்த்த பணிவா நடந்துகிட்டோம்னா நான் என்ற உணர்வு நமக்கு கிடையாதுயா அப்படின்னு நம்ம நினைச்சிருக்கோம். அப்படி இல்லை, ஒரு எல்லாத்தையும் பணிவா பேசுறாரு, எல்லாத்தையும் அன்பா நடக்காரு, அவருக்கு நான் என்ற உணர்வு இல்லைன்னு நம்ம சொல்றோம். அது தவறு. ஞான சாஸ்திரங்களிலே நான் என்ற உணர்வு சொல்லப்படுது என்னவென்றால், திருவருள் அறிவிக்காமல் நமக்கு ஒரு அறிவும் நிகழாது. சடப்பொருள் மாதிரி இருக்க வேண்டியதான், அதான் நம்முடைய லட்சணம் ஆகும், உயிருடைய லட்சணம் ஆகும். அவன் அறிவித்தால் என்று இந்த ஆன்மா எதையும் அறியாது. அப்படி இருக்கும் பொழுது அறிவிக்கின்றானே அந்த அந்த அறிவித்தலாகிய உபகாரத்தை நாம நினைச்சு பார்க்காம, சூரிய ஒளி விளக்கொலி இவற்றின் துணையோடு தான் பார்க்கின்றோம். ஆனா ஏதோ நாம பார்க்கின்ற மாதிரி தான் பார்க்க முடியாது, அதன் துணையை நாம நினைப்பதில்லை. கரண்ட் போகும்போது தான் தெரியுது அந்த துணையை இழந்து நிற்கின்றோம். ஆகவே இப்படி பிரத்யட்சமாக துணை செய்யக்கூடிய இந்த துணையை நாம வந்து உணராத போது தோன்றா துணையாகிய அருளை நாம் உணர்வது அறிவுதான். அவ்வளவுதான் நம்ம பக்குவம் இருக்கின்றது. ஆகையினாலே அந்த அருளை மறந்து எப்படிப்பட்ட வினையை செய்தாலும், எவ்வளவு சிறந்த வினையை செய்தாலும் அது வந்து தான் என்ற உணர்வோடு செய்யப்படும் வினைதான். அந்த தன்மை அரும் வினையை வந்து ஆன்மா சீவன் முத்தன் செய்யறான். அந்த தற்போதம் தான் என்ற உணர்வு அற்று போகின்ற வினை. அப்போ என்ன அர்த்தம், தான் என்ற உணர்வு அற்று போதுன்னா அருளையே நினைக்கின்றான். அதான் மேல சொன்ன என்ன முந்தின முதலடியில் சொன்னார் இல்லையா, நினைவது கருணை தானாய். இந்த சீவன் முத்தனுடைய நினைவு கூறான் கருணை என்பது அருள் திருவருள். சிவன்முத்திர நினைவு கூட எதுலதான் இருக்கும், திருவருளையே தான் சிந்தித்துக் கொண்டிருக்கும். சிவன்முத்தனுடைய சிந்தனை நினைவு வந்து திருவருளையே சிந்திக்கும். அப்ப எதை செய்தாலும் அவன் அருளை மறந்து செய்வான். அப்போ அது தற்போதம் அறக்கூடிய வினையத்தான் அவன் செய்கின்றான். தற்போதம் அற்று அருளையே சார்பாக கொண்டுதான் அவன் செய்கின்றான். எனவே அந்த வினைக்கு பலனை புசிப்பான். ஐயா, தற்போதத்தோடு செய்யக்கூடிய வினைகளுக்கெல்லாம் இன்பமும் துன்பமும் பலன். தற்போதம் அற்று அருளையே சார்ந்து செய்யக்கூடிய வினைக்கு எது பலன்? அதுக்கும் உலக இன்பத்தின் பத்தியா பலனா கொடுப்பான் சுவாமி. என்ன அவளுக்கு அப்படிப்பட்டவரா? அவரவர் வினைக்குத்தான பலனை கொடுப்பான். தற்போதம் கொண்டு நல்வினை செய்வர்களுக்கு நல்லா செய்யப்பா, நீ நல்லா நடந்திருக்க, நல்லா இன்பத்தை அனுபவிக்கும், உலக இன்பத்தை கொடுப்பான். உலகத்துல சிறந்த பிறவி, உலகத்துல மேன்மேல புகழ் பணம் எல்லாம் சேர்ற மாதிரி, அல்லது இதுக்கும் மேல பெரிய சிறப்பான புண்ணியங்கள் செஞ்சிருந்தான்னா தேவலோக பதவி எல்லாம் கொடுப்பாங்க. அதே மாதிரி தற்போதம் கொண்டு தீவினை செய்தவர்களுக்கு துன்பமான தாழ்ந்த பதவியை கொடுத்து துன்பத்தை கொடுக்காரு. ஆகவே தற்போதம் கொண்டு செய்தவனுக்கு அதுக்கு அதுக்கு ஏற்ற பலனை கொடுக்கிற மாதிரி, தற்போதம் அற்று, தற்போதம் அற்றுன்னா அப்ப எதையாவது ஒண்ணு சாரணம் அருளை சார்ந்து, ஆன்மாவானது தற்போதம் அற்று தான் என்ற அந்த உணர்வு அற்று, அருளால் தான் எல்லாம் நடக்கின்றன என்று அருளை சார்ந்து செய்கின்றானே, அந்த அருளையே நினைவாக கொண்டு செய்கின்றானே, அந்த செயல்களுக்கெல்லாம் என்ன பலனை கொடுப்பார்? முத்தி இன்பமாகிய சிவபோக பலனை தான் கொடுக்கின்றார். அதான் சொன்னார் மாயா வினை அரும்வினைன்னு சொன்னார். மாயா வினை என்பது தற்போதத்தோடு செய்யக்கூடிய வினை, அந்த வினை அற்று செய்யக்கூடிய வினை, அதனால மாயாவினை அரும் வினை. அந்த தற்போதம் அற்று செய்யக்கூடிய வினைக்கு பலன் எது அப்படின்னா முத்தி இன்பமே பலன். அந்த வினை பலனை அவன் கொடுக்க, இந்த பெருமான் கொடுக்க, இந்த சிவன்முத்தன் புசிப்பான். மேலவன் கருணையாலே, அந்த மேலவனாகிய சிவபெருமானுடைய கருணையினாலே தற்போதம் அற்று செய்யக்கூடிய வினைக்கு தகுந்த சிவபோகத்தை இந்த சிவன்முத்தன் புசிப்பான். இந்த கருத்துக்கு பிரமாணம் திருவருட்பயனிலே இந்த கருத்து உள்ளது. 97வது குறளிலே திருவருட்பயனிலே உள்ளது. அதுல என்ன சொல்லியிருக்காரு திருவருட்பயன உமாவதி சிவம் ஆசிரியர், திருவருட்பயன் ஆசிரியர் உமாவதி சிவம், அவர் என்ன சொல்லியிருக்கின்றார் என்றால், உருந்தொழிற்கு தக்க பயன் உலகம். உருந்தொழில் தன்முனைப்பு, உருந்தொழில் தற்போதம், உருந்தொழில் தான் என்ற நினைவோடு செய்யக்கூடிய தொழில்கள், அந்த தொழில்களுக்கு பயன் என்ன, பலன் என்ன? உலகம், உலக பலன்கள், உலகத்தில் உள்ள இன்பம் துன்பம், இதுதான் தற்போதத்தோடு செய்யக்கூடிய வினைக்கு. தற்போதத்தோடு நல்வினை செஞ்சானா இன்பம், தற்போதத்தோடு தீவினை செஞ்சானா துன்பம். உருந்தொழிற்கு தக்க பயன் உலகம் என்று சொல்லிவிட்டான். தற்போதத்தோடு செய்யக்கூடிய வினைக்கு பலன் உலக பலன்கள், இந்த கருத்தை அப்படி சொல்லியிருக்கார். தத்தம் வருந்தொழிற்கு வாய்மை பயன், வாய்மைனா மெய், உண்மை மெய். அப்ப இந்த இடத்துல மெய்ப்பொருளாகி சிவத்தை குறித்தது. வாய்மை என்பது அப்ப இந்த இடத்துல சிவம், வாய்மை பயன், சிவமே பயன், சிவமே பலனாகின்றான். யாருக்கு சிவமே பலனாகின்றான்? தத்தம் வருந்தொழில், வரும் வல்லின ரூ, இடைநிறுவு போட்டா வருதல் அப்படின்னு குறிக்கும். இது வரும் அப்படின்னா வல்லினரவு போடணும். வரும் தொழில்னா தன்முனைப்பு வற்றி போகக்கூடிய தொழில்கள், தன்முனைப்பை வற்றச் செய்து அருளின் வழி நின்று செய்கின்ற தொழில்களுக்கு எது பயனாக உள்ளது? வாய்மை மெய்ப்பொருளாக சிவமே பயனாக உள்ளது. அருமையாக வகுத்து சொல்லியிருக்கின்றார் திருவருட்பயன். ஐயா, தன்முனைப்போடு செய்யும் வினைகளுக்கெல்லாம் உலக போகங்களே பயன்கள், தன்முனைப்பு வற்றி போக அருளோடு சார்ந்து செய்யும் செயல்களுக்கெல்லாம் வாய்மையாக சிவமே பயன் என்று அருமையாக அந்த திருவருட்பயன் சொன்ன கருத்தை இங்கே நம்முடைய குருமூர்த்திகள் நாம் எல்லாம் விளங்கும்படிக்கு நல்ல விரிவாக 4 அடிகளிலே, அது 2 அடி உணர்வது அறிவு, சின்ன குரல் 2 அடிதான் இருக்கு. உருந்தொழில்னா என்ன, வருந்தொழில்னா என்ன, நம்ம விளங்கிக் கொள்வது அறிவு. அப்போ அதை நல்ல ஆசிரியர் விருத்தத்தில், அரிசியர் விருத்தத்தில் நல்ல விரிவாக விளக்கமாக நம்முடைய குருமூர்த்திகள் எப்படி சொல்லியிருக்காரு பாருங்க. மாயாவினை அரும் வினை, மாயாவினை என்பது தற்போதம் கொண்டு செய்யக்கூடிய வினை. அரும் வினை என்றால் அந்த தற்போத உணர்வு அற்று செய்யக்கூடிய வினை. மாயாவினையாகிய தற்போத வினை அற்று போகும்படியாக செய்யக்கூடிய வினைகள், அருளை சார்ந்து செய்யும் செயல்கள், அந்த செயல்களுக்கு ஏற்ற பலனை சிவபெருமான் கருணையினாலே அந்த சீவன்முத்தன் புசிப்பான் என்று கூறினார். அடுத்த பாடலிலே அருமையாக ஒரு ஐயப்பாட்டினை எழுப்புகின்றார்கள் நம்முடைய குருமூர்த்தி, எழுப்பி அதற்கு அருமையாக விடையும் கூறி அருள்கின்றார். என்னவென்றால், இந்த சீவன்முத்தனாகிய ஆன்மா சிவத்தோடையே கலந்து விடும். இதுக்கு முன்னால் வழிபாடுகள்லாம் செய்தது, உடலால் செய்யக்கூடிய வழிபாடு சரியை, ஆலயத்தை வந்து பெருக்குதல், மெழுகுதல், நந்தவனம் அமைத்து புஷ்பங்களை கொய்து எம்பெருமானுக்கு மாலை அணிவித்தல், எம்பெருமானை தோத்திரங்களாலே தேவாரமுறை தோத்திரங்களாலே புகழ்ந்து பாடுதல், ஆலயத்தில் வருகின்ற ஏனைய அடியார்கள், சிவவேடம் தாங்கி வருகின்ற ஏனைய அடியார்களுக்கு பணி வந்து அவர்கள் ஏவல் கேட்டு அவர்களுக்கும் பணி செய்தல், இந்த சரியையெல்லாம் அந்த ஆன்மா செய்தது, சரிய வழிபாடு இதெல்லாம். அப்புறம் சிறிய வழிபாடு செய்தது இல்லையா, சிவபூசை இருந்தவர்கள் பெற்று ஆன்மாத்தை சிவபூசை செய்தது, யோகம் அந்த புறப்பூசை செய்த பயிற்சி நிரம்ப பெற்று அகத்திலேயே அந்த சிவபூசை ஏற்றக்கூடிய யோக பயிற்சியும் செய்தது, இதெல்லாம் அந்த வழிபாடுகள்லாம் ஏன் செய்தது? சிவத்தை பெற வேண்டும், சிவத்தோடு கலந்துவிட வேண்டும், அந்த நோக்கம் பற்றி தானே செய்தது. இப்ப இந்த ஆன்மா குருவருள் பெற்று இல்லையா, இந்த சரியை புதிய யோகம்லாம் இயற்றினதுக்கு பலனாக குருவாக சுவாமி எழுந்தொழி வந்து குருவருள் தந்து இந்த தசகாரியங்கள் 10 அனுபவங்களையும் தந்து கடைசியில் சிவபோகம் தந்துட்டேன். அந்த ஆன்மா சிவத்தோடய கூடியாச்சு. அப்ப எந்த நோக்கத்துக்காக வழிபாடு செய்தோ அந்த நோக்கம் நிறைவேறியாச்சு. சிவத்தோடு ஆன்மா இரண்டரை கலந்து தேரின்பத்தில் இருக்குது. அதற்கப்புறம் அந்த ஆன்மா எதுக்கு வழிபாடு செய்ய வேண்டும் என்று ஒரு கேள்வி வருகிறது. உற்றவன் சிவனேயாக ஒத்துடல் சிவனதாக பெற்றவன், ஐயா சிவத்தையே அந்த ஆன்மா பெற்றாச்சு இல்லையா, உடலும் சிவன் வசமாயிட்டது. அதுக்கப்புறம் அர்ச்சனாதி பிடிப்பதன், அப்புறம் இவன் அர்ச்சனையை செய்ய வேண்டும். அர்ச்சனைனா அந்த நாமாவளியை சொல்லி புஷ்பங்களை போடுறது மட்டும்தான் அர்ச்சனைன்னு நாம பெரும்பாலும் கருதுகின்றோம். அர்ச்சனை என்ற சொல்லே பூசை என்றதுதான் பொருள். அது சீவன்முத்தனா ஆன பிறகு சிவத்தோடையே கலந்தாச்சு. சிவத்தோடு கூடுவதற்காகத்தான், சிவத்திலே கலப்பதற்காக தான் வழிபாடுதான் செய்தான். இப்போ வழிபாடுலாம் செய்து அதன் பலனாக சிவத்தோடு கூடியாச்சு, சீவன்முத்தன ஆயாச்சு. அப்புறமும் அவன் ஏன் அர்ச்சனைகளை செய்ய வேண்டும்? ஏன்னா சீவன்முத்தர்களும் வழிபட்டார்கள், தலந்தரமாக வந்து வழிபட்டார்கள். மூவர் முதலிகள் தலையாத்திரை மேற்கொண்டு தலந்தரமாக வழிபட்டார். அவர்கள் தான் எல்லாம் அருள் பெற்றவர்கள் தானே. ஞானப்பால் மூலமாக அருள் பெற்று விட்டார். அவரும் சூரிய நோயிலிருந்து காப்பாற்றப்பட்டு அருள் பெற்று விட்டார். சுந்தரமூர் சுவாமிகளும் தடுத்து அருள்கொள்ளப்பட்டு அருள் பெற்று விட்டார். திருவடி தீசி செய்யப்பட்டு விட்டார். அதுக்கப்புறமும் அவர்கள் வந்து வழிபாட்டே ஏன் இருந்தார்கள் என்று ஒரு கேள்வி வருகிறது. மலைவு தீர சொற்றிடல் வேண்டும், அடியேனுடைய ஐயம் தீரும்படியாக இந்த கேள்விக்கு விடை சொல்ல வேண்டும். சீவன்முத்தரும் ஏன் வழிபாடு செய்கின்றார்கள்? அது மிக அருமையாக விளக்கம், விரிவான விளக்கம் இந்த நூலில் தான் இருக்கின்றது. நம்முடைய குருமூர்த்திகள், மூன்றாவது குருமூர்த்திகள் அம்பலமான தேசிக சுவாமிகள் அவர்கள் அருள் செய்துள்ள இந்த தசகாரியம் என்ற இந்த நூலில் தான் இந்த கேள்வியை அருமையாக விரிவாக விடை உள்ளது. மற்றதில் இந்த மாதிரி கேள்வியும் தடையும் விடையுமாக சொல்லவில்லை, அருமையாக சொல்றாரு. ஏன் அர்ச்சனைகள் செய்ய வேண்டும்? நேயம் துடங்கிய ஆவி ஆன்மா நற்றிரு மேனியாகும் நாடில் அங்காங்கியாமேன் என்று அடுத்த ரெண்டு அடிகள் சொல்கிறேன். அதாவது சிவத்திற்கு இந்த ஆன்மா திருமேனியாக விளங்கும். இந்த ஆன்மா முத்தியடைந்து விட்ட ஆன்மா, சிவத்தோடு கூடி முத்தியடைந்து விட்ட ஆன்மா எப்படி விளங்குமா? அந்த சிவத்துக்கு திருமேனியாக விளங்கும். அந்த ஆன்மாவை சிவபெருமானுக்கு திருமேனியாக விளங்குதுன்னா அப்ப எப்பேற்பட்ட ஒரு நிலை பாருங்க. இந்த ஆன்மா அருள் தான் சுவாமிக்கு திருமேனி. இந்த ஆன்மா தான் அருளோடு திளைத்து அருளோடே அமிழ்ந்துட்டுதே. அப்ப இந்த அந்த முத்தான்மாவும் அவனுக்கு திருமேனியா விளங்குது. திருமேனியாகும் நாடில் அங்காங்கியாமே. எனவே நாடில் ஆராய்ந்து பார்த்தால் அங்காங்கியாமே, சிவபெருமானுக்கும் முத்தான்மாவுக்கும் உள்ள சம்பந்தம் அங்காங்கி சம்பந்தம். இந்த முத்தான்மா அவனுக்கு அங்கம், திருமேனியாகிய அங்கம். அங்கத்தை உடையவன் என்ன சொல்லுவோம்? அங்கின்னு சொல்லுவோம். அங்கி என்பது அக்னி என்ற நெருப்பையும் வந்து அங்கின்னு சொல்லுவோம், அது வேறு. அங்கத்தை உடைய பொருளை அங்கின்னு சொல்லுவோம். ஆகவே இப்ப பார்த்தோம்னா நம்ம உடல் வந்து நமக்கு அங்கம், உயிராகிய நாம் இந்த உடலை அங்கமாக கொண்டிருக்கிற அங்கி. முத்தி நிலையிலே சீவன் முத்தி, அந்த முத்தி நிலை அடைந்து விட்ட அந்த முத்த ஆன்மா அது அங்கம், சிவபெருமானுக்கு அங்கம். சிவபெருமான் அந்த ஆன்மாவை அங்கமாக கொண்டிருக்கிற அங்கி. எனவே நாடில் ஆராய்ந்து பார்த்தால் அங்காங்கியாமே, சிவபெருமானுக்கும் முத்தான்மாவுக்கும் உள்ள சம்பந்தம் அங்கத்துக்கும் அங்கிக்கும் உள்ள சம்பந்தம். முத்தான்மா அங்கம், சிவபெருமான் அங்கி என்று கூறினார். அப்போ என்ன கேள்வி கேட்டிருக்கான், ஐயா சீவன் முத்தர்களும் ஏன் வழிபாடு செய்ய வேண்டும்? அவர்கள் இந்த முத்தி நிலையை பெறுவதற்காக தான் வழிபாடுகளாக செய்தார்கள், சரியை கிரியை ஒன்றொட்டி செய்தார்கள். இப்போ அந்த முத்தியே அடைஞ்சாச்சு, சிவத்தோடையே கூடியாச்சு. அப்புறம் என்ன வழிபாடு? மேலிருந்து உடலே சிவபெருமான் வசமாயிட்டது, அப்புறம் என்ன வழிபாடு அப்படின்னு கேட்டதுக்கு முழு விடையும் சொல்லிடல. படிப்படியா விடை சொல்றாங்க. அதுல முதல் கருத்தை இங்க சொல்லியிருக்காங்க என்னன்னா, அப்பா ஒரு கருத்தை தெரிஞ்சுக்கோ என்ன அப்படின்னா, சீவன் முத்தனுக்கும் சிவத்துக்கும் உள்ள சம்பந்தம் வந்து அங்கத்துக்கும் அங்கிக்கும் உள்ள சம்பந்தப்பா, அது தெரிஞ்சுக்கோ. மேலும் இந்த இடத்துல புற வழிபாடு விதித்தது என்னன்னா, வழிபாடு விதித்ததுன்னா புற வழிபாடு. இப்ப முத்தி நிலையில வந்து ஆன்மா சிவத்தை வழிபட்டு கொண்டுதான் இருக்கிறது. நம்ம சித்தாந்த முத்தியை நம்ம நல்லா உணர்ந்து கொள்ளணும். சில சமயங்கள் சொல்லணும், ஞானம் பெற்றா பிறகு வழிபாடு தேவையில்லைன்னு சொல்லிட்டேன். சித்தாந்தம் இப்படி சொல்றது, ஞானம் வந்தாச்சுன்னா அப்புறம் பக்தி தேவையில்லை, ஞானத்துக்கு அடைந்த வர பக்தி வேணும், ஞானம் வந்தாச்சுன்னா பக்தி வேண்டாம், இப்படி சொல்கின்ற சமயங்கள்லாம் இதே வேதாந்த சமயம் அப்படிதான் சொல்லுது கேட்டீங்களா. ஞானம் வந்ததுன்னா பக்தி வேண்டாம், பக்தி கீழ்நிலை, ஞானம் மேல்நிலை. ஆனா சித்தாந்தத்துல முத்தி அப்படி சொல்றது, சித்தாந்த முத்தி என்பது என்னவென்றால் அந்த இடத்துல பக்தி தான், பக்தி இல்லாம முத்தி சொல்றது கேட்டீங்களா. இன்னும் தெளிவா சொல்லணும்னா, இவன் முழுமையாக பக்தி செய்வதற்கு பக்திக்கும் ஞானத்துக்கும் உள்ள தொடர்பு, பக்திக்கும் ஞானத்துக்கு என்ன தொடர்புனா, ஒருவன் ஞானி ஆயிட்டான்னா என்ன பொருள் அப்படின்னா, அவன் முழுமையாக பக்தி செய்வதற்கு, சிவபெருமான் மேல் முழுமையாக பக்தி செய்வதற்கு எது எது தடையாக இருந்ததோ அந்த தடை நீங்கப்பட்டவன் தான் ஞானி. சித்தாந்தம் கொடுக்கிற விளக்கம் அதுதான். சிவபெருமானம் முழுமையாக பக்தியோடு வழிபட வேண்டும் நினைக்கிறான். நாம நினைக்க முடியுதா? இல்லை. பல தடைகள் நமக்கு இருக்கின்றன. இந்த தடைகள் எல்லாவற்றிலிருந்து நீங்க பெற்று முழுமையாக சுவாமியின் மீது பக்தி செலுத்துவதற்கான அவன் அவன் தான் ஞானினர். இப்ப பாருங்க, அவருக்கு சொல்லுத விளக்கத்துக்கு நமக்கு எவ்வளவு தொடர்பே இல்லை. பாருங்க, பக்தியை கடந்து ஞானி ஞானம் வந்துட்டு அப்புறம் பக்தி தேவையில்லைங்க. நாம என்ன சொல்றோம், முழுமையா பக்தி செய்வது தான் ஞானி. அப்ப அதெல்லாம் ஞானி ஆகுமா? அது அவருக்கு ஞானம்லாம் ஞானம் ஆகுமா? சிந்திச்சுப்பாரு. அதான் சொன்னார் அருணிசன், சொன்னார் ஈனத்தார் ஞானங்கள் அல்லாத ஞானம். இறைவனடி ஞானமே ஞானம் என்பர். இறைவன் திருவடி மேல எவன் பக்தி செய்தானோ அவன் தான் முழுமையான ஞானி. யாரு சொன்னார்? அருந்தி சொன்னது. ஏன் இது நம்முடைய சிறப்பு நூல், சைவத்துக்கே உரிய நூல், பொது நூல், திருவள்ளு திருக்குறள் பாருங்க. அவர் அங்க கடவுள் வாழ்த்து சொன்னது கூட என்ன, அவனுடைய அடி சேர்வது தான் சொன்ன. ஒவ்வொரு குரலையும் நற்றால் தொழாதே நீ மா மலவி செய்யணும், மான் அடி சேர்ந்தா சொன்ன. தனக்கோமை இல்லாதான் தாழ் சேர்ந்தான். ஒவ்வொன்றையும் அந்த அடி சேர்ந்து தான் சொன்ன. எண்குணத்தான் தாளை வணங்காத பிறகு பெருங்களை நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி செய்கிறார். ஆகவே அந்த திருவடி செய்வது தான் முக்தி. வள்ளுவர் காட்டின முக்தி அதுதான், நாம காட்டுறது தான். திருவடிங்கும் போது என்ன, அவன் மேல் பக்தி செலுத்துறது தான். ஆகவே அந்த பக்திக்கு எது தடையாக இருந்ததோ அந்த தடை நீங்கப்பெற்றவன் ஞானி. மும்மணங்களும் தடை, அந்த மும்மணங்களை நீங்கி அந்த பக்தி செய்வதற்கு ஏற்ற அந்த அருள் மும்மணங்களை நீங்கி அருளை பெறணும். நீங்க வேண்டியது மும்மணங்கள், பெற வேண்டியது ஒன்றுமில்லைன்னு சொல்லிடக்கூடாது. பெற வேண்டியது அவனுடைய அருள். அவன் அருள் இருந்தால்தான் அந்த பக்தியை செய்ய முடியும். அவன் அருளாலே அவன் தாழ வேண்டும். ஆகவே அந்த பக்தி செய்வதற்குள்ள தடை நீங்கப்பட்டவன் தான் அங்க ஞானம். ஆகவே நமக்கு அதான் சிவஞானது, பத்தினால் மறவாது ஏத்த அவனது சீபாதத்தை அடையும் என்றது அப்படின்னு சொன்னார் நீகண்டார். ஆகையினாலே இங்க என்ன கேட்கிறாருன்னா, அந்த பக்தியோடு அந்த சிவபெருமான அது வழிபட்டு அந்த முத்து பேரின்பத்திலே தானே இருக்கின்றது. எது இந்த முத்தான்மா? முத்தான்மா வந்து என்ன, வேற என்ன அதுக்கு செயல் இருக்குது? அது சிவத்தையே சிந்தித்து கொண்டு சிவத்தோடு கலந்து அந்த சிவத்தையே வழிபட்டு அந்த வழிபாட்டில் தான் முத்தி இன்பமே கிடைக்கிறது. அந்த சிவ வழிபாடு செய்ய செய்ய அவனுக்கு முத்தி இன்பம் பெருகிக் கொண்டே இருக்கிறது. அவன் மேல அன்பு அது செலுத்த செலுத்த அந்த அன்பு தான் இன்பமா அது வருகின்றது. ஈதிலா பதங்கள் யாவையும் கடந்த இன்பமே என்னுடைய அன்பே. அது மேல கொண்டு அந்த பேரன்பு தான் முத்தி இன்பமா விளைகின்றது. பேர முத்தி இன்பம் வந்து வேற ஒன்று. அந்த அன்பு பெருக பெருக இன்பம் பெருகிக் கொண்டே இருக்கிறது. அப்படி ஒரு நிலை. அப்ப முத்த நாம கேட்கிறோம், முத்தான்மா வந்து அது முத்தி இன்பம் வளர்ந்து கொண்டே இருக்கும்னு சொல்றோம் இல்லையா? அது மாதிரி அந்த அன்பு வந்து அது சிறந்து பெருகிக்கொண்டே இருக்கிறது. முத்தான்மாவுக்கு சூர்மாவுக்கு அன்பு பெருகிக்கொண்டே இருக்கிறது, அதனால முத்தி இன்பமும் பெருகிக்கொண்டே இருக்கிறது. ஆகையினாலே அந்த மாதிரி ஒரு நிலை. அப்படி ஒரு ஏற்கனவே அப்படி அந்த பேரன்பு செலுத்திக் கொண்டுதான் இருக்கு அந்த முத்தான்மா. அது ஏன் புற வழிபாடும் செய்ய வேண்டும்? இந்த அர்ச்சனைன்னு சொன்னது புற வழிபாடு. ஆலயத்திலே உள்ள சிவலிங்கத்தை வழிபட வேண்டும், தனக்கு முத்தி உறங்கி அந்த குருவின் திருமேனியை வழிபட வேண்டும், சிவன் அடியார்கள் சிவவேடம் தாங்க சிவன் அடியார்கள் வழிபட வேண்டும். பன்னெண்டாம் சொல்றது இல்லையா, என்ன சொல்லுது, அன்பரோடு மருகி ஆலயம் தானும் அரண்மனத்தோடுமே அப்படின்னு சொல்லுது. ஏன் அன்பர்களை வழிபா அன்பர்கள் வழிபட புற வழிபாடு ஏன் செய்யணும்? ஆலயத்தில் போய் ஏன் புற வழிபாடு செய்யணும்? இதெல்லாம் செய்தார்களா இல்லையா? சிவன் முத்திரனாகிய மூவர் முதலிகள் இதெல்லாம் செய்தார்கள். கலந்தரமாக சென்று ஆலயத்தில் சென்று ஆலயத்தில் உள்ள சிவலிங்க திருமேனி மீது தான் சோத்திரங்கள்லாம் பாடினார்கள், பதியங்கள் பாடினார்கள். மூர்த்தி தலம் தீர்த்தம் என்ற முறையில் தானே அவர்கள் பதியம் பாடியிருக்கின்றார்கள். இந்த தலத்தில் உள்ள இந்த பெருமானை பாடுகிறேன் தான் பாடியிருக்காங்க. அதே மாதிரி மற்ற அடியார்களை கண்டால் எவ்வளவு வழிபட்டார்கள்? ஞானசமுத்திரம் அப்போது சந்தித்து ஒரு வழிபட்ட காட்சியெல்லாம் அது சாதாரண காட்சியாக பார்க்கிறோம். இந்த புற வழிபாடர்கள் ஏன் செய்ய வேண்டும்? அவர்கள் ஏற்கனவே சிவத்தோடு கலந்து சிவத்தோடு ஒன்றி சிவ வழிபாடே தான் அவர்கள் நிலைத்திருக்கின்றார்கள். அப்ப புறத்திலும் ஏன் அவர்கள் வழிபட வேண்டும் என்று ஒரு கேள்வி தான் அங்க மாநாட்டன் கேட்கின்றான். அப்ப அதுக்கு பதில் சொல்ல தொடங்குறார் என்னன்னா, இப்ப சீவன் முத்தன் எப்படிப்பட்டவன்னா சுவாமிக்கு அங்கம் மாதிரி, அவன் சுவாமி அவனுக்கு அங்கி மாதிரிப்பா அப்படின்னு தொடங்குறாரு இந்த பாட்டுல. தொடர்ந்து அந்த விடைய வருகின்ற பாடல்கள் ரெண்டு மூணு பாடல்கள் சொல்றேன், அவற்றை பார்ப்போம். மாசிலா ஆதி அங்கம் மண்ணிடும் உயிரான் ஈசன் ஆசிலா தேகம் தேகி ஆனது போல. அதாவது போன பாட்டில் சொன்ன கருத்தை மீளவும் சொல்கின்றான். மீளவும் சொன்னா கூறியது கூடாதான் ஆகாது, அதை இன்னும் விளக்கமா சொல்றதுக்காக சொல்றேன். என்ன அப்படின்னா, போன பாட்டில் சொன்னேன் இல்லையா, சீவன் முத்தனாகிய ஆன்மா அங்கம், சுவாமி வந்து அவனுக்கு அங்கி. அப்ப இந்த அங்கமாகிய சீவன் முத்தன் என்ன செய்யறான், அங்கி ஆகிய சிவத்தை தொழுதுகிட்டே இருக்கான். அப்ப உனக்கு என்ன உண்மை தெரியுது, அங்கம் வந்து அங்கேயே தொழ வேண்டும் அந்த உண்மை தெரியுது இல்லையா? இப்ப சொல்றேன், தேசுலா மேனி அங்கம் திரண்டெடு குருவின். சீவன் முக்தி அடைந்த சீடனுடைய அங்கம் இருக்க உடம்பு இருக்க, இந்த சீவன் முக்தியுடைய உடம்பு அவனுடைய உடம்பு வந்து அங்கம் மாதிரி அப்படின்னாரு. திரண்டெடு குருவின் மேனி ஏசினா உயிரே ஆகி குருவினுடைய திருமேனி அங்கி அப்படின்னா முத்தான்மா சிவம்னு பார்க்கும் போது முத்தான்மா வந்து அங்கம், சிவம் வந்து அங்கி. அதே மாதிரி இப்போ அந்த குரு சீடன் பார்க்கும்போது சீடனுடைய உடம்பு அங்கம், குருவினுடைய உடம்பு அங்கி. குருவினுடைய உடம்புக்கு சீடனுடைய உடம்பு அங்கம் என்று சொல்கின்றார். சீடனுடைய உடம்பு அங்கம், குருவினுடைய திருமேனி அங்கி. அப்போ அங்கம் என்ன செய்யணும்? அங்கே தொடரணும் இல்லையா? அப்படி வா, அப்படி வர. இப்ப சீவன் முத்தன் அங்கம், சிவம் அங்கின்னு சொன்னோம். அப்ப சீவன் முத்தன் என்ன பண்றான்? சிவத்தையே தொழுதான். அதே மாதிரிதான்ப்பா குருவனுடைய திருமேனி அங்கி, சீவனுடைய உடம்பு அங்கம். உடம்புன்னு ஏன் சொன்னார்? புற வழிபாட்டை வற்புறுத்துவதற்காக உடம்புன்னு சொன்னார். வெறுமனை கூட சீடன் அங்கம், குரு அங்கின்னு கூட சொல்லல. அப்ப நம்ம சீடனுடைய ஆன்மா, குருனுடைய ஆன்மான்னு போவோம். சீடனுடைய உடம்பு அங்கம், சீடன் அங்கம் கூட சொல்லல, சீடனுடைய உடம்பு அங்கம். குரு அது மாதிரி குருவினுடைய உடம்பு அங்கி. அப்ப இந்த அங்கம் வந்து அங்கே வழிபடத்தான் செய்யணும். அப்ப சீடன் தன்னுடைய உடம்பால் குருவினுடைய உடம்புக்கு சேவை செய்ய வேண்டும், வழிபட வேண்டும், வழிபாடு ஏற்ற வேண்டும் என்பது எவ்வளவு அருமையாக வற்புறுத்தப்படுகிறது. பாருங்க இந்த செய்தி இந்த ஒரு சாத்திரத்துல தான். வேற தமிழ் நூல்கள் சித்தாந்தம், தமிழ் சித்தாந்தனுடைய எதிரையும் பார்க்கணும். நம்முடைய ஆதினத்து மூன்றாவது குருமூர்த்தியை அருளி செய்த இந்த தசகாரியம் என்ற இந்த ஒரு சாத்திரத்தை தான் பார்க்கணும். மிக அரிய செய்தி. ஏன் சீடன் முத்தியடைந்த சீடன் குரு வழிபாடு ஏன் ஏற்ற வேண்டும்? அவன்தான் முத்தியே பெற்றாச்சு. ஏன் குரு வழிபாடு ஏற்றணும்? லிங்க வழிபாடு ஏன் ஏற்றணும்? சங்க வழிபாடு ஏன் ஏற்றணும்? அதான் சொல்றேன். குருவினுடைய திருமேனி அங்கி, சீடனுடைய திருமேனி அங்கம். அங்கம்னா அங்கே வழிபட தானே செய்யணும். சீவன் முத்திய வச்சு காட்டியாச்சு. முத்தான்மா அங்கி, மன்னிக்கணும், முத்தான்மா அங்கம், சிவம் அங்கி. அங்க அங்கமாகிய முத்தான்மா அங்கியாகிய சிவத்தை வழிபடுகிறதா? அதே மாதிரி தானே சீடனுடைய உடம்பு அங்கம், குருவினுடைய உடம்பு அங்கினா அங்கம்னா அது அங்கே வந்து பேண வேண்டும், போற்ற வேண்டும், வழிபட வேண்டும். எனவே சீடன் குருவினிடத்தே புற வழிபாடு செய்ய வேண்டும். தேசுலா மேனி அங்கம், மானன் தேசுலா மேனி, மாணாக்கனுடைய ஒளிபொருந்திய மேனி அங்கமாகும். திரண்டலு குருவின் மேனி உயிரே ஆகி, உயிர்னா அங்கியாகி, இசைந்த அங்கு அங்காங்கியாமே என்று சொன்னார். ஆகவே இவ்வாறு பொருந்தி சீடன் உடம்பும் குருவினுடைய உடம்பும் அங்காங்கி சம்பந்தம் உடையவை என்று கூறினார். என்ன சொன்னார்?

நல்ல இழக வச்சுட்டோம்னா அப்புறம் அதனுடைய அந்த சிவந்த நிறம் அதற்கு இருக்குமா? இருக்காதல்லவா? அதுபோல மலச்சார்போடு இருக்கும்போது அந்த ஆன்மா தான் என்ற உணர்வோடு தான் செய்யும். ஆனால் இந்த அரக்கு நல்லா சூடுபட்டது மாதிரி இந்த ஆன்மாவானது நல்லா பக்குவப்பட்டு சிவத்தை சார்ந்து விட்டால் அப்புறம் அதுக்கு தற்போதம் தன்முனைப்பு என்பது இருக்குமா? இருக்காது. ஆகவே இந்த ஆன்மா தற்போதமற்று சிவத்தோடையே ஒன்றா இருக்கு. அதனால இந்த அங்கமாக சிவத்துக்கு அங்கமாக இருக்கிற ஆன்மா அந்த அங்கியாகிய சிவத்தை வழிபடத்தானே செய்யும். இந்த பாட்டு எதுக்குன்னா, ஐயா அங்கம்னா அது அங்கிய வழிபடுமையா அப்படின்னு சொல்லுவதற்காக. சீவன்முத்தனாகிய ஆன்மா அங்கம், சிவபெருமான் அங்கி, அங்க அந்த அங்கமாகிய சீவன்முத்தன் என்ன செய்யறான், அந்த ஆன்மா என்ன செய்யுது, முத்தான்மா என்ன செய்யுது, அங்கமாகிய முத்தான்மா அங்கியாகிய சிவத்தை வழிபடுகிறது. ஏன்னா தன்முனைப்பு அற்றது அந்த அரக்கு, இழகன அரக்கு தன் சிவந்த நிறத்தை இழந்தது போல பக்குவப்பட்ட அந்த சீவன்முத்தான்மா இது தன்னுடைய தன்முனைப்பை இழந்து அந்த அங்கியாகிய சிவத்தை போற்றிக்கொண்டேதான் இருக்கிறது. அங்கியாகிய சிவமும் என்ன பண்ணுது, இந்த அங்கமாகிய ஆன்மாவை உருக்கி உருக்கி சிவம் எம்மை உருக்கும் பணிகொள்ளும் என்று திருவாசகர் சொன்ன மாதிரி அங்கமாகிய ஆன்மாவை உருக்கி உருக்கி அதனை அதற்கு இன்பம் அளித்துக் கொண்டிருக்கின்றது அல்லவா? அதான் சொன்னார்கள், சீவன் ஈசனை சேர்ந்து ஒன்றாகி தம்மையை அற்று ஒன்றாய், அதாவது தற்போதமற்று ஒன்றாய் நிற்றல் தரும் முதல் ஒன்றே அன்றோ. அங்க ஆன்மா சிவம்னு பேதப்படுத்த முடியுமா? முத்தி நிலையில ஒன்றா கலந்து விட்டது அந்த ஆன்மா. அம்மையற்று அளித்த மேனி அது புகுந்து உருக்கான் இருக்கும். அம்மையற்று, அம்மை அந்த மை, மை என்பது இருள், அது இருள் மனமாகி ஆணவத்தை குறித்தது. அம்மையற்று, அம்மையற்று, அந்த ஆணவமற்று, அந்த ஆணவமடம் நீங்கப்பெற்று மேனி, மேனியாக விளங்கி சிவத்துக்கு அங்கமாக அந்த ஆன்மா விளங்கி, ஆணவமடம் நீங்கி அந்த ஆன்மா சிவத்துக்கு அங்கமாக விளங்கி அந்த அங்கமாகிய ஆன்மாவை சிவம் உருக்கான் இருக்கும். அந்த சிவமானது அதனை உருக்கி நிற்கும். அதை உருக்க உருக்க இந்த ஆன்மாவும் அதை வழிபட்டுக் கொண்டே நிற்கும். எனவே அங்கம் அங்கேயே வழிபடும் என்றார். அதே மாதிரி தான் அங்கமாகிய சீடனும் அங்கேயாகிய குருவை வழிபட வேண்டும். குரு வழிபாடு சொன்னதை வச்சே லிங்க வழிபாடும் சங்க வழிபாடும் செய்யணும் என்பதும் நம்ம சேர்த்துக் கொள்ள வேண்டும். அகம்புறம் என்று இரண்டாம் அறிவதை ஒழித்து மாயாச்சகம் புறமாக்கி தன்னை தரிசித்து சிவனோடு ஒன்றாய் இகம்பரமற்று நிற்கும் இன்பத்துள் அதீதமான சுகம்புறும் சுகம்புரி கருணை மேனி தொழுது கண்டு உருகா நிற்கும். போன பாடல் என்ன சொன்னார்கள்னா, அங்கியாகிய சிவம் அங்கமாகிய ஆன்மாவை உருக்கும் அப்படின்னாங்க. இந்த பாட்டு என்ன சொல்றாங்கன்னா, அந்த சிவத்தால் உருக்கப்படுகின்ற அந்த முத்தான்மா அது உருகி உருகி அந்த சிவத்தையே தொழுது நிற்கும். அகம் புறங்கிற பேதத்தெல்லாம் விட்டு அந்த சிவத்தையே தொழுது நிற்கும் என்று இந்த பாடல சொல்றாங்க. தன்னை தரிசித்து இந்த ஆன்மா தன்னையே நன்றாக அப்பதான் உணருதான். சிவத்தோடு கலந்த பிறகுதான் தன்னுடைய நிலையை உணருது. சிவத்தினுடைய மேன்மை அறிய அறிய தன்னுடைய தாழ்மையை உணர்ந்து எத்துணையும் அற்பமான தன்னை எத்துணை மேன்மையாகி சிவபெருமான் வந்து ஆட்கொள்கின்றான். தேவர்களுக்கும் மூவர்களுக்கும் எட்டாத சிவபெருமான் எத்துணையும் தாழ்ந்த அடியனையும் ஒரு பொருட்டாக கொண்டு இப்படி உருக்கு இப்படி அருள் புரிகின்றானேன்னு அது நினைக்க நினைக்க அது அப்படியே உருகின்றது பாத்தீங்களா? அதான் சிவன் தன்னுடைய தன்மையை உணர்த்துகின்றான், ஆன்மாவின் தன்மையை உணர்த்துகின்றான். அப்ப அவன் எவ்வளவு மேன்மையானவன், தான் எவ்வளவு தாழ்மையானவன் உணர்ந்து அப்படியே உருகுகின்றதான் தான். சிவபெருமான் தன்னை உணர்த்துவதும் ஆன்மாவை உணர்த்துவதும் தான் அவன் உருக்குகின்றான் என்பது. எத்துணை மேன்மையாகினான் எத்துணைப்பட்ட உண்மையை ஆட்கொள்கின்றோ அப்படின்னு உணர்த்துறான். உணர்த்தின உடனே அது அப்படியே உருகி கொண்டு இருக்கின்றது. ஆய மறை ஆய நான் மறையவனும் நீயே ஆதல் அறிந்தி. ஆனால் சிவபெருமான் எப்படிப்பட்டவன், எல்லா கலைஞானங்களுக்கும் மூலமாக உள்ள நான் மறைகளே அருளி செய்தவன். அப்போ அவன் சர்வஞத்துவம் உள்ளவன், முற்றறிவு உள்ளவன். ஏன்னா எல்லாவற்றையும் சொல்வது நால்வேதம், அதான் அருளியவன். அப்ப எல்லாவற்றையும் அறிபவன் ஆயுது. அவ்வளவு மேலான நான்மறைவனாகிய அந்த சிவபெருமான் அத்துணை மேலானவன். யார ஆட்கொள்றான், யான் யாவரினும் கடையனாய நாயினேன் ஆதலையும் நோக்கி கண்டு நாதனே நான் உனக்கோர் அன்பன் என்பேன் ஆயினேன் ஆதலால் ஆண்டு கொண்டாய் அடியார்தாம் இல்லையே அன்றி மற்றோர் பேயனேன் இதுதான் என் பெருமை என்றே எம்பெருமான் என் சொல்லி பேசுகிறேனே என்று சொல்லி அந்த ஆன்மா அப்படியே உருகி நிற்கின்றது. அந்த திருவாசகத்தை வைத்திருக்கின்றார்கள். அப்படி அதான் தன்னை தரிசித்து நான் யாவரிடமும் கடையேனாய நாயினேன் ஆதலையும் நோக்கி கண்டு அதுதான் தன்னை தரிசித்து. அதான் தம்மையும் நோக்கி கண்டு தகவனும் வேலையிட்டு செம்மையும் இருப்பார்கள் என்று அப்பர் பெருமான் அதான் சொன்னார்கள். அதைத்தான் தன்னை தரிசித்து என்று இங்கே சொன்னார்கள் நம்முடைய குருமூர்த்திகள். அப்படி தன்னுடைய தாழ்வையும் எம்பெருமானுடைய உயர்வையும் எம்பெருமான் அறிவிக்க அறிந்து அந்த அதனாலே உருகி உருகி அந்த ஆன்மா சிவத்தை தொழுது கொண்டிருக்கின்றது. அப்படி உருகி கொண்டிருக்கின்றது. இதுதான்ப்பா அங்கத்துக்கும் அங்கிக்கும் உள்ள சம்பந்தம்.
இப்போ நான் என்ன சொன்னேன், சீடன் அங்கம்னு சொன்னேன், குரு அங்கின்னு சொன்னேன். அப்ப இந்த சீடன் அங்கமாகிய சீடன் அங்கேயாகிய குருவை இப்படி உருக்கு

0: தொட வேண்டுமா வேண்டாமா? அதனாலதான் புற வழிபாடு குரு வழிபாடும் இந்த சிவன் முத்தன் செய்யணும்னு விதிச்சாங்க. குருவேதான் சிவலிங்கத்திலே இருக்கார், அதனால சிவலிங்கத்தையும் வழிபட வேண்டும் சொன்னார்கள். பாதகுரடிகள் புராணத்துல பார்க்கின்றோம், மணிவாசக பெருமான் சிவபெருமான் என்று அந்த இடத்துல மூவர் முதலிகளுக்கும் அவர்களுக்கும் உள்ள வேற்றுமை, மணிவாச பெருமானுக்கும் உள்ள ஒரு வேற்றுமை. ஏன்னா அற்பாளருக்கு அனுமன்னும் ஆதிமான்றும் கேட்பான்புயல் அளவிலே கிழக்க வேண்டும் இருக்கான். மூவர் முதலிகளை தரந்தரமாக யாத்திரை கொண்டு செய்தார் சுவாமி வந்து. அவர்களும் முத்தர் தான், மணிவாசரும் முத்தர் தான். மணிவாசகருக்கு எம்பெருமானிட்ட கட்டளை என்றால், எம்பெருமான் சில தலங்களை சொன்னார், இந்த தலங்களை எல்லாம் வழிபட்டு விட்டு சிதம்பரம் வா, அங்கு உனக்கு பரமுத்தி தந்து விடுகின்றேன் சொல்லிட்டேன். ஏற்கனவே முத்தன் ஆக்கியாச்சு திருப்பரந்துறையிலே பரமுத்தி, இந்த தேகத்தையும் விட்டு கடந்து செல்கின்ற முத்தர். அப்ப சுவாமி சொன்ன தலங்களை மட்டும் வழிபட்டு வந்தார் மணிவாசகர். அந்தந்த தலங்கள்லாம் வழிபடும் போது பாதவருடைய புராணத்துல அது நம்ம ஆதின அற்கொலை தான். பாதவருடைய புராணம் கடவுள் மாமுனிவர் நம்முடைய ஆதின முனிவர், அதில் தெளிவாக சொல்லியிருக்கின்றார். ஒவ்வொரு தளத்திலையும் உத்தரகோஷ வங்கை முதலிய ஒவ்வொரு தளத்திலையும் மணிவாச புராணம் வழிபடும் போது அந்த சிவலிங்க திருமேனியில தம்மை ஆட்கொண்ட அந்த குருவின் திருக்கோலத்தை கண்டார்னு சொல்லி. அதனாலதான் பன்னெண்டாம் சித்திரத்துல வந்து வருங்க குருவை வழிபடுக்கன்னு வரல.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: சைவம் டாட்டாவின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவிளையாட புராண சொற்பொழிவு. வழங்குபவர் சிவ திரு பிரபாகரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமன்.
3: மனக்கவரம் எனக்கு நீதா, மனக்கவரை நிற்கின்ற தென்மதுரை நிர்மலனே, எவ்வுலகம் ஆக்கின்ற சுக்கநாதா, நம பார்வதீபதையே, அரகர மகாதேவா, தென்னாளுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஆடகமதுரை அரசே போற்றி, கூடல் இலங்கு குருமணி போற்றி. இந்நிலையும் தலைமை வைக்கின்ற அன்னையார் அவர்களுக்கும் சான்றோர் பெருமக்களுக்கும் எளியனுடைய பணிவான வணக்கங்களை முதலே தெரிவித்துக் கொண்டு, எல்லாம் கடந்திருக்கிற அண்டம் கடந்த பொருள், அழகந்த வெள்ள பொருள், பண்டும் இன்றும் என்றும் உள்ள பொருள் என்றே பல்லாண்டு பாடக்கூடிய நிலையில் இருக்கிற ஒரு பொருள், எல்லா தத்துவங்களையும் கடந்திருக்கிற ஒரு பொருள், இந்த களிமலையினுடைய மண்ணை சுமந்த ஒரு மாண்பு, அதுதான் இன்றைக்கு அதன் அடிப்படையிலே சிந்தனைகள். திட்டமனாளர் என்று பேசுவார் மாணிக்கவாசகர் பெருமாள். நாள்தோறும் அவர் திருமண கோலம் கொண்டிருக்கிறாராம். அதனால மதுரையில தடாதக பிராட்டியார வந்து திருமணம் செய்து கொண்டார் என்று ஒரு கல்யாணம் தான் நமக்கு தெரிகிறது. சித்திரை மாதத்தில் நிகழ்கிற திருமணம் தான் நமக்கு தெரிகிறது பெருவழக்காக. அதுக்கு இந்த பாசு கேட்டெல்லாம் அடிச்சுக்கிட்டு வர்றது, டிவி முன்னாடி உட்கார்ந்து பார்க்கறது எல்லாம் சட்டம் இல்லாம இன்னொரு கல்யாணம் நடக்குது தை மாதத்துல. இவள் பேரரசியா இருக்கக்கூடிய நிலையிலே திருமணம், அதனால மிகப்பெரிய ஆரவாரம். தட்சனுடைய மகளாக இருந்த போது திருமணம், அது சாமி கைலாயத்தை கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணிட்டாருங்க. பார்வதி கல்யாணம் இங்க நடந்தது இமவானுடைய தலைநகரத்துல, மீனாட்சி கல்யாணம் மதுரையில நடந்தது, இன்னொன்னு குக்கிராமத்துல கடற்கரை நெய்தல் ஊரிலே போய் திருமணம் செய்து கொள்கிறார். ஆக பெருமான் மிக எளிவந்தவன். கல்யாணம் என்றால் என்ன? மங்களத்தை தருகிற நிகழ்ச்சி. கல்யாணம் செய்தார்கள், அது பொருத்தமாகவும் துர்த்தமாகவும் அமைந்து எல்லா நலங்களையும் வாழ்க்கையில தர வேண்டும். மண்ணின் நல்ல வண்ணம் வாழலாம், வைகளும் எண்ணி நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவிலை, கண்ணி நல்லும் கடுமல வளநகர் வெள்ளி நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே. அதனால மண்ணி நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் பெண்ணி நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததுனாலே மண்ணி நல்ல வண்ணம் வாழலாம். அதான் திருமணம். அப்படிப்பட்ட திருமணத்தை பெருமான் மதுரையில ஒரு ஆடல் காரணமாக நிகழ்த்தி காட்டுகிறார். இறை அருள் எங்கே நிற்கும் என்று யாராலும் சொல்ல முடியாது. சொலற்கரிய சூழலாய் இது உன் தன்னை சொல்லுவதற்கு அருமையான சூழ்நிலை உடையவன் இறைவன். நம்முடைய சூழ்நிலையோட வைத்து அவனை உணர்ந்து கொள்ள முடியாது. அவனுடைய நிலை நமக்கு வருமானால் அந்த சூழலை அவன் தருவானால் சூழுமா சூழே என்று சொல்வார் திருவிஜயா. அந்த நிலை நமக்கு கொடுப்பானால் அவன் காட்டுகிற கண்ணின் வழியாக அவற்றை எல்லாம் கண்டு அனுபவிக்கலாமே தவிர நம்மாலே நம்முடைய அறிவு கொண்டு அளந்து காண முடியாது. பெருமான் பாட்டுக்கு உருகிறவன் மாதிரி அம்மையும் பாட்டுக்கு உருகிறவர். ஆனால்தான் மதங்கர் குலத்தோன்றிய எம்பெருமாட்டினன் பேரழகினர். அம்மா எங்க வேணாலும் போய் அவதாரம் எடுத்து அந்தந்த குலங்களை எல்லாம் வாழ்விக்கிற சிறப்புடையதாக. ஆனால்தான் லலிதா சகசிரநாமத்தில் ஒரு நாமாவளி மாடங்கியாய நமக என்று அதை எடுத்துக்கொண்டு அற்புதம் வச்சு. மதங்கர் பாணர் குலத்தை சேர்ந்தவர். அங்க போய் அம்மா பிறக்கிறார். அப்படி பிறகுறதுக்கு முன்னாடி அவர் இசை இசையினாலும் உடையவர். அவருடைய பெருமையெல்லாம் பற்றி மிகச்சிறப்பாக நூல்கள் சொல்லுகின்றன. அதுபோல பாணர் வீட்டிலே பிறந்த மாதிரி அந்த கடல்ல வலை வீசுகிற மீனவர் பரதவர குலத்திலே போய் பிறக்கிறார். அது பெருமானுடைய இச்சை. அது இன்னைக்கு கூட சிவகாமி நடராஜா தேர்ல வர்ற போது அந்த ஈசான மூலையில வந்து அந்த சிதம்பரத்துக்கு அருகில இருக்கக்கூடிய பரதவர்கள் எல்லாம் வந்து எங்க விட்டு பொண்ணு மாப்பிள்ளை வர்றாங்கன்னு சொல்லி அந்த தேர்ல வைப்பாங்க. எல்லாருக்கும் இடம் கொடுத்துருக்கு. நம்முடைய சமயம் யாரையும் ஒதுக்கி வைக்கல. தெய்வம் ஒதுக்கி வச்சா தானே சமயம் ஒதுக்கி வைக்க முடியும். தெய்வம் யாரையும் ஒதுக்கி வைக்கல. மண்ணு மகேந்திர மலையில் இருந்து சொன்ன ஆகமம் தோற்றுவித்தருளியும் துர்வாசகத்துல ஆகமம் நிறைய சொல்லினார். பலருக்கு சொன்னார். இதை திருநாவுக்கரசன் எடுத்துக்கொண்டார். பனை இல்லாகமம் சொல்லும் தன் வாங்கிக்கே. யாரு பிரியமானவங்களோ அவங்களுக்கு தான் விஷயங்களை சொல்லணும். ரொம்ப அணுக்கமா இருக்கிறவர்களுக்கு சொல்லணும். முதல்ல தன்னுடைய துணைவியாருக்கு சொன்னார். இணையிலா எழு இடைமாமரில் பனையில் ஆகமம் சொல்லும் தன் வாங்கிக்க. திருவிடை முருதல்ல சொல்ல முடியாத இணை சொல்ல முடியாத பெருமை ஊரா அந்த இடைமருது. அங்க வந்து அம்பாளுக்கு ஆகமங்கள் பல்வேறு வகையாக விளங்கி தோன்றுகிற ஆகமங்கள் பனையில் ஆகமம் பனை தெழுகிற ஆகமங்கள் சிந்திக்க சிந்திக்க புது புது கருத்துக்கு அந்த சித்த மாசகல வருகிற சிவாகமங்கள் அவற்றையெல்லாம் அம்மாவுக்கு சொன்னாங்களாம். அது மாதிரி மக தனி இடத்துல இருந்து மதுரை பெறான் அந்த உபதேசத்தை செய்கிற. வேறிடத்து வைகி மந்தனமான வேதமறை பொருள் உணர்த்தும் மாதோ. ஒரு தனியான இடத்துல ஏகாந்தமான இடத்துல இருந்து உயர்ந்த விஷயங்களை சுவாமி சொல்றார். அதை கேட்கக்கூடிய நிலையும் அம்மாவுக்கு இருக்கு. ஆனாலே கேட்கிற போது கொஞ்சம் என்ன காரணம் எல்லாம் திருவருள் வரம்தான். எந்த காரியம் செய்தாலும் அதுல திருவருள் மயம். அதனால அம்மா கொஞ்சம் கேளாத மாதிரி லேசா ஆயிரவா கொட்டாது விட்டாங்க. சாமிக்கு பொறுக்கல. சாமி யாரா இருந்தாலும் பணி கொள்ளுவார். பணி கொண்ட பிறகு அந்த பணியிலே சரியாக நிற்கவில்லை என்று சொன்னால் புளிய வளாரால் மோதுவிப்பாய். சாமி மாதிரி தண்டனை கொடுக்கிறவங்க அந்த தண்டனை உணர்றதுக்கு ஆற்றல் இல்லை. பணி தருவான் பணி பிழைக்கில் புளிய வளாரால் மோதுவிப்பாய். அப்படி கொடுத்தா தான் உயிர்களுக்கு நினைவு நினைப்பு இருக்கும். சரியா செய்யணும் சரியா இந்த கண்டிக்காததுனாலையும் தண்டிக்காததுனால பல நிலைகள் நாம இந்த சிறந்த வல்லாளன் செஞ்ச தேர் இருக்கு பாருங்க அது போல அந்த தேர் இருக்கணும்னு சொன்னா சரியா இருக்கணும். அது கட்டு உழைந்தது போல நம்முடைய சமுதாயத்துல பல நிலைகள் தக்கவர்கள் இப்படி இப்படி இருக்கணும்னு சொல்லணும். நமக்கு என்ன நமக்கு என்ன நமக்கு என்னன்னு போனதுனால பல காரியங்கள் அருகி வருகிறது. நல்ல விஷயங்கள்லாம் அருகி வருகிறது. அம்மாவுக்கு அந்த மாதிரி கொஞ்சம் அயற்சி தோன்ற மாதிரி அந்த அம்மாவும் நடிச்சிருக்காங்க. இந்த ஐயா நடிக்கிற மாதிரி அந்த அம்மாவும் நடிக்கிறாங்க. நடிச்ச உடனே தக்க பொருளை நீ அலட்சியமா கேட்டதுனால நீ போய் அந்த வலைஞர் குலத்துல நாளும் நாளும் கொடிய கொலை செய்து கொண்டிருக்க ஆயிரக்கணக்கான கொலை. ஒரு கொலை இல்ல, வலை வீசினா லட்சம் ஆயிரம் துடி துடிச்சு கண் முன்னாடி பார்க்கலாம். வலை வீசினா அதுல அகப்படுகிற மீன்களை எல்லாம் பிடித்து பிடித்து துடி துடித்து சாவதை பார்த்து வாழ்கிற வாழ்க்கை அது அவர்களுக்கு. ஒவ்வொருவருக்கும் ஒரு நிலை. அந்த நிலையில அவர்கள் குலத்துல போய் நீ தோன்றுவாயாக. சொன்னாங்க இப்படி நீங்க தாபம் போடலாம், அம்மாவுக்கே தாபம் போடுறோம் அப்படின்னு சொன்ன. நான் வந்து அங்க ஒரு காரணமா வரணும், அதுக்காக நீ போக முன்னாடி எங்க இவர் போகணும்னு நினைக்கிறாரோ அங்க சித்தக்திய அனுப்புறாரு. அதுதான் திருவருடைய வீழ்ச்சி. இந்த கதைகள்னா என்ன சொல்லுதுன்னா, அம்மை வந்தாலன்றி அல்லது அருளிப்பாடு வந்தாலன்றி அவனுடைய திருவடி வந்தாலன்றி அல்லது ஞானம் வந்தாலன்றி இத்தனை சரி திருவடியே ஞானம் அருள் திருவடி அல்லது அம்மை. இந்த நான்கு அம்மை என்றால் அன்னை பராசக்தியினுடைய சொரூபம் அல்லது அவனுடைய திருவடி அல்லது உயிர்களுக்கு ஏற்படுகிற சிறந்த ஞானம், ஓமையில்லாத கலைஞானம், உணர்வறிய விஞ்ஞானம். இது வந்துட்டதுன்னா சாமி அங்க வந்துட்டான்னு சொன்னோம். ஆனா தான் சிந்தையே கோயில் கொண்ட எம்பெருமான் திருப்பெருந்துரை உரை சிவனே எந்தையே ஈசா என் உடல் இடம் கொண்டா யான் இதற்கு இளங்கோர் கைமாறு. நான் என்ன பெரிய உபகாரம் செய்ய முடியும்? மன்னியன் சிந்தை இருந்தாய் போச்சு. ஞானிகள் சொன்ன வாக்குகள் எடுத்துக்கிட்டா பெருமான் சிந்தை மிசையார் சிந்தனையிலேயே இருப்பார். எப்போ திருவடி தொய்வு இருக்கும் நல்ல அடியாளுடைய சிந்தனையிலே இருந்து கொண்டே இருக்கும். அதனால அம்மாவை போய் சொல்லி அவர்களுக்கு அருள்வதற்காக நான் வருகிறேன், உன்னை வந்து நான் மனம் செய்து கொள்கிறேன். இந்த நிகழ்வு நடக்கிற போது பெரிய பிள்ளை வந்தது. இந்த பிள்ளைகள் மூத்த பிள்ளையார் வந்தார். முன்னாடி இந்த சுவடி கட்டெல்லாம் வச்சிருந்தது. இதெல்லாம் இருக்கிறதுனாலதானே எங்க அப்பா எங்க அம்மாவை கோச்சுக்கிட்டாலும் தூக்கி பிடிங்கி கடல் தூக்கி போட்டார். உரிமை பத்தி கோபம் வந்தா பிள்ளைகள் என்ன செய்வாங்க? முருக பிள்ளை சின்ன பிள்ளை வந்தார். அவர் இன்னும் கொஞ்சம் உரிமையானவர். பெரிய பிள்ளையாவது மேஜ மலர்ந்த சொத்து தூக்கி போட்டாரு. இந்த குழந்தை முருகன் என்ன பண்ணாரு? கையில வச்சிருந்த சரியான போது இருக்கு பாருங்க, அதை வாங்கி கடல்ல போட்டுட்டாரு. என்ன இப்படி எல்லாம் நடக்குமான? மனிதர்களுடைய வாழ்க்கை முறை போல இறைநிலைகளை வைத்து காட்டி இல்லைன்னா அதை அனுபவிக்க முடியாது. நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை சொல்லாமல் வேறு விஷயத்தை சொன்னா யாருக்கும் புரியல. அதனால கதை சொல்றது ரொம்ப பல இடங்கள்ல கதை சொன்னா கருத்து சொன்னா கேட்க மாட்டாங்க. கதை சொன்னா நம்ம மாதிரி இருக்க கண்ணீர் விடுறாங்க. பெட்டிக்கு முன்னாடி உட்காந்துக்கிட்டு நம்ம வீட்டுல நடக்கிற மாதிரி இருக்க அத்தை அம்மா சித்தி எல்லாம் நம்ம வீட்டுல இருக்கிறதுதான் அங்க காமிக்கலாம். கரண்டிச்சலோட பாத்துக்கிட்டு இருக்கோம். அப்படி அரிய உரிய விஷயங்களை எல்லாம் அரிய உரிய விஷயங்கள் எல்லாம் வாழ்க்கையோடு பிணைத்து சொல்லலன்னா யாரும் புரிந்து கொள்வார்கள். அதனாலதான் ஏறத்தாழ ஒரு 50-60 ஆண்டு காலம் வாரியார் சாமிகள் தமிழ்நாடு மட்டுமல்ல பல இடங்கள்லயும் போய் ரொம்ப நுட்பமான விஷயம் சொல்லுவாங்க. அதை எடுத்துக்கிட்டவங்க இலை கொண்டு போனவன் சில பேர் இருப்பான், தழை கொண்டு போனவன் சில பேர் இருப்பான், நல்ல பிஞ்சு கொண்டு போனவன் சில பேர் இருப்பான், காய் கொண்டு போனவன் சில பேர் இருப்பான், பட்டை கொண்டு போனவன் சில பேர் இருப்பான், நல்ல மாங்கனி கொண்டு போனவன் சில பேர் இருப்பான், சில பேர் ஜூஸா பருகிட்டு போனவன். அந்த மாதிரி அவர் பெரிய மரம் போல மாமரம் போல பழுத்தம் பழம் அது. அப்படி என்ன அவங்கவுங்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் அதுக்குள்ள எடுத்துக்கொள்ளலாம். அப்படி சொல்ல வல்லார்கள் ரொம்ப எல்லா வகையாகவும் சொல்ல வல்லவர்கள் தமிழ்நாட்டில் இருந்து வரணும். அதுக்கு ஒரு பிரார்த்தனை பண்ணணும். இல்லைன்னா பல நூறு பேர் பலனடைந்திருக்கிறார். பல பேர் நான் இப்படி எல்லாம் ஆனேன்னு சொன்னது அவருடைய பேச்சு காரணம். அதனால சுவாமி இங்கே மிக சிறப்பாக அவர் அனுப்பினார். அந்த நூலை எடுத்து விநாயகர் பெருமான் போட்டுட்டார். விநாயகருக்கு சாபம் கொடுத்தா தனக்கே சாபம் கொடுத்த மாதிரி அதனால பேசாம விட்டார். முருகனை பார்த்தார், நீ இந்த மாதிரி செஞ்சதுனால மதுரையில போய் நேற்று பார்த்தோம் இந்த புலவருடைய தங்கத்தா புலவருடைய கழகத்தை தீர்க்கிறதுக்கு நீ உப்பூரிக்குடி கிழார் மகன் அந்த உருத்திர சன்மன் என்று பெயர் எடுத்து உங்க பிள்ளையா இருந்து வருகிறது என்று சாமி அது நேற்றே கழிஞ்சு போச்சு. சாபம் நந்திய பெருமாளை கூப்பிட்டார். வேலை தெரியாம உள்ள விட்ட பாரு, நீ என்ன காவக்காத பணி செய்கிறவள்னு சொன்ன எஜமானுடைய நேரம் நியமம் எல்லாம் தெரிஞ்சு ஆட்களை உள்ளே அனுப்புறது தடை செய்வதெல்லாம் இருக்கணும். இவ்வளவு சர்வஜாகிரதையா இருக்கக்கூடிய அதிகாரம்பத்தை நந்தி அங்க நழுவி போட்டார். திருவுருள் பயம் நீ வந்து கடல்ல போய் சுறா மீனா போய் கலக்கு, எந்த நேரத்தில் எப்படி யார உள்ள அனுப்புறதுன்னு தெரியாதவன் கலங்கி போனவன், ஆனால் நீ போய் கலக்கு. அப்படியெல்லாம் நடந்துச்சு. அந்த நீதல் நிலத்து தலைவன் பரதர் கொடுத்தவன் அவனுடைய தோற்றத்தெல்லாம் பரஞ்சோதிமிடம் மிக அழகாக வர்ணிக்கிறார். அங்க போய் கால நாள் மகப்பேர் இல்ல, கூடல் பெருமானை நினைந்து கொண்டிருக்கிறான். பாருங்க, அந்த முருட்டு மனமா இருந்தாலும் இருட்டு உடலா இருந்தாலும் உள்ள என்னமோ ஒளிதிகள் விழமா இருந்தது. அவன் ஒரு நாள் கடற்கரை பக்கம் போகும்போது புன்னை மலை நீளம் இல்ல, அம்மா சின்ன குழந்தையா கிடக்கிற அங்க மேனைக்கு தாமரை மலர்ல தோன்றினா கடாதகைக்கு நெருப்பிலே நீரோடையிலே தோன்றினாடுங்க. நீரோடையில பங்கஜம் என்று சொல்லக்கூடிய தாமரை மலர்ல பங்கஜ வெள்ளியா தோன்றினார். இங்க மதுரையில வேள்விச்சி நெருப்பிலே தோன்றினார். இங்க புன்னை மர நீழலிலே நீதல் நிலத்திலே அந்த கடற்கரை ஓரத்துல அம்மா குழந்தையாக இருந்து அழுகிறார். ரொம்ப மகிழ்ச்சி இருந்தாள். தன்னுடைய மனைவிடத்தை கொடுத்தான் மிக மகிழ்ச்சியாக வளர்க்கிறார்கள், விளையாடுகிறார், மிக சிறப்பாக விளையாடுகிறார். இந்த விளையாட்டை எல்லாம் ரொம்ப அழகா சொல்றார் பரஞ்சோதி முனிவர். அப்படி வளர்ந்திருக்கிற போது சாமி ரொம்ப நாள் நினைச்சாராம், அம்மா விட்டு பிரிஞ்சு ரொம்ப நாள் இருக்கமே, இப்போ போய் நம்ம சோமசுந்தரராகவோ சுந்தர பாண்டியராகவோ சிறந்த வணிகராகவோ போனா அங்க பொருத்தமா இருக்கும், பொண்ணு கொடுக்க மாட்டான். அந்த மகளுக்கு ஏற்ற நிலையில அவள் வளருகிற இடத்துக்கேற்ப நாம போகணும் என்று சொல்லி அன்னவளுக்கு அந்த மீன்பலை உருவி எடுத்து ஏழுதும் என்ன, அவளுக்கு பொருத்தமான வலைஞர் குலத்து தலைவனாக நம்ம இளைஞனாக போக வேணும்னு வேடமிட்டுக் கொண்டார். அங்க போனார், செமாந்து போனார். கூட ஆட்கள் எல்லாம் வர்றாங்க, எல்லாம் அந்த வலைஞர் குலத்து இளைஞர்களாக வருகிறார்கள். அங்க வந்தவுடனே தலைவன் வரவேற்று பார்த்தா ரொம்ப பெருமிதம் உடையவன் ஆயிருக்கையே, எந்த ஊர்னா, நான் மதுரைக்காரன். இந்த மதுரைக்காரன் சொன்னாலே ஒரு பெருமிதம். சில பேர் தஞ்சாவூர்காரன்மா, அதுக்கு மேல ரெண்டு பேர் சொன்ன திருநெல்வேலிக்காரன்மா. இதெல்லாம் அந்த காலத்துல இந்த வினயமா இருக்கக்கூடியவங்க பேசிக்கிற பேச்சு. நான் மதுரைக்காரன், நான் வல்லவன், மதுரையிலே மீன்வலை வீசி பெருநிலையிலே பெருமிதமாக வாழ்கிறவனுடைய மைந்தன் நான். மதுரையில் என்னன்னா கடல் இல்ல, கடல் போன்ற குளங்கள் இருக்கு, ஏரி கம்மாயெல்லாம் இருக்கு, அங்க மீன் வலை வீசி வாழ்வு பெறுகின்ற ஒரு தலைமகனுடைய பிள்ளை நான். நான் எப்படிப்பட்டவன், படைத்து அழித்து காக்கின்ற முத்தொழில் செய்ய வல்லவன். முதல்ல இந்த இயல்பா சொன்னார், நான் எல்லாவற்றையும் உண்டாக்கி காத்து அழிக்கக்கூடிய ஆற்றல் உடையவன் என்று சொல்லிட்டு அப்புறம் இன்னொரு வாக்குமூலம் கொடுக்கிறார் சாமி. சாமி முதல்ல ஒரு வாக்கு உண்மையான வாக்குமூலம் கொடுத்துட்டார், அடுத்த வாக்குமூலம் என்ன கொடுக்கிறார், வான்மீன் எல்லாம் வலை கொண்டு ஓச்ச வல்லவன், மிகப்பெரிய மீன் கூட்டங்களை எல்லாம் வலையிலே அகப்படுத்திக் கொண்டு வருகிற ஆற்றல் உடையவன். அங்க மீனவன் ஆயி வெளிப்படும் ஆயிடிலே என்று பேசுவார் மாணிக்கவாசாமி. அங்க அவன் மலையாக இருக்கிறான், அந்த மலையாக இருக்கிறவன் தான் கையில அகப்பட்டுக் கொள்கிறான். பக்தி வலை வீசினா அதுல அவன் அகப்பட்டுக் கொள்வான். இவன் வந்து அருள் வலை வீசி அன்புடையவர்களாகிய வான் மீன்களை எல்லாம் கவர்ந்து கொள்ளுகிற ஆற்றல் உடையவன். தான் வீசுகிற வலையில ஒரு உயிர் கூட தப்பக்கூடாது, இடையதாது வீசிக்கொண்டே இருக்கிறான். பிறவி பெருங்கடல்ல இடையதாது எப்படி அவர்கள் தொழில் செய்கிறார்களோ, இடையதாது மீன் படுகிறதோ, எங்கேயாவது குறைதான் மீன்பிடி தொழில்னா இடையதாது ஏதாவது மீன் மீன் பிடிக்கலன்னா அவங்களுக்கு வாழ்க்கை இல்லை பறந்தவர்களுக்கு. அதுபோல இறைவனுக்கு அடியாரளை வலைவீசி பிடிக்கலன்னா அவனுக்கு வாழ்க்கை இல்லை. அவனுடைய வாழ்க்கை என்ன என்று சொன்னால், இடையராது அடியாரளை ஆட்கொண்டு கொண்டே இருப்பது. திருவிழாகிய வலையை வீசி அன்புடையவனாகிய அந்த வான் மீன் விசிறுகிறவனாக இருக்கிறான் பெருமான். அந்த நிலையிலே நான் மீன் கலைஞர் சொன்ன உடனே, என்ன இவன் முன்னுக்கு முன் மரணா சொல்றானே, நான் படைத்து காத்து அழிக்க வல்லவன் சொன்னான், இப்ப மீன் வலைஞன் சொல்றானே, இவனுடைய உண்மை நிலையை பார்ப்போம்னார். அங்க சொரா மீன் கடல்ல நந்தியம்பெருமான் போய் கலக்கிக்கிட்டு இருக்காரு, ஆனாலும் படகுகள் எல்லாம் செறிஞ்சு போச்சு, வலை வீசினா வலையெல்லாம் அருந்து போச்சு. என்ன பண்ணுவது, இந்த மீனவ தலைவனாகிய இந்த பெருமானே போய் அதை பிடிக்கணும்னு பார்த்தான், ஒன்னும் நடக்கல. எப்படி அறிவுடைய அன்பர்கள் எல்லாம் தேடி பார்த்தாலும் அகப்படாத திருவிழி இருக்கோ, அது மாதிரி இந்த மீனும் இவனுடைய வலையில் அகப்படல, புறந்தள்ளி போய்விட்டது. ஆனால பார்த்தா, நீ இவ்வளவு வல்லாளன்னு சொல்றிய, இந்த சுறாமீனை பிடிச்சிட்டு வந்தீங்கன்னா என் பொண்ணை தருவேன்னா, அந்த மாதிரி சொல்லுவதற்கு ஏற்ற பெருமித தோற்றத்தோட போனதுனால என் பொண்ணு தருவேன். அப்படியே ஏறினார். இவர் ஏவிய அந்த நந்தியம் பெருமான் வணங்கி வந்து வலையில விழுந்தார். கரை சேர்த்தார் திருமணம். இப்படி வலை வீசி ஒரு திருமணம் நடந்த ஒரு அற்புத திருவிளையாடலையும் இந்த இறுதி பகுதியிலையும் வைக்கிறார். திருமணத்தை முதல் பகுதியில் வச்ச மாதிரி இறுதி பகுதியிலையும் வைக்கிறார். இப்படி பெருமானே இந்த செயல்கள் எல்லாம் நிகழ்த்திய பிறகு மதுரையில 59வது திருவிளையாடலாக ஒரு திருவிளையாடல். அது என்ன? 58வது திருவிளையாடல் வாதவூர் அடிகளுக்கு உபதேசம் பண்ணிடுது. உபதேசம், உபதேசம்னா என்ன? கேட்கிறவர்களுக்கு தான் உபதேசம், கேளாதவர்களுக்கு உபதேசம் கிடையாது. பெருமான் பலகாலம் சிறந்த அறிவு நலம் வாய்ந்தவராக மதுரையினுடைய வைகையாற்றினுடைய வடகரையில் இருக்கக்கூடிய திருவாதவூர் என்ற ஊர்ல தோன்றி அருளினார். அந்த வாதவூர் எப்படின்னா சங்க காலத்திலேயே சிறப்புற்றிருந்தது. பரம்பு நாட்டு அரசனாகிய பாரியனுடைய 300 ஊர்களில் அது ஒரு ஊர். திருவாரூர் இருக்க அது பாண்டி நாட்டினுடைய எல்லையில் இருந்தாலும் பரம்பு நாட்டுக்குள்ள ஒரு பகுதியாக 300 ஊர்கள் வழங்கிய 300 ஊர்கள்ல தென்பரம்பு நாட்டு திருவாரூர் என்று சொல்வார்கள். அந்த திருவாரூர்ல திருவாரூரர் அவதரிக்கிறதுக்கு முன்னாடியே பொய்யா நாடு அந்தணனாக இருக்கிற கபிலனும் அங்க தோன்றி இருக்கிறார். அங்க அந்த கோவிலுக்குள்ளேயே கபில தீர்த்தம் என்று ஒன்று இருக்கிறது. அந்த கபில தீர்த்தத்தை நாம தீர்த்தம் ஆடித்தான் உள்ளர போய் பெருமானே அந்த கபில தீர்த்தம் தான் பெருமானுக்கு திருமஞ்சன ஆட்டுகிற தீர்த்தமாக இருக்கு. ஒரு கணர் வடிவத்தில் இருக்கு கபில தீர்த்தம். அக்னி தீர்த்தம், பிரம்ம தீர்த்தம், விஷ்ணு தீர்த்தம் எல்லாம் இருந்தாலும் ரொம்ப அணுக்கமா இருக்கிறது கபில தீர்த்தம். ஏன்னா புலவரில ரொம்ப அணுக்கமா ஆண்டம் வச்சுக்குவான். அந்த ஊரிலே அமாத்திய குலம் என்று சொல்லக்கூடிய அமைச்சு தொழில் செய்யக்கூடிய அந்தனர் குலத்துல வந்து இவர் பிறக்கிறார். 16 ஆண்டுக்குள்ள எல்லா கலைகளும் கற்று நிறைய அறிவுடையவராக இருக்கிறார். எந்த வேலைக்கும் இவர் அப்ளிகேஷன் போடல. அறிவுடையவனாறு அரசும் செல்லும் என்று ஒரு கருத்து. இவர் அறிஞர் என்ற கேள்விப்பட்டு உரியவர்களை அனுப்பி அழைத்து தன்னுடைய அமைச்சராக ஆக்கிக் கொண்டான் பாண்டியன் அரிமர்த்தனன். பொருத்தமா வேலை செய்கிறார், திருத்தமா வேலை செய்கிறார். உடனே முதலமைச்சராக ப்ரமோஷன் கிடைச்சிச்சு. அந்த காலத்துல அப்பாயின்மெண்ட் பண்றது அமைச்சர், இப்ப தேர்ந்தெடுக்கிறது. உயர்ந்தவர்கள் தக்கவர்கள் அவர்களை நியமித்தார்கள், உயர்ந்தார்கள். தென்னவன் பிரமராயன் பட்டம் பெற்றார். அப்பதான் எது எது என்று ஆய்வு செய்கிறார். ஒரு நல்ல பதவியில் இருக்கிற போதுதான் சிந்தனைகள் நன்றாக கூர்மையா இருக்கும். செயல் செய்கிறவர்களுக்கு தான் சிந்தனை நன்றாக கூர்மையா இருக்கும். அந்த சிந்தனை வயத்தினாலே இந்த வைகையாறு இருக்கிறதே, அந்த வைகாறு என்ன செய்தது? கடல் வயிற்றை போய் நிரப்பல்லையா பரஞ்சொன்மன் சொல்ல. தக்கவர்கள் வழங்கினா வழங்குகிறவர் யார் பெறுகிறார்களோ அவர்கள் வறுமை உடையவர்களா? அந்த வறுமையை நீக்க நாம் பொருள் கொடுத்தால் அதை தக்கவாறு பயன்படுத்துவார்களா? இப்ப செல்வேறா போட்டா அவன் கெட்ட காரியம் பண்ணுவான் அவனுக்கு, இப்படியெல்லாம் சொல்றாங்க. அது மாதிரி வைகையாரும் தகுதி அறிந்து கொடுத்தால் அந்த கொடுத்ததுக்கு ஏற்ற பயனூட்டுகிற தன்மை இருக்கிறதா என்று பார்த்து இந்த கூவல் நிலம் இதுக்கெல்லாம் கொடுத்ததை தவிர பயன்படாத கடலுக்கு கொண்டு போய் தண்ணீரை கொடுக்கலையா? ஏன்னா யாருக்கும் பயன்படாது, குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாது. அப்படிப்பட்ட வைகை கரையில இவர் பிறந்ததுனால வாழ்க்கை பயன்பட வேண்டும், பெற்ற பிறப்பு இருக்கிறதே அதை மதிக்க வேண்டும், மதித்தவாறு பயன்படுத்த வேண்டும் என்று நினைக்கிற நினைப்பு வந்தது. அந்த நினைப்பினாலே எது விவேக அவிவேகம் என்று சொல்றார். அறிவில்லாத நிலை, அறிவுடைய நிலை, அந்த ரெண்டிலையும் கால் நெஞ்சம் கால்பட்டு பல்வேறு வகையான நூல்களை எல்லாம் படித்து படித்து அதனுடைய உண்மை பொருள் தெரிவதற்கு தக்க ஒரு குருநாதன் வேண்டும் என்று நினைக்கிறார். அந்த குருநாதனை நினைக்கிற போது அவருக்கு விருப்பம் ஒன்று உண்டாகிவிட்டது, ஒரு நிலை அடைய வேண்டும் என்று. அது என்னன்னா மேலான நிலைமை, மேலான நிலைமை. அத பரகதி என்று சொன்னால் பரகதி பாண்டியருக்கு அருளினை, இவருக்கு அடுத்த பாண்டியனுக்கு முதல்ல கொடுத்தார். அந்த பரகதி மேலான நிலைமை, இடம், நடை. அந்த நிலையை விரும்பி நினைக்கிறார். மெய்மயாம் பொருள் விவேகமும் வேறுபாடாய பொய்மயாம் பொருள் விவேகமும் குன்றியுள் தோன்ற அறிவிலே விளைகிற முதிர்ந்த நிலை. குன்றியுள் தோன்ற மெய்மயாம் பொருள் விவேகமும் வேறுபாடாய பொய்மயாம் பொருள் விவேகமும் குன்றியுள் தோன்ற இம்மையாசையும் மறுமையில் ஆசையும் மிகந்தே. இப்படி தோன்றுமானால் இந்த பிறப்புல ஆசை என்பது அவிந்து போய்விட வேண்டும். ஈசனோடாயினும் ஆசை அருமின்கள், ஆசை அருமின்கள், ஆசை அருமின்கள், ஈசனோடாயினும் ஆசை அருமின்கள். வழிபாடு செய்வதனுடைய கடமைதானே தவிர வழிபாட்டினுடைய பயனாக எனக்கு ஒரு நிலை வேண்டும் என்று நினைக்கிற நினைப்பு எழுந்தி போவதுதான் ஆசை அருதல். கடவுளை வழிபாடு செய்வது என்னுடைய கடமை, கும்பிடல் என்னுடைய வாழ்வியல் பாங்கு, அதற்காக நான் உன்னை விரும்புகிறேன் என்று இறைவன் கருதி கொடுத்து விடக்கூடாது. ஆனால் சொன்னார், இம்மை ஆசையும் மறுமையில் ஆசையும் இகந்து, ரெண்டையும் நீக்கிவிட்டார். இம்மை மறுமை, அதுக்கு பிறகு அம்மை ஒன்று இருக்கிறது, இம்மை என்று ஒன்று இருக்கிறது, மறுமை என்றால் அடுத்த பிறப்பு அது என்ன என்று தெரியாது. ஆனால் அதுக்கு மேல அம்மையும் இருக்க ஒன்று இருக்கிறது. அம்மை என்பது நீட்டிங்கு வாரா நெறி, நீட்டிங்கு வந்து நினைப்பிறவி சாராமே கள்ள புலக்குரம்பை கட்டளிக்க வல்லானே, நள்ளிரலில் நட்டாம் பயந்தாடு நாதனே, இல்லை கூட்டனே தென்பாண்டி நாட்டானே, அல்லல் பிறவி அறுப்பானே ஓ என்று சொல்லற்கரியானை சொல்லி கொண்டே இருக்கிற நிலை, சொல்லிக்கொண்டே இருக்கிற நிலை, நீந்து கொண்டே இருக்கிற நிலை, அந்த நினைதலும் சொல்லுதலும் ஆகிய அனுபவத்துக்குள்ள ஆண்டு இருக்கிற மலத்தால் என் தலைமையில் வைத்து அங்கே அனுபவத்தை தருகிற ஒரு நிலை. அது பேசவனாதது, வாசித்து காணவனாதது, எந்த நிலையிலும் அறிய முடியாத ஒரு அனுபவம், அதுதான் அம்மை. ஆனால்தான் அம்மையே சிவலோகம் ஆழ்வதற்கு யாதும் ஐயுறவில்லையே, சுந்தரருடைய வாக்கு. இப்படி அந்த பரகதியை விரும்பினாலே என்ன ஆசையும் இகந்து என்ன நிலையில் இருக்கணும், ஆசையை விட்டுடுவான் சில பேர், ஏன்னா இதனால ஒன்றும் பயன் இல்லைன்னு நினைச்சு. ஆனால் நிலை ஒன்று இருக்கிறது, செம்மையாகிய கருத்தராய், இந்த செம்மை என்பதை கடையேற்ற சொல்வார், செம்மையில நிற்கிறத சொல்வார், சிதடரோடும் திரிவேனை என்று பேசுவார். வீணாக அலைக்கழித்துக் கொண்டிருக்கிற கூடாது. இந்த ஆசை இல்லாம சில பேர் இயல்பாக பல்வேறு நிலைகளில் ஈடுபட்டு ஆசை என்று கிடையாது, அறியாமல் பல நிலைகளில் வாழ்வார்கள். அப்படி இல்லாமல் செம்மை என்ற ஒரு நிலை இருக்கிறது. அந்த செம்மையாகிய கருத்தராய் பரகதி தேர்ந்திருக்கிற போது பெருமான் எப்படி நமக்கு குருவாக வருவான், குருவாய் வருவாய் அருள்வாய், போதனாகிய குருபரன் வருவது எப்பொழுது, குருபரன் என்று சொன்னா எனக்கு இவர்தான் குரு, எனக்கு இவர்தான் குரு, அவருக்கும் அறிவு இல்லை, குருடும் குருடும் குருட்டார் ஆடி குழியில் விழுகிற குருநாதர்கள் சீடர்கள் இருக்கிறாங்க வளர்க்கு, அது இன்னும் சொல்லக்கூடாது, அவரவரும் தெரிந்து கொள்வார்கள் அனுபவத்தில். இங்க போதம் தருகிற குருபரன், அவனும் அறிவுடையவனாக இருக்கணும், அவன் அறிவு வழங்குவதற்கு ஏற்ற ஆற்றல் உடையவனாக இருக்கணும், அப்படி வழங்கினாலும் ஏற்றுக்கொள்கிற பக்குவம் உடையவனாக இவன் இருக்க வேண்டும். அவன் எப்படி நமக்கு வந்து அருள போகிறான் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார், அது தவமாக வைத்திருக்கிறார். நிறைய கல்வி கேள்வி எல்லாம் அனுபவம் தான் இருக்கு, ஆனால் இந்த தொட்டு காட்டுகிறது இதுதான் இப்படித்தான் என்று இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டுகிற தெய்வம் எப்பொழுது வரும், குருநாதன் எப்படி வருவான், எப்பொழுது வருவான் என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறார். கரவிலாத பேரன்பினுக்கு எழிவரும் கருணை புறவனார் அன்றி, கரவிலாத பேரன்புக்குத்தான் எளிமையாக வருவான். கரவிந்தி நன்மாமலர் கொண்டே இரவும் பகலும் நினைவார்கள், அவர்களுக்குத்தான் ஊனத்திருளை நீக்கி ஞான பொருள் தருவான் பெருமான். கரவிலாத பேர் அன்பினுக்கு எழிவரும் கருணை குறவனார் அருளன்றி, இக்கொடியவன் பாசம் புறையில் கேள்வியால், குற்றமில்லாத கேள்வினாலே மட்டும் நாம் பெற்றுவிடலாம் என்று நினைப்பது, கடப்பது அந்த நிலையிலிருந்து கடந்து செல்வது என்பது புனையினால் அன்றி, தெப்பம் இல்லாமல் உழவு நீர் கடல் கரங்கொடு நீந்துவது ஒக்கும், வலிமையான கடலை கைகளினாலே நீந்தி கடந்து விடலாம் என்று கருதுவது போல இருக்கிறது. அதான் சரியான போகத்துல எட்டாம் சூத்திரத்துல சாமி வந்து நீ யார், ஞானத்தால் தொழுவார் சில ஞானிகள், நான் தொழக்கண்டு தொழ வேண்டும், அப்படி காட்டுகிறவர்கள் யார், சுட்டி காட்டுகிறவர்கள் யாரு, நமக்கு குருநாதர். அவர் எப்படி வேணாலும் எந்த வடிவத்தில் வேணாலும் வரலாம், அவருடைய நிலைக்கு தக்கபடி. மாணிக்க வாசகருக்கு கால் காட்டி ஆண்டான், திருஞான சம்பந்த பெருமானுக்கு பால் கொடுத்து ஆண்டான், அவருக்கு சூளை அவருக்கு ஓலை, அருளிப்பாடு எப்படி வரும் என்று நமக்கு தெரியாது.

0: இங்கேன்னு கொடுப்பாராம் உடனே. எங்கே எப்படி பிறந்தாலும் சரி, அவரவருடைய தகுதி. அவன் எப்படி பிறந்திருக்கான்னு பாக்கிறதுதான் பிறப்புக்கும் என்று வள்ளுவர் பெருமாள் சொன்னார். சிறப்பு உவா செய்தொழில் வற்றுமையினார். பெருமான் செய்கிற அருளிப்பாடு இருக்கே சிறப்பு, அவரவருடைய வினைகளுக்கு ஏற்ப செய்தொழில் வேற்றுமையினால் சிறப்பு. பிறப்புக்கும் பெருமானுக்கு எல்லா பிறப்பும் ஒன்றுதான். அவன் செய்கிற அருளிப்பாடாகிய சிறப்பு ஒவ்வா, ஏன் செய்தொழில் இவர்கள் ஆற்றுகிற வினைகளுக்கு ஏற்ப அப்படின்னு தோணுது. தப்பு தான் மன்னிச்சுங்க, தப்பு தான் மன்னிச்சுங்க. இங்க தோணுன்னு சொல்லிட்டேன் உங்கள்கிட்ட. சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமையினால், அதனால பிறப்பை கருதி பெருமான் எதுவும் செய்வதில்லை. எங்கேனும் யாராகி பிறந்தடியும் தன்னடியாருக்கு இங்கே என்று அருள் புரியும் எம்பெருமான். அதனாலதான் அங்க போய் ஐந்து புல வேடத்துக்குள்ளே கட்டுப்பட்டிருக்கிற இந்த உயிரை மீட்டுக் கொண்டு வருகிறான். நீ பெரிய ராஜகுமாரனுடைய பிள்ளை, இங்க இருக்கக்கூடாது, அறியாமைக்குள்ள இருளில இருக்கக்கூடாது. காராரும் ஆணவமான காட்டை அகழ்ந்து அவன் வெளியாக்கி அங்கே மிகச்சிறந்த அகழ்ந்தெடுக்கக்கூடியவன். யாருக்கும் தெரியாது தானம் என்பது கிழங்காக, கண்ணுக்கு தெரியாததாக நான் இருக்கிறேன் என்று காட்டாததாக இருக்கிறது உயிருக்குள்ளே. அதை காட்டுவதற்கு குருநாதன் தான் வரவேணும். அந்த குருநாதன் எப்பொழுது வருவான்? நான் வெறும் கல்வி கல்விகளினாலேயே கடந்து விடலாம் என்று கருதுகிற நிலையில இருந்து பெருமானுடைய திருவருள் குருவர்களாக வருமானால் நமக்கு அந்த அருளிப்பாடு கிடைக்கும் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார். வருகிறவர்கள் எல்லாம் வருபவர்கள் எல்லாம் பல உஷாப்புகிறார். யாராவது குருநாதராக கிடைப்பாரான்னு பார்க்கிறார். அப்படி அவருக்கு கிடைக்கல. ஆனாலும் அமைச்சர் தொழில் செய்து கொண்டிருக்கிறார். அதுல மனம் ஒன்றி வேலை செய்ய முடியல. உள்ளம் வேறுபட்டு அமைச்சியல் நெறியில் இன்று ஒழுகும் வள்ளலார். ஒரு பெரிய வள்ளல், ஞான வள்ளல். அவர் திருப்பணிக்கு செய்த வள்ளலும் கூட, பாண்டியனுடைய பணத்தை எடுத்து திருப்பணி செய்தார். அந்த திருப்பணி செய்த பெருமை மட்டுமல்ல, இந்த சொல் திருப்பணி கல் திருப்பணி மட்டும் அவர் செய்யல, சொல் திருப்பணியும் பண்ணியிருக்கார். அது பிறகு ஒரு உயர்ந்த ஞான தானம். இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. இறுதி வரைக்கும் நினைந்து நினைந்து உருகி உருகி படிக்க வேண்டிய ஒப்பந்த அருள் ஞான நூல்.
1: ஓம் நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
2: அருணகிரிநாத பெருமான் பாடுகின்றார் இங்கே, சிவனே முருகன் முருகனே சிவன். இதை நம்ம முதலே பார்த்தோம்.

பெரிய பாடல். சரண சிவகாமி இரண குலகாரி தரு முருகநாம பெருமாள் காடு என்று சொல்லும்படியாக இயல் புலியூர் வாழ்பொற் பெருமாளே என்று புலியூரிலே ஆனந்த நடராஜனாக எந்த எம்பெருமான் அமர்ந்திருக்கின்றானோ, அமர்ந்திருக்கவில்லை நாட்டியம் ஆடிக்கொண்டிருக்கின்றானோ, அப்பேற்பட்ட கனக சபையிலே இருக்கக்கூடிய முருகப்பெருமானை அருணகிரிநாதர் பாடுவார். எப்போகும் பொழுது அவசர அவசரமா பார்க்கிறோம். அங்கே சிதம்பரம் ஆனந்தமான க்ஷேத்திரம்.

இது எப்பேற்பட்ட சனம், காண வேண்டாமோ, காண வேண்டாவோ சிவனை, காண வேண்டாவோ இரு கண்ணிருக்கும் போதே விண்ணை.

இரு கண்ணிருக்கும் போதே விண்ணுயிர் கோபுரம் யாரு தில்லை கோபுரத்தை பார்க்க வேண்டுமா? எத்தனை அடியவர்கள் பாடியிருக்கக்கூடிய க்ஷேத்திரம் அது, எப்பேற்பட்ட க்ஷேத்திரம். கனக சபை இல்லையா, எத்தனை மகாராஜாக்கள், எத்த ஆதிசங்கரர் முதல் கொண்டு எத்தனை பேர் இங்கே வழிபட்டு இருக்கிறார்கள். மிக அருமையான க்ஷேத்திரம். தயவு செய்து போனால் அவசரப்படாமல் பாருங்கள், அதான் முக்கியமான விஷயம். அங்கே நடராஜ பெருமானை இப்பொழுது அருகிலே இருந்து பார்க்க முடியும், பக்கத்துல போய் பகவானே அந்த பஞ்சாட்சர படிக்கு கீழே இருந்து பார்க்க முடியும். மிக அழகான இந்த ஆங்கிலத்துல சப்பி சீக்ஸ் அப்படி குண்டு குண்டாக இருக்கக்கூடிய அவருடைய கண்ண கதுப்பெண்ண அம்பிகை, அவதான் நிஜமாவே ஒரு பரிபூர்ணமான ஒரு யௌவன யுவதி. இப்பதான் கல்யாணம் செய்து கொண்டிருக்கிறாள்னா எவ்வளவு ஒரு ஆனந்தம் இருக்குமோ, அந்த புது மணப்பெண்ணுக்கு இருக்கக்கூடிய ஆனந்தம், அந்த கம்பீரம், ஒரு பெருமிதம். அதுவும் யாரு, உலகத்துக்கே நாயகனாக இருக்கப்பட்ட அவனை மனம் செய்து கொண்டிருக்கிறார் இல்லையா அந்த. ஆனா கொஞ்சம் தலை கீழே தாழ்ந்திருக்க அவனுடைய, கீழே அவனுடைய பாதத்தை பார்ப்பதை போலவே குஞ்சித பாதமாக எடுத்த பொற்பாதமாக இருக்கின்றான. எத்தனை அடியவர்கள், எத்தனை அடியவர்கள் அங்கே குறித்த உருவமும் கொவ்வை செவ்வாயில் குமிழ்ச்சிரிப்பும் பனித்த சடையும் பவளம்போல் மேனியில் பால் வெண்ணீரும் இனித்தவுடன் எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித்த விரவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தை. இந்த பாடல் தெரியாதவர்கள் யார் இருக்க முடியும்? குனித்த உருவமும் கொவ்வை செவ்வாயில் குமிழ்ச்சிரிப்பும், இப்ப பார்த்து அப்படியே சிரிச்சு இருக்க மாதிரி இருக்கும். திருநாவுக்கரசர் போனாரா அவர் பாடுகின்றார் அங்கே, வந்தியா எப்படி இருக்கிறேன்னு கேட்கிற மாதிரி இறைவன் தன் திருக்குறிப்பே என்று சொல்லும்படியாக அவர் அமர்ந்து கொண்டு அந்த ஆடிக்கொண்டிருக்கின்றானா எம்பெருமான். பார்க்க ஆயிரம் கண் வேணும் நிஜமாவே. இதெல்லாம் மனித எத்தனத்திலே நடக்கக்கூடியதில்லை. அந்த எம்பெருமானை பார்க்க, அவன் அருகிலே இடப்புறத்திலே நின்று கொண்டிருக்கக்கூடிய சிவகாமி அம்மையை பார்க்க, அது ரத்ன அங்கியும் ரத்ன அபயஹஸ்தமுமாக இருக்கப்பட்ட அந்த எம்பெருமானை, செஞ்சடை வீசி ஆடக்கூடிய அந்த எம்பெருமானை பார்க்க காண கண் கோடி வேண்டும். நிஜமாகவே காண கண் கோடி வேண்டும். காபாலி என்பவனை காண கண் கோடி வேண்டும். மதுர்மணியை ஏற்பாடுவாராம், நம்ம பாடுறதுல மதுர்மணியை ஏற்பாடுனா கேட்கணும். அப்படி பாடும் பொழுது மாணிக்கம் வைரம் என்று சொல்லும்படியாக இழைத்த ஆபரணங்களோடு இருக்கிறானே அவனை பார்க்கணும். அதே மாதிரி இந்த சாயங்காலம் மற்ற சமயங்களிலெல்லாம் அந்த ஸ்பட்டிக லிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணி, அன்னாபிஷேகத்திலிருந்து எல்லாம் அபிஷேகம் பண்ணி செய்யக்கூடிய பூஜை இருக்கிறது. அடேயப்பா என்ன அற்புதமான க்ஷேத்திரம் அது, எத்தனை திருவிளையாடல்கள் நடந்திருக்கக்கூடிய க்ஷேத்திரம். தில்லைவாள் அந்த அனர்தம் அடியார்க்கும் அடியேன் என்று அடியெடுத்து கொடுத்தது மட்டும் கிடையாது, அந்த தில்லைவாள் அந்தணர்களாகவே இருந்து தானே அவர்களாக இருக்கின்றானே முதல் அவர்தானே. எம்பெருமானுடைய 63 நாயன்மார்கள் என்று சொல்லும் பொழுது முதன் முதலாக இருக்கக்கூடிய நாயன்மார்கள் தில்லைவாள் அந்தணர்கள் என்று இருக்கக்கூடிய அந்த தில்லை 3000 அவர்கள் தான், அவர்கள் தான் இருக்கிறார்கள். முதல்ல எடுத்தவுடனே அவர்கள் தான் இருக்கிறார்கள். அவர்களாலே பூஜை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக எம்பெருமான் பதஞ்சலி பாம்பும் புலியுமை பாடுபட்டு தேடி பார்க்க முடியாதது பாடுவார்களே, பாம்பும் புலியும் பதஞ்சலி வியாக்ரவாதர்கள் ரெண்டு பேராலையும் தேடி தேடி பார்க்க முடியாத க்ஷேத்திரமா? அது மட்டுமில்லை, இது ஏன் வந்தார்கள்? அங்கே ஆனந்த நடனத்தை நினைத்து நினைத்து ஆனந்த பரவசனாகி கண்ணீர் வெடித்துக் கொண்டிருந்தானா மகாவிஷ்ணு. தன்னுடைய சயனத்திலே, ஆதிசேஷ சயனத்திலே, இறைவனை நினைத்த மாத்திரத்திலேயே ஆனந்தத்திலே அவருடைய உடல் பருத்து கனம் அதிகமானதான். ஆதிசேஷன் நடுங்கினார், என்ன கனம் அதிகமாகிறதே, என்னாலே தாங்க முடியவில்லையே என்று கேட்ட பொழுது காரணம் சொல்லுகிறார், வேறொன்றும் கிடையாது, சிவபெருமானுடைய ஆனந்த தாண்டவத்தை நினைத்தேன் என்னுடைய எடை கூடியதுன்னு. இப்ப அவருக்கே எடை கூடணும்னா யோசித்து பாருங்கள், நமக்கு எடை கூடுவத அங்கே போய் நின்று இருக்கும் பொழுது நம்முடைய எடை குறையும். ஏன் இவ்வளவு காலம் பண்ணின பாவம் அகங்காரம் எல்லாம் நம்ம மேல மூட்டை கட்டி வைத்திருக்கிறதே அந்த எடை குறையும். அவருக்கு எடை கூடியது, நமக்கெல்லாம் எடை குறையணும், அந்த பாவ மூட்டை குறையணும்னு சொன்னா தூக்கிய திருவடி துணையன வந்தேன் நம்பி வந்தேன் என்று சிவபெருமானை சிதம்பரத்துல போய் பார்க்கணும், பார்த்தே அகணும், பார்க்க முக்தி தரக்கூடிய க்ஷேத்திரம். அது மட்டுமில்ல, பஞ்சபூத ஸ்தலத்திலே ஆகாச க்ஷேத்திரமாக இருக்கக்கூடிய க்ஷேத்திரம் அது. அப்படி எம்பெருமான் அங்கே பார்த்தாராம், சிதம்பர நாதனை பார்த்து சேவித்துக் கொண்டு, அப்படி மாயூரம் என்று சொல்லக்கூடிய மாயூர நாதரையும் சேவித்துக் கொண்டு செல்லுகின்றாராம். மாயூரநாதரை சேவிக்கிறார். அங்கிருந்து செல்லும் பொழுது மண்ணியாறு என்று சொல்லக்கூடிய ஆற்றங்கரையிலே, இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆற்றங்கரையிலே சாயந்தரம் ஆனது, சூரியனானவன் இப்பொழுது கடலுக்கு சென்று உழுகப் போகிறான், இரவு வரப்போகிறது. இப்படி எப்படி இருக்கிறதுன்னு சொன்னார். இந்த
அதான் முதல்ல பார்த்தோமே, கச்சியப்பருக்கு, கச்சியப்ப சிவாச்சாரியாருக்கு எதை பார்த்தாலும் சிவனுடைய நினப்பு இருக்கும். நமக்கு சிவனை பார்த்தாலுமே அவன் நினப்பு வரமாட்டேங்கிறது, அவருக்கு யாரை நினைச்சாலும் சிவன் நினைப்பு வருகிறது. இங்கே இரவாக எப்படி இருக்கிறது, இந்த இரவிலே சிவந்த வானம், அங்கே நட்சத்திரங்கள் வந்து கொண்டிருக்கின்றன, சிறிய பிறை அங்கே இருக்கின்றது. இதையெல்லாம் பார்த்தவுடன் அவர் பாடுகிறார் கச்சியப்பர், மிக்க தாருக வனத்தினை ஒத்தது விசும்பில் தொக்க பேர் இருள். அப்படி சந்தியா காலத்துல சிவந்த நிறத்தோடு இருள் கவிந்து கொண்டு வருகிறதா, அந்த தாருகா வனம் போலே இருக்கின்றது இந்த இருள், வரக்கூடிய ஆகாசத்துல வரக்கூடிய இருள். மாதர் ஒத்தன உடு தோற்றம், இறைவனை பார்த்து பிக்ஷாடனமூர்த்தியாக வந்த அந்த எம்பெருமானை பார்த்து மயங்கி நின்றார்களே தாருகா வனத்து ரிஷி பத்தேவார்கள், அதை போல மயங்கி நின்றதை போலவே அங்கே உடுன்னு சொன்னா தாராகணங்கள், அதாவது நட்சத்திர கூட்டங்கள், நட்சத்திர கூட்டங்கள் இருக்கின்றன. செக்கர் ஈசனை ஒத்தது, செக்கர் ஈசனை ஒத்தது, அந்த சிவந்த வானம் இருக்கிறதே அது எம்பெருமானை ஒத்து, எம்பெருமானை ஒத்து இருக்கிறது. ஒன் போனகம் செறிந்த கை கபாலம் அது ஒத்தது, கதிர் இளம் பிறகே என்று சொல்ல முடியாத இளம் பிறை இருக்கிறதே அது பிரம்ம கபாலத்தை எப்படி ஏந்தி இருக்கிறானோ சிவபெருமான் அந்த பிரம்ம கபாலம் போலவே இருந்தது இளம்பிறை என்று சொல்லுகின்றார். அங்கே திருச்சேங்கலூர் என்று சொல்லும்படியாக ஒரு சின்ன நகரத்தை தேவதச்சனானவன் அமைத்துக் கொடுத்தானாம். இங்கே தங்க வேண்டும் என்று விரும்பினார் முருகப்பெருமான். அதுக்கு குமாரபுரம் என்று சொல்லும்படியாக சே என்று சொன்னால் பிள்ளைன்னு அர்த்தம், சேங்கலூர்னா முருகப்பெருமானால் குமாரபுரம் என்பது தமிழிலே. இது சேங்கலூர் என்று இப்ப எல்லா பேரையும் கெடுக்கிறோமே, எல்லார் பேரையும் கெடுக்கிறோம், இறைவனுடைய பெயரையும் சேர்ந்தே கெடுப்போம், இவருடைய பெயரையும் கெடுக்கிறோம், இங்கே இருக்கக்கூடிய கஷேத்திரங்களினுடைய பெயரையும் கெடுக்கிறோம், சேங்கலூர்னு சொல்லுகிறோம். அது குமாரபுரம், சேங்கலூர் என்று சொல்லக்கூடிய மண்ணியாற்றங்கரையிலே எம்பெருமானுக்கு ஒரு பெரிய கோயில் அமைத்து அங்கே தங்குகிறாராம் முருகப்பெருமான். தங்கி இருக்கின்றார். தங்கும் பொழுது ஒரு அழகான ஒரு சின்ன கதை ஏன் சொல்லுகிறான்னு யோசித்து பாருங்கள். எல்லாரும் அங்கே தங்குகிறார்கள். அப்போ சீர்காழியிலே இருக்கப்பட்ட ஒரு வன தேவதை இந்திரனை வந்து சந்திக்கிறது, இந்திரனை வந்து சந்திக்கிறது. சந்திக்கக்கூடிய சமயத்துல காஷாபுரம்னு சீர்காழியை இது இங்கே ஸ்காந்தமானது சொல்லும். அப்படி சொல்லக்கூடிய அங்கே வனதேவதை வந்து ஒரு பெரிய பாத்திரத்துல இந்திராணியினுடைய நகைகளை கொடுத்துதான். இவன் இந்திராணி இந்த சூரபத்மனுக்கு பயந்து சீர்காழியிலே வேடவனம் என்று சொல்லக்கூடிய சீர்காழியிலே மூங்கில் உருவத்திலே இந்திரன் இந்திராணி எல்லாம் தவம் செய்து கொண்டிருந்தார்கள். அவன் தன்னுடைய மனைவியினுடைய நகைகளை அங்கே இருக்கக்கூடிய வனதேவதையினிடத்திலே கொடுத்து வைத்திருந்தான். இதெல்லாம் பின்னாடி பார்க்க போகிறோம். அதை பற்றி பலவிதமான சரித்திரங்கள் இந்த கந்தபுராணத்திலேயே வரும். இப்போ அந்த வனதேவதையானவள் இந்திராணியினுடைய நகைகளை கொண்டு வந்து கொடுக்கின்றது. முருகனுடைய அருகிலே இருந்தாலும் கூட இவன் அங்கே அன்றைக்கு இரவு காம பரவசன் ஆனான் என்று ஸ்காந்தமும் கந்தபுராணம் ரெண்டுமே சொல்லும். அந்த பிரிந்த இந்திராணியை நினைத்து ரொம்ப காலமாச்சு இந்திராணியோடு சேர்ந்து இருக்க முடியவில்லை, இவன் அவளை பிரிந்து அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறான் இந்திரன். அவளை நினைத்தால் ஆகா என்னுடைய தன்னுடைய மனைவியை நினைத்து காம விகாரத்துக்கு உட்படுகின்றான் இந்திரன். இரவு முழுவதும் அந்த காமத்திற்கு வசப்பட்டவனாக துன்புற்றுக் கொண்டிருக்கிறான். இதை விட காமத்தை விட கொடுமையான விஷயம் கிடையாது என்று கச்சியப்பர் பாடுவார். தீமை உள்ளன யாவையும் தந்திடும், உலகத்துல எதுதான் துதி கோர் என்று சொல்லும்படியாக தீமை இதுதான் இருக்கிறதுலே உருப்படி இல்லாத விஷயம்னு சொன்னா எந்த எந்த தீமைகள் உண்டோ அதெல்லாம் கொடுக்கும். சிறப்பும் தோமில் செல்வமும் கெடுக்கும், பெயரையும் கெடுக்கும் செல்வத்தையும் கெடுக்கும். நல் உணர்வினை தொலைக்கும், ஏம நன்னறி தடுத்து இருள் உய்த்திடும். மோட்சம் போக விடாம பாபமான நரகத்திற்கு, பாவம் செய்ய வைத்த நரகத்திற்கு அனுப்பும். இதனால் காமமன்றியே ஒரு பகை உண்டு கொள் கருதில், அப்படிப்பட்ட நரகத்துக்கு நம்ம அனுப்பக்கூடிய இதை விட ஒரு பகை ஏதாவது உண்டா அப்படின்னு கேட்கிறார் கச்சியப்பர். இந்த இடத்துல காமம் எல்லா விதமான தீங்குகளையும் தருகிறது என்று இங்க கச்சியப்பர் சொல்லுவார். அந்த காமத்திற்கு ஆட்பட்டவர்கள் என்றைக்குமே மேலே செல்ல முடியாது, மோட்சம் அடைய முடியாது, அவர்கள் நரகத்திற்கு செல்லுகின்றார்கள் என்கின்ற தத்துவத்தை இங்க சொல்லுவார். இந்திரன் வசப்பட்டான், சரி இப்படி காமமானது தீவினை உய்த்திடும், அதை எப்படி தடுப்பது? எல்லாரும் அதுவும் அருணகிரிநாதர் வந்து இதற்காக பல பாடல்கள் வந்து சொல்லும் பொழுது இதைத்தான் மிகச்சிறப்பாக எடுத்து சொல்லுகிறார். இது இதுதான் என்னை தடுக்கின்றது, தடுக்கின்றது என்று சொல்லும்படியாக
இந்த காமமானதை நீக்க வேண்டும், நீக்க வேண்டும் என்று கருவினுருவாகி வந்து வயதளவில் வளர்ந்து கலைகள்

இதே போல பல இடங்களில் இதை சொல்லுவார். வெற்றி ஜெய முற்றகனை விற்குதை வளைத்து மதன் விட்டகனை பட்ட விசையாலே வெட்ட வெளி இத்தெருவில் வட்டவணையில் கனல் விரித்தொழி பரப்பு மதியாலே பற்றி வசை கற்ற பல தத்தையர் தமக்கும் இசைப்பட்டதிகிரிக்கும் அழியாதே பக்திகே.

என்னை அழிய விடாமல் நீ மயில் மீது வந்து என்னை காக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். இது எத்தனையோ பாடல். அவருடைய திருப்புகளை நான்காக எடுத்துக்கொண்டால் எது அதிகம் என்று சொல்லும் பொழுது, இந்த மாதர் மயக்குகளிலே இருந்து, காமத்திலே இருந்து என்னை நீக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார்களே, அப்படிப்பட்ட காமத்தை இங்கே காந்தமும் கந்தபுராணமும் சொல்லுகின்றது. இந்திரன் அதற்கு வயப்பட்டான். மறுநாள் காலை வரும் பொழுது புனுகு, கோராஜனை, செவ்வாது எல்லாம் தடவிக்கொண்டு, பல பேர் எதுக்கு சென்று போட்டுக்கிறாங்கன்னா, குளிக்காம இருக்கிறது வேலை, மெயினியில இருந்து வரக்கூடிய நாற்றத்தை மறைத்துக் கொள்வதற்காகத்தான், வேற ஒண்ணும் கிடையாது. மேல அப்படி வாசனை வாசனையா வர்றாங்கன்னா என்ன அர்த்தம்? சரியில்லேன்னு அர்த்தம். இல்லைன்னா அது சாதாரணமாக வர முடியும் இல்லையா? ஆனால் இங்கே மேலே அணிந்து கொண்டு இந்திரன் அப்படித்தான் வந்தானா? மறுநாள் காலை மிகவும் மனம் வருந்திவனாக இப்படி காமத்திற்கு ஆட்பட்டேனே என்று வருகின்றான். இத ரொம்ப அழகா வரியார் சுவாமிகள் கந்தபுராணத்துல அதுல சொல்லுவார். இந்திரன் வந்த பொழுது எல்லாம் அறிந்த முருகப்பெருமான் அவனை பூஜைக்கு அழைத்து என்ன சொல்கின்றாராம், நீ நாம் சிவபெருமானை பூஜிக்க விரும்புகிறோம், என்ன பண்ண வேண்டும், அதற்கு இருக்கக்கூடிய சாதனங்களை எல்லாம் நீ செய்து வைக்க வேண்டும் என்று சிவப்பணியிலே, சிவபெருமானுடைய பூஜை பணியிலே இந்திரனை ஈடுபடுத்துகின்றார். இதுல இருந்து ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும். முதல் விஷயம் என்னன்னா, காமம் என்பது இயற்கையாக இருக்கலாம் மனிதனுக்கு, பிராணிகளுக்கு வரும் போகும், ஆனால் மனிதன் ஒருத்தன் மட்டும்தான் அதை மனத்திற்குள்ளே தேக்கி வைத்து அதனாலே அழிந்து விடுகின்றான். அது நெருப்பு போலே உள்ளே இருந்து அவனை அழித்து விடுகின்றது. கேன்சரை விட மோசமான ஒரு வியாதி உண்டுன்னா அது காமம் என்கின்ற வியாதி தான், வேற ஒண்ணு, அது ஒரு வியாதி தான், வேற ஒண்ணும் கிடையாது. அந்த காமத்தை நீக்க வேண்டும் என்றால் காமம் எப்பொழுது செயல்படுகிறது? நான் அதான் முதல்லயே கந்தபுராணம் ஆரம்பிக்கும் பொழுது சொன்னேன். கந்தபுராணத்திலே நமக்கு வேண்டிய, இந்த உலகத்திற்கு வேண்டிய நம்மை காக்கக்கூடிய கருத்துக்கள் இருக்கின்றன. இந்த உலகத்தில ராமாயண மகாபாரத காலத்திலே இருந்து இதிகாச புராணங்கள் சொல்லக்கூடிய பலவிதமான கருத்துக்கள் என்னன்னா, காமத்தினாலே அழிந்து விடுகின்றார்கள். பலவிதமான கருத்துக்கள், அது அஜமுகியாக இருக்கலாம், சூரபத்மனாக இருக்கலாம், அல்லது ராவணேஸ்வரனாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் சரி, காமத்திற்கு ஆட்பட்டு அவர்கள் அழிந்து விடுகின்றார்கள் மனிதர்கள். இது எத்தனையோ சரித்திரங்கள் அன்றைக்கு நடந்தது, புராண காலத்திலே, இதிகாச காலத்திலே நடந்தது, இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. காமத்தினாலே அழிந்து விடுகின்றார்கள், செய்யக்கூடாத தவறுகளை எல்லாம் செய்கின்றார்கள். ஒவ்வொரு நாளும் ஒரு பேப்பரை எடுத்து பார்த்தவன் சொன்னா நியூஸ்ல என்ன வருகிறது, இது சம்பந்தப்பட்ட விஷயம்தான் வரும். ஏதோ ஒரு கொலை, இல்லை ஏதோ ஒன்று மானபங்கப்படுத்துதல், இதை ஏதோ ஒன்று கொள்ளை நடக்கக்கூடியது, இல்லை ஏதோ ஒரு நடக்கக்கூடாத விஷயங்கள் எல்லாம் நம்ம பேப்பர்ல காலை எந்திரிச்சா முதல் முதல்ல இதைத்தான் பார்க்கிறோம். அதற்கு காரணம் என்ன? காமம் என்கின்ற நோய் தான் இதற்கு காரணமானது. இந்த நோயை எப்படி நீக்க வேண்டும்? முதல்ல நோய் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். இதுவே ஒரு பெரிய, நான் எவ்வளவு பேர் எப்படிப்பட்டவன் தெரியுமா, இதே ஒரு பெருமையாக நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய சில மூடர்களும் உண்டு. இதையே பெருமையாக நினைத்துக் கொண்டிருந்தால் அவனாலே உய்வடைய முடியாது. இது முதல்ல வியாதி இது மாதிரி இருக்கிறது என்று தெரிந்து கொண்டால் அதை நீக்குவதற்கு வழிபட வேண்டும். எப்படி நீக்க வேண்டும்? காமத்திற்கு அடிப்படை என்ன? மனமா உடலா? உடலும் மனமும் சேர்ந்து காமத்தை அனுபவிக்கின்றன. ஆனால் உடல் இல்லாவிட்டால் மனது மாத்திரம் என்ன செய்ய முடியாது? உடல் தன்னுடைய பலம் இழந்த பொழுது காமம் மனத்தினுடைய தன்மை. உடல் பலம் இழந்த பொழுது இவனுக்கா ஒருத்தன் டிசென்ட்ரி, வயிற்று போக்கு ஏற்பட்டது, ஒரு உதாரணத்துக்கு சொல்லுகிறேன், ஏற்பட்டதுன்னு வச்சுக்கலாம். காமமானது ஒன்னாது, பசி வந்துட பத்தும் பறந்த போன்னு சொல்லுகிறோம், அதே காமமும் ஒன்று. பசியோடு இருக்கிறான் அவன், முதல்ல வயிற்ற பார்ப்பானா காமத்தை பார்ப்பானா? யோசித்து பாருங்கள். உடலினுடைய மற்ற உபாதைகள் அதிகமாக இருக்கும் பொழுது உடல் காமத்தை நினைப்பதில்லை. ஆக உடல் உபாதை மட்டுமே சொல்ல முடியாது, ஆனால் மனது என்பது ஏற்றுக்கொண்டு கொஞ்சம் இருந்தாலும் சலனம் இவனை அடைய வைக்கிறது. மனத்திலே இருந்து தோன்றக்கூடிய ஒரு எண்ணமாக இந்த காமம் என்கின்ற எண்ணம் இருக்கிறது. இதை அடிபணிய வைக்க வேண்டும், இதை ஒழிக்க வேண்டும் என்று சொன்னால் அமையும் அமையிறு தோழியர் மேல் வைத்த ஆசையுமே என்று அபிராமி பட்டர் பாடுவாரே, அப்படி அந்த எம்பெருமாட்டியை வணங்க வேண்டும். இங்கே சிவபெருமானுடைய பணிவிடையின் காரணத்தினாலே பூஜைக்கு, முருகப்பெருமான் செய்த பூஜைக்கு இந்திரன் பணிவிடை செய்கின்றான். இதுதான் முக்கியம். நம்முடைய உடலினாலே நம்மை மாற்றம் ஏற்படுத்தி கொள்ளும் பொழுது என்ன மாற்றம்? இந்த காரியத்தை செய்யணும் மனசோடு இருந்து, பூஜை ஜபம்
அல்லது பூஜை ஸ்தோத்திரங்கள் இப்படி ஏதாவது ஒரு உடல் ரீதியான ஒரு காரியத்தை பண்ணும் பொழுது மனம் அதிலே ஈடுபடுகின்றது. உடல் மூலமாக உடலுக்கு காமத்தை பற்றிய உணர்வில்லாதபடியாக மாற்றினால், இறை வழிபாட்டிலே நம்முடைய மனத்தை செலுத்தினால் காமம் மாறும். இது ஒரு முக்கியமான விஷயம். முதல்ல இது ஒரு மாற்றம்தான், அடுத்ததுதான் அதை போக்குவது. இதை போக்குவது என்று சொல்லவில்லையே, இது மனத்தினுடைய செயல். மனம் இருக்கின்ற வரை இந்த காமமானது மனிதர்களுக்கு இருக்கும். ஆனால் இது அளவுக்கு அதிகமானால், அளவுமே கிடையாது, காமம் இருக்குமானால் மனிதன் அழிந்து விடுகின்றான். இந்த காமத்தை தொலைக்க வேண்டும் என்றால் சிவ பூஜனை, சிவ வழிபாடு, சிவ ஸ்தோத்திரங்கள் சொல்லுவது என்பதை போலவே உடலை ஒரு நல்ல புண்ணிய கருமத்திலே, புண்ணிய செயலிலே ஈடுபடுத்த வேண்டும். ஈடுபடுத்தினால் மனமானது தனித்து நிற்கிறது, ஏன் உடலானது ஈடுபடுகின்றது. ஒரு உதாரணம் பார்க்கலாம். சிவ பூஜை செய்கிறோம், சிவ பூஜை ஒரு சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணி, என்ன அபிஷேக பிரியகா சிவகா இல்லையா, அபிஷேக பிரியனாக இருக்கப்பட்ட அந்த சிவனுக்கு அபிஷேகம் பண்ணி அவனுக்கு அர்ச்சனை செய்ய வேண்டும். என்ன என்னெல்லாம் செய்கிறோம் யோசித்து பாருங்கள். நல்ல மனமுள்ள சந்தனம், பன்னீர் முதலிய விஷயங்களையும் அபிஷேகம் செய்ய போகிறோம். வாசனையானது இருக்கிறது. மீண்டும் அவனுக்கு நல்ல தாமரை மலர், மல்லிகை மலர், இந்த வில்வம் முதலிய பில்வ பத்திரங்களினாலே, புஷ்பங்களினாலே நாம் அர்ச்சனை செய்ய போகிறோம், அலங்காரம் செய்ய போகிறோம். நல்ல வாசனை இருக்கிறது, புஷ்பங்களை கொண்டு அர்ச்சிக்க போகிறோம், இறைவனை அலங்காரம் செய்து ஆபாதலாந்தஸ்தன என்று சொல்லும்படியாக அந்த பாதாளத்துக்கும் ஆகாசத்துக்குமாக இருக்கக்கூடிய பிரம்மாண்டமா விஸ்புரத்து ஜோதிஷ்பாடிகள் லிங்கமௌலி விலசத்து பூர்ணேந்து வந்தாமிருதை என்று சொல்லுவார்களே, அப்படி ஸ்படிகமயமாக எவன் ஒருவன் இருக்கின்றானோ, நம்முடைய தன்னையெல்லாம் காட்டி கொடுக்கக்கூடிய ஸ்படிகம் போலவே அங்கே அலங்காரம் செய்து கொண்டிருக்கின்றோம். கண் அவனையே கண்டு கொண்டிருக்கிறது. அதே போல ஸ்தோத்திரங்களை வாய் சொல்லிக்கொண்டே நமசிவாய நமசிவாய என்று, நற்றவா உன்னை நான் மறைக்கிறோம் சொல்லு நான் நமசிவாயவே என்று, சொற்றுனை வேதியன் சோதி வானவன் பொற்றுனை திருந்தடி பெருந்த கைதொட கற்றுனை பூட்டி ஓர் கடலில் பாய்ச்சினும் நற்றுனையாவது நமசிவாயவே என்று, இந்த நமசிவாய மந்திரத்தை நாவினுக்கு அருங்கலம் என்று சொல்லும்படியாக நமசிவாயவே என்று இந்த நமசிவாய மந்திரத்தை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறது. பஞ்ச இந்திரியங்கள் மூலமாகத்தான் மனது செயல்படுத்த முடியும். நீங்க யோசித்து பார்க்கலாம். ரொம்ப ஒரு பேப்பர்ல ஒரு

ஓரிடத்திலே ஒரு புலன் வழியாக இருக்கும் போது மற்ற புலன்கள் ஈடுபடுவதில்லை. அது மட்டும் கிடையாது, எல்லா புலன்களும் சினிமா பார்க்கிறோம், ரொம்ப சிம்பிளான விஷயம், டிவி பார்க்கிறோம், ஏதாவது இது நடந்த விஷயம் தானே. ராமாயணம் இந்த மகாபாரதம் சீரியல் எல்லாம் போடும் பொழுது வீட்டுக்குள்ள புகுந்து திருநின்று போயிட்டு இருக்கிறாங்க, யாருக்கும் தெரியாது. அதுவும் காலையில பட்டப்பகல்ல இந்த சீரியல் நடக்கும் பொழுது, சாகரங்க ராமாயணம் நடக்கும் பொழுது டிவியில இதெல்லாம் நடந்த செய்திகள். டிவியில ஒரு சீரியல் ஓடுகிறது எனக்கு வேற எதுவுமே தெரியாது. ஐம்புலன்களும் அப்படியே ஒரு இடத்திலே ஒன்றிக் கொண்டிருக்கிறது. நல்ல அத கெட்ட விஷயம், ஆனா இதுதான் நல்ல உதாரணம். இது மாதிரி பார்க்கவே முடியாது வேற எந்த விதமானது. எப்படி இருந்தாலும் சரி, கல்யாண டயத்தை இந்த டிவி சீரியலுக்காக மாத்தினவர்கள் எல்லாம் உண்டு, நியூஸ்ல நம்ம படிச்சிருக்கலாம். அதே போலத்தான் திருடிக்கொண்டு பட்டப்பகலில் செல்லுகின்றான், எதுவுமே கிடையாது, நான் டிவி பார்த்துக் கொண்டிருக்கின்றேன் என்று பார்க்கிறோமே. ஏன் கண்கள் பார்க்கின்றன, காதுகள் கேட்கின்றன, மனம் அங்கே ஈடுபட்டு இருக்கின்றது, வாய் பேசுவதில்லை, நம்முடைய உடல் செயல்படுவதில்லை, எல்லாம் அங்கேதான் இருக்கிறது. இந்த ஐம்புலன்களின் மூலமாகத்தான் மனம் செயல்பட முடியும். இப்போ ஐம்புலன்களின் மூலமாக சிவபூஜை செய்யும் பொழுது, அர்ச்சனை செய்கிறோம், தோத்திரம் பாட்டே ஆகும் என்று நம்முடைய வாயினாலே நமசிவாயகா சிவதராய என்று சொல்லும்படியாக அந்த ஈஸ்வரனை பரமேஸ்வரன் சர்வேஸ்வரன் காலகாலன் ரிஷபாரூடன் உமா மகேஸ்வரன் என்றெல்லாம் அவனை சொல்லும் பொழுது, டம்பாய பரமடம்பாய என்றெல்லாம் அவனை பாடும் பொழுது நாவானது அதிலே ஈடுபடுகின்றது. எம்பெருமானுடைய திருவுருவத்தை காணும் பொழுது கண்களானது அவனை அதையே கண்டு ஈடுபடுகின்றது. கண்காள் கண்மின்களோ கடல் நஞ்சுண்ட கண்டன் எம்மான் எண்தோள் வீசி நின்றாடும் பிராந்தனை, கண்காள் கண்மின்களோ கடல் நஞ்சு

வணங்காய். இந்த ஐம்பொறிகளின் மூலமாக நம்ம பூஜை செய்கின்றோம். வாயானது இறைவனையே ஸ்தோத்திரம் செய்து கொண்டிருக்கிறது, உடலானது அபிஷேகம் அர்ச்சனை செய்து கொண்டிருக்கிறது கரங்களினாலே, கண்கள் அவனுடைய அலங்காரத்தை பார்த்து கொண்டிருக்கின்றன, அவனுடைய காது அந்த நம்முடைய காதுகள் எல்லாம் அவனை நாம் ஸ்தோத்திரம் செய்யும் பொழுது கேட்டுக் கொண்டிருக்கிறோம், மணிச்சத்தம் கேட்டுக் கொண்டிருக்கிறது, அல்லது ருத்ரம் சொல்லும் போது நம்ம அவனை எம்பெருமானை சொல்லும் பொழுது அவனையே பரம்பொருள் என்று பாடும் பொழுது காதுகள் கேட்டுக் கொண்டிருக்கின்றன, கண்கள் பார்த்து கொண்டிருக்கின்றன, மூக்கானது அங்கே வரக்கூடிய மலர் சந்தனம் பன்னீர் முதலிய அந்த மனத்தை நுகர்ந்து கொண்டிருக்கிறது. ஐம்புலன்களும் ஐம்பொறிகளும் அங்கே ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் போது மனம் அங்கே செல்லும். மனமானது அங்கேதான் இருக்க முடியும், மனத்தோடு நம்ம செய்ய முடியும், மனமானது அங்கே ஒன்றி விடுகின்றது. அதனால தான் இந்த பூஜை ஸ்தோத்திரங்கள் எல்லாம் பெரியவர்கள் வைத்திருக்கின்றார்கள், வேற ஒன்றும் காரணம் கிடையாது. இப்போ இந்த பூஜையிலே இந்திரனை ஈடுபடுத்தினார்ங்கிறது என்னன்னா, நமக்கு அறிவுறுத்துவதற்காக. மனிதர்கள் காமத்திற்கு ஈடுபடுவார்கள், ஆனால் அப்படி ஈடுபடும் பொழுது இந்த ஸ்தோத்திரம் பூஜைகள் முதலிய வழிபாடுகள் இருக்கின்றனவே, இவைகள் இவற்றை மாற்றும், காமத்தினுடைய வன்மையை மாற்றும் என்று சொல்லும்படியாக ஒரு கருத்தை சுட்டி காட்டுவதற்காகத்தான் அங்கே இருந்தது. அங்கே மண்ணியாற்றிலே குமாரபுரையிலே எம்பெருமான் மண்ணியாற்றங்கரையிலே சிவபெருமானை ஸ்தாபிதம் செய்து பூஜை செய்கின்றாராம் முருகப்பெருமான். இதோட ஒரு அழகு எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். பரமேஸ்வரனை அங்கே பூஜை செய்கின்றார். பூஜை செய்த உடனேயே எம்பெருமான் பிரத்யட்சமானாராம். பரமேஸ்வரனுடைய குமாரன் பூஜை செய்கின்றானாம். அது எப்படி இருக்கும் என்று பார்க்க வேண்டும். முருகப்பெருமான் சிவபெருமானை ஆராதனம் செய்கின்றார். செய்த உடனேயே உமாதேவியோடு ரிஷபாரூடராக ஈஸ்வரன் தோன்றினாராம். எல்லாரும் வணங்கி துதிக்கின்றார்கள். அப்பொழுது சர்வ சங்காராஸ்திரம் என்று சொல்லக்கூடிய, சர்வ சம்ஹாராஸ்திரம் என்று சொல்லக்கூடிய ருத்ர பாசுபதாஸ்திரத்தையும், சங்கராஸ்திரம் ரௌத்ராஸ்திரம் என்று சொல்லக்கூடிய அஸ்திரங்களை எல்லாம் கொடுத்தாராம். இப்போ முருகப்பெருமான் பூஜை செய்யும் பொழுது அவர் பாசுபதம் என்று சொல்லக்கூடிய நோன்பை நோற்றார் என்ற ஸ்காந்தமானது சொல்லும். இந்த பாசுபதம்ங்கிற விரதம் பாரத்வாஜன்கிற முனிவர் எடுத்து கொடுத்தது என்றும், அது சுக்ல சதுர்திசியிலே ஆரம்பிக்க வேண்டும் என்றும், சோமவாரத்தில் இந்த சுக்ல சதுர்திசி வரும் பொழுது அது மிகவும் சிறப்பானதாக ஆரம்பிக்கலாம், உபவாசம் இருந்து விரதமாக இருந்து வழிபட வேண்டும், வெண்மையான ஆடை உடுக்க வேண்டும், ஹோமங்கள் செய்ய வேண்டும், எம்பெருமானை நினைத்து மூன்று விதமாக ஓங்கா

0: ஆரம் அல்லது பஞ்சாட்சரம், இதை கொண்டு திருநீர் அணிந்து எம்பெருமானுக்கு பூஜை செய்து மகேஸ்வர பூஜை ஆன பிறகு மகேஸ்வர பூஜை என்று சொல்லும்படியாக அடியவர்களுக்கும் பூஜை செய்ய வேண்டும். இதுதான் பாசுபத நோன்பை பற்றி குறிப்புகள் இருக்கின்றன. இந்த பாசுபத நோன்பை முருகப்பெருமான் செய்தாராம். செய்து எம்பெருமானை வழிபடும் பொழுது சர்வசம்ஹாராஸ்திரம் என்று சொல்லும்படியாக அந்த அஸ்திரத்தை இங்கே கொடுக்கிறார். அந்த அஸ்திரத்தை கொடுத்த உடனே இது உன்னை உன்னாலே சூரபத்மன் இந்த அஸ்திரத்தினாலே அழிவான் உனக்கு கொடுத்தோம். யாரும் இதை இதுவரை என்னிடத்திலே இருந்து அடைந்தது கிடையாது, உனக்கு கொடுத்தோம் என்று சொல்லும்படியாக முருகப்பெருமானுக்கு அருள் செய்தாராம். அவர் அங்கிருந்து எல்லாரும் புறப்படுகின்றார்கள். இதற்கு முன்பாக மண்ணியாற்றங்கரைக்க பிறகு திருவிடை மருதூர் என்று சொல்லும்படியாக திருவிடை மருதூர் மத்தியார்ஜுனம் என்று சொல்லக்கூடிய க்ஷேத்திரம், திருப்பரியலூர் என்று சொல்லக்கூடிய வீரட்டானம் அட்டவீரட்ட தலங்களிலே ஒன்று. அந்த அட்டவீரட்ட தலங்களுக்கும் முருகப்பெருமான் சென்று எம்பெருமானை ஸ்தோத்திரம் செய்தாராம். அது பரசலூர் என்று சொல்லும்படியாக இருக்கக்கூடிய க்ஷேத்திரம். அங்கே இந்த மயிலாடுதுறைக்கு பக்கத்தில் அது அங்கே இருக்கின்றது. தக்ஷ யஜ்ஞத்தை அடித்த க்ஷேத்திரம் அது வீரட்டானேஸ்வரர் என்று சொல்லும்படியாக. அதே போல தாரகாசுரனுடைய பயத்தை தேவர்களுக்கெல்லாம் நீக்கின க்ஷேத்திரம் என்று இந்த இடத்துல சொல்லுவார்கள். அந்த அங்கே இருக்கக்கூடிய புஷ்கரன், அதாவது சிவகங்கை என்று சொல்வார்கள், திருக்குளம், அந்த திருக்குளம் தான் தக்ஷன் யஜ்யம் செய்த இடமா. இன்றைக்கும் கூட எப்பொழுதாவது பஞ்சம் ஏற்பட்டு அந்த தண்ணீரானது வற்றும் பொழுது உள்ளே அந்த மண்டபம் போல இருக்கக்கூடிய இடம் காட்சியளிக்கின்றது என்று சொல்லுகின்றார்கள். தக்ஷ யஜ்யம் நடந்து அந்த இடத்திலே திருப்பரியூரில்தான் எம்பெருமான் வீரபத்ரனாக வந்து தக்ஷனுடைய தலையை வாங்கினார் என்று சொல்லக்கூடிய தன்மையெல்லாம் உண்டு. ஆக அங்கே தாரு அந்த திருப்பரியூரிலே இருந்து செல்லுகின்றார்களாம். போகும்பொழுது ஒரு பெரிய பாலைவனமானது வருகின்றது. அந்த பாலைவனத்தினுடைய வெயில் கொடுமை தாங்க மாட்டாது. எல்லாரும் தவிக்கும் பொழுது முருகப்பெருமானுடைய திருவருளாலே பாலைவனம் சோலைவனமானதுன்னர். இது திருப்பரங்குன்றம் போகக்கூடிய வழியிலே இருக்கிறது. நான் தான் வேடிக்கையா சொல்லுவேன், வேற ஒன்றும் கிடையாது. நம்ம பக்கம் முருகப்பெருமான் வந்திருக்கிறாருன்னு நிச்சயமா தெரியும். அந்த பள்ளத்தூர் இது மாதிரி, என்னுடைய ஊர் பள்ளத்தூர், இந்த மாதிரி அந்த ஏரியால வந்திருக்கணும் சிவகாசி, இதெல்லாம் வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். அவர் வந்த காரணத்தை நான் மதுரைக்கு முன்னாலே இருக்கிறது. இப்போ தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வரணும்னு சொன்னா, இந்த திருப்பரியலூர் இங்க இருந்து வரணும்னு சொன்னா, இவர் இந்த வழியாத்தான் புதுக்கோட்டை தாண்டி இந்த வழியாத்தான் போயிருக்கணும். ஏதோ ஒரு அந்த இடத்துல தான் போயிருக்க வேண்டும், முருகப்பெருமான் சென்றிருக்க வேண்டும். அதெல்லாம் அவ்வளவு பாலைவனம் போலவே வானம் பார்த்த பூமி என்று சொல்வார்கள் இல்லையா, அப்பேற்பட்ட பூமியாக அந்த இடத்துல சென்றிருக்க வேண்டுமா? ஆனா பாலைவனத்தை சோலைவனமாக மாற்றினாராம் முருகப்பெருமான். அங்கிருந்து திருப்பரங்குன்றுக்கு சென்று அடைகின்றார். அங்கே தத்தர் என்று சொல்லும்படியாக ஆளும் அந்த பராசர புத்திரர்கள் எல்லாம் இங்கே காத்து கொண்டிருந்தார்கள். நம்ம இந்த கதையை முதலேயே பார்த்திருக்கிறோம். பராசர குமாரர்கள் வியாசருக்கு சகோதரர்களாக இருந்தவர்கள். ஆறு பேர் என்ன பண்ணார்களாம், மீனை குளத்திலே இருக்கக்கூடிய மீன் வாலிலே கயிற்ற கட்டி அதற்கு துன்புறுத்தி விளையாடி கொண்டிருந்தார்களாம். பராசரர் கோபுற்று தன்னுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் சரி அவர்களை சபித்து விடுகின்றார். சபித்து நீங்களும் மீனாக செல்ல வேண்டும் என்று அவர்களை சபித்தாராம். அவர்கள் மீனாக இருந்தார்கள். அப்பொழுது எங்களுக்கு சாப விமோசனம் எப்பொழுது என்று கேட்டார்களாம் தன்னுடைய தந்தையாரிடத்திலே. உமையம்மைய அம்பிகையருடைய திருமுலை பாலானது சிந்தும் அந்த பொய்கையிலே, அப்பொழுது அதனை உண்டு நீங்கள் மீண்டும் முனிவர்களாக மாறுவீர்கள் என்று சொல்ல, எம்பெருமானுக்கு தன்னுடைய திருமுலை பாலை உமையம்பிகை கொடுக்கும் பொழுது சரவண பொய்கையிலே விட இந்த பராசர முனிவர்களுடைய புத்திரனாக இருந்த தத்தர், அனந்தர், நந்தி, சதுர்முகர், சக்கரபாணி, பாலி என்று சொல்லக்கூடிய ஆறு பேரும் மீண்டும் முனிவர்களாக மாறினார்கள். இறைவனுடைய அருளாலே அம்பிகையனுடைய ஆணைப்படி திருப்பரங்குன்றிலே வந்து முருகப்பெருமானுக்காக தவம் செய்து கொண்டிருந்தார்களாம். அங்கே தவம் செய்து கொண்டிருந்த அந்த ஆறு பேருக்கும் எம்பெருமான் தன்னுடைய கருணா கடாட்சத்தினாலே ஞானத்தை கொடுத்து அவர்களுக்கு பூர்ண அனுகிரகம் புரிந்தார் என்று சொல்லும்படியாக திருப்பரங்குன்று சென்றார். அங்கே தங்களை அடுத்தது அப்படியே செல்லுகின்றாராம். திருப்பரங்குன்றத்திலிருந்து திருச்செங்குன்றூர் என்று சொல்லும்படியாக திருச்செங்கோடு இருக்கிறதே அங்கே சென்றாராம். திருச்செங்கோடெல்லாம் போய் பார்க்கணும் முருகப்பெருமான். திருச்செங்கோட்டு வேலவனை பார்க்கறதுக்கு அப்படி ஒரு அந்த அம்பி அந்த சிவபெருமானுடைய மூர்த்தத்தை பார்க்கணும்னாலும், ஆறடிக்கு மேல இருக்கக்கூடிய மூர்த்தம் அல்லது எம்பெருமானுடைய அந்த உருவத்தை பார்க்கணும்னாலும் காண கண் கோடி வேண்டும். இதெல்லாம் போய் பார்க்க வேண்டிய இடங்கள். அப்படி திருச்செங்கோன்று அந்த திருச்செங்கோடு என்று சென்று இருக்கக்கூடிய திருச்செங்கோட்டு வேலவனாக நின்று அங்கிருந்து திருச்செந்தூருக்கு செல்லுகிறாராம். திருச்செந்தூர் கடற்கரையிலே இருக்கக்கூடிய இன்றைக்கு நாம் திருச்செந்தூர் என்று சொல்லக்கூடிய க்ஷேத்திரத்திற்கு போகும் பொழுது சேந்திபுரம் என்றும் ஜெயந்தீபுரம் அதாவது வெற்றியை கொடுக்கக்கூடிய நகரமாக அங்கே ஒரு இடமாக அமைந்தது. அங்கே விஸ்வகர்மாவினாலே முருகப்பெருமானுக்கு மிகச்சிறந்த ஒரு கோயிலானது அங்கே அமைக்கப்பட்டது. அந்த கோவிலிலே தான் எழுந்தருளி சிவபெருமானையும் அங்கே பூஜை செய்து கொண்டு ஆறு படை வீடிலே இரண்டாவது படை வீடாக இருக்கப்பட்ட திருச்செந்தூரிலே முருகப்பெருமான் அமர்ந்தாராம். அமர்ந்து எம்பெருமானை சிவபெருமானை பூஜை செய்து கொண்டு தன்னுடைய திருவோலக்க மாம திருவாமணி மண்டபத்திலே அமர்ந்து கொண்டு விஷ்ணு பிரம்மா எல்லாரும் இந்திரன் முதலிய அத்தனை பேரும் அங்கே அமர்ந்திருக்கிறார்கள். திவ்யாசனத்திலே அமர்ந்தவராக கேட்டாராம், நாம் இப்பொழுது செல்லுகின்றோமே சூரபத்மனை அழிப்பதற்காக, சூரபத்மனுடைய வரலாறு என்ன, அவர்கள் எப்படி தவம் செய்தார்கள், ஏன் உங்களுக்கு தீமை இழைத்தார்கள், இதையெல்லாம் நீங்கள் விரிவாக சொல்ல வேண்டும் என்று சொன்ன இந்திரன் அந்த பிரம்மாவும் விஷ்ணுவும் யோசித்தார்களாம், நம்ம சொல்றதை விட கதை சொல்றதுக்கு ஒருத்தர் இருக்கணும், யார் சொல்றது, தேவகுருவான பிரகஸ்பதி தான் வாக்கிலே சிறந்தவர், ஆக வாக்கிலே சிறந்தவரான பிரகஸ்பதி சொல்ல வேண்டும் என்று அவரிடத்திலே வேண்டிக் கொள்ள, வாக்கிலே சிறந்த பிரகஸ்பதி திருச்செந்தூருடைய முருகப்பெருமானுக்கு அசுரர்கள் எப்படி பிறந்தார்கள், எப்படி வளர்ந்தார்கள், ஏன் இப்படி நடந்தது என்கின்ற சரித்திரத்தை எல்லாம் சொல்லுகின்றார். இப்பொழுது ஒரு அந்த காண்டமானது உற்பத்தி காண்டம் என்று சொல்லக்கூடிய இவ்வளவு காலம் நம்ம பார்த்தது உற்பத்தி காண்டம் என்று சொல்லக்கூடிய காண்டம் நம்ம பார்த்திருக்கிறோம். அடுத்தது அசுர காண்டம் என்று அசுரர்கள் எப்படி பிறந்தார்கள் தோன்றினார்கள் என்கின்ற தன்மை அங்கே சொல்லப்படுகிறது. ஆனால் கச்சியப்புறம் சரி ஸ்காந்தத்திலேயும் சரி இதுல பலவிதமான தத்துவங்களை எடுத்து அமைத்திருக்கின்றார்கள், நாம பார்ப்போம் என்று சொல்லி அடுத்த காண்டத்திற்குள்ளே அசுர காண்டம் என்று சொல்லக்கூடிய காண்டத்திற்குள்ளே நாம் இப்பொழுது புகுகின்றோம். திருச்செந்தில் நாதனை வேண்டி அங்கே தன்னுடைய திருமாமணி தவிசிலே திருத்தவிசிலே விற்று கொண்டு சிம்மாசனத்திலே விற்று கொண்டிருக்கக்கூடிய அந்த அந்த எம்பெருமானை துதித்து நாம் திருச்செந்தூரிலே எம்பெருமானை பார்ப்பதற்காக அவன் கேட்ட கதையை கேட்பதற்காக நாம் நிற்கின்றோம்.
1: Om Namah Shivaya. You are listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: Om Shivaya Namah. Shaivam.org இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி ஸ்ரீ சிவ மகாபுராணம் சொற்பொழிவு. வழங்குபவர் வைத்தியநாதன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஃ.
0: சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம. ஸ்ரீ சிவமகாபுராணம் இரண்டாவதான ருத்ரசம்ஹிதை, அதிலே இரண்டாவதான சதீகண்டம், அத்தியாயம் 40. நாரதர் கேட்கிறார், பிரம்மதேவரே தாங்கள் அனைத்தும் அறிந்தவர், சிவ தத்துவத்தை நன்கறிந்து பரப்பியவர், இதுவரை சிவபெருமானது அழகிய அற்புதமான திருவிளையாடல்கள் பற்றிய கதைகளை கூறினீர்கள். தந்தையே, மிக்க வீரனான வீரபத்ரன் தட்சிணது வேள்வியை அழித்து கயிறி சென்றானே, அதன் பின் என்ன ஆயிற்று என்பதை எங்களுக்கு கூற வேண்டுகிறேன். பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதரே, ஸ்ரீ ருத்ரனது படைகளால் உடல் சிதறுற்று தோற்ற தேவர்களும் முனிவர்களும் உடனே என் சத்தியலோகத்திற்கு வந்து என்னை பலவாறு துதித்து வணங்கி தாங்கள் அடைந்த துன்பங்களை முழுவதுமாக கூறினர். அதை கேட்ட நான் புத்திரசோகத்தில் ஆழ்ந்தேன், மனம் கலங்கினேன், பெரும் சிந்தை என்னை ஆட்கொண்டது. உடனே நான் பக்தியோடு ஸ்ரீமன் நாராயணனை தியானித்தேன், அதனால் எனக்கு அவ்விடத்திற்கேற்ப ஓர் எண்ணம் உதித்தது. உடனே நான் தேவர்களோடும் முனிவர்களோடும் ஸ்ரீவைகுண்டம் சென்று ஸ்ரீமன் நாராயணனை வணங்கி பலபடியாக துதித்து பின் என் துன்பத்தை கூறினேன். தேவதேவா, பாதையில் நின்ற வேள்வி நிறைவு பெறுமாறும், வேள்வியின் எஜமானனான தட்சன் திரும்பவும் உயிர் பெற்று எழவும், முனிவர்களும் தேவர்களும் அனைவரும் நலம் பெறவும் ஆவன செய்ய வேண்டுகிறேன். திருமகள் கேள்வனே, தேவதேவனே, தாங்கள் தேவர்களுக்கு நலனே விளைபவரும் செய்பவரும், தேவர்களும் முனிவர்களுமான நாங்கள் தங்களையே சரணமடைந்துள்ளோம். சிவ சிந்தனையிலேயே நித்தமும் நிற்கும் திருமகள் மணாளரான ஸ்ரீமன் நாராயணன் நான் கூறியதை கேட்டு பின்வருமாறு கூறலானார். ஏழ்மை என்பதையே அறியாதவர் அல்லவா அவர். ஸ்ரீ மகாவிஷ்ணு கூறுகிறார், தேவர்களே, திரள் படைத்தவன் ஏதாவது ஒரு தவறு செய்வானேயானாலும் அதற்கு எதிரடையாக வேறொருவன் தவறு செய்வானேயானால் அந்த தவறு அவனுக்கு நலனை தராது. பிரம்மதேவரே, தேவர்கள் அனைவரும் சிவ அபராதம் செய்தவர்கள், ஏனெனில் அவர்கள் வேள்வியில் சிவபெருமானுக்கான அவிர்வாகத்தை தரவில்லை. ஆகவே நீங்கள் அனைவரும் தூய்மை உள்ளத்தோடு சிவபெருமானது திருவடிகளை பற்றி கொண்டு அவரை மகிழ்வுறச் செய்யுங்கள், ஏனெனில் அவர் வெகு எளிதில் மகிழ்ச்சி கொள்பவர், அசுதோஷி, அவரிடம் மன்னிப்பு வேண்டுங்கள். அவர் கோபம் கொள்வாரே யாகில் அனைத்து உலகங்களும் ஒரு நொடியில் அழிந்துவிடும். அவர் கட்டளையால் என் திசை உலக பாலகர்களின் காலமும் வேள்விகளும் அதனால் பிறலாகும் பயன்களும் விரைவிலேயே நிறைவடைந்துவிடும். இப்பொழுதோ அவர் தன் மனைவியான சதீதேவியை பிரிந்துள்ளார். மேலும் தீயவனான தட்சன் தன் வசை சொற்களாகிய வானங்களால் முதலிலேயே அவரது இதயத்தை புண்படுத்தியிருக்கிறான். ஆகவே நீங்கள் அனைவரும் விரைவில் அவரிடம் சென்று உங்களது தவறுக்காக மன்னிக்க வேண்டுங்கள். பிரம்மதேவரே, அவரை அமைதி கொள்ளச் செய்ய இது ஒன்றுதான் சிறந்த உபாயம். அவ்வாறு செய்வதால் அவர் விரைவில் மகிழ்ச்சி கொள்வார் என்பதை நான் நன்கறிவேன். உள்ள உண்மையை கூறிவிட்டேன். பிரம்மதேவரே, நானும் உங்களோடு கையிலே வந்து சிவபெருமானிடம் மன்னிக்க வேண்டுகிறேன். என்னிடமும் தேவர்களிடமும் இவ்வாறு கூறிய ஸ்ரீஹரி தேவர்களோடு கையிலே செல்ல எண்ணி தேவர்கள், முனிவர்கள், பிரஜாபதிகள் ஆகிய அனைவரையுமே தன் திருமேனியாக கொண்டுள்ள பகவான் அவர்களையும் அழைத்து கொண்டு ஸ்ரீவைகுண்டத்திலிருந்து சிவபெருமான் விற்றிருக்கும் உயர்ந்த மலையான கைலேங்கிரிக்கு சென்றார். கைலை மலை சிவபெருமான் தானாக உகந்து வாழுமிடம் ஆகும். மனிதர்களில் இருந்து வேறுபட்ட கிண்ணரர்கள், அப்சரஸ் பண்டிர், யோகத்தில் சித்தி பெற்ற சான்றோர்கள் ஆகியவர்கள் அனைவரும் உயர்ந்த மலையில் அவருக்கு சிறந்த பணிவிடை செய்து வருகிறார்கள். கைலேங்கிரிக்கு அருகில்தான் சிவபெருமானது சிறந்த நண்பனான குபேரனது அழகாபுரி பட்டினம் உள்ளது. அதையும் அதன் அருகில் பசுமையான பல்வகை மரங்கள் அடர்ந்து நறுமணம் வீசி விளங்கும் சௌகந்திகம் என்னும் வனப்பகுதியையும் கண்டனர் தேவர்கள். அவ்வனமோ தெய்வீகமானது. அவ்வனத்தில் எங்கும் நறுமணம் பறக்கும் சௌகந்திகம் என்னும் தாமரை மலர்கள் மலர்ந்து விளங்குகின்றன. அந்த அழகாபுரியின் வெளியே நந்தா, அலகநந்தா எனும் இரு புண்ணிய நதிகள் பாய்ந்தோடுகின்றன. அவை தரிசித்த மாத்திரத்திலேயே பிராணிகளின் பாவங்கள் அனைத்தையும் நீக்கிவிடுபவை. யக்ஷர்களின் மன்னரான குபேரனது அழகாபுரியையும் சௌகந்திக வனத்தையும் கடந்து சென்ற தேவர்கள் சற்றே சிறிது தூரத்தில் சிவபெருமான் தபம் செய்யும் கல்லால மரத்தை கண்டனர். அதன் நிழல் நாற்புறமும் பரவியிருந்தது. அதன் உயரமோ 100 யோஜனை. அதன் கிளைகள் 75 யோஜனை தூரம் வரை பரவியிருந்தன. அம்மரத்தில் எந்த ஒரு பறவை கூடுகளும் இல்லை. கடும் கோடையிலும் கோடையின் கடுமை அங்கில்லை. புண்ணியம் செய்த சான்றோர்களே அதை தரிசிக்க முடியும். தூய்மை மிக்கது, புண்ணியமானது. அந்த கல்லால மரமே சிவபெருமான் யோகம் செய்யும் இடம். மிகவும் உத்தமமான அந்த புனிதமான மரத்தை யோகிகளும் வணங்குகின்றனர். முக்தி வழியை நாடுவோர் வந்து அடைக்கலம் புகும் யோகமயமான அக்கல்லால மரத்தின் அடியில் பகவான் சிவபெருமான் அமர்ந்திருப்பதை விஷ்ணு முதலிய தேவர்கள் அனைவரும் கண்டனர். பெரும் சித்தி பெற்றவர்களும் சிவபக்தியிலேயே உரியவர்களுமான எனது குமாரர்களான சனகாதிகள் பெருமகிழ்ச்சியோடு அமைதியாக வருக்க பணிவிடை செய்து கொண்டு இருக்கிறார்கள். அமைதியே உருவெடுத்தார் போன்ற திருமேனி சிவபெருமானது குஹியர்களுக்கெல்லாம், குஹியர்களுக்கும் ராட்சதர்களுக்கும் தலைவனான குபேரன் சிவபெருமானது உற்ற நண்பன். தன் குடும்பத்தைச் சேர்ந்தவர்களோடும் மற்ற தன் பணியாளர்களோடும் மிக்க கவனத்துடன் அவருக்கு சேவை புரிகிறான். சிவபெருமான் பெரும் தபசிகளும் கண்டு உகக்கும் அழகிய திருமேனி கொண்டு அங்கு விற்றிருக்கிறார். சிவபெருமான் பெருந்தபசிகளும் கண்டு உகக்கும் அழகிய திருமேனி கொண்டு அங்கு விற்றிருந்தார். உடலெங்கும் அழகுற திருநீற்று பூச்சு, அதுவே சிறந்த அழகு. தனது வாத்சல்யத்தால் அனைத்து உலகங்களுக்கும் உற்ற நண்பர் இவரே. நாரதா தருப்பை புல்லிலான ஆசனத்தில் அமர்ந்திருந்த அவர் சாதுக்கள் அனைவரும் கேட்கும்படி நீ கேட்கும் கேள்விகளுக்கெல்லாம் தத்துவையான நெறியில் உனக்கு பதில் கூறி உபதேசம் செய்து கொண்டிருந்தார். இடது காலை வலது தொடையின் மேலிருத்தி இடது கையை இடது முழந்தாள் முட்டியில் வைத்துக் கொண்டு மணிக்கட்டில் ருத்ராட்ச மாலையை தாங்கி அழகான தர்க்கமுத்திரை காட்டிக்கொண்டு விளங்குகிறார். ஆட்காட்டி விரலை கீழ் நோக்கி மடக்கி கட்டை விரலோடு சேர்த்து மற்ற 3 விரல்களையும் நேராக ஒன்று சேர்த்து வைத்துக் கொள்வதே தர்க்கமுத்திரை, அதாவது ஞானமுத்திரை என்பர். இவ்வாறு விளங்கும் சிவபரம்பொருளை தரிசித்த ஸ்ரீ மகாவிட்டு முதலிய அனைத்து தேவர்களும் இரு கை கூப்பி சிறன் தாழ்த்தி அவர் சரணங்களில் வீழ்ந்து வணங்கினர். நானும் ஸ்ரீமன் நாராயணனும் வந்ததைக் கண்ட சிவபெருமான் உடனே எழுந்து நின்று தலை தாழ்த்தி வணங்கினார். சான்றோர்கள் வந்து அடைக்கலம் பெருமிடம் சிவபெருமானது திருவடிகள் அன்றோ? இவ்வாறு ஸ்ரீமன் நாராயணன் முதலிய தேவர்கள் அனைவரும் வந்து வணங்கவே சிவபெருமானும் திரும்ப வணங்கியது. அகில உலகங்களுக்கும் நற்கதி அருளும் ஸ்ரீமன் நாராயணன் கஷ்யப் பிரஜாபதியை வணங்குவது போல் இருந்தது. தேவர்கள், சித்தர்கள் அனைவரது அவர்களது கூட்டங்களின் தலைவர்கள் மற்றும் மகர்ஷிகள் ஆகிய அனைவரும் வணங்கும் சிவபெருமானிடம் தேவர்கள் வணங்க நிற்கும் சிவன் நாராயணன் மிகுந்த மரியாதையோடு பல பல பேசலானார். 41-42 தேவர்கள் அனைவரும் மிகவும் வினயத்தோடு வணங்கிய சென்னியராய் சிவபெருமானை துதித்து கூறலுற்றனர். சிவபரம்பொருளே, தாங்களோ ஈடு இணையற்றவர், பரத்துக்கும் பரன், பரமேசன் எங்கும் நீக்கமர நிறைந்து விளங்குபவர். உலகங்களே உங்களது திருமேனி. இப்படிப்பட்ட மகேசனான தங்களை வணங்குகிறோம். சிவன் நாராயணனே தங்களது ஆன்மாவின் சக்தி தத்துவம். அவரது இதயத்தில் விளங்குபவரும் நீங்களே. கரிய ரூபியானவர், பைரவராக காட்சியருளுபவர், சரணம் பற்றினோரிடம் அன்பு கொள்பவர், திரையம்பக மந்திரத்தினால் போற்றக்கூடிய மும்மூன்றானவர், உலகையே தன் திருவிளையாடலாக கொண்டு விளையாடுபவர், தாங்களோ காலனை காலால் உதைத்தவர், சோகம் என்பதும் தங்கள் திருவுருவன்தான், முக்குண ரூபியாக விளங்கும் நிர்குணராக விளங்குபவரும் தாங்களே, முக்குண ரூபியாக விளங்குபவரும் நிர்குணராக விளங்குபவரும் தாங்களே, சந்திரன் சூரியன் அக்னி மூவரும் தங்களது முக்கண்கள், அனைத்திற்குமான காரணப்பொருளும் தர்ம நெறிகளையே தன் சொரூபமாக கொண்டவரும் தாங்களே, தங்களை வணங்குகிறோம், தன் ஒளியால் அகில உலகங்களையும் ஒளிரச் செய்பவர் தாங்கள், தாங்களோ விகாரமற்றவர், எவரிடமும் வேறுபாடு கொள்ளாதவர், ஒளிமயமானவர், சிச்சொரூபரும் ஆனந்தமே வடிவானவரும் பரம்பொருளுமான பரமாத்மா, மகேசா, பிரம்மதேவர், சிவன், நாராயணன், இந்திரன், சந்திரன் முதலிய தேவர்கள் அனைவரும் மற்றும் முனிவர்களும் தங்களிடமிருந்தே தோன்றியவர்கள், தாங்களே தங்களது திருமேனியை அதாவது சக்தி தத்துவத்தை 8 பாகங்களாக்கி அகில உலகங்களையும் தாங்கி போஷிப்பதால் தாங்கள் அஷ்டமூர்த்தி என்று அழைக்கப்படுகிறீர்கள். அனைத்திற்கும் ஆதிகாரணராகிய சர்வேஸ்வரன் தாங்கள். தங்களிடம் கொண்ட பயத்தினால்தான் வாயு காற்று வீசுகிறது, அக்னி எரிக்கிறான், சூரியன் பிரகாசிக்கிறான், மிருத்யுவான யமன் நாற்றிசைகளிலும் ஓடுகிறான். இதை அப்படியே தைத்திரிய உபனிஷத்தோடு ஒப்பு நோக்கலாம் என்று உரையாசிரியர் கூறுகிறார். பீஷாத்மாத் வாத பவதே பீஷோதேதி சூர்யகா பீஷா பீஷாஸ்மாத் அக்னிச்சேந்திரச்ச மிருத்யுர்தாவதி பஞ்சமயிதி. தைத்திரிய உபனிஷத்திலே வரக்கூடியது இந்த சிவமகாபுராணத்திலே இருக்கக்கூடிய ஸ்லோகத்திற்கு அப்படியே பொருத்தமாக அதை ஒப்பு நோக்குகிறார் உரையாசிரியர். அனைத்திற்கும் ஆதிகாரணராகிய சர்வேஸ்வரன் தாங்கள். தங்களிடம் கொண்ட பயத்தால் தான் வாயு அந்த காற்று வீசுகிறது, அக்னி எரிக்கிறான், சூரியன் பிரகாசிக்கிறான், மிருத்யுவான யமன் நாற்றிசைகளிலும் ஓடுகிறான். கருணைக்கடலே, மகேசா, பரமேசா, அமைதி கொள்ளுங்கள், நாங்கள் எங்களது சைதன்யத்தை இழந்து கொண்டிருக்கிறோம், ஆகவே எங்களை காத்திருடுங்கள், அருள் புரியுங்கள். இறைவா, ஏழைக்கு அருள்பவரே, நன்மையே செய்யக்கூடியவர் தாங்கள். இதுவரை பல பல இன்னல்களில் இருந்து எங்களை காத்தருளிய தாங்கள் இன்று எங்களை காப்பாற்றாமல் கைவிடலாமா? எம்பிரானே, கௌரீசா, கருணை கொண்டு பாதியில் நின்ற இவ்வேள்வியை காத்து தட்ச பிரஜாபதியையும் பிழைக்கச் செய்ய வேண்டுகிறோம். பகன் தன் கண்களை பெறட்டும், எஜமானனான தட்சன் உயிர் பெறட்டும், பூஷாவின் பற்கள் முறைக்கட்டும், பிருகுமஹர்ஷியும் முன்போல் தன் தாடி மீசைகளை பெறட்டும். சங்கரா, ஆயுதங்களாலும் கற்களாலும் உடல் ஊனமுற்றவர்களுக்கும் கருணை காட்டுங்கள், அவர்களும் முழுமையாக நலம் அடையட்டும். இறைவா, வேள்வி நிறைவு பெற்றதும் அதில் மீதமுள்ளவை அனைத்தும் தங்களது பாகமே, பிறர் அதை தொடக்கூடாது. ருத்ரதேவனே, தங்களுக்கு அளிக்கும் வேள்வியின் மிஞ்சிய பாகத்தினாலேயே வேள்வி நிறைவு பெறட்டும், தங்களுக்கு பாகமளிக்காத வேள்வி நிறைவு பெறாமல் போகட்டும். இவ்வாறு கூறிவிட்டு ஸ்ரீமன் நாராயணன், பிரம்மதேவன் மற்றும் உள்ள தேவர்கள் ஆகிய அனைவரும் தாங்கள் செய்த அபராதத்தை பொருட்டு அருளுமாறு வேண்டி இருகை கூப்பி தரையில் ஒரு தண்டம் போல் விழுந்து வணங்கினார்கள். பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதரே, இவ்வாறு நான், ஸ்ரீமன் நாராயணர், எண்டிசை பாலகர்கள், முனிவர்கள், நவ பிரஜாபதிகள் ஆகிய அனைவரும் ஒன்று கூடி இறைவனான சிவபெருமானை வேண்டவே, கருணையே வடிவான அவர் மனம் மகிழ்ந்து தேவர்களுக்கு அபயமளித்து புன்னகை பூத்த முகத்துடன் கூறலானார். ஸ்ரீ மகாதேவர் கூறுகிறார், தேவதேவர்களான ஸ்ரீமன் நாராயணரே, பிரம்மதேவரே, நான் கூறும் உண்மையை கவனமாக கேளுங்கள். நீங்கள் கூறியது அனைத்தையும் நான் எப்பொழுதும் ஏற்றுக்கொள்பவன். தக்ஷனது வேள்வியை நான் அழிக்கவில்லை. தக்ஷன் தானாகவே பிறரிடம் பகைமை பாராட்டுகிறான். பிறருக்கு நாம் செய்வதே நமக்கு அதுவாகவே பின்னர் வருகிறது. ஆகவே நாம் பிறருக்கு தீங்கு பயக்கும் செயலை என்றும் செய்யக்கூடாது. பிறருக்கு நாம் செய்வதே நமக்கு அதுவாகவே பின்னர் வருகிறது. ஆகவே நாம் பிறருக்கு தீங்கு பயக்கும் செயலை என்றும் செய்யக்கூடாது. பரம் த்வேஷ்டி பரேஷாம் யதாத்மனஸ்தத் பவிஷ்யதி பரேஷாம் க்லேதனம் கர்ம ந காரியம் தத் கதாச்சன. தட்சனுடைய தலை சாம்பலாகிவிட்டதால் ஆட்டின் தலையை அவன் உடலோடு உடலோடு சேர்த்து வையுங்கள். பகன் மித்திரனது கண்களால் தன் அவி உணவை காணட்டும். பற்களை இழந்த பூஷன் எஜமானது பற்களால் நன்கு அரைக்கப்பட்ட வேள்வி உணவை சாப்பிடட்டும். என்னை பகைத்த பிருகு ஆட்டின் தாடியை பெறட்டும். வேள்வியில் மீதமிருப்பவை என கழித்த தேவர்கள் வேள்வியில் மீதம் இருப்பதை என கழித்த தேவர்கள் அனைவரும் முன்போலவே உடலை பெறட்டும். அவர்கள் ஊனம் குணமாகட்டும். வேள்வி செய்த அத்வத்யு முதலிய கையிழந்தவர்கள் அஸ்வினி குமாரர்கள் மற்றும் பூஷா ஆகியவர்களது கைகளினால் தங்கள் காரியங்களை செய்து கொள்ளட்டும். உங்களிடம் கொண்ட அன்பினால் இவற்றை கூறினேன். பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதா, கருணை உள்ளம் கொண்ட சிவபெருமான் இவ்வாறு கூறிவிட்டு மௌனமானார். அவர் வேத நெறியையே கடைபிடிப்பவர், தேவாதி தேவன், அனைத்து ஜீவராசிகளுக்கும் ஒரே தலைவன். இவ்வாறு கூற கேட்ட ஸ்ரீமன் நாராயணன், நான் மற்றும் உள்ள தேவர்கள் அனைவரும் மிகவும் மகிழ்ந்து அவருக்கு நன்றி கூறினான். பின்பு ஸ்ரீமன் நாராயணர் மற்ற தேவர்களோடு என்னையும் அழைத்துக் கொண்டு சிவபெருமானுடன் மகிழ்ச்சியோடு கனகலம் என்ற இடத்தில் உள்ள தட்சணதி வேள்விச்சாலைக்கு சென்றார். அப்பொழுதுதான் சிவபெருமான் வேள்விச்சாலையில் தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் வீரபத்ரனால் நேர்ந்த இழப்பை கண்டார். ஸ்வாஹா, ஸ்வதா, பூஷா, துஷ்டி, திருதி, சரஸ்வதி மற்றும் ரிஷிகள், பித்திருக்கள், அக்னிக்கள், பல பல யக்ஷர்கள், கந்தர்வர்கள், ராட்சசர்கள் முதலியோர் அங்கு வீழ்ந்து கிடந்தனர். சிலரது உடல் சிதறி இருந்தன, சிலரது தடிமுடிகள் தலைமுடிகள் பிடுங்கப்பட்டிருந்தன, பலர் இறந்திருந்தனர். வேள்வியில் நேர்ந்துள்ள இந்த பரிதாப நிலையை கண்ட சிவபெருமான் புன்முறிவளித்தவாறே பலம் பொருந்திய தனது சிவகணங்களின் தலைவனான வீரபத்ரனை அழைத்து, பெருந்தோளுடையவனே வீரபத்ரா, நீ என்ன காரியம் செய்தாய்? சிறிது நேரத்திலேயே தேவர்கள் ரிஷிகள் முதலியோருக்கு பெருந்தண்டனையை தந்துவிட்டாயே, தக்ஷணன்றோ இம்மாதிரியான துரோகத்திற்கு காரணம்? உயர்ந்துதான இந்த வேள்வியை தொடங்கியவனும் அவனே, அதனால் ஆய பயனையும் தண்டனையையும் அவன் அனுபவித்தாயிற்று. அவனை நீ இங்கே உடனே அழைத்து வா. சிவபெருமான் இவ்வாறு கூறவே வீரபத்ரன் வேகமாக சென்று தட்சணது தலையற்ற உடலை எடுத்து வந்து அவர் எதிரே போட்டான். தலையற்ற அவன் உடனை கண்ட இறைவன் உலகங்களுக்கெல்லாம் நலனே செய்பவர் ஆதலால் அருகில் நின்ற வீரபத்ரனிடம் தட்சணது தலை எங்கே என்று கேட்டார். வீரபத்ரனும் தான் தட்சணது தலையை வேள்வியில் இட்டதை கூறினான். சிவபெருமானம் தேவர்களிடம் முன்பு தான் கூறியவாறே செய்ய சொன்னார். அவர் கூறியவாறே நானும் ஸ்ரீமன் நாராயணனும் பிருகுமுதிரைவர்களை உளப்படுத்தினோம். பின்பு சிவனது கட்டளைப்படி வேள்வி பசுவான ஆட்டின் தலையை கொய்து தட்ச பிரஜாபதியின் உடலோடு சேர்த்தோம். அவ்வாறு சேர்த்தவுடன் சிவபெருமானது திருக்கண்களின் அருட்பார்வையினால் தூங்கி எழுந்தவன் போல் தட்சன் எழுந்து நின்றான். எழுந்து நின்றதும் தன் எதிரில் விளங்கும் சிவபெருமானைக் கண்டு இதயத்தில் காதல் பொங்க அது அவனது அந்தக்கரணமான உள்ளத்தை தெளிவாக்கி மகிழ்ச்சி கொள்ளச் செய்தது. முன்பு இறைவனிடம் பகைமை கொண்டிருந்ததால் அவன் உள்ளம் மாசுபடிந்திருந்தது. இப்பொழுது சிவபெருமானை தரிசித்ததால் அவன் உள்ளம் சரற்காலத்தில், அதாவது மாரிக்காலத்தில் சந்திரன் போல நிர்மலம் ஆனது. அவன் மனம் சிவனை துதிக்க விரும்பியது. ஆனால் பச்சாதாபத்தினாலும் தன் மகளது இறப்பினாலும் அவன் மனம் கலக்கமடைந்திருந்தது. ஆகவே உடனே துதிக்க முடியவில்லை. ஆனால் சிறிது போதிலேயே மனவுறுதி பெற்ற தட்சன் வெட்கத்தினால் தலைகுனிந்து உலக நாயகரான சிவபெருமானை வணங்கி அவரது பெருமைகளை பலவாறாக துதித்து பாடி பின்பு வணங்கி முடிவில் குரலானான், இறைவனே, எனது குற்றத்தை மன்னித்தருள வேண்டும். முன்பு உங்களது உண்மை உணராத முழு மூடனாகவும் தீயவனாகவும் இருந்தேன். இப்பொழுது என்னை தண்டித்ததன் மூலம் எனக்கு பேரருள் புரிந்திருக்கிறீர்கள். தாங்கள் தேவர்க்கும் மூவர்க்கும் எட்டாத பரம்பொருள் என்பதை அறிந்தேன். வேதங்களாலேயே தாங்கள் அறியத்தக்கவர். சான்றோர்களுக்கு தாங்களே கற்பகத்தரு. தீயோரை தண்டிப்பவர். அடியார்கள் வேண்டுவதை வேண்டியவாறு அளிப்பவர். முதலில் ஆன்ம தத்துவங்களை அறிவுறுத்த வேண்டி வித்யை, தவம், விரதம் ஆகியவற்றை கடைபிடித்து ஒழுகும் அந்தணர்களை உங்கள் முகத்திலிருந்து படைத்தீர்கள். இடையன் கையில் கோள் கொண்டு பசுக்கூட்டங்களை காத்து வருவது போல் அறநெறிமுறைகளை நன்கு ஒழுங்காக நடக்க அந்நெறிமுறைகளை தாங்கள்தானே காத்து வருகிறீர்கள். ஆகவே தாங்கள் அந்த அந்தணர்களை பல்வேறு துன்பங்களில் இருந்தும் காத்து வருகிறீர்கள். நான் கடுஞ்சொற்களாகிய வானங்களால் பரமேஸ்வரனான தங்களை மிகவும் புண்படச் செய்துவிட்டேன். இருந்தும் எனக்கருள் புரிய தாங்களே இங்கு எழுந்தருளியுள்ளீர்கள். என்னை போன்றே பரிதாபத்திற்குரிய இந்த தேவர்களிடமும் கருணை கொள்ளுங்கள். தாங்களோ அடியார்க்கு எளியவர், ஏழைகளுக்கு இறங்குபவர், அனைத்து செல்வங்களையும் கொண்டுள்ள சம்பு. தங்களை மகிழ்விக்க என்னிடம் எந்த ஒரு நற்குணமும் இல்லை. அறுவகை செல்வங்களையும் ஒருங்கே கொண்ட பரம்பொருள் தாங்கள். ஆகவே தங்களது பெருந்தன்மையினாலேயே என் மேல் இரக்கம் கொண்டு மகிழ வேண்டும். குற்றம் புரிதல் எனக்கு இயல்பு. அவற்றை குணமாக கொள்வது தங்கள் இயல்பு. அறுவகை செல்வங்களையும் ஒருங்கே கொண்ட பரம்பொருள் தாங்கள். ஆகவே தங்களது பெருந்தன்மையினாலேயே என் மேல் இரக்கம் கொண்டு மகிழ வேண்டும். குற்றம் புரிதல் எனக்கு இயல்பு. அவற்றை குணமாக கொள்வது தங்கள் இயல்பு. பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதா, அனைத்து உலகங்களுக்கும் நன்மையே செய்திடும் மகேசனான பரம்பொருள் ஸ்ரீ சங்கரரை துதித்த தட்ச பிரதாபதி மன அடக்கம் கொண்டு மௌனமானான். பின்பு ஸ்ரீமன் நாராயணன் எருதுக்கொடியோனான ஸ்ரீ சிவபெருமானை இருகை கூப்பி வணங்கி தழுதழுத்த குரலில் துதித்தார். இதன் பின் நான், தேவதேவனே, மகாதேவனே, கருணைக்கடலே, இறைவா, தாங்களோ சுதந்திரர், பரமபுருஷர், ஒப்பார்மிக்கார் இல்லாதவர், அழிவற்ற பரம்பொருள், பரமேஸ்வரா, தாங்கள் என் மகன் மேல் கருணை கொண்டு அவன் செய்த அவமரியாதையை கணிசிக்காமல் அவனது வேள்வியை நிறைவுறச் செய்யுங்கள். தேவதேவனே, தாங்கள் மனம் மகிழ்ந்து அனைத்து சாபங்களையும் நீக்க வேண்டும். தாங்களோ அறிவே வடிவானவர். செய்ய வேண்டிய கடமைகளை சரிவர ஆற்ற எனக்கு ஊக்கமளித்தவர் தாங்கள் தானே. செய்யக்கூடாத மரச்செயல்களினின்றும் தடுத்து நிறுத்துபவரும் தாங்கள் தானே. பெருந்தவசியே, இவ்வாறு பரமனான சிவபெருமானை துதித்த நான் இருகை கூப்பி தலைவணங்கி நின்றேன். பின்பு நல்லெண்ணமுடைய இந்திரன் முதலிய தேவர்களும் எண்டிசை பாலகர்களும் அன்றலர்ந்த தாமரை முகத்தனான பகவானை துதித்தனர். தேவர்கள், சித்தர்கள், ரிஷிகள், பிரஜாபதிகள் ஆகியோரும் மனம் மகிழ்ச்சியிற்று ஸ்ரீ சிவசங்கரனை துதித்தனர். இவர்களைத் தவிர உபதேவர்கள், நாகர்கள், வேள்விச்சாலை இருந்த அவையோர், அந்தணர்கள் ஆகிய எல்லோரும் மிகுந்த பக்தியோடு தனித்தனியே இறைவனை வணங்கி போற்றி துதித்தனர். இரண்டாவதான ருத்ர சம்ஹிதை, அதிலே இரண்டாவதான சதீகண்டம், அத்தியாயம் 43. பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதா, இவ்வாறு ஸ்ரீ மகாவிஷ்ணு நான், தேவர்கள், ரிஷிகள் மற்றும் உள்ளவர் ஆகியோரது துதிகளை கேட்டு மகிழ்ந்த சிவபெருமான் ரிஷிகளையும் தேவர்களையும் கருணையோடு நோக்கிய பின் என்னையும் ஸ்ரீமன் நாராயணனையும் சமாதானம் செய்துவிட்டு தட்சனை பார்த்து கூறலானார். மகாதேவன் கூறுகிறார், தட்ச பிரஜாபதியே, நான் சொல்வதை கேள். உன்னிடம் மிக்க மகிழ்ச்சி கொண்டுள்ளேன். நான் அனைவருக்கும் ஒப்பற்ற தலைவனும் சுதந்திரமானவனும். ஆயினும் என் அடியாருக்கு கீழ்பட்டவன். பக்தனுக்கு அடியவன் நான், பக்தனுக்கு அடியவன் நான். நான்கு விதமான புண்ணிய புருஷர்கள் என்னை வழிபடுகிறார்கள். அந்நால்வகை பக்தர்களில் முன்னுக்கு முன்னு உள்ளவர்களை காட்டிலும் அடுத்தடுத்து வருபவர்களே உயர்ந்தவர்கள். அவர்களில் முதலாவவன் துன்பத்தில் துடிப்பவன். இரண்டாவவன் இறை தத்துவத்தை அறிய விரும்புபவன். மூன்றாவவன் உலகியல் பொருட்களை பெறுவதிலேயே அவள் உடையவன். நான்காமவன் ஆன்ம அறிவான விஞ்ஞானம் பெற்றவன். முதல் மூன்று நிலைகளில் உள்ளவர்கள் பாமரர்கள், சாதாரண பக்தர்கள். ஆனால் நான்காமவன் பெருமதிப்பு கொண்டவன். இந்நார்வரில் நான்காவதான ஞானியே எனக்கு மிகவும் உகந்தவன். அவன் எனது சொரூபனே ஆகும். அவனை விட வேறொருவன் அவ்வளவாக எனக்கு பிரியப்பட்டவன் அல்லன். இதுவே முற்றிலும் உண்மை. சதுர்விதா பஜந்தேமாம் ஜனா சுகிருதனசதா உத்தரோத்தரத ஸ்ரேஷ்டாஸ்தேஷாம் தக்ஷ பிரஜாபதே ஆர்த்தோ ஜிக்ஞாசுஹு அர்த்தார்த்தி ஞானீ செய்வ சதுர்த்தகஹ பூர்வேத்ரஸ்ச சமான்யாச்சதுர்த்தோ ஹி விசிஷ்யதே தத்ர ஞானீ பிரியதரோ மமநூபம் ச சம் ச சம்ஸ்மிருதஹ தத்ர ஞானீ பிரியதரோ மம ரூபம் ச ஸ்மிருதஹ தஸ்மாத் பிரியதரோ நான்யஹ சத்யம் சத்யம் வதாம்யஹம். நான்கு விதமான புண்ணிய புருஷர்கள் என்னை வழிபடுகிறார்கள். அந்நால்வகை பக்தர்களில் முன்னுக்கு முன் உள்ளவர்களை காட்டிலும் அடுத்தடுத்து வருபவர்களே உயர்ந்தவர்கள். அவர்களில் முதலாவவன் துன்பத்தில் துடிப்பவன் ஆர்த்தி. இரண்டாவவன் இறை தத்துவத்தை அறிய விரும்புபவன் ஆர்த்தன், அத ஆர்த்தோ. முதலாவவன் துன்பத்தில் துடிப்பவன் ஆர்த்தோ. இரண்டாவவன் இறை தத்துவத்தை அறிய விரும்புபவன் ஜிக்ஞாசு. மூன்றாவவன் உலகியல் பொருட்களை பெறுவதிலேயே ஆவல் உடையவன் அர்த்தார்த்தி. நான்காவவன் ஆன்ம அறிவான விஞ்ஞானம் பெற்றவன் ஞானி. முதல் மூன்று நிலைகளில் உள்ளவர்கள், அதாவது ஆர்த்த, ஜிக்ஞாசு, அர்த்தார்த்தி, இந்த மூன்று பேரும் முதல் மூன்று நிலைகளில் உள்ளவர்கள் பாமரர்கள், சாதாரண பக்தர்கள். ஆனால் நான்காமவன் அந்த ஞானி பெருமதிப்பு கொண்டவன். இந்நால்வரில் நான்காவதான ஞானியே எனக்கு மிகவும் உகந்தவன். அவன் எனது சொரூபனே ஆகும். அவனை விட வேறொருவன் அவ்வளவாக எனக்கு பிரியப்பட்டவன் அல்லன். இதுவே முற்றிலும் உண்மை. தட்சனே, நான் ஆன்மாவை அறிந்தவன். வேத வேதாங்கங்களை கசடற்கற்ற பண்டிதர்கள் ஆன்மீக அறிவு கொண்டு என்னை அறிகின்றனர். மந்த புத்தி கொண்டவர்கள் ஆன்மீக அறிவின்றி என்னை அடைய முயற்சிக்கிறார்கள். கர்ம மார்க்கத்திலேயே நிற்கும் அறிவிலிகள் ஆன்மீக அறிவினால் அல்லது வேதம் கற்றல், வேள்வி செய்தல், தானமளித்தல் மற்றும் தவத்தின் மூலம் என்னை என்றுமே அடைய இயலாது. கர்ம மார்க்கத்திலேயே நிற்கும் அறிவிலிகள் ஆன்மீக அறிவினால் அல்லது வேதம் கற்றல், வேள்வி செய்தல், தானமளித்தல் மற்றும் தவத்தின் மூலம் என்னை என்றுமே அடைய இயலாது. ஆகவே தட்சணே, நீ உனது ஆன்மீக அறிவு கொண்டு முதலில் என்னை நன்கு அறிந்து கொள். அதன்பின் இறைஞானத்தின் உதவி கொண்டு மனதை ஒருநிலைப்படுத்தி கர்மங்களை செய். பிரஜாபதியே, நீ உன் புத்தியை நிர்மலமாக்கிக் கொண்டு நான் கூறும் இந்த மற்றொரு சொல்லையும் கவனமாக கேள். அறம் நிலை நிற்கும் பொருட்டு இப்பொழுது எனது சகுணஸ்வரூபத்தை பற்றி உனக்கு கூறுகிறேன். இவ்வுலகிற்கு உயர்ந்த காரணபூதர்கள் நான் பிரம்மதேவர் மற்றும் ஸ்ரீமன் நாராயணனே. நானே அனைவரின் ஆன்மாவிற்கு தலைவன், அனைத்தையும் வேறுபாடின்றி காணும் சாட்சியும். எனது ஒளியாலேயே ஒளிர்பவன் நான், ஸ்வயன் பிரகாசன், வேறுபாடற்றவன், நிர்விசேஷன், ஒப்பற்றவன். முனிவரே, நான் எனது முக்குண மாயையை ஏற்றேன். உலகை படைத்தல், காத்தல், அழித்தல் என்னும் முத்தொழில்களையும் ஏற்ற வேண்டி பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன் என்னும் திருநாமங்களை கொண்டுள்ளேன். வேறுபாடற்ற, ஒப்பற்ற, அத்விதீயமான, தனித்த, தூய்மையான, பரபிரம்ம பரம்பொருளான என்னை பிரம்மதேவர், ருத்ரனான ஈஸ்வரன் மற்றும் உள்ள ஜீவராசிகள் என பல பல ரூபங்களில் உள்ளவனாக ஆன்மையானமற்ற அறிவிலிகள் காண்கின்றனர். எந்த மனிதனாவது தனது கை, கால்கள், தலை ஆகியனவற்றை இவை எனதல்ல, பிறருடையவை என்று எண்ணுவானா? இல்லை என்றோ? அதே போலத்தான் எனது அடியார்களும் அகில ஜீவராசிகளையும் என்னை விட்டு பிரிதாக நினைப்பதில்லை. அவ்வளவு ஜீவராசிகளிலும் ஆன்மாவாக நான் உறைவதை எனது அடியார்கள் உணர்ந்தவர்கள். தட்சணே, நான் பிரம்மதேவர், ஸ்ரீ விஷ்ணு ஆகிய மூவரும் உண்மை சுரூபத்தில் ஆன்மநோக்கில் ஒருவரே. அனைத்து ஜீவர்களாக விளங்குவதும் நாங்களே என்ற உண்மையை நன்கறிந்து மும்மூர்த்திகளான எங்களிடம் வேறுபாடு காணாது இருப்பவனே உண்மையான அமைதியை பெறுகிறான். எங்கள் மூவரில் வேறுபாடு காணும் மானிடப்பதர் சந்திரனும் நட்சத்திரங்களும் உள்ளவரை நரகத்திலேயே உளர்கிறான். சர்வ பூதாத்மனாமேக பாவானாம் யோ நபஷ்யதி த்ரிசுராணாம் விதாம் தக்ஷ ச சாந்தி மதிகச்சதி யக்கரோத்தி த்ரிதேவேஷு பேதபுத்திம் நராதமஹா நரகேச வசேன்னூனம் யாவதா சந்திரதாரகம். தட்சணே, எவன் ஒருவன் விஷ்ணுவிடம் பக்தி கொண்டு என்னை நிந்திக்கிறானோ அல்லது என்னிடம் பக்தி கொண்டு விஷ்ணுவை நிந்திக்கிறானோ அவனுக்கு முன்பு நான் கூறிய அனைத்து சாபங்களும் நிச்சயம் உண்டு. அவனுக்கு என்றுமே உன்னை அறிவான தத்துவ ஞானம் பெறலாகாது. ஹரி பக்தோஹிமாம் நிந்தே ததா சைவோ பவேத்யதி தயோ சாபா பவேயுஸ்தே தத்துவ பிராப்தி பவேன்னஹி. பிரம்மதேவர் கூறுகிறார், முனிவரே, சிவபெருமானது சொல் என்றுமே நன்மை அளிப்பது. சிவபெருமானது சொல் என்றுமே நன்மை அளிப்பது. அதை கேட்டு தேவர்கள், முனிவர்கள் ஆகிய அனைவரும் மிக்க மகிழ்ச்சி கொண்டனர். தட்சன் மகிழ்ச்சி பொங்க தன் குடும்பத்தோடு சிறந்த சிவபக்தனானான். சிவபெருமானே அகில உலக நாயகன் என்பதை அறிந்து தேவர்களும் சிவனடியார்கள் ஆனார்கள். யார் யார் எந்த ஒரு மனநிலையில் சிவனை துதிக்கிறார்களோ, யார் யார் எந்த ஒரு மனநிலையில் சிவனை துதித்தார்களோ அவர்களுக்கெல்லாம் அவர்களது துதிக்கேற்ப சிவபெருமான் மகிழ்ச்சியோடு வரமளித்தார். பின்பு சிவபெருமானது கட்டளைப்படி பரம சிவபக்தனான தட்சன் அவரது திருவருளால் தனது வேள்வியை நடத்தி முடித்தான். தேவர்களுக்கு வேள்வியில் அவிர்வாகம் தந்த தட்சன் சிவருக்கும் முழு அவிர்வாகத்தை தந்தான். அந்தணர்களுக்கு தானம் அளித்தான். இவ்வாறு தட்சன் சிவனருள் பெற்று உயிந்தான். இதுவரை சிவபெருமானது திருவிளையாடல் பற்றி கூறினேன். தட்ச பிரஜாபதியும் சிவபெருமானது அருளால் ரித்விக்குகளின் துணை கொண்டு வேள்வியை முறைப்படி முடித்தான். தேவர்களும் ரிஷிகளும் சிவபெருமானது புகழை பாடிக்கொண்டு தங்கள் இருப்பிடம் சென்று சேர்ந்தனர். மற்றவர்களும் மகிழ்ச்சியோடு விடைபெற்று சென்றனர். நானும் ஸ்ரீமன் நாராயணனும் பரம மங்களங்களை அளிக்கவல்ல பரமசிவனது புகழை பாடிய வண்ணம் எங்கள் இருப்பிடம் போய் சேர்ந்தோம். சான்றோர்களது புகலிடமான சிவபரம்பொருளும் தட்சனது மரியாதையை ஏற்று தன் கணங்கள் சூழ மகிழ்ச்சியோடு தன் இருப்பிடமான கைலை சென்றார். அங்கு சென்றதும் தன் மனையாளான சதீதேவியின் நினைவு வர அவளை பற்றி தன் முக்கிய கணங்களிடம் கூறினார். இவ்வாறு தட்சனின் பெண்ணான சதீதேவி வேள்வியில் தன் உடலை உகுத்து இமமானின் மனைவி மேனையின் திருஉதரத்தில் திரு அவதாரம் செய்தாள் என்பது உலகு அறிந்ததே. பின்பு கௌரியான சிவை கடுந்தவம் செய்து சிவனை பதியாக பெற்றாள். சிவபெருமானது இடது பாகத்தை பெற்ற பாகம் பிரியாள் பல பல திருவிளையாடல்கள் புரியலானாள். நாரதா, இதுவரை நான் கூறிய சதீதேவியின் திவ்யமான சரித்திரம் இகபர இன்பங்களை அளிக்க வல்லது. விரும்பியதை விரும்பியவாறு முடிக்க வல்லது. பாவங்களை களைவது புண்ணியமானது, தூய்மையானது. ஸ்வர்க்கம் புகழ் ஆயுள் தரவல்லது. மகன் பேரன் என குலத்தை தழைக்க வைப்பது. அன்பனை, பக்தியோடு இதை கேட்பவனும் உலகினருக்கு கூறுபவனும் இந்நில உலகில் நற்செயல்களின் பயனை பெற்று பின் அவ்வுலக முக்தி இன்பத்தையும் பெறுவான். நாரதா, இதுவரை நான் கூறிய சதீதேவியின் திவ்யமான சரித்திரம் இகபர இன்பங்களை அளிக்க வல்லது, விரும்பியதை விரும்பியவாறு முடிக்க வல்லது, பாவங்களை களைவது, புண்ணியமானது, தூய்மையானது, ஸ்வர்க்கம், புகழ், ஆயுள் தரவல்லது, மகன் பேரன் என குலத்தை தழைக்க வைப்பது. அன்பனே, பக்தியோடு இதை கேட்பவனும் உலகினருக்கு கூறுபவனும் இந்நிலவுலகில் நற்செயல்களின் பயனை பெற்று பின் அவ்வுலக முக்தி இன்பத்தையும் பெறுவான். இத்துடன் ஸ்ரீ சிவமகாபுராணத்திலே இரண்டாவதான ருத்ர சம்ஹிதையின் இரண்டாவதான சதீகண்டம் நிறைவு பெறுகிறது. சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய
3: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
4: Om Namah Shivaya.

0: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக தமிழிசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது உலகநாத சுவாமி அருளிய ரிபுகீதை அத்தியாயம் 1 முதல் 44 வரை பாராயணம். வழங்குபவர் ஸ்ரீ ரமண மகரிஷி ஆசிரம குழுவினர். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: ஓம் திருச்சிற்றம்பலம் ஸ்ரீ கணேசாய நம.
2: ரிபுகீதை 1 அத்தியாயம் பரசிவ வணக்கம் நூல் வரலாறு ஆத்ம நிர்ணயம் சுவானுபவமும் உரைக்கும் அத்தியாயம். ஆனிமுகன் ஆறுமுகன் அருளாம் தேவி அனந்தகணம் அளவற்ற முனிவர் தேவர் ஏனையுள நல்லன்பர் யாவராலும் எப்பயனும் பரவேண்டி இதயத்தின் கண் ஊனமர உபாசிக்கப்பட்ட நோக்கிங்கு உவந்த பயன் அருள் கருணாமூர்த்தியாகி வானமென அகண்ட சிதாகாசமான வஸ்துவதாம் பரசிவனை வணங்கள் செய்வாம். சுத்த சிதாகாசமதாம் எந்த வஸ்து சுதந்திரமாம் தனது பரசக்தியோடே பக்தரெல்லாம் உய்யும் வனம் கருணையாலே பரதத்துவ வடிவாக திரண்டெழுந்தே அத்வைதானந்தமுணர் அனுபவத்தின் அதிசயம் இங்கெல்லோரும் அறியும் வண்ணம் நித்தமுமே ஆனந்த நடனம் செய்யும் நிதமந்த வஸ்துவினை நினைவில் வைப்பாம். எவ்வடிவின் இடப்பாகம் இலங்கா நின்ற இவ்வுலகமனைத்துக்கும் மாதாவாகும் எவ்வடிவின் வலப்பாகம் இலங்கா நின்ற இவ்வுலகமனைத்துக்கும் பிதாவுமாகும் எவ்வடிவின் பதத்தில் உள சிதம்பின் கோஷை எவ்விதமாம் நூலுக்கும் ஹேதுவாகும் எவ்வடிவின் விழி மூன்றால் இறங்கும் யாவும் இணையற்றா அவ்வடிவே எம்மை காக்க அகில ஜெகநாயகனாய் அனந்த சக்தி அமைவுற்ற அகண்ட சிவன் சரணம் போற்றி நிகில ஜெகன்மாதாவாய் நித்யானந்த நிஜ வடிவாம் அம்பிகையின் சரணம் போற்றி சகலவித விக்னம் தீர்த்தல்லோர்க்கும் சாதகமாம் விநாயகனச் சரணம் போற்றி தகமை மிகும் அன்பக்கு சிவஞானத்தை தந்தருளும் சண்முகனச் சரணம் போற்றி. நூல் வரலாறு. ஜெகமலையும் கற்பித்த பரேசன் இந்த ஜகத்திலுள்ள ஜீவரெல்லாம் உய்ய வேண்டி வெகுவிதமாம் கர்ம உபாசனைகள் ஞானம் விளம்பியிடும் வேதத்தை முன்புண்டாக்கி மிகவும் மகான்மையதாம் அவ்வேதத்தின் மெய்ப்பொருளை நன்றாக உணரும் வண்ணம் பகரும் ஸ்மிருதி புராணம் இதிகாசம் மற்றும் பலவிதமாம் நூல்களையும் படைத்தானன்றே அகிலவித நூல்களிலும் மேலாய் நின்ற அருமறையின் முக்கிய தாத்பரியமான விகரமுரா அத்வைத நிர்ணயத்தை விளம்பியிடும் புராண இதிகாசங்கட்குள் இகழ்வு சிவரகசியம் என்றுரைக்கும் நாமம் இசைந்த ஒரு இதிகாசம் மிகவும் மேலாம் பரவிய இவ்விதிகாசம் 12 அம்சம் பொருந்தியதாம் மெத்தவுமே புனிதமாகும் பரவிய இவ்விதிகாசம் தன்னை முன்னம் பரமசிவன் பரமசிவைக்கு உபதேசித்தான் அருள்வடிவாம் அம்பிகை மற்றிந்த நூலை அருளுடனே சண்முகனுக்கு உபதேசித்தாள் உரிய சிவபக்தி மிகும் ஜெய்கே சொவ்யக்கு உவகையுடன் கந்தன் இதை உபதேசித்தான் விரவு சிவ கருணையினால் அனைத்தும் பெற்ற வியாசன் இதை சூதமுனிக்கு உபதேசித்தான் சூதமுனி மற்ற மகாமுனிவர்க்கெல்லாம் சூக்மமாம் இந்நூலை உபதேசித்தான் ஓடிய இவ்வகையாக உலகத்தின் கண் உத்தமமாய் உலகின் நூல் விளங்கலாயிற்று ஆதிவுல அம்சங்கள் 12க்குள் அத்தியந்தம் அதிசயமாம் 6ஆம் அம்சம் ஏதினை முன்பொரு காலம் கைலாயத்தில் இணையல் சிவன் ரிபுவுக்கு தனித்துரைத்தான் அரியதிலும் மனிதான இவ்வம்சத்தில் அமைவுற்ற அத்தியாயம் 50ஆகும் பரவுமிதில் 44 அத்தியாயம் பரமசிவன் அருள் செய்த பரிசேயாக நிருமலமாய் ரிபு முனிவன் நிதாதனாதி நிகில மகா முனிவர்க்கும் நிகழ்த்தலாலே உரை தரும் இவ்வத்தியாயம் அனைத்தும் இங்கே உத்தமமாம் ரிபுகீதை என்னலாகும் என்ன விதம் வடமொழியால் ஈசந்தானே இயம்பியிடும் இவ்வாறாம் அம்சத்தின் கண் முன்னருளமாம் ஒரு 3 அத்தியாயங்கள் முடிவிடலாம் ஒரு மூன்று அத்தியாயங்கள். பன்னியிடும் கருத்துடனே நடுவில் உள்ள பரமான 44 அத்தியாயம். மன்னிய இக்கீதையினே முமுட்சுவெல்லாம் மதிக்கும்பணம் தமிழ்கவியால் அமைக்கின்றேன் ஞான். சர்வஜ சிகாமணியாம் பரேசன் நேரே சாரமதாம் படமொழியால் உரைத்த நூலை ஒரு சிறிதும் அறியாவின் புன்மை வாக்கால் ஊனமர உரைத்திடுதல் ஒவ்வாதென்றே. கருதிவையே இருந்த என் கருத்தை கரியாக நின்றவையும் அசைக்கும் ஈசன். அரியதினும் அரிதான இந்த நூலை அமைக்கும் மனம் அசைப்பித்த திறமை என்னே. சர்வசராசரங்கட்கும் சாட்சியாகி சகலத்தும் ஆந்திரமாம் அந்தர்யாமி. சொரூபமதாம் பரமசிவன் ஆக்ஞையாலே சுதந்திரமே சரியாத என் தன் வாக்கால். உரைதரும் இந்நூற்கவியில் உள்ள தோஷம் ஒன்றையுமே சாதுக்கள் மதித்திடாமல் பெருமை மிகும் இந்நூலின் பொருளை நாடி பிழைகளெல்லாம் பொருத்திதனை பேணல் வேண்டும். சூதமுனினை மிசவாரண்யத்துள்ள சுத்த மகா முனிவரரை நோக்கிச் சொல்வான். வேதியரே மீடரும ஜெய்கீஷவ்யன் விமல சிவன் சுதனான கந்தன் தன்னை காதலும் அநேக முனிகணங்களோடும் கரையற்ற அநேக சிவகணங்களோடும் வீதலுராமகள் உடனே இறைஞ்சி ஏத்தி வினயமுடன் இவ்விதமாய் வினவினானால். அருள்வடிவே அருள்வடிவாம் பரேசம் செய்யே அடைக்கலம் என்றடைந்தவரை ஆளும் கோவே. சர்வமுனசிகாமணியே சிவமே நோக்கும் ஷண்முகவா நினதருளால் ஐந்தம்சங்கள். இருளரவே கேட்டனன் மேல் ஆறாம் அம்சம் இனியருளி நின்வசனச் சுதையினாலே. கருகுபவ தாபமெலாம் நீக்கி என்னை

சர்வஜகநாயகனாம் பரேஷன் தானே சாட்சாத்தாய் சகலர்க்கும் ஹிதமேயாக நிர்மலமாம் ரிபுமுனியை நோக்கி முன்பு நிகரற்ற கைலாயகிரியில் சொன்ன இருமையிலா ஞான மகாவர்ணவத்தை எல்லோர்க்கும் ஹிதமாக இங்கு சொல்வாம். முன்பொருதால் சம முதலாம் நற்குணங்கள் முழுதுமுளறிவு முனிவன் கைலாயத்தில் துன்பமெல்லாம் தீர்க்கின்ற என் பிதாவை துகளறவே தரிசித்து மிக வணங்கி இன்பமிகும் அகண்ட பரஜானம் வேண்டி ஈசனருள் உரமாக கிடைப்பதற்கச் சம்புவினை குறித்து மிகும் அன்பினோடே சாலவுமே வினயமுடன் போற்றலுற்றான். போற்றிய பின் பரசிவனை நோக்கிச் சொல்வான் பூரணமாம் சத்குருவே இன்பெனக்கு தோற்றிய இத்வைதமெல்லாம் துடைக்கத்தக்க துகளற்ற அத்வைத ஞானம் தன்னை ஏற்றியனல் கருணையினால் உபதேசித்திங்கு எல்லோரும் இதன் வழியாய் உய்யும் வண்ணம் சாற்றியருள் செய்திடுவாய் என்னலோரும் சங்கரனும் சரியனவே அருளி செய்தான். அயன்சுதனாம் ரிபுமுனிவா வேதாந்தத்தின் அர்த்தமெல்லாம் அழுக்கரவே தெரிவிக்கின்ற இயல்புலதாம் சூத்திரமோ நான்கத்யாயம் யாமருளி செய்ததிதன் விசாரத்தாலே பயமருவா கண்ட பரஜானம் உண்டாம் பவனீங்கும் பரபிரம்மானந்தமேதும் மயலர நீ கேளனவே அதனை முற்றும் மகிழ்வுடனே ரிபுவுக்கு மகேசன் சொன்னான். சொன்னவுடன் ரிபுமுனிவன் சூத்திரத்தின் சூக்ஷ்மமாம் பொருளையலாம் கேட்ட வண்ணம் பின்னமர மனதினிடையே மனனம் செய்து பின்னும் அதை தியானித்து பூன்றஞானம் மன்னியதால் பவ துன்பம் அனைத்தும் நீங்கி மகத்தான ஆனந்தம் மறுவேனோனான். அன்ன சிவன் திருவுருவை இறைஞ்சி ஏத்தி அதிசயமாம் அன்புடனே போற்றலானான். அருள்வடிவாயனையாண்ட சிவமே போற்றி ஆனந்த கனமான சிவமே போற்றி சர்வ விலட்சணமான சிவமே போற்றி சகலர்க்கும் ஹிதமான சிவமே போற்றி நிர்மலமாய் நின்ற பர சிவமே போற்றி நீக்கமர நிறைந்த பர சிவமே போற்றி இருமையிலா ஏக பர சிவமே போற்றி எங்குமுள அகண்ட பர சிவமே போற்றி அகில ஜெக காரணமாம் சிவமே போற்றி அம்பிகையின் நாயகமாம் சிவமே போற்றி நிகில பரிபூரணமாம் சிவமே போற்றி நிரபயவ நிஷ்களமாம் சிவமே போற்றி விகலமிலா விபுவான சிவமே போற்றி வேதாந்த வேத்தியமாம் சிவமே போற்றி சகல ஜெகநாயகமாம் சிவமே போற்றி சத்திய சித் சுககணமாம் சிவமே போற்றி சரமசரம் எவைக்கும் அதீட்டானமான சண்மயமாம் சங்கரனின் சரணம் போற்றி பரமபரம் யாவையுமே விளக்கா நின்ற பரஞ்சுடராம் பரசிவனின் சரணம் போற்றி விரவியையும் உயிர்க்கும் இன்பம் நல்கும் விமலசுக வடிவேனின் சரணம் போற்றி ஹரிஹரனே முதலான அநேக கோடி அமரர்கணம் வணங்கியனின் சரணம் போற்றி பக்தருடைய பவதாபம் வனை தூணிக்கு பரமசுக நல்கியனின் சரணம் போற்றி சுத்தபர ஞானத்தை எளிதாய் தந்து சோர்வையெல்லாம் நீக்கியனின் சரணம் போற்றி சித்தம் முதற்கப்பாலாய் செறிந்து நின்ற சிதாகாச வடிவேனின் சரணம் போற்றி விஸ்தரமாம் வேதாந்த பொருளை எல்லாம் விளக்கிய சத்குருவேனின் சரணம் போற்றி என்ன விதம் பரசுவன்

சஞ்சரித்து மனுஷில அதிகாரிக்கு ஞானத்தை மகிழ்வுடனே அங்கங்கே உபதேசித்த பின்ன சில ஹேதுவினால் புவியின் கண்ணே பிறங்கியதாம் கேதாரஸ்தலத்தில் வந்தான். பாரிமிசை ஹிமகிரியின் சிகரத்தின் கண் பற்றியதாம் கேதாரஸ்தலத்திலிருந்து பூரணமாய் பொருந்தியவா கேதாரேசன் பூஜனையே புரிந்து மிக விரக்தி கூர்ந்து தீரமுறும் சிவபக்தி சிவஞானங்கள் திருடமாகி விபூதியுடன் ருத்தீராட்ச வாரமுதல் சிவச்சின்னம் அனைத்தும் பூண்ட அயன் சுதனாம் ரிபுமுனியை முனிவர் கண்டார். கண்டவுடன் நிதாக சுகராணியான களங்கமிலா முனிவரலாம் அன்பு கூர்ந்து தண்டனவே நன்றாக வணங்கி ஏத்தி தகவி மிகும் ரிபுமுனியை நோக்கிச் சொல்வார். பண்டொருதால் பரசிவனை கைலாயத்தில் பக்தியுடன் பாங்காக ஆராதித்தோ அண்ட பிரான் கருணையினால கண்ட ஜானோ அகிலர்க்கும் ஹிதமாக அடைந்தாயன்றோ. சதனமிலா கண்ட பரஜானோம் பெற்ற சத்குருவே பரமசிவன் கருணையாலே கலனமிலா சுடு

தேசிகனின் கருணையினால் கிடைப்பதான திவ்யமாம் ஞானமெனும் நாவாய்கொண்டே நீசமுறும் சம்சார சாகரத்தின் நின்ற மலப்பர பிரம்ம தீரமேறி சாஸ்வதஸ்வரூபமதாயிருப்பம் என்றே சகலருமே வினயமுடன் சாற்றலோடும் மாசணுகாரி முனியும் அதனை கேட்டு மழுவுடனம் முனிவரரை நோக்கிச் சொல்வான். பரமசிவன் பூஜனையே முதலாம் பக்தி பண்ணியதால் அவனருளுக்குரியரான நிர்மலமாம் முனிவரரே உங்கட்கெல்லாம் நிகழ்த்தவனா ரகசியமாம் பொருளே இல்லை. அரிய சிவனடியார்க்கு மறைக்கத்தக்க தான பொருள் எங்கேனும் எவையும் உண்டோ உரியவரே ஆதலினால் உங்கட்கின்றே உத்தமமாம் ஞானத்தை உபதேசிப்பாம். குறைவற்ற பரமசிவன் உன்பனுக்கு குறைவரவே கருணையினால் உரைத்த வண்ணம் கரையற்ற சுருதி முடி சூத்திரத்தின் கருத்தான ஞானத்தை உரைப்பக்கேண்மின் மறுவற்ற முனிவரரே இஞ்ஞானத்தால் மகத்தான பவபந்தம் உடனே நீங்கி நிறைவுற்ற பரபிரம்ம வடிவேயாகி நீரென்றும் நிச்சலமாய் நின்று வாழ்வீர். இந்த விதம் இதாக சுகராதியான இம்முனிவர் தமை நோக்கி பொதுவாய் ஓதி பிந்தி மகாதேவனை முக்கரணத்தாலும் பிரியமுடன் வணங்கி மிக அன்பு கூர்ந்த அந்தரு மாமுனிவன் நிதாகன் என்னும் அரிய மகாமுனிதனையே தலைமையாக்கி தொந்தமுறா கண்ட பரசிவஞானத்தை தோழரவே அருள்செய்யத் தொடங்கினானால் பூரணமாய கண்ட சிதாகாசமாக பொருந்தியுமா பதியான பரசிவன்தான் பாரினையே முதலான ஜகத்தையெல்லாம் படைத்த உபாதான நிமித்தங்கள் என்னும் காரணமாமன்றியும் அஜகத்தையெல்லாம் கலந்துண்மை தருவோனும் ஒளி செய்வோனும் சாரமிலாவற்றின்பம் செய்வோனும் சத்திய சித் சுககணமாம் சம்புதானே அருளுருவாம்பர

அவ்விதமாம் பரமசிவ வஸ்துதானே அருளதனால் எம்மயலாம் என்றும் காக்க. ஆத்ம நிர்ணயம் பாடல் 35. நிகிரவித சாதனமோ நேரை பெற்ற நீதாக நினக்கினியான் நிர்ணயத்தை அகில

ஆகமுதல்லன் தவித உபாதிகளுக்கும் அதிஷ்டான வடிவாக அமுந்து நீர்க்கும் தேகமுதல் அனைத்துக்கும் சாட்சியாகும் திருஷ்யமாம் பொருட்கெல்லாம் அதிதமாகும் பாகமர விசாரிக்கில் இவ்வான்மாவே பகுப்பற்ற பரபிரம்.

ஆகும். அறிவுருவாய் அமைவுற்ற ஆன்மாதானே அகிலக்கும் பெய்யமதால் சுகமுமாகும். அறிவுருவாய் அமைவுற்ற ஆன்மாதானே அந்தமிலாதிருப்பதனால் அனந்தமாமே. அத்வைத அறிவுருவே பிரம்மமாகும், அதுதானே அகிலபதிஷ்டானமாகும். இத்வைதம் அனைத்துக்கும் அதீதமாகும், ஏகபரி பூரணமாய் இலங்கா நேர்க்கும். நித்திய நிர்குணமாகும் நிமலமாகும், நிரஞ்சனமாம் நிஷ்கிரிய சுபவமாகும். சக்திய சேத் சுககனமாம் சாந்தமாகும், சந்ததமும் சகலர்க்கும் ஆன்மாவாமே. ஒரு வெளியாயிருக்கின்ற வானம் தானே உற்றகட மடமென்னும் உபாதியாலே. இருவழி போல் தடமானோ மடமான் என்றே இவ்வுலகில் இலங்கியிடும் நீதியே போல். ஒரு வடிவாம் அறிவான வஸ்து தானே உண்மையிலா அவதி முதல் உபாதியாலே. இருவடிவமானது போல் ஆன்மா என்றும் எங்குமுள பிரம்மம் என்றும் இலங்குமன்றே. கடமதமாம் உபாதிகளை நேதி செய்யில் கடமானும் மடமானும் ஒன்றே போல. மடமை முதல் உபாதிகளை நேதி செய்யின் மாசற்ற ஆன்மாவும் பரமும் ஒன்றே. இடமருவும் வேதாந்த விசாரத்தாலே இருமை தரும் உபாதியெல்லாம் நேதி பண்ணி தடமருவோம் ஆன்ம பர ஐக்கியத்தை தடையறவே முற்றுவெல்லாம்.

ஆன்மாவில் கல்பிதமாய் காண்பதெல்லாம் ஆன்மாவு கயலாக என்றும் இல்லை. ஆன்மாவு கயலாக பிரம்மம் இல்லை, அப்ரம்மம் தன கயலாய் ஆன்மா இல்லை. ஆன்மாவே பிரம்மமதாம் பிரம்மம் தானே, ஆன்மாவாம் அணுவும் இதில் ஐயமில்லை. ஆன்மாவாம் அகம் பிரம்மம் என்ற போதும் ஆன்ம பர ஐக்கியமே அறிய வேண்டும். அறிவுருவாம் ஆன்மாவே இருப்பதாலே அறையுமனான் வாமெனுமோர் வாக்குமில்லை. அறிவுருவாம் ஆன்மாவே இருப்பதாலே அறையுமனான் வாமெனுமோர் மதியும் இல்லை. அறிவுருவாம் ஆன்மாவே இருப்பதாலே அமருமனான் மாவெனுமோர் ஜகத்தும் இல்லை. அறிவுருவாம் ஆன்மாவே என்றும் எங்கும் அசஞ்சலமாய் அமர்ந்ததென நிச்சயிப்பாய். அறிவுருவாம் ஆன்மாவே இருப்பதாலே அந்நியமாம் அவிஜையிலே மாயையில்லை. அறிவுருவாம் ஆன்மாவே இருப்பதாலே அந்நியமாம் சங்கல்ப விகல்பமில்லை. அறிவுருவாம் ஆன்மாவே இருப்பதாலே அந்நியமாம் ஆகாரம் அணுவும் இல்லை. அறிவுருவாம் ஆன்மாவே என்றுமெங்கும் அசஞ்சலமாய் அமர்ந்ததென நிச்சயிப்பாய். சித்தம் முதல் ஒரு பொருளும் இளமையாலே சிந்திக்க தகு பொருளும் என்றும் இல்லை. சத்தியமாய் தேக முதல் இளமையாலே ஜரைமரண முதலியவை என்றும் இல்லை. ஹஸ்த முதல் அவயவமே இளமையாலே யாதான முதலியவோர் செய்தமில்லை. நித்ய அறிய உருவான ஆன்மா ஒன்றே நிச்சலமாய் நிலைத்ததென நிச்சயிப்பாய். விருந்த ஜக காரணமாம் விதியில்லாதால் விசித்திரமாய் பகுப்புற்ற ஜகத்தே இல்லை. தரந்தரமாம் ஜகத்தில்லா தன்மையாலே தயங்க ஜக பாலகனாம் ஹரியுமில்லை. பொருந்து சராச்சரமெவையும் இளமையாலே புகழ ஜெகன் நாசகனாம் ஹரனுமில்லை. நிரந்தரமாய் நிறைவேற்ற ஆன்மா ஒன்றே நிச்சலமாய் நிலைத்ததென நிச்சயிப்பாய். அகர முதல் வண்ணமிலா தன்மையாலே அதனையுரை நாடியிடும் வாக்குமில்லை. தகமை மிகும் குறவனிலா தன்மையாலே தற்பரனாய் நிற்கின்ற மானான் இல்லை. வெகுவிதமாம் உங்களிலா தன்மையாலே விரியுடனே நிஷேத முதல் எவையும் இல்லை. இகழ்வு பெற அறிவுருவாம் ஆன்மா ஒன்றே எப்போதும் இருப்பதென நிச்சயிப்பாய். ஒன்றிலதான் தன்மையினால் இரண்டும் இல்லை, உபயமிலா தன்மையினால் ஒன்றும் இல்லை. தொன்றுபயம் இளமையினால் அபயம் இல்லை, தொடர் அபயம் இளமையினால் பயமும் இல்லை. நின்ற சுபம் இளமையினால் அசுபம் இல்லை, நிகழ் அசுபம் இளமையினால் சுபமும் இல்லை. என்று மறி உருவான ஆன்மா ஒன்றே எப்போதும் இருப்பதென நிச்சயிப்பாய். சத்திலதான் தன்மையினால் அசத்துமில்லை, சஞ்சலமாம் அசத்திலதால் சத்துமில்லை. சுத்தமிலா தன்மையினால் அசுச்சி இல்லை, சொலும் அசுச்சி இல்லாமையினால் சுச்சியும் இல்லை. தொத்தும் இடர் இளமையினால் சுகமும் இல்லை, தொடர்ந்த சுகம் இளமையினால் இடரும் இல்லை. இத்வைதம் எவையுமிலா ஆன்மா ஒன்றே எப்போதும் இருப்பதென நிச்சயிப்பாய். நித்யமுனி இளமையினால் நானும் இல்லை, நிகழ்த்திய நான் இளமையினால் நீயும் இல்லை. கர்த்திருவே இளமையினால் கரணம் இல்லை, கரணமிலா தன்மையினால் கர்த்தா இல்லை. பத்தனிலா தன்மையினால் முக்தன் இல்லை, பகர்முக்தன் இளமையினால் பத்தன் இல்லை.

தன்மையினால் ஜனனம் இல்லை. அந்நியமிலா தன்மையினால் அகமும் இல்லை. அகமில்லதான் தன்மையினால் அந்நியம் இல்லை. மனமில்லதான் தன்மையினால் மயக்கம் இல்லை. மயக்கமில்லா தன்மையினால் மனதும் இல்லை. கணவரி வாய் நிறைவேற்ற ஆன்மா ஒன்றே கலங்காத வஸ்துவென நிச்சயிப்பாய். அந்தமிலா தன்மையினால் ஆதி இல்லை. ஆதியிலா தன்மையினால் அந்தம் இல்லை. துவந்தமிலா தன்மையினால் தோற்றம் இல்லை. தோற்றமிலா தன்மையினால் துவந்தம் இல்லை. பந்தமிலா தன்மையினால் வீடும் இல்லை. பரவிய வீடின்மையினால் பந்தம் இல்லை. சந்ததமும் சின்மயமாம் ஆன்மா ஒன்றே சரியாத வஸ்துவென நிச்சயிப்பாய். புகழ் ஒரு காரியமும் இளமையாலே பொருந்தியிடும் காரணமும் ஒன்றும் இல்லை. திகழ்முறு திருஷ்யமும் இளமையாலே திருஷிக்கும் திருக்குமொரு காலும் இல்லை. வெகுவிதமாம் துவைத்தமெல்லாம் இளமை.

நானும் இல்லை. அகில பரிபூரணமாம் ஆன்மா ஒன்றே அழியாத வஸ்துவென நிச்சயிப்பாய். ஒரு பொருளும் மந்திரமா இளமையாலே ஒன்றிடும் பாஹ்யமாம் பொருளும் இல்லை. சர்வம் என்ன சற்று பொருள் இளமையாலே சந்ததமும் கிஞ்சிலெனும் பொருளும் இல்லை. பூரணமிலா பொருளையும் இளமையாலே பூரணமாய் பொருந்து பொருள் தானும் இல்லை. பரவிய சித்கனமான ஆன்மா ஒன்றே பழுதற்ற வஸ்துவென நிச்சயிப்பாய். இருவதுவென்று எம்பியிடும் பொருளும் இல்லை, இளகுளதென்று எம்பியிடும் பொருளும் இல்லை. ஸ்திதமெனவே நிகழ்த்தியிடும் பொருளும் இல்லை, திருஷ்டாந்தம் தாஷ்டாந்தம் எவையும் இல்லை. விதவிதமாய் விளம்பியிடும் பொருளும் இல்லை, விசித்திரமாம் ஜீவபர ஜெகத்தே இல்லை. நிதமும் எலாம கண்டபர பிரம்மம் தானாம் நிமலபர பிரம்மம் அதே ஆன்மாவாகும். நிகிலமென

இகஜகமாய் தோற்றுவதும் பிரம்மம் தானாம், ஈசனென தோற்றுவதும் பிரம்மம் தானாம், அகிலவித தோற்றமுமே பிரம்மம் தானாம், அகண்ட பர பிரம்மம் அதே ஆன்மாவாகும். சத்தியசி சுககணமாம் ஆன்மரூபம், சகல பரிபூரணமாம் ஆன்மரூபம், நித்திய நேர்குணமாகும் ஆன்மரூபம், நிரஞ்சன நிஷ்கலமாகும் ஆன்மரூபம், சுத்த சிதம்பரமாகும் ஆன்மரூபம், சூக்ஷ்மத்தும் சூக்ஷ்மமாம் ஆன்மரூபம், அத்வைத பொருளாகும் ஆன்மரூபம், அகண்டைக்க ரசமாகும் ஆன்மரூபம். ஆதலினால் அகண்டைக்க ரசனையான ஆன்மாவுக்கு அந்நியமாய் அணுவும் இல்லை. போதகணமாகிய அவ்வான்மாவேலி புகழ்கதிலோர் அணுவேனும் ஐயமில்லை. மாதவயுவான்மாவானே போதும் மகத்தான பரபிரம்ம சுரூபம் என்றே வேதநில அகண்டான்மா நிச்சயத்தை பெற்றதனால் பவபாச முத்தனாவாய். எந்த விதம் யாவர்க்கும் ஹிதமையாக இருமையில அகண்டாத்மா நிர்ணயத்தை அந்த நில மகிமையுறும் மகேஷன் முன்னம் அருளியவா நிதாகனின கடக்கிச் சொன்னோம். துவந்தமுறா இவ்வாண்மா நிர்ணயத்தை துகளற்ற மனதுடனே ஒரு காலேனும் புத்தியுற திருடமாக கேட்டுணர்ந்தோர் பூரணமாம் பரபிரம்ம வடிவையாவர். பாடல் 61 முதல் இறுதி வரை சுவானுபவம். என்பவளும் ரகுமுனியை மகிழ்வாய் நோக்கி எனையாளும் சத்குருவே கைலயத்தில் அன்று சிவ கருணையினால் அடையப்பட்ட அத்புதமாம் நின்சொருப அனுபவத்தை இன்றுள்ள உரை செய்தி பவத்துன்பங்கள் யாவையுமே நீக்கி என்னை ஆழ்வாய் என்றே நின்றடைவாய் வினவி எடோ நிதகனுக்கு நேரான உத்தரமும் சொல்வான். சத்திய

நானே தத்துவமாய் தனித்த பரபிரம்மனானே, தான் தானாய் நின்ற பரபிரம்மனானே, அத்வைதமான பரபிரம்மனானே, அகண்ட பரிபூரணமாம் பிரம்மனானே, சண்மயமாய் நின்ற பரபிரம்மனானே, சதானந்தமான பரபிரம்மனானே, சின்மயமாய் நின்ற பரபிரம்மனானே, சிதாகாசமான பரபிரம்மனானே, நிர்மலமாய் நின்ற பரபிரம்மனானே, நிரஞ்சனமாய் நிறைந்த பரபிரம்மனானே, என்மயமாய் நின்ற பரபிரம்மனானே, ஏக பரிபூரணமா பிரம்மனானே, ஜாதிக்குலமற்ற பரபிரம்மனானே, சங்கமெல்லாம் விட்ட பரபிரம்மனானே, ஆதிமுடி அற்ற பரபிரம்மனானே, அனந்தமெல்லாம் விட்ட பரபிரம்மனானே, கேதமெல்லாமற்ற பரபிரம்மனானே, கிம்பீர முற்ற பரபிரம்மனானே, பேதமெல்லாம் அற்ற பரபிரம்மனானே, பிணிப்பவையும் அற்ற பரபிரம்மனானே, இதுவெனுமோர் பொருளுமிலா பிரம்மனானே, யானெனுமோர் பொருளுமிலா பிரம்மனானே, அதுவெனுமோர் பொருளுமிலா பிரம்மனானே, அயலெனுமோர் பொருளுமிலா பிரம்மனானே, ஸ்திரமெனுமோர் பொருளுமிலா பிரம்மனானே, திருஷ்யம் ஏதொன்றுமிலா பிரம்மனானே, நிதமும் ஒரு வடிவான பிரம்மனானே, நிச்சலமாய் நின்ற பரபிரம்மனானே, அத்யந்த நித்ய பரபிரம்மனானே, அத்யந்த சுத்த பரபிரம்மனானே, அத்யந்த

நிகிலவதிஷ்டான பர பிரம்மனானே, நிகிலமுமாய் நிகழ்கின்ற பிரம்மனானே, அகில விலட்சணமான பிரம்மனானே, அனைத்துமிலா அகண்ட பர பிரம்மனானே, பூதமெனும் பேதமில பிரம்மனானே, புவனமெனும் பேதமில பிரம்மனானே,

அகமென்றும் தேகமலங்கொறிகளல்லன், அகமென்றும் உயிர்களலன் உள்ளமல்லன், அகமென்றும் புத்தியலன் சித்தமல்லன், அகமென்றும் பொன்மயகங்காரமல்லன், அகமென்றும் மதம் மூலாவித்யல்லன், அகமென்றும் எஷ்டியலன் சமஷ்டியல்லன், அகமென்றும் அறிவுற்ற தேவையுமல்லன், அகமென்றும் அகண்டபர பிரம்மம் தானே, அகமென்றும் சாதனலன் சிசுமல்லன், அகமென்றும் தருணநலன் விருத்தனல்லன், அகமென்றும் சிறியனலன் பெரியனல்லன், அகமென்றும் சிதைவுற்று மறிப்போனல்லன், அகமென்றும் ஜீவனலன் ஈசனல்லன், அகமென்றும் ஜட ஜடமாம் ஜெகத்துமல்லன், அகமென்றும் எவையுமிலாத் அகமாய் நின்ற அத்வைத அகண்டபர பிரம்மம் தானே, அகமனிஷம் சண்மயமாம் பிரம்மரூபம், அகமனிஷம் சின்மயமாம் பிரம்மரூபம், அகமனிஷம் நன்மயமாம் பிரம்மரூபம், அகமனிஷம் தன்மயமாம் பிரம்மரூபம், அகமனிஷம் நின்மலமாம் பிரம்மரூபம், அகமனிஷம் நிர்குணமாம் பிரம்மரூபம், அகமனிஷம் அசஞ்சலமாம் பிரம்மரூபம், அகமனிஷம் அகண்டபர பிரம்மரூபம், அறந்தவனே அனந்தவிதம் அறிந்திங்கென்ன, அகம் பிரம்மம் பிரம்மம் அகம் அகமெல்லாம் என்று உரந்தருமிவ கண்டபர நிச்சயந்தான் உத்தமனாம் சிவன் அருளால் யாம் அடைந்த நிரந்தரமாம் அனுபூதி ஐயமில்லை நிமலபர சிவனானை உண்மை சொன்னோம், பொருந்திய இவ்வர்த்தத்தை ஒரு காலேனும் புத்தியுற கேட்டுணர்வோர் பரமையாவர், அல்பமுமோர் வேதமிலாத கண்டமான அத்வைத்த பரசிவமே வேதாந்தங்கள், நிர்பயமாய் நிகழ்த்தியன பொருளாய் நின்று நிகழுமன சுத்தியிலா மூடரெல்லாம், பற்பலவாம் நூல்களினால் வேத புத்தி பற்றியதால் அகண்டைக்க பரசிவத்தை, தத்பரமாம் சுருதி முடி முதலா நூலின் தாத்பரிய பொருளாக அறியார் என்றும், நித்ய சிவாச்சனி முதலாம் பக்தி செய்து நிகழுமன சுத்தியினை பெற்ற தீரர், அத்வைத பரசிவனே மறையிராதி அனைத்துக்கும் தாத்பரிய பொருளாம் என்றும், சத்தியமாம் அச்சிவமே நாமாம் என்றும் சலனமிலா அகண்ட சிவ ஞானம் பெற்று, மித்யதாம் பவபந்தம் அனைத்தும் நீங்கி மெய்யுணர்வானந்த பர சிவமையாவர், பரமசிவன் கருணையினால் அருளி செய்த பாங்காக ரிபுமுனிவன் நிதகனுக்கங்கு, இருமையிலா அகண்டான்மா நிர்ணயத்தோடு இலகியதன் சுவானுபவம் இசைத்தான் என்றேன், அருமையுடன் வினைவீடும் ஜெய்கிஷவியர்க்கு அகிலமுமே அடைவாக அறிந்த கந்தன், நிர்மலமாய் உரை செய்தான் எனவே சூதன் நிகில மகா முனிவர்க்கும் நிகழ்த்தினான, அகில பூரணமாகி அகண்டமாம் ஆன்மரூபத்தின் நிர்ணயம் ஓதலும் நிகரில் சத்திய சித்சுகமாகவே நின்ற நிர்மலமான பரம்பொருள்

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: சிற்றம்பலம் மாதவ சிவஞான சுவாமிகள் அருளி செய்த காஞ்சி புராணம். வழங்குபவர் ஸ்ரீ வித்யாசங்கர சிவாச்சாரியார், திருச்சிற்றம்பலம்.
2: தர்மம் செய்தா சித்த சுத்தி ஏற்படும். முதல்ல சித்த சுத்தி நமக்கு இருந்தால் தான் மற்றெல்லாம் நடக்கும். அந்த சித்த சுத்தி ஏற்பட்டால் தான் சாந்தம் ஏற்படும் மனசில். சாந்தம்ங்கிறது இயற்கையாக வரணும். சில பேரை பார்த்தா எப்போதும் மனசில் எப்போதும் சாந்தமாக இருப்பாங்க. அசடாக இருக்கிறது சாந்தமாக இருக்க முடியாது. அது வேற எப்போ பார்த்தாலும் உண்மைக்கு அது சாந்தம் இல்லை. அவன் முகத்தை பார்த்த உடனே நமக்கு ஒரு சந்தோஷம் வரும். இப்போ எங்கள் ஊரில் ஒருத்தர் இருக்கார். அவர் அடுத்த கருத்துடையவர்னாலும் அவர்கிட்ட ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டை நான் பார்க்குறேன். எவ்வளவு இன்னல் வந்தாங்க, எவ்வளவு இடிவன் வளர்த்தேன், அதே சாந்தமான ஒருத்தர் இருப்பார். அது எப்படி அவரால் இருக்க முடியுது? எப்படி அவங்களால இருக்க முடியும்? நான் இப்போ முதல்ல இருக்கேன் ஆங்கிறார். அது எப்படி வந்ததுன்னா, முன்கிரவிகளில் செய்த புண்ணியங்களுக்கான சித்த சுத்தி ஏற்பட்டு அந்த சித்த சுத்தினால ஒரு சாந்தம் இந்த பிறகு அவருக்கு வந்திருக்கு. சாந்தம் இவனெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் அஷ்டாங்க யோகங்கள்லாம் இவருக்கு வர ஆரம்பிக்கும். அதன் பின்பு சிவபுண்ணியங்கள் இவனுக்கு செய்ய ஏற்படும். அதனால் இந்த தர்மங்கள்லாம் என்ன செய்யணும், முதல்ல சித்த சுத்தி ஏற்படுவதற்காக ஏற்படுத்தப்பட்டது. அவரை பார்ப்ப அந்த சிதப்பிரைக்கணுங்கிறதுக்கு சொல்லுக்கு என்ன இலக்கணமோ அவரை பார்த்தா எப்போ அவர் எவ்வளவு கஷ்டம் இடிதாங்க. மூணு நாள் சொல்லியிருக்கேன், எங்கள் ஊரில் ஒரு முதலையாக இருந்தார். போன தலைமுறையில் எனக்கும் முந்தின தலைமுறை எவ்வளவு வியாபாரம், பெரிய வியாபாரம். அந்த காலத்தில் டயர் போடுற சாரட்டில் போகிறோன்னா பெரியது. இந்த கெடிக்லாக்கில் போகிற மாதிரி டயர் போட்ட சாரட் அது டக்கு டக்கு டக்கு டக்குனா அவர் வீட்டில் என்ன கிடைக்க வர்றது, கடையிலேருந்து சாரட்டில் போகிறோம். அவருக்கான என்னாச்சுன்னு கடைசி ஒன்றும் இல்லை. நெல் கடைசியால் கடைசி காலத்தில் வருவோம், வரக்கூடாது, ரொம்ப கஷ்டம். ஆமாம், யவனத்தில் வருவோம் தான் தாங்கக்கூடிய சக்தியே இருக்கும். வயசுக்கு கடைசி 60 வயசுக்கு மேலே வருமா வர்றது, அது ஒரு பௌருஷமாக இருந்துட்டு கிடைச்ச ஒன்றும் இல்லை, கேர் ஆஃப் ப்ராப்ளமாக. ஆனால் அவர் நடைமுறையில் என்ன பண்ணானா, ஈசான சுவாதி தீட்சை பெற்று சூரிய எழுந்தது பண்ணி அது சாஸ்திரங்கள் கேட்டு அதில் ஒரு நிறுவனம். எவ்வளவு கஷ்டப்பட்டேன், முகத்தில் இதே தளர்ச்சியை பார்க்க முடியாது. அடுத்த வேலைக்கு என்ன நிலைமை எனக்கு தெரியல. ஆனால் காலமாக இருந்து குளித்து கண்பூகிலாம் ஜம்முனை போட்டு சிவஜெல்லாம் பண்ணிட்டு ஜம்முனை காண்டுப்பார். அன்றைக்கி ஒரு தமிழ தீர்த்தம் தான் இங்கே அவருப்பார். பார்த்து தெளிவாக இருப்பார். அது எப்படி முடிகிறது? அது ஏன்னா அந்த முன் பிறவிகளை செய்த புண்ணியத்தின் காலமாகத்தான் அந்த ஒரு வரணும். நமக்கு ஒரு 5.5 மணிக்கு வர வேண்டிய காப்பி வரலேன்னு சொல்லி நமக்கு என்ன வரத்து வருது? அங்கே பார்க்குறோம், இங்கே பார்க்குறாங்க, வாங்கினே தூக்கி அங்கே வைக்கணும், அதை தூக்கி இங்கே வைக்கணும். படித்து புசத்தை பரட்டான் ஓட மாட்டேங்குது. ஆனால் ஒரு டம்ளர் தண்ணி சாப்பிட்றப்ப அடுத்த வேலைக்கு என்ன உறுதி இல்லை, தெளிவாக இருக்கும். அதுதான் சாஸ்திர கற்றலுடைய இலக்கணம். அந்த மாதிரி உளமுற சிவனை எண்ணல் முதல் பற்பல உளவாம் என்றே சிவலிங்க பதிட்டை செய்தல் எவற்றுடும் சிறந்ததாகும். சிவலிங்க பிரதிஷ்டை செய்தல் சர்மங்களிலே சிறந்தது. பதிட்டைங்கிறது தான் பதிட்டை அங்கே தான் போட்டிருக்காங்க. சிவலிங்க பதிட்டை செய்தல் எவற்றுளும் சிறந்ததாகும். சிவபக்தர் பதிட்டை தானம் அன்னதே இவைதான். அனைய சிவபக்தர் எப்படி பிரதிஷ்டை பண்றது? ஆனால் அவருக்கு வேண்டி உணவுகள் மற்ற உபச்சாரங்கள் எல்லாம் பண்ணி அந்த அடியார்களுக்கு செய்கின்ற உதவிகள் அனைத்தும் அனுசிவ புண்ணியமே. சில பேர் சிவபூஜை பூஜை பண்ண மாட்டாங்க, பண்றவனுக்கு இடைஞ்சல் பண்ணுவான். ஆ, அது பண்ணாம இருந்தாலே போறோம், இவன் கொடிய ஒன்றும் செய்ய வேண்டாம். எங்க ஊர்ல சிவதீட்சைக்கு போ பண்ண எடுத்துக்க போற, நீங்க சொன்ன உடனே உங்களை கலைக்கிறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கு. ஏ, அதை போய் எடுத்துக்கிட்டு இருக்கு, வேற வேலை இல்லாம எல்லாம் எடுக்கத்தான் வரேன். ஏ, எடுக்காத அதுக்கு இன்னும் கஷ்டம் வரும். எதுக்கு வருது உனக்கு தெரியாது, நிறைய கஷ்டங்கள்லாம் இருக்கு பாருல. அதை சாப்பிடப்படாமா, இதை சாப்பிடப்படாமா, எல்லாம் வம்பு தான் வரும் பணம், எல்லாம் என்னத்துக்கு பார்க்கணும். அதெல்லாம் எல்லாம் நான் உடம்பே வரணும், என்னெல்லாமோ சொல்லி பார்ப்பான். ஒன்றுக்கும் இந்த பேர் சரிப்பட்டு வரல, நான் கடைசி ஆயிரும், எனக்கு கொண்டும் தெரியாது. தீட்சை எடுத்தேன்னா மனைவி கூட சேரப்படாதுன்றவான், அப்போ என்ன செய்ய சொல்லணும் அப்படியான டமாக்கிட வந்துடும். கடைசி ஆயிரம் ஒரே எழுதினாலும் டாம்னு கிட வந்துடும், அப்படியா அப்பனும் வேண்டாம் ஆன்றான். இப்படி அதுக்குன்னு ஒரு கூட்டம்

0: அது மாதிரி நன்மை செய்யாட்டாலும் தீமை செய்யாட்டாலும் தீமை செய்யாமல் தான் போறாங்க. அதுக்கு இங்க என்ன, சிவபக்தர் பதிட்டை தானம் அன்னதையா, சிவபக்தர்கள் அறியார்களுக்கு திருவாமுது செய்தல், அதற்கு வேண்டும் உபதாரங்கள் செய்தல், அவள் சூரிய செய்தாதுக்கு அனுகூலமாக இருத்தல், இதெல்லாமே ஒரு சிவபெரிய சிவனையும் தான். ஆமா, சிவனமர் தலங்கள் தம்மி செய் பயன் கோடி மேலாக, இந்த மாதிரி பண்ணி சிவஸ்தலத்தில் செய்தால் பல கோடி பலன். அது சிவநிலை காஞ்சி வைப்பு செய்திடின் அனந்த கோடி, அதோட காஞ்சியில செய்தா அனந்த கோடி பலன். இன்னைக்கு எட்டே ஒரு தண்ணூறு அடியார் போன் பண்ணார், சந்தேகம் சாமி கேட்கணும், யார் கிளப்பி விட்டா தெரியல. அனுஷ்டான வீட்டில் செய்யறது விசேடமா கோயில செய்யறது விசேடமாங்க, இந்த கேள்வியே புதுசா இருக்கப்பா. என்ன வீட்டில் தானே செய்வாங்க அனுஷ்டானங்க, இல்லை எங்க ஒருத்தர் சொல்லிட்டாரு வீட்டில் செய்யறத விட கோயில செய்யறது பல மடங்கு புண்ணியம்னு சொல்லிட்டாரு, அதனால அது இதை சொல்லலை. சிவதரங்கள் பல திருக்கோயில் செய்ய வேண்டிய புண்ணியங்கிட செய்தாங்க சேர் சேர்ந்து சொல்லிப்பேன், அனுஷ்டானம் வீட்டிலாம் செய்யணும், கோயிலில் போய் உட்காந்து செய்யிட்டு கூடாது. எத்தனை பேருக்கு இடங்கள், பொதுவாக அனுஷ்டானம் அடக்கமாக இருக்கணும், நாலு பேர் மத்தியில் எல்லாரும் பார்க்கணும் ஒரு காண்டு உட்காந்து பஞ்சம் பார்த்து சடக்கு சத்தம் கேட்கணும், அவர் செய்கிறாருன்னு எல்லாரும் தெரியணும் ஒரு காண்டி, இந்த பஞ்சவாத்திரம் அடக்கு சொலக்கம் தனியாக எடுத்து அப்படிலாம் செய்யக்கூடாது, அடக்கமாக இருக்கிற தான் இருந்து செய்யணும் சொல்லிக்குப்பா. கோயிலெல்லாம் செய்யக்கூடாது, இல்லை இங்கே சொல்லிவிட்டான் பல மடங்கு புண்ணியனவனை சொல்லிட்டான் அதெல்லாம் இல்லை. அதை மாதிரி இங்கே சிவன் அமர தலம் இதை பார்த்தோன்னா சொல்லித்தானா என்னவோ, சிவன் அமர தலங்களிடம் மிஸ்ஸை பயன் கோடி மேலா, சிவஸ்தலங்களில் செய்தால் கோடி பலன், என்ன அந்த கோயிலில் செய்ய வேண்டிய பணிகள் செய்தாய் கோருவரம். நம்முடைய அனுஷ்டானங்கள் நம்முடைய கிரியைகள் எல்லாம் வீட்டிலாம் செய்யணும், யாரை கிளப்பி விட்டது அருகு கல்யாணம் எங்க எந்த ஊரு ஞாபகம் வர மாட்டேன் தெரு, ஆமா அங்க போய் செய்யணும்னு அவனா கேட்கிட்டு அங்கெல்லாம் செய்யணுமா, ஆமா அவங்கெல்லாம் செய்யணும் போங்கணும், அங்க போய் செய்யறோட பேசாம இருக்கலாம். அதாவது இவ சிக்கனத்துக்காக அங்க போறானோ, இங்க இருந்தா எல்லாரையும் கூப்பிடணும், அவரை கூப்பிடணும் இவரை கூப்பிடணும் வேண்டாம், அங்க போய் செய்தா ஆச்சரியர் மாத்திரம் போய் செய்யிட்டு வந்துடலாம். ஆச்சரியர் மாத்திரமா போறா பொண்ணு பிள்ளைகள் எல்லாரும் ஒரு பத்து இருபது டிக்கெட்டு போகுது, இருபது டிக்கெட்டுக்கு பஸ் சார்ஜ் என்னாச்சு, லாட்ஜிங் என்னாச்சு, போர்டிங் என்னாச்சு, அது இங்க இங்க கேட்கணும். அங்க வந்தோன்னா அங்க என்ன வேற ஒன்றும் கிடையாது, 1000 ரூபாய் கட்டினா ஒன்று, 5000 ரூபாய் கட்டினா ஒன்று, 10000 ரூபாய் கட்டினா தலையில் தாப்பா கட்டுவான், 15000 கட்டினா ஆனையில் கட்டி எடுத்துக்கிட்டு வருவான், இவ்வளோ கடைசி இதுதான் விஷயம். மற்ற ஒன்றுங்க கும்பஸ்வாகாதாங்க, நான் பார்த்து வந்தேன் ஒரு ஒன்றும் ஒழுங்காக நடக்காது, புகையை போடுவான் அவங்க உட்காத்துக்கு மாலையை போட்டு உட்காத்து வச்சு இந்த இந்த பலிக்கு அந்த எடுத்துகிட்டு போய் ஆடுக்கு எடுத்துகிட்டு போய் மாலையெல்லாம் போட்டு எடுத்துகிட்டு போவோம், அது மாதிரி மாலையெல்லாம் போட்டு உட்காந்து வச்சுட்டு என்னத்தையே புகையை போடுவோம் சோரியம் தலை தண்ணியை விட்டு போயிட்டு அங்கே போய் செய்யறோட பேசாமல் இருக்கலாம். எல்லாம் அங்கே ஆஹ ஊஹூன்னு மார்க்கண்டேரிக முத்தி விட்டா உனக்கும் கொடுப்பாருன்னா கணக்கா என்னங்க, மார்க்கண்டேரிக முத்தி கொடுத்தாடாங்க வாசம் தான், அது உடனே நீ அங்கே போயிட்டா உனக்கு உடனே அப்பா உனக்கு நெய் வாசிட்டு தான் இருக்கேன் உடனே கொடுத்துருவார. ஏன் அந்த மாதிரி நடக்குது, அதுதான் சிவநமர தங்கங்களம் செய்வயன் கோடி மேலா, சிவநிறை காஞ்சி வைப்பின் செய்திடன் அனந்த கோடி, அத காஞ்சியில் போய் செய்தார் ரொம்ப விசேஷம் பலரங்கு கோடி பலன் ஆனு சொன்னார். காஞ்சியை நினைப்பின் காசி கடிநகர்னு வசித்த பேரா, காஞ்சியை நினைச்சாலே போருமா காசியில வசித்த புண்ணியம் கிடைச்சுவோம். காஞ்சியே எவற்றினுள்ளும் சிறந்தது காண்மின், காஞ்சிதான் எல்லா தலங்களிலும் மிக சிறந்தது. காஞ்சி சூழ் அல்குள் வாணி கணவனார் மொழி உட்கொண்டு, அந்த காஞ்சியில் இருக்கின்ற மேகலை அணிந்த சரஸ்வதியினுடைய கணவனா இருக்கிறாரு, அவர் சொன்ன மொழியை உட்கொண்டு என்ன சொன்னார், காஞ்சியை அடைந்தார் மாசு கடிந்துயர் எழிவர் தாமம். இந்த 7 வயசிலும் காஞ்சிக்கு போனாரலாம். அவர் பிரம்மா சொன்னதை பற்றி கேட்டு அதோடய காஞ்சிக்கு போனார். அப்படி காஞ்சியில் போய் அவள் வந்து தபஸ் லிங்கங்களை ஸ்தாபித்தாலாம், ஒருத்தரும் ஒரு லிங்கங்களை ஸ்தாபனம் பண்ணி அதுக்கு வழிபாடுகளை தான் நிகழ்த்தினாங்க. அதாவது கீழ்கடையில் சில தப்புகள் நடந்திருக்கு, பெரியவா பண்ணியிருக்கா அனுபவிச்சிருக்காது, எனத்தினாலும் அனுப்பிச்சா இல்லை. எங்கள் கோயிலில் மூலைக்கு மூலைக்கு சிவலிங்கமாக தான் இருக்கும். இல்லைங்க, அவன் என்ன சாதி என்ன மூலைக்கு மூலை சிவலிங்கமாக தான் இருக்கு. இது எவனோ சொல்லியிருக்க, காசிக்கு போயிட்டு வந்து லிங்கம் பொறிச்சிட்ட பண்ணா புண்ணியம்னு எவனோ சொல்லிட்டான். அவன் போயிட்டு வந்து மூலைக்கு மூலைக்கு நீங்கள் நட்டுட்டு போயிட்டான். அது தண்ணியும் கிடையாது, புரியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அப்போ அந்த பாவம் யார்த்தான் செய்தோம்? அது நட்டமனுக்கு தான் இங்கே விசாரம். அது யாராவது சொல்லியிருக்காரு, பெரியவாடி தான் பிசாமல் இருந்திருக்காங்க. நான் கும்பகோஷம் போன இடத்துல எங்கே வரும் வரும் வருவோம் சாமி. நான் வந்து இந்த கோயில் நவக்கிரகம் இல்லை, நவக்கிரக பிரதிஷ்டை பண்ண போகிறேன். ஆமாம், அது கோயில் நல்லா தானடா இருக்கு, ஏன்டா இது பண்ணுறேன்? இல்லை நவக்கிரகம் தான் முடியுமா, எல்லோரும் நவக்கிரகம் வயிற்ற பண்ணும். 9 ஆளாக நடனம்ல 9 லட்சம் ரூபா டெபாசிட் கட்டு கோயிலுக்கு எதுக்குன்னு. அவன் நீமான் நட்டுட்டு போயிடும், அதுக்கு பால் ஊற்றணும், அதுக்கு தண்ணி விடணும், அதை அபிஷேகம் பண்ணணும், வேட்டி கொடுத்தணும், அது யார் செய்கிறது? அதுக்கு ஃபண்டு வேணும்ல. ஏன் ஈவோ அலாட் பண்ண மாட்டாங்க, புதுசாக வந்த ஜானுக்கெல்லாம் எங்கெங்கே ஃபண்டு கிடையாது, அலாட் பண்ண கிடையாது, தரமாட்டேம்பா. அவன் பூசாரிட்டா இது அடிஷனல் ஒர்க்கு, எனக்கு கூட சம்பளம் வேணும்பா. இதெல்லாம் ஆறு கொடுக்குறதே ஓடியோ போயிடுவான் வேண்டாண்டு. அவங்க மட்டும் தீம தயார் நட்டு நட்டுட்டு பாடு போயிடுவாங்க. யார் நட்டு உணவு நம்முடைய திருக்கோயில் நவக்கிரக பொரிஷ்டைங்கிறது ஆகமத்தில் இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 150 ஆண்டுகளுக்குள்ளே வந்ததான். 100 ஆண்டுகளுக்குள்ள தான் ஏதோ கோயிலில் நட்டால் அதை பார்த்தா எல்லோரும் நட்டுக்கிட்டே இன்னும் நட்டுக்கிட்டே போகலாம், நடக்கும் போயிட்டு போகலாம். அதனால் நவக்கிரக பொரிஷ்டை வைஷ்ணவில் நடவிட மாட்டான். இந்த மாதிரிலாம் அங்கே நடக்குமா? அவன் முதுகெலும்பு உள்ளவன். அதனால் அந்த சாமி தான் அனாவசியம், ஒரு சாமியும் நடவிட மாட்டான். நவக்கிரகமே நடணும். அதாவது வைஷ்ணவனுக்கும் சில காரியங்கள் செய்து கொடுக்க போனேன். என்னை பிரியமாக கூப்பிட்றாங்க, ஏதோ ஆச்சரியமாக இருக்கேன். பட்ட பட்ட உதி போட்டுருக்கு, இன்னும் எப்படி கூப்பிட்றாங்க அவங்க? அவங்க கிரகப்பிரிதி செய்யவே மாட்டான். நவக்கிரக காரியம் ஆரம்பிக்கிறான்னா கிரகப்பிரிதின்னு ஒன்று பண்ணணும். எங்கள் சம்பிரதாயத்தை கிடையாது. என்ன சார் நான் எம்பெருமா இருக்க போய் இமயங்களை ஏமாற்றணும், எதுக்காக பண்ணணும்? அப்படி இருக்கணும். நவகிரி பண்ண மாட்டாங்க, நவக்கிரக ஸ்தோத்திரம் சொல்ல மாட்டாங்க. ஜாதகம் பார்ப்பாங்க, அது வேறு விஷயம். பொருத்தமாகற ஜாதகம் விஷயம். நவக்கிரகத்துக்கு ஸ்தோத்திரம் பண்ணுறது, நவக்கிரக பிரதிஷ்டை பண்ணுறது, நவக்கிரக பூஜை பண்ணுறது, வைஷ்ணவம் அப்படின்னு நாட்டால் ஆண்டுறோம். ஆமாம், அவங்க முதுகெலும்பு கூட இருக்காங்க, நமக்கு அது இல்லை. அது என்ன அதைத்தான் இங்கே என்ன சொல்ல வந்தேன், அருட்சிவகங்கை நன்னீராடி ஏகம்பவான திருப்பதற் தொழுது மஞ்சச் செழுநதி கரையின் எய்தி அருத்திகூர் யாகநாதன் அடிமையில் தட்டம் பேரால் இருத்தினர் இலிங்கம் பூசை இயற்றினர் ஆழ்வத்தோடும். சிவகங்கையில் நீராடி ஏகம்பநாதரை வணங்கி அவர் திருப்பதத்தை தொழுது கொண்டு மஞ்சள் செழு நதிக்கரையில் தம்பை நதிக்கரையில் எய்தி அருத்திகூர் வியாதநாதன் அடிமையில் வியாசமுனிவர் பரிசை பண்ணியிருக்கார் முந்தன படலத்தில், அதுக்கு பக்கத்தில் தத்தம் பேரால் இருத்தினார் இறைஞ்சாம். தன்னுடைய ஒவ்வொருத்தர் பேரால் பூஜை இயற்றினர் ஆர்வத்தோடும் பூஜையெல்லாம் செய்து கொண்டிருந்தார். அப்படி இருக்கும் பொழுது பச்சிலை பழம்போதேனும் பறித்திட்டு பத்தி செய்வோர்க்கு எச்சமில் இருமைப்பேரன் அடித்தரு இறைவா போற்றி. ஏதாவது ஒரு பச்சிலை ஏதாவது பழம் நாஜிமன்னா போகிறோம். அவன் ஆசதோஷி, என்ன கொடுத்தாலும் வாங்கிக்கிடுவான், கொடுக்கலன்னு விட்டுருவான். அதாவது சாஸ்திரத்தை விதண்டாவாரமாக பண்ணி கொண்டு வர்றது, அது நியாயம் போல இருக்கும். எங்க ஊர் கோயில ஒரு அசகட்ட பெரிய பெரிய ஆழமங்கள்லாம் படிச்சுட்டு வந்திருக்காரு அப்படின்னு இல்ல, காலத்துல நெகிழ்ச்சியும் பண்ண மாட்டேங்கிறான். நீங்க இவ்வளவு சாஸ்திரம் படிச்சு உங்களுக்கு விவரம் தெரியலையே என்ன, அவருக்கு பசியது மாசம்தான், அவர் எல்லாம் கடந்தவர், அவருக்கு பசியது எது கொடுத்தாலும் வாங்கிப்பார், கொடுக்காட்டாலும் மாட்டார், ஆசை தோஷம்னு எல்லாம் சொல்லிடுறாரு. அந்த குப்பரையில ஒரு டம்ளர் ஜலத்தை எடுத்து நெய்வேத்தியம் பண்ணி இந்த இதாண்டா உனக்குன்னு சொல்லிட்டு போனா ஒன்றும் சொல்ல மாட்டார். எப்படி அதுனா சாஸ்திரம் எங்க வேற போய் சேரு வயசு. ஆமா அப்போ நான் அப்படி சொல்ல முடியும், இல்ல தப்பு சொல்ல முடியும். ஆமா வாசன்தான், அதாவது சாஸ்திரத்தை விதிய அதை எப்படிதான் வளைக்கலாங்கிறதுக்கு காரணம். இதே மாதிரி சிவராத்திரி நிர்ணயத்துல இந்த மாதிரி விவகாரங்கள்லாம் வரும். அதனா ஆகமத்தில் என்ன சொன்னான்னா, எல்லா விரதங்களும் சாந்திரமானபடி பண்ணணும் எக்ஸப்ட் சிவராத்திரி. அதுக்கு வாக்கியம் சொல்லணும், சாந்திரமானேன கர்த்தவியம் சௌரமானேன கர்த்தவியம். இந்த ஒரு எழுத்து நடுவில் கிடக்கு, சாந்திரமானேன சாந்திரமானேன கர்த்தவியம் சௌரமானேன கர்த்தவியம். இங்க நானாவே இங்க கல்வி போட்டுருக்கு, இங்க நான் அங்க சேர்த்துருக்கு. அவங்க வேண்டாம் அப்படிலாம் கிடையாது, சாந்திரமானே கர்த்தவியம் நாம இங்க எழுத போட்டோம், சாந்திரமானேன கர்த்தவியம் சௌரமானே அந்த நாவா அப்படி சேர்த்தேன் நான் கர்த்தவியம். இப்ப என்ன பொருள் சொல்லணும்னா, சாந்திரமானத்தான் பண்ணணும் சௌரமானத்தை கூடாது, என்ன நியாயம் பாருங்க. அதாவது அந்த வித்வத் குறும்புன்னு சொல்லுது, இப்படிலாம் பண்ணத்தும் ஆங்கவம் பண்ணுறோம் ஆர்கியூமெண்ட் பண்ணுறான். ஆமாம், அதாவது மற்றவாழ்லாம் சுவார்த்தாலாம் எல்லாரும் சாந்திரமானந்தான், சிவராத்திரியும் வளர்ந்து சாந்திரமானந்தான். ஆனால் நமக்கு சைவத்துக்கு மாத்திரம் சௌரமானப்படி தான் சிவராத்திரி கொண்டாடணும்னு பாக்கியம் எழுதி இப்படி தான் நான் அங்கே சேர்த்து இங்கே எழுத்து வேண்டாத்தனம்லாம் பண்ணுறோம் வித்வத் குறும்புன்னு சொல்கிறது. ஆமாம், அது காரணம் நம்முடைய தீவினை அவன் மூலமாக அது நிற்கிது, அதான் காரணம். இந்த மாதிரி ஆர்கியூமெண்ட் பண்ணாருங்க, இந்த சிவராத்திரி சண்டை எங்களுக்கு இந்த உபாகர்மா சண்டை தீரவே தீராது, உலகம் புரண்டான்னு தீராது. ஏன்னா இவங்க அந்த பரட்டி பரட்டி பேசிக்க தான் இருக்கு. இங்கே இப்போ இங்கே உபாகர்மா கூணல் சண்டை நடந்துகிட்டு இருக்கு. ஆமாம், என்னைக்கு போடணுங்கிறதுல அது தீர்க்க முடியாது. ரெண்டாவது வருஷம் சதஸை கூட்டினாங்க எல்லாரையும் வாங்க பேசணும். நான் சொன்னேன் அவன் தனித்தனியா சொல்லிட்டு இருக்கான், கேட்டா கேளாடாப்போ நீ எல்லாரும் ஒரு இடத்த கூட்டாதேன்னு. ஆ அது முறை முறை நீ முடிவு பண்ண வேண்டாமா, அதில் எல்லாரையும் உட்காந்து சண்டைலாம் நடந்தது. ஆ உனக்கு என்ன தெரியும் உனக்கு என்ன தெரியும், இப்படித்தான் அப்படிதான் சண்டை ஒன்றும் நிர்ணயமாகலை, அவன் எந்திரிச்சு போயிட்டான். அதனால் அதான் ஈவில்ஸ் தனித்தனியாக இருக்கும்போது ஒன்றும் சேர்க்கக்கூடாது. அதான் ஈவில் தனியாக இருந்தால் வாட் இருந்துட்டு போட்டு விட்டுறணும், அதை போய் ஒரு இடத்த சேர்த்தா உருப்படுமா முடியாது. அது மாதிரி இந்த சண்டை சீராது, சிவராத்திரி சண்டையும் வாகனம் ஒரு நாளும் சீராது பாருங்க. அதை மாதிரி இங்கே என்னன்னா, பச்சிலை பழம்போதேனும் பறித்திட்டு பத்தி செய்வோர்க்கு அன்னைக்கு பறித்த பூ பூஜை பண்ணணும்னு சொல்லுவேன். நடக்குமா இன்னைக்கு நடக்குமா இந்த காலத்தில்? அவன் முந்தானத்து பூஜை பறித்த பூ தான் இன்னைக்கு மார்க்கெட்டுக்கே கொண்டு வந்திருக்கான். நாம் என்ன பண்ணுறோம், அதை வாங்கிட்டு போய் ஃப்ரிட்ஜில் ரெண்டு நாளாக வச்சு பூஜை பண்ணிகிட்ருக்கோம், நடக்க முடியாது. சுவாமி தலையெழுத்து அவ்வளோதான் போவோம், தலையெழுத்து. அதாவது அப்பயதீஸ்வரர் சொன்னார், சிவாட்கமணி தீபகன் செய்திருக்கார், பூவே கிடைக்கல நான் என்ன செய்கிறதுன்னு கவலையே விடாத, திலாட்சதையினால் அர்ச்சனை பண்ணாங்க, எள்ளும் அரிசியும் கலந்து அதனால் பூஜை பண்ணா போகிறோம் சொல்லியிருக்கார் அபயகிருஷ்ணர். அதனால் பூவே கிடைக்கலை இதால் பண்ணலாம், பூ கிடைக்கலைங்கிறக்காக வேண்டிய கண்டதெல்லாம் பறித்து அவர் சிலையில் போடணும். இந்த கேந்தி கேந்தி வாடாமலை கோழிக்கொண்டை இதெல்லாம் இங்கிலீஷ்காரன் அவன் சமாதியில் போடுற பூ, அவன் சமாதியில் போடுவான் அந்த பூலாம், அதை எப்பவும் இங்கே கொண்டு நட்டுட்டான். இது நட்டு தான் இது நம்ம சாமியாலையும் போட்டுட்ருக்கான். ஏ சம் ஆதி முன்னாலே இருக்கார், அதனால என்ன பண்ணுறது தான் இருக்கு. எச்சமில் இருமை பேரும் அழித்து அருள்இறைவா போற்றி. குறைவில்லாத இருமை பேரு இரண்டு பேரையும் கொடுக்கக்கூடியவர், இம்மைக்கும் மறுமைக்கும் பலன் கொடுக்கக்கூடியவர். முச்சக முதலே போற்றி, முறைச்சுவட்டணியாய் போற்றி, நச்சினார்கினியாய் போற்றி. ஏ நச்சு தினவேங்கானே நச்சினார்கினி யாரு போற்றின்னு போட்டிருக்காரு. நச்சினார்கினி யார் எப்போ வந்தார் நடத்தினாரு? நச்சினைக்கு இனியா இருக்காரு, அதாவது விரும்பியவர்களுக்கு அழிசிபவர். யார் விரும்பி போற்றுகிறாரோ அவருக்கு அழிசிபவர். நச்சினுக்கு இனியார். ஆயிடை வெளி நின்று எம்மான் அத்திரி பிருகுலாதி தூயரை நோக்கி வைவஸ்வத மன்வந்தரத்தில் நீயில் எம் ஆணையாத்தான் நிகழும் ஏழ் முனிவராமின் மாயுறு முத்தி ஈற்றின் வழங்குதும் என்று. சிவபெருமான் வெளிப்பட்டார். அத்திரி போன்ற அந்த ஏழு முனிவரையும் கூப்பிட்டார். நீங்க சொல்லான் சொல்லாம்ப்பா, நீங்க நல்லா தான் சேர்க்கிறது. வைவஸ்வத மந்திரம்னு வரும், அந்த வைவஸ்வத மந்திரத்துல கடைசியில உங்களுக்கு நாங்கள் முத்தி கொடுப்போம், கோரப்படாயும் சொல்லி ஒரு வாயிலா போட்டு அனுப்பிச்சிட்டார். உடனே கொடுக்க வேண்டாம், இவங்களுடைய புண்ணியம் அந்த அளவு தான் உங்களுக்கு. வைவஸ்வத மன்வந்தரத்தின் நீர் எம் ஆணையாத்தான் நிகழும் ஏழி முனிவராமின் மாயுறு முத்தி ஈற்றின் வழங்குதம் என்ற பெண்ணும். இப்ப நடக்கிறது வைவஸ்வத மன்வந்தரம் தான். இது கடைசியில் கொடுப்பார் உங்களுக்கு, நமக்கு கொடுத்தார் வாங்கிறார். ஏழு இளைஞத்தும் எம்மை தரிசித்தோர்க்கு, அந்த ஏழு லிங்கம் ஸ்தாபிச்சிருக்காவா பேர்ல, அந்த லிங்கத்தில் யார் ஒருவர் வழிபடுகிறார்களோ பார்க்கிறார்களோ தரிசிக்கிறார்களோ அவர்களுக்கு இருமை பேராம் வாழ்வழித்தருகே. அவளுக்கு இரண்டு பேர் மறுமையிலும் இம்மையிலும் அவளுக்கு வாழ்வழித்து அருள் செய்வேன் என்று வரங்கொடுத்து அகன்றான் ஐயன். வாழ்வினை அறுக்கும் சத்தத்தானத்தில் பணிய பெற்றோர் ஊழ்வழி தொடக்கு நீங்கி கும்பர்கோ நடிகர் சேர்வார். இப்படி இந்த சத்தத்தானத்தில் வந்து இந்த முனிவர்கள் வணங்கிய லிங்கத்தை யார் ஒருவர் வணங்குகிறாளோ அவர்களுக்கெல்லாம் ஊழ்வழி தொடக்கு நீங்கி அனு சஞ்சித வினை நீங்கும். ஊழ்வெளி என்பது சஞ்சிதம்.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்யின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்க இருப்பது திருவாதவூர் அடிகள் புராணம் ஓர் அறிமுக உரை. வழங்குபவர் சீகம்பட்டி சிவ ராமலிங்கம் ஐயா அவர்கள். ஓம் சிவாய நம.
3: கடவுளே நினைந்து உடை நினைவு கைதொழுவாயாடோடு உயிரும் ஒழித்து நின்ற அத்தனை ரகசியத்தை அம்பலமாகச் செய்தார்.

Thank you.

முடியார் முதலே எங்கள்

ಚಿತ್ರಂಬರಂ ಪಾರ್ವತೀಂಜಲಿಗೆ ಆಕರವಾದಿ ವಾಳ್ಗ ವಾಳ್ಗ ವಾಳ್ಗವಿ ಮಾಣಿಕ್ಯವಾದರು ಮಲ್ಲಡಿ ವಾಳ್ಗ ವಾಳ್ಗ ವಾಳ್ಗವಿ அருளைய வடிவாகிய அம்பலவானருடைய துருங்கருணையினாலே இன்று முதலாக ஊரடிகள் புராண விரிவுரை என்கிற ஞான பூஷை நிகழ திருவருள் கூட்டியுள்ளது. இந்த பூலோகமாகிய இந்த லோகம் சிவலோகம் என்கின்றதை உயிர்களாலே காண முடியாது என்று சொல்லி சிவபெருமான் இந்த பூலோகத்தையே சிவலோகமாக ஆக்கி தந்திருக்கிறார். இந்த பாரத நாடு, அதிலும் குறிப்பாக தமிழ்நாடு சிவலோகம். அப்பாண்டிய நாட்டை சிவலோகம் ஆக்குவித்த அப்பாசுரையப்பன் என்பது திருவாசு. அதனாலே சிவபெருமான் எங்கே இருக்கிறானோ அது சிவலோகம். சிவபெருமான் எங்கே இருக்கிறார்? எல்லா இடங்களிலும் இருக்கிறார். அவன் திருமேனி கொண்டு கோயில் கொண்டு உமாதேவி எழுந்த கொண்டு இருக்கிற ஆலயங்கள் அதிகமாக உள்ளது தமிழ்நாடு. எல்லா இடங்களிலும் பாலிலே நெய் போல இருக்கிறார். தமிழ்நாட்டிலே தயிரிலே நெய் போல இருக்கிறார். எல்லா நாட்டிலும் இருக்கிறார். அங்கெல்லாம் பாலிலே நெய் போல மறைந்து இருக்கிறான். தமிழ்நாட்டிலே தயிரிலே நெய் போல விடுபட்டு அது எதனாலே அது விளங்குகின்றன என்றால், அவன் அளவில்லாத கோயில்களை தன்னுடையதாக கொண்டு திருமேனி கொண்டு எழுந்து கொண்டிருக்கிற ஒரு சிறப்பு. அதற்கு மேல வேதாகமங்கள் வழங்குவது தமிழ்நாடு. அவன் அருளி செய்த முதன்முதலாகி வேதாகமங்கள் வழங்குவது தமிழ்நாடு. இந்த உண்மைகளை எல்லாம் சொல்லி சைவ சமயமே சமயம் என்று நன்றாக பல அதிசயங்களாலே அது பாடல்களாலே நிலைநாட்டுகின்ற ஒரு அருளாளர்களை கைலாயத்திலிருந்து இங்கே தமிழ்நாட்டுக்கு அனுப்பிவிட்டு அவர்கள் மூலமாக சிவபரத்துவத்தை சிவசமயமாகிய சைவ சமயத்தை நன்றாக எல்லாரும் தெரிந்து கொள்ள முடியாத, சிவனுக்கு மேலே தெய்வம் இல்லை சைவத்துக்கு மேலே சமயம் இல்லை என்கிற உண்மையை நிலைநாட்டியவர்கள் நம்முடைய நால்வரும். அந்த நால்வரும் பாடிய பாடல்கள் மூலமாக நன்றாக விளங்குகிறோம். அவர்கள் அதிசயம் செய்திருக்கிறார். திருவருளாகிய அதிசயம் செய்திருக்கிறார். அதனாலே இப்படி அவன் கோயில் கொண்டிருப்பதனாலும் வேதாரணங்கள் வழங்குவதனாலும் அருளாளர்கள் அவதாரம் செய்தனாலும் அவருடைய அருள்பாடுகள் அதிகமாக இங்கே விளங்குவதாலும் இந்த நாடு சிவலோகம், பூலோகம் சிவலோகம். அப்படி இந்த நாட்டையே சிவலோகம் ஆக்கி இங்கே வசிக்கின்ற ஆன்மாக்களிலே பக்குவமுடையவர்கள் எல்லாம் தன்னுடைய திருவருளை கொடுத்து தன்னோடு சேர்த்துக் கொள்ளுகின்ற ஒரு பெருங்கருணையை சிவபெருமான் இவற்றையெல்லாம் நன்றாக எல்லாருக்கும் தெரியும்படியாக செய்தவர்கள் சமயாச்சாரியர்களாகிய திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரமூர் சுவாமிகள் மாணிக்கவாசர், இன்னும் பல அடியவர்கள் நிறைய அவதாரம் பண்ணியிருக்கிறார்கள். ஆனால் இந்த நால்வரை போல பாடலும் செய்யவர்கள் நம்முடைய நாட்டிலேதான் மகான்கள் அதிகமாக அவதாரம் பண்ணியிருக்கிறார்கள். சைவத்திலே அதிகமாக அப்படி சைவமே சமயம், சிவனே கடவுள். சைவத்தின் மேல் சமயம் ஏதில்லை, அதில் சாரசமமான தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லை. நால்வரை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாதமும் உயிரத்தரச் செய்த நான்கு பொற்றாளியும் உயிர்த்துணை என்பது அவர்கள் பரம்பரம். இந்த உண்மையை திருமலை பாடல்களாக இருந்தியவர்கள் இந்த சமயாச்சாரம். அதற்கு
தேவதைகளாகிய நால்வரும் நீ கண்டால் அருணந்தி சிவன், மறைவான சிவன், உமாரதி சிவன், திருவதிகை வனவாசம் கடந்தார், திருவையூர் உய்யவந்த நாயனார், திருக்கடவுர் உய்யவந்த நாயனார், இவர்களெல்லாம் சாஸ்திரங்களை பதிமாண்டு சாஸ்திரங்களை அதன் மூலமாக சிவபெருமான கடவுள் என்று சைவ சமயமே சமயம் என்று நிலைநாட்டினார். அதுக்கு மேல புராண ஆசிரியர்கள் கட்சி இப்ப சிவாச்சாரிய சுவாமி முதலாக புராண ஆசிரியர்கள் வந்து சிவபெருமானே கடவுள் சைவ சமயமே சமயம் என்று நாட்டினார்கள். ஆனால் இந்த நால்வரும் சைவ சமயமே சமயம் என்று நாட்டினார்கள், சிவனே கடவுள் என்று காட்டினாலே நாட்டினார்கள், பிரத்யட்சமாக அவன்தான் கடவுள் என்று காட்டினார், அவன்தான் எனக்கு பால் கொடுத்தான் என்று இப்படி காட்டியவர்கள் சுட்டி காட்டியவர்கள் நான் சொல்றேன். இந்த திருவாகரத்துக்கு இவன் தான் பொருள் என்று சுட்டிக்காட்டியவர் மாணிக்கவாசன் சுவாமியை காட்டினார்கள், சைவ சமயமே சமயம் என்று நாட்டினார்கள். அப்படிப்பட்ட அருளாளர்கள் நம்முடைய நாட்டிலே தோன்றி ஞானம் இல்லாதவர்களாக இருக்கின்றவர்களுக்கும் ஞானம் பற்றி எல்லாம் உண்டாகும்படியாக செய்த இந்த சமயாச்சாரியனாலும் அந்த நால்வரையே ஒருவராக மாணிக்கவாசகரை பற்றி சொல்லப்படும். சிவபெருமான் உயிர்களை ஆண்டு கொண்டு அருள் செய்வது பல வகையாக இருக்கும். ஒரு வண்ணம் ஆதிமான் கற்பான் உயிர் அளவில்லை கிடக்க வேண்டாம் என்பது ஞானசம்பந்த தேவார். எப்பெரும் தன்மையை எவ்வளவு தரமும் அப்பரிசனால் ஆண்டு கொண்டது என்பது ஒவ்வொருவருக்கு அவரவர் தகுதி அறிந்து அவரவருடைய புண்ணியத்தை அறிந்து பக்குவத்தை அறிந்து ஞானத்தை அறிந்து அதற்கு தகுந்த போல திருமேனி தாங்கி வந்தோம் அது சொல்லுவார். அந்த வழியிலே நாயன்மார்களுக்கு வடிவங்கள் வெவ்வேறு மறைமுகமாக வந்து ஆண்டு உண்டு பிரம்மச்சாரியாக சன்னியாசியாக வருவது சிவயோகியாக வருவது இப்படி பல வகையாக வந்து ஆண்டு இன்னும் சில பக்குவமாக உள்ளவர்களுக்கு தாயாக வந்திருக்கிறான், பிள்ளையாக வந்திருக்கிறான். ஞானாசிரியனாக உபதேசம் பண்ண வந்தது மாணிக்கவாசகர் ஞானாசிரியராக திருமேனி தாங்கி உபதேசம் பண்ணுவதற்காகவே வந்த திருமேனி சிவபெருமான் வந்தது மாணிக்கவாசகர் ஒருவருக்கு. அதனாலே மாணிக்கவாசகருடைய பெருமை பாடுபடார். அவருக்கு அருள் செய்த முறையே தனிச்சோ மற்றவர்களுக்கு போல குருவாக எழுந்தவங்க இருந்து பக்கத்திலே உட்கார வைத்து கண்ணீரை தொடைத்து திருநீர் பூசி திருவடியை சூட்டி திருக்கரத்தை வைத்து முத்திவஞ்சாக்கரத்தை காதிலே உபதேசம் பண்ணி அதற்கு மேலே நாமோபதேசம் ஜாத்திரோபதேசமும் பண்ணி இருக்கிறான் என்றால் அவருடைய பெருமை சொல்ல முடியாது. இந்த மாதிரி செய்தது வேற யாருக்கும் கிடையாது. மாணிக்கம் ஸ்ரீகண்ட சிவங்களுக்கு அருள் பண்ணியிருக்க உபதேசம் பண்ணியிருக்கிறான், அது சதாசிவர்களுக்கு உபதேசம் பண்ணியிருக்கிறான், ஆண்டவன் ஜனதாதி முனிவர்களுக்கு உபதேசம் பண்ணியிருக்கிறான், உமாதேவிக்கு உபதேசம் பண்ணியிருக்கிறான், அகத்தியருக்கு உபதேசம் பண்ணியிருக்கிறான், ஜெகந்தினியருக்கு உபதேசம் அதெல்லாம் சிவவர்க்கங்கள் கையாளித்து பூமியிலே மனிதருக்கு உபதேசம் பண்ணியது மாணிக்கவாசகர் கொடுத்திருக்கார். உபதேசம் உபதேசம் தான் உயர்ந்தது. ஆச்சாரியனாக உபதேசம் பண்றதா அந்த முறை திருவாத உருவாகிய மாணிக்கவாசகர் யாருக்கும் கிடையாது. அதனாலே அவரை திருத்தொண்ட தொகையிலே சுந்தரமுரு சுவாமி பாடவில்லை. மற்ற அடியவர்களோடு ஒரு அடியவர் அல்ல இவர், மற்ற அடியவர்களோட ஒரு அடியவர் அல்ல.
திருநந்தி தேவரே திருவாளூரிலே வந்து அவதாரம் பண்ணியிருக்கிறார். அவனுக்கு வேற மனிதர்கள் வேற வேறு உபதேசம் பண்ணினா சரியா இருக்காது. நந்திக்கு நாமதான் உபதேசம் பண்ணணும். நந்தி தான் திருவாரூர்ல வந்திருக்கிறார். அதனால நாமே ஒரு உபதேசம் பண்ணுவோம் என்று சொல்லித்தான் சிவபெருமானே வந்து உபதேசம். இந்த முறை வேற யாருக்கும் கிடையாது. முருகனுடைய அம்சமாக வந்தவர் ஞான சுந்தரம். அதனாலதான் உமாதேவி வந்து வார்த்தம் தான். வேற யாருக்கும் வாழ் கொடுக்கலையே. ஏன் கொடுத்தா? முருகனுடைய அம்சமாக அவதாரம் பண்ணியது. இவர் திருநந்தி தேவரை அவதாரம் பண்ணினாரு திருவாரூரில். அதனால சிவபெருமானே இருந்து உபதேசம் பண்ணினார். பக்குவத்துக்கு தகுந்தால் போல் ஆச்சாரியம். சீடருடைய பக்குவத்துக்கு தகுந்தால் போல ஆச்சாரியம். குருவுக்கு தகுந்த சீடம் சீடருக்குடைய பக்குவத்துக்கு உண்டாருப்போல்

பால் கொடுத்தார், சூளை கொடுத்தார், ஓலை கொடுத்தார், ஓடு தந்தார், கோவணம் தந்தார், பிள்ளைய கேட்டார், மனைவிய கேட்டார், கண்ணை கொடுத்தார், படுத்தார். எனவே நெல்முளைவாய் வகுத்து உணவு சமைத்தார் என்றெல்லாம் இருக்கக்கூடிய எல்லாமே உண்டுதான். எல்லாமே அதிலே மிக உயர்ந்தது உபதேசம். உபதேசம் என்பது எப்படி தாயும் பிள்ளையும் தாயான ஒரு பிள்ளைக்கு எப்படி பால் ஊட்டுவாரோ அதே போல ஞானாசிரியர் சின்னதற்கு ஞானத்தையும் ஊட்டுகிறார். தாயானவள் பிள்ளைக்கு தன்னுடைய தனத்திலே அனைத்து பால் எப்படி பிரியமாக அந்த உள்ள உண்மோ தாய் பிரியமாக ஊட்டுவார். அதே போலத்தான் ஞானோபதேசம் பண்ணுகிற ஆச்சாரியன் தன்னுடைய பிள்ளை ஞான தந்தை உபதேசம் பண்ணுகிற சின்னன் உள்ளே உபதேசம் பண்ணும் போது அந்த உபதேசத்தை கேட்கிற சீடனுக்கு வருகின்ற ஆனந்தமும் நல்ல சீடனுக்கு நல்ல ஆச்சாரியர் உபதேசம் பண்ணும் போது வருகின்ற ஒரு ஆனந்தமும் வேற எதிரையும் இருக்காரு. நீங்க இந்த கருத்தை கேட்டுக்க நல்ல ஞானாசிரியன் ஒரு நல்ல ஞானமுடைய சீடனுக்கு உபதேசம் பண்ணும் போது அந்த ஆச்சாரியனுக்கு இருக்கிற ஆனந்தமும் அந்த மாணவனுக்கு இருக்கிற ஆனந்தமும் சொல்ல முடியாது. வேற எங்கேயும் அந்த ஆனந்தம் அமையும் எங்கேயும் அதோ. அப்படிப்பட்ட ஒரு நிலைதான் இந்த மாணிக்க வாசகருக்கு வாய்ப்பு. அதனாலே சிவபெருமானுக்கு மேலே ஆச்சாரியம் கிடையாது, மாணிக்க வாசகம் மேலே சீடம் கிடையாது என்று சொல்லும்படியாக வந்தது. அதை அருள் செய்யும் மரணதான் அநேகம் உண்டு, அவற்றிலே மிக உயர்வு உபதேசம் தான். அருளுருவான் தேவிக்கும் திருநந்திக்கு அடக்கியிருக்கும் உபதேசம் செய்து வைத்தான். அருளுருவான் வாதவூர் முனிவருக்கு அண்ணவரை உபதேசம் செய்து வைத்தான். திருநூறுவான் திருத்தொண்ட தொகையைத்தான் சேர்க்கவில்லை என நம்மை தெரிஞ்சுக்கொண்டு பலவேறு கேட்கிறார்கள். ஏன் திருத்தொண்ட தொகையிலே சுக்கரமுனி சுவாமி பாடவில்லை, ஏன் பெரிய புராணத்திலே மாணிக்கவாசகரை பாடவில்லை என்றெல்லாம் கேட்கிறார். அந்த கேட்கிறவங்க மேல தப்பு இல்லை, ஆனால் பெரியவர்கள் இந்த உண்மையை சொல்றது இப்போ இதுவரையும் சொன்னேன் பாருங்க பரமேஸ்வரனுடைய அனுக்கிரகம் உயிர்களுக்கு பல வகையாக கிடைக்கும். அந்த வகை மிக உயர்ந்த முறையிலே அவன் அனுக்கிரகம் என்பது உபதேசம் உலகம். உபதேச மந்திரம் பொருளாலே உடனான நினைந்தரும் திருவேணும் என்பது அதப்ப சொன்னே தாயார்கள் பிள்ளைக்கு பால் ஊட்டுகிறாள், பிள்ளை மகிழ்ந்து குடிக்கிறது. தாய் அந்த பிள்ளைக்கு ஊட்டும் போது பால் ஊட்டும் போது அவளுக்கு எப்படி இருக்கும், ஆனந்தமா இருக்கும். அதே போல ஞானாசிரியர் நல்ல சீடனுக்கு உபதேசம் பண்ணும் போது அதில் வருகின்ற அண்டவரை எதுவும் வராது. அந்த அந்த சீடனுக்கும் அந்த குருவுக்கும் தான் தெரியும் தான், வேற யாருக்கும் அந்த அண்ணன் தெரியும். கண்ணப்பன் ஒப்பது ஒரு அன்பின்மை என்றவையால் கண்ணப்பர் அன்பதனை கண்ணப்பர் தாமரிகள் காலத்தியாரர்கள் பற்றி யாமரையும் அன்பு இருந்தது என்றார் போல அந்த ஆச்சாரியன் அந்த அந்த உபதேசத்தை நான் திருவான தீட்சையிலே எனக்கு உருமாதிரி நான் எனக்கு உபதேசம் பண்ணும் போது அந்த அன்பத்தை நான் பெற்றிருக்கிறேன். அவரும் பெற்றாரு நானும் பெற்றிருக்கேன். அப்போது நம்ம எங்க அந்த கண்டிப்பு வரும். இப்படியும் நமக்கு சுவாமி அருள் பண்ணுகிறாரே. சாதாரணமாகி மமக்கே இப்படி இருக்கான், மாணிக்கவாசகருக்கு எப்படி இருக்கும், மாணிக்கவாசகர் மாணிக்கவாசகர் முடியாது இருக்கும். நம்மளும் இந்த வாத ஒரு வள்ளல் வாடி இருக்கிறேன். ஒரு நல்ல குரு கிடைக்க மாணவன் தவம் பண்ணி இருக்கவர் அதே போல நல்ல சீடம் கிடைக்க ஆழ்வாக இருக்க சீடனாரனா இருந்தார் சீடனாரனா ஆச்சாரியனுக்கு பொருள் நல்ல சீடன் அமைஞ்சிட்டான்னு வச்சுக்க ஆச்சாரியன் குறைந்தவனா இருந்தா கூட அவனுடைய பெருமையை அதிகமாக இருக்கிறேன். பொல்லாத சீடன் அமைஞ்சிட்டா ஆச்சாரியனை கழுத்தே உடைய பெருமை மக்களுக்கு சாமான தெரியும். அவனுடைய பெருமை நன்றாக விளக்கி உலகம் உள்ளெல்லாம் தெளிப்படி காட்டுவது அருந்தி சிவாச்சாரி அருந்தி சிவாச்சாரி சுவாமிகள் பெருமை

0: இப்படி சிவபெருமான் தவம் பண்ணி இருந்தாரு, அதனாலதான் மாணிக்க ஆக அமைந்தார். இப்படி அவர் என்னமா தவம் பண்ணாரு, யாரை வந்து தவம் பண்ணாரு, இது இல்ல எல்லாரும் செய்யற தவம் பூரா சோறு மாட்டம் போச்சு, அதனாலதான் மாணிக்க வாசு அப்படின்னு சகல வர்க்க மனிதருக்கு, சகல வர்க்க மனிதருக்கு உபதேசம் தான் சங்கடனால் மனிதருக்குள் இருந்து செய்வார். மனிதர்களாகி நமக்கு விஞ்ஞானகலர் பிரளயங்களர் சகலது என்ற மூன்று வர்க்கங்களிலே விஞ்ஞானகலர் ஒரு மரமுடையவர்கள், பிரளயங்களர் இரண்டு மரமுடையவர்கள், சகலர் மூன்று மரமுடையவர்கள். விஞ்ஞானகலருக்கு உள்ளே நின்று உணர்த்துவான், பிரளயங்களருக்கு முன் நின்று உணர்த்துவான், சகலராகி நமக்கு படக்கையில், படக்கை என்றால் நம்மை போலவே ஆச்சாரிய மூர்த்தமாக மனித வடிவத்தில் அந்த மணிமணித்தேவை பண்ணும் போது உள்ளே சிவபெருமான நின்று அதிர்ச்சித்து நின்று உபதேசம் பண்ணுகிறார் என்றுதான் நம்முடைய நூல்களில். இப்பொழுது சகல வர்க்க மனிதருக்கு உபதேசம் தான் சங்கரனார் மனிதருக்குள் நின்று செய்வார். இகரவே வாதவு சங்கரனார் சிவபெருமான் மனிதருக்குள்ளே நின்று உபதேசம் பண்ணுவார். இகலறவே வாதவூர் முனிவருக்கு ஈசனே குருவாக வந்து செய்வார். ஆச்சாரிய இடத்திலே சிவபெருமான தீர்த்தித்து உபதேசம் பண்ணுவார். இப்ப சிவன் என்பதிலே ஐயம் தகவதனால் நம்பியார் ஊர் அல்லாமல் இந்த பாட்டு இந்த வழியை நல்லா கேளு. தகவதனால் நம்பியார் ஊர் அல்லாமல் சாத்தமில்லை திருத்தொண்டர் தொகையிட்டார். இந்த உயர்வு வேறு யாருக்கு இல்லாமையினாலே மற்ற அடியவர்களோடு ஒரு அடியவராக சுந்தர சுவாமிகள் பாடவில்லை, திருத்தொண்ட தொகையிலே பாடவில்லை, நம்பி அண்ணாருமையிலும் பாடவில்லை, தொகையிலும் இல்லை, வகையிலும் இல்லை, உரியிலும் இல்லை. அதனாலே இப்படி மாணிக்கவாசனுடைய சிறப்பு தனிச்சிறப்பு. சிவபெருமான் அருசி என்ற உறவை தீட்சாவுக்கிரகம், தீட்சனா அனுக்கிரக மனைவி, தீட்சாவுக்கிரகம் என்று சொல்லும் அனுக்கிரகம் இருக்குது அல்லவா, சிஷி திதி சங்காரம் துரோபம் அனுக்கிரகம் இருக்குது அல்லவா, இந்த அஞ்சுல அந்த அனுக்கிரகம் தீட்சன. அந்த தீட்சை எதிரே சொல்லப்பட்டது என்றால் சிவபெருமான ஆகமத்திலே சொல்லப்பட்ட அந்த ஆகமத்திலே சொல்லப்பட்ட உயிரெழுத்து அனுக்கிரகம். அந்த அனுக்கிரகம் தீட்சையானது பல வகையாக பல பாசம் மோசம் தான், பாசத்தை மோசனம் பண்ணும், பாசத்தை மோசம்னா பாசத்தை நீக்குதல், பாசத்தை பலவிதம் ஆசனம் பாச மோசனம் தான். பணிநயன தருள் வருஷம் ஆசனம் ஆனதும் ஆயுத சாத்திரம் யோகம் அவுத்திராதி அநேகம் உடை என்பது சிவஞான தீட்சை ஏழு வகை. ஒன்று நயனம், இன்னொன்று பரிசம், வாசகம், மானதம், சாத்திரம், யோகம், அவுதி. இந்த ஏழு தீட்சையும் மாணிக்கவாசருக்கு உடனே கொண்டிருந்தார். அங்க குதிரை வாங்க வந்தார். பாண்டி நாட்டு முதலமைச்சராக இருந்தார் ஹரிமர்த்தன பாண்டியிடத்திலே. அவன் குதிரை வாங்க போய் சொன்னா குதிரை வாங்க வந்தார். வழியிலே சிவபெருமான் காத்துக் கொண்டு இந்த திருக்கோலத்தோடு அப்படி காத்துக் கொண்டிருந்தவரு எதற்காக எல்லாரும் கொடுக்கிறவனை போய் வாங்கறவன் காத்துக்கிட்டு இருப்பான், இப்ப கொடுக்கறவன் வந்து காத்துக்கிட்டு வாங்கறவன் போய் காத்துக்கிட்டு இருப்பான், எப்ப வருவாரு எப்ப கொடுப்பாரு அப்படின்னு காத்துக்கிட்டு இருப்பான். இப்ப வாங்கறவன் தாமதமாக இருக்கிறாரு, கொடுக்கறவன் உண்மையோடு உட்கார்ந்து இருக்கிறாரு, கொடுக்கறது உட்கார்ந்து என்ன கொடுப்பாரு அப்ப அதுதான் சிவஞான போதமுடன் சிறந்த அடையாளம். திருநேற்று கோலமணி சிவந்த திருமேனி நவகோடி மதியுதித்தல் என்ன பிரகாசம் நல்ல குருந்தடி நீழல் மாடவர்கள் சூழல் சிவஞான தேசிகனாய் தெரிந்து செய்ய ஒத்தி திருவார உரம் நான் வருவான். இப்படி எப்படித்தான பார்த்துருப்பான, அப்படியே பார்த்துருப்பாங்க. ஒன்பது மணிக்கெல்லாம் வந்து எனக்கு போன் பண்ணானே, ஒன்பது பத்தாச்சு திருவாத உரன்றான் வருவான் என்று சிவஞான கோஷிகளை தேசியனாய் தெரிந்து செய்ய திருவாத உரன்றான் வருவான். சுயஞானம் கொடுப்பவர்கள் காத்திருந்து தந்தால் திருவாரூர்களுக்கு அதிக சுவையோடும் என்று வடவு வள்ளலிலே பாணி அழகிறார். மற்றவர்கள் எல்லாம் அம்பத்தை பேற்றை விட மிக உயர்ந்த வெறு திருவாரூர். அதான் அதுதான் வந்தாரு சுவாமியுடைய திருவடியிலே குதிரை வாழ்ந்து கொண்டு வந்த பணத்தை எல்லாம் கணக்கியாக வச்சுட்டாரு. அப்படி வைத்தவுடன் அதுதாரு எண்ணியபடியே ஆச்சாரியர் வந்து விட்டார் என்று சொல்லி அளவில்லாத ஆனந்தத்தினாலே என்று கண்ணீரை தொடச்சாரு. திருநீர் பூசி உட்கார வச்சு பக்கத்துல உட்கார வச்சு புத்தி விஞ்ஞாபகத்தை உதவி திருவடி நிச்சயம் பண்ணினார். அஸ்த நிச்சயம் நிச்சயம் பண்ணினார். அதான் ஏழு நிச்சயம் இந்த மனயம் வசம் வாசகம் மார்க்கம் ஜாத்திரம் யோகம் அவுத்ரா என்ற ஏழு வகையான நிச்சயம் பண்ணிட்டு அதுக்கு மேல திருவடி நிச்சயம் திருவடி நிச்சயை கேட்டு பெற்றவர்கள் உண்டு. திருவடி நிச்சயை சாவிடத்தில் கேட்டு பெற்றவர்கள் உண்டு. திருவடி நிச்சயம் தான் பண்ணுகிறான் என்று தெரியாதவர்களும் இவனுக்கு பிரத்யட்சமாக செய்தான். என யார் திருவடி என் தலைமையை வைப்பது துணையான சுற்றங்கள் அத்தனையும் தொடர்ந்தொழிந்தேன். அணையார் குளத்தில் அம்பரத்தி ஆடு இருந்த முனையாளன் சிறுவான் மாணிக்கவாசகர் திருவாரகத்திலே எதுவும் கேட்கவில்லை. பிறகு திருவடி தீட்சியை பண்ணு காட்சியை கூடாது ஒன்றும் கேட்கல ஒன்று கேட்கல. என்ன கேட்டாரு? அன்பு ஒன்றுதான். அன்பு என்பது ஈசம்பால் ஆண்மை என்பது தெய்வம். அன்பு என்பது ஈசம்பால் ஞானம் ஈசம்பால். அதனால அன்பு ஒன்றையே கேட்டார். ஏன் அப்படி ஒன்ன கேட்டாரு? எல்லாமே முன்ன கொடுத்துட்டாரு. எல்லாமே முன்ன எல்லாரும் கொடுத்தவருக்கும் நான் இப்பொழுது செலுத்துகிற அன்பு போதாது போதாது. அதனால இன்ப அன்பு கொண்டு வந்து கேட்டேன். நான் கேட்காமலேயே எல்லாம் எனக்கு தந்து விட்டார். கேட்காமலேயே எல்லாம் தந்து விட்டாங்க. அதற்கு மேலே அவனு கேட்காமலேயே அவனது தந்தவன் அவனில்லாத அருட்செல்வத்தை தந்தவனுக்கு இப்பொழுது நான் செலுத்துகிற அன்பு போதாது. அது வெள்ளந்தாய் இருசடையாய் இடையாய் நின்றோம் பெருமானை எனக்கேட்டு வேட்ட நெஞ்சாய் பள்ளந்தாள் உருமுதலில் கீழ்நிலாக படைத்துரு அவர்களுக்கு என்னையாண்டாய்க்கு உள்ளந்தாள் நின்று உச்சி அளவு நெஞ்சாய் உருகாராய் உடம்பெல்லாம் கண்ணாய் அண்ணா வெள்ளந்தான் பாயாதான் நின்ற கண்ணாம் கண்ணீரையும் மரபமான அவன் மீது அருளுக்கு நான் திருத்துகிற அன்பு போராது அவனாலே அன்பு கேட்டார். அவன் மீது அருளுக்கு நான் செலுத்துகிற அன்பு போராது அதனாலே அன்பு என்று கேட்டான். அதற்கு மேலா எல்லாம் ஒண்ணு வாழ்க்கை இல்லை. முதலிலேயே முதலிலேயே கண்டவுடனேயே எல்லா வகையானவருடையும் படி கூப்பிட்டு விட்டார். எல்லாருடையும் முதல் மந்திரியாக இருந்தார் பாண்டியன். முதல் மந்திரிக்கு எவ்வளவு சொல்வது? இப்பொழுது சிவபெருமான் கிட்ட முதல் மந்திரியா சிவபெருமான் பேரரசன் பாடகோடிகள் முதலமைச்சர் சிவபெருமான் 224 ஹோமங்களுக்கு ராஜா மாணிக்கவாச 224 ஹோமங்களுக்கு முதலமைச்சர். அவருடைய செல்வம் சொத்து கோயில் ஆவரண நகை வாகன உற்சவம் எல்லாம் மாணிக்கவாச கொடுத்துருக்காரு. வேற யாருக்காவது கொடுத்துருக்காரு? எல்லாம் மாணிக்கவாச கொடுத்துருக்காரு. கோயிலிருந்து சொத்துல இருந்து கோடிக்கணக்கான சொத்துக்களை பிரத்யட்சமா பிரத்யட்சமா சொத்தை கொடுத்துட்டாரு. ஆத்மநாத சுவாமி யோகநாயகன் சொத்து எல்லாம் மாணிக்கவாசு. சிவயோக அதிகமனா பிரம்மனாலும் தேடினால் சிவபெருமான் கிடைக்கும். சிவயோக அதிகமெல்லாம் பிரம்மனாலும் தேடினால் சிவபெருமான் கிடைக்கும். சிவயோக அதிகமுள்ள வாழ்வுரம் தேடாமல் சிவபெருமான் தேடிவரும். சிவயோக நாயகியோட ஆன்மநாத செல்வமெல்லாம் இவருக்கு சேர்ந்ததம்மா. சிவயோகம் மிக விரும்பும் பக்தர் எல்லாம் திருவாக ஊரடி வாழ்கிறேன் என்பது வாழ்வு. மாணிக்கவாசருடைய பெருமை தனிச்சிறப்புடையது. அவரை ஆண்டு கொண்டது தனிச்சிறப்பு. புத்தி பஞ்சாக்கரை யாருக்கு உபதேசம் பண்ணவில்லை. ஆரம்பத்திலே ஞானபாதத்து முதலிலே உபதேசம் எடுத்த உடனே ஞானபாதத்து உபதேசம் பண்ணது மாணிக்க வாசம். ஜனகாதிபதிவர்கள் ஞானபாதத்தை உபதேசம் பண்ணுவது என்று கேட்டார்கள், அதன் பதில் சொன்னார். ஒரு கேட்காமலே எடுத்த உடனே ஞானபாதத்து உபதேசம், கேட்காமலே எடுத்த உடனே ஞானபாதத்தை உபதேசம் பண்ணினார்.
1: ஓம் நம சிவாய. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.

0: வணக்கம் நேயர்களே, நாங்கள் விஞ்ஞானமும் மின்ஞானமும் நிகழ்ச்சியிலே இன்றைய பல விடயங்களை பற்றி பார்க்க இருக்கிறோம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: சொல்லுங்க.
1: நான் மயிலவாணம்.
0: மயிலவாணம் சொல்லுங்க
1: ஐயா. ரெண்டு பேரும் பூர்த்தி எடுத்து நாங்கள் சந்தோஷப்படுறோம். நான் ஒழுங்கா கேட்டுக்கொண்டிருக்கிறேன். நான்
0: சரி,
1: இந்த புண்ணிய கனடாவிலேயே எத்தனையோ அறிஞர்களும் ஞானிகளும் வந்து போயிருக்கிறார்கள்.
0: உண்மை.
1: எங்களுடைய டாக்டர் ஐயாவின் அறிவும் ஆற்றலும் இதை நான் யோசிக்கும் பொழுது, இது இறைவன் தான் அவருக்குள்ளேருந்து செயற்பட்டு கொண்டிருக்கிறார் ஒழிய டாக்டர் அல்ல.
2: இது என்னுடைய சுய சொத்து அல்ல. நாங்கள் எல்லாம் வெறும் தகர டப்பாக்கள்.
1: நான் உண்மையாக எத்தனையோ எத்தனையோ பேரிட்டு இந்த வேதாந்தத்தை அறிய தேடி தெரிஞ்சிருக்கிறேன். இந்த வேதாந்தத்தை உபதேசிக்கிற சிலர் வந்து சித்தாந்தத்தை பற்றி கடவுள் வழிபாட்டு அவ்வளவு மேம்படுத்துறது இல்ல. ஞானம் போக்குதான் போக சொல்லி நிக்கணும். ஐயாண்ட இதில் கேட்ட உடனே எனக்கு உண்மையாக வேதாந்தத்தில் வேதாந்தம் தான் முக்கியம். ஐயாண்ட பிரசங்களை கேட்ட பிறகு என்னுடைய மனங்கள் எவ்வளவோ மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த சேவை ஏற்பட வேணும். இந்த இளம் பிள்ளைகளுக்கும் இது போய் சேர வேணும் என்றதான் என்னுடைய ஆழ்ந்த
0: விருப்பம்.
1: விருப்பம்
2: நிச்சயமாக, நிச்சயமாக.
0: இல்ல, அந்த சேவையில டாக்டர் அவர்கள் ஏற்கனவே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் என்று உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன்.
1: தெரியும், தெரியும். வெப்சைட் இருக்கா? தெரியும்.
0: வெப்சைட் தெரியும்.
2: வெப்சைட் வந்து நோயிகளும் அவர் ரூட்ஸ். பட் அது இந்த சிறுவர்களுக்கும் இந்த வகுப்புகள் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகின்றது. 4 மணி தொடக்கம் 7 மணி வரைக்கும் அவர்களும் பயனடைகின்றார்கள். சமீபத்திலே இங்கே வருகை தந்திருந்த போதிநாத வேலன் சுவாமிகள், கவாயாதீனத்தைச் சேர்ந்தவர், அவர்களும் வருகை தந்திருந்து நம்முடைய இளைஞர்கள் சிறுவர்கள் மிகுந்த பயனடைந்தார்கள் என்றுதான் கேள்விக்கொண்டேன். அவர்களுடைய சம்பாஷணையே என்னோட உபநிடதமாக இருக்கும். உண்மையாக சிறுவர்கள் கேட்ட கேள்விகள், அதாவது அவர்கள் கேட்ட கேள்வி, இந்த வீடு என்று சொல்லுகின்றீர்களே, வீடு என்றால் என்ன? அதற்கும் எங்களுடைய இப்ப இருக்கிற வீட்டுக்கும் என்ன வித்தியாசம்? ஏன் நாங்கள் வீடு போற பெற வேண்டும்? மற்றது பெற வேண்டும். மற்றது வாட் இஸ் ஸ்பிரிச்சுவலி, வாட் இஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் த அனிமல்ஸ் அண்ட் ஹியூமன்ஸ்? அந்த அனிமல்ஸுக்கும் கர்மா உண்டா? மனிதர்கள் மீண்டும் மிருகமாக பிறப்பார்களா? மற்றது கோயிலுக்குத்தான் சென்று ஏன் வழிபட வேண்டும்? கடவுள் எங்கேயும் இருக்கின்றார் தானே. நீங்கள் சக்தி உள்ள கோயில்கள், பவர்ஃபுல் டெம்பிள்ஸ் அண்ட் ஸ்ட்ராங் டெம்பிள்ஸ் என்று சொல்லுவீர்கள். அப்படி என்றால் என்ன? அடுத்தது ஒரே கடவுளுக்கு இங்கே 2 கோயில்கள் எல்லாம் இருக்கின்றன, அப்ப எந்த கோயிலுக்கு போவது? இது சிறுவர்கள் கேட்கின்றார்கள். அடுத்ததாக பிரார்த்தனை என்றால் என்ன? அதைத்தா இதைத்தா என்று எல்லாம் கேட்கின்றோமே, அதுதானா பிரார்த்தனை? பிரார்த்தனை என்றால் என்ன? இதான் இந்த சிறுவர்களுக்கும் போதிநாத வேலன் சுவாமி அவர்களுக்கும் இருந்த உரையாடல். மிகுந்த எளிமையாக எல்லாருக்கும் விளங்கக்கூடிய முறையில நடைமுறையில உதாரணங்கள் சொல்லி மிக அழகாக விளங்கப்படுத்தினர். அந்த பதிவுகளும்
0: தளமேற்றப்பட்டுள்ளன. நேயர்கள் தயவு செய்து கவனிக்கவும், உங்களுடைய குழந்தைகளுக்கு இந்த பதிவேற்றங்களை ஒரு தடவை அவர்களை கேட்க வைக்க வேண்டும். அதுதான் உங்களுக்கு முக்கியமானது. குழந்தைகளை கேட்க வைக்க வேண்டும். அதிலே அவர்களுக்கு ஒரு தெளிவான ஒரு அமைதியான சூழ்நிலையில அவர்களை கேட்டுத்தான் அவர் உணர வைக்க
2: வேண்டும். பெற்றோர்கள் ஆசிரியர்களையும் இவற்றை கேட்டால் இந்த குழந்தைகளுடைய கேள்விகளுக்கு நாங்கள் மறந்து சொல்லக்கூடியதா இருக்கு. மற்றதை குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுப்பதனாலேயே நாங்கள் வளர்ச்சி அடைகின்றோம். இதை கேட்டவர்களுக்கு ஒரு ஒவ்வொரு கிழமையில ஒரு நாள் 2 நாள் என்றாலும் வசதி நேரத்தில் இதை பற்றி சம்பாஷிக்க வைத்து பேச வைத்து அதற்குரிய மறுமலைகளை சொல்லிக் கொண்டு வரவே அது ஒரு பெரிய விஷயம்.
0: உண்மையிலே நான் இந்த ஆசிரியர் தொழில கண்ட ஒரு இது, நீங்கள் டாக்டர் சொல்றதை நான் இப்ப உண்மையிலே மரமர பாராட்டுகிறேன். காரணம் என்றால், அதாவது வந்து பிள்ளைகள் கேட்கிற கேள்விகளுக்கு எங்களுக்கு தெரியவில்லை என்றால் தெரியவில்லை, அதை நாங்கள் உங்களுக்கு தேடி தெரிந்து அதை பார்த்து பற்றிய விவரங்களை அடுத்த முறை சொல்லுவோம் சொல்ல வேணும்.
2: சொல்ல வேணும்.
0: எல்லாம் தெரிந்த மாதிரி அவர்களை நாங்கள் பிள்ளையான வழிகளில் வழிகாட்டக்கூடாது.
2: உண்மை.
0: அதுதான் மிக முக்கியம்.
2: முக்கியமானது
0: இந்த ஆசிரியர் தொழிலை சில ஆசிரியர்கள் என தெரியும் என படிப்பித்த ஆசிரியர்கள் நேரடியாக சொல்லுகிறார்கள், எனக்கு தெரியாது, நான் பார்த்து விட்டு உங்களுக்கு இதை பற்றிய விளக்கம் தருவேன் அடுத்த வகுப்பிலே என்று சொல்வார்கள். சில ஆசிரியர்கள் மலிப்பு விடுவார்கள். அது இருக்கக்கூடாது. அந்த முறை இங்கே இருக்கிற அந்த கற்றல் கற்பித்தல் முறையில மிக முக்கியம். மாணவர்களை மையமாக கொண்டுதான் நாங்கள் கல்வி போற்ற வேண்டும். அவர்கள் கேட்கின்ற கேள்விகள், அவர்களுடைய விளக்கங்கள் காணாது விட்டால் மேலதிக விளக்கங்கள் கொடுத்து அவர்களை முழு மனிதராக்கின்ற ஒரு சிறந்த பணியிலே ஆசிரியர்கள் நாங்கள் செயலாற்ற வேண்டும் என்று.
2: முக்கியமானது என்று கேட்டால், the faith is more important than the knowledge.
0: Right, right.
2: We should infuse the faith. Faith. The knowledge is secondary.
0: Right, right.
2: இப்ப பல சமய வகுப்புகளிலே நடக்கின்றது என்று கேட்டால், அந்த அவர்களும் ஏதோ பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பிரெஞ்சு படிப்பது போல இன்னொரு பாடமாக படித்து புள்ளிகளையும் பரீட்சைகளையும் எடுத்து போட்டிகளையும் பேசி பதக்கங்களையும் பெற்றுக் கொண்டு போய்விடுகின்றார்கள். ஆனால் அங்கே இந்த ஃபெய்த் வந்து ரீஎன்போர்ஸ் பண்ணப்படுவதில்லை. இப்ப முதலாவது இந்த ஃபெய்த் என்றால், நாங்கள் சொல்லுகின்ற கதை, புராணங்கள், இதிகாசங்கள், இந்த கதைகள் சொல்லுகின்ற விஷயங்களிலே ஆசிரியருக்கு ஃபெய்த் இருக்க வேணும். வணக்கம். வணக்கம்.
1: அந்த நேரமா நான் லைன் எடுத்து கஷ்டமா போச்சு. நான் எடுத்தது என்னன்னா, கடந்த 2 வருஷமும் நான் கேட்டு இந்த ஒவ்வொரு நாளும் நம்பிக்கை தெரியும் ஞாயிற்று வெறி கொண்டு கேட்டு கொடுத்து பொறுமையும் ஒரு அணுக்கார் எவ்வளவோ திருத்தம் கிடைச்சிருக்கு. ஆகவே இதை நான் வானொலியில் சொல்லி உங்களுக்கு நன்றி பாராட்டுறோம்.
2: நன்றி நன்றி நன்றி. என்னுடைய பாராட்டுகளுக்கு எனது மனமும் வந்த நன்றி.
0: வணக்கம் வணக்கம்.
1: நன்றி நன்றி.
0: வணக்கம் வணக்கம். உண்மையிலே பல நேரல் வந்து எங்களுக்கு ஆதரவு அன்பான வார்த்தைகள் கூறி மிகுந்த ஆதரவாக எங்களுக்கு அவர்கள் கூறுகின்ற வார்த்தைகளை கேட்கும் பொழுது உண்மையிலே ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த நிகழ்வு தொடர்ந்தும் நடைபெறும். அதற்கு எல்லாம் வல்ல இறைவனின் எங்களுக்கு ஆசிகளை வழங்கி நீங்களும் உங்களுக்கு இவ்வாறு ஆசிகளை தருவதை நாங்கள் மிகவும் பாராட்டுகிறோம். அடுத்த நிகழ்ச்சிக்கு போகலாம். சிறிது நேரம் ஒரு இடைவெளியில் விட்டுவிட்டு நீங்கள் புறம்பும் வரலாம், திரும்பவும். நாங்கள் இப்பொழுது எங்களுக்கு இருக்கின்ற சில விடயங்களை பற்றி பேச நிறையவே இருக்கிறது. எங்களுடைய புது வருட பிறப்பு வர இருக்கிறது. அப்போ அதை பற்றிய சில விவரங்களையும் நாங்கள் ஏற்கனவே கூறியிருந்தாலும் அதை மீளவும் சொல்வதாலே நாங்கள் அதை உங்களுக்கு எல்லாம் கூடிய விளக்கத்தோடு கூறக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. எனவே டாக்டர் அவர்கள் இன்றைக்கு அதை பற்றியும் கூற இருக்கிறார்கள்.
2: அதாவது எங்களுடைய புது வருடம் நந்தன வருடம் புதிய வருடமாக வருகின்றது. இந்த புதிய வருடம் வந்து ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 8:15 இந்த புது வருடம் பிறக்கிறது. அப்போ அன்றைக்கு புத்தாண்டு தினம், நம்முடைய தமிழ் அல்லது இந்து புத்தாண்டு தினம் அன்று. அன்றைக்கு அந்த காலை நேரத்தில் வந்து எங்களுடைய அந்த நேரத்தில் விடியவில் 4:15 இருந்து மத்தியானம் 12:15 வரைக்கும் புண்ணிய காலம் என்று சொல்வது.
0: ஓஹோ.
2: இந்த புண்ணிய காலத்தில் என்ன செய்யணும் என்றால், உடைய முறைப்படி ஸ்நானம் செய்து முழுகி அதை மருத்து நீர் மருத்து நீர் என்பது சில இலைகள் பூக்கள் சேர்த்து காய்ச்சப்பட்ட விசேஷமாக செய்யப்பட்ட நீர் ஆலயங்களிலே காணிக்கையை செலுத்தி பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த மருத்து நீரை தலையிலே வைத்து அன்று ஸ்நானம் செய்து வழிபாடு செய்ய வேண்டும். இந்த புண்ணிய காலங்களிலே செய்கிற வழிபாட்டுக்கு மற்ற காலங்களிலே செய்கின்ற வழிபாட்டை விட அதிக பலன். ரெண்டு விஷயம் இருக்கின்றது, ஒன்று காலம், மற்றது இடம்.
0: இடம்
2: சில இடங்களிலே செய்கிற வழிபாட்டுக்கு கிரியைகளுக்கு ஜபம் தபம் போன்றவற்றுக்கு பலன் கூட. அதான் நாங்கள் காசிக்கு யாத்திரை போகின்றோம், பிதிர்கடன் போய் காசியிலே கயையிலே செய்கின்றோம் என்றால் அங்கே பலன் கூட. அதே மாதிரி சில காலங்களிலே செய்கின்ற தர்ப்பணம் மற்றது இந்த கிரியைகளுக்கு பலன் கூட. அது இந்த காலம்படி இந்த ஒவ்வொரு மாசமும் பிறக்கின்ற பொழுது, அதாவது ஒவ்வொரு மாசம் என்றதோ மாசப்பரப்பு என்று சொல்லுவார்கள். இந்த வான மண்டலத்திலே இந்த பூமியினுடைய சஞ்சாரம் சூரியனை சுற்றி நீள்வட்டமாக நடைபெறுகின்றது. 360 பாகை. ஆனால் நீள்வட்ட பாதை என்பதனால இந்த 30 பாகையை கடக்கிற காலம் வந்து எப்போதும் ஒரு மாதிரி இருக்காது. வட்டம் என்றால் ஒரே காலமாக இருக்கும். அவையே சில வேளையில 29 நாள் எடுக்கும், சில வேடுகளில் 30-31 நாள் எடுக்கும். அப்ப இந்த முறைப்படி அது ஒவ்வொரு ராசிக்குள்ளும் பிரவேசிக்கிற காலத்தை தான் ஒரு புதிய மாதம் தொடங்குகின்றது என்று சொல்லுவோம். இதுதான் எங்களுடைய தமிழ் மாதங்களுடைய இந்து மத மாதங்களுடைய அடிப்படை இதுதான். அப்ப எல்லாவற்றுக்கும் இப்ப ஜனவரி 1ஆம் தேதி என்றால் எங்களுக்கு தெரியாது ஏன் ஜனவரி 1ஆம் தேதி என்று சொல்லி. ஆனால் எங்களுக்கு இப்ப சித்திரை 1ஆம் தேதி என்றால் தெரிகின்றது. ஏனென்றால் சூரியன் வானமண்டலத்திலே மேஷ ராசிக்குள் பிரவேசிக்கின்ற காலம் அதான் அந்த சித்திரை மாசம் என்று சொல்லுகின்றோம். அதே மாதிரியாக வைகாசி மாசம் என்றால் அங்கே வந்து சூரியன் இடபராசியிலே இடபத்துக்கு போறது. அப்ப இந்த மாசத்துக்குள்ளே போகின்ற அந்த நாளிலே அந்த சூரியன் பிரவேசிக்கின்ற நேரத்துக்கு முன்னும் பின்னுமான ஒரு சில மணி நேரங்கள் புண்ணிய காலம் என்று சொல்லுவோம். அந்த புண்ணிய காலங்களிலே புண்ணிய தீர்த்தங்களிலே நீராடுதல், அல்லது வீட்டிலே இறைவனை நினைத்து நீராடுதல்,
0: வழிபடுதல்,
2: மற்றது இறை வழிபாடு செய்தல்களுக்கு கூடிய பலன் உண்டு. அப்ப இந்த வருஷப்பிறப்புக்கு வந்து மிக முக்கியமான பலன் உண்டு. அப்ப இந்த காலத்துல என்ன செய்ய வேணும் என்று கேட்டால், இறை வழிபாடு செய்ய வேண்டும். அன்றைக்கு தீப வீட்டுக்கு விளக்கேற்றி சுவாமிக்கு ஒரு நைவேத்தியம் ஏதாவது ஒன்று செய்து வைத்து, நேரம் இல்லாதவர்கள் பால் செய்து வைக்கலாம், நேரம் உள்ளவர்கள் அரிசி உள்ள ஏதாவது ஒரு நிவேதனம் பொங்கல் செய்து வைக்கலாம், அவர்களை செய்து வழிபட வேண்டும். சூரியனை வழிபட வேண்டும். சூரியனுக்குரிய விடயங்களாக ரெண்டு இருக்கின்றது, ஒன்று ஆவணி ஞாயிறு, மற்றது சித்திரை வருடப்பிறப்பு. அந்த சூரியனை வழிபட வேண்டும். மற்றது இந்த மருத்து நீர் தேய்த்து ஸ்நானம் செய்ய வேண்டும். இந்த காலங்களை செய்ய வேண்டும். மற்றது இந்த காலத்திலே வந்து காலியங்களில் போய் வழிபாடு செய்து வார்கள். இடம் என்று சொன்னோமே, காலம் ஒன்று இடம் ஒன்று, ஆலய வழிபாடும் சிறந்த
0: பலன். இன்னொரு விஷயம் வெள்ளிக்கிழமை வர்றது, இன்னொரு விஷயம்
2: இன்னொரு விடம். அதோட வெள்ளிக்கிழமை மட்டுமல்ல, இன்றைக்கு சுக்கிரனுடைய ஆதிக்கத்திலேதான் இந்த வருடம் பிறக்கிறது, அது வெள்ளிக்கிழமையிலே பிறக்கின்றது. அப்ப இது இன்னொரு விஷயம், சுக்கிரன் வந்து மலை கிரகம். இதெல்லாம் திருவிளையாட புராணத்திலேயே வருகின்றது. அந்த கோடை காலம் வந்த பொழுதெல்லாம் சுக்கிரனுடைய அது போவதனால, சுக்கிரன் வந்து அஸ்தமித்து போவதனால அந்த காலங்கள்ல மழை இல்லாம போகின்றது. அப்ப இந்த வருடம் முழுக்க மழை, ஆறு, வெள்ளம், அந்த பலன்கள் உள்ள காலம் என்று சொல்லுவார்கள். ஆகவே இந்த நேரத்திலே முக்கியமாக சில நட்சத்திரங்களை சொல்லியிருக்கிறார்கள். கார்த்திகை நட்சத்திரம், ரோஹிணி நட்சத்திரம், மற்றது மிருகசீர நட்சத்திரம், முதலாம் இரண்டாம் பாதம், உத்தர நட்சத்திரம், மூலம், பூராடம், உத்தரட நட்சத்திரக்காரர்கள் வந்து நிச்சயமாக இந்த எல்லாருக்கும் பொதுவாக தேவை. இந்த நட்சத்திரக்காரர்கள் மிக முக்கியமாக இது அவசியம், வழிபாடுகளை இயற்றி பயன்பெற வேண்டும். அது முக்கியமாக இருக்கின்றது. மற்றது சில பேர் வந்து இப்பொழுது கேட்பார்கள், எங்களுடைய வருடப்பிறப்பு எது, எங்களுடைய வருடப்பிறப்பு வந்து தமிழ் புத்தாண்டு எந்த வருஷம் வருகின்றது, என்ன வருஷம் சரியாக வருகின்றது, அல்லது இது என்ன ஆங்கிலத்திலே ஒரு வருடம் இருக்கின்றது, இது தமிழிலே ஒரு வருடம் இருக்கின்றது, இது ஏன் எங்களுக்கு இன்னொன்று தேவை. ஜனவரி தானே உலகம் முழுக்க கொண்டாடுகின்ற வருடப்பிறப்பு என்றெல்லாம் சொல்லுகின்றார்கள். இந்த உலகம் முழுக்க கொண்டாடுகின்ற இந்த வருடப்பிறப்பை சொல்லுவார்கள் தை மாதத்திலே தொடங்குகின்றது. இந்த தை மாதத்திலே தொடங்குகின்ற வருடப்பிறப்பு வந்து பலம், அதுவும் இடையிலே வந்தது தான். அதற்கு முன்னால் ஏப்ரல் மாதம் தான் வருடப்பிறப்பு இருந்தது.
0: அவர்
2: ஆங்கிலேயருடைய பழைய வரிமைப்படி வருடப்பிறப்பு ஒவ்வொரு மாசமும் ஏப்ரல் முதலாம் தேதி தான் வந்தது. அப்ப எங்களுடைய சித்திரையோட வருகிறது, நாள் கணக்கிலே வித்தியாசம் இருந்தாலும் மாசத்திலே அணுக்கமாக வருகின்றது. இதை மாற்றம் செய்து இப்ப இருக்கிற கலண்டரை கொண்டவர் போப் கிரிகரி, கிரிகரி 13th என்று சொல்லுவார்கள்.
0: கிரிகரியன்
2: கலண்டர், இவர் 1582 1582 ஆண்டு கிறிஸ்துவுக்கு பின் 1582 கிட்டத்தட்ட 500 வருஷத்துக்கு முந்தி அவர் வந்து 450 வருஷத்துக்கு முந்தி அவர் வந்து கிரிகரி வந்து இந்த புதிய கலண்டரை அறிமுகம் செய்கின்றார். அப்பொழுது ஏப்ரல் மாதம் புது வருடம் இருந்த தன்மையை மாற்றி, இந்த பழமையை மாற்றி ஜனவரி மாதம் முதலாம் தேதிக்கு புது வருடத்தை அறிமுகப்படுத்துகின்றார். அந்த நேரம் இருந்த அரசியல் வேறுபாடுகள் காரணமாக சில நாடுகள் இந்த வழமையை கை கொள்ளவில்லை. இங்கிலாந்து உட்பட
0: ஓஹோ
2: சில நாடுகள் அதை உடனடியாக எடுக்கவில்லை. அந்த சில பேர் சொல்லுகிறார்கள் அந்த மெசேஜ் சரியாக டிரான்ஸ்மிட் பண்ணப்படவில்லை என்று சொல்லுகிறார்கள். சில பேர் அரசியல் வேறுபாடு என்று சொல்லுகின்றார்கள். ஆனபடியினாலே பிற்காலத்திலே இந்த இன்னமும் ஏப்ரல் மாதம் முதலாம் திகதியை புது வருடமாக கொண்டாடி கொண்டிருப்பவர்களை வெள்ளி நகையாடும் வழமையாகத்தான் இந்த ஏப்ரல் ஃபூல்
0: வந்தது.
2: ஏப்ரல் முட்டாள் தினம் ஏப்ரல் ஃபர்ஸ்ட்ல வந்தது. இப்படித்தான் இந்த அவர்களுடைய இது ஆரம்பமாகின்றது.
0: அப்ப இந்த கிரெகரியன் கலண்டர் வந்து அதுக்கு முன்பெல்லாம் ஏப்ரல்ல அதை ஆரம்பித்தவர்கள் கிரேக்கர்களா டாக்டர்? அந்த ஆரம்ப காலத்துல
2: ஆரம்ப கால கலண்டர் வந்து மேற்கத்திய கணிப்பு முறையிலே கிரேக்கர்கள் கணிப்பு இருந்திருக்கின்றது. எங்களுடைய கணிப்பிலே வேறு
0: மாற்றங்கள்
2: வைத்து சொல்லுகின்ற இதிலே எங்களுடைய வருடங்கள் வந்து மிகவும் கச்சிதமாக கணிக்கப்பட்ட
0: ஒன்று.
2: அவர்கள் வினாடி கணக்கெல்லாம் பார்த்துதான் சொல்லுவார்கள். அதாவது வந்து ஒரு ராசியிலே அந்த 30 பாகையை கடப்பதற்கு அந்த 30 இல்ல 360 பாகையை கடப்பது, அந்த நீள்வட்ட பாதையில ஒரு முறை சுற்றி வருவதற்கு அஸ்ட்ரோனமிக்கலா எடுக்கிற காலம் வந்து 365 நாள் 6 மணித்தியாலம் 11 நிமிஷம் 48 செகண்ட்ஸ்.
0: இதெல்லாம் மலமா துல்லியமா கணக்கிட்டு
2: 365 டேஸ் 6 ஹவர்ஸ் 11 மினிட்ஸ் 48 செகண்ட்ஸ். இதுதான் அஸ்ட்ரானமிக்கல் இயர். இதுதான் அவருடைய இதுல ஒன்று கூட குறைய என்ற தன்மை கிடையாது. அப்ப ஒரு வருஷம் தொடங்கி சென்றால் அடுத்த வருஷம் திருப்பி அதே மாதிரி சரியாக 365 நாள் 6 மாசம் 11 நிமிடம் 48 செகண்ட்ஸுக்கு பிறகுதான் அடுத்த நிமிடம் தொடங்கும்,
0: அடுத்த வருடம்,
2: அந்த அடுத்த வருடம் தொடங்கும். இதுதான் அந்த
0: வானசாஸ்திர
2: அடிப்படையானது. அப்ப இதுல வந்து ஒரு கொஞ்சம் முன்னே பின்னே வராது, அந்த பின்னுக்கு முன்னுக்கு வர்றதெல்லாம் கிடையாது. அப்ப ஒரு இதுக்கு அதுதான் எங்களுக்கு அந்த இன்றைக்கு சொல்லுகிறோம், இன்றைக்கு காலையில 8:15 இந்த ஏப்ரல் மாதம் 13 தேதி 8:15 சரியாக அந்த கணக்கு வருகிறது என்று நாங்கள் அச்சொட்டாக சொல்லுகின்றோம். இதுல கூட குறைய ஒன்றும் கிடையாது. அப்ப அச்சொட்டாக அந்த கணக்கு அங்கே விழுகின்றது. இதே மாதிரியாக பார்க்கின்ற பொழுது என்ன சொல்லுவார்கள் என்று கேட்டால், இந்த கணக்குகள்ல வந்து சொல்லுவார்கள், இந்த எங்களுடைய கணக்கில் ஆதியில் பார்த்தோம் என்று சொன்னால் முந்தி இருந்த கணக்கத்தை சொல்லுவார்கள். இருந்து முந்தி இருந்தது ஒரு சப்த ரிஷி சகாப்தம் என்று எங்கட கலண்டர் கிரீக் கலண்டர் மாதிரி இந்துக்களுக்கு இருந்தது சப்த ரிஷி. அந்த ஏழு ரிஷிகள் இருக்கிறார்கள் இல்லையா, வசிஷ்டர் முதலான ஏழு ரிஷிகள், அந்த ஏழு ரிஷிகளுடைய காலத்திலே அவர்களால் அந்த கலண்டர் தான் எங்களுக்கு வரலாற்றுக்கு தெரிகின்றது இருந்ததுண்டு. அதனுடைய காலம் இன்றைக்கு கிட்டத்தட்ட 10,062 வருஷத்துக்கு முந்தி, அதாவது கிறிஸ்துவுக்கு முன்னர் 8516 தான் அது தொடங்குது. இந்த கணிப்பு முறையில வந்து அப்ப பார்த்து கொண்டு வரையக்குள்ள அவர்கள் வந்து அந்த அந்த காலத்துல சப்தரிஷி கால கணக்கில் வந்து அவர்கள் வந்து அந்த அக்காலத்திய அந்த காலத்துல எந்த நேரத்துல உச்சம் கொடுக்கறது, சூரியன் வந்து இப்பெல்லாம் இப்பத்துக்கும் அப்ப உச்சம் கொடுக்கறதுக்கும் வித்தியாசம். ஆனா சூரியன் வந்து அந்த நாளில உச்சம் கொடுத்த திகதிகளுக்கு இப்ப இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஏனென்றா ஒரு மூமெண்ட் நடந்துட்டு, அந்த பூமத்திய ரேகை கடப்பு அந்த நேரத்துல வந்து எல்லாம் ஒரே நேரத்துல நடந்தது நவம்பர் மாசத்துல, இப்ப வந்து வித்தியாசமா போகுது. அப்ப அந்த கணக்கை வச்சுக்கொண்டு அந்த இதை இப்ப நாங்கள் இதை தொடங்குகிறோம். அப்ப இந்த கால கணக்கு வந்து கிறிஸ்துக்கு முன் 8516 நவம்பர் 21 அவை அமல்படுத்தி இருக்கணும். அது அதுக்கு முந்தி இருந்த பல கணிப்புகளை பற்றிய குறிப்பு இருக்குது, ஆனா அந்த கணிப்புகள் இல்ல. அப்ப இது வந்து இதுதான் முதல் கலண்டர் ரெண்டு இல்ல. இதுக்கு பிறகு இது வந்து கிட்டத்தட்ட இப்ப 10,000 வருஷத்துக்கு முந்தி, இப்ப 9,000 வருஷத்துக்கு முந்தி விஸ்வாமித்திரர் ஒரு அஸ்ட்ரோனமிக்கல் கான்ஃபரன்ஸ் வச்சு தை மாசம் தான் வருஷ பிறப்பு என்று தீர்மானித்தார்
0: விஸ்வாமித்திரர்.
2: இது வியாசருடைய மகாபாரதத்துல இருக்குது, வியாசருடைய மகாபாரதத்துல இருக்குது. இதற்கு பிற்பட்ட காலத்துல கர்க மகரிஷி என்றவர், அவர்தான் சூரியன் பூமத்திய ரேகை இந்த ஈக்குவேட்டரை கடக்கின்ற காலம் சித்திர மாசமா வந்து அந்த சித்திர மாதத்தை வருஷப்புறப்ப கொண்டிருந்தார்.
0: சூரியனுடைய இதை வைத்துதான் அவர்.
2: அப்ப எங்களுக்கும் அந்த வருஷப்புறப்பு வந்து தையில இருந்தது, அதுக்கு பிறகு இவர் கர்க மகரிஷியினுடைய காலத்தில இருந்துதான் சித்திர மாதத்துக்கு வருது. இதுதான் பிற்பாடு வந்த வான சாஸ்திர வல்லுநர்கள் ஆரியபட்டர் வராகவீரர் எல்லாம் கொண்டு வந்து இன்று வரைக்கும் நடைமுறைக்கு இருக்குது. அதே மாதிரி எங்களுடைய இந்த சித்திர மாதத்தில் இருந்த இதை கொண்டு வரையக்குள்ள அவர்கள் அதுக்கு முந்தி இருந்த பல ஆதாரங்களை காட்டுகின்றார்கள். ஏன் சித்திர மாதம் கொண்டு வர வேணும் என்ற ஆதாரங்களை காட்டுகிறார்கள். அதுல ஒன்று வந்து என்று கேட்டால், பல ஆண்டு நூற்றாண்டுகளுக்கு முன்னர் ராமர் வந்து வனவாசம் இருந்து மீண்டும் அயோத்திக்கு திரும்பினோம், அந்த வாமர் வனவாசியிருந்து அயோத்திக்கு திரும்புகிற நாள் வந்து சித்திர மாதம் வளர்புரை சப்தமி. அவர் சஷ்டியில நாடு திரும்பி சப்தமியில முடிச்சு விடுறார். இது இதங்க இருக்குது, வியாசருடைய வான்மீகியனுடைய ராமாயணத்துல இருக்கு. அப்ப அவர் திரும்பி வந்த நாள் தான் நியூ இயர் என்று சொல்லுகிறார்கள். ஆனா இன்றைக்கு அது தீபாவளி என்று வடஇந்தியாவில மாறி சொல்லுகிறார். அப்ப அவர் வந்தது சித்திரை என்று தான் வான்மீக ராமாயணத்துல இருக்குது. ஆகவே இந்த சித்திரை வந்து மிகவும் சிறப்பான அம்சம். இது ஆயிரக்கணக்கான வருடங்களாக எங்களுக்கு இந்த சித்திரையிலே தான் இந்த புத்தாண்டு வளமை இருந்து வருகின்றது. தேச வளமைகள்ல ஒவ்வொரு இடங்கள்ல கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசங்கள் உண்டு. ஆனாலும் இந்து சமய வளமையில இந்த சித்திரைக்கு ஏன் வருடப்பிறப்பு வருகின்றது என்றதுக்கு தான் நான் இப்ப விளக்கம் சொல்றேன்.
0: சரி, அது உண்மையான ஒரு சிறப்பான விளக்கம்.
3: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
4: அதே விதமாக புரஜிதே மூலகத்தையும் ஜெயித்தவர். அதே போலயே முப்புறங்கள்னு மூணு பட்டணங்கள்னு பௌராணிக்கமான ஒரு கதை, நடந்த கதை சொன்னேன். ஆனா இப்பொழுதுதான் அவர் புரிஞ்சதில்லையா, அன்னைக்குதான் போயிட்டாரு, அதை முடிச்சுட்டா சேர்ந்தார். இல்ல இல்ல, இப்பொழுதும் உம்ம சரீரத்தில் இருக்கக்கூடியதான மூன்று சரீரங்கள், எது பூத உடல், அது ஸ்தூல சரீரம். ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஸ்தூல சரீரத்தோட சூக்ஷ்ம சரீரமும் ஒண்ணு இருக்க. அது என்னது? நமக்குள்ள ஐந்து புலன்கள், ஐந்து அறிவு புலன்கள், ஐந்து செயல் புலன்கள், ஐந்து பிராணங்கள், மனசு புத்தி சித்தம் அகங்காரம் என்று 19 உருப்படிகள். சப்தாங்கா ஏகோன விம்சதி முகா அப்படின்னு மாண்டூக்கிய உபநிடதம் சொல்றது. இப்படி இந்த 19 உருப்படிகளையும் சேர்த்து, நம்ம உறுப்புகளையும் சேர்த்து நம்ம என்ன சொல்றோம், லிங்க சரீரம் அப்படிங்கிறோம். இப்ப இந்த ஸ்தூல சரீரத்துக்கும் இந்த பூத உடலுக்குள்ள ஒண்ணு இருக்க, அதுக்குள்ள ஒண்ணு இருக்க, எனது அறியாமை. எதை கேட்டாலும் பிரம்மம் தெரியுமா தெரியாது, சந்தோஷம் தெரியுமா தெரியாது, எதை பார்த்தாலும் தெரியாது தெரியாதுங்கிற பாருதான். இந்த அறியாமைன்னு ஒண்ணு இருக்கு பாருங்க, ஒன்னும் அறியாம ஆனந்தமா தூங்கினேன் சார் இருக்கிறான். ஒவ்வொரு நாளும் அறியாமலே தூங்கிட்டு இருக்கான். 7-8 மணி நேரம் ஒரு மனுஷன் ஒரு நாளைக்கு வேஸ்ட் பண்றான் பாருங்க. என்னடா தூங்கினேன், அந்த தூக்கம் வராத போனா ரொம்ப சிரமம் சுவாமி அப்படிங்கிறார். இந்த அறியாம இருக்க அது காரண சரீரம். அப்ப மூணு சரீரங்கள், ஸ்தூல சரீரம்னு ஒண்ணு, சூக்ஷ்ம சரீரம்னு ஒண்ணு, காரண சரீரம், இந்த முப்புறங்கள். இந்த புறமே காதசத்வாரம் அஜஸ்யா வக்ரசே தசஹா அப்படின்னு ஸ்ருதி சொல்றது. அதே போலயே புறத்துதான் நவத்வாரே புரே தேகி நைவ கிருஷ்ணன் அப்படின்னு, நவத்வாரே புரே 9 ஓட்டைகள் இருக்கக்கூடியதான இந்த பட்டணம், அப்படிப்பட்டதான இந்த சரீரம் இருக்க, இந்த சரீரம் எனக்கூடியதான புறத்தை பேதனம் எடுக்கிற பிஜ்யதே ஹிருதய கிரந்தி சித்தியந்தே சர்வசம்சயாக அப்படின்னு முப்புறங்களையும் எரிச்சு அதை பிரிச்சு உடச்சு அதுக்கப்புறம் உங்களை தன்னிடத்துல ஆட்கொள்கிறார், தன்னோட ஒன்னா சேர்த்துக்கிறார். ஆகையால் புரபிதே நித்யாய த்ரிகுணாத்மனே புரபிதே காத்யாயனி ஸ்ரேயசே அம்பாள். அம்பாள் இடத்துல ரொம்ப பிரியமா இருந்துட்டு இருக்க, காத்யாயினின்னு அம்பாளுக்கு பேரு. இந்த காத்யாயினிங்கிறது எந்த அளவுக்கு வந்திருக்குன்னா, வேதங்கள்ல இருக்கிற மகர்ஷிகள்லாம் இந்த காத்தியாயினின்னு சொன்னாலும் அங்கிருந்து ஆரம்பிச்சு நம்ம ஊர்ல கிராமாந்திரத்துலாம் காத்தாயின்னு பேர் வச்சுருக்கா. கிராம தேவதை வரைக்கும் அத்தனை பேருக்கும் க்ஷேமத்தை கொடுக்கக்கூடிய அப்படி விசேஷமாக காத்தாயி. பேச்சாயி வாக்குவாதினி அம்பாளுக்கு பேச்சாயின்னு பேர், வாக்குன்னு பேச்சு. அந்த வாக்குவாதினி மாத்தாட லோகத்துல இருக்கங்கள சாதாரணமா பேச்சாயின்னு சொல்லிவிட்டா, ஆயின்னு அம்மான்னு அர்த்தம். அப்ப வாக்வாதினி, வாகீஸ்வரி, வாகதீஸ்வரி இப்படிப்பட்டதான பேரானது லோகத்துல கிராமம் வரைக்கும் போச்சு. அப்படி இந்த காத்யாயினி அப்படின்னு அந்த மகர்ஷியினுடைய அனுகிரகம் பண்றதுக்காக வந்த அம்மா அந்த காத்யாயன் இடத்துல பிரேயசே எப்பொழுதும் ஸ்ரேயசை கொடுத்துட்டு இருக்காரு. அந்த அம்பாள்னால லோகத்துல ஜனங்களுக்கெல்லாம் சகல க்ஷேமமும் ஏற்படணும், அம்பாளை நினைச்ச மாத்திரத்தினால உங்களுக்கு வாழ்க்கையில எல்லா நன்மைகளும் ஏற்படும் எனக்கூடியதான எண்ணத்தை தயவு தந்து கொண்டிருக்கார். காத்யாயனி ஸ்ரேயசே, பிற சத்யாயா, முதல்ல நித்யாயான்னு சொன்னேன், அடுத்தது சத்யாயா, சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா. மனுஷன் பண்ண வேண்டியதான் சுலபமா செய்யக்கூடியதான செயல்கள்ல சத்தியம்னு ஒண்ணு. வேதம் முதல் முதல்ல என்ன சொல்ற, சத்தியம் வதா, படிப்பெல்லாம் படிச்சாச்சு, குருகிட்ட வேதங்கள்லாம் வச்சாச்சு, இனிமேல வாழ்க்கையே தான் சொந்தமா நடந்துக்கிறதுக்காக பையன் நான் குருகிட்ட இருந்து நான் பர்மிஷன் வாங்கிட்டு வெளியில வரேன் கான்வகேஷன். அப்ப அவர் முதல்ல என்ன சொல்றார், அவருக்கு இனிமேல நீ வாழ்க்கையில இன்னமா நடந்துக்கணும் அப்படின்னு சில ரூல்ஸ் கொடுத்துருக்கார். சத்தியம் வரா தர்மம் சரா சுவாத்தியாயன்மா பிரமதா மாதேவோ பவா பிதேவோ பவா ஆச்சாரிய தேவோ பவா அதிதி தேவோ பவா யான்யனவத்யானி கர்மாணி தானே விதவ்யானி நோ இதராணி. இப்படி சிலதெல்லாம் ஒன் பை ஒன் அவன் எப்படி வாழ்க்கையில அவன் வாழணுங்கிறது சொல்றார். அதுல முதல்ல என்ன சொல்ற, சத்தியம் வதா, உண்மையை சொல். எப்படிப்பட்டதான சந்தர்ப்பத்திலையும் உண்மை என்னை சொல்லிட்டே இருந்தேயானால் ஒரு ப்ராப்ளமும் வராது. 4 பேர் கோச்சுக்கிறாளா, கோச்சுட்டா கோச்சுட்டான், உண்மை தானா தெரிஞ்சுன்னு அவனே ஓடி விடுறான். இன்னார் கரெக்டா உண்மை தானே சொன்னார், நான் தான் தெரியாம கோச்சுட்டேன், இருக்கிறது இருக்கிறது சொல்லிவிடுங்களேன், பயம் எதுக்க. சோ அந்த சத்திய ஸ்வரூபமா பரமாத்மா இருக்கார். நீங்க உண்மையை சொல்ல சொல்ல பரமாத்மா உங்க இதயத்துல கிட்ட வந்துட்டு இருக்காரு. நம்ம ஏதோ தப்பு வந்துடும், நமக்கு அவமானம் வந்துடும், நமக்கு துன்பம் வரும் அப்படின்னு நினைச்சுண்டு நீங்க பொய் சொல்ற, பொய் தான் துன்பத்தை கொடுக்கறது. சத்யாய ஆதி குடும்பினே பிற, முதல் முதல்ல குடும்பத்தோட இருந்தவர் யாருன்னா பரமாத்மா பரமேஸ்வரன் தான். குடும்பம்னு என்ன, ஆத்தக்காரி குழந்தைகள் வீடு எல்லாம் இருக்கிறது. இது யாருன்னா பரமேஸ்வரன் குடும்பின்னு சொல்றாளே, பரமேஸ்வரன் சன்னியாசி தானேன்னு, அவர் பிக்ஷுக்கனோ இல்லையோ, கிராமம் கிராமம் சுத்திட்டு இருக்காரு, அங்கெங்கே சுத்திட்டு இருக்காரு, எப்பவும் ஆத்துல சாப்பிடுறதே கிடையாது, பிச்சை எடுத்துட்டு சாப்பிட்டு இருக்காரு என்ன, அது இருக்கட்டும், அது அவருடைய சுபாவம். ஆனா முதல்ல குடும்பத்தை கொடுத்து வச்சவர் அவர்தான். ஏன்னா இன்னைக்கும் தம்பதிகள் சௌக்கியமா இருக்கணும், ஒருத்தரோட அந்யோன்ய ஸ்ரேயஸா இருக்கணும், ஏன்னா அவரை தான் பூஜை பண்ணணும். கல்யாணத்துல அந்த பார்வதி பரமேஸ்வராளா வச்சுண்டு கௌரி பூஜை பண்ணி அதுக்கப்புறம் தான் எல்லாமே, விவாகத்துக்கு முன்னாலே கௌரி பூஜை தான் பண்றோம். என்ன சுவாமி அப்படின்னு அவரை தான் பூஜை பண்ணணும். சொல்லும் பொருளும் எப்படி ஒண்ணு ஒண்ணு இணைஞ்சிருக்கு. ஒரு சொல்ல சொன்னதுமே, குடம்னு சொன்னதுமே உங்க மனசுல குடம்ங்கிறது தானா தெரியறதா இல்லையா? அதுக்காக நீங்க ஒரு முயற்சியும் பண்ண வேண்டாம். நான் யானேன்னு சொன்னா ஓஹோ இப்பொருளைத்தான் சொல்றான்னு அந்த யானை யாந்து உங்க மனசுல வந்ததா இல்லையா? அதே போல யானையை பார்த்ததுமே ஓஹோ இது யானை அப்படின்னு இந்த சொல்லு ஞாபகம் வருதோ இல்லையா? அந்த பொருளுக்கும் சொல்லுக்கும் விட்டு பிரியாதான ஏதோ ஒரு சம்பந்தம் இருந்துட்டே இருக்கு. நீங்க 10 வருஷம் யானையை பார்க்கல, ஆனா அதுக்கப்புறம் போனேன் ஒரு யானையை பார்த்தேன்னா டக்குன்னு யானைன்னு ஞாபகம் வருது. இத்தனை நாளா எங்கேயே சார் போச்சு, கவனிக்கவே இல்லையே. தினந்தோறும் பண்ற டெலிபோன் நம்பர் கூட ஞாபகம் இல்ல, ஆனா இதெல்லாம் ஞாபகம் இருக்க, இந்த சொல்லுக்கு இந்த பொருளுக்கு அது ஞாபகம் இருக்க. எப்படி அந்த பொருளுக்கும் அதுக்கும் எப்படி ஒரு சம்பந்தம் இருக்கோ, அதே போல பாரதி பரமேஸ்வராளுக்கு ஒரு சம்பந்தமா. வாகர்த்தாவிவ சம்பிருக்தௌ, அப்படிப்பட்டதான அவள் வாகர்த்த பிரதிபத்தையே, எனக்கு சொல்ல பார்த்ததுமே கரெக்டா அப்ரோப்ரியேட் வேர்டு ஞாபகம் வரணும் பொருளை பார்த்ததுமே. அதே போல அந்த சொல்லானது சொன்னதுமே அந்த பொருளானது எல்லோருக்கும் அறியும்படி, எல்லோராலையும் அறியும்படி அனுகிரகம் பண்ணணும். வாகர்த்த பிரதிபத்தையே ஜெகத பிதரவு வந்தே, முதல் முதல்ல அம்மா அப்பாவா இருந்தவ அவதான். அதனால்தான் வீட்டுல ஆத்துக்காரர் ஆத்துக்காரி இவளுக்கு ரெண்டு பேருக்கும் மனசுல கவலை இல்லாம ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுட்டு போகணுமே, ஆனால் பார்வதி பரமேஸ்வரால தியானம் பண்ணணும். பவானி துவம் தாசே விதர மயி திருஷ்டிம் சக்கரோணாம் இது ஸ்தோத்தும் வாஞ்சன்னு பவானின்னு சொன்னார். அவ்வளவுதான், பவானி துவம்னாராம், நீங்க வந்து என்ன காப்பாத்தணும் அம்மாவை பார்த்தாலாம். பவானி துவமிதியா, அடுத்த கணம் பவானி தன்னோட சாயுஜத்தையே கொடுத்துட்டாளாம். அப்படி விசேஷமாக அந்த தம்பதிகளுக்கு அந்யோன்யமான ஒரு பதார்த்தம் இருக்கணும். அது இப்ப மாடர்ன் டேஸ்ல ரொம்ப வேண்டியதா இருக்கு. எங்க பார்த்தாலும் சண்டை, என்னன்னா இதுக்கும் ஒவ்வொருத்தரும் எம்ஏ தான் படிச்ச, கம்மி படிக்கவே இல்லை, போஸ்ட் கிராஜுவேஷன் கம்மி இல்லை, அதுக்கெல்லாம் படிக்கிறதுக்கு இந்த படிப்பா கணக்கே எடுக்கிறது இல்லை. இப்ப முன்காலம் என்ன படிங்க, இந்த ஸ்கூல் ஃபைனல், அதான் ஃபைனல் நாங்க இப்ப ஃபைனலே கிடையாதுன்னு எல்லாமே அவ என்ன நிறைய படிக்கிற, படிக்க படிக்க என்னாச்சு, நான் தான் ஓசத்திங்கிற அகங்காரமும் ஜாஸ்தி. நான் சொன்னபடி நீர் கேட்கணுமா, நீர் சொன்னபடி நான் கேட்கணுமா, யார் சொன்னபடி யார் கேட்க வேண்டாம், ஒருத்தர் சொன்னபடி ஒருத்தர் கேட்கணும். குடும்பத்துல விட்டு பிரிஞ்சுட்டு ஒரு மனப்பான்மை இருந்தா தான் ரெண்டு பேரும் சௌக்கியமா இருக்க முடியும். அந்தம்மா இல்லாம இவராலையும் சௌக்கியமா இருக்க முடியாது, இவர் இல்லாம நிஜமா அந்த அம்மாவாலையும் சௌக்கியமா இருக்க முடியாது. அதை ரெண்டு பேரும் புரிஞ்சுக்கணும். நீ வச்சத்தையும் நான் வச்சத்தையும் யாரும் சொல்லல, கார்ல ஒரு டயர் பெருசு ஒரு டயர் சின்னதா இருந்தா அந்த கதை எப்படி போகும் சொல்லுங்க பார்க்கலாம். ரெண்டு ஒரே மாதிரி இருந்தா தானே சக்கரம் சரியா இருக்கா? குடும்பம்ங்கிற ஒரு தேர் இழுக்கிறதுக்கு ரெண்டு சக்கரமும் ஒரே மாதிரி ஈக்குவலா தான் இருக்கணும். இதெல்லாம் பேசுறதுக்கு அழகா இருக்கு சார், ஆனா நடந்துக்கிறது இல்லைன்னார். அதனாலதான் கவலை இருக்கு. முன்னால என்ன சொல்லிருக்க, பார்வதி பரமேஸ்வரம் ரெண்டும் சமானமா துவந்த சமாசம் தான் போட்டிருக்காங்க. ஏன் சுவாமினர், ரெண்டு பேருக்கும் சமப்பிரதானமா இருக்கணும். அப்படிப்பட்டதான சமப்பிரதானமா இருக்கக்கூடியதான குடும்பத்தை முதல் முதல்ல காண்பித்து கொடுத்தவர் பரமேஸ்வரன். சத்யாய ஆதி குடும்பினே முனிமன பிரத்யக்ஷத்தின் மூர்த்தையே முனிமனஹா, மௌனமா இருக்கணும். இது ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். நமக்கு வர வர மனுஷாள் பேசிட்டே இருக்க, காலம் பிறந்து ராத்திரி வரைக்கும், அதோட இல்ல எந்த இடத்துல பேசப்படாதோ அங்க பேசுற, ரோடு நடுவில் வச்சுட்டு பேசிண்டே போற, பேசுறதுக்கு இடம் இல்லையோ, டிரைவ் பண்ணிட்டே இருக்கிறப்ப பேசிட்டு போறது, நடந்து போறப்ப பேச, பின்னால இருக்கிற ஹார்ன் அடிச்சுட்டே வரான் இவன். அந்த ஹார்னா கேட்கறது ரெண்டு காதலையும் சொல்லி வச்சுட்டு இருக்கானே, இது கேட்கல. எப்படி அப்படிப்பட்டதான் ஒரு சங்கீதம் வேணுமா விவகாரம் முழுக்க? ஆனா அது எடுத்ததுமே கெட்ட வார்த்தை பேசிட்டு இருக்கான். எது வேண்டாமோ அப்படி இல்லாம மங்களமான பத்ரங்கர்னே விஷ்ணுனியாம தேவாஹ ஸ்ருதி அப்படின்னா சொல்றது. நல்ல வார்த்தைனா காதால கேட்டுக்கொண்டே இருக்கணும், எந்நேரமும் சினிமா சங்கீதம். இதை கேட்டுட்டு ஏதோ அவ தனியா அவ உலகத்துல இருக்காளா, அது பாட்டு கேட்டுட்டே இருக்கா, வாயால பேசிட்டே இருக்கான். பேசினா அதை நிறுத்துறதே கிடையாது. இனி எங்க நிறுத்தணும்னு தெரியல, பேசுறது வசதி இல்ல, எங்க நிறுத்தணும்னு தெரியல. இன்னொரு 10 நிமிஷம் கேட்டிருக்கலாமே நமக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணம் வர சமயத்தில் நிறுத்தி விடுந்தார். போர் அடிச்சு பிராணை வாங்குறேன் சார், ரம்பம் போடுறான் சார் நினைக்கப்பட, அதுக்குள்ளேயே நிறுத்தி பண்ணும் மனுஷர். அப்படி இல்லையே, ஐயோ இவன் பார்த்து விட்டோமே 1 மணி நேரம் சாப்பிடுவானோ அப்படின்னு நினைக்கப்படாது உங்களை பார்த்தது. அப்படி இவர் என்ன மௌனமா இருக்க பார்த்தல, அந்த மௌனமா இருக்க இருக்க அந்த இதை மாதிரி தானா உள்நோக்கி பரமாத்மாவை பார்க்க. அதனால்தான் மௌனாய முனிஜன பிரத்யக்ஷத்தின் மூர்த்தையே வால்மீகி முனி புங்கவம் முனி புங்கவ நாரதம் பரிபர பிரச்ச. வால்மீகி ஆனவர் ரொம்ப கவலைப்பட்டு இருக்கார். அப்ப நாரதர் வந்தார், என்ன ஆச்சுனர், ரொம்ப கவலையா இருக்கே, என்ன பண்ணணும் அப்படின்னு அவர் சொன்னார். ராம கதையை எழுதினர், அவ்வளவுதான் சொன்னார். அதுக்கப்புறம் என்ன சரியினர், அதுக்கப்புறம் அவருக்கு பிரம்மதேவரை எதிர்க்க வந்து, நான் உங்களுக்கு அனுகிரகம் பண்றேன், டிவியில காட்டுறப்பல நடந்த சரித்திரத்துல உங்களுக்கு பார்க்கும்படி பண்றேன் அப்படின்னு சொல்லி அவர் பாட்டுக்கு எழுத ஆரம்பிச்சு விட்டார். தபஸ்வாத்யாய நிரதம் தபஸ்வி வாக்விதாம்பரம் நாரதம் பரிபப்ரச்ச வால்மீகி முனி புங்கவ அப்படின்னு ஆரம்பிச்சு நாரதர். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு, இந்த உலகத்துல 16 குணங்களும் படைத்தவர், பரிபூர்ணமான கலைகளோட இருக்கக்கூடியதான மனிதன் இருப்பானா இருக்கானா அப்படின்னு ஒரு கேள்வி. அது வரிசையாக அப்படியே சொல்ல ஆரம்பிச்சுட்டார் நாரதர் அப்படின்னு சொல்லி அந்த குணங்களை எல்லாம் சேர்த்து ஆரம்பிச்சு நமக்கு வால்மீகி ராமாயணமா வந்திருக்க. காரணம் என்ன, வால்மீகி முனி புங்கவா அந்த மௌனமா இருந்த, அது நம்ம தெரிஞ்சுக்கணும். எந்தெந்த அளவுக்கு மௌனமாக பேசாம புலங்களை வெளிவிடாமல் நாம் பாட்டுக்கு பரமாத்மாவோட சேர்த்து வைக்கிறோமோ அந்தந்த அளவுக்கு மனுஷனுக்கு சக்தியானது ஜாஸ்தியா இருக்கு. ஆகையால் முனி பிஹி முனிமன பிரத்யக்ஷத்தின் மூர்த்தையே, முனிகளுடைய மனசுல எப்பொழுதுமே பிரத்யட்சமா இருக்கக்கூடியதான சித் ஸ்வரூபமா இருந்துருக்க. முனிமன பிரத்யக்ஷத்தின் மூர்த்தையே மாயா சிரட்ட ஜகத்ரயாய, மாயினால மூலகத்தையும் சிருஷ்டிச்சிருக்க, ஒன்று ரெண்டும் இல்லை எல்லா உலகத்தையும் அவர் சிருஷ்டிச்சிருக்கார். மாயா சிரட்ட ஜகத்ரயாய சகல அம்னாயாந்த சஞ்சாரிணே, எங்க சார் சுத்தின்னு இருக்கார், வேதாந்தங்கள்ல சுத்தின்னு இருக்கார். இந்த உபநிஷத்தை அவர் அங்கே இங்கேயும் சுத்தல, சகல அம்னாயாந்த சஞ்சாரிணே அம்னாயாந்தம், ஆம்னாயம்ன வேதங்கள், வேதங்களுடைய அந்தம் வேதாந்தம், வேதாந்தம்ன உபநிடதங்கள், அந்த உபநிடதங்கள்ல எல்லாவற்றையும் அந்த தத்துவத்தை தான் பார்த்து கொண்டு அது எல்லாருக்கும் அறிவித்துக் கொண்டு இருக்கிற சகல அம்னாயாந்த சஞ்சாரிடே யாரு, சாயம் தாண்டவ சம்பிரமாய, ஏன் தாண்டவத்துக்கு சாயங்காலம் தான் சமயம், சாயம் தாண்டவ சம்பிரமாய ஜட்டினே செய்யம் நதிசம்பவே, அப்படிப்பட்டதான பரமாத்மாவுக்கு நமஸ்காரம் பண்றேன் அப்படின்னு அடுத்ததாக ஒரு ஸ்லோகத்துல அதே தாண்டவ ஸ்வரூபத்தை சொல்றார். நித்யாய திரிகுணாத்மனே புரஜிதே காத்தியாய நீ ஸ்ரேயசே மாய சத்யாய ஆதி குடும்பினே முனிமன பிரத்யக்ஷஜன்மூர்த்தையே மாயா சிருஷ்ட ஜகத்ரயாய சகல ஆம்நாயாந்த சஞ்சாரிணே சாயம் தாண்டவ சம்பிரமாய ஜட்டினே செய்யம் நதிசம்பவே அப்படின்னு சொல்லிவிட்டு இப்படிப்பட்டதான பரமேஸ்வரனுடைய ஒரு தாண்டவ ஸ்வரூபத்தை மனதில் நினைப்பதற்கோ அல்லது அந்த தாண்டவ ஸ்வரூபத்தை எடுத்து சொல்வதற்கோ காதால கேட்கறதுக்கோ பல பிறவிகள்ல புண்ணியம் பண்ணி இருக்கணும். அந்த புண்ணியத்தை சொல்ற நித்யம் சோதர பூரடாய சகலானுத்திஷ்ய வித்தாசய வியர்த்தம்பர் எடனங்கரோமி பவத சேவலம் நானே விபோ மஜ்ஜன்மாந்தர புண்ணிய பாக பலதா ஸ்வம் சர்வ சர்வாந்தர சித்தத்யே வஹிதே நவாபசுமதே தே ரக்ஷணீயோஸ்மியஹம் ஹே பரமேஸ்வர நிச்சயமாக நீங்கள் என்ன காப்பாற்றணும். ஏன் இப்படி கட்டளை போடுறல, எதுக்காக காப்பாத்தணும்? இல்ல, என்ன நீங்க எங்க ஹிருதயத்துல இருக்கீங்கிறது கண்டுபிடிச்சிடணும். எங்க ஹிருதயத்திலே இருக்க நீங்க, ஆனா நான் இத்தனை நாளா கவனிக்கல. என்ன பண்ற போற போஷனாய, தினந்தோறும் நான் பிறந்த அண்ணில இருந்து புத்திக்கு வந்த பிறகு அதுக்கப்புறம் என்ன வயல ரொப்படும், இதே ஒரே காரியம் தான். காசு சம்பாதிக்கணும், நிறைய சாப்பிடணும் தானே. எவ்வளவு சாப்பிட்டாலும் ஒரு திருப்தி வர மாட்டேங்கிறது. ஆகாரத்துக்கு பசிக்கு சாப்பிடணும், ஆனா என்ன இருந்தாலும் சரி சாப்பிட்டே இருக்கோம் சார். அது வேணும், இது வேணும், இது வேணும். எத்தனை தோசை சாப்பிட்டுருக்கோம், எத்தனை இட்லி சாப்பிட்டுருக்கோம், எவ்வளவு சட்னி விழுங்கிருக்கோம், இன்னும் வேணும் தானே பாக்குறோம். போறோங்கிற ஒரு எண்ணம் வரவே ஏதோ ஒண்ணு பசிக்காக, அந்த பசிப்பிணியை தீக்கிறதுக்காக கொஞ்சம் சாப்பிடணுங்கிற எண்ணம் இருக்கணுமே தவிர, அது வேணும் இது வேணும் எனக்கூடியதான எண்ணத்திலேயே ஆசைப்பட்டு இருக்கானே. இத்தனை நாளா என்ன பண்ணினேன் அப்படின்னு யோஜனை பண்ணி பார்த்தா வாழ்க்கையில இது ஒண்ணுதான் தோன்றது. எது வயிறு ரொப்பறதுக்காக முயற்சி பண்ணிருக்கேன். இந்த எண்ணம் வந்த பிறகு இனிமேல ஏதாவது பண்ணுவோம்னா பார்க்கறதுக்கு பண்றதுக்கு உடம்புல சக்தி இல்லை. அப்பத்தான் நினைச்சோம் இத்தனை நாள் என்ன பண்ணி பார்த்தோம்னா வேற ஒண்ணும் பண்ணல, வயிற ரொப்பதுக்கு அவ்வளவுதான். நித்தியம் சோதர போராடாய, தன்னுடைய வயத்தை ரொம்ப ரொப்புவதற்காக சகலானுத்தி ஜெவித்தாசையா, எல்லாரையும் பார்த்து எவாளை பார்க்கணும், இவாளை பார்க்கணும், அங்கே போகணும், இங்கே போகணும், இதே தானே சார். யார் யாரை எது சொன்னாலும் கை கட்டின்னு நின்று அவளை சொன்னதுக்கெல்லாம் சார் சார்னு பதில் சொல்லி என்ன பண்ணியிருக்கோம்? கடைசியில் 60 வயசு ரிட்டையர் ஆகிற வரைக்கும் என்ன பண்ணினோம்னா இதுதான் ஒன்று பண்ணினோம். இது ஒன்றே ஒன்று தான், வயிறு ரொம்பணும். நித்தியம் சோதர பூரணாய, தன்னுடைய வயிறு போடனாய, சரீரம் புஷ்டி அறுக்கணும் அப்படிங்கிறதுக்கு சகலானுத்திஷ்டியா அவளுக்காக சேவை பண்ணிடும். எதுக்கு சுவாமி? அவன் என்ன அன்ன தேடுறாளோ, இல்லை அம்மா ஆயிடுவா, அத்தக்காரி ஆயிடுவா. அவ அன்னத்தை கொடுக்கல, வித்த ஆசையா அவ காசு கொடுத்த அதனால சம்பாதிக்க. சோ இந்த காசுக்கு மேல ஆசையை தவிர எதையும் ஆசைப்படலையேனா இப்படியே வாழ்நாள் முழுக்க போயிடுது. நித்தியம் சோதர போடனாய சகலானுத்திஷ்ய வித்த ஆசையா வியர்த்தம் பரியடனம் கரோமி. இங்கும் அங்கும் சுத்திருக்கே சார், இந்த சுத்துறதுன்னு இருக்க பத்தல, இது ரொம்ப கஷ்டமான காரியம் தெரியல. வேதம் என்ன சொல்றது? இருக்கிற இடத்துல பிரதிஷ்டையா இருக்கும்னு. நித்தியம் பிரதிஷ்டம் விந்ததே அப்படின்னா ஸ்ருதி சொல்றது. மனுஷால எப்படி ஆசீர்வாதம் பண்றது? ஒரு கிராமத்துல இருக்கணும் நீங்க, அங்கே ஒரு வீடு, அந்த வீட்டுல நீங்க இருந்து பகவானை தியானம் பண்ணிட்டு நித்திய கர்மாக்கள் பண்ணி 4 பேருக்கு உதவிண்டே இருக்கும், அவ்வளவுதான். அந்த வீட்டுல என்னன்னா உங்களுக்கு குழந்தைகள், பேரன்கள், பேத்திகள், அவளுடைய குழந்தைகள், அவளோட இருந்துட்டு பசுமாடு அவைகளாம் இருந்துன்னு அங்கேதான் இருக்கணும். இங்கேயும் இங்கேயும் சுத்துறதே கிடையாது. பழைய நாள்ல வெளியில போறதுங்கிறதே என்ன காலமே அக்ரிஹோத்திரம், சாயங்காலம் அக்ரிஹோத்திரம். நித்திய கர்மாக்கள் ஏதோ அவளுக்கு வேண்டியது, அவளுக்கு ஏதோ 2 ஏக்கரா இருந்துட்டு இருக்கும் பூமி, அதுல வரக்கூடியதான ஆகாரத்தை வச்சுட்டு சௌக்கியமா இருந்துட்டு இருக்கு, அவ்வளவுதான். வேற என்ன இது வேணும் அது வேணும்னு ஆசை கிடையாது. இது போல சோஃபா இருந்ததா, ஒவ்வொரு வீட்டுல பெஞ்சு தான் இருக்குமே தவிர சேர் எல்லாம் இருக்காது. சில அதுல வந்து 10 சேர் பிளாஸ்டிக் சேர் ஒண்ணு மேல ஒண்ணு உட்காந்து வச்சுட்டு இருக்கான், யாரும் அவத்துக்கு வரல சார். இடம் அடைக்கிறது மேல வச்சுட்டு இருக்கேன், ஏன் ஏன் வாங்கினார்? என்னையாவது வந்தா உபயோகப்படுமே சார். அது எப்படி, அதை யாராவது எடுத்துன்னு போவானோ, அதை பூட்டு போட்டு வர செயின் வெட்டு பூட்டு போட்டு வச்சுட்டு இருக்கான். அப்படின்னா லோகத்துல பாத்துட்டு இருக்கான். பழைய நாள் ஒண்ணுமே கிடையாது, வந்தா எல்லாரும் ஒரே ஒரு சேர் ஒரு சின்ன ஆசனம் மாதிரி இருக்கும், மாதிரி கீழே உட்காருவா எல்லோரும். இப்ப நமக்கு கீழே உட்காந்தா 2 பேரும் வந்து எழுப்ப எழுப்ப வைக்கணும், அந்த அளவுக்கு ஆயிடுத்த விவகாரம். சரீரம் பருத்து போச்சுங்கிறான், இல்ல பருத்து போன சரீரமா இருந்தாலும் அந்த வழக்கம் இருந்தா தான் எழுந்துக்க முடியும். வழக்கத்தை விட்டோம் நம்ம. இப்படி இங்கேயும் இங்கேயும் அலைஞ்சுட்டு இருக்கான். அதோட மட்டும் இல்ல, சிங்கப்பூர் போகணும், அது என்ன அந்தந்த ஊருக்கு போகணும், மலேசியா போகணும், துபாய் போகணும், எங்கேயும் போக வேண்டாங்கிற, இருக்கிற இடத்துல நீங்க இருக்கணும், சௌக்கியமா இருக்கணும். ஆனா அதை விட்டு இந்த காசுக்காக எங்கெங்க அலைஞ்சேன் தெரியுமா? நித்தியம் சோதர போஷனாய சகலானுத்திஷ்ய வித்தாசய வியர்த்தம் பரியடனம் கரோமி. வியர்த்தமா, ஏன்னா கடைசியில என்ன சேர்த்து வச்சோம்னா அதான் இல்ல. இத்தனையும் ஆச்சு சார், இத்தனையும் பண்ணினா கடைசியில என்னாச்சு? என்ன சேர்த்து வச்சோம்னா ஒன்னும் சேர்த்து வைக்கல. ஏன்னா அப்பப்ப கடனுக்கு தவணை கட்டத்திலேயே வாழ்நாளுக்கு போயிடுச்சு. அது வாங்கினேன் இது வாங்கினேன் இதை மாத்தினேன் எதையும் வாங்கினது பர்மனண்டா ஒண்ணும் இல்ல. ரெண்டு வருஷத்துக்கு அதை மாத்திட்டு 20,000 ரூபாய் பிரிட்ஜ் வாங்கிட்டு 2,000 திருப்பி கொடுத்து 18,000 கடன் அப்படின்னு அதே போலதான் எல்லா பொருளும் எதையும் வாங்கிட்டு இருக்கும். வியத்தமான போயிடுது வாழ்நாள் முழுக்க எதையும் நாம் சாதிக்கலையேங்கிறார். வியத்தம் பரியடனம் கரோமி சிவானந்த லஹரி படிக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில் நம்ம எப்படி இருக்கோம் லோகம் எப்படி வாழறது ரெடியும் சேர்த்து கவனிச்சோம்னா ஆச்சாரியால் எப்படி தெரிஞ்சுண்டு எழுதுறாரு. வியத்தம் பரியடனம் கரோமி இங்கும் அங்கும் அலைஞ்சுட்டு இருக்கான் சார். பஸ் ஸ்டாண்ட்ல போனா கியூ, ட்ரெயின்ல போனா டிக்கெட்டே கிடைக்கலங்கிறான். 2 மாசத்துக்கு முன்னாள் ரிசர்வேஷன் கிடைக்கல அவ்வளவு கும்பல். பிளேன் டிக்கெட் அது வேற சார்ஜ் எக்கச்சக்கமா ஏற்றி விட்டானா இருந்தாலும் கும்பலா இருக்குங்கிறான். எமர்ஜென்சின்னு இருக்கிற இடத்துல பார்த்துக்கோட்டார் ட்ரெயின் டிக்கெட் இல்லைங்கிறான். என்ன பண்றது வியர்த்தம் பரியடனம் கரோமி பவதா சேவாம் ந ஜானே விபோ. இத்தனையும் ஆச்சு. அந்த பரமேஸ்வரனை நம்ம சேவை பண்ணுவோம்னு சொன்னா அது தெரியல சார். இப்ப என்ன ஆச்சுன்னா ஒரு பூஜை பண்றது எப்படின்னு தெரியாம போயிடுது சாதாரண மனுஷாளுக்கு. ஏன் அந்த வம்சத்தெல்லாம் வந்திருக்கா நம்ம முன்னோர்கள்லாம் பண்ணினால தெரியல. அவ பண்றதை விட்டுவிட்டா குழந்தைகளுக்கு ஒண்ணுமே தெரியல. பகவானுக்கு எப்படி சேவை பண்றது, கோவிலுக்கு எப்படி போறது, கோவில்ல எந்த பகவான் முதல்ல பார்க்கறது, எப்படி பரமேஸ்வரனுக்கு பிரதட்சிணம் பண்றது. சில கோவில்கள்ல சோமசூத்திர பிரதட்சிணம் நேரம் முழுக்க சுத்தப்படாது, ஓரளவுக்கு வந்து மறுபடியும் திருப்பி வரணும். இப்படி எல்லாம் பிரதட்சிணம் பண்ண வேண்டி இருக்க. அதே போலயே சில மரங்கள்லாம் இருந்ததுன்னா அதுக்கு என்னைக்கு பிரதட்சிணம் பண்ணணும், என்னைக்கு பிரதட்சிணம் பண்ணப்படாது, பகவான்கிட்ட பிரசாதம் கொடுத்தா அது எப்படி இட்டுக்கணும் புதுமே தெரியலையே ஜனங்களுக்கு. சேவாம்னா ஜானே விபோ. என்ன நினைச்சிட்டு இருக்கோம் இப்படிக்கு ஏதோ நம்ம காசுல கொஞ்சம் காசு பகவான் கொடுத்துட்டா நம்ம புண்ணியம் வந்துருது நமக்கு அப்படின்னு ஒரு நிலை வந்துடுது மனுஷாளுக்கு. பகவானை எப்படி ஆராதிக்கணும், பகவான் நாம எப்படி சொல்லணும், பெரியவர்களுக்கு எப்படி நம்ம தொண்டு பண்ணணும், நம்மளாட்ட இருக்கக்கூடியது 4 பேருக்கு எப்படி தானம் பண்ணி சௌக்கியமா இருக்கணும், இவைகள்லாம் இந்த பகவானுக்கு எப்படி சேவை பண்றதுங்கிற விவகாரம் தெரியாம போயிடுது அப்படிங்கிறார். பவத சேவம் ந ஜானே விபோ. பரமேஸ்வரனுக்கு ஒண்ணும் வேண்டாம், அவருக்கு ஒரு பில்லு தளமும் ஒரு தீர்த்தமும் கொடுத்தா போறோம். ஆனா நம்மகிட்ட இருக்கக்கூடியதான காசல் 4 பேருக்கு தானம் பண்ணணும், 4 பேர்கிட்ட நல்ல இனிமையான வார்த்தையை சொல்லணும், பகவானுடைய நாமாவை சொல்லிக்கொண்டே இருக்கணும், ரொம்ப கவலை பண்ணிருக்கோம், அவ்வளவு கவலையெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, பகவான் உங்களை காப்பாத்துவார் அப்படின்னு சொன்னா போறோம். அதை சொல்றதுக்கு பெரியவா இல்லையா ஆத்துல, எவ்வளவு கட்டம் வந்தா அதெல்லாம் சரியா பண்ணும்பா அப்படின்னு ஒரு பாட்டியமா இருந்தா, அந்த மாதிரி சொன்ன வார்த்தையினால தைரியமா இருந்தா. இப்ப ஏதாவது ஒரு உடம்பு வந்துருச்சுன்னா அது கேன்சரோங்க, இவனுக்கு தெரிஞ்ச வார்த்தை இது ஒண்ணுதான். டாக்டர்கிட்ட போனா இவனே கேட்கறான் சார் இது மாதிரி பயமா இருக்குன்னு. அவர் பார்த்தார் காசு இருக்கோ இன்சூரன்ஸ் இருக்கோ அவர் ஸ்கேன் எடுத்துன்னுவான், கேன்சருக்கும் ஸ்கேனுக்கும் சம்பந்தம் தெரியாது. அதை வரத்துக்குள்ள ரிப்போர்ட் வரத்துக்குள்ள இவன் படுற பாடு, நிறமா கேன்சர் வந்தாலும் அவனுக்கு தெரியாமலே பிராணம் விட்டுருக்கான் பழைய நாள்ல, கடைசிக்கும் மனசு நிம்மதியா இருந்துட்டு இருக்க அப்படின்னு லோகம் இருக்கு. அதனால பகவானுக்கு சேவை பண்ணக்கூடியதான்

ஒன்றும் தெரியல. ஆனா ஏதோ ஒரு பிறவியில ஏதோ பண்ணிருக்கணும். மஜ்ஜன்மாந்தர புண்ணிய பாக பலதா, புண்ணியம் பண்ணியனத்தினுடைய ஒரு விளைவுனால துவம் சர்வா சர்வாந்தரா ஹே சர்வா ஹே பரமேஸ்வர சர்வாந்தரா எல்லோருக்குள்ளையும் இருக்காய். அதை நான் கண்டுபிடிச்சேன். பெரியவா சான்றோர்கள் சொன்ன பரமேஸ்வரன் இங்கேயும் அங்கேயும் அலையாதீங்க, உங்க இதயத்தில் இருக்கா ஈஸ்வரா சர்வபூதானாம் ஹிருதேசே அர்ஜுன திஷ்டதி. நான் நல்லவனா கெட்டவனா நீங்க எடை போடாதீங்க, பரமேஸ்வரனுக்கு தெரியும். அவர் இருக்க உங்க இதயத்துல இருக்க நிச்சயமா இருக்க க்ஷேமத்தை கொடுப்பார். ஆகையால் ஹே சர்வ சர்வ அந்தரக திஷ்டசி, இன்னொருக்குள்ளையும் நீங்க இருக்கலையா. திஷ்டசியே வகி தேனவா பசுபதே, அதனால ஹே பசுபதே அந்த பரமேஸ்வரனை கூப்பிடுறது பாருங்க. சர்வான எல்லாத்துக்குள்ளயும் இருக்கிறவர்னு அர்த்தம். பசுபதே ஜனங்களை எல்லாரையும் காப்பாத்துறவர், பசுக்களை காப்பாற்றக்கூடியவர்னாலாம் பசு மாதிரி. பசுமாட்டுக்கு எப்படி இது பண்ணணும் இது பண்ணப்படாதுன்னு தெரியாதோ அதே மாதிரி தானே இது பண்ணணும் அதை பண்ணப்படாதுன்னு தெரியாம இருக்கும். காலம் பிறந்து அவளுக்கு என்ன நித்தியகர்மா என்ன பண்ணணும் எப்படி வாழணும் எப்படி இருக்கணும் என்கிறதே தெரியாம வாழ்ந்துட்டு இருக்கும். யாரையும் சொல்லி தப்பு இல்லை, சொல்லி கொடுக்கறது விட்டோம். நம்ம குழந்தைகளுக்கும் பேரனுக்கும் எப்படி வாழணும்னு சொல்லி கொடுத்தோமா? ஸ்கூல்ல மாறல் லெசன் இருக்கா? யாருக்காவது ராமாயணம் பாகவதம் கதை சொல்லியிருக்கீடா? எங்க சொல்றது உங்களுக்கு தெரியும்? உங்க பேரன் பக்கத்துல இல்லையே, அவன் அமெரிக்கலாம் இருக்கான். அங்க ஸ்கூல்ல ஜீசஸ் கிரைஸ்ட் பத்தி சொல்றான், ராமாயணத்தை பத்தி சொல்லலையே, உண்மைய பேசுன்னு சொல்லலையே. நம்ம குழந்தைகளுக்கு பேர பொழுது உண்மைய பேசு, அம்மா அப்பாவை மதிக்கணும், பகவான நினைக்கணும், சுத்தமா இருக்கணும் சொன்னமா? இல்ல. அதனால என்ன ஆயிடுதுன்னு அவனுக்கு நல்ல வழி தெரியல. நஜானே விபோ சேவம் நஜானே விபோ, அவளுக்கு சேவை பண்ற தெரியல. மஜ்ஜன்மந்தர புண்ணிய பாகவசத பலதா ஸ்வம் சர்வ சர்வாந்தர திஷ்டேனே பசுபதே, பசுக்கள் மாதிரியே வாழ்ந்துட்டு இருக்கோம். மனிதர்கள் மாதிரி வாழல நாங்க, பசுக்கள் எப்படி வாழறாளோ அப்படி. எப்ப பசிக்கிறதோ அப்ப சாப்பிடுறது, எப்ப தூக்கம் வருதோ அப்ப தூங்குறது. இப்படியா நம்ம சொல்லியிருக்கோம், சாயங்கால வேளையில தூங்கப்படாது, சூரியன் உதிக்கிறப்ப தூங்கவே படாது, அதுக்கு முன்னாலேயே எழுந்துக்கணும். காலமே 5 மணிக்கெல்லாம் எழுந்துக்கணும். சாயங்கால வேளையில எவ்வளவு சிரமமா இருந்தாலும் உட்காரணுமே தவிர படுத்துன்னு தூங்கப்படாது. அதுக்கு சந்தியாவந்தனும் பகவானை போற்றணும். அந்த சமயம் பிரதோஷ சமயம் பகவானுக்காக ஏற்பட்டது. உங்க இஷ்டமான பகவான ஸ்தோத்திரம் பண்ணணும். நானும் அங்கே தூங்காதீங்க, கரெக்டா காலமே 8 மணி வரைக்கும் தூங்குறான். சாயங்காலம் அப்படியே ரெஸ்ட் எடுத்துக்கலாம். எதுக்கு தூக்கறதுக்கு பண்ணப்படாது. எப்ப தூங்கணும் எப்ப முழிச்சுக்கணும். பசுக்கள் தான் தூக்கம் வந்தா தூங்குறது, பசிச்சா சாப்பிடுறது. உங்களுக்குன்னு ஒரு நியமம் இருக்கு, இப்பத்தான் சாப்பிடணும், இந்த சமயத்தில் தான் சாப்பிடணும், மத்தியானம் பண்ணித்தான் சாப்பிடணும் அப்படின்னு பெரியவர்கள் சொன்னாரோ இல்லையோ தெரியலையே. பசு பார்த்தே இப்படி பசுவாட்ட நான் வாழறனே, பசுக்களுக்கு பத்தியா இருக்கக்கூடியதான தாங்கள் அல்லவா எங்களை காப்பாற்றணும். திட்டஸ்தே வகி தேனே தேனவா பசுபதே தேர் அக்ஷணியோஸ்மியகம், உங்களால நான் காப்பாற்றப்பட வேண்டும், ஆகையால் எங்களை காப்பாத்துங்கன்னு பிரார்த்தனை பண்ணியிருக்காரு இந்த ஸ்லோகத்துல. நித்யம் சோதர போஷணாய சகலானுத்தித்யமித்தாசய வியர்த்தம் பர்யடனம் கரோமி பவத சேவம் ந ஜானே விபோ மஜ்ஜன்மாந்தர புண்ய பாக பலதஹ த்வம் சர்வ சர்வாந்தரஹ திஷ்டஸ்யேவ ஹி தேன வா பசுபதே தேர் அக்ஷணியோஸ்மியகம். இது வரைக்கும் சொல்லி அதுக்காக பகவானுடைய ஒரு பிரகாசத்தை அது சத்ரூபமா இப்ப சொன்ன சித்ரூபமா இருக்கிற வடிவத்தை ஏ கோவாரஜ பந்த வட்சிஜன போ வியாப்தம் தமோ மண்டலம் வித்வாலோச்சன கோச்சரோ விபவதி துவம் கோட்டி சூரிய பிரபா.

0: பண்ணோம் பவா அப்படின்னு நமக்குள்ள இருக்கக்கூடியதான உள்ளிருட்டு எவ்வளவு கும்மிருட்டா இருக்கோ. நீங்க இதயத்துல இருந்த போதிலும் எங்க இருட்டு போகலையே. ஏ பரமேஸ்வரா, தாங்கள் தான் காப்பாற்றணும். எனக்குள்ள இருக்கக்கூடியதான அந்தகா தமஹா உள்ளிருட்டு, அது எப்படி போகும்? வேதாந்த வாக்கியத்தினாலதான் போகும். அப்படி தட்சிணாமூர்த்தி வடிவமா இருந்து எங்களை காப்பாற்றணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்காரு. அடுத்த ஸ்லோகத்துல இத அடுத்த சனிக்கிழமை.
1: ஓம் நம சிவாய்.
2: You are listening to shaivam.org radio, the 24/7 spiritual channel from shaivam.org.

0: ஓம் நம சிவாய. சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது ஆறு தரிசனங்கள். தலைப்பு வேதாந்தா. வழங்குபவர் திரு ராமகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: சொரூப ஆனந்தத்தை அடைவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றது நீங்க எப்படி சொன்னீங்க?
2: தாரதி சோகம் ஆத்மவிது இத்தியாதி சுதேகே. தாரதி சோகம் ஆத்மவிது கேக்குறாரு நாரதர் சனத்குமார் அவர்கிட்ட. பகவானே, எனக்கு இந்த உபதேசத்தை நான் உங்களை மாதிரி பெரியவங்கிட்ட இருந்து கேள்விப்பட்டிருக்கேன். என்ன கேள்விப்பட்டிருக்க? தரதி சோகம் ஆத்மவித்து. தரதி சோகம், துன்பத்தை கடக்கிறார். தரண தர சந்தரணே அப்படின்ட்டு அடுத்த பக்கம், அடுத்த பக்கத்துக்கு போறது. அப்படி துன்பத்தை கடக்கிறார், துன்ப பெருங்கடலை கடக்கிறார். யாரு? ஆத்மவித்து. வித ஞானே தாத்து. விது ஞானே, ஞானத்தை அடைதலில், ஞானத்தில் அப்படின்னு சொல்லி பொருள். ஞானத்தில் வித் அப்படிங்கிற தாத்துக்கு ஞானத்தில் அப்படின்னு பொருள். அப்படி எந்த ஞானம்? பானை ஞானம், துணி ஞானம், அப்படி ஞானம் இல்ல, ஆத்ம ஞானம். ஆத்ம ஞானத்தை அடைந்தவர் துன்பத்தை கடக்கிறார் அப்படின்னுட்டு பவத் சதுருஷிபியோ பவத் ரிஷிபியோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றார். உங்களை மாதிரி பெரியவங்கிட்ட எனக்கு கேள்விப்பட்டிருக்கேன், அதனால சோகம் சோகம் தாரம் பாறையது, பாரம் தாரைத்து அப்படிங்கிறார். சோகம் பாரம் தாரைத்து, அதனால என்னுடைய சோகத்திலிருந்து பாரம் அந்த பக்கம் தாரையத்து கடத்தி விட்டுடுங்க அப்படிங்கிறார். அப்ப உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்கிறார். ஏன்னா உபதேசம் எங்கேருந்து ஆரம்பிக்கணும், எங்கேருந்து சிஷ்யம் விட்டுருக்கானோ அங்கேருந்து ஆரம்பிக்கணும் ஏற்கனவே பார்த்தோம். அப்ப அவரு 64 கலையும் சொல்றார் ஒன்னு விடாம. அப்பவும் போய் உட்கார்ந்து கையை கட்டி நின்று கேட்டுருக்காரு. ததேவ தரத்தி சோகமாவது. அது மாத்திரம் இல்ல, சரி அது வந்து சோகத்தை போறது அப்படின்னு, சோகத்தை போக்குறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு. ஆனா சுஸ்வரூப ஆனந்தத்தை பத்தி சொல்லவே இல்லையே. ரெண்டு உதாரணம் எதுக்கு கொடுக்கறாரு? அவர் கொடுத்த ரெண்டு விசேஷத்துக்கும் உதாரணம் கொடுத்துருக்காரு. இந்த பலனுக்கு ரெண்டு பிரயோஜனத்தை ரெண்டு வகையா பிரிச்சுட்டார் அவரு. ஒரே பிரயோஜனமா சொல்லியிருக்கலாம், ரெண்டு பிரயோஜனமா பிரிச்சாரு. எதிராளி புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னுட்டு அவங்களுடைய தோஷமானது உண்டாக கூடாது அப்படிங்கிறதுக்கு. அதுல ஒன்னுத்துக்கு என்னது? ததைக்க பிரமேயகத அஜ்ஞான நிவர்த்தி அப்படிங்கிறதுக்கு தரத்தை சோகம் ஆத்மவித்து. எப்ப சோகத்திலிருந்து நாம விடுதலை அடைய முடியும்? அந்த பிரமேயகத ஐக்கியமானது, அந்த பிரம்மத்தினுடைய ஞானமானது அடையும் போது. அது எப்போ அடைய முடியும்? அஜ்ஞானம் நீங்கிறதுனால. அப்போ அதுக்கு பதில் கொடுத்தாச்சு. ரெண்டாவது சொன்னார், சுரூப ஆனந்த பிராப்திச்ச அப்படின்னாரு. அது எங்கே இருந்து தெரியும் உங்களுக்கு அப்படின்னா, பிரம்ம விது பிரம்மைவ பவதி, பிரம்ம வேத பிரம்மைவ பவதி. ரெண்டும் இருக்கு, அதனால ஒன்னும் பிரச்சனை இல்ல. பிரம்ம வேத பிரம்மைவ பவத்தின்னு இருக்கலாம், இல்லாட்டி பிரம்ம வேது பிரம்மைவ பவதி அப்படின்னு இருக்கலாம். பிரம்ம விது பிரம்ம வேத ஒன்னும் பெரிய தப்பு இல்ல. பிரம்ம வேத பிரம்மத்தை உணர்ந்தவர் பிரம்ம ஏவ பவதி, பிரம்மமாகவே இருக்கிறார், ஆகிறார் அப்படிங்கறதுல. பவத்தி அப்படிங்கிறது பொதுவா என்ன அர்த்தத்துல ஆகுது? ஆகின்றார், ஆவது அப்படிங்கிற அர்த்தத்துல. இங்க ஆவது அப்படிங்கறது இல்ல, இருக்கிறார். ஏன்னா பூ சத்தாயாம் இருத்தலில் அப்படிங்கிற தாத்து, இருத்தலில் அப்படிங்கிற பொருள்ல கொடுக்கிற வேர்ச்சொல். அதனால பிரம்ம வேத பிரம்மைவ பவதி, பிரம்மமாகவே சந்தேகமே வேண்டாம், பிரம்மமாவா தான் அவர் இருக்கார். அவர் எப்பவுமே பிரம்மமா தான் இருந்தாரு. அந்த ஞானமானது அஜ்ஞானமான நீங்கிட்டவன அவர் பிரம்மமாகவே முழுமையா இருக்கார் அப்படிங்கறத அவரும் தெரிஞ்சுக்கார். அப்படி பிரம்மமாகவே இருக்கார் அப்படிங்கறதுனால என்ன நிரூபணம் ஆச்சு? ஸ்வஸ்வரூப ஆனந்த, அந்த பிரம்மத்தினுடைய ஆனந்தம் ஸ்வஸ்வரூப ஆனந்தம், அதை அடைஞ்சிடுறார் அப்படிங்கறதும் நிரூபணமாயிடுது. சரி, அடுத்த சொல்றாரு, அயம் அதிகாரி ஜனன மரணாதி சம்சார அனலசம் தப்த தீப்த சிரா ஜலராசிம் இவ உபஹார பாணிஹி ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம் குரும் உபசத்திய தம் அனுசரதி. சரி, அதிகாரிய சொல்லியாச்சு. அதிகாரி லட்சணம், அதிகாரி சம்பந்தம், பிரயோஜனம், விஷயம் எல்லாத்தையும் சொல்லியாச்சு. இந்த அதிகாரி என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டா, அதிகாரி சரி நான் நினைப்பானே எனக்கு இந்த தகுதி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு அப்படின்ன உடனே இப்ப நான் என்ன பண்ணணும்? ஏன்னா பொதுவா என்ன வாழ்க்கையில நம்ம பாக்குறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, உனக்கு பிரச்சனை இருக்கு அப்படிங்கறதோட நிறுத்திட்டு போயிட்டான பிரச்சனை. இவ்வளவு பெரிய பிரச்சனையில இருக்கியப்பா அப்படின்னு சொல்லி சொன்னா, பிரச்சனையில் இருக்கேன், ஆமா நீங்க சொல்றது கரெக்ட் தான், ஃபர்ஸ்ட் அவனுக்கு தெரியலன்னு சொல்லி சொன்னா தெரிஞ்சுப்பான் பிரச்சனையில் இருக்கேன்னு தெரிஞ்சுப்பான். சரி நீ பிரச்சனையில ரொம்ப பெரிய பிரச்சனையில இருக்கப்பா, ஆமா சாமி நீங்க சொன்னது கரெக்ட் தான், பிரச்சனையில தான் இருக்கேன், சரிப்பா டாட்டா பாவா அதுக்கு முன்னாடியாவது அவன் பிரச்சனையில ஒண்ணுமே தெரியாம இருந்தவன் இப்ப பிரச்சனையில இருக்கேன்னு தெரிஞ்சுட்டு இப்ப அவன் கஷ்டப்பட்டு இருப்பான். என்ன பண்றது என்ன பண்றதுன்ட்டு அதுக்கான வழி ஏதாவது சொல்லணுமே அப்படிங்கறதுனா அடுத்தது ஆரம்பிக்கிறாரு. ஐயம் அதிகாரி, இந்த அதிகாரியானவன் என்ன பண்ணுவான், ஜனன மரணாதி சம்சார அனல சந்தப்த. இந்த அதிகாரி எப்படிப்பட்டவனா இருக்கான், அதிகாரியுடைய நிலை என்ன அப்படின்னு கேட்டா, ஜனன மரண பிறப்பு இறப்பு ஆதி, ஆதி பதத்தினால அதுக்கு நடுவுல உண்டார எல்லா மாற்றங்களையும் எடுத்துறோம். ஷட் பாவ விகாரம்னு சொல்றாரு யாஸ்கர் அவருடைய நிருத்தத்துல சொல்லியிருக்காரு. ஆறு பாவ விகாரம், பாவ பதங்க பாவ பதார்த்தம் இருத்தல் உடையது அப்படிங்கிற பொருள் எல்லாமே என்ன ஆறுது, ஆறு மாற்றங்கள் அடையிறது. அஸ்தியிலேருந்து ஆரம்பிச்சு இருத்தல், முதல் இருத்தல், ஜாயதே பிறக்கிறது, அப்புறம் விபரிணமத்தை வர்த்ததே வளர்றது, விபரிணமத்தை மாற்றம் அடையிறது, அபக்ஷியத்தை தேயறது, வினஷ்யதி அழியிறது. இப்படி ஆறு நிலையை அடையிறது ஒவ்வொரு பாவ பதார்த்தமும் ஒவ்வொரு விஷயமும். அதனால கடைசி முதலும் கடைசியுமா எடுத்துன்றாரு, பிறப்பு இறப்பு ஆதின்னு சொல்லி சொல்லும் போது நடுவுல இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துன்றோம். அப்படி இந்த மாதிரி பிறப்பு இறப்பு அப்படிங்கிற முதலிய சம்சார அனல சந்தப்த, பிறப்பு இறப்பு அப்படிங்கிறது என்னது, பிறப்பு இறப்பு முதலியவே அப்படிங்கிறது என்னதான் சம்சாரம், பிறப்பு இறப்பு அப்படிங்கறதுதான் சம்சாரம். சரி, அந்த சம்சாரம் என்ன அப்படின்னு கேட்டா, அந்த சம்சார அனல சந்தப்த, அந்த சம்சாரம் அப்படிங்கிற அனலக அனலக அப்படின்னு சொல்லி சொன்னா நெருப்பு, அனல அப்படின்னா நெருப்பு. அந்த அனலனால சந்தப்த இவன் ரொம்ப துன்பப்படுறான், துன்பப்படவனா இருக்கிறவன் இப்படி அப்படின்னு சொல்லி சொன்னா, தீப்த ஷீரா ஜலராசிம் இவ உபஹார பாணிகி. தீப்த ஷிரா, அவன் எவ்வளவு கஷ்டப்படுறான் அப்படின்னு சொல்லி சொன்னா, தீப்த ஷிரா ஷிரஸ் அப்படின்னா தலை, ஷிரா தலை, தீப்த ஷிரா எரியற தலை, தலையில நெருப்பு பிடிச்சுட்டு இருக்க அவனுக்கு. அப்படிப்பட்டவன் ஜலராசிம் இவ, ஒரு ஜல ராசி, ராசினா கூட்டம், ஜலம் அப்படின்னா நீர், நீர் கூட்டம், நீர் தேக்கம், நீர் தேக்கத்தை எப்படி தேடி போவானோ, நீர் தேக்கத்தை தேடி போவான் அப்படின்னு சொல்லி சொன்னா அவன் யார்ட்டையும் கேட்டு இருக்க மாட்டான், எப்பா எனக்கு தலை நெருப்பு புடிஞ்சுட்டு இருக்கு, இங்க பக்கத்துல எங்க நீர் நிலை இருக்கு அப்படின்னு கேட்டு இருக்க மாட்டான், குட்டையோ குப்பையோ எதுலயாவது குதிச்சிருவான். அந்த மாதிரி எங்கேயாவது போய் குதிடா அப்படின்னு சொல்லி சொல்லல, அவன் எப்படி தேடுறானோ அந்த மாதிரி நீ தேடு அப்படிங்கிறாரு. பொதுவா என்ன அர்த்தம் அது, அவன் எப்படி குட்டையோ குளத்தையோ தேடுறானோ, அந்த கூவாத்துல கூட குதிக்க தயாரா இருக்கானோ, அந்த மாதிரி இவனும் எங்கேயாவது போய் குதிச்சிடணும் அப்படின்றது இல்ல. உபகார பாணிகி, முறைப்படி உபகார பாணிகி, பாணிகினா கை, உபகாரம்னா உதவி புரியறதா, அவன் கையில ஏதாவது ஒரு வெறுங்கையோட போகக்கூடாது, போனவன் வெறுங்கையோடே போகாத வண்ணம் போய், கையில் நடந்து சொல்றது இப்படி போனோம் அப்படின்னு சொல்லி வெறுங்கையோடு போகாத வண்ணம் போய் சொல்லிருக்கு. குரு கிட்ட போகும்போது, பகவான் கிட்ட போகும்போது, கோயில் போகும்போது, இல்ல ராஜா கிட்ட போகும்போது வெறுங்கையோட, நருத்தம் நருத்த பாணி உபேயாத், நருத்த ஹஸ்தம் உபேயாத் அப்படிங்கிறது சாஸ்திரம், ரித்த ஹஸ்தம் உபேயாத், ரித்த ஹஸ்தம்னா வெறுங்கை, உபேயாத் அவர்களை அடையாதீர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றது, வெறுங்கையோட போகக்கூடாதுன்னு சொல்லி சொல்றது. அதனால உபகார பாணிகி, கையில ஏதாவது கொண்டு போகணும் அப்படிங்கிறது, கையில ஏதாவது கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னா அப்பா வெயிட் பண்ணிட்டு இருக்காரா, அப்படிப்பட்ட ஆளுங்கிட்ட நாம எதுக்கு போனோம், இவன் கொண்டு வரணும்னு எதிர்பார்க்கிறாரு அப்படிங்கிறவர்கிட்ட எதுக்கு போனோம், அவர் எதிர்பார்க்கிறாரு அப்படிங்கிறது இல்ல, இவருடைய அடிப்படை தகுதி அங்க சொல்றது, சிஷ்யனுடைய தகுதி சொல்றது, ஏன்னா குருனுடைய தகுதி அடுத்ததை சொல்றாரு, எப்படிப்பட்ட ஆளுகிட்ட அவன் போனோம், இவன் எப்படி போகணும் அப்படின்றத சொல்றது மாத்திரம் இல்லாம எப்படிப்பட்ட ஆளுகிட்ட போகணும் அப்படிங்கறதையும் சொல்றாரு. உபகார பாணிகி குரு உபசிருத்திய தம் அனுசரதி, குரு உபசிருத்திய தம் அனுசரதி, குருவை அடைந்து, அதாவது வெறுங்கையோட போகாம குருவை அடைஞ்சு, தம் உபசிருத்திய அனுசரதி, அவரை அடைந்து அவர் நெருக்கி, அவரை நெருங்கி போய் அவரை அனுசரணை செய்கிறார், அனுசரணை செய்கிறான்னா அவர்கிட்ட உபதேசத்தை அடையிறான், அவரை கடைபிடிக்கிறான், அவர் பின்பற்றான் அப்படின்ட்டு. அப்ப இந்த குரு உபசிருத்தி அப்படின்னு சொல்லி சொன்னா, குருவை அடையிறது அப்படின்னு சொல்லி சொன்னா, இன்னைக்கு போற வரவங்க எல்லாமே குருன்னு போட்டுக்கிறாங்க, பெரிய பிரச்சனை, எல்லாம் ஏதாவது ஒரு விஷயத்த சொல்றது, அத அவங்க குருன்னு ஒரு பேரையும் போட்டுன்றது முடிஞ்சு போச்சு கதை, அவங்களுக்கு என்ன தெரியும் என்ன தெரியாதுங்கிறதே இல்ல, குருனா யாருக்கு குருன்னு சொல்லக்கூடிய தகுதி இருக்கு அப்படிங்கறத அடுத்த வார்த்தையில சொல்றாரு. முன்னாடி குருவுக்கு சொல்லப்பட்ட விசேஷம் அது, ரெண்டுமே விசேஷனம். குரும் நான் இங்கேருந்து நேரடியா போயிட்டேங்க அப்படிங்க, உபகார பாணிகி குரும் உபசிருத்திய தம் அனுசரதி அப்படின்னு போயிட்டேன். உபகார பாணிகி கையில வெறுங்கையோட போகாம குருவை போய் அடைஞ்சு அவரை கடைபிடிக்கிறான், அவர் பின்பற்றான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன். ஆனா குரு எப்படிப்பட்டவர் அப்படிங்கறத சொல்றது என்னது, ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம். எப்படிப்பட்ட குருவை போய் அடையணும், ஸ்ரோத்ரியராகவும் பிரம்மனிஷ்டனாகவும் இருக்கிற குருவை போய் அடையணும் அப்படின்ட்டு. அதுக்குதான் உதாரணம் என்ன சொல்றது, இது எப்படி நீங்க இந்த மாதிரி சொன்னீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, தத் விஜயானார்த்தம் சகுருமேவா மிகச்சே சமிப்பாணி ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம் இத்தியாதி சுத்தையே உண்டகோபனிஷத்துல இருந்து எடுத்து கொடுத்துட்டாரு. என்ன சொல்றாரு, தத் விஜயானார்த்தம், ததுனா அந்த பிரம்மம், அந்த பிரம்மத்தை விஜயானார்த்தம் விசேஷன ஞானார்த்தம் அதனுடைய சிறப்பான அறிவை அடையறதுக்கு, ஏன்னா ஏற்கனவே அவன் சாஸ்திரத்தை வேதத்தை படிச்சுட்டு வந்தவன், அதனுடைய சிறப்பான ஞானம் அடையறதுக்கு அவன் என்ன பண்ணணும் அப்படின்னா, குருவேவா அபிகச்சேத், குருவைத்தான், ச குரு ஏவ அபிகச்சேத், அவன் குருவைத்தான் நாட வேண்டும். இது ஒரு வகை. அடுத்தது தன் விஞ்ஞானார்த்தம், அந்த பரபிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக, ச ஏவ குரு அபிகச்சேத், அவன் தான் குருவை அடையணும். யாரு, அந்த சமாதி சக்க சம்பத்தி முதலியதெல்லாம் இருக்கிறவன் தான் போய் குரு அடையணும். ஒன் டைமையும் குரு டைமையும் வேஸ்ட் பண்ணாத அப்படிங்கிறார். ஏவ குரு அபிகச்சே, அவன் தான் குருவை போய் அடையணும். அது ரெண்டுத்தையும் சொல்லிட்டார். அதே மாதிரி சரி வேற என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, தத் விஞ்ஞானார்த்தம், தத் விஞ்ஞானார்த்தம் ஏவ ச குரு அபிகச்சே. மூணாவது, இந்த ஏவ அப்படிங்கிற பொருளை, ஏவங்கிற வார்த்தைய ஒரு ஒரு இடத்தையும் சேர்த்து சொல்றது. ஃபர்ஸ்ட் ச குரு ஏவ அபிகச்சேத், அவன் குருவைத்தான் நாட வேண்டும். தான் அப்படிங்கிறது ஒரு இடத்த கொண்டு போய் போட்டேன், அவன் குருவை தான் நாட வேண்டும் அதை அறிவதற்கு, தத் விஞ்ஞானார்த்தம். அடுத்தது ச ஏவ குரு அபிகச்சேத், தத் விஞ்ஞானார்த்தம், அவன் தான் குருவை அடைய வேண்டும் எதற்கு, அதை அறிவதற்கு. இரண்டாவது, மூணாவது, தத் விஞ்ஞானார்த்தம் ஏவ ச குரு அபிகச்சேத், அதை அறியறதுக்குத்தான் அவன் குருவை போய் அடையணும். குரு கிட்ட போறது எதுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா, ஊர்ல இருக்கிற கதையெல்லாம் பேசுறதுக்கு இல்ல, அவர் போய் அவர்கிட்ட போய் அடையிறது எதுக்கு, அந்த பிரம்ம ஞானத்தை அடையிறது தான். ஏன்னா அவன் கேட்கிற கேள்வி என்னது, கஸ்பின்னு பகவோ விஜ்ஞாதே சர்வம் இதம் விஜ்ஞாதம் பவதி இதி, அவன் கேட்கிற கேள்வி அதுதான். கஸ்பின்னு பகவோ, ஏ பகவானே, கஸ்பின்னு எந்த விஷயத்தை தெரிஞ்சுண்டா, எதை தெரிந்து கொண்டால் எல்லாம் தெரிந்ததாகின்றதோ, விஜ்ஞாதே சர்வம் இதம் விஜ்ஞாதம் பவதி, கஸ்பின் விஜ்ஞாதே, எதை அறிந்து கொண்டால் சர்வம் இதம் எல்லாம், இது எல்லாம், இதம் இது, இது எல்லாம் சர்வம், இதம் சர்வம், இது எல்லாம் விஜயானம் பவதி, அறிந்ததாக ஆகின்றதோ, அதை எனக்கு சொல்லிக் கொடுங்கோ அப்படிங்கிறோம். அதனால தது விஜயார்த்தம் ஏவ ச குரு அபிகச்சது, அதை தெரிந்து கொள்வதற்குத்தான் அவன் குருவை அடைய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு, அவன் எப்படி போனோம் அப்படிங்கறத சொல்றாரு. சமிப்பாணி, வெறுங்கையோட போகக்கூடாது அப்படிங்கிறாரு. யார போய் அடையணும், ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம் அப்படின்னு குருவுடைய விசேஷம் சொல்றாரு. இது பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.
3: ஓம் நமஃ சிவாய. யூ ஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் shaivam.org.
4: ஓம் சிவாயனம். சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சொற்பொழிவு. வழங்குபவர் சண்முகவேல் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாயனம்.
5: இலங்கையில் தோன்றிய நம்முடைய குப்பிளான், நம்முடைய செந்திநாத ஐயர். செந்திநாத ஐயர் என்ன பண்ணாரு, இந்த இத்தனை பேரும் வழக்கம் சொல்லியிருக்கிறாங்களே, இதுல ஒரு சைவ சித்தாந்தம் படிக்கின்ற ஒரு மாணவனுக்கு இதுல எது ரொம்ப முக்கியம் அவர் கேட்டார். சிந்திச்சார். அப்ப என்னதுன்னு கேட்டா, இந்த ஆறு பேர் சொன்ன விளக்கத்திலையும் நம்ம விளக்கத்துக்கு அருகாமையில வர்றதுனால ஒரு சைவ சித்தாந்தம் தமிழிலே படிக்கிற மாணவன் எதை நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அந்த பாசுபத சைவம், காஷ்மீர் சைவம், வீர சைவம், சித்த சித்தாந்தா, அதெல்லாம் படிக்கிறத விட இந்த நீலகண்ட சிவாச்சாரியாரை புரிஞ்சு கொண்டால் நல்ல விளக்கம் கிடைக்கும், உனக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்பதற்காக தான் அவர் என்ன பண்ணாரு என்றால், இந்த சிவாத்வித சைவத்தை செய்த நீலகண்ட சிவாச்சாரியார் என்ன விளக்கம் கொடுத்தார் என்ற அந்த வடமொழி பாஷ்யத்தை மட்டும் தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்தார் நமக்கு. எவ்வளவு பெரிய விஷயம், செந்திநாதையர் செய்த ஒரு பெரிய விஷயம், 42 நூல் பண்ணியிருக்கிறார். எவ்வளவு நம்மளாம் நினைச்சே பார்க்க முடியாது. அந்த காலத்தில் அவங்கெல்லாம் செஞ்ச காலத்தில் இவ்வளவு வசதி உண்டா? ஒரு கேமரா உண்டா? ஒரு வீடியோ உண்டா? ஒரு கம்ப்யூட்டர் உண்டா? ஒரு ஜெராக்ஸ் உண்டா? ஒன்னு இல்லாத காலத்தில் இவ்வளவு பண்ணியிருக்கிறாங்க. நமக்கு பாருங்க ரொம்ப ஈஸி. அப்பெல்லாம் ஒரு நூறு ஏன்ட்ட இல்லாத ஒரு புத்தகம் கிட்ட இருக்குன்னா அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்களாம், உங்க வீட்டில் போய் உங்களுக்கு வேண்டிய உதவியெல்லாம் பண்ணி அந்த புத்தகத்தை வாங்கி காப்பி பண்ணுவாங்க. உட்காந்து ஒரு வாரம் 10 நாள் உட்காந்து காப்பி பண்ணிட்டு வருவாங்க. ஈஸியா டேக் ஜெராக்ஸ் காப்பி, வெரி ஈஸி. நவ் தி ஜாப் இஸ் பிகமிங் வெரி ஈஸி. ஆனா அதை நம்ம பயன்படுத்துறோமா தான் பிரச்சனை. அந்த காலத்தில் அவர் என்ன பண்ணாரு, அந்த நீலகண்ட சிவாச்சாரிய செய்த பாடியம் இருக்கு, அந்த பாஷ்யத்தை அவர் சம்ஸ்கிருத்தில் தான் பண்ணார். எல்லாருமே சம்ஸ்கிருதம் விளக்கம் கொடுத்தாங்க. அது வந்து என்ன ஆகுதுன்னா, நமக்கு ரொம்ப அருகாமையில கொள்கை விளக்கத்தை நமக்கு சொல்லுவது அந்த சிவாத்வித சைவம். ஆகவே சிவாத்வித சைவத்தினுடைய கொள்கையை ஒரு சைவ சித்தாந்தி நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அதை அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்தார் தமிழ்ல. இந்தியாவை பொறுத்தவரை இந்த ஸ்டேட் ஆஃப் கர்நாடகா அண்ட் மகாராஷ்டிரா, தே ஆர் லார்ஜ் இன் நம்பர். வீர சைவிசம் இஸ் வெரி லார்ஜ் இன் கர்நாடகா அண்ட் மகாராஷ்டிரா, ரெண்டும் அட்ஜசன் ஸ்டேட்ஸ். அப்போ அந்த சிவாத்வித சைவம் ரொம்ப முக்கியம். ஏன்னா கிட்டத்தட்ட நம்ம சைவ சித்தாந்தது கிட்ட வந்துடுறாங்க அவங்க, தே கம் வெரி க்ளோஸ். அதனால என்ன பண்ணாருன்னா, அத எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க, அதாவது நமக்கு அந்த சம்ஸ்கிருதம் படிக்காத குறைய நமக்கு நிவர்த்தி பண்றாங்க பாருங்க, எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. ஆகவே அது அப்படியே வேர்ட் பை வேர்ட் டிரான்ஸ்லேஷன் கொடுத்தார். அது பேர் சைவ பாஷ்யம்னு பேர், நீலகண்ட சிவாச்சாரியம். ரொம்ப நாள் வெளிவராமது, இப்ப வெளிவந்தது ரீபிரிண்ட், இந்தியாவில் போட்டுருக்காங்க. கலா சம்ரக்ஷண சங்கம் தஞ்சாவூர், அவங்க வெளியிட்டு இருக்கிறாங்க. தஞ்சாவூர்ல ஒரு பெரிய அமைப்பு இருக்கு, சைவ அமைப்பு, அது பேர் கலா சம்ரக்ஷண சங்கம்னு பேரு. கலா சம்ரக்ஷண சம்ரக்ஷண சங்கம் அவங்க வெளியிட்டு இருக்காங்க. 400 ரூபாய் இந்தியன் ருபியில, நான் 400 ரூபீஸ். ஏன்னா நம்முடைய தலைமுறையில ஒருத்தர் வருவார், எதுக்காக சொல்றது, லம்போதரன், டாக்டர் லம்போதரனுக்கு இவ்வளவு ஈடுபாடு ஏன் வருதுன்னு கேட்டா, அவருடைய தாத்தா பெரிய சைவ சித்தாந்த ஸ்காலர் கட்டுக்கோட்டையில. இப்ப அவரே எதிர்பார்த்திருக்க மாட்டார் இப்படி நமக்கு ஒரு பேரம் வருவார் எதிர்பார்த்திருப்பாரா? அவர் இல்லாத போது அவரை பற்றி போகலாம், இருக்கும்போது சொல்லக்கூடாது. அவர் வந்து எங்களுடைய சைவ சித்தாந்த மகா சமாஜத்துக்கே தலைமை தாங்கி இருக்கிறார். அவருடைய தாத்தா எங்களுடைய பெருமன்றம், இந்த பெருமன்றம் கிட்டத்தட்ட 102 வயசே கடந்திருக்கிறது. எங்களுடைய பெருமன்றது 102 வயசாகுது. அதுக்காக பெரிய பெரிய ஸ்காலர்ஸ் எல்லாம் பேசக்கூடிய ஒரு பெரிய அந்த காலத்தில் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டின்னு சொல்லுவாங்க. அதை மகா சமாஜத்தில் போய் பேசினா ஒரு ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில போய் லெக்சர் கொடுத்ததுக்கு சமானம். அந்த அளவுக்கு ஒரு பெரிய, ஏன்னா பெரிய பெரிய ஸ்காலர்ஸ் அந்த காலத்தில் தேவர் ஒன்லி பெர்மிட்டட் டு கிவ் அ லெக்சர். அதுல நம்ம டாக்டர் லம்போதனுடைய தாத்தா வந்து ஒரு கான்பரன்ஸ் பிரசைட் ஓவர். அப்ப இன்னைக்கு அவரே பார்த்தா அவரு மேலிருந்து இன்னைக்கு சந்தோஷப்படுவார், இல்லையா இப்படி ஒரு பேரன் வந்திருக்கிறார். அது போல நாம சில நூல்களை பிரிசர்வ் பண்ணோம்னா அது வருங்கால சந்ததிக்கு நம்முடைய சந்ததியிலே ஒருத்தன் வரலாம். அது நாமளும் எதிர்பார்க்க முடியாது, ஏன்னா அது புண்ணிய வசத்தினால குழந்தைகள் வருகிறது. ஆக என்ன, அதெல்லாம் வந்து வி ஹாவ் டு பிரிசர்வ் சம்திங், வெதர் வி ஆர் ரீட் இட் ஆர் ஸ்டடி இட், தட் இஸ் அ டிஃபரெண்ட் திங், பட் வி ஹாவ் டு பிரிசர்வ். அந்த வகையில் அந்த காசிவா சிந்துநாதருடைய நூல் வந்து ரொம்ப அற்புதமான நூல், அதை தெரிந்து கொள்ளலாம். எப்படி அதுபோல இந்த வேரியஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் த வேரியஸ் ஸ்கூல்ஸ் ஆஃப் சைவிசம், அந்த வேறுபாட்டை தெரிந்து கொள்வதற்கு எது உதவுது, சாஸ்திரம் தான் உதவும். இப்ப நாம போய் காஷ்மீர் சைவத்தையோ பாசுபத சைவத்தையோ வீர சைவத்தையோ நம்ம போய் படிக்கணும்னு சொன்னா அது சிக்கல் என்ன வருதுன்னா, இப்போ அந்த சிவாத்வித சைவத்தை எடுத்துக்கொண்டால் அந்த நூல் வந்து சான்ஸ்கிரிட்ல இருக்கு, அதனுடைய விளக்கங்கள் எங்க இருக்கு இருக்குன்னா இந்த கனடிஸ் லாங்குவேஜில் இருக்கு. அதுபோல வீர சைவத்தை எடுத்துக்கொண்டால் அது ஒரு பெரிய சிக்கல். இப்போ மெய்கண்டாரை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், மெய்கண்டாரை நன்றாக புரிய வேண்டும் என்று சொன்னால் சான்ஸ்கிரிட்டும் தமிழும் ஈக்குவலி கெட்டிக்கான அதில் மெய்கண்டார சரியாக புரிய முடியும். அது ஒரு அதே போல இப்ப வீரசைவத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் சான்ஸ்கிரிட்லையும் கன்னடத்திலையும் பயிற்சி இருக்கணும். ஏன்னா விளக்கெல்லாம் கன்னடத்தில் கொடுத்த, மெய்கண்டார் எப்படி தமிழில் கொடுத்தாலும் இப்ப கன்னடத்தில் கொடுத்த. அதே போல காஷ்மீர் சைவம் இதெல்லாம் வேறு வேறு மொழிகளில் கொடுத்தது.
1: சைவ சித்தாந்தம் மாதிரி அவங்களுக்கு நிறைய புத்தகங்கள்
5: இருக்கு, நிறைய இருக்கு. நம்ம கிட்ட எவ்வளவு நூல் இருக்கோ அந்த அவ்வளவு நூல்கள் அவங்ககிட்ட இருக்கு.
1: நீ சொன்ன நூல் திருச்சியில மட்டும்தான் எடுக்கலாம், சென்னையில் எடுக்கக்கூடிய
5: சென்னையில வச்சிருக்கலாம், சென்னையில இருக்கும், காந்தலத்திலே கூட இனிமே இருக்கலாம். தஞ்சாவூர்ல கலா சம்ரக்ஷண சங்கம்னு ஒரு இதை ஏற்படுத்தி, அதாவது ரொம்ப நாள மறுபதிப்பு செய்யாத நூல்களை எல்லாம் வெளியிடுறாங்க. அவங்கதான் காசிவான் சிந்துநாதருடைய தேவார வேதசாரத்தையும் அவங்கதான் வெளியிட்டாங்க. சிந்துநாதருடைய தேவார வேதசாரம் ரொம்ப நாள் கிடைக்காம இருந்தது, அந்த நூலை அவங்கதான் கொண்டு வந்தாங்க. தேவாரம் வேதசாரம் அதையும் அருமையா நல்ல பிரிண்ட் பண்ணல. அந்த அவங்க நூல்கள் வந்து அந்த எடிஷன்ஸும் ரொம்ப நல்லா இருக்கும், அவருடைய பைண்டிங் அந்த கேலிக்கோ அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். அதில் ரொம்ப சீப்பு. இன்னைக்கு வந்து என்ன கேட்டால் இந்த நூல்கள்லாம் அதிகமாக போகாது, 400 ரூபாய் கொடுக்கறதுங்கிறதே பெரிய விஷயம் தான் அது. ஏன்னா அந்த நூல்களை இன்னும் இன்றைக்கி வேற ஒரு பப்ளிஷர் ஹிக்கின் பாதம்ஸ் இந்த மாதிரி பெரிய பெரிய புக் செல்லர்ஸ்லாம் போட்டால் நான் அதில் வந்து கிட்டத்தட்ட 5 times போடுவோம். அவங்களும் பெரிய பப்ளிஷர்ஸ் இருக்கிறாங்க இந்தியாவில், ஆனால் அவங்கள ரொம்ப காஸ்ட்லி. அதுபோல வேரியஸ் ஸ்கூல்ஸ் ஆஃப் சைவிசம் இருக்கு, அதை வந்து அருமையாக நம்முடைய சாத்திரங்கள் வாயிலாகத்தான். ஏன்னா இன்னைக்கு பூராமே எதை வலியுறுத்துறேன்னா, த நெசசிட்டி ஆஃப் ஹேவிங் அன் ஐடியா அபவுட் சாஸ்திராஸ், த லேர்னிங் சாஸ்திராஸ், லேர்னிங் சாஸ்திராஸ், முதல்ல நோயிங் சாஸ்திராஸ், தென் லேர்னிங் சாஸ்திராஸ், தென் ஸ்டடியிங் சாஸ்திராஸ். வாசிப்பது வேற, கற்றல் வேற. அப்புறம் ரெண்டாவது, இந்திய நாட்டிலே இன்னொரு பெரிய சிறப்பு என்ன கேட்டால் தர்சனங்கள். அதாவது எப்பொழுதுமே நம்முடைய கொள்கை உயர்ந்தது என்று தெரிந்து கொள்வதற்கு அந்த கம்பேரிட்டிவ் ரிலிஜியன் தெரிஞ்சா மட்டும் போதாது. இந்திய நாட்டில் ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு செய்தி என்னன்னு கேட்டால், சமயங்கள் வளர்ந்ததோடு தர்சனங்கள் என்று ஒரு ஆர்வம் உண்டு. தர்சனம் என்பது என்னன்னு கேட்டால், சில அடிப்படையான சில கொள்கைகளை சில முனிவர்கள் வெளிப்படுத்தினார்கள். அது தர்சனம் என்பதற்கு என்ன சொன்னார், இன்சைட் சொன்னார் சிவாய சுப்பிரமணியர். இங்கிலீஷ் சொல்லும் பொழுது இன்சைட், தர்சனம், தர்ஷன், தர்ஷினி எல்லாம் பேர் வைக்கிறாங்க சைலா. அந்த 6 தர்சனங்கள்ல அது என்ன சொல்றதுன்னு கேட்டா, நம்முடைய சைவ மெய்ஞானிகள் அதை பற்றி கமெண்ட்ஸ் கொடுக்குறாங்க. அது பெரிய சிறப்பு. எப்பொழுதுமே ஒரு எப்பயுமே ஒரு கொள்கையோ ஒரு ஒரு முடிந்த முடிவையோ ஒரு பெரிய ஸ்காலரோ ஒரு பெரிய விவிஐபியோ அதை பற்றி ஒரு கமெண்ட் கொடுக்கறது முக்கியமான ஒன்று இல்லையா? அப்ப என்னது கேட்டா, அப்ப என்ன வருதுன்னு கேட்டா, ஒரு பொலிட்டீஷியன் என்று சொன்னால் அவனுக்கு என்ன கடமை வருது? இந்த அக்ரிமெண்ட் பிட்வீன் ஸ்டேட்ஸ் அண்ட் இந்தியா, இது தேவையா இல்லையா என்று அவனுடைய கருத்தை சொல்லணும். இது பொலிட்டீஷியனுடைய கடமை. அதே போல நம்ம சைவ மெய்ஞானிகளுக்கு ஒரு கடமை வந்தது. என்ன கடமைன்னு கேட்டா, இந்திய நாட்டில் தோன்றிய தர்சனங்கள் என்று ஒரு ஆறு இருக்கு. தர்சனம் என்பதற்கு என்ன சொன்னாங்கன்னா, வேதிக் சயின்டிஸ்ட், அவங்களும் போற முனிவர்கள் தான், சாதாரண ஆட்கள் இல்லை. அந்த தர்சனங்களை செய்தவர்கள் யாரு? முனிவர்கள். அந்த முனிவர்களை நாம இன்னைக்குள்ள பாஷையில் சொல்றாங்க, தே ஆர் வேதிக் சயின்டிஸ்ட். வேதிக் சயின்டிஸ்ட் அதாவது அவர்கள் காலம் வரை அந்த வளர்ந்த அந்த விஞ்ஞான அறிவை வைத்துக் கொண்டு அவர்கள் சில கொள்கைகளை வெளிப்படுத்தினார்கள். அதுக்குதான் என்ன பேரு, தர்சனங்கள். அந்த தர்சனங்கள் வந்து அந்த பேரை மட்டும் குடிச்சுக்கணும், இன்னொரு நாளைக்கு விளக்கி சொல்றேன். ஒரு அறிமுகம் கொடுத்துக்கிட்டே வரேன். அந்த ஆறுடைய பேரை மட்டும் எழுதிடுங்க. ஒன்று வந்து மீமாம்சா, ரெண்டு வந்து நியாயம், 3 வைசேஷிகம், 4 சாங்கியம், 5 யோகம், 6 வேதாந்தம். இது சான்ஸ்கிரிட்ல ஷட் தர்சனம் சொல்லுவாங்க. ஷட் தர்சனம், ஷட் தர்சனம் என்ன அர்த்தம்? ஷட், ஷட்னா 6. ஷட் தர்சனம் என்று சொன்னால் தி 6 இன்சைட்ஸ், இங்கிலீஷ்ல 6 இன்சைட்ஸ். இதுக்கு தர்சனங்கள்னு பேரு. இந்த தர்சனங்களை பற்றி அந்த முனிவர்கள் வெளியிட்ட கருத்து இருக்கு இல்லையா, அந்த கருத்துக்களை பற்றி நம்முடைய சைவ மெய்ஞானிகள் என்ன பண்ணாங்க, தே ஹவ் ரெக்கார்டட் தேர் கமெண்ட்ஸ். என்ன அது ஒரு ஒரு எப்படி ஒரு அரசியல்வாதிக்கு வந்து நாட்டு நடக்கக்கூடிய ஒன்றுக்கு அவன் கண்டிப்பாக அவனுடைய கருத்தை சொல்லணும் இல்லையா, அந்த கருத்தை ஏற்றுக்கொள்கிறோமா உடன் விடுகிறோமோ சொன்னா தானே அவன் பொலிட்டிஷியன். ஏன்னா நாட்டினுடைய இன்ட்ரெஸ்டை கருதி டேக்கிங் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த கண்ட்ரி, இது சரியா தவறா அப்படின்னு வியூ மாறுது அரசியல்ல. அதே போலதான் இங்க இந்த நம்முடைய சைவ சமய கருத்தின் பிரகாரம் இந்த சிக்ஸ் இன்சைட்டை பற்றி நாம என்ன சொல்றோம் ஒரு கருத்து சொல்ல வேண்டிய அவசியம் யாருக்கு வருது, ஞானிகளுக்கு வருகிறது. அந்த கருத்துக்களை எல்லாம் நான் இங்க தெரிஞ்சுக்க முடியும், சாஸ்திரம் தான் தெரிய முடியும். தேவாரத்தில் தெரியுமா, திருவாசகத்தில் தெரியுமா, மீமாம்சையை பற்றி ஞான சம்பந்தர் என்ன சொல்கிறார், வைசேஷியத்தை பற்றி ஞான சம்பந்தர் என்ன சொல்கிறார், வேதாந்தத்தை பற்றி ஞான சம்பந்தர் என்ன சொல்கிறார், தேவாரத்தை வச்சுட்டு உங்களால சொல்ல முடியுமா, முடியாது. சாத்திரங்கள்ல தான் அவர் செயின்ஸ் have recorded their comments either for or against the six insights of Indian philosophy. அந்த வகையில தான் இன்னைக்கு என்ன பண்றோம், இந்த சாத்திரங்களை கற்பது ஒரு சைவனுக்கு எப்படி கடமை வருகிறது, ஒரு சாத்திரத்தை சாத்திர அறிவு, சாத்திர உணர்வு, சாத்திர பயிற்சி. பயிற்சிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, எப்பயுமே முதல்ல வந்து ஒரு அறிவு, அப்புறம் அதை பற்றி ஒரு கல்வி, அப்புறம் மூணாவது வர்றதான் பயிற்சி. பயிற்சிங்கிறது என்ன, அது வந்து வித்தவுட் எனி எஃபர்ட்ஸ் நமக்கு என்ன சொல்ல வருதோ அதுதான் பயிற்சி. பயிற்சிங்கிறது இப்போ நம்ம டிரைவிங் இருக்கு, எப்படி டிரைவ் பண்ணணும்னு படிக்கிறோம். இப்போ காருக்குள்ள ஏறாமையே உட்காந்து எப்படி டிரைவிங் பண்ணுறது அப்படின்னு அப்படியே படிச்சுக்கிட்டே ஆப்ஷன் இருந்தா அது என்ன ஆகும், கார்ல உட்காந்து ஓட்டினா தானே தெரியும். அதுதான் அதை வந்து பயிற்சியிலே வரும்பொழுது வித்தவுட் எனி எஃபர்ட்ஸ் அதை நாம டெலிவர் பண்ணக்கூடிய அல்லது டெமான்ஸ்ட்ரேட் பண்ணக்கூடிய நாலேஜ் எப்போ வருதோ அது அதான் பயிற்சின்னு பேர். அப்படி இந்த பயிற்சி நமக்கு வருவதற்கு முதல்ல சாத்திர அறிமுகம், இரண்டாவது சாத்திர கல்வி, மூணாவது சாத்திர பயிற்சி. இன்னைக்கு நாம சிந்திச்சது என்ன, சாத்திர அறிமுகம். நான் இன்னைக்கு பண்ண ரோல் என்ன, சாஸ்திர அறிமுகம், தி இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் சாஸ்திரஸ். பயிற்சிங்கிறது கேட்டா ஒரு அந்த சாஸ்திரத்தில் வரக்கூடிய ஒரு அந்த செய்யலையோ சரியான போதோ உதாரண வன்பாவை கொடுத்து அந்த உதாரண வன்பாவை நான் எந்த விதமான நோட்ஸ் இல்லாம அதை வந்து ஒரு இன்டர்பிரட் பண்ணக்கூடிய இது கெப்பாசிட்டி எனக்கு வரணும். சிவஞான போதில் 89 வன்பா இருக்கு, 89 வன்பாக ஒரு வன்பாவை கொடுத்து அதை கொஞ்சம் விளக்குங்கன்னு சொன்னா நான் வந்து வித்தவுட் ரெஃபரிங் இன் டு த புக்ஸ் ஐ மஸ்ட் பி ஏபிள் டு எக்ஸ்பிளைன். அப்பதான் எனக்கு பயிற்சி வந்ததாக அர்த்தம். எஃபர்ட்லெஸ் வர்றது வேற, எஃபர்ட் எடுத்து செய்யறது வேற, எஃபர்ட்லெஸ் அது வருவது பயிற்சி. பயில் பிளஸ் சி தான் பயிற்சி. அதாவது பயில் சி இலக்கணம் பண்டிதர் பயிற்சி என்பது என்னன்னா சி விகுதி பெற்ற தொழிற்பெயர்னு சொல்ல தெரியணும். அதான் பார்சிங். அதாவது பயிற்சிக்கு அர்த்தம் சொல்றது வேற, அந்த பயிற்சியினுடைய அந்த பயிற்சி என்ற சொல் வந்து பார்சிங் என்று ஆங்கிலம் சொல்லுவார்கள். பார்சிங் என்ன இலக்கண குறிப்பு, அர்த்தம் சொல்லக்கூடாது பயிற்சி, அதுக்கு இலக்கண குறிப்பு வரைக என்று சொன்னால் நன்றாக தமிழ் கற்றவன் என்ன சொல்ல வேண்டும், சி விகுதி பெற்ற தொழிற்பெயர் அப்படி சொல்ல தெரியும். அது தெரியாம தமிழ் மொழிக்கு அர்த்தம் சொல்லக்கூடாது அப்படி வச்சாங்க அந்த காலத்துல, வரம்பு வச்சாங்க. அந்த இலக்கண குறிப்பு தெரியாம ஒரு வார்த்தைக்கு நீ அர்த்தம் சொல்லக்கூடாது அப்படின்னு அந்த காலத்துல பெரிய ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சாங்க. அதனாலதான் புலவர்களுக்கெல்லாம் அந்த காலத்துல அவ்வளவு சிறப்பு இருந்தது, ஏன்னா அவர்கள் சொல்லி கொடுத்தாங்க புலவர்கள் இல்லையா. இலக்கணம் இலக்கண பேசி ரொம்ப குறைஞ்சு போச்சு. அதனால நம்ம வந்து பல சொற்களுக்கு அதை அந்த ரூட் கண்டுபிடிக்கணும். அந்த வார்த்தை பயிற்சிங்கிற வார்த்தைக்கு பயில் என்ற ரூட்ல இருந்து வருது, ரூட் வேர்ட் தமிழ்ல பகுதியின் பேர், இங்கிலீஷ்ல ரூட்டுமா, சான்ஸ்கிரிட்ல தாது, அதுக்கு பேர் தாது. ஒரே விஷயம், ஒரே கான்செப்ட் தான். தமிழ்ல பகுதி, இங்கிலீஷ்ல ரூட்டு, சான்ஸ்கிரிட்ல தாதுன்னு பேர். அந்த தாது தெரிஞ்சாதான் அந்த வார்த்தை எப்படி வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். அதுபோல சி விகுதி பெற்ற தொழிற்பெயர் அப்படின்னு தெரியும். இது அருமை, அது எல்லா மொழியிலையும் உண்டு. இப்ப இங்கிலீஷ்ல அதுக்கு பேர் என்ன தெரியுமா, அதாவது ஒரு வெர்பு வந்து, ஒரு வெர்பு வந்து நவுனா ஃபங்க்ஷன் பண்ணும், அதுக்கு ஆங்கில மொழியில ஜெரண்ட்னு பேர், ஜெரண்ட், GERUND, ஜெரண்ட். அந்த ஜெரண்டுங்கிறது தான் தமிழ் இலங்கை என்ன பேரு, தொழிற்பெயர். இப்ப ஐ வென்ட் ஃபார் ஷாப்பிங் சொல்றீங்க, ஐ வென்ட் ஃபார் ஷாப்பிங், ஷாப்பிங்கிறது என்னது, அந்த பார்சிங் ஆஸ்பெக்ட் என்ன, ஷாப்பிங், ஷாப்பிங்கிறது பிரசன்ட் பார்ட்டிசிபிள். ஆனா அங்க ஐ வென்ட் ஃபார் ஷாப்பிங் சொல்லும்போது அது என்ன பண்ணுது, பிரசன்ட் பார்ட்டிசிபிளா வரல. The present participle is doing the function of a noun. That the English grammar is called gerund. And the gerund is Tamil. It's a similarity. All languages are in Tamil. அப்பதான் அந்த மாஸ்டரியோட லாங்குவேஜ் வரும் என்று சொல்லிக்கொண்டு இந்த அளவிலே என்னுடைய சிந்தனை செய்வோம். வான்மிகில் வளாது பெய்க மதிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைகளால் உயிர்கள் வாழ்க நான் மறையர்கள் ஓங்க நற்றவம் மல்க மேலை செய்த நீதி விளங்குக மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம்.
6: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
7: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது அடியவர் அருள் வரலாறு. தலைப்பு திருநாவுக்கரச நாயனார் புராணம். வழங்குபவர் திருவானிக்கா சிவராகவன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
8: அருந்தமிழ் மாலை புனைந்து போகிய ஒரு அருமையான பாட்டு இந்த திருநாகேஸ்வர திருத்தாண்டத்துல ஒரு செய்தி. தட்சிணாமூர்த்தியில பாடுறதுக்கு நல்ல பாடல் வேணும் அப்படின்னு கேக்குறவங்க இந்த திருநாகேஸ்வர பாட்டை மனப்பாடம் பண்ணு. தட்சிணாமூர்த்தியில பாடுறதுக்கு ஒரு அருமையான பாட்டை திருநாகேஸ்வரர் சொல்றாரு. தட்சிணாமூர்த்தி என்ன கோலத்தில் இருக்கிறாரு, என்ன செய்தாருங்கெல்லாம் இந்த பாட்டுல சொல்லப்படுது. மனப்பாடம் பண்ணி வச்சுக்கலாம். கோயிலுக்கு போறோம், தென்முக கடவுள் ஆலநீரல் அமர்ந்தான், ஆளிருக்கு விரும்பினான். அந்த பெருமாளுக்கு பாடணும், என்ன பாட்டு பாடுறது, இப்ப எல்லாரும் திருவிழாப்புறம் பாடலாம் சொல்லுவோம். அதை விட சிறந்த பாடல் திருமுறை பாடல். திருவிழாப்புறம் புராணங்கிற அமைப்புல இருக்கு, ஆனா திருமுறைக்கு அதோட மந்திராட்டம் இன்னும் கூட. அந்த பாட்டை சொல்லுவோம், அப்பமூர்த்தியோட பாட்டு மந்திராட்டம் கூட. குறித்தானை மத வேடம் தன்னை மின்னார் ஒளிமுடியும் பெருமானே உமையோர் பாகம் தரித்தானே தரியலதும் புறமைதானே. முக்கியமான செய்தி சொல்ல பாருங்க. தன் அடைந்தாரும் வினை நோய் பாவம் எல்லாம் அறித்தானே. அவனை அடைஞ்சா வினை போகும், நோய் போகும், பாவம் எவ்வளவு, எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இல்ல, எல்லாத்தையும் அடைக்கி விடுவான். அப்புறம் தட்சிணாமூர்த்திங்கிறது காரணம் சொல்லக்கூடாது. ஆலதன் கீழிருந்து நால்வர்க்கு என்னென்ன சொன்னார் சாமி, அறம் பொருள் இன்பம் வீடு ஆனந்தம் வேதம் தெரித்தானே. இந்த பாட்டை நீங்க தினமும் சொல்லி பாருங்க, உங்களை நாடி நிச்சயமா ஞானம் வந்து சேரும். உங்க குழந்தைய படிக்கிறது 8வதுல, அதுதான் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் படிக்க எழுத போகுது, மாநிலத்துல முதலாவதா சேரும். குழந்தைய நீங்களா படிக்கலாமே, ஏன்னா அத்தனை ஞானம் வந்துருங்க. அறம் பொருள் இன்பம் வீடு ஆரங்கம் நாள் வேறு, அது மட்டும் இல்ல அடைஞ்சதுனால வினை நோய் பாவம் எல்லாம் ஒழுங்கி சாம்பலா கொடுத்து இவ்வளவு அரிய பாடலை கொடுத்திருக்கிறாரு திருநாவுக்கரசர். என்ன கை மாறி செய்ய போறோம் அவருக்கு. திருநாகேஸ்வரத்து போற்றி அருந்தமிழ் மாலை புனைந்து போந்து செறிவிரையன் மலச்சோரை பழையாறை திருப்பழையாறை பிள்ளை. இப்ப பாண்ட பதிகம்லாம் கிடைக்கல. திருச்சத்தி முற்று திரு சென்று சேர்ந்தா சத்தி முற்றம் போயிட்டார். சென்று சேர்ந்து திருச்சத்தி முற்றத்திருந்த சிவக்கொழுந்தை, அந்த சாமி பேரு சிவக்கொழுந்துதான். வெண்ணாரத்தில் இருக்கிற பெருமான் பேரு சிவக்கொழுந்தை, இங்க இருக்கிற பேரு சிவக்கொழுந்து. அவருடைய பிரான்சி குலருவர் குன்றமகள் தன் மணக்காதல் குலம்பூதை கொண்டருளும் எந்துமினிய பெருமானை இறைஞ்சி இயல்பில் திருப்பணிகள் முன்றில் அணைந்து செய்து தமிழ் மொழிமாலைகளும் தாக்குவார். இப்ப சேகரா பெருமான் என்ன செய்யறார், அதே அமைப்பில் சொல்றார். கோவாய் முடுகி என்று தேவாலயம் தொடங்கும். அதே அமைப்பில் சேகரா சொல்றார், கோவாய் முடுகி என்று எடுத்து கூற்றம் வந்து குமிப்பதனும் உவாரணிகள் என் தலைமையில் பொறித்து வைப்பாய். நாவுக்கர் சுவாமிகள் சாமியிட வேண்டார், பெருமானே நான் எவனுடைய தண்டனைக்கு ஆளாகாதவன இருக்கணும்னு நீ விரும்பினியானா உன்னுடைய திருவடியை தலையில சூட்டி விடேன். திருச்சி முற்றத்துல செய்யறது பெருமான் விருப்பப்படல, அதை விட சிறந்த தலம் சாமி கல்யாண கோலமா இருக்கும், நித்த மணாலும் நிரம்ப அழகிய அந்த கோலம் பக்கத்துல திரு நல்லு அந்த அகத்தியருக்கு திருமண கோலம் காட்டியிருக்கான். அஞ்சு வண்ணத்துல காட்டி அளிப்பான், பஞ்சவர்ண பெருமானம் சொல்ல சீக்கிரார். நாவார் பதிகம் பாடுதலும் நாதந்தானும் நல்லூரில் வாவா, ரெண்டு முறை கூப்பிடுறாரு சாமி நல்லூரில் வாவா. அத அடிக்க இருக்குன்னா சீக்கிரமா விரைவு குறிப்பதற்காக உனக்கு அருள் பண்ண காத்திருக்கா, சீக்கிரமா வாவா சொல்லும் போது இதே தொடர் திருவாதத்துல பயந்து வருதலையும் நாம் அறிய வேண்டும். ஆவா அரே அகல் இந்திரோ மானோக்கு அரிய ஜீவனும் வா வா என்று என்னையும் மூதலத்தே வலித்து ஆண்டு கொண்டார். இதே திருவடி சுற்றல் அவரும் சொல்றார், பூவார் அடிச்சுவடி எல் தலைமேல் பொறித்தலுமே தேவான வாவாடி அடிகள் வாக்கு. அதே மாதிரி வாங்குற அதே திருவடி சுற்றணும்னு கேக்குற எவ்வளவு பெருமக்களிடத்திலே இந்த ஒன்றுபட்ட உணர்வு இருக்கு பாருங்க, இன்பமா இருக்கு பாத்தீங்களா. இப்ப இவர் போல்லூர் வாழ்ந்தாங்களா, அதுக்கு கூட இந்த தாமதம் ஓடுறார் நன்மை பெருகு அருள் நெறியே. இதெல்லாம் சைவருடைய உள்ளத்திலே அன்றாடம் பயின்று வருகின்ற அருமை திருப்பாடல். இல்லாத தினந்தோறும் ஓடுவாங்க, அவ்வளவு அருமையான சிவபூஜை செல்லும் பெருமக்கள் எல்லாம். நன்மை பெருகு அருள் நெறிய வந்தணைந்து நல்லூரும், அந்த ஊர் பேரு நல்ல ஊர், மண்ணு திருத்தொண்டனார் வணங்கி மகிழ்ந்து எழும்பொழுது சாமி சொன்னவாக்கு தவறுவானா, உன்னுடைய நினைப்பதனை முடிக்கின்றோ என்று அவதம் சென்னிமிசை பாதமலர் சூட்டினா சிவபெருமாங்கிற பாட்ட இந்த பாட்டு திருத்தாண்டம் ஒண்ணு பாடுறார் நல்லூர்ல, திருத்தும் பாடிக்கிறார். திருத்தாண்டம் பாத்தீங்கன்னா சாமி திருவிழி வச்சானா வைத்தான் வைத்தானே பாட்ட பாடுறார். நினைந்துருகும் அடியாரை நெய்ய வைத்தார் நில்லானே தீவினைகள் நீங்க வைத்தார் சினம் திருகு கலிட்டுரிவை போர்வை வைத்தார் செடுமதியின் தயிர் வைத்தார் சிறந்து வானோர் இனம் துருவி மணிமகுடத்து ஏற துற்ற இனமலர்கள் போக விழுந்து மதுவாய்ப்பில்கி நனைந்தனைய திருவடி என் தலைமேல் வைத்தார் நல்லூயம் பெருமானா நல்லவாரே. வைத்தார் வைத்தாரே இந்த பாட்டு பயந்து வருது சேர்க்கிறார், அப்படியே எடுத்துக்கிறார், அது தம்முடைய பாணிக்கு ஏற்ப மாத்தி சொல்றார். நனைந்தனைய திருவடியில் தலைமையில் வைத்தார் என்று புனைந்த திரு தாண்டகத்தால் போற்றி வைத்து புனிதவர்கள் இப்ப பாருங்க ஆறு வினையச்சமும் ஒரு வினை முற்று வச்சு ஏழா மாத்துவார். ஏன் இப்படி செய்யறாருனா ஏழு கடல் சேர்ந்தது போல உவகை என்பதுதான் வாகீச உள்ளத்திலே பெருக்கிட்டது. நினைந்து ஒரு வினையேற்றம், உருகி விழுந்து எழுந்து நிறைந்து மலர்ந்து, இது வரைக்கும் ஆறு வினையேற்றம் இருக்கு. கடைசியில தழைத்தார் என்று வினைமுற்று வைக்கிறார். ஆறு வினையேற்றமும் ஒரு வினைமுற்று வச்சு திருநாவுக்கரசருடைய மனதுல ஏழு கடல் போல உபரி பெருகிட்டுன்னு சொல்றாரு. நினைந்து உருகி விழுந்து எழுந்து நிறைந்து மலர்ந்து ஒழியாத தனம் பெரிது பெற்று வந்த வரியோ மனம் தடைத்தா. நல்லூரை விட்டு பிரிவார் அப்புறமா சாமி அருள் பண்ணியிருக்கிறான், எப்படி நல்லூர் விட்டு பிரிவார். நாவுக்கு மன்னர் திரு நல்லூரின் நம்பரவார் மேவுற்ற திருப்பணிகள் மேவுற நாளும் செய்து பாவுற்ற தமிழ் மாலை பல பாடி பணிந்தேத்தி தேவுற்ற திருத்தொண்டு சீருழுகி செல்லும் நான். ஒரு அருமையான விளக்கம் இருக்கு பாருங்க. தேவுற்ற திருத்தொண்டு கடைசி அடியில வரும், அதாவது தெய்வத்தன்மை நிரம்பிய திருத்தொண்டு பொருள், தெய்வாம்சம் காணப்படுகின்ற திருத்தொண்டு என்று பொருள். எது தெய்வாம்சம் நிரம்பிய திருத்தொண்டு? நல்லா யோசிப்போம். சில தொண்டு பண்ணோம், அதுல தெய்வாம்சம் இருக்கணும், தெய்வத்தன்மை நிரம்பி இருக்கணும். அந்த தொண்டு என்னன்னு பார்த்தா முதலடி பாருங்க, பாவுற்ற தமிழ் மாலை பல பாடி. இப்ப தமிழ் மாலை பாடினா அது தேவுற்ற தமிழ் தொண்டு. இப்ப தெய்வாம்சம் நிரம்பிய தொண்டு, இப்ப தெய்வாம்சம் நிரம்பிய தொண்டா பெருமானுக்கு செய்யணும்னா என்ன பண்ணணும்? பாவுற்ற தமிழ் மாலை பல பாட வேண்டும். இவ்வளவு அருமையான ஒரு விளக்கம் இந்த பாடல கிடைக்கும். பக்கத்துல கருகாவும் திருக்கருகாவும் இங்கே அப்புறம் பாடுகிறார். அங்க அம்மா ரொம்ப பிரசித்தி, கர்ப்பாரக்ஷம்னு பேரு எல்லாருக்கும் தெரியும். சாமி முல்லைவனேஸ்வரர் பேரு, ஏன்னா முல்லைதான் அந்த பலமரம், தஞ்சாவூர் ஒட்டி இருக்கு திருக்கருகாவும். அப்புறம் பாடுகிறார் சம்பந்தபூர்த்தி சுவாமிகளும் பாடுகிறாங்க. கருகாவும் முதலா கண்ணுதலோ நமந்தருடும் திருவாவூர், திருவாவூர்ங்கிறது திருவாவூர் பசுபதிச்சரம், திருவாரூர் இல்ல, திரு ஆவூர், ஆவூர் பசுபதிச்சரம், ஆவூர் பசுபதிச்சரம் பாடினாமே என்பது பிள்ளையார் தேவாரம். இங்க அப்பருடைய பதிய நமக்கு கிடைக்கல. திருப்பாளையத்துறை இங்க அப்புறம் மட்டும் பாடியிருக்கிறார். இதுல கூட ஒரு அற்புதமான செய்தி சொல்றார், தொடரும் தொண்டரை துக்கம் தொடர்ந்து வந்து அடரும்போது அரணாய் அருள் செய்வார். இதெல்லாம் கவனிங்க, அருமையான செய்தி சொல்றார். நம்ம சாமியை தொடர்ந்து போறோம், நம்ம தொடர்ந்து துக்கம் வருது. சாமியை தொடர்ந்து நாம போறோம், நம்ம தொடர்ந்து துக்கம் வருது. நாம சாமியை தொடர்ந்து போயிட்டே இருந்தோம்னா இந்த துக்கத்தை அறுத்து விட்டுவோம். அப்ப துக்கத்தை அறுக்கணும்னா அந்த தொடர்ச்சி அருகணும்னா எந்த தொடர்ச்சி அருகக்கூடாது? சாமியை தொடர்ந்து போற தொடர்ச்சி அருகக்கூடாது. நல்லா கவனிக்கும், துன்பங்கிற தொடர்ச்சி அருகணும்னா சாமிங்கிற தொடர்ச்சி அருகக்கூடாதுன்னு நீதி சொல்றோம். ரொம்ப அருமையான செய்தி இங்க இருக்கு. நம்ம நடைமுறையில பின்பற்றுறது இல்ல, கொஞ்ச நாள் சாமி கும்பிடுவோம், இவன் நினைச்ச காரிய கை கூட வழிபாட்டை விட்டுடுவோம், அப்படி விடக்கூடாதுன்னு இந்த பாடம் சொல்லப்படுது. இன்னொன்னு செய்ய சொல்றாரு, முத்தி பஞ்சாகரத்தை வச்சு ஒரு பாட்டு சொல்றாரு, விண்ணினார் பணிந்தேற்ற வியப்புறும் மண்ணினார் மறவாது சிவாய என்று எண்ணினார் கிரமா எழில் வானகம் பண்ணினார் அவர் பாட்டு. இது முத்தி பஞ்சாக்கரம் என்று சொல்லப்படும் பெரிய பஞ்சாக்கரம், சூல பஞ்சாக்கரம், சூக்ம பஞ்சாக்கரம், அதுக்கு மேல இருக்குது அதிசூக்கம பஞ்சாக்கரமாக இந்த முத்தி பஞ்சாக்கரம். நமச்சிவாயங்கிறது தூளம், சிவாயனம்ங்கிறது சூக்குமம். அதெல்லாம் விட சிறப்பான செய்தி தெரியுமா, இந்த நமங்கிறதே இல்லாம இருக்கிறது. ம அப்படிங்கிறது மலம், ந அப்படிங்கிறது துரோதன சக்தி. இந்த மலத்தையும் துரோதன சக்தியும் மறைச்சி சிவமும் அம்மையும் உயிரும் மட்டும் கூடிக்கிற பஞ்சாகரத்துக்கு பேர் முத்தி பஞ்சாகரன் பேர். அத பஞ்சாகரத்தை அருள்வார் அப்பர் நடுப்புற அப்படியே பொன்னே போல் படித்து வைக்கிறார். அவர் பாடின திருமுறைகள் நாலு அஞ்சு ஆறு, அதுல நடுப்புற இருக்கிறது அஞ்சு, அந்த அஞ்சு நூறு பிரிய இருக்கு, நடுப்புற இருக்கிறது பாளையத்துறை, அதுல நடுப்புற பாட்டுல அருமையா பாடுறாரு. செட்டிதை பெருநாக திருத்தொண்டு செய்து பெரும் திருநல்லூர் ஒரு காலம் பிரியாது. நல்லூர் விட்டு பிரிய முடியல. ஏன் பிரிய முடியல? திருவடி தீக்கை சூட்டப்பட்டிருந்தா அப்ப ஏன் தெரியுது? நம்ம சாமிட்டு எந்த சாமி நமக்கு ரொம்ப அருள் காட்டானோ அந்த சாமி விட்டு பிரிய கூடாது. இது சட்டம் தெரியும், இந்த சட்டம் தெரியும். நம்ம நம்ம கட்சியில மாறக்கூடாது சட்டு சட்டுன்னு. கட்சி மாறினா பாவம், உலகையில்தான் அப்படி இருக்கலாம், அரசியல் இருக்கலாம், அருளியில் எப்படி இருக்க கூட அருளியில் இருந்தா நமக்கு இடப்பாட கொண்டு சொல்ற நல்லூர் பெருமான பிரியாம அங்கே போயிட்டு இருக்கிறார். ஒரு காலம் தெரியாது உள்ளுருகி பணிகின்ற உள்ளத்துல உருக நடக்கும் போது பெருமானுக்கு கருணை தெரியுது. என்ன கருணை இருந்தாலும் திருவடி நமக்கு நல்குவான் நினைச்சு நினைச்சு ஆடலாம். ஆளுடைய நாயகந்தன் அருள் பெற்றங்க அகன்று போல் வாழைப்பாய் புனற்பழன திருப்பழனம் மருங்கடைந்து. திருப்பழனம் போயிட்டார் திருவியார் தண்ணி திருப்பழனம். காலவிடம் உண்டிருந்த கண்டர் பனிக்கலன் பூண்டு நீளிரவில் ஆடுவார். பாம்ப சூடி ராட்டையில் ஆடுற பெருமா கடல் வணங்க நேர் பெற்றார். நேர் பெற்றார் அந்த பெருவுக்குரிய பேச்சினை பெற்றார் என்று அப்பதியை சூழ்ந்த திருப்பதியில் அரணார் வகையிடம் ஒவ்வொரு தானங்கள் உள்ளுருகி பணிந்தடைவார். மெய்ப்பொருள் நாவினுக்கு வேந்ததாம் மேவினா செப்பருஞ்சீர் அப்பூதி அரிகளு திங்களு அப்பூதியில் ஆரம்பிக்கிறார் சாமி. தொற்று 12 பாட்டு அப்பூதியார் பெருமையை வச்சு வரும். பயணத்துல இருந்து கிழக்கால போயிட்டு இருக்கிற திங்களு ஊர் வரும், அது அப்பூதியாருடைய ஊர். இப்பதான் முதல் முதல் அப்பூதியை பத்தி அவர் கேள்வி போற போறோம். இவருடைய வரலாறு பின்னாலதான் இங்க வரப்போகுது. அந்த அப்பூதியரை பத்தி சொல்ல, சாதாரண பிராமணராக இல்லையே, அந்தனரின் மேம்பட்ட அதனாலதான் அப்படி முடிஞ்சது. அவரால் வரலாறு பார்த்தா தெரியும், அந்தனரின் மேம்பட்ட அப்பூதி அடிகளார் என்ன செய்தார் தொண்டு, தம் தமையருடன் உள்ள சாலை கூவல் கிணல் குளம் தரு தருன்னா மரம் தண்ணீர் பந்தர்பல எல்லாத்துக்கும் ஆண்டரசு பெயர். திருநாவுக்கரது, திருநாவுக்கரது தண்ணீர் பந்தர், திருநாவுக்கரது சாலை, திருநாவுக்கரது கிணறு, பையன் பேரு திருநாவுக்கரது, இரண்டாவது பேரு பேரு இளைய திருநாவுக்கரது, மூணாவது பேருக்கு மூன்றாம் திருநாவுக்கரது, இப்படி பேர் வைக்கிறார். இந்த பாட்டுல கூட ஒரு நயம் இருக்கு பாருங்களேன். முதல்ல பேர் வச்சு தனையர்னு சொன்னார், கடைசியில வச்சு தண்ணீர் பந்தர்னார். ஒரு முறை மாத்தி வைக்கிறார், முதல்ல பிள்ளைய வச்சா கடைசியில பந்தல வச்சார். ஏன் அரசர் முதல்ல பந்தரை பார்க்க போறார், கடைசியில புள்ளையை எழுப்பி பிணத்தை உயிரோட பார்க்க போற. அவர் பார்த்த முறையை மாற்றி செய்கிறார், பையனை முதல்லையும் பந்தல கடைசியிலையும். இது ஒரு நயம். தம் தனையருடன் சாலை அங்க அப்படிதான் அவங்கள பந்தல பார்த்தா வருவார். இப்ப இந்த இப்ப எடுத்து இங்கமைத்தார் யார் என்னாருக்கு அப்பந்தர் அறிந்தார்கள் ஆண்டாரது எனும் பெயரா செப்பருத்தி அப்பூதி அடிகளா செய்தமைத்தார் தப்பின்றி எங்கு முள சாலை குளம் கா அப்படின்னு அவர் புராணத்துல வரும் பாட்டு. ஆண்டாரது பெயரால் பண்ணவே வந்தனிந்த வாகீசர் கேட்டவதும் மனிதன். இது கேட்டதுதான் சொல்றார், அங்க கண்டறிந்ததே சொல்லுவார். அளவில் தனம் செலவுழியா வழிக்கரையில் அருடையார் உளமணைய தன்னளித்தாய் உருவேரில் பறிவது குளம் நிறைந்த நீர் தரம் போல் துறை தூங்கும் பரப்பினதை வளமறு நிழத்தது தண்ணீர் பந்தார் அருமையான ஒரு சரிதம் பூஜையாருடைய சரிதம். மற்றவரும் மனமகிழ் இப்ப அப்பர சுவாமி வர்றாரு சுருக்கமா சொல்லிட்டாரு சார் வரலாற்று. ஏன்னா அங்க அப்பா யாருன்னு தெரியாது, கேள்வி கேட்பார் என்ன சொல்லுவார். முடிவில் உந்தீர் என்பது முன்மொழியும் தருணிபுரி வடிவுடைய நன்மனையில் வந்தருளிக்கிறீர் இது அப்பூஜியர் வாக்கு. அப்பூஜியர் தெரியாது, அப்புறம் பார்த்ததே கிடையாது அவர். அப்புறம் பார்க்காமே அன்பு செய்த பெரியார் அப்பூஜியர். அப்பருடைய பெருமையை கேட்டு திருநாவுக்கரசர பார்த்தே அறியாம அவர் மேல உள்ளத்து அவ்வளவு காதல் ததும்ப அவர் பேர்ல தர்மங்கள் செய்யறார். நீ உலகில சின்ன தர்மம் பண்ணுவோம் தான் பேர்ல தான் வைப்பான், இல்லைன்னு அப்பன் பேர்ல ஆத்தா பேர்ல இல்ல பாட்டி தாத்தா இப்படி வைப்பான். யாரும் தன்னை கும்பிடுற பேர்ல இருக்க தன்னால கும்பிடப்படுற பெரியவங்க பேர்ல வைக்கிறது இல்ல. ஆனா அப்பர் செய்ய அப்பூதியா செய்யறார் ஒண்ணு ரெண்டு இல்ல எல்லா தர்மங்களும். இதை சோதிச்சரியது அப்பர் விரும்புறாரு. ஏன்னா எப்படி அப்படி எவ்வளவு ஒரு அன்பு வந்தது என்ன அவருடைய நிலை இதெல்லாம் அறியத்துக்கு அவர் வீட்டுக்கு போறார். வரும்போது இதான் அப்பூதியார் வரலாற்றுல விரிவா பேச போறோம். சுருக்கமா சொல்லிடு. அப்ப அப்பூதியாருக்கு அப்படின்னு தெரியாதுன்னு பார்த்தோம். வந்தீங்களே என்ன நான் பண்ண தவம்
9: ஒரு குண்டு வில்லாரை திருப்பயண தூளிருந்து வருகின்ற வடிச்சரையில் ஈ வைத்த வாய்ந்தவளம் தருகின்ற நிழல் தண்ணீர் பந்தரும் கண்டு தகவல் புரிகின்ற அறம் பெறவும் கேட்டணைந்தோ ஆரணியின் சடைமுடியார் அடியார்க்கு நீர் வைத்த ஈழி பெறும் தண்ணீர் பந்தரில் முன்பேர் எழுதாதே வேறொரு பெயரும் எழுத வேண்டிய காரணம் என் பொல் கூறும் என இது முடிந்தார் கோரிய மொழி கொடுத்தவர்.
10: அவர் உள்ளத்துல எப்படி அதாவது அன்பு இருக்கா இல்லையாங்கிற அறியறதுக்கு அதனுடைய எதிர்முகமா போனாதான் தெரியும். இப்போ ஒரு அன்பரை பாக்குறோம், ஐயா என் மேல நீ அன்பு செல்ல தெரியாது என்ன சொல்லுவான். ஆமாங்க ஆமா, உள்ளத்துல அன்பே இருக்காது. நேரில் வந்து கேட்கறான் கொஞ்சம் கூட நாகரிகம் இல்லாம அன்பு இல்லைன்னா சொல்லுவான். யாரும் இருக்குன்னு சொல்லுவோம். இப்ப அன்பு இருக்கேன்னு எப்படி கண்டறியறது, அவன் நேர்முகமா பேசணும். இவர் அவர் மேல அன்பு செலுத்துறாருன்னு வச்சுக்கல, அந்த அன்புக்கு உரியவரை நம்ம திட்டி பார்த்தா அன்பு இதை தாங்க முடியாது. என்னடா இப்படி சொல்றேன், எனக்கு அன்பு காது கூடவே வேலைக்கையா வேணாம் பேசணும். அவர் நான் எவ்வளவு மதிக்கிறது தெரியுமா, அவர் எவ்வளவு சீலமுடையவர் தெரியுமா, எவ்வளவு பெரிய ஆண்டவர் தெரியுமா, அவரை பற்றி இத்துணை தகாதனை வார்த்தைகள் என் செவிப்படும்படியாக நீ சொல்கின்றாயே என்று அப்படி வெகுண்டு சொல்லுவார். எப்ப அறிய முடியும், மாறுபட்ட பேச்சு பேசும்போது. அந்த ஒரு யுக்திய அப்பமூர்த்திகள் இப்ப கையாள்றார். வேறொரு பெயர்னு சொல்ல வந்திருக்கிறவரே அப்பர்தான், ஆனா தான் யாருன்னு வெளிக்காட்டாம அப்பருடைய பேரு வேறொரு பேர்னு அப்பரே சொல்ற. இவரு அப்ப பார்த்தது கிடையாது, இவர் கோம்பது நான் அவர் கொதகுரன் ஒன்று வந்தவன் தூக்கி திருத்தொண்டின் உழைப்பாறை வென்றவர் திருப்பேரோ வேறொரு பெயர் நம்மை உடைய அவர் கிழக்கு நைந்து திரு தொண்டாரை இம்மையிலும் பிழைப்பதன என் போது வாழ்ந்து தெரிய செம்மிக்குடி திருநாவுக்கு கடந்த திருப்பெயர் எழுத பெண்ணுமொழி கண் கேட்க விளம்பி பொங்குகள் கல்விடத்தில் போந்தேகம் அவர் விரும்பி அந்த மோகத்தில் அறியாதார் அருளரை மங்களமாம் திருவரத்தின் வகை முடிந்து எங்குருவி நீர்தான் யார் ஐயம்
9: நீங்க யாருனே
10: நீ மங்களமான வேடத்திலிருந்து பேசலாமா அப்புறம் அறியாது நீர் யார் இப்ப தெரியுதுன்னா ஒரு பெருமை. அதுக்கப்புறம் வரலாறு எனக்கு பெரிய போகுது, அந்த வரலாறு வேண்டாம், திருப்பி இங்க சுருக்க வந்துடுவோம். இதெல்லாம் சுருக்கமா ஜெயிக்கிறார் என்ன சொல்ற, மற்றவரும் மனமகிந்தின்னு சொல்ற. அப்ப மனமகிந்தன்னு என்ன தெரியுது, அப்புறம் என்ன ஒரு கண்டுபிடிச்சிட்டாருன்னு தெரியுது, அந்த சரீரத்தெல்லாம் சுருக்கி சொல்றாரு. சரிதான் விரிவா அங்க சொல்லப்பட போகுது. பின்னால் அப்படியார் வரலாறு மிக அருமையான ஒரு வரலாறு. மனைவியார் மீந்தவர் சுற்றமுடன் கழிவுற தொழுது எழுந்து சூழ்ந்து மொழி கொற்றவரை அமுதையே குறை கொள்வார். இல்ல பாருங்க அடுத்தது, பெரியவங்களை சாப்பாடு அவங்க திருவுமுது செய்யணும், சாப்பாடுன்னு சொல்றது கொச்சையான பேச்சு. சைவ பரிபாட்டில திருவுமுது செய்யணும், திருவுமுது செய்விக்கணும்னா மரியாதை பல முறை கேட்கணும். போறவன ஏயா வீட்டுல வந்து சாப்பிடறியா கேட்டா ரொம்ப மகாப்பாம் அடையின்மனையில எழுந்துரு அழிந்து இடருள் நீங்க அடியுமே என்பார் எழுந்துருள் பெரியவன் நீண்டாமது செய்தருள்கள் அப்படின்னு மிக பணிவா கேட்கணும்னு சொல்றேன். அது போல பல முறை கேட்கலாம் திருநாவுக்கரசர் அப்புதியா அவர் ஒத்துக்கிட்டாராம். அப்ப திருநாவுக்கரசர் ஒத்துக்கிட்டது இவர் செஞ்ச பெரிய தவங்கிறார். அப்ப இது என்ன தெரியுது, ஒரு அடியா நம்ம வீட்டுல சாப்பாடு சாப்பிடறது ஒத்துக்கிட்டாருன்னா என்ன அர்த்தம், நாம செஞ்ச தவம் ஒத்துக்க மாட்டாங்க. அவங்க ஒத்துக்காட்டி நம்ம என்ன பண்றது, ஒத்துக்கிற வரைக்கும் கெஞ்சி கெஞ்சி கேட்டுட்டே இருக்க வேண்டிய என்னைக்காவது ஒரு நாள் மனசு மாறாதான், அவ்வளவு பணிவு நம்ம இடத்துல இருக்கா, நீ சாப்பாடு போயேன் திருவுள்ளம் பெறப்பெற்றார். இவரு சமையல் எல்லாம் ஏற்படாக போகுது, நிகழ்ச்சி நடக்க போகுது, இந்த தொடர்புகளை எல்லாம் சபையிலே
11: பொருட்படுத்தாத அளவுக்கு எங்க மூத்த குழந்தையுடைய உள்ளத்துல அன்பு திருமூடு செய்தவர்கள ஓங்கு கடலை குறித்து கொண்டு கொள்ளை வந்தடையும். நச்சியினுடைய வேகம் என்ன, மனிதனுடைய ஓட்டத்தின் வேகம் என்ன, இது கொண்டு ஒவ்வொரு இருந்தாலும் மூக்க குழந்தை நம்ம கீழே விழுந்தோம்னா தயக்கம் காட்டாது.
10: சுவாமியினுடைய வேகத்தை விட மிக வேகமாக வீட்டுக்குள்ளே விரைந்து அந்த இலையை தாயாருடைய திருக்கரத்திலே கொடுத்து பின் நச்சி தலைக்குள்ள கீழே விழுந்து மாண்டுபடும். இதெல்லாம் பாக்குறேன், அந்த பாம்பு கடிச்ச அடையாளங்கள் எல்லாம் வைத்து தாயும் தந்தையுமாக முடிவு செய்யறான். முக்கியமான இடம், இவர் பிராமணர், பூஜ்ய பிராமணர். சாதாரண எந்த மரபினரா இருந்தாலும் அவர் வீட்டுல ஒரு சாவு காரியம் நடந்தது, பெரிய காரியம்னு சொல்றான். இந்த பெரிய காரியம் நடந்தது அப்படின்னா அன்னைக்கு அவன் வீட்டுல சமைக்க மாட்டாங்க, வேற யாரை வச்சு விருந்து ஊட்டவும் மாட்டாங்க, அன்னைக்கு யாரையும் விருந்தாளியெல்லாம் கூப்பிட மாட்டாங்க. அதை பத்திலாம் பூஜையர் கவலைப்படல பாருங்க. அவர் மூத்த பையன், யார் சாப்பாட்டுக்காக இளப்பறிக்கு அனுப்பினாரோ அவர் சாப்பாடு தான் அவருக்கு முக்கியமா இருக்கு. அதாவது திருநாவுக்கரசு சாப்பிடணும், அதெல்லாம் பையன் செத்தா அதை பத்தி கவலைப்படல. எவ்வளவு சிவபக்தின்னு வரும், சிவபக்தியினுடைய ஆழம் இந்த இடத்துல பெறப்படுகிறது. அடியார் கண்ணம்பாளிக்கு செய்யறதுக்காக வீட்டுல நடந்த அந்த சாவை மறைத்து, சாவுல சாதாரண சாவு இல்ல, இயல்பா நடந்ததும் அல்ல, இளப்பறிக்கவே செத்துருக்கான். இது ஒரு பெரிய ஒரு பெரிய இதுவா எடுத்துருக்கலாம், புரட்சியா கலக்கலாம். அப்புறம் ஒரு மண்டியில் விழுந்து வணங்கிடலாம், சாமி சாமி நீங்க தான் காப்பாத்தணும், உங்களுக்கு இளப்பறிக்க போன பையன் செத்து போயிட்டான், நீங்க பாக்கணும் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் மோசமானவர்களா இருந்தா, ஐயா நீங்க திருவடி வைத்தீர்கள் இல்லத்துல என் வீட்டுல பையன் செத்து போயிட்டான், சௌரம் நல்லா இல்ல, இதெல்லாம் பேசக்கூடும். ஆனா அந்த போன்ற தீய எண்ணங்கள் எள்ளளவும் அப்பூஜா இல்லத்தை உள்ளத்தில் இல்லையா. அவர் என்ன பையன் செத்து போனது பொருட்படுத்தவே இல்லை, எனக்கு திருவி இருந்து அதுவும் பேசணும். அவ்வளவு அற்புதமான பகுதி இந்த சரீரத்தில் இடம்பெறுகிறது.
12: தூயவர் இங்கு அமுதையே தொடங்க, நம்ம எல்லாம் என்ன சொல்லி
11: சிறு சிறு அற்ப காரணங்களுக்காகலாம் தொண்டை கைவிட்டுவோம். அற்ப காரணம் பாருங்க, உள்ள செத்து உள்ளே செத்து போய் அவன் புழக்கடையில பாயில மறைச்சி வச்சுட்டு வந்திருக்கிற சாப்பாடு போடணும்னு நினைக்கிறாரு, எவ்வளவு பெரிய உள்ள. அப்ப அவங்க ஒரு உண்மையும் இருக்கு பாருங்களேன், அடியார் வீட்டுல இருக்கும்போது இழவு சாவு திட்டு இது போன்ற இளைஞலை பத்தி கவலைப்பட வேண்டாம்னு தெரியும். இத பாடமா நம்ம பின்பற்றினா நமக்கு பெரும் நலன் தந்துடும், பெரிய நன்மை நமக்கு விளையும். அந்த சீட்டு காரியம் சொல்லி வீட்டுல அப்படி நடந்தது இப்படி நடந்தது இப்படி காரணங்களை கற்றுக்காம அது சாமி சம்பந்தமாவோ அடியார் சம்பந்தமாவோ இருந்தா அதுக்கு கொஞ்சம் கூட கவலைப்படாம நம்முடைய தொண்டை தொடர்ந்து மேற்கொள்வது நமக்கு பெரும் நன்மையை தரும். அப்படி நடந்ததுனாலதான் அந்த புள்ள உயிர் பெற்று எழுகின்றான் என்பது பெறப்படுகிறது. ஒரு மாறாக ஏனைய மாதர்களை போல அழுது புலம்பி அரட்டியிருப்பாரையானால் அப்புறம் பெருமான பிள்ளையை எழுப்பாம கூட போயிருக்க கூடும், அவருடைய துக்கம் துக்கமாகவே இருந்திருக்கும்.

குழந்தைகள் எல்லாம் அப்பதான் கண்டுபிடிக்கிறார். அப்புறம் மூத்து பையன் எங்க அப்படின்னு அவர் சொல்ல அப்போதைய சொல்லவே இல்லை புள்ள செத்தத அப்புறம் கண்டுபிடிக்கிறார். எப்படி கண்டுபிடிக்கிறார்? எண்ணிலும்போ பல பையன்கள் வரவேற்கிறார். மூத்த பையனை காரணமே எங்க இருக்கிறது உதவான் உரையும் உண்மையை விரிவாக சொல்லுங்க சொன்ன பிறகு அவர் நடந்ததை எல்லாம் சொல்லியிருந்தார் என்பது அப்புறியார் வரலாற்றை பெரிதாக பேசப்படுகிறது. துருக்கம் என்று சொல்றார். தம் புதல்வன் சமமரைத்து தடுமாற்றம் இலராகி உள்ளைய இழந்தவருக்கு தடுமாற்றம் இருக்க வேண்டியது இயல்பு. ஆனால் தடுமாற்றம் இல்லையா? தடுமாற்றம் இல்லாம இருக்க வேண்டிய தண்டமிழ் ஆலியா பாண்டக சதுரர் திருநாவுக்கரசர் தடுமாறுறார். எவ்வளவு அழகா இருப்பார். உள்ளைய பறிவுறுத்தவர் தடுமாறணும், அவர் தடுமாறுறார். இந்த செய்தியை பத்தி அறியாத இருக்கிற அப்பர் தடுமாறாம இருந்திருக்கணும், அவர் தடுமாறுறார். அவருடைய உள்ளத்துல சாமி உள்ளத்துல ஒரு தடுமாற்றத்தை ஏற்படுத்தி உண்மையை கண்டு குறிப்பதற்கு துணை செய்யும் தான் எம்பெருமான் உதவி செய்ய வேண்டும் என வந்திருங்க. என்ன தெரியுது நமக்கு? நாம மெய் அன்போடு தொண்டு செஞ்சோம்னா எந்த துன்பமும் நம்ம வந்து அணுகாது என்பது பெறப்படுகிறது. கும்பர்வினான் திருத்தொண்டர் உள்ளத்தில் தடுமாற்ற நம்பர் அருளாரை அறிந்து அருளி கவிதிப்பார். தீர்க்க முயலுகின்றார். என்ன செய்ய போறார்? இப்போ இந்த சரீரத்தினுடைய தீர்ப்பு ஒரு முக்கியமான பகுதி சொல்றார். அப்போதே அவருடைய எந்த செயல் அரசரிடத்திலே கருணையை பெருக்கிட்டு கருணையை விளைத்தது? அப்போதையார் இந்த புள்ள செத்ததை மறைத்தார் தானே, அதுதான் அவர் பால் இவருக்கு அன்பு சுரக்க காரணமாய் அமைந்தது. இவர் அதை பிரகடனம் பண்ணி சொல்லியிருந்தாரே, ஆனால் அப்புறம் எழுப்பாமையும் போயிருக்க மறைத்து தொண்டு செய்யக்கூடிய அந்த தூய உள்ளம் தான் திருநாவுக்கரோட உள்ளத்திலே கருணையை விளைத்தது என்று சொல்றார். அன்றவர்கள் மறைத்ததற்கு நாம பெற வேண்டிய பாடம் என்ன அப்படின்னா, நம்முடைய வாழ்விலே பல சோதனைகள் இருக்கு, சஞ்சலங்கள் இருக்கு, துன்பங்கள் இருக்கு. அதை வெளிக்காட்டாம அடியாருக்கு அடியாராக சாமிக்கு அடியாராக வாழ தலைப்படுவதனால் அதை மறைஞ்சி இருக்கிற துன்பம் எப்படியோ சாமி வெளிக்கொணந்துவோம். அதை தீர்ப்பதற்கு ஒரு அன்பரையும் அனுப்புவோம். இதெல்லாம் இதுல பெறப்படுகின்ற நாம நம்ம துன்பத்தை வெளியில போய் சொல்லி அதுக்கு ஆதரவு தேடாம துன்பத்தை மறைச்சு வச்சுக்கிட்டே இருந்தோம்னா எப்படியோ ஒரு அன்பர் பக்கத்துல மனசுல அந்த எண்ணத்தை ஏற்படுத்தி சாமி தீர்த்து வச்சிருவோம் என்பது இங்கு பெறப்படுகிறது. அன்பவர்கள் மறைத்ததனுக்கு மறைச்சதுதான் காரணமா இருந்தது. அளவிறந்த கருணையராய் ஆச்சரியம் உண்மையிலே பெரிய வியப்பு தானே. வாழ்நாள் நம்ம வச்சு பார்த்து பொருத்தி பார்த்தோம்னா தெரியும். என்னோட வீட்டுல இவ்வளவு அடியாரு அண்ணம்பாலை செய்யணும்னு நினைக்கிறேன். அந்த அன்புரை எழுந்து விட்டார். அவர் எழுந்து இருக்கிற நேரத்துல என்ன மூத்த புள்ள செத்து போயிடறான். அவன் அப்படியே அந்த அண்ணம்பாலை பேசி வினைக்கும் செய்ய மாட்டான், செய்யும் செய்ய மாட்டான். அந்த அன்பு இல்லை. அப்படி புள்ள செத்தா சாப்பிட்டோம் வந்து அடியார் சாப்பிடணும் அப்படிங்கிற எண்ணம் என் இடத்துல எல்லாரும் இல்லை. அது இருந்ததை புரியாத்த அதனாலதான் அவர் நாயனாரா இருக்க. அது இல்லை எங்க இடத்துல. ஆகவே அன்பினுடைய நிலை எவ்வளவு ஆழமா இருக்கு நாயனாரத்தை பாருங்க. இப்ப இந்த பாடங்களை கத்துக்கிட்டு இப்ப நம்ம இடத்துல இந்த அன்பு இல்லையே. சூரியாருடைய திருவடியில் வெளியே சாமி எவ்வளவு அன்பு எனக்கு வராது. இதோ ஓரளவுக்கு அடியாரு கடையாரா சொந்த துன்பத்தை எல்லாம் மறைத்து செய்யக்கூடிய தூய உள்ளத்தை எங்களுக்கு கொடுங்கன்னு வேண்டியும் அந்த வேண்டுவதற்கு வாய்ப்பாக இந்த பாடல வெளியே. கொண்டைனரும் தடையாதும் கோவிலின் முன் கொணவில் கோயிலுக்கு உள்ள இல்ல கோவிலுக்கு வெளியில தான் முன் என்று சொன்னார். காரணம் சவம். சவம் என்பதனால இதனுடைய ஆலயத்துக்கு உள்ளே இட்டு செல்வது என்பது மரபா மரபன்று. அதே வெளியில மதியிலிருந்து வெளியில நிறுத்தி வச்சு இந்த பணத்தை இருக்க வைத்து பாடப்படும். குஞ்சு கொல்லாம சிந்தை உயர்வரை ஒன்று கோலாம் உயரும் ஒன்று ரெண்டு எண்ணலங்காரத்திலே பாடுகின்றார் அப்பொழுது. இதுல ஒரு நுட்பம் சொல்ல போறாரு. இந்த பாட்டு பாடுறவனுடைய நோக்கம் என்ன? இப்ப நமக்கு ஒரு துன்பம் வருது, நம்ம என்ன பண்ணணும்? அந்த துன்பத்துல மிக அழகான ஒரு உபதேசம் இங்கு நமக்கு சொல்லப்படுகிறது. நம்ம வாழ்வில் எத்தனையோ அச்சினல்கள் அல்லல்கள் வருகின்றன. அந்த நேரத்தை நாம் என்ன செய்யணும்னா, அந்த அல்லல் வந்தோம்னா அது ரெண்டு கலங்காம முதல்ல கலக்காது கூடாது. மலையே வந்து வீழினும் மனிதர்கள் நிலையிலிருந்து கலங்க பெறுகிறேன். அப்பருடைய அருள் மனசுல ஒரு தேவி கடகாந்தரமா மனசு ஆக்கிக்கிட்டு சோதனை சாமியால் ஏற்படுது, நான் செஞ்ச வினையினால வருது, ரெண்டு கலங்கக்கூடாதுன்னு சொல்லி சாமியுடைய சிறப்ப பாடணும். சரிய வாயிலா அவருடைய புகழ பாடணும். பாடினோம்னா மலை போல வந்த அந்த துன்பம் அணு போல மறைஞ்சும். அதை சொல்ற பாருங்க, ஒன்றுகளாம் எனப்பறியும் எடுத்து

0: உடையான் சீர்பாட உடையான் நம்ம எஜமான, நம்ம எஜமான யாரு? சிவபெருமான். ஆகவே சிவபெருமானுடைய சீர் புகழை நாம் பாட வேண்டும். பாடினால் நம்முடைய துன்பம் நீங்கும் என்கின்றார் சேக்கியலாளர். இங்கு அரிய செய்தி நமக்கு நுட்பமாக உணர்த்தப்படுகின்றது. நாம் தொல்லைக்கோ துன்பத்துக்கோ ஆளாக நேரும் பொழுது நாம் அந்த தொல்லையிலிருந்து விடுபட வேண்டும் என்றால் சிவனாருடைய புகழை பாட வேண்டும். பின்னவிடம் போய் நீங்கி பிள்ளை உணர்ந்து எழுந்திருந்தார். அவன் அறிவுற்ற சிந்தையனாக எழுந்து இருக்கின்றான். இப்ப இன்னொரு அழகு செய்தி சொல்ல போற புள்ள எழுந்துதான் அப்பா மகன் மகிழ்ச்சியான செய்தியா இருக்கணும் தானே? அப்போதையா இருக்கும், ஒரு மனைவியா இருக்கும். அவன் மகிழ இப்படி பண்ணிட்டானே, இவன் இவன் சாப்பிடறதுக்கு காலம் தாக்கே அவன் காரணமா இருந்துட்டானே. ஏதோ அந்த பையனே பாம்பு வச்சு இல்ல கடிக்க வச்ச போல பாம்பு வச்சு சாதாரண அந்த இறக்கிற வச்சு, ஆனா அது பையன் மேல ஏத்தி குமார மேல கோப்பு கொள்றான். அப்படியா, அவரோட அன்பு இன்னும் மேல மேல போயிட்டு பாருங்க. பையன் மொழிச்சோட நல்லதை விட அப்பா அம்மா கட்டிக்கணும். இப்படி செய்யாம இவன் இவன் சாப்பிடறதுக்கு காலம் தாக்கினா அவர் மேல சினமும் கொள்கின்றான். சொல்றாரு, அருந்தனையும் உயிர் பெற்று அது கண்டும் அமுது செய்யாது இருந்ததற்கு தலைவீதி. அப்ப பாருங்க, அப்ப அடியார்கள் அமுது செய்யாம இருந்தாக்க அது நம்ம தளர்ச்சியே கொடுக்கணும். அதற்கு செய்ய தெரியும். இப்ப அடியார்கள் அண்ணம்பாலை செய்யும் பொழுது குறித்த காலத்துல செய்யும், காலம் தாக்கல் ஆகாது. அத சொல்லுவார் சேகரமா, நாட்கூறு என்று சொல்லுவார். ஒரு நாள ரெண்டு கூறா பிரித்தோம்னா பகல் 12 இரவு 12. இந்த பகல் 12 உணவு செய்யும். அந்த 12 முன்னால அடியவர்களுக்கு அண்ணம்பாலை செய்யும். காலம் தாழ்த்தி செஞ்சா முழுமையான பயனை பெற இயலாம். இத திருநாவுக்கரசர் பிரியா சம்பந்த வரலாற்றை சொல்வார். திருவிழி மேலே திருவமுது காலத்தால் ஆக்கி இங்கு மேபுமிக்கு அழியாருக்கு அழியாவாறு விளைந்தவாறு என்பனோ என்று. இப்ப ஒரு இடப்பாடு சில இடங்கள்ல முழுமையா அந்த சமையல் ஆயிருக்காரு. அப்ப என்ன பண்றது, காலம் தாழ்த்தலாமா? அப்பையும் தாழ்த்தக்கூடாது. என்ன ஆயிருக்கோ அதை படைத்து அடியவருடைய பசியை ஆற்றிவிட வேண்டும். இதுக்கு என்ன ஆதாரம்? காரைக்கால மேயரோட வரலாற்று. கரியமுதும் குதவாறு திருவமுது கைகூட, தறி போன்ற துணை உணவுகள் எல்லாம் தயாராக சோறாகிய திருமுது தயாராகும். திருமுது படைத்து துணையமுதாக மாங்கனியை படைத்து வந்தவருடைய பசியை ஆற்றினால் காரைக்கால அம்மையார். நமக்கு ரொம்ப நுட்பமா ஒரு செய்தி தெரியும். எந்த காரணத்தை கொண்டு காலம் தாழ்த்தி அடியாருக்கு நம்ம உணவு படைக்கல் ஆகாது. சாதாரணம் 12 மணிக்கு சமையல் ஆல ஒரு பொங்கலோ தைதாவோ ஒன்று செய்திடலாம். அவர் சாப்பாட அறுசுவை ஊண்டி படைக்கணும்னு சாயந்தரம் 7 மணி உட்கார வச்சு சாப்பாடு போடுறோம்னு வச்சுங்களேன், நன்மையை விட தீமி தான் விளையும், தீமி விளையும். அந்த நுட்பத்தை நாம தெரிஞ்சுக்கணும். நம்ம சொல்லலாம், ஏன் காலம் தாழ்த்தி என்ன தப்பு, அறுசுவை ஊண்டிதானே படைத்தேன். ஆனா பெரிய புராணத்துக்கு முரண்பாடா இருக்கு. ஆகவே உண்மை பயன் நம்ம பெற முடியாது. அரிசிக்காக காத்திருந்து 3 மணிக்கும் வாடியார்கள் வாட்டத்தோட இருக்கணுமா? அதுக்கு ஒரு எளிய உணவு ஒன்று தயார் செய்து 12 மணி அளவில் அவர்களுக்கு படைத்து அவருடைய பசியை தீர்த்து விடலாம். இந்த பாடத்தை இங்க நான் தெரியும். அருந்தனை உயிர் பெற்றது கண்டும் அமுது செய்யாது இருந்ததற்கு தளர்வீதி. அப்ப தளர்ச்சி வரணும். அடியாரு சாப்பாடு நேராயிட்டே நின்று வரணும். தளர்ச்சி இடருடன் தான் அவர் துன்பத்துக்கு ஆளாயிட்டாராம். இடர் நீங்க இப்ப வாங்கிட்டு தான் அதை திந்தரணும். அவர் வீட்டுக்கு போய் சாப்பிட போறோம். வருந்துமவர் மனைப்புகுந்து வகீச திருமுனிவர் இருந்தபோது செய்திருளி விருப்பினுடன் நேரும் நாள். மெல்ல மெல்ல கொஞ்ச நாள் தங்கிய பிறகு அந்த ஊரை விட்டு புறப்பட்டு அடுத்த ஊர்ல இருந்து புறப்பட என்ன
1: ஓம் நம சிவாய. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த 4ஆம் திருமுறை பழமொழி திருப்பதிகம்.